0: மாதிரி இருக்கும்போது அது வந்து நாளடைவில் வந்து ஒரு காது கேளாண்மைக்கு கூட வழிவகுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொதுவாக ஒரு இப்போ இருக்கிறவங்க வந்து காதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அதை பற்றி சொல்ல முடியும்.
1: காதில் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் தவிர்த்து காதில் எண்ணெயே காய்ச்சி ஊற்றுவாங்க, காதில் சுட சுட தண்ணி ஊற்றுவாங்க, காதில் குளிர்ந்த நிறைய ஊற்றுவாங்க. இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்தில் எதுவுமே செய்யக்கூடாது. காதில் எறும்பு புகுந்துட்டாலே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்களுடைய ஒரு அபிப்பிராயம். காதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது? காது வந்து அதனுடைய சுத்தத்தை அதுவே பார்த்துக்கும். அதனுடைய உள்ளுறுப்புகளினுடைய தன்மையே காதில் இருக்கக்கூடிய அழுக்கு, காதனுடைய வேக்ஸ், குருமி அப்படின்னு சொல்லுவாங்க. காதில் இருக்கக்கூடிய குருமி, அழுக்கு, வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்ஸ் அது தானாகவே வெளியில் வந்துடும், நம்ம அதை எதுவுமே செய்யணுன்னே பட்ஸ் வந்து நம்ம போடணுன்னே அவசியம் கிடையாது. ஆனால் சில பேர் ரெகுலராக தலை குளிப்பாங்க, தலை குளிக்கும் போது காதுக்குள்ளே தண்ணி போயிடும். அந்த தண்ணியினுடைய ஈரத்தன்மை எடுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பட்ஸ் அதுவும் வெளிப்புறமாக போடுவாங்க. அதை வந்து வேணால் போட்டுக்கலாம். அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றே ஒன்று தான் அவங்க வந்து காதுக்கு வந்து அவங்க இது போடணும், பட்ஸ் போடணும் அப்படின்னா அது ஒண்டி தான். ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறாங்க, இல்லை மழையில் நினைச்சிட்டாங்க, இல்லை காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, காதனுடைய ஈரத்தன்மை எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு உலர்வு தன்மையை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா மட்டும்தான் காதில் அந்த பட்ஸ், அது இங்கிலீஷில் அந்த பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காதில் பஞ்சு போடுறத நம்ம செய்யலாம். காதில் வலி இருக்குதுனாலோ, சீழ் வருதுனாலோ, காதில் அடைச்சிக்கிட்டு இருக்குதுனாலோ, காதில் அழுக்கு எடுக்கணும் அப்படின்றதுனாலையோ தயவுசெய்து நம்ம அந்த பட்ஸை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம போடுற பட்ஸ்னாலேயோ காதில் அந்த பேனா விட்டு லேசாக சொரியறதாலேயோ நமக்கு வந்து பாதிப்புகள் தான் அதிகமாகுமே தவிர எந்த விதமான நன்மையும் உண்டாக போகிறதே கிடையாது. காது அரிப்புத்தன்மை உண்டாகுதுன்னா டாக்டர் வந்து பார்க்குறது நல்லது. காதில் அழுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, ரொம்ப அழுக்கு இருக்குது அப்படின்னாக்கா டாக்டர் வந்து பார்க்குறது நல்லது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காதனுடைய உலர்வு தன்மைக்காக மட்டும் வேணால் அந்த பட்ஸை லேசாக அதுவும் வெளிப்புறமாக மட்டும் போட்டுக்கலாம். அதை தவிர காதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னா வெளிப்புறத்தை தினைக்கும் சோப் போட்டு கழுவினா போதும். தண்ணி ரொம்ப உள்ளே போகாமல், தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம தண்ணி உள்ளே போனால் அதுவும் ஒரு அதுவுமே சுத்தம் பண்ணுதான். பட்டு ரொம்ப உள்ளே போகாமல் சாதாரணமாக இருந்துட்டாலே அதுவே காது சுத்தமாக வச்சுக்கும்.
0: சரி சார், அடுத்ததாக இதுக்கு தொடர்புடைய ஒரு கேள்வி தான், குளிர்காலத்தில் எப்படி வந்து நம்மளோட காதுகளை பராமரிக்கிறது? அதாவது இப்போ ஒரு மழையில் போயிட்டு வரும்போது க்ளீன் பண்ணிக்கிறாங்க, அதேமாரி குளிரில் சில பேர் வெளியே போகும்போது வந்து அவங்களுக்கு காதுகளுக்கு வந்து அடைப்பு ஏற்படுது, ஸோ ஒரு கவர் பண்ணாமல் போகிறாங்க, அதனால ஏதாவது சீரியஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா சார்?
1: குளிர் காலத்தில் காதை முடிட்டாலே போதும் குளிர் சரியாயிடும். ஏன்னா காதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நரம்பு தான் குளிரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு. அந்த காதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னாலே ரெண்டு காதுலையும் பஞ்சு உள்ளே போய் மாட்டிக்கிற அளவுக்கு வச்சிக்கக்கூடாது, லேசாக வெளிப்புறத்தில் ஒரு பஞ்சு வச்சுக்கிட்டாலே அந்த குளிர் வந்து நிஜமாக கம்மியாகும். அதை வச்சு தான் அந்த காதில் ஒரு மங்கி கேப் போடுறதோ, காதில் வந்து அந்த இப்போ ஒரு யூ ஷேப்பில் ஒரு பேண்டு மாதிரி ஒன்று போடுறாங்க, அது காதை மூடிட்டாலே அந்த குளிரினுடைய பாதிப்புலன்னு தப்பிச்சுக்கலாம். குளிர் காலத்தில் காது ஜவ்வு அழகாக ஒட்டி இருந்ததுனா பிரச்சனை இல்லை, ஜவ்வு ஓட்டையாக இருந்தனா தான் குளிர் காலத்தில் அந்த காது வந்து மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆகி காது வந்து சீழ் வர ஆரம்பிச்சிடும். எப்பயுமே அந்த ஜவ்வு வந்து இன்டாக்டாக இருக்கணும், ஜவ்வு வந்து ஒழுங்காக இருக்கணும். அதில் ஒரு ஓட்டை இருந்தாலோ, அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ அது வழியாக இன்ஃபெக்ஷன் ஆகி குளிர் தன்மையாலே காது இன்ஃபெக்ஷன் ஆகி சீழ் வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த குளிர் காலத்தில் இந்த மாதிரியான ஓட்டை இருக்கக்கூடிய காதுகள் வந்து சளி பிடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சுக்கணும். அவங்க குளிர் காலத்தில் பற்றி அதை தான் சொல்ல முடியும்.
0: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சிகிச்சை முறைகள் இருக்குது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் வந்து நிறையா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் வளர்ந்துருச்சு. முன்னாடி அந்த டெக்னாலஜியோ இல்லை அந்த அட்வான்ஸ்மெண்ட்டோ இல்லை அந்த அட்வான்ஸ்மெண்ட் மெத்தட் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மிஷினரிஸ் வந்துருச்சு, நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு மருத்துவத்துறையிலே. ஸோ என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு சிகிச்சை முறைகள் இருக்குது அதை பற்றி சொல்ல முடியுமா சார்?
1: சிகிச்சை முறைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டயக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்முறைகள், அதுலேயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. காது கேளாமை சிறு வயதிலே பிறந்த குழந்தைக்கு முதற்கொண்டு கருவில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட காது கேட்குதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. டெஃபினட்டாக பிறந்த அன்னைக்கு காது பிள்ளைக்கு கேட்குதா இல்லையான்னு நம்ம பற்றி கண்டுபிடிச்சிடலாம். அப்போலேருந்தே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து காது கேட்கறதுக்கான அடுத்தடுத்த வியாதிகள்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் காது எந்த அளவுக்கு கேட்குது துல்லியமாக கண்டுபிடிக்கலாம். சில பேர் காது கேட்கலான்னு போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது துல்லியமான மிஷின்ஸ்லாம் வந்துடுச்சு. அந்த காதுலேருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு மிஷின்லாம் வந்திருக்குது. இப்போல்லாம் ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷங்கள்லாம் அது வந்திருக்கு. வைத்திய முறைகள் கண்டிப்பாக மேம்பட்டிருக்குன்னு சொன்னோம். காதில் எந்த விதமான ஒரு ஓட்டை இருந்தாலும், காதில் எந்த விதமான ஒரு நுண்ணுயிரி ஐ மீன் எலும்பு தின்னி இருந்தாலும், அதை வந்து நம்ம நல்ல மைக்ரோஸ்கோப் மூலயமாவோ எண்டோஸ்கோப் மூலயமாவோ நம்ம தொலைநோக்கியாலேயோ இல்லை நுண்ணோக்கியாலேயோ நம்ம வந்து, மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி, எண்டோஸ்கோப்னாக்கா தொலைநோக்கி, ஸோ நம்ம வந்து அதை பெருசுப்படுத்தி விரிவுபடுத்தி பார்த்து ஒரு ரெண்டு இடுக்கில் கூட அந்த எலும்பு தின்னியோ ஏதாவது ஒரு ஒரு நோயோ இருந்தால் அதை எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஓட்டோஸ்க்ளோரோசிஸ்னு வியாதி சொன்னோம், எலும்பு அப்படியே பஞ்சு போல் இல்லாமல், எலும்புனுடைய எண்டு வந்து பஞ்சு போல் இருக்கணும், அந்த பஞ்சு போல் இல்லாமல் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், ஸ்டேபிஸ் ஃபிக்ஸேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் காது கேளாமையெல்லாம் இருக்குது அதுலேயும். அதுக்கு கூட இப்போ நல்லா ஒரு லேசரில் அந்த எலும்பை வந்து லேசாக ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு பிஸ்டன் வைக்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. அதேமாதிரி இந்த காது சீடு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஜவ்வு மாற்று அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது. அந்த எலும்புகள்லாம் அரிச்சு போயிருந்தால் அந்த எலும்புகள்லாம் மாற்று அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது. இப்போது அதெல்லாம் விட பிறந்த குழந்தைங்களுக்கு உள் காது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உள் காதே போயிடுச்சு, உள் காதிலே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு, அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு காக்லியார் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காது உள்ளே பொருத்தக்கூடிய கருவிகள், அந்த எப்படி வந்து முட்டி மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதை வந்து காது மாற்று அறுவை சிகிச்சை நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு தான் சொல்கிறது. காதையே நம்ம வந்து கேட்க வச்சிடலாம், காது உள்ளே அந்த நரம்பே போயிருந்தா கூட அந்த நரம்பையே நம்ம வேறு மாதிரி செட் பண்ணி அந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுன்னு சொல்ல அந்த உட்பொருத்தக்கூடிய கருவிகள் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த குழந்தைக்கு காது கேட்குறத நம்மளால் கொண்டு வந்துட முடியும். இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்றது வந்து இப்போ தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இப்போ பாண்டிச்சேரியிலையும் நீ காலைல படித்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வரும்போது நான் முன்னாடி சொல்லக்கூடிய எல்லா வியாதிகளுக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு வந்து அந்த மிஷினே கிட்டத்தட்ட 400,000 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் ஒரு காது கேட்கறதுக்கு அந்த மிஷின் வச்சுட்டா கூட அந்த பயிற்சி, அந்த செவித்திறன் பயிற்சி இருக்கு இல்லையா, அதுக்குமே இப்போது இம்ப்ளான்ட் ஸ்கீம்லேயே வந்து 1,00,000 ரூபா வரைக்கும், 3,50,000 4,00,000 ரூபா வரைக்கும் அந்த மிஷினுக்கே காசு கொடுக்குறாங்க. அது அண்ணில 1,00,000 ரூபாயும் அந்த செவித்திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி வயசானவங்க அவங்களுக்கு காது ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது, செவித்திறன் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா ஒரு கண் எப்படி குறையுதோ, 40 வயசில் 50 வயசில் கண் பார்வை எப்படி குறையுதோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக எப்படி நம்ம கண்ணாடி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இப்போ அந்த காது கேட்கறதுக்கான மிஷின்லாம் வந்திருக்கு. அது 20,000 நல்ல மிஷின்லாம் கிடைக்குது. என்னுடைய சிறு வயதில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் தாத்தா எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னதாக ஒரு மிஷினை காதில் ஒரு ஒயர் வழியாக போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சும்மா ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க. அது அந்த மிஷின் வந்து 4,000 ரூபா 5,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இந்த டிஜிட்டல் மூலமாக வந்தக்கூடியதெல்லாம் 20,000 கிடைக்குது, அது சின்னதாகவும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், காது கேட்காமல் இருக்கிறது தான் ஒரு தாழ்வான நிலையை தவிர, காது கேட்கறதுக்கான மிஷினை போட்டு அதில் காது கேட்குறோம் அப்படின்னா அவங்க டிவியில் நியூஸ் பார்க்கலாம், ஒரு இடத்துக்கு தனியாக போய் வரலாம். கண்ணாடி எப்படி ஒரு வேலை செய்தோ அதே மாதிரி தான் இந்த காது கேட்குற மிஷினும் வேலை செய்யுது. இப்போ கண்ணாடி வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக வந்துடுச்சோ அதே மாதிரி காது கேட்குறதும் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து வைஃபையில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. அந்த செல்ஃபோனை வந்து அட்டன் பண்ணி காதில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, காது மிஷின்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது காதினுடைய ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் மக்களுக்கு இது முக்கியமாக நான் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஜவ்வு ஈஸியாக மாற்றிக்கலாம், முன்ன மாதிரி கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இப்போது சிறு குழந்தைங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் பாண்டிச்சேரி அரசாங்கமும் இது கொண்டு வந்திருக்காங்க இன்சூரன்ஸு. பாண்டிச்சேரி அரசாங்கம் கொண்டு வந்த இன்சூரன்ஸ் வந்து எனக்கு இன்னும் தெரியல, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஜிப்மரில் இதுவரைக்கும் 70-75 காக்லியர் இம்ப்ளான்ட், 70 மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் காக்லியர் இம்ப்ளான் நாங்கள் பொருத்திருக்கோம். அதே மாதிரி வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய காது கேளாமையும் அந்த மிஷின், காது கேட்கறதுக்கான மிஷினை, சின்ன மிஷினை கூட வந்திருக்கு, காதிலே உள்ளேயே தெரியாத அளவுக்கு காதுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்களாம் மிஷின் வந்திருக்கு, வைஃபையோடே வந்திருக்கு, ப்ளூடூத்தோடே வந்திருக்கு மிஷின்லாம். ஸோ ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதுக்கு எடுத்து கொடுக்குற மிஷின்லாமும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. மேலும் விவரங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டையோ இல்லை யாராவது இஎன்டி டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய தகவல்கள்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு.
0: இப்போ பொதுமக்களுக்கு நம்மளுடைய ஜிப்மர் மருத்துவமனை இஎன்டி துறை எந்த மாதிரியான சேவைகள்லாம் செஞ்சுட்டு வருது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: இப்போ நம்ம காது கேட்கறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இஎன்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் தொலைநோக்கி நுண்ணோக்கி எல்லாமே இருக்குது, சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாமே இருக்குது, இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ்லாம் பண்ணுறோம், அதே மாதிரி பிரெயினில் ஏதாவது கட்டி இருக்குது அதை வந்து மூக்கு வழியாக, இப்போ நீங்கள் காது கேட்குறது மட்டும் பேசல, ENTன்னு கேட்டிருக்கிறதால நான் சொல்கிறேன், மூக்கு வழியாக போய் காதில், ஐ மீன் மூக்கு வழியாக போய் பிரெயினில் இருக்கக்கூடிய கட்டிகள்லாம் கூட ENT டிபார்ட்மெண்ட்டும் நரம்பியல் அறுவை சிகிச்சை டாக்டர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஆப்ரேஷன் மூலிமா செய்கிறோம். அதே மாதிரி ENT துறையில் கேன்சர், தொண்டையில் கேன்சர், மூக்கில் கேன்சர், கண்ணில் கேன்சர், காதில் கேன்சர், வாயில் கேன்சர், முழுங்கரத்தில் கேன்சரு, அப்புறம் மூச்சு குழாயில் கேன்சரு, தொண்டையில் கேன்சரு, இந்த மாதிரியான எல்லா கேன்சர்களுக்குமே ஜிப்மரில் வைத்தியம் பார்க்குறோம்.
0: இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. என்ன மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வளர்ந்துருக்கு, ஜிப்மர் என்ன மாதிரியான சிகிச்சைகள் வந்து பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்குன்னு பல விஷயங்கள் வந்து நேர்களுக்கோ இல்லை கேட்குற பேஷண்ட்ஸ்க்கோ புரியும்படி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ஜிப்மர் இணைய வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஜிப்மர் காது மூக்கு தொண்டை துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் சிவராமன் கணேசன் வழங்கிய காதுகளின் பாதிப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம், பொது தேர்வினால் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது மற்றும் அதிலிருந்து எப்படி வெளிவருவது பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் ஆசிரியர் டாக்டர் கவிதா அவர்கள்.
0: வணக்கம் மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறதுல நிலையத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
3: நான் கவிதா, நான் வந்து நர்சிங் காலேஜில் வந்து டியூட்டராக இருக்கேன். நான் வந்து மனோ தத்துவம் ரிலேட்டடாக தான் வந்து செவிலியர் படிப்பு முடிச்சிருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே எனக்கு வந்து சைக்கேட்ரி ரிலேட்டடான திங்ஸ் ப்ளஸ் வந்து குழந்தைகளுக்கான மன அழுத்தம், பெரியவங்களுக்கான மன அழுத்தம், அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியும் நான் பண்ணியிருக்கேன்.
0: மேம், இப்போ பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்து ஏன் வந்து குழந்தைகளுக்கு வருது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய காரணங்கள் இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு சின்ன இது இருக்கும், நம்ம எப்படியாவது பாஸ் ஆகணும்னு நல்லா படிக்கணும்னு இருக்கும், பட் அது வந்து ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு கொண்டு போகலாமா, அது ஏன் வருதுன்னு? அது
3: ஆக்சுவலாக இப்போ இருக்க குழந்தைகள், இப்போ இருக்க நம்ம பள்ளி அல்லது கல்லூரி இதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களோட சிலபஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படித்த சிலபஸை விட அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து படிக்கிற காலத்தில் நமக்கு இவ்வளோ டைவர்ஷன் கிடையாது, மொபைல் ஃபோன்ஸோ இல்லை வேறு மீன்ஸ் மாஸ் மீடியாஸோ இல்லை கேம்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு டைவர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஸ்க்ரீன் டைம்ஸே அவாய்ட் பண்ணி அவங்க படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம் அப்படின்றத வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் உருவாக்குறதே ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்கூல் பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான். ஒரு குழந்தை சாதாரணமாக ஒரு எக்ஸாமை வந்து எதிர்கொள்ளும் போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபன்னாக ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், திடீர்னு நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைப்போம், ஜஸ்ட் நீங்கள்லாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க சந்தோஷமாக தான் எழுதுவாங்க. பட் அதோட ரிசல்ட் அப்படின்னு வரும்போது குழந்தைக்கு வந்து நான் அதிகமாக மார்க் எடுப்பேன் மித்தவங்களை விட அப்படின்ற ஒரு காம்படிஷனை உருவாக்குறதே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தான். அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த படிக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்குறதும் நம்ம தான், அதுக்குரிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறதும் ஐ ஃபீல் நம்ம தான் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இப்போ இருக்க காலத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லும்போது, நம்ம என்னதான் குழந்தை வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாலும் சரி பேரண்ட்ஸ்க்கு அது பத்துறதில்லை, மீன்ஸ் போத மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ வந்து டியூஷன் போ, இதை விட இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கலாம், இல்லை நீ வந்து வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்க ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் மைண்டை நம்மளே உருவாக்கிறோம். இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், நான் எக்ஸாம்னு எழுதுனா இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் போது அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு வாட்டி எடுத்துட்டா அவங்களுக்கு தெரியாது, பட் எடுக்கல அந்த இதை நான் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ஒரு மன அழுத்தமாக அவங்க வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் வந்து ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கெப்பாசிட்டியே வந்து இப்போ ஒரு 50% தான் அந்த குழந்தைனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற குழந்தைகிட்ட நம்ம வந்து இல்லை பக்கத்து வீட்டு பையன் இல்லை நீ வந்து அதிகமாக வந்து பண்ணணும் 50%லாம் பத்தாது இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இது பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேலே ப்ரெஷர் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது.
0: இப்போ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு வருது வந்துடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இருக்கிற மாணவர்கள் முக்கியமாக வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் எப்படி வந்து தங்களை தயார்படுத்திக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்.
3: தயார்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து பெற்றோர்கள் வந்து அந்த இது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை வந்து சாப்பிடாம மீன்ஸ் ரெகுலராக அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸை நம்ம பேரண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம வாட்ச் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப வந்து பயப்பட்டுட்டு இருக்காங்களா, ஒரு பதட்ட நிலையில் இருக்காங்களா, இல்லை அவங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்களா, அதாவது தூங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியா, இல்லை அவங்க ரொட்டீனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, இல்லை அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டுறாங்களா, இல்லை அவங்க ஏதாவது ஒரு எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று ஒன்றை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, இல்லை நார்மலாக அவங்க பண்ணுற திங்ஸில் அவங்களுக்கு நாட்டம் இல்லையா, அது ஒரு இதை இப்போ ஒரு வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூட அவங்களால முடியாமல் எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு அன்வெல்லாம் நான் வந்து நல்லா இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து குழந்தைகளோட ஸ்ட்ரெஸ்ஸோட இது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதெல்லாம் இருக்குது என் பையனுக்கு என் பொண்ணுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரண்ட்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணால் தான் வந்துட்டு நம்ம வந்து குழந்தைகிட்டக்கே இன்டர்வென்ஷன் கொடுக்க முடியும், இல்லை பேரண்ட்ஸுக்குமே நம்ம வந்து எப்படி வந்து அவங்க குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்றதே நம்ம சொல்ல முடியும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இப்போ குழந்தை வந்து நார்மலாக வந்து நம்ம வீட்டில் குழந்தை படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம், முன்னாடினு அப்சர்வ் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம் டைம்னு வரும்போது அந்த குழந்தைக்கு அந்த மாறுதல் உருவாகும் போது பேரண்ட்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம குழந்தைக்கோ இல்லை வந்து பேரண்ட்ஸ்க்கோ வந்து நம்ம வந்து இன்டர்வென்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டீங்க குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம எப்படி தயார்படுத்துறது அப்படின்றது. குழந்தைகளை தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து குட் ஓல்ட் டெக்னிக் தான். முன்னாடியிருந்து நம்ம என்ன டெக்னிக்ஸ் சொல்கிறோமோ அதே டெக்னிக்ஸ் தான். அந்த டெக்னிக்ஸ் நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இப்படி வந்து படிக்கலாம் இப்படி வந்து படிக்கலாம். இப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஒரு 8 hours ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரமாக வராங்க. வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் பழக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்திடணும். இப்போ வந்து டெய்லி வந்தோன்னே என்ன நடத்துனாங்களோ அந்த போர்ஷன்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிப்பாரு, இல்லை நீ வந்து அந்த போர்ஷன்ஸை வந்து படிச்சுப்பாரு, நீ வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை என்ன நடத்துனாங்க அப்படின்றத மட்டும்னாச்சும் அவங்க வந்து அதை வந்து ஒரு கிளான்ஸ் விடணும். ரெண்டாவது வந்து கம்ப்ளீட் அவங்களோட ஹோம்ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னா இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வருது 5 PM வருது, அதோட இமீடியட்டாக அந்த குழந்தை வந்து வேற ஒரு கிளாஸோ ஒரு இதோ போட்டிருக்கும் போது அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ அந்த ஹோம்ஒர்க் வந்து நெக்ஸ்ட் டேவுக்கு வந்து அந்த ஹோம்ஒர்க் போகும். ஸோ இப்படியே அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும்போது அந்த குழந்தைனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியாது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ 3 units வந்து டெஸ்ட்டு, இந்த ஆஃபிலிக்கு வந்து 3 units 4 units டெஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குரிய டைம் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த படித்த அந்த 4 units வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்குரிய டைமும் இருக்கணும். அப்போ தான் குழந்தை வந்து பயப்படாமல் போய் எக்ஸாமை வந்து எதிர்கொள்ள முடியும். ரெண்டாவது வந்துட்டு குழந்தைகிட்ட சொல்லணும். இப்போ வந்து நமக்கு பிளான் நம்ம வந்து அடல்ட், அதனால் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். குழந்தைக்கும் அந்த பிளான் பண்ணுறதை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நீயே டைம் டேபிள் போட்டு கொண்டு வா, மம்மி அதை பார்க்குறேன் என்ன எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், இல்லை உனக்கு எது கன்வீனியண்டாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களே அவங்களோட ஒரு அட்டவணை கள அட்டவணை மாதிரி போட்டு இன்றைக்கி நான் இதை கம்ப்ளீட் பண்ணுவேன் நாளைக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டவணை போட்டு இது பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கணும், சும்மா வந்து படிக்கிறது மட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்மளோட அவங்களோட படிப்போட அவங்களோட வேற ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஒரே சப்ஜெக்டை படிக்கக்கூடாது. இப்போ வந்து சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் நான் மேக்ஸ் தான் பார்ப்பேன், நாளைக்கு வந்து சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னாகுன்னா ஒரு மொனாட்டனி வந்துடும். அவங்களுக்கு அந்த மேக்ஸ் மட்டும் படுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போரிங் இதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், அவங்க சப்ஜெக்ட்ஸை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ காலையில் நான் வந்து மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மதியானத்துக்குலாம் நான் சயின்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பிரேக் அவங்க எடுத்துக்கிற பிரேக்கை வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் மூலமாக அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். அட்ட ஸ்ட்ரெச்சை அவங்க வந்து படிக்கக்கூடாது. இப்போ வந்து எனக்கு 3 days தான் எக்ஸாம் இருக்குது, நான் வந்து ஸ்டடி ஹால்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு வந்து அட்ட ஸ்ட்ரெச்சில் உட்காந்து படித்தாமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரீகால் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு படிக்கக்கூடாது. கண்டிப்பாக 8 hours தூக்கன்றது அவங்களுக்கு மஸ்ட். அப்போ தான் நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை படிக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங் தான் படித்தாதான் வந்து ரெஜிஸ்டர் ஆகும், இல்லை எனக்கு நைட்டு படித்தாதான் ரெஜிஸ்டர் ஆகும். அது வந்து குழந்தையோட கன்வீனியன்ட்டுக்கு விடுங்க, நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். சில பேருக்கு எனக்கெல்லாம் வந்து எதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னா ஈவினிங்ல அட்டன் பண்ணா ஹை ஸ்கோர் மோர் மார்க்ஸ் தேன் ஏர்லி மார்னிங். அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா நம்ம ஸ்டடி டைமை குழந்தைகளோட இதுக்கு விடுங்க, பட் வந்து என்னன்னா 8 hours தூக்கத்தை கண்டிப்பா கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி சாப்பாடு, இப்ப குழந்தை சாப்பிடாம படிக்கிறதுக்கும் குழந்தை சாப்பிட்டு படிக்கிறதுக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும், அவங்களோட அதை கிரகிச்சுக்கிறதுக்கும் அதை வந்து உள்ள வச்சுக்கிட்டு அதை வந்து ரீகால் பண்றதுக்கும் நிறைய இது இருக்கும். அப்ப வந்து நல்ல உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு, புரத சத்து மிகுந்த உணவு, கொஞ்சம் ஃபேட் இருக்க மாதிரி வெல் பேலன்ஸ்டா ஆகணும், மீன்ஸ் சரி விகித உணவா அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ சாப்பிட சொல்லணும் அவங்கள. ரெண்டாவது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன டெக்னிக் சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா ஒரு பெரிய கான்செப்டை எப்படி அவங்க வந்து சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி ஒரு மைண்ட் மேப் பண்ணி அது பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது குழந்தை வந்து ஐயோ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பேனிக் ஆகிற அந்த சுச்சுவேஷனை விட்டுட்டு அதை எப்படி ஹாப்பியாக எதிர்கொள்ளலாம், எக்ஸாம் எழுதுறோம் மகிழ்ச்சியாக எழுதுறதுக்கும் அதுவே போய் ஐயோ எக்ஸாம் இருக்கே அப்படின்னு எழுதுறதுக்கும் இந்த நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது குழந்தைகளுக்கு இந்த ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கலர் கலர் பென்ஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போங்கும்போது திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், இந்த பாயிண்ட் நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், இப்போ எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எழுதுறதுல அவங்களுக்கு கவனம் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து படித்ததெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் என்னோடய எழுத்து வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதே அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு 10 minutes டைம் எடுத்துகிட்டு அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றத மைண்டில் அவங்க சொல்லி பார்த்துட்டு எழுதலாம். இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னென்னா, குட்டி குட்டியாக நம்ம வந்து சின்ன பேப்பர்ஸில் வந்து நம்ம 1, 2, 3 பாயிண்ட்ஸ் போட்டு நோட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து பழகிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும், அந்த பாயிண்ட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது ஸ்டிக்கி நோட்ஸு இல்லை போஸ்ட்இட் அந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து அதில் எழுதி வச்சுருந்தாங்கன்னா, ஸோ வென் தேர் ரீகலெக்டிங் அதை திரும்பி நினச்சி பார்க்கும்போது ஓ நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட்ஸை எழுதணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் குழந்தைகள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பயம் இருக்காது, எக்ஸாம் எதிர்கொள்றதுக்கு ஒரு பயம் இருக்காது. இப்போ கிளாஸ் டெஸ்ட்டு எத்தனையோ டெஸ்ட்டு அவங்க எழுதுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்லாம் எழுதும்போது அவங்க வந்து ஃப்ரீயாக எழுதியிருப்பாங்க, மைண்டில் அந்த மார்க்ன்றது வந்து ஒரு இதாக இருக்காது. பட் இப்போ ஃபைனல் எக்ஸாமில் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மார்க் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் போது அப்போ நம்ம அவங்ககிட்ட சொல்லணும், இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண, மார்க் மார்க் பற்றி நீ இது பண்ண ஒரி பண்ணிக்க வேண்டாம், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த தைரியமாக அந்த எக்ஸாமை வந்து எதிர்கொள்றதுக்குரிய அதுதான் மெயினாக.
0: ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க மேம். ஆக்சுவலாக வந்து பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட வந்து பாஸ் ஆகிறதோ இல்லை மார்க் எடுக்கிறதோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்ற விஷயத்தை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். நீ மார்க் எடுத்தால் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணலாம். இப்போ நல்லா படிக்கிற பசங்க மார்க் எடுத்துருவாங்க, ஆவரேஜாக இருக்கிறவங்க வந்து மார்க் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அங்கே நம்ம இன்னும் ப்ரெஷர் பண்ணால் அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வருது, ஸோ வேறு எந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட் அவங்க எடுத்துக்கலாம், படிப்பை தவிர்த்து வேறு என்னென்னலாம் பண்ணலாம், நீங்கள் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, வேறு என்னென்னலாம் பண்ணலாம் மேம்?
3: ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், நம்ம பேரண்ட்ஸே வந்து அந்த குழந்தைக்கு முடியுது முடியல அப்படின்றத வந்து ரொம்ப லேட்டாக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ 8th standard வரைக்கும் கம்பல்சரியாக வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ 9th standard வரும்போது தான் அந்த குழந்தைக்கு எழுதுறதுல கஷ்டப்படுது, இதில் கஷ்டப்படுதுன்றத பிரச்சனையே வந்து தெரிய வருது. அதை வந்து நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண, ஒரு 5th standardலேயே ஒரு 6th standardலேயே ஐடென்டிஃபை பண்ணால் நமக்கு அந்த இன்டர்வென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அப்போ அவங்க மெயின் எக்ஸாம் அந்த ஒரு 10th standardில் அவங்க ஒரு எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் கிளினிக்கல் சைடாக நாங்கள் போகும்போது பார்க்குறது என்னன்னா 9th standard தான் பேரண்ட்ஸ் வெல்கம், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து போர்டு எக்ஸாம், அதனால் அப்போ தான் பேரண்ட்ஸ் வருவாங்க, என் பையனுக்கு வந்து எழுதுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எனக்கு அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் கிடச்சா நான் எழுதாமல் அவன் எழுதாமல் ஸ்க்ரைப் யூஸ் பண்ணி எழுதலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து 9th standard மேலே தான் யோசிக்கிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, அவன் படித்ததை வந்து அவனால் வந்து திருப்பி ரீகலெக்ட் பண்ண முடியல, ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்தையும் 9th standardக்கு மேலே தான் வந்து பேரண்ட்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. நான் சொல்கிறது வந்து இல்லிட்ரேட் பேரண்ட்ஸ் கிடையாது, எஜுகேட்டட் பேரண்ட்ஸு நல்லா இதில் ஹெல்த் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க கூட 9th standardக்கு மேலே தான் வந்து அதுக்குரிய ரெமடியல் மெஷர்ஸே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் என் பையனுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, படிப்பு ஒன்று மட்டும் பொட்டன்ஷியல்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியுமா இருக்கும், சில பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இதில் சப்ஜெக்ட்ஸில் அவ்வளோவா இருக்காது, பட் கம்ப்யூட்டரில் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்களா இருக்கும். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கிட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நமக்கு நிறைய கோட்டா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து புதுசாக இருக்கிறதுல வந்து யோகா கூட வந்து ஸ்போர்ட்ஸாக வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குது, இல்லை நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம என்ன விடலாம் அப்படின்னு சொல்லுவோம்னா, கண்டிப்பாக வந்து அவங்களை யோகாலாம் பண்ண வைக்கலாம், அந்த ரிலாக்ஸேஷன் இது கிடைக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணுங்கள். குழந்தையை கூப்பிட்டு ஒரு வாக்கிங், இல்லை குழந்தைய வந்து பிளே கிரவுண்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வர்றது. ஸோ இதெல்லாம் கூட அதர் டெக்னிக்ஸ் தான். அஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குழந்தைய புரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட அந்த வந்து ஒரு நம்ம எம்பதின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம வந்து குழந்தையாக இருக்க, நம்ம குழந்தையாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ண யோசிச்சிருப்போம், இப்போ இந்த குழந்தை வந்து என்ன யோசிக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சைல்டு என்ன எஃபர்ட் போடுது அப்படின்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சைல்டு ஆல்சோ வில் ட்ரை. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க் ஷீட்டில் மார்க் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்க, அது என்ன நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து சைல்டோட அந்த ப்ராக்ரெஸ். இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது சைல்டுக்கு, வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது எக்ஸாம்னா ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ப்ரெஷர் இப்போ இருக்க அந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாத்துக்குமே இருக்க ஒரு பிரச்சனை எழுதுறது, ரைட்டிங். அவங்களுக்கு வந்து என்னென்னா 3 hours, 2.5 hours உட்காந்து நான் எழுதணுமா அப்படின்ற வந்து ஒரு இது இருக்குது. இப்போ அப்போ வந்து அந்த டைத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லாம் முடிச்சு இப்போ நம்ம அந்த இதில் வந்து வெளியே வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து நான் 2 மணி நேரம் உட்காந்து எழுதுறதா, என்னால் முடியாது. இப்போ இருக்க குழந்தைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 40 marks நான் எழுதிட்டேனே கிளம்புறேன் அந்த லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக குறைக்கணும், ஈஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ், அதாவது ரெகுலராக தூங்குறது, ரெகுலராக வந்து சாப்பிட்றது, அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம புரிய வைக்கணும். நம்ம சொல்லுவோம் நம்ம பண்ணால் நம்ம குழந்தை ஃபாலோ பண்ணோம், இப்போ இருக்க குழந்தைங்களும் அப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம அவங்க கூட உட்காந்து பேசி இதுதான் நல்லது அப்படின்றத அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். ரெண்டாவது வந்து ஆப்ஷன் கொடுக்கணும், குழந்தைக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ ஓகே, இப்போ வந்து நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற, இல்லை நீ வந்து நல்லா பண்ணுற, ஸோ என்ன நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிற, இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஓப்பன் டாக் வந்து நம்ம குழந்தைகிட்ட நம்ம வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இப்போ சில குழந்தைங்க சொல்ல எனக்கு ஃபிசிக்ஸ் புரியவே இல்லை, எனக்கு கெமிஸ்ட்ரி புரியவே இல்லை, எனக்கு மேக்ஸ் வந்து வரலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், அஸ் அ பேரண்ட் நம்ம என்ன அவங்களுக்கு ஈஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கே அது நல்லா வரும்னா நீங்களே சொல்லிக் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து அதை வந்து ஈஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து என்ன கேட்டேன்னா, இமோஷனல் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட மைண்ட் லெவலில் அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளை வந்து இவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது மார்க்ஸ் எடுக்கல, அது இது பண்ணலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ குழந்தையோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அண்டர்கோ பண்ணும்போது நம்ம அவளோட சப்போர்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கணும், எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எனக்கு புரியல, இல்லை எனக்கு இந்த யூனிட் எனக்கு புரியல அப்படின்னு அவங்க ஓப்பனாக வந்து சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் அவனுக்கு 3 லட்சம் கட்டுறான், நீ எப்படி வந்துட்டு இந்த லெசன் புரியலன்னு சொல்லுவா, அவங்க டீச்சர்கிட்ட போய் கேளு, இன்ஸ்டிட் நம்ம போய் கேட்கலாம், இப்படி அந்த பர்டிகுலர் யூனிட்ல அவங்களுக்கு சந்தேகம் இருக்கான், ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி ஸ்மாலர் இஷ்யூஸ், ஏதாவது வீட்டில் வந்து அவங்க எப்பயும் ரொட்டீனாக சில வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் டைத்தில் அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நீ கிளீன் பண்ண வேணாம் ரூமை, நீ படி உட்காந்து, நீ இது பண்ண வேண்டாம், நீ இதை உட்காந்து படி அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை ஃப்ரீ பண்ணிடலாம். ஒரு சின்ன சின்ன ரொட்டீன் அவங்க விட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களை வந்து ஃப்ரீ பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும், 24 hours அவங்கள வந்து படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பார்க்குக்கோ, ஒரு பீச்சுக்கோ, அப்படி இல்லை ஒரு வாக்கிங்கோ, இல்லை ஒரு ஜஸ்ட் நம்ம வெளியே போய் ஒரு ஸ்மால் மீல் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து ஒரு மார்க் மேக்கிங் மிஷின்லாம் கிடையாது. அதே மாதிரி அதை ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரிலீவ் பண்ணாலே அவங்க வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. இதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன் பேரண்ட்ஸ் கூட பேசுறத நிப்பாட்டிடுவாங்க, அந்த 10th standard வரைக்கும் நல்லா தான் பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ப்ரெஷர், அவங்க வந்து குழந்தைக்கு பிடிக்காம வேற ஸ்கூல்லையோ எதுலையோ சேர்த்து விடும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசுறதுன்னு. ஸோ அவங்களுக்கு வென்டிலேட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஸோ அது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து நம்ம வந்து திருப்பி வந்து அந்த குழந்தையோட மைண்டுக்குள்ளே போய் அவங்க கூட பேசுறது அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஈவன் அவங்க மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட அதுக்குரியதை அனலைஸ் பண்ணணுமே தவிர நம்ம வந்து அதை பிளேம் பண்ணி அந்த பண்ணும்போது அவங்களுக்கு நமக்கு ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அவங்கள அவங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சம் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக அவங்க வந்து வெரி ஆக்டிவ், கிரிக்கெட் விளையாடுவாங்க, இது ஒன்று விளையாடட்டும், கொஞ்ச நேரம் விளையாடுறதுனால நமக்கு இதாகாது. ஏன்னா ஒன்று விளையாடும் போது நமக்கு என்ன ஆகும், இன்னுமே மைண்ட் வந்து ஷார்ப்பன் ஆகும். ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே படிக்க முடியும், அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வந்து அலோ பண்ணாலே வந்து ஐ திங்க் நம்ம அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்க முடியும். தட் இஸ் வாட் பேரண்ட்டாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணுற ஹெல்ப்பாகவும் இருக்கும்.
0: மேம், நிறைய விஷயம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அதாவது பேரண்ட்டை வந்து எந்தளவு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கேட்குறதா இருக்கட்டும், அவங்க கூடவே நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற விஷயம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது பொது தேர்வினால் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது
0: மற்றும் அதிலிருந்து எப்படி வெளிவருவது பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் கண்களின் பராமரிப்பு கண் தானம் பற்றிய நேர்காணலில் பங்கு பெறுகிறார் கண் மருத்துவத்துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் சுபாஷினி அவர்கள்.
1: வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
2: வணக்கம், என் பெயர் டாக்டர் சுபாஷினி. நான் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்தல்மாலஜியில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்.
1: மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண் சொல்லலாம். கண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்மளோட உடலில், எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு தேவைப்படும். பொதுவாக கண்களுக்கு வருகின்ற நோய்கள், அதாவது என்ன மாதிரியான நோய்கள் வந்து கண்களுக்கு வரும்னு சொல்ல முடியுமா?
2: கண்களுக்கு விதவிதமான நோய்கள் வரலாம். ஆனால் முக்கிய காரணம்னு பார்த்தா அது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் வேற வேற கண் ப்ராப்ளம்ஸ் வரலாம். பொதுவாக முக்கிய காரணம் பார்வை குறையறதுக்கு வந்து கண்புரை. கண்புரை அதுதான் கேட்ராக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் மெயினான காமனான ஒரு கண் ப்ராப்ளம். அண்ட் இது வந்து யூஸ்வலாக 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு வர நோய் இது. ஸோ அடுத்ததாக டயபெட்டிஸ். இப்போ வந்து டயபெட்டிஸ் ஒரு காமன் டிசீஸாக இருக்குது. ஏர்லியர் வந்து டயபெட்டிஸ் வாஸ் அ டிசீஸ் ஆஃப் த ரிச், ஆனால் நவ் இப்போ ஈவன் நிறைய ஈவன் த புவர் பீப்புள் எல்லாருக்குமே, ஏர்பன் ஆர் ரூரல் ஏரியாஸ் எல்லாருக்குமே டயபெட்டிஸ் ஒரு காமனான நோயாக இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து கண்ணை பாதிக்கும். எந்த அளவுக்குனா டு த எக்ஸ்டென்ட் பிளைண்ட்னஸ் கூட, இந்த பார்வை இழப்பு கூட ஏற்படலாம். ஏன்னா இதுக்கு ஒரு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி. இது ஒரு முக்கிய காரணம். அடுத்ததாக குளோக்கோமா. குளோக்கோமாவும் ஒரு முக்கியமான காரணம். குளோக்கோமாவை வந்து கண் அழுத்த நோயின்னு சொல்லுவோம். ஸோ இது தவிர ரிஃப்ராக்டிவ் எரர், இந்த கண் குறைபாடு காமனாக வந்து நம்ம ஷார்ட் சைட் லாங் சைட்னு சொல்கிற இந்த ஐ டிஸார்டர். ஸோ இது வரலாம். இது தவிர கருவிழியில் நிறைய பிரச்சனைகள், அடிபடுறதுனால ஏற்படுற கருவிழி பிரச்சனைகள் உண்டு. ஸோ மெயினான காரணங்கள் இதுதான்.
1: நீங்கள் சொன்னீங்க, அதாவது நிறைய பேருக்கு கேட்ராக் வரலாம், குளுக்கோமா கூட வரலாம். இந்த குளுக்கோமான்னு சொல்லக்கூடிய கண் அழுத்த நோய் வருவதற்கான காரணம் என்ன? என்ன ரீசன் மேம் அது வருவதற்கான காரணம், அதை பற்றி சொல்ல முடியுமா?
2: குளோக்கோமா வந்து பார்வை இழப்புக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா இந்த பார்வை இழப்பு வந்து நிரந்தரமானது, திரும்பி அந்த பார்வை வராது நம்ம எந்த ஒரு சிகிச்சை முறை எடுத்தாலும். ஸோ இந்த குளோக்கோமா எதனால ஏற்படுறதுன்னா, ஸோ நம்ம உடம்புக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த கண் ப்ரெஷர் எதனாலனா ஒரு நீர் வந்து ஒரு உற்பத்தி ஆகுது அந்த கண்ணு உள்ள. அந்த நீர் வந்து அந்த மின் பகுதியில் வெளியேறும். ஸோ அந்த ட்ரெயினேஜ் பாத்வேயில் ஏதாவது அடைப்போ இல்லை அது சரியாக வேலை செய்யலைன்னா ஸோ நீர் தேங்கி, ஸோ அதனால் அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி அதனால் ஏற்படுற நரம்பு பாதிப்புக்கு தான் குளோக்கோமான அந்த பேர் கொடுப்போம். இந்த டிசீஸும் யாருக்கு வேணாலும் வரலாம். முக்கிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த குளோக்கோமா நோய்க்கு இது நம்ம வந்து டாக்டரை பார்த்தா தான் இந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அந்த குளோக்கோமா இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். அதனால 40 வயது மேற்பட்டோர் இந்த குளோக்கோமாவுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லைனாவும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி, ஸோ குளோக்கோமா இருக்கா இல்லையா என்று தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம்.
1: நீங்கள் இப்போ சொன்னது போல தான் மேம், அதாவது ஒரு கண்ணில் ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சோ இல்லை வந்து ஒரு குளோக்கோமாவே வந்திருந்தாலும் அதை பற்றி கேர் எடுக்காமல் பொறுமையாக வந்து டாக்டரை மீட் பண்ணுறது, ஸோ ஒரு கேரிங்கே கிடையாது, அவங்களே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு எடுத்துக்கிறது. ஸோ பொதுவாக கண்ணை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? ஏன்னா இப்போ நிறையா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, சிஸ்டம் பார்க்குறவங்க இருக்காங்க, ஸோ வெளியில் போகும்போது தூசி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறமா அதை ரொம்ப முத்த விட்டுட்டு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறது உண்டு. ஸோ பொதுவாக வந்து நம்ம கண்ணை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறது, அதை பற்றி?
2: அதுதான், கண்கள் எவ்வளோ முக்கியம்னு நான் எது சொல்லவே தேவையில்லை. நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்னா, மெயினாக இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லோரும் நம்ம லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் முன்னாடி இல்லை மொபைல் பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபார் மோர் தென் த யூஷுவல் நம்பர் ஆஃப் அவர்ஸ். ஸோ இதனால் ஸோ த ஸ்க்ரீன் டைம் இஸ் ஆக்சுவலி இன்க்ரீஸ்ட். நம்ம ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது டெஃபினட்டாக வந்து கண்ணை பாதிக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன நம்ம பாதுகாப்பாக என்ன பண்ணலான்னா, தெர் இஸ் அ ரூல் விச் வி ஃபாலோ, அது அந்த 20-20-20 ரூல்னு. ஸோ நம்ம வந்து நம்ம இது மாதிரி ரொம்ப என்க்ராஸ்டாக கண்டினியூஸாக நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற கட்டத்தில் நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தூரத்தில் 20 feet மேலே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஜஸ்ட் அங்கே பார்த்துட்டு ஃபார் 20 seconds கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தால் தென் யூ கேன் கேரி ஆன் யுவர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை ஒரு எவ்ரி 20 minutes பண்ணால் ஐஸ்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரியும் இருக்கும். தென் எல்லாருக்கும் இது இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஈவன் என்ன எடுத்துக்கிட்டாலும் இந்த கம்ப்யூட்டர் வந்து இட்ஸ் அன் அன்அவாய்டபிள் திங். ஸோ வி ஹாவ் டு டூ, அதுதான் இட்ஸ் நெசசரி ஈவில் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் தட் வில் பி குட். ஸோ இதையும் தாண்டி சில பேர் இந்த ஏசிலேயே உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் ரொம்ப உத்து பார்த்துட்டு கண்ணை கூட அசைக்காமல் யூஸ் பண்ணுறப்ப இந்த ட்ரைனஸ் வரும், அதுக்கு பேர் தான் இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம்னு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம்னால வந்து இந்த ட்ரைனஸ்னால ஸோ ஒரு மாதிரி ஃபாரின் பாடி சென்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கண் எரியும். ஸோ இந்த ஒரு தொந்தரவுக்கெல்லாம் வந்து நம்ம தடுப்பு முறை அட்லீஸ்ட் நம்ம கான்ஷியஸாகவே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணால் ஓரளவுக்கு இந்த ட்ரைனஸ் எல்லாம் இந்த ட்ரை ஆயெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் வி ஷுட் அவாய்ட் கண்டினியூஸ்லி சிட்டிங் இன் ஏசி ரூம், அதுவும் வந்து இந்த இவாப்ரேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டியர்ஸ் நம்ம சர்ஃபஸில் இருக்கிற டியர்ஸ் வந்து அது ஈஸிலி இட் கெட்ஸ் ட்ரைட் ஆஃப். ஸோ அதனால் நம்ம இந்த டியர் அதுக்குன்னு இந்த டியர்ஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முறைகள் கடைபிடித்தால் ஓரளவுக்கு நம்மளால் இந்த தொந்தரவை குறைக்க முடியும். இது தவிர நம்ம வெளியில் போகிறோம், நம்ம இந்த தூசி ஃபேஸில் படுது, கண்ணில் படுது, நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே இட்ஸ் பெஸ்ட் டு வாஷ் த ஃபேஸ் நல்லா. ஸோ அப்போ எனி டஸ்ட் ஆன் த இது அந்த லிட்ஸில் லேஷஸில் இருக்கிறதெல்லாம் கூட எல்லாமே போயிடும். அண்ட் இதனால் வந்து நம்ம இந்த கண் கட்டிகள் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு டெண்டன்சி கை வந்து கண்ணுக்கிட்ட போகிறது தான். ஸோ நம்ம கைகளை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் இந்த கொரோனா டைமில் இந்த ஹேண்ட் ஹைஜீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கையை வந்து கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதனால் வந்து ஏற்படும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கண் கட்டிகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். அது தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே எல்லாரும் ஒரு கண் செக்கப் பண்ணுறது மிகவும் அவசியம். நம்மளுக்கு தொந்தரவு இருந்தால் தான் டாக்டரை போகணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு செக்கப் போனால், ஸ்பெஷலி இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சப்போஸ் குளோக்கோமா இருந்ததுன்னா தென் அப்போ நீங்கள் அவசியம் கண் செக்கப் வரணும். எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் தான் நம்ம கண் டாக்டரை பார்க்கணும்னு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு சுகரு, இந்த பிபி, ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருந்தால் அவசியம் நீங்கள் கண் டாக்டரை பார்த்து உங்கள் விழித்தர செக்கப் பண்ணி, ஸோ ஏதாவது விழித்தர பாதிப்பு இருக்கா, அதுக்கு பேர் தான் டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி, இந்த பாதிப்பெல்லாம் இருந்தால் அதுக்கு உண்டான சிகிச்சை முறையை அட்லீஸ்ட் ஆரம்ப கட்டத்திலேயே எடுத்தால் பார்வை குறைபாடெல்லாம் தடுக்கலாம். ஸோ இது தவிர நம்ம சில பேர் வந்து இந்த ஆக்கியூபேஷன் ஹசார்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வெல்டிங் வேலை அது ஒரு அந்த வேலையில் இருப்பாங்க, சில பேர் குவாரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது அவசியம். சில்ட்ரன் பார்த்தா இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு வராமல் பார்த்துக்கணும். அண்ட் ஸ்பெஷலி டியூரிங் தீபாவளி டைம் இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் பர்ஸ் பண்ணுறப்ப இந்த கல்லை வச்சு, கிளாஸ் பாட்டில் வச்சு அதெல்லாம் பட்டாசு வெடித்து அதனால் கண்ணு பாதிச்சிருக்கிறவங்க நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் பார்க்குறோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த இது தவிர்க்கணும்னா பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனோடு தான் சில்ட்ரன் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் இது பண்ணும். இல்லைனா வந்து அவங்க இது மாதிரி பாதிப்பு வந்து அடிபட்டதுனால பாதிப்பு வந்தால் சில டைம் சிகிச்சை முறையை மீறி பார்வை இழப்பு ஏற்படலாம், அது ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கும். ஸோ சில அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தால் ஓரளவுக்கு நம்ம கண்ணை நல்லா பாதுகாத்துக்கலாம்.
1: பல விஷயங்கள் சொன்னீங்க மேம், இதை கேட்குற லிஸ்னஸ் உங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைகளை சுத்தமாக வச்சிருக்கணும், இந்த சுத்தமாக வச்சுட்டு தான் கண்ணை நம்ம தொடணும்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து கண்களில் பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
2: கொரோனா வந்து கண்களை பாதிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை கொரோனா வியாதி இருக்கிறவங்க, ஸ்பெஷலி கொஞ்சம் சிவியர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ணையும் அஃபெக்ட் பண்ணும். பட் கண்கள் அந்த நீர்னால, அந்த டியர்ஸ்னால கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.
1: மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய கண்புரை நோய் பொதுவா நிறைய பேருக்கு வர்றதுண்டு. அதுக்கான சிகிச்சை முறையும் நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ இப்ப அதோட பாதிப்பு இருக்கா, அதை பத்தி அவேர்னஸ் இருக்கா? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல வந்து டாக்டரை மீட் பண்ணி அதுக்கப்புறமா சிகிச்சை எடுக்கும்போது சில டிஃபிகல்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்றதுண்டு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறை, அதாவது கேட்ராக்ட், அது அந்த கண் பொறை, அதுதான் பார்வை இழப்புக்கு ஒரு முக்கிய காரணம். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த பொறைக்கு இந்த சிகிச்சை முறைகள் எடுத்தால் கண் பார்வையை திருப்பி யூ கேன் கெட் பேக் த விஷன். ஸோ இந்த கண் பொறை வந்து எதனால ஏற்படுறதுன்னா, இட்ஸ் சாதாரண, இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தான். நம்மளுக்கு எப்படி தலை நிறைக்குதோ அதே மாதிரி தான் கண் பொறையும் டெவலப் ஆகுறது. ஸோ சில பேருக்கு சீக்கிரம் நிறைக்கும், அதே மாதிரி தான் பொறையும் சில பேருக்கு சீக்கிரம் வரும். ஜென்ரலாக 60 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு இந்த கண் பொறை வந்துடும். ஸோ ஸ்பெஷலாக இந்த ரூரல் ஏரியாஸ்லலாம், ஸோ ரொம்ப எக்ஸ்போஜர் டு சன்லைட், வயலில் வேலை செய்கிறவங்க இல்லை, இந்த ரொம்ப இந்த ட்ரையான பிளேசஸில் இருக்கிறவங்க, ரொம்ப சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்புரை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம வெளியில் போகிறப்ப அட்லீஸ்ட் இந்த சன்கிளாஸஸ், கூலிங் கிளாஸஸ் மாதிரி போட்டால் ஓரளவுக்கு தடுக்கலாம். ஆனால் இந்த ஐ ட்ராப்ஸு இது மாதிரி வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் முறையும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி அந்த இன்ட்ராக்குலர் லென்ஸ், அதை அந்த ஒரு பிளாஸ்டிக் லென்ஸ், அதுக்கு இந்த நேச்சுரல் லென்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சா ஸோ பார்வை இழப்பு தவிர்க்கலாம். ஸோ இந்த கண்புரை இப்போ ஜாஸ்தியான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை, ஐ திங்க் ப்ரெவலன்ஸில் தான் இருக்குது. பட் இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம், பார்வை இழப்பு இந்தியா பொறுத்த வரலும்.
1: அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வின்னு கூட சொல்லலாம், அதாவது கண் தானம்.

டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது. பட் ஆனால் போதுமானதான அதுதான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. கண் தானம் மெயினானது நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இது கிளாரிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். அது மெயினான 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஸோ அதாவது த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து இந்த கண் தானம்னா வந்து இது வந்து கருவிழி தானம். ஸோ நம்ம முழு கண்ணும் வந்து ஒரு நபருக்கு வைக்கிறது இல்லை. அதில் கருவிழியில் ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த கண்தானம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது இந்த கருவிழி தானம். தென் இரண்டாவது முக்கியமான இது, கண்தானம் நம்ம உயிரோடு இருக்கக்குள்ளே செய்யவே முடியாது. ஸோ ஒன்லி ஆஃப்டர் வி டை அப்போ தான் வந்து இந்த கண் வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ அந்த கண்ணை எடுத்து, ஸோ தேவையான யாருக்கெல்லாம் இந்த கருவிழி பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு இந்த கருவிழி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். ஸோ அப்புறம் மூணாவது முக்கியமான விஷயம், இந்த கண்தானம் நம்ம முதல் அவங்க இறந்த பிறகு அவங்க கண்தானம் கொடுக்க விரும்புகிறாங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ், ஸோ அதை வந்து நம்ம அந்த கண்ணை எடுக்கிற பொறுப்பு நம்மளுக்கு வித்இன் தட் 6 ஹவர்ஸ் குள்ளார நம்ம எடுத்தாகணும். ஸோ அது அதுக்குள்ளார நம்ம அந்த கண்ணை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு மீடியமில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு கண்தானம் பண்ணுறோம் அது 2 or 3 days பண்ணலாம். பட் ஆனால் இறந்து ஒரு 6 மணி நேரத்துலேயே அந்த கண்ணை எடுக்கணும். இப்போலாம் இதுலேயே கொஞ்சம் இன்னும் டெக்னாலஜியெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கு. மின்காலத்தில் ஃபுல் கண்ணையும் வந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த கருவிழியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபுல் கண்ணை எடுக்காமல் ஜஸ்ட் அந்த கருவிழி எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் மீடியமில் போட்டு அதை லேபுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செய்ய வேண்டிய அந்த முறைகள் எல்லாம் செஞ்சு தென் அதுக்கப்புறம் அந்த கருவிழியை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால் வந்து அந்த டிஸ்ஃபிகர்மெண்ட்னு அந்த இறந்தவங்களுக்கு அந்த கண் இல்லாமல் அந்த ஒரு ஃபேஸ் ஆல்ட்ரேஷன் அந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி இது மாதிரி இந்த கருவிழி மட்டும் எடுக்கிறதுனால. அதுக்கப்புறம் அந்த ஸோ நார்மலாகவே இருக்கும், இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷெல்லோ போட்டால் ஸோ ஒரு நார்மல் ஐ மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு விதமான மாற்றங்கள் இருக்காது. அப்புறம் இந்த இந்த கருவிழி இந்த ஐ டொனேஷன் இங்கே ஜிப்மரில் வந்து எவ்ரி இயர் நாங்கள் வந்து August 25th to September 8th அந்த ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் அப்போ நாங்கள் இந்த விழிப்புணர்வு ஹெல்த் டாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அந்த சில டைம் பெயிண்டிங் காம்படிஷன், ஐ டொனேஷன் ரிலேட்டட் பெயிண்டிங் காம்படிஷன்ஸ் இல்லை எஸ்ஏ ரைட்டிங் அந்த மாதிரிலாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. அண்ட் இதுலேயும் இன்னொரு கான்செப்ட், அந்த பிளெட்ஜிங், நம்ம ஐஸை வந்து பிளெட்ஜ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஐ வாண்ட் டு டொனேட் மை ஐஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளெட்ஜ் எடுத்து அதுக்கு ஒரு கார்டு இருக்குது, அந்த பிளெட்ஜ் கார்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா, ஸோ அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒன் வே ஆஃப் இம்ப்ரூவிங் த அவேர்னஸ். ஆனால் மெயினான இந்த பிளெட்ஜிங் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பண்ணணும், அதை பண்ணால் தான் கண்தானம் பண்ண முடியும்னு அந்த மாதிரி அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளெட்ஜிங் இஸ் ஜஸ்ட் ஒன் மெத்தட் டு இம்ப்ரூவ் அவேர்னஸ். ஸோ இந்த பிளெட்ஜிங் பண்ணுறதோடு நீங்கள் வந்து உங்கள் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ், அதாவது உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்லை யோ அதர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நீங்கள் முன்னாடியே உங்களோட வில்லிங்னஸ் ஃபார் திஸ் ஐ டொனேஷன் நீங்கள் முதலே நீங்கள் அதை அந்த விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லேட்டர் ஒருவேளை இறந்த பிறகு ஸோ இந்த கண்ணை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். அந்த ரிலேட்டிவ்ஸும் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களும் வந்து இந்த கண்ணை டொனேட் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட் இந்த பிளெட்ஜிங்கில். ஸோ உங்களோட விஷ் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் பிளெட்ஜிங் பண்ணாமலே நீங்கள் கண்தானம் யார் வேணாலும் பண்ணலாம், அதுவும் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்தியா பொறுத்தவரைலும் பார்த்தா 80 லட்சம் மக்கள் இந்த கருவிழி இழப்போடு இருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தா ஒரு அந்த 80 லட்சத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 லட்சம் பேருக்கு இந்த
கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் இந்த சர்ஜரி பண்ணால் அது ரொம்ப

0: ரொம்பவே அவங்களுக்கு பார்வை திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நம்மளுக்கு இந்தியா பொறுத்தவரை ஓன்லி ஒரு 2.5 லட்சம் கண் தானம் தான் நடக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஒரு 70 பேரில் வந்து ஒரு ஆளுக்கு தான் அந்த கருவிழி யூஸ் ஆகுது, மிச்சம் 69 பேர் அவங்க வெயிட்டிங்லேயே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நம்மளே வந்து இந்த கண்தானத்தை ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஷுட் ப்ரொமோட், அண்ட் நம்ம நெய்பர்ஹுட்டில் யார் இறந்தாலும் நம்மளே ஒரு கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஸோ இதில் வந்து எதுவும் லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ்னு எதுவும் இல்லை. இது தவிர ரொம்ப நேரம் எடுக்கணும் வந்து நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. அண்ட் நாங்கள் வந்து ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அவங்க வந்து 10,000 ருபீஸ் அஸ் அ இன்சென்டிவ் மாதிரி அது கொடுக்குறாங்க டோனர் ஃபேமிலிக்கு, அவங்க தருவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மோட்டிவேஷன் ஷுட் கம் ஃப்ரம் ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி ஃபார் ஐ டொனேஷன். ஏன்னா வந்து இது மண்ணோட மண்ணாக கண்ணை போகிறதோட ஒரு 2 பேர், அதுவும் இப்போ இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் ஆக்சுவலாக லேயர் பை லேயர் டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அந்த டாப் லேயர் ஒரு ஒரு சில அப்ரோப்ரியேட் பேஷண்ட் இருக்கும், அந்த லோவர் லேயர்ஸ் எல்லாம் அது வந்து சில பேர் இருக்கும். ஸோ ஒரு ஒரு கண்லேருந்து ஒரு 4 பேர் கூட பெனிஃபிட் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்தானத்தை நம்ம கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணணும்.
1: ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். இன்னும் நிறைய பேர் வந்து வாலண்டரியா வந்து வந்து ஐ டொனேஷன் பண்ணுறதுக்கு முன் வரணும். இதை பற்றிய ப்ரொமோஷன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால பல பேருக்கு பார்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஃபாதருக்கோ இல்லை மதருக்கோ அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அதை தடுக்க முடியுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஒருவேளை அம்மாக்கோ இல்ல அப்பாக்கோ பிறவி கண்ணோ இருந்தா குழந்தைய பாதிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமா இருக்கு. அதை எப்படி தடுக்கலாம்னா அது முன்னாடியே ஒரு கவுன்சிலிங், ஜெனட்டிக் கவுன்சிலிங் மாதிரி பண்ணும். ஸோ ஒருவேளை குழந்தை பிறந்த பிறகு அவங்க வந்து கண்டிப்பாக கண் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஏதாவது கண் குறைபாடு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் முறைகள் இது பண்ணால் ஸோ பார்வை இழப்பெல்லாம் ஓரளவுக்கு தடுக்கலாம். இது தவிர ஒருவேளை அம்மாக்கோ அப்பாக்கோ லேட்டர் ஸ்டேஜில் வேற ஏதாவது நோய் வந்தா அது எல்லாம் பாதிக்காது பிறக்கிற குழந்தைக்கு. மற்றபடி ஒரு சில வியாதிகள், அதாவது இந்த குளோக்கோமா மற்ற ரெட்டினைட்டஸ் பிக்மெண்டோஸான அது ஒரு விழித்தர பாதிக்கிற நோய், இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரி. ஸோ அதாவது ஒரு அம்மா அப்பாவுக்கு இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இது மாதிரி குளோக்கோமா டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இருந்தால் அவங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனிங் மாதிரி அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு என்ன கண் பிரச்சனைகள்னு அதை சார்ட் அவுட் பண்ணால் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொண்டால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
1: ஓகே மேம், இது ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், இப்போ என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துலேயே நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கும். ஸோ என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு, நம்ம ஜிப்மர் என்ன மாதிரியான சர்வீசஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பீப்புளுக்கு தருது, அதை பற்றி சொல்ல முடியும்.
0: இந்த காமனான கண் நோய்கள் வந்து நான் சொன்னது இந்த கண்புரை. இந்த கண்புரையிலேயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு வித் ரிகார்ட் டு ட்ரீட்மெண்ட். ஏர்லியர் நம்ம வந்து அந்த ஃபுல் புரையும் வெளியில் எடுக்கணும், அந்த கண் கண் உள்ளேருந்து அந்த ஹோல் லென்ஸையும் எடுப்போம். முன்னாடி பெரிய துவாரம் போட்டு அதில் அந்த முழு லென்ஸையும் வந்து எடுப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு லெஸ் தென் 2 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு சின்ன துவாரம் போட்டே நம்ம முழு லென்ஸையும் கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படி சாத்தியம்னா இது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இந்த ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன்னு ஒரு சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரில் வந்து ஒரு சின்ன ஆயுதம் வச்சு அது அந்த பொறையை வந்து நல்லா பிரேக் பண்ணி பீசஸாக பிரேக் பண்ணி அது வழியால் எல்லா லென்ஸையும் பார்ட்டிகல்ஸும் அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அதுலேயே இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபேக்கோ இமால்சிஃபிகேஷன் நம்ம ஜிப்மரில் அவைலபிள், அதுக்குண்டான மெஷின்ஸ் தேவை அதுக்கு. ஸோ அதுலேயும் ஹை அண்ட் மெஷின்ஸ் ஜிப்மரில் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்கோ இமால்சிஃபிகேஷன் சர்ஜரி பண்ண இந்த கேட்ராக்ட் சர்ஜரியிலேயே இன்னும் ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி. ஜென்ரலாக இந்த கொலோக்கியல் லாங்குவேஜில் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரினா பேஷண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறது இந்த ஃபேக்கோ இமால்சிஃபிகேஷன். பட் நிஜமாவே லேசர் யூஸ் பண்ணி கேட்ராக் சர்ஜரி இஸ் பாசிபிள் நவ். ஸோ இந்த லேசர் கேட்ராக் சர்ஜரியில் வந்து த லேசர் எனர்ஜி வச்சே வந்து அந்த நல்லா அந்த லென்ஸை நல்லா வந்து சாஃப்டாக ஆக்கி, ஸோ தென் ஈஸியாக வந்து அதை ஃபுல்லாகவே எல்லா அந்த ஃபுல் பொறையும் க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன் கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ இது தவிர இந்த குளோக்கோமா ட்ரீட்மெண்ட் பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் அட்வான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக நாங்கள் ட்ராப்ஸ் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் தான் வந்து குளோக்கோமா ட்ரீட் பண்ண கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகலைன்னா, அண்ட் ஆல் தீஸ் ட்ராப்ஸ் வந்து ஜிப்மர் பொறுத்தவரையிலும் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா இந்த குளோக்கோமா ட்ராப்ஸ் பொறுத்தவரையிலும் எல்லாமே ரொம்ப 500 ரூபாய்க்கு மேலே ஒரு ஒரு பாட்டிலும். ஸோ அதுவே வந்து ஜிப்மரில் வந்து நாங்கள் வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ. இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணாத ஸ்டேஜில் வந்து வி கோ ஃபார் லேசர். ஸோ லேசர்லேயே டிஃப்ரெண்ட் லேசர்ஸ் அது, லேசர் கேட்ராக்டுக்கும் உண்டு குளோக்கோமாக்கும் உண்டு. ஸோ பொதுவாக லேசர்னா ஒரு சிகிச்சை முறையில், லேசரில் நிறைய சிகிச்சை முறைகள் பாசிபிள். ஸோ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த அறுவை சிகிச்சை மேல்கொண்டு அதை வந்து ட்ரீட்மெண்ட் மெஷராக யூஸ் பண்ணலாம். இது தவிர சர்ஜரி, ஸோ இந்த லேசரும் வேலை செய்யாத பட்சத்தில் நம்ம அறுவை சிகிச்சை, அதாவது கண்ணில் இருக்கிற கோணத்தில் ஒரு துவாரம் போட்டு கண்ணில் இருக்கும் நீர் வந்து வெளியேறுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு பேர் ட்ரபிகுலெக்டமி. அதுலேயே இன்னும் ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் வென் திஸ் சர்ஜரி ஃபெயில் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னொரு சர்ஜரி, அதாவது இந்த டியூப் சர்ஜரின்னு சொல்லுவோம், வேற ஒரு கோப்பை மாதிரி இருக்கும், அதில் ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூப் வந்து கண்ணு உள்ளே போவோம். ஸோ அந்த நீரெல்லாம் வந்து அந்த டியூப் வழியால் வெளியேறும். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு குளோக்கோமால இந்த அறுவை சிகிச்சை முறைகள் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஜிப்மரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் குளோக்கோமா தட் இஸ் அவைலபிள். இது தவிர இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அது எடுத்தா அதில் வந்து இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு சிம்டம்ஸே இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்லேயோ இல்லை சில டைம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரலும், திடீர்னு பார்வை இழப்போட கண்ணு சுத்தமாக தெரியலன்னு வருவாங்க. அந்த அப்போ வந்து அந்த ப்ளீடிங் கண்ணு உள்ள ஆயிருக்கும். ஸோ இதுவே அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தா நல்ல இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இந்த லேசர் மூலியமா அந்த விழித்திரையில் அந்த லேசர் மார்க்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஹோல் ரெட்டினாக்கும் அந்த மார்க்ஸ் வச்சா ரெட்டினோபத்தியை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் ஜிப்மர். இதுலேயும் வி ஹாவ் அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ் வேர் அந்த மல்டி ஸ்பாட் லேசர்னு, அதை நிறைய ஒரு ஒரு ஷார்ட்ல வந்து ஒரு 10-15 ஸ்பாட்டு கிட்ட வந்து அந்த ரெட்டினால விழும், ஃபாஸ்டராகவும் முடியும். ஸோ பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது அந்த டாலரன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த லேசருக்கு. ஸோ இந்த மல்டி ஸ்பாட் லேசர் இஸ் ஒன் அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் விச் இஸ் அவைலபிள் இன் ஜிப்மா. அண்ட் ஒருவேளை இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் ஃபெயில்ஸ், அதுக்கப்புறம் இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு அந்த பின்பகுதியில் வந்து அந்த விட்ரியஸ்னு இருக்குது ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதை வந்து கிளீன் பண்ணும். அந்த ஒரு வேளை ப்ளீடிங் ஆனால் அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த விட்ரெக்டமின் அந்த ப்ரொசீஜர் அது பண்ணுவோம் இங்கே. ஸோ இது தவிர வந்து இன்ஜெக்ஷன்ஸ், கண்ணு உள்ள அந்த விட்ரியஸ் கேவிட்டி உள்ள இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த ஆன்டிபாடி மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இன்ஜெக்ஷன்ஸ், அது மாதிரி பிவாசிசுமேப்னு நிறைய இன்ஜெக்ஷன், நியூவர் அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸும் வந்து கண்ணு உள்ள போடுவோம். அதெல்லாம் வந்து மந்த்லி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை 2 or 3 monthly இன்ஜெக்ஷன்ஸ் இந்த ரெட்டினோபதி பேஷண்ட்ஸ் இல்லை மற்ற ரெட்டினல் ப்ராப்ளம்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக ஸ்பெக்டிகல்ஸ் ஸ்பெக்டிகல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்போம். இது தவிர வந்து காண்டாக்ட் லென்சஸ், இது இந்த கன்வென்ஷனல் லென்சஸ் தவிர இந்த டிஸ்போசபிள் லென்சஸ் 3 monthly, monthly, ஆல் தீஸ் ஃபார் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ ஜிப்மரில் வந்து நாங்கள் அந்த ட்ரையல் லென்சஸ் எல்லாம் போட்டு செக் பண்ணி தென் வி டிஸ்பென்ஸ் the contact lenses. இது தவிர இப்போ இன்னும் 1 monthல வந்து நாங்கள் இந்த எக்ஸைமர் லேசர்னு, அது வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் இந்த கண் குறைபாடு இந்த ஷார்ட் சைட் லாங் சைட்டுக்கு வி கேன் கரெக்ட் யூஸிங் லேசர். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லாஸ்டிக்கு சர்ஜரி, பிஆர்கே சர்ஜரின்னு. ஸோ இதெல்லாம் வந்து வில் பி ஏபிள் டு டூ இந்த நியர் ஃபியூச்சர். ஸோ இது வந்து இஃப் த பர்சன் does not want to wear glasses, appa vandu inda idu vandu or permanent cure ah irukum. So we correct the refractive error in the short sight or long sight, a person can be happy without wearing glasses, vision nalla irukum. So in the common idukku inda treatment irukku. Idu thavara we have quint surgeries pandrom inda markan irukravangalukku. இந்த மாதிரியான சர்வீசஸ் ஜிப்மர் ஆஃப்தால் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இதை கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: பல விஷயங்கள் வந்து ஜிப்மர் என்ன மாதிரியான சர்வீசஸ் பீப்புளுக்கு கொடுக்குது, கண்டிப்பாக அதை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் கண்தானம் பற்றிய விஷயங்கள் சொன்னீங்க, கண்ணை எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறது, கண்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வருது, கண்புரை நோயை எப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது போன்ற பல விஷயங்களை வந்து நிகழ்ச்சியில் வந்து லிசனர்ஸ்க்கு சொன்னீங்க. இந்த ஷோல கலந்துகிட்டதுக்கு எங்களோட சார்புகளா நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களின் பராமரிப்பு, கண் தானம் பற்றிய நேர்காணலை கேட்டீர்கள். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி நீங்கள் கேட்க இருப்பது மனநலம் பற்றிய முக்கியத்துவம், டெலிமானஸ் மூலம் மக்கள் தொலைபேசியில் தங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்வது எப்படி, டெலிமானஸ் எவ்வாறு உதவிகளை தருகிறது, அதன் உதவியை பெறுவது எப்படி பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் மனநலத்துறை டெலிமானஸின் மூத்த ஆலோசகர் மருத்துவர் இளம்பருதி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்மளோட சிறப்பு விருந்தினர் டாக்டர் இளம்பருதி, சீனியர் கன்சல்டன்ட் டெலிமானஸ், அவர் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார்.
3: வணக்கம்
1: சார். நம்ம டெலிமானஸை பற்றி நிறைய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பற்றி தெரியாது. ஸோ அதனோட முக்கியத்துவம் என்ன, அது யாருக்கெல்லாம் பயன்பாடாக இருக்கும், யாரெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: டெலிமானஸ் வந்து இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம். இது வந்து 2022 அக்டோபரில் லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு இலவச மனநல ஆலோசனை பெறுறதுக்கான ப்ரோக்ராம். மக்கள் வந்து அவங்க தொலைபேசி மூலமா கால் பண்ணி ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்ட இலவசமாக மனநல ஆலோசனை பெறலாம். இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ மக்கள் கால் பண்ணி அவங்களோட மனநல ஆலோசனை பெறலாம். ஏதாச்சும் அவங்க பிரச்சனை மனநல பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அதுக்கான ஆலோசனை வந்து இலவசமாக பெறலாம் இதில்.
1: சார், அதனோட தொலைபேசி என்ன கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா?
3: இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், 144-16 நம்பரில் லேண்ட்லைன்லேருந்தோ இல்லை மொபைல் ஃபோன்லேருந்தோ கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆலோசனையை பெறலாம்.
1: கண்டிப்பாக மனநலம் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பரை கால் பண்ணி பயனடையலாம். அவங்க அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிக்காவோ யாருக்காக வேணால் கால் பண்ணலாம் இல்லையா?
3: அவங்களுக்காகவும் கால் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து மனநல பிரச்சனையில் இருக்காங்க, அதை பற்றி தெரியணுன்னாலும் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி சார், அடுத்த கேள்வி என்னோட கேள்வி என்னென்னா பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு மனநல பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு அது இருக்குதுன்னே தெரியாது. சில பேரை வந்து அது கண்டுபிடிச்சிருவாங்க, சில ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சில டிப்ரெஷனில் இருக்காங்க, வேறு ஏதாவது இஷ்யூவில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து டெலிமனஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்? அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணால் எந்த வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா?
3: இது வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலர் வந்து ஃபோன் எடுப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டு நிம்மேன்ஸ் மூலயமா அவங்க வந்து இந்த கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஃபோன் எடுத்து உங்களோட பிரச்சனையில் கேட்டு அதுக்கான ஆலோசனை வந்து வழங்குவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அது போடாது, இல்லை இன்னும் சிகிச்சை தேவைப்படும்னா உங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டேயோ அந்த கால்லே கனெக்ட் பண்ணி பேச வைப்பாங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை பெற மாதிரி இருக்கணும்னா அதுக்கான ரெஃபரல் சர்வீசஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்கே போகணும், யாரை பார்க்கணும், அதுவும் சொல்லுவாங்க உங்களுக்கு.
1: கண்டிப்பாக அது ஒரு உபயோகமான விஷயந்தான் சார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒருத்தவருக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு க்ரைசிஸில் இருக்கார். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை போயிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன், இல்லைனா யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஒரு ஒரு டஃப் டைமில் இருக்காங்கன்னா அவங்க வந்து டெலிமனஸை கால் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான வந்து கன்சல்டேஷன் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த வகையில் வந்து டெலிமனஸ் ஹெல்ப் பண்ணும் சார்?
3: இந்த கவுன்சிலர்ஸ் வந்து அவங்களோட பிரச்சனையை கேட்டு அதுக்கான சில சொல்யூஷன் சொல்லுவாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்காங்கன்னா அதுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட மனநிலையில் வந்து சோகமாக இருந்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இதை தாண்டி அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணி உங்களோட பிரச்சனையை சொன்னீங்கன்னா திரும்ப ஃபாலோஅப்காக அவங்களே கால் பண்ணி இந்த பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லை இன்னும் இருக்கா இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான சொல்யூஷன்ஸும் அவங்க வந்து தருவாங்க
1: சார். அடுத்ததாக இப்போ இந்த டெலிமானஸ் பற்றி தெரிஞ்சு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்கன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அதில் கால் பண்ணுமா, வேறு எந்த விஷயத்துக்காக கால் பண்ணலாம் சார்? இப்போ வந்து ஒருத்தர் மென்டல் டிப்ரெஷனில் இருக்கார், எனக்கு தனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க அதில் கால் பண்ணலாம், வேறு யாரெல்லாம் வந்து அதுக்கு கால் பண்ணலாம் சார்?
3: இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மனநோய் இருக்குது, மனநோய் வந்து டயக்னோஸ் பண்ணி இருக்காங்க, அவங்களும் கால் பண்ணலாம். இல்லை வந்து மனநல பிரச்சனை இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அவங்களும் கால் பண்ணலாம். இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அவங்களும் கால் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் டெலிமானஸ் வந்து இந்த மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. மனநோய் இருக்குன்றதுனா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து மனநல பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன மனநல பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு டெலிமானஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
1: சார் இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெலிமானஸ்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் தான் பேச முடியுமா, இல்லை வந்து சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, சில பேருக்கு வந்து அவங்களோட சொந்த தாய்மொழி மட்டும்தான் தெரியும், வேறு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அப்படி கால் பண்ணுறவங்க வந்து அவங்க தயங்கலாம் இல்லையா, இல்லையா எனக்கு இந்த லாங்குவேஜ் பேச முடியாது அதனால் நான் இப்படி கன்வே பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ மொழி ஒரு தடையாக இருக்குமா அதுக்கு?
3: இல்லை, டெலிமானஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து இந்தியாவோட 20 மொழிகளுக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த மொழி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மொழியில் வந்து கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் அந்த மொழியை யூஸ் பண்ணி உங்களோட சந்தேகங்களை இல்லை பிரச்சனைகளை சொல்லி சொல்யூஷன்ஸ் வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட.
1: ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அவசர நிலைமையில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கும்போது வந்து டெலிமானஸ்க்கு கால் பண்ணுறாரு, ஸோ அவங்களுக்கு எப்படி எந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? ஃபிசிக்கலாக எதுவும் ஹெல்ப் கிடைக்குமா, இல்லை வந்து ஒன்லி வந்து கால்ஸ் வழியாக தான் அவங்களோட கன்சல்டேஷன் இருக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: மோஸ்ட்டாக வந்து இப்போ கால்ஸ் வழியாக தான் கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் இப்போ ஒரு க்ரைசிஸில் இருக்காரு அப்படின்னா அந்த க்ரைசிஸ் ரிஸ்கோட லெவலை வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணி எவ்வளோ உதவி தேவைன்றதை முடிவு பண்ணுவாங்க. அது மூலயமா அவங்களுக்கு கவுன்சிலிங்லேயே வந்து உதவி தர முடியும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அவங்க வந்து இப்போ எமர்ஜென்சியாக எங்கேயாச்சும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்கே போகணும், யாரை மீட் பண்ணணும், சைக்கியாட்ரிஸ்ட் எங்கே மீட் பண்ணணுன்ற லிஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் வந்து அவங்க தருவாங்க.
1: சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10th ரிசல்ட்டு இல்லை 12th ரிசல்ட்டு இதெல்லாம் வர்ற டைம், இந்த டைம் ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா பசங்க பாஸ் ஆகலாம், ஒரு சில பசங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து ஃபெயில் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கிற டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப வந்து அவங்க ஃபேமிலின்னா சொல்லும், ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் எந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து இந்த டெலிமெலன்ஸ் மூலமாக ஒரு கவுன்சிலிங் கிடைச்சி அவங்களுக்கு அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு ஆள் வந்து எப்படி இந்த டெலிமெனஸை யூஸ் பண்ணி பசங்களோட டிப்ரெஷனோ இல்லை பசங்களை வந்து ரிக்கவர் பண்ணி கொடுக்கறதோ, ஏன்னா சூசைடல் தாட்ஸ் வரலாம், நிறைய பேருக்கு வந்து சூசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் தவிர்க்கணும், பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அவேராக இருந்துட்டு அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட பிஹேவியர்ஸை வாட்ச் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெலிமெனஸ் எந்த வகையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார்?
3: இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா டெலிமெனஸில் வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் டைமில் எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸே கால் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை அவங்க பசங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நடவடிக்கைகளை வந்து கவனிக்க வேண்டியிருக்கும். வந்து தூங்குறாங்களா சரியா, முன்னாடி மாதிரி பேசுகிறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை எப்பயுமே சோகமாக இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் கவனித்து வந்து கால் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், இது வந்து காலப்போக்கில் வந்து சரியாகிற மாதிரியாக இருந்தால் அது என்ன பண்ணணும், அவங்க வந்து சரியான தூக்கத்தை வந்து கடைபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஒழுங்காக வந்து சாப்பிடணும், வந்து மக்கள் கூட வந்து மிங்கிள் ஆகணும், பேரண்ட்ஸ் கூட வந்து பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும். ஸோ இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் வச்சு அவங்க வந்து காலப்போக்கில் அதை சரி பண்ணிடலாம். அப்படி இல்லை அது வந்து ஒரு டிப்ரெஷன் லெவலில் இருக்குன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதுக்காக அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட பேச வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க.
1: கண்டிப்பாக இதை கேட்குற பேரண்ட்ஸோ இல்லை வந்து ஸ்டூடெண்ட்டோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாக்கா கண்டிப்பாக டெலிமெனஸை யூஸ் பண்ணி அவங்களோட கன்சல்டேஷனை வாங்கி லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டோ இல்லை வந்து அவங்க டிப்ரெஸ் மோடில் இருக்காங்கன்னா அடுத்த லெவலுக்கு அந்த குறைக்கிறதுக்கான லெவல் என்னவோ அதை கண்டிப்பாக டெலிமெனஸ்.
4: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ. Dear listeners, you will be listening to Dr. Gautam Roy, the Department of Preventive and Social Medicine on rabies disease.
5: Hello listeners, I am Dr. Gautam Roy, a senior professor in the Department of PSM in Jipma, and welcome to this talk on rabies. This talk I have broken up into small bits or subjects so that it's easy for me to deliver and also easy for you to remember and understand. The first question is, as usual, what is rabies? Rabies is a very acute neurological disease caused by Lyssa virus and transmitted by the bite of canine animals. Canine animals include dogs, foxes and others. But 99% of all the rabies in the world are transmitted by dogs. So this is a disease which is 100% fatal, and if you get it, a person will definitely die. On the other hand, we must also remember that rabies is a disease which is very, very preventable. So there is nothing to worry about rabies. This is what I want you to understand. It is very fatal, but at the same time, it is also very preventable. Now, the second point I want to emphasize is, why do dogs bite? And the question is not just why do dogs bite, it is also why does any animal bite? Any animal bites because they feel threatened. A snake bites a human being because the snake feels threatened. A dog bites a human being because the dog feels threatened. With a rabid dog, what happens is the dog is already irritated, okay, because of the irritation in the central nervous system, and it is also threatened, so it goes around biting people, okay. So this is what we have to understand, why dogs or any animal bite, just because they feel threatened. The next is, how do you prevent a dog biting you? The first thing is, do not ever look a dog directly in the eyes. Dogs take that as a challenge and they feel threatened. And as I told you, once they feel threatened, they will bite. So when you come across an unfamiliar dog, please look away. Look away from the dog. Don't look at the dog at all. Second, if the dog does come near you, just stand still. Don't look at the dog. Look somewhere else. And I would suggest that keep your hands protected because hands are very
6: fragile and hands are very delicate. So if they bite you in the hand, it'll be very bad. So if the dog comes near you, just stand still. The worst thing you can do is, you know, run screaming here and there. Because what will happen is dogs are very pack animals. Even if it is only one single dog in a street, the moment you run and the dog chases you, there'll be five or six other dogs will come from nowhere and, you know, hunt you down. So the first thing is, don't look at the dog, stand still, protect your hand. And don't ever run shouting and screaming. The dog will lose interest and will go on its own. So this is how you try to prevent a dog bite. Unfortunately, if the dog does bite you, what should you do? This is the third topic. What should you do if a dog bites you? The first thing is, don't waste time looking for anything. Get water and soap and wash the wound. If there is detergent available, detergent is one which is used for clothes, prefer that. But if only soap is available, use soap and water. Now, how many times should you wash the wound? You wash it once. Washing it twice is better than washing it once. Washing it thrice is better than washing it twice. Washing it four times is better than washing it three times. In other words, as many times as you can wash, it's better. So wash as many times as you can and don't worry about the pain. After having washed, you should apply spirit on the wound. Here I want you to remember one thing. Spirit, which is used in hospital, is used for cleaning intact skin, not broken skin. But it is in rabies that you use spirit on a broken skin. You have to pour the spirit into the broken skin. Suppose spirit is not available. Aftershave lotion, someone's nail polish remover, someone's scent also can be used. After that, take the person to the nearest doctor, preferably a government doctor, who will decide what to do. There are very many ways of immunizing a person. Let the doctor do. Let him decide what to do. Now, of course, you will be curious to know what is the most common one. The most common one is a four dose given on day zero. Day zero is the day of the first injection, then 3, 7, 14, and 28. Okay? An optional can be given at 90 days, but that is not for everyone, for those who are more exposed. So if a person is bitten, don't waste time. Wash the wound with soap and water and then pour some spirit into the wound and take the person to the doctor who will decide what to do. All I want you to note regarding rabies. But then there are a few more things I want all of you to know, and I want to, you know, clear up the issue. The first thing is, when a person goes to someone's house for the first time and those owners have a dog, naturally the dog is now apprehensive, the dog feels threatened because someone new is coming to their house. But generally what happens with the owners, they said, no, don't worry, this dog is very nice, it will not bite. Please remember, the dog will not bite the owners, but the dog is feeling threatened by this new person who has come, and he is definitely in a mood to attack because he is feeling threatened. So what should you do when a person comes to your house for the first time and you own a dog? Please tie up the dog, okay? And tie up the dog in a place where he can see both of you, that you and your visitor who has come for the first time. Let him get used to it. Now that brings me to another second point is, of course, many people will not agree. It is tying up a dog. Please remember, dogs are very social animals. They want human company. So tying them up outside the house and leaving them there is not good. But then not many people will agree with me, but that is what all animal psychologists and people say. The third is, suppose this pet dog has bitten the guest, okay, new guest, and the dog has been fully immunized against rabies. The owners of the pet dog will try to convince this person, please don't worry, nothing will happen because our dog is fully immunized against rabies, which is very, very wrong, because the vaccine has been given to the dog and the vaccine is protecting the dog. It is not protecting the person who has been bitten. So even if the dog is fully vaccinated, the person who has been bitten must get vaccines. Another common misconception people have is, which I have come across many times, a pet dog dies of confirmed rabies. And obviously the owners are very worried what to do with the plate, bowl, and that mattress on which the dogs used to sleep. Please remember, rabies virus is very labile. Drying, heating, or sunlight kills the virus 100%. So what you advise this person is just take the bowl, the mattress, and leave it in the sun for some time, half an hour, 1 hour. That sunlight, that drying will kill all the virus and you have nothing to worry. So listeners, I hope you have learned something about rabies and how to prevent it. Basically, we have seen what is rabies. We have seen why dogs bite. We have seen how to prevent a dog biting you and what to do in the unfortunate incident that the dog bites you. And then I've tried to clear up a few misconceptions about how to deal with dogs of owners.
5: Listeners, you are listening to the JIPMA Internet Radio.
6: Thank you so much.
7: Dear listeners, you have just finished listening to a talk on rabies disease by Dr. Gautam Roy from the Department of Preventive and Social Medicine.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம், நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்கள் உணவு பழக்க வழக்கம், உணவு உட்கொள்ளும் முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் உணவுத்துறையின் மூத்த உணவியல் நிபுணர் திருமதி டி மாதவி அவர்கள். வணக்கம் மேம், நிகழ்ச்சியில உங்களை அன்போட வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் கேள்வி பாத்தீங்கன்னா மேம், சர்க்கரை வியாதி நீரிழிவுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பரவலாக நிறைய பேருக்கு வர்றது இப்போ சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிறைய காரணங்கள் இருக்கலாம், அவங்களோட உடல் உழைப்பு இல்லாமையாக இருக்கலாம், இல்லை அவங்க உட்கொள்கிற உணவுகள் எடுத்துக்கொள்றதுனால கூட அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனுடைய விழிப்புணர்வு இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கா, வளர்ந்துருக்கா, அதனோட வகைகள் பற்றி சொல்ல முடியுமா மேம்?
1: முதல்ல சர்க்கரை நோயின்றது வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து சாதாரண நிலையை விட அதிகரித்து இருக்கிறத தான் வந்து அந்த நிலையை தான் வந்து சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோயின்னு சொல்கிறோம். இது வந்து இன்சுலின்ற ஒரு ஹார்மோனோட குறைபாடால் வருது. இது சின்ன வயசில் சின்ன பசங்களுக்கே வர சர்க்கரை நோயை வந்து டைப் 1 டயபெட்டின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறது குறைவாகவோ அல்லது முற்றிலும் இல்லாமையோ இருக்குது. அது 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே வர சர்க்கரை வியாதியை வந்து டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். மூணாவது வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வர்றது வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து கர்ப்பிணி காலத்தில் மட்டும் வரும். அது வந்து இன்சுலின் சுரப்பு வந்து நார்மலாக சரியான அளவு இருந்தாலும் அதோடய வீரியத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் அந்த டைமில். இது வந்து 98% குழந்தை பிறந்த பிறகு நார்மலான நல்ல வீரியத்தன்மை இருக்கிற இன்சுலின் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் வர அந்த டயபெட்டிஸ் மட்டும் 98% சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற டைப் 1 டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஒன்ஸ் வந்துட்டுனா லைஃப் லாங் அது வந்து சரியாகாது. நாம் வந்து ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான் அதுக்கு வைத்தியமாக இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கரையை வந்து சீக்கிரமாக கொஞ்சம் ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறப்பயே கண்டுபிடிக்கிற அந்த வந்து ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம்.
0: நாம் வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கான காரணங்கள் வகைகள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ எதனால் வருது, என்ன ரீசனால் வருது, இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்னால வரலாம், எதனால் அதிகமாக வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு இருந்தால் நமக்கு வர்றது, அது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அது பரம்பரை வியாதியாக வருது. இன்னொன்று வந்து அந்த பேங்க்ரியாஸில் தான் இன்சுலின் சுரக்குது. அந்த பேங்க்ரியாஸ் வந்து டிசீஸு ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த இன்சுலின் செக்ரீஷன் குறையிறதால அப்படி டயபெட்டிஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நிறையா நோய்கள் அதிகமாக இருக்கிறதால நம்ம வைத்தியம் பார்த்து தான் ஆகணுன்ற கண்டிஷன் இருக்குது. சில மாத்திரைகளாலேயும் இந்த சர்க்கரை வியாதி வருது. இது வந்து இந்த மூணு காரணங்களும் நம்மளால் தவிர்க்க முடியாமல் காரணமாக இருந்தாலும், நம்மளால் பாதுகாப்பு பண்ணிக்க முடியாததாக இருந்தாலும், மற்ற இரண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு தூக்கம் இல்லாமல் அப்படி இருக்கிறதாலையும் இந்த இன்சுலின் செக்ரீஷன் குறையுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் ரொம்ப பருமனாக இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த ரெண்டு காரணத்தையும் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தால் சரி பண்ணி இந்த ரீசனால் வர டயபெட்டிஸ் பர்சன்டேஜை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்.
0: சில பேர் நல்லா உடல் உழைப்பு, அதாவது உடற்பயிற்சி செய்வாங்க, டாக்டர் சொல்கிற மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துப்பாங்க, பட் ஆனால் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் வந்து அவங்க வந்து ஃபுட் கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எந்த மாதிரியான உணவு வகைகள் அவங்க எடுத்துக்கணும்?
1: ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கரை வியாதி பேஷண்ட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு டீ காஃபி பால் அது மாதிரி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. நாம் அதுவாக இருந்தாலும் சரி, இப்போலாம் க்ரீன் டீன்னு சொல்கிறோம். க்ரீன் டீனா பால் இல்லாத போடுற டீ ஒன்று. இன்னொன்று மூலிகை டீன்னு சொல்லிட்டு புதினா போடுறது, கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, இஞ்சி போட்டு இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, இந்த செம்பருத்தி பூவோட இதழ் போட்டு குடிக்கிறது, அப்புறம் மூலிகைகளில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, எந்த டீயாக இருந்தாலும் அதுவும் க்ரீன் டீன்னு இப்போ பரவலாக பரவிட்டு வருது. அந்த கிரீன் டீயும் சரி. அதுக்கப்புறம் இரவோ இல்லாட்டினா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் அந்த தண்ணியில் வந்து சில மூலிகைகளை ஊற வச்சு, உதாரணத்துக்கு ஒரு வெந்தயத்தை ஊற வச்சுட்டோ இல்லாட்டினா சில காய்கறிகளை ஊற வச்சுட்டு, சில கொய்யாத்தழை அது மாதிரி தழைகளை ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வடிகட்டி காலையில் குடிக்கிற பழக்கம் இருக்குது. இதில் எந்த பழக்கமாக இருந்தாலும், பாலாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும், பால் சேர்க்காத கிரீன் டீயாக இருந்தாலும், மற்ற மூலிகை டீ ஹெர்பல் டீன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருந்தாலும், இந்த ஊற வச்சு தண்ணி குடிக்கிற பழக்கம் எதுவாக இருந்தாலும், இந்த எந்த லிக்யூடிலுமே நம்ம பனவெல்லம், வெல்லம், நாட்டு சக்கரை, சர்க்கரை, தேன் இது எதையுமே சேர்க்கவே கூடாது. இது இந்த 5 பொருள்லேயுமே சுகர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த கால் சக்கரை போட்டுக்கிறேன், அரை சக்கரை போட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சர்க்கரையே ஃபுல்லாக தவிர்த்துட்டு அந்த இந்த டீ வகையில் எது வேணாலும் இந்த திரவத்தை முதல்ல குடிக்கலாம். ஒரு 100-150 ml கூட குடிக்கலாம், 200 ml கூட குடிக்கலாம். இதில் வந்து ரொம்ப கலரி கிடையாது. அதுக்கப்புறம் காலை உணவு வந்து, இப்போ உணவுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தானிய பொருளில் வந்து 3 வேளை மட்டும்தான் தானியத்தை சேர்க்கணும். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, 3 வேளையில் கூட 2 வேளை வந்து முழு தானியமாக இருக்கணும். சக்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முழு தானியமாக இருக்கணும். இப்போ நம்ம மத்தியானம் 1 வேளைக்கு அரிசி சாதம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, காலையில் திரும்ப அரிசி சாதம் எடுத்துக்காம இந்த சிறுதானியங்களை சேர்த்துக்கணும். அது கேழ்வரகு, கம்பு, குதிரவாளி, சாமை, வரகு, இந்த மாதிரி இந்த சிறுதானியங்களில் செய்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே, இப்போ நான் தானியம் 3 வேளை எடுத்துக்கணும்னு சொல்கிறேன், அந்த 3 வேளையுமே மற்றவங்களை விட நம்ம கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்ணும். இப்போ நம்ம சிறுதானியத்தில் ஏன் எடுத்துக்க சொல்கிறோன்னா, அதில் நார் சத்து அதிகம் இருக்கிறதால சீராக ஜீரணம் ஆகும். அதே மாதிரி குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனும் ரொம்ப ஒரு சீராக நடக்கும். இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து சக்கரை வியாதிக்கு ரொம்ப உகந்தது. இப்போ சிறுதானியத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் அதுவும் ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாம். 3 இட்லி எடுத்துக்கலாம், 2 தோசை எடுத்துக்கலாம், அடையாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், புட்டில் இருந்தால் 2 கட்டோரி எடுத்துக்கலாம். எக்காரணத்துக்கொண்டும் காலை வேளையில் இந்த மாதிரி கூழு, அதுக்கப்புறம் கஞ்சி, அந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மில் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி திடப்பொருளாக எடுத்துக்கினா தான் ஒரு சக்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, 3 மணி நேரம் கழிச்சியும் இந்த மிட் மார்னிங்கில் கண்டிப்பாக ஒரு ஸ்நாக் எடுத்துகிட்டே ஆகணும். அது வந்து ஒரு சாலடாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு மோர் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் வேலை செய்கிற போகிறீங்க அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, திரும்ப திரும்ப டீ குடிக்காமல் ஒரு உப்புக்கல்ல கிடைக்குதோ, ஒரு பட்டாணி கிடைக்குதோ, இல்லைன்னா ஃப்ரூட் சாலட் மாதிரி ஏதாச்சும் கிடைச்சா சாப்பிட்லாம். இப்போ வந்து ஸ்மூத்தின்னு சொல்லுவோம், ஸ்மூத்தினா இந்த கிரீன்ஸ், மின்ட்டு, இந்த புதினா இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம லோ கலரி ஃப்ரூட்ஸ் அதில் போட்டு சாப்பிட்றதான் சுமூத்தி. அது மாதிரி சாப்பிட்லாம். இந்த சூப்புன்னு சொன்னாக்க டால் சூப்போ, கிரீன் சூப்போ, வெஜிடபிள் சூப்போ, இல்லைன்னா மஷ்ரூம் சூப்போ, இந்த மாதிரி சூப் வெரைட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக வந்து கண்டிப்பாக மிட் மார்னிங்கில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லன்ச்சு சாப்பிட்றப்ப நான் நெட் வெயிட்டாக சொன்னால் ஒரு 75 கிராம்ஸ் ரைஸை குக் பண்ணுங்கள், அது 250 கிராம்ஸ் வரும், குக் ஆன அப்புறம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, நம்ம சின்ன பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டுறோம்னா அதில் ஒரு சின்ன பாக்ஸ் அளவுக்கு தான் அந்த ரைஸ் வரும். அந்த ரைஸ் மட்டும் அந்த அளவு வச்சுட்டு அதிலே நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் அது மாதிரி எது வேணாலும் அந்த ரைஸ்லேயே போட்டுக்கணும். திரும்ப வேறு ரைஸ் போடக்கூடாது. அதுக்கப்புறம் காய்கறி வந்து கீரை எடுத்துக்கலாம், ப்ளஸ் இன்னொரு காய்கறி எடுத்துக்கணும். கிழங்கு வகைகள் வந்து நம்ம சாம்பாரில் போட்டுக்கிற மாதிரி 1 பீஸ், 2 பீஸ் சாப்பிட்லாமே தவிர ஜாஸ்தி பொரியல் அளவுக்கு கிழங்கு வகைகளை சாப்பிட்றத தவிர்த்துடணும். ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட்டு ஜாஸ்தி இருக்குது. அது இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து 1 நாளைக்கு முட்டை, 1 நாளைக்கு மீன், 1 நாளைக்கு கறி எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு எடுத்துக்கணும். 50-75 கிராம் மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு மீடியம் பிளேட் இருக்குன்னா அதில் வந்து 1/2 போர்ஷன் வந்து விஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். மீதி இருக்கிற 1/2 போர்ஷனில் அதில் அதை 2 பிரித்து, 1 மட்டும் ரைஸ் எடுத்துக்கிட்டு இன்னொன்றில் ப்ரோட்டீன் பார்ட் எடுத்துக்கணும். அதாவது மாமிசமோ லட்னா டால், பன்னீர் அது மாதிரி எடுத்துக்கணும். வெஜிடேரியன் வந்து ஒரு கடலைக்கறி போடுறது, பன்னீர் எடுத்துக்கிறது, டால் சேர்த்துக்கிறது மூலமாக புரதத்தை வந்து சமன் செய்ய முடியும். அந்த மாதிரி நம்ம டயட் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுண்டல் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தோலோட சாப்பிட்ணும். அந்த சுண்டல்லையே வந்து பார்த்தீங்கன்னா சோயா வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட் குறைவு, அதுவும் இல்லாமல் புரோட்டீன் அதிகம், கால்சியம் அதிகம், ஃபோலிக் ஆசிட் அதிகம், அதனால சோயாபீன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அதை ஆல்டர்னேட் டேஸ்க்கு எடுத்துக்கிட்டா கூட மீதி நாளைக்கு இந்த மூக்கல்ல சாப்பிட்றது, முழு பச்சை பயிர் சாப்பிட்றது, ஒன்று வேக வச்சு சுண்டலாக சாப்பிட்லாம், இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்மில் கூட நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் காளானில் வந்து சுகர் கண்டென்ட் குறைவு, காளான் ப்ரிப்பரேஷன் கூட சொல்லலாம், சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து, ஓல் ப்ரெட்டோ இல்லாட்டினா மல்டிகிரெயின்ஸ் ப்ரெட்டோ எடுத்து அதுக்கு நடுவில் நிறைய விஜிடபிள்ஸ் ஃபில் பண்ணி அது சாண்ட்விச் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக தான் ஈவினிங் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும். இரவில் வந்து கோதுமை சம்மந்தப்பட்ட சாப்பாடே சாப்பிட்லாம், அரிசி சாப்பிடாமல். நம்ம எடுத்துக்கிற கோதுமை மாவு வந்து முழு கோதுமை மாவாக இருக்கணும், கண்டிப்பாக அரைச்சிட்டதுக்கு அப்புறம் ஜெலிக்கக்கூடாது, அதோடய ஃபைபர்லாம் எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வாங்குறப்பையும் ஓல் வீட் பவுட்ரான்னு பார்த்து வாங்கணும் பாக்கெட்டில் வாங்குறப்ப. அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி வந்து மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு ரெண்டு ரெண்டே போதுமானது. நம்ம அதுக்கு சைட் டிஷ் வந்து புதினா சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, இல்லாட்டினா விஜிடபிள்ஸில் செஞ்ச குருமா, அது மாதிரி சேர்த்துக்கிறது நல்லது. ஒன்று, நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டீங்க, பெட்டுக்கு போகிறப்பயே பசிக்குது, ரொம்ப தூங்க போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா லோ கலரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டு ஒரு 100 ml பால் எடுத்துகிட்டு படுக்கலாம். அப்படி இல்லை சீக்கிரமாக படுத்துட்டீங்க, நடுவில் எழுந்திருக்கிறீங்க, தண்ணி குடிச்சு பார்க்குறீங்க, அப்பயும் டிஸ்டர்ப்டாக இருக்குது, ரொம்ப பசிக்குது, ரொம்ப தளர்வாக இருக்குதுன்னா அப்போ அந்த பாலும் பழமும் சாப்பிட்லாம். ஒரு சக்கரவியாதி பேஷண்ட்டுன்றவங்க 3 வேளை அதிகமாக பல்காக சாப்பிட்றதுன்றது தவறான முறை, இது மாதிரி தான் பிரித்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 300 ml பால் எடுத்துக்கிறதும், ஒரு 100 கிராம் பழம் எடுத்துக்கிறதும், 250 கிராம் தானியம் எடுத்துக்கிறதும், ஒரு 100 to 115 கிராம் பருப்பு வகைகள் எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று.
0: மேம், அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வந்து அரிசி உணவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு சிறுதானியங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அரிசி உணவை வந்து இப்போ சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதேமாரி சிறுதானிய உணவு பற்றிய அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கனால மறுபடியும் வந்து நிறைய பேர் வந்து அதில் சாப்பாடில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய முக்கியமான பங்கு, அதனோட பயன்கள் என்ன, அதை பற்றி சொல்ல முடியுமா?
1: சிறுதானியங்களை பொறுத்த மட்டும் முக்கியமாக 7 வகைகளாக இருக்குது. கேழ்வரகு, கம்பு, தெனை, குதிரவாளி, அதுக்கப்புறம் சாமை, வரகு, சோளம், இது மாதிரி 7 வகையான சிறுதானியங்கள் இருக்குது. இந்த சிறுதானியங்கள் வந்து ஊட்டச்சத்தை பொறுத்த மட்டும் அரிசியை விட 3 மடங்கு வந்து உயர்ந்தது. முக்கியமாக சொல்லணும்னா அதோடைய தோல் பகுதியில் இருக்கிற நார் சத்தும் அதோடு சேர்ந்துருக்கிற வைட்டமின் பி என்ற ஊட்டச்சத்து வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போல்லாம் வந்து தோல் நீக்கப்பட்ட சிறுதானியங்களும் பல பலன்னு கிடைக்கிது, அதை உணவுக்கு தேர்வு செய்யாமல் முழு சிறுதானியமாக நாம் வந்து உணவுக்கு தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற நார் சத்தால் இப்போ அரிசியில் நம்ம இட்லி செஞ்சு சாப்பிட்டோம்னா அது 4 இட்லி சாப்பிட்டாதான் நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த சிறுதானியத்தில் சாப்பிட்டா அதில் இருக்கிற நார் சத்தால் 2 இட்லி சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருக்கும். சிறுதானிய உணவு சாப்பிட்றப்ப குறைஞ்சது 1-2 மணி நேரத்துக்கு திரும்ப பசி வரவே வராது. ஒரு சீராக பொறுமையாக ஜீரணம் ஆகும், சுகரும் பொறுமையாக ஸ்லோவாக அப்சார்ப்ஷன் ஆகும். இந்த மாதிரியான பொருட்கள் தான் வந்து சக்கரவியாதிக்கு வந்து ரொம்ப உகந்தது. ஒரு சிலருக்கு மட்டும் இதில் கொஞ்சம் ஒவ்வாமை மாதிரி, ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, அவங்க வந்து இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டபுள் பாயில் மெத்தட் பார்க்கறது, இல்லைன்னா சோக் பண்ணி புளிச்ச கூழ், புளிச்ச களி, ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்மில் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஜீரணத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அரிசினா ஒரே வகை தான் இருக்குது, இதில் 7 வகையான சிறுதானியம் இருக்கிறப்ப எந்த சிறுதானியம் ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்குதோ அதை செலக்ட் பண்ணி கூட அவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சக்கரவியாதி மட்டும் இருந்துட்டால் ஒரு நாளைக்கு 2 முறை கூட இந்த சிறுதானிய உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது.
0: நீரிழிவு நோய், அந்த நோய் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நைட் டைமில் தூங்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும், நைட்டில் அவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ அவங்க வந்து அதனால் வந்து நைட்டு வந்து அவங்க அதிகமாக தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அந்த பழக்கத்தை கம்மி பண்ணிப்பாங்க. நம்ம தண்ணி குடித்தா தான் நம்மளுக்கு வந்து நம்ம தூக்கத்தை மீறி நம்மளுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கான இது வருது, அதனால் நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவர் வந்து எந்த அளவு வந்து தண்ணி குடிக்கணும், எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு 30 ml தண்ணி வந்து எடுத்துக்கலாம். சாதாரண ஒரு நபர் வந்து அப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு நாளைக்கு ஒரு 60 கிலோ இருக்கிறாங்கன்னா 2.5 கிலோ எடுத்து 2.5 லிட்டர் எடுத்துக்கிட்டா போதும். இப்போ எப்போ வந்து தண்ணியோட இன்டேக் அதிகமாகும்னா, நமக்கு வாட்டர் லாஸ் நம்ம உடம்புல இருந்து அதிகமாக இருக்கிறப்ப. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டயரியா வந்தாலோ ஒரு வாமிட்டிங் வந்தால் வாட்டர் லாஸ் அதிகமாக இருக்கும், ஸ்வெட்டிங் ஜாஸ்தி இருக்குது, அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தாகம் அதிகமாகும், நம்ம நிறையா தண்ணி எடுத்துப்போம். ஆனால் இந்த சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு யூரினேஷன் ஜாஸ்தி இருக்கும், தாகமும் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தண்ணி, இப்போ 2.5 லிட்டர் வேணும்னா 3 லிட்டராக குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஆரம்ப கட்டத்தில் தண்ணியை தாகத்துக்கு தகுந்த மாதிரி திருப்தியாக தண்ணி அதிகமாக குடிக்கிறது வந்து, பிற்காலத்தில் இந்த காம்ப்ளிகேஷனில் டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவோம், அதை வந்து தள்ளி போடுறதுக்கு கூட உதவியாக இருக்கும். ஆனால் நாள்பட்ட டயபெட்டிஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு சக்கரை வியாதி வந்து கொஞ்சம் கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு, அது மாதிரி நிலையில் இருந்தால் அது மருத்துவருடைய ஆலோசனைப்படி எந்த அளவு குடிக்கணுமோ அதுதான் குடிக்கணும்.
0: மேம் நீங்கள் சொன்னீங்க, அதாவது இப்போ க்ரீன் டீ சாப்பிடும்போது கூட வந்து நம்ம அதுக்காக வந்து அதை குடிக்கிறதுக்காக நம்ம வந்து மறுபடியும் அதில் சுகர் கலந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ சில பேர் வந்து சுகர் கண்டென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒயிட் சுகரோ இல்லை வெள்ளமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் நாட்டு சர்க்கரையோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, பட்டு ஃப்ரூட்டில் அதிகமாக ஸ்வீட்னஸ் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை அதிகமாக வந்து பழங்கள் தானே அதனால் நம்மளுக்கு நல்லது தான், ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரியான ஸ்வீட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பழங்கள் வந்து அவங்க அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ நான் இந்த சுகரை கம்மி பண்ணிட்டேன், இதுதான் உடம்புக்கு கெடுதி, ஸோ நான் வந்து இந்த மாதிரியான பழங்களை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுண்டு. ஸோ என்ன மாதிரியான பழங்கள் சாப்பிட்ணும்?
1: பழங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் கண்டென்ட்டை அதிகம் இருக்கிற ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சாத்துக்கொடி, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் நெல்லிக்கனி, அதுக்கப்புறம் லோ கேலரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம், பேரிக்காய், கொய்யா பழம், அன்னாச்சி பழம், ஆப்பிள், இந்த பழங்கள்லாம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஹை கேலரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம், மாப்பழா, வாழை, சப்போட்டா, சீத்தாப்பழம், இதெல்லாம் வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு சுகர் கண்டென்ட் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கினாலே 30 கிராமுக்கு மேலே சுகர் இருக்கும். அதனால் இதை வந்து அதை 100 கிராமை விட குறைச்சி எடுத்துக்கணும். இப்போ சீசனில் எப்பயாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுது, ஆசையாக இருக்குன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் இந்த இனிப்பு சுவையால் வந்து 50 கிராம் இல்லாமல் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, அதனால தான் வந்து அதையும் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் உலர்ந்த பழங்களான உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ஆப்ரிக்காட்டு, அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கிற புளி, இந்த உலர்ந்த பழங்களில் வந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா 75 கிராமுக்கு மேலே வந்து சுகர் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த உலர்ந்த பழங்களை வந்து நாம் இந்த சக்கரை வியாதி நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்த்திடணும்.
0: ஓகே மேம், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து உணவு கட்டுப்பாடோடு இருந்தாலும் மருத்துவர் கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டாலும் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். ஸோ எந்த அளவு வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து முதல்ல நம்மளால் எந்த வேலை செய்ய முடியுதோ அந்த வேலையை செஞ்சிட்டே இருக்கணும். சரி நமக்கு சர்க்கரை வியாதி வந்துடுச்சு இனிமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு முடியுன்ற வேலையை நம்மளால் தொடர்ந்து செய்யப்படணும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நடைப்பயிற்சி, சிம்பிளாக ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளால் முடியாதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான உடற்பயிற்சி, ரொம்ப நேரம் வேர்த்து கொட்ட ரொம்ப நேரம் உடற்பயிற்சி செய்கிறத வந்து தவிர்த்துடணும். ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிறது, சாதாரணமான உடற்பயிற்சிகள் செய்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக போகும். இந்த குறைந்த அளவு உடற்பயிற்சி செய்கிறதும் கூட ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் காலையில், 1 மணி நேரம் மத்தியானம், 1 மணி நேரமாக பிரிச்சுக்கணும். தொடர்ந்து 1 மணி நேரம் செய்யாமல் 1 மணி நேரம் 1 மணி நேரமாக பிரித்து ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறது பண்ணுறது, சிம்பிளான உடற்பயிற்சி செய்கிறதுலாம் கூட நமக்கு வந்து சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் உதவும். எப்பயுமே உடற்பயிற்சி வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும்.
0: என்னதான் உடற்பயிற்சியோ இல்லை மருத்துவர் கொடுக்குற மருந்துகள், உணவு, அந்த பழக்கங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஒரு சில பேர் அதை பற்றி கவலைப்படாமல் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, இல்லை நான் வந்து நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கு வந்து அதில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து பாரம்பரியமாக ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியும் இல்லை, மூலிகைகளாக இருக்கலாம், நம்ம உணவு வகைகள்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி லோ கலரி ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சுகர் கம்மியான பழங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம உணவு வகைகளை எந்த உணவு வகைகள் வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக எடுத்துக்கிட்டால் அதன் மூலயமா வந்து சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும்.
1: உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 400க்கும் மேற்பட்ட இந்த மூலிகை பொருட்கள் வந்து ஹைப்போக்ளைசிமிக் இஃபெக்ட்னு சொல்லுவோம், இந்த சுகரை குறைக்கிறதுக்கான தன்மை பெற்றிருக்கிறது. ஒரு சிறு குருந்தி சேலன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கொய்யாத்தழை, அதுக்கப்புறம் இந்த மாதுளை பழத்தோடைய விதையோட பவுடரு, அதுக்கப்புறம் வந்து இந்த வெந்தயம், இந்த பொருட்கள்லாம் வந்து சுகரை வந்து கட்டுப்படுத்துது, இதெல்லாம் சாப்பிட்டாலே சுகருக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இதெல்லாம் சாதாரணமான உணவுப் பொருட்கள் தானே தவிர, இதை நாம் உட்கொண்டுட்டு ஒரு சுகர் பேஷண்ட் வந்து அவருடைய சுகர் லெவலை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு குறையுதோ வேணா மருத்துவரை அணுகி மருத்துவர் வந்து மருத்துவரால் மட்டும்தான் அவருடைய மருந்தை வந்து குறைச்சி தர முடியும். அவருடைய ஆலோசனை இல்லாமல் மருந்தை வந்து நிறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அனுபவத்தில் தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் வெந்தயம் சாப்பிட்டு நல்லா ஒரு பேஷண்ட்டுக்கு குறைஞ்சது, ஒரு 6 மாதத்து காலத்துக்குள்ளேயே அந்த வெந்தயத்தோடைய எஃபெக்ட் இல்லை, சுகர் கண்ட்ரோலுக்கு வரல. அதனால் முதல்ல ஆரம்பத்தில் இந்த மூலிகை சாப்பிட்றப்ப கண்ட்ரோலில் வருதுன்னொடனே சுகர் கண்ட்ரோலில் வருதுன்னு எடுத்துக்காமல் தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் சுகர் லெவலை. ஆனால் இந்த மூலிகை பொருட்களும் உணவே வந்து மருந்தாக இருக்கிறது வந்து இந்த ப்ரீ டயபிட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரம்ப காலகட்டத்தில் வர சுகர் வியாதிக்கு வந்து இந்த மூலிகைகள், இந்த கேலரி லோவாக எடுத்துக்கிறது, தானியம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, காய்கறி பழங்கள்லாம் சமமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி சக்கர வியாதிக்கான உணவு சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸும் பண்ணோம்னா இதுலேயே வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் மருந்து இல்லாமல். ஆனால் ப்ரீ டயபிட்டிஸ் இல்லாமல் டயபிட்டிஸ்க்கு போயிட்டவங்க இந்த மூலிகைகளை எடுத்துக்கிட்டாலும் மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் மருந்தை குறைச்சி சாப்பிட்றது, அப்புறம் இந்த மூலிகை வேலை செய்யாதப்ப அதிகமான மருத்துவர் சொல்கிற அதே அளவு மாத்திரையை சாப்பிட்றது வந்து மிக முக்கியம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன உடற்பயிற்சி செய்யணும், என்னென்ன பழங்கள் சாப்பிடணும், என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் வந்து ஓரளவு வந்து அவங்க வந்து அவங்களோட சர்க்கரை வியாதியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னு பல விஷயங்களை வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை வந்து நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நேயர்களுக்கு சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து சர்க்கரையோடைய அளவை வந்து ரத்தத்தில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு மருத்துவர் சொல்கிற மாத்திரையை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் உணவு சக்கரை வியாதிக்குரிய உணவு முறையை வந்து தொடர்ந்து ஒரு தரம் சக்கரை வியாதி வந்துட்டாலே லைஃப் லாங் இந்த சக்கரை வியாதிக்குரிய உணவு தான் சாப்பிடணும். அப்புறம் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபாக நம்மளை மாற்றிக்கணும். இந்த 4 விஷயங்களால் நம்மளை வந்து சக்கரையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். இந்த சக்கரை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா மற்ற நபர்களின் முறையே நம்ம சக்கரை வியாதி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம். ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ மேம். நேர்கள் இதுவரை கேட்டது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள், உணவு உட்கொள்ளும் முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி.

0: இப்போ குழந்தை வளர்ப்பு முறை, அதாவது வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு பேக்கோ இல்லை முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸோ, இந்த பேரண்டிங்கிற ஒரு இது, குழந்தை இப்படி தான் வளர்க்கணுன்னு ஒரு ரூல் புக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு கைட்லைன்ஸோ இல்லாமல் இருந்தது. அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களோட இன்புட்ஸ் கிடைக்கும், அந்த பேரண்ட்ஸ்க்கு இப்படி தான் இருக்கணும், சமுதாயத்தில் இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விதிமுறைகள் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது இந்த பேரண்டிங்கிறது ஒரு டேர்ம் வந்து அதிகமாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுதோ, நம்ம வந்து சரியான முறையில் தான் வந்து குழந்தைய வளர்க்குறோமா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு கைட்லைன்ஸ் தேவை, ஒரு ஹெல்ப் தேவை, இல்லை கவுன்சிலிங் போகணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிய அவேர்னஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: என்னென்னா பேரண்ட்ஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கான ஒரு, அதாவது குழந்தைகளோட லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அவங்க தான் வந்து கொண்டு மாறும் மாற்றத்தவோ இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையோ இல்லை அவங்கள இப்படி தான் வளரணும், அது எல்லாத்துக்குமே வந்து பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு காரணம். ஸோ முன்னாடி இருந்த சுச்சுவேஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டு குடும்பமாக இருந்தப்பையும் சரி, நம்ம தாத்தா பாட்டியோடய வளர்ந்தப்பையும் சரி, யாரையாவது ஒருத்தர் சித்தப்பாவை கரெக்ட் பண்ணும்போது மாமா கரெக்ட் ஆகிடுவாங்க, அத்தை கரெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற இது இருந்துச்சு. ப்ளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நமக்குள்ள வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஃபேமிலிக்கு வந்து எழுதப்படாமல் இருந்தது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு எழுதப்படாத ரூலாக பெரியவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க, சின்ன பசங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்பா தாத்தா இருக்கும்போது தாத்தாவோட பேச்சை தான் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தனி குடும்பமாக பிரிஞ்சு வளர்றாங்க, அதுக்காக நம்ம திருப்பி கூட்டு குடும்பமா போகணும் அப்படின்றது கிடையாது, நம்மளோட லைஃபோட நெசசிட்டி நம்ம இப்போ வந்து தனி குடும்பமா இருக்கும். ஸோ தனி குடும்பமா இருக்கும் போதும் நம்ம எப்படி வந்து குழந்தைகிட்ட நம்ம வந்து இது பண்ணலாம், இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம், குழந்தைகள் இருக்கு, சில குடும்பங்கள்ல தாத்தாவோ பாட்டியோ யாராவது ஒருத்தவங்க கூட இருக்காங்க, யாராவது கேர்டேக்கர் இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லும் போது பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சு, இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்க இப்படி உங்கள் பொண்ணு ஒரு பையனோ தப்பு பண்ணாங்க, இந்த மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் தான் தப்போ, நான் வளர்த்தது தப்போ அப்படின்ற லெவலுக்கு தான் நம்மளோட வந்து சிந்தனைகள் வந்து போகுது. அது கிடையாது, நம்ம பெற்றோர்கள் தப்பு இல்லை நல்ல பெற்றோர் கெட்ட பெற்றோர்னு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் அது வந்து டிசைட் பண்ணுறதில்லை, குழந்தை வந்து நல்ல குழந்தையாக வருமா கெட்ட குழந்தையாக வருமா அப்படின்றத வந்து, கெட்ட குழந்தைன்னு இல்லை அந்த குழந்தை தப்பு பண்ணுமா அப்படின்றது கிடையாது. ஸோ தப்புன்னு ஒன்று நடக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு இது வருது, ஒரு க்வெஸ்சன் வருது, நான் வந்து நல்லா வளர்க்கலையோ, அந்த பேரண்டிங் நீங்கள் கேட்டீங்க இல்லையா அது வந்து அப்போ தான் நமக்கு தோணுது, நான் நல்லா வளர்க்கலையோ, நான் எல்லாமே தான் கொடுத்து வளர்த்தேன், ஸோ இருந்தாலும் ஏன் குழந்தை வந்து தப்பு பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம என்ன விதமாக அவங்கள வந்து கவனிக்கிறோம், என்ன விதமாக நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோன்றது தான் அந்த பேரண்டிங்கிறது இருக்குது. அவேர்னஸ் இல்லை, டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் வந்து டூ மச் அவேர்னஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பீப்புள் வந்து இப்போ வந்து நம்ம யூடியூப் பார்க்குறோம், இது பார்க்குறோம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில்னா கூட இப்போ நம்ம என்னன்னா தேடுறோம், இதுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதை நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறோம். அந்த பிரச்சனையை வந்து ஒரு பூதாகரமாக நம்ம ஒரு கண்ணாடி வச்சு பார்க்குறோம், அதை சால்வ் பண்ண நமக்குள்ள திறமை இருக்குதான், பட் இருந்தாலும் இது அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்படிங்கும்போது அந்த தேடல் வந்து இந்த பேரண்டிங் வந்து டூ மச் ஆஃப் இதுவாக மாற்றிடுது. ஸோ அந்த அடல்ட் வந்து ஒரு சைல்டு வந்து தப்பு பண்ணுது அப்படிங்கும்போது இந்த அடல்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், என் குழந்தை வந்து ஒன்றும் தெரியாது இல்லை அப்படின்ற நிலைமைக்கு இருக்கும். அப்படி கிடையாது, ஆக்சுவலாக வந்து குழந்தைக்கும் சில விஷயங்கள் தெரியும், அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் இருந்தாலும், பேரண்டிங் அவேர்னஸ் இருந்தோம் ஈவன் தோ எல்லாருக்கும் இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்ம ரொம்ப ஓவராக வந்து அந்த பேரண்டிங் இதை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறோமோ அப்படின்ற மாதிரி, அந்த நேச்சுரலாக வளர விடாமல் நம்ம நிற்கிறோமோ அப்படின்றது வந்து இந்த சுச்சுவேஷனில் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் இருக்குது. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்து குழந்தை வளருது. இப்போ ஒரு சுச்சுவேஷன் நான் பயப்படுறேன் அப்படின்னா அதே சுச்சுவேஷன் குழந்தை நாளைக்கு பயப்படும், ஏன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோமோ அது குழந்தை வந்து காப்பி பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு சுச்சுவேஷன், ஒரு எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு பணத்தில் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது நான் எப்படி அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து குழந்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி உள்ளாட்டி நான் கத்துறேன் அப்படின்னு சொன்னால் குழந்தை நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது கத்தும், அந்த ப்ராப்ளத்தை மறைக்கிறதுக்கு கத்துவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ ஸ்கூலில் நம்ம இப்போ நம்ம பண்ணுறது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு பிஹேவியர் சொல்கிறாங்க, இப்போ வந்து உங்கள் பையன் தப்பு பண்ணா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போயாவது நம்ம வீட்டில் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ குழந்தை ஒரு பையனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் எப்போயாவது இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கான்றதை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும், ஏன்னா குழந்தை மோஸ்ட்லி காப்பி பண்ணுறது வந்து நமக்கிட்டேருந்து தான். அப்போ வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வேறு யாரையாவது நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருப்போம், அவங்க முன்னாடி கரெக்ட் பண்ணியிருப்போம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் சண்டை வந்திருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும், ஓகே இந்த இடத்துல தான் போயிருக்கு. அப்போ குழந்தைகிட்ட நம்ம அன்பாக தான் கேட்கணும், என்ன பிரச்சனை,

0: எதுக்கு நீ அடிச்ச, அதுக்கு முன்னாடி வந்து நீ எனக்கு தெரியும் நீ அடிப்ப, நீ இப்படி தான் பண்ணுவேன் வீட்லேயும் உங்கள் அக்காவை நீ அடிக்கிற அப்படிங்கும் போது நம்ம நம்பலை அந்த குழந்தைய. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம எப்படின்னா நம்ம தான் ஓன் அனலைஸ் பண்ணோம். இதை விட்டுட்டு நம்ம போயிட்டு கூகுளில் போட்டுட்டு என் பையன் இப்படி தப்பு பண்ணுறான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 1008 இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும், பட் எதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு புக்கு தான். இந்த குழந்தை ஆனால் ஒரு புக்கை வச்சு எல்லா குழந்தையும் திருத்த முடியாது. கொடுத்துருப்பாங்க சைக்காலஜியில் இந்த குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் அது இது நிறைய புக்ஸ் இருக்குது, பட் அது இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு குழந்தையும் வளர்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி பண்ணும், இது வேறு சுச்சுவேஷன் கொடுக்கும்போது அது எப்படி நடந்துக்கும், ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த அல்டிமேட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், பட் வந்து ரொம்ப வந்து அடிக்கிறது திட்டுறது அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹார்ஷாக கொடுக்காம ரொம்ப சாஃப்டாக சொல்கிறது, ஃபேர்மாக இல்லை இந்த மாதிரி தப்பு பண்ணால் நான் இதுக்கு வந்து உங்க கூட நிற்க மாட்டேன் அப்படின்னு ஃபேர்மாக நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதெல்லாம் அதான் வந்து குழந்தைகள் வந்து சொல்கிறது கண்டிங்க என்ன அடிக்காதீங்க அப்படின்றதான் குழந்தைகளோட கான்செப்ட். ஏன்னா கண்டிக்கலாம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, பட் வந்து அடித்து கண்டிக்காதீங்க அப்படின்றதான் குழந்தைங்களோட கான்செப்டே. இப்போ ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைகளோட அந்த பேரண்டிங் அவேர்னஸ் இருந்தாலும் அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது வந்து இன்னுமே எனக்கு என்னை கேட்டால் குறியாக தான் இருக்குது.
1: பெற்றோர்கள் வந்து குழந்தை அடங்கும் போது நம்மளை தான் பிரதிபலிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கமா, நம்ம வந்து ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஏன்னா இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக நடந்தால் அவன் அட்வான்டேஜ் எடுத்துப்பானோ, இல்லை நான் ரொம்ப நீங்கள் சொன்னீங்க அடிக்காமல் கரெக்டான விதத்தில் வந்து அவங்கள கண்டிஷன் பண்ணாக்கா அவங்க சொல்கிற பேச்சு நம்மளோட பேச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அடிக்கக்கூடாது. ஸோ நான் அடிக்காமல் விட்டுட்டா அவன் வந்து சில தப்புகள் பண்ணுவானோ, நிறையா அவங்களுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் பதில் சொல்கிறதுக்கு. பட் எப்படி இருக்கணும் ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு சில்ட்ரனுக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்.
0: அதாவது குழந்தைக்கும் அவங்க பெற்றோருக்கும் இடையில வந்து அந்த பாண்டிங் வந்து ஒரு ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம குழந்தைக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை எப்படி நம்ம அந்த நம்பிக்கையான ரிலேஷன்ஷிப்பில் நம்பணும், நம்ம வந்து என்னன்னா குழந்தை தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அம்மா வந்து பார்த்துப்பாங்க, நம்ம நல்லது பண்ணிட்டு வந்தாலும் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அதாவது முன்னாடிலாம் சொல்லுவாங்க இந்த அனிமல்ஸ் பார்த்தோம்னா தெரியும், நம்ம ஒரு விலங்குகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்த டாகை போய் கடிச்சிட்டு வந்திருந்தாலும் அந்த அம்மா நாய் வந்து குழந்தை நாயை வந்து பக்கத்தில் தான் வச்சுக்கும். அதே இது வந்து நம்ம ஹியூமனில் பாருங்கள், முன்னாடி நம்மலாம் நான் என்னோட ஜென்ரேஷன் சொல்கிறேன் எப்படி நம்ம வளர்ந்தோன்றதை நம்ம அவ்வளோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ நம்ம அப்படி இருக்கோமான்னு பார்த்தா இல்லை, நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு பூத கண்ணாடியை கையில் வச்சுட்டு பையன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் பொண்ணு என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து ரீஷூர் பண்ணிகிட்டே இருக்கோம், நான் ஒழுங்காக தான் இருக்காங்களா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம பூத கண்ணாடி வச்சு தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அப்படி இருக்க வேணாம். அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை நம்ம உண்டு பண்ணணும்னா நம்மளோட பிஹேவியர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். நம்மதே ஒரு ஆணித்தரமாக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து ஆணித்தரமாக செய்யணும். இப்போ வந்து எப்படின்னா ஒரு குழந்தை வந்து பக்கத்து வீட்டு ஏதோ ஒரு இது டிவி பார்த்துட்டு ஏதோ ஒன்று இமிட்டேட் பண்ணி காமிக்குது, நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்போ நம்ம சொல்கிறோம் ஓகே கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறியே அப்படின்ட்டு. அதுவே நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க, ஒரு அங்கிள் வராங்க, ஸோ நேற்று பண்ண விஷயத்தை இன்னைக்கு இந்த குழந்தை பண்ணுது, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கிள் அப்படிலாம் நீ இது பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்போம். ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், நேற்று நான் பண்ணும்போது எங்கள் அம்மா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்த நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கும் அது நல்லதுன்னு நினைப்போமா அப்படின்றத நம்ம இது பண்ணுவோம். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அவங்கள திட்டுது அப்படிங்கும் போது நம்ம விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து வேற யாரையாவது குழந்தை திட்டம் போதும், குழந்தை அப்படி தான் நினைக்கும், நான் நேற்று திட்டினேன் இன்றைக்கி நான் திட்டுறேன் எங்கள் அம்மா என்ன திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நினைக்கும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த கன்சிஸ்டன்ட் இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்டாக அந்த ஆணித்தனமாக நம்ம இன்றைக்கி நம்ம ஓகே சொல்கிறதுக்கு நாளைக்கு நம்ம ஓகே சொல்ல போகிறோமா அப்படின்றத நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும். அந்த தெளிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி, இப்போ நான் ஒரு பிஹேவியர் கரெக்ட் பண்ணுறேன், இல்லை டூ மெனி ஸ்நாக்ஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன், ஈவினிங் டைத்தில் வந்தால் யூ கேன் ஹாவ் ஒரு ஹெல்தி ஸ்நாக்கை ஒரு நீ பழம் சாப்பிட்லாம் இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவங்க அம்மா அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இது சாப்பிடு உனக்கு பசிக்குதுன்ற நீ இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸோ ஏதோ எடுத்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இல்லை. இப்போ வந்து ஏன்னா அம்மா ஒன்று சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது கன்ஃபியூஷன் வரும், குழந்தைகளால் நம்ப முடியாது யார் சொல்கிறத நான் கேட்குறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி குழந்தைக்காக நம்ம சண்டை போடும்போதும் சரி, இப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குழந்தை பார்க்குதுனாலும் சரி அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், யார் சொல்கிறது கரெக்ட், நம்ம சொல்லுவோம் உங்கள் அப்பா சொல்கிறத கேட்காத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி பாட்டி சொல்லுவாங்க, உங்கள் அம்மா எப்பயுமே இப்படி தான் திட்டிகிட்டே இருப்பா, அவளுக்கு புரியாது எந்த ஒரு விஷயமும் புரியாது, குழந்தைக்கு பசிக்குதுன்னு ஏன் இதை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆணித்தரமாக ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒத்து போகணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ரொம்பவுமே அப்போ வந்தோடனே குழந்தைங்க வந்து அந்த ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அஃபெக்ஷன், அன்கண்டிஷ்னலாக நம்ம குழந்தைகளை வந்து நம்ம அன்பு செலுத்துறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அன்பு நம்ம கண்டினியூஸாக செலுத்திட்டு இருக்கோம். இப்போ குழந்தை ஒரு தப்பு பண்ணுது, அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இப்படி வந்து நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்க மூஞ்சியில் காமிக்கிறோம் சொல்லி சொன்னோம்னா குழந்தை வந்து புரிஞ்சுக்கணும். திருப்பியும் அந்த குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னால், இல்லை நீ தப்பு பண்ணுற, நான் அவங்க கூட பேசலை, நான் வந்து நீ தப்பு பண்ணுறதால இதை இந்த விஷயத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஏக்கம், ஏன் அம்மா வந்து இந்த விஷயத்த பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. மூணாவது அந்த இது வந்து அடுத்தவங்களை வந்து தொல்லை பண்ணும், அந்த விஷயம் வந்து தொல்லை பண்ணுது, இல்லை அந்த விஷயத்தினால அடுத்தவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க, இப்போ ஹர்ட் ஆகிடுவாங்க, பேர்ன் ஆகிடுவாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நம்ம தடுக்கலாம். அதாவது உடலால் உடலை யூஸ் பண்ணி நம்ம தடுக்குது, கையை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி தடுக்கிற விஷயங்கள் வந்து அப்புறம் பண்ணலாம். முதல்ல குழந்தைக்கு அன்பு கிடைச்சா தானே அன்பு கிடைக்கலன்ற விஷயம் புரியும். ஸோ நம்ம அன்கண்டிஷனலாக லவ்வை கொடுக்கணும். ஸோ இந்த தான் வந்து மெயினாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பாண்டிங்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த பாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட பிஹேவியரில் ஒரு கன்சிஸ்டன்சியும் அதே மாதிரி குழந்தை மேலே ஒரு அளவு கடந்த அன்பும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருக்கும். அதாவது இப்படி தான் இருக்கணும், குரு சிஷ்யா மாதிரி இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை நம்பணும் குழந்தை ஃபஸ்ட்டு. நான் பிரச்சனையோடு போனாலும் எங்கள் அம்மா வந்து இல்லை எங்கள் அப்பா வந்து அதை சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்றத குழந்தை வந்து நம்பணும். அதுக்கு வந்து உரிய திங்ஸை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும், சூழ்நிலைகளை வந்து நம்ம உருவாக்கி கொடுத்தா போதும். அந்த மாதிரி தான் குழந்தையோட தான் பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், சரியாக சொன்னீங்க. அதாவது பிள்ளைகளுக்கு வந்து நம்ம மேலே கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரஸ்ட் வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் இவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து தவறுகளை மறைப்பாங்க, மறைக்கிறது கம்மியாகிடும் இல்லையா. நம்ம எதனால் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வளர்க்கும் முறையோ இல்லை வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு பல விஷயங்கள் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ பேசும்போதோ சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிற மாதிரியும் அவங்கள மோராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி மொபைல் கேமிங்கில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவு வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ்குள்ளே ஒரு கேப் வர்றது, இல்லை சொல் பேச்சு கேட்கறது இல்லை, இல்லை அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது, யார் தப்பாக இருக்கும், குழந்தைங்க மேல் தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து பெற்றோர்களுக்கும் இது அவங்களுக்கும் இதில் முழு பங்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: ஆக்சுவலாக ரெண்டு பேருமே தான் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைய இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பேரண்ட்ஸை தான் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து அந்த கோவிட்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீடாக்சிஃபை பண்ணியே ஆகணும். அந்த மொபைல் அந்த லேப்டாப் இதுலேருந்து அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து கடும் முயற்சி எடுத்தே ஆகணும். ஏன்னா ரெண்டு வருஷம் நம்ம அவங்க கையில் கொடுத்துட்டோம், இப்போ வந்து கடும் முயற்சி எடுத்து வெளியே நம்ம கொண்டு வந்து ஆகணும். இன்னொரு விஷயம் நினச்சிங்கன்னா, இப்போ சின்ன குழந்தைகளுக்கே சாப்பாடு ஊட்டும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சாப்பிடணுன்றதை மட்டும் தான் நினைக்கிறோமே தவிர அதனால் என்ன பண்ணுறோன்றதை நம்ம மறந்துடுறோம். சாப்பாடு மட்டும் உள்ளே போனால் போதும், ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஃபுட்டோட இது கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம மொபைலை கையில் கொடுத்து இந்த கார்ட்டூன் அப்படி பார்த்துட்டே அம்மா வாயில் ஊட்டிடுறேன் அப்படின்னு தான் வந்து மெயினாக நம்ம பார்த்தோம்னா இதுதான் நடக்குது. ஸோ குழந்தை வந்து என்னமோ அது ஓடிட்டுருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம சாப்பாடை திணிச்சிடுறோம். ஸோ நம்மளோட இது ஓவர், சாப்பாடை கொடுத்துட்டோம். அதுவே வந்து ஒரு குழந்தைக்கு முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம், நீலா காட்டி சோறு ஊட்டினாங்க, நம்ம இது வெளியே வந்து சோறு ஊட்டும் போது வெளியே வந்து பார்த்து சோறு ஊட்டினாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படிங்கும்போது நம்ம தான் அதை வந்து கொடுத்து பழக்கணும். ரெண்டாவது வந்து குழந்தை வந்து அதுலேயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து வேறு டைவர்ஷன் இல்லை. ஒன்று அம்மா டிவி பார்க்குறாங்க, இல்லை அம்மா வேலை பண்ணுறாங்க, இல்லை அம்மா வந்து வேறவங்க கூட இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கம்மியாயிடுது. நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளை பார்த்து தான் குழந்தை வந்து இது பண்ணுது. இப்போ அம்மா வந்து மொபைலில் சீரியல் பார்க்குறாங்க, அப்பா வந்து மொபைலில் வந்து ஏதோ ஃபுட்பாலோ ஏதோ பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு வேற இது இல்லை. அப்போ குழந்தையும் வந்து என்ன பண்ணும், இன்னொரு மொபைல் எடுத்துகிட்டு போய் உட்காந்து நானும் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று பண்ணும். ஸோ அம்மா புக் படிக்கிறாங்க, ஸோ நானும் என்ன தான் இருக்குது, எதுக்கு அவங்க உட்காந்து புக் படிக்கிறாங்க, நானும் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு நினைக்கலாம். இப்போ அம்மா வந்து ஏதோ வேறு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க என்ன பொழுது நீங்கள் அதுவே பண்ணுறாங்க, நானும் போய் பண்ணுறேன் அப்படின்ற குழந்தைய இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் இதுலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும்னா குழந்தைய வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸோ கொடுக்காம நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து குழந்தை வெளியே வரணும்னு நினச்சோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த சினாரியோவில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் குழந்தைய கூட, குவாலிட்டி டைம், இதுவே நான் முன்னாடி நம்ம நடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், குவாலிட்டி டைம், அதாவது நம்ம கொடுக்குற டைத்தை நம்ம வந்து ஒரு இதுவோட முழு மனதோட முழுசாக நம்ம அவங்கக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்றது இருக்கணும். இப்போ கையில் நான் மொபைல் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டடியை பற்றி படிச்சுட்டே இருந்துட்டு நான் குழந்தை கூட பேசும்போது குழந்தைக்கு என்னோட அட்டென்ஷன் கிடைக்கல, என் டைம் கிடைக்குது பட் அட்டென்ஷன் கிடைக்கல. ஸோ அந்த டைம் வந்து குவாலிட்டி டைம் வந்து நம்ம டைம் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வெளியே இது வர்றதுக்கு இது பண்ணலாம். மேபி நம்ம வந்து கூட்டிட்டு போகிறோம், மீன்ஸ் வெளியே கூட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுலேயும் நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் உடல் உழைப்பு ரிலேட்டடாக உடல் ரீதியாக அவங்கள வந்து டயர்டாக்குற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கேம் விளாட்றது, இல்லை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போகிறது, இல்லை ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போய் அவங்களை எல்லாத்தையும் ப்ளே பண்ண வைக்கிறது, அப்போ நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைத்தில் குழந்தைக்கு வந்து அது விளையாடும் போது இதை வந்து பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம லிமிட் பண்ண கற்றுக்கணும். ஓகே இருந்தாலும் இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா லிமிட் பண்ணிக்கலாம், டைம் அந்த டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இவ்வளோ டைம் தான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆஃப்லேட்டாக நான் பார்க்குறேன் இப்போ டீச்சர்ஸுமே வந்து யூடியூப் வீடியோ அனுப்பி இதை பார்த்து குழந்தைய கற்றுக்க சொல்லுன்றது வந்து இப்போ வந்து காமன் ஆகிடுச்சு. ஐ ஃபீல் அது வந்து நம்ம திருப்பியும் அவங்கள வந்து திருப்பி அந்த முறைக்கே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு இதை வந்து அவங்க வந்து காமிக்கிறது வேறு, அவங்க டிவியில் வந்து ஒரு 10-40 பசங்களுக்கு சேர்த்து காமிப்பாங்க, அவங்க அதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க, அது வேறு. அதுவே வந்து ஒரு மொபைல் ஃபோனுக்கு அனுப்பி நீங்கள் அந்த யூடியூப் இதை, ஓகே பேரண்ட்ஸ் ஷுட் ஸ்பெண்ட் டைம் வித் கிட்ஸ், அது வந்து உண்மைதான், பட் இருந்தாலும் அது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோவை உட்காந்து குழந்தை பார்க்கும்போது அடுத்தப்பில் என்ன பண்ணும், வேற ஏதாவது ஸ்க்ரால் பண்ணணும்னு நினைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதிக நேரம் மொபைல் லேப்டாப் இதில் செலவிறதை விட்டுட்டு அவங்க வந்து அவுடோர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இல்லை வேற ஏதாவது கிராஃப்ட் அண்ட் ஆர்ட், இதில் ஏதாவது அவங்கள வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முழு முயற்சி எடுக்கணும்.
1: ஓகே மேம், இது கேட்குற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மேம் அடுத்ததாக வந்து பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட பாடத்தை தவிர, அதாவது அவங்களோட இப்போ படிக்கிறாங்க இங்கிலீஷ் தமிழ் அவங்களுக்கு 5 subjects இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க, அதை தவிர்த்து ஒரு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு அவங்கள கேட்கறது இல்லை, இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கிளாஸில் சேர்க்கும் போது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு அந்த ஏதாவது ஒரு கராட்டே கிளாஸோ இல்லை வந்து ஒரு டிராயிங் கிளாஸ்க்கோ அவங்க போகிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் என்னென்னா இப்போ அவங்களோட நெய்பரோ இல்லை அவங்க ரிலேஷன்லையோ யாராவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேறு ஒரு கீபோர்ட் கிளாஸ் போகிறாங்க, ஒரு மியூசிக் கற்றுக்குறாங்கன்னா தான் குழந்தையும் கற்றுக்கணும்னு நினச்சி அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் போடுறாங்க, நீ இதையும் கற்றுக்கோ, இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோன்னு. ஸோ அவங்களால வந்து ஒரு சில குழந்தைகளை அதை வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க, ஒரு சில குழந்தைங்களை வந்து இதனால் வந்து அவங்களோட பாடத்திட்டத்துலேயும் அவங்களால சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இது எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: நம்ம வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் பார்க்குறோம், மியூசிஷியன்ஸ் பார்க்குறோம், ஆக்ட்ரஸ் பார்க்குறோம், நிறைய பேர் பார்க்குறோம். இதில் எத்தனை பேர் வந்து அவங்களோட ஏரியா விட்டுட்டு அடுத்த ஏரியாவிலையும் அவங்க வந்து சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி வெரி வெரி ஃபியூ, வெரி ஃபியூனா இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ 100 meters இருக்கவங்க கூட வந்து 100 meter ரேஸில் போகிறவங்க யாருமே வந்து 500 meters போக மாட்டாங்க, அவர் 5000 இதுக்கு போக மாட்டாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் அவங்க வந்து பெரியாள், அதுவே வந்துட்டு அவங்க லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுறவங்க வந்து அதில் பெரியாள், அப்படி தான் இருக்க முடியுமே தவிர நம்ம வந்துட்டு வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்து நம்ம எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆக்கணும் அப்படின்றது வந்து நடக்காத காரியம். ஏன்னா குழந்தையோட பிரைன், ஓகே நம்ம நிறைய கற்றுக்க முடியும் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் வந்து என்னென்னா 1 or 2 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது அந்த குழந்தைனால அந்த ஆக்டிவிட்டீஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ அதை விட்டுட்டு பசங்க டியூஷன் போகணும், நீ ஹிந்தி எக்ஸ்ட்ரா கற்றுக்கோ, நீ வந்து ஃப்ரெஞ்சு எக்ஸ்ட்ரா கற்றுக்கோ, நீ வந்து இது, அப்போ அந்த லாங்குவேஜில் நம்ம லாங்குவேஜ் எத்தனை வேணாலும் கற்றுக்கலாம் தான், அதாவது லாங்குவேஜ் நிறைய தெரிகிறது வந்து ஆக்சுவலாக நம்மளோட பிரெயின்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, நம்மளோட நியூரான்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பட் ஸ்டில் அதை வந்து நம்ம அவங்கள மேலே ஃபோர்ஸ் பண்ணும்போது இதை கற்றுக்கிட்டா தான் உனக்கு இது ஆகும் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அவுட்கம்மை வந்து ஒரு இதாக வைக்கிறோம். அவுட்புட் அந்த அவுட்புட் என்ன, இப்போ வந்து நீ ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டா நீ வந்து ஒரு அரங்கேற்றம் பண்ணணும், நீ போய் ப்ரோக்ராம் பண்ணணும், நீ வந்து இது பண்ணணும், நீ எதாவது காம்படிஷன் பண்ணால் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நம்ம அவுட்புட்டில் வந்து நம்ம வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த குழந்தைக்கு அந்த லேர்னிங்கோட அந்த ப்ளஷர் போயிடும், அந்த மகிழ்ச்சி, அந்த அதை கற்றுக்கிறதுல இருக்க மகிழ்ச்சி போயிட்டு அந்த அவுட்புட் மேலே மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த இது போக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணலான்னா குழந்தைக்கு எது நேச்சுரலாக வருது, இப்போ சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நேச்சுரலாகவே வரும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பாடி மேக்கப் அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அழகாக கலரிங் வந்து அந்த சென்ஸ் இருக்கும், இந்த கலர் இதுக்கு மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. சில குழந்தைகளுக்கு வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸில் வந்து நல்ல ஃபைன் ஸ்கில்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து இதை பண்ணோம்னா இந்த மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸுக்கு நம்ம கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்ஹான்ஸ் ஆகும், அது வந்து வெளியே தெரிய வரும், ஒரு பளிச்சுன்னு வெளியே தெரிய வரும் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கு கொடுக்கும்போது. இதுவே வந்துட்டு இல்லை ஸ்போர்ட்ஸில் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சுனா எனக்கு மெடிசன் போகிறது ஈஸி, இன்ஜினியரிங் போகிறது ஈஸின்னு நினச்சி நம்ம வந்து குழந்தைகளை வந்து புஷ் பண்ணி நீ இதுக்கு போயே ஆகணும் அப்படிங்கும் போது என்னாகுன்னா அது குழந்தைகளுக்கு வந்து ஒரு பேர்டனாக தான் மாறும். ஏன்னா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த அவுட் புட். இது வந்து குழந்தை விருப்பப்பட்டு பண்ணல, பட் அவுட் புட்டுக்காக பண்ணுது. இந்த குழந்தைக்கு வந்து இந்த இதை பண்ணியே ஆகணுன்ற அந்த கட்டாயத்தின் பேரில் வந்து இந்த குழந்தை பண்ணுது. சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஸ்கூலில் வந்துட்டு அந்த பையன் வந்து யோகாவில் நல்லா பண்ணியிருந்தான், யோகாவில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்கான். பிகாஸ் அவன் வந்து மேக்ஸ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ மார்க் கம்மியாயிட்டதுனால அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, நீ யோகாவுக்கு போவேன்னா நீ வந்து படி. அதே அப்போ தான் யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணி விட்டுவார். இப்போ வந்து யோகாவில் வாங்கிட்டான் பட் ஸ்டடீஸில் மார்க் கம்மியாகுதுன்னு சொன்னோன்னே நீ வந்து அதை போக வேண்டாம் இதை படி அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம அப்பா தான் யோகாவில் சேர்த்து விட்டாரு, நம்ம அப்பா தான் இப்போ வந்து படிக்கிறதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற வரும். நான் என்ன சொல்கிறேன், அது என்ஜாய் பண்ணி பண்ணும்போது. இப்போ மார்க்குன்றது வந்து ஒரு இதுதான், மார்க்கே வந்து லைஃப் கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க எல்லாமே நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்களா, இல்லை லாஸ்ட் மார்க் எடுத்தவங்க எல்லாம் இது அப்படின்னு இல்லவே இல்லை. தெர் இஸ் அ சேஞ்ச் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த வட்ட மார்க் கம்மியாயிடுச்சு, மேபி அடுத்த தடவை அவன் படித்து எடுத்துருவான் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் அந்த பையனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து அந்த அவுட்புட் அந்த அவுட்கம் ஓரியன்டாகவே இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் அவன் 10 பண்ணணும்னு நினச்சா கூட அவனோட திறமையோ இல்லை அவனுக்கு அந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நம்மளே ஃபோர்ஸ் பண்ணும்போது அது வந்து அவனுக்கு பேர்டனாக தான் தெரியும். சரிங்களா, இதில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் தான் சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்காக நீ வந்து என்சிசியில் போய் சேரு, நீ ஒரு இது பண்ணுறதுக்காக நீ போய் இந்த இதில் சேரு அப்படிங்கும்போது அதை அவன் என்ஜாய் பண்ணி பண்ணுவானா அப்படின்றது வந்து நமக்கு வந்து கேள்விக்குறி தான். ஸோ எந்த விஷயத்த என்ஜாய் பண்ணி குழந்தை பண்ணுதோ அந்த விஷயம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவனும் என்ஜாய் பண்ணுவான், ப்ளஸ் அதில் இன்வால்மெண்ட் இருக்கும். நம்ம முன்னாடி இதுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த லேப்டாப் இதெல்லாம் விட்டுட்டு கூட அவன் பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்காக அவன் பண்ணுவான். ஸோ அந்த தான், ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விட்டுறது தப்பு இல்லை, பட் டூ மெனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாலும் குழந்தை எதில் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிதோ அதில் தான் குழந்தை வந்து மாஸ்டர் ஆக முடியும், இல்லை அதுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதில் தான் மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைனா நம்ம கரிக்குலத்துக்கும் நீங்கள் வெஸ்டர்ன் கரிக்குலத்துக்கும் இப்போ பார்க்கும்போது, ஈவன் தோ அங்கேருந்தா நமக்கு இந்த கரிக்குலம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் அவங்க பார்க்கும்போது ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த குழந்தைக்கு ஒரு குக்கிங்கோ ஒரு வீட்டு பொருளாதாரத்தை பற்றியோ அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. பட் இங்கே அதே 7th ஸ்டாண்டர்ட் கிட்டுக்கு வந்து நம்ம அதை வந்து சொல்லித்தரது இல்லை. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோம், காம்பீட் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு குக்கரி கிளாஸ்லையோ ஒரு இதுலையோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய சேர்க்கும் போது அந்த குழந்தை அதில் மாஸ்டர் ஆகுமான்னு சொல்லலாம் கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஸோ அதுக்கு பிடிச்ச விஷயத்த அதோட வழியில் பண்ண விட்டோம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாகவும் ஒரு டைவர்ஷனல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும்.
1: நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணிங்க மேம். கண்டிப்பாக எந்த விஷயமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் வந்து அவங்களோட ஃப்ளோவில் விட்டோம்னா கண்டிப்பாக அதில் அவங்க மாஸ்டர் ஆகலாம். மேம், நிகழ்ச்சியின் இறுதி கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான வந்து அழுத்தம் தராங்க, என்ன மாதிரியான ப்ரெஷர் தராங்க? ஸோ படிப்பாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கலாம், ஸோ என்ன மாதிரியான ப்ரெஷர்கள் அவங்க தராங்க, ஸோ அது எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லுங்கள்.
0: ஓகே, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தரும் அழுத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை வளர்ப்புலேருந்தே அதை ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை வந்து சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, இப்போ குழந்தை வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுது, ஒரு சில ஐட்டம் சாப்பிடலை அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோன்னா தெர் இஸ் அ பவர் ஸ்ட்ரகிள். என்ன இருக்குன்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்குது. அது என்ன, இதுதான் ரொம்ப நியூட்ரிஷியஸ் இது ஏன் நீ சாப்பிட மாட்டேற, இது ரொம்ப சத்துள்ள பொருள் நீ சாப்பிட மாட்டேற, அந்த இதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டு தான் சொல்லும். அப்போ ஆரம்பிக்கும் போது எல்லோரும் சாப்பிட்றாங்க நீ மட்டும் தான் சாப்பிட மாட்டேற, இந்தது குழந்தை கேட்கும் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல இந்த மாதிரி பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த இது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கன்சிஸ்டன் நீங்கள் அந்த இதுலேயும் உங்களோட இது கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வர ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃபுட்டை நான் பண்ணித்தரேன் நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டு நம்ம பண்ணுறோம். பண்ணும்போது குழந்தையை இன்வால்வ் பண்ணலாம், அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும்னா குழந்தையை இன்வால்வ் பண்ணலாம். ஸோ ஃபுட்டு விஷயத்தில் கூட நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு அழுத்தம் தான் தரும். ஏன்னா நம்ம வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா குழந்தைகளுக்கு பிடிச்சது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லலை, குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்கணும்னு நீங்கள் கேட்டுட்டு அந்த ஐட்டம்ஸை நம்ம மாற்றி மாற்றி பண்ணலாம். புரியுதுங்களா, இப்போ பிடிக்காத ஐட்டம்ஸை பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக சாப்பிடணும் பிகாஸ் அதில் வந்து நிறைய வந்து ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை திணிக்கும் போது அதில் அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகுது. மன அழுத்தம் மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது, இந்த ஃபுட்டு இனிமேல் நான் சாப்பிடுவேன் நான் பெரியால் ஆனால் பாரு இந்த ஃபுட்டை நான் சாப்பிடவே மாட்டேன். சில குழந்தைங்க சொல்கிறத கேட்போம், நான் பெரியால் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை நான் சாப்பிடவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ அந்த இதுலேருந்து நம்ம ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில், ஸ்கூலில் வந்து நம்ம நானும் ஒரே ஃபீஸ் தான் கட்டுறேன், அவங்களும் ஒரே ஃபீஸ் தான் கட்டுறாங்க, நானும் உன்னை வந்து இது மாதிரி தான் அனுப்புகிறேன், அவங்களும் ஒரே மாதிரி தான் அனுப்புகிறாங்க, பட் நீ மட்டும் ஏன் வந்து இது பண்ணலை, இது வாங்கலை, ஃபஸ்ட் மார்க் வாங்கலை, இல்லை 25 வாங்கலை, இந்த மாதிரி நம்ம சொல்கிறது. ரெண்டாவது வந்துட்டு அந்த பையன் எந்த டியூஷன் போகிறான்னு கேளு, உன்னே அதே டியூஷனில் கொண்டு சேர்த்துறேன். இது வந்து ரெண்டாவது நம்ம பார்க்குற இதாக பார்க்குறது. அப்போ அந்த டியூஷனில் போகும்போது அந்த குழந்தை, ஒரு குழந்தை சொன்னதோட எக்ஸ்பிரஷனை சொல்கிறேன், அந்த குழந்தை வந்து ஸ்கூல்லேயே வந்து அந்த பசங்க வந்து அந்த குழந்தைய வந்து என்ன நீ ஒழுங்காகவே படிக்க மாட்டேன், என்ன நீ ஒழுங்காகவே படிக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்கூல்லேயே டீஸ் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க அந்த பசங்களாம் எந்த டியூஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த குழந்தை சொல்லித்தான், அம்மா ஸ்கூல்லேயே அவங்க என்னை வந்து டார்ச்சர் தான் பண்ணுறாங்க, இப்போ திருப்பி அதே டியூஷனில் என்னை போட்டேன்னா அவங்க திருப்பி என்னை டார்ச்சர் பண்ணுவாங்களாம்மா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குதுன்னா, இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை சொல்லுதுன்னா குழந்தைக்கு தெரியுது எது டார்ச்சர் அப்படின்னு சொல்லி தெரியுது. அவங்க அங்கேயும் அதை தான் பண்ணுறாங்க, இங்கே போனால் திருப்பி என்ன அதை பண்ணுவாங்க அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அந்த எஜுகேஷனில் நம்ம குழந்தை வந்து ஃபஸ்ட்டாக வரணும் அந்த அழுத்தம் வந்து நம்ம அதிகம். நம்ம குழந்தைக்கு என்ன டெஃபிசிட், ஓகே அவனுக்கு அது புரியல, ஓகே ஹிந்தி புரியல, இங்கிலீஷ் புரியல, இல்லை மேக்ஸில் ஏதோ ஒரு சம் புரியல அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏன் புரியல அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா 45 குழந்தைகளுக்கு ஒன்றா டீச் பண்ணுறாங்க, எல்லா குழந்தைகளும் அதே மாதிரி அதை எடுத்துக்காது, சில குழந்தைகள் அது வேறு மாதிரி எடுத்துக்கும், சில குழந்தைகள் அதை வந்து அட்வான்ஸாக புரிஞ்சுக்கும், ஸோ அந்த வேரியேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படிங்கும்போது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அதை வந்து மன அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியுமே சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து என்னென்னா சில குழந்தைகள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும், 3 போயிருக்கும் விட்டுரும், திருப்பி வேற ஒரு ஆக்டிவிட்டி போகும், 4 பண்ணும் விட்டுரும். ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து பேரண்ட்ஸ் சொன்னதுனால அந்த குழந்தை அந்த ஆக்டிவிட்டிக்கு போயிருக்கும், ரெண்டாவது வந்துட்டு குழந்தைய விருப்பப்பட்டு கூட போயிருக்கலாம். பட் என்னென்னா நம்ம அதில் வந்து ஒன்றை வந்து அவங்கள புரிய வைக்கணும், இப்போ ஒரு ஆக்டிவிட்டி போகிறேன் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு லெவல்னாச்சும் நீ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கலைன்னா என்னாகும்னா லைஃப் லாங்காக வந்து அது வந்து அதுவே ஒரு ஹேபிட்டாக இருக்கும், எந்த ஒரு ஆக்டிவிட்டி போனாலும் கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். அதுவுமே ஒரு வந்து பின்னாடி காலத்தில் ஒரு மன அழுத்தமாக மாறுறது கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீஷனை வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட எப்போயுமே வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு என்ன மன அழுத்தங்கள் உள்ள இதுன்னு சொல்லி சொன்னோம்னா, அகெயின் இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம், அதில் சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் வந்து, அவனுக்கு அது தெரியுது உனக்கு அது தெரியல, அவனுக்கு அந்த கம்ப்யூட்டரில் எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியுது உனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ நம்மளே வந்து அவங்கக்கிட்ட வந்து லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ நோண்டிப்பார் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொடுக்கலாமே, இப்போ 10 அதை கற்றுக்கிட்டாலும் 15 கற்றுக்கிட்டாலும் அதை பற்றி அதே நாலேஜ் வந்து அந்த குழந்தைக்கு வந்துடும். அதை ஏன் நம்ம வந்து ஒரு 4 அந்த பையன் மொபைல் ஃபோனில் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறான் உனக்கு தெரியல அப்படின்ற கம்பேரிசன் வந்து இன்னைக்கு கேட்டால் வேணாம், கம்பேர் பண்ணுறது வந்து நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ குழந்தை நம்ம வந்து குழந்தைகளை கம்பேர் பண்ணுறோம், அந்த பையனை மாதிரி நீ இல்லை, இந்த பொண்ணு மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை கேட்கலாம் இல்லையா, அந்த அப்பா அம்மா மாதிரி நீங்கள் இல்லையே, நீங்கள் எனக்கு டெய்லி இதை தான் வச்சு விட்றீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறதுக்கும் நம்ம சான்ஸ் தர்றோம். அப்போ வந்து மன அழுத்தம் இந்த அழுத்தம் தரும் வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவுலேருந்து ஆரம்பிக்குது, உணவு, கல்வி, நம்ம ட்ரெஸ் போடுறது, உடை, ப்ளஸ் வந்து அவங்க போகிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றையுமே வந்து இந்த அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்படி எதுக்காக கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த கம்பேரிசனால தான் கொடுக்குறோம். மெயின் ரீசன் வந்து அந்த கம்பேரிசன், அது இல்லைன்னா நம்ம குழந்தை தனித்துவமானது, நம்ம குழந்தைக்குரிய டேலண்ட் நமக்கு போதும், நம்ம குழந்தைக்கு இதில் எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வளர்த்தோம்னா போதும். நம்ம வந்து கம்பேர் பண்ணி குழந்தைக்கு அழுத்தம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு புக்கு மாதிரின்னு சொல்லிட்டு, எல்லா குழந்தைக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த லைனில் அவங்கள கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். ரெண்டாவது வந்து பேரண்டிங்கிற இந்த டாபிக் ஒரு பெரிய வாஸ்டான ஒரு டாபிக், இதை வந்து முழுமையாக நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ்.
0: பேரண்டிங் அப்படின்னு சொல்லும் போதே என்னென்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ எந்த புக்கு எவ்வளோ பெரிய புக்கு இல்லை எவ்வளோ சைக்காலஜிஸ்ட் அதை பற்றி பேசினாலும் நம்மளால் இந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி இன்னொரு குழந்தைய வளர்க்க முடியாது. இப்போ என்னோடய குழந்தைய ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா முதல் குழந்தைய வளர்த்த அதே பேரண்டிங் ஸ்டைலில் நான் யூஸ் பண்ணி செகண்ட் குழந்தைய வளர்த்தேன்னா என்னால் முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு இது கிடையாது, ஒரே ஒரு இதுதான் ஃபிக்ஸ்டு 10 ரூல்ஸ் இருக்குது, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வளங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வளர்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு குழந்தையுமே வந்து என்னதுன்னா நமக்கு ஒன்று டீச் பண்ணுது, இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி டீச் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு குழந்தையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட இதுக்கு போய் தான் நம்ம வந்து நம்ம அவங்கள வளர்க்கணுமே தவிர நம்ம ஒரு செட் ரூல்ஸ் வச்சுட்டு 1, 2, 3 இப்படி தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தோம்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குழந்தைய வளர்க்க முடியாது அப்படின்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை.
1: கண்டிப்பாக மேம், நிகழ்ச்சியை கேட்குற எல்லா பெற்றோர்களும் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி,
0: வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தைகள் வளர்ப்பு முறை பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் ஜிப்மர் சிறுநீரகவியல் துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வரன் அவர்கள் பங்குபெறும் உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மோடு இணைந்திருப்பது டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வரன், அடிஷனல் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெப்ராலஜி, ஜிப்மர். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
3: ஓகே, நான் டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வரன். இங்கே இப்போ அடிஷனல் ப்ரொஃபஸராக இருக்கிறோம் ஜிப்மர் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில், கிட்னி டிபார்ட்மெண்ட்டில். நான் வந்து எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு நெஃப்ராலஜி ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங்கில் இருக்கும், டிஎம் நெஃப்ராலஜி பண்ணியிருக்கிறோம் சண்டிகர்ல இருக்கிற பிஜிஏ இன்ஸ்டியூட்ல இருந்து. அதுக்கப்புறம் நேரடியாக இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். 2010 ஜிப்மர்லேயே இந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செய்கிறோம்.
2: சரி சார், மக்களுக்கு ஆர்கன் டொனேஷன் பற்றிய அவேர்னஸ் இருக்கா? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் இருக்கா மக்களுக்கு?
3: மக்களுக்கு வந்து ஆர்கன் டொனேஷனில் உறுப்பு தானம்னா அவளுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு ஓவராலாக ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் வந்து அதை பற்றி முழுசாக ஃபுல் டீட்டெயில்ஸு அவருக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் எனக்கு. ஆனால் நான் வந்து இங்கே ஜிப்மர்லேயே ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராமில் முழுசாக இன்வால்வ் ஆகிருக்கிறோம். எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்னா, கேள்விப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரு இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் வந்து அதை பற்றி இன்டெப்த்தாக டீட்டெயிலாக ஐடியா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது.
2: அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு வாலண்டியர் இருக்கார், அவருக்கு தனக்கு உறுப்பு தானம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ உறுப்பு தானம் செய்ய என்ன மாதிரியான க்ரைட்டீரியா இருக்குது? ஏதாவது ஏஜ் லிமிட்ஸ் இருக்கா? இந்த வயசுக்காரங்க தான் வந்து இந்த தானம், உறுப்பு தானம் பண்ண முடியும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தான் வந்து உறுப்பு தானம் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் லிமிட் க்ரைட்டீரியா இருக்கா சார்?
3: ஏஜ் லிமிட் இருக்குது, ஆனால் அதுக்கு முக்கியமான வேறையும் கொஞ்சம் மேட்டர்ஸ் இதில் இருக்குது. உறுப்பு தானம் பண்ணக்கூடாது, உறுப்புகள் நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது கொடுக்க விரும்புகிறீங்களா, இல்லை டெத்தான பிறகு? அதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உயிரோடு இருக்கும்போது ஒரு சில உறுப்புகள் தான் வந்து நம்ம தானமாக வழங்க முடியும். இறந்ததுக்கு அப்புறம் இல்லைனா பிரெயின் டெத்னு சொல்லுவாங்க, மூளைச்சாவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிறைய உறுப்புகள் இல்லைன்னா டிஷ்யூ, இப்போ கண்கள், இருதய வாழ்வு, நரம்பு, தோல், இந்த மாதிரி எலும்பு, இது மாதிரி நிறைய டிஷ்யூ கூட தானமாக கொடுக்கலாம். இதுக்கு ரெண்டுக்குமே இப்போ உயிரோடு இருக்கிறவங்க கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு சில, இப்போ உயிரோடு இருக்கிறவங்க கிட்னி கொடுக்க பார்க்குறீங்கன்னா அவருக்கு கிட்னி வியாதி இருக்கக்கூடாது. அவருக்கு வந்து சட்டப்பிரகாரம் 18 மேலே வயது இருக்கணும். 18 கீழேனா உறுப்பு தானமாக கொடுக்க முடியாது. அதிக வயசு அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு வயசுன்னு இல்லை, உடம்பை பொறுத்த வரைக்கும் தான். 70 ஆயிடுச்சு, அதனால் வந்து கிட்னி இல்லைன்னா லிவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. உடம்பு ஹெல்த்தியாக இருக்காங்க, அவர் நல்லா இருக்காங்க. இப்போ 70 இருக்கலாம், 80 கூட இருக்கலாம், ஆனால் வந்து அவர் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்காங்க, ஓவரால் ஹெல்த் நல்லா இருக்குன்னா கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 65-70 மேலே நம்ம வந்து ஒரு டோனராக வந்து கொடுக்க விரும்புகிறாங்க, வராங்க, நம்ம டெஸ்ட் எடுக்கிறோன்னா ஃபிட்னஸ் வராது. கிட்னி ஃபங்க்ஷன் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பிபி, சர்க்கரை வியாதி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைங்க இருதயவாதி இருக்கலாம், ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா அவர் ஃபிட்னஸ் வராது, அதனால கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால ஏஜ்னு சொல்லி ஒரு கட் ஆஃப் கிடையாது.
2: நீங்கள் சொன்ன பதில் பல பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து ஒரு உறுப்பு தானம் ஒருத்தர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா சில பேர் வந்து பிரெயின் டெத் மூலமா அவங்க கிட்டேருந்து சில உறுப்புகள் வந்து எடுக்கப்படுது, கண், லிவர், அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கப்படுது. அதன் மூலயமா எத்தனை பேர் வந்து பயனடைவாங்க சார்? யார் யாரெல்லாம் வந்து இதனால் பயனட முடியும்? ஒருத்தவங்ககிட்டருந்து உறுப்புகள் எடுத்தால் அதனால் எத்தனை பேர் வந்து பயனடைவாங்க?
3: நிறைய பேருக்கு யூஸ் இருக்கும். இப்போது மூளைச்சாவு பிரெயின் டெட் பேஷண்ட்லேருந்து நம்ம நான் சொன்ன என்னென்னா, உறுப்புகள் எடுக்கலாம், டிஷ்யூகள் எடுக்கலாம். உறுப்புகள் பார்த்தாலே பிரெயின் டெட் பேஷண்ட்லேருந்து ஒரு இதயம், 2 லிவர், ஒன்று லிவர் வந்து பெருசாக இருக்கும், அதனால் வந்து அது 2 பிரித்து 2 பேருக்கு கொடுக்கலாம். 2 கிட்னி இருக்கும், 2 கிட்னி கொடுக்கலாம். அப்புறம் பான்க்ரியாஸ், இந்த மாதிரி எண்ணி பார்த்தா 8 உறுப்புகள் வந்து 8 பேருக்கு யூஸாக இருக்கும். இது வந்து உறுப்புகள் மட்டுமா, இது இல்லாமல் டிஷ்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்கள், ரெண்டு கண், இந்த உறுப்புகள் இல்லாமல் ரெண்டு கண்கள் கொடுக்கலாம், எலும்பு கொடுக்கலாம், நரம்பு கொடுக்கலாம், தோல் கொடுக்கலாம், கைகள் தானமாக வழங்கலாம், அது கூட நம்ம ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து உறுப்புகள் மட்டும் பார்த்தாலே 8 பேருக்காவது குறைஞ்சது பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் உறுப்பு தானமாக பிரேண்டதுக்கு அப்புறம் கொடுக்குறீங்கன்னா, அது இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கைகள் கண்கள் கிடைக்கிறதுனால அவருக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும்.
2: பல விஷயங்கள், அதாவது உறுப்பு தானத்து மூலயமா பல உயிர்கள் காப்பாற்றப்படுதுன்னு சொல்கிறீங்க.
3: ஆமாம், டெஃபினெட்லி.
2: இப்போ வந்து உறுப்பு தானம் சொன்னோடனே இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறது. இப்போ நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா உடனே போயிட்டு நம்ம வாங்கிக்கலான்ற பல பேருக்கு அந்த நினைவு இருக்குது. அதாவது இந்த உறுப்பு தானத்தில் ஏதாவது நேர கட்டுப்பாடுகள், ஏதாவது டைமிங்ஸ் இருக்கா இதுக்குள்ளே? அந்த ஆப்ரேஷன் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தவங்க வந்து அணுகிறாங்கன்னா கூட எவ்வளோ கால அளவு, அதாவது அந்த டைமிங்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: ஓகே, இது ரெண்டும் உயிரோடு இருக்கும்போது கொடுக்க, லிவிங் டோனராக இருக்கிறாங்களோ இல்லை மூலசாவரப்பட்டது பிறகு கொடுக்குறாங்களோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உயிரோடு இருக்கிறவங்க கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து மெடிக்கலி நம்ம வந்து அவருக்கு நிறைய டெஸ்ட்டுகள் எல்லாம் பார்க்கணும். இப்போ உயிரோடு இருக்கிறவங்க கிட்னி கொடுக்குறாங்கன்னா நம்மளோட முக்கியமான ஒரு டாக்டர்னு நான் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவர் கிட்னி கொடுத்ததுல இல்லை லிவர் கொடுத்ததுலேருந்து இவருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது, எதுவும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் கொடுக்குற ஆப்ரேஷன் டைமுக்கும் வரக்கூடாது, அந்த மாதிரி கன்ஃபார்மாக இருந்தால் தான் நம்ம வந்து அவரே டோனரை அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்குன்னு சொல்லி நிறைய டெஸ்ட்டுகள் தேவைப்படும். அப்போது கிட்னி கொடுக்கறக்கு வரவங்க கூட நம்ம வந்து அவருடைய ஹிருதய வியாதி ஏதாவது இருக்குதா, சர்க்கரை வியாதி இருக்குதா, கிட்னி ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது, அது வந்து சாதாரணமாக பண்ணுறது இல்லாமல் இன்னும் சில கொஞ்சம் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் இருக்குது. எந்த கிட்னி எடுக்க போகிறாங்க, வலது கிட்னி இடது கிட்னியும், அந்த கிட்னிக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது, இவருக்கு வந்து இந்த மாதிரி இப்போது கிட்னி கொடுக்குற வந்தவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ரோகம் வர்றதுக்கு, இப்போ சர்க்கரை வியாதி இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, இப்போ கிட்னி வியாதி இல்லை ஃப்யூச்சரில் வந்து கிட்னி வியாதி வர்றதுக்கு ஏதாவது இப்போவே டெஸ்ட் எடுக்கல தெரியுதா, இந்த மாதிரியெல்லாம் டெஸ்ட்டுகள் எடுக்கணும். அது டெஸ்ட்டு அது மெடிக்கல் மேட்டர், இது மெடிக்கல் மேட்டர் இல்லாமல் இது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அல்ல, எந்த உறுப்பு தானம் அல்ல டிரான்ஸ்பிளான் சொல்கிறது லீகல் மேட்டர். இப்போ அது வந்து சாதாரண ஆப்ரேஷன் வர மாதிரி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அட்மிட் ஆகி அடுத்த நாள் ஆப்ரேஷன் முடிச்சு வீட்டுக்கு போகிற மாதிரி முடிய முடியாது, சட்டங்கள் இருக்குது, அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அப்போது இப்போது ஃபேமிலியிலே இருக்கிறவங்க கொடுத்தா கூட இப்போது நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரோட மெடிக்கல் சூப்பரண்டர் இல்லை டைரக்டர் எல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இப்போ அதுக்கு என்ன கொஞ்சம் டைம் ஆகும். நார்மலாக இப்போ ஜிம்மில் பார்த்தா உயிரோடு இருக்கிறவங்க இப்போ கிட்னி தானத்துக்கு வரீங்கன்னா குறைஞ்சது 2 மாதம் ஆகும். இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக மெடிக்கல் டெஸ்ட்டை முடித்து இந்த பெர்மிஷன் வாங்கி ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கிட்டே ஆகுது. இது வந்து லிவிங் டோனர்லேயே. பிரெயின்டெட் பேஷண்ட்டுக்குன்னா அதுவும் கொஞ்சம் டைம் ஆகும். நார்மலாக வந்து அது ரொம்ப டைம் ஆகாது. இப்போது பேஷண்ட்டு நார்மலாக எப்படி நடக்குதுன்னா பிரெயின்டெத்து மேக்ஸிமம் வந்து ஆக்சிடென்ட் கேஸில் தான், 2-வீலரில் போய் வீழறாங்க, ஆக்சிடென்ட்டில் இன்வால்வ் ஆகிறாங்க, ஹெல்மெட் இல்லை, மூளையில் அடிபட்டுடுச்சு, மூளை டேமேஜ் ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, வைத்தியத்தில் இருக்கிறாங்க, வைத்தியம் செஞ்சும் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் டாக்டருக்கே தோணுது இது வந்து பிரெயின் வந்து இர்ரிவர்சிபிள் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, இது வந்து இம்ப்ரூவ் ஆகாத மாதிரி டேமேஜ் வந்து போச்சு, நம்ம வைத்தியம் பண்ணி பிரயோசனம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணால் கூட குணப்படுத்த முடியாத ஸ்டேஜ் போகும்போது தான் மூளைசாவு வந்து டவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணணும். மூளைசாவு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பார்லமெண்ட் போட்டால் சட்டங்கள் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு டீமான ஒரு டீம் டாக்டர்ஸ், அது ஒரு ஆளாக பண்ண முடியாது. இப்போது ஒரு நியூரோ சர்ஜரி ஹெட் இன்ஜுரி வந்து மூளை அடிபட்டுடுச்சு அட்மிட் ஆகிறீங்கன்னா மோஸ்ட் நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அட்மிட் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணுற இல்லை வைத்தியம் பண்ணுற டாக்டரே சரி இந்த பேஷண்ட்டு மூளை சாவு ஏற்பட்டுடுச்சு பிரெயின் டெத் ஆகிடுச்சு சரி உறுப்புகள் தானமாக பண்ணலாம் எடுக்கலாம் அந்த மாதிரி அவர் நினைக்க முடியாது. சட்டப்பிரகாரம் அந்த ட்ரீட்டிங் டாக்டர் இல்லாமல் இன்னொரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், நரம்பு ரோக ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள், இன்டென்சிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒரு ஆள், ஐசியூ டாக்டர் ஒரு ஆள், அப்புறம் மெடிக்கல் சூப்பரண்டரோட மெடிக்கல் சூப்பரன் இல்லைனா அவரோட ரெப்ரஸன்டேட்டிவான இன்னொரு டாக்டர், இந்த 4 பேர் வந்து சர்டிஃபை பண்ணணும். அந்த சர்டிஃபை பண்ணுறதும் அவர் ஜஸ்ட் வந்து பார்த்தா பட்டாது, ரிப்போர்ட் பார்த்தா பட்டாது, அதுக்கு வந்து இந்த இந்த டெஸ்ட்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. வெண்டிலே டெஸ்ட் பண்ணணும், மூச்சு எடுக்குது அந்த டெஸ்ட் பண்ணணும், டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணணும், அவர் என்னென்ன மாத்திரை இது அன்கான்ஷியஸாக போகிற மாதிரி அதை மாத்திரை போட்டிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்னியா டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கும், அதுவும் முடித்து அது எல்லாமே வந்து பிரெயின் டெட்டுன்னு அந்த ரிப்போர்ட் வருது, அது உருவாட்டி பண்ணால் பட்டாது. அந்த உருவாட்டி பண்ணிவிட்டு இந்த செட் ஆஃப் டெஸ்ட் உருவாட்டி பண்ணிவிட்டு 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அந்த 6 மணி நேரத்திலே பேஷண்ட்டுக்கு தேவையான வைத்தியம் என்ன தேவை இருந்தோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த வைத்தியம் 6 மணி நேரம் பார்த்ததிலுமே எதுவும் வித்தியாசம் இல்லை, இந்த முதலே பண்ண அந்த பேனல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாமே இந்த 4 டாக்டர்ஸ் திருப்பி வந்து அந்த டெஸ்ட்லாம் திருப்பி எடுக்கணும். அந்த 2 வாட்டி பண்ணி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணி அது கரெக்டாக அந்த 2லையுமே வந்து இது பிரெயின் டெட்டுன்னு ரிப்போர்ட் வருது, டெஸ்ட்டில் வருதுன்னா தான் இந்த பேஷண்ட் நம்ம மூளைசாவு ஏற்பட்டுடுச்சு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த உறுப்பு தானமாக கொடுக்கறதுக்கு ஃபேமிலிக்கிட்ட கேட்கறது அந்த மெடிக்கல் லீகல் ப்ரொசீஜர் பண்ணுறதில் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ இதுக்கே வந்து டெஸ்ட்டுக்கு 6 மணி நேரம் தான், அது வந்து எப்படியும் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த டெஸ்ட்லேயே போயிடும் பிரெயின் டெஸ்ட் சர்டிஃபிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் அந்த இப்போது கிட்னி ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணணும், டெஸ்ட்டுகள் இப்போ உடுப்புகள் கொடுக்குறாங்கன்னா இவருக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி டெஸ்ட்டுகள் எல்லாம் தேவைப்படுது, ரத்த குரூப் டெஸ்ட் எடுக்கணும், யாருக்கு கொடுக்க போகிறாங்களோ இப்போ கிட்னி யாருக்கு கிடைக்க போகிறாங்களோ லிவர் யாருக்கு நம்ம கொடுக்க போகிறாங்களோ அவரே நம்ம கூப்பிட்டு வர வச்சு அவருக்கு டெஸ்ட் பண்ணி அவரே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து ஒரு இப்போ ஓவரால் பார்த்தா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பேஷண்ட்டு ஹெட் இன்ஜுரியோட வராங்க, மூளைசாவு ஏற்பட்டு டெஸ்ட் எடுத்து மூளைசாவு சர்டிஃபை பண்ணதுக்கே ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது, அதிலிருந்து இன்னொரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கே ஆகிடும். அதனால் வந்து ஒரு ஓவரால் பார்த்தா ஒரு நாள் இப்போது மூளைசாவு ஏற்பட்டுச்சுன்னு டவுட் வந்துடுச்சு இல்லை கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னு ஒரு நாள்னு வைங்க, இந்த உறுப்புகள் தானமாக வழங்குறதுக்கு ஒரு நாள் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும்.
2: சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் வந்து எத்தனை வருஷமாக இந்த உறுப்பு தானங்கள் சர்ஜரிஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, எத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு?
3: ஜிப்மர்லேயே வந்து கண்கள் இப்போ கோர்னியா டிரான்ஸ்பிளான்டேஷன் கண்கள் ஆப்ரேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்கும். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் வரதுக்கெல்லாம் முன்னே இருக்கும், 1995-97 பண்ணியிருக்கும், ஆல்மோஸ்ட் 600-க்கு மேலே பேஷண்ட்டுக்கு கண்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. உறுப்புகள்லாம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ணது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான், அது வந்து 2012 இது கிட்னி டிரான்ஸ்பிளான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற டாக்டரோ ஹாஸ்பிட்டலோ நினச்சி அப்படியே ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதுக்குன்னு சொல்லி நம்ம பர்மிஷன் கேட்டு வாங்கணும், அதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. இப்போ மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோம்னா எம்சி இன்ஸ்பெக்ஷன் வர மாதிரி இதுக்குமே நம்ம வந்து இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு டாக்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி டெல்லியிலேருந்து டீம் வந்து இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்காங்களா, இங்கே ஃபெசிலிட்டிஸ் என்ன ஐசியு இருக்குதா ஓடி இருக்குதா லேப் என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்த்து பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் பண்ண முடியும். அதெல்லாம் முடிச்சு 2012 நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணோம், அதுலேருந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். 260-க்கு மேலே கிட்னி டிரான்ஸ்பிளான்டே நம்ம பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். அது இல்லாமல் ஜிப்மரில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனும் கைகள் ரெண்டுமே பண்ணுறாங்க. லிவர் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணோம், 6 பேஷண்ட்டுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணியிருக்கிறோம். அது முழுசாக வந்து கடாவர் டிரான்ஸ்பிளான்ட் தான், மூளைசாவு ஏற்பட்ட பேஷண்ட்டு எடுத்த லிவர் தான் பண்ணியிருக்கிறோம். 4 பேஷண்ட்டுக்கு கைகள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம்.
2: அடுத்த கேள்வி, இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் ஒருத்தவர், தான் வந்து உயிரோடு இருக்கும்போதோ இல்லை வந்து தான் இறந்த பின்னால் வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னு அவர் வந்து டிசைட் பண்ணிட்டார்னா அவங்க எந்த மாதிரியான முன் நடவடிக்கைகள் எடுக்கணும்?
3: ஓகே, நல்ல கேள்வி கேட்டீங்க, இது ரொம்ப முக்கியமானது. உயிரோடு இருக்கிறவங்க வந்து கொடுக்க விரும்பலாம், மேக்ஸிமம் வந்து அது ஃபேமிலியிலே இப்போ இருந்தால் தான் கொடுக்க முடியும். இப்போது ஜிம்மருக்கு வந்துட்டு இப்போது கிட்னி தானமாக கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, கிட்னிக்கு அப்படியே வந்துட்டு நான் கிட்னி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி எடுத்து கொடுங்கன்னு சொல்ல நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது வந்து டைரக்ட்லி சட்டத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு தேவை இருக்குன்னா முதல்ல ஃபேமிலியிலிருந்து தான் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது ஃபேமிலியிலே இல்லைனா தான் அதுக்கு வந்து வேறு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கோம், அது வந்து முழுசாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி அதிகமாக பண்ணுறது இல்லை. ஸோ உயிரோடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பிளட் பண்ணலாம். நான் வந்து எனக்கு இந்த உறுப்பு தானம் என்னென்னா எனக்கு தெரியும், எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, நான் எனக்கு டெத் ஆகுது, ஆஃப்டர் டெத் என்னுடைய உறுப்புகள் நான் தானமாக வழங்க விரும்புகிறோம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜிம்மரில் வரலாம். ஜிம்மரில் வந்து டிரான்ஸ்பிளான் கோஆர்டினேட்டர் இருக்கும், அதுக்கு வந்து மொபைல் நம்பர் இமெயிலெலாம் இருக்குது, அவர்கிட்ட வந்து கேட்டாக்கா அவர் ஒரு ஃபார்ம் இருக்கும், நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கன் டோனர் கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுப்பாங்க, சின்ன ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்கும், அதில் ஃபோட்டோ ஒட்டிருப்பாங்க, நீங்கள் எழுத்து போட்டுக்கலாம், அது நீங்கள் பர்ஸில் எல்லாம் வச்சுக்கலாம், அதை எடுத்துகிட்டு போய் ஃபேமிலியில் கூட காட்டலாம். நான் இறந்த பிறகு என்னுடைய உறுப்புகள் நீங்கள் தானமாக கொடுக்கணுன்னா ஒரு டெத்தான பிறகு ஒன்று சொல்ல முடியாது. ஃபேமிலி தான், இப்போ ஒரு பேஷண்ட்டு இப்போ பிரெயின் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வராங்கன்னா கூட ஃபேமிலி சொன்னால் தான், இப்போ ஃபேமிலி கன்சர்ன் கொடுத்தா தான் நம்ம வந்து உறுப்புகள் தானமாக வழங்க முடியும். அதனால் வந்து ஆர்கன் டானர் கார்டு வாங்கலாம் உயிரோடு இருக்கும்போது. டெத்தான பிறகு இதுக்கு வந்து ஃபேமிலி தான், இப்போது பேஷண்ட் வந்து இறந்துடுறாங்கன்னா எல்லாருமே இறந்த பிறகு எல்லாருமே உறுப்புகள் தானமாக கொடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, வீட்டிலேயே வந்து பேஷண்ட் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, போயிட்டு உறுப்புகள் தானமாக கொடுக்க முடியாது. ஏன்னா ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பிளட் ஃப்ளோவே நிற்குது, அதுக்கப்புறம் கிட்னி இதெல்லாமே டேமேஜ் ஆகிடும். விதின் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஆக்சிஜன் இல்லாமல் வீணாக போயிடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்னி எடுத்து ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அதனால் வந்து அது இறந்த பிறகு பிரெயின் டெட்டாக இருந்தால் தான், பிரெயின் டெட்டில் என்ன ஆகுதுன்னா மூளைசாவு ஏற்பட்டுருச்சு, சுத்தமாக ஃபங்க்ஷன் இல்லை. ஆனால் வந்து ஹார்ட் ஓடிட்டுருக்குது, கிட்னி ஓடிட்டுருக்குது, வென்டிலேட்டரில் போட்டால் ஆக்சிஜன் அளவு பிளட்டில் இருக்குது, அப்போது வந்து அந்த கிட்னி நம்ம எடுத்து தானமாக வழங்கலாம், அது போட்டால் வேலை செய்யும். அல்லாமல் டெத்தானவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்து தானமாக கொடுக்க முடியாது. ஆனால் டிஷ்யூ கொடுக்கலாம், இறந்த பிறகும் கண்கள் தானமாக கொடுக்கலாம், தோல் தானமாக கொடுக்கலாம், அந்த மாதிரி டிஷ்யூஸ் போன் இந்த மாதிரிலாம் தானமாக கொடுக்கலாம். உறுப்புகள் டெத்தான பிறகு கொடுக்கறது கஷ்டம், அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டொனேஷன் ஆஃப்டர் கார்டியாக் டெத். அது வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் தான் பண்ண முடியும். இப்போ பேஷண்ட் வந்து ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ரோகத்துக்கு அட்மிட்டாக இருக்கிறாங்க, அவர் வந்து கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, பழைக்கிறது கஷ்டம்னு டாக்டருக்கும் தெரியுது ஃபேமிலிக்கும் தெரியுது. அந்த சுச்சுவேஷனில் சப்போஸ் வந்து இவர் முதல்ல இந்த ஓனருக்குன்னு இவர் உயிரோடு இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, நான் வந்து உறுப்புகள் தானமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இறந்த பிறகு எனக்கு உறுப்புகள் தானமாக வாங்கணும்னு நினைக்கிறேன், ஃபேமிலிக்கும் சொல்லியிருக்கு, ஃபேமிலியும் சரி இவர் சொன்னதுனால நம்ம வந்து பண்ணுவோம்னு நினச்சிருக்கிறோன்னா அப்போ என்ன பண்ணலான்னா, பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க போகிறது இல்லைன்னு தெரியுது, ஃபேமிலிக்கும் தெரியுது டாக்டர்ஸும் தெரியுது. அவர் வந்து ஹார்ட் ஸ்டாப் ஆன உடனே அப்போ வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடியாக வச்சுருப்பாங்க, கிட்னி எடுக்கிறதுக்கு சர்ஜன் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. பேஷண்ட் டெத் ஆகுதுன்னா ஹார்ட் ஸ்டாப் ஆன உடனே வித்தின் 20 மினிட்ஸ் 20 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கிட்னி லிவர் எல்லாம் எடுத்து பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து நினச்சாலே தெரியுது இல்லை, அது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலர் சுச்சுவேஷனில் தான் ஃபேமிலிக்கு தெரியுது, பேஷண்ட் சொல்கிறாங்க, அவருக்கு வந்து ரிக்கவராத ரோகம் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வென்டிலேட்டரில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டரில் ரெடி பண்ணி வச்சு டாக்டர் ரெடியாக இருக்கிறோம், உடனே ரெடியாக எடுக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் பண்ணலாம், அது இல்லாமல் டெத்துக்கு அப்புறம் உறுப்பு தானம் பண்ணுறது கஷ்டம்.
2: பல விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை. ஸோ ஆர்கன் டொனேஷன் நம்ம பண்ணுறோன்னு தெரிஞ்சோன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வந்து தான் குடும்பத்துக்கிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணோம், நான் எனக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க இறக்கும்போதோ ஏதாவது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிரெயின் டெட் ஆனவங்கக்கிட்டேருந்து உறுப்புகள் வந்து எடுத்து பல பயனாளர்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பிரெயின் டெட்டுக்கும் கோமாக்கும் என்ன வித்தியாசம் சார்? கோமா பேஷண்ட்டும் இதுக்கு இன்க்ளூடடா, இல்லை பிரெயின் டெட் ஆனவங்கக்கிட்ட மட்டும்தான் உறுப்புகள் வந்து வித் அவங்க ஃபேமிலி கன்சர்னோட தான் வந்து அதுவும் நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த கோமாக்கும் அந்த பிரெயின் டெட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
3: நிறைய வித்தியாசம் இருக்குது. கோமானா பிரெயின் டெட் இல்லை. கோமானா நம்ம எப்போ சொல்லுவாங்கன்னா பேஷண்ட்டுக்கு நினைவு இல்லை, அவர் வந்து நினைவோடு இல்லை, பேசுறது இல்லை, இல்லைனா கண் துறக்கிறது இல்லை. ஆனால் வந்து அவரோட நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கும். எப்படின்னா ஹார்ட் ஓடிட்டு இருக்கும், பிபி நல்லா இருக்கும், மூச்சு எடுக்கிறாங்க, வென்டிலேட்டர்லாம் போடாமலே பேஷண்ட் வந்து மூச்சு எடுக்கிறாங்க, ஆனால் வந்து அவருக்கு நினைவு இல்லை, அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க, அப்போ தான் கோமான்னு சொல்லுவாங்க. கோமா கூட ரிவர்சபிள் கோமா இருக்குது, ரிவர்சபிள் கோமா இருக்குது. ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் பேரலிஸ் அட்டாக் வந்த பிறகு மூளை டேமேஜ் ஆகிடுச்சு, ஆனால் வந்து அது மூளையோட ஒரு பார்ட்டு தான், ஒரு பகுதி தான் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த குடல் ஃபங்க்ஷன் ஆகுறது, இதயம் ஃபங்க்ஷன் ஆகிறது, மூச்சு எடுக்கிற அந்த பகுதியெல்லாம் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் மூச்செல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஆனால் வந்து நினைவில்லை, பேச மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, படுத்துகிட்டே இருப்பார். அவருக்கு நம்ம சொன்னால் புரியணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் வந்து அது கோமா ஸ்டேஜ், அது வந்து மூளைசாவு இல்லை, பிரெயின் டெட் இல்லை. அந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம உறுப்புகளெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. பிரெயின் டெத்னா எப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு எப்போ பிரெயின் டெத்னு எப்போ சொல்லுவீங்கன்னா பேஷண்ட்டோட அந்த மூளை ஒரு பகுதியும் இருக்குது, மெடியூலான்னு சொல்ல ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி தான் நம்மளோட வைட்டல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போது பாடி டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்ல, ஒரு எப்போ பார்த்தாலும் கூலிங்காக இருந்தாலும் வார்மாக இருந்தாலும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஹிருதயம் ஓடிட்டு இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல, நம்ம தெரியாமலே ஹிருதயம் ஓடுது, நம்ம தெரியாமலே மூச்சு எடுக்கிறோம், தெரியாமலே குடல் ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து இந்த மெடியூலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சப்கான்ஷியஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பகுதியில் இந்த மெடியூல் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அது இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம், ப்ளீடிங்னால் இருக்கலாம், ஏதாவது அடிபட்டதுனால ஆக்சிடென்ட் இல்லை, ஹெட் இன்ஜுரி வந்ததுனால இருக்கலாம், அந்த மாதிரி டேமேஜ் ஆகி இருக்கும்போது மூச்சு எடுக்கணும்னா வென்டிலேட்டர் போட்டால் தான் மூச்சு கிடைக்கும். பிபி ஹார்ட்டு சரியாக ஓடாது, பிபி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிபி நார்மல் கொண்டு வரதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடணும், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகிடும், நம்ம வார்மிங் பண்ணுவோம், நிறைய அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும், ஹார்மோன்ஸ் ரிப்ளேஸ் பண்ணுவோம், தைராய்டு ஹார்மோன் இந்த மாதிரியெல்லாம் என்ன தான் பேஷண்ட் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா, அந்த மூளையில் இந்த மெடியூலா பகுதியில் ஏற்பட்ட டேமேஜ் வந்து இரிவர்சபிள் டேமேஜ், அது வந்து ரிக்கவர் ஆகிறது இல்லை, அதுக்கு வைத்தியம் பண்ண முடியாது, வைத்தியம் பண்ணாலும் குணம் ஆகாது. அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் இது பிரெயின் டெத் அல்லது பிரெயின் ஸ்டெம் டெத்துன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த சுச்சுவேஷனில் தான் உறுப்புகள் தானமாக கொடுக்குற மேட்டரே வந்து நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் நினைப்பாங்க. கோமானா பிரெயின் டெத் இல்லை, கோமாவில் அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மூளையோட இந்த மெடுலா பகுதியில் பர்மனன்ட் டேமேஜ் வந்துடுச்சு, அது டேமேஜ் வந்து ரிக்கவர் ஆகிறது இல்லை. அது எப்படி தெரியும்னா இந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி பிரெயின் டெத் சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, அது கரெக்டாக பண்ணி அதில் வந்து ரிப்போர்ட் வருதுன்னா பிரெயின் டெட் தான். அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து கோமாயில் இருக்கிற ஒரு 10% பேஷண்ட் கூட அந்த மாதிரி பிரெயின்டெத்தில் இருக்காது. பிரெயின்டெத்தாக இருக்கிற பேஷண்ட் மட்டும்தான் உறுப்புகள் தானமாக கொடுக்க முடியும். கோமா பேஷண்ட்டுக்கெல்லாம் உறுப்புகளெல்லாம் ஒன்றும் தானமாக வாங்குறதில்ல, பண்ண முடியாது.
2: அடுத்த ஒரு கேள்வி சார், இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தவருக்கு வந்து ஒரு கிட்னி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே குடும்பத்தில் ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சன் இருக்காரு, இல்லை ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருக்காரு, ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது, அவங்களோட தேவைகளுக்காக இல்லை அவங்க கிட்டேருந்து எடுத்துக்கலாமா, மென்டலி ரிட்டார்டட் பர்சன் கிட்டேருந்து உறுப்புகள் எடுக்க முடியுமா, அதேமாரி இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் கிட்டேருந்து எடுக்க முடியுமா?
3: ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. இதை வந்து நாங்கள் நிறைய பார்க்குறோம். இப்போ நிறைய ஃபேமிலியில் எப்படி நடக்குதுன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சு, கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொன்னால் அவர் ஃபேமிலியிலே இருக்கிற ஏதாவது ஒரு மென்டலி ரிட்டார்டட் மூளை வறட்சி இல்லாத மாதிரி ஒரு இவரை கூட்டிகிட்டு வந்து இவரோட கிட்னி எடுத்து எங்கிட்ட போடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா மனோநிலை சரியாக இல்லை, சைக்கேட்ரிக் இல்னஸ், மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி இவரை கூட்டிகிட்டு வந்துட்டு இவரோட கிட்னி எடுத்து எங்கிட்ட போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து கிட்னி தானமாக கொடுக்குறதுக்கு ஃபண்டமெண்டல் ஒரு சில சட்டங்கள் இருக்குது. அதில் வந்து என்ன பேசிக் ரிக்குயர்மெண்ட் என்னன்னா, உயிரோடு இருக்கிறவங்க கிட்னி கொடுக்குறாங்கன்னா அவர் சொந்தம் விருப்பத்தில் தான் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறோம், கிட்னினா என்னது, அது எங்கே இருக்குது, கிட்னி வந்து நார்மலாக என்ன எனக்கு ஏன் கிட்னி தேவை இருக்குது, அந்த கிட்னி இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு ரெண்டு கிட்னி இருக்குது அது ஒரு கிட்னி எடுத்தால் எனக்கு எதாவது ஆகிடுமோ, நான் எடுக்கிற ஆப்ரேஷனில் எதாவது ப்ராப்ளம் வரலாமா, ஆப்ரேஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரல, அந்த கிட்னி கொடுத்து இப்போ நிறைய வருஷம் உயிரோடு இருக்க போகிறாங்க, அந்த டைமில் இந்த கிட்னி ஃபெயில் எனக்கு எதாவது வரப்போகுதா, அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் எப்படி அது சம்பாதிக்கிறது, என்ன யார் பார்ப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு அவருக்கே தெரிஞ்சு இன்ஃபார்ம்டு கன்சென்ட் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுறோம், நான் ஏன் பண்ணுறோம், இது பண்ணதில் எனக்கு என்ன எதா ஏற்பாடுகள் வரலாமா, இல்லை வந்து நான் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்குற கன்சென்ட்டோடு இருந்தால் தான் நம்ம வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உறுப்புகள் எடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி கொடுக்க முடியாதவங்க அது வந்து மென்டலி இப்போ மூளை வளர்ச்சி இல்லாதவங்க தெரியாதுல்ல, அவர் என்ன பண்ண போகிறாங்க, அவர் யாரோ சொல்கிறாங்க கிட்னி கொடுங்க, அவர் வந்து நான் கிட்னி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, யாரோ வேணாம்னா அவர் வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்க முடியாது. அந்த இன்னும் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து அவுட் ஆஃப் க்வெஸ்சன், நம்ம வந்து கிட்னியோ லிவரோ அவர்லேருந்து தானமாக வாங்க போகிறது இல்லை, அது ரொம்ப முக்கியம்.
2: சார், அடுத்ததாக ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் உறுப்பு தானம் செய்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது, அவருக்கோ இல்லை வந்து உயிரோடு இருக்காரு அவர் வந்து ஒரு உறுப்பு தானம் செய்கிறாரு, இல்லை ஒரு இறந்தவர் அதாவது ஒரு பிரெயின் டெட் ஆனவர்கிட்ட வந்து உறுப்புகளை எடுத்து பயனாளர்களுக்கு நம்ம தரோம், ஸோ இதனால் அவருக்கோ அவருடைய குடும்பத்துக்கோ ஏதாவது ஸ்டேட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சலுகைகள் இருக்கா?
3: பியூராக வந்து வாலண்டரியாக கொடுக்குற தானம் தான், தானம்னா அதுக்கு வந்து நம்ம பெனிஃபிட் பார்க்கறது இல்லை, உறுப்பு தானம்னா அது தானம் தான், அதுக்கு வந்து சட்டத்திலே சொல்லியிருக்குது எதுவும் பெனிஃபிட்டு வந்து கொடுக்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. அதனால் வந்து இப்போது உயிரோடு இருக்கும்போதோ பிரெயின் டெத் மூளைசாவு ஏற்பட்ட பிறகு உறுப்புகள் தானமாக கொடுக்குறதுலேருந்து எதுவும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்டோ எதுவும் நாங்கள் நேரம் பார்க்குறோம், காசு கேட்குறாங்க, வேலை கேட்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்குது, அதனால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு வித்தியாசமாக இருக்குது, என்னென்னா அது ரொம்ப நாள் முன்னே கவர்மெண்ட் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறோம், கண்கள் இப்போ இறந்த பிறகோ இல்லைன்னா இறந்த பிறகு தான் கண்கள் கொடுக்க முடியும், இறந்த பிறகு யாராவது கண்கள் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு காசு கொடுக்குறாங்க, 2000-5000 ருபீஸ் அவர் கொடுக்குறாங்க, அது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்குது, கண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து அது சட்டத்திலே பார்த்தா ஓவராலாக உறுப்புகள் தானமாக கொடுக்கறதுக்கெல்லாம் அது அலவுடு கிடையாது. அதனால் வந்து அந்த மாதிரி பெனிஃபிட் பார்த்து யாருமே தானத்துக்கு முன் வரக்கூடாது. டெத்தான பிறகு உறுப்புகளில் வந்து மண்ணில் தான் போக போகுது, இல்லைன்னா எரிஞ்சிட போகுது, அது இன்னொரு பேஷண்ட்டுக்கு உயிர் வாழ வைக்கிறதுக்கு பெனிஃபிட் இருக்கும். அந்த ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சு அந்த ஒரு குட் டீடுக்காக பண்ணுற தானமாக கொடுக்கறது தான் அது, அதுலேருந்து புண்ணியம் தான் கிடைக்கும், வேறு எதுவும் பெனிஃபிட்டை அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
2: கண்டிப்பாக சரியாக சொன்னீங்க சார். கிட்னி டொனேஷன் இப்போ இருக்கிற சூழலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கிட்னி டொனேஷன் அது தேவைப்படுறவங்க அதிகமாக இருக்காங்க, ஸோ எதனால் டோனர்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ, எதனால் தேவைப்படுது அதிகமாக பர்டிகுலராக கிட்னி டொனேஷன் வந்து அதிகமாக இருக்குது? டொனேஷன்னாலே அவங்களுக்கு ஒரு கண்தானத்துக்கு அப்புறம் அடுத்ததாக அவங்களுக்கு நினைவுக்கு வருது கிட்னி டொனேஷன் பற்றி, எதனால் அந்த அதனுடைய தேவைகள் இருக்காது, அது தேவைப்படுறவங்க அதிகமாக இருக்கு?
3: ரொம்ப முக்கியமான மேட்ரு நீங்கள் கேட்டீங்க. நிறைய மக்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், கிட்னி வியாதியெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் வந்து அது எவ்வளோ இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவிலே வந்து கரெக்டாக பார்த்தா கணக்கு தெரியாது, அது ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு கிட்னி ஃபெயிலர் ஆகுதுன்னு கணக்கு கரெக்டாக கிட்ட தெரியாது. ஆனால் வந்து ஒரு சில ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது, அதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 200,000 பேஷண்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ரோகம் இல்லை, கிட்னி ரோகம் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே கிட்னி ஃபெயிலியர் சரிக்கு போகாது. கிட்னி ஃபெயிலியர் எப்போ சொல்லுவாங்கன்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணலாம் அல்லது கிட்னி மாட்டலனா இறந்துடுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்தவருக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்டேஜுக்கு வரவங்க 200,000 இருக்குது இந்தியாவிலே. ஓகே, அதில் பார்த்தா ரெகுலராக அதுக்கு கிட்னி ஃபெயிலான பிறகு கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் பண்ணிக்கிறாங்க, அதுலேருந்து ரெகுலராக தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணாது, ஒரு வாட்டி டயாலிஸ் பண்ணால் பட்டாது, கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, கிட்னியோட வேலை மிஷின் செய்கிறாங்க, அது மிஷின் செஞ்சுட்டே இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், உயிரோடு இருக்க முடியும். அந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறவங்க ஒரு 10-20% கூட இல்லை, மோர் தேன் 80% வந்து டிரான்ஸ்பிளான்ட் டோனர் இல்லாததுனால, இல்லைன்னா டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லாததுனால, இல்லைன்னா அந்த இப்போது தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் ஓவரால் பார்த்தா டயாலிசிஸ் வசதி தான் இருக்குது, ஆனால் ஒரு சில ஏரியாவில் வந்து டயாலிசிஸ் வசதியை கூட அவ்வளோ இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கூட அதை வந்து அஃபோர்ட் பண்ண அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை, அந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ண முடியாமல் இறந்துடுறாங்க. கிட்னி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இறந்துடுறாங்க மேக்ஸிமம். கிட்னி ஒரு வருஷத்துக்கு 200,000 பேராவது இருக்குது, சரியா? அது மட்டும் இல்லை, இப்போது கிட்னி ஃபெயில் ஆன பிறகு ஒரு வித்தியாசம் என்னென்னா டயாலிசிஸ் பண்ணால் உயிரோடு இருப்பாங்க, சரியா? இப்போ வந்து வசதி இருக்குது, இப்போ நிறையா வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இருக்கிறதுனால ஒரு சில ஏழையான பேஷண்ட்டுக்கு கூட டயாலிசிஸ் கிடைக்குது. அதில் டயாலிசிஸ் ரெகுலராக பண்ணுறீங்க, வைத்தியம் பண்ணுறீங்கன்னா உயிரோடு இருக்கலாம். ஆனால் வந்து இப்போது அந்த மாதிரி ஒரு வருஷம் பார்த்தாலே 200,000 பேர்கிட்ட வருது. இப்போ ஓவரால் ஒரு வருஷம் இந்தியாவிலே பண்ணுற கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பார்த்தா 10,000 கீழே தான். அப்போ எத்தனையோ பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி கிடைக்காமல் இல்லைன்னா டயாலிசிஸ் வசதி இல்லாமல் இறந்துடுறாங்கன்னு நினச்சி பாருங்கள். அதில் வந்து என்ன இதில் ஏன் முக்கியம்னா, கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நார்மலாக தான் இருப்பாங்க, பார்த்தா தெரியாது இது வந்து ஏதோ நோய் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ இங்கே நம்ம ஜிம்மரில் பண்ணுறவங்க கூட இப்போ நான் சொன்ன 200 பேருக்கு மேலே இருக்குது, அது நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, கடை வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பிறக்கிறாங்க, கல்யாணம் இது கிட்னி மாற்றுறதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்னி மாற்றினா ஹெல்த்தியாக இருப்பார், புரியுதுங்களா? அதனால் வந்து இது ஒரு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். நீங்கள் வந்து கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு டயாலிசில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது. நீங்கள் வாரத்துக்கு 2-3 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டயாலிசிஸ் பண்ணணும், ஊசி போடணும், ரத்த அளவு கம்மியாக இருக்கும், பிபி ஏறும், ஒரு சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்பப்போ வந்துட்டு இருப்பாங்க. நல்லா டயாலிஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆனால் வந்து பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிற அளவுக்கு வராது, ஹெல்த்தியாக இருக்கலாம், வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணவங்க ரெகுலராக மாத்திரை போடணும், அது தவிர அவர் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான். அப்போது கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணாக்கா நாங்கள் வந்து கிட்னி ஃபெயிலியரில் இறந்துட போகிறவங்க இன்னும் நீங்கள் ரெண்டாவது வாழ்வை வைக்கிறோம், அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து அந்த மாதிரி இருக்கிற இப்போது 2 lakhsன்னு தான் சொன்னேன், அதில் வந்து மேக்ஸிமம் வந்து இறந்துடுறாங்க, இந்த ஒரு சான்ஸே கிடைக்காமல் டயாலிசிஸோ ட்ரான்ஸ்பிளண்ட்டோ பண்ண முடியாமல் இறந்துடுறாங்க. அவர் திருப்பி உயிர் வாழ வைக்கிறோன்னா யாராவது ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ இல்லைன்னா ஒன்றைக்கு உயிரோடு இருக்கிறவங்க யாராவது கொடுக்கணும், இல்லைன்னா கடாவர் ப்ரோக்ராம் சொல்லணும்ல, மூலம் சாவு ஏற்பட்டு ஆக்சிடென்ட் கேஸில் வராதுலேருந்து. இப்போது ஆக்சிடென்ட்டு பார்த்தா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு ஒன்றும் கம்மி இல்லை இந்தியாவில், பார்த்தா நிறைய நடக்குது. இப்போது மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு மெசேஜ் கூட நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஹெல்மெட் போடுறது இல்லை டூ வீலர், மேக்ஸிமம் நாங்கள் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 50 பேஷண்ட்டுக்கிட்ட உறுப்புகள் பிரெயின் டெத்துக்கு அப்புறம் உறுப்புகள் இல்லாமல் எழுதுகிறோம். அதில் வந்து 99% வந்து டூ வீலர் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டி அடிபட்டு வந்த பேஷண்ட் தான், புரியுதுங்களா? 60 ஹெல்மெட் இருந்திருந்தால் அவர் டோனர் ஆக மாட்டார், அவரோடு இருப்பாங்க. ஹெட் இன்ஜுரி வீடெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஆனால் வந்து ஹெட் இன்ஜுரி அந்த அளவுக்கு இருக்குது, மூளை ஏற்படுற அளவுக்கு வராது. அப்போ எல்லாருமே வந்து டூ வீலர் ஓட்டுறதுக்கு ஒன்றும் தப்பில்லை, ஓட்டுங்க, ஆனால் வந்து ஹெல்மெட்டோட ஓட்டுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சிடென்ட்டில் வந்து மூளை சாவு ஏற்படுறவங்க பார்த்தா இப்போ இந்தியாவில் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது, அதில் வந்து ஒரு 1% கூட அவர்கிட்ட டாக்டர்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மரில் கூட ஹெட் இன்ஜுரியோட டெய்லி பார்த்தா 10-15 பேஷண்ட் ஆகுது ஹெட் இன்ஜுரியோட வருது, அதில் வந்து மூளை சாவு ஏற்படுறவங்க பார்த்தா எப்படியும் 1-2 நாளாவது டெய்லியும் இருக்கும். அவர்கிட்டலாம் நம்ம வந்து மூளை சாவுன்னு தெரிஞ்ச பிறகு எங்கள் டீம் இருக்குது, அவர் சொல்கிறோம் நீங்கள் பேஷண்ட்டு வந்து பிழைக்க மாட்டோம், அது இந்த மாதிரி டேமேஜ் தெரிஞ்சு போச்சு, நாங்கள் டெஸ்ட்லாம் பண்ணோம், ஸ்கேன் பண்ணோம், அதனால் வந்து வைத்தியம் பண்ணுறதுக்கு பண்ணலாம், ஆனால் வந்து இது பிழைக்க மாட்டேது. இப்போது பிரெயின் மூளை சாவு ஏற்பட்டு அப்புறம் ஒரு 1 or 2 days 24 hours நம்மளால் ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும், நம்ம என்ன எந்த அளவுக்கு வைத்தியம் பண்ணாலும். அதுக்குள்ளே நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் உறுப்புகள் தானமாக வழங்கலாம், அந்த மாதிரி ஃபேமிலி நீங்கள் யோசிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் கூட 99% ஃபேமிலியும் வேணாம்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மாதிரி அது வந்து அவருக்கு அந்த தெரியாது, அந்த ஒரு நாலேஜ் இல்லாததுனால, இது என்னன்னு தெரியாததுனால சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த இதில் வந்து ஒரு பாதி பேராவது 50% கூட சரி, ஆமாம் இது வந்து எனக்கு தெரியுது, இவரோட கண்டிஷன் தெரியுது, இவரோ இறந்துட போகிறாங்க, இவரோட உறுப்புகள் நீங்கள் வந்து இன் தேவையானவங்க கொடுங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது பண்ணலாம், நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரோன்னா, கிட்னி இல்லைனா லிவர் இல்லைன்னா ஹார்ட்டு ட்ரான்ஸ்பிளண்ட் தேவையானவங்க 1000s, 1000s பேஷண்ட்டு வெயிட் பண்ணுறாங்க, ஃபேமிலியிலேருந்து இல்லை, ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை, ஆக்சிடென்ட் கேஸில் நிறைய வந்து மூளை சாவு ஏற்படுறாங்க, ஆனால் வந்து அவர் தானமாக வழங்குறது இல்லை. அதனால் வந்து அது இப்போ ஃபேம் உயிரோடு இருக்கிறவங்களும் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பிரெயின் டெத் ஆன பிறகு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் முன் வரீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து கிட்னி நோயாலையும் லிவர் ஃபெயிலினாலும் எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் உயிர் வாழ வைக்கலாம். ரொம்ப முக்கியமானது, அது
2: ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க இனிமேல் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போடணும்,
3: ரொம்ப முக்கியம்,
2: கண்டிப்பாக போடணும். ஸோ அடுத்ததாக உறுப்பு தானம் பற்றி மக்களுக்கு எந்த மாதிரியான தவறான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது சார் வெளியில்? பண்ண வரவங்களை கூட சில பேர் தடுக்கலாம், என்ன மாதிரியான தவறான கருத்துக்கள் வெளியில் இருக்குது மக்களுக்கு?
3: இது டெய்லி மேட்டர் தான், நாங்கள் பார்க்குற டெய்லி மேட்டர் நீங்கள் கேட்டீங்க. இது ரெண்டுக்குமே இருக்குது, இந்த உயிரோடு இருக்கிறவங்க தானம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இல்லைனா தவறான நாலேஜ் இருக்குது. மூளை சாவரப்பட்ட பிறகும் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்

0: பிரதர் சிஸ்டர் தான், அவருக்கு நான் கொடுத்து ஆகணும், அவரெல்லாம் அவர் கஷ்டப்படுறாங்க, எனக்கு ரெண்டு கிட்னி இருக்குது, எனக்கு ஒன்றும் பெருசாக போகிறதில்ல, நான் கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்தால் கூட அவரோட மனைவி இல்லைனா அவரோட இப்போ ஒய்ஃப்னா அவரோட ஹஸ்பண்ட் இல்லை அவரோட ஃபேமிலி மாமியார் இல்லைனா அவரோட ஃபாதர் இல்லை மாதர் இல்லை அந்த ஃபேமிலி கூட தடுக்கிறாங்க. அது மோஸ்ட்லி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது லட்சக்கணக்கான, இப்போ இந்தியாவில் நான் சொல்லலை ஒவ்வொரு வருஷமும் 9000 கிட்ட கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அது வந்து மேக்ஸிமம் வந்து 9000 8000 to 8500 வந்து உயிரோடு இருக்கிறவங்க கொடுக்குறது தான். அப்பா அம்மா கூட பிறந்தவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொடுக்குறவங்க தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1954 கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் வந்து 60 மேலே ஆகிடுச்சு. அதிலிருந்தே உயிரோடு இருக்கிறவங்க எப்படி ஆகுது, அவருக்கு என்ன ஆகுதுன்னு எல்லாம் சயின்டிஃபிக்கலாம் நமக்கு தெரியுது. மெடிக்கல் கொடுத்துருவாங்க இப்போ எத்தனையோ பேர் இருக்குது. அவருக்கெல்லாம் நிறைய வருஷம், 10 years, 20 years, 30 years இறந்துற வரைக்கும் கூட அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் வந்து கிட்னி கொடுத்ததுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு சயின்டிஃபிக்கலி நமக்கு தெரியுது. ஆனால் வந்து இது பொதுமக்களுக்கு தெரியாது, கிட்னி கொடுத்தா ஏதோ ஆகிடுமோன்னு தப்பாக நினைக்கிறாங்க. அந்த ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நிறைய பேர் முன் வர்றது இல்லை உயிரோடு இருக்கிறவங்க. அது வந்து ஒரு தவறான நாலேஜ், அது மாதிரி இல்லை. கிட்னி கொடுக்குறவங்களுக்கு முழுசாக டெஸ்ட் எடுத்து இவருக்கு இப்போவும் எதுவும் நோய் இல்லை, ஏதாவது இப்போ லைட்டாக பிபி இருந்தால் கூட கிட்னி கொடுக்கலாம், அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த உயிருக்கு ப்ராப்ளம் வர மாதிரி டாகம் வர போகிறது இல்லைன்னு டெஸ்ட் எடுத்து அதில் கிளியராக இருந்தால் தான் டாக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிட்னி கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அதுதான் உண்மை. அதனால் வந்து இப்போ ஃபேமிலியாக இருக்க இருக்குதுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, குரூப் மேட்ச் ஆகுங்க, நீங்கள் ஒன்றும் அதில் வந்து ஒரு ரிலக்டன்ஸ் காட்ட தேவையில்லை. சரியா, மெடிக்கலி வந்து கிளியராக தான் இருக்கும், கொடுக்குறது அவருக்கு பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கு அதனால் ஒன்றும் லாங் டைமில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, தைரியமாக கொடுக்கலாம். ரெண்டு, இந்த மூளை சாப்பிடப்பட்ட பேஷண்ட் எப்படி பார்க்குறோன்னா, இப்போ பேஷண்ட்டு ஹெட் இன்ஜுரியில் வராங்க, பிரெயின் இன்ஜுரி ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க, அவர் மூச்சு சரியாக எடுக்கிறது இல்லை, பிபி கம்மியாக இருக்குதுன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வென்டிலேட்டரில் போடுவாங்க, பிபிக்கு மாத்திரை கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. பேஷண்ட் வந்த உடனே சரி இது பிரெயின்ஸ் யாரும் சொல்ல போகிறது இல்லை. பேஷண்ட் எந்த கண்டிஷனில் வந்தாங்க, ரொம்ப மோசமாக வரும்போதே தெரியுது அது மூளை ரொம்ப டேமேஜ் தான், இது வைத்தியம் பண்ணுற கஷ்டம் தெரிஞ்சால் கூட மூளை சாவு சொல்ல போகிறது இல்லை. முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அது வேணால் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வருதான்னு பார்த்து ஒரு நாளெல்லாம் பார்த்து கன்ஃபார்மாக இது வராதுன்னு சொன்ன பிறகு தான் பிரெயின்ஸ் சொல்ல போகிறோம். பிரெயின் நம்ம சொன்ன பிறகு இந்த நான் முதல்ல சொன்னோம்ல, இந்த மாதிரி டீம் டாக்டர்ஸ் வருவாங்க, இந்த 6 hours டெஸ்ட் இல்லை, அதை முடித்து பிரெயின்னு சொன்ன கூட நம்ம வந்து வென்டிலேட்டர்லாம் எடுக்க போகிறது இல்லை. வென்டிலேட்டரில் போட்டு பிளட்டில் ஆக்சிஜன் அளவு கரெக்டாக இருந்து பிபி நல்லா இருந்து கிட்னி நல்லா வேலை செஞ்சு லிவர் நல்லா வேலை செஞ்சால் தானே அது எடுத்து இன்னொரு தானமாக விரும்ப முடியும், எல்லாம் கொடுக்க முடியாது இல்லை. ஆனால் வந்து பேஷண்ட் நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து பேஷண்ட்டு இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாங்கன்னா பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம சரி வந்து பார்க்குறோம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மூச்சு எடுக்கிறாங்களே, நெஞ்சு வந்து பார்த்தா செஸ்ட் வந்து மூச்சு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, மானிட்டர் இருக்கும், ஐசியூனா மானிட்டர் இருக்கும், பிபி பார்க்குறேன், பிபியெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் பேஷண்ட் இறந்துட்டீங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? பேஷண்ட் வந்து மூச்சு எடுக்க நான் பார்த்தா மூச்சு போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது, வென்டிலேட்டர்லாம் இருக்கிறதுனால மூச்சு போயிட்டு தான் இருக்கும், ஹார்ட் ஓடிட்டு இருக்குது, யூரின் பையில் பார்த்தா யூரின் வருது, இவர் உயிரோடு தான் இருக்காங்க, நீங்கள் போய் சொல்கிறாங்க இவர் என்ன நாங்கள் நம்மளாம் கொடுக்க முடியாது, அவர் நம்புறது இல்லை. அவர் வந்து அந்த பிரெயின்டது என்னன்னா கன்செப்ட் வந்து அந்த ஐடியா வந்து பொதுமக்களுக்கு இல்லை. அவருக்கு பேஷண்ட்டு டெத்துன்னு அவர் என்ன நினைக்கிறேன், மூச்சு எடுக்க மாட்டேன், ஹார்ட் ஓட்ட ஹார்ட்டு நிற்கும்போது தான் இறந்துன்றாங்கன்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் மெடிக்கலி அப்படி இல்லை, பிரெயின் ஸ்டாப் ஆனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுது, அதுக்கப்புறம் வாழ்வு கிடையாது. சரியா, அந்த பிரெயின் டெத்துன்னு ஒரு ஐடியா இல்லாததுனால நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. அவர்கிட்ட நம்ம சொன்னாலும் அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான், முதலே தெரியாமல் திடீர்னு வந்து ஹெல்த்தியாக இருந்தவங்க யங்காக இருப்பாங்க, அவர் வேலைக்கு போயிட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடுத்த நாள் பார்த்துட்டு இவர் இறந்துட்டு அவர் மூளை சாவு ஏற்பட்டுடுச்சு பிழைக்காது அப்படின்னு சொன்னால் நம்புறது யாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் பார்க்கும்போது கூட ஹார்ட் ஓடிட்டுருக்குது, யூரின் வருது, தொட்டு பார்த்தா டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது, அப்போது அவரே நம்புறது கஷ்டமாக இருக்கும். சரி, அந்த மெடிக்கல் மேட்டர் புரியாததுனால நிறைய பேர், அதனால் வந்து இந்த பிரெயின் டெத்தோட கன்செப்ட் வந்து பொதுமக்களுக்கு தெரியறது ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு டீம் ஆஃப் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க, அவரெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய பேர் சொல்லும்போது தெரிஞ்சு, அதனால தான் நாங்கள் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 50 cases பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு 1000 cases பண்ண வேண்டியது தான் 50 or 100 நடக்குது. அது ஏன்னா சொன்னாலும் நிறைய பேருக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரதில்லை, அவருக்கு புரிய மாட்டேங்கிறாங்க, அவர் ஒத்துக்கிறது இல்லை. அது நம்ம ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, அவர் ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம் அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த ஒரு ஐடியா பொதுமக்களுக்கு பிரெயின் டெத்னு ஒரு கன்செப்ட் ஓரளவு இருந்தாக்கா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரும், டொனேஷனுக்கு முன் வருவாங்கன்னு எனக்கு தோணுது.
1: கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல அவேர்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து யாராவது வந்து உறுப்பு தானம் செய்யணும்னு விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா நீங்கள் யாராவது இல்லை இவங்க வேண்டாம் இவங்க கிட்டேருந்து நம்ம உறுப்பு தானம் எடுக்க வேணாம்னு யாராவது கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? யார் இப்போ வந்து ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், யாராவது வாலண்டியராக வந்து எனக்கு நான் ஆர்கன் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு

0: சொல்லிட்டு நினைச்சா உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட அது கவுன்சிலிங்.
1: ஓகே, அதில் வந்து மெடிக்கல் மேட்ரு ஒன்று இருக்குது, ஒன்று சோஷியல் மேட்ரு ஒன்று இருக்குது. சரியா, மெடிக்கலில் வந்து தெளிவாக இருக்கும், அது வந்து ஆல் ஓவர் வந்து இவர் நணம கொடுக்குறவங்களுக்கு வந்து எதா சக்கரை வியாதி இருக்குது, இல்லைனா அவருக்கு கேன்சர் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில கிட்னி கல் இருந்ததுனால 100% கொடுக்க முடியாது. இல்லைனா ஒரு சில ரோகங்கள் இருக்கிறதுனால அவர் ஃபிட் இல்லை, இல்லைன்னா அவருக்கு ஆப்ரேஷனுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகம், நீங்கள் ப்ளீடிங் ரிஸ்க் இருக்குது, அதனால வந்து நீங்கள் கொடுக்காதது மெடிக்கல் அட்வைஸ் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு அவர் அன்ஃபிட்னு சொல்லுவாங்க, அவர் இனெலிஜிபிள், அவர் வந்து நம்ம பண்ணக்கூடாது, அவருக்கு ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம வந்து பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து நாங்கள் ரெகுலராக பார்க்குறது மெடிக்கல் இல்லாத இன்னொரு மேட்டர் இருக்குது, அது வந்து மெடிக்கல் ரீசனால் இல்லை, ஆனால் வந்து எப்போ எப்படி பார்க்குறதுனா கிட்னி ஃபெயிலோட பேஷண்ட் இருக்காங்க, அவரோட வந்து குழந்தைகள் மோஸ்ட்லி வந்து சின்ன வயசில் இருக்கிற டாட்டர் பெண் குழந்தை இருக்காங்க, 12 வயசுக்கு மேலே இருக்கு, நான் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவர் வந்து ஃபேமிலி மோஸ்ட்லி அவர் வந்து ஃபேமிலியே அலோவ் பண்ணுறதில்ல, வேணாம்னு சொல்லுவாங்க. ஒரு சில டாக்டர்ஸை வந்து கட்டாயப்படுத்தி ஃபேமிலியை கட்டாயப்படுத்தி வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மெடிக்கலி வந்து அவர் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 12 வயசுக்கு மேலேனா யார் வேணால் கொடுக்கலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா அவருக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது, அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, கல்யாணம் இது ப்ரொப்போசல் வரும்போது ஏதாவது ப்ரெக்னென்சியில் ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னுலாம் நினைக்கிறாங்க. அது வந்து மெடிக்கலி அது சுத்தமாக நான் எங்களுக்கு கூட இப்போது கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க, அது வந்து அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகி எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் டெலிவர் ஆகிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அது ப்ராப்ளம் இல்லை, அந்த மெடிக்கலி அது ஒரு இஷ்யூ கிடையாது, ஆனால் வந்து அது இஷ்யூ இருக்குன்னு நினச்சி அந்த மாதிரி இப்போது எஸ்பெஷலி லேடிஸுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் வந்து ஒரு ப்ராப்ளம் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அதனால வந்து எங்களுக்கும் அவர் அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம், இவர் அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், இல்லைனா பிரதர் வந்து சிஸ்டர் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு பெரிய ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க. மேட்ரு தானமாக கொடு உறுப்பு தானமாக கொடுக்க பிறகு அவருக்கு லைஃபுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சி நாங்கள் வந்து அவர்கிட்ட நிறையவிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் 100 வாட்டி யோசிக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள், வேறு யாராக இருக்குது அது பாருங்கள், அதெல்லாம் சொல்லுவோம். அந்த ஒரு மேட்ரு வந்து ஐ திங்க் சோஷியல் இது மெடிக்கலி அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது.
0: ஒரு ஃபைனலான க்வெஸ்சன் சார், அதாவது இப்போ உறுப்பு தானம் ஒருத்தவர் வந்து உயிரோடு இருக்கிறவர் ஒருத்தவருக்கு தேவைப்படுறவருக்கு உறுப்பு தானம் பண்ணிடுறாரு, அந்த உறுப்பை வாங்கினவருக்கு ஏதாவது ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, ஏதாவது அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குமா?
1: ஓகே, அது ரொம்ப முக்கியம் தான். இப்போ நம்ம வந்து யாருக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து நல்லா இருக்கணும். இப்போ கிட்னி தானமாக கொடுத்துட்டீங்க, லிவர் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ நாளில் உயிரோடு இருக்கு, நல்லா இருக்காங்களா, நல்லா ஒரு நினைவு எப்படி இருப்பாங்கல்ல, அது நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அது கொடுத்ததுக்கு ஒரு ஹாப்பியாக இருப்போம், இல்லை நான் கொடுத்ததில் அவர் நல்லா இருக்காங்க, அது டோனருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மேட்ரு. அது கிட்னியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜர் தான், அது ஒன்றும் இப்போ புதுசாக பண்ணுறது இல்லை. கிட்னி டிரான்ஸ்பிளான் நான் சொன்ன 95 பண்ணிட்டு இருக்கிறோம், 1000 கேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட். இப்போது ஆப்ரேஷன்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து எதுவுமே ப்ராப்ளம் வருது இல்லை. இப்போது ப்ராப்ளம் வந்து என்ன பார்க்குறாங்க, கிட்னி வந்து ஆப்ரேஷனில் மெயினாக வந்து ஏதோ டெத் ஆகுறாங்களோ, இல்லைன்னா கிட்னி போட்டும் ஒர்க் ஆகலை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. 100% சக்ஸஸ் எதுக்கும் நம்ம சொல்ல முடியாது. சரியா, இப்போ பண்ணால் 100% சொல்ல முடியாது, எந்த ஒரு ஆப்ரேஷனுக்கோ இல்லைனா வைத்தியத்துக்கோ ரோகத்துக்கோ 100% கேரண்டியாக யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து ப்ரொபோர்ஷன் பார்த்தா ஒரு 1-2% கூட இல்லை. இப்போது ஆப்ரேஷன் ரிலேட்டட் ஆப்ரேஷனில் வந்து கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிட்னி வேலை செய்கிறது இல்லை, உயிரோடு இருக்கவங்க கொடுத்து கிட்னி வேலை செய்ய நடக்கிறது அது வந்து நார்மலாக அது வந்து இப்போ பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தா முதலே இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தா நிறைய ப்ராப்ளம் வரலாம். இப்போ வந்து ரிஜெக்ஷன், இது வந்து சொந்த கிட்னி இல்லை, இன்னொரு ஆள் கிட்னி போடுறாங்க, அது ரிஜெக்ஷன் ஆகிடும். அதில் அதுக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து மாத்திரை போடணும். கிட்னி மாட்டினவங்க உயிரோடு இருக்கிற லைஃப் லாங் வந்து கிட்னி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா லிவர் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கணும். அந்த டேப்லெட் எப்படி தான் நம்ம வந்து இம்யூனிட்டி அந்த எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுற டேப்லெட், ஏன்னா தான் கிட்னி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். அந்த எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகும்போது இன்ஃபெக்ஷன் வரலாம், இப்போ நியூமோனியா, யூனரி இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அப்போது இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு ப்ராப்ளம் வரலாம் இந்த மாத்திரை போடுறதுனால. ஒரு சில பேருக்கு சக்கரை வியாதி, அதுவும் இந்த ஸ்டீராய்டு மாத்திரைலாம் போடுறதுனால சக்கரை வியாதி வரலாம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு முதலே இருந்த கிட்னி ரோகம் திருப்பி வரலாம், கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, அது வந்து முதலே இருந்த ஒரு நெஃப்ரைட்டிஸ் ரோகத்தினால வருது, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இந்த அந்த கிட்னி திருப்பி வரலாம். ஏதாவது ப்ராப்ளம் வரலாமான்னு கேட்டால் ப்ராப்ளம் வரலாம், ஆனால் அது வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு மெடிக்கல் அட்வான்ஸ் வந்து போச்சு. ஒரு சில பேஷண்ட்டுக்கு திருப்பி இந்த கிட்னி பாதிப்பு வந்தாலும் ரிஜெக்ஷன் வந்தாலும், ரிஜெக்ஷன் முதலே பார்த்தா இப்போ ஸ்டார்ட் பண்ண டைமுக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் 40-50% ஆளுக்காருக்கு ரிஜெக்ஷன் ஆகிடும். இப்போ வந்து அது 5% கூட ரிஜெக்ஷன் ஆகிறது இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அட்வான்ஸ் வந்து போச்சு. அதனால் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி, 5%, 6% தான் காம்ப்ளிகேஷன் வருது. அந்த காம்ப்ளிகேஷன் வந்தால் கூட அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு கூட இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரிஜெக்ஷன் ஆனாலும் அதுக்கு வைத்தியம் பண்ணிடலாம், இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு வைத்தியம் பண்ணிடலாம். அதனால வந்து இப்போ நம்ம வந்து மெடிக்கலி பார்த்தா சர்வைவல் சொல்லுவாங்க. இப்போ 100 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதுல வந்து எத்தனை பேர் 5 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் கிட்னி நல்லா வேலை செய்யறாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் கிட்னி வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி ஒரு கணக்கு நம்ம சொல்லுவோம். அதில் கிட்னியை பொறுத்த வரைக்கும் மோர் தன் 90% வந்து 5 இயர்ஸில் ஹெல்த்தியாக இருப்பாங்க, 85% 10 இயர்ஸில் ஹெல்த்தியாக இருப்பாங்க, கிட்னி வேலை செய்கிறாங்க, உயிரோடு இருப்பாங்க. ஒரு சில பேஷண்ட்டுக்கு இந்த நான் சொன்ன ரிஜெக்ஷன் இல்லைனா அது ரெசிஸ்டன்டான சிவியரான இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், உயிருக்கே ஆபத்து வரலாம். அது வந்து இப்போது 5-10% தான், 10 வருஷம் கூட பார்த்தா கூட சரியா கிட்னிக்குன்னு சொல்லி கூட ஒரு லைஃப் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஆஸ் ஆஃப் நோ கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு வந்து கிட்னி எவ்வளோ நாள் அந்த கிட்னி வேலை செய்யும், அது இன்டெஃபினட்டாக போகாது. இப்போ நம்மளாக இருக்கிறவங்க உயிர் 80 வயசு வரைக்கும் இருக்கலாம், கிட்னி நல்லா இருக்கலாம், ஆனால் கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ண பிறகு அந்த அளவுக்கெல்லாம் போகாது. ஒரு ஆவரேஜ் லைஃப்னு இருக்குது அது 10-15 இயர்ஸ். ஒரு சில பேஷண்ட்டுக்கு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 வருஷம் வரைக்கும் கூட போகலாம், அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் வந்து அது ஒரு ரொம்ப கம்மி தான். ஒரு ஆவரேஜ் பார்த்தா 10-15 வருஷம் அந்த கிட்னி நல்லா வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி ஃபெயில் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ வேணா கிட்னி இன்னும் கொடுக்குது ஆளுக்கு திருப்பி 2வது கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி 2 வாட்டி 3 வாட்டி எல்லாம் கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் லைஃப் மினிமம் 10-15 இயர்ஸ் ஆவரேஜாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்னி தானமாக கொடுத்துட்டுனா அவர் அந்த கிட்னி குறைஞ்சது 10-15 வருஷம் நல்லா வேலை செய்வாங்க, அவர் நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் கூட இருக்கலாம், கிட்னி ஃபெயில் ஆன பிறகு ஒரு சில பேர் நிறைய வருஷம் நல்லா இருப்பாங்க. அதனால் வந்து கிட்னி கொடுக்குறவங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது, அது உடனே கிட்னி ஃபெயில் ஆக போகிறது இல்லை, ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்கும்.
0: அடுத்ததாக இப்போ உறுப்பு தானம் செய்யணும்னா ஜிப்மர் மருத்துவமனையில் யாரை சார் அணுகிறது?
1: இங்கே ட்ரான்ஸ்பிளண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ட்ரான்ஸ்பிளண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இப்போது நெஃப்ரலஜி ஓபி ஓபியில் இருப்பாங்க, டீம் ஆஃப் இவர் இருக்கிறாங்க, அவருக்கு மொபைல் நம்பர் இருக்குதோ அவர்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மொபைல் நம்பர் ஜிமர் வெப்சைட்டில் இருக்குது, பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதுவும் ஜிமர் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணணுன்னா ட்ரான்ஸ்பிளண்ட் கோஆர்டினேட்டர் இப்போ கிட்னி டிபார்ட்மெண்ட்டில் ஓபியில் இருக்காங்க, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் இருக்காங்க. இங்கே வந்து ட்ரான்ஸ்பிளண்ட் கோஆர்டினேட்டர் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். பார்க்கலன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் கூட இருக்குது, வெப்சைட்லேயே இருக்குது, இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் அடித்து கூட கேட்கலாம். ஏதாவது இப்போ உறுப்பு தானத்தை பற்றி உங்களுக்கு விவரம் தெரியணும், நீங்கள் வந்து உறுப்பில் தானமாக கொடுக்க விரும்புகிறீங்க, இந்த ஆர்கன் டோனர் கார்டு வாங்கணும், அந்த மாதிரி இருந்தால் கோஆர்டினேட்டர் கிட்டே பேசி நீங்கள் அது இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். அதுக்கு தேவையான ப்ரொசீஜர் அவர் பண்ணி கொடுப்பாங்க. ட்ரான்ஸ்பிளண்ட் கோஆர்டினேட்டர்கிட்ட பேசலான்னு சொன்னோம், அந்த ட்ரான்ஸ்பிளண்ட் கோஆர்டினேட்டருக்கு மொபைல் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்னென்னா 7867086341. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 7867086341. இந்த நம்பருக்கு நீங்கள் இப்போ 24 ஹவர்ஸ் ஆனில் தான் இருக்கும், யாராவது இந்த ஃபோன் வச்சுருப்பாங்க, உறுப்பு தானத்தை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இல்லைனா டவுட்டு இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், அவர் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க.
0: இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உறுப்பு தானம் எப்படி பண்ணுறது, உறுப்பு தானத்தால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படுது, பல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்களோட கலந்துக்கிட்டு நேர்களோட சந்தேகங்களை தீர்த்து வச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ஜிப்மர் இணைய வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: தேங்க்யூ. இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டருக்கு என்னை கூப்பிட்டு பேசுனதில் மக்களுக்கு கொஞ்சம் இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா ஐம் ஹாப்பி அபவுட் தட். என்னை கூப்பிட்டதில் ரொம்ப நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.

0: நேயர்கள் கேட்க இருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் மகப்பேறு மற்றும் மகளிர் நலன் குறித்தும், கொரோனா காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்த சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் மகப்பேறு மற்றும் மகளிர் நலத்துறையின் பேராசிரியர் மருத்துவர் கௌரி துரைராஜன்.
1: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றதுக்கு நிலையத்தின் சார்பாக ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம்.
2: வணக்கம்
1: மேம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து மகப்பேறு நலன் குறித்து முக்கியமா பெண்களுக்கோ இல்லை அவங்களோட குடும்பத்தாருக்கோ எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமா இருக்கா? அவங்க தன்னை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
2: கட்டாயமா, இந்த 10 வருஷத்துலன்னு பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லைன்னு நிறைய இன்டர்நெட்ல எல்லாம் அவங்களே படிக்கிறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைன் வேர்ல்டுன்னு மாறி போயிடுது. அதனால மீடியா வழியாகவும் ரைட்டு அவளுக்கு நிறைய தகவல் எல்லாம் வருது. அவளுக்கே அந்த ஒரு இது இருக்குது, நாங்கள் கர்ப்பமாக இருக்கோம், ஸ்கேன் பண்ணிக்கணும், நிறையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்களே வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. அதனால கட்டாயமாக ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் இருக்கிற அவேர்னஸ்க்கு இப்போ நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா யார் கர்ப்பிணி பெண்மணிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். என் உடம்பு எப்படி இருக்குது, என்னோடய ரத்த சத்து எப்படி இருக்குது, ரத்த குரூப் என்ன எப்படி இருக்குது, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சாதான் அவங்களுக்கு அந்த ஓகே நம்ம பண்ணுறதெல்லாம் சரியாக போயின்னு இருக்குது, இந்த டெஸ்ட்டு நாங்கள் பண்ணிக்கலையே, அதெல்லாம் அந்த இது அவங்களுக்கே தெரிய வரும்.
1: ஓகே மேம், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கணும்? நார்மலாக ஒரு பர்சன் வந்து ஒரு அளவாக சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கும்போது, குறிப்பா பெண்கள் வந்து கர்ப்பம் அடையும் போது அவங்க எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டா பிறக்க போற குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அவங்களுக்கும் ரொம்ப நல்லது? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: அது ரொம்ப நல்ல கேள்வி, தேங்க்யூ. இப்போ நிறைய பேர் கர்ப்பமான உடனே வீட்டில் இருக்கிற பெரியவா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட சாப்பாடு அளவு எல்லாத்தையும் அதிகமாக்கிடுவாங்க. அது தேவையில்லாத விஷயம். ரெண்டு பேருக்கு நீங்கள் சாப்பிட்டானோ நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பேலன்ஸ்ட் டயட், சத்தான ஆகாரம். அப்படி சொல்லும்போது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சாதாரணமாக என்ன ஆகாரம் சாப்பிட்றோமோ அதுக்கு பசிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று இரும்பு சத்து, எலும்பு சத்து ஆகாரம், பழங்கள், கீரை வகைகள், அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ நிறைய பேர் அந்த எனக்கு பிடிக்கலை, கீரை சாப்பிட பிடிக்கல, செஞ்சு தரத்துக்கு ஒத்துரும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பேலன்ஸ் டயட் இல்லாமல் சாப்பிட்றாங்க, அது நல்ல விஷயம் இல்லை. ஸோ கீரை காய்கறிகள் பழங்கள் கட்டாயமாக சேர்த்துக்கணும் டயட்டில். ஒரு கிளாஸ் பால் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம், அதை மீறி அளவுக்கு மீறி சாப்பிட தேவையே இல்லை. நிறைய பேர் வீட்டில் பெரிய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் பொறிச்செடுத்த பொருட்கள் அல்லது நெய்யில் பண்ண மோதகம் அதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, அதுவும் தேவையில்லை. முக்கியமாக இன்னொன்று விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு காலம் அந்த காலம்லாம் போயிடுத்து, நம்ம வெயிட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, இல்லை கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ஒரு வரி அவங்களுக்கு குழந்தைக்கு அந்த சத்து போய் சேருமா, அது ஒரு ஒரு வரி எப்போவுமே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதே நிறைய பெண்மணிகள் ரொம்ப பருமனாக இருக்காங்க, அதுவே ஒரு வியாதின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம். அதே டைமில் கர்ப்பமாக இருக்கும்போது அளவுக்கு மீறியும் சாப்பிட வேண்டாம், ஆனால் சத்தான ஒரு பேலன்ஸ் டயட். இப்போ தினம் நான் சொன்னேன் இல்லையா, கீரை காய்கறி சேர்த்துக்கணும், பழங்கள் சேர்த்துக்கணும். அதே டைமில் சுண்டல், ஒரு மலைச்சு வச்ச அந்த கடலைகள், வேர்க்கடலை அந்த இல்லை கொத்துக்கடலை, அந்த மாதிரி தினம் சாயந்தரம் கொஞ்சோன்னு சாப்பிட்டிங்கன்னா அதுவே ஒரு சத்தான ஆகாரம். அதை தவிர இரும்பு சத்து ஆகாரம் அதிகமாக இதில் இரும்பு சத்து இருக்கோ, பேரிச்சம்பழம் இல்லை வெள்ளத்தில் பண்ண பொருட்கள், இப்போ கடலை உருண்டை, கடலை மிட்டாயெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதில் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும் அண்ட் நிறையா இரும்பும் வந்து சேரும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிறது தான் ஒரு பேலன்ஸ்டாக டயட் இருந்தது தான் நல்லது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புவேன், இப்போ நிறைய பேர் மலச்சிக்கல்னு நிறைய பிரச்சனையோடு வராங்க. கர்ப்ப காலத்தில் அது ஒரு சாதாரண விஷயம், காரணம் கர்ப்பத்தில் வர அந்த ஹார்மோன் மாற்றத்தினால இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், ஒரு 2.5 லிட்டர் தண்ணியாகவே குடிக்கணும். அது தவிர காஃபி டீ ஜூஸ் ஆகாரம், அது ஒன்று. இன்னொன்று கீரை வகைகள், நிறைய காய்கறிகள் அவங்க அங்கே சேர்த்து எல்லா மீல்ஸ்லையும் அதை சேர்த்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும்.
1: ஸோ இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கிட்டும் இருக்கும், அவங்க ஃபேமிலிக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கோம், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரும். பட் இப்போ வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்க கொரோனா அவங்க பாசிட்டிவாக இருக்காங்கன்னா அவங்க மூலிமா அவங்க வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்காம?
2: அது ஒரு ஒரு முக்கியமான சிந்தனைகள். எல்லாருமே கர்ப்பிணி பெண்மணிகளுக்கும் ரைட்டு, அவங்களோட வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த ஒரு டவுட் எப்போவுமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்மணிக்கு கொரோனா வியாதி பாதிச்சிருக்குன்னா அது அந்த நஞ்சினால குழந்தைக்கு போய் சேராது. 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாசத்தில் அவங்க 10-15 நாளில் குணமாயிட்டாங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு அந்த சிந்தனை ஜாஸ்தி இல்லை, குழந்தைக்கு இன்னும் பாதிக்காது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வளர்ற கர்ப்பத்தில் அது பாதிக்காது. பிரசவம் ஆனதுக்கப்புறம் வர ஒரு பெண்மணிக்கு அந்த ஒரு தாய்க்கு அந்த வியாதி வருதுன்னா அவங்களோட அந்த மூச்சு தும்பல இல்லை இரும்புறாங்க அதுலேருந்து போய் அந்த பச்சை குழந்தைக்கு போய் சேரலாமே தவிர, வளர்ற கர்ப்பத்தில் நஞ்சு வழியாக போய் சேர்ற வரைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் ரிப்போர்ட்ஸ் அப்படி வரல.
1: சரி மேம், ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன பதிலேருந்தே தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவாக இருக்குது, பட் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைய வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஸோ எப்படி குழந்தைக்கு பால் ஊட்டுறது? ஸோ அந்த மாதிரி பால் ஊட்டலாமா? ஸோ அந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்.
2: கட்டாயமாக பால் கொடுக்கணும், அது நல்ல விஷயம். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்மணி பிரசவிச்சிருக்காங்க, கொரோனா பாசிட்டிவாக இருக்காங்க, ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் போயின்னு இருக்கு, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை குழந்தைக்கு வராமல் தடுக்கிறதுக்காக ஒன்று, குழந்தைகிட்டேருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், அதே ரூமில் ஒரு 6 அடி இடம் வச்சுன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க எப்போவுமே மாஸ்க் அணிஞ்சிருக்கணும், அந்த குழந்தைய பால் கொடுக்கும்போது தூக்கிக்கிறாங்க அந்த டைமில் மாஸ்க் அணிஞ்சிருக்கணும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, குழந்தை எப்பவுங்க அவங்க குழந்தை எப்போ தூக்குறாங்களோ, டச் பண்ணுறாங்களோ, பால் கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க, கையை சுத்தமாக வாஷ் பண்ணி, சோப்பால் வாஷ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு கவனம் பார்த்து வச்சுருந்தாங்கன்னா முக்கால்வாசி குழந்தைக்கு அந்த தாய்மார்கள்லேருந்து வர கொரோனாவை தடுத்துக்கலாம். பால் கொடுக்கும்போது நிறைய பேர் ஒரு தடுப்புன்னு வச்சுப்பாங்க, ஒரு ஷீல்டுன்னு போட்டுக்கலாம். அதுவும் ஒரு அந்த மாஸ்க்கை தவிர அந்த ஷீல்ட் போட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு. இப்போ கணவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, தாய்மார்களுக்கு மட்டும்தான் இருக்குது, கணவருக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கு கொரோனா பாதிக்கலையோ அவங்க கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே ரூமில் வச்சுட்டு குழந்தையோட இதை மாற்றுறது, நாப்பியை மாற்றுறது, அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் தாய்மார்கள் எப்போவுமே பால் கொடுத்தாகணும், அந்த பால் குழந்தைக்காக ரொம்ப முக்கியம். அதில் வர நிறைய ஆன்டிபாடி குழந்தையோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும், அதனால பால் கட்டாயமாக ஊட்டியாகும். தாய்ப்பாலே சப்ப விட்டே கொடுக்கலாம்.
1: ஓகே மேம், இது கண்டிப்பாக நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேம், பிறந்த குழந்தைகளுக்கு தரக்கூடிய தடுப்பூசிகள் என்ன? இப்போ நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு, ஸோ அதனால் வந்து அந்த தடுப்பூசிகளை பற்றி அவங்களுக்கு தெரியுது, அந்த டைமுக்கு போய் போட்டுடுறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, மறந்தோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன மாதிரியான தடுப்பூசிகள் குழந்தைக்கு தரணும், அதனோட முக்கியமான பங்குகள் என்ன, அதை பற்றி சொல்லு.
2: இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பச்சை குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மி. ஸோ அதை நாங்கள் தான் ஒரு அளவுக்கு தடுப்பூசியெல்லாம் கொடுத்து அதிகமாக்கி விடணும். அதை மீறி எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் பச்சை குழந்தைகளுக்கும் அந்த ஃபஸ்ட் இயருக்குள்ளே வர நிறைய நோய்கள் இந்த மாதிரி குழந்தைய பாதிக்கிறது. ஸோ அதனால் அந்த தடுப்பூசி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அன்றைக்கே என்னைக்கு பிரசவம் ஆயிருக்கும் அன்றைக்கே இல்லை அதுக்கு அடுத்த நாள் போலியோ வைரஸ் வேக்சின் கொடுப்பாங்க. அது ஒரு சொட்டு மருந்து தான், அது குழந்தையோட வாயில் ஒரு சொட்டு மாத்திரை மருந்து கொடுக்கறது. அது தவிர டிபி தடுக்கிறதுக்காகனு பிசிஜி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது எல்லோருக்குமே அவங்க டெலிவரி ஆகி ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த ஊசி ரெண்டையும் போட்டுட்டு தான் அனுப்பிச்சி விடுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமல் ஹெப்படைட்டிஸ் பி, அதுவும் ஒரு வைரஸ் கிருமிகள்னால வர ஒரு வியாதி, அதை தடுக்கிறதுக்கும் குழந்தைக்கு அந்த ஊசியை போட்டாகணும். அதுவும் பச்சை குழந்தைக்கு டெலிவரி ஆகி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்குள்ளேயே போட்டு அனுப்புவாங்க. இதை மீறி பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு 6 வாரம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு டிப்தீரியா, அப்புறம் பர்டியூசிஸ், வூஃபிங் காஃப்னு ஒரு ஒரு இருமல் வியாதி, அதை ரெண்டையும் தடுக்கிறதுக்காக குழந்தைக்கு ஊசி போடணும். இந்த ஊசி கொடுக்கறது ஒரு ஃபஸ்ட்டு டோஸ் 6 வாரத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது அதுக்கப்புறம் 6 வாரத்தில் ஒரு 3 டோஸ் போடணும்னு ஆகும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் சொன்ன ஊசியெல்லாம் எல்லாருக்கும் போட்டாகணும்னு ஒரு மத்திய அரசுலேருந்து வர ஒரு கண்டிப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் அது போட்டாகணும். அது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாங்கி போடுற ஊசிகள் நிறைய இருக்குது, நிமோனியா தடுக்கிறதுக்காகனு, மூளைக்காய்ச்சல் நோய் தடுக்கிறதுக்காகன்னு ஊசி இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வராமல் இருக்கிறதுக்குன்னு ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் இருக்குது. ஸோ 6 வாரத்தில் கொடுக்கறது 5 ஊசியோட இதுவும் ஒரே ஊசியில் போடுற மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு வரும். ஸோ அதை கட்டாயமா போட்டுக்கணும், ஏன்னா அது இலவசமா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது, உங்களுக்கு அதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வந்து ஊசியை போட்டுக்கணும் அவ்வளவுதான். ஸோ அதை கட்டாயமா எல்லாரும் அந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்தணும்.
1: மேம், இப்போ வந்து குழந்தை பிறந்த பிறகு வந்து தாய்ப்பால்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு, குழந்தைகளுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்கறதில்ல, பால் அவங்களால கொடுக்க முடியுதில்ல, சில கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ எதனால அந்த விஷயம் நடக்குது மேம்?
2: இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நேச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய்மார் பிரசவிச்சிருக்காங்கன்னா கட்டாயமாக பால் சுருங்கும். இப்போ நாங்கள் தான் டென்ஷன் ஆகிக்கிறோம், ஏன்னா சில சமயம் எல்லாரும் பிறந்த உடனே கடகடான்னு பால் கொட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க, அது அப்படி ஆகாது. ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஃபுல்லாக பால் சுருங்கிறதுக்கு. அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நாங்கள் தான் பொறுமையாக குழந்தைக்கு பால் கொடுத்தாகணும். சப்ப சப்ப தான் பால் சுருங்கும், அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டு நாள் ஆச்சே இன்னும் பாலே வரலையே, நான் நிறைய பேர் அமுத்தி அமுத்தி பார்ப்பாங்க, பாலே வரலையே, இது எப்படி குழந்தைக்கு, இது குழந்தை அழுதுண்டே இருக்கே. குழந்தைக்கு பேச தெரியாது, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது அதுக்கு ஒன்று அழுக தான் தெரியும் இல்லையா. அதுக்கு நாப்பி வெட்டாக இருக்குனாலும் அழும், ஏதாவது வயிற்றுல வலினாலும் அழும் அழும். சில சமயம் குழந்தைகள் ஏதோ ஒன்று யோஜனை பண்ணி அழுவாங்க. ஸோ குழந்தை அழுதுண்டே இருக்குன்னு நினச்சிட்டு எனக்கு பாலே சுருங்கலன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலாடையிலேருந்து இல்லை லாக்டோஜன் அந்த மாதிரி ஒரு வெளியிலேருந்து ஒரு பாலை ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை நல்லா தூங்கும்னு அவன் நினச்சிக்கிறாங்களே தவிர அது குழந்தைக்கு சத்தான விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் வெளியிலேருந்து வாங்கின எருமை பாலாவும் இருக்கலாம், மாடு பாலாவும் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஊட்டுறது குழந்தைக்கு நல்லது இல்லை. அதில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸு இல்லையா, அதெல்லாம் நம்ம பச்சை குழந்தைக்காக அந்த அதோட கிட்னிக்காகவும் அதுக்கும் நல்லதில்லை. ஸோ நான் இதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பொறுமை தேவை ஒன்று. இன்னொன்று, ரெண்டு மணிக்கூருக்கு ஒரு வாட்டி குழந்தைய நன்னா சப்ப விடுங்க. ஒரு அரை மணிக்கூருக்கு நன்னா சப்பட்டோம், 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி, 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி சப்ப சப்ப தான் பால் சுருங்கும். இது நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா 48 ஹவர்ஸில் தானாகவே பால் சுருங்க ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே பொறுமை போய் குழந்தை அழகுதுன்னு நாம டென்ஷன் ஆக்கி அதுக்கு வேலையாக ஊட்டி அந்த மாதிரி பண்ணும்போது, நம்ம எப்போவுமே டென்ஷனோடு உட்காந்து பால் கொடுத்தோன்னா பால் சுருங்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் குறையும். நிறைய தண்ணியும் ஏதாவது குடிச்சுட்டு ஆஹா குழந்தைக்கு பால் கொடுக்குறோமேன்னு நினச்சிட்டு பால் கொடுக்க ஆரம்பித்தோன்னா கட்டாயமாக பால் நிறைய சுருங்கும். மெதுவாக ஒரு 2 நாள் ஆகும் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆமாம் பால் வருது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அமுத்தும் போது பால் தெரியாது அத்தனை, ஆனால் குழந்தை சப்பிக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலுமே நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய பால் வரணும், அது கண்டிப்பில்லை. ஆனால் குழந்தைக்கு எப்போ பசி எடுத்து சப்புறதோ அப்போ அது கட்டாயமாக அந்த பாலை அதுக்கு கிடைக்கும். குழந்தைக்கு வெயிட்டு சரியாக போயின்னு இருக்கு, கொஞ்சம் நன்னா தூங்குறது, நிறைய யூரின் போகிறதுன்னு இருந்தாலே அது ஒரு என்ன சொல்கிறது, ரீஎஷூரிங் ஃபேக்ட்.
1: ஸோ இந்த கோவிட் டைமில் மட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணுறதில்ல. ஸோ வெளியே வந்தாலே அவங்களுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆகுதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஜிப்மர் வந்து எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து பொதுமக்களுக்கு தராங்க மேம்?
2: இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெளியில் வந்து ஜிப்மருக்கு வரணும் இல்லை பெரிய ஆஸ்பத்திரிக்கு வரணும், அது கொஞ்சம் ரொம்ப அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுத்தோ, நம்ம விசிட்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடுத்தோ நினச்சி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்குமே ஜிப்மர் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டெலி கன்சல்டேஷனுக்காக நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு நாங்கள் தினப்படி நோயாளிகளோடையும் கர்ப்பிணி பெண்மணிகளோடையும் பேசின்னு இருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் செக்கப் கொஞ்சம் ஒரு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை டேஞ்சர் சைன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அப்படின்னா அபாயம் அறிகுறிகள் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன நம்ம கர்ப்பத்தில் என்னமோ ப்ராப்ளம் வரப்போகுது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்காவது மூச்சு திணறல் ஆரம்பிக்கிறது, கைகால் வீங்கிறது, இல்லை ஜுரமாக வருது, இல்லை ப்ளீடிங் படுறது, இல்லை குழந்தை அசையல் குறைஞ்சி போகிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்ததுன்னா, அவங்க கொரோனானால நான் போக முடியலன்னு நினச்சின்னு வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. அவங்க ஏதாவது ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு வீட்டுக்கிட்டுக்கு இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறது பெஸ்ட்டு, ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கும், லாக்டவுனில் நீங்கள் நடந்தே போயிடலாம். அந்த டாக்டர் ஒரு வாட்டி பார்த்து பிபியெல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே. அவங்க இல்லைம்மா கொஞ்சம் பிரச்சனை தெரியுது, வளர்ச்சி சரியாக இல்லை, இல்லை பிபி அதிகமாக இருந்து கால் வீங்குறது, நீங்கள் அடுத்ததுக்கு போகிறதுன்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஒன்றா டெலிகன்சல்டேஷன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இல்லை அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கல, ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அவசர சிகிச்சைக்கு வரலாம். ஜிப்மரில் அவசர சிகிச்சை எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கு, ஸோ அங்கே கூட டாக்டர் உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. வீட்டு கிட்டக்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் காமிச்சிக்கலாம். நடுராத்திரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுது, அந்த டைமில் நீங்கள் ஜிப்மருக்கு காண்டாக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிற என்ன தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே ஏதாவது டாக்டர் இருக்காங்கன்னா அவங்கள போய் நீங்கள் பார்த்து அவங்க ஒரு ப்ரிலிமினரி செக்அப் பண்ணி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை பிரச்சனை இருக்குது இப்போ இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க, அடுத்த நாள் காலையில் போங்கன்னு இருந்தாங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அவசர சிகிச்சைக்கு வரலாம். டெலி கன்சல்டேஷன்னால ஓரளவுக்கு நம்ம சர்வீஸை நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். இப்போ சாதாரணமாக கர்ப்ப காலத்தில் ஒரு 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 5 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு செக்கப் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுத்து, 6 வாரம் ஆகிடுத்து அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தினப்படி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு டெலி கன்சல்டேஷனுக்கு ஒரு இது ஸ்லாட் கிடைக்கும். ஃபோன் கட்டாயமாக யாராவது அட்டெண்ட் பண்ணுவாங்க, கொடுத்த டயத்துக்கு நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம், செக்கப் காமிச்சிக்கலாம்.
1: இப்போ ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் மேம்? அதனால ஏதாவது பாதிப்புகள் கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பா, இல்லை நார்மல் பர்சனுக்கு அவங்களுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சில சஃபரிங் ஆவாங்க. ஸோ குறிப்பா வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா?
2: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2வது அலையில் வர கோவிட் கொஞ்சம் தீவிரமாக இருக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப தீவிரமாகவே பாதிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் ஒரு கொரோ மாதத்தில் அட்மிட் ஆகிறாங்க, ஜுரத்தோடு ஆரம்பித்து கொரோனா டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது ரொம்ப சீக்கிரமாக தீவிரமாக நொரியல் எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணி சில பேருக்கு உயிருக்கே ஆபத்தாக மாறுறது. ஸோ இது இந்த 2வது அலையில் தான் இது நாங்கள் தெரிய வந்திருக்கு. 1st அலையில் இத்தனை பிரச்சனை இருக்குல்ல, கர்ப்பத்தில் இத்தனை தீவிரமாக நாங்கள் பார்க்கல. ஆனால் இந்த 2nd அலையில் இந்த மாதிரி நிறைய தீவிரமாக ஒரு கொரோ மாதத்தில் வந்து கொரோ மாதத்தில் வலி வருது, பிபி அதிகமாக இருது, இல்லை கொரோனா வந்ததுனால அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து அந்த ஆக்சிஜன் சதவீதம்லாம் குறைஞ்சி நிறைய பிரச்சனைகள் வந்து ஐசியூவில் போய் வைத்தியம் பண்ணி நிறைய பேருக்கு ஊருக்கே ஆபத்தாக கூட மாறியிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கும், இதுக்கு என்ன தான் பண்ணலாம், எப்படி தான் தடுக்கலான்னு ஒரு கஷ்டத்தில் இருக்கும். அதனால் ஒரு முக்கியமான அட்வைஸ் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொரோனாவை வராமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். எல்லாரும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சமூக இடைவெளி எடுக்கணும், நீங்கள் வெளியிலேயே செல்ல வேண்டாம், எங்கேயும் வீட்டை விட்டு வெளியில் செல்லாதிருங்கள். வெளியில் போகணும்னு ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு அவசர ஆபத்துக்கு நீங்கள் வெளியில் கிளம்பணும்னு ஆச்சுன்னா மாஸ்க் அணிச்சுட்டு தான் கிளம்பணும். அண்ட் எங்கே ரொம்ப கூட்டமான இடத்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள், கையே சுத்தமாக வச்சுக்கோங்க, சானிடைசர் கையில் வச்சுக்கோங்க, நடுவு நடுவில் க்ளீன் பண்ணிட்டுருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து எல்லாருக்கும் ஊசி போடுறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு மட்டும் இன்னும் அந்த அனுமதி வரல. ஊசி போடுறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா யாரெல்லாரும் ஊசி போட்டிருக்காங்களோ அவளுக்கு கொரோனா கம்ப்ளீட்டாக வரலன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் வந்ததெல்லாம் ரொம்ப தீவிரமாக மாறலை. அப்படின்னா கொரோனா ஊசினால நிறையெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, ஆனால் மத்திய அரசு பிரகாரம் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு அந்த அனுமதி நாங்கள் இன்னும் கொடுக்கலை, ஐ மீன் அரசு கொடுக்கல. அதனால அது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் தவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம கையில் இருக்கிறது என்னதுன்னா அதை நாங்கள் ப்ரிவெண்ட் தான் பண்ணணும், நீங்கள் அதை எப்படியாவது வராமல் தடுக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்மணிகள் எல்லாம் சாதாரணமாக வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க வெளியிலேயே போகிறதில்ல, ஆனால் வீட்டில் அவங்கள பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் கூட்டம் போடுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற கணவர் இல்லை வீட்டில் இருக்கிற உறவினர்கள் எல்லாரும் எங்கேயாவது வெளியில் போகிறாங்க, மல்லிகடைக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கணும், வீட்டுக்கு வந்த உடனே குளிக்கணும், கையை நல்லா சுத்தப்படுத்தணும், சில சமயம் மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் அந்த கர்ப்பிணி பெண்மணி கூட பேசணும்னு ஆகலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்படின்னா நீங்கள் இன்னமும் அதிகமாக கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்மணின்னு ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்லேருந்து அவங்களுக்கு வராமல் பார்த்துக்கிறதும் அவங்களோட ஒரு பொறுப்பு தான், அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஒரு கட்டாயமாக ஒரு அளவுக்கு தடுக்கலாம், கர்ப்பிணி பெண்மணிக்கு அந்த கொரோனா வியாதி வராமல் தடுக்கலாம்.
1: பல விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக வந்து மக்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கணும்னா வெளியே போகக்கூடாது, சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தேவையில்லாமல் வெளியில் போகக்கூடாது. ஸோ அவங்களும் தங்களை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக பார்த்துக்கணும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு சொன்னதுக்கு ஜிப்மர் இணைய வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி.
2: ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மகப்பேறு மற்றும் மகளிர் நலன் குறித்தும், கொரோனா காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலை கேட்டீர்கள். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.

0: Hello listeners, you are listening Jipmer Internet Radio. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் நரம்பியல் துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் ராஜேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் நேயர்களுக்கு.
1: என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி, நான் நரம்பியல் துறையில் மருத்துவராக இருக்கேன். நான் ஜிப்மரில் இந்த துறையில் நான் இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமாக வேலை செய்கிறேன்.
0: நிறைய வியாதிகள் இருக்குது. ஸோ நியூரலஜியை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் என்னென்ன இருக்குது, இந்த வியாதி கூட அதோட ரிலேட்டட் தான் அப்படின்னு தெரியாத சில வியாதிகள் இருக்கும். சில பேருக்கு தலைவலிக்கலாம், தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது நரம்பு ரிலேட்டடாக அதுவும் ஒரு வகையான சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நரம்பு ரிலேட்டடாக என்ன மாதிரியான வியாதிகள் வந்து மக்கள் அவங்களுக்கு வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நரம்பு மண்டலங்கிறது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் பறந்துருக்கு. அதாவது நம்ம கை கால் அசைக்கிறோம், இல்லை நம்ம ஏதாவது தொடுறோம், நம்ம ஏதாவது பார்க்குறோம், இல்லை நம்ம ஏதாவது ஃபீல் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நரம்பு வழியாக தான் நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்மளோட உணர்வுக்கு தெரிய வருது. அப்போ வந்து நரம்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி தான் வரும், அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நரம்பு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சில விதமான நரம்பு வியாதிகள் ரொம்ப ரொம்ப காமன், அதிகமாக வரக்கூடிய சில நரம்பு வியாதிகள் இருக்குது. அதோட அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதில் வந்து பக்கவாதம் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்ட்ரோக் இங்கிலீஷில் வரும். அது வந்து ஒரு கை ஒரு கால் சோர்வடைஞ்சு போயிடும், சரிங்களா? அது கை கால் இயங்காது, இல்லைனா ஒரு கை ஒரு கால் ஒரு பக்கம் முகம் வந்து உங்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப காமனான, ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நரம்பு வியாதியில் ஒன்று. ரெண்டாவது வந்து வலிப்பு வியாதி. வலிப்பு நோயுங்கும் போது அதுவும் நிறைய விதமாக வரலாம். நம்ம சினிமாவில் பார்க்கறது வந்து கை காலெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கிற மாதிரி வர வலிப்பு தான். அதையும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் எங்கே இருக்கோன்னு தெரியல, என்ன பண்ணுறோன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஒரு கையோ ஒரு காலோ மாத்திரம் ஆடுற மாதிரி இருக்கலாம். அதனால இந்த நரம்பு வியாதிகளுக்கு பல முகங்கள் இருக்குது. இதில் மோஸ்ட் காமன் வந்து இது ரெண்டு தான், அதாவது நொடிப்பு வியாதியும் பக்கவாதமும். அதை தவிர தலைவலியில் சில விதமான, நீங்கள் சொன்ன மாதிரி சில விதமான தலைவலி வியாதிகள்லாம் நரம்பு பிரச்சனையினால வரலாம். கண்ணு தெரியாமல் போகிறது கூட சில டைம்ஸ் நரம்பு பிரச்சனையால் இருக்கலாம். உட்காந்து எழுந்திருக்க முடியாததுன்னு சில டைம்ஸ் நரம்பு பிரச்சனையால் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப காமன் கிடையாது, ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்க்கறது கிடையாது. இருக்கிறதுக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரெண்டு தான், பக்கவாதம் வலிப்பு நோய்.
0: மேம், நீங்கள் இப்போ பல எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க, வலிப்பு நோய், பக்கவாதம், இது எல்லாமே வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களோட ஓரளவு தொடர்பு இருக்குது. இப்போ வலிப்பு நோய் வருவதற்கான காரணம் என்ன? இது வந்து பரம்பரை நோயா? இப்போ வந்து ஒரு பேரண்ட்டுக்கு அவங்க அப்பாக்கோ இல்லை அவங்க அம்மாக்கோ இருக்கலாம், இல்லை அவங்க பாட்டி வகையில யாருக்காவது இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்களோட பேர பிள்ளைக்கோ இல்லை தன்னுடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எதனால இந்த வலிப்பு நோய் வருது, அதை பற்றி சொல்ல முடியுமா மேம்?
1: வலிப்பு நோய் இப்போ நம்மளோட நரம்பு மண்டலத்தோட இயக்கம் வந்து அது மின் வழியாக தான், எலக்ட்ரிசிட்டி சொல்லுவோம். அப்போ அந்த நரம்பு அணுக்கள் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி இந்த மின் தாக்கம் வழியாக தான் அது வேலை செய்யுது. இப்போ வலிப்பு நோயுங்கும்போது ஒரு சில நரம்பு அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோலே இல்லாத இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வழியாக மின் பாய்ச்சல் அதிகமாகுது. அப்போ அதுதான் வந்து வலிப்பு நோயாக நம்மளுக்கு தென்படுது. அப்போது அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்கலாம். அப்போது ரொம்ப ரொம்ப காமன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷன்ஸ்னால் தொற்று நோய். அப்போ வந்து இது வந்து டிவி நோயினால் வரலாம், அது நம்ம நிறையா பார்க்குறோம். அது இல்லாமல் சில விதமான புழுக்கள், நாங்கள் நியூரோசிஸ்டிக் சர்க்கோஸ்னு சொல்லுவோம், அது வந்து மூளையில் போய் அது சுண்ணாம்பு கட்டியாக மாறலாம். அதனால சில டைம்ஸ் நொடிப்பு நோய் வரலாம். அது இல்லாமல் மூளைக்காய்ச்சல், நிறைய விதமான மூளைக்காய்ச்சல் இருக்குது, அதனால நம்மளுக்கு வலிப்பு நோய் வரலாம். ரெண்டாவது பெரும்பாலான காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஹெல்மெட் போடுறது அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைக்கவசம் அணியணும். தலைக்கவசம் அணியாத நம்ம வந்து பைக்கில் போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும்போது தலையில் மூளையில் அடிபட்டுச்சுன்னா அடிபட்ட உடனேவும் வலிப்பு வரலாம், பிற்காலத்திலையும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதெல்லாம் இல்லாமல் சில டைம்ஸ் வந்து நொடிப்பு இந்த ரெண்டு இந்த மாதிரி சில கட்டிகள் மூளைக்குள்ளார கட்டிகள் இருந்தாலும் இந்த மாதிரி வலிப்பு நோய் வரலாம். இதெல்லாம் இல்லாமையும் சில டைம்ஸ் வலிப்பு நோய் வரும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட வலிப்பு நோய்க்கான காரணங்கள் சிலது வந்து மூளை வளர்ச்சியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், அதனால வலிப்பு நோய் வரலாம். சில வகையான வலிப்பு நோய்க்கான காரணங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரியமாக இருக்கலாம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த மின் தாக்கல்னால தான் அந்த நரம்பு அணுக்கள் இயங்குது. அப்போ அந்த மின் தாக்கம் வர்றதுக்கு வந்து உப்பு சத்தெல்லாம் உள்ள வெளியே போற கரெக்டாக போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி போகாத அளவுக்கு சில புரத சத்தெல்லாம் சரியாக வேலை செய்யாதப்போ இந்த மாதிரி வலிப்பு நோய் வரலாம். ஆனால் அது ரொம்ப காமன் கிடையாது, அதுதான் நம்ம பெரும்பாலும் பார்க்குற வலிப்பு நோய் கிடையாது. அந்த மாதிரி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்தால் நிச்சயமாக அவங்களோட சந்ததிக்கு வரும் அப்படிங்கிறதும் கிடையாது. சில விதமானது வரும், சில விதமானது வராது. இதெல்லாம் வந்து மருத்துவர்கிட்ட நம்ம தனிப்பட்ட முறையில் கேட்டு ஆலோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது.
0: மேம், நீங்கள் சொன்னீங்க வலிப்பு நோய்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்றும் பாரம்பரியமாக வரலாம், இல்லைனா வந்து அவங்களோட உடல் உபாதை அதனால வரலாம், சில ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதனுடைய காரணமாக இருக்கலாம். இதை வந்து நம்ம தடுக்க முடியுமா இல்லைனா வந்து குணப்படுத்த முடியுமா? பல பேருக்கு இது சந்தேகமாக இருக்குது. தனக்கு வந்துட்டா இது குணப்படுத்த முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து மாத்திரையோ இல்லை மருந்தோ வந்து ரொம்ப நாள் கண்டினியூஸாக எடுக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக எடுக்கலாமா, எடுத்தால் தான் நிற்குமா, இல்லை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணால் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஸோ இதை குணப்படுத்த முடியுமா அது?
1: ஓகே, நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் ஐ வில் கம் ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்துலேருந்து வரேன். முதல்ல வந்து வலிப்பு நோய்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், நாங்கள் வலிப்பு நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து வலிப்பு வராமல் தடுக்கிறதுக்காக கொடுக்குது. அடிப்படையாக மூளையில் இருக்கிற பிரச்சனைக்கு எங்களால் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தால் அந்த தொற்று நோய்க்கு நம்ம வைத்தியம் பண்ணணும், அது கட்டி ஆகியிருந்தால் கட்டிக்கு வைத்தியம் பண்ணணும், அது இரத்த கசிவாக இருந்தால் அந்த இரத்த கசிவுக்கு வைத்தியம் பண்ணணும். அப்போ அடிப்படையாக இருக்கிற காரணத்துக்கு வைத்தியம் பண்ணணும். அந்த வைத்தியம் பண்ணுற வரைக்கும், அந்த வைத்தியம் பண்ணி அது பரவாயில்ல ஆற வரைக்கும் வலிப்பு வரக்கூடாது இருக்கிறதுக்காக நாங்கள் வலிப்பு நோய்க்காக மாத்திரை கொடுக்குறோம். அப்போ எத்தனை நாள் வரைக்கும் இந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஒரு வலிப்பு நோய் பொறுத்து இருக்குது. பாரம்பரியமாக வரக்கூடிய வலிப்பு நோய்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வலிப்பு நோய்க்கான மாத்திரை கொடுப்போம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால் வந்துச்சு, அதாவது டிபி கட்டினால வந்துச்சு, இல்லை சுண்ணாம்பு கட்டினால வந்துச்சுன்னா நொடிப்பே வராமல் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள நொடிப்பே வராமல் இருந்துச்சுன்னா, வலிப்பே வராமல் இருந்துச்சுன்னா நாங்கள் மாத்திரையை கம்மி பண்ணி நிறுத்திடுவோம். இந்த மாத்திரையை தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால பிரச்சனை ஏதாவது வருமானு கேட்டிங்கன்னா, எல்லா மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு. அப்போ வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் அதிகமாக வரலாம், கொஞ்சம் ஒரு மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு வேலையை நுண்ணிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து சின்ன பிரச்சனைகள். ஏன்னா வலிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கா ஒவ்வொரு வாட்டி வலிப்பு வரும்போது மூளையில் சில நரம்பு அணுக்கள் இறந்து போயிடுது. அப்போ அந்த இறந்து போன நரம்பு அணுக்களை திருப்பி கொண்டு வரதுக்கு எங்ககிட்ட வழி கிடையாது. அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வலிப்பு நம்மளுக்கு சரியா இல்லாத இடத்துல, நம்ம உயரத்தில் இருக்கோ இல்லை தண்ணியில இருக்கோ இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கக்குள்ள, வண்டி ஓட்டிட்டு இருக்கக்குள்ள வலிப்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதனால வரக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமும் இருக்குது. அதனால வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த வலிப்பு நோய் மாத்திரை கொடுக்குறோம். வலிப்பு வராமல் தடுக்கணும், அதாவது இந்த நோயே வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம பண்ணக்கூடியது வந்து கவசம், தலைக்கவசம் போட்டுக்கிறது. பைக்கில் போகும்போது, டூ வீலரில் போகும்போது எப்போவா இருந்தாலும் தலைக்கவசம் போட்டுக்கணும். ரெண்டாவது வந்து தண்ணி, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சுகாதாரமாக இருக்கணும், சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நல்லா கழுவிட்டு கிளீனாக குக் பண்ணி சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும். அந்த மாதிரிப்பட்ட சில இதுதான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர, வலிப்பு நோய்க்கு தனியாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, தனியாக தடுக்கிறதுக்கு வேற எந்த வழிமுறையும் கிடையாது.
0: மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறது, பக்கவாதத்தை எப்படி நம்ம தடுக்க முடியும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இல்லை வந்து ஆல்கஹாலோ இல்லை ட்ரக்ஸோ இல்லை வந்து அவங்களோட சாப்பாட்டு முறையோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுமா, எப்படி அதை தடுக்க முடியும்?
1: பக்கவாதத்தை தடுக்கிறது வந்து வலிப்பு நோயை தடுக்கிறத விட கூட இன்னும் கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து பக்கவாதம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி, அதாவது மாரடைப்பு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிப்பட்ட வியாதி தான். மூளைக்கு போல இரத்த குழாயில் வந்து கொழுப்பு சத்துனால பாதிப்பு ஏற்படுறதுனால பெரும்பாலான பக்கவாதம் அதனால தான் வருது. அதாவது அந்த இரத்த குழாயில் அந்த கொழுப்பு அடைச்சு ரத்தம் போக்கு இல்லாததுனால வருது. சிலது வந்து இரத்த கசிவுனால வருது. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளுக்கு சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, கொழுப்பு சத்து இதெல்லாம் எதுவும் இல்லாம பாத்துக்கணும். அதாவது அப்படி இருந்தாலும் அதுக்கான கரெக்டான மாத்திரைகள் சாப்பிடணும், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். பயிற்சி பண்றதுனால நம்மளுக்கு உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அப்புறம் வந்து டாக்டர் வந்து உங்களை வந்து ரெகுலரா ஏதாவது பண்ண சொன்னாங்க, ஏதாவது ஒரு விதமான சாப்பாடு, உங்க டயட்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாமும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் தான், ஸ்மோக் பண்ணக்கூடாது. புகை எந்த விதமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து புகை இலையா அது சாப்பிட்டாலும் சரி, இல்ல சிகரெட்டா அது புகை பிடிச்சாலும் சரி, அது வந்து ரத்த குழாக்கு நல்லதே கிடையாது. அந்த ரத்த குழாய் எல்லாமே அதனால சுருங்கி போயிரும். மூளைக்கு போற ரத்த குழா மாத்திரம் இல்ல, இதயத்திலயும் சரி, காலுக்கு கைக்கெல்லாம் போற ரத்த குழாக்கும் சரிதான். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பாதுகாப்பா இருந்துட்டோம்னா பக்கவாதம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி.
0: மேம், அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய நரம்பு சம்பந்தமான வியாதிகள் என்ன மாதிரியான, அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்க அதை பத்தி ரிலேட்டட், ஏன்னா சுகர் வந்துருச்சுன்னா அவங்களோட சுகர் லெவல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை குறைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க. சில பேர் கண்டுக்காம விட்டா அவங்களுக்கு கண்ணில் பாதிப்பு வரலாம், இல்லை நரம்புல பாதிப்பு வரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி தடுக்க முடியுமா, அதை பத்தி கொஞ்சம்.
1: சக்கரை வியாதினால நரம்புல பாதிப்பு, நரம்பு மண்டலத்துல பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு வந்து இந்த பக்கவாதம் தான். அது வந்து பெரிய ரத்த குழாக்கள்ல சக்கரை வியாதினால கொழுப்பு சத்து சேர்ந்துக்கிறது இல்ல அக்யூமுலேட் ஆகுறது வந்து அதிகமாகும். அப்ப அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா சக்கரை வியாதியை கூட சேர்த்து வர்ற ரத்த கொதிப்பு, கிட்னி பிரச்சனை, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து சக்கரை வியாதினால கண்ணோட திரையில பாதிப்பு வரலாம், அதுவும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அந்த திரையிலேருந்து போற நரம்புகள் தான் நம்ம பார்வையை வந்து உணர்த்துகிறது. அப்போ வந்து அந்த உணர்ச்சி வந்து போயிடுறதுக்கு காரணம் அந்த திரையில பாதிப்பு வர்றது தான். அப்போ அதுக்கும் வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் இருக்கிறதுக்குள்ளாரையும் முக்கியமானது. மூணாவது வந்து சிறிய நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படலாம். இது யூஸ்வலா பேஷண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, கால் எரிச்சல் வருது, காலில் ஊசி குத்துற மாதிரி இருக்கு, பின் குத்துற மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லாதது, அந்த குத்துற மாதிரி எரியற மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ராத்திரி தூக்கம் எல்லாம் வராம அது தடுக்கும். சில பேருக்கு வந்து அது வந்து அந்த இடத்துல உணர்ச்சி இல்லாததுனால சின்ன சின்ன அடிப்பட்டாலும் அவங்களுக்கு வலி தெரியாது. அந்த மாதிரி வலி தெரியாததுனால அது புண்ணாயிரும். அந்த சக்கர வியாதியில இருக்கிற பிரச்சனைனால அந்த புண்ணு ஆறுறதும் ரொம்ப கஷ்டம். சில டைம்ஸ் அது காலோ கையோ அது வெட்ட வேண்டிய நிலைமையிலேயே அது போய் முடிஞ்சிரும். அப்போ இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று வந்து சர்க்கரை ஆஃப்கோர்ஸ் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடாது. சர்க்கரையோட அளவு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இது பல வருஷங்களாக சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள். அதனால எனக்கு இப்போதான் சர்க்கரை கண்டுபிடிச்சாங்க, அதனால நான் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடல, அது அதிகமாச்சுன்னா பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே அது கண்ட்ரோலில் வச்சிருந்தாதான் அது வந்து பிற்காலத்தில் நம்மளுக்கு இதனால பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அப்படி தப்பு தவறி இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப முக்கியமா பாத்துக்க வேண்டியது காலை வந்து கண்ணு மாதிரி பாத்துக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை காலை வந்து குளிச்ச பிறகு காலை பாதத்தை நம்ம எடுத்து பாக்கணும். அதுல புண் இருக்கா, ஏதாவது அடிபட்டு இருக்கா, கிளாஸோ இல்ல ஆணியோ இல்லைன்னா முள்ளோ ஏதாவது குத்தி இருக்கா, அந்த மாதிரி குத்தி இருந்தா அது உடனே எடுத்துடணும். எங்கே போனாலும் செருப்பு போடணும், செருப்பு கூட கேர்ஃபுல்லா போடணும். அதாவது வந்து எல்லாரும் போடுற மாதிரி செருப்பு போட முடியாது. செருப்பு கடிக்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாம் வலி அதோட நின்று போயிடும். சக்கர வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செருப்பு கடிச்சிதுன்னா அதுவே பெரிய புண்ணாயி, அதை ஆறாம நின்றுடும். அப்புறம் ரெண்டு மூணு வேளை எண்ணெயோ இல்ல கிரீமோ ஏதாவது போட்டு அங்க இடத்துல வந்து ரொம்ப வறட்சியா இருக்க விடக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம வந்து சக்கர வியாதினால நரம்பு பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா பண்ண வேண்டிய வேலை.
0: மேம், இறுதியான கேள்வி பாத்தீங்கன்னா, ஜிப்பர் நரம்பியல் துறையில என்ன மாதிரியான சிறப்பு சிகிச்சைகள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க, மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும்னு நீங்க சொல்றீங்க? தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், சில பேருக்கு இந்த சிகிச்சை இங்க தராங்க அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான சிகிச்சைகள் வந்து நம்ம ஜிப்மர்ல நரம்பியல் துறையில தராங்க மேம்?
1: ஜிப்மர் நரம்பியல் துறையில நாங்க வந்து வாரத்துக்கு வந்து நாலு வெளி நோயாளிகள் பிரிவில் ஓபிடி நடத்துறோம். அந்த நாலு நாள்ல வந்து நாங்க வேற வேற விதமான வியாதிகள் பாக்குறோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பக்கவாதத்துக்காக தனியா ஒரு கிளினிக் நடத்துறோம். அந்த கிளினிக்ல வந்து பக்கவாதம் வந்தவங்களுக்கான பிரச்சனைகள், அதுக்கான மாத்திரைகள் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரோம். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து மற்ற விதமான பிரச்சனைகள், தலைவலி இல்லை நரம்பு வலி இல்லை வேற சில பிரச்சனைகளுக்காக வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை வந்து வலிப்பு நோயாளிகளுக்காக தனியாக ஓபிடி நடத்துகிறோம். இது இல்லாம நம்ம உள் பேஷண்ட், அதாவது அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ் இருக்கிற பிரிவில் வந்து, உள்நோயாளி பிரிவில் வந்து எங்ககிட்ட வந்து 6 பெட் உள்ள ஒரு நரம்பியல் ICU இருக்குது. அப்போ அதில் நாங்கள் பெரும்பாலும் பக்கவாதம் வந்த பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். அது இல்லாமல் நரம்பு பிரச்சனைனால மூச்சு கஷ்டம் வர்றவங்களுக்கோ, இல்லை மைஸ்தீனியா கிரேவிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையோ, இல்லை தொடர்ச்சியாக நொடிப்பு வந்துட்டு இருந்துச்சுன்னா அது நாங்கள் ஸ்டேட்டஸ் எப்லெப்டிகஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு தீர்வு சிகிச்சை அளிக்கிறோம். அது இல்லாமல் வந்து எங்ககிட்ட இந்த வலிப்பு நோயாளிகளுக்காக தனியாக ஒரு சில இடத்துலேருந்தான் வலிப்பு வருது அப்படின்னு, நம்மளுக்கு மூளையில் ஒரு இடத்துலேருந்தா இல்லை தான் நொடிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இருக்குது. இதுக்கு பேர் காம்ப்ரிஹென்சிவ் எபிலெப்சி கேர் ப்ரோக்ராம். அப்போது இதில் வந்து நாங்கள் பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணி நான் உங்களுக்கு வர்ற நொடிப்பு எங்கேருந்து வருது அப்படின்னு இஇஜி, அதாவது ஒரு விதமான சுருள் படமும் வீடியோ சைமல்டேனியஸாக எடுக்கும். அது ரெண்டுத்தையும் வச்சு எங்களால் சொல்ல முடியும். அந்த ஒரு டெஸ்ட் பண்ண பிறகு தான் எங்களால் சொல்ல முடியும் இவருக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. அப்போ அந்த வசதியும் எங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நரம்பு அறுவை சிகிச்சையோட வசதியும் எங்ககிட்ட இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் வந்து நோயாளிகளுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே தனியாக வெளி நோயாளிகள் பிரிவிலேயே வச்சுருக்கோம். மூளைக்கான சுருள் படமும் பண்ணுறோம், நரம்பு டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம், மூளைக்கு போகிற ரத்த குழாவான டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். பக்கவாதம் வந்தவங்களுக்காக தனியாக வந்து இன்னொரு வார்டும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பக்கவாதம் வந்துச்சு, இல்லை வேற ஏதாவது சில பக்கவாதம்க்குரிய சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வைத்தியம் பண்ணுறதுக்கும் எங்ககிட்ட வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எங்ககிட்ட பக்கவாதம் வந்து முதல் 4.5 மணி நேரத்துக்குள்ளார கண்டுபிடிச்சா, அதுக்குள்ளார நம்மளால சில டெஸ்ட் எல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா எங்களால் ஒரு விதமான மருந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி மருந்து கொடுத்தா மூளையில் அந்த ரத்த குழாயில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ரத்த கட்டியை வந்து கரைச்சிட முடியும். கரைச்சா பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு அதா அந்த பக்கவாதத்தினால வர்ற பாதிப்பு நிறையா குறைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரிப்பட்ட மருந்து வந்து குறிப்பிட்ட டைம்குள்ளார தான் எங்களால் கொடுக்க முடியும். எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்க முடியாது, சில பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கான வசதியும் நம்ம ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் இருக்குது. அதனால நேயர்கள் யாருக்காவது இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கையில் காலில் திடீர்னு சோர்வடைஞ்சாலோ, இல்லை பேச்சில் திடீர்னு மாற்றம் வந்தாலோ, இல்லை ஒரு பக்கம் முகம் திடீர்னு துவண்டு போனாலோ அவங்க உடனேவே வந்து ஆஸ்பத்திரி வந்தாங்கன்னா சில டைம்ஸ் பாக்கி டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா எங்களால் சீக்கிரமே அந்த மருந்து கொடுக்க முடியும். ஆனால் இது 4.5 மணி நேரத்துக்குள்ளார வந்தால் தான் எங்களால் பண்ண முடியும். அதுக்குள்ளாரையே மருந்து கொடுத்துடணும்னா அதுக்கு முன்னாடியே வந்துடணும்.
0: ஓகே மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் பற்றி சொன்னீங்க. பக்கவாதம் எப்படி நம்ம தடுக்க முடியும், வலிப்பு நோயில் வந்து என்ன மாதிரியான விஷயம் பண்ணால் அதை தடுக்க முடியும், பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் சிறுநீரகத்தின் நலன், பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் சிறுநீரகவியல் துறையின் உதவி பேராசிரியர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேர்களுக்கு.
3: வணக்கம், என்னோட பேர் கார்த்திகேயன், நான் நெஃப்ரோலஜி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன்.
0: சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பாதுகாப்பு, அதாவது அதை கிட்னியை நம்ம நல்லா வச்சுக்கணும், அதை பாதுகாக்கணும், அது ரிலேட்டடாக நோய்கள் நமக்கு வரக்கூடாதுன்னு மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கா இல்லை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக விழிப்புணர்வு இன்னும் மக்கள்கிட்ட குறைவாக தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு தகவலை சொல்கிறேன். 2019 உலக சுகாதார மையம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து உலகத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து எதனால் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணங்களை பட்டியலிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் சிறுநீரக நோயினால் இறக்குறவங்க வந்து 10வது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு வரப்போகிற காலங்களில் இந்த எண்ணிக்கை, அதாவது சிறுநீரக பிரச்சனையினால் இறக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக போகுது அப்படின்னும் கணிச்சிருக்காங்க. அப்போது இவ்வளோ அதிகமான ஒரு பிரச்சனையை பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஸோ இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச சிறுநீரக சங்கம் வந்து இந்த வருட உலக சிறுநீரக தினம், அதாவது மார்ச் 10வது கொண்டாடின உலக சிறுநீரக தினத்தில் ஒரு கருப்பொருளை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், அதாவது எல்லா மக்களும் தன்னுடைய சிறுநீரகத்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சு அவங்க இந்த வருஷம் உலக சிறுநீரக தினத்தை கொண்டாடினாங்க. ஸோ இன்னும் இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அதிகமாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும், கிட்னி நோய்கள் பற்றிய அவேர்னஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன்.
3: ஸோ
0: அடுத்ததாக வந்து இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து என்னென்ன இருக்குது சார், அது தொடர்புடைய நோய்கள், குறிப்பாக சிறுநீரக நோய்கள்லாம் என்னென்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா
3: சார்? சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய நோய்களை வந்து நாங்கள் பலவிதமாக பிரிப்போம். அதை நாங்கள் வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன வகையான நோய் அப்படின்னு கண்டறிஞ்ச பிறகு தான் அதுக்கான வைத்தியத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் வந்து ஒரு குறுகிய காலத்தில் பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா அது நாங்கள் அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது எதனால் இந்த பாதிப்பு வந்தது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சை அளிப்போம். இல்லை ஒருத்தருக்கு நாள்பட்ட சிறுநீரக பிரச்சனை இருக்குது, ஒரு 3 மாதத்துக்கும் மேலாகவே அவருடைய சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிலருக்கு இந்த சிறுநீரில் நிறைய புரோட்டீன் புரதம் வந்து வெளியாகும், அதை வந்து நாங்கள் வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு சிறுநீரகத்தில் ஆர்பிசிஸ், அதாவது இரத்த அணுக்கள் இரத்தம் வெளிப்போகும், அதுக்கு வந்து நாங்கள் நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிலருக்கு இந்த சிறுநீரகத்தில் வந்து இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று ஏற்படுத்தலாம், அதை வந்து நாங்கள் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிலருக்கு இந்த சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை ஏற்படலாம், அதை நாங்கள் வந்து நெஃப்ரோலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிலருக்கு இந்த சிறுநீர் போகிற அந்த வழித்தடம் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது முற்றிலுமாக வந்து தடைபடலாம், அந்த வந்து நாங்கள் யூரினரி ட்ராக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இரத்த கொதிப்பு, இதுவுமே வந்து சிறுநீரகத்தை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் வந்து சிறுநீரகத்தை பாதிக்கலாம்.
0: சார், நீங்கள் இப்போ வந்து சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் பற்றி விரிவாக சொன்னீங்க, என்னென்ன நோயெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிறுநீரக நோய் பாதிப்பு வந்து யாருக்கு வரும், இது என்ன ஒரு பரம்பரை நோயா இருக்க வாய்ப்புகள் இருக்கா, இல்ல யாருக்கு வேணா வரலாமா, இல்ல உடம்ப கவனிக்காம விட்டவங்களுக்கு வரலாமா, யார் யாருக்கெல்லாம் வரலாம் சார் குறிப்பா?
3: சிறுநீரக நோய் அப்படின்னா முதல்ல எந்த வயதினருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா சில குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முதல்ல கேட்டீங்க அப்படின்னா யாருக்கு இந்த சர்க்கரை நோய், நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய் ரொம்ப வருடமாக இருக்குதோ அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இரத்த கொதிப்பு, இவங்களுக்கும் இந்த சிறுநீரக பிரச்சனை அதிகமாக வரும். உடல் பருமனாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிட்னியோட லோடு வந்து அதிகம், அதாவது அவங்க அவ்வளோ பெரிய உடம்புக்கு அவங்க வந்து அந்த கிட்னி வேலை செய்யணுன்றப்போ அந்த லோடு அதிகமான காரணத்தால் அந்த கிட்னியில் பாதிப்பு வரலாம். இது மட்டும் இல்லாமல் வலி நிவாரணிகள், பெயின் கில்லர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வலி நிவாரணிகள் யார் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் தானாகவே அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனை வரலாம். கிட்னியில் கல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிட்னி ப்ராப்ளம் வராது, ஆனால் யார் அதை சரியான வைத்தியம் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு வரலாம். சில பேருக்கு தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கோ ஏற்கனவே கிட்னி பிரச்சனை இருக்கும், பாதிப்பு என்னுடைய அப்பாவுக்கோ இல்லை என்னோடய தாத்தாக்கோ இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக தனக்கும் அந்த வியாதி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது மட்டும் இல்லாமல் பெண்களில் வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தோமடோசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துட்டு அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கா அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது.
0: சார், இப்போ ஒருத்தவருக்கு வந்து தனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது, தனக்கு கிட்னியில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்களால எப்படி வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் சார்? ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கமா? நம்மளே கண்டுபிடிக்க முடியும். இப்போ அவங்களுக்கு தெரியாது, நாளடைவில் தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது சிவியராக இருக்கும் போது தான் அவங்க போய் டாக்டர் மீட் பண்ணுற சூழல் ஏற்படும். ஸோ அதுக்கு முன்னாடியே தனக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்?
3: முதல்ல வந்து உடம்புல கை கால் முகத்தில் வீக்கம் ஏற்படலாம். குறிப்பாக வந்து காலில் தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணை சுற்றி ஒருத்தருக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா அது கிட்னி ப்ராப்ளம்னால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனோட சிறுநீரோட அளவு ரொம்ப அதிகமாக போகுது, ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் அதிகமாக போகுது அப்படின்னா அதுவும் ஒரு அறிகுறி தான். ரொம்ப குறைவாக போகுது, 1.5 லிட்டருக்கும் கம்மியாக தான் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே சிறுநீர் போகுது, அதுவும் அறிகுறி தான். சிறுநீரில் ரத்தம் போகுது, ஒரு மாதிரி அரக்கு கலரில் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு அறிகுறி. சிறுநீர் நுரைச்சி போகுது,

0: சொன்னீங்க வந்து சிறுநீரக கல் பத்தி சொன்னீங்க, நம்ம பேசணும். ஏன்னா இந்த சம்மர் டைம் அதிகமானாலே நிறைய பேருக்கு வந்து இந்த சிறுநீரக கல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி சார் தடுக்கிறது, அதை பத்தி சொல்ல முடியுமா?
1: சிறுநீரக கல் அப்படின்னா அதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஆனா எந்த கல் பிரச்சனை இருந்தாலுமே ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல் பிரச்சனை வர்றதுலேருந்து நம்மளை தடுக்க முடியும். அதில் மொத பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். குறைந்தது ஒரு ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். அடிக்கடி போய் அதாவது சிறுநீர் கழிச்சிட்டு வரணும். உப்பு, அதாவது நம்மளுடைய உணவில் வந்து உப்பு அளவு குறைவாக எடுத்துக்கணும். இது இல்லாமல் என்ன வகையான கல் அப்படின்றத வந்து பரிசோதனை செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட கல்லுக்கான உணவு முறைகள் இருக்குது. கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவு முறைகள், ஆக்சலேட் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே, சாக்லேட், இந்த கொக்கோ, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி பண்ணுற மாதிரி. ஸோ என்ன வகையான கல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப உணவு பழக்கத்தில் நம்ம மாற்றிக்கிட்டோன்னா இந்த கல் பிரச்சனையிலேருந்து நம்ம வராமல் தடுக்க முடியும்.
0: இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன சார் இருக்கு? சிறுநீரகல் சிகிச்சை முறைகள் பற்றி விளக்க முடியுமா சார்? என்ன இப்போ தனக்கு சிறுநீரக கல் வந்துருச்சுன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணுமா இல்லை வந்து வேற எதுவும் சிகிச்சை முறைகள் இருக்கா? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா சார்?
1: சிறுநீரக கல் சிகிச்சை முறைன்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சிறுநீரக கல் வந்து எந்த இடத்துல இருக்குது, அந்த சிறுநீரக பாதையில் கிட்னியில் இருக்கா, இல்லை கிட்னி கீழே வரக்கூடிய யூரிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக குழாயில் இருக்கா, இல்லை அதுக்கு கீழே பிளாடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இந்த சிறுநீர் பை அந்த இடத்துல இருக்கா அப்படின்ற பொறுத்து எத்தனை கல் இருக்குது. ஒரு கல் இருக்கா, நிறைய கல் இருக்கா, அந்த கல்லோடைய சைஸ் என்ன, அந்த கல் முற்றிலுமாக சிறுநீரம் போகிற வழியை அடைக்குதா, இதை எல்லாத்தையும் பொறுத்து ஒருத்தருக்கு என்ன விதமான சிகிச்சை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுவோம். ரொம்ப சின்ன கல்லாக இருக்குது, அதாவது 1 சென்டிமீட்டருக்கும் கீழே குறைவாக ஒரு கல் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நம்ம மருந்து மூலமாக அந்த கல்லை வெளியேற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். அதாவது அந்த வலி தடத்தை வந்து விரிகிறதுக்கான மருந்து கொடுத்து அதை நாம் சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை அது வந்து நமக்கு பயன் அளிக்கலை அப்படின்னா அடுத்த கட்டமாக சில சிகிச்சை முறைகள் இருக்குது. அதுக்கு வந்து ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு வெளியிலேருந்து ஒரு அதிர்ச்சி அலைகளை கொடுத்து அந்த கல்லை சின்ன சின்னதாக உடைச்சி அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு முறைக்கு பேர் தான் இந்த ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. இதுக்கு அடுத்து என்னென்னா யூரிட்ரோஸ்கோபிக் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா சின்னதாக ஒரு எண்டோஸ்கோப், ஒரு குழாய் மாதிரி இருக்கிறத நம்ம சிறுநீர் போகிற வழியிலேருந்து நுழைச்சி அந்த கல் எங்கே இருக்கோ அந்த கல்லை அப்படியே சிறுநீர் பாதையிலேயே வெளியெடுத்துறதுக்கு பேர் யூரிட்ரோஸ்கோபிக் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒருவேளை கல் வந்து கிட்னி பக்கத்திலேயே இருக்குது அப்படின்னா இந்த யூரிட்ரோஸ்கோப் அங்கே வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து பெர்க்யூட்டீனியஸ் நெஃப்ரோலித்தோட்டமி அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி பக்கத்திலேயே ஒரு சின்னதாக ஒரு தொலை போட்டு அதில் ஒரு எண்டோஸ்கோப் போட்டு அந்த கிட்னி கல்லை அப்படியே ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் பண்ண பிறகு மேலும் அந்த கல் அதோடய பீஸ் எல்லாமே போகணுன்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சிறுநீர் பாதையில் வச்சுருவோம். அந்த ஸ்டென்ட் இருக்கிற வரைக்கும் அந்த சின்ன சின்ன கல் பீசஸ் இருந்தாலுமே அதுவுமே வந்து வெளியேறிடும். ஸோ இது எல்லாம் பண்ண பிறகும் ஒருத்தருக்கு அந்த கல் பிரச்சனை இருந்தால் தான் நம்ம ஓப்பன் சர்ஜரி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போவோம்.
0: கல் சின்னதாக இருக்கும்போதே நம்ம வந்து மருத்துவரை அணுகிட்டா இதை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்.
1: ஆமாம்
0: சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னின்னு சொல்லும் போதே டயாலிசிஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த டயாலிசிஸ்னால் என்ன, அதனுடைய முக்கியமான பங்கு என்ன, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்?
1: டயாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நார்மலாக ஒருத்தருக்கு கிட்னி வந்து உடம்புல சில வேலைகளை செய்யும். எந்த நபருக்கு தன்னுடைய கிட்னி வேலை செய்யலையோ அவருக்கு அந்த கிட்னி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நாம் செயற்கையாக செஞ்சோம் அப்படின்னா அந்த சிகிச்சை முறைக்கு பேர் வந்து டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டயாலிசிஸ்க்கு 2 விதமான முறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ்னால் ஒருத்தருடைய உடம்புலேருந்து ரத்தத்தை வெளியே எடுத்து அதை ஒரு மிஷினில் விட்டு அந்த கிட்னி செய்யக்கூடிய அந்த சுத்திகரிப்பு வேலையை அந்த மிஷின் செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹீமோடயாலிசிஸ்.

0: இன்னொரு முறை பேர் என்னன்னா பெரிட்டோனியல் டயாலிசிஸ். அப்படின்னா என்னன்னா வயிறில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டியூப் மாதிரி ஒன்று போட்டு அதில் டயாலிசேட் அப்படின்ற ஒரு லிக்விட், அந்த ஒரு திரவத்தை வந்து உள்ளே விட்டு அது வந்து நம்ம உடம்ப வந்து இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருள் எல்லாத்தையும் வெளியேற்றுச்சுன்னா அதுக்கு பேர் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னு பேர். இன்னொன்று வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம் என்னென்னா ஒரு தடவை டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கை ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. அது அப்படி கிடையாது. என்ன நோய் இருக்குது, அந்த நோய் எவ்வளோ நாளாக இருக்குது, அந்த அதை பொறுத்து தான் ஒருத்தருக்கு எவ்வளோ நாள் டயாலிசிஸ் தேவைப்படும் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு தடவை டயாலிசிஸ் ஆரம்பித்தாலே எல்லாருமே வாழ்நாள் ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்களுடைய கிட்னி திருப்பி பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நாம இந்த டயாலிசிஸ் சிகிச்சையை அகற்றிடலாம் அவங்கள்ட்டேந்து.
1: சார், அடுத்த இறுதியான கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜிக்மரில் வந்து சிறுநீரகத்துறை சார்பாக மக்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும், இந்த சேவைகள் வந்து ஜிக்மர் தருது மக்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு என்ன மாதிரியான விஷயங்கள் சார்?
0: ஸோ ஜிக்மரில் சிறுநீரகத்துறையில் நாங்கள் சிகிச்சை வந்து ஒன்று வெளிநோயாளி பிரிவு, இன்னொன்று உள்நோயாளி பிரிவு. ஸோ வெளிநோயாளி பிரிவில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க முத முதலாக வந்து காட்டணும் அப்படின்னா இந்த திங்கள் இல்லை இந்த வெள்ளி இந்த கிழமைகளில் வந்து காட்டலாம். இது இல்லாமல் வெளிநோயாளி பிரிவில் வேறு என்னென்ன ஓபிடிலாம் நாங்கள் வச்சுருக்கோன்னா, செவ்வாய்க்கிழமையில் சிறுநீரக சிறப்பு சிகிச்சை பிரிவு. அப்படின்னா இந்த கிட்னி டிசீசஸ்லேயே ஒரு கேட்டகரி இருக்குது, குளோமருலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நோய் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை பார்க்குறோம். புதன்கிழமை இந்த டயாலிசிஸ் சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஓபிடி. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணவங்களுக்கும் அந்த புதன்கிழமை நாங்கள் ஓபிடி வச்சுருக்கோம். உள்நோயாளி பிரிவில் கிட்னி நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான பயோப்சி அப்படின்ற ஒரு சிகிச்சை இங்கே பண்ணுறோம். டயாலிசிஸ் சிகிச்சையில் இந்த வயிறு மூலமாக பண்ணக்கூடிய பெரிட்டோனியல் டயாலிசிஸ், ரத்தம் மூலமாக பண்ணக்கூடிய ஹீமோ டயாலிசிஸ், இந்த ரெண்டு டயாலிசிஸும் நம்ம ஜிப்மரில் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனும் நம்ம ஜிப்மரில் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் அதிநவீன டயாலிசிஸ் சிகிச்சை, அதாவது CRRT அப்படின்னு சொல்லுவோம், அதை கண்டினியூஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. யார் யாருக்கெல்லாம் இரத்த கொதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கோ, இந்த ICU இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நார்மல் டயாலிசிஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நோயாளிகளுக்கும் டயாலிசிஸ் கொடுக்கறதுக்கான இந்த டயாலிசிஸ் பேர் தான் வந்து இந்த CRRT. அந்த சிகிச்சையும் நம்ம ஜிப்மரில் இருக்குது. ஸோ இந்த எல்லா முறைகளுமே வந்து நம்ம ஜிப்மரில் மக்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம்.
1: ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எப்படி வந்து சிறுநீரக கல் வருது, எப்படி வந்து சிறுநீரக டயாலிசிஸ்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ அதை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
0: நன்றி, நன்றி,
1: தேங்க்யூ சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுநீரகத்தின் நலன், பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.

0: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பச்சிளம் குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு முறையின் சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுகிறார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் உதவி பேராசிரியர் மருத்துவர் சிந்து சிவானந்தன்.
1: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
2: நன்றி
1: மேம். முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து சீம்பால் கொடுக்கலாமா? அதாவது தாய்மார்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே உடனே பால் கொடுக்கலாமா? அதுல ஏதாவது நேர வித்தியாசம் இருக்கா? இல்ல இவ்வளவு நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும், சோ குழந்தை பிறந்த உடனே டைரக்டா பால் கொடுக்க கூடாது, அந்த மாதிரி ஏதாவது கால அளவுகள் ஏதாவது இருக்கா?
2: இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஏன்னா

0: தாய்ப்பால் வந்து குழந்தையினுடைய இறப்பு விகிதத்தை குறைக்கக்கூடிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இது. சீம்பால்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அம்மாவுக்கு சிறக்கக்கூடிய பாலைத்தான் சீம்பால்னு சொல்கிறோம். இந்த சீம்பால் வந்து சாதா பால்லேருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னா, பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் ஆன்டிபாடி லெவல், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்வோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பர்டிகுலர் சீம்பால் வந்து ஒரு குழந்தைக்கு சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது குழந்தையினுடைய இறப்பு விகிதத்தை டெஃபினட்டாக கம்மி பண்ணுறது. ஸோ சீம்பால் கொடுக்காம சக்கரை தண்ணி கொடுக்கறது, டீ ஊற்றுறது, 1-2 நாள் தள்ளி போடுறது, அதெல்லாம் குழந்தைய ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழந்தை பிறந்த உடனே நல்லா அழுதுது அப்படின்னா அந்த குழந்தையும் அம்மாவையும் பிரிக்கிறதே கிடையாது. அந்த குழந்தைய டைரக்டா எடுத்து அம்மானுடைய மடியில வச்சு அங்கதான் வச்சு குழந்தைய தொடச்சு கொடுக்கறோம். வித்தின் 1 ஹவர், 1 மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தைய தாய்ப்பால் குடிக்க பண்றது நாங்க ரொம்ப ட்ரை பண்றோம். அதனால சீம்பால நம்ம கொடுக்காம இருக்கிறது, தாமதித்து பால் கொடுக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது.
1: தாய்மார்கள் கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைக்கு எவ்வளவு நாள் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம், அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஓ, சில பேர் வந்து 1 வருஷம், சில பேர் 1-6 மாசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. நீ எவ்வளோ நாள் தான் குடிக்கிறது, குழந்தை குடிக்கிற வரைக்கும் குடிக்கலாமா? அதனால வந்து குழந்தைக்கு எவ்வளோ நாட்கள், ஒரு சராசரியாக ஒரு குழந்தைக்கு எவ்வளோ நாட்கள் இல்லை எவ்வளோ வருடங்கள் பால் தாய்ப்பால் கொடுக்கலாமா?
0: ஸோ இதை 2 விதமாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒன்று வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். இந்த சமயத்தில் தாய்ப்பால் தவிர வேற எந்த ஒரு பொருளோ, தண்ணி ஆனாலும் சரி, வேற கிரைப்வாட்டர் ஆனாலும் சரி, வேற எந்த ஒரு பால், பசும்பால் இல்லாட்டினா நம்மளுடைய பவுடர் பால், ஃபார்முலா மில்க்கு, இது எதுவுமே இல்லாம எக்ஸ்க்ளூசிவா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சமயம் வந்து முதல் 6 மாதங்கள். இந்த 6 மாசம் கழிஞ்சுதான் குழந்தை வாயில ஒரு தண்ணியோ இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன், அதாவது நம்மளுடைய கட்டி ஆகாரங்களோ கொடுக்கக்கூடியது. ஆனால் 6 மாசத்துல நம்ம வந்து இந்த கட்டி ஆகாரங்கள் கொடுக்க தொடங்கும் போது தாய்ப்பால் கண்டினியூ ஆகும். ஸோ தாய்ப்பால் எவ்வளவு நாள் நம்ம கொடுக்கலாம்னா அது அம்மாவும் அந்த குழந்தையையும் பொறுத்தது. அவங்க மினிமம் 2 வருஷம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில குழந்தைங்களுக்கு 1.5 வயசு வரை கொடுப்பாங்க, 2.5 வயசு வரை கொடுக்கலாம். ஸோ இது நம்ம ஆன்சர்னு கேட்டிங்கன்னா 2 விதம். எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீட் பண்றது, வேற எதுவுமே கொடுக்காதது கட்டாயமா ஒரு 6 மாசம் வரை, அதுக்கப்புறம் இருக்கிறது மதர் பேபியை டிபெண்ட் பண்ணது.
1: மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அந்த மதருக்கும் வித்தியாசப்படுது தாய்ப்பால் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு, ஒரு சில குழந்தைகள் தாய்ப்பால் நிறுத்தினோடனே அது அட்ஜஸ்ட் பண்ணி நார்மல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போது, கொடுத்துட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான இணை உணவுகள் தர்றது? ஒரு சில பேர் சாதம் ஊட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை காய்கறி கொடுக்கலாமா, ஏன்னா வெறும் தாய்ப்பால் மட்டும் போதுமா அந்த டவுட் அவங்களுக்கு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு சப்ளிமெண்ட் ஃபுட்ஸ் சேர்த்துக்கலாமான்னு அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு பெற்றவங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம், சப்ளிமெண்ட்ஸ்?
0: ஸோ 6 மாசம் வரை வேற எந்த உணவும் குழந்தைக்கு தேவையே படாது. அதனுடைய குரோத்துக்கோ இல்லை வளர்ச்சிக்கோ எதுவுமே தேவைப்படாது முதல் 180 நாட்கள். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தாய்ப்பால் கூட சேர்ந்து இணை ஆகாரம்ங்கிற கேள்வியே நமக்கு உருவாகுது. ஸோ 6 மாசத்துக்கு அப்புறமா அந்த குழந்தை சப்போர்ட் பண்ணினா உட்காரும், வாய் துறக்கும், கைகளை கொண்டு போய் வாயில வைக்கும். ஸோ அந்த ஒரு டைம்ல 6 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட்டி ஆகாரங்கள், கூழ் வகையா இருக்கலாம், இல்லாட்டினா சாதம் மசிச்சதா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு உணவுகள் நம்ம வந்து தொடங்குறோம். ஸோ இது 6 மாசத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் மட்டும் குழந்தைக்கு போதாது, அந்த டைம்ல தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆகாரங்கள் நம்ம கொடுக்குறோம்.
1: மேம், அடுத்ததான் வந்து குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் என்ன? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுக்கு தடுப்பூசி இருக்கு. ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை ஞாபகம் வச்சுட்டு போடுறது. ஸோ குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையில் என்ன மாதிரியான தடுப்பூசிகள் போடப்பட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபாலோஅப்ஸ் பண்ணும் மேம் அவங்க, அதை பற்றி சொல்லுங்க.
0: அம்மாவும் பேபியும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து BCG வேக்சின், ஓரல் போலியோ, அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி, இந்த 3 வேக்சின் தான் வந்து குழந்தைக்கு போடப்படுறது. ஓரல் போலியோங்கிறது ஒரு சொட்டு மருந்து, பிசிஜிங்கிறது கையில் கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி, அப்புறம் ஒரு காலில் ஒரு தடுப்பூசி.

0: போடுவோம். அது ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சக்காமாலைக்குள்ள தடுப்பூசி. இது வந்து டிஸ்சார்ஜ் ஆறதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய தடுப்பூசி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தையும் அம்மாவும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 1.5-2.3 மாசங்கள்ல தடுப்பூசி நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டரா இருக்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுக்கலாம் அவங்க. சோ இந்த 1-3 தடுப்பூசி வருது. அது கழிஞ்சிட்டு 9 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு தடுப்பூசி வரும். சோ 1 வருஷத்துல இந்த டைம்ஸ்ல எல்லாம் வந்து கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்லயோ ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ இந்த தடுப்பூசிகள் வந்து இலவசமா வழங்கப்படுது. இது குழந்தைகள் பேரண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிற வகையில பர்த் டிஸ்சார்ஜ் ஆகும் போதே இந்த மாதிரி ஒரு இம்யூனைசேஷன் கார்டும் நம்ம கொடுத்துடுவோம். ஸோ அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அவங்க அது குழந்தைங்க எடுத்துக்கிட்ட தேதிகள் அதுல குறிப்பிடப்படுது, எந்த வேக்சின்கள் போடப்பட்டது அதுவும் நமக்கு கொடுக்குறாங்க.
1: மேம், இப்போ நம்ம மஞ்சக்காமாலைக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நாம் வந்து தடுப்பூசி போடுறோம் வரக்கூடாதுன்றதுக்காக. சில குழந்தைகள் பிறக்கும் போதே வந்து அவங்களுடைய கண்கள் மஞ்சளாக இருக்கு, மஞ்சக்காமலை வருது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகுறாங்க, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு மஞ்சக்காமலை இருக்கு. சாதாரண விஷயமா இல்லை வந்து அதை வந்து குணப்படுத்த முடியுமா? பேரண்ட்ஸ் பயங்கரமா வந்து வருத்தப்படுறாங்க, ஏன் வந்து குழந்தைக்கு மஞ்சக்காமலை வருது, நம்ம சரியான உணவு தானே எடுத்துக்கிட்டோம், தாய்மார்கள் அவங்க போட வேண்டிய தடுப்பூசிகள் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டோமே, அதை மீறி எப்படி மஞ்சக்காமலை வருது? ஸோ அதை குணப்படுத்த முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். நம்ம போடக்கூடிய தடுப்பூசி வந்து வைரஸ்னால வரக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஊசி போடுறோம். இதுக்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மஞ்சக்காமாலைக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. குழந்தைகள் வந்து அவங்களுடைய லிவர் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு 2 வாரம் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு நார்மலாக பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஜாண்டிஸ் சப்ஸ்டன்ஸை வந்து மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. அதனால தான் ஒரு 10 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா 6 குழந்தைங்களுக்காவது ஒரு லேசா பாடியில மஞ்சள் நம்ம பாக்குறது நார்மல். ஸோ அது வந்து ஒரு மஞ்சக்காமலை ஒரு நியூபார்ன் பேபியில நம்ம பாக்குறது வந்து அது ஒரு நோய் இல்லை, அது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். ஆனா சில குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 10% உள்ள ஒரு குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சக்காமாலையினுடைய லெவல் வந்து பிளட்ல ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைகளை நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே 2-3 நாள் அம்மாவும் குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே டெய்லி நம்ம வந்து அந்த பேபிஸை பாக்குறோம். சோ அவங்க பாடி மஞ்சளா இருக்குது, இல்ல சில அம்மாவுக்கு வந்து பிளட் குரூப் ஓவா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமாலை வரக்கூடிய ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. சோ இது ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா போட்டோ தெரப்பின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு லைட் கொடுக்கறோம், அந்த லைட் வந்து பிளட்ல இருக்கக்கூடிய மஞ்சக்காமலை லெவல்ஸை வந்து நிச்சயமா கம்மி பண்ணிடும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதனால பேரண்ட்ஸ் வந்து பயப்பட தேவையில்லை, இது ஒரு நார்மல் ஃபினாமினா.
1: மேம், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து வயிற்று வலியோ இல்ல உடம்பு சரியில்லாத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்களே செல்ஃபா வந்து இந்த கிரேப் வாட்டர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இல்லாம தாய்மார்களுக்கு பால் சுரப்பது வந்து கம்மியாயிடுச்சுன்னா அவங்களே ஃபீல் பண்ணி வந்து அதாவது மாட்டுப்பால் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் அவங்களே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாம வந்து பால் கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாமா, இது கொடுக்கலாமா, இதை வந்து ஒரு டாக்டரே கன்சல்ட் பண்ணாம எப்படி வந்து ப்ரொசீட் பண்றது?
0: நிச்சயமா பண்ணக்கூடாது. கிரைப் வாட்டர் இல்லாட்டினா வேற ஓமம் போடுறது, இல்லாட்டினா வேற ஏதாவது நாட்டு வைத்தியம் கொடுக்கறது. நிச்சயமா உங்களுடைய குழந்தைங்களுக்கு தாய்மார்க்கு எந்த கன்சர்ன் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் ஒரு டாக்டரை கொண்டு போய் காட்டி அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் தான் பண்ணணும். இந்த மாதிரி கிரைப் வாட்டர்லாம் போட்டால் சில நேரம் இன்ஃபெக்ஷன் வரலாம், அதில் என்ன பொருள் இருக்குன்னு சொல்ல கூட நமக்கு தெரியாது, அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது.
1: அடுத்ததான் வந்து குழந்தைங்களை குளிப்பாட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விடுறது, ஸோ உரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஸோ அதை பற்றி அவேர்னஸ் இருக்கா பொதுமக்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக?
0: குளிப்பாட்டுறதை பற்றி பேரண்ட்ஸ் எப்போவுமே பொதுவாக நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ குளிப்பாட்டலான்னா தொப்புள் குடி காஞ்சி விழுந்ததுக்கு அப்புறம் வீட்டில் போய் குளிப்பாட்டினா போதும். அதுவரை குழந்தைய தொடச்சி கொடுக்கலாம், மோஷன் போனா ஒன்றுக்கு போனா கழுவி கொடுக்கலாம். லோ பர்த்வேட் பேபிஸ், அதாவது எடை குறைவான குழந்தைகள், 2.5 கிலோக்கு குறைஞ்சி பிறந்திருக்க குழந்தைகள், நம்ம குளிப்பாட்டுற ப்ராசஸ்ல ட்ரெஸ் நம்ம கழட்டி வச்சிருப்போம், டைம் எடுத்து குளிப்பாட்டுவோம். ஸோ அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் குறையறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ அடிக்கடி பாடி டெம்பரேச்சர் இப்படி குளிர்னால குறைஞ்சி போச்சுன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் அதிகரிக்காது. அதனால அட்லீஸ்ட் 2 கிலோவாவது இருக்கணும் குழந்தை நீங்க குளிப்பாட்ட தொடங்கும் போது. அந்த குளிப்பாட்டுற ப்ராசஸ் வந்து நீங்க சீக்கிரமா பண்ணணும், அதாவது வெது வெதுன்னு தண்ணி வச்சுக்கணும், சீக்கிரமா அந்த குழந்தைய மேல கழுவி எடுக்கணும். குளிப்பாட்டும் போது கண்ணுல எண்ணெயை ஊத்துறது, காதுல எண்ணெயை ஊத்துறது, அந்த மாதிரி பண்றது வந்து குழந்தைக்கு ஆபத்தான ஒரு ஒன்று. அதனால நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. சாதாரண எந்த சோப்பு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் தடவிக்கலாம், தேங்காய் எண்ணெய் போதும் தடவும் போது. பவுடர் இல்லாட்டினா கண்ணுல மை போடுறது, அந்த மாதிரி இதையும் நியூபார்ன் பேபிஸ்க்கு நீங்க தவிர்க்கணும்.
1: இப்ப சில டைம்ல எல்லா குழந்தைகளும் கிடையாது, சில குழந்தைகள் வந்து குறை மாதத்துல பிறக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து குறை மாதத்துல அந்த குழந்தை பிறக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா வந்து ஒரு நார்மலான குழந்தைக்கும் அந்த குறை மாதத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கும் நிறைய வெயிட் வித்தியாசங்கள் இருக்கும், இல்ல உடல் உறுப்புகள் வளர்ச்சி கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கங்காறு முறையில் வந்து செய் பராமரிப்பு, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்க முடியுமா?
0: ஸோ குறைமாத குழந்தைகள் வந்து 2 காரணம் நீங்க சொன்ன மாதிரி. ஒரு காரணம் வந்து குறை மாதத்திலேயே பிறக்கிறது, ப்ரீடம் பேபிஸ்ன்னு சொல்லுவோம், அதனால எடக்குறவா இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு முழு மாச குழந்தையா இருக்கலாம், ஆனா வளர்ச்சி குறவா இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களா தான் இருப்பாங்க. இப்ப நார்மலா ஒரு 40 வாரத்துல இல்ல 37 வாரத்துக்கு மேல பிறக்கிற ஒரு நல்ல வெயிட் உள்ள ஒரு பேபி, 2.5 கிலோக்கு மேல வெயிட் இருக்கு, 3 கிலோ வெயிட் இருக்குன்னு அந்த குழந்தைய கம்பேர் பண்ணும் போது, இந்த குறை மாதத்துல உள்ள ப்ரீடம் பேபிஸ் இல்ல எடை குறவான பேபிஸுக்கு ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. என்ன ரிஸ்க்னா, இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் 7 நாள்லயோ 28 நாள்லயோ அதுக்கப்புறமாவோ இறப்பு விகிதம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குது. இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பா ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இதனால இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் அவங்களுடைய குரோத்துக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தை பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்து இந்த குழந்தை குறைமாத குழந்தை இல்லாட்டா எடை குறைவான குழந்தைன்னு ஐடென்டிஃபை பண்றாங்க, பண்ணி அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணலாங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பொதுவாக நம்ம பார்த்தோன்னா ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதாவது டைரக்டா குழந்தை வந்து பிரஸ்ட் ஃபீட் எடுக்கிறதுல குழந்தை சோர்வடைஞ்சு போகலாம். ஸோ சில நேரம் மதர்னுடைய மில்கை பிழிஞ்சு குழந்தைக்கு கொடுக்க சொல்றது காமன், 2.5 கிலோ எடை வரது வர அதுக்கப்புறமா டைரக்டா குழந்தை பிரஸ்ட் ஃபீட் பண்ண தொடங்கும். ரெண்டாவது டெம்பரேச்சர், இந்த குழந்தைங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தான் கங்காரு மதர் கேர் சொல்றாங்க. கங்காரு மெதர் கேர் ஹாஸ்பிட்டல்லையே தொடங்கி வீட்டில் வர கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு முறை. இந்த முறை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஆனால் ஒன் ஆஃப் த காஸ்ட் இஃபெக்டிவ், அதாவது குறைவான செலவில் ஜாஸ்தி இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஒரு கங்காரு முறை. இந்த கங்காரு முறையில் வந்து குழந்தையும் அம்மாவும் ஸ்கின் டு ஸ்கின்ல கான்டாக்டில் இருப்பாங்க, அதாவது நெஞ்சில் அந்த குழந்தைய வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை வெறுமனை தலையில ஒரு தொப்பி போட்டிருக்கும், கையில காலில் கிளவுஸ் போட்டிருக்கும், ஒரு டயப்பரோ ஜட்டியோ போட்டிருக்கும், இல்லாம ஃபுல்லா மதரும் பேபியும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்ல இருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரத்துல இருந்து ஜாஸ்தி டைம் வர பண்ணினா ரொம்ப நல்லது. இந்த கங்காரு முறையினுடைய பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம், டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆறுதுல இருந்து குழந்தைக்கு நிறைய பால் கிடைக்கிறது, அம்மாக்கு நல்ல பால் சுரக்கிறது, அந்த பேபிக்கு இறப்பு விகிதம் குறையிறது, பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் குறையிறது. அது மட்டும் இல்ல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட 3 மாதத்துல 6 மாதத்துல 1 வயசுல இந்த குழந்தை திரும்பி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோய்க்காக வர வேண்டிய ஒரு காரணங்கள் அதெல்லாமே டெஃபினிட்டா குறைவாகுது. அது மட்டும் இல்லாம பிரெயின் குரோத்தும் இன்டெலிஜென்ஸ் இதுவும் கூட இந்த பேபிஸுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு நமக்கு ஆய்வுல தெரிய வந்திருக்குது. ஸோ அதனால கங்காரு மதர் கேர் வந்து லோ பர்த் வெயிட் பேபிஸுக்கும் ப்ரீடம் பேபிஸுக்கும் நம்ம பண்றது கொடுக்கறது ரொம்ப அவசியம்.
1: இப்ப இருக்கிற சூழல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு கூட நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் தொற்று சீக்கிரமாவே பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து அந்த தாய் வந்து எந்த மாதிரியான ப்ரிகாஷன் மெத்தட் எடுத்துக்கிட்டா நோய் தொற்றுல இருந்து காப்பாற்ற முடியும்? ஏன்னா பல பேருக்கு அவேர்னஸ் இல்லை, ஸோ அப்படி இருக்கும்போது நோய் தொற்று ஏற்பட்டால் ஏதாவது சிவியராக நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த தாய்மார்கள் எந்த மாதிரியான ப்ரிகாஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணும்?
0: ஸோ நோய் தொற்றுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்மளுடைய பாதுகாப்பு வந்து பிறக்கிற டைம் பிறந்த டைம்லேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோய் தொற்று ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா கை கழுவுறது தான். கை எப்போவுமே, அதாவது கை வந்து தாய்மாரனுடைய கை இல்லாட்டினா குழந்தைய பார்த்துக்கிறவங்களுடைய கைகள் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். சுத்தமான தண்ணியில் நீங்கள் கழுவணும். சோப்பு போட்டு கை கழுவுனா போதும். குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியோ டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறமோ எப்பெல்லாம் நீங்கள் குழந்தைய தொடுறீங்களோ கை சுத்தமான கைகள்னால நீங்கள் தொடணும். ரெண்டாவது, குழந்தைய கவர் பண்ணக்கூடிய துணிகள் அப்புறம் அம்மா அணிந்திருக்கக்கூடிய துணிகள் இது ரெண்டுமே வந்து சுத்தமான இதாக இருக்கணும். என்வயன்மெண்ட், அதாவது குழந்தைய சுற்றுப்புற சூழல், வீடாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அது நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். ஸோ இது வந்து இந்த ஹேண்ட் ஹைஜீன், அதாவது சுத்தம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனில். ரெண்டாவது, குழந்தையினுடைய பராமரிப்பு முறைகள் நம்ம பார்த்தேன்னா பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் மட்டுமே ஊட்டுறது, தாய்ப்பால் மட்டும் கொடுக்கறது. ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷன் கம்மி பண்ணுறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது குழந்தைகள் நியூபார்ன் பீரியடில் மட்டும் கிடையாது, 6 மாதத்தில் 1 இயர் வரக்கூட நிறைய இன்ஃபெக்ஷன், வாந்தி பேதி, நியூமோனியா வர்றது, அதையெல்லாம் கூட பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கம்மி பண்ணுது. ஸோ இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூணாவது, கண்ணு கேர், கேர் ஆஃப் த ஐஸ். அதில் கண்ணில் நம்ம எதுவுமே போடக்கூடாது, இன்க்ளூடிங் மை போடக்கூடாது. அதே மாதிரி தொப்புள் கொடி சுத்தமாக வச்சுருக்கணும். டயப்பர் ஏரியா மோஷன் போனால் குழந்தைகளை துடைச்சி விடுறது, அதை கிளீனாக வச்சுருக்கணும். ஸோ இதை எல்லாமே நம்ம கேர் பண்ணி தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை கட்டாயமாக கம்மி பண்ண முடியும்.
1: அடுத்ததாக மேம், இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அபாய அறிகுறிகள், ஏதாவது அப்நார்மலாக அவங்க வந்து பிஹேவ் பண்ணாலோ, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது குணமாயிடும், ஏதாவது அறிகுறிகள் தென்படும் போது பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்டு எடுக்கணும்?
0: ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 5-6 சைன்ஸ் இருக்குது. அது வந்து பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணால் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சர் சைன்ஸ்னு இல்லாட்டினா அபாய அறிகுறிகள்னு சொல்லலாம். அதாவது ஜுரம் வருது, இல்லை குழந்தைய தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் குளிர்ந்து இருக்குது, டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது, மூச்சு வாங்குது, இழுத்து இழுத்து குழந்தை மூச்சு விடுது, இல்லை மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுது குழந்தை, இல்லை குழந்தை அசைச்சு பார்த்தா அசைய மாட்டேங்குது, பால் ரொம்ப கம்மியாக குடிக்குது, பிரெஸ்ட் ஃபீட் எடுத்துக்கவே குழந்தை மாட்டேங்குது, இல்லை அப்நார்மலாக மூமெண்ட்ஸ் வருது, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் ஏதாவது வருது, இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக டேஞ்சர் சைன்ஸ். இதை பார்த்த உடனேயே தாய்மார்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் சென்டரையோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ உடனே குழந்தைகளை கொண்டு போகணும்.
1: இந்த கொரோனா காலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி பராமரிக்கிறது, பிரத்யேகமாக ஏதாவது அட்வைஸ் ஏதாவது பேரண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து அதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க?
0: கொரோனான்னு சொன்னாலே எல்லாருக்குமே பயமாக இருக்குது. ஸோ நார்மல் ப்ராசஸ் எல்லாமே இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுடைய நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள்னாலேயும் நமக்கு சரியாக தெரியாதனாலேயும் டாக்டர்ஸ் இல்லாட்டினா சரியாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாதனாலேயோ நிறையா ப்ராசஸஸ் வந்து அடிபட்டு போச்சு. ஸோ இது வந்து மக்களை கரெக்டான இன்ஃபர்மேஷன் மக்களை சேர்ந்தா தான் இது நம்ம மாற்றி கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அம்மாவுக்கு கொரோனா இருந்ததுன்னா குழந்தைய பிறந்த குழந்தைய அம்மாட்டந்தே பிரிச்சிடுறாங்க கொரோனா வந்துடுமோன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு தப்பான நம்பிக்கை. இவ்வளவு நாள் இந்த ஒரு 2 வருஷத்தில் உலகம் முழுவதும் பார்த்ததில் அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு பரவரக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்பவே குறைவு. அதனால அம்மாவும் குழந்தையையும் நாங்கள் இப்போ பிரிக்கிறதே கிடையாது, முன்னாடியும் பிரித்தது கிடையாது. ஸோ கொரோனா காலத்தில் அம்மாவும் குழந்தைகளும் பிரிக்காதீங்க, ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் இருக்கணும். அம்மா டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் கூட அம்மாவும் குழந்தையும் ஒன்றா இருந்தால் தான் அம்மா அந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்னால குழந்தைக்கு கொரோனாலேருந்து ப்ரொடெக்ஷன் ஏற்படக்கூடியது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வைக்கணும், பிரெஸ்ட் ஃபீடிங் என்கரேஜ் நம்ம பண்ணணும். குழந்தை பாசிட்டிவோ நெகட்டிவோ குழந்தைக்கு டெஸ்ட் விட்டுருக்காங்களோ இல்லையோ அதெல்லாமே வந்து இது கிடையாது, அம்மாவையும் குழந்தையும் ஒன்றா பார்க்கணும். ஸோ பார்த்து நம்ம ஃபாலோ அப் பண்ணினா இந்த ரிஸ்க்லேருந்து தவிர்க்கலாம்.
1: ஓகே மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன பதில்கள் வந்து பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு பயனுள்ளதாகவும் முக்கியமாக தாய்மார்களுக்கு பல சந்தேகங்கள் தீர்த்திருக்கும்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஜிப்மர் இணைய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் சிறப்பு நேர்காணல். நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் மருத்துவ புற்றுநோயியல் துறையின் தலைவர் மற்றும் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் பிரசாந்த் கணேசன். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார்.
1: தேங்க்யூ வெரி மச்.
0: புற்றுநோயை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம், இப்போ மக்கள்கிட்ட புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: புற்றுநோய்ங்கிறது கேன்சர் நம்ம பொதுவாக சொல்றது. புற்றுநோய் போது நிறைய அதை பற்றின அவேர்னஸ் ஜனங்கள் மத்தியத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. கண்டிப்பாக டிவியில், சோஷியல் மீடியாவில், நியூஸ் பேப்பரில் எல்லாமே புற்றுநோயை பற்றி நிறைய பேசுகிறாங்க. முன்னாடி அதை பற்றி அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே பயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதே பெரிய விஷயம். இப்போ பொதுவாக அதனோட பயம் குறைய குறைய அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த புற்றுநோய்ங்கிறது வந்து இப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம், அதை நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய ஜனங்கள் மத்தியத்தில் வந்திருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது, அதில் டவுட்டே கிடையாது.
0: புற்றுநோயை பற்றிய பயம் மக்களிடையே நிறைய இருக்குது, அவங்களுக்கு அந்த பயம் தேவையா?
1: கண்டிப்பாக. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய்ங்கிறது வந்து நம்ம அதுக்கு சரியாக கவனிக்காமல், அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டோம்னு சொன்னால் அது வந்து உயிர் ஆபத்து கொடுக்கக்கூடிய ஒரு நோய் தான். அந்த வகையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை பயப்படக்கூடிய நோய். பட் அதே சமயம் பொதுவாக சொல்ல போச்சுன்னா பெரும்பாலான புற்றுநோய்களும் நம்ம ஆரம்ப நிலைமையில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது கரெக்டான வைத்தியம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான புற்றுநோய்களும் பூர்ணமாக குணப்படுத்தி நார்மலான ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். அப்படி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக புற்றுநோய் பயப்படக்கூடிய ஒன்று கிடையாது. நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு வேறு எந்த நோயை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் ஃபேஸ் பண்ணி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய விஷயம்தான்.
0: சரி சார், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து கேன்சர் வந்து எதனால் வருது, அது எந்த மாதிரியான ஆபத்துகளை விளைவிக்குது, அதை பற்றி சொல்ல முடியும்?
1: பொதுவாக கேன்சர் அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட உடம்பில் இருக்கிற எந்த ஒரு பாடியில் ஒரு பார்ட் ஆகட்டும், அந்த ஒரு பார்ட்டில் இருக்கிற அணுக்கள் செல்ஸுங்கிறது வந்து அதிக வளர்ச்சி அடையிறது, அது ஒரு கட்டியாக மாறுறதாகட்டும், அதுக்கு தான் நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதுக்காக ஒரு அணுக்கள் அந்த மாதிரி வளர்ந்து அது கேன்சராக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெரும்பாலான மக்களையும் அதுக்கு காரணம் நம்மளால் சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரில் எப்பவுமே இந்த காரணத்துக்கு தான் அவருக்கு கேன்சர் வந்தது அப்படின்னு நம்மளால் சொல்ல இயலாது. அதே சமயம் சில விஷயங்கள் ஒரு ஆள் செய்கிறதுனால இந்த மாதிரி கேன்சர் வரத்துக்குண்டான அவரோட ரிஸ்க் அதிகமாகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இந்த ரிஸ்க் வரக்கூடிய விஷயங்களில் பிரதானமான ஒன்று விஷயம் வந்து புகையிலை, டொபாக்கோ புகையிலை பயன்படுத்துறது. புகையிலை வழக்கமாக நமக்கு காமனாக எல்லாருக்கும் தெரியும், புகை பிடிக்கிறது, சிகரெட்டு பீடி பிடிக்கிறது, இது வந்து பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இதனால பல பல கேன்சர்ஸ் வரலாம். நுரையீரல் அல்லது லங் கேன்சருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர நம்ம சிகரெட் பிடிக்கிறதுனால வாய்ப்பகுதியில், தொண்டை பகுதியில், வயிற்று பகுதியில், இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த புகையில இருக்கிற அந்த விஷ வஸ்துக்கள் நம்ம உள்ள போறதுனால பல விதத்துல அது கேன்சர்கள் உண்டாகலாம். பட் இது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா பலருக்கு தெரியாத விஷயம், நம்ம புகை பிடிக்கிறது இல்லாம நம்ம வாயில மின்னி சாப்பிட்ற டொபாக்கோன்னு ஒண்ணு இருக்கு. அதானது பல விதத்துல வரும். அது நம்ம சாதாரணமா நம்ம வில்லேஜ்ல எல்லாம் வந்து இந்த வெத்தலையில வச்சு சாப்பிடுவாங்க, புகையிலேயே வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பல பேருகள்ல இது விஷயங்கள் வருது. அதையும் கூட வாயில வச்சு மின்னி சாப்பிட்றதுனால வாய்ப்பகுதியில புற்றுநோய் வருது. இது ரொம்பவும் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த வாய்ப்பகுதியில வர புற்றுநோய்கள் அதிகரிக்கிறது, ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கே அதிகரிக்குது. இது நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை. சிகரெட் பிடிக்கிறதுனால புற்றுநோய் வருது எல்லாருக்கும் தெரியும். சிகரெட் எல்லாத்துலேயும் பேன் பண்றாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இல்லை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி சின்ன வயசுல இருக்கிறவங்க இதை பயன்படுத்தவே கூடாது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம்னு சொன்னா டொபாக்கோ. கேன்சர் வரத்துக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய விஷயம் டொபாக்கோ, புகையில்லை. ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் இந்த ஆல்கஹால். அது எந்த ஃபார்ம்ல இருக்கட்டும், அது எடுக்கிறதுனால டெஃபினட்டாக வயிற்று பகுதியிலையும் வேற சில பகுதிகளிலையும் கேன்சர் வரத்துக்கு ரிஸ்க் இருக்கு. லிவரில் கேன்சர் வரலாம். அதை தவிர காமனாக இப்போ சொல்லக்கூடியனா நம்மளோட வாழ்க்கை முறைகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பல வருஷமா. நம்ம சாப்பாடு முறைகள், நம்மளோட டயட்ல வந்து அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம், நிறைய ரெட் மீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதை தவிர சுகர் நம்ம டயட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுது. இதெல்லாம்னால நம்மளோட கொழுப்பு தன்மை

0: ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒபிசிட்டி, எல்லாரும் குண்டா ஆகுறாங்க எல்லாரும். ஸோ அப்படி ஆகும்போதும் ப்ளஸ் நம்மளோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் குறையுது, நம்மளோட ஒர்க் நேச்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நிறைய உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுமே கலந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுறதுனாலையும் கேன்சருக்கு உண்டான ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. ஸோ த்ரீ காமன் திங்ஸ் மெயினாக சொல்ல போச்சுன்னா டொபாக்கோ, ஆல்கஹால் மற்றும் நம்ம வாழ்க்கை நடைமுறைகளில் வர சேஞ்சஸ், இது மூணும் தான் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் கேன்சருக்குன்னு சொல்லலாம்.
1: சரியாக சொன்னீங்க சார். அதாவது புகை பிடிக்கிறதோ இல்லை வந்து மது அருந்துதல் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கேன்சருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக.
1: ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் வியாதி வந்து ஒரு பரம்பரை வியாதியா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்.
0: நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த பயம் இருக்கும், இப்போ கேன்சர் பரம்பரையாக வருமா, எனக்கு வந்துடுச்சு, என் பசங்களுக்கு வந்துருமா அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 5% கேன்சர் மட்டுமே பரம்பரையாக வரக்கூடிய கேன்சர். அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேன்சர்ஸ்க்கும் ஒரு பரம்பரை ஒரு அப்படி வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ கேன்சரில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா கேன்சரை வந்து நம்ம அணுக்களில் இருக்கிற மரபணு, ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், மரபணுவில் வர மாற்றங்கள்னால வர ஒரு நோய். ஆனால் அதே மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி போகிறது வந்து 5% தான். பெரும்பாலான கேன்சரும் நமக்கு தலைமுறை தலைமுறையாக அது போகிறது இல்லை. ஸோ அப்படி ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு வெறும் ஒரு 5% மட்டும்தான். அப்படி இருக்கிறது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களோட ஹிஸ்ட்ரி கேட்கும் போது, உங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க கண்டுபிடிப்பாங்க இது தலைமுறையாக வரக்கூடிய கேன்சரா அப்படிங்கிறது. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட் ஒரு பேஷண்ட்டில் தோணுச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் நம்ம எடுப்போம். இல்லாமல் பொதுவாக எல்லாரும் அது தலைமுறையாக வரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
1: இன்னும் ஒரு ஸ்டிக்மா இருக்கான்னு தெரியல. ஒரு சில பேருக்கு வந்து கேன்சர் சொன்னோன்னே இது வந்து ஒரு டிபி மாதிரி பரவிடும், ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு இன்னும் நிறைய பேர்கிட்ட. ஸோ அதை பற்றிய ஒரு
0: இது இப்போ கூட இருக்கு. சரிதான் நீங்கள் சொல்றது, நிறைய பேஷண்ட் இப்போ கூட வந்து நான் வீட்டில் வந்து பசங்கள்கிட்ட பேசக்கூடாதா, இப்போ அம்மா வந்து என்னோட குழந்தைய நான் தூக்கிக்க கூடாதா அவங்க அப்படியெல்லாம் பயப்படுறாங்க. அப்படி பயப்பணிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக 100% கேன்சர் பேஷண்ட் கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு அந்த கேன்சர் பரவறதுக்கு எந்த வகுப்பும் இல்லை, எந்த வாய்ப்பும் கிடையாது. அதுதான் சொல்லுவேன், இப்போது ஒரு அம்மாவுக்கு ஒரு கேன்சர் இருக்குது, குழந்தை கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது, அப்போ கூட அது பரவாது, அவ்வளோ கூட அது பரவறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த பயம் யாருக்குமே தேவையில்லை.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய பேர் வந்து மார்பக புற்றுநோய் பற்றிய அவேர்னஸ் இருக்கா, இல்லை வந்து அதை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் சார்.
0: இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பெண்களிடம் வரக்கூடிய காமனஸ்ட் கேன்சர், ரொம்ப காமனான கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர். இது ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களிடம் வரக்கூடிய கேன்சரில் முன்னாடி இருந்தது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இல்லாட்டி சர்விக்ஸ் கேன்சர், இதுதான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ கடந்த சில வருஷமாக அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான், பல காரணங்கள் இருக்கிறதுக்கு. ஆனால் அதே சமயம் பெண்களில் இந்த பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய்ங்கிறது வந்து அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. இது ஒரு நமக்கு ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயம். இதுக்கு குறிப்பிட்ட காரணங்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒன்று, நம்மளோட பழக்க வழக்கங்களில் வர மாற்றங்கள்லாம் ஏற்கனவே சொன்னேன், நம்ம டயட்லேயும் நம்ம இதிலெலாம் வர மாற்றங்கள் இருக்கலாம். அதே சமயம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால், முன்னாடி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ தாய்ப்பால் கொடுக்கறது வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம், பல ஆராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப வருஷம் தாய்ப்பால் கொடுக்கறது வந்து மார்பக புற்றுநோயிலிருந்து அதை காக்கும், அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற நல்லா தெரிஞ்ச விஷயம். மேபி நம் ஒரு ஒரு லேடிக்கு பிறக்கிற நம்பர் ஆஃப் குழந்தைங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி பலரும் அந்த தாய்ப்பால் கொடுக்குற டைமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம் கூட கொடுத்துருது, இப்போ வந்து 6 மாதம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இது ஒரு குறிப்பிட்ட காரணம் நான் சொல்லலை, இதுவும் ஒரு காரணம். அதே சமயம் குழந்தைகள் பிறக்கிற டைமும் இப்போ வயசு ஜாஸ்தி ஆகிட்டு வருது. முன்னாடி 18 வயசு 20 வயசில் பிறந்துச்சுன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறதுக்கு 25 வயசு 26 இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களால் நம்மளால் மாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த பல விஷயங்கள்னால என்ன தெரியுதுன்னா, நம்ம மார்பக புற்றுநோயானது வந்து நம்ம நாட்டில் ஜாஸ்தி ஆகிட்டு தான் வருது. ஸோ அது நமக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ரெண்டாவது, இதை பற்றி எல்லா பெண்களும் புரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, பெண்கள் அது ரொம்ப லேட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்று வந்து எல்லோரும் கூச்சப்படுவாங்க, ஏன்னா மார்பக புற்றுநோய் எப்படி போய் டாக்டர்கிட்ட காட்டுறது, எதுவும் இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கேஷுவலாக எடுத்துப்பாங்க. ஸோ அது கண்டாயமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு பெண்ணாகட்டும் அவங்களுக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி தெரிஞ்சிச்சு, ஒரு டவுட்டு தெரிஞ்சிச்சு, உடனே போய் காட்டணும், டாக்டர் கிட்ட போய் கட்டாயமாக காட்டணும். எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி அப்படின்னு கிடையாது, பட் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கட்டி பார்த்ததுமே போய் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான மார்பக புற்றுநோயும் நமக்கு பூர்ணமாக குணப்படுத்த முடியும். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பற்றியான விழிப்புணர்வு, அது நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம உடனே போய் டாக்டர்கிட்ட காட்டணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் அறிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்.
1: அதாவது பெண்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், அடிக்கடி ஒரு டயக்னோஸ் பண்ணி பார்க்கணும் அவங்களும், அதனால இந்த பிரஸ்ட் கேன்சரை கண்டிப்பாக தடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் சார், அதை வச்சு நம்ம வந்து ஒரு கேன்சர்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு நார்மல் பர்சனுக்கு தெரியாது, உடம்புல ஒரு சின்ன கட்டி வந்து அது சின்ன கட்டி தான், அதனால இது ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்தால் நம்ம உடனே டாக்டரை அணுகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க?
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்னதாக உடம்புல ஒரு ஏதோ ஒன்று தெரியறது, நமக்கு ஒரு கட்டி மாதிரி தெரியுது, புண்ணு மாதிரி தெரியுது, உடனே நம்ம அது கேன்சர்னு எண்ணிட முடியாது. பெரும்பாலான கட்டிகளும் பெரும்பாலான புண்ணும் அது சாதாரணமாக ஏதாவது விஷயமா இருக்கும், சரியாக போயிடப்போகுது. எதுவானாலும் இப்போ நம்ம ஒரு வாரம் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, சரியாகாமல் அப்படியே இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு ஆரம்பத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அது சரியாகலை, பெருசாகுது, அப்படி இருக்கும்போது தான் நம்ம அதை வரி பண்ணோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம 6 மாதம் உட்காந்துருக்கக்கூடாது. இப்போ 2 வாரத்துலேயே ஏதோ ஒன்று சரியாகலை அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை போய் நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். காமனான கேன்சர்ஸ், நம்ம நாட்டில் காமனாக வரக்கூடிய கேன்சர் ஒன்று நான் சொன்னேன், மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர். இப்போ உங்கள் பிரஸ்டில் ஒரு கட்டி தெரிஞ்சிச்சுன்னா உடனே போய் நீங்கள் டாக்டர் போயிட்டு போய் காட்டணும். அதில் வந்து நம்ம லேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த வாய்க்கில் வர புற்றுநோய்கள், மவுத் கேன்சர், ஓரல் கேன்சர், தொண்டையில் வர கேன்சர், அது எல்லாமே ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், சின்ன ஒரு கட்டி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். வாயில் புண்ணு வரக்கூடியது சகஜம்தான். இப்போ வாயில் புண்ணு வந்தால் ஒரு வாரத்தில் 10 நாளில் சரியாயிடும். பட் சிலவங்களுக்கு புண்ணு ஆறாமல் 1 மாதத்துக்கு இருக்குது, 2 மாதத்துக்கு இருக்குன்னா நம்ம அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வளர்ந்து ஜாஸ்தியாகிடும், வேறு இடத்துக்கு பரவிடும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு புண்ணு ஆறாமல் இருக்கிற புண்ணு ரொம்ப நாளாக இருக்குது, உடனே போய் காட்டுங்க. இருமல், இப்போ சாதாரணமாக இருமல் வரலாம், இப்போ உடனே இருமின உடனே அது கேன்சர்னு நம்ம நினைக்க முடியாது, பட் இரும்பிக்கிட்டே இருக்காங்க, 2 வாரம் ஆச்சு, நீங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாச்சு, உங்களுக்கு இருமல் சரியாகல, பெர்சிஸ்டண்டாக இருமுது, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, கட்டாயமாக போய் காட்டணும், ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு நம்ம என்ன காரணம்னு தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகுது, இப்போ வயிற்று பகுதியில் வர கேன்சர்களில் வெயிட் லாஸ் வரலாம், சரியா? அதே மாதிரி ஈவன் வயிற்று சம்மந்தப்பட்ட கேன்சரில் கூட சிலவங்களுக்கு வயிறு எரிச்சல் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். பின்னாடி அது வந்து ஒரு அன்யூஷுவல் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. அதுவே உங்களுக்கு மாதக்கணக்காக இருந்துகிட்ருக்கு, நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்துட்டு ஏதோ அதுக்கு மருந்து குடிச்சிட்ருக்கீங்க, அப்படி இருக்க முடியாது. அதையும் நம்ம போய் என்னன்னு காமிச்சுக்கணும். ஸோ என்னவாக இருந்தாலும் நம்ம அன்யூஷுவலாக பெர்சிஸ்டண்ட்டாக விடாமல் போயிட்டே இருக்குது, அது வந்து நம்ம காமிச்சுக்கணும். இதுதான் அதனோட கேன்சரோட சிம்டம்ஸ். ஒன்று கேன்சருக்குன்னு ஒன்று ஸ்பெஷலாக ஒன்றும் அறிகுறி இருக்காது, நம்ம சாதாரணமாக வர பிரச்சனைகள், பட் அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது, அண்ட் அதுக்கு ஒரு வேற ஒரு காரணமும் தெரியலை. அதே மாதிரி கர்ப்பப்பாய் வாய் புற்றுநோய், லேடிஸில் காமன் கேன்சர் நான் சொன்னேன், அந்த கேன்சருக்கும் இப்போ ப்ளீடிங் ஆகுது, அன்யூஷுவலாக ப்ளீடிங் ஆகுது லேடிஸ்க்கு, அது காரணம் தெரியாமல் ப்ளீடிங் ஆகுது, ஏதோ டிஸ்சார்ஜ் ஆகுது, அது எல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம போய் கட்டாயமாக காமிச்சிங்கன்னா எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜில் பிடிச்சிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக சரிப்படுத்த முடியும். இதெல்லாம் தான் பொதுவாக கேன்சருக்குள்ள அறிகுறிகள்.
1: ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறது உண்டு. ஸோ எதுவுமே ஒரு சின்னதாக இருக்கும் போதே நம்ம டாக்டரை அணுகணும்னா கண்டிப்பாக அதை குணப்படுத்த முடியும். சார், அடுத்த கேள்வி இதுதான் சார், கேன்சரை குணப்படுத்த முடியுமா? பல பேருக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து முழுசாக உடஞ்சிடுறாங்க, அடுத்து நம்மளுக்கு லைஃபே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுறதுண்டு. ஸோ கேன்சரை நம்ம க்யூர் பண்ண முடியுமா?
0: கட்டாயமாக, முழு நம்பிக்கையோட சொல்கிறேன், ஆரம்ப ஸ்டேஜில் வர கேன்சர்ஸ், அதானது முதல்லையே அது பரவாமல் இருக்க ஸ்டேஜில் இருக்கிற கேன்சரில் பெரும்பாலான கேன்சரையும் நமக்கு 100%க்கு 100% பூர்ணமாக குணப்படுத்த முடியும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சில கேன்சர்ஸ் வந்து பரவிட்ட நிலைமையில் கூட இப்போ இருக்கிற மருந்து முறைகளில் பூர்ணமாக குணப்படுத்த முடியும், பல கேன்சர்களை நமக்கு பூர்ணமாக கட்டுப்படுத்தவும் முடியும். இப்போ பூர்ணமாக அது போகலைன்னா கூட ஒரு சில இரத்த புற்றுநோய்கள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம வந்து சில மாத்திரைகள்னால நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேன்சர் ஃபுல்லாக போச்சோ இல்லையோ, ஆனால் நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க இருக்காங்க. இப்போது ஒரு ஆளுக்கு இப்போது ரத்த கொதிப்போ சக்கரவியாதியோ இருக்கிறவங்க எப்படி மாத்திரை சாப்பிட்டுட்டு நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சில ரத்த புற்றுநோய்களில் மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பலவிதமான ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்திருக்கு, அதனால கேன்சரை பல விதத்தில் நமக்கு கட்டுப்படுத்தவும் முடியறது, பல விதத்தில் அதை கண்டிப்பாக க்யூர் பண்ணவும் முடியறது. ஸோ ஷுவராக கேன்சருக்கு நல்ல இஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இருக்குது. சில ரொம்ப அட்வான்ஸான சில கேன்சர்களுக்கு இப்போவும் நம்மளால் ஃபுல்லாக சரிப்படுத்த முடியலை, அதனால் உயிருக்கு ஆபத்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பட் பெரும்பாலான கேன்சரும் நமக்கு சரிப்படுத்த முடியறது தான். ஸோ கண்டிப்பாக கேன்சர்னு கேட்ட உடனே எந்த நோயாளியும் எந்த ஃபேமிலியும் மனமுடைந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கக்கூடாது. கட்டாயமாக டாக்டர்கிட்ட போய் என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்து தான் ஆகணும். எடுத்து அதை என்ன பண்ண முடியுமோ அது தைரியமாக அதை ஹேண்டில் பண்ண தான் வேணும். அது உடைய வேண்டிய அவசியமே கிடையாது.
1: அடுத்ததா சார், இப்போ கேன்சருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்.
0: பொதுவாக கேன்சருக்கு மூணு வகையான ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஒன்று வந்து அறுவை சிகிச்சை, ரெண்டாவது வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி மின் வீச்சல் கதிர்வீச்சல் அது மூலமாக பண்ணுற ட்ரீட்மெண்ட், மூணாவது வந்து கீமோதெரப்பி மருந்துகள் மூலமாக இருக்கிற ட்ரீட்மெண்ட். இது மூணுமே கேன்சரோட ட்ரீட்மெண்ட். அறுவை சிகிச்சை வந்து இப்போ கேன்சர் ஏதாவது ஒரு இடத்துல கட்டி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கட்டியை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம கேன்சருக்கு உண்டான அறுவை சிகிச்சை. அது உடம்பில் எந்த ஒரு இடத்துல கேன்சர் இருக்கும்போதும் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை படி அதை நீக்கம் பண்ணலாம். யூஸ்வலி ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சரில் பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய நிலைமையில் பண்ண ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அறுவை சிகிச்சை. ரெண்டாவது இப்போ மின்வீச்சல் கதிர்வீச்சல் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டு, அது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். அது வந்து எகெயின் ஒரு சில கேன்சருக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாத நிலைமையில் பண்ணலாம். ஒரு இடத்துல கட்டி இருக்கு, அந்த கட்டியில் ஃபோக்கஸ்டாக கொடுப்பாங்க, அந்த இடத்துல அந்த மின்வீச்சு போய் அது வந்து அந்த கேன்சரை எரிச்சிரும், அதை மட்டுமே அந்த டியூமரை மட்டுமே எரிக்கிற மாதிரி சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு தான் நம்ம அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். அது ரெண்டாவது வகை. மூணாவது வகையான ட்ரீட்மெண்ட் வந்து கீமோதெரப்பி இல்லாட்டி மருந்துகள் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இதில் வந்து மருந்துகள் மாத்திரை ரூபமாகவோ இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு ஊசி மூலமாகவோ நரம்பில் ஏற்றியோ பல விதத்தில் அந்த மருந்துகளை உடம்பில் செலுத்துறதுனால அந்த மருந்துகள் போய் எங்கே உடம்பில் கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த கேன்சர் அணுக்களை அழித்து கேன்சரை குணப்படுத்துறதுக்கோ கேன்சரை கட்டுப்படுத்துறதுக்கோ அந்த மருந்துகள் யூஸ் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டில் நம்ம ஒரு முறை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அறுவை சிகிச்சையும் இந்த மின்வீச்சு ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டு இந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எல்லாமே கலந்தும் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அதை முதல்ல அந்த கட்டியை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துட்டு அப்புறமா அது அந்த லோக்கலாக அந்த இது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல கதிர்வீச்சு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த கேன்சர் வேறு இடத்துக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் வேறு இடத்துல போய் அது எட்டாமல் இருக்கிறதுக்காக அதே பேஷண்ட்டுக்கு நம்ம கீமோதெரப்பியும் கொடுக்கலாம். ஸோ எல்லா முறைகளும் கலந்தும் கொடுப்போம் பல கேன்சர்களுக்கு. சில ஒரு சிலதுக்கு வந்து கீமோதெரப்பி மட்டும் கொடுப்போம், சிலதில் வந்து ரேடியேஷன் மட்டும் கொடுப்போம், அப்படி பல வகையில் இருக்குது. அது எல்லாமே கூடி ஆலோசித்து பண்ண வேண்டிய விஷயம்.
1: நீங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க, ஸோ அதில் கீமோதெரப்பி பண்ணும்போது அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா?
0: இப்போ நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இது இப்போ எல்லா இடத்துலையும் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பல இப்போது இந்த சினிமாலெலாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு கீமோதெரப்பி கிடைக்கிறதுனா எல்லாருக்கும் ஒரு முடி கொட்டுறது, அவங்களுக்கு வாந்தி வருது, இந்த மாதிரி வழக்கமான சைட் எஃபெக்ட்ஸு எல்லா கீமோதெரப்பி முறைகளுக்கும் இருக்கும். அதே சமயம் கீமோதெரப்பி போடும்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அந்த போடுற டைமில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜுரம் வரலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதுதான் காமனாக கீமோதெரப்பியோட சைட் எஃபெக்ட்ஸ். கொஞ்சம் அதனால் பசி இல்லாமல் இருக்கிறது, அதனால் சாப்பிட முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது. பட் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அதுக்கெல்லாமே இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம கீமோதெரப்பி கொடுக்கும்போது முன்னாடியெல்லாம் ரொம்ப வாந்தி வரும், சாப்பிடவே கஷ்டப்படுவாங்க. இப்போ அது எல்லாமே தடுக்கிறதுக்கு உண்டான முறைகளும் மருந்துகளும் இருக்கிறதுனால அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் கீமோதெரப்பி அதை டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறது. ஸோ இதுதான் காமனாக கீமோதெரப்பிக்கு சைட் எஃபெக்ட்ஸ். பட் கீமோதெரப்பி எல்லாமே இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசின்ஸ் இருக்குது, டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் அதுக்கு. அதாவது கீமோதெரப்பி வந்து பொதுவாக போய் கேன்சர் அணுக்களை அழிக்கும், அது வந்து பல நார்மலாக இருக்கிற அழுக்களையும் அழுக்கும், அதனால தான் சைட் எஃபெக்ட் கொடுக்குது. இப்போ டார்கெட்டட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற மெடிசின்ஸ் கேன்சருக்கு, அது போய் குறிப்பிட்டு கேன்சர் அணுக்களை மட்டுமே அழிக்கும், மற்ற அணுக்களை அவ்வளோவா அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி புதுசாக வர மருந்துகளுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொடுக்கறது ஈஸியாக இருக்குது நமக்கு, அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் முன்னே அளவுக்கு தெரியலை.
1: நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரேடியேஷன், சர்ஜரி, கீமோ, அதை தவிர்த்து ஏதாவது அட்வான்ஸ் லெவல் ஏதாவது வந்திருக்கா சார், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்?
0: என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் இது தான். இந்த நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறது, ரேடியேஷன் பண்ணுறது, மருந்துகள் கொடுக்கறது, இது மூணு தான் பேசிக் கான்செப்ட்ஸ். பட் இந்த மூணு கான்செப்ட்லேயும் அட்வான்ஸஸ் வந்திருக்கும். இப்போது அறுவை சிகிச்சை பண்ணுற அந்த மெத்தட் அது சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது அதுக்கும் டெக்னாலஜி வந்துச்சு. இப்போ அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொபாட்டிக் சர்ஜரின்னு இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் வயிற்றை ஃபுல்லாக கிழிச்சு உள்ளே போய் பெரிய டியூமர் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சர்ஜரி பண்ணுறது, இப்போல்லாம் சின்ன ஒரு ஓட்டை போட்டு அது ராபோ மூலமாக கூட அது பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சர்ஜரி முடித்து வெளியே வர அந்த டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிகவர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அந்த சர்ஜரி பண்ணுற அந்த கஷ்டங்கள் குறையும். ஸோ அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லேயும் புதிய டெக்னாலஜியில் அந்த அந்த ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சு போகிற விதம், அது கரெக்டாக டியூமரை மட்டும் ஏற்றுற மாதிரி மற்ற இடத்துக்கு அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக அதை பிளான் பண்ணி பண்ண முடியறது கம்ப்யூட்டர் அந்த பிளானிங்னால. ஸோ அதனால் அந்த டெஃபினட்டாக அந்த சைட் எஃபெக்ட்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டோட பிரச்சனைகள், அதுதான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து டியூமரை அழிக்கலாம், பட் அதனோட சைட் எஃபெக்ட்னால ஆளுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸை ஒருபாடு குறைக்க முடிஞ்சிருக்கு இப்போ. அது நிறைய அதெல்லாம் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். கீமோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஒன்று நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் இருக்குது, புதுசு புதுசாக மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியான மருந்துகள், அது ஒரு விஷயம். இப்போ புதுசாக சொல்ல போச்சுன்னா, இப்போ ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக இம்யூனோதெரப்பி அப்படிங்கிற ஒரு புதிய முறை வந்திருக்கு. ஸோ அதில் வந்து சில மருந்துகள் யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட இம்யூன் சக்தி இருக்கு, நம்ம உடம்புல இம்யூன் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நோய்களை எதிர்க்க வேண்டிய ஒரு இம்யூன் சக்தி, அந்த இம்யூன் சக்தியை பூஸ்ட் பண்ணுறோம் இந்த மருந்துகள்னால. பூஸ்ட் பண்ணி அந்த இம்யூன் சக்தி போய் நம்ம அந்த கேன்சர் டியூமரை அட்டாக் பண்ணுது. ஸோ அது வந்து கேன்சரை ரொம்ப ஒரு நல்ல ஆழமாகவும் ரொம்ப லாங் டியூரேஷனாகவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஸோ ரொம்ப வெரி அட்வான்ஸ் கேன்சர்ஸில் அந்த மாதிரி நம்ம இம்யூன் தெரப்பி இப்போ பயன்படுத்தி ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சில கேன்சர்லலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு லங் கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 1 வருஷம் தான் ஒரு ஆளுக்கு உயிர் வாழ முடியும்னு எல்லாம் கூட இருந்துச்சு. அது போய் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இப்போ நம்மளால் 5 வருஷம் 6 வருஷம் இல்லாட்டி நிறைய அந்த மாதிரி லாங் டேர்மாக அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கொடுக்க முடியுது அந்த கேன்சரை. ஸோ ரொம்ப ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு இம்பேக்ட் வந்திருக்கு இந்த இம்யூனோதெரப்பி, அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இன்னொரு அட்வான்ஸ்ன்னு சொன்ன போச்சுன்னா, இப்போது இந்த இரத்த புற்றுநோய் சம்மந்தப்பட்டு அதுக்கு வந்து ரத்தத்தை மாற்றி வைக்கிற ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது புதிய ட்ரீட்மெண்ட்னு கிடையாது, இருக்குது ஒரு 20-30 வருஷமாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் தான். பட் இந்தியாவில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப காமனாக அவைலபிளாக இருக்கலை, பிகாஸ் அது ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட், அது எல்லா இடத்துலையும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ அது வந்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியறது. ஸோ அதனால் பல கஷ்டமான ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ண கஷ்டமான இரத்த புற்றுநோய்களை அந்த மாதிரி வகையில் இருக்கிற இரத்த புற்றுநோய்களையும் நம்மளால் இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியறது. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்ஸஸ் இப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில்.
1: அடுத்ததாக இப்போ நம்ம ஜிப்மர் மருத்துவமனை எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தராங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: ஜிப்மர் மருத்துவமனையில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அறுவை சிகிச்சை, ரேடியேஷன் ஃபெசிலிட்டி, கீமோதெரப்பி, இது மூணுமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் பல டிபார்ட்மெண்ட்ஸ்லேயுமா அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஜிப்மரில் கேன்சரை. ஸோ இந்த இருக்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது மூணுமே கிளியராக அவைலபிலிட்டி இருக்குது ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில். இதை தவிர மோர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரொபாட்டிக் டெக்னிக்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்குள்ள அந்த சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் அதுவும் அவைலபிளாக இருக்குது. மருந்துகள் ட்ரீட்மெண்ட்டு இப்போ லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே நம்ம பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்க முடியாது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் மோர் அட்வான்ஸ் இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டு, அதுலேயும் ஒரே ஃபேமிலியிலேருந்து பண்ணுறது, வேறு வெளிநபர்லேருந்து பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கூட மோஸ்ட் அட்வான்ஸ்டு, அது கூட நம்ம இங்கே ஜிப்மரில் பண்ணியிருக்கோம். ஸோ எனிதிங் லேட்டஸ்ட் எல்லாமே நம்ம ஜிப்மரில் அவைலபிளாக இருக்குது, பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணிங்க சார். புற்றுநோய் எப்படி வருது, யாருக்கெல்லாம் வருது, என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஸோ அதை பற்றி பேசணும். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள், அதாவது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வுனால அதாவது அனுசரிச்சுட்டு வரோம். ஸோ அதனை ஒட்டி நீங்கள் பல விஷயங்கள் நேயர்களோட சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி.
0: தேங்க்யூ வெரி மச். நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம், உடல் நலனில் தண்ணீரை பற்றிய சிறப்பு உரையை வழங்குகிறார் ஜிப்மர் உணவுத்துறையின் மூத்த உணவியல் நிபுணர் திருமதி டி மாதவி அவர்கள்.
3: எனது பெயர் மாதவி. நான் ஜிப்மர் மருத்துவமனையில் உணவுத்துறையில் சீனியர் டயட்டிஷியனாக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கி நாம் வந்து உடல் நலத்தில் தண்ணீரோட பங்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போல்லாம் வந்து ஆரோக்கியமான உடலுக்கு தேவையானது ஆரோக்கியமான உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உணவும்ன்றதை பற்றி நம்ம பொதுவாக இப்போல்லாம் பேச தொடங்கியிருக்கிறோம். ஆரோக்கியமான உணவு அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நபருக்கும் ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவை வந்து மாறுபடும். ஒரு நபருக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து இருக்கிற உணவை உட்கொள்கிறது தான் வந்து ஆரோக்கியமான உணவு. அந்த ஊட்டச்சத்துக்கள்னால் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு சத்து, புரத சத்து, வைட்டமின், தாது உப்புக்கள், கொழுப்பு சத்து, இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்துக்கள்ன்றது பொதுவாக தெரியுது. இது சமமாகவும் இதை விடவும் முக்கியமானது வந்து தண்ணீரும் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து தான். இது நம்ம உடம்பில் 60% இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு 75% இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், செல்லுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து இன்ட்ரா செல்லுலாரும் செல்லுக்கு வெளியில் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். இந்த ரத்தம், லிம்ஃப் ஃப்ளூயிடு, இண்டஸ்ட்ரிஷியல் ஃப்ளூயிடு, டிஷ்யூ, செல்லு இதை சுற்றி இருக்கிற தண்ணியெலாம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு உடலில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்காது. இந்த தண்ணீரோட பங்கு என்ன, நம்ம உடம்புல என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்மளுடைய உடல் வெப்பத்தை வந்து பாதுகாக்குது. அதுக்கப்புறம் உணவு ஊட்டச்சத்து வந்து எந்த உறுப்புகளுக்கு எந்த பாகங்களுக்கு தேவையோ அந்த பாகங்களுக்கு எடுத்து செல்கிறது, நம்ம உடலில் தேவையற்ற கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் இந்த தண்ணீர் வந்து மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்காகவே 1500 ml யூரினா தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு வெளிவருது, 200 ml வந்து வியர்வையில் வெளிவருது, 700 ml வந்து சுவாசத்தில் வெளிவருது, 100 ml வந்து மலத்தில் வெளிவருது. கிட்டத்தட்ட 2500 ml தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நம்ம உடம்புலேருந்து இந்த கழிவை நீக்கிறதுக்காகவே வெளிவருது. இப்போ நான் 60% வந்து தண்ணீர் இருக்குது நம்ம உடல்லன்னு சொல்கிறேன் இல்லையா, 60% இருந்து சுத்திட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கே தவிர கண்டிப்பாக அதிகமான அளவு தண்ணி வந்து ஸ்டோர் ஆகலை. எப்பெல்லாம் நம்ம உடம்புலேருந்து தண்ணி வெளியே வருதோ நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகுது உடம்பு, உடனே நம்ம வந்து நமக்கு தாகம் எடுக்குது. தாகம் வந்தோடனே நம்ம அதை தண்ணி எடுத்து நம்ம அதை வந்து சமன் செய்யணும். இதுதான் வந்து நார்மலாக நடந்துட்டு இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு இப்போ 2500 ml தண்ணி வெளிவருதுன்னா, 2500 ml ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. யாரெல்லாம் எல்லாரும் 2500 ml எடுத்துக்கிட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஒரு 70 kg இருக்கிறவர் ஒரு நார்மலான மிதமான வேலை தான் செய்கிறாரு. உப்பு வந்து 5 gram அளவுக்கு தான் எடுத்துக்கிறாரு. ரெக்கொயர்ட் அமௌண்ட் உப்பு வந்து 5 gram தான், அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிறாருன்னா அவருக்கு வந்து இந்த 2500 ml தண்ணி வந்து உட்கொண்டால் போதுமானது. இப்போ உப்பு ஜாஸ்தி எடுத்துக்கிறது தேவையான 5 gramக்கு மேலே, முக்கியமாக நம்ம தென்னிந்தியாவில் 10 gram கூட எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிறப்ப அந்த உப்பை வெளியேற்றுறதுக்காகவே அதிகமான தண்ணியை உட்கொள்ள வேண்டியது இருக்குது. அவங்களாம் வந்து இந்த 2500 ml வந்து எடுத்துக்கிட்டால் பத்தாத போயிடும். அப்போ அதுக்காக அவங்க எக்ஸஸாக தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பை செய்தவன் தண்டனை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் அதிக அளவு உப்பை சாப்பிட்டுட்டு அதை வெளியேற்றத்துக்காக அதிக அளவு தண்ணியை குடிச்சிட்டு நாம் சிறுநீரகத்துக்கு வந்து ஓவர்லோடு தரோம். ஒன்று இன்னொன்று யாருக்கு அதிகமாகுதுன்னு பார்த்தா, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க இல்லைன்னா கடினமாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வியர்வையில் நான் சொன்ன அளவில் 200 ml சாதாரண நிலையில் 200 ml வந்து வியர்வையாக வருதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி உழைக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் கூட ஒரு மணி நேரத்துக்கே வியர்வையாக வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஹாட் கிளைமேட்டில். அப்போ அவங்க எந்த அளவுக்கு வியர்வையில் லாஸ் அதிகமாக இருக்குதோ அதை சமன் செய்யறதுக்கு அவங்க அதிகம் அந்த தண்ணியை எக்ஸஸ் லாஸை வந்து எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி விடும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ரொம்ப கண்டினியூவாக விளையாடுறாங்கன்னா வியர்வையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வாட்டர் லாஸ் இருக்கோ

0: தண்ணியில் ஒரு ஸ்கூப் ஆஃப் சுகரை போட்டுட்டு 2 பிஞ்சஸ் சால்ட் போட்டு எடுத்துக்கிறது தான் வந்து ட்ரிபிள்எஸ் சொல்யூஷன் சொல்கிறது. அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டா டைலூட்டடான ஒரு ஃப்ரூட் ஜூஸஸில் வந்து 2 பிஞ்சஸ் ஆஃப் சால்ட் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சீரியல்லாம் எல்லா அரிசியோ மற்ற ரவா அது மாதிரி எந்த சீரியலாக இருந்தாலும் நல்லா வேக வச்சு கஞ்சியாக குடிக்கலாம். இல்லைனா வடிகட்டிய தண்ணியாக குடிக்கலாம். இந்த ஆரோ ரூட்டு போன ரூட்டு வெஜிடபிள்ஸை வந்து நல்லா மேஷ் பண்ணி கஞ்சி வச்சு குடிக்கிறது, இல்லைனா தண்ணியாகவும் வடிகட்டி குடிக்கலாம். அதுக்கப்புறம் மோர் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹோம்மேட் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கிறது. கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓஆர்எஸ் பாக்கெட் கிடைக்கும் இல்லையா, அந்த ஓஆர்எஸ் பாக்கெட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க ஆற வச்ச தண்ணியில் தான் கலக்கணும். கொதிச்ச தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற எலக்ட்ரோலைட் சிட்ரேட் வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஓஆர்எஸ் பவுடர் கலந்து அந்த தண்ணியை 24 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கு கொடுத்துடணும். அது அடுத்த நாளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி தான் வந்து நம்ம வாட்டர் லாஸ் இருக்கிறப்ப, ஒரு டயரியா வாமிட்டிங் இருக்கிறப்ப நம்மளை வந்து ரீஹைட்ரேட் பண்ணிக்கணும். டயரியாவும் வாமிட்டிங்கும் குறையவே இல்லை, ரீஹைட்ரேட் நம்மளால் தண்ணியும் ஃப்ளூயிடும் எடுத்துக்கவே முடியலன்ற பட்சத்தில் உடனடியாக நம்ம வந்து மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்துடணும். இது வந்து 1 நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய அளவு. இதை எப்படி எடுத்துக்கிறது? 1 நாளைக்கு 2500 ml தண்ணினா அது 1 நாளைக்கு எப்படி பிரித்து எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போலாம் தாகம் எடுக்குதோ அப்போலாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து பரவலாக என்ன சொல்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டு அம்மா வந்து ஐயோ நம்மளால 1 லிட்டர் தண்ணி குடிக்க முடியலையே அப்படின்ற கவலையிலே இருக்காங்க. அது நல்லதான்னு கேட்டால் நல்லதில்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறது தான் நல்லது. 1 லிட்டர் தண்ணி தாகமே இல்லாமல் எடுத்து காலை வேளையில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவையில்லாதது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எப்போல்லாம் தாகம் இருக்கும், எப்போல்லாம் நம்ம உடம்புல தண்ணி சத்து குறையுதோ அப்போல்லாம் தாகம் வரும். தாகம் வந்த உடனே நம்ம தண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சிலவங்க வந்து ரொம்ப பர்டிகுலராக இந்த கரெக்டான அளவு தான் நான் எடுத்துக்கணும், எனக்கு கரெக்டான அளவு எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 35 ml தண்ணி எடுத்துக்கிறது சரியான அளவு. நீங்கள் எத்தனை கிலோ இருக்கிறீங்களோ இன்ட்டு 35 ml போட்டு அதோட அளவுக்கு நீங்கள் 1 நாளைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு உங்களை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டிய முறை. இதிலிருந்து எந்த குழப்பத்துக்கும் ஆளாகாமல் நீங்கள் இதை சரியாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ தண்ணி எடுத்துக்கலைன்னா என்னாகும், உங்களுக்கு தாகம் இருக்குது தண்ணியே எடுத்துக்க முடியல, அப்புறம் எடுத்துக்கலாம், இந்த வேலை முடியட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், தள்ளி போடுறதால என்ன விளைவு வரும்? எப்போ வந்து நீங்கள் தண்ணியை ரொம்ப குறைச்சிட்டு உப்பு அதிகமாக உட்கொண்டுறீங்களோ அப்போ தான் வந்து ரீனல் கால்குலைன்னு சொல்லுவோம், சிறுநீரக கல் இல்லையா, அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, உடம்பு டயர்டாகிடும். ஓகே, அதெல்லாம் தவிர்த்துட்டு டீஹைட்ரேஷனுக்கே விடாமல் நம்ம வந்து உடலை வந்து தண்ணீர் உட்கொண்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது வந்து மிக மிக முக்கியம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்க இருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் வளர் இளம் பருவத்தினர் உளவியல் சம்பந்தமான நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் ஆசிரியர் டாக்டர் கவிதா அவர்கள். வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இன்னைக்கு நேர்காணல்ல நம்ம கூட கலந்துக்க போற விருந்தினர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் மேம், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம்.
2: நன்றி.
1: உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
2: நான் வந்து டாக்டர் கவிதா. நான் வந்து ஜிப்மர் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல டியூட்டர் இன் சைக்கியாட்ரிக் நர்சிங். ஒரு 15 இயர்ஸா நான் வந்து இந்த மனநலத்தை பத்திய இதுல தான் நர்சிங் படிப்பு தான் படிச்சிருக்கேன். 15 இயர்ஸா நான் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்ப இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து நிறைய அடிக்ஷன்

0: உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கேமிங் விளையாடுறது ரொம்ப பெரிய அடிக்ஷனாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே இன்னும் வந்து ரொம்ப ஒரு பய உணர்வு வருது. சரியாக படிக்கிறது கிடையாது, சரியாக வந்து சாப்பிட்றது கிடையாது, முழு நேரமும் இந்த மொபைல் கேமிங்லேயே வந்து அவங்க மூழ்கி இருக்கனால பெற்றோர்களுக்கு ஒரு பயம் வருது. சரியா பயம், எப்படி வந்து இவன் படிக்க போகிறான், எப்படி இதிலே மூழ்கி இருக்கானே சொல்லிட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து.
1: மொபைல் கேம் அடிக்ஷன் சொல்லும் போது இதோட முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் அடிக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும் போதெல்லாம் வீடியோ கேம் இது அப்போதான் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கேம் வந்து வாங்கணும், அது வச்சிருக்கவங்க ஒரு பெரிய லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கேமிங், இப்போ கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல இருக்கும் அதில் போய் நம்ம விளையாடுறது, ஈவன் கேமிங் சென்டர்ஸ்லாம் கூட வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வளர்ந்து வரும்போது அதை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்ததை விட இந்த மொபைல் கேம் அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து விளையாடணும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அங்கே இருக்கணும், அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன், உங்களுக்கு 4G நெட்ஒர்க் இருக்குது, எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் உட்காந்து விளையாடலாம், நீங்கள் ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், அதை யாரும் வந்து தடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மொபைல் கேம் அடிக்ஷன் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போ வந்து மாறிட்டு வருது குழந்தைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது வந்து இந்த மொபைல் கேம் அடிக்ஷன் நீங்கள் சொல்லும் போது முன்னாடி இருந்த நெட்ஒர்க் ஸ்பீடு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ இருந்த கேம்ஸ் எல்லாம் வேற. என்ன பண்ணுவோம்னா டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம், ஒரு கேமை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்லைனில் தான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து என்ன கேட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வாஸ் லெஸ், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு லெவல்ஸ் இருக்கும், விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லெவல் போச்சு என்னன்னா ஆன்லைன்லேயே விளையாடுறது. ஆன்லைன்லேயே விளையாடும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்குது, என்னன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பலன் கிடைச்ச மாதிரி. இப்போ நான் வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி அது உடனே எனக்கு வந்து இந்த பலன் கிடைக்குது. ஏன்னு கேட்டால் நான் மட்டும் விளையாடுறது இல்லை, என் கூட சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்த்து வச்சு விளையாடுறது, இல்லை நம்ம சேட் பண்ணிகிட்டே விளையாடுறது, நான் இவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்கேன் நீ இவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்க அப்படின்ற லெவலில் வந்து அது போகுது. ஸோ இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி, ஃபஸ்ட்டு வீடியோ கேமில் ஆரம்பிச்சு ரெண்டாவது இன்டர்நெட் பேஸ்டு கேம்ஸ்லேயே வந்துட்டு டெஸ்க்டாப்பில் விளையாண்டுட்டு இப்போ வந்து என்னென்னா ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா எவ்ரிவேர் எல்லாருக்கிட்டேயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஒரு வீட்லேயே 1-4-5 இருக்குது, டிவி ஒன்று தான் இருக்குது பட் இது வந்து 5 லெவலில் போகுது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மொபைல் ஃபோன் வந்து வெரி வெரி அக்சஸபிள், அதனால இப்போ வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து உருமாறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறத பார்க்கும்போது. ரெண்டாவது வந்துட்டு இந்த இன்டர்நெட் கேமிங் அடிக்ஷன் இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோன் கேம் அடிக்ஷன் அப்படின்ற லெவலுக்கு, ஏன் அடிக்ஷன் லெவலுக்கு அதை பேசுகிறோம், ஏன் வந்து இது ஒரு நோயா அப்படின்ற லெவலுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு உணர்வு இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அடிக்ஷன் அப்படி இல்லை இந்த கேமுக்கு வந்து அடிமை ஆகிட்டோம் அப்படின்றத வந்து அது பாகுபடுத்தி நம்ம சொல்ல முடியும், இது சாதாரணமாக விளையாடுறாங்களா இல்லை இது ஒரு நோய் தானா அப்படின்றத பிரித்து அறியறதுக்கு நம்மக்கிட்ட வந்து க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஒரு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம், அதாவது என்னென்னா இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேட்டரி சிஸ்டம், அதாவது உலக அளவில் இந்த ஒரு நோய் இப்படி தான் இருக்கும், இந்த நோயோட தன்மை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பதிவு பண்ணுறாங்க உலகத்தில் எல்லாத்துலேயும். ஸோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, இந்தியாவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுலேயுமே வந்து இன்டர்நெட் கேமிங் அடிக்ஷனை வந்து கொண்டு வரணும், எப்படி வந்து ஒரு தண்ணி அடிக்கிறதோ ஒரு ட்ரக்ஸ் சாப்பிட்றதோ ஒரு அடிக்ஷன் ப்ராப்ளம் சொல்கிறோமோ அது அளவுக்கு வந்து இன்டர்நெட் கேமிங் ப்ராப்ளமும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ரெண்டாவது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நமக்கே டைம் இல்லை உட்காந்து நம்மளோட விஷயங்களை பார்க்கறதுக்கு நமக்கே டைம் இல்லைங்கும் போது த டைம் வி ஸ்பெண்ட் வித் கிட்ஸ், அந்த குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. காலையில் போகிறோம், டியூட்டிக்கு போகிறோம், சாயந்தரம் வரோம், குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, வீட்டுக்கு வருது. ஸோ குழந்தைக்கும் வேறு வழி இல்லை, நமக்கும் வேறு வழி இல்லை. ஸோ சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும், குழந்தை என்ன பண்ணுவோம், மொபைல் ஃபோனை பிடி சாப்பாடு ஊட்டுறோம். அது என்ன சாப்பிடுது ஏது சாப்பிடுதுன்னு அதுக்கும் தெரிய போகிறது இல்லை. நமக்கு எப்படியாவது ஒரு அம்மா அப்படிங்கும்போது நான் என்ன நினைப்பேன், குழந்தை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன கேமோ ஒரு மொபைலோ கையில் கொடுத்துட்றோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது ஒரு புதுமையான ஒரு விஷயமா தெரியும், அதுக்கு ஃபஸ்ட்டு புதுமையான விஷயமா தெரியுறது இல்லை. அதில் எஸ்பெஷலி வந்து ஏன் இந்த கேம்ஸில் வந்து இவ்வளோ அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா கலர், அந்த இதில் போடுற அந்த கலர்ஸ், அந்த சவுண்டு, அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஒரு நமக்கு ஒரு அடிமைத்தனம் படுத்துகிற அளவுக்கு இருக்குது அந்த சவுண்டு. ஒரு சில பாட்டு நம்ம விரும்பி திருப்பி திருப்பி நம்ம கேட்போம், அது மாதிரி தான் அந்த சவுண்ட்ஸும் வந்து அவங்கள அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அந்த சவுண்ட்ஸோட வேரியபிள்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அந்த சவுண்டில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டை கேட்ச் பண்ணி அது வழியாக தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆன்சர்ஸ் வர மாதிரி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செஸ் விளையாடுறீங்க, ஃபஸ்ட்டு டைம் செஸ் விளையாடும் போது கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஈஸியான டாஸ்க் கொடுக்கும், நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு எந்தூசியாசத்தில் செகண்ட் டைம் நான் கேம் விளையாடுவேன், ஸோ அப்பயும் நான் தான் வின் பண்ணுவேன். ஒரு 3-4 கேம்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் கம்ப்யூட்டருக்கு எல்லா வழியுமே தெரியும், அது வந்து திருப்பி வந்து நம்மளை வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஒன்றும் விஸ்வநாதன் ஆனந்த் கிடையாது. ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கேம்லையும் நம்மளே வின் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன ஆகும், ஒரு ஃபிஃப்த் டைம் சிக்ஸ்த் டைம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ண வின் பண்ண ஆரம்பிக்கும். இதே தான் எல்லா கேமுக்குமே அப்ளிகபிள். இப்போ ஒரு கேம் வந்து விளையாடும் போது அந்த குழந்தைக்கு வந்து சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன், வீட்டில் யாரும் என்னை வந்து பார்க்கல, இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு போகிறேன், அந்த கிளாஸில் கூட நான் ஃபஸ்ட்டு இல்லை, அதனால வந்துட்டு என்னை யாரும் கண்டுக்கல, பட் இந்த கேமில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திரும்ப அவனை அந்த கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. அந்த கேம் திருப்பி நான் விளையாடணும் அப்படின்னு திருப்பி விளையாடும் போது என்ன ஆகுது, ஒரு கம்பாரிசன் ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே வீட்லையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த கம்பாரிசன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வைக்கிற குழம்புலேருந்து, அப்பா பண்ணுற வேலையிலேருந்து, நம்ம வாங்குற திங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பாரிசன் குழந்தை லேர்ன் பண்ணிக்குது. ஸோ என்ன பண்ணுது, இந்த கேமில் நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட் என்ன வச்சிருக்கான், உடனே அது மெசேஜ் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் அதுக்கு முன்னாடியே அந்த லெவலை தாண்டிட்டேன்டா. ஸோ இது வந்து இவனுக்கு வந்து அது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஆகிடுது. ஸோ கம்பேர் பண்ணி அவன் கூட விளையாடுறதுக்கு ஒரு செட்டில் லிமிட் பண்ணிக்கலாம், இந்த வாரத்துக்குள்ள நான் ஓம் பாயிண்ட்ஸை அடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து மனசுக்குள்ள ஒரு டார்கெட் அடிக்குது. இதே தான் அப்பாவும் பண்றாரு, இதே தான் அம்மாவும் பண்றாங்க, புரியுதுங்களா? இது எங்க இருந்து இந்த லேர்னிங் பண்ணிக்கிச்சு அப்படின்னு கேட்டேன்னா, அந்த குழந்தை வந்து அப்பா கிட்டையும் அம்மா கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிச்சு. நம்மகிட்டயே ஒரு டார்கெட் இருக்கும், இதுக்குள்ள நான் இது பண்ணியாகணும், இதுக்குள்ள இது பண்ணியாகணும். இதை வந்து நம்ம குழந்தை முன்னாடி பண்றோம். குழந்தை முன்னாடி பண்ணும்போது குழந்தை கண்டிப்பா அதை நம்மகிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டுக்காக தானே ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கும் போது, நீங்க அந்த நாள் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த நாளை யாருமே ஸ்பெண்ட் பண்றது இல்லை, எல்லாமே டார்கெட் வச்சு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ள இது நான் முடிச்சாகும். ஸோ குழந்தைக்கும் அந்த இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது, பாத்தோ இல்லை உங்க ஜெனட்டிக் மூலமாவோ அந்த இது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ குழந்தையும் கேம்ல டார்கெட் வைக்குது. ஸோ ஒன்ஸ் த குழந்தை வந்து கேம்ல டார்கெட் வைக்கும் போது குழந்தைக்கு அதுக்குலேருந்து வெளியே வரதுக்கு தெரியாது, கண்டிப்பா நமக்கு தெரியாது.
0: மேம் நீங்க சொன்னீங்க, அதாவது பேரண்ட்ஸ் வந்து டார்கெட் வைக்கிறாங்க, இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, ஸோ அதனால ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த கேமிங் இருக்குன்னு.
1: மெயின் ரீசன் நான் அதை தான் சொல்லுவேன், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்ல, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணல. குவாலிட்டி டைம்னா என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் சண்டே ஆனால் நான் வீட்டில் தான் மேடம் இருக்கேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் எங்கேயுமே போகிறதில்ல, நீங்கள் போகிறதில்ல. பட் அந்த டைம் எவ்வளோ டைம், எந்த எவ்வளோ நேரம் வந்து உங்கள் குழந்தையோட மட்டும் ஸ்பெண்ட் பண்ணீங்க, நீங்கள் டிவி பார்த்துருப்பீங்க, பேப்பர் படிச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் சமையலில் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, இல்லை வீட்டை க்ளீன் பண்ணியிருப்பீங்க, பட் அதிலெல்லாம் உங்கள் குழந்தை இருந்துச்சா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையை அதை இன்வால்வ் பண்ணுங்கள், வேணால் நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, பாரு இந்த நியூஸை பாரு, இல்லை நீயும் வந்து ரீட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இன்வால்வ் பண்ணுறது எத்தனை பேர் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நான் பேப்பர் படிக்கிறேன்னு சொன்னால் என் குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன அம்மா டெய்லி வந்து இது காலையில் படிக்கிறாங்க, நம்மளும் தான் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணனாச்சும் வரும், புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா சொல்ல மாட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய வேலைகளில் நம்ம வந்து டெக்னாலஜியே எடுத்துக்குது இல்லையா, அதனால நமக்கு டைம் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, நம்ம அதை குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அவங்க உலகம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம இன்னுமே என்னோட அப்பா அம்மா இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற நிலைமையிலே இருக்கோம், நம்ம குழந்தையோட உலகத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறல. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தையோட நிறைய டைம்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது என்ன ஸ்பெண்ட் பண்ணணுன்றா, நீங்கள் வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, குழந்தையோட உலகத்துக்குள்ளே போய் பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கேம் அடிக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம அவங்க உலகத்துக்குள்ளே போய் புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் சென்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பசங்க மட்டும்தான் வெளியில் போய் விளையாடுவாங்க. ஸோ ஹார்ஷான கேம்லாம் வந்து பெண்கள் விளையாட மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு கிரிக்கெட்டில் விளையாட மாட்டாங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா துறையிலுமே பெண்கள் அவங்களோட பங்களிப்பு இருக்குது. ஸோ நிறைய சேஞ்சஸ் என்ன சொல்கிறது, ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து ஒரு ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளோட வந்து கேமிங் விளாட்றோ, அதே மாதிரி ஒரு ஒரு கேர்ளுக்கும் அதே சர்க்கிளோட ஒரு குரூப்பு கிடைச்சிருந்து அவங்களும் கேம்ஸ் விளாட்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க மேம்?
1: ஆக்சுவலாக வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கேமிங் பீப்புள் வந்து டார்கெட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வளர் இளம் பருவம் பீப்புள், அதாவது அடலசன் ஏஜை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஏஜை டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் அடல்ட்டை விட்டுறாங்க, சில்ட்ரன் ரொம்ப குட்டி பசங்களை விட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஏஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த வளர் இளம் பருவங்கும் போது அந்த குரோத் வந்து குழந்தையிலேருந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டாக மாறுற அந்த விஷயம். ஸோ அப்படிங்கும்போது உங்கள் உடம்புல வந்து நிறைய விதமான ஹார்மோன்ஸ் வந்து பங்கெடுப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்மளே எப்படி இருப்போம்னா, நம்மளே ஒரு ஃபயர் மாதிரி இருப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனை தான் வந்து ஆக்சுவலாக கேமிங் பீப்புள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு அப்படின்னு வித்தியாசப்படுத்தும் போது இருக்குது, கேம்ஸ்லேயுமே சில கேம்ஸ் வந்து பாய்ஸ்க்குன்னே உருவாக்குறாங்க, சில கேம்ஸ் வந்து கேர்ள்ஸுக்குன்னு உருவாக்குறாங்க. ரேசிங் கேம், அட்வென்ச்சர்ஸ் கேம், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம் இதெல்லாம் வந்து மெயினாக அவங்க டார்கெட் பண்ணுறது வந்து ஜென்ஸை, மீன்ஸ் பாய்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அதுவே வந்து மேக்கப் போட்டு விடுறது, டாலுக்கு மேக்கப் போடுறது, குக்கரி இது, ஒரு கேக் ப்ரிப்பேர் பண்ணுறா, யார் அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறா, இன்டர்நெட்லேயும் இப்போ அந்த மாதிரி கேம்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ், பசில்ஸ் இல்லை வேர்ட் கேம்ஸ், இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெவல் அந்த அடுத்த லெவல் போகிற மாதிரி, அந்த மாதிரி கலர்ஃபுல் பால்ஸ் ஹிட் பண்ணுறது, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் கூட கேர்ள்ஸும் விளையாடுறாங்க. இவங்களுமே நிறைய லெவலில் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தே காம்பீட் வித் ஈச் அதர், அந்த பாய்ஸ்க்கும் அந்த கேர்ள்ஸ்க்கும் உள்ள அந்த இது வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஈக்குவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நம்ம பார்க்குறோம். அதனால வந்து நம்ம பாய்ஸ்க்குன்னு சில கேம்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ்க்குன்னு சில கேம்ஸ் இருக்குது, பட் போத் ஆர் அடிக்டிவ் கேம்ஸ். நம்ம சொல்ல முடியாது இது வந்து அடிக்ட் பண்ணாது, சும்மா ஜஸ்ட் மேக்கப் போடுற கேம் தானே அப்படின்றது கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு அது பண்ணுறாங்க அப்படின்றது கூட இருக்குது. ஸோ அந்த இது கூட இருக்குது. அப்புறம் இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி கேம். ஃபேண்டசினா நீங்கள் வந்து அந்த மாய உலகத்துக்குள்ளே இருக்க மாதிரி. ஸோ நான் ஒரு குயினாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு அந்த கேம் கொடுக்குது. யுவர் அ குயின், நீ வந்து அந்த மாதிரி ரூல் பண்ணுற இந்த இதை, நீ அந்த கிங்கிட்ட அதை புடி, அதை புடி, இதை புடி அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு வந்து நான் ஒரு குயின் அதனால நான் அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பாய்ஸ்க்கும், பாய்ஸ்க்கு வந்து நான் வந்து இத்தனை பேர் ஃபயர் பண்ணி நான் இது பண்ணிட்டேன், இவ்வளோ ஸோ நான் வந்து இவ்வளோ பேரை வந்து இது பண்ணியிருக்கேன், இவ்வளோ கிங்டம்ஸ்க்கு எனக்கு கிடைச்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு வின்னிங் சுச்சுவேஷன் தான் அவங்க கொடுக்குறாங்க இனிஷியலாக. அதில் தான் வந்து பசங்க வந்து உள்ளே போய் நம்ம அதுலேருந்து வெளியே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் லாக் ஆகிட்டோம். ஸோ கேம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, பாய்ஸ்க்கும் இருக்குது கேர்ள்ஸ்க்கும் இருக்குது. பட் மெயினாக இந்த அடிக்டிவ் கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு பாய்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கு.
0: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் கேம் வந்து ரொம்ப அடிக்டிவான ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு 100%னா 80% டிஸ்அட்வான்டேஜஸ் அடிக்டிவ் இருந்தாலும் ஒரு 20% அவன் இப்போ விளாட்ற பசங்கக்கிட்ட நம்ம கேட்குறான், அவங்க சில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, இதில் நான் அச்சீவ் பண்ணுறேன், என்னால் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுது. ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லுது
1: சொல்றாங்க
0: மொபைல் கேமிங் விளையாடும் போது உங்களோட மூளை வந்து ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது அதை நம்ம ஃபுல்லா எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பத்தி உங்களோட
1: அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நீங்க என்னன்னா எஸ்பெஷலி இந்த மொபைல் கேமிங் விளையாடும் போது நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த வின்னிங் சுச்சுவேஷன் அதுதான் குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணுது திருப்பி போய் விளையாடுறதுக்கு. ஸோ வின்னிங் சுச்சுவேஷன் வரும்போது ஐ கீப் அ டார்கெட், இந்த மாசத்துக்குள்ள இந்த வாரத்துக்குள்ள நான் இவங்களை பீட் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹூ இஸ் நம்பர் ஒன் அப்படின்னு போடுவாங்க. சாதாரண ஒரு ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ற குவிஸுக்கே போடுறாங்க, இந்த பையன் வந்து ஃபர்ஸ்டா முடிச்சிருக்கான், நீங்க செகண்டா முடிச்சிருக்கீங்க, தேர்டா முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த காம்படிஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஏதோ ஒரு யோகா சென்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கும் போது, ஏன்னா இதெல்லாம் பண்ணாங்க அவங்க முன்னாடி, பண்ணதுல அவங்க வந்து மாஸ்டர் ஆகல அப்படிங்கும் போது இந்த கேம்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வராங்க, ஒரு வின் பண்ணிட்டேன் என்னால் வேகமாக அந்த இதெல்லாம் பண்ண முடியுதுங்கும் போது அந்த இதுக்குள்ளே போயிடும். போயிட்டு அதுக்குள்ளே வெளியே வர ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணுறேன், பட் அந்த சக்ஸஸையோ அந்த ஃபெயிலியரையோ நீங்கள் கொண்டாட முடியாது. இப்போ ஒரு யோகா காம்படிஷனோ ஒரு டான்ஸ் காம்படிஷனோ போகுது குழந்த அப்படின்னு சொன்னால் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா ஸ்டேஜில் ஆடுவாங்க, ஸ்டேஜில் அவங்க பாடுறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குட்டி மொபைல் ஃபோனுக்குள்ளே எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. ஹி உட் ஹவ் அச்சீவ்ட் ஃபர்ஸ்ட் லெவல்க்கே அச்சீவ் பண்ணிக்கலாம், அதை ஒரு ஸ்டேட்டஸை போட்டு நான் இந்த லெவல் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் யாரும் பாராட்ட மாட்டாங்க, அதுலேயே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் வந்து அதை கன்சோல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் இருக்குது. ஈவன் அவங்களுக்கு வந்து மென்டல் அந்த கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, ஸ்பீடாக திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி, அப்ராக்சிமேஷன் இம்ப்ரூவ், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இருக்கு தான். அதில் ஒரு 20% வந்து இருக்குதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா கேம்ஸில் சிலதெல்லாம் வந்து நம்ம கேம்ஸ் லைக் ஷூட்டிங் கேம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதில் எப்படி நீங்கள் ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணுறீங்க, கிரிக்கெட் கேம்ஸில் பார்க்கும்போது ப்ரோஆக்டிவாக நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அதெல்லாம் இருக்குது. பட் ஹவு ஃபார், அதெல்லாமே வந்து அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது. அதை விட்டு வெளியே வந்து அதே பையனால் கிரிக்கெட் போய் ஆட முடியுமா? ரியல் லைஃப்பில் அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த சக்ஸஸையும் அந்த ஃபெயிலியரையும் ரியல் லைஃப்பில் அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஃபெயிலியராக அவங்க வந்து அது உருவாக்கும். அந்த சக்ஸஸையும் கொண்டாட முடியாது, ஃபெயிலியரையும் கொண்டாட முடியாது. அதுதான் வந்து அவங்கள வந்து அந்த 80% சுச்சுவேஷனுக்கு புஷ் பண்ணுறது. அந்த 80% சுச்சுவேஷனுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சில கிரைட் கொடுத்துருக்காங்க, அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எப்போ பார்த்தாலும் கேமை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்குது, ப்ரீ ஆக்குபேஷன் அவங்க சொல்லுவோம். செகண்ட் வந்து முன்னாடியெல்லாம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், ரெண்டாவது ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இப்போ 2 மணி நேரம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது டயத்தை. அதை வந்து ஒரு டாலரன்ஸ் லெவல், ஒரு சாதாரணமாக தண்ணி அடிக்கிறவங்களுக்கு இதே கிரைட்டரியா தான் கொடுத்துருக்காங்க, அதை விட இதுக்கு 3 கிரைட்டரியா அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ரெண்டாவது வந்து என்னாகும், ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்த விஷயங்கள்லாம் மேபி நான் வெளியே போய் விளையாடுவேன், இப்போ எனக்கு விளையாட பிடிக்கல. ஏன்னு கேட்டால் முன்னாடி எனக்கு சந்தோஷம் கொடுத்துருந்த விஷயம் எதுவுமே இப்போ எனக்கு சந்தோஷம் தரல. நாலாவது, யாராவது மொபைல் போனால் இங்கிட்டருந்து பிடிங்கிட்டாங்க, எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது, என்னால் வந்து வேறு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு போர்டமாக இருக்குது, எனக்கு என்னமோ யாருமே இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும், அது வந்து வித்ட்ராவல்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்குது. அஞ்சாவது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட சீக்ரெட் பிஹேவியர்ஸ் அதிகமாகுது. இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை விளையாடக்கூடாதா, குர்ரான் பிடுங்கிடுறோம் நம்ம, பிடுங்கிட்டு அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் அப்போ தான் அவங்களுக்கு வந்து டிசீவிங் ஃபேமிலி, ஃபேமிலியே எனக்கு வேணாம், நான் மொபைல் தான் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும். நான் பாண்டிச்சேரியில் சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க தனியாக, மீன்ஸ் நான் சொல்கிறது 11-12 படிக்கிற பசங்க, அவங்க நைட் ஜாபுக்கு போகிறாங்களாம். எங்கே? திருமண மண்டபம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் குக் பண்ணுவாங்களாம், குக் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம், 300 ரூபீஸ் கிடைக்குமா? அதை நான் கேமுக்கு யூஸ் பண்ணிப்பேன். என்னோட ஃப்ரெண்டோட பையன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாத்தாவோட மணியை மீன்ஸ் மொபைலில் விளையாண்டு விளையாண்டு விளையாண்டு 80,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசீவிங் ஃபேமிலி, அதாவது ஃபேமிலியோட திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு கேமிங் தான் முக்கியம் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி சீக்ரெட் பிஹேவியர்ஸ், ஃப்ராட் பண்ணுறது இதெல்லாமே வந்துடும். ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த கேம் வந்து எனக்கு நன்மை பண்ணலைன்னு தெரியும், ஆனால் அதை விட முடியாது. புரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சுமே அதுக்குள்ளேயே திரும்பி நான் போகிறது, என்னோட எல்லாமே ஃபேமிலி, என்னோட எஜுகேஷன் எல்லாமே பின்னாடி போயிட்டு ப்ரைம் ஃபேக்டர் எனக்கு வந்து கேம்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்துடுறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம குழந்தைக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லாம் முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை, என்னோட மான மரியாதை முக்கியம் இல்லை. மான மரியாதைன்றது நம்ம ஏமாத்துறதே ஒரு பெரிய ஒரு தானே, அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு குழந்தை நினைக்கிது. குழந்தைக்கு வந்து கேம்ஸ் தான் முக்கியம்னு தோணுது அப்படின்னு சொன்னாவே குழந்தை வந்து அதுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து நம்மளோட கவனம் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம. நிறைய பேர் வந்து அதை நோயின்னு நினைக்கிறது இல்லை, என்ன பொறுத்துள்ள அது ஒரு நோய்.
0: ஓகே மேம், சரியாக சொன்னீங்க. இது கேட்குற பேரண்ட்ஸு கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் கவனிக்கணும். அதாவது விர்ச்சுவலுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில், அதாவது ரியாலிட்டியில் ஒரு விஷயம் செய்ய முடியாததை விர்ச்சுவலாக செஞ்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது இந்த மாதிரியான விஷயம் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் குழந்தைகளையும் ஃபுல்லுமே பிளேம் பண்ண முடியாது. பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. ஸோ எந்த மாதிரி விஷயம் பண்ணா எப்படி, ஒரு இப்ப சடனா அவனுக்கு மொபைல் புடுங்கும் போது அவனுக்கு கோவம் வருது, சடனா எல்லாத்தையும் அவனால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்ப வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி அணுகி அவங்கள வந்து அதுல இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு, உங்ககிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்துருக்கலாம். ஸோ அந்த சஜஷனை கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழந்தையில நம்பணும். நம்பலைன்னு சொல்லலை, நானே பேரண்ட்ஸ் நம்பலைன்னு சொல்லலை. ஆனால் வந்து என்னன்னா, அந்த நம்பிக்கை வந்து குழந்தைக்கே வரணும், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்புகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்ட்ராங் லவ்விங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட உறவு முறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப அன்பானதாக இருக்கணும், நேர்மறையானதாக இருக்கணும், எதிர்மறையாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த பாண்ட் வரணும் ஃபர்ஸ்ட். அந்த பையனுக்கு வந்து புரியணும், இப்போ இந்த கேமிங் அடிக்ஷன் இருந்தாலுமே என் பேரண்ட்ஸ் என்னை வந்து நம்புகிறாங்க, என்னை வந்து என்ன அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு தெரியணும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும், இன்னைக்கு இருக்க இந்த நிலையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுன்றத கற்றுக் கொடுக்கணும். லீவ் இன் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலையில் இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன், குழந்தைகிட்ட ஒரு சின்ன சக்ஸஸை கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, வீட்லேயும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை ஒரு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ லிவ் இன் த மூமெண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து குழந்தைகளை வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை முன்னாடியே நான் சொன்னேன், ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம், அதாவது நிறைய நேரம் வந்து குழந்தைகளோட உலகத்துக்கு போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் நம்ம ஜஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு அவங்கக்கிட்ட நிறைய நேரங்கள் வந்து நம்ம அவங்களோட லெவலுக்கு போய் நம்ம அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். இப்போ பையன் சொல்கிறான், நான் பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும் அவங்கள. அப்போ தான் அவங்ககிட்ட அந்த ட்ரஸ்ட்டை நம்ம டெவலப் பண்ண முடியும். இல்லை நீ பார்த்த, நான் பார்த்தேன் அப்படின்ற லெவலில் வந்து நம்ம வந்து அவங்கள இமீடியட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஒரு மணி நேரம் விளையாடு, ஒரு மணி நேரம் வெளியே போய் விளையாடு, ஒரு மணி நேரம் மொபைலில் விளையாடு, ஒரு மணி நேரம் வெளியே போய் கம்பல்சரியாக விளையாண்டா நான் மொபைல் தரேன். எதை நீ அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள், ஒரு மணி நேரம் விளையாண்டுட்டு வா நான் தரேன் சொல்லுங்கள். அப்போ அவன் போய் ஒரு மணி நேரம் விளையாடுவான், ஒரு மணி நேரம் நீங்கள் மொபைல் கொடுக்குறீங்க. ஸோ அவன் அதை பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக எடுத்துப்பான். அவனுக்கு கொடுக்குற ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அவன் வந்து அதை பண்ணுறதுக்கு இதுக்கு. மொபைல் ஃபோனை உடனே பிடுங்கிட்டோம்னா 100% ஃப்ராட் தான் பண்ணுவாங்க. நான் நீ இந்த இன்டர்வியூ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பையன்ட்ட நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் இப்போ அவன்கிட்ட கேட்டேன், சரி உன்னோட அம்மா அப்பா வந்து ரீசார்ஜே பண்ணல உன் மொபைலில், என்ன பண்ணுவேன், என்னோட சேவிங்ஸ் யூஸ் பண்ணிப்பேன் மேடம். உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கிற, சேவிங்ஸ் இல்லாத பையன் கேட்கணும், ஏதாவது வீட்டில் பொருள்லாம் தொலைஞ்சிருக்கான்னு கேட்கணும். இது வந்து காமனாக வந்து பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம குழந்தைங்க ஏதாவது எடுத்திருப்பாங்கன்னு நினைக்க மாட்டோம். சில சமயம் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருப்பாங்க யார்ட்டே இருந்தோம், நான் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் தென் அவங்களுக்கு என்ன வச்சுன்னு தெரியாது இல்லை, அதை அவங்க அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும், பட் வந்து அவங்களோட இதை ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதையும் பண்ணணும். ஓப்பனாக நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல் அவங்கள நம்புகிற மாதிரி நம்பி அவங்கக்கிட்டேருந்து விஷயத்தை நம்ம வாங்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட தவறுகளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் என்னோட தவறுகளை மறைக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக என் குழந்தையும் அதே தவறுகளை மறைக்கும். ஸோ நம்ம தப்பு பண்ணால் சாரி கேட்கணும், அதே மாதிரி குழந்தை தப்பு பண்ணாலும் இது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் கோவத்தில் அடிச்சிருப்பீங்க, கோவத்தில் நீங்கள் மொபைலில் பிடுங்கிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது, மியூச்சுவலாக பேசுங்க, உட்காந்து பேசணும், ஏன் இப்படி பண்ணணும், எதுக்காக இப்படி பண்ணணும். சில சமயம் நீங்களே கேளுங்களேன், ஃபீட்பேக் கேட்குறோம்ல, இப்போ ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, இல்ல ஒர்க் பண்றோம், நமக்கு ஒர்க்குக்கு இவாலுவேஷன் பண்றாங்க, வருஷம் வருஷம் எனக்குலாம் இவாலுவேஷன் பண்றாங்க தான். ஸோ இந்த நம்ம குழந்தைகிட்ட கேளுங்களேன், ஏன் நீ அம்மா பத்தி என்ன நினைக்கிற, அப்பா பத்தி என்ன நினைக்கிற, அம்மா என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிற, இல்ல என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கும்போது குழந்தைக்கு சொல்லணும்னு தோணும். லெட் தம் இவாலுவேட், அவங்களும் நம்மளை இவாலுவேட் பண்ணட்டுமே. அதே மாதிரி பிளே பண்ணணும், அவங்க கூட விளையாடணும். அவங்க லெவலுக்கு இறங்கி விளையாடணும்னு சொன்னா அவங்க செஸ்ஸே விளையாடுறீங்க, நீங்களும் போய் விளையாடுங்க, ஒரு தடவை தோறுங்க தோத்து போங்க, இன்னொரு தடவை அவங்களை ஜெயிக்க வைங்க, அந்த மாதிரி விளையாடுங்க நீங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து பெட் டைம் ரிச்சுவல்ஸ் கொண்டு வாங்க. இப்ப நம்ம எல்லாம் சின்ன வயசுல குளிச்சு முடிச்சோம்னா போய் சாமி கும்பிட்டுட்டு ஏதோ ஒரு இது ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்றது இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை, லஞ்ச் பாக்ஸ் நம்ம பேக் பண்ணி அவங்க பேக்ல போறதுக்கே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு மீல் ரெண்டு மீல் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரிச்சுவல்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஸோ நீங்க இருக்கீங்க அப்படின்றது சில்ட்ரனுக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்டே ஒப்பீனியன் கேளுங்க, இது எப்படி பண்ணலாம்டா, நீ தான் நிறைய உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படின்றத அவன் கொண்டு வருவான். இவன் ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா கூட அவனுக்கு ஒரு லீட் கொடுக்க சொல்லுங்க, இது எப்பறா விளையாடுறது அப்படிங்கும் போது நான் எங்க அப்பாவுக்கே இதை சொல்றேன் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் உங்க பையனுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஒன் டு ஒன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எப்பயும் பாத்துக்கங்க. ஸோ அவங்க நம்பணும், நான் எங்க அப்பா கிட்டயோ எங்க அம்மா கிட்டயோ சொன்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத அவங்க நம்பணும். ஸோ அந்த இதை நம்ப வைங்க. ரெஸ்பெக்ட், அவங்களோட சாய்ஸஸ் ஏதாவது இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து யோகாவில் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பையனுக்கு வயலின் கிளாஸ் போகணும்னு இருக்கு அப்படிங்கும் போது அவங்க சாய்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணு, அது வரலன்னா வேறது பாத்துக்கலாம் அப்படின்ற சாய்ஸஸ் வந்து அவங்களோட தான் இருக்கணும். இப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இதில் விட்டா அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு தான் வருவாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த இதுதான். அதே மாதிரி மேக் தம் அஸ் அ ப்ரையாரிட்டி. நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க, வீக்கெண்டில் பிளான் பண்ணுறீங்க, பையனுக்கு டெஸ்ட் இருக்கு, சரிடா டெஸ்ட் மண்டே தானே வா போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவனுக்கு சாய்ஸ் கொடுங்க, நம்ம போகலாமா வேண்டாமா, இல்லை என்ன உனக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்கள் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ப்ரையாரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு மொபைல் கேமுக்குள்ளே போகணுமோ ஒரு இதுவோ எண்ணங்கள் வராது. ஏன்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க. அவன் இல்லாட்டியுமே, நீங்க வீட்டில் இல்லாட்டியுமே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? இப்போ நான் இந்த மேட்டர்ல என்ன நான் டெசிஷன் எடுத்திருப்பேன்றது என் குழந்தைக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படின்றத குழந்தைகளும் புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இது வந்து அவங்களை ஸ்லோ ஸ்லோவா கொண்டு வந்துடலாம் நம்ம வெளியே. ஸோ நான் என்னென்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா நம்ம அவங்கள வந்து நம்ம கைக்குள்ளேயே வச்சிருக்க முடியும்.
0: மேம், இப்போ வந்து பசங்க கேம் விளையாடுறாங்க, சடனாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இந்த மொபைல் பிடிங்கிட்டோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரிக்டாவோ ஏதாவது ஏதோ அடிச்சிடறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, இனிமேல் மொபைல் தொடக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விளையாடாத டைமில் அவங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அஃபெக்ட் ஆகிறாங்களா, என்ன மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா? ஒரு நர்வஸாக இருக்கிறதோ இல்லை கோச்சிக்கலாம், இப்போ அப்பா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு தனியாக பேசாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் ரிகவர் ஆகி வந்துடுவாங்க. ஒரு சில பசங்க வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிற பசங்க கிட்ட, ஸோ ஏதாவது பிசிக்கலா மென்டலா ஏதாவது
1: இருக்குதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மொபைல் கேமை பிடிங்கிட்டீங்க, இல்லை ரெண்டு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணாமே விடுறீங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன இரிட்டபிள் ஆயிடுறாங்க, பயங்கர இரிட்டேட்டடாக இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. ஒரு சாதாரண சிம்பிளாக அவங்க மீன்ஸ் அவங்க தங்கச்சியோ தம்பியோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதை ஒரு பூதாகாரமாக எடுத்துக்கிட்டு அவங்களை அடிக்கிறது, அந்த மாதிரி இரிட்டபிள் ஆயிடுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன், அவங்க உடம்புலையும் சரி அவங்க மனசுலையும் சரி ஒரு டென்ஷன் உருவாகுது, ரொம்ப ஒரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உரி பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏதோ வாழ்க்கையே சூன்யமாயிட்ட மாதிரி எல்லாத்துலேருந்தும் வித்ட்ரா பண்ணிட்டு தனியாக இருக்கிறது அந்த மாதிரி. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக வந்து சைக்கலாஜிக்கல் அது மென்டலாக நம்ம என்ன நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த கேம் விளையாடுறவங்க எல்லாமே வந்துட்டு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்களாம், அதனால தான் கேம்குள்ளே போகிறாங்க. ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா சோஷியல் ஆன்சைட்டி வந்துடுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் அந்த கேம்லேயே இருந்திருக்கேன், என்கிட்டருந்து நீங்கள் அதை பிடுங்கிட்டீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா சோஷியல் ஆன்சைட்டி, எனக்கு வெளியே வந்து மித்தவங்க கூட நார்மலாக பேச பழக எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. ஸோ இந்த சோஷியல் ஆன்சைட்டி வரும்போது என்னாகும், டிஃபிகல்ட்டி எனக்கு வந்து என்னன்னா எனக்கு இருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தூங்க முடியல என்னால், எனக்கு வந்து போர் அடிக்குது, ஒரு மாதிரி பயத்தோட அந்த அச்சப்படுற அந்த நிலை வந்து என்னோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப எனக்கு இனம் தெரியாத ஒரு சோகம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தைகள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டடி கூட பண்ணியிருக்காங்க, ஒரு கேம் அடிக்ஷனை பையனை வச்சுட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதில் அந்த பையன் வந்து எல்லா சிம்டமையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா நான் என்ன பண்ணுறேன், என்ன நடக்க ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பயம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அது மொபைல் கேம் விளையாடாதப்ப, விளையாடாதப்பன்னா மேபி அப்பா மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டார், கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள்கிட்ட மொபைல் வராது, இல்லை உன் மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த சுச்சுவேஷனில் கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான இது வந்திருக்கு. பட் என்னதான் பேரண்ட்ஸ் பண்ணாலும் என்னதான் டீச்சர்ஸ் சொன்னாலும் இது குழந்தை கையில் தான் இருக்கு. என்ன குழந்தை கையில் இருக்குன்னா, உன்னால் கேம் விளையாட முடியும்னா உன்னோட கேம்லேருந்து வெளியே வர்றதுக்குரியதும் முடியும். அதோட பாசிட்டிவ்னஸ் என்ன, இல்லை இதனால எனக்கு இவ்வளோ வளர்ச்சி இருக்குது, இதனால வளர்ச்சி இல்லை, இது எனக்கு முக்கியமா இது எனக்கு முக்கியம் இல்லையா, இதெல்லாம் வந்து குழந்தை தான் முடிவு பண்ணணும், குழந்தை முடிவு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம், இதனால என்னோட லைஃப்பில் நான் என்னென்ன இழந்திருக்கேன், இதெல்லாம் வந்து குழந்தை வந்து திங்க் பண்ணணும். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து நன்மை அதிகமாக இருக்கா தீமை அதிகமாக இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். கஷ்டம்தான், வெளியே வர்றது மிகப்பெரிய கஷ்டம்தான். பட் என்னென்னா அது நடக்காதது கிடையாது, ஓவர் கம் பண்ண முடியும். எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கு குழந்தை முயற்சி பண்ணணும். அது வந்து செல்ஃப் தான். செல்ஃப் முயற்சி இல்லாமல் குழந்தைனால அந்த கேமோட அடிக்ஷன் வந்து வெளியே வர முடியாது. பேரண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக மாறி குழந்தைக்காகவே நம்ம எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாலும் குழந்தை மனசு வைக்கணும். ஸோ அந்த பையனோ பொண்ணோ வந்து மனசு வைக்கணும், அந்த இதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா தே வில் கம் அவுட் ஆஃப் அடிக்ஷன்.
0: ஓகே, ஒரு குழந்தைய வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஓகே, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்குதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்து மாற்றிடலாம். ஒரு அடலசன்ட் பாயோ கேர்ளோ எந்த மாதிரியான முயற்சி அவங்க எடுக்கணும்? இப்போ சொல்லுவாங்க விட்டுறா எடுத்து வச்சிடுறா அப்படின்னு, நம்ம ஒரு பேரண்ட்டாக வந்து எடுத்து வச்சிரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அவங்களோட பார்வையில் என்ன மாதிரியான விஷயம் பண்ண அவங்க இதை ஓவர் கம்,
1: அவங்க சில பசங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க எங்கிட்ட மொபைல் எடுத்து வச்சுருன்னு சொல்லுவாங்க, மொபைல் எடுத்து வச்சிருவேன், அப்புறமேல என்ன பண்ணுவேன்னா போய் எடுத்து பார்ப்பேன். சில குழந்தைகள் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க 9:00, 9:00 லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அடுத்தப்பில் என்ன பண்ணுவேன், எல்லோரும் தூங்கியிருப்பாங்கல்ல 9:30, ஸோ அதுக்கு மேலே போய் மொபைல் எடுப்பேன். ஸோ அந்த சீக்ரெட் பிஹேவியரை அவங்களுக்கு வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே நீங்கள் தூங்கி பாருங்களேன், அதே டயத்தில் எல்லோரும் தூங்குற மாதிரி நீங்கள் தூங்கி பாருங்களேன், அந்த மொபைல் பார்க்குற டயத்தில் நீங்கள் எதாவது விளையாண்டு பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ட்ராயிங்கோ இல்லை வேறு ஏதாவது பண்ணி பாருங்களேன், இல்லை நீங்கள் ஒரு பசிலே போ நீங்களே ஒரு பசில் கிரியேட் பண்ணி நீங்களே உங்கள் பேரண்ட்ஸ் ரிடில்ஸ் மாதிரி கேளுங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கு தே ஆல்சோ ஷுட் ட்ரை. இப்போ நம்ம ஓவர் நைட்டில் நான் வந்து மாறணும் அப்படின்னு மாற முடியாது, பட் ஸ்லோவாக நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ நம்மளோட டைமை ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணணும். இவ்வளோ தான் பார்ப்பேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பார்க்கலாம், அதுக்கு மேலே எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் டைத்தை கம்மி பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, பேரண்ட்ஸ் வந்து சொஃபிஸ்டிகேட்டட் மொபைல்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதோட கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது நமக்கே வந்து ஆசையாக இருக்கும், இது எப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறேன், ஈவன் பேரண்ட்ஸ்மே கொஞ்சம் லோ குவாலிட்டியில் வாங்கி கொடுத்தா தப்புன்னு இல்லையே, அந்த மாதிரி பண்ணலாம். அந்த ஸ்க்ரீன் டைம், அந்த ஸ்க்ரீன் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் டைமை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அது பேரண்ட்டாக இருந்தாலும் சரி சைல்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் டைத்தை அவங்க வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட் கொண்டு வரணும், செட்டிங் லிமிட் அது கொண்டு வரணும். இவ்வளோ நேரம் ஸ்டடீஸ்க்குனா இவ்வளோ நேரம் கேம்ஸ்க்கு, இவ்வளோ நேரம் இன்டோர் கேம்ஸ்க்கு, அவுடோர் கேம்ஸ்க்குன்ற ஒரு ரொட்டீன் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தையும் ஃபாலோ பண்ணணும், குழந்தையும் இன்கல்கேட் பண்ணிக்கணும் மைண்டில், அப்போ தான் வந்து சரியாக வரும். அதுவும் இந்த கொரோனா டைம் வந்து இட்ஸ் எ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ். ஏன்னா வேறு வழியே இல்லை, நமக்கு குழந்தைகள் வந்து வீட்டில் இருக்காங்க, அவங்களை எங்கேஜ் பண்ணுறதுக்கு வழியே இல்லைங்கும் போது நிறைய பேரண்ட்ஸோட ப்ராப்ளம் வந்து இப்போ மொபைல் ஃபோன் அடிக்ஷன் ஆகிடுச்சு. பட் என்னென்னா அதான் ஒரு டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி இவங்க இதுலேருந்து வெளியே வந்து ஓப்பன் வேர்ல்டில் விளையாட ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் கொஞ்ச நாச்சும் மாறும் அப்படின்றது தான் அவங்களுக்கு. அந்த ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸோட அந்த எந்தூசியாசத்தை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளும் சேர்ந்து 2 நாளைக்கு விளையாண்டு தான் ஆகணும், புரியுதுங்களா? நம்மளும் 2 நாளைக்கு விளையாடும் போது அவங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிக்கும் போது கண்டிப்பாக அவங்களும் வந்து ஸ்க்ரீன் டைம்த்தை குறைச்சிட்டு தே வில் கம் அண்ட் ப்ளே.
0: நிறைய விஷயம் சொன்னீங்க மேம், பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள் வந்து எந்த மாதிரியான அடிக்ஷனில் இருக்காங்க, எப்படி ரிகவர் ஆகிறது, அதை பற்றிலாம் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸோ இதை கேட்குற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து குவாலிட்டி டைம் சொல்லும்போது அவங்களும் வீட்டில் இருக்கும்போது சும்மா மொபைல் நோண்டிகிட்டு இருந்தால் அதை பார்க்குற குழந்தைக்கும் ஒரு அது ஒரு எக்ஸாம்பிள், அப்பாவும் நோண்டிட்டு இருக்கேன் நானும் நோண்டிட்டு இருக்கேன் ஃபோனு, அம்மா யூஸ் பண்றாங்க நானும் யூஸ் பண்றேன்,
1: நிறைய பேர் அப்படிதான் கம்பேர் பண்றாங்க. இங்க நம்ம தான் அந்த கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்றோம்.
0: சோ அந்த கம்பேரிட்டிவ்லாம் இல்லாம உண்மையான குவாலிட்டியான டைம் வந்து குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம், பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
1: Thank you.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இளம் பருவத்தினர் உளவியல் சம்பந்தமான நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மனநலம் பற்றிய சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுகிறார் மனநோய் சிகிச்சை பிரிவின் கூடுதல் பேராசிரியர் மருத்துவர் விகாஸ் மேனன்.
0: வணக்கம் சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
3: வணக்கம், இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மென்டல் ஹெல்த், அதாவது மன ஆரோக்கியம் சொல்லக்கூடியதை மக்களிடம் வந்து அவேர்னஸ் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு 10 இயர்ஸ் பேக்குக்கும் இல்லை அதுக்கு முன்னாடியோ இல்லை இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் வந்து மக்களிடம் இருக்கா சார்?
3: இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இந்த காலத்தில் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி சஃபிஷியண்டான ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால் அது ஏன்னு கேட்டிங்கன்னா, மென்டல் இல்னஸை பற்றி நிறைய தப்பான எண்ணங்கள், மித்ஸ்னு சொல்லுவாங்க, மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ், ஸ்டிக்மா இருக்குது. இப்போ மென்டல் இல்னஸை பற்றி பேசினா நம்மளை ஐசோலேட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, அப்புறம் டிஸ்கிரிமினேஷன், மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்கள சொசைட்டிலேருந்து ஐசோலேட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இன்னும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு 100 பேருக்கு மென்டல் இல்னஸ் இருந்தால் அதில் 62/3 ஆளுங்களுக்கு, 66% ஆளுங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கிறது இல்லை. அது வந்து புவர் அவேர்னஸ்னால. அப்போ இன்னும் நம்ம அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் மென்டல் இல்னஸை பற்றி.
0: இப்போ நம்ம ஹெல்த்து நிறைய, இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் நம்மளோட பாடி நல்லா இருக்கிறதுக்காக. பட் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த், அதாவது மன ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம், இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு, இல்லை எல்லாமே கலந்த ஒரு மென்டல் ஹெல்த்து அதோட தொடர்பு படுத்தி இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் மன ஆரோக்கியத்தோட பங்கு என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்ல முடியும்.
3: ஒரு சராசரி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் வந்து எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பும் எஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸ்டார்டிங் இப்போ நம்ம எப்படி திங்க் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட ரிலேட் பண்ணுறாங்க, நம்மளோட டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுது, இதெல்லாமே வந்து மென்டல் ஹெல்த்தை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னா, மனநிலைமை சரியில்லைன்னா, இது எல்லா ஆஸ்பெக்டும் எஃபெக்ட் ஆகிடும். அதே மாதிரி எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட், இப்போ குழந்தையிலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் மென்டல் இல்னஸ் ரொம்ப முக்கியம். இது ஏதாவது ஸ்டேஜில் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, அதாவது ஸ்டேஜில் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸு சரியான முறையில் டெவலப் ஆகாது, அதெல்லாம் பின்காலத்தில் நம்மளை பாதிக்கும்.
0: அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இப்போ உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு மன ஆரோக்கியம் முக்கியம். நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு கை வலிச்சதோ இல்லை கால் வலிச்சதுன்னா உடனே போய் டாக்டரை பார்க்குறவங்க, மனசுக்கு ஏதாவது ஒரு சங்கடமோ இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அதை போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது கிடையாது. ஸோ போனால் அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. இப்போ நம்ம மென்டல் ஹெல்த் பாதிச்சுன்னா அதனால் தொடர்புடைய ஃபிசிக்கலாகவும் நம்மளுக்கு ஒரு நோய்கள் வர்றதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்படி சார், அதாவது மென்டல் ஹெல்த் எந்த அளவு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தோட தொடர்புடையதாக இருக்குது?
3: இப்போ மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் உண்டு. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க. ஒரு மென்டல் இல்னஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மன அழுத்தம் இல்லை டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க, அது வந்துச்சுன்னா இல்லை இது தானாக சரியாயிடும், இது ஒரு நோயே இல்லை அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ டயபெட்டீஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறது, அதே மாதிரி தான் இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி நோயும். இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் நம்ம யாரும் அப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, உடனே போய் டாக்டர்கிட்ட போய் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மாதிரி வழி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வந்தால் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை நம்ம சமீபிக்கணும், அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ டிப்ரெஷன் இருக்கிற ஆளுக்கு வந்து டிப்ரெஷன் ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா அது இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் டிசீஸ், அப்புறம் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த், டயபெட்டீஸ் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த் ஹேஸ் அ கனெக்ஷன் வித் மென்டல் ஹெல்த். இப்போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களில் டயபெட்டிஸ் சரியான முறையில் சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வச்சோம்னா டிப்ரெஷனோட சான்ஸு, ஆங்ஸைட்டியோட சான்ஸு, அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கும் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, அண்ட் இட்ஸ் அ பை டைரக்ஷனல் கனெக்ஷன். அப்படின்னா என்னென்னா, மென்டல் ஹெல்த் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து மென்டல் ஹெல்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்.
0: ஸோ ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது. கண்டிப்பாக அது கேட்குற நேயர்கள் வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே வந்து நமக்கு எந்த விதமான நோய் வந்தாலுமே நம்ம ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போயிடும், ஐயோ இந்த நோய் வந்துச்சு இது எப்போ குணமாகுமே. டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதும் அதுதான், அவங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க, ஸோ ஈஸியாக இது க்யூர் ஆகிடும்னு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் மோடில் இருக்காங்க, ரொம்ப பதட்டமான ஒரு சூழலில் இருக்காங்க. ஸோ இது அவசியமாக, இதனால் வந்து இப்போ அவங்களுக்கு ஏதாவது நோய் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்.
3: சரி, இந்த பேண்டமிக் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு புதுசான ஒரு சுச்சுவேஷன். நம்ம யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் அ ஒன்ஸ் இன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இவெண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து 1920 தான் இந்த மாதிரி பேண்டமிக் எல்லாம் நம்ம வேர்ல்டே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மேக்ஸிமம் நம்ம யாரும் அந்த டைமில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூ சிச்சுவேஷன். அப்போ எப்போவுமே ஒரு நியூ சிச்சுவேஷன் வந்தோம்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி எல்லாம் வர்றது வந்து ரொம்ப நார்மல்.

0: அது வந்து ஒரு நோயின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருக்கிறது நம்மளோட பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லது. இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எந்த ஆங்ஸைட்டியும் இல்லை இந்த பேண்டமிக்கை பற்றினா, நம்ம தேவையான மாஸ்கிங் ப்ரிகாஷனோ சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ரிகாஷனோ எதுவும் எடுக்காமல் நம்ம அப்படியே கேர்லெஸ்ஸாக நம்ம அங்கேயும் நம்ம போகும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இதை பற்றி கொஞ்சம் ஆங்ஸைட்டியெல்லாம் இருந்தோம்னா வி வில் டேக் தி நெசசரி ப்ரிகாஷன்ஸ். அப்போது சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இட் அது நேச்சுரல் அண்ட் அது பெனிஃபிஷியல். நம்மளோட பிஹேவியர் எல்லாம் ஒரு நல்ல ஒரு கோவிட் ப்ரிகாஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மாடிஃபை பண்ணுறதுல நல்லது. பட் அது ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி போயிடுச்சுன்னா, நம்மளோட தினமும் அந்த வேலைகளெல்லாம் செய்கிறதுல பாதிக்கப்பட ஆரம்பிச்சதுன்னா, தென் அப்போது அதுக்கு அர்த்தம் வந்து இட் இஸ் சம்திங் மோர் தென் வாட் இஸ் நெசசரி அண்ட் அப்போ நம்ம அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தே ஆகணும்.
1: இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒருத்தர் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரு, இப்போ வந்து அவருக்கு கையில் அடிபட்டுச்சுனாவோ இல்லை வேற ஏதாவது உடம்புல ஏதாவது பாதிப்பு, எனக்கு வயிறு வலிக்குதுன்னா அவரால் சொல்ல முடியும் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு. ஸோ சொல்லும்போது அவங்களுக்கு யாராவது வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும், இல்லை அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம், இல்லை டாக்டர் கன்சல்டேஷன்ஸ்க்கு கூப்பிட்டு போகலாம். ஸோ இப்போ ஒருத்தர் சோகமாக மட்டும்தான் இருக்காரு, பட் மற்ற ஆக்டிவிட்டிலாம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் டிப்ரெஸ்ஸாக தான் இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன மாதிரியான சிம்டம்ஸ்னால வந்து இவர் வந்து ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவோட இருக்காரு? ஏன்னா கண்டிப்பாக கைடன்ஸ் தேவைப்படும் அவங்களுக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு ஸ்மால் சிம்டம்ஸ், மைல்ட் சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு நமக்கோ நம்மளோட ஃபேமிலியிலோ நம்ம நோட்டீஸ் பண்ணுவாங்க. பட் இது எப்போ ஒரு ஹெல்ப் தேடி போகிற அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போது அதுக்கு டூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இப்போ ஒன் ஆர் டூ டேஸ் வந்து சேட்னஸ் ஆஃப் மூடோ வந்து வேலைகளெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுனால டயர்ட்னஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கூட அது ஒரு அது மேபி அது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் அது பர்சிஸ்டண்ட்டாக மெனி டேஸ் ஒரு டூ வீக்ஸுக்கு மேலே ஒருத்தர் வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க, எதுவும் செய்யாமல் ஒரு உற்சாகத்தனமே இல்லை, ஒரு ஒரு எனர்ஜி லெவலே இல்லை, அவர் ரொம்ப அசதியாக இருக்காங்க, ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பெசிமிஸ்டிக்காக பேசுகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு டூ வீக்ஸுக்கு மேலே இருந்தோம்னா தென் நம்ம ஒரு இவாலுவேஷன் ஒரு ப்ரொஃபஷனல் இவாலுவேஷனை கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ரெண்டாவது வந்து அது வந்து டியூரேஷனை பொறுத்து இருக்கும். இது ரெண்டாவது வந்து சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் இல்லாமல் இருக்கிறது, அப்பிடைட் இல்லாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அவரோட சராசரி வேலைகள் இப்போது செல்ஃப் கேர்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லோரும் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது, நம்மளோட ஒர்க் அவுட்புட் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது, சில பேருக்கு தற்கொலை எண்ணங்கள், இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் இவாலுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ இது இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம அது ஒரு வார்னிங் சைனாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்கணும்.
1: ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஆன்சைட்டியும் கொஞ்சம் டிப்ரெஷன் அதாவது நம்மளுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். COVID-19 பாதிப்பு அடைஞ்சிருக்கிற அந்த பேஷண்ட்ஸோ அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை அவங்களோட எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ ஃபேமிலி எந்த அளவு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இப்போது கோவிட் டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வரலாம், அதுக்கு நம்ம ஸ்பெஷல் எஃபர்ட் எது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம காலையிலே எழுந்திரிச்சோம்னா நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா இவ்வளோ பேருக்கு கோவிட் வந்துடுச்சு, இவ்வளோ பேருக்கு வேலை போயிடுச்சு, அதுலேருந்தே நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். டிவி போட்டாலும் இதே நியூஸ் தான், ரேடியோ போட்டாலும் இதே நியூஸ் தான். அப்போ நெகட்டிவ் திங்கிங் வந்து நம்ம எதுவும் எஃபர்ட் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே தானாக வந்துடும் நம்மளோட என்வரான்மெண்ட்டில் இருக்கிற நியூஸை பொறுத்து. அப்போ இந்த டைமில் ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்தோம்னா நிறைய பேர் என்ன தப்பு செய்கிறாங்க, அதை அப்படியே பிலீவ் பண்ணுறாங்க, அதை சஃபிஷியண்டாக ஜட்ஜ் பண்ண மாட்றாங்க, அனலைஸ் பண்ண மாட்றாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது எல்லோரும் ஒரு காமனான ஒரு நெகட்டிவ் தாட் என்னென்னா என்னோடய ஃபேமிலிக்கு கோவிட் வந்துடும், அவங்க இறந்துடும். ஆனால் அந்த தாட் வந்து அப்படியே பிலீவ் பண்ணாமல் அது சஃபிஷியண்டாக அதோட நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசிங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும், கோவிட் வந்து 85% ஆளுங்களும் ஒரு காமன் கோல்டு மாதிரி வந்துட்டு அது அப்படியே போயிடும். ஒன்லி இன் 15% ஆளுங்களுக்கு தான் அவங்களுக்கு கோமார்பிடிட்டி இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி கோமார்பிட் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது சிவியராக வரும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட நெகட்டிவ் தாட் ரீஃப்ரேம் பண்ணணும். எப்படி மோஸ்ட் பீப்புள் மேக்ஸிமம் ஆளுங்களுக்கு கோவிட் வந்தாலும் ரிக்கவர் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட நெகட்டிவ் தாட் பாசிட்டிவாக கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணணும். அப்போ அது ஒரு டாக்டிக், நெகட்டிவ் தாட்ஸ் டீல் பண்ணுறதுக்கு தாட் ரீஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்டிக். இன்னும் ஒன்று என்னென்னா, நம்ம டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நம்ம ஒரு இடத்துல எழுதி வச்சா அது நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. என்ன எழுதி வைக்கணும், டூ திங்ஸ் தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார். நமக்கு நமக்கு நல்லது என்ன, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளோட லைஃப்ல என்ன, ஒரு டூ ஆஸ்பெக்ட்ஸ் டெய்லி வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சோம்னா வி கேன் கோ டு பெட் இன் அ பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், அண்ட் அது நம்மளோட ஸ்லீப்பிங் அந்த நெக்ஸ்ட் டே ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் இமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், சும்மா டீப் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. சிம்பிளாக டீப் ப்ரீத்திங் பண்ணாலும் அது உங்களோட நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது, ஹெல்த்தி டயட் சாப்பிட்றது, டெய்லி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்துக்கும் இருக்கிற லிங்க் நம்ம அதை பற்றி பேசணும். அப்போ நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா அது நம்மளோட நெகட்டிவ் இமோஷன்ஸ் மென்டல் ஹெல்த் எல்லாம் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ கோவிட் டைமில் நம்மளோட ஜென்ரல் இம்யூனிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த டயட் எக்ஸசைஸ் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். அப்போ இதை மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா கோவிட் காலத்தில் வர நெகட்டிவ் தாட்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம்.
1: இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் சார், அதாவது பெரியவங்களுக்கு வர நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸோ எமோஷன்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு எதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், பட் குழந்தைகளுக்கு வர்ற டிப்ரெஷனோ அவங்களுக்கு வர ஆன்சைட்டியோ எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியும்? கொஞ்சம் அவன் மேலே கவனம் இல்லாமல் விட்டுட்டாக்கா பையனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு டிப்ரெஷனோ இல்லை வந்து அவனுக்கு ஏதாவது உடல் ஏதோ பாதிப்போ இல்லை வேற ஏதாவது விஷயத்தினாலும் அவன் வந்து பாதிப்படைகிறான். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது குழந்தைங்க கிட்ட இருக்கிற டிப்ரெஷன் ஆன்சைட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது?
0: இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம குழந்தைய பற்றி அவ்வளோ பேசுறதில்ல, பட் அவங்களும் நிறைய இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கண்டு வருது இந்த கோவிட் காலத்தில். இப்போ என்ன சிம்டம்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம். ரொம்ப யங் சில்ட்ரன், இப்போ பிலோ 6 இயர்ஸ்னாக்கா அவரில் என்ன வித்தியாசங்கள் நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ நிறைய அழுகுறாங்க, ஆனால் முன்னாடி அழுகும்போது நம்ம சீக்கிரமாக கன்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனால் இப்போ அழுகும்போது நம்ம எது சொன்னாலும் அடங்க மாட்டுறாங்க, நிறைய கோபப்படுறாங்க, ஒரு ஸ்டபர்ன் ஆட்டிடியூட் காட்டுறாங்க, டெம்பர் டேண்ட்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம் கிடைக்கலன்னா உடனே வந்து அதுக்கு ஒரு டெம்பர் காட்டுறது. அப்புறம் செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மா கிட்ட அப்படி அள்ளி இருக்கிறது, ஒரு கிளிங்கிங் பிஹேவியர், விட்டுட்டே போக மாட்டுறாங்க. தூங்கினா கூட தூக்கம் சீக்கிரம் வர்றதில்ல, தூங்கினா கூட நடுவில் நடுவில் பயந்து எழுந்திருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ட்ரீம்ஸ் பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வந்து 6 இயர்ஸ் பிலோ நம்ம இருந்தால் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இதெல்லாம். இன்னும் கொஞ்சம் ஏஜ் போனால், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 இயர்ஸுக்கு மேலே, அது மட்டும் இல்லாமல் ஒரு அடாலசன்ட் ஏஜ், ஒரு 11 to 19 இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் சிம்டம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிப்ரெஷனோட. உதாரணத்துக்கு இப்போ சேட் மூடு வந்து ஓப்பனாக சொல்கிறது, எதிலும் எந்த விஷயத்திலும் செய்கிறதுல ஒரு உற்சாகத்தனம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப உடம்பு அசதி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒரு எனர்ஜி லெவலே இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நிறைய நெகட்டிவ் திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர், நெகட்டிவ் திங்கிங் அபவுட் த ப்ரெசன்ட், அப்புறம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், அப்பிடைட் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் குரூப்ஸில் கிளியராக நமக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை அவங்களே சொல்லுவாங்க.
1: இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதாவது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டுறாங்க. ஒரு சில மோட்டிவேஷன் ஆகிறாங்க, எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு சில யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கலையோ, இல்லை வந்து எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியல, ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைனா கூட சூசைடு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வர்றதுக்கு என்ன ரீசன், அதுலேருந்து எப்படி ரிக்கவர் ஆகுது, ஸோ சுற்றி இருக்கிறவங்க எப்படி வந்து அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்கள எப்படி மீக்கிறது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவஸ்டின் இது, பிகாஸ் சூசைட் தாட்ஸ் வந்து இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகுறாங்க. எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் டைம்லலாம் நிறைய பேருக்கு சூசைடல் திங்கிங்கோட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் வராங்க. அதில் இப்போ யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், ரெசிலியன்ஸ்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம மனசு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியுது, அது வந்து டைம் போக போக அது கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது யங்ஸ்டர்ஸில். இப்போ அதுக்கு தேவையான ரீசன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சூசைடல் திங்கிங் இருக்கிறவங்கள நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது சூசைடல் திங்கிங் இருந்ததுன்னா அது அவர் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து நம்ம என்ன உடனே பண்ணலாம், இப்போ இந்த சூசைடல் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம். அப்போ இது ரெண்டு டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா எப்படி டிடெக்ட் பண்ணலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா சில வார்னிங் சைன்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற ஆள் இப்போ விட்ரா பண்ணுறாங்க, யார்கிட்டையும் ஒரு தனிமை பிடிக்கிறாங்க. முன்னாடி வந்து ரொம்ப கும்பலெல்லாம் கலந்து எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம், இப்போ ரொம்ப விட்ரா பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இப்போ ரொம்ப கோபத்தை காட்டுறாங்க. முன்னாடி இல்லாத இருந்த பிஹேவியர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய போதைப்பொருளெல்லாம் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரேஷாக டிரைவிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் அது வந்து முன்னாடி இல்லை ஆனால் இப்போ நிறையா காட்டுது. அப்புறம் ரொம்ப கோபம் காட்டுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் வார்னிங் சைன்ஸ். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஆளுக்கிட்ட போய் பேசணும். நிறைய சூசைடல் திங்கிங் இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பேசினாலே அவங்களோட மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் நிறைய குறையும். அவங்க பேசும்போது மேக்ஸிமம் ஆளுங்களுக்கு அதே வந்து போதும் அவரோட மனநிலைமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும்போது அவரை தனியாக விடக்கூடாது. அவருக்கு அவர் மேலே வந்து காய ஏற்படுத்துகிற மாதிரி ஷார்ப் அப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவரோட என்விரான்மெண்ட்ல ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் அவங்கள்ட்ட பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட பேசிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி நம்ம மொபிலைஸ் பண்ணி கொடுக்கணும். நிறைய பேருக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் கூட அது தேவையான டைமில் அவருக்கு கிடைக்காது நிறைய காரணங்கள்னால. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சரி இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை இப்போ சில பேர் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அப்போ நம்மளோட டியூட்டி என்னென்னா, நம்ம யாருக்காவது சூசைடல் திங்கிங் நம்ம நோட்டீஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் மொபிலைஸ் பண்ணி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி இல்லை வேற கேர் கிவர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கூட இருக்க சொல்லணும், அவர் கூட பேச சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் கூட சிம்டம்ஸ் பெர்சிஸ்டண்டாக இருந்ததுன்னா ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போய் அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும்.
1: ஓகே சார், கண்டிப்பாக இதை கேட்குற லிசனர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்மளோட ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் வந்து தந்துட்டுருக்கு மக்களுக்கு, அதை பற்றி சொல்ல முடியும்.
0: இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜிப்மர் சைக்கேட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர்லி ரெண்டு விதமான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அவுட் பேஷண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து ஓபிடியில் பேஷண்ட்டு இப்போ அவுட் பேஷண்ட்டாக வர பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம அப்போ கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை உடனே கொடுத்துட்டு அவங்கள ஃபாலோ அப் பண்ண சொல்கிறது ஓபிடியில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்பேஷன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஒரு 30-bedded வார்டு இருக்குது ஜிப்மரில் சைக்கேட்ரி டிபார்ட்மெண்ட்டில். இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓபிடி ட்ரீட்மெண்ட், ஓபிடி லெவலில் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிற பேஷண்ட், இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அட்மிட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஓபிடி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிடி சர்வீசஸும் இருக்குது, நிறைய ஸ்பெஷல் கிளினிக்ஸும் இருக்குது. அந்த ஸ்பெஷல் கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போதைப்பொருள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளினிக் இருக்குது. அப்புறம் தற்கொலை எண்ணங்கள், சூசைடல் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சூசைட் கைடன்ஸ் கிளினிக் இருக்குது. குழந்தைங்களுக்கு அதுக்கு ஒரு சிறப்பான சர்வீஸ், ஒரு சிறப்பான ஒரு கிளினிக் இருக்குது. பெரியவங்களுக்கு ஜீரியாட்ரிக் கிளினிக் இருக்குது. தென் மெரைட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு மெரைட்டல் அண்ட் சைக்கோசெக்ஷுவல் கிளினிக்னு சொல்லுவாங்க. ஸோ மெனி ஸ்பெஷல் கிளினிக் சர்வீசஸ் உண்டு, அப்புறம் ஓபிடி சர்வீசஸ் உண்டு. அண்ட் இப்போ இன்பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பு சர்வீசஸ் வந்து எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி சர்வீசஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து சிவியர் கேசஸ் ஆஃப் டிப்ரெஷன் இல்லை சூசைடல் திங்கிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவையான இண்டிகேஷன்ஸ்க்கு அதுக்கு நம்ம கொடுக்குறாங்க. இந்த பேண்டமிக் டைமில் கூட இந்த சர்வீசஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்பேஷன் சர்வீஸ் இப்போ நம்ம இன்பேஷன் சர்வீஸும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. And we are also doing teleconsultation. Teleconsultation எப்படின்னா இப்போ தூரத்துலேருந்து, இப்போ இந்த காலத்தில் லாக்டவுன் இருக்குது, அப்போ நிறைய பேருக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம் அவைல் பண்ணி ஜிப்மருக்கெல்லாம் வர முடியல, அவங்களுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் டெலிகன்சல்டேஷன் சர்வீஸ். அப்போ அவங்க ஒரு நம்பர் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எல்லாம் புக் பண்ணால் நம்ம இங்கேருந்து வி வில் கால் தம் அண்ட் அவரோட சிம்டம்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இ ப்ரிஸ்கிரிப்ஷனாகவே அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனே வந்து காட்டிட்டு அவங்களுக்கு மாத்திரையெல்லாம் வாங்கலாம். இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க.
1: நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்கணும், குழந்தைகளை எப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேரிங் பண்ணி அவங்களோட டிப்ரெஷன் ஆன்சைட்டி லெவலை எப்படி கம்மி பண்ணுறது, பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ.
0: தேங்க்யூ. தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மனநலம் பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
3: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் ஜிப்மர் முதியோர் மருத்துவத்துறையின் பேராசிரியர்கள் மருத்துவர் வேணுகோபாலன் மற்றும் மருத்துவர் வித்யாலட்சுமி பங்குபெறும் முதியோர் நலன் மற்றும் மருத்துவம் பற்றிய சிறப்பு நேர்காணல்.

0: வணக்கம் சார். வணக்கம் மேம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சார், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்கு.
1: வணக்கம், நான் டாக்டர் வேணுகோபாலன் பேசுகிறேன். நான் ஜிப்மர் மருத்துவமனையில் முதியோர் நல மருத்துவத்துறையில் உதவி பேராசிரியராக பணியில் இருக்கேன்.
2: வணக்கம், நான் டாக்டர் எம் வித்யாலட்சுமி. நான் ஜிப்மர் மருத்துவமனையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜீரியாட்ரிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 4 months ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
0: சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்க வந்து வயதாகிட்டாலே நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், அவங்களால ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. ஸோ அவங்க சில டைம் வந்து கீழே விழுந்துருவாங்க. எதனால் அவங்க விழறாங்க, என்ன காரணங்கள் இருக்கும், மெயினான காரணங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: அதாவது கீழே விழுறதுங்கிறது எல்லா வயசுலையும் ஏற்படும். இப்போ குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா நடைப்பயில்றப்ப அவங்க கீழே விழுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே இது வயது கூட கூட அந்த கீழே விழுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. அதில் குறிப்பாக முதியோர்கள்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவங்களில் வந்து பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட தசைகளாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட எலும்புகளாக இருக்கட்டும் ரொம்ப பலவீனமாகிட்டே இருக்கும் வயது ஆக ஆக. ஸோ ஒரு முறை அவங்க தெரியாமல் கீழே விழுகிறாங்க அப்படின்னா அதை வந்து அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவாக இருக்கட்டும் இல்லை ரத்த கட்டாக இருக்கட்டும் இல்லை தலையில் அடிபடக்கூடியதாக இருக்கட்டும், அது முதியோர்களில் அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து முதியோர்கள் கீழே விழுறது வந்து நார்மல் கிடையாது, அந்த மாதிரி கீழே விழுகிறாங்க அப்படின்னா அதற்காக மருத்துவ பரிசோதனை கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் பேச இந்த டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ முதியோர்களில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கீழே விழுகிறப்ப நம்மளை மாதிரி அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்காது. ஸோ டக்குன்னு கையை நீட்டி பிடிக்கிறதுக்கான திறன் அவங்களுக்கு கம்மியாகிட்டு இருக்கும். அது தவிர அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் பார்வை குறைபாடு அதிகமாகவே இருக்கும். அதனால் ஒரு சின்ன இடர்பாடுனா கூட அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் கீழே விழுந்துருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு மாடிப்படியில் ஏறுறோம், அந்த விளிம்புகள் வந்து முதியோர்களுக்கு அவ்வளோ சரியாக அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ அரசே என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து அந்த படிகளில் வந்து விளிம்புகளில் சில ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம், இல்லை வந்து அந்த ஒரு கலரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக, அதாவது அந்த படிகளில் ஒரு கலரும் செங்குத்தாக இருக்கிற படிகளில் வேற ஒரு கலரும், இந்த மாதிரி சில செயல்முறை மூலமாக நம்ம விழுவதை தடுக்கலாம்.
0: ஸோ இப்போ வந்து 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம வந்து கொஞ்சம் முதியோராக கன்சிடர் பண்ணுறோம். எல்லாருக்கும் இந்த கீழே விழுறதுக்கு சாத்தியங்கள் இருக்கா? ஒரு சில பேர் வந்து தன்னோட உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுப்பாங்க, வயசானாலும் கொஞ்சம் அவங்கள பார்த்தா தெரியாது ஏஜ் இந்த ஏஜா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணுமா, இல்லை எப்படி சார் இது ஹேண்டில் பண்ணுறாங்க?
1: அதாவது முதியோர்கள்னு நம்ம 60 வயசு கட் ஆஃப் எதுக்காக வச்சுக்கிறோம்னாலே கவர்மெண்ட் பாலிசிகள் ப்ரோக்ராம்களுக்காக தான். அதாவது ஒருத்தர் சீனியர் சிட்டிசன் சொல்லணும்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. அதற்காக 60 வயது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அடிப்படையாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த வயது வந்து முதியோர்களில் நிறைய நேரத்தில் இது ரொம்ப முக்கியம் இல்லை. எது முக்கியம் அப்படின்னா அவங்களோட பயாலஜிக்கல் ஏஜ்ன்னு சொல்லுவோம், அதாவது அவங்களுக்கு உண்மையாகவே என்ன திறன் இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ 80 வயசில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அதாவது டாக்டர்ஸாக லாயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா 90 வயதில் 100 வயதில் ஓட்டப்பந்தய போட்டியில் ஓடி ஜெயிக்கக்கூடிய முதியவர்கள் இருக்காங்க. பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா 60 வயதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இந்த எலும்புலையும் சரி தசைகள்லையும் சரி அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்புறம் சார்கோபீனியான்னு சொல்லுவோம், அது ரெண்டும் பலவீனமாகக்கூடியது ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு அது ரொம்ப வேகமாகவே நடந்துடும். இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய்க்கு பின்னாடி, அதாவது ஒரு 45-50 வயசுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அவங்க எலும்பு வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசுலேயே பெண்களோட எலும்பு வீக்காயிடும். அதே ஒரு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் ஆகும். நிறையா பேர் ஆண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு வந்து ஒரு 70 வயசுக்கு அப்புறம் பொதுவாக சராசரியாக நடக்கும். ஒரு சிலர் வந்து அவங்களோட உணவு முறையினாலையும் சரி இல்லை அவங்களோட ஜெனட்டிக்ஸ்னாலையும் சரி இல்லை அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது அவங்க வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலோடு இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயசு ஆனால் கூட அவங்களோட எலும்பு மற்றும் தசைகள் வந்து நல்லா ஒரு 50 வயது 60 வயது அந்த மாதிரி உள்ளவங்க மாதிரி ஒரு 80 வயது ஆளாலையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வயதுங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் தான். நம்ம வந்து எதை முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அவங்களுடைய முழுவதுமான திறன் என்ன இருக்குங்கிறத வச்சு தான் இதை டிட்டர்மைன் பண்ணுறோம்.
0: ஓகே சார், கரெக்டாக சொன்னேன்.

0: வயசுக்கு மேல ஆனவங்கள ரெண்டுல ஒருவர் ஒரு வருஷத்துல கீழே விழுறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதே போல ஒரு தடவை கீழே விழுந்தவங்கள 50% பேர் மீண்டும் கீழே விழறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதே போல 4க்கு மேற்பட்ட மாத்திரைகளை பல வருஷங்களா பல விதமான நோய்களுக்கு எடுத்துக்கிறவங்கள இந்த கீழே விழற தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம ரிலேட்டிவ்ஸும் சரி, ஒரு வயசான பாட்டியை பத்தியோ தாத்தாவை பத்தியோ சொல்லும் போது நல்லா தான் இருந்துட்டே இருந்தாங்க, மெயினா அவங்க சொல்றது அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு நல்லா இருந்துட்டு இருந்தாங்க, ஒரே ஒரு தடவை கீழே விழுந்தாங்க அதுலேருந்து ரொம்ப டல் ஆயிட்டாங்க, அதுலேருந்துதான் அவங்களுக்கு எல்லா நோயுமே வந்தது இப்படின்ற வாசகங்களை நம்மளே நிறைய இது வரைக்கும் கேட்டிருக்கோம். இந்த கீழே விழறதுங்கிறது யதார்த்தமானதா இருக்கலாம், இல்ல ஒரு நோயோட அறிகுறியாவும் இருக்கலாம். யதார்த்தமா விழறதுன்னு சொல்றது வழுக்கி விழறது தடுக்கி விழறது இது மாதிரி உள்ளது யதார்த்தமா நடக்கும், நோய் இல்லாமலும் அது நடக்கலாம். ஆனா வந்து இப்ப சில பேருக்கு வந்து முதல்ல அவங்க வந்து எந்த விதமான பரிசோதனையும் செஞ்சிருக்க மாட்டாங்க, இந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருந்திருக்குன்னே தெரியும். அதை வந்து இவங்க வந்து கீழே விழுந்ததுனால வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மாதிரி இல்லாம வேற ஒரு நோயோட அறிகுறியாகவும் இருக்கலாம் கீழே விழுறதுங்கிறது. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா ஒரு மாரடைப்பு வரவங்க வந்து திடீர்னு கீழே விழுந்துடலாம், இல்லைன்னா ஜிஐ பிளீடுன்னு சொல்றோம், இறைப்பை மற்றும் குடல்ல வந்து ஏற்படுற கண்ணுக்கு தெரியாத இரத்த போக்குனால மயக்கம் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல முதியோர்கள்ல வந்து ஏடிபிக்கல் பிரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பா ஜுரம் வரணும்னு அவசியம் இல்லை முதியோர்கள்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு. ஒரு கீழே விழறவங்கள நம்ம வந்து கல்ச்சர் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது, யூரின் கல்ச்சர் பிளட் கல்ச்சர்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு செப்சிஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ இது மாதிரிலாம் இருக்கு, நிமோனியாவோ இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. அதனால இதுவே வந்து ஒரு நோய் இல்லை, கீழே விழறதுங்கிறது ஒரு நோய் இல்லை, ஆனா ஒரு நோயோட அறிகுறியா இருக்கலாம் கண்டிப்பா கீழே விழறதுங்கிறது. இது ரொம்பவே காமனா தான் இருக்கு முதியோர்கள்ல இந்த இப்ப நான் சொன்ன காரணத்தினால. இதை தவிர பார்த்தோம்னா பல அதர் டிசீசஸ் உள்ளவங்களும் கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்க்கின்சன்ஸ் டிசீஸு டிமென்ஷியா மற்ற பல டிசீஸ் உள்ளவங்களும் இந்த மாதிரி அடிக்கடி கீழே விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர முதுமையினால ஏற்படுற தளர்ச்சி இந்த ஃப்ரெயில்டி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து அடிக்கடி கீழே விழறதுக்கான சாத்தியங்களும் அதிகமாக இருக்கு.
1: சார் அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் வந்து கீழே விழறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், மெயினான ரீசன்ஸ் என்ன இருக்கும், அதை சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, ஒருத்தவர் கீழே விழுந்தனால அவருக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும், ஆல்ரெடி இருக்கிற நோய்களை விட கீழே விழுந்தனால அவங்க எதனாலலாம் பாதிக்கப்படுறாங்க அதை பற்றி சொல்ல முடியும்.
2: அதாவது இப்போ கீழே விழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையே பல வகையாக பிரிப்போம். அதாவது உயரத்துலேருந்து கீழே விழுகிறது அது வந்து ரொம்ப காமனாக யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஒரு கட்டிட தொழிலாளி இல்லை மரம் ஏறுறவங்க அந்த மாதிரி, அவங்கெல்லாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இளம் வயதினராக இருப்பாங்க, அது வந்து உயரத்துலேருந்து கீழே விழுகிறது அது இன்ஜுரி. சில நேரம் இந்த கீழே விழுகிறது எப்படி இருக்கும்னா ஆக்சிடென்டல் ஃபாலாக இருக்கும், அதாவது ஒரு பைக்கில் போவாங்க இல்லை சைக்கிளில் போவாங்க அப்போ தான் வேற யாராவது இடிச்சிறது மூலமாக கீழே விழுகிறது, அதெல்லாம் ஆக்சிடென்டல் ஃபால்ஸ். நாம் இங்கே பேசுறது என்ன அப்படின்னா ஒரு முதியவர் ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க வந்து நின்றுட்டு இருக்கப்பையோ இல்லை வந்து ஒரு உட்காந்துட்டு இருக்கப்பையோ எழ முயற்சிக்கும் போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவங்க நிற்கக்கூடிய அல்லது உட்காந்துருக்க நிலையிலிருந்து கீழே விழுகிறது தான் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி விழுகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம ரெண்டு வகையாக மெயினாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய புற காரணிகள். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து நைட் பாத்ரூம் போகிறாங்க, லைட் இல்லை தடுக்கி விழுந்துட்டாங்க, அந்த இடத்துல நம்ம அழகாக ஒரு லைட் மாட்டிட்டாலே போதும். ஸோ அந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு விஷுவல் பிரச்சனைனால ஏற்படக்கூடியது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நடைபாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி போட்டு வச்சுருப்போம் இல்லை ஏதாவது ஒரு வயர் கிடக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபர்னிச்சர் இருக்கலாம், ஒரு மேஜையோ இல்லை ஒரு நாற்காலியோ இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணங்கள் இதெல்லாமே புறக்காரணிகள்னு சொல்கிறோம். அது போக நான் முன்னவே சொன்ன மாதிரி படிகள்லையோ ஏறுறப்பையோ இல்லை சில சமயம் பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்பாங்க, அவங்க சிக்னல்லேருந்து அந்த ரோட்லேருந்து ரேம்ப் ஏறுறதுல சாய்வு பாதை இருந்திருக்காது, அதனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்னாலையும் அவங்க வந்து கீழே விழுகலாம். இதெல்லாம் புறக்காரணிகள். இது தவிர பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயது ஆகுறதுனாலேயே பார்த்திங்கன்னா உடல்லேயே சில மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலும்பு மற்றும் தசைகள் வீக்காகிறது, அதனால கீழே விழுகிறப்ப அவங்க சுதாரித்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து குயிக்காக இருக்காது, டக்குன்னு கையை நீட்டி பிடிக்கிறதுக்கோ இல்லை கீழே விழுகாமல் சமநிலையை பாதுகாக்கிறதுக்கோ அந்த திறன் வந்து குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மேடம் சொன்ன மாதிரி நிறையா நோய்கள் இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் இருக்குது, டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இப்போ ரொம்ப நாளாக இந்த நீர்

0: கட்டிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்புகள் வந்து வீக் ஆகிடும். உட்காந்துருந்து எழுந்திருக்கும் போதோ இல்லை படுத்திருந்து எழுந்திருக்கும் போதோ பிபியை மெயின்டைன் பண்ண முடியாமல் தலை சுற்றி கீழே விழுகலாம். அப்படி இல்லாட்டி ரொம்ப சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் அதனாலேயும் அவங்க வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதே இது சுகர் கம்மியாகுது அப்படின்னா ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம், ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னாலும் படபடப்பு ஏற்பட்டு அவங்க வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இந்த ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாக வருது. இந்த ஹைப்பர் டென்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட இதயத்துலேயும் சரி மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள்லையும் சரி நிறையா பாதிப்புகள் ஏற்படும். அதனால் அவங்க கீழே விழுகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பிபி ரொம்ப அதிகமாகிடுச்சு, மூளையில் இருக்க ரத்த கசிவு நரம்பு வந்து வெடிச்சு அதில் ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டி வந்து நம்ம சிடி எடுத்து பார்த்தோன்னா உள்ள ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இந்த பிபி இருக்கதே கூட தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட ப்ரெசன்டேஷன் இருக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா இதய நோய், அதாவது இதயத்தில் வந்து உள்ள ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது, அதை வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட் அட்டாக் வரவங்களும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெஞ்சில் வலி ஏற்படும் இல்லாட்டி மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். ஆனால் முதியோர்கள்லையும் இல்லை நாள்பட இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளிகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பெயின் சென்சேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க தலை சுற்றி பிபி மெயின்டைன் பண்ண முடியாமல் கீழே விழுந்து கூட வருவாங்க. அதற்கடுத்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய இதயம் பலவீனமாக உள்ளதுலேயும் இந்த மாதிரி கீழே விழுகிறதுக்கு உண்டு. இதெல்லாமே நோய் சார்ந்தது. இப்போ நம்ம இந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக சில மாத்திரைகள் கொடுப்போம், மருந்துகள் கொடுப்போம். இந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு மருந்தும் தனக்குள்ளேயே இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அதனால் கீழே விழுவாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, அவருக்கு யூரின் போகிறதுக்காக ஒரு மாத்திரை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது பொதுவாக காலையில் எடுத்துக்கணும், யூரின் நல்லா வெளியேறதுக்குரிய மாத்திரை. அது அவர் தெரியாமல் ஞாபக மருதினாலேயோ இல்லை வேற ஒரு காரணத்தினாலேயோ ஈவினிங் போட்டார் அப்படின்னா நைட் நேரத்தில் என்ன ஆகும்னா யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த நைட்டில் எந்திரிக்கிறப்ப தலை சுற்றி இல்லை கண்ணு தெரியாமல் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து யூரினரி பிளாடர்லேயே சதை வளர்ந்துருக்கலாம், அதாவது ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். அதனால நைட் டைம் அடிக்கடி எந்திரிப்பாங்க. ஸோ அதனாலையும் அவங்களுக்கு வந்து தடுக்கி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதனால எனக்கு தூக்கம் சரியாக வரலை அப்படின்ட்டு நம்மகிட்டே வந்து தூக்க மாத்திரை கேட்பாங்க. இந்த தூக்க மாத்திரை இது எல்லாமே என்ன பண்ணுன்னா முதியோர்களில் அவங்களோட ரிஃப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிரும், அவங்கள ஒரு மயக்க நிலையிலேயே வச்சுருக்கும். அதனால அவங்க வந்து விழுகிறப்ப சுதாரித்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து மேலும் கம்மியாயிடுது. அதனால விழுகிறப்ப நிறையா சேதாரங்கள் ஏற்படுது. இதெல்லாம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ மேடம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்க நாலு இல்லை அதுக்கு மேலே மாத்திரைகள் போடுறப்ப இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வயதாயிடுச்சு நிறையா மாத்திரைகள் இருக்காரு அப்படின்னா இதில் வந்து எதெல்லாம் நம்ம கம்மி பண்ணுறது மூலமாக இந்த சைடு எஃபெக்டை குறைக்கலாம், எது ரொம்ப தேவையான மாத்திரை அப்படிங்கிறத நாங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி அதை கம்மி பண்ணுவோம். இதை வந்து சில நேரம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பேஷண்ட்டு ரெண்டு மூணு மாத்திரை போடுறப்ப எனக்கு இந்த மாத்திரைனால தான் தொந்தரவு அப்படின்ட்டு அவங்களே ஏதாவது ஒரு முக்கியமான மாத்திரையை நிறுத்திடுவாங்க. அதை எப்பயுமே செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுது ஒரு புது மாத்திரையில் இல்லை ஒரு புது சிரப் சாப்பிட்றீங்க அதனால தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. ஏன்னா எந்த மாத்திரை எதோட எப்படி செயல்படுங்கிறது அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும், அவங்களால தான் ஒரு சொல்யூஷன் தர முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா முட்டி வலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்புகள் வந்து அந்த பலத்தை தாங்க முடியாது, சில நேரம் வளைந்தும் போகும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த அவங்கள நிலைப்படுத்தக்கூடிய அந்த தன்மை சென்டர் ஆஃப் கிராவிட்டியே மாறிடும், அதனாலேயும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல காரணங்களால் ஒருத்தர் படுக்கையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இம்மொபிலிட்டி, அது வந்து மேற்கொண்டு அவங்களோட தசைகளையும் அவங்களோட எலும்புகளையும் பலவீனமடைய செய்யும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவில் நம்ம முதியோர்களில் என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள ரொம்ப நாள் படுக்கையிலேயே இருக்க விடாமல் ஃபிசியோதெரப்பி மூலமாக அவங்கள சீக்கிரமாக ஒரு செயல்படும் நிலைக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். ஏன்னா ஒரு முறை அவங்க செயல்படாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க பெர்மனெண்ட்டாக செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இம்மொபிலிட்டி வந்து வில் லீட் டு ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒருத்தர் படுத்தே இருக்காரு எப்படி கீழே விழுவாருன்னு யோசிப்போம். படுத்தே இருக்கவரை தான் ஒன்றுக்கு போகிறதுக்கோ இல்லை அவங்க பாத்ரூம் போகிறதுக்கோ நம்ம தூக்கி கொண்டு போக வேண்டியது இருக்கும். அவங்க பாத்ரூமில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப கீழே விழுவாங்க. அது போக நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வலிக்கி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இப்போ இது வந்து சின்ன வயசில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், ஒரு தண்ணி இருக்கிறப்ப நம்ம ஸ்லிப்பாகி விழுந்திருப்போம், எந்திரிச்சிட்டு லைட்டாக வலிச்சிருக்கோம், அதோட போயிடுவோம். ஆனால் முதியோர்களில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விழுகிறப்ப அவங்க தலைகள்லேயோ இல்லை எலும்புகள்லேயோ அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் முதியோர்கள் டாய்லெட் போகிறப்ப என்ன சொல்லுவோம், ரொம்ப அடிக்கடி விழுகிறாங்க அப்படின்னா பாத்ரூமை லாக் பண்ணாமல் வெளியில் வந்து ஒரு இந்த மாதிரி உள்ள ஆக்குப்பைடு அப்படிங்கிற சைனேஜ் மாதிரி போட்டுட்டு அவங்கள போக சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஒருவேளை தவறி விழுந்துட்டாலும் நம்ம உதவி செய்கிறதுக்கு இமீடியட்டாக போகணுங்கிறதுக்காக. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விழுகிறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு பார்த்தீங்க. இப்போ வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி இப்போ உயரத்துலேருந்து கீழே விழுகிறோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு தான் ஏற்படும், இல்லை தலையில் அடிபடுறது ஏற்படும். அதோட சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருக்கும், ஒன்று ஸ்பைனில் இருக்கலாம் இல்லை கையில் இருக்கலாம், இந்த மாதிரி லாங் போனில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ். ஆனால் இப்போ முதியோர்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது நிற்கிற நிலையிலேருந்தோ இல்லை படுத்திருக்க நிலையிலேருந்தோ தான் கீழே விழுகிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு முக்கியமாக எங்கெங்கே அடிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவீனமான ஏரியாக்கள், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு எலும்பு, ஹிப்பில் நடக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், அப்புறம் தண்டு வடத்தில், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கீழே உள்ள தண்டு வடங்கள் லம்பார் ஸ்பைன்னு சொல்லுவோம், அங்கே வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மஜ்ஜைகள்லாம் பலவீனமாக இருக்கும், அதில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் இதுதான் காமனாக இருக்கும். சில நேரங்களில் அவங்க கீழே விழுகிறப்ப தடுக்கிறதுக்காக கையை நீட்டி விழுவாங்க, அதனால கை மணிக்கட்டுலேயோ இல்லை வந்து அவங்க ஷோல்டர்லேயோ ஃப்ராக்சர் ஏற்படலாம், அப்படி இல்லாட்டி ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அதாவது இந்த மூட்டு வந்து பிசகி இருக்கலாம், இந்த மாதிரி அடிப்படை ஏற்படக்கூடியது. இது தவிர பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தானக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டிருக்கும். தலையில் அடிபடுறப்ப என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா உள்ளே உள்ள நரம்புகள் வந்து ரத்த குழாய் வந்து டேமேஜ் ஆகிடும், அதனால நிறைய ரத்த கசிவு ஏற்பட்டுரும். அது சில சமயம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் மட்டுமே இருக்கும், அதனால பெரிய அளவில் தொந்தரவு இருக்காது. சில சமயம் பார்த்தீங்கன்னா மூளைக்குள்ளே வர பரவுற அளவுக்கு இந்த ப்ளீடிங் ஆகிடும், அந்த மாதிரி உள்ளது வந்து இமீடியட்டாக அவங்க உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போக வேண்டியது இருக்கும். இதுதான் ரொம்ப காமனாக நடக்கக்கூடியது. சில நேரங்களில் அவங்க இந்த மாதிரி மயக்க மாத்திரை போட்டுக்கிறாங்க, சுத்தமாக அவங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு முகம் முன்னவே விழுந்து என்ன ஆகிடும்னா முகத்துல எல்லாம் சில சமயம் அடிபடுறதுக்கு வாய்ப்புண்டு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய அடிபடுறது.
1: ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார், நிறைய விஷயங்கள் நேர்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ மூளை நரம்பு இல்லை வயதானவங்களுக்கு சில டைம் அவங்களுக்கு மூளையில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை மூளை நரம்பு பாதிக்க போது அவங்க காமனாக விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி அவங்க ப்ரிவென்டிவாக இருக்கிறது, எப்படி அவங்கள தற்காத்து கொள்வது, அவங்க குடும்பம் எந்தளவு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்?
2: இந்த மாதிரி மூளை நரம்பியல் சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்க கீழே விழுறதுக்கு இன்னுமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகவே வயதானவங்க கீழே விழுறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதுலேயும் இந்த குறிப்பிட்ட நோய் உள்ளவங்களில் ஒவ்வொரு வருஷமும் 60-80% உள்ள டிமென்ஷியா வால பாதிக்கப்பட்ட முதியோர் வந்து கீழே விழறாங்க. இதுக்கு நிறைய பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மூளை சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்க நடையிலேயே சில மாற்றங்கள் வந்துடுது. அந்த அசாதாரணமான நடையினாலேயே அவங்களுக்கு கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் வருது. அது தவிர அவங்களால பேலன்ஸ் பண்ணுற வந்து சமநிலையில் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியல. அந்த மூளையோட செயல்பாடு வந்து சரியா இல்லாததுனால அது, அதே மாதிரி கவனக்குறைவு இன்அட்டென்ஷன் வருது, செயல்பாட்டு திறன் குறைவு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் வந்து கம்மியாகிறது, கண் காது இதெல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு மூளையோட பங்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்குது. அதனால இந்த மூளை பாதிப்பு உள்ளவங்களுக்கு இந்த சென்சரி இன்டெக்ரேஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதனால அவங்க கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தவிர குறிப்பிட்ட இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸு இது மாதிரி உள்ளவங்களுக்கு சாதாரணமாக நடக்கிறத தவிர திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டா டக்குன்னு திரும்பும்போது அவங்களுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு தடைகளை தாண்டி நடக்கிறதுல அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கும் அந்த நடையிலேயே ஒரு வித பிரச்சனை இருக்குது, அசாதாரணம் இருக்குது. சும்மா நடக்கும்போது சில பேர் திடீர்னு ஸ்லோவாக நடக்கிறதும் திடீர்னு ஓடுற மாதிரி நடக்கிறதும் இது மாதிரி அந்த பேட்டர்ன் கெயிட் பேட்டர்ன்லேயே வந்து அவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம கீழே விழ போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், சமாளித்து எப்படி அதை விழாமல் தடுக்கலான்னு. அடுத்தது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட தலையில் அது மாதிரி அடிபடாமல் நம்மளால் காத்துக்க முடியும். ஆனால் முதியோர்கள், அதுவும் குறிப்பாக இந்த நரம்பு மூளை சம்பந்தமான நோய் உள்ள முதியோர்களுக்கு ப்ராசஸிங் ஸ்பீட் ரியாக்ஷன் டைம் இதிலெல்லாம் வந்து நிறைய அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. அவங்களால ஸ்லோவாக தான் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அபவுட் டு ஃபால் அந்த டைமில் அவங்களால உடனே ரியாக்ட் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது, அதனாலேயே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் சார் சொன்ன மாதிரி நம்ம படுத்திருக்கிறதுலேருந்து எழுந்து நிற்கும் போதோ உட்காந்துருக்கிறதுலேருந்து நிற்கும் போதோ உண்டான பிபி சேஞ்சினால வர கீழே விழறதும் இந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இது மாதிரி உள்ள முதியோர்களுக்கு அதிகமாக இருக்குது. மருந்துகளோட பக்க விளைவுகள். இந்த மூளை மற்றும் நரம்பு சம்பந்தமான தொந்தரவு உள்ளவங்க பல விதமான மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க. அந்த மாத்திரைகளும் எப்பவுமே அவங்கள ஒரு மயக்க நிலையிலையோ இல்லை தூக்க கலக்கமா இருக்கு அப்படின்னு பேஷண்ட் சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். நைட்டு தூக்கத்துக்காக மாத்திரை கொடுக்குறாங்க, பகல்லையும் எனக்கு தூக்க கலக்கமாகவே தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அட்டெண்டரும் இதே மாதிரி சொல்றாங்க. இதுக்காக சில நாள் அந்த மாத்திரையை நிறுத்தி பார்த்துருக்கேன் இப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமும் ஒரு காரணமா இருக்கு அவங்க கீழே விழறதுக்கு. இந்த டிமென்ஷியாவோட அசோசியேட்டடா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது மாதிரி எல்லா நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து அந்த மாதிரி உளவியல் காரணங்கள்னாலையும் இவங்க கீழே விழறது அதிகமா இருக்கு. இதனாலெல்லாம் தான் இந்த மனநலம் மற்றும் மூளை நரம்பியல் சம்பந்தமான நோய் உள்ளவங்க அதிகமா கீழே விழறாங்க.
1: சார், அடுத்ததா இந்த கேள்வி, அதாவது இப்ப நம்ம கீழே விழறது, அதுக்கான நோய்கள், அதனால பாதிப்பு, நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். ஸோ இப்போ எப்படி தவிர்க்கிறது, எப்படி நம்ம என்ன மாதிரி வழிமுறைகள் பண்ணால் வந்து கீழே விழுறத வந்து முதியோர்கள் தவிர்க்கலாம், அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் அவர் ஒரு சப்போர்ட், ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு தடவை விழுந்துடுறாரு, அதனால அவங்களுக்கு அந்த முதியோருக்கோ இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஷியஸாக அவங்கள பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி என்ன மாதிரியான வழிமுறைகள் வந்து கடைப்பிடிக்கும்?
0: ரொம்ப சரியாக கேட்டிங்க. ஏன்னா ஒரு விழுகிறத தடுக்கிறது அப்படிங்கிறது முதியோர்களோட கடமையும் முக்கியம், அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கிறவங்க வீட்டில் உள்ளவங்களோட கடமையும் முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு முறை விழுந்திருக்காங்க அப்படின்னா அவங்க மறுமுறை விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் அந்த மாதிரி விழுந்தவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு ஃபால் ஹேண்ட் அவுட், ஒரு ஃபேம்ப்லெட் ஒன்று கொடுக்குறோம். அதில் வந்து இந்த மாதிரி என்னென்ன முறைகள் செய்யணும்னு இருக்குது, நான் இதை இப்போ உங்களுக்கு அதை விரிவாக சொல்கிறேன். அதாவது வீட்டில் வந்து நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது மூலமாக நிறையா விழுகிறத நம்மளால் தடுக்க முடியும். நான் இப்போ ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி, அதாவது நடைபாதையில் வந்து சின்ன சின்ன வயர் கிடக்கிறது இல்லை துணிகள் இல்லை மேஜை நாற்காலி கிடக்கிறது பார்த்தீங்கன்னா இளம் வயதினருக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் மூவ் பண்ணி போகிறது, ஆனால் முதியோர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் முதியோர்கள் இருக்கக்கூடிய ரூம்லையும் அவங்களோட பாத்ரூம்லையும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும், ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தரையில் கார்பெட் விரிக்கிற பழக்கம் உண்டு, அந்த மாதிரி கார்பெட்டோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிட்டு இருக்கு இல்லை மடங்கி இருக்கு அப்படின்னா அதில் தடுக்கி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு டக்டே போட்டு சீல் பண்ணி வைக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க இல்லை ஒரு ரூமில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் நிறையா உண்டு, அந்த மாதிரி வீடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதியோர்களுக்கு இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு முதிய ஆணுக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் யூரின் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். அந்த மாதிரி அவங்க எந்திரிச்சு போகிறப்ப அடுத்தவங்க தூங்குறாங்களே அப்படின்ட்டு லைட்டு போடாமல் இருட்டுக்குள்ளேயே நடக்க ட்ரை பண்ணி கீழே விழுவாங்க. இது ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கும். அவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நைட் நேரத்தில் அடுத்தவங்களை பற்றி தயவுசெய்து நீங்கள் கவலைப்படாதீங்க, முதல்ல லைட்டு போட்டுட்டு பாத்ரூம் போங்க. அதே மாதிரி அடிக்கடி கீழே விழுகிறவங்க பாத்ரூம் போகிறப்ப உள்கூடி தாழ்பால் போட வேணாம், வெளியில் வந்து இந்த மாதிரி உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்கான சைனேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம்குள்ள பொதுவாகவே வந்து ஒரு தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி தேங்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போகிறப்ப கவனமாக போகணும். அந்த மாதிரி இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தண்ணி தேங்குது அப்படின்னா பாத்ரூமில் அந்த இடங்களில் நம்ம ஒரு கைப்பிடி வந்து சுவரில் மாட்டி வைக்கலாம், வால் ரெயிலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து எப்படி இந்த மாடிப்படியில் ஏறுறப்ப கைப்பிடி இருக்கோ அதே மாதிரியே செவரிலேயே நம்ம மாட்டி வைக்கலாம். அது போக பொதுவாக வந்து இந்த பாசம் படியாத அளவுக்கு வழுக்காத அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம்லேருந்து உட்காந்து எந்திரிக்கிறப்ப பிடிச்சிக்கிறதுக்கும் கைப்பிடி வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு இது பார்த்தோம், வீட்லேயுமே மாடிப்படிகளில் வந்து கைப்பிடி வைங்க. அதே மாதிரி ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எப்படின்னா இப்போ கீழே ஹரிசான்டலாக இருக்கக்கூடிய படிகளில் ஒரு வண்ணமும் வெர்டிக்கலாக உள்ள டைல்ஸ்களில் வேறு வண்ணமும் வைக்கிறது மூலமாக எங்கே படி வருது அப்படிங்கிறது முதியோர்களுக்கு ஈஸியாக தெரியும். இதை வந்து கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ சில நேரங்களில் ரூம் இல்லை கதவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் போய் இடிச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அவங்களில் கண்களில் உள்ள பவர் கம்மியாயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இடங்களில் டேர்னிங்ஸில் எல்லாத்துலேயுமே வேறு வேறு கலர் யூஸ் பண்ணுறது மூலமாக முதியோர்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சுற்றுச்சூழலில் நம்ம செய்யக்கூடிய பணி. இது தவிர அவங்க கால்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும். முக்கியமாக சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு காலில் வந்து உணர்ச்சிகள் கம்மியாயிடும். அந்த மாதிரி உள்ளவங்க எங்கே கால் வைக்கிறோனே தெரியாமல் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் டெய்லி கால்களை வந்து பராமரிக்கணும், அதை சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணணும், காலில் எங்கேயாவது புண்ணு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது தவிர சரியான காலணியை பயன்படுத்தணும். வெளியே போகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஷூஸ் இல்லை செப்பல்ஸ் வந்து பயன்படுத்துங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சென்சேஷன் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் வந்து இந்த காலணிகளை பயன்படுத்திக்கலாம். இப்போ நிறைய அந்த சாஃப்டான காலணிகள் வருது, ரொம்ப தடிமன் இல்லாத அளவுக்கு, ரொம்ப மெலிதா இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து தரமான காலணிகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு காலணி பிஞ்சு போச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை மாற்றிருங்க, ஏன்னா அதனால நிறைய பேர் கீழே விழுகக்கூடியது உண்டு. நிறைய நேரங்களில் இந்த காலணியில் குனிஞ்சு பேக் ஸ்ட்ராப் மாட்டுறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், பட் ஆனால் அதுலெலாம் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி குனிஞ்சு பேக் ஸ்ட்ராப் மாட்டுறப்ப தலை சுற்றி கீழே விழுகலாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஸ்லிப்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை உள்ளே விட்டு அப்படியே நடக்கக்கூடிய காலணிகளை பயன்படுத்துங்க. இதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை மற்றும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ உணவில் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகள் வந்து பலமாக இருக்கிறதுக்காக நிறைய கால்சியம் சத்து கொண்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். பால் குடிக்கிறது, முட்டை, மீன் இந்த மாதிரி, அப்புறம் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க வந்து பன்னீர், சீஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கிறது மூலமாக அவங்க எலும்புகளில் கால்சியம் கூடும். நம்ம பொதுவாகவே உணவில் எடுத்துக்கக்கூடிய கால்சியம் வந்து ரொம்ப சக்தி தரும். நம்ம ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தசைகளை வலுவாக்கணும் அப்படின்னா அதில் உணவில் வந்து நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு, இப்போ இதய நோய் உள்ளவங்களுக்கு இல்லை வந்து கிட்னி நோய் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி உள்ளவங்களை தவிர்த்து மித்தவங்கள்லாம் சராசரியான அளவில் தண்ணீர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் அளவுக்காவது தண்ணி குடிக்கணும் நார்மலாக உள்ள முதியவர்கள். அதே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக்கி 2-3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். இப்போ இதய நோய் உள்ளவங்களுக்கும் கிட்னி தொந்தரவு உள்ளவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது தண்ணி வந்து கம்மியாக அருந்தணும்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணால் போதும். இதே மாதிரி புரத சத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லிவரில் தொந்தரவு, கல்லீரலில் தொந்தரவு உள்ளவங்க மற்றும் சிறுநீரகத்தில் தொந்தரவு உள்ளவங்களுக்கு கம்மியாக எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க தவிர்த்து மித்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வந்து புரதத்தை அதிகமாக எடுத்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரோட்டீன் நல்ல கண்டென்ட் இருக்கும். இப்போ முட்டை எடுத்துக்காதவங்க, வெஜிடேரியன் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா முளைக்கட்டிய பயிர் எடுத்துக்கலாம். அது மூலமாக நம்ம வந்து புரத சத்தை, தசைகளுக்கு தேவையான புரத சத்தை கொடுக்க முடியும். இதற்கு அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை டெய்லி நார்மலாக நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான். அதை நம்ம விட்டுறாமல் செய்யணும். நிறைய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு மைல்டாக ஒரு முட்டி வலி வந்திருக்கும், அதனால் நடக்கிறத கம்மி பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தசைகளும் வலுவிழக்கும், அந்த முட்டிலையும் லோடு அதிகமாகி அவங்களுக்கு வந்து முட்டி வலியும் அதிகமாகும். அதனால் நார்மல் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது என்னென்னா ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு டெய்லி நடைப்பயிற்சி மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சிலருக்கு வந்து ஒரு முறை விழுந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நடக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுக்கோ பயம் இருக்கும், அது வந்து ஃபியர் ஆஃப் ஃபாலிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து டாக்டரின் ஆலோசனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கரோ இல்லை வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோ யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பயம் இல்லாமல் தொடர முடியும். இது தவிர பேலன்ஸ் எக்ஸசைஸ்னு சில எக்ஸசைஸ் இருக்குது. இங்கே நம்ம ஜிப்மரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் யூனிட்டில் நாங்கள் அனுப்பிவிடுவோம். அங்கே வந்து அவங்களுக்கு உடலில் வந்து பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ்கள் சில இது சொல்லுவாங்க, அதாவது கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்னு அதற்கு பேர். அதன் மூலமாக நம்ம வந்து விழுகாமல் தடுக்கலாம். அதற்கு போக தசைகளுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, மூட்டு வீக்கம், மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸு, அது இல்லாதவங்களுக்குமே தசைகளை வலுப்படுத்துவதற்கான எக்ஸசைஸ் அதை வந்து பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ்கள் செய்கிறது மூலமாகவும் நம்ம வந்து கீழே விழுகிறத நிறையா தடுக்கலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ரொம்ப அடிக்கடி விழுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதயத்தில் வந்து இதய துடிப்பு சீராக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். அவங்க வந்து சடனாக விழுந்துருவாங்க ஒரு அரித்மியா வரப்ப. இந்த மாதிரி ஹை ரிஸ்க்காக உள்ளவங்களுக்குலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கையிலேயே ஒரு அலார்மிங் டிவைஸ் ஒன்று வச்சுருக்க சொல்லுவோம். அதாவது அவங்க ஒரு பெல் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்க்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக. இதே மாதிரி இப்போ ஒரு பாத்ரூம்லேயும் ஒருத்தவங்க விழுகிறாங்க அப்படின்னா அவங்களால சத்தம் கொடுக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி டிவைஸ் வச்சுக்கிறதன் மூலமாக அவங்க வந்து அழுத்துனாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மெசேஜ் போகலாம். அதே மாதிரி டெலிஃபோன்லேயுமே முதியவர்கள் வந்து பயன்படுத்த கற்றுக்கணும், ஏன்னா ஆளுதால் இல்லாத சமயத்தில் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே ஃபோனை எடுத்து பேசுகிற அளவுக்கு தவழ்ந்து போயாவது ஃபோனை எடுத்து பேசி, ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் விழுந்த பிறகு நம்ம வந்து மருத்துவமனைக்கு வரமோ அதன் மூலமாக நம்ம வந்து பிற பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியும்.
1: மேம், அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே விழுந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மெடிக்கல் சப்போர்ட், என்ன மாதிரியான டெஸ்ட், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் மேம், அதை பற்றி சொல்ல முடியுமா?
2: இப்போ பொதுவாக வந்து ஓபிடிக்கு வரவங்க வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபால், அப்போ அவங்களுக்கு என்னென்ன பார்க்குறோன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பேசிக்கான எக்ஸாமினேஷன், அதில் வந்து பல்ஸ் ரேட்டு, அதோட ரிதம் எப்படி இருக்குது, நாடி துடிப்போட சீராக இருக்கா, அதெல்லாம் பார்க்கறது. அதெல்லாம் இனிஷியலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்கறது. பிபி எப்படி இருக்குது, கண்ட்ரோலாக இருக்கா, நார்மலாக இருக்கா, சுகர்னே தெரியாமல் இருப்பாங்க. அதனால் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுறோம். அதில் வந்து பிளட் கவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, சுகர் இருக்கா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கா, அந்த சோடியம் பொட்டாசியம் அளவுகளை பார்க்கறது, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் இசிஜி எடுத்து பார்க்கும்போது இதய துடிப்பு வந்து சீராக இருக்கா இல்லை சீரற்றதாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. இதை தவிர கண், காது போன்றவைகளை ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி பண்ணுறோம். கண்ணில் வந்து புரை இருக்கா, காது வந்து கேட்கும் திறன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து சிம்பிளான டெஸ்ட் மூலமாக பார்க்க முடியுது. அவங்களோட நடையை கூட நம்ம பார்க்கணும். பேஷண்ட் ஓபிக்குள்ளே வரும்போதே அவங்களோட நடை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது மூலமாக, அது ஏதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களா இல்லை வந்து முட்டு வலினால் இது மாதிரி நடக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க நடையை வந்து பார்க்கறது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர கீழே விழற ஃபால்ஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு சில வகையான டெஸ்ட்ஸ் இருக்குது. இது வந்து முதியோர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு 4 மீட்டர் தூரம் நடக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து 5 செகண்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து டக்குன்னு சொல்கிற டைம்டு அப் அண்ட் கோ டெஸ்ட். ஒரு ஆம்லஸ் சேர், அதுலேருந்து பேஷண்ட்டை வந்து எந்திரிக்க சொல்கிறது, 3 மீட்டர் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி நடந்து வந்து அதே சேரில் உட்கார்றதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து 14 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபால் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபங்க்ஷனல் ரீச் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பேஷண்ட்டை நிற்க வச்சு ஒரு செவத்து பக்கத்தில் நிற்க வைக்கிறோம். நிற்க வச்சுட்டு கையை தூக்கி ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு அப்படியே குனியணும். அந்த பேஷண்ட்டோட கால் நகராமல் அவங்களால எந்த அளவு ஃப்ரண்ட்டில் குனிய முடியுது அப்படிங்கிறத பார்க்கறது மூலமாக எவ்வளோ இன்ச் அவங்களால ரீச் பண்ண முடியுதுன்னு பார்க்குறோம். அது வந்து 6 இன்ச்சஸை விட கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபால் ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் பேலன்ஸ் டெஸ்ட், 4 ஸ்டேஜ் பேலன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோன்னா பேஷண்ட் முதல்ல 2 கால்களை ஒட்டி வச்சு 10 செகண்ட் நிற்கணும். அதை செஞ்சிட்டாங்கன்னா ஒரு கால் முன்ன பின்ன பக்கத்துலேயே 2 கால் இருக்கும், ஒரு காலோட பாதியில் இன்னொரு கால் இருக்கும், அந்த மாதிரி வச்சு 10 செகண்ட் நிற்க முடியுதான்னு பார்க்குறோம். அந்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டாங்கன்னா 3rd ஸ்டேஜ் வந்து 1 அடிக்கு முன்னாடி இன்னொரு அடி, நம்ம அடி பிரதட்சிணோன்னு கோயிலில் செய்கிறோம்ல, அந்த மாதிரி நிற்கணும், 10 செகண்ட் நிற்கிறாங்களான்னு பார்க்குறோம். இந்த 3 ஸ்டெப்பையும் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்ததாக ஒரு காலில் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். இதில் வந்து 10 செகண்ட் அவங்களால அந்த 1 அடிக்கு முன்னாடி 100 அடி வச்சு நிற்க முடியல அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபால் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது. இதனால் இந்த மாதிரி ரிஸ்க் யாருக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சி சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தகுந்த ஃபிசியோதெரப்பி, மற்ற கெயிட் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக அவங்கள இது பண்ணலாம். மற்ற சீரற்ற இதய துடிப்பு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தகுந்த ஆலோசனை கொடுத்து அதெல்லாம் நம்ம சரி பண்ணோன்னா திருப்பியும் அது அட்லீஸ்ட் ஃபர்தர் ஃபால்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது வந்து பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, கேர் கிவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து டிபெண்டன்ஸ் தான் அதிகமாகும் பேஷண்ட் கீழே விழுந்தாங்கன்னா, அப்போ அந்த கேர் கிவர் பேர்டன் ரொம்ப ஜாஸ்தியாயிடும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இது தெரியலனாலும் போக போக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம முதல்லையே முடிஞ்ச அளவு சீக்கிரமாக இதெல்லாம் சரி பண்ணோன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த எதுலேயுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து டில் டேபிள் டெஸ்ட்டு, ஹால்டர் மானிட்டரிங் இந்த மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த டில் டேபிள் டெஸ்ட்டுங்கிறது பாஸ்டுரல் வேரியேஷன் பிபியில் இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் டில் டேபிள் டெஸ்ட்டு எடுக்கிறோம். ஹால்டர் மானிட்டரிங் வந்து அந்த அரித்மியா வந்து அப்பப்போ தான் வருது அப்படின்னா நம்ம இசிஜி எடுக்கும்போது மேபி அந்த அரித்மியா மிஸ் ஆகிருக்கலாம். அது மாதிரி நம்ம மற்ற எதுவும் இல்லைங்கிறப்போ நம்ம அந்த ஹால்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் இன்னும் சில பேருக்கு சிடி பிரெயின் அது மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது, மூளை சம்மந்தமான நோய்களை வந்து நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால். அடுத்தது வந்து சீஷர், அந்த வலிப்பு நோய் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இஇஜி டெஸ்ட் எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு தான், இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதில்லை. இது மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.
1: நிகழ்ச்சியின் இறுதி கேள்வியா சார், நம்ம ஜிப்மரில் இந்த உங்களோட துறை எந்தளவு வந்து முதியோர்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் கொடுத்துட்ருக்கு? பல பேருக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கலாம், சில பேருக்கு இருக்காது. ஸோ அதன் மூலயமா இப்போ நீங்கள் சொல்கிறதன் மூலயமா கண்டிப்பாக அதை பயனடையும்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: நம்ம ஜிப்மர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இதுவரை வாரத்தில் ஒரு நாள் வந்து முதியோர்களுக்கான ஸ்பெஷல் கிளினிக் நடந்துட்டு இருந்தது. கடந்த ஆண்டிலிருந்து தினமுமே அனைத்து வேலை நாட்கள்லையுமே தனியாக அதுக்காக பிரத்யேகமான ஓபிடி துவங்கப்பட்டது. முதல்ல வந்து 80 வயதிற்கு மேற்பட்டவங்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 70 வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே தினசரி இந்த ஓபிடியில் வந்து அவங்க தங்களோட குறைகளை காமிச்சிட்டு போகலாம். இது வந்து வேலை நேரங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை இருக்கும். நம்ம ஜிப்மர் மருத்துவமனையிலேயே ஸ்கிரீனிங் ஓபிடி பிளாக், அதில் வந்து தரைத்தளத்தில் இந்த முதியோர்களுக்கான இந்த ஸ்பெஷல் ஓபிடி, ஜீரியாட்ரிக் மெடிசின் ஓபிடி அமைஞ்சிருக்கு. இது அனைத்து வேலை நாட்கள்லையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் கிளினிக்ஸும் இருக்குது. அதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன குறிக்கோள் அப்படின்னா, ஒரு முதியவர்கள் வந்து வயதான பின்பு அவங்களோட வேலைகளை அவங்களே தனியாக பார்த்துக்கணும், அடுத்தவங்களை சார்ந்து இல்லாமல் அவங்களையும் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கும் வேலை செய்யக்கூடிய அளவில் உதவியாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். அதற்காக அவங்களோட ஞாபக மறதியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த காக்னிட்டிவ் கிளினிக், அதற்கான தெரப்பிகள் அங்கே கொடுக்கப்படுது. அப்புறம் இந்த ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கீழே விழுகிறத பிரத்யேகமாக பார்க்கறதுக்கான ஃபால்ஸ் கிளினிக் இருக்குது. இது தவிர முதியோர்களில் ஃப்ரெயில்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்க வந்து அடுத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகிறதுக்கான நிலை, அதையும் தடுக்கிறதுக்காக அந்த ஃப்ரெயில்டி கிளினிக். இந்த மாதிரி கிளினிக் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கான பிரத்யேகமான பிரச்சனைகளை அணுகிட்டு இருக்கோம். இது தவிர ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூரின் லீக் ஆகும், யூரினரி இன்கான்டினன்ஸ், அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு. தேங்க்யூ மேடம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள், முதியோர்கள் எதனால் கீழே விழுறாங்க, அதனால என்னென்ன நோய்கள் வருது, எந்த நோயை வந்து முன்னாடியே அணுகுனா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும்னு பல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது முதியோர் நலன் மற்றும் மருத்துவம் பற்றிய சிறப்பு நேர்காணல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி.
4: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம்.
5: சின்ன குழந்தைங்களை இறந்து போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். ஒரு 100 குழந்தை இறந்து போனா அதுல 30% கூட இறந்து போறதுக்கு இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணம். இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், ஆனா நிறைய குழந்தை ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் அந்த மெடிசினுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் வரும். சில நேரத்தில் சில இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதனால் முக்கியமானதுன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விதம்னா கை வாஷ் பண்ணுறது, ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. வேறு மாஸ்க்கு கவனு இப்போ இதெல்லாம் போட்டுறதுனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வந்து நம்ம ஹேண்ட் வாஷிங்னால குறையுது. அதனால ஒரு ஒருத்தடவை குழந்தைய தொடுறதுக்கு முன்னால் நல்ல சோப்பு தண்ணி போட்டு ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணோம். குழந்தை பார்த்தனப்புறம் திரும்பி ஹேண்ட் வாஷ் பண்ணோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இன்ஃபெக்ஷனுக்கும் இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாத இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி குழந்தை தொடுறதுனால ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் படலாம். ஆஸ்பத்திரியில் வந்து நர்ஸு டாக்டருங்களை சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், இது ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மத அம்மா இல்லைன்னா பாட்டி கிராண்ட் மதர் இவங்க வந்து தொடுறதுனால கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்ம கையில் நிறைய கிருமி இருக்கலாம், அந்த கிருமி குறைக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம். ஹேண்டு ரப்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் சொல்யூஷன், ஆன்டிசெப்டிக் லோஷன் போடு கைக்கு போட்டு குழந்தை பார்க்குறதுக்கு பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹேண்ட் வாஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரொம்ப சீப்பு அண்டு எல்லா இடத்துலையும் பண்ணலாம், நம்ம வீட்டில் கூட இது பண்ணலாம். அதனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. அதனால் கை நல்ல எல்லா இடத்துலையும் கழுவணும், ஃப்ரண்ட்டில் கழுவணும், பின்னால் கழுவணும், விரல கழுவணும், நகை கழுவணும், நல்ல கழுவிட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒரு குழந்தை தொடருக்கு முன்னால் யூஸ்வலாக 20 செகண்ட்ஸ் ஆனும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஒரு குழந்தைக்கு மத்தியத்தில் ஒரு 10 செகண்ட் ஆனும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்.
6: வணக்கம். நம்ம இந்தியாவில் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குறை மாத குழந்தைகள், எடை குறையுடன் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகளுக்கு நோய் தொற்று வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த நோய் கிருமி தாக்கம் ஏற்பட்டு அதற்கு பிறகு மருந்துகள் கொடுத்து அவசியப்படுவதை விட இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பது வந்து சாலச்சிறந்ததாகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எப்படி குழந்தைங்களுக்கு நோய் கிருமி வராமல் தடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தாய்மார்கள் தங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுவதுதான். எந்த அம்மா தன் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறாங்களோ அந்த குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அம்மா மட்டும் இல்லை, குழந்தையை தூக்கக்கூடிய தாத்தா பாட்டி இல்லை அப்பா யார் குழந்தையை தொடரத்துக்கு முன்னாடியும் கையை நல்லா சோப் போட்டு கழுவுனாங்கன்னா அந்த குழந்தைக்கு கிருமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம், இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. எத்தனை முறை நம்ம அதிகமாக கையை கழுவுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும். இது தாய்மார்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் பிரசவ காலத்திற்கு பிறகும் மருத்துவமனையிலிருந்து வீடு சென்ற பிறகும் இதை தொடர்ந்து செய்யணும். ஸோ ஹேண்ட் வாஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கை கழுவி அடிக்கடி கையை சோப் போட்டு கழுவுனாங்கன்னா குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. மருத்துவமனையிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் கையையும் அடிக்கடி சோப் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிக்குன்னு சொல்கிறவங்க பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குது. இதுக்குள்ளேயும் சில குழந்தைங்களை பெட்டில் சேர்த்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் மருத்துவர்களும் அங்கே உள்ளே சென்று வரக்கூடிய தாய்மார்களும் குறிப்பாக வந்து கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அப்படி செஞ்சாங்கனாலே அந்த நிக்குன்னு சொல்லக்கூடிய பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் நோய் தொற்றுக்கள் ரொம்ப கம்மியாகும். குழந்தைகளுக்கு நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு கை கழுவுவதன் அவசியத்தை பத்தி நம்ம பேசுறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கையில இருக்கக்கூடிய நகங்கள். பச்சிளங்குழந்தைங்களை நம்ம கையாளும் போது மருத்துவராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, கையில் நகமே இருக்கக்கூடாது. கையில் அப்படி நகம் இருந்ததுன்னா அந்த நகத்தில் வந்து அழுக்கு சேரும், அதில் கிருமி வந்து உட்காந்துக்கும். அவங்க குழந்தைய தொடும் பொழுதும் குழந்தைக்கு பாலாடையில இல்லை மற்ற பொருட்கள் மூலம் கொடுக்கும்போதும் அவங்க நகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் குழந்தைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னென்னா குழந்தையை தொடக்கூடிய அனைவரும் கையில் வந்து நகமே வச்சிருக்கக்கூடாது. நகத்தை வந்து அடிக்கடி ட்ரிம் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கையில் தாய்மார்களும் சரி, குழந்தைய தூக்கக்கூடிய பாட்டிமார்களும் சரி, அவசியம் கையில் நகங்களை கட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமாகும்.
7: நம்மில் பலரும் அறிந்து வைத்திருக்கிறோம் கை சுத்தத்தை பற்றி. சாப்பிடுவதற்கு முன்பும் கழிப்பறையை பயன்படுத்தியதற்கு பின்பும் சோப்பு போட்டு கைகளை அலம்ப வேண்டும் என்பதில் சிலர் கடைபிடிக்கவும் செய்கிறோம். குறிப்பாக தாய்மார்களின் கவனத்திற்கு, குழந்தையை நாம் ஒவ்வொரு முறை தூக்கும் போதும், குழந்தையை தொடும் போதும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும், குழந்தைக்கான உணவை தயாரிக்கும் போதும், குழந்தைக்கு உணவை ஊட்டும் போதும் கைகளை தூய்மையாக, அதாவது சோப்பு போட்டு கையாளும்போது மிகவும் நலம். மேலும் குழந்தையின் அசுத்தங்களை சுத்தம் செய்த போதும், குழந்தை அசுத்தம் செய்த துணிகளை அலசி உலர்த்தும் பின்பும் நாம் கைகளை சோப்பு போட்டு கழுவுவதன் மூலம் குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் அது மிகுந்த நலத்தை ஏற்படுத்தும்.
8: நம் கைகளை சரியான முறையில் எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை பற்றி காண்போம். சோப்பு மற்றும் சோப்பு திரவத்தை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். முதலில் நம் கைகளை தண்ணீரில் நனைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சோப்பை எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு இரண்டு உள்ளங்கைகளையும் 10 நொடிகள் நன்றாக தேய்க்க வேண்டும். அதன் பிறகு வலது கையை இடது கையின் மேல் வைத்து விரல்களுக்கிடையில் படும்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து இடது கையை வலது கையின் மேல் வைத்து 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முறைப்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். விரல்களை மடக்கி இதில் காண்பது போல் இடது விரல் நகங்களை முதலிலும் பிறகு வலது விரல் நகங்களையும் தேய்க்க வேண்டும். பின்பு வலது மற்றும் இடது பெருவிரல்களையும் இதன்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இதில் காண்பது போல் விரல் நுனிகளை உள்ளங்கையில் வைத்து சுற்றுப்பாதையில் 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இறுதியாக இரண்டு கைகளின் மணிக்கட்டு பகுதியை தேய்க்க வேண்டும். சுத்தமான நீரில் இரண்டு கைகளையும் கழுவிய பிறகு சுத்தமான துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி கைகளை உலர வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்ய சாதாரண தண்ணீர் டேப் பயன்படுத்தினால் இறுதியில் நாம் உபயோகப்படுத்தும் துணியையோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ பயன்படுத்தி தண்ணீர் டேப்பை மூட வேண்டும்.

0: நாம் நமது கைகளை சுத்தமாய் வைத்திருந்தால் நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் அவைகள் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும். ஆதலால் நீங்களும் உங்களை சார்ந்த நோயாளிகளும் சரியான முறையில் சரியான நேரத்தில் கை சுகாதாரத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இதனால் அநேக நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: ஒவ்வொரு உள் நோயாளி குழந்தைகளை பராமரிக்கும் போதும் நாம் எப்பொழுதெல்லாம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி காண்போம். கட்டாயமாக ஒவ்வொரு குழந்தையை பராமரிக்கும் போதும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்யும் சரியான முறைகளை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஒவ்வொரு நோயாளியின் அருகிலும் இதற்கான கையை துடைக்கும் மருந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை கொண்டு நாம் கைகளை சுத்தம் செய்ய தண்ணீர் தேவைப்படாது. கைகளை சுத்தம் செய்யும் முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 தருணங்களை பற்றி காண்போம். இந்த 5 தருணங்களை நாம் எப்பொழுதும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் தருணம், நோயாளியை தொடுவதற்கு முன்பு. இதற்கான காரணம், நம் கைகளில் உள்ள கிருமிகள் நோயாளிக்கு தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாக்க உதவும். இரண்டாவது தருணம், நோயாளிக்கு தேவையான செயல்முறைகளை செய்வதற்கு முன்பு. இந்த தருணத்திற்கு காரணம், செயல்முறையின் போது நோயாளிக்கு கிருமி தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக. மூன்றாவது தருணம், நோயாளியின் உடல் திரவங்கள் நம்மீது பட்டாலோ அல்லது பட்டிருக்கலாம் என்று தோன்றினாலோ. இவ்வாறு செய்வதன் மூலம் நோயாளியின் நோய் தொற்று நம்மை தாக்காமல் பாதுகாக்க முடியும். நான்காவது தருணம், நோயாளியை தொட்ட பின்பு. இதற்கு காரணம், நோய்க்கிருமி நம்மை தாக்காமல் இருப்பதற்கு.

0: ஐந்தாவது தருணம். நோயாளியின் சுற்றுப்புறத்தையோ அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களையோ தொட்ட பிறகு. இதற்கு காரணம் நோயாளிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
1: சரியான நேரத்தில் சரியான முறையில் நம் கைகளை சுத்தம் செய்யும் போது மருத்துவமனையிலிருந்து ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
2: நம் கைகளை இந்த எளிமையான முறையில் சுத்தம் செய்வதன் மூலம் நம்மால் நோயாளிகளுக்கு எந்தவித தொற்றும் ஏற்படாமல் பாதுகாப்பது நமது கடமையாகும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம். ஜிப்மர் இணையதள வானொலியின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கலாம் குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை. வழங்குகிறார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போ குழந்தை வளர்ப்பு பத்திய கொஞ்சம் பொதுவான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல வந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். உலகத்துல எந்த மூலையில குழந்தை பிறந்தாலும் சரி, எவ்வளவு எடையுள்ள குழந்தைய பிறந்தாலும் சரி, குறைமாத குழந்தையானாலும் சரி, நிறைமாத குழந்தையானாலும் சரி, எல்லா குழந்தைக்கும் பிறந்த உடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி மொதல் 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தனா குழந்தை வந்து ஆரோக்கியமா வளரும். சிலர் கேட்கலாம், சார் குழந்தை வந்து பிறந்திருக்கு, எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம கொடுக்கணும் தாய்ப்பால் அப்படின்னு கேட்கலாம். குழந்தை பிறந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். சுகப்பிரசவமானாலும் சரி, சிசேரியன் செக்ஷன் ஆனாலும் சரி, குழந்தைக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா அழுவோம், பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்தோம்னா குழந்தை தூங்க போயிடும், இல்லை குழந்தையோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு கம்மியாயிடும், அம்மாவும் சோர்வாக இருப்பாங்க, அதுக்கு பிறகு நம்ம தாய்ப்பால் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால குழந்தை பிறந்த முதல் அரை மணி நேரத்திற்குள் நம்ம வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். தாய்ப்பால் வந்து ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா குழந்தைக்கு கிடைக்கிற முதல் தடுப்பூசியே தாய்ப்பால் தான். அம்மாவுக்கு முதல்ல சுரக்கக்கூடிய சீம்பால் வந்து அதுல வந்து விட்டமின் ஏ இருக்கும், குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நிறைய இருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்க, சீம்பால் கொடுக்கூடாதுன்னு நினைச்சு அதை வந்து கீழே விட்டுருவாங்க, குழந்தை கொடுக்காம விட்டுருவாங்க, அது தவறானது. பிறந்த எல்லா குழந்தைக்கும் சீம்பால் கொடுப்பது மிக மிக அவசியமாகும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான தாய்மார்களுக்கு முதல் 1-2 நாள் வந்து தாய்ப்பால் வந்து சொட்டு சொட்டா தான் வரும், அது இயற்கை தான். குழந்தைய அடிக்கடி மார்ல வைக்கணும், குழந்தை சப்ப ஆரம்பிச்ச உடனே மார்ல வந்து தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்கும். அதனால முதல் 1-2 நாள்லயே பால் சார் பால் பத்தல அப்படின்னு நினைக்கவே கூடாது. முதல் 1 நாள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலே குழந்தைக்கு போதுமானது. அம்மா வந்து குழந்தைய அடிக்கடி மார்பகத்தில் வைக்கணும். அப்படி வைக்கும் போது என்னாவோ, அந்த தூண்டுதல் காரணமாக அம்மாவுக்கு வந்து இந்த போதுமான ஹார்மோன்கள் சுரந்து தாய்ப்பால் உற்பத்தி ஆவதும் சுரப்பதும் வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைலாம் போதுமான அளவு கிடைக்கிறதால என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து 1 நாளைக்கு வந்து 5-6 தடவை சிறுநீர் கழிப்பாங்க, அதுக்கு மேலேயும் போவாங்க, குழந்தைக்கு போதுமான அளவுல எடை கூடும். முதல் 1 மாசத்துல பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு மேல குழந்தைக்கு கூடும். எந்த ஒரு குழந்தைக்கு வந்து எடை சரியா 1/2 கிலோக்கு மேல 1 மாசத்துல கூடுதோ, அல்லது 1 நாளைக்கு 5-6 தடவை போதோ பால் குடிச்சு நல்லா தூங்குதோ, அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறது அர்த்தமாகும். இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் கொடுக்கற தவிர்த்து குழந்தைக்கு வந்து வாயில மற்ற விஷயங்கள்லாம் சிலவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி கொடுப்பாங்க, சிலவங்க காபி டீ தண்ணி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. முதல் 6 மாசத்துக்கு குழந்தை வாயில தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே போகக்கூடாது. குழந்தையோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது, அதுல தாய்ப்பால் தான் வந்து குழந்தையோட குடலுக்கு ஏத்தது. அதை தவிர்த்து நம்ம வேற எது கொடுத்தாலும் குழந்தைக்கு வந்து அது நன்மை பயக்காது. சிலர் கேட்கலாம், இல்ல சார் இப்ப வந்து ரொம்ப வெப்பமா இருக்குது, இது சம்மர் சீசன், இப்ப வந்து குழந்தை கொஞ்சம் தாய்ப்பாலோட கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாய்ப்பால் வந்து அதுலயே 80% வந்து நீர் தான் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு பாலைவனத்திலே பிறந்தாலும் அது வந்து ஒரு சம்மர் சீசனா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கூட தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ மொதல் 6 மாசத்துக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவுமே வாயில போக கூடாது. சிலவங்க வந்து குழந்தைக்கு வந்து சார் சரிக்க மாட்டேது, கொஞ்சம் கிரேப் வாட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேப் வாட்டர் வந்து குழந்தையோட வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது. குழந்தைக்கு செரிக்கிறதுக்கு தேவையான எல்லா அமிலங்களும் அந்த தாய்ப்பால்லே நிறைஞ்சிருக்கு. ஆடு மாதிரி ஏதாவது கிரேப் வாட்டர் போடுறதா, போடுறது கிடையாது, நம்ம மட்டும் அதை தவறா செய்யறோம். அதனால கிரேப் வாட்டர் கொடுக்கறதால குழந்தைக்கு செரிமானம் ஆகாது, மாறாக எந்தெந்த குழந்தைக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கறாங்களோ அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து மலச்சிக்கல் ஏற்படுது. அதனால எக்காரணம் கொண்டும் கிரேப் வாட்டர் போடக்கூடாது. சில குழந்தைங்கெல்லாம் கிரேப் வாட்டர் போட்டு குடல்ல பொத்தல் போட்டு எங்க ஆஸ்பத்திரியில வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால தாய்ப்பால் கொடுப்பதே போதுமானது, அதற்கு தேவையில்லாம குழந்தைக்கு வந்து நம்ம எதுவும் கெடுதல் செய்யக்கூடாது. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் போய் நாங்கள் குளிப்பாட்டுறோம் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது, இந்த மாதிரி செய்யறாங்க. சிலர் வந்து அறியாமையில் அப்படி செய்யறாங்க. குழந்தைக்கு வந்து ஓவர் ஆயிலிங்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம மூக்கு வாயில எண்ணெய் கட்டுறது இல்ல வாயில ஊதறது சளி எடுக்குது அப்படிலாம் செய்யும் போது என்ன ஆகும், அதை ஊதுறவங்க வாயில இருக்கிற கிருமி எல்லாம் குழந்தையோட நுரையீரலுக்கு போய் சேர்ந்துரும். அதனால குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வரலாம், அது உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். அதனால வந்து மூக்குல எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. சோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, குழந்தைக்கு பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தவிர்த்து எதுவும் கொடுக்க கூடாது. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு குழந்தைக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுக்க கூடாது, மூக்குல எண்ணெய் கட்டுறது, சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, தாய்ப்பால் குழந்தை பிறந்து ஒரு அரை மணி நேரத்துல ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கும் நல்லது அம்மாவுக்கும் நல்லது. அம்மாவுக்கு எப்படி நல்லதுன்னு கேக்குறீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து சீக்கிரம் தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆக்சிடாசின் ஒரு ஹார்மோன் அம்மாவுக்கு சுரக்கும், அந்த ஹார்மோனால அம்மாவோட கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கும். அப்படி கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கத்தால அம்மாவுக்கு வந்து உதிரப்போக்கு கம்மியாகும். சோ ஆரம்பத்திலே குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துல நம்ம செய்யும்போது குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது. குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதோடு குழந்தைக்கு வந்து நம்ம இணை உணவு ஆரம்பிக்கணும். இணை உணவுனா நம்ம வெளியில விக்கத்தெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்கள் தான் இணை உணவு ஆரம்பிக்கணும். 6 மாதம் கழித்து தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணும். வீட்டில் செய்யக்கூடிய முதல்ல வந்து அரிசியில் செய்த உணவா கொடுக்கலாம், சாதம், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி பொருட்களை கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம். எது கொடுத்தாலும் குழந்தை வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கணும். எது கொடுத்தாலும் ஸ்பூனு, டம்ளர், பாலடை இதைத்தான் பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்டு ஃபீடிங் பாட்டிலே குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த வயதிலுமே குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்துறதால என்ன ஆகும்னா, குழந்தைக்கு நம்ம தெரிஞ்சே கிருமி கொடுக்கறதுக்கு சமம் ஆகும். நம்ம டெய்லி ஃபீடிங் பாட்டில் கிளீன் பண்ணாலும் சரி, புதுசா நிப்பிள் போட்டாலும் சரி, டெய்லி ஒரு புது பாட்டிலே வாங்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் எந்த குழந்தைக்கு அம்மா ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்றாங்களோ அந்த குழந்தைக்கு வந்து காதல சீழ், நிமோனியா, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து 6 மடங்கு அதிகமரிக்கும். அதனால வந்து கண்டிப்பா வந்து ஃபீடிங் பாட்டில் எந்த வயசுலயுமே குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சில சமயம் அப்படி யூஸ் பண்ணும்போது குழந்தையோட பல்லு வளர்ச்சியும் கூட பாதிக்கப்படும். சோ 6 மாசத்துக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கிறோம். வெளியில இருந்து டப்பால வைக்கிற எந்த உணவும் குழந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னன்னைக்கு நீங்க வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதையே வந்து கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1 வயசு வரும்பொழுது குழந்தை நீங்க வீட்டில் என்ன சமைச்சு சாப்பிட்றீங்களோ அது எல்லா உணவையும் குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். சிலவங்க கேட்பாங்க, ஏன் சார் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணுமா, மாட்டுப்பால் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. மாட்டுப்பாலோட இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் வந்து செட் ஆகும், குழந்தைக்கு செட் ஆகாது. தாய்ப்பாலில் இருக்கிற ஊட்டச்சத்து தான் குழந்தைக்கு சேரும். இப்போ வந்து மாட்டுப்பாலை வந்து நம்ம 1 வயசுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சோன்னா அது குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஒவ்வாமை இதெல்லாம் வந்து அதிக அளவில் வரதுக்கான வாய்ப்பு. அதனால மாட்டுப்பால் வந்து குழந்தைக்கு 1 வயசுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி மாட்டுப்பால் கொடுக்கிறது நல்லது கிடையாது. மாட்டுப்பால் கொடுக்கும்பொழுது அதுல நிறைய புரதம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா குழந்தைக்கு வந்து அது வந்து போதுமான அளவுல வந்து அது உள்ள ரத்தத்துல கலக்காது. தாய்ப்பால்ல அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான சரி விகிதத்துல இருக்குது குழந்தைக்கு. அதனால கம்மியா இருந்தாலும் அது எல்லாமே வந்து குழந்தையோட ரத்தத்துக்கு போய் சேரும். ஆனா மாட்டுப்பால்ல அப்படி கிடையாது. மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைங்கலாம் வந்து நான் முன்னாடி ஃபீடிங் பாட்டிலுக்கு சொன்ன மாதிரியே அந்த மாட்டுப்பால் கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும், அந்த குழந்தைங்க அடிக்கடி ஆஸ்பத்திரி பக்கம் வரும். அதனால மாட்டுப்பால்லாம் கொடுக்க கூடாது. இப்போ பெரும்பாலான தாய்மார்கள் வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க மார்பகத்துல குழந்தைய வச்சாலே இயற்கையா வந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உலகத்துல வந்து பாலூட்டி இனத்தை சேர்ந்த அனைத்து விலங்கினமே குழந்தை பிறந்தவொடனே பால் கொடுக்கறது இயற்கை. அது வந்து காலங்காலமா நடந்துட்டு வந்து அது இயற்கையானது. ஆனா பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இயற்கையிலிருந்து நம்ம விலகி செல்வதால அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பெரும்பாலான தாய்மார்களுக்கு அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தாலும் சரி, 3 குழந்தை பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு அது குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும். குழந்தை அடிக்கடி மார்ல வச்சாலே போதுமான அளவுக்கு அவங்க குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கும். ஆனா ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில தாய்மார்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வந்து சீரியஸ் ஆயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அம்மா தவறிடுறாங்க, அல்லது குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பால் சுரக்கத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பொழுது இங்கதான் வந்து தாய்ப்பால் வங்கியோட பங்கு இருக்கு. இப்போ ஜிப்மர்ல பாத்தீங்கன்னா அமுதம் தாய்ப்பால் மையம், ஏடிஎம் அப்படின்ற தாய்ப்பால் வங்கியை வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சிறந்த வகையில போயிட்டு இருக்கு. இந்த தாய்ப்பால் வங்கியில பாத்தீங்கன்னா குறைமாத குழந்தைகள் இல்ல டெலிவரி ஆன பிறகு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கல அந்த போன்ற சமயங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அதாவது வெளியே வைக்கக்கூடிய மாவு பொருட்களை கொடுக்காம குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலை நம்ம கொடுக்கறோம். இத பாத்தீங்கன்னா தாய்ப்பால் எல்லார்கிட்டையும் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. தாய்ப்பால் தானம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து போதிய உடல் நலத்தோட இருக்காங்கன்னு பார்த்த பிறகுதான் அதை கொடுக்க முடியும். குழந்தைகின்ற அனைத்து அன்னையருமே வந்து தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். தாய்ப்பால் வங்கியில தாய்ப்பால் கொடுக்கறதால என் குழந்தைக்கு பால் கம்மியாயிடும் சில பேர் நினைக்கலாம், ஆனா அது தவறு. தாய்ப்பால் சுரக்கிறதே வந்து நம்ம வெளியே எடுத்து எடுத்து விடும்பொழுது குழந்தை சப்ப சப்பவே குழந்தைக்கு திரும்ப தாய்ப்பால் உற்பத்தி ஆகும். சோ தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்குமே ஒழிய அதனால குறைபாடு ஏற்படாது, அவங்க குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பால் வந்து குறையாது. இப்ப பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தானம் கொடுக்க வர்றவங்க வந்து பூரண உடல்நிலையோடு இருந்தா அவங்களுக்கு வந்து சில ரத்த டெஸ்ட்கள்லாம் எடுத்திருப்பாங்க. ஹெப்படைட்டிஸ் பி, எச்ஐவி இது போன்ற கிருமிகளோட தாக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க கிட்ட இருந்து தாய்ப்பால் தானம் எடுத்துக்குவாங்க. அதற்கு பிறகு அந்த தாய்ப்பால் வந்து நேர குழந்தைக்கு போறது கிடையாது, அந்த தாய்ப்பால் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு பதப்படுத்தல் முறைக்கு ஆட்படுத்தப்படுது. அப்படின்னு செய்யும் போது என்னாவும் ஒருவேளை அதுல ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அந்த 62 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நம்ம அரை மணி நேரம் கொதிக்க வைக்கும் பிறகு குளிர வைக்கும் போது இந்த பாஸ்டரைசேஷன் பண்ணும்போது அந்த கிருமிகளோட தாக்கம் வந்து கம்மியாயிடும், அந்த கிருமிகளே இருக்காது. அதுக்கு பிறகு வந்து ஒரு தட்பவெப்பநிலை -20 டிகிரி செல்சியஸ் அதாவது குறைந்த தட்பவெப்பநிலையில அந்த தாய்ப்பாலை சேமிச்சு வைப்பாங்க. அப்புறம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பாலை வந்து சரியான தட்பவெப்பநிலையில திரும்ப கொடுப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் தாய்ப்பால் வங்கி வந்து அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த குழந்தைக்கு தாய் தவறிடுறாங்களோ அல்லது குறைமாத குழந்தை அதுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது அவசியம். ஏன்னா தாய்ப்பால் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து அந்த குறைமாத குழந்தைக்கு ரொம்ப அவசியம். குறைமாத குழந்தைன்னா 37 வாரத்துக்கு கம்மியா பிறக்கக்கூடிய குழந்தை தான் குறைமாத குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, நுரையீரல் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். குறிப்பா குடல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல தாய்ப்பால் தவிர்த்து வேற எந்த பொருள் உள்ள போனாலும் அந்த குடல் அந்த அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. ரெண்டாவது இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அதனால கிருமி தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த கிருமி தாக்கத்துல இருந்து குழந்தைய பாதுகாப்பு வேணும்னா அந்த தாய்ப்பால் நிச்சயம் அவசியம். அதனாலதான் வந்து தாய்ப்பால் வங்கியில இருந்து குறைமாத குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைகள் தப்பி பிழைக்கிறார்கள். சோ தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்ப்பால் துளியும் பல்வேறு குறைமாத குழந்தைகள் உயிர் தப்பி பிழைக்க உதவி செய்கிறது. சோ இதனால தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால வந்து குழந்தைகளுக்கும் நல்லது தாய்மார்களுக்கும் நல்லது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஜிப்மர்ல இயங்கக்கூடிய இந்த தாய்ப்பால் வங்கி வந்து இலவச சேவை தான். இதுல எந்த வித பண பரிமாற்றமும் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து தன்னார்வமா வந்து தாய்மார்கள் வந்து கொடுக்கறாங்க. அதை பெறக்கூடிய குழந்தைகளுக்கும் எந்த செலவினமும் கிடையாது. இதுவரைக்கும் குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி, இணை உணவு கொடுக்கறத பத்தி பேசணும். மேற்கொண்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டுல வந்து நிறைய கிருமிகளால குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாக்டீரியா கிருமிகளோட தாக்கம் இருக்கும், அதனால அதுல இருந்து குழந்தைங்க வந்து தப்பி பிழைக்கிறது ரொம்ப வந்து அவசியமாகும். முன்னாடி சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது போக சில முக்கிய நோய்களுக்காக வந்து நம்ம அரசாங்கம் வந்து தடுப்பூசிகளை வந்து குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்கறாங்க. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இலவசமா போடப்படுது. இந்த தடுப்பூசிகள் பத்தியும் நம்ம தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே 3 விஷயங்கள் போடுவாங்க. ஒன்னு வந்து BCG அப்படின்னு சொல்லுவாங்க. இது காச நோய்க்காக போடக்கூடிய தடுப்பூசி ஆகும். இது தோல் ஊசின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து குழந்தையோட இடது கையில வந்து தோல் பட்டையில போடுவாங்க. இது வந்து காச நோய் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இது போடுறதால குழந்தைங்களுக்கு வந்து தீவிரமான காச நோய் வருவதை நம்ம தடுக்கலாம். இதை வந்து எல்லா குழந்தைக்கும் போடுறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வாயில சொட்டு மருந்து போடுவாங்க, OPV அதாவது ஓரல் போலியோ சொட்டு மருந்து வாயில போடுவாங்க, பிறந்த உடனே போடுவாங்க. மூணாவது போடக்கூடிய தடுப்பூசி வந்து மஞ்சக்காமாலை பி, ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த மஞ்சக்காமாலை பியினால் குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு குழந்தையோட தொடையில போடுவாங்க. சோ இந்த 3 ஊசி வந்து 2 ஊசி ஒரு வாயில சொட்டு மருந்து, இது வந்து பிறந்த உடனே போட்டுறது இந்த மூணையும். இதற்கு பிறகு குழந்தைக்கு 45 நாள் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து திரும்ப தடுப்பூசிக்கு கூட்டு வரணும். எல்லா குழந்தையும் ஜிப்மர்ல பிறந்த குழந்தைங்க திரும்ப 45 நாள் ஜிப்மர்லே தான் வந்து போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் கூட எல்லா தடுப்பூசிகளையும் போட்டுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் சப்ளை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒன்னுதான். சோ 45 நாள்ல குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வந்து பென்டாவலன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பென்டாவலன்ட் வேக்சின்ல 5 நோயை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து இருக்கு. டிப்திரியா இருக்கு, பெர்டூசிஸ் கக்குவான் இருமல் இருக்கு, ரணஜன்னி டெட்டனஸ் சொல்லுவாங்க அந்த டெட்டனஸ்க்கான வேக்சின், அதுக்கப்புறம் மஞ்சக்காமலை பி, ஹீமோஃபிலஸ் இன்ஃபுளுன்சா பி, அதுவும் ஒரு மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமிக்கான தடுப்பூசி. ஸோ இந்த அஞ்சு ஊசியும் ஒன்னா சேர்ந்து பென்டாவலண்ட் ஊசின்னு ஒன்று போடுவாங்க, அது அவசியம் போட்டுக்கணும் 45 நாள். அது கூடவே பிறந்தப்ப போட்ட மாதிரி வாயில சொட்டு மருந்து, ஓரல் போலியோ வேக்சின், அதாவது இந்த போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அது தவிர்த்து போலியோக்காக ஸ்பெஷலா இப்ப வந்து நம்ம நாட்டில் போலியோ ஒழிச்சிட்டோம், இருந்தாலும் நம்ம வாயில கொடுக்கக்கூடிய போலியோ சொட்டு மருந்துல இருந்து இப்ப ஊசியா போடக்கூடிய போலியோ தடுப்பூசி வந்திருக்கு, அதையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால 45 நாள் குழந்தைக்கு வந்து அந்த பென்டாவலன்ட் வேக்சின் போடணும், வாயில போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க, அது கூட வந்து ஐபிவி அப்படின்னு போலியோக்கான தடுப்பூசி அதையும் போடுவாங்க, அதையும் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த 1.5 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசத்துல வந்து தடுப்பூசிக்கு வரணும். 2.5 மாசத்துல வரும்போது ரெண்டு தான் போடுவாங்க, ஒன்னு வந்து பென்டாவலன்ட் வேக்சின், ஒன்னு இன்னொன்னு வந்து ஓபிவி போடுவாங்க. 3.5 மாசத்துல வரும்போது முன்ன 1.5 மாசத்துல போட்ட மாதிரி 3 ஊசியும் திரும்ப போடுவாங்க. அதற்கு பிறகு குழந்தை வந்து 9 மாசத்துல வந்து திரும்ப வரணும். 9 மாசம் முடிஞ்சு வரும்பொழுது குழந்தைக்கு வந்து எம்ஆர் தடுப்பூசி போடுவாங்க. எம்ஆர்ன்றது வந்து மீசல்ஸ் ருபெல்லா, அதாவது இந்த தட்டம்மைக்கும் ஜெர்மன் தட்டம்மைன்னு சொல்லுவாங்க ருபெல்லா, அதுக்கும் சேர்ந்து போடக்கூடிய ஊசி தான் எம்ஆர். இந்த ரொம்ப முக்கியமானது, 9 மாசத்துல போடக்கூடிய எம்ஆர் தடுப்பூசியை வந்து திரும்ப 15 மாசம் முடிஞ்ச பிறகு திரும்ப போடுவாங்க. இது தவிர்த்து குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ அப்படின்ற பொருள் கொடுப்பாங்க. விட்டமின் ஏ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சளி ஜுரம் அப்படிலாம் வந்துச்சுன்னா அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதே விட்டமின் ஏ சத்து நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நிமோனியா ஜுரம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து

0: கம்மியா இருக்கு. உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மனநோய் மருத்துவமனைன்றது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு, ஆனா நம்ம ஜிப்மர்ல இதுக்கான சிறப்பான மருத்துவ பிரிவு இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காமிச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மனநோய் சம்பந்தமான ஒரு தயக்கம், ஒரு ஸ்டிக்மா, மத்தவங்க வந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் அவங்க இருக்கு மக்களுக்கு. இதெல்லாம் வந்து இந்த அவேர்னஸ் மூலமா தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும்.
1: மேம், அடுத்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, மனநலம் பாதித்தவர்களுக்கு ஏதாவது அரசு தரப்புல உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு உதவித்தொகையோ அந்த மாதிரியான விஷயம், அவங்க அவங்களுக்கான அந்த எந்த அளவு இயங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க, இவங்களால இவ்வளோ தூரம் தான் ஒரு வேலையை செய்ய முடியும் போது அவங்க வந்து அரசு தரப்புலேருந்து ஏதாவது அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்குது.
0: கண்டிப்பாக.
1: ஸோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கும் ஏதாவது அரசு உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களும் அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டுன்றத வாங்கிக்கலாம். இதுக்கு என்னன்னா, அவங்க டாக்டர்கிட்ட வந்து அவங்களுக்கு உண்டான அந்த என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கோ அதை சொல்லும்போது டாக்டர் வந்து அதை வந்து டீட்டெயிலா அசஸ்மெண்ட் பண்ணி, இவங்க வந்து அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அதுக்கு கீழே மனநோய்க்கும் அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, டிசபிலிட்டி சர்டிபிகேட். இந்த டிசபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அந்த சோசியல் ஜஸ்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அவங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன விதமான பென்ஷனோ இல்லை பினான்சியல் ஹெல்ப்போ எது வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா அவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு டிசபிலிட்டி அதுதான்.
1: மேம், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதித்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு செய்யணும்? இப்போ முழுமையா நம்ம வந்து மருந்தாலேயோ குணப்படுத்திட முடியாது மன வியாதியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சில உதவி சப்போர்ட்டிவா தேவை, ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் தேவை, ஒரு லவ் தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ என்ன மாதிரியான உதவிகள் வந்து அந்த மனநலம் பாதித்தவருக்கு செய்யணும்? பொதுவாக மனநலம் பாதித்தவர்கள் அவங்க பக்கத்துல இருந்தாலோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலோ என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும்? நாம
0: குடும்ப உறுப்பினர்களோ இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ தான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னே நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அவங்கள ஒதுக்குறதோ இல்லை வந்து அவங்கள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகிற மாதிரி பேசுறதோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இவங்க எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எங்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய வசதிகள் இருக்குது அதையெல்லாம் சொல்லலாம் அவங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்கள் வந்து முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மருந்தெல்லாம் பரிந்துரைக்கப்படும் போது அவங்க சரியான இதெல்லாம் சாப்பிட்றாங்களா, ஏன்னா அந்த மனநோயின்றது இருக்கிறவங்களுக்கே தெரியாது முதல்ல. இவங்கள வந்து கண்டிப்பா அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் வந்து கவனம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பாத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு கொடுக்கறது, சரியான நேரத்துல அவங்க மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்களா, இதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியது குடும்ப உறுப்பினர்களுடைய பொறுப்பு. ப்ளஸ் அவங்களால என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க தாராளமா செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட வந்து ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம், ஒரு பிளேடோ கத்தியோ இல்ல கெமிக்கல்ஸ், நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்றோம் அந்த கெமிக்கல்ஸ்லாம் அவங்க பக்கத்தில் வச்சிருக்கூடாது. அவங்களுக்கு அது வந்து அதை எடுத்து அவங்க வந்து ஏதாவது சூசைடுக்காக அந்த அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. அதனால அந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் எதுவும் வைக்கக்கூடாது. அவங்கள வந்து ஒரு கவனமாக பார்த்துக்க வேண்டியது குடும்ப உறுப்பினருடைய கடமை தான்.
1: அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்லலாம், அவங்க வந்து போதை பழக்கத்துக்கோ இல்லை ஆல்கஹாலோ இல்லை ஸ்மோக்கிங்கோ ஏதாவது ஒரு ட்ரக் அடிக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை எப்படி கம்மி பண்ணுறது? அதனால வந்து அவங்களுக்கு மனநலமோ இல்லை வந்து அதை சடனாக நிறுத்தும் போது அவங்களுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரலாம். ஒரு ட்ரக்கை கண்டினியூஸாக எடுத்துக்கிறாங்க, சடனாக வந்து அவங்களுக்கு அது தெரியுது அதை எடுத்துக்கிறதுனால தனக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துன்னு. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு அதை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரணும்? பொதுவாக அந்த ட்ரக் அடிக்ஷனை எப்படி வந்து அதுலேருந்து மீள முடியும், அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: இந்த ட்ரக் அடிக்ஷன்றது இப்போ ஒரு காமனான, நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான அளவில் தான் இருக்கு. நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க இதை பொறுத்தெல்லாம். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு 30% 50% ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அடலசன்ட் பீரியடில் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஈஸியாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது. ப்ளஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுத்து பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இதோட வந்து தீய விளைவுகள், பக்க விளைவுகள் என்னது? நீங்கள் சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் யூஸில் மனநலத்தை பாதிக்கக்கூடிய அதிகமான ஒரு காரணம் இருக்குதுக்கு இந்த ட்ரக் எடுக்கிறதுனால. அதை தவிர ஆரம்பத்துலேயே அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரங்க் டிரைவிங்னு மது அருந்து விட்டு வந்து ஒரு 2-wheeler or 4-wheeler ஓட்டுறாங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் அதிகப்படியான ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்குள்ள சண்டை வர்றது, ப்ளஸ் அவங்க படிக்கும்போது அந்த படிப்பில் கவனம் குறைஞ்சி போகிறது, இன்னொன்று அவங்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு, இது வந்து என்ன மாதிரி தீங்குகள் எல்லாம் விளைவிக்குது, மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ என்ன மாதிரி தீங்குகள்லாம் இந்த ஆல்கஹால் ஆரம்பத்தில் அவங்களுக்கு அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நாள்பட அவங்களால அந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி விதராயல் சிம்டம்ஸ்லாம்

0: வரும். அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் கண்டிப்பா. பெற்றோர்களும் வந்து அவங்களை கண்காணிக்கணும் அவங்க நடவடிக்கையை. அது மாதிரி கல்லூரியில் ஆசிரியர்கள், இல்லை பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் ஆசிரியர்ஸ், அவங்க மாணவர்களுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது மாறுதல் வரும்போது அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும்.
1: அடுத்ததா நம்மளோட ஜிப்மர்ல மனநலத்துறையிலேருந்து என்ன மாதிரியான உதவிகள் வந்து மக்களுக்கு கிடைக்குது, என்ன மாதிரியான சேவைகள் நாம் வந்து செஞ்சுட்டு வரோம், நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வரோம். ஸோ நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியுதில்லை, இந்த இந்த சிகிச்சை முறை வந்து இங்கே இருக்க ஜிப்மர்ல இருக்குன்னு சில பேருக்கு தெரியுறதில்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: ஜிப்மர்ல வந்து மனநல பிரிவு, வெளிப்புற நோயாளி சிகிச்சை பிரிவு மற்றும் உள்நோயாளிகள் சிகிச்சை பிரிவு ரெண்டுலையுமே இருக்கு. இங்க வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்க எதுவுமே கட்டணம் செலுத்த தேவையில்லை. மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். நீங்க தொடர் சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கும் மருந்து மாத்திரைகள் கண்டிப்பா கிடைக்கும். இதை தவிர உளவியல் சிகிச்சை, கவுன்சிலிங், வேற விதமான எல்லா விதமான சிகிச்சைகளுமே இங்க கொடுக்குறாங்க. சிறப்பு நிலை மருத்துவமனையில என்னென்னலாம் வசதிகள் இருக்கோ எல்லா வசதிகளுமே ஜிப்மர்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து ஜிப்மர் மனநலத்துறை வந்து அணுகி அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: ஓகே மேம், நிகழ்ச்சியில கலந்துகிட்டது பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. மனநலம், ஆரோக்கியம், விழிப்புணர்வு எந்த அளவு மக்களிடம் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஜிப்மர்ல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து மனநலத்துறை வந்து தந்துட்டு இருக்கு, அதை பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
0: நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மனநலம் பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
3: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் முதுகுவலி தடுக்கும் முறை மற்றும் சிகிச்சை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் திருமதி சுகந்தி அவர்கள்.
1: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் மக்களுக்கு.
4: வணக்கம் சார், நான் சுகந்தி, பிசியோதெரபிஸ்ட். 1995 இருந்து இங்கே ஜிப்மரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: மேம், என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, முதுகுவலி வந்து இப்போ காமனாக வந்து எல்லாருக்கும் வருது, அதாவது சின்னவங்க பெரியவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்குது, அவங்களோட ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் முதுகுவலி வர்றதுக்கு, நிறைய காரணங்கள் இருக்கலாம். இதை பார்த்து வந்து மக்கள் வந்து பயப்படணுமா, முதுகுவலி வந்திருக்கு பின்னாடி ஏதாவது பெரிய இஷ்யூ ஆகும் அந்த மாதிரி ஏதாவது பயப்படணுமா மக்கள், அதை பற்றி சொல்லுங்கள்.
4: முதுகுவலி பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. முதுகுவலி வந்து எதனால் வருது, எப்படி வருதுன்றத மருத்துவர் இல்லைன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி கேட்டு அதற்கான சிகிச்சை எடுத்துட்டா முதுகுவலி குறைஞ்சிரும், அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஒரு சிலருக்கு வந்து நீண்ட நேரம் உட்கார்றதால இல்லை வெயிட் தூக்குறதால வரும். அது என்ன எதனால வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற தகுந்த பயிற்சியையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும், அதுக்காக பயப்பட தேவையில்லை.
1: பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம்
4: கிடையாது
1: மேம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முதுகுவலி இப்போ ஒருத்தவருக்கு இருக்கு சார், அவர் வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள் பின்பற்றணும், ஏன்னா வந்து வலி இருக்கும்போது ஒரு சில விஷயம் இப்போ கண்டினியூஸாக நீங்கள் சொன்னீங்க, உட்காந்து ஒர்க் பண்ணா கண்டினியூஸாக உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முதுகுவலி வர வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கனமான பொருட்கள் தூக்குனா வந்து முதுகுவலி வர வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றினால் வந்து வலி வராதுன்னு நீங்கள் சொல்லுங்க.
4: இப்போ வெயிட் தூக்குறவங்க அவங்களுக்கு வலி வருதுன்னா அவங்களோட ஒர்க்கை நேச்சுரல் ஆஃப் ஒர்க்கை வந்து மாற்றிக்கணும், வெயிட் தூக்குறது குறைச்சிக்கணும், சடனாக குனியக்கூடாது, அந்த மாதிரிலாம் நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம். அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணோம். இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க லாங் சிட்டிங் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது லாங் சிட்டிங் மீன்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே உட்காரக்கூடாது, ஏந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி உட்காந்தா, கொஞ்சம் நடந்துட்டு வந்து உட்காந்தா கொஞ்சம் அந்த பெயின் கொஞ்சம் குறையலாம். ஒரு சிலருக்கு வந்து வெயிட் அதிகமாகிறதுனால அந்த முதுகுவலி வரும். வெயிட் எதுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வலி வருதுன்னா அந்த முதுகு எலும்பு வந்து அழுத்தம் காரணமாக வருது, அதனால வெயிட் குறைக்கணும், குறைக்கிறத அவங்க இது பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் வலி வரத குறைச்சிக்கலாம்.
1: மேம், இப்போ எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள், அதாவது முதுகுவலி பற்றி நம்ம பார்த்தோம், எலும்பு தேய்மானம் உள்ளவங்க வந்து அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்க?
4: எலும்பு தேய்மானத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் தேய்மானத்தை குறைக்கலாம். அதுக்கு வந்து தசை பயிற்சி நிறைய இருக்குது, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் பண்ணுறதால அந்த தசைகளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறதால தேய்மானம் கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்கு. அதனால பயிற்சி செய்தா குறையும். வலி குறையறதுக்கு நாங்க வந்து பிசியோதெரபியில ஹீட் தெரப்பி இல்ல கோல்டு தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது வெப்பம் இல்ல குளிர் தெரப்பி கொடுக்கறோம். அந்த குளிர் தெரப்பி வந்து என்னன்னா, வீக்கம், இப்ப ஏதாவது அவங்களுக்கு இடிச்சிட்டாங்க, ஏதாவது அவங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்கும், அந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து ஐஸ் பேக் வச்சாக்க அந்த வீக்கம் குறையும். வெப்பம் வந்து எது கொடுக்கறோம்னாக்க, அந்த வலி இருக்கிற இடத்துல அவங்க மூவ்மெண்ட் கொடுக்காம இருக்கிறப்போ வலி ஜாஸ்தி ஆகும். சோ நம்ம வெப்போ ஹீட் தெரப்பி கொடுக்கறப்போ அந்த சர்க்குலேஷன், பிளட் வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாகிறதால சர்க்குலேஷன் நல்லா நார்மல் ஆகுது. நார்மல் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக் அவங்களால மூவ்மெண்ட் கொடுக்க முடியும், வலியும் குறையும். அதனாலதான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம்.
1: ஓகே மேம், இப்போ அடுத்ததான் நம்ம வந்து முதுகு வலியில வந்து என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் முதுகு வலி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபிசியோட்ட கன்சல்ட் பண்ணிட்டான்னா அவருக்கு ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா, அவங்க உடற்பயிற்சியை கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுறதுனால இல்லை இந்த இது பண்ணால் எனக்கு வலிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, பேசிக்கான எக்ஸசைஸும் பண்ணுறது இல்லை, இல்லை ஃபிசியோ ரெக்கமெண்ட் பண்ண எக்ஸசைஸும் பண்ணுறது இல்லை.
4: பயிற்சி வந்து அதிக வலி இருக்கும் போது கண்டிப்பாக பயிற்சி செய்யக்கூடாது. அதுக்குதான் நாங்க பிசியோதெரபியில ஃபர்ஸ்ட் ஹீட் தெரப்பி, ஷார்ட் வேவ் டயத்தெரமி, ஐஎஃப்டி, அந்த மாதிரி தசை இருக்கும் இருக்கும். அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹீட் தெரப்பி கொடுக்கறப்ப தளர்ச்சி ஆகுது. சோ அந்த மாதிரி ஒரு 5 days ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. 1 week அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு வலி குறையும். வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், நார்மல் ஆயிடுவாங்க. அது வந்து அக்யூட் கேசஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னாக்க வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்கேற்ற வைத்தியத்தை அவங்க பண்ணிக்கணும். மோர் தென் 3 months மேல அதிகமா வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன், எதனால இந்த வலி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணணும். பயிற்சி கண்டிப்பா பண்ணணும், ஆனா வலி இருக்கும்போது பண்ணக்கூடாது, வலி குறைஞ்ச பிறகு பண்ணணும்.
1: மேம், அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, நம்ம முதுகு வலி வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே தான் கேட்டேன், எல்லாருக்கும் இப்போ வயது வித்தியாசம் இல்லாம வருது. ஸோ இதுக்கு எதுவும் வயது வரம்பு இருக்கா? இந்த அந்த மாதிரி ஏதாவது நினைச்சு போனா, இப்போ எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இப்போ முதுகு வலி எல்லாம் வந்தா எனக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சுப்பாங்களா? இல்லை எந்த எல்லா வயதினருக்கும் இது இப்போ காமனா இருக்கு, இதுக்கு எதுவும் வயது வரம்பு இல்லை மேம், அதை பத்தி சொல்றேன்.
4: ஆக்சுவலாக சின்ன வயசு ஸ்கூல் டைமில் பேக் பெயின் வர சான்ஸ் கிடையாது. பட் அந்த 16 to 18 years வந்து ஸ்கூலில் ரொம்ப நேரம் நிற்கிறதால லேப் அந்த மாதிரி நின்னாங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்கு அந்த மாதிரி இருக்கும்போது பேக் பெயின் வரலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல பாடி ஸ்ட்ரென்த்தன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கும்போது அவங்களால பேர் பண்ணி நிற்க முடியாது, அதனால அவங்களுக்கு வரலாம் சின்ன வயசுக்காரங்களுக்கு. கொஞ்சம் 30 to 45 years வந்து யூஸ்வலாக எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் பண்ணுற டைமு, அதனால எலும்பு தேய்மானத்தினால அவங்களுக்கு வலி வர சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ அவங்க வண்டியெலாம் நிறைய விடுவாங்க, யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வண்டி விடுறப்ப நிறைய ஜர்க் வரும், அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு வலி ஜாஸ்தி ஆகும். நிறைய நாள் ஒரு சிலர்லாம் எனக்கு வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மேடம் 40 hours வண்டி விடுறேன், 2-wheelersில் தான் போகிறேன் வரேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். அப்படி மஸ்ட்னாக்க கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலையை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற கேர் எடுத்துட்டா தான் அது குறைக்க முடியும். இல்லைண்ணா எனக்கு இதுதான் வேலை அப்படின்னாக்க வலியை ஒன்றும் பண்ண முடியாது. வேணா அதுக்கு ட்ராவலிங்க்கு கொஞ்சம் எல்எஸ் பெல்ட்னு ஒன்று இருக்குது, எல்லை லம்பாஸ் பெல்ட் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் 40 hours, 12 hours அந்த மாதிரிலாம் போகிறது கஷ்டம்தான், கண்டிப்பாக வண்டி விடக்கூடாது, அதை அட்வைஸ் பண்ணுவோம். வயதானவர்களுக்கு எலும்பு தாய்மானத்தில் தான் வருது, அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணணும், கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வராது அப்படின்ற மாதிரி கிடையாது. வயதானவருக்கும் வரும், யங்ஸ்டர்ஸ்க்கும் வரும், அவங்கவுங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து இருக்கும். வெயிட் தூக்குறதாலையும் வரும், அது ஒரு ரீசன். ப்ளஸ் இன்னொன்று, வெயிட் அதிகமாக இருந்தால் சின்ன வயசுலேயே ஒரு சில வெயிட் போட்டுறாங்களே அவங்களுக்கும் வரும்.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் ஒபீஸாக இருந்தால் கூட ரொம்ப வெயிட்டு போட்டுட்டால் கூட அந்த இடுப்பு வலியோ இல்லை முட்டு வலியோ அது வர்றதுக்கு காரணம் இருக்குது. இப்போ எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு, நான் வந்து ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் பண்ணிட்டேன், அப்புறம் எக்ஸசைஸும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எனக்கு முழுமையாக குணமாக வாய்ப்பு இருக்கா மேம்?
4: அவங்களுக்கு அந்த வலி வரப்போது மட்டும் அது மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் அதே ஒர்க் பண்ணாங்க வலி இருக்கதான் செய்யும். அவங்க செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப அவங்க வந்து நீங்க வந்து சடனா ஃபார்வர்ட் பண்ட் பண்ணக்கூடாது, வலி இருக்கும் போது குனிய கூடாது அப்படின்னாக்கா அதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் உட்காடுறப்போ ஸ்ட்ரைட் பேக் உட்காந்துக்கணும், பின்னாடி பேக் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி படுக்கிறப்போ நல்ல பேக் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸேஷன் ஆகுற மாதிரி ஹாட் பெட் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணணும். இந்த குஷன்ஸ் எல்லாம் படுத்தாக்கா அன்இவனா இருக்கும்போது அவங்களால அந்த வலி இருக்கிறது ஜாஸ்தி ஆகும், அந்த மாதிரி ஹாட் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரிலாம் எடுத்துட்டா கண்டிப்பா குணமாகும்.
1: மேம், இப்ப நிறைய பேர் வந்து இப்ப முதுகு வலி இருக்குன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்குறாரு, பெயின் கண்ட்ரோல் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு சில விஷயத்துக்காக, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது சத்து குறைபாடுனா அதுக்கு மருந்து எழுதி தராரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபிசியோவை மீட் பண்ணுறாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டு வலி கண்ட்ரோல் ஆனவுடனே அந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால என்ன பின்விளைவுகள் வரும் அதை பற்றி சொல்ல முடியும்?
4: அந்த டைம் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டாக்கா கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும் கண்டிப்பா. ஏன்னா அந்த மசில் கொஞ்சம் வலி இருக்கும்போது அவங்க எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாம இருப்பாங்க, ஸோ மசில் வீக்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறது, தசை மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறேன். அதனால நீங்க அந்த எக்ஸசைஸ் வந்து ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் டூ டைம்ஸ் பண்ணலாம். டூ டைம்ஸ் பண்றதை ஒரு டைம்க்காவது பண்ணணும். பண்ணிட்டு என்னென்ன கேரஸ் சொல்றோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா குறையும். ஆனா வெறும் மருந்து மட்டும் எடுத்துட்டு இதுக்கப்புறம் சரியாயிடும்னாக்கா சரியாகாது கண்டிப்பா. எக்ஸசைஸும் பண்ணும், வாக்கிங், ஏன்னா ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா தான் அந்த ஜாயிண்ட்ல பெயின் இருக்கும்போது கொஞ்சம் இறுக்கமா இருக்கிறதெல்லாம் தளர்ச்சி ஆகும், மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ எக்ஸசைஸ் பண்ணாதான், எக்ஸசைஸ்ங்கிறது மஸ்ட், கண்டிப்பா பண்ணணும்.
1: அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா மேம், இப்போ சில பேருக்கு வந்து இடுப்பு வலியோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை உடம்புல வலி இருக்கலாம், கை வலியோ கால் வலியோ இருக்கலாம். ஸோ அவங்க சில வீடியோஸ் ஓனாக பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பட் அதனால பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வலி குறையலாம், ஒரு சில பேருக்கு வந்து வலி இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ரிஸ்க் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அதை பற்றி சொல்ல முடியும்?
4: ஆக்சுவலாக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கே பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து மாறும். அந்த மாதிரி மாறுறப்போ இப்போ எலும்பு தேய்மானம் தேய்மானத்தை சரி பண்ண முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு சிலருக்கு நரம்புனால பிரச்சனை வரும், வலி வரும். ஒரு சிலருக்கு இப்போ சுகர், கொலஸ்ட்ரால், மன அழுத்தம், டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வலியெல்லாம் வரும். அதுக்கு வந்து விக்ரஸாக எக்ஸசைஸ் பண்ணால் சரியான அக்ரவேட் தான் கண்டிப்பாக அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி என்ன கண்டிஷனை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பயிற்சி பண்ணணும். கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் அக்ரவேட் தான் ஜாஸ்தி ஆகும். ஒரு சிலருக்கு சரியாகலாம், அது ஒருவேளை அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு தடவை முறையான பயிற்சியாளர்கள் பயிற்சி கத்துட்டு பண்ணாதான் நல்லதுன்னு நான் சொல்றேன். அப்புறம் வயதானவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க, அதாவது போன்ல ஆஸ்டியோபோரோசிஸ்னா டென்சிட்டி குறைஞ்சிருக்கும். அவங்க என்னன்னா சரி நான் நல்லா இருக்கேன் ஃபிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு விக்ரஸா பண்ணாங்கன்னா ஈஸியா பிராக்சர் ஆகும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாக்க பிராக்சர் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி சொல்றேன். சாதாரண அவங்க எல்லாம் நடைப்பயிற்சி, வாக்கிங், அந்த மாதிரி மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி ஏதாவது ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் தான் அவங்க பண்ணணும். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கிறதால அவங்களுக்கு வருது, அது கம்ப்ளீட்டாக குணமாகாது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போதும் போல ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸும் அதுக்கான முறையான பயிற்சி பண்ணாதான் சரியாகும். டெம்பரரி ரிலீஃப் வரும், அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி பண்ணிட்டு ஹீட் தெரப்பி அந்த மாதிரி எடுத்தாக்க குணமாகும்.
1: கண்டிப்பா வந்து ஒரு டாக்டரை வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் அட்வைஸ் எடுத்து தான் அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா வந்து பர்சனுக்கு பர்சன் வந்து அது அந்த அவங்களோட தன்மை வந்து வலியோட தன்மை மாறும்,
4: வித்தியாசம் கண்டிப்பா.
1: மேம், என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து இடுப்பு வலியே இருக்காது, ஸோ ஆனால் அந்த இடத்துல வலி இருக்கும். அதுக்காக அது வந்து வேற ஏதாவது ரீசன் இருக்கும் உடம்புல, அவங்களுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கும் இடுப்பு பகுதியில் வந்தனால அவங்க ஒருவேளை இடுப்பு வலியாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்களே யூகிச்சுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க, அவங்களை எப்படி ஆல்டர்னேட்டிவ் வே சொல்லுவீங்க அவங்களோட பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு?
4: ஆக்சுவலாக அந்த மாதிரி 3 sittings, 4 sittings ஒரு 6 months கண்டினியூஸாக வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் அந்த ரேடியேஷன் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், பயிற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லியாச்சு. இது பண்ணியும் சரியாகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டாக்டரை பாருங்க, அவங்கள போய் மீட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்தது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தாக்க அவங்களுக்கு அந்த பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. அதனால நாங்கள் யூரோலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணோம். ஸோ அவங்க வந்து அங்கே இது பண்ணி அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணிக்குவாங்க. அது கண்டிப்பாக எங்கள்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ரெஃபர் பண்ணிடுவோம். கண்டினியூஸாக வந்து நாங்களே ரெஃபர் பண்ணிடுவோம்.
1: மேம், இப்போ நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. பிஎம்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து மக்கள் வந்து இன்னும் பயன்படுத்திக்கணும், இந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, வெளியில் எங்கேயும் இல்லை, ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும், இந்தியா ஃபுல்லும் எல்லா ஊர்லேருந்தும் நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, இன்னும் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க?
4: இப்போ ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பிசியோதெரபி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அட்வான்ஸ் மெஷின் எல்லாம் வந்திருக்கு. அது வந்து எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேக் பெயின்க்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் வேவ் டைதெரமி, ஐஎஃப்டி, டென்ஸ் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ஹீட் தெரப்பி, அது கொடுக்கறதால தசை இருக்கெல்லாம் குறைஞ்சு அவங்களுக்கு நல்ல வலி குறையிறது, அதனால அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கோல்டு தெரப்பி கூட இப்போ புதுசா ஒரு மெஷின் வாங்கியிருக்கோம், ஒரு 1 month பேக் வாங்கியிருக்கோம். அதுவும் நல்ல அக்யூட் கேசஸ்னாக்க ஆரம்ப ஸ்டேஜ்ல வர தசை வீக்கம், சடனா ஏதாவது இடிச்சிட்டு வலி இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் கோல்டு ஏர் கோல்டு தெரப்பி கொடுத்தோன்னா நல்ல ரிலீஃப் இருக்கு. இப்ப ரீசெண்டாவே ஒரு 1-2 weeks நல்ல ரிலீஃப் இருக்கு அந்த பேஷண்ட்ஸுக்கு அந்த மெஷின் வாங்கினதுல இருந்து. அதே மாதிரி ஷாக் வேவ் தெரப்பின்னு இருக்கு, அது வந்து ஹீல் பெயின் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து லாங் டைம் நாங்க யூஸ்வலா அல்ட்ராசவுண்ட் கொடுத்துட்டு இருப்போம், வேக்ஸ் பாத் அந்த மாதிரி கொடுப்போம், அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா ஷாக் வேவ் தெரப்பி வந்து நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால அது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பயனடைறாங்க. டென்னிஸ் எல்போ அந்த மாதிரி க்ரானிக் பெயின் எல்லாம் வந்து அது 1 or 2-3 சிட்டிங்ஸ் வச்சாலே சரியாயிடுது. அந்த மாதிரி ஷாக் வேவ் தெரப்பி ஒன்று இருக்கு, அதுல க்ரானிக் கேசஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம், நல்ல ரிலீஃப் இருக்கு. அது மாதிரி கோல்டு தெரப்பி நல்ல ரிலீஃப் இருக்கு, அது வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய எக்ஸசைஸும் பண்ணணும், அதை கூட சேர்ந்து எக்ஸசைஸும் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி. அப்புறம் ஹோம் அட்வைஸும் நாங்கள் சொல்லித்தரோம், வீட்டில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் அவங்கவுங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எப்படி உட்காரணும், எப்படி படுக்கணும், எப்படி எழுந்திருக்கணுங்கிறது நாங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ணுறோம். அந்த தெரப்பி முடிஞ்ச பிறகு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு எப்படி வீட்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கோம். மெயினாக ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு எப்படி வெயிட் ரிடக்ஷனுக்கு வெயிட் ரிடக்ஷன் எக்ஸசைஸ், கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கத்துட்டு பயனடைவாங்க நினைக்க நம்புறேன்.
1: ஓகே மேம், ரொம்ப நிறைய டீடைல்ஸ் இந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. மூட்டு வலி வந்துட்டா எப்படி அதை வந்து ப்ரிவெண்ட் பண்றது, இருந்தா என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து பண்ணா அது வந்து கம்மியாகும், ரெண்டாவது நம்ம ஜிப்மர்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத கூட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது முதுகுவலி தடுக்கும் முறை மற்றும் சிகிச்சை பற்றிய சிறப்பு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி.

0: दोस्तों, आप सभी का स्वागत है। मेरा नाम है डॉक्टर स्वतेजा और मैं आज आपके साथ साइबर बुलिंग से जुड़ी कुछ दिलचस्प टिप्स शेयर करने जा रही हूँ। सबसे पहले, जब भी आप अजनबियों से अश्लील कंटेंट प्राप्त करते हैं तो तुरंत उन्हें रिपोर्ट करें और संबंधित प्लेटफॉर्म से ऐसे लोगों को तेजी से प्रतिबंधित करने के लिए अपने दोस्तों और अन्य लोगों से उसी खाते को रिपोर्ट करने का अनुरोध करें। दूसरा, प्रत्येक पोस्ट और खाते का एक खास यूआरएल होता है। आपको भेजे गए अश्लील पोस्ट के साथ साथ यूआरएल का भी स्क्रीनशॉट लेना चाहिए। यह पुलिस को दुर्व्यवहार करने वाले लोगों की पहचान करने में बहुत मदद करता है। तीसरा, हमारा संविधान सभी को अभिव्यक्ति की स्वतंत्रता यानी फ्रीडम ऑफ स्पीच प्रदान करता है, लेकिन यह अश्लील भाषण के व्यापार, प्रसार या प्रदर्शन का पूर्ण विरोध करते हुए ऐसे भाषण पर रोक भी लगाता है और किसी भी अभद्र भाषा के खिलाफ समान प्रतिक्रिया देना भी अभिव्यक्ति के अधिकार के खिलाफ है। चौथा, आप अपनी व्यक्तिगत जानकारी की गोपनीयता खोने के डर के बिना राष्ट्रीय साइबर क्राइम रिपोर्टिंग पोर्टल यानी www.cybercrime.gov.in के माध्यम से गुमनाम रूप से साइबर बुलिंग की रिपोर्ट कर सकते हैं। साइबर क्राइम पोर्टल सिस्टम प्राप्तकर्ता यानी रिसीवर या पुलिस को अपलोड किए गए साक्ष्य के अलावा शिकायतकर्ता के बारे में कोई भी विवरण देखने की अनुमति नहीं देता है। और अंत में, आपका और साथ ही आपके मित्रों और हितचिंतकों का संपर्क विवरण आपकी ही जिम्मेदारी है। ऐसे व्यक्ति न बने जो अनुमति के बिना किसी को भी मित्रों की व्यक्तिगत जानकारी या संपर्क विवरण साझा करता है। मुझे उम्मीद है ये जानकारी आपके लिए उपयुक्त साबित होगी। कृपया यह जानकारी अपने शुभचिंतकों के साथ साझा करें और साइबर बुलिंग के प्रति जागरूकता फैलाएं। आप सुन रहे हैं जिपमर इंटरनेट रेडियो। सुनने के लिए बहुत बहुत धन्यवाद।
1: நேர்கள் கேட்க இருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படும் உடல் பருமன் பற்றிய நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் ஆசிரியர் டாக்டர் கவிதா அவர்கள்.
2: வணக்கம் மேம், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
3: நன்றி.
2: இப்போ பொதுவாக இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து உடல் பருமன், அது பெரியவங்களாக இருக்கலாம் இல்லை ரொம்ப இப்போ இருக்கிற குழந்தைகளுக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த உடல் பருமன் வருவதற்கான காரணம் என்ன, அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு.
3: உடல் பருமன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கிறது வந்து உடல் எடை அதிகரிப்புலேருந்து ஆரம்பிக்குது. நார்மலாக நம்ம குழந்தைகிட்டும் சரி, இப்போ பெரியவங்ககிட்டையும் சரி, இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுன்றது நமக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு. இப்போ ஒரு ஜீரோலேருந்து நூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு குழந்தைகள் எந்த வெயிட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்றது இருக்கு. இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது நம்மளோட நம்ம இந்தியாவில் இருக்க குழந்தைகளை பத்தி மருத்துவம் இருக்கு இல்லையா, அதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆவரேஜா எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, இவ்வளவு வெயிட்டு, இந்த குழந்தை 10 வயசுக்கு இந்த வெயிட் இருக்கணும், 11 வயசுக்கு இந்த வெயிட் இருக்கணும்னு அவங்க கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து இந்த குழந்தை எவ்வளவு வேறுபடுது, இப்ப அந்த குழந்தை 5% அதுல இருந்து வேறுபடுது இல்ல 10% வேறுபடுது அப்படிங்கும் போது அதை பொறுத்துதான் வந்து உடல் எடையை வந்து அதிகரிச்சிருக்கா அது உடலை குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை கொண்டு வராங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடல் எடை அதிகரிப்புன்ற ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கு. இந்தியாவில பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதை உடல் பருமனை விட, உடல் பருமன்ற ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 11-31% இவ்வளவுதான், 11-31%. பட் உடல் எடை அதிகரிச்சிருக்காங்க, நார்மலை விட அதிகமா இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 8 வயசு குழந்தை இத்தனை கிலோ தான் இருக்கணும், 8 வயசு குழந்தை ஒரு 26 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதை விட அதிகமா இருக்கிறவங்க உடல் எடை கொஞ்சமா அதிகரிச்சிருக்கு, மேபி அந்த குழந்தை வந்து ஒரு 30 கிலோ இருக்கு அப்படின்னு சொன்னா அது உடல் எடை அதிகரிப்புன்னு சொல்லலாம். ஆனா அதே குழந்தையே 33 கிலோ இருக்கு, 35 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது அப்பதான் அது உடல் பருமன்றதுக்கு போகுது. உடல் பருமனுக்கு போறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இன்னும் கொஞ்சம் இதை விட டிவியேட் ஆகி போயிடுது. அதுக்கு இவங்க கொடுத்துருக்க மெத்தட் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்றாங்க, பாடி மாஸ் பிஎம்ஐன்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட எடை, குழந்தையோட உயரம், இது ரெண்டை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எடை, இந்த உயரத்துக்கு இந்த குழந்தை இந்த இவ்வளவு எடை இருக்கா அப்படின்றதான் பாக்குறாங்க, மோஸ்ட்லி நம்ம இதுல பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட வசதி வாய்ப்புகள், நம்மளோட அந்த சமுதாய சூழ்நிலை இதெல்லாம் வந்து வேறுபட்டு இருக்கு. நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது டெவலப்டு கண்ட்ரிஸ், அதாவது வளர்ந்த நாடுகளை விட நம்மளோட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. முன்னாடி இந்த உடல் எடை அதிகரிக்கிற பிரச்சனை, உடல் பருமன் பிரச்சனை வந்து அந்த கண்ட்ரிஸ்ல தான் கண்டுபிடிச்சாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ்ல தான், அதாவது நல்ல வாழ்வாதாரம் உயர்ந்த நாடுகள்ல தான் கண்டுபிடிச்சாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 11-31% வந்து உடல் எடை, உடல் பருமன் அப்படின்ற லெவலுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 42% இருக்காங்க. புரிஞ்சுதான். இப்போ ஒரு 100 குழந்தை எடுத்துக்கிறோம், அதில் 42 குழந்தை வந்து நார்மல் எடையை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளத்தோட இதை வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்மளால, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட உடல் பருமன், உடல் எடை. இது வந்து நம்ம இது நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு தான். இதுவே நம்ம வந்து அடல்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பெரிய பூதாகரமாக வந்து இதாகிட்டு வருது. இதில் அவங்க இன்னொன்னும் சொல்கிறாங்க, இதில் வந்து உடல் எடை மட்டும் நீங்கள் வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா உயரத்தையும் வெயிட்டையும் மட்டும் வச்சுட்டு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இருக்க அந்த கொழுப்பு எவ்வளோ இருக்குது, அந்த ஃபேட் அது எவ்வளோ இருக்குன்றத பொறுத்தும் இது மாறுபடும் அப்படின்றாங்க. இப்போ சில பேருக்கு வந்து கொழுப்பு கம்மியாக இருக்குது பட் உடல் எடை அதிகமாக இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து அது வந்து புரோட்டீனாவோ இல்லை பா அந்த அவங்களோட அந்த மசில்ஸ் எல்லாம் பில்டாக இருக்க மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேற, அதுவே ஃபுல்லாக அது ஃபேட்டாகவே இருக்குது அப்படிங்கும்போது அது வேற. அதை வச்சும் இவங்க வந்து பிரிக்கிறாங்க, உடல் பருமனையும் உடல் எடை அதிகரிப்பையும் அவங்க பிரித்து இது சொல்கிறாங்க.
2: ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனால் நிறைய விஷயங்கள், அதாவது உளவியல் பிரச்சனைகள் வருது. ஒரு சில பேர் ரொம்ப குண்டாயிட்டா வந்து, இப்போ ஒரு குழந்தை ஒல்லியாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து நிறைய உணவு கொடுத்து குண்டாக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிட்டானா ஏன் இந்த வயசுலேயே இவ்வளோ வெயிட் இருக்கா, ஸோ கொஞ்சம் உடம்பு குறை அப்படின்றாங்க. இது குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு ரொம்ப உடல் அவங்களோட பருமன் கொஞ்சம் கூடிடுச்சுன்னா டிப்ரெஸ் ஆகிறாங்க, நிறையா உளவியல் சிக்கல்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுது, உடல் அளவும் சரி மனதளவும் சரி. ஏன்னா அவங்க ஒபிசா

0: இருக்கனால ஃபிசிக்கலா ஒரு சில வலிகளோ இல்ல வந்து ஒரு சில பெயினோ இல்ல ஒரு சில வேலைகள் செய்ய முடியாம காரணங்கள் இருக்கலாம். ஸோ மென்டலா என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க?
1: உளவியலாம் இல்லை மனசு ரீதியாக அவங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான், நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வந்து ஒல்லியாக இருக்குது, சாப்பாடு கொடுத்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு அடல்ட்னாலும் அப்படி தான், நான் வந்து என்னென்ன விஷயங்கள், ஏன் நானே என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே, நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் நான் வந்து வேலைக்கு போனோன்னே எல்லாத்தையும் நான் அதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அது வரத்தான் செய்யும். அப்படிங்கும்போது நம்ம அதாவது ருசிக்கு அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த டயத்தில் நம்மளோட ஊட்டச்சத்துக்களை மறந்துடுறோம். இதே தான் குழந்தைகளுக்கும் நடக்குது. குழந்தை ஒரு விஷயத்த வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை வந்து மாற்றி மாற்றி மாற்றி நம்மளோட அந்த உணவில் நம்ம ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து பார்க்கறதுக்கு நம்ம ஆக்சுவலாக தவறிடுறோம். அதுதான் மெயின். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்டு அம்மா வந்து நம்மளை சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ வந்து ஏன் இவ்வளோ சாப்பிட்ற, இல்லை கம்மி பண்ணணும், நீ ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த அளவுக்கு எல்லா அம்மாவுமே வந்து குழந்தை வந்து நமக்கே ஒரு அளவுகோல் இருக்குல்ல, குழந்தை சப்பியா இருந்தாதான் நல்லா இருக்கு ஹெல்த்தியா இருக்கு நமக்கே ஒரு இது இருக்கு. யாராவது குழந்தை ஒல்லியா இருந்தா ஏங்க ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுத்து குழந்தைய குண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு இது இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன சொல்றேன்னா, அது நம்ம கிட்ட இருக்க ஒரு நம்மளே ஒரு அளவுகோல் வச்சுட்டு பாக்குறோம். ஆக்சுவலா வந்து நார்மல் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குழந்தை அதுக்குரிய வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு வெயிட் இருந்தாவே போதும், அதுவே ஹெல்த்தியான இதுதான் சரிங்களா. நம்ம ஒருவேளை உரிமை கொடுத்து நம்ம குண்டு ஆகிடுச்சு குழந்தை குண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அது மனரீதி என்ன பண்ணா, இப்போ ஸ்கூலுக்கே போகுது, நம்ம வந்து ஸ்கூல் பஸ்ல அனுப்புறோம், அங்கே இருக்கவங்க யாராவது கிண்டல் அடிப்பாங்க, இப்படி வந்து ஒரு சீட்ல நீயே பத்திப்பா எனக்கு வந்து பத்தாது அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் அடிக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து மன இதில் பாதிக்கப்படுது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அந்த குழந்தை ட்ரை பண்ணும் உடம்பு குறைக்கலாம்னு ட்ரை பண்ணும், குழம்பு குறைக்கலாம் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும், குழந்தை ட்ரை பண்ணும் கொஞ்சம் உடம்பு குறையுது கொஞ்சம் குறையல, ஏன்னா இமீடியட்டா உடனே குறைஞ்சிடாதுல்ல, ஏன்னா பேலன்ஸ் இருக்கணும் லைஃப்ல வந்து உணவு அதாவது உறக்கம் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாதப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக குறையிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி வந்து கூடும், அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும், ஒரு நெகட்டிவாயிடும், அதுக்கு நாங்கள் என்ன உடம்பு குறைச்சாலும் எனக்கு குறைய மாட்டேங்குது ஸோ நான் அதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாயிரும், இந்த குழந்தை ஒல்லியா இருக்க குழந்தை ஓடுற அளவுக்கு இந்த குண்டா இருக்க குழந்தை ஓட முடியாது. ஸோ அதோட ஆக்டிவிட்டிஸ் மாறும்போது என்னால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் வந்து அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதாகிடும். ஸோ என்ன பண்ணும், அது ரெஸ்ட் எடுக்கும், ரெஸ்ட் எடுக்கும்போது அகெயின் அது வந்து குண்டா இருக்க சான்ஸ் இருக்கு, ஒரு நிமிஷம் குண்டாயிட்டாவே என்ன ஆகும், அந்த முட்டி வலி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காமனாவே இருக்க ஒரு ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு முட்டி வலி வந்துட்டா அது திருப்பி ரிவர்ட் ஆகும், என்னன்னா திருப்பி அவங்களோட ஆக்டிவிட்டி செய்ய முடியாம போகும். ஸோ நார்மலா ஒரு குழந்தை செய்யறதுக்கும் இந்த உடல் எடை அதிகமான உடல் பருமன் உள்ள குழந்தை செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சவங்க ஆப்வியஸா தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை வந்து மன ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அதனால குழந்தைகள் டிப்ரெஷனுக்கும் சில குழந்தைகள் போகுது, சில குழந்தைகள் வந்து இதால இந்த ஸ்ட்ரெஸ்னால அதிகமா சாப்பிட ஆரம்பிக்குது, இன்னும் அதிகமா சாப்பிட ஆரம்பிக்குது. சில குழந்தைகள் வந்து என்னன்னா மற்ற குழந்தைகளால வந்து புல்லிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து டீஸ் பண்ணுவாங்க இந்த குழந்தைய. ஸோ அந்த குழந்தைக்கு இன்னும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உளவியலா அவங்களுக்கு வர பிரச்சனை. ஸோ அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணும் அப்படின்னு சொன்னா, அகெயின் அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு வடிகால்னா ஃபுட்டு, ஏன்னா வேற ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலங்கும் போது மோர் ஆஃப் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு தான் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கிறதுனால அவங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம. அதனால உளவியல் பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு.
0: இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் வந்து பசங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால வர்ற உடல் பருமனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேரண்ட்ஸ் எந்தளவு ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாமா, இல்லை இப்போ ஒரு டிவியில் ஏதாவது ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது ஒரு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும்போது பசங்க அதை பார்த்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்க அடம்புடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்தனால அதனால இந்த உடல் பருமன் வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ பேரண்ட் வந்து எப்படி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கம்மி பண்ணுறது ஃபாஸ்ட் ஃபுட்?
1: ஆக்சுவலாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்றதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த உணவு கொடுக்குறதுலையே நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா இனிஷியலாக வந்து நம்ம என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ குழந்தையில நம்ம சொல்றது குழந்தையிலேயே நீங்கள் என்ன கொடுக்க ஆரம்பிக்கலோ அதை குழந்தை சாப்பிட பழகும். ஒரு சில ஃபுட்டு குழந்தைக்கு பிடிக்காது தான், அப்போ பிடிக்கல அப்படிங்கும்போது நம்ம வேற ஒரு ஃபுட்டு அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கலாம். பட் வந்து என்னன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு திருப்பி அந்த பிடிக்காத ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம அப்படி பண்ணுறதில்ல, இந்த குழந்தைக்கு இந்த ஃபுட்டு பிடிக்காது எதுக்குன்னா நம்மளோடது ஒரே எய்ம் என்ன இருக்குன்னா அதே அப்படியே சாப்பிட வச்சிடணும், அதுக்கு வயிற்றுக்குள்ளே எல்லாத்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது நமக்கு. அந்த இடத்துலயே நம்ம வந்து நம்ம ஐ திங்க் நம்ம அந்த நியூட்ரிஷனில் ஃபெயில் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அதே இது என்ன பண்ணலாம், இவங்க அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, இப்போ அந்த குழந்தைக்கு கேரட் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை மாடிஃபை பண்ணி வேற எந்த வழியில் அந்த கேரட்டை கொண்டு போகலான்னு பார்க்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், கேரட்டை அவாய்ட் பண்ணிடுவோம், வேண்டாம், இது வந்து இவ்வளவு

0: ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். அதுவே அது ஃபாஸ்ட் ஃபுட்ல போடும்போது அந்த குழந்தை சாப்பிடும் சரிங்களா. அப்ப ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏன் குழந்தைகளுக்கு பிடிக்குதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் ஃபுட்ல இருக்குது அந்த துரித உணவுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோனோசோடியம் குளூட்டமேட்னு சொல்லுவாங்க, சில வேதிப்பொருட்களும் அவங்க அதுல ஆட் பண்றாங்க. அது வந்து டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அவங்க நாக்கு மறந்து போக வச்சிருது. நீங்க ஒரு பீஸாவே சாப்பிட்றீங்கன்னா அதில் மோனோசோடியம் குளூட்டமேட் இருக்கும்போது என்ன எம்எஸ்ஜின்னு போட்டிருப்பாங்க, அது சாப்பிடும்போது ஆக்சுவலாக உங்க நாக்கு மறத்துறதுனால உங்களுக்கு அது என்ன டேஸ்ட்னு தெரியாமல் நீங்க நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்க நார்மலாக சாப்பிட்றதுக்கும் இந்த துரித உணவு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடுவீங்க, அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த தண்ணி அதோட சேர்த்து உள்ளே போகுது, புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுக்கான. ரெண்டாவது வந்து சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுகர் வந்து நார்மலாக என்ன கேட்டால் ஒரு அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டி. நீங்க சுகரே கொடுக்காத குழந்தைக்கு சுகர் கொடுத்தீங்கன்னா சுகர் சாப்பிடாது. ஆனா ஒரு குழந்தைக்கு சுகரே கொடுத்து பழக்கிருக்க குழந்தைக்கு சுகரை விடுன்னு சொன்னா அதனால விட முடியாது. ஏன்னா இது வந்து அதுக்கு ஒரு நிறைய அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுவும் இந்த ஒயிட் சுகர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது ரொம்ப அதிகம். அது என்ன, குழந்தை வெளியே போகும்போது மாடர்னா இருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுக்குறோம், பட் அதுல எவ்வளவு சுகர் இருக்குன்னு நம்ம பாக்கணும். அது ஒரு துரித உணவு தான். நம்ம நினைக்கிறோம் பாட்டில் ட்ரிங்க் இது வந்து மில்க் தானே உள்ள இருக்குன்னா, மில்க் அதுல கொஞ்சோண்டு தான் இருக்கு, சுகர் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதை நம்ம குழந்தைக்கு புரிய வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இப்போ அது வந்து என்னதுன்னா, இது ஹெல்த்தி தானே, இது மில்க் தானே, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது நமக்கு அதை இது பண்ண முடியாது. இப்போ இருக்க குழந்தைங்களாம் கொஞ்சம் ஸ்மார்ட் வேற, ஏன் அவங்க சாப்பிட்றாங்க, ஏன் அவங்க சாப்பிட்றாங்க, ஏன் எனக்கு ஏன் வாங்கி கொடுக்க கூடாதுன்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க்ன்ற பேரில் வேற நம்ம நிறைய அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம். அதில் என்ன நியூட்ரியன்ட் இருக்குன்னு நமக்கு தெரியல, வெளியே டப்பாவில் போட்டிருக்க நியூட்ரியன்ஸ் என்னன்னு பார்த்து நம்ம கொடுக்குறோம். அதே அதை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைக்கு, பட் என்னென்னா குழந்தைக்கு அந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பண்ணுறோம். அட்லீஸ்ட் நீங்கள் அதை ரெண்டு நாள் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டு நாள் கொடுங்களேன், கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம் நமக்கு தெரியும் இல்லையா. நிறைய ஸ்டடிஸ்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த, அதாவது ஹெல்த்தி ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் இதுலலாம் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுக்குற அந்த கடலை இதுலேருந்து தான் அவங்களும் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க அந்த டேஸ்ட் என்ஹான்சர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த இதை யூஸ் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து அடிக்கடி அதுதான் சாப்பிடணும், அந்த ஸ்மெல்லு தான் வேணும், அந்த பர்டிகுலர் பிராண்டோட அந்த ஸ்மெல்லு பார்க்கும்போதே குழந்தைக்கு அதுதான் வேணுன்ற அந்த ஈர்ப்பு வருது. என்னதான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம வீட்டு மசாலா வச்சு தானே பண்ணுவோம், அப்போ அந்த ஸ்மெல் ஏன் வரமாட்டேங்குது. அந்த டேஸ்ட் அந்த என்ஹான்சர்னு அவங்க போடுற அந்த இது வந்து தான் அந்த குழந்தைகளை அது பக்கமாக ஈர்க்குது. கொடுக்கவே வேணான்னு சொல்ல, இப்போ பீஸா கொடுக்கக்கூடாது, பர்கர் கொடுக்கக்கூடாது, இதுன்னு கொடுக்க வேணான்னு சொல்ல, பட் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பீரியடிசிட்டி இருக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு 1 மந்த் எதுவுமே வெளியே நீங்கள் கொடுக்கல, ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு போய் கொடுங்க, அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த குழந்தை அந்த ஒரு நாள் சாப்பிட்டு செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ திருப்பி திருப்பி அதை கேட்கும்போது தான் அந்த ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பவர் ஸ்ட்ரகிள் இந்த மதருக்கு வந்து வயிற்ற ஃபீல் பண்ணணும் குழந்தைக்கு அப்படின்ற எண்ணத்துலேருந்து இது ஆரம்பிச்சிருது தான் என் சரிங்களா. அப்போ அந்த குழந்தைக்கு பிடிச்சதை உருவாக்கி பிரிச்சதை உருவாக்கி பிடிச்சதை உருவாக்கி கொடுத்துட்டு குழந்தைக்கு வந்து எது பிடிக்கும் அதை கொடுத்து அவங்க வயிற்று நப்பி அனுப்பினா போதும். இப்போ வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போனால் பாக்ஸை திருப்பி கொண்டு வந்துட்டா, நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் பண்ணி கொடுத்து விட்டேன் பேரண்ட் அப்படியே திருப்பி கொண்டு வந்துடா, ஓகே அதுவே நீங்கள் வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடுங்க. அவங்களுக்கு சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அந்த பொம்மை போடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். சில பிஸ்கெட்லாம் டேஸ்ட்டே இருக்காது, பட் அது பொம்மை ஷேப்பில் இருக்கிறதுனால குழந்தை சாப்பிடும். அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இதுல வந்து நம்ம வந்து அதே நியூட்ரியன்ஸை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால துரித உணவுகள் கொடுக்க கம்ப்ளீட்டா கொடுக்க வேணாம்னு சொல்ல, அதை வந்து நீங்க வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா யூஸ் பண்ணுங்களேன். இப்ப நீ இந்த வார ஃபுட்டு நம்ம இந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன்னா 1 hour நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அந்த துரித உணவுகள் எப்பயோ ஒரு தடவை சாப்பிடல ஒண்ணும் இல்லை, பட் அதவே பழக்கப்படுத்தி வெறும் சிப்ஸ் வச்சுதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன், சிப்ஸ் தான் நான் வந்து இதுக்கு கொண்டு போவேன், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் கொண்டு போவேன் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அது நான் என்ன சொல்லுவேன்னா, பேரண்ட்ஸ் கையில இருக்கு, நம்ம பண்ணவே மாட்டோம்னா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஃப்ரை ஒரு மனுஷனுக்கு ஒரு நார்மலாக ஒரு அடல்ட்டுக்கு 1 மாதத்துக்கு 1.5 லிட்டர் தான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க, அந்த அளவுக்கு ஃபேட் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோதான் வாங்குவோம் அப்படிங்கும்போது வீட்டில் நம்ம 2 தடவையோ 3 தடவை தான் பூரி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதான் ரூல். இல்லை அவன் பூரி போடாட்டி சாப்பிட மாட்டான், ஸோ சப்பாத்தி போடும்போது அவனுக்கு மட்டும் 2 பூரி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்கலாம் எந்த ஃபுட் வேணாலும் கொடுக்கலாம் குழந்தைக்கு. கேட்குனா நம்ம முன்னாடி கேள்விப்பட்டுருவோம், நம்ம சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க கள்ள தின்னாலும் கரையிற வயசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஒரு இது அடைமொழி சொல்லுவாங்க. அது என்னென்னா குழந்தை எது கொடுத்தாலும் அதுக்கு டைஜஸ்ட் ஆகிடும் எல்லாமே ஓகே தான், பட் அதை திரும்ப திரும்ப கொடுக்கும்போது அதுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இன்டைஜஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய மைதா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வர்றதுக்கு. துரித உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய மைதா அந்த ரிலேட்டடான பொருட்கள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டேஸ்ட் என்ஹான்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா மாடரேஷனாக எப்பயோ ஒரு தடவை சாப்பிட்டா பிரச்சனை வராது, ஆனால் அதுவே தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வருது, உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது.
1: மேம் இப்போ முன்னாடி சொன்னீங்க, அதாவது உளவியலாக ஒரு சில விஷயங்கள் அவங்க பாதிக்கப்படுற விஷயங்களை பற்றி சொன்னீங்க, உடல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள், அதாவது உடல் பருமனால உடல் ரீதியாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க.
0: உடல் ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடல் பருமன் இருக்கிறதுனால அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் செயல்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஏன்னா அவங்களால ரொம்ப வேலைகளை செய்ய முடியறதில்ல, நிறைய விளையாட முடியறதில்ல. ஸோ இதுவே என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கு வந்துட்டு சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு, டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சில குழந்தைகள் ஹைப்பர் டென்ஷன் கூட சின்ன வயசுலேயே, இப்போலாம் 22-23 இயர்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம். குழந்தையிலேருந்து அடல்ட் லைஃப்பில் என்ட்ரு ஆகும்போதே அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதை பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஹை கொலஸ்ட்ரால் லெவல், அதிகமாக அவங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து உடம்புல வந்து சேர்ந்துருத நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்ன ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த உளவியல் பிரச்சனைகளும் வந்துடும். உங்களுக்கு டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்காது, ஒரு அவங்க கூட அடுத்தவங்க கூட காம்பீட் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே போயிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த உடம்பு லெவலில் பார்க்கும்போது நிறைய ஸ்டடிஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக. உடல் பருமன் இருக்க குழந்தைகளுக்கு என்னென்ன வந்திருக்கு, ஃபியூச்சரில் என்ன வரதும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக்ஸ், அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு. அதாவது இன்சுலின் டிபெண்ட், இன்சுலின் வந்து போட்டு இல்லாட்டி மருந்து கொடுத்து தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆயிடுது. அவங்களுக்கு செகண்ட் வந்து இந்த ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டுமே வரும்போது, அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது அந்த ப்ரெஷர் உங்களுக்கு வந்து அதிகமாகுது. ஏன்னா கொழுப்பு எல்லா இடத்துலையும் இதாகும் போது உங்களுக்கு பிளட் வந்து பிளட்ல கொழுப்பு சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ப்ரெஷர் வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய சான்ஸ் வந்துருது. மூணாவது வந்து இந்த உடல் பருமனால ஜாயின்ட் பெயின், அவங்களுக்கு அந்த முட்டி வலி அப்படின்றது அதிகமாக வருது. அந்த முட்டி வலினால அவன் நடக்க மாட்டான், அவன் நடக்காதனால வெயிட் போடுவான். ஸோ இது வந்து ரவுண்டா போயிட்டே இருக்கும், இந்த இது சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும். நாலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரீத்திங் ப்ராப்ளம். இந்த குழந்தைகளுக்கு வந்து அதிகமா ரொம்ப குண்டா இருக்கு குழந்தைகளுக்கு, இந்த கழுத்துல பாத்தீங்கன்னா மசில்ஸ் நிறைய இதாயிட்டு அவங்களுக்கு நைட்ல பிரீத் பண்ண முடியாது. சில குழந்தைகளுக்கு வந்து நார்மலா டெய்லி பிரீதிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வந்து வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து கேட்டீங்கன்னா, நம்மளோட லிவர் சொல்றோம் இல்லையா, கல்லீரல், கல்லீரல்ல வந்து இந்த கொழுப்பு இது போய் அடைச்சிட்டதுனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சொல்றாங்க. ஃபேட்டி லிவர் தான், ஃபேட்டி லிவர்னா அந்த ஃபேட் போய் அதை அடைச்சிட்டு அங்கே வர ஒரு லிவர் ப்ராப்ளம் தான். அது வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இந்த உடல் பருமன் அதிகம் இருக்க குழந்தைகளுக்கு வருதுன்னு சொல்றாங்க. இந்த அஞ்சு வந்து ரொம்ப மெயின், ஏன்னா இதுதான் நம்ம உங்களை டிசைட் பண்ண போகுது. ஒன்று வந்து உங்களோட ஹார்ட், அது ப்ரெஷர்னால உங்களுக்கு பாதிக்கப்படலாம். ஹைப்பர் சுகர், சுகருங்கும் போது உங்களுக்கு அதிகமாக சுகர் இருந்ததுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அதர் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ரெண்டாவது ஜாயின்ட் பெயின், ஆக்டிவிட்டிஸை ரெடியூஸ் பண்ணிடுது. பிரீதிங் ப்ராப்ளம், உங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகிடுது. ரெண்டாவது லிவர், அஞ்சாவது லிவர் நம்ம சொல்றோம். ஸோ இந்த அஞ்சு இது அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதர் ப்ராப்ளம்ஸ், இது ரிலேட்டடாக வரக்கூடிய வேற ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்கு இந்த உடல் பருமன் இருக்க குழந்தைங்களுக்கு.
1: இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் நீங்க சொன்ன அட்வைஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கவனம் எடுத்து பசங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா மேம், இப்ப வந்து நிறைய குழந்தைகள் வந்து நிறைய சாப்பிடுறாங்க, அதனால உடல் பருமன் வருது. ஒரு சில குழந்தைகள் சாப்பிட்றது கிடையாது, சரியா சாப்பிட மாட்டாங்க, பட் அவங்களோட உடல் வந்து கொஞ்சம் பருமன் ஏறிக்கிட்டே இருக்கும். அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு தான். அவங்க சொல்லாங்க நான் இவ்வளவு சாப்பிட்றதே இல்லை. நம்ம நினைமா அவங்களோட உருவத்தை பார்த்து நம்ம சில பேர் தப்பா நினைச்சுக்கலாம், ஓ இவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு. சோ அவங்க சொல்லாங்க நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன், பட் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. சோ என்ன ரீசனா இருக்கும்
0: இதுக்கு? வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க நம்ம. அதாவது என்னன்னா, உடல் ரீதியா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. உடல் பருமன்றது ஒன்லி சாப்பிட்றதுனால மட்டும் வர்ற பிரச்சனை கிடையாது. என்னன்னு கேட்டா, நீங்கள் சாப்பிட்றதுனால மட்டும் வருதுன்னு சொன்னால் சாப்பிட்ற எல்லாருமே வந்து இதாக இருக்கணும். சில பேர் பார்ப்போம் ரொம்ப லீனாக இருப்பாங்க, பட் 4 பிரியாணி கூட அசால்ட்டாக சாப்பிட்டு எந்திரிச்சு போவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ இது கிடையாது. இதுக்கு வந்து நிறைய உடல் சம்மந்தப்பட்ட இது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜெனெட்டிக்ஸ், அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அவங்களோட உடல் தன்மை எப்படி இருக்குது, அது பர்சனல் ஃபேக்டர்ஸ். நான் எப்படி வந்து என்னோட உடம்பு தன்மை எப்படி இருக்குது, இப்போ நான் அப்பா அம்மாவோட உடம்புலேருந்து எனக்கு கொஞ்சம் ஜெனெட்டிக்ஸ் மெட்டீரியல் கிராஸ் ஆயிருந்தாலும், நான் எப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், நான் என்ன பண்ண சாப்பாடு சாப்பிட்றேன், நான் என்ன இது பண்ணுறேன்னு என்னோட உடம்பு. ரெண்டாவது வந்து ஃபெமிலியல் ஃபேக்டர்ஸ். இப்போ பாட்டி தாத்தா இருந்தாலே போதும், குழந்தைகளுக்கு ஊட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெமிலியல் ஃபேக்டர்ஸ், ஸோ இதெல்லாமே கூட சேர்ந்து அஃபெக்ட் பண்ணும் உங்க, சரிங்களா? ரெண்டாவது வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நான் பார்த்த வரைக்கும் தெருவில் குழந்தைங்க விளையாண்டுகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க சத்தம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு போகிறதில்ல, மொபைல் பார்க்குறாங்க இல்லை டிவி பார்க்குறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப செடென்டரியாக மாறிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று. டயட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், டயட் சொல்லலாம். டயட் வந்து இந்த துரித உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, அல்லது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, இல்லை அதிகமாக சுகரேட்டட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாமே வந்து டயட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம். முன்னாடி இருந்ததை விட நம்ம கொஞ்சம் இப்போ வந்து நான் தான் சொல்கிறேன், பொருளாதார நிலையில் நம்ம வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. இப்போ அப்போ மாறுபட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து மேலை நாட்டு வியாதியாக தான் கருதப்பட்டுச்சு. அதாவது குண்டா இருக்கிறதெல்லாம் வந்து மேலை நாட்டு வியாதி அப்படின்ற மாதிரி தான் கருதப்பட்டுச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, அது நமக்கும் வந்துச்சு. ஏன்னா நம்மளும் அவங்கள பார்த்து அந்த கலர்ஃபுல் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகளுக்கு ஏதாவது சைல்ட்ஹுட்ல ப்ராப்ளம் இருக்கும், சைல்ட்ஹுட்ல ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க சில மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த மெடிசன்ஸ் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் பருமனை அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். குழந்தைகளுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக மேபி அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ அவங்களுக்கு ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலாக சொல்லணும்னா தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த தைராய்டு முன்னாடி ஹார்மோன் அதிகமாக இருக்கும் போது என்னன்னா குழந்தை வந்து குண்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ சில ஹார்மோன் பிரச்சனைகளும் கூட இந்த மாதிரி உடல் பருமனை உண்டாக்குறதுக்கு உரிய காரணம் தான். நம்ம இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான் சொல்றாங்க, இப்படிதான் இதுதான் தான் இது வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாமே காரணங்களா இருக்கலாம், காரணிகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டயட்டு, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி எப்படி இருக்குது, இல்லை நம்மளோட சுற்றுத்தார் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், ப்ளஸ் வந்து நம்மளோட சோஷியோ எக்கனாமிக், நம்மளோட அதை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது ஒன்று, ப்ளஸ் வந்து மெடிக்கேஷன்ஸ், அப்புறமேல வந்து சில ஹார்மோன்ஸ் இந்த உடம்புல, இதெல்லாமே கூட ஒரு காரணமாக இருக்குது உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு. நம்ம சும்மா குழந்தைய மட்டும் சொல்ல முடியாது, குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கு அதனால இது ஏன் சாப்பிடுது, எதுக்கு அவனுக்கு அது அந்த இது அந்த இது பிடிச்சிருக்கு. முன்னாடிலாம் சொல்லுவாங்க குழந்தை வந்து மண் சாப்பிடுது, நம்ம காமனாக கேள்வி, நான் சின்ன வயசுலலாம் காமனா மண்ணு சாப்பிடுறது, சாம்பல் சாப்பிட்றது, இதெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வந்து உங்க உடம்புல இருக்க டெஃபிஷியன்சினால நீங்க சாப்பிட்றீங்க. இப்போ மண்ணு சாப்பிட்ற குழந்தைக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும், சிலிகான் டெஃபிஷியன்சி இருக்கும், அதனால குழந்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை டெஃபிஷியன்ட்டா இது பண்றதுக்கு நம்ம அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இப்போ அதே இது என்னதுன்னா இந்த குழந்தை வந்து இப்போ வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனா மேபி அதுக்கு சால்ட் அந்த அந்த டேஸ்ட் வந்து அதுக்கு தேவைப்படுது. ஸோ வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒருவேளை சால்ட் அது மூலமா போகுது, இல்லை சுகர் கண்டென்ட் தேவைப்படுது. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸஸா அதை கொடுக்கும் போது அந்த பிரச்சனைகளை வர்றதுக்கு இருக்கு. ஸோ நம்ம ஒரே ஒரு காரணத்தை மட்டும் இதனாலதான் உடல் பருமன் வருதுன்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது, வெவ்வேறு காரணங்கள் காரணிகள் இருக்கு கண்டிப்பா.
1: இப்போ ஒரு முக்கியமான விஷயம் மேம், அதாவது வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் ஒரு ஒரு மனுஷனோட ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணுது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் நம்ம ஆகிறோம்னு சொல்றோம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு அதிகமா சாப்பிட்டோம்னா நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி குண்டாவோம் ஸோ அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிடலாம் சார்? ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயம், சரி இந்த டைம்ல இது சாப்பிட்றான் ஸோ இதை வாங்கி கொடுத்துட்டு அவனோட பசியை போக்கிடலான்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டா ஒரு ஹெல்த்தி லைஃப் கிடைக்கும், அதாவது உடல் பருமன் தவிர்த்து ஒரு ஒரு ஹெல்த்தி லைஃப் இருக்கணும்னா என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிடலாம்?
0: இதுக்கு வந்து என்னன்னா ஹெல்தி ஈட்டிங், ஹெல்தி ஈட்டிங் கண்டிப்பா. நீங்க கேட்குற விஷயம் வந்து ஹெல்தி ஈட்டிங், எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியா ஒரு ஃபுட்டை வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால. நீங்க எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அதுல ஒரு ப்ரையாரிட்டி இருக்கணும். இப்போ நமக்கு வந்து இவ்வளோ கார்போஹைட்ரேட் தான் வேணும், இவ்வளோதான் ஃபேட் வேணும், இவ்வளோதான் ப்ரோட்டீன் வேணும்னு இருக்கு. இப்போ நம்ம உணவு சாப்பிட்றதுல நீங்க 100 வச்சுக்கோங்க, ஒரு 100 அப்படின்ற காரணி தான் வந்து நம்ம உணவு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பா வந்து 50-60% வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி, அதாவது மாவு சத்து உள்ள பொருட்கள் தான் மோஸ்ட்லி நம்ம சாப்பிட கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த பாடி வெயிட், அவங்களோட உடம்போட வெயிட்டை பொறுத்து நம்ம அவங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுப்போம், ஃபேட் வந்து கொஞ்சம் மினிமமாக தான் கொடுப்போம். இது 3 தான். ஸோ இந்த மாவு சத்து அப்படின்றது சாதாரணமாக நம்மளோட ஃபுட்டில் மீன்ஸ் சாப்பாடில் அந்த ரைஸில் இதில் மட்டும் இல்லை, பழங்களில் இருக்குது, காய்கறிகளில் இருக்குது இந்த மாவு சத்து. மாவு சத்துன்றது நிறைய இதில் இருக்குது, கார்போஹைட்ரேட் சொல்லுவோம், அது வந்து சிம்பிளாக எல்லாருமே கிடைக்கும். இதுலேயுமே 2 விதமான இது இருக்குது, அதாவது நார்மலான ஒரு மாவு சத்து, இதுவே காம்ப்ளெக்ஸாக இருக்கணும் மாவு சத்துன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எந்த விதமான இது கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது தான். இப்போ மாவு சத்துங்கும் போது நல்ல மாவு சத்து இருக்கு இல்லையா, நல்ல மாவு சத்துனா இப்போ வந்து நீங்கள் ரைஸ் கொடுக்குறீங்க அது ஓகே, ஆனால் மைதா அதே டைத்தில் மைதா கொடுக்கும்போது இட் இஸ் நாட் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபுட்டு வந்து நீங்கள் சத்துள்ளதாக இருக்கணும், பட் அதே டைத்தில் அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரியும் இருக்கணும். அந்த இது ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஃபுட்டு வந்து நான் தான் சொன்னேன் 60% அது மாவு சத்து உள்ளதும், அப்புறம் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீனும், அடுத்தாப்புல கொஞ்சம் ஃபேட்டும் கொடுக்குறோம். ஃபேட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் நம்ம சொல்லக்கூடாது, ஃபேட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் தப்பு, ஃபேட்டும் கொடுக்கணும். ஏன்னா குழந்தையோட அந்த வளர்சிதை மாற்றங்களுக்கு நிறைய உதவுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட், அதில் நிறைய விட்டமின்ஸ் அப்சார்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேட். ஸோ ஃபேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, பட் அதை கொடுக்கும்போது நல்ல ஃபேட்டாக கொடுக்கணும், நல்ல ஒரு கொழுப்பு சத்து உள்ளதாக கொடுக்கணும். நல்ல கொழுப்பு சத்துன்னு அந்த நட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு நட்ஸாகவே சாப்பிட்றதை விட்டுட்டு அதை ஒரு பால் மாதிரி பண்ணி அதை கையில் கொடுக்கலாம். ஸோ மாவு சத்துன்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன், நம்ம சாப்பிட்ற ரைஸில் இருக்குது, சப்பாத்தியில் இருக்குது, இதில் நம்ம சாப்பிட்ற ப்ரெட்டில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அது கூட பழங்கள் காய்கறிகள் இது கூட இருக்குது. ஸோ அந்த பழங்கள் காய்கறிகள் கொடுக்கலாம். பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பல்சஸ்ங்கும் போது அதில் கொஞ்சம் மாவு சத்து இருக்குது, நிறைய புரத சத்து இருக்குது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுகளையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிங்கன்னா நிறைய கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு சத்து உள்ள பொருட்கள், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளோட புரத சத்து உள்ள பொருட்கள், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை கொடுங்க, இல்லை சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடச்சதுன்னா அதை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுங்க. இல்லை குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அவனுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஒரு அடி மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு கூட அவனுக்கு அது ஜூஸா கொடுங்க. பட் நிறைய சுகர் போடாதீங்க. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது சப்ளிமெண்ட் பண்ணுங்க. சுகரை விட்டுட்டு வேற ஏதாவது சப்ளிமெண்ட் கொடுங்க. ஏன்னா குழந்தைக்கு ஜூஸோ இல்ல ஃப்ரூட்டோ எதுனாலும் இஷ்டம். பட் சில குழந்தைகளுக்கு அதை கடிச்சு சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல வேற வேற ஷேப்ல வெட்டி வச்சோம்னா குழந்தைகளுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்து அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து சுகர் உள்ள பொருட்களை கொஞ்சம் கம்மியா கொடுங்க. முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஸ்வீட் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது தீபாவளி பொங்கலா தான் இருக்கும். அந்த மாதிரி டயத்துல தான் நம்ம அதிகமா ஸ்வீட் எல்லாம் செய்வோம். இப்ப அப்படி இல்ல. நாமளாம் எங்க இப்ப திடீர்னு ஒரு ஸ்வீட் கேட்கலாம் உடனே நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். பட் அதே இதை வந்து நம்ம வந்து அது ஒரு ஸ்வீட் நம்ம பண்றோம்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு கேஜி இல்ல ஹாஃப் கேஜி சுகர் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஒரு பாட்டில் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாட்டிலோட அளவு 100 ml அதுல 50 ml சுகர் தான் போடுறாங்க. அதை வந்து குழந்தைக்கு புரிய வைக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். அந்த ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது ஃபாஸ்ட் ஃபுட். நீங்க சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ண முடியாட்டியும் நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். மித்த பொருள் அதிகமா கொடுத்துட்டு அதை கொஞ்சமா நீங்க வந்து அதை ஒரு ரீஇன்ஃபோர்ஸரா யூஸ் பண்ணுங்க. குழந்தை சாப்பிட்றதுக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸரா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஃபேமிலி மீல் சாப்பிடுங்க. அந்த ஃபுட் அங்க வச்சிடுங்க. ஸோ குழந்தைங்களை எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்கன்னு பார்த்து குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 9 months மேல ஆயிட்டாவே குழந்தை பிறந்து 9 months மேல ஆயிட்டாவே வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அந்த ஃபுட்ல வந்து கொஞ்சம் ஃபுட் எடுத்து கொடுங்கன்னு தான் வந்து சொல்றாங்க. அதுதான் நல்லது. ஏன்னா நம்மளோட லோக்கல் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது தான் குழந்தைக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து அப்ராப்ரியேட் அந்த சைஸ் கொடுக்கணும். இப்போ குழந்தை பிடிக்குது அப்படின்றதுக்காக நிறைய கொடுக்கறது தப்பு. என்னதான் அந்த அந்த ஃபுட்டை பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதோட அமௌண்ட் வந்து சாப்பிடணும்னா அவ்வளோதான் சாப்பிடணும். அதுவே வந்துட்டு அந்த குழந்தை திருப்பி டிமாண்ட் பண்ணுதுன்னா நீங்க வேற ஐட்டம்ஸை கொடுக்கறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டு அதை வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் மாதிரி இடையில ஓகே நீ இது சாப்பிட்டா உனக்கு தரேன் இது நீ காய்கறி சாப்பிட்டா மாமி உனக்கு இது பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இது பண்ணணும். மூணாவது வந்து என்னன்னா ஸ்லீப். குழந்தைக்கு வந்து தூக்கம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கணும். சில குழந்தைகள் என்ன பண்ணணும்னா தூங்காது ஒழுங்கா. அந்த தூங்காத குழந்தைகளுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சேம் வே ஆக்டிவிட்டிஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்ப ஆக்டிவிட்டின்னா அது மூணு விதமான ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க. ஒன்னு வந்து குழந்தை செய்யறது மைல்டு ஆக்டிவிட்டிஸ். வீட்டுக்குள்ளேயே இருக்கும் வீட்டுக்குள்ளேயே நடக்கும் வீட்டுக்குள்ளேயே ஓடும் வீட்டுக்குள்ளேயே இது பண்ணும் அது ஒரு மைல்டு ஆக்டிவிட்டிஸ் தான். அது அதே குழந்தை வெளியே போய் விளையாடும் சைக்கிள் விடும் கொஞ்ச நேரம் சைக்கிள் விடும். அதே குழந்தை ஃபுட்பால் விளையாடுது. ஸோ இந்த மூணு ஆக்டிவிட்டிஸ்க்குரிய டிஃபரன்ஸ் தெரியுது இல்லை. இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க ஒரு 15 minutes விளையாண்டாலுமே எவ்வளோ பேர்த்து இந்த குழந்தை வெளியே வரும். ஸோ அதுக்கும் ஆக்டிவிட்டிஸ் ஹை. இப்போ ஒரு வாக்கிங் போகிற குழந்தை வந்து வாக் பண்ணும் 15 minutes அதே வாக்கிங் அதே 15 minutes வீட்டுக்குள்ள விளையாடுது. இது மூணுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்க குழந்தை என்ன விளையாட என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது அப்படின்ற பொறுத்து நீங்க ஃபுட்டு கொடுக்கணும். நார்மலா ஒரு குழந்தை ஒரு 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள இருக்கு 18 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒரு 1200 kcal 2200 kcal வரைக்கும். உங்க குழந்தையோட ஆக்டிவிட்டிஸை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணும். இப்ப என்னோட குழந்தை வந்து இவ்வளவுதான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது ஒரு நாளைக்கு 1 hour தான் விளையாடுது வெளியே அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஃபுட்டு கொடுக்குவேன். இப்போ நான் வந்து கேலரிஸ் அதிகமாக கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு அந்த இதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம்ல அந்த ஆக்டிவிட்டிஸ் ஸ்பெண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது எப்படி ஃபுட்டு கொடுக்குறீங்க அதை ரேஷ்னலாக நம்ம கொடுக்கணும். இப்போ புரதச்சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து கொடுக்கும்போது அதோட ரேஷியோவை பார்த்துக்கணும். இப்போ ஒரே ஒரு பூரி சாப்பிட்டாலும் கேலரிஸ் எங்கேயோ போயிடும். அதுவே இட்லி சாப்பிடும்போது கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் நமக்கு. இப்போ இட்லினா 3 சாப்பிடுது பூரினா 1 or 2 சாப்பிடுதுன்னா விட்டுறோம். நீங்க இல்ல பூரியையும் நீ 4 சாப்பிடு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த இது வந்து என்ன கேலரிஸ் வந்து அதிகமாகுது. அந்த அளவுக்கு குழந்தையோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப இருக்க குழந்தை எல்லாம் மொபைல தானே விளையாடுது. இல்ல வெளியே விளையாடுற குழந்தைகளுக்கு வந்து என்ன விளையாடுறாங்க அவங்களை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வச்சுப்பாங்க இந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியா தான் விளையாடுவேன் இவ்வளவு நேரம் தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி. இதுவே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களோட கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? சோ அதுக்கு ஏற்ற போதுனா நீங்க வந்து அதிகளுக்கு சாப்பாடு அவங்களுக்கு வந்து கேலரிஸ் அதிகமா கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் எவ்வளோ கேலரிஸ் குழந்தைகளுக்கு போகுது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாதாரண சொல்லணும் தான் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்னாச்சும் கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைக்கு. ஒரு ஃப்ரூட் இல்லாட்டி ஒரு ஒரு கப்புலேருந்து 1.5 cup உள்ள ஃப்ரூட் கட் பண்ணி கொடுக்குறீங்க. வெரைட்டியாக ஃபுட் கொடுக்குறீங்க ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு கப்புலேருந்து 1.5 cup கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு கப்லேருந்து 2 cup கண்டிப்பாக குழந்தை வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டே ஆகணும். அதை எப்படி கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதை அரைச்சி நீங்கள் குழம்புல ஊற்றினாலும் சரி, இல்ல உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெஜிடபிள் கிரேவி பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பொரியல் மாதிரி பண்ணணும், ஏதாவது பண்ணி அவங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் உள்ள போகணும். சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு அந்த புரத சத்து நான் சொன்னேன்லையா, புரத சத்து மாவு சத்து அந்த கொழுப்பு சத்து இதோட ரேஷியோ வந்து கரெக்டா இருக்க மாதிரி நம்ம பாத்துக்கணும். அதாவது என்னன்னா கொழுப்பு சத்து கிடைக்கணும் பட் அது வந்து அளவு கம்மியா இருக்கணும். அது வந்து நிறைய இதுல இருந்து கொழுப்பு சத்து வருது நமக்கு. பால்ல இருந்து வருது, முட்டையில இருந்து வருது, காய்கறியை ஃப்ரை பண்ணா வரும், இல்லாட்டி வந்து நீங்க கறி இந்த மீன் இந்த இதுல இருந்துலாம் வருது நமக்கு. ஸோ எந்த இதில் கொடுத்தா அந்த குழந்தைக்கு உண்மையாக அந்த கொழுப்பு சத்து உடம்புக்கு போய் சேரும் அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம கீ யூஸ் பண்ணுறோம் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க பட் அதோட அளவை பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான். இது கொடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து எவ்வளவு கொடுக்கணுன்றது தான் இதில் முக்கியம். குழந்தைகளுக்கு போதில் அவங்களால எதுவுமே டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம ஃபுட்டு ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகே இந்த குழந்தை வந்து உடல் பருமன் வராமல் கா என் குழந்தைய பார்த்துக்கணும், ஃபுட்டு கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்கள். நான் என்ன சாப்பிட்றனோ அதுதான் என் குழந்தை பார்க்குது, காப்பி பண்ணுவாங்க. ஸோ நானே போய் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, சில பேர் இருக்காங்க பக்கெட் சிக்கன் வாங்குவாங்க, அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, நீ சாப்பிட்டா குண்டாயிடுவே அப்படிவாங்க, அப்போ எப்படி குழந்தை கேட்கும். ஸோ செட் எக்ஸாம்பிள், ஹேவ் ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஹெல்தி ஸ்நாக்ஸ்னால் என்ன? ஓகே நீங்கள் வந்து உனக்கு பால் மாதிரி இருக்க தான் பிடிக்குதா, ஓகே நான் வந்து வீட்லேயே ராகி பால் உனக்கு பண்ணித்தரேன், லைட்டாக சுகர் போட்டு இல்லை வெள்ளம் போட்டுக்கங்க அது போல் அப்படின்னு ராகி பால் பண்ணித்தரேன், இல்லை உனக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு உனக்கு லட்டு பண்ணித்தரேன், உனக்கு லட்டு தானே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றி ஹெல்தி ஸ்நாக்காக கொடுக்க பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இல்லை கலர் கலர் தோசை ஒரு வீட்டோட இது பண்ணி இதில் போட்டு தோசையில் போட்டு கூட அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் போது அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்தி ஸ்நாக்ஸ் அதை கொடுங்க. நியூ நியூ ஃபுட்டு அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு எப்பவுமே நியூவாக பார்க்கும்போது இது பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கும். நிறைய குழந்தைய பார்த்துருவீங்க பக்கத்து வீட்டில் போய் பிடிக்கிற ஃபுட்டு நம்ம வீட்டில் பிடிக்காது, ஏன்னு கேட்டால் அது நியூ டேஸ்ட்டு அந்ததுனால. அதனால் நிறைய ஃபுட்டு நியூவாக கொடுத்தீங்கன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் வந்து அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து என்னன்னா மூணு மீல் கொடுத்து குழந்தைய சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் நிறைய டைம் கொடுக்கலாம். இப்போ காலையில் 10 மணிக்கு ஒரு தடவை, 1 மணிக்கு ஒரு தடவை, 3 மணிக்கு ஒரு தடவை அதே ஃபுட்டை நீங்கள் பிரித்து கொடுங்க. அப்படிங்கும்போது குழந்தைக்குரிய எல்லா சக்தியும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக 6 மீல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டைஜஷன், இப்போ ஒரு ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி அப்சர்வ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அது வந்து ஃபேட்டாக மாறதுக்குரிய தன்மை கம்மி. இதுவே அந்த குழந்தை அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணலை, ஃபுல் மீல் சாப்பிட்டு தூங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கஷ்டம். அதனால தான் சொல்கிறோம். ஸோ எப்போ நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட உடம்பும் அது மாதிரி மாறுபடும். ரெண்டாவது வந்துட்டு அந்த ஃபுட்டு, அந்த ஃபுட்டை ரிவார்டாக நீங்கள் கொடுங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, துரித உணவுகள் கொடுக்க வேணாம்னு சொல்ல, அதை ரிவார்டாக கொடுங்க. எப்படின்னா இன்னி 5 நாள் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டோம், ஒரு நாள் உன்னை வெளியே கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறேன், உனக்கு பிடிச்சதான் வாங்கித்தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது ரிவார்ட், அது கொடுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு அதான் சொன்னேன், ஸ்லீப். குழந்தைக்கு நல்ல தூக்கம் வருதான்னு பாருங்கள். நல்ல தூக்கம் வரலை குழந்தைக்கு, ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது, நல்ல தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைக்கு உடல் பருமன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்வேன்னா, குழந்தை எவ்வளோ தண்ணி குடிக்குது, குழந்தை எவ்வளோ தூங்குது, குழந்தை எவ்வளோ சாப்பிடுது, குழந்தை எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது, இந்த 4 பேலன்ஸ் பண்ணாலே உடல் பருமனை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் அவங்க வாட்டர் எவ்வளோ குடிக்கிறாங்கன்னு பார்க்கணும், அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்கணும், எவ்வளோ தூரம் தூங்குறாங்க, இந்த 4 வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 ஒரு பேலன்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து குழந்தையோட உடல் பருமன்லேருந்து நம்மளால் அவங்கள பாதுகாக்க முடியும். அதாவது இந்த உடல் பருமனை பற்றி நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு டிப் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கொடுக்குறேன், குழந்தை பசிச்சா மட்டும் சாப்பாடு கொடுங்க. புரியுதுங்களா? ஏன்னா குழந்தை பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்க கொடுக்க தான் அவரோட ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஒன்றும் இல்லைங்கும் போது குழந்தை பசிச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக உடல் பருமன் வர்றதுக்கு கம்மியான சான்ஸ்.
1: மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது உடல் பருமன் எப்படி வருது, முக்கியமாக குழந்தைகளுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்டா வந்து உடல் பருமனை குறைக்க முடியும், ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனைகள் உடல் பருமனால் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சி நேயர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படும் உடல் பருமன் பற்றிய நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தோலில் ஏற்படும் ஒவ்வாமை, நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் தோல் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் சிவரஞ்சினி அவர்கள்.
1: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
3: என் பேரு டாக்டர் சிவரஞ்சினி, நான் அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி, ஜிப்மர் புதுவையில் வேலை செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: மேம், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து தோல் நோய், அதாவது மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஏதாவது ஒரு
4: ஸ்கின் ரிலேட்டட் டிசீசஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை பற்றி இப்போ கேரிங் இருக்கா? ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அலர்ஜினா அவங்க வீட்லேயே வந்து மருத்துவம் செஞ்சுப்பாங்க, அவங்களே ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியமோ இல்லை அதை பற்றி ரொம்ப சீரியஸாக கேர் எடுத்துக்கிறது கிடையாது. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட பின்விளைவுகள் வந்து

0: ரொம்ப ஒரு வாழ்க்கை தரமே அவங்களுக்கு வீணாயிடும். இப்ப அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறவங்கள குடும்பங்கள்லயே ஆதரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க அந்த அவேர்னஸ் அவங்களாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வைத்தியம் உண்டு. ஒரு வருஷம் 6 மாசம் அந்த அளவு மாத்திரை போட்டா போதும், குணமடையக்கூட வியாதிதான். அதை விட முக்கியமா இது தொத்தும் தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ற ஒரு மெசேஜ் போய் சேர்ந்ததாலதான் இந்த வியாதி இருக்கிறவங்கள ஒதுக்காம எந்தவித கலங்கமும் ஏற்படாம அவங்க குடும்பத்தோட வச்சு பாத்துக்க முடியுது. கண்டிப்பா அதுல நம்ம பாராட்டிதான் ஆகணும் நம்மளோட சமுதாயத்தை. ரெண்டாவது விட்டிலிகோ அப்படின்ற வெண்புள்ளி நோய். அதுக்கு முன்னாடி வெண் குஷ்டம் அப்படின்னு பேர் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த பேரு கூட வேண்டாம். ஏன்னா குஷ்டம் சொன்னாலே இது வந்து தொழுநோயோ இல்ல பெரிய நோயையோ குறிக்கும் அப்படின்றதால அந்த பேரே மாற்றியாச்சு. இப்ப வெண்புள்ளி நோய் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த வெள்ளைத்தன்மை உடம்புல இருக்கிறவங்களையும் ஒதுக்கி வச்ச காலங்கள் இருக்கு. இப்பயும் இது 100% இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னுமே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளோ இல்ல திருமணமோ தடைப்படுறத நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனா முன்பளவுக்கு இல்ல. இப்ப நிறைய லேடிஸ் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. நாங்க ஏமா நீ பண்ணிக்கலன்னு கேட்டா எங்க வீட்டுல இருக்கவங்களும் ஒன்னும் சொல்லல, சுத்தி இருக்கவங்களும் ஒன்னும் சொல்லல, நான் வேலைக்கும் போயிட்டு இருக்கேன், இது பெரிய கஷ்டமே இல்லையே, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதனால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் லைக் அவ்வளவு அக்செப்டன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஓரளவுக்கு பேலன்ஸ் தான். விட்டிலிகோல 100% அக்செப்டன்ஸ் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் முன்னைக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப மருந்துகளால வர ரியாக்ஷன், சில மருந்து வந்து பயங்கர சிவியர் ரியாக்ஷன் கொடுக்கும். அதெல்லாம் முன்கூட்டியே கண்காணிச்சு வந்துடுறாங்க. முன்பெல்லாம் அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க. அது செய்யறதுல சொரி சிறங்கு சந்தேகமே இல்ல. இப்பெல்லாம் சீக்கிரமாவே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. குறிப்பா பிள்ளைங்களுக்கு இது அஃபெக்ட் ஆச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. முடி உதிர்ற பிரச்சனை இதுக்கெல்லாம் அதிகமாவே இப்ப கன்சல்டேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. முன்பு மாதிரி வீட்டிலேயே வச்சு வைத்தியம் பாக்குறது இல்ல. இது கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். ரெண்டு முக்கியமான வியாதிகளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் வரல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெம்ஃபிகஸ் அப்படின்ற ஒரு நோய்க்கு. பெம்ஃபிகஸ் இல்ல பெம்ஃபிகாய்டு அப்படின்றது ஒரு விதமான ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். உடம்புல ஒரு கொப்பளம் போடக்கூடிய தன்மை. ஆரம்ப காலத்துல பாக்கிறதுக்கு அம்மை மாதிரியே இருக்கும். எப்படி நம்மளோட கொத்தமல்லி அம்மை, சிக்கன் பாக்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். சோ மக்கள் என்ன செய்வாங்க, அந்த கொப்பளம் வந்த உடனேவே அது அம்மை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வச்சுப்பாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு வராது, 30 வயசு தாண்டி இல்ல 40 வயசு பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரல, முதியோர்களுக்கு கூட வரலாம். அது வரும்போது அக்கம் பக்கத்துல மட்டும் விசாரிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து அம்மைதான் வீட்டுல வச்சா சரியாயிடும்னு சொல்லிட்டு 10 போட்டுட்டு இருக்காங்க. அம்மைனா ஒரு வாரம் 10 நாள் சரியா போகணும். இது கண்டிப்பா சரியா போகாது. இது மாச கணக்க கொப்பளம் போட்டுட்டு இருக்கிறது. ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே 1 மாசம் 6 வாரம் கடந்து வரும்போது அவ்வளவு இன்ஃபெக்ஷனோட வராங்க. அப்ப எங்களுக்கு இன்ஃபேக்ட் உயிருக்கூட இழப்பு ஏற்படுற அளவுக்கு இருக்குது. இதுக்கு நல்ல வைத்தியங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு அம்மைக்கு ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. அது அம்மையாவே இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு தாராளமா ஹாஸ்பிட்டல் வரலாம். முதல்ல அம்மைக்கும் இந்த மாதிரி கொப்பளம் போடுற வியாதிக்கும் சாமானிய மக்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதது இயல்புதான். அதனால உடம்புல கொப்பளம் போட்டுச்சுனாலோ இல்ல அம்மை மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலோ சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது அம்மையா இல்லையா நாங்க கணிச்சு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வைத்தியம் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வியாதி பெம்ஃபிகஸ் அப்படின்ற வியாதியில நாங்க இன்னும் அந்த பழக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது முக்கியமான வியாதி சோரியாசிஸ். உடம்புல வந்து சவப்பு சவப்பா தடிமன் மாதிரி ஏற்பட்டு தோல் உரிகிற தன்மை. சோரியாசிஸ் அப்படின்னு சொன்னாலே தொத்து வியாதி அப்படின்னு இருக்கிற நம்பிக்கை வந்து இன்னும் போகவே இல்லை. அது தொட்டா பரவும், அந்த ஸ்கேல்ஸ் அந்த செதில் வந்து தோல்ல பட்டா குடும்பத்துல வரும் அப்படின்னு ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய கணவன் மனைவி பிரிவதற்கு இது காரணமா இருந்திருக்கு, வேலை வாய்ப்பு போறதுக்கு காரணமா இருந்திருக்கு, குடும்பத்துல இன்னும் அவ்வளவு அக்செப்டன்ஸ் வரல. சோ அதே மாதிரி பேஷன்ஸ் கிட்ட உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்குன்னு ரிவீல் பண்ணாலும் ரொம்ப பயந்து போறாங்க, ரொம்ப மன உளைச்சல்காரா வராங்க. அது அப்படி கிடையாது. அந்த வியாதி அவங்களை பாதிக்கும்ன்றது உண்மை, அவங்களுக்கு முட்டி வலிகள் அதெல்லாம் கூட ஏற்படலான்றது உண்மை. ஆனா அதனால மத்தவங்களுக்கு பரவுன்றது தவறான ஒரு கருத்து. அவங்கள நம்மள மாதிரியே சகஜமா பாராட்டலாம் வீட்டுல, அந்த எந்த தவறும் கிடையாது. கணவன் மனைவி பிரிவதற்கு அவங்க குழந்தை கொள்வதற்கு எந்தவித தடையும் கிடையாது இந்த வியாதி இல்லைன்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா கிரானிக் டிசீஸ், ரொம்ப நாளைக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். இருமல் சளி மாதிரி ஒரு 10 நாள்ல சரியாவாது, அது நம்ம கவனிக்கணும். ஆனா கண்டிப்பா தொத்து நோய் கிடையாது. சோ இது ரெண்டும் தான் அவேர்னஸ் இன்னும் வரலன்றது நான் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், ரொம்ப நிறைய விஷயம் தெரியாம, ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சோரியாசிஸ் கூட வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்போ இல்ல வந்து அவங்களுக்கு திருமணம் மாறுறதுல தடை அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கு. கண்டிப்பா இதை கேட்கிற நேயர்கள் வந்து இதை பயன்படுத்தி கண்டிப்பா வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். மேம் அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து நம்ம எதனால வந்து தோல்ல நம்மளுக்கு வந்து வந்து அலர்ஜிஸோ எதனால வருது, என்ன ரீசன் வருது? சில பேருக்கு வந்து மருந்து சாப்பிட்டா வரும், சில பேருக்கு வந்து நார்மலா வரும். அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, நான் ரொம்ப கிளீனா தானே இருக்கேன், என்னோட வீடை நான் கிளீனா வச்சிருக்கேன், நான் சரியானதான் சாப்பிட்றேன் அப்படியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்தும் எப்படி அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜிஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கு?
0: கரெக்ட், இது முக்கியமான கேள்வி. எல்லா ஒவ்வாமை அதாவது அலர்ஜி

0: அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷன்ஸ் கேட்கற முக்கியமான கேள்வி நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஏன் எனக்கு வருது, ஏன்னா இது ஏன் இந்த கேள்வி வரும்னா, இது ரொம்ப க்ரானிக், இதுவும் க்ரானிக் டிசீஸ், ரொம்ப மாசங்கள் ரொம்ப வருஷங்கள் பேஷன்ஸ் கஷ்டப்படுவாங்க. அதனால எல்லாருமே நான் கரெக்டா இருக்கிறேன் ஏன் எனக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி. அதை கேட்டதுக்கு நன்றி. ஸோ இப்போ உடம்புல வந்து ஸ்கின்ல ஒவ்வாமை அதாவது அலர்ஜி அப்படின்றது விதவிதமா மேனிஃபெஸ்ட் ஆகும். சில பேருக்கு இந்த தடிப்பு தடிப்பா வரும், ஒரு பூராங் கடிச்சா ஒரு தடிப்பு வரும்ல, அந்த தடிப்பு வந்து மாத கணக்கா வருஷ கணக்கா வரும், அது ஒரு விதமான ஒவ்வாமை. அதை நம்ம அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது க்ரானிக் அர்டிகேரியா, நெடுநாட்கள் செல்லக்கூடிய அந்த தடிப்பு தன்மை, அது ஒரு ஒரு விதமான ஒவ்வாமை. அடுத்த ஒவ்வாமை பாத்தீங்கன்னா எக்ஸீமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தோல்ல பொறி பொறியா வந்து நீர் சுரக்கும் உடம்புல, அப்படி தோல்ல நீர் இழிவு மாதிரி ஏற்படும், அதுவும் எங்க வேணா உடம்புல பாதிக்கலாம். சோ இது ரெண்டு தான் முக்கியமான அலர்ஜிகள்ல வரும். இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு காரணம் ஈஸியா கண்டறியப்படுறது கிடையாது. சில பேரோட உடல் வாகு அப்படி, அவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி உருவாகக்கூடிய தன்மை உடையவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு சிறாளுக்கு சில காரணங்கள் கண்டறியப்படும். இப்ப காரணங்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா என்விரான்மெண்டல் காரணமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேலை செய்யற என்விரான்மெண்ட், இப்ப நம்ம செடிகளுக்கு நடுவில் வேலை செய்யறோம், ஒரு கார்டனிங் பண்றோம், இல்ல அக்ரிகல்ச்சர் லேபரா இருக்கிறோம், ஃபார்மிங் பண்றோம்னா அதுல இருக்க மகரந்தம், பூல இருக்க மகரந்தம் காத்துல பரவுறது மூலியமா வரலாம். இல்ல சிமெண்ட்ல வேலை செய்யறோம்னா சிமெண்டோட துகள்ல இருந்து வரலாம். இல்ல ரசாயனங்கள், பெஸ்டிசைட்ஸ், இல்ல கெமிக்கல்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்றோம் ஃபேக்டரியில, அது நம்மளுக்கு அலர்ஜி ஆகலாம். கிளவ்ஸ், இப்ப டாக்டர்ஸா இருக்காங்க அவங்களுக்கு கூட எக்ஸிமா வரலாம், எப்படின்னா கிளவ்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த பவுடர்ல சில பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம். சோ நம்மளோட சுற்றுப்புற சூழல்ல இருக்கிற விஷயங்கள், நம்ம வேலைகள் சார்ந்த விஷயங்கள், இதுல இருந்தே நம்மளுக்கு நிறைய அலர்ஜிகள் ஏற்படலாம். அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ராடக்ட்ஸ், இந்த அழகு சாதன பொருட்கள் யூஸ் பண்றாங்கல்ல, அதுவே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம். ஹேர்டை, தலையில பூசுற ரசாயனம், அதுவே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம். எல்லாருக்கும் பயன்படுத்த கூடவே கூடாதுன்னு கிடையாது, சில பேருக்கு அது அலர்ஜியாகவும் சில பேருக்கு ஆகாது. மூணாவது, நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி ஒருத்தவங்க எடுத்துக்கிற மாத்திரைகள், சுகருக்கு பிரஷருக்கு இல்ல தைராய்டுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்காக மாத்திரை எடுத்துப்பாங்க, அந்த மாத்திரைகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கண்ட்ரோல் இல்லாதாலும் மாத்திட்டே இருப்பாங்க, இந்த மாத்திரைகளே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம். இது இல்லாம சில பேருக்கு உணவுப் பொருட்கள் அலர்ஜியா இருக்க சான்சஸ் இருக்கு.
1: மேம் இந்த கேள்விதான் கேக்குறேன், இப்ப உணவுப் பொருட்கள் மூலமா வந்து சில பேருக்கு அலர்ஜி வரும், இப்ப ஒருத்தவருக்கு ஒரு அலர்ஜி இருக்குதுன்னா அவரு ஏதாவது உணவு கட்டுப்பாடுகள் எடுக்க வேண்டியது இருக்குமா? நான் நான்வெஜ் தான் சாப்பிடக்கூடாது, இல்ல வெஜிடேரியன் தான் சாப்பிடலாம், இல்ல வந்து நீங்க எந்த ஃபுட் வேணா எடுத்துக்கலாம், நீங்க மருந்து எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது வாய்ப்பு இருக்கு. எனக்கு கேட்பாங்க, ஒரு எனக்கு இந்த டிசீஸ், ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு, நான் ஏதாவது பத்திய உணவு எடுத்துக்கணுமா? சோ அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும். சோ அது தொடர்புடைய கேள்வி தான் அதுக்கும்.
0: சோ இதுவும் பரவலா நாங்க பாக்குற ஒரு விஷயம், இந்த ஒவ்வாமை இருக்க பேஷன்ஸ் மூலம் வந்து பத்தியங்கள் ரொம்ப ஈஸியா அட்வைஸ் பண்ணிடுவாங்க. குடும்பத்துல இருக்கவங்களும் சரி, நாட்டு வைத்தியம் பாக்குறவங்க யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது பத்தியம் இருங்க. என்ன முக்கியமா எக்ஸிமாவை விட இந்த அர்டிகேரியான்னு சொன்ன பாருங்க, தடிப்பு தடிப்பா வர ப்ராப்ளம், அதுக்கு எல்லா 90% பேஷன்ஸ் எங்க கிட்ட சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நான்வெஜ் நிறுத்திட்டேன், கறி மீன் முக்கியமா கருவாடு இறால் இதெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கத்திரிக்காய் சேர்த்துக்க கூடாது, நட்ஸ் சேர்த்துக்க கூடாது, தேங்காய் சேர்த்துக்க கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட ஃப்ரூட் சேர்த்துக்க கூடாது, இதெல்லாம் நான் பத்தியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 100% பேருக்கு சாப்பாடு தான் காரணம்னு கிடையவே கிடையாது. என்ன இருக்குன்னா, சில சாப்பாடு உணவுப் பொருட்கள் எடுக்கும் போது அவங்களுக்கு இந்த அலர்ஜி அதிகரிக்கிற மாதிரி அவங்களே கவனிச்சிருந்தா மட்டுமே அந்த உணவு வந்து அதுக்கு இம்ப்ளிகேட் பண்ண முடியும், இல்லாட்டி கண்டிப்பா அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி தவறான முறைகள்ல எல்லா உணவையும் கட்டுப்படுத்தி நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ்ல வந்தவங்க தான் நிறைய, லைக் கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுரும். நான்வெஜ் தவிர்க்கும் போது இல்ல முட்டையை தவிர்க்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் B12 அப்படின்ற குறைபாடு, விட்டமின் குறைபாடு ஏற்படும் போது ரத்த சோகை ஒரு விதமா ஏற்படும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம் ஒழிய, இந்த சாப்பாடு தவிர்க்கிறது மூலியமா அலர்ஜி இம்ப்ரூவ் ஆனவங்களை நாங்க பார்த்தது இல்ல. அதனால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இந்த உணவுப் பொருட்கள்னால எனக்கு அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு டாக்டர், நீங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்போம். சிம்டம் டைரி அப்படின்னு ஒன்னு இருக்கு, நீங்க சாப்பிடுற உணவுப் பொருட்கள் நீங்க தினைக்கும் சாப்பிடறத குறிச்சிக்கிட்டே வரணும், மறுநாள் உங்களோட சிம்டம்ஸ் அதிகரிக்குதான்னு கேட்போம். அப்படி அதிகரிக்கிற மாதிரி நீங்க குறிப்பு கொண்டு வந்து காட்டினீங்கன்னா அந்த குறிப்பிட்ட உணவை நம்ம தவிர்த்துக்கலாம். அப்படி அந்த எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல, ஒரு சிம்டம் டைரி இல்லாம நம்மளாவே தோராயமா எல்லா உணவையும் தவிர்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதனால வர நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் தான் அதிகம்.
1: ஓகே, அதனால வர பாதிப்புகள் தான் இன்னும் அதோடைய வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா
1: சரியா சொன்னீங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா மேம், அடுத்ததாக வந்து யங்ஸ்டர் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், யங்ஸ்டரில் பொதுவாக எல்லாருக்கும், பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும், தலையில் வந்து இந்த பொடுகு இருக்குது. இந்த பொடுகுனால வந்து பல விஷயங்கள் அவங்க அதுக்கு ரெமெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பல பேர் வந்து தப்பாக டெசிஷன் எடுத்தோ இல்லை சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்களோட ஹேர் ஃபாலிங்க்கு அது ஒரு தொடர்பாக இருக்குது. இப்போ நார்மலாக இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு பொதுவாகவே வந்து இந்த பொடுகு தொல்லைன்றது ஒரு பெரிய, அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதை பத்தி விரிவான ஒரு விஷயம்.
0: கண்டிப்பா, பொடுகு அப்படின்ற கூடிய டேண்ட்ரஃப் அப்படின்றது ரொம்ப ஒரு காமன் ப்ராப்ளம். இது குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அடாலசன்ட், இந்த இளம் வயது பருவத்தினருக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப காமனா இருக்கும். ரொம்ப சின்ன வயசுல வரதும் ரேரு, ரொம்ப பெரியவங்களுக்கு வரதும் கொஞ்சம் ரேரு தான். இப்போ எதனால இந்த பொடுகு ஏற்படுதுன்னா, தலையில ஒரு விதமான செதில் மாதிரி ஸ்கேல்ஸ் உருவாகும், பவுடரியா இருக்கும், அரிப்பு கொடுக்கும் சில பேருக்கு. இப்போ இது வந்து ஒரு விதமான ஃபங்கஸ், மேலசீசியா அப்படின்ற கூடிய ஒரு ஃபங்கஸ்னால வருது. இப்போ இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராயத்துல அடாலசன்ட் பருவத்துல நார்மலாவே சீபம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா சுரக்கும், குறிப்பா தலைப்பகுதி, முகம் பகுதியின் மார்பகுதியில சுரக்கும். அந்த சீபம்ல வளரக்கூடிய ஃபங்கஸ் தான் இது. அதனால்தான் ஒரு வயசுக்கு மேல இது இருக்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு பிசியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் தான், ஒரு டிசீஸ்ன்றத வேற ஒரு அசௌகரியம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட். ஸோ என்னன்னா, இதை தடுக்கிறதுக்குன்னு 100% எந்த வழியும் கிடையாது. ஏன்னா சில பேரோட உடல் வாகு அது வரதான் செய்யும். ஆனா ஓரளவுக்கு சில முறைகள் பயன்படுத்துறது மூலியமா இந்த வீரியத்தை குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைஜீன், நல்ல பர்சனல் ஹைஜீன் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை இல்ல இரண்டு முறை தலையை குளிக்கணும். ரெகுலர் ஷாம்பூஸ் போடலாம், இல்ல மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் வரக்கூடிய தன்மை இருக்குன்னா, நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்குன்னு இருக்கிற ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூஸ் பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். அதை வந்து தலையில தடவிட்டு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ண சொல்லுவோம். ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், உங்க ஷாம்பு ஒரு நாள், மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் ஒரு நாள், அந்த மாதிரி செய்யணும். ஆனா இது ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம், ஒரு வாரம் இரண்டு வாரம் செய்யணும்னு சொல்ல முடியாது. மேபி மாச கணக்கா செய்யற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இது ஒரு க்ரானிக் ப்ராப்ளம், உங்க அந்த ஏஜ் நீங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதோட வீரியம் தானாவே குறைய போகுது. ரெண்டாவது, தலையில ட்ரைனஸ் விடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொடுகு தன்மை விண்டர்ஸ்ல அதிகமாகும், பனி நாட்கள்ல தலையில ட்ரைனஸ் அதிகரிக்கும் போது பொடுகு தன்மையும் அதிகரிக்கும். சோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச தலையில பிடிச்ச எண்ணெய் தலையில் தடவிக்கலாம். சில பேர் கோகனட் ஆயில் பிடிக்காது, ரொம்ப குழப்பு தன்மையா இருக்கு, அதை எங்க பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க சீரம் கூட யூஸ் பண்ணலாம். பேசிக்கலா தலையில வந்து ரொம்ப ட்ரைனஸ் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது தவறா பசங்க என்ன செய்வாங்கன்னா, ட்ரையா இருக்கணும் அப்பதான் பொடுகு வராதுன்னு நினைப்பாங்க. தவறு, தலையை கொஞ்சம் மாய்ஸ்டா வச்சுக்கணும். ஆனா எந்த ஆயில் யூஸ் பண்றோன்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து. சோ இதுதான் மெயினா செய்ய வேண்டிய விஷயங்கள். நிறைய தண்ணி குடிக்கணும், சத்தான உணவு சாப்பிடணும். தண்ணி நிறைய குடிக்கிறது நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணும். சோ அது ரொம்ப முக்கியம். இது இல்லாம உங்களுக்கு டாக்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் சீக் பண்ணலாம். இந்த பொடுகு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப இச்சிங் கொடுக்குதுன்னா நீங்க டாக்டரோட அட்வைஸ் சீக் பண்ணலாம். இந்த பொடுகு ஃபிளேக்கியா இருக்கணும் யூஸ்வலா. அது இல்லாம தலையோட படர்ந்து அட மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுனாலோ, எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாலும் கண்டிப்பா நீங்க டாக்டர் அணுகணும். அப்பனா இது சாதாரண பொடுகு தன்மையா இருக்காது. ஒருவேளை சோரியாசிஸோட ஆரம்பமா இருக்கலாம், இல்ல செபோரிக் டெர்மடைட்டிஸோட கொஞ்சம் அதிகரிக்கிற வெர்ஷனா இருக்கலாம், இல்ல எக்ஸிமாவா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து அப்ப டாக்டர் அணுக வேண்டிய அவசியம். நீங்களாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க கூடாது. தலையில மட்டும் பொடுகு இல்லாம முகப்பகுதியில, காதுக்கு பின்னாடி, இப்ப கழுத்துல, மூக்கோட கார்னர்ஸ்ல, இங்கெல்லாம் கூட உங்களுக்கு செவந்து போய் பொடுகு தன்மை வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா இது வேற டிசீஸ்க்கான அறிகுறியா இருக்கலாம். சோ அதை நம்ம சாதாரண பொடுகு தன்மைன்னு இக்னோர் பண்ணக்கூடாது.
1: ஓகே மேம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கேக்குற யங்ஸ்டர்ஸ்க்கு. மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து படர்தாமரை இல்ல வேற ஏதாவது ஹிச்சிங் இல்ல வேர்க்குரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதை எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்றது? ஏன்னா வீட்லேயே ஒரு சில விஷயம் நீங்க சொன்ன மாதிரி வந்து பொடுகுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது. அதை நம்ம மறந்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு அது சீக்கிரம் குணமாகறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படர்தாமரையோ இல்லை ஹிச்சிங்கோ இந்த சம்மர் டைம்ல வருது இல்லையா, ஸோ அதை எப்படி தவிர்க்க முடியும் அதை பத்தி?
0: ஸோ இந்த படர்தாமரைன்றது ஃபங்கஸ், அதாவது டெர்மட்டோஃபைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விதமான பூஞ்சைனால வருது. இந்த சம்மர்ல அது ரொம்பவே வீரியமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கொடுக்குற மருந்து மாத்திரைகள்லாம் டபுள் டோஸ் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, ரொம்ப நாள் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி நாங்கள் கஷ்டத்தை பார்த்தோம், ஏன்னா ரொம்ப வீரியமா இருந்துச்சு. ஸோ இது வரத்துக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் தன்மை அதிகமாக வேர்வை தன்மை வரக்கூடியவங்களுக்கு, இறுக்கமான உடைகள் அணியக்கூடியவங்களுக்கு அதிகமாக இந்த படர்தாமரை வருது. ரெண்டாவது, சரியான முறையில் தங்களை மெயின்டைன் பண்ணாதவங்க, ஒரு புவர் ஹைஜீனில் இருக்கிறவங்க, சரியாக குளிக்காமல் இருக்கிறவங்களுக்கு வரலாம். இது இல்லாமல் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கல்கள் தான் வரும், இந்த அதிகமாக ஈரப்பதம் உடைய இடங்களில் வரும். அக்கள் பகுதி, இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, அங்கெல்லாம் நிறைய அதிகமாக வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே உடலோட இறுக்கங்கள்னால வரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு, டயாபிட்டிஸ் மெலைட்டஸ் இருக்கிறவங்களுக்கு, சப்போஸ் அன்கண்ட்ரோல் சுகர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. இல்ல இம்யூனிட்டி குறைவா இருக்கிறவங்களுக்கு, லைக் ஏதாவது இம்யூனிட்டி குறைவா இருக்கிறதுக்காக மாத்திரைகள் கேன்சர் பேஷண்ட் சப்போஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்குலாம் கூட இந்த வியாதி வரத்துக்கான காரணம். இதை விட முக்கியமா ஹாஸ்டல்ஸ்ல ரொம்ப க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல ஒரு ரூம்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் ப்ராடக்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய படுறதா மாதிரி அடுத்தவங்களுக்கு பரவும். சோ அவங்க டவலை ஷேர் பண்றதாலயோ இல்ல உள்ளாடைகளை ஷேர் பண்றது, சோப் ஷேர் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இதெல்லாம் பண்ணா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், பட் இந்த எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லாம கூட அது வரலாம். பட் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவசியம். வேர்வை ரொம்ப இருக்கக்கூடாது, காட்டன் க்ளோத்ஸ் ஃப்ரீயா போட்டுக்கணும், குறிப்பா சம்மர்ஸ்ல.
1: மேம், நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லும் போது எப்படி வந்து ஒரு லெப்ரசியோ இல்ல வேற ஏதாவது சோரியாசிஸ் பிரச்சனைகள் வந்து அவேர்னஸ் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருக்கு, சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லிங்க. அடுத்ததான் இப்ப விட்டில்கோ என்ற சொல்லக்கூடிய அந்த வெண்புள்ளி நோய் இருக்கு இல்லையா மேம், அது வந்து எப்படி மேம் ஒரு பரம்பரை நோயா இல்ல வந்து ஒரு அவருக்கு தந்தையாருக்கு வந்து அந்த வெண்புள்ளி நோய் இருக்குன்னா குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல கவனமா இருக்கணுமா? இப்ப அந்த தம்பதிகள் வந்து குழந்தைய வந்து இதை செக்அப் கூப்பிட்டு வரணுமா? சோ இதை வந்து இப்ப முன்னாடி வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே பல பேர் அதை அப்படியே விட்டுறாங்க. இப்ப வந்து ஒரு சின்ன விஷயம் வரும்போதே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க, சோ அதை தவிர்க்க முடியுமா? அதை பத்தி ஒரு டீட்டெயிலான விஷயம்.
0: கண்டிப்பா. சோ வெண்புள்ளி நோய் விட்லைகோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ், பலதரப்பட்ட காரணங்களால இது உருவாவுது. ஆனா அல்டிமேட்டா என்னாவன்னு கேட்டீங்கன்னா நம்ம தோல்ல நம்மளோட நிறம் வரத்துக்கான செல்ஸ் மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுது, அது வந்து அழியப்படுது. அந்த பல்வேறு காரணங்களால் அது அழியப்படுது, அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல அழியப்படுது. அதனால அங்கதான் வந்து நம்மளுக்கு விட்லைகோ அப்படின்றது உருவாவுது. இதுல மரபு அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். மரபு எல்லாருக்குமே வந்து குடும்ப வாரியா ஒரு ஹிஸ்டரி இருக்கணும். இப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு வராங்க, கண்டிப்பா உங்க வீட்டுல ஒருத்தவங்க விட்லைகோ இருந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது குடும்ப வாரியா போகணும், மரபு பிரச்சனை கண்டிப்பா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அது ரொம்ப சில பெர்சன்டேஜ்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கும். மத்தபடி காரணம் இல்லாம மற்ற சில ஃபேக்டர்ஸாலதான் இந்த மாதிரி விட்லைகோ உருவாவுது. சோ இப்போ நம்ம கேட்டீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு இல்ல அம்மாவுக்கு இருக்கு, இல்ல கூட பிறந்த அண்ணாக்கு இருக்கு, இப்ப இந்த குழந்தைக்கு விட்லைகோ வரதுக்கான சான்சஸ் என்ன டாக்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆய்வுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 7-10% சான்சஸ் அதிகம். ஒரு நார்மல் பாப்புலேஷன்ல விட்லைகோ வரதை விட ஒரு 7% சான்சஸ் அதிகம் இந்த பிள்ளைக்கு வரதுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ல இன்வோ அஃபெக்டடா இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப ட்வின்ஸ் இருக்காங்க, மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ், ஒரே கர்ப்பத்துல பிறந்த குழந்தைங்க, அதுல ஒரு குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு வர சான்ஸ் 20% தான். இந்த ஆய்வு வச்சு நீங்க பார்க்கும் போது கண்டிப்பா குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு விட்லைகோ இருந்தா அடுத்தவங்களுக்கு விட்லைகோ வந்தே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்தால பரவாது. இப்ப அப்பாவுக்கு விட்லைகோ இருக்கிறதால அந்த குழந்தைய தொடர்ந்தால விட்லைகோ வரப்போறது கிடையாது. அது மரபா அந்த தன்மை உடையறதா இருந்துச்சுன்னா மட்டுமே அந்த குழந்தைக்கு வரப்போகுது, அதுவும் 100% ரிஸ்க் கண்டிப்பா கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ வராம தடுக்கிறதுக்கு முறைகள் கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்துச்சுன்னா நீங்க கண்டறிய வேண்டியது பால் வண்ணத்துல ஒரு வெள்ளையா ஒரு தேமல் மாதிரி உருவாகும். இது எங்க வேணா இருக்கலாம், தோல்ல இருக்கலாம், உதடுகள்ல இருக்கலாம், பிறப்புறுப்புல இருக்கலாம், எங்க வேணா இது தொடங்கலாம், கை காலில் இருக்கலாம். சோ இதை வந்து கண்டறியணும், ஆரம்பத்துல கண்டறிஞ்சு கூப்பிட்டு வரணும். கண்டறிஞ்சு கூப்பிட்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான இணை வியாதிகளை நம்ம ஸ்கிரீன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், விட்லைகோ கூட மற்ற சில ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஒரு 15%-25% இருபத்தஞ்சு வரைக்கும் இது கூட இணை வியாதிகள் கண்டறியப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா விட்லைகோ இருக்கிறவங்களுக்கு தைராய்டு குறைபாடுகள் இருக்கலாம், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அப்படின்ற கூட பெர்னிஷியஸ் அனிமியா இருக்கலாம், சுகர் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ இதை வந்து கண்டறியறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைது. ஸோ நீங்க விட்லைகோ பாத்தீங்கன்னா கொண்டு வந்து காட்டணும். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம், இந்த இணை வியாதிகளும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஒரு 25% வரைக்கும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அந்த ஸ்கிரீன் பண்றதுக்கான ஒரு சான்ஸா அமைது. அதே மாதிரி சீக்கிரத்துல வைத்தியம் பார்க்க முடியும். நான் இந்த சின்ன இடத்துல வைத்தியம் பார்க்கறது மூலமா நான் பரவறதை தடுக்க முடியுமா டாக்டர்னா அது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களை உடல் வாகுக்கு எவ்வளவு தூரம் பரவணும்னு அவங்களுக்கும் அதுபடிதான் நடக்கும். ஆனா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம நல்ல முறையில செய்ய முடியும்.
1: இறுதியான கேள்வி மேம், இப்ப வந்து நம்மளுடைய ஜிப்மர் மருத்துவமனையில டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரியான சேவைகள் வந்து, பல சேவைகள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான சேவைகள் வந்து மக்கள் வந்து இன்னும் பயன்படுத்திக்கணும் நீங்க சொல்ல விரும்புறீங்க, அதை பத்தி சொல்ல முடியும்?
0: ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது மூணு சேவைகளோட ஒரு சங்கமம். டெர்மட்டாலஜி ஒன்று, அது தோல் வியாதிக்கான பிரிவு ஒன்று, லெப்ரசி அதாவது தொழுநோய் அப்படின்ற பிரிவு, வெனீரியாலஜி அதாவது பால்வினை நோய்கள், இது மூணுத்துக்கான வைத்தியமும் ஒருங்கிணைந்து தான் எங்க டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட் செய்யறாங்க. இது நாங்க ஓபிடி பிளாக்ல 2வது மாடி 85 ஓபிடியில நாங்க இயங்குறோம். இப்போ டெர்மட்டாலஜி தோல் நோயின்னு பாத்தீங்கன்னா அதே நீங்க ஒரு 2-3 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து மெடிக்கல் டெர்மட்டாலஜி, அதாவது சொறி, சிரங்கு, இன்ஃபெக்ஷன்ஸ், மருந்துனால வர சைடு எஃபெக்ட்ஸ், ட்ரக் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் பிளிஸ்டரிங் டிசார்டர்ஸ் லைக் பெம்ஃபிகஸ், பெம்ஃபிகாய்ட், ஒரு கொப்பளம் வரக்கூடிய தன்மை, சோரியாசிஸ், விட்லைகோ, முகப்பருவு, முடி கொட்டுதல், எல்லாத்துக்கும் நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம். இதில் வந்து நல்ல அட்வான்ஸ்ட் வைத்தியம் வரைக்கும் எங்களால் இங்கே கொடுக்க முடியுது. குழந்தைங்களுக்கு வர பிரிவு பீடியாட்ரிக் டெர்மட்டாலஜி அப்படின்ற ஒரு பிரிவும் இருக்கு. அதில் வந்து குழந்தைகளுக்குன்னு ஏற்படக்கூடிய பிரத்யேகமான தோல் பிரச்சனைகளை வைத்தியம் பார்க்கறதுக்கு இன்க்ளூடிங் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், அதுக்கு கூட இங்கே ஒரு பிரிவு வச்சிருக்கோம். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் டெர்மட்டாலஜி, காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி. ஸோ முகப்பருவு வருது, அதுக்கப்புறம் நிறைய தழும்பு வரும், நிறைய பிளாக் மார்க்ஸ் வரும், அதுக்கான காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் கூட நாங்கள் செய்யறோம். விட்டலேகோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்மளோட வெண்புள்ளி நோய், அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், லைக் ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூலியமா அந்த கருப்பு செல்ஸை நம்ம வர வைக்க முடியும். அது எல்லாருக்கும் செய்ய மாட்டோம், ஒரு ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா இருக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம அதை செய்யலாம். அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கு. முடி கொட்டுற பிரச்சனைக்கு வந்து வெறும் மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்ற கூடிய ஒரு சிகிச்சையும் நாங்கள் செய்யறோம். கெமிக்கல் பீல்ஸ், முகத்துல கருத்தன்மை இருக்குது, அதுக்கு நாங்கள் கெமிக்கல் பீல்ஸ் செய்யறோம். நெயில் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் செய்யறோம். நர்வ், நரம்புல ஏதாவது பயாப்சி பண்ணணும்னா அதுவும் செய்யறோம். லேசர் கதிர்வீச்சுக்குல வைத்தியம் கூட பாக்கிறோம். லைக் ஏதாவது டேட்டு போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணணும், அதுக்கான சேவை இருக்கு. முகத்துல அதிகமான முடி பிரச்சனை இருக்கும் லேடிஸ் சில பேருக்கு, ஹிர்சூட்டிசம் சொல்லுவோம், அதை ரிமூவ் பண்றதுக்கான முறைகள் இருக்கு. முகத்துல இருக்க தழும்புகள், ஏதாவது ஒரு அடிப்பட்டு தழும்பாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ்ல வந்து தழும்பாக இருக்கலாம், அதற்கான சிகிச்சைகளும் நம்மளுக்கு லேசர் மூலியமாவே செய்யக்கூடிய வசதிகள் இருக்கு.
1: பல சேவைகள்ல வந்து ஜிப்மர் மருத்துவமனை டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட் தராங்க. கண்டிப்பா இதை கேட்கிற நேயர்கள் இதை வந்து கண்டிப்பா பயன்படுத்தி நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பல விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், பல விஷயங்களை வந்து நீங்க நேயர்களுக்கு சொன்னீங்க, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தோளில் ஏற்படும் ஒவ்வாமை, நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் உதடப்பிளவு மற்றும் அன்னப்பிளவு பற்றிய விழிப்புணர்வு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெறுகிறார் ஜிப்மர் பிளாஸ்டிக் சர்ஜரி துறையின் மூத்த செவிலியர் அதிகாரி திருமதி செல்வராணி ஜோதிபாய் மங்கள்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் மேம், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சிறேன்.
3: வணக்கம், இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி.
1: மேம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அங்கே நிறையா வந்து உதடுப்பிளவு மற்றும் அன்னப்பிளவு ஏற்பட்ட குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கு நிறையா கேரிங்கான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த உதடுப்பிளவு மற்றும் அன்னப்பிளவுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஸோ அதை பற்றி அவேர்னஸ் வந்து இப்போ மக்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: இப்போ உதடுப்பிளவு அன்னப்பிளவு பற்றி பேசுகிறதுக்காக நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. உதடுப்பிளவு அன்னப்பிளவு வந்து காலங்காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க, இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க கூட அந்த உதடுப்பிளவோடு இருந்தவங்கலாம் பார்த்துருப்போம். இப்போ நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது, ஆனாலுமே நிறைய பேர் வரது யோசிக்கிறாங்க. ஏன்னா அறுவை சிகிச்சை தான் இதுக்கு ஒரு தீர்வு, அதுக்காக பயப்படுறாங்க. ஆக்சுவலி உதடுப்பிளவு அப்படின்னா நம்மளுக்கு உதடு ஃபுல்லாக கவர்டாக நல்லா ஃபுல்லாக இருக்கும், ஆனால் மேல் உதடு வந்து கட்டாகி இருக்கும், நல்ல ஒரு பிளவு, ரெண்டு பக்கமும் இணையாமல் ஒரு பிரிவு இருக்கும். அன்னம் பார்த்தீங்கன்னா மேல் அன்னம் இருக்குல்ல, நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது மேலே இருக்குல்ல, அந்த அன்னம்லேயும் பிளவு இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு அன்னப்பிளவும் இருக்கும், உதடுப்பிளவும் இருக்கும், ஒரு பக்கமாகவும் இருக்கும், ரெண்டு பக்கமாகவும் இருக்கும். அப்படி ரெண்டு பக்கமாக உதடு மட்டும் இருக்கும், அன்னத்தோடு சேர்ந்தும் இருக்கும், வெறும் அன்னப்பிளவு மட்டும் இருக்கும், ரெண்டு பக்கமும் சேர்ந்தும் இருக்கும், அப்படி பல வகைகள் உண்டு.
1: ஸோ இதை பற்றி அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கா? இப்போ பெரியவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருட காலங்களுக்கு முன்னாடி இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டுவது கிடையாது. ஸோ அப்படியே அதோடைய வாழ பழகிப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா மக்கள் வராங்களா?
3: வராங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாவது மாதத்திலேயே குறைபாடு இருக்கான்ட்டு ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால ஐந்தாவது மாதமே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அதாவது 12 வாரத்தில் வந்து அன்னமும் உதடும் சேர்ந்துடும். அப்போ ஐந்தாவது மாதத்தில் குறைகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கும் போதே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அப்போவே மதருக்கும் ஃபாதருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து இது ஒன்றும் இல்லை, இது உயிர் பிரச்சனை கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணிடுறாங்க. அதனால் ஓரளவு தயாராகிடுறாங்க. அப்படி சிகிச்சைக்கு சரியாக போகாதவங்க, ரொம்ப ரிமோட் வில்லேஜில் இருக்கிறவங்க, கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப பின்தங்கி நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் தான் இந்த அவேர்னஸ் இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கண்டிப்பாக யாரும் பார்த்தாங்கன்னா கைட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் ஆப்ரேஷனுக்கு பயந்து வராமல் இருக்கிறாங்க. அதுதான்
1: மேம், இப்போ உதடுப்பிளவு அன்னப்பிளவுக்கு வர காரணம் வந்து நிறையா இருக்கலாம். ஒன்று வந்து ஜெனட்டிக்கலாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது எது முக்கியமான காரணமாக இருக்கும்? ஒருவேளை வந்து அவங்களோட அப்பா வகையில் இருக்கிற தாத்தாக்கோ இல்லை அம்மா சைடில் இருக்கிற தாத்தாக்கோ இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் யாருக்குமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ ஆனால் குழந்தைகளுக்கு வர்றதுக்கான காரணம் இருக்கும். ஸோ என்ன காரணம், முக்கியமான காரணம்?
3: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது கொசுக்கடியினால மலேரியா வருது, யானைக்கால் வருது அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். ஒரு சில கிருமினால ஒரு சில வியாதி வருது. அம்மைக்கு ஒரு கிருமி இருக்குது, டைஃபாய்டுக்கு ஒரு கிருமி இருக்குது, காச நோய்க்கு டிபிக்கு ஒரு கிருமி இருக்குது. ஆனால் இந்த அன்னப்பிளவு உதடுப்பிளவு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுதான் ரீசன் கரெக்டாக சொல்ல முடியாது. இதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபணு, அதான் ஜெனட்டிக் ரீசன் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால குடிக்கிறதுனால அதனால் குழந்தை பாதிக்கப்பட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தை வேண்டாம் அப்படின்ட்டு கருச்சிதைவுக்கு மாத்திரை எடுப்பாங்க, அபார்ஷனுக்கு மெடிசின்ஸ் எடுப்பாங்க, அதனால் வரலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடல, சத்தான உணவு வகைகளை சாப்பிடல அப்படிங்கிறதுனாலையும் வரலான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று குடும்ப வரலாறு, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பேரண்ட்ஸ்க்கோ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ தாத்தா பாட்டிமாக்கு அப்பா வகையிலோ அம்மா வகையிலோ அப்படி இருக்கும்போதும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இதனால் கண்டிப்பாக வரும்னு கிடையாது, இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சரியா இதான் எக்ஸாக்ட் ரீசன்ஸ்னு நம்மளால சொல்ல முடியாது.
1: ஒரு சில காரணங்களால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு,
3: வாய்ப்புகள் இருக்கு,
1: தவிர்க்கிறது நல்லது.
3: நல்லது.
1: சோ இப்போ வந்து நாம வந்து வர்ற காரணிகளை நம்ம பார்த்துட்டோம். இதை தடுக்க முடியுமா, இந்த பிளவுகளை தடுக்க வாய்ப்புகள் எதா இருக்கா? இப்போ வந்து ஒரு கிராண்ட் பேரண்ட்டுக்கு இருக்குன்னும் போது தான் குழந்தைக்கு வராததுக்கு இப்போ ஒரு சில வேக்சின்லாம் வந்திருக்கு, முன்னாடியே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கான ஏதாவது வேக்சினேஷன் இருக்கா? இப்போ 5th month ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது குழந்தைக்கு. ஸோ அதுக்கான ஏதாவது வேக்சினேஷன் முறைகள் வந்திருக்கா? ஏதாவது அறிவியல் முன்னேற்றம் எதாவது அடைஞ்சிருக்கா?
3: ஆக்சுவலி நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. ஆனால் இதுக்கு வேக்சினேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நம்ம குழந்தை சொன்ன கர்ப்பத்தில் இருக்கும்போது 10-12 வாரத்துக்குள்ள இந்த உதடு அன்னம்லாம் ஃபார்ம் ஆயிருது அந்த பேபிக்கு. அப்போ ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கும்போது தான் சரியாக ஃபார்ம் ஆகலைனா தான் 5th month நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த இதுக்காக நம்ம வந்து அபார்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ண முடியும், சர்ஜரி பண்ணி அழகாக கியூர் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கு வேக்சின், தடுப்பு வழி, ஏன்னா சரியான காரணம் தான் தானே சரியாக நம்ம அதை நமக்கு தடுக்க முடியும். இப்போ மரபணு காரணம், இப்போ குடிக்கிறதுனால சிகரெட் பிடிக்கிறதுனால அப்படின்னா அம்மாட்ட சொல்லலாம், புகை பிடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபார்ஷனுக்குலாம் எந்த மாத்திரையும் எடுக்காதீங்க, அல்லது வேறு ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்தீங்களா அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா சத்தான உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதை வந்து கண்டிப்பாக இது செய்கிறதுனால வருதுன்னு தெரிஞ்சாதான் இதை செய்யாதன்னு சொல்ல முடியும். நமக்கு அப்படி சரியான எக்ஸாக்ட் ரீசன் இல்லாததுனால நம்ம வந்து நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்லா சாப்பிட்ணும், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது, சரியான செக்கப்புக்கு போகணும், தேவையில்லாத மருத்துவ அறிவுரை இல்லாமல் எந்த மாத்திரை எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த காரணங்களை தவிர்க்கலாம். நம்ம இயற்கையாக முதலே இருந்தோம்னா அதை கண்டுபிடிச்சி, ஏர்லியாக கண்டுபிடிச்சி நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகி குழந்தைய ஹெல்த்தியாக பெற்றெடுத்து அப்புறம் அதற்கான சிகிச்சைகளை நம்ம வலிமையோடு செய்யலாம்.
1: ஓகே மேம், சரியா சொன்னீங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து உதடுப்பிளவோ இல்லை அன்னப்பிளவோ ஏற்பட்டு பிறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த டைமில் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும்? ஏன்னா வந்து பிறந்த குழந்தைய உடனே வந்து அறுவை சிகிச்சை பண்ணணுமா, இல்லை அதுக்கு ஏதாவது கால அளவு இருக்கா? இந்த வயசில் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து குழந்தையும் வந்து திடகாத்திரமாக இருக்கும், தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ அதுக்கான வரைமுறைகள் ஏதாவது இருக்கா?
3: நல்ல கேள்வி கேட்டீங்க. இது நிறைய பேருக்கு தெளிவாக தெரிய வேண்டியது. இதுக்கு வந்து ரூல்ஸ் ஆஃப் 10 சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 10 வார குழந்தைக்கு பண்ணலாம். அந்த குழந்தை வந்து 10 pounds இருக்கணும், அதாவது 4.5 kilograms இருக்கணும். அடுத்து இரத்த அளவு 10 HB இருக்கணும். அந்த அளவு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஃபிட்டு, சர்ஜரி தாராளமாக செய்யலாம். ஆனால் நிறைய பேர் அந்த பச்சை குழந்தைக்கு எப்படி செய்கிறது, பத்து வாரத்தில்னா 2.5 மாதம், 2.5 மாதத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு பயந்துக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பிளவருக்கு பார்த்தீங்களா அது வெளியில் தெரியாது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வளரட்டுமே குழந்தை அப்படின்னு யோசிப்பாங்க. பிளவு உதடு இருக்கும்போது அவங்க வெளியில் பார்க்குறதுக்கே குழந்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் எப்படியாவது பண்ணிடணும்னு நினைப்பாங்க. ஆனாலுமே ஜென்ரலாக சர்ஜரின்னும் போது ஆப்ரேஷனும் போது எல்லோரும் பயப்படுறாங்க. அதனால் நமக்கு அவங்களை தெளிவாக சொல்லணும், இது பயப்படுறது கிடையாது, இது வியாதி கிடையாது, ஒரு குறைபாடு தான். அந்த குறைபாடுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம், வேறு வியாதியோ அதனால் டிசீஸ் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிறதுக்குலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், 10 வார குழந்தைங்களுக்கு பண்ணிடலாம். 10 பவுண்டு எடை, அதாவது 4.5 கிலோகிராம் இருக்கணும். அடுத்து 10 கிராம்ஸ் ஹெச்பி இருந்ததுன்னா போதும், ரத்த அளவு 10 இருந்ததுன்னா போதும். அப்போ அந்த குழந்தை ஃபிட்டு, அப்போ தாராளமாக நம்ம அறுவை சிகிச்சை செய்யலாம்.
1: மேம், இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உதடுப்பிளவு அன்னப்பிளவு ஏற்பட்ட குழந்தைகள் வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க.
3: ஆமாம்.
1: ஸோ இல்லை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், உரிமை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சந்திக்கக்கூடிய, அந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி சொல்ல முடியும்.
3: அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மனதளவில் ரொம்ப மன அழுத்தம் இருக்கும், பெற்றோருக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைய வெளியில் கொண்டுட்டு போக முடியாது, சொசைட்டியில் காட்ட முடியாது. ஏன்னா ஜனங்க முன்னொன்று சொல்லுவாங்க பின்னொன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மன வலியை கொடுக்கும். அதனால் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, ஐசோலேட்டடாக. நம்ம எங்கேயும் போக வேண்டாம், குழந்தைய எங்கேயும் கொண்டுட்டு போக வேண்டாம், ஒரு சந்தோஷமாக ஒருத்தட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கூட யோசிக்கிற மாதிரி மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீடிங் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டம் இருக்கும். பால் கொடுக்கறதுக்கு, தாய்ப்பால் கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சும்மாவே குழந்தைங்களுக்கு பால் குடிக்கும்போது மூக்கொழியாக வந்துடும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வழி வந்து ப்ராப்பராக இல்லாதனால அன்னமும் டேமேஜ்டு, லிப்பும் டேமேஜ்டு, அதனால் உறிஞ்சு குடிக்க முடியாது. ஏன்னா மூக்கொழியாக காற்று நிறைய போகும், அப்போ அந்த சக் பண்ணுற பவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த சக்கிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப சிரமப்படும். அதுக்குன்னு பிரத்யேகமான நிப்பிள்லாம் விற்குது, அதுக்குன்னு பிரத்யேகமான எய்ட்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பர் டீச்சிங் இருந்ததுன்னா அழகாக பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒழுங்காக ஃபீட் பண்ணாதனால வெயிட் கெயின் இருக்காது. இந்த வெயிட் கெயின் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் ஹெச்பி அதுவும் ஏறாது, அப்போ அதுவும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வளர்ச்சியும் குறைஞ்சிருக்கும், நல்லா சாப்பிட்லங்கிறதுனால. நல்லா ஹெல்த்தியாக இல்லைங்கிறதா ரிப்பீட்டடாக பிள்ளைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துட்டுருக்கும், சளி ஜுரம். அதுவும் இல்லாமல் அந்த காது மூக்கு தொண்டை எல்லாம் கிட்ட கிட்ட இருக்குது முகத்திலே, குழந்தைங்களுக்கு இன்னும் கிட்ட இருக்குது. அதனால் அடிக்கடி காது பிரச்சனை வரும். அதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும் போது அந்த உச்சரிப்பு சரியாக வராது, அதனால் பேச்சில் ரொம்ப பிரச்சனைகள் வரும். அடுத்து உதடு அன்னம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பல்லு வந்து ரொம்ப தாறுமாறாக வளரும், குழந்தைகள் நல்ல அழகாக அப்படி வளராது. அடுத்து பேசுகிறதுக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஆக பிள்ளைங்களுக்கு அந்த பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த அன்னத்தை நம்ம கரெக்ட் பண்ணிடணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி குழந்தைக்கு நல்லா ஃபீடிங் கொடுத்து அந்த குறிப்பிட்ட நாளில் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களோட அறிவுரைப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம்.
1: ஓகே மேம், சரியாக சொன்னீங்க. கண்டிப்பாக இதை கேட்குற பெற்றோர்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதாவது குழந்தைக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் வந்து இந்த குழந்தைகளுக்கு பர்டிகுலராக. ஸோ அறுவை சிகிச்சை பண்ண உடனே என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து கவனமாக இருக்கணும், ஏன்னா வந்து குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பெரியவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதே பல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டாக்டர் கொடுப்பாரு, நீங்கள் இந்த அளவு நடக்கணும், இந்த தடவை வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஆபரேஷன் பண்ணிருக்க தயல் பிரியக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்?
3: ஆக்சுவலி நம்ம கையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், வயிறில் ஆப்ரேஷனாக நடக்கக்கூடாது, வலிக்கும், அப்படி நடக்க முடியாது, செய்ய முடியாதுன்னு இருக்கும். இது வாயிலங்கிறதுனால நடக்க செய்ய அதுக்கெலாம் ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, எல்லா குழந்தையுமே கையை வந்து வாய்க்கு தான் கொண்டு போகும். அதுவும் தையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதனால் துருத்து ஒரு மாதிரி உருத்துறமாக இருக்கும்னு குழந்தைங்க கையை வந்து வாயில் போட பாகுங்க. அதனால் கையை வந்து வாயில் போடாதபடி இப்போ அதுக்குன்ட்டு இருக்குது ஸ்ப்ளிண்ட்டு, நல்ல முட்டி மடக்க முடியாத அளவுக்கு அழகாக பிள்ளைங்களுக்கு இருக்குது. சிலருக்கு வந்து சாக்ஸ் மாதிரி போட்டு விட்ருவாங்க, இந்த பாக்ஸருக்கு பாக்ஸிங்க்கு போடுவாங்க பார்த்திங்களா, அதை மாதிரி போட்டு விட்ருவாங்க. அப்போ அந்த கையை வாயில் வைக்க முடியாது, அதே மாதிரி போட்டு வச்சுருவாங்க. வாயில் தையல் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ குத்திருமோ பிச்சிருமோ. அப்போ குழந்தைங்களுக்கு பால் பாட்டிலில் கொடுத்து நிப்பிளில் கொடுத்து பழகியிருந்தாங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது. அதனால் சர்ஜரிக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் கொடுத்து பழகியிருப்போம். அது சர்ஜரி முடிஞ்சப்புறம் ஸ்பூன் ஃபீட் கொடுக்கணும். ஸ்பூன் ஃபீட் கொடுத்துட்ட உடனே பாலோ கூழோ என்ன கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த தையல்லாம் வந்து அந்த அந்த கூழ் மற்ற பால் அதெல்லாம் ஒட்டி இருக்காமல் அழகாக அந்த தண்ணியில் அலசி கிளியராக போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுக்கு ரொம்ப ரொம்ப பயம், ஃபீடிங் தான் மெயினாக அதனோட டார்கெட். அதுக்கு முன்னாடியே மதருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா, முன்னாடி அதை ஆப்ரேஷன் பண்ண குழந்தைங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்களுக்கு இப்படிலாம் இருந்தது என்ன வேணும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்ணெதிரில் பார்க்குறதுனால இன்னும் கான்ஃபிடென்ட்டாக அதை மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு மெயின் வந்து நம்ம ஃபீடிங் தான். மற்றபடி அப்புறம் டாக்டர்ஸ் வந்து தையல் பிரிக்கிற மாதிரி இருக்குது, அது உள்ளே போடுறதெல்லாம் தானாகவே விழுந்துடுற மாதிரி இருக்கும். அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண உடனே அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அல்லது குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வந்து பார்க்கலாம். மற்றபடி அவங்க சொல்கிற நாள் வந்து பார்த்துட்டு போனால் மட்டும் போதும்.
1: மேம், இப்போ உதடு பிளவோ அன்னப்பிளவோ ஏற்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இங்கே வரும்போது அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? ஏன்னா சொசைட்டியில் ஒரு சில டைமில் வந்து அவங்க குழந்தைங்களை வெளியில் கூட்டு போக முடியாது, சொந்தக்காரங்களே ஏதாவது சொல்லலாம், இல்லை வந்து ரிலேஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசலாம். ஸோ அப்படி இருக்கும்போது சொசைட்டியும் இல்லை டாக்டர்ஸோ இல்லை வந்து மெடிக்கல் சைடோ என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எப்படின்னா மெயினாக இவங்க பாதிக்கப்படுறது மனதளவில் தான், அதனால் அவங்களுக்கு மன வலிமை ரொம்ப முக்கியம். இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல 10-12 வாரத்துக்குள்ளே கூடும். இது வந்து 5வது மாதம் கர்ப்பிணிகள் வந்து ஒழுங்காக செக்கப்புக்கு போகும்போது அதை அழகாக ஸ்கேனில் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி சொல்லும் போதே மோட்டிவேட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இது வந்து தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை தான், இதனால் அபார்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தை முழுசாக பிறக்கும், இது குறைபாடு தானே தவிர அது வியாதி கிடையாது, நோய் கிடையாது. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி அழகாக மற்ற குழந்தைங்கள மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்ட்டு நிறைய பிக்சர்ஸ் காட்டலாம். நம்ம ஜிப்மரில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்னு ஃபோட்டோஸ் காட்டலாம். அந்த வார்டுக்கு அந்த குழந்தைங்களை காட்டலாம், ஓபிடிக்கு போகும்போது அந்த குழந்தைங்களை காட்டலாம். இந்த குழந்தைக்கு இப்படி இருந்தது, இப்போது எவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஆயிடலாம் அப்படின்னு நம்ம ஃபோட்டோஸ் காட்டலாம். பேஷண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, முன்னாடி அந்த அம்மா எப்படிலாம் ஃபேஸ் பண்ணிச்சு. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து 1 வயசு வரைக்கும் நான் ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டேன், பயந்துக்கிட்டு, முதலே பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், என் குழந்தைக்கு பேச்செல்லாம் வந்துருச்சு, 3 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூலில் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னு தான் கூப்பிட்டு வந்தேன். அப்படி ஒவ்வொருத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம இந்த தப்பு செய்யக்கூடாது, சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அந்த மைண்ட் செட் வரும். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணோம். எப்படின்னா, இது குறைபாடு, இதை பார்த்து ஒரு சிலர் வந்து ஏளனமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, இது வியாதி கிடையாது, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது தீர்க்கப்படக்கூடிய தீர்வு உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க, சகஜமாக இருப்பாங்க, சர்ஜரி பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. சர்ஜரி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதெல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மேற்கொள்வாங்க, வெற்றி அடைவாங்க கண்டிப்பாக.
1: இப்போ அறுவை சிகிச்சை பண்ண உதடுப்பிளவுக்கோ இல்லை அன்னப்பிளவுக்கோ அறுவை சிகிச்சை பண்ண குழந்தைகள் வந்து இப்போ வளர்ந்துருப்பாங்க, நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க, நிறைய பேர் வந்து வேற வேற பொசிஷன்ஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இப்போ வளர்ந்த உடனே, அவங்களுக்கு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்?
3: ஆக்சுவலி அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸோட இமோஷன்ஸ் தான் நம்ம கேட்கும்போது, நாங்கள் அடிக்கடி ஸ்மைல் ட்ரெயின் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போது பேஷண்ட்ஸும் மதரும் வருவாங்க. அப்போ அந்த பேஷண்ட் மதருக்கு பேரண்ட்ஸோட வரும்போது அந்த கம்ப்ளீட்டா சரியானவங்க அந்த குழந்தைகளும் குழந்தைங்களோட அம்மாவும் வருவாங்க. அப்போ அவங்க அம்மா கண்ணீரோட சந்தோஷமா சொல்லுவாங்க, ஆனந்த கண்ணீரை பார்க்கலாம். என்ன, அந்த குழந்தைய விட குழந்தைக்கே சிறு வயதில் ஒன்றும் தெரியாது பார்த்தீங்களா, அது எப்படி உதடு இருந்தது, யாரும் சிரிக்கிறாங்களா, திட்டுறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த அம்மா பேரண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து விசேஷமாக, அம்மா ரொம்ப அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சஃபர் ஆவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, என் குழந்தை இப்போ நல்லா இருக்கா, சொசைட்டியில் நான் தலை நிமிந்து நிற்க முடியுது, என் குழந்தை ஸ்கூலுக்கு நல்லா போகிறா, நல்லா பேசுகிறா, நல்லா சாப்பிட்றா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போது காலேஜ் படிக்கிறா, பிடெக் படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், டீச்சர் ட்ரைனிங், அப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: ஓகே, ஒரு நிறைவு இருக்கும், ஒரு நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த அவுட்புட் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக,
3: கண்டிப்பாக.
1: மேம், இறுதியான கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜிப்மரில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் இந்த கிளெஃப்ட், அதாவது உதடுப்பிளவுக்கோ அன்னப்பிளவுக்கோ வர குழந்தைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ சிகிச்சை தராங்க, நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு.
3: ஆமாம்.
1: ஸோ என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் மக்கள் பயன்படுத்திக்கணும், நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒரு சில பேர் தெரிஞ்சு வந்து முன்னாடியே வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிப்மர் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து பர்டிகுலராக அவங்களுக்கு தராங்க, அதை பற்றி சொல்ல முடியும்?
3: ஆக்சுவலி நான் சொன்னேன், குழந்தைங்களுக்கு அந்த பிளவு அன்னப்பிளவு அண்ணன் உதடு பிளவு, அதாவது கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி, அப்போ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பேசுகிறதுல பிரச்சனை இருக்கும்னு சொன்னோம், பல் வரதில் பிரச்சனை இருக்கும்னு சொன்னோம், அடிக்கடி காது பிரச்சனை வரும்னு சொன்னோம், குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே ஏதாவது சிக்னஸ் வரும், அப்போது குழந்தைய சிகிச்சை நிபுணர் இருக்கணும். அப்போ எல்லாமே இருக்கிற ஒரு பெரிய இடம் எது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜிப்மர் மருத்துவமனை, அதில் சந்தேகமே கிடையாது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தென்னிந்தியாவில். இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னென்னா, ஜிப்மரில் தென்னிந்தியாவில் ஜிப்மரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஸ்மைல் ட்ரெயின் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். இதனால் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ஜிஓ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அன்னப்பிளவு உதடு பிளவு கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் குழந்தைங்களுக்கு இலவசமாக அவங்க வர ஆரம்பித்ததுலேருந்து சர்ஜரியாகி நல்லாகி போகிறது வரைக்கும் முழு செலவும் இலவசமாக, முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு நான் தூரத்தில் இருக்கேன், வந்து போக முடியல, வந்து போகிறது கூட என்கிட்ட காசு இல்லைன்னா அதற்கான பயண செலவையும் கொடுத்துட்றாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெச்பிலாம் கம்மியாக இருக்கும், குறைபாடு இருக்குன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த குழந்தைங்களை ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு மாத்திரை வாங்கணும், ஏதாவது ஊட்டச்சத்து பால் பாட்டில் கொடுக்கணும், நல்லா கொடுக்கணுன்னா அதுக்குமே கொடுக்குறாங்க. அவங்க மாத சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க முடியலன்னு போது அதற்கான ஏற்பாடுமே பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு உன்னதமான இடம் வந்து ஜிப்மர் மருத்துவமனை. அது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஒரு கொடைக்கு கீழே, ஒரு அம்பரலா கீழே எல்லாமே நமக்கு இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, எங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், ஓபிடி சர்ஜரி பண்ணுறதுக்கு அருமையான ஆப்ரேஷன் தியேட்டர், போஸ்டாப்பாக கவனிக்கிறதுக்கு ஐசியு, அடுத்து வார்டில் பராமரிப்பு இருக்குது, தனியாக வார்டு எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில். கண் காது மூக்கு தொண்டை எல்லாத்துக்குமே இங்கே நமக்கு இருக்குது. அது மாதிரி பிரச்சனை வந்தாலும் இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம். பேசுகிறதுக்கு பேச்சு பயிற்சிக்கு பேச்சு பயிற்சியாளர் இருக்கிறாங்க, அதுக்குன்னு தனி செக்ஷன் இருக்குது. பல்லுக்குன்னு டென்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நமக்கு தனியாக இருக்குது. குழந்தை நல மருத்துவர் எப்போவுமே நமக்கு இருக்கிறாங்க, 24 hours சர்வீஸ் இருக்கிறாங்க. அடுத்து குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னா மயக்கம் கொடுக்கணும், அப்போ மயக்க மருந்து நிபுணர்களும் நமக்கு நிறைவாக இருக்கிறாங்க. அடுத்து ஸ்பீச் தெரபிஸ்ட், அப்படி எல்லாருமே ஒரே ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கொடை கீழேயே, ஒரு அம்பரலா கீழே நீங்கள் எல்லாரையும் பார்த்து முழுமையாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெற்றியாக இங்கேருந்து போகலாம்.
1: தேங்க்யூ மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அதாவது உதடு பிளவு அன்னப்பிளவு இருக்கிற குழந்தைகள் வந்து 5 months ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுனா அதுக்கப்புறமான சிகிச்சை முறைகள் எப்படி எடுக்கிறது, பல உதவிகள் வந்து இங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் அவங்க கண்டிப்பாக வந்து உதடு பிளவு அன்னப்பிளவு இருக்கிற குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து சிகிச்சை எடுத்து பயன்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.
3: நன்றி. நேயர்களுக்கும் மிகவும் நன்றி.
1: தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உதடு பிளவு மற்றும் அன்னப்பிளவு பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் சைபர் புல்லிங் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் புதுவை பல்கலைக்கழகத்தின் சட்டப்பள்ளியின் உதவி பேராசிரியர் முனைவர் சுபலட்சுமி அவர்கள்.
1: வணக்கம் மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேம், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, சைபர் புல்லிங்னா என்ன, அதை பற்றி அவேர்னஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றி சொல்ல முடியுமா?
4: அனைவருக்கும் என் வணக்கங்கள். என்னை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு வந்து முதல்ல என்னுடைய நன்றிகள் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி சைபர் புல்லிங் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் சைபர் புல்லிங் அப்படின்னா என்னன்னு போகிறதுக்கு முன்னாடி புல்லிங்னா என்ன அப்படின்றதுமே நம்ம பேச வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. நம்ம சாதாரணமாக வந்து ஸ்கூல்லையோ காலேஜஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் மாணவர்கள் வந்து கிண்டல் பண்ணிக்கிறாங்க ஒருத்தவங்களை. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், கிண்டல் பண்ணுறதுல என்ன இருக்குது, அது சகஜமான ஒரு விஷயம் தானே, அது நண்பர்களுக்குள்ளே கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கருதுகிறோம். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த கிண்டல் போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பின்தொடர்றாங்க, தொடர்ந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணோட பெயர் சொல்லி கூப்பிடுறதோ, அவங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது இன்னொரு ஆண் நபர் பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு தொந்தரவு விளைவிக்கிற படி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையுமே கிண்டல் பண்ணுறாங்க. இந்த கிண்டல் அப்படின்றது கிண்டலும் கேலியும் வந்து நண்பர்களாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த எல்லையை தாண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. மன ரீதியாக அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பாதிப்பை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை வந்து நம்ம புல்லிங்னு சொல்லுவோம். இந்த புல்லிங்கே வந்து சைபர் ஸ்பேஸில் நடக்கும் பொழுது அதை தான் சைபர் புல்லிங்னு சொல்கிறோம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல்லிங்லையாவது யார் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சைபர் புல்லிங்கில் பார்த்தீங்கன்னா யார் உங்களை பின்தொடர்றாங்க, யார் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியறதில்ல. அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு வடிவு வந்து கிரியேட் பண்ணுது.
1: மேம், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங்னால் வந்து யங்கர் ஜென்ரேஷன் எந்தளவு பாதிக்கிறாங்க? ஏன்னா வந்து அவங்க தான் இப்போ அதிகமாக வந்து ரொம்ப டெக்கியாக இருக்காங்க, அதிகமாக வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, அவங்க கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ மெயினாக பாதிக்கப்படுறது அவங்க தானா? எந்தளவு அவங்க பாதிப்புகளை சந்திக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
4: இப்போ சைபர் புல்லிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது இணையதளத்தில் நடக்குது. சைபர் ஸ்பேஸில் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம சைபர் புல்லிங்னு சொல்கிறோம். அது பின்தொடர்தலாக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து கிண்டல் கேலி செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இதில் முக்கால்வாசி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பேஸில் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில். அண்ட் எல்லார்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் தான் கையில் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்ம இந்த கோவிட் காலகட்டம்னு கூட சொல்லலாம். அந்த கோவிட் காலகட்டத்தில் தான் ஸ்மார்ட் ஃபோனோடைய எண்ணிக்கையுமே அதிகமாச்சு. எல்லாருக்கும் அது ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆகிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ சைபர் ஸ்பேஸோடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது, தேவைகளுமே அதிகமாக இருந்தது, அதனால் அதனுடைய தாக்கமும் அதிகமாச்சு அப்படின்றத சொல்லலாம். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணணுன்ற அவேர்னஸ் தான் இருக்கே தவிர அதனுடைய பாதிப்புகளோ அதனுடைய சேலஞ்சஸ் என்ன இருக்குது, அதை எப்படி கையாளணும் அப்படின்றதுல வந்து அவங்க மறந்துடுறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு போதுமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால தான் இந்த சைபர் புல்லிங்லாம் வந்து நாளுக்கு நாள் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு வருது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா கூட பர்டிகுலர்லி தேர் ஆர் ஸ்டடீஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க, WHO ஸ்டடியே இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் ஜனவரி 2020 டிசம்பர் 2020 வரைக்குமே அந்த ஒரு வருட காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வந்து சைபர் புல்லிங்னால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவே இருக்குது. நிறைய பேர் வந்து மன அழுத்தத்துக்கும் இதனால் உட்படுத்தப்படுறாங்க. ஸோ இதனுடைய காரணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் சொல்ல முடியறதில்ல. யார் இருக்காங்க, யார் அந்த நபர்ன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியாத காரணத்தினால அவங்களுக்கு தெரியறதில்ல. பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அவேர்னஸ் இருக்கா யூத்துக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்குது. ஆனால் அந்த அவேர்னஸ் அவங்க வந்து சரிவர பயன்படுத்துறதில்லன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க ரொம்ப நெக்லிஜென்ட்டாக இருக்காங்க, இல்லைனா ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றதில் காட்டுற ஆர்வத்தை, அதே அளவுக்கு ஆர்வத்தை வந்து அதை எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத செலுத்தும் பொழுது இன்னும் கொஞ்சம் இந்த தவறுகள்லேருந்து அவங்க தப்பிக்க முடியும்.
1: சரியாக சொன்னீங்க மேம். இதை அடுத்த கேள்விக்கான லீட் கூட சொல்லலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு ஆப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் வந்து அதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது, அதை பற்றி ஏதாவது வழிமுறைகள் இருக்கா மேம்? இந்த விஷயம் செஞ்சால் நம்ம கொஞ்சம் சேஃபராக இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா?
4: கண்டிப்பாக. ஸோ இப்போது நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனே வாங்காதீங்க, நார்மல் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவாக இருக்கும். இந்த காலத்தில் நமக்கு கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் தேவையாக தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து ப்ராப்பர் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம செக் பண்ண முடியும்? நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது உங்களுடைய இணையதள அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்? ஏன்னா இணையதளத்தில் போஸ்ட் பண்ணுறதுல வந்து நம்ம அவ்வளோ ஆர்வம் காட்டுறோம், அது தப்பு கிடையாது. அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதனால வர மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸுமே இப்போ அதிகமாக தான் ஆகும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்ன பண்ணலாம், எவ்வளோ பாதுகாப்பாக அவங்களுடைய அக்கௌண்ட் அவங்க செக்யூர் பண்ண முடியும், எப்படி பாதுகாப்பாக வைக்க முடியும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், அண்ட் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே முதல்ல அவங்க எல்லாமே ஆக்சஸ் கண்ட்ரோல் கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்னன்னே தெரியாமல் எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்து ஆக்சஸை கொடுத்துடுறோம். அப்போ எந்த அளவுக்கு உங்கள் ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் இணையதளத்தில் சோஷியல் மீடியாவிலலாம் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, உங்களை பற்றின தகவல் எல்லாமே சொல்கிறீங்க, டே டு டே அப்டேட் எல்லாம் கூட நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்கும்பொழுது இந்த பதிவு தேவையா அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு ஆழமாக ஒரு முடிவு எடுத்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். நமக்கு முதல் உதவின்றது நம்ம கொடுக்குற முதல் உதவி அதுவாக தான் இருக்கும். இது நமக்கு தேவையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அது போடும்பொழுது அது யார் யாரெல்லாம் பார்க்க முடியும், அந்த வியூ கண்ட்ரோல், ஃப்ரெண்ட்ஸா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா, பப்ளிக்கா, யார் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது அதை தீவிரமாக யோசித்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோட்ஸ், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கணும். நிறைய பேர் உங்களுடைய ஐடியை வந்து ஹேக் பண்ண முடியும், அதெல்லாமும் இப்போ நடக்குது. ஸோ அந்த ஹேக்கிங் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பாக நம்மளுடைய முகவரியோ நம்மளுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்க முடியும் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் சிந்தனை வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
1: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதை கேட்குற லிசனர்ஸ் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மேம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முக்கியமாக வந்து பெண்களாகட்டும் இல்லை குழந்தைகளாகட்டும் இல்லை சிறுவர்கள் எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு எந்த அளவு வந்து பாதுகாப்பு வந்து அவங்க தங்களை தற்காத்து கொள்ளணும் நிறைய விஷயங்கள் தெரியாது. இப்போ குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்க அப்பா அம்மா மொபைல்ஸை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது சைபர் புல்லிங் நடந்திருக்கலாம், ஸோ அவங்க எப்படி சொல்கிறது, ஸோ சின்ன பசங்களுக்காக ஏதாவது நடந்திருக்கலாம், ஸோ அவங்களாம் எப்படி வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அதை பற்றி சொல்ல முடியுமா மேம்?
4: ஓகே, இந்த சைபர் புல்லிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வேறுபாடுகள்லாம் இங்கே கிடையாது, எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறாங்க. இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறையவே பாதிக்கப்படுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் டீட்டெயிலிங்கை சொல்லணும்னா குழந்தைகள் குறிப்பாக வந்து 10 வயதுக்கு மேலே 20 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த ஏஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வருதுன்னா ஸ்கூலில் நடக்கிற கிண்டல் கேலி தான் இந்த சைபர் ஸ்பேஸில் தொடருது. அப்போ ஸ்கூலில் வந்து நேரடியாக ஒரு நபரையோ ஒரு நண்பரையோ பார்த்து நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியல இல்லையா, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சைபர் ஸ்பேஸில் போய் அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்கள திட்டணும்னு நினைக்கிறாங்களோ அது திட்டுறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அதுதான் ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஏதாவது ஒரு படம் வருது இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது, யாராவது ஒரு நபர் பேசுகிறாருன்னா உடனே ஒரு மீம் போடுறாங்க. அந்த மீம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க போடும்பொழுது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த மீம்ன்றது வந்து ஒரு கிரிட்டிசிசமோடு இருந்தால் அது நல்லாயிருக்கும், ஒரு ஃபன்னியாக இருக்கும்பொழுது அது நல்லாயிருக்கும். அதை தாண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைவசியை இன்வேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கள வந்து கிண்டல் கேலிக்கு ஆளாக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து சைபர் புல்லிங்கில் இப்போ வரும். பெண்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு போஸ்ட் போடுறதோ ஒரு ஃபோட்டோ போடும்பொழுது அந்த ஃபோட்டோ வந்து நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் மீடியாவில், சோஷியல் மீடியாவில். அப்போ நமக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும், இந்த மாதிரியான புகைப்படங்கள் தேவையா, இதனால் நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றதையுமே அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். அதெல்லாம் யோசிக்காமல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாக்குறாங்க. நிறைய நமக்கு சட்டங்கள் இதுக்கு பாதுகாப்பு சட்டங்களும் இருக்குது, பெண் பாதுகாப்பாக இருக்கட்டும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் மீறி வந்து இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்குது, இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதுனால தான். இப்போ குழந்தைகள் நீங்கள் கேட்டீங்க, குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போஷர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டில் தான் இது நடந்திருக்கு. அது வந்து கோவிட்னால மட்டும்தான், அந்த காரணம் கோவிட்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ குழந்தைக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும்பொழுது நம்ம சைல்ட் லாக் போட்டு வைக்கணும், எந்த ஆப்ஸ் எல்லாம் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற கண்ட்ரோலையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது அவங்களுக்கு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும்போது ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த இணையதளமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளும் அவங்க நிறைய சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு வேண்டாத கண்டென்ட் எல்லாம் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, மன ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்போஷர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக மட்டும்தான். பட் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுல ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னு மட்டும்தான் என்னுடைய கருத்து.
1: மேம், நீங்கள் சொல்லும்போது நிறைய ஆக்ட் இருக்குது அது மூலயமா நம்மளை பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்டை வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சைபர் புல்லிங்காக இருக்கட்டும் இல்லை பெண்கள் பாதுகாப்பு இல்லை சிறுவர்கள் பாதுகாப்பு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்?
4: கண்டிப்பாக. இப்போ சைபர் புல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங்க்குன்னு சட்டம் எதுவும் தனிப்பட்ட சட்டம் கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்குது. அப்போ சைபர் புல்லிங்க் இருக்கா அப்படின்ற அடுத்த ஒரு சிந்தனை நமக்கு வரும். சைபர் புல்லிங் அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது. இப்போ நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக இந்த டேர்மை யூஸ் பண்ணுறோம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சைபர் புல்லிங்னு சொல்கிறோம். ஆனால் இதுவே நீங்கள் அந்த காலத்தில் போய் இந்த புல்லிங்கன்ற வார்த்தை புல்லிங்னா என்னன்னு இப்போ உங்கள் பாட்டிக்கிட்டேயோ வாட்டியோ சொல்லி பாருங்கள், அவங்க வந்து இதையே ஒரு கிண்டலாக நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் இவ்வளோ பெருசாகணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அப்பையிலிருந்து இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் தொடர்ந்து இருக்கும்பொழுது அது எப்படி ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது இப்போது. அதனால அதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவையாக இருக்குது. பட் நம்ம சைபர் புல்லிங்க்குன்னு தனி சட்டம் இல்லை, ஆனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் பார்த்தீங்கன்னா பிரிவு 66E இருக்குது அண்ட் பிரிவு 67 இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங்கை பற்றி சொல்லலை, ஆனால் இன்வேடிங் தி பர்சன்ஸ் ப்ரைவர்சி அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒருவருடைய ப்ரைவசி கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது உள்ளே நுழைஞ்சு நீங்கள் அவங்கள பற்றின ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸை வெளியில் ஷேர் பண்ணுறதோ, இல்லை தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவங்கள கூப்பிடுறதோ, வேர்ட்ஸ் கெஸ்டர்ஸ் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சைபர் புல்லிங் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வரும். அதுக்கு தீவிரமான பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மாணவர்கள் தானே பண்ணுறாங்க, மாணவர்களில் சிறையில் அடைக்க முடியாது இல்லையா அப்படின்ற கான்செப்டில் இருக்காதிங்க. ஃபைன்ஸ் இருக்குது அதுக்கு, இதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸில் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குது, ஃபைன் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்கும் கூட போகலாம்.
1: ஓகே மேம், தெளிவாக சொன்னீங்க மேம். ஃபைனல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ ஒரு சைபர் புல்லிங்கில் ஒருத்தர் பாதிப்பு அடைஞ்சிட்டா கொஞ்சம் வந்து அவங்க அடல்ட் பெரியவங்களாக இருக்கும்போது அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் மேனேஜ் பண்ணுறாங்க. தனக்கு வந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோ ஏதாவது அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வரும்போது அவங்க அதனால் அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான, யாரை அணுகணும், என்ன பண்ணணுன்ற ஐடியாவே இருக்காது. இதை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமா, இல்லை யார்கிட்ட இதை சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் எடுக்கணும் மேம்?
4: ஓகே, இப்போது இதுதான் சைபர் புல்லிங் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதாவது ஒரு அளவுக்கு மீறி ஒருத்தவங்க வந்து உங்களை பின்தொடர்றாங்க, இல்லை உங்களை கேலி குண்டாக்குறாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்க. இதை நம்ம எப்படி கையாள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு சொல்யூஷனான்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இதை விட சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஒருத்தவங்க வந்து உங்களை இணையதளத்தில் வந்து இந்த மாதிரி கிண்டல் கேலிக்கு உள்ளாக்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அதை ரிப்போர்ட் பண்ணிடலாம், ஸ்பேம் ரிப்போர்ட் பண்ணலாம், பிளாக் பண்ணலாம், இந்த கண்டென்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், அதை நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா அதை முதல்ல இக்னோரும் பண்ணலாம். ஏன் இக்னோர் பண்ண சொல்கிறேன்னா, ஒரு தடவை ரெண்டு தடவை உங்களுக்கு இந்த மாதிரி வரும், அப்புறம் தொடர்ந்து அவங்க செய்யணுன்றதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பொழுது தான் அது பாதிப்பு உண்டாக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்கள் இக்னோர் பண்ணுறது வந்து சிம்பிளஸ்ட் வே. அண்ட் இக்னோர் பண்ணுறது மட்டும் பாசிபிளா அப்படின்னு கேட்டால், மே நாட் பி பாசிபிள். சில சமயங்களில் நம்ம அந்த மாதிரி மரக்கட்ட மாதிரி இருக்க முடியாது இல்லையா, நம்மளும் மனிதர்கள் தான், நம்ம வந்து அதுக்கு ரியாக்ஷன் காட்ட வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த முயற்சியாக நம்ம அதை பிளாக் பண்ணுறது பண்ணலாம். அதையும் தாண்டி நான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது. சைபர் பிரான்ச் போலீஸுமே இருக்காங்க, அவங்க வந்து பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமும் அவங்க செய்கிறாங்க. ஸோ சைபர் போலீஸில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது இந்த சைபர் கிரைமை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் யாரையும் போய் பார்க்க போகிறதில்ல, நான் நேராக போய் பார்த்து எனக்கு ஸ்டேஷனில் போயோ இல்லை எந்த ஒரு நபர்கிட்டையோ நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நான் மன உறுதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம அதுக்கான முயற்சியாக நம்ம சட்ட பாதுகாப்பை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற தீர்மானம் தான் நமக்கு தேவை. அது தீர்மானமாக இருந்தோன்னா தாராளமாக நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும்.
1: ஓகே மேம், இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள், சைபர் புல்லிங்னா என்ன, அதை பற்றி அவேர்னஸ் எந்த அளவு இருக்குது, ஸோ இப்போ ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிட்டா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும், கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்டை நம்மளுக்காக பாதுகாப்புக்காக வச்சுருக்கு, பல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
4: நன்றி, எனக்குமே ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் வந்து இந்த விஷயமா பார்த்ததுக்கும் பேசினதுக்கும் நன்றிகள் அண்ட் வணக்கங்கள்.
1: தேங்க்யூ மேம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபர் புல்லிங் பற்றிய சிறப்பு நேர்காணல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம், நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் உணவுகள் பற்றிய அறிவுரைகள், கலோரி மேலாண்மை, உணவு உட்கொள்ளும் முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் உணவுத்துறையின் மூத்த உணவியல் நிபுணர் திருமதி டி மாதவி அவர்கள்.
1: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நிலத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு மேம்.
5: வணக்கம், எனது பெயர் மாதவி. 20 காலமாக சீனியர் டயட்டிஷியனாக டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன்.
1: நம்ம

0: இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா?
1: முதல்ல நம்ம உட்கொள்கிற உணவில் இருக்கிற கார்பனோடு கூடிய ஊட்டச்சத்துக்கள்லேருந்து நமக்கு வந்து சக்தி கிடைக்கிது. அந்த சக்தியை வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் தான் வந்து கலோரின்றது. இந்த கலோரி வந்து ஒருத்தவங்களோட வயது, எடை, அவங்களுடைய உடல் உழைப்பு இதெல்லாம் பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு ஆணுக்கு வந்து 2320 கிலோ கலோரி தேவைப்படுது. ஆனால் அதே எடை இருக்கிற பெண்ணும் அதே மாதிரி மிதமான வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து 1900 கிலோ கலோரி தான் தேவைப்படுது. இது வந்து இப்போ அந்த மிதமான வேலை இல்லாமல் ஒரு 4-5 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு மாடரேட் ஒர்க்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதிலிருந்து அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 400 கிலோ கலோரி அதிகமாக தேவைப்படுது. அது இல்லாமல் ரொம்ப ஹெவி ஒர்க்கர்னு சொல்லுவோம், ரொம்ப அதிகமாக வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வந்து 700 கலோரி கூட நம்ம அதிகமாக தரலாம். அதாவது 2320 கிலோ கலோரி மிதமான வேலைக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி அதிகமான வேலைக்கு செய்கிறவங்களுக்கும் 3300 கலோரி வரைக்கும் தேவைப்படும். அது மாதிரி ஒருத்தவங்களுடைய உடல் உழைப்பை பொறுத்து கலோரி வந்து அதிகமாகும். அது இல்லாமல் உடல் உழைப்பு குறைவாக இருந்துட்டு அதிகமான கலரி இருக்கிற உணவை நாம் உட்கொண்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த அதிகமான கலரி நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி நம்ம வந்து ஒபேஸ் அதான் பருமன் ஆகிடும். உடல் பருமன்னா எதுன்னு சொல்கிறோன்னா, நம்ம டிசைரபிள் வெயிட்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவங்க 60 கிலோ இருந்தாங்கனாலே அது வந்து டிசைரபிள் வெயிட். அதிலிருந்து 20% அதிகமாக வராங்க, 20% அதிகமானால் தான் அதை தான் நம்ம வந்து உடல் பருமன் ஆனவங்களே நம்ம சொல்லணும். 1 கிலோ ஏறிட்டா, 2 கிலோ ஏறிட்டாலாம் சொல்லக்கூடாது. 20%ன்றது 72 கிலோ எப்போ ஆகிறாங்களோ அப்போ அவங்க உடல் பருமன் ஆனவங்க. உடனேவே நாம் வந்து உடல் குறைக்கிறத பற்றி கவனத்தில் வைக்கணும். உடல் குறைப்பு எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து டயட்டிங்ன உடனே வெறும் தண்ணியே குடிக்கிறது, வெறும் பழமே சாப்பிட்றது, அதுக்கப்புறம் காய்கறியே சாப்பிட்றது, இப்படிலாம் உடல் அப்படியே நான் டயட்டிங்கில் இருக்கிறேன்ட்டு உன் டயர்டாக இருக்குன்னு அப்படியே உட்காந்துட்டுருக்கிறது, இது வந்து உடல் எடை குறைப்புக்கான முறையே கிடையாது. ஒரு நாளைக்கு 400-500 கிலோ கலோரி குறைச்சாலே நம்மளால் வந்து ஒரு மாதத்துக்கு 2 கிலோ குறைக்க முடியும். ஒரு 1/2 மணி நேரம் வாக்கு அதோட இருந்தாலே போதும். இந்த 400-500 கிலோ கலோரி எப்படி குறைக்கலாம்? நம்ம ஒரு சிம்பிள் சுகர்னு சொல்கிற அந்த சுகரு, ஸ்வீட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, கொழுப்பு அதிகமாக இருக்கிற எண்ணெய், வெண்ணெய், நெய் இதெல்லாம் அதிகம் குறைச்சிடணும். 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து நமக்கு போதுமானது டு ஃபில்ஃபில் த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அதனால 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஒரு நாளைக்கு போதுமானது. அப்போ நீங்கள் இந்த கொழுப்பு சத்தியும் மாவு சத்தியும் குறைச்சி தான் வந்து ஈஸியாக நம்மளால் கேலரி குறைச்சி வர முடியும். ஆனால் புரதத்தோடைய அளவு வந்து 1 கிலோக்கு 1 கிராம் புரதம்னு சொல்லுவோம், புரதத்தோடைய அளவு வந்து நம்ம குறைக்கக்கூடாது. புரதத்திலிருந்தும் கலோரி கிடைக்கும், ஆனால் புரதத்தோட அளவு வந்து குறைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து மசில் மாஸ் வந்து ரொம்ப முக்கியம். மசில் தான் நமக்கு வந்து இன்ஜுரியிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் புரோட்டீன் வந்து நமக்கு பசியின் தன்மையும் குறைக்கும். அதனால தான் இப்போல்லாம் பேலியோ டயட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. பேலியோ டயட் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேலியோ டயட்டால் தான் எடையை குறைக்கணுன்ற கண்டிஷனும் கிடையாது. இது வந்து ஒபேஸ் ஆனவங்களுக்கு நமக்கு தேவையான கலோரியை விட குறைவாக எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அண்டர் வெயிட்டுக்கு போயிடுவாங்க. அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு 400-600 கிலோ கலோரி அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதத்தில் 2 கிலோ ஏறி அதே மாதிரி நார்மல் வெயிட்டுக்கு வந்துடலாம். இந்த ஒபேசிட்டியும் அண்டர் வெயிட்டும் ஒரு டிசீஸ் கிடையாது, ஆனால் நிறைய டிசீஸ் வரத்துக்கு இது காரணமாக இருக்குது. அதனால் நாம் வந்து ஹெல்த்தி பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரோக்கியமான உடம்புக்கு முதல் ஸ்டெப்பே வந்து இந்த சீரான எடை தான்.
0: கண்டிப்பாக இது கேட்குற நேயர்கள் வந்து அவங்களோட உணவு முறையை கண்டிப்பாக பார்த்துக்கணுமே. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க வெயிட் ரிடக்ஷன் சொன்னோடனே ரொம்ப அப்ராப்டாக டக்குன்னு வந்து ஃபுட்டோட அளவெல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க, எல்லா ஃபுட்டோட அளவுமே கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதை குறிப்பிட்ட அந்த ஃபேட்டு அதிகமாக இருக்கிற, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற பொருட்களை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் கூட சொன்னீங்க, அதாவது ப்ரோட்டீன் நம்ம ரொம்ப முக்கியம், இன்ஜுரியிலேருந்து நம்மளை பாதுகாக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்ததான் நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் வலுவாக இருக்கணும். இப்போ நிறைய பேர்

0: நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எலும்பாக இருக்கட்டும், ஒரு சின்ன அடிபட்டதுன்னா கூட எலும்பு சின்ன கிராக்கோ இல்லை ஏதாவது வலிகள் ஏற்படுது உடம்பில். ஸோ எலும்பு வலு பெறுவதற்கு என்ன மாதிரியான டயட்டு நம்ம எடுத்துக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டயட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்டா நம்மளுடைய எலும்புகளை வந்து பலமாக வச்சுக்கலாம்?
1: நம்முடைய உடம்பில் இருக்கிற எலும்பு மண்டலம் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்ன்ற மூன்று தாது பொருட்களால் ஆனது. பாஸ்பரஸ் மெக்னீஷியமும் மோஸ்ட்லி டெஃபிஷியன்சி வரவே வராது, ஏன்னா அது வந்து அப்சார்ப்ஷனுடைய பர்சன்டேஜ் அதிகம். அப்புறம் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சீரியல்ஸ்லையும் இருக்கும், எல்லா பல்சஸ்லையும் இருக்கும், அதனால டெஃபிஷியன்சி வராது. ஆனால் கால்சியம் மட்டும் நாம் வந்து கால்சியம் அதிகம் இருக்கிற பொருட்களான பால், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் தானியத்தில் பார்த்தோம்னா கேழ்வரகு, பருப்பு வகையில் பார்த்தோம்னா கடலைப்பருப்பு, உளுந்து, கொள்ளு, ராஜ்மா, சோயா, இந்த மாதிரி பருப்பு வகைகள். அப்புறம் எல்லா விதமான கீரையிலையும் கால்சியம் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம அந்த முள்ளங்கி தழை, காலிஃப்ளவர் தழை, இதிலெல்லாம் வந்து கருவேப்பிலை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் ட்ரம்ஸ்டிக்லேயும் அதிகமாக இருக்குது, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ்லேயும் ஜாஸ்தி இருக்குது. வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம் போன்ற வாசனை பொருட்களில் அதிகமாக இருக்குது. பழ வகைகளை பார்த்தோம்னா சீத்தாப்பழம், சப்போட்டா பழம், விளாம்பழம் இதில் இருக்குது. எல்லா நட்ஸ்லேயும் இருக்குது, எள்ளில் இருக்குது. அப்புறம் மீனும் மற்ற நீர்வாழ் உயிரினங்களான ஆளி, நண்டு இதிலெல்லாமும் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பாலில் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குன்னா அதே அளவு தான் ராகிலையும் இருக்குது, கேழ்வரகுலையும் இருக்குது. ஆனால் பாலிலிருந்து கால்சியம் அப்சார்ப்ஷனுடைய அமௌண்ட் வந்து ஜாஸ்தி, அதனால் இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன்ன்றது அசிடிட்டி இருக்கிறப்ப வந்து அதிகமாக அப்சார்ப்ஷன் ஆகும். அதனால் கால வேளையில் நமக்கு அசிடிட்டியும் இன்டஸ்டைனில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். கால வேளையில் நம்ம தேவையில்லாமல் டீ, காஃபி அது மாதிரிலாம் கலக்காமல் வெறும் பாலாக அருந்துறது தான் நல்லது. இந்த டீ காஃபியும் இந்த சுண்ணாம்பு சத்து உறிஞ்சிறத குறைக்கும். அதுக்கப்புறம் வளர்ற பருவத்தில் இந்த சுண்ணாம்பு சத்து வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் போன் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும், அப்சார்ப்ஷன் பர்சன்டேஜ் அந்த டைமில் தான் அதிகம். அப்போ போய் நம்ம தேவையில்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த சத்து பவுடரு அது இதெல்லாம் கலந்து பாலோட கலந்து தர தேவையில்லை, அது பாலில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து அப்சார்ப்ஷனை குறைச்சிடும். அதனால் வெறும் பாலாக காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் குடிக்கிறது எல்லாருக்குமே நல்லது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அது இல்லாமல் இந்த போன் ஸ்ட்ரெஸ் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் வந்து நம்ம கால்சிடோனின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீஷனை வந்து நமக்கு அதிகப்படுத்தும். இந்த ஹார்மோன் தான் கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த மாதிரி ஆக்டிவாக நாம் இருக்கிற பீரியடிலேயே நம்ம போன் மாஸை வந்து நல்ல கால்சியம் அதிகம் இருக்கிற பொருட்கள் சாப்பிட்டோம், நல்லா ஆக்டிவாக எக்ஸசைஸும் பண்ணி போன் மாஸை டெவலப் பண்ணிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் மேனால் மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாக இருக்கிற எல்லாருமே ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி கூட போதுமானது. நல்லா டெவலப் பண்ணிட்டோம்னா ரொம்ப வயசான காலத்தில் சுண்ணாம்பு சத்து அப்சார்ப்ஷன் வந்து குறைஞ்சிடும். அப்போ இப்போ டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வயசான காலத்தில் வர ஆஸ்டியோபோரோசிஸ்ஸு அது மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சியை வந்து நம்ம தவிர்க்கலாம்.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சோகை சொல்லக்கூடிய அனிமியா, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ குழந்தைகளுக்கோ இல்லை பெண்களுக்கோ அதிகமாக இப்போ வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா வந்து சரியான உணவு வகைகள் எடுத்துக்கிறதுக்குல. இந்த ரத்த சோகை எப்படி வர்றதை நம்ம தடுக்க முடியும், என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கலாம?
1: முதல்ல இந்த ரத்த சோகைன்றது வந்து ஹீமோக்ளோபின் 12 குறைவாக இருக்கிறத தான் நம்ம ரத்த சோகைன்னு சொல்கிறோம். 3 காரணங்களாக இருக்கு. ஒன்று வந்து குடலில் இருக்கிற புழுக்கள், ஹூக் வாம் சொல்லுவோம், அந்த டெஸ்ட் பண்ணி வாம் இருக்கான்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இன்னொரு காரணம் வந்து ஊட்டச்சத்துக்கள் குறைவு. இரும்பு சத்து குறைவு தான் மிக முக்கிய காரணம். நிறைய பேருக்கு வந்து இரும்பு சத்து குறைவால் தான் வருது. அது இல்லாமல் ஃபோலேட்டும் விட்டமின் B12 ஊட்டச்சத்து குறைவாலையும் வரும். அது இந்த இரும்பு சத்து எல்லாமே வந்து இந்த விட்டமின் சி இருந்தால் தான் அதிகமாக அப்சார்ப்ஷன் ஆகும். அந்த விட்டமின் சி குறைவாக எடுத்துக்கிறதாலையும் அப்சார்ப்ஷன் டிஃபெக்ட் வரும், அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பீரியடில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அனிமியா வருது. அது வந்து நம்ம ஓஜி டிபார்ட்மெண்ட்டில் மருத்துவர் அணங்கி சரி செஞ்சுக்கணும். இந்த அயன் சத்து, இரும்பு சத்து அதிகம் இருக்கிற பொருட்கள் எது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இப்போலாம் ரொம்ப ரிஃபைன்டு அரிசிக்கு போயிட்டோம். அது இல்லாமல் முதல்லாம் சாப்பிட்ட மாதிரி இந்த சிகப்பரிசி முழு அரிசி சாப்பிட்டோம்னா அந்த அவுட்டர் கோட்டில் தான் வந்து அயன் வந்து நிறையா இருக்குது. அது இல்லாமல் கம்பு சாமையில் கொஞ்சம் இருக்குது. பருப்பு வகைகளை பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சோயா அதில் இருக்குது. கீரை வகைகளில் நிறையா இருக்குது, எல்லா கீரை வகைகளையும் கொஞ்சம் இருக்குது. முக்கியமான கீரை வகைகள்னு பார்த்தோம்னா இந்த மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் வந்து பருப்பு கீரை, இந்த கீரையெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. வாழைக்காயிலையும் சுண்டைக்காயிலையும் நல்லா அதிகமான இரும்பு சத்து இருக்குது. எள்ளில் இருக்குது. இந்த பெருங்காயம், மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதிலெல்லாமும் நல்லா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. டேட்ஸும் உலர்ந்த திராட்சையிலையும் நான் சொன்னேன் இல்லையா, விட்டமின் சியும் தேவை. விட்டமின் சியோடு சேர்ந்த அயன் இருக்குது, அதனால் அந்த ரெண்டு பழங்களை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஆர்கன் மீட்டுன்னு சொல்லுவோம், லிவரு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அதுலேயும் வந்து நிறையா இரும்பு சத்து இருக்குது. மீனும் மற்ற மீன் மற்ற மீன் வகைகள் எல்லாமும் நிறையா இரும்பு சத்து இருக்குது. இந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி வராது. அது கூட எந்த பொருள் எடுத்துட்டாலும் ஒரு பழம் சாப்பிட்ணும், முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அதோட சேர்த்து சாப்பிட்றப்ப அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாகும்.
0: ரத்த சோகை எப்படி தடுக்கிறதுக்கு அதுக்கான உணவு வகைகள் பற்றி சொன்னீங்க. ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நம்ம இப்போ வந்து அரிசி வந்து ரொம்ப பாலிஷான அரிசி எடுத்துக்கிறோம், ரொம்ப முன்னாடி மாதிரி பாரம்பரியமான சிகப்பு அரிசி அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. பட் ஒரு சில பேர் அதை தெரிஞ்சு இப்போ மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவு வகைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, அதனுடைய பலன்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: சிறுதானியம்ன்றது கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, குதிரவாளி, சோளம், இதெல்லாம் வந்து நம்ம சிறுதானியம்னு சொல்கிறோம். இதையே இது வந்து ஊட்டச்சத்துக்களை கம்பேர் பண்ணுறப்ப அரிசியை விட 3 மடங்கு வந்து உயர்ந்தது. அதில் இதை ஏன் நம்ம முக்கியமாக சிறுதானியம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதில் இருக்கிற நார் சத்து, அதில் இருக்கிற நார் சத்து வந்து ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரவியாதியா உடனே நார் சத்து அதிகமாக சாப்பிடுங்க, ஒரு ரத்த கொதிப்பாக நார் சத்து அதிகமாக சாப்பிடுங்க, வளச்சிக்கலாக நார் சத்து சாப்பிடுங்க. முதல்லாம் வந்து ஒரு அல்சர் வந்துடுச்சுன்னா நார் சத்தை குறைக்க சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு மாடரேட் லெவல் மட்டும் அல்சருக்கு கூட நார்மல் நார் சத்தையே கொடுக்க சொல்கிறாங்க. அந்த நார் சத்து தான் குடல் வாழ்க்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்குது அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோலன் கேன்சர்னு இருக்கும், அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் சரி, வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வராமல் ட்ரீட்மெண்ட்டாகவும் வந்து இந்த நார் சத்தை பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கிற நமக்கு உதவி செய்கிற மைக்ரோப்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோப்ஸை வந்து இது வந்து நார் சத்தானது ஒரு உணவாகவும் இருக்குது, இதை வந்து டெவலப் பண்ணவும் செய்யுது. இந்த உதவி செய்கிற மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப நல்லது. நமக்கு கெடுதி விளைவிக்கிற மைக்ரோப்ஸை வந்து உள்ளே அனுப்பாது, அதுக்காக தான் உதவுது. அதனால் இவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்கிற நார் சத்து வந்து இந்த சிறுதானியங்களில் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் விட்டமின் பி வந்து ஜாஸ்தி இருக்குது. இந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து எப்போ வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சி வருதோ அப்போ தான் வரும். அப்போ சிறுதானியங்கள் எடுத்தால் அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து நமக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போல்லாம் வந்து சீலியாக் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வர ஆரம்பிக்குது குடலில் வர்றது. அது வந்தாலே நம்ம வந்து குளுட்டன் ஃப்ரீ டயட்டு தரணும். குளுட்டன் எதில் அதிகமாக இருக்குன்னா இந்த கோதுமையும் கோதுமை சம்மந்தப்பட்ட பொருள்லையும் தான் இருக்குது. இப்போ குளுட்டன் ஃப்ரீ டயட்டுன்னா நம்ம சிறுதானியம் எடுத்துக்கலன்னா வெறும் ரைஸே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் 3 வேளையும், அது மாதிரிலாம் தேவையில்லை. இந்த சிறுதானியமும் ஒரு குளுட்டன் ஃப்ரீ டயட்டு தான். அது இல்லாமல் நம்ம இந்த சிறுதானியங்கள் எடுத்துக்கிறப்ப அமௌண்ட்டு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக குறைப்போம். அதனால தான் இந்த உடல் பருமன் இருக்கிறவங்களாச்சும் வாரத்தை ஒரு நாளைக்கு 2 முறை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்.
0: ஓகே மேம், அடுத்த ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. சாதாரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறது, எவ்வளோ நம்ம வந்து உப்பு எடுத்துக்கிறது, உணவில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட்டட் கலந்த சால்ட்டட் ஃப்ளேவரை இல்லைன்னா பதப்படுத்த உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஓவர் சால்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான உணவு வகைகள் நம்ம எடுக்கும்போது நமக்கு உடலுக்கு நிறைய தீங்குகள் ஏற்படுது. ஸோ எந்த அளவு வந்து சால்ட் எடுக்கணும், அதே அளவு எவ்வளோ அளவு வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் குடித்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
1: 1 கிலோ நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ எடைக்கு வந்து 33 ml தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 60 கிலோ இருக்கிறாங்கன்னா 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எப்போ எடுத்துக்கலான்னா நீங்கள் 5 கிராம் உப்பு எடுத்துக்கிறப்ப தான் எடுத்துக்கலாம். நாம் முக்கியமாக இந்த தென்னிந்தியாவில் ரொம்ப அதிக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து 100% நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல அப்சார்பும் ஆகிடும். இப்போ உப்பை அதிகமான உப்பு எடுத்துக்கிட்டோம், உடம்புல வந்து அவ்வளோ அதிகமான உப்பு இருக்காது, அது வெளியேற்றணும்னா யூரின் மூலமாக வெளியேற்றணும். அப்போ அந்த அதை வெளியேற்றத்துக்கு அதிகமான தண்ணி நம்ம குடிச்சாக்கணும். எப்போ ஆஸ்மோலாலிட்டின்னு சொல்லுவோம், உப்பில் இருக்கிற தாது பொருட்கள் எப்போ ரத்தத்தில் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக தாகம் அதிகமாகும். தாகம் அதிகமாச்சா தண்ணி நம்ம குடிச்சாகணும். அப்போ நான் 2 லிட்டரு தண்ணின்னு சொல்கிறது நீங்கள் 5 கிராம் உப்பு எடுத்துக்கிட்டால் தான் குடிக்க முடியும். நீங்கள் அதிகமான உப்பு எடுத்துக்கிட்டு தண்ணி குறைவாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரகத்தில் கல்லுன்னு சொல்லுவோம்ல, அது வரத்துக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ உப்பு வந்து அதிகமாக எடுத்துகிட்டு அதுக்காக தண்ணி தாகத்தை அதிகமாக்கிட்டு தண்ணியும் அதிகமாக எடுக்கிறதால நாம் வந்து கிட்னிக்கு வந்து ஓவர்லோடு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் இந்த உப்பால் ஹைப்பர் டென்ஷன் வரும். அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்ப செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான். உப்புன்ற ஒரு அதிகமான சாப்பிட்டு தப்பு பண்ணுறதால எத்தனை பிரச்சனைகள் வருது பாருங்க. தண்ணி அதிகமாக குடிக்கிறோம், நம்ம கிட்னிக்கு ஓவர்லோடு தரோம், ஹைப்பர் டென்ஷன் ஆகுது, ஹைப்பர் டென்ஷனால் இருதய சம்மந்தப்பட்ட மற்ற வியாதிகள் வரும். இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் பதிலாக நம்ம செய்கிற சின்ன தப்பு உப்பை வந்து குறைச்சி 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 பேர் இருக்கிறீங்கன்னா 1 மாதத்துக்கே 600 கிராம் போதும். 1 நபருக்கு 150 கிராம் 1 மாதத்துக்கு போதும். அந்த அளவுக்கு உப்பு வாங்குறோமான்னு பாருங்க. உப்புல வந்து மாதத்துல வாங்குறதுல கண்ட்ரோல் பண்ணுங்க.
0: ஓகே மேம், கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும். மேம் அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி சொல்லக்கூடிய அந்த உணவு வகைகளோட பயன்கள் என்ன மேம்? அது சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்டுன்னு முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா, ஜிங்க் அதிகம் இருக்கிற ஃபுட்டும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கிற ஃபுட்டும். ஜிங்க் அதிகம் இருக்கிற ஃபுட்டு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு, முந்திரி பருப்பு, சியா சீடு, ராஜ்மா, கருப்பு கலரில் இருக்கிற சோயா, ப்ரௌன் கலரில் இருக்கிற கடலைப்பருப்பு, ஓமம், அதுக்கப்புறம் சிற்பிக்குள்ளே வர ஆளி, நண்டு, அது மாதிரி, அப்புறம் மீட்டு, வெந்தயம், வெத்தலை, கம்பு, இதெல்லாம் வந்து நமக்கு ஜிங்க் அதிகமாக இருக்கிற பொருள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து வெஜிடேரியனுக்கு ரொம்ப லிமிட்டட் ஃபுட்டு தான் ஒமேகா 3 இருக்குது. சியா சீடு, பூசணி விதை, இதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நான் வெஜிடேரியனுக்கு பார்த்தோம்னா மீன் வகைகளில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. மத்தி மீன், கேனாங்கழுத்தி, இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மீன் வகைகளில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃப்ளமேஷன், உடம்புல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டுன்னு சொல்லுவோம், உடம்புல ஏற்படுற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவுது. ஆனால் நம்ம உடல் உறுப்புகளில் இந்த டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம், இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு உதவாத பொருட்களை வெளித்தள்ளுறது, அதில் முக்கியமான ஆர்கன் வந்து லிவர் தான். எப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவோ அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான இந்த சிம்பிள் சுகரு, இது எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டால் கிடைக்கிது. இந்த கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மதுபானம், இது எல்லாமே வந்து லிவரை பாதிச்சிடும். லிவர் பாதிச்சுனா நமக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் எஃபெக்ட் வந்து நமக்கு குறைவாயிடும். அதனால் இந்த பொருட்கள்லாம் தவிர்க்கணும்.
0: மேம் இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உணவு வகைகள் என்னென்ன? ஏன்னா வந்து சின்ன ஃபீவரோ இல்லை வேறு ஏதாவது வைரஸ் காய்ச்சலோ அந்த மாதிரி வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவு வகைகள் எடுத்திருந்தாக்கா நமக்கு இந்த வைரஸோ இல்லை வேறு ஏதோ காய்ச்சல்கள் வராது, வேறு ஏதோ உடம்புல எந்த நோய் வந்தாலும் நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எந்த மாதிரியான உணவு வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் மேம்? அதை பற்றி
1: அதுதான் இந்த கோவிட் பீரியடில் கூட நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவு முறைகளில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா உடனே அடுத்த நாளே அதிகமாகணும், உடனே சரியாகணும்னு நினைக்கிறோம். அது அப்படி கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தின்றது நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா இருக்கும். இப்போ இம்யூனிட்டி பூஸ்டிங் ரிசெப்டார் நம்ம உடம்பு முழுக்க இருக்குது, அதெல்லாம் புரதத்தால் ஆனது தான். முதல்ல இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம புரத சத்து வந்து நல்லா எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே புரத சத்து எதில் இருக்குன்னு தெரியும், முட்டை, பால், பால் பொருட்கள், பருப்பு வகைகள், மீன், நட்ஸு, இதிலெல்லாம் வந்து நல்ல புரதம் இருக்குது. இதை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, செலினியம், இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. விட்டமின் ஏ எல்லாருக்குமே தெரியும், கேரட்டு, கீரை, அதுக்கப்புறம் வந்து பட்டரு, லிவரு, இதிலெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பழ வகைகளில் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் பழங்களில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் விட்டமின் சி வந்து நமக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் முருங்கைக்கீரை, கோஸு, குடமிளகாய், இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது. விட்டமின் இ வந்து கோதுமையோட ஜெர்மில் அதிகமாக இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயிலு, சேஃப்ளவர் ஆயிலு, இதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இது இல்லாமல் ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம். ப்ரோபயோட்டிக்னால் இந்த தயிர், மோர், இதெல்லாம் எடுத்துக்கிறது. இதனால் வந்து இதனாலையும் ஃபைபரும் வந்து, ஃபைபரில் வந்து ப்ரீபயோட்டிக் இருக்குது, ப்ரோபயோட்டிக் இருக்குது. இந்த ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்கோட வேலை என்னன்னா, நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கிற நமக்கு பயனளிக்கக்கூடிய மைக்ரோப்ஸை வந்து பாதுகாக்கிறது. அது வந்து இந்த ஃபைபர்லாம் உணவாகவே ஆகுது அந்த மைக்ரோப்ஸுக்கு. அதனால் அந்த மைக்ரோப்ஸோடைய வேலை இல்லைன்னா நம்மளுடைய கெட்ட, நமக்கு கெடுதி தரக்கூடிய மைக்ரோப்ஸில் வந்து உள்ள அனுப்பாது, வெளியேற்றிட்டோம். அதனால் அது பாதுகாக்கப்படணும். அதனால தான் இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டும் நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் பதப்படுத்துறதுக்கான நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸு, நிறையா கெமிக்கல்ஸு, கலர்ஸு, இதெல்லாம் போடுற சாப்பிட்றப்பவும் அந்த நமக்கு உதவி பண்ணுற மைக்ரோப்ஸ் வந்து அழிஞ்சிடும். அதனால தான் நம்ம வந்து அதுவும் ஒரு காரணம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வேணாம்னு சொல்கிறது. இது மாதிரி எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சுக்கணும்.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய் உள்ளவர்கள், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து அவங்களுக்கு உணவு வகைகள் வந்து நம்ம எப்படி கலோரி மேனேஜ்மெண்ட்டு முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில வகையான உணவு வகைகள் சாப்பிட்டா அவங்களோட சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் நம்ம சொல்கிறதுண்டு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது டயட் பிளான் இருக்கா மேம், இந்த அளவு உணவு எடுத்துக்கல, ஏன்னா அவங்க வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கும், அதனால் அவங்களுக்கு ஒரே சமயத்திலே அந்த ஃபுல் கலோரி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது டயட் பிளான் இருக்கா?
1: நல்ல கேள்வி. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து அதிகமாக இருக்குது. முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி ஒபேசிட்டியும் ஒரு காரணமாக இருக்குது, அண்டர் வெயிட்டும் காரணமாக இருக்குது. ரெண்டுமே ஒரு சர்க்கரை வியாதி வரத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம முதல்ல வந்து ஒரு சீரான எடையை வந்து நம்ம பாதுகாத்தோம்னா நம்மளால் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ சர்க்கரை வியாதி வந்துடுது, அவங்களுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே நாம் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பால் சாப்பிட்றதோ அது மாதிரி இருந்தால் அதில் சர்க்கரைலாம் போடவே தேவையில்லை. எல்லா ஸ்வீட் வகையும் நாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். இந்த கூல்ட்ரிங்க்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். காலை வேளையில் திடப்பொருளாக சாப்பிட்ணும். அது மாதிரி அடை, தோசை, இட்லி அது மாதிரி சாப்பிட்ணும். மூணு வேளையும் ரைஸ் பேஸ்டாக இல்லாமல் காலை வேளையில் சிறுதானியம் சாப்பிட்லாம். சிறுதானியத்துலேயும் கேழ்வரகுலையும் கம்புலையும் தினையிலையும் தோசை செய்யலாம், இட்லி செய்யலாம், உப்புமா செய்யலாம், அரிசியில் என்னெல்லாம் செய்யலாமோ அது எல்லாமே சிறுதானியத்துலேயும் செய்யலாம். அது மாதிரி சிறுதானியத்தை செய்கிறப்ப இப்போ நமக்கு வந்து ஒரு அஞ்சு இட்லி எடுத்துக்கிறோம், நாலு இட்லி எடுத்துக்கிறோம், அப்போ தான் வயிறு நிறையுதுன்னா நம்ம சிறுதானியத்தில் சாப்பிட்றப்ப அதில் இருக்கிற நார் சத்தால் நமக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அடுத்து ரொம்ப ஸ்லோவாக டைஜஷன் ஆகும், குளுக்கோஸும் ஸ்லோவாக அப்சார்ப்ஷன் ஆகும். இப்படிப்பட்ட பொருள் தான் வந்து ஒரு சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நாம் இப்போ ரெண்டு இட்லி எடுக்கிறதால ஒரு ரெண்டு மணி நேரமும் 1.5 மணி நேரம் கழித்து நமக்கு பசிச்சா கூட நடுவில் விஜிடபிள் பேஸ்டாக ஏதாச்சும் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டால் சூப்பு, மோர் அது மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மதிய வேளையில் நிறையா காய்கறிகள் எடுத்துக்கலாம், கீரை டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகள் மட்டும் நம்ம சாம்பாரில் போடுவோம் இல்லையா, ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கலாம். ஆனால் பூமிக்கு மேலே விளையிற அனைத்து காய்கறிகளுக்குமே ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாழைக்காய் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கிட்டு முட்டை எடுத்துக்கலாம். முட்டை மாதிரி கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிற பொருள் இல்லை. அதனால தான் நாங்கள் இங்கே ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் கூட டெய்லியுமே நாங்கள் சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு வந்து முட்டை கொடுத்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து மீன் எடுத்துக்கலாம். முட்டை இல்லாத எடுத்த நாளுக்கு மீன் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து மாமிசம் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஆனால் அளவு குறைச்சிக்கணும், எல்லாமே அளவு குறைவாக எடுத்துக்கணும். மூணு வேளை மட்டும்தான் தானியம் சாப்பிடணும். காலையில் சிறுதானியம், மதியம் வந்து அரிசி, இரவு வந்து நம்ம கோதுமை சம்மந்தப்பட்டது சாப்பிடலாம், சாயங்கால வேளையில் வந்து ஒரு சுண்டல் சாப்பிட்றது, அதுவே ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்மில் சாப்பிட்றது, இந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு எல்லாமே இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்விட்ச் மாதிரி சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா அந்த ரெண்டு பிரெட் ஸ்லைஸ்க்கு நடுவில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃபில் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் காளானில் ஏதாச்சும் ப்ரிப்ரேஷன் பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட் லோ ஃபுட்டு. சுண்டலில் எது சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா நம்ம பருப்பு வகையிலே சோயாபீன்ஸில் தான் வந்து கார்போஹைட்ரேட் குறைவு. அது ஆல்டர்னேட் டேஸில் சாப்பிட்டு மற்ற நாளில் மற்ற பருப்பு வகைகளில் சுண்டல் சாப்பிட்லான்னா ஒரு கையளவுக்கு சாப்பிட்லாம். எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா கேழ்வரகில் சுகரே இல்லை, அரிசியில் தான் இருக்குது. அப்படி கிடையாது, எல்லா பொருள்லையுமே சுகர் இருக்குது. அதனால் நம்ம நார் சத்து அதிகமாக இருந்து சக்கரை கொஞ்சம் குறவாக இருக்கிற பொருளை வந்து நாம் எடுத்துக்க சொல்கிறோம். அதனால் எல்லாமே அளவாக தான் சாப்பிட்ணும். பழ வகைகளில் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் கொய்யா, அதுக்கப்புறம் பேரிக்காய், இந்த மாதிரி அன்னாச்சி பழம், இது மாதிரி பழங்கள் சாப்பிட்றப்ப ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் சாப்பிட்ணும். பழங்களை ஜூஸ் போடவே கூடாது, அப்படியே நேராக தான் சாப்பிட்ணும். நைட்டில் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ரொம்ப பசியாக இருக்குதுன்றப்ப கூட சாப்பிட்டுக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தாகம் எடுக்கிறப்பெல்லாம் தண்ணி கரெக்டாக குடிக்கிறது வந்து சக்கரை வியாதியால் வர கிட்னி பாதிப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணிக்கணும்.
0: நிகழ்ச்சியில் இறுதியான கேள்வி, நம்மளுடைய ஜிக்மரில் டயட்டெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரியான சேவை வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான சேவைகள் வந்து மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்ல முடியும்?
1: ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து ஒரு நாள் முழுவதும் 3 வேளை உணவு மட்டும் இல்லாமல் இடைப்பட்ட ஈவினிங் ஸ்நாக்ஸு, காலையில் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸு, அது மாதிரி 5 முறை வந்து நாங்கள் உணவு வழங்கிட்டு இருக்கிறோம். எல்லா நோய்க்கு தகுந்த மாதிரியான தெரப்பூட்டிக் டயட்டு வந்து தனியாக கொடுக்குறோம். அப்புறம் எந்த நியூட்ரியன்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம், நார்மல் டயட்டு கொடுக்கலான்ற பேஷண்ட்டுக்கும் நார்மல் டயட்டு கொடுத்துருக்குறோம். அண்டர் வெயிட் இருக்குது, இங்கே வந்து நிறைய ஏழை நோயாளிகள்ன்றதால அவங்களுடைய எடை வந்து குறவாக இருக்கிறதால அதிக நம்பரான டயட் எது போகுதுன்னா ஹை ப்ரோட்டீன் டயட்டு தான். அந்த ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து நாங்கள் ப்ரோட்டீன் வந்து டேலி ஆகிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். குறைந்தது நாங்கள் 2500 கேலரி டேலி ஆகிற மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக கொடுக்குறோம். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எதுவுமே வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஒன்று வாங்கினோம்னா அடுத்த நாளே குக் பண்ணிவிடுவோம். அதனால் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நாம் எப்படி வீட்டில் வந்து மிளகாத்தூள்லாம் வந்து இந்த வாசனை பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி செய்கிறோமோ அது மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம். ஈஸியாக பேக் வாங்கி கொடுத்தோம்னா அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும், அவ்வளோ கலர்ஸ் இருக்கும், அதுவே அவங்களுக்கு வந்து உபாதையாக போகும். அதனால் ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து இங்கே வந்து நம்ம ஜிப்மர் மருத்துவமனை வந்து நோய்க்கு தகுந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம். சாதாரண நார்மல் டயட்டும் கொடுக்குறோம், ஹை ப்ரோட்டீன் டயட்டும் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஃப்ளூயிட்லே, ஃப்ளூயிட் மட்டும்தான் சாப்பிட முடியுன்ற பேஷண்ட்டுக்கு ஃப்ளூயிட்லே 2000 கேலரிஸ் டேலி பண்ணுற மாதிரி பிளண்டு, பல்சஸும் சீரியல்ஸும் மிக்ஸ் பண்ணி பிளண்டு, மில்க்கு, எக் ஃப்ளிப்பு, ஜூஸஸ்ஸு இதெல்லாம் 2000 கேலரி டேலி பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கோம்.
0: இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. எப்படி வந்து கேலரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம்மை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது, என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்றது, நம்மளோட பாரம்பரிய உணவு வகைகளான திணை சிறுதானிய வகைகளை சாப்பிட்றது, பல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் உணவுகள் பற்றிய அறிவுரைகள், கலோரி மேலாண்மை பற்றிய சிறப்பு நேர்காணலை கேட்டீர்கள். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
3: ஹலோ தோஸ்தோ, ஆப் சபீ கா ஸ்வாகத் ஹை. மேரா நாம் ஹை டாக்டர் ஸ்வதேஜா. और मैं आज आपके साथ साइबर बुलिंग से जुड़ी कुछ दिलचस्प टिप्स शेयर करने जा रही हूँ. सबसे पहले, जब भी आप अजनबियों से अश्लील कंटेंट प्राप्त करते हैं तो तुरंत उन्हें रिपोर्ट करें और संबंधित प्लेटफॉर्म से ऐसे लोगों को तेजी से प्रतिबंधित करने के लिए अपने दोस्तों और अन्य लोगों से उसी खाते को रिपोर्ट करने का अनुरोध करें। दूसरा, प्रत्येक पोस्ट और खाते का एक खास URL होता है। आपको भेजे गए अश्लील पोस्ट के साथ साथ URL का भी स्क्रीनशॉट लेना चाहिए। यह पुलिस को दुर्व्यवहार करने वाले लोगों की पहचान करने में बहुत मदद करता है। तीसरा, हमारा संविधान सभी को अभिव्यक्ति की स्वतंत्रता यानी फ्रीडम ऑफ स्पीच प्रदान करता है, लेकिन यह अश्लील भाषण के व्यापार, प्रसार या प्रदर्शन का पूर्ण विरोध करते हुए ऐसे भाषण पर रोक भी लगाता है और किसी भी अभद्र भाषा के खिलाफ समान प्रतिक्रिया देना भी अभिव्यक्ति के अधिकार के खिलाफ है। चौथा, आप अपनी व्यक्तिगत जानकारी की गोपनीयता खोने के डर के बिना राष्ट्रीय साइबर क्राइम रिपोर्टिंग पोर्टल यानी www.cybercrime.gov.in के माध्यम से गुमनाम रूप से साइबर बुलिंग की रिपोर्ट कर सकते हैं। साइबर क्राइम पोर्टल सिस्टम प्राप्तकर्ता यानी रिसीवर या पुलिस को अपलोड किए गए साक्ष्य के अलावा शिकायतकर्ता के बारे में कोई भी विवरण देखने की अनुमति नहीं देता है। और अंत में आपका और साथ ही आपके मित्रों और हितचिंतकों का संपर्क विवरण आपकी ही जिम्मेदारी है। ऐसे व्यक्ति न बने जो अनुमति के बिना किसी को भी मित्रों की व्यक्तिगत जानकारी या संपर्क विवरण साझा करता है। मुझे उम्मीद है ये जानकारी आपके लिए उपयुक्त साबित होगी। कृपया यह जानकारी अपने शुभचिंतकों के साथ साझा करें और साइबर बुलिंग के प्रति जागरूकता फैलाएं। आप सुन रहे हैं जिपमर इंटरनेट रेडियो। सुनने के लिए बहुत बहुत धन्यवाद।
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் குழந்தைகளுக்கான பார்வை குறைபாடு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் கண் மருத்துவத்துறையின் துறைத் தலைவர் உதவி பேராசிரியர் மருத்துவர் நிருபமா கஸ்தூரி அவர்கள்.
0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜிப்மர் கண் மருத்துவத்துறையின் துறைத் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் மருத்துவர் நிருபமா கஸ்தூரி அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம்.
4: வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுற எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக மக்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு எதாவது கையில் அடிபட்டாலோ வேற ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட வந்து அவங்களுக்கு அந்த வழினால வந்து டாக்டரை வந்து போய் சந்திக்கிற சந்தர்ப்பம் அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க. பட் ஆனால் கண்ணில் ஏதாவது ஒரு வலியோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்தாக்கா சரி நம்ம வீட்டிலே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அலட்சியம் இருக்கு. கண் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு இப்போ மக்களிடம் இருக்கா?
4: இப்போ வந்து நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எல்லா ஊர்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பீப்புளுக்கு வந்து கண் செக்அப் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் நிறையா இருக்குது. முன்னே விட முன்னே எங்கேயாவது தூரமாக தான் இருக்கும் அவங்களுக்கு, அதனாலேயே ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க, கண் செக் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. ப்ளஸ் ஏதாவது அக்யூட் ப்ராப்ளம், அது சடனாக பார்வை குறைஞ்சிடுச்சு இல்லை சடனாக கண் வலிக்குது இல்லை சடனாக கண் ரெட் ஆகுதுன்னா வந்து காட்டுவாங்க. பட் ஏதாவது க்ரானிக் ப்ராப்ளம், இப்போ வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை கம்மியாகுதுன்னா அதை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து மிஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து லேட் ஸ்டேஜஸில் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அதனாலேயே அவங்க வந்து விஷன் வந்து நார்மலாக நம்மளால் கொண்டு வர முடியல. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா க்ளோக்கோமான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் வந்து கண் ப்ரெஷர் அதிகமாக ஆக அந்த கண் நரம்பு வந்து டேமேஜ் ஆகுது. அது வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்வையை நம்ம காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஸ்லோவாக அந்த கண் நரம்பில் வந்து நீர் தங்குறதோ இல்லாட்டி அந்த இரத்த கசைவு ஏற்படுறதோ அந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது அவங்க லேட்டாக வர்றதுனால ஏற்கனவே பாதி பார்வை வந்து அவங்களது வந்து லாஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் அந்த டிசீஸ் பற்றி அவேர்னஸ் கொண்டு வந்து அவங்கள வந்து ரெகுலர் செக்அப்காக வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம்.
0: ஓகே மேம், இதை கேட்குற நேயர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மருத்துவர்களை வந்து கன்சல்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியவர்கள் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு கண் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பெரியவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ரொம்ப நேரம் ஆன்லைனில் இருக்காங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கட்டும், சுகர் அந்த மாதிரியான விஷயங்களாக கூட அவங்களோட கண் பாதிப்பு ஏற்படுது. ஸோ ஒப்பிடும்போது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னன்னு நினைக்கிறேன்.
4: ஆமாம், இப்போ வந்து நீங்கள் வயசானவங்க இல்லை பெரியவங்களை பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களுக்கு வர கண் பிரச்சனை வந்து கேட்ராக்ட், அது வந்து லென்ஸில் பொற விழுது, அப்புறம் வந்து குளோக்கோமா. இந்த மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் அந்த கண் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு அவங்களால ப்ராப்ளம்ஸ் வருது கண்ணில். அப்புறம் இந்த சுகர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இல்லை பிபி இருக்கிறவங்களுக்கு கண்ணில் அந்த ரத்த கசைவெல்லாம் ஏற்படுற மாதிரி பிரச்சனை வருது. பட் குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து கண்ணாடி போடுற பிரச்சனை, இது வந்து ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்கிறோம், அதுதான் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். அடுத்தது வந்து மாறு கண், அதை வந்து நாங்கள் ஸ்குவிண்ட் இல்லை ஸ்ட்ராபிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கண்ணு நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஆனால் சில டைம் ஒரு கண் வந்து உள் பக்கம் இல்லை வெளியே பக்கம் வந்து திரும்பியிருக்கும். அது வந்து குழந்தைங்களில் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அது. அப்புறம் வந்து அலர்ஜி, இப்போ வந்து அதுவும் இந்த கிளைமேட் ரெய்னி சீசன் எல்லாம் பார்த்தா நிறையா குழந்தைங்களுக்கு வந்து கண்ணில் வந்து அந்த அரிப்பும் ரெட்னஸ் அந்த சகப்பாவற பிரச்சனை நிறையா இருக்குது. அப்புறம் சில குழந்தைங்க வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறதுனால வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கும்போது கண்ணில் வந்து பைட்டாட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரே கலர் மெம்பரேன் மாதிரி டெவலப் ஆகுது. இது நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் நாங்கள் ஸ்கூல் ஸ்க்ரீனிங் கேம்ப் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் இந்த தீபாவளி சீசன்லலாம் ரொம்ப அந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் கேர்லெஸ்ஸாக பர்ஸ்ட் பண்ணுறதுனால கண்ணில் வந்து அடிபடுது. ஸோ சில்ட்ரன் பார்த்தாக்கா நம்ம வந்து இந்த ட்ராமா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஐயில் வந்து நிறையா பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னதுன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து ப்ரீ டர்மாக பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த கண்ணில் நரம்பில் வளர்ச்சி சரியாக இல்லாமல் அதுவும் ஐசியூவில் ஆக்சிஜன்லாம் நிறையா கொடுக்கும்போது கண்ணில் வந்து ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி, அந்த ப்ரீமெச்சூராக பிறக்கும்போது அந்த நரம்பு வந்து சரியாக வளராமல் இருக்குது. ஸோ அதனாலே நிறைய பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்வை வந்து டேமேஜ் கம்மியாகுது. அண்ட் இன்னொன்று என்னென்னா பிறக்கும்போது சம்டைம்ஸ் அந்த டெலிவரி ஆகும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, அப்போது வந்து பிரெயினில் வந்து டேமேஜ் ஆகுது, அது வந்து கண் பார்வையும் பாதிக்குது. ஏன்னா நம்ம கண்ணில் தான் பார்க்குறோம், ஆனால் ஃபைனலாக வந்து பிரெயின் தான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த பார்வையை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பிரெயின் ப்ராப்ளம்னால கூட பார்வை கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்.
0: பல விஷயங்கள் சொன்னீங்க, நிறையா விஷயங்களால் வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு நிறையா பாதிப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா வந்து பெரியவங்க அவங்களுக்கு வலினாலோ இல்லை அலர்ஜினாலோ வந்து அவங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை வந்து எப்படி அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பேரண்ட் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி ரெகுலராக அவங்களோட வெயிட் செக் பண்ணுறாங்க, ஹைட் செக் பண்ணுறாங்க, வளர்ச்சி இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி கண் பாதிப்பு வருதுன்னு குழந்தைங்களுக்கு எப்படி வந்து பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது மேம்?
4: இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 5 வயசுக்குள்ள கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பார்வை கம்மியாக இருந்தால் கூட எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அதை அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ யூஸ்வலாக 5 இயர்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை ஐ செக்அப் பண்ணணும் ருட்டீனாகவே. அவங்களுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லைனா கூட ஒரு தடவை ஐ செக் பண்ணணும். ஏன்னா இப்போ குழந்தை பிறக்கும்போது பார்வை கம்மியாக தான் இருக்கும், அப்புறம் குழந்தை வளர வளர அந்த பார்வை வந்து இம்ப்ரூவ் ஆகி 5 இயர்ஸில் தான் நம்ம நார்மல் அடல்ட்ஸ் மாதிரி பார்வை வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நிறையா ஐ ப்ராப்ளம்ஸ் டிடெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கண்ணாடி போடுற பிரச்சனை இல்லை மாறு கண், இல்லை இந்த கண் ரெப்பை வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி பிரச்சனை. ஸோ இதை வந்து நம்ம இந்த கம்மி வயசுலேயே நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த விஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும். பட் நம்ம அப்புறமா லேட்டாக அதை கண்டுபிடிச்சி லேட்டராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த விஷன் வந்து ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த கண் வந்து யூஸ் பண்ணாமலே அவங்களுக்கு பார்வை குறைஞ்சிடும். இதை வந்து நாங்கள் வந்து லேசி ஐ இல்லை ஆம்பிளையோப்பியா அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். வந்து அதுக்கு சோம்பல் கண்ணுன்னு பேர். அது வந்து நம்ம குழந்தை வளர்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்போது பேரண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் கீனாக அப்சர்வ் பண்ணலாம் இந்த சைல்டை. சம்டைம்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கிட்ட போய் பார்க்குறாங்க டிவி. இல்லை நம்ம அந்த மொபைல் ஃபோனில் இல்லை அந்த டேப்பில் அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா அதை ஜூம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளஸ் சம்டைம்ஸ் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை வந்து ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுவாங்க, பார்வை சரியாக தெரியலன்னா கண்ணை இப்படி சுருக்கி பார்ப்பாங்க, இல்லை அதிகமாக ரப் பண்ணுவாங்க கண்ணை, ஏன்னா அவங்களுக்கு ரப் பண்ணால் ஏதாவது கிளியராக தெரியுமோ அப்படின்னு நினச்சி ரப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க கண் பார்வை கொஞ்சம் குறையா இருக்குது அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர்ஸ். அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் கூட எழுதுறது படிக்கிறதுல நிறையா மிஸ்டேக் வருது, இல்லை அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஐ செக்கப் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அந்த குழந்தைய.
0: கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நினைவில் வச்சு கண்டிப்பாக ஒரு ஹை செக்கப் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த பார்வை குறைபாடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது மேம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ இதை வச்சு பார்த்தா இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள் இருக்குது அதை பற்றி சொல்ல முடியுமா?
4: ஆமாம், இப்போ வந்து பெரியவங்கன்னா நம்மளுக்கு வந்து கண் பார்வை செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஓபிடியில் வந்து நிறையா விஷன் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த விஷன் சார்ட்டை படிக்க சொல்கிறோம். அவங்க லாஸ்ட் லைன் வந்து கிளியராக வித்தவுட் எனி ப்ராப்ளம் படிக்கிறாங்கன்னா விஷன் வந்து நார்மல் ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் குழந்தைங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு படிக்க தெரியாது, இல்லை சம்டைம்ஸ் வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் சார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து நிறையா அந்த பிக்சர் சார்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அதில் டாய்ஸு இல்லை ஏதாவது பேர்ட்ஸ் ஆனிமல்ஸ் அந்த மாதிரி பிக்சர் காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறோம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து அவங்களால பேச முடியலன்னா கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஒரு லெட்டரோ ஒரு பிக்சரோ காமிச்சிட்டு அவங்க கையில் வந்து ஒரு கார்டு காட்டுவோம். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் விரல் வச்சு அவங்க வெறும் பாயிண்ட் பண்ணால் போதும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி மேட்சிங் டெஸ்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தை 6 months to 2 years அந்த ஏஜில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் கார்ட்ஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் லைன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த கார்டை வந்து அந்த குழந்தைக்கு காட்டும்போது அவங்க ஐ மூவ்மெண்ட்டை நாங்கள் வந்து கவனிப்போம். ஸோ குழந்தை வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸை பார்க்குறாங்கன்னா அந்த கண் அசைவை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுக்கும், அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெஸ்ட் இருக்குது. இல்லை இன்னும் சின்ன குழந்தை பார்வை இருக்குதா இல்லையா நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது, நரம்பு வேலை செய்யுதா இல்லையான்னு டவுட்டாக இருக்குன்னா விஇபி, அது வந்து விஷுவல் எவோக்டு பொட்டென்ஷியல்ஸ், அது வந்து நம்ம பிரெயினில் வந்து அந்த வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணும். ஸோ நம்ம பார்க்குறோன்னா அந்த பர்டிகுலர் பிரெயினில் வந்து அந்த வேவ்ஸ் தெரியும். பட் குழந்தை வந்து பார்க்கலன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து குழந்தை பார்க்குதா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த எல்லா டெக்னிக்ஸும் இப்போது நம்ம கிட்டே இருக்குது, ஜிப்மர் ஓபிடியில் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: பல தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதை கண்டிப்பாக வந்து நேயர்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்ஸ் கோவிட் அந்த சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா வேலை செய்கிறவங்க கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறதோ இல்லை மொபைல் பார்க்குறதோ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய கண் பாதிப்புகள் என்னென்ன, அதை எப்படி தவிர்க்கிறது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
4: இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப்பு, டேப்லெட்டு, மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே யூசேஜ் அதிகமாகிறதுனால கண்ணில் வந்து விதவிதமான ப்ராப்ளம்ஸ் வருது. அது வந்து நாங்கள் டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன வயசுலேயே அவங்க அதிகமாக இந்த டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக குழந்தை வளரும் போது கண் வந்து அதோட சைஸும் ஷேப்பும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இது வந்து அளவுக்கு மீறி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி போடுற பிரச்சனை இப்போ வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ எஸ்பெஷலாக வந்து அந்த சைஸ் அதிகமாகும் போது மைனஸ் பவர் வரும், அதை வந்து மயோப்பியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து இப் ஆன்லைன் கிளாஸஸ்னால ரொம்ப நிறைய குழந்தைங்களுக்கு இப்போது கிளாஸ் பவர் வருது. ஸோ டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி ஐ செக்அப் பண்ணியே ஆகணும். இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால சில்ட்ரனுக்கு வந்து அந்த கிளாஸ் பவர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு தடவை ஐ செக்அப் கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது பிளிங்க் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ அப்படியே உத்து பார்க்கும்போது என்ன ஆகுது, கண் வந்து ட்ரை ஆகுது. ஸோ அந்த டியர்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகி அந்த ஐ வந்து ட்ரை ஆகிறதுனால ஒரு மாதிரி ரெட் ஆகும். அப்புறம் அவங்க அடிக்கடி ஐ ரப் பண்ணுறதுனால கண் கட்டி அந்த ஐ ஸ்வெல்லிங்ஸ் எல்லாம் வரும். அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஹெட் ஏக், ஐ பெயின் அந்த மாதிரி எல்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
0: இப்போ அந்த குழந்தைகள் ஐ கிளாஸஸ் பற்றி நம்ம பேசணும். இப்போ பெரியவங்க வந்து அவங்களே நிறைய பேர் வந்து பார்வை இந்த குறைவு வந்தால் கூட கண்ணாடி போடுறதுக்கு சில தயக்கம் இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க, சில காரணங்களுக்காக கண்ணாடி போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு நிறைய பேரண்ட்ஸ் விரும்புறது இல்லை இப்போவே கண்ணாடியா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா, ஏதாவது சிகிச்சை முறைகள் ஏதாவது வளர்ந்துருக்கா, அதை பற்றி சொல்ல முடியுமா?
4: ஆமாம், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி தான் மெயினாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஏன்னா மற்ற நம்ம காண்டாக்ட் லென்ஸு இல்லை லேசர் சர்ஜரி வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அட்வைஸ் பண்ணுறோம். பட் சின்ன குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப திக்கு கிளாஸ் பவர் இருக்குது, அது அப்போது அந்த மாதிரி டைமில் வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு கண்ணில் மட்டும் கிளாஸ் பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒன் சைட் பிளேன் போட்டுட்டு ஒன் சைட் திக் கண்ணாடி போட்டாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டபுளாக தெரியும். ஏன்னா அந்த இமேஜ் சைஸும் மாறும் ஒரு கண்ணில் மட்டும் கிளாஸ் பவர் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் பவர் கம்மியாக இருக்குது, ரெண்டு கண்ணிலுமே ஒரே மாதிரி பவர் இருக்குதுன்னா கிளாஸஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அந்த காண்டாக்ட் லென்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் குழந்தைங்களால் கஷ்டம். அது போடுறது எடுக்கிறது ப்ளஸ் அதை வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களால் முடியாது. ஸோ அதனால் கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை கண் ரெட் ஆகலாம், தேவையில்லாமல் அந்த கருவிடியில் பிரச்சனை வரலாம். ஸோ இந்த காண்டாக்ட் லென்ஸ் யூஸ்வலாக வந்து அடல்ட்ஸ்க்கு தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ அடல்ட்ஸ்க்கு வந்து கண்ணாடி வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து காண்டாக்ட் லென்ஸ் இல்லை இந்த லாசிக் சர்ஜரி, அது வந்து ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஜிப்மரில். அதில் வந்து அவங்களுக்கு கிளாஸஸ் வேண்டான்னா நம்ம அந்த கருவிடியிலே அந்த கிளாஸ் பவரை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், லேசர் மூலமா கரெக்ட் பண்ணிக்கலாம்.
0: பொதுவாக இப்போ கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான், நம்ம கண்ணை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது? அதாவது இப்போ வந்து சிஸ்டம் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம், சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை வந்து டிவி குழந்தைங்க டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க, மொபைல் யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. பொதுவாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை மற்ற துறையில் இருக்கிறவங்களோ எப்படி பொதுவாக பொதுமக்கள் எப்படி வந்து தங்களோட கண்களை பத்திரமாக பார்த்துக்கிறது, எந்த மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்ணும், கண்ணுக்கு தேவையான உணவு வகைகள், ஸோ அதை பற்றிலாம் சொல்ல முடியுமா?
4: இப்போ வந்து கண் செக்கப் வந்து நான் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக கம்பல்சரியாக குழந்தைங்களுக்கு ஒரு செக்கப் பண்ணணும் ருட்டீனாகவே. அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு மேலே அடல்ட்ஸும் ஒரு தடவை கண்டிப்பாக கண் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு கிட்ட பார்வை குறைஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு கண்ணாடி தேவைப்படும். அதே மாதிரி லென்ஸில் வந்து புறை விழலாம், இல்லை அந்த ப்ரெஷர் அதிகமாகறதுனால குளோக்கோமா வரலாம். அப்புறம் வந்து சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை கண் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க ரெட்டினால அந்த டயபெட்டிக் சேஞ்சஸ் வரலாம். அப்புறம் வந்து யாராவது ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க சம்டைம்ஸ், இந்த ஸ்டீராய்டு மாத்திரை இருக்கு இல்லையா, அதில் வந்து கண்ணில் வந்து ப்ராப்ளம் வரலாம், இந்த லென்ஸில் புற விழலாம். ஸோ இல்லாட்டி வேறு இந்த டிபி நோய்க்காக ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, 6 மந்த்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் வந்து கண் நரம்ப பாதிக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்குது, அதுவும் இந்த முட்டி வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாத்திரை ரெகுலராகவே கொடுக்குறாங்க, அதுவும் வந்து கண்ணை நரம்ப பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க கூட ரெகுலராகவே ஒரு ஐ செக்கப்புக்கு கண்டிப்பாக வரணும். அப்புறம் வந்து ப்ரொடெக்டிவ் ஐ வேர் கண்டிப்பாக போடணும். இப்போ டிரைவிங் எல்லாம் பண்ணும்போது 2-வீலரில் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பவர் இல்லைனா கூட ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு பிளெயின் கண்ணாடி போட்டுக்கலாம். ஸோ தட் இந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸு இல்லை ஃபாரின் பாடிஸு அதெல்லாம் கண்ணில் விழாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் அலர்ஜி சீசனில் கூட அவங்களுக்கு அந்த அலர்ஜி ப்ரோனாக இருக்குன்னா ப்ரொடெக்டிவாக கிளாஸஸ் போட்டுக்கலாம். இந்த டயட்டை கேட்டிங்க இல்லையா, ஸோ நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறோமோ அதுவே வந்து நம்ம கண்ணு ஹெல்த்துக்கும் அது அடிக்குவேட்டாக இருக்கும். பட் இந்த வைட்டமின் ஏ ரிச் டயட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பம்ப்கின், க்ரீன் லிஃபி வெஜிடபிள்ஸ், ட்ரம் ஸ்டிக், அப்புறம் இந்த ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க் இதிலெல்லாம் கூட வைட்டமின் ஏ இருக்குது. அது வந்து நம்ம கண்ணு ரெட்டினாவில் வந்து ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து அதோட ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக தேவை இருக்கும். ஸோ எஸ்பெஷலாக நைட் டைமில் லைட் டிம்மாக இருக்கும்போது நம்ம கண் பார்வை நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த வைட்டமின் ஏ அடிக்குவேட்டாக எடுத்துக்கணும் நம்ம டயட்டில். ஸோ சில்ட்ரனுக்கும் வந்து நம்ம அடிக்குவேட்டாக அந்த வைட்டமின் ஏ டயட் கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்போ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது 1 or 2 hours பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிவி பார்க்குறதோ இல்லை கம்ப்யூட்டர் பார்க்குறதோ பார்க்கலாம், பட் எவ்ரி 20 minutes வந்து ஒரு 20 seconds வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படியே கிட்ட பார்க்கும்போது ஐ மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்பேசமில் போயிடும். அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 20 seconds ஒரு பிரேக் எடுத்துட்டு 20 feet டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்படின்னா ஒரு தூர பார்வை கொஞ்சம் பார்க்கணும், கிட்ட விட்டுட்டு கண்ணை மூடிக்கலாம் இல்லை கொஞ்சம் தூரம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயினாக இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க இந்த ரூலை ஃபாலோ பண்ணால் அவங்க ஐ ஹெல்த் வந்து கண்டிப்பாக நார்மலாக இருக்கும்.
0: இறுதியான கேள்வி, இப்போ நம்ம ஜிப்மரில் கண் மருத்துவத்துறையின் சார்பாக வந்து பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேம்? என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும்? ஏன்னா பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பற்றி?
4: ஆமாம், இப்போது ஜிப்மரில் வந்து நம்ம ஐ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம காமனாக ரெகுலராக பண்ணுற சர்ஜரிஸ் வந்து இந்த கண் லென்ஸில் பொறை விழுது இல்லையா, அதை வந்து கேட்ராக்ட் சர்ஜரிஸ் டே இன் அண்ட் டே அவுட் பண்ணுறோம். அதுலேயே நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னிக் அவைலபிள் இருக்குது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து ஐ சர்ஜரி பண்ணால் தையல் போடுவோம், இப்போ வந்து சூச்சர் இல்லாமல் தையல் இல்லாமலே நாங்கள் வந்து 3 millimeter இன்சிஷனில் அந்த கேட்ராக்ட் சர்ஜரி நம்மளால் பண்ண முடியுது. அதுக்கான லேட்டஸ்ட் மெஷின் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் அதே மாதிரி கிளாக்கோமா, கண் ப்ரெஷர் அதிகமானால் அதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே இருக்குது. அதே அப்புறம் வந்து ரெட்டினாவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ரெட்டினா டிட்டாச் ஆகிடுச்சு இல்லை உள்ள ஏதாவது ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டினா சர்ஜரிஸ் கூட நம்ம இப்போ பண்ணுறோம். அது தவிர வந்து சில டைம் கண்ணில் அந்த கண் ரெப்பே இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும், அது வந்து நம்ம ஆக்கிலோபிளாஸ்டி சர்ஜரிஸ் பண்ணி அதை சரி பண்ணலாம். அப்புறம் சில டைம் வந்து கண் கொஞ்சம் பெருசாகும், அது கூட நம்ம வந்து என்ன ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸ்குவிண்ட் சர்ஜரிஸ் அவைலபிள் இருக்குது. அப்புறம் இப்போது வந்து நாங்கள் ஜிப்மரில் இந்த ரீஜனல் கேன்சர் சென்டர் டெவலப் ஆனதில் நம்ம ஐயில் வர கேன்சர்ஸ் கூட நம்மளால் வந்து க்யூர் பண்ண முடியுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ஆங்கோலஜி, சர்ஜிக்கல் ஆங்கோலஜி, ரேடியோ தெரப்பி எல்லாரோட கோஆர்டினேஷன் மூலமா நம்ம வந்து ஐ ரிலேட்டட் கேன்சர்ஸ் கூட நம்மளால் ட்ரீட் பண்ண முடியுது.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு சொன்னீங்க. அதாவது கண் பார்வை எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு, முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஸோ பல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்களுக்காக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.
4: ஓகே, தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தைகளுக்கான பார்வை குறைபாடு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
5: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் ஜிப்மரில் உள்ள காது மூக்கு தொண்டை துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் சிவராமன் கணேசன் வழங்கும் காதுகளின் பாதிப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய நேர்காணல்.
0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார்.
6: தேங்க்யூ சார், என்ன கூப்பிட்டதுக்கும் என்கிட்ட இந்த கருத்துக்களை பரிமாறதுக்காக நீங்க ஏற்பாடு செஞ்சதுக்கும் மிக்க நன்றி.
0: நிகழ்ச்சியில் முதல் கேள்வி சார், அதாவது காது மூக்கு தொண்டை இந்த துறை மக்களுக்கு இந்த இஎன்டியை பற்றிய அவேர்னஸ் இருக்கா? இஎன்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது காதலையோ இல்லை மூக்கோ இல்லை தொண்டையில் ஏதாவது பிரச்சனைனா இஎன்டிக்கு வர்றதுக்கான அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கா சார்?
6: பப்ளிக்குக்கும் சரி மற்ற டாக்டர்ஸ்க்கும் சரி இஎன்டி டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குது, நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னே சொல்லணும். இஎன்டி டாக்டர் அப்படின்னு நிறைய இடத்துல இஎன்டி டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு செல்லமாகவே கூப்பிடுவாங்க. தொண்டையில் எதாவது முழுங்கிட்டாலோ இல்லை காதில் வலியோ சீழோ காது கேளாமையோ தொண்டையில் எதாவது பிரச்சனை தொண்டை வலி மூக்கில் அடைப்பு மூக்கில் ரத்தம் வருது அப்படின்னா அவங்க முதல்ல தேடுறது இஎன்டி டாக்டர் தான். ஆனால் எல்லா டிசீஸ்க்கும் இருக்குதா? இஎன்டி டிபார்ட்மெண்ட் வந்து இதையும் தாண்டி பல டிசீசஸ் எல்லாம் நம்ம பல வியாதிகளுக்கு இப்போ மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பல வியாதிகளுக்கு நம்ம இப்போ சர்ஜரி பண்ணுறோம். எல்லா நோய்களுக்கும் ஈஎன்டி டிபார்ட்மெண்ட் பற்றி விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் பேசிக்காக ஒரு அடிப்படையான ஒரு விழிப்புணர்வு இருக்கு, டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும்.
0: காதுகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு சார்? காதுன்னு சொல்றது போது நம்மளுக்கு வந்து கேட்கும் திறனுக்கு

0: ரொம்ப முக்கியம். அந்த அன்றாட வாழ்க்கையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுகிறோமோ அந்த அளவு கேட்கறது ரொம்ப முக்கியம். காது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்மளோட உடலில். காதில் ஏற்படுற பாதிப்புகள் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
1: காது அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது கேட்கறது தான். காது கேளாமை, செவிட்டுத்தன்மை, இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாதிப்பு. காதுகளில் ஏற்படுற பாதிப்புனா அது காது கேளாமை தான். காது கேட்காம இருக்கிறது பல ரீசனால, பல காரணங்களால் வரலாம். அதில் காதில் சீழ் வருது, இல்லை சீழ் வராமலேயே காது கேட்காம இருக்கிறது, காதில் வலி இருக்கிறது, காது வலி இல்லாமலேயே காது கேட்காம இருக்கிறது, காது கும்முன்னு அடைச்சிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து முக்கியமான பாதிப்புகள். இது வந்து கேளாமை, காது கேளாமை பாதிப்புகளினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். காதுகள் வந்து நம்ம அன்றாட தேவைக்கான பேலன்ஸ், அந்த பேலன்ஸுக்கும் அந்த நம்ம ஒரு ஸ்டேபிளாக நடக்கிறோம், நம்ம வந்து ஒரு சமதரையில் நடக்கும்போது எந்த விதமான விழுதலும் இல்லாமல் நடக்கிறோம் அப்படின்றதுக்காகவும் அந்த காது வந்து ஹெல்ப் பண்ணுது. காதுனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன், அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து சமநிலையில் நம்ம இருக்கிறதுக்கு. காதில் பிரச்சனை இருக்கும்போது காது கேளாமை தவிர காதில் மயக்கமும் வரும். நல்ல தலை சுற்றி ஒரு மயக்கம் வருதுன்னா அதுக்கு வந்து காதும் ஒரு ஒன்றாவது காரணம், ஒரு விதமான காரணம். காது மட்டுமே காரணமாக இருக்கிறது சில சமயமாக ஆகிடும். காது இல்லாமல் அந்த பேலன்ஸுக்கு வந்து முட்டியில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனைனாலும் பேலன்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் தலை சுற்றி ஒரு மயக்கம், தலை சுற்றுறது அப்படிங்கிறது வந்து காதுனுடைய ஒரு வேலை தான் அது. காதில் வந்து தேவையில்லாமல் சத்தம் வரும் சில பேர். நம்ம இயல்பாக பேசுறது கம்மியாக கேட்கறது காது கேளாமை. நமக்கு தலை சுற்றுறது போகிறதெல்லாம் கூட காதுனால வரலாம். காதில் வந்து சத்தம் வந்து அதிகமாக கேட்கும், காதில் வயங்கன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கெல்லாம், பட் டெனட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாதிப்புகள் இந்த மூணு தான் வந்து காதுனுடைய முக்கியமான பாதிப்புகள். கேளாமை, பேலன்ஸ் டிஸார்டர், அந்த சமநிலையில் இல்லாமல் தலை சுற்றுறது. அது சுகர் கம்மியானால் கூட அந்த தலை சுற்றல் வரும், பிபி அதிகமானால் கூட தலை சுற்றல் வரும். ஆனால் காதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு. அதனால காதில் சத்தம் வர்றது டெனேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து காதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான்.
0: ஸோ அடுத்ததாக சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சில டைமில் மயக்கம் வர்றதுக்கு கூட வந்து காதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் நமக்கு மயக்கம் வர்றதா சொன்னீங்க. காதுனால மற்ற உறுப்புகள் ஏதாவது செயல் இழக்கிறதோ, அதனால வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுனா மற்ற உறுப்புகள் ஏதாவது பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கா?
1: நல்ல கேள்வி சார். அது இப்போ என்னென்னா, காது அப்படிங்கிறது கேட்டல் அப்படின்றத நம்ம தொடர்படுத்தி பார்க்குறோம், நான் பேலன்ஸும் சொன்னேன். இது எல்லாமே பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை. அது காதுகளில் ஏற்படும் பாதிப்புனால பிரெயின்லேயும் பாதிப்பு ஏற்படலாம், அதேமாதிரி பிரெயினில் ஏற்படுற பாதிப்புனாலையும் காதில் பாதிப்பு ஏற்படலாம். முக்கியமான உடல் உறுப்பு காதுகளால் பாதிக்கப்படும் அப்படின்னா அது பிரெயின் தான். இது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். காதில் சீழ் வருது அப்படின்னு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, சீழ் வர்றதே ரெண்டு விதமாக இருக்கு. சில டைம் காதில் மேல் புறத்தில் அந்த சீழ் வச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா, காதனுடைய மேல்புறம் கீழ்ப்புறம்னு இருக்கு இல்லையா, அது மேல்புறத்தில் சீழ் வச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா அது வந்து மண்டைக்கு போய்டும். காதை தாண்டி மண்டையில் இருக்கக்கூடிய எலும்பை அரிச்சிட்டு அந்த மூளைக்கு போய்டும். அந்த மூளைக்கு போகும்போது மூளையில் ஆப்சஸ், மூளையில் கட்டி, மூளையில் சீழ் அது வச்சிடும். அந்த மாதிரி வராமல் தடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம காதில், அதுவும் காதனுடைய மேல் பகுதியில் சீழ் வச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா அந்த சீழ் வந்து எலும்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, கொலிஸ்டியோட்டோமான்னு சொல்லுவாங்க. அந்த கொலிஸ்டோமா அப்படிங்கிறது அன்சேஃப் இயர், அதாவது சுத்தம் இல்லாத ஒரு இயர், அது அன்சேஃப் இயர் தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி காதுனுடைய மேல் பகுதியில் அது சீழ் கொலிஸ்ட்ரோல் எலும்பு தண்ணின்னு உருவாங்க. அந்த எலும்பு தண்ணி அந்த காதுக்கும் நரம், அந்த நரம்பு மண்டலத்துக்கும் அந்த மூளைக்கும் இருக்கக்கூடிய அந்த எலும்பை தின்னுட்டு அதை அரிச்சிட்டு அதுக்கு அந்த சீழை கொண்டு போய் மேலே வச்சிடும், மூளையில் வச்சிடும். அதனால் நொடிப்புகள், அதனால் மூளைக்காய்ச்சல், அதனால் வாய் ஒரு பக்கம் குனிக்கிட்டு போகிறது, அதனால் த்ராம்போசிஸ், அது ரத்தக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல பாதிப்புகளுக்கு மனிதனும் உடல் உறுப்பும் ஆளாகும். அதே மாதிரி பேலன்ஸ், பேலன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா விழுதலோ, அந்த விழுதல்னால ஏற்படக்கூடிய அடிபடுறதோ ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பிரெயின், அடுத்தது வந்து இந்த விழுதல் அடிபடுறது இதெல்லாம் வரும். காதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா காதுக்கும் தொண்டைக்கும் இஸ்டர்ஷியன் டியூப் அப்படின்னு ஒரு டியூப், அந்த டியூப்னுடைய கனெக்ஷன்லேருந்து அது என்ன பண்ணும், கொண்டு போய் அந்த இன்ஃபெக்ஷன் காதில் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை கொண்டு போய் தொண்டையில் விட்டுடும். அதே மாதிரி தொண்டையில் டான்சில்ஸ் இருக்குது, அடிநாடு இருக்குது, கொட்டை விடுறாங்க, அடிக்கடி சளி பிடிக்குது தொண்டையில் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனும் காதுக்கு வந்துடும். இதுதான் மேஜரான, இதுதான் முக்கியமான ஒரு பாதிப்புகள். காதுனால பிரெயின் பாதிக்கப்படலாம், காதுனால சில சமயம் தொண்டை பாதிக்கப்படலாம், சில சமயம் காதுனால பிரெயின் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து கண்ணும் பாதிக்கப்படலாம். காது பாதிக்கப்பட்டதால் காது சீழ் அதிகமாக இருக்கிறதால அந்த சீழ் வந்து கழுத்து பகுதிக்கும் வந்துடும், நெக் பகுதிக்கும் சீழ் வந்துடும். இதெல்லாம் வந்து சரியான முறையில் சரியான நேரத்தில் நம்ம சிகிச்சை எடுத்தோம்னா நம்ம தடுத்துக்கலாம்.
0: சரியா சொன்னீங்க சார். நீங்க சொல்றதை பார்த்தா எல்லா உரு

0: நமக்கு ஒரு கவனக்குறைவு, அதனால் நம்ம கேட்குறதில்ல. சிறு பிள்ளைங்கள்லேருந்தே ஒரு காது கேட்கலன்னா ஒரு தாய் வந்து ஒரு தந்தை வந்து அந்த குழந்தைக்கும் காது கேட்கலன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த பிள்ளை வந்து நம்மளை லிசன் பண்ண மாட்டேங்குது, நம்மளை வந்து கவனப்படுத்த மாட்டேது, கவனக்குறைவு நடத்துது, நம்மளை வந்து அவமானப்படுத்துது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறதில்ல. இது பெரியவங்களும் காரணம், ஏன்னா காது கேட்கல அப்படின்னா அவங்க ஒன்றும் ஒரு பெருசாக இது பண்ணுறதில்ல. காது கேட்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தாக்கா, முன்னாடி இன்ஃபெக்ஷன், இந்தியாவில் அதுவும் பாண்டிச்சேரியில் குறிப்பாக ஜிப்மரில் வரக்கூடிய நோயாளிகளில் பல பேருக்கு காதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான், தொற்று நோய் தான் காரணம். ஆனால் ஒருத்தர்ட்டேருந்து அது ஒருத்தருக்கு பரவறதில்லை, அந்த இன்ஃபெக்ஷன் அந்த கிருமிகளால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் சொல்கிறது. அதை நம்ம சரி பண்ணிடணும், அதை நம்ம சரி பண்ணிட்டாலே நமக்கு காது மறுபடியும் சரியாயிடும். ஆனால் அந்த இன்ஃபெக்ஷனால் ஜவ்வு, காது ஜவ்வு மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ஜவ்வுன்னு சொல்லுவாங்க, அந்த ஜவ்வு ஓட்டை ஆகிட்டாலோ அந்த இன்ஃபெக்ஷனால் ஜவ்வு ஓட்டையிடும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிபடுது, பட் ஆனால் அவங்க வந்து சில வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் போது, ஒரு கன்னத்தில் ஒரு அற வாங்கும் போது, சிறுவர்களும் சரி கன்னத்தில் அற வாங்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடினுடைய ஜவ்வு வந்து ஓட்டையாயிடுது, இன்ஃபெக்ஷனாலையும் அது ஓட்டையாயிடுது. அதே மாதிரி காதில் இந்த மாதிரி அரையிறது, செவிலில் அரையிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனாலையும் அது ஓட்டையாயிடுது. அந்த மாதிரி ஓட்டையாகும் போதும் அது வந்து காது கேட்காம ஆயிடுது. பிறவியிலே சில பேருக்கு காது கேட்கறதில்ல, அப்புறம் வளரும்போது சில பேருக்கு காது கேட்கறதில்ல. சில பேருக்கு நல்லா இன்றைக்கி காலைல வரைக்கும் நல்லா கேட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா காது கேட்காம போய்டும். அது வந்து சடன் சென்சரினல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு அஞ்சு வெரைட்டியானா ஹியரிங் லாஸ், அஞ்சு ஆறு வெரைட்டி, நிறைய இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய பேசிக்கிட்டே போனால் அதுக்கு நமக்கு முக்கியமான சாராம்சத்தை மட்டும் சொல்லிப்போம். நம்ம இதில் முக்கியமாக அந்த சடன் சென்சரினல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ஸ்ட்ரோக், மூளையில் இருக்கக்கூடிய ரத்த கசிவுனால வர, மூளையில் ஒரு ரத்த கசிவோ இல்லை ஒரு ரத்த நாளம் வந்து போய் அடைச்சிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாட்னால வரக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு சடன் சென்சரினியூரல் ஹியரிங் லாஸோட சடன்னாக ஒரு அரை நேரத்துக்கு நல்லா கேட்டுட்ருக்கோம், இப்போ வந்து காது வந்து ஜீரோவாக கேட்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 72 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் அவங்களுக்கு காதை வந்து பூர்ணமாக குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா இதில் வந்து ஒரு 100 பேர் வராங்கன்னா ஒருத்தர், அதில் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி சடன் சென்சரினியூரல் ஹியரிங் லாஸோட வராங்க, ஆனால் ரொம்ப லேட்டாக வராங்க காது கேட்காம. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு காது நல்லா கேட்குது, ஒரு காது தான் கேட்காம இருக்குது, இன்னொரு காது நல்லா கேட்குது, அதனாலே அவங்க அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்திடுறாங்க. அதை அலட்சியம் பண்ணாமல் அது என்னன்னு நுண்ணியமாக பார்த்து டாக்டர்கிட்ட 72 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம், 72 மணி நேரம்னா அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக வருமோ அந்தளவுக்கு நல்லது. அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சரி பண்ணிடலாம். இந்த காதில் இன்ஃபெக்ஷனால் வர்றது, காதில் அடிபடுறதால் வர்றது, பிறவியிலே வர்றது, அப்புறம் வளர வளர ஒரு ஒட்டோஸ்லோரோசிஸ்னு ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க, ஒரு நோய் சொல்லுவாங்க, அந்த எலும்புகள் வந்து பஞ்சுத்தன்மை மாறி அது அப்படியே எலும்பாகவே மாறிடும். அந்த எலும்பில் ஒரு இடத்துல அந்த எலும்பு முடிகிற இடத்துல ஒரு பஞ்சுத்தன்மை இருக்கணும், அந்த பஞ்சுத்தன்மை இல்லாமல் ஓட்டோஸ்க்ளோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் இது. அது ஃபுல்லாகவே அந்த எலும்பு போய் நவுற முடியாமல் அந்த ஸ்டேபீஸ்னு ஒரு எலும்பு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் வரது நல்லது. ஏன்னா இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இன்ஃபெக்ஷனை 2 தள்ளி போடலாம், 3 தள்ளி போடலாம். காதுலேருந்து சீழ் வந்துக்கிட்டே இருந்தால் அது அது ஒரு ஒரு நாற்றம் அடிக்கும், அது மண்டையிலேருந்து காதுலேருந்து மண்டை வழியாக மூளைக்கு போகிறதுக்கான சாத்தியக்குறுகள், முன்னாடி நான் எலும்பு தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா சாத்தியக்குறுகள் அதிகம். அதனால் காதில் சீழ் வர்றதுங்கிறது நம்ம எப்பயுமே உடனே, காதில் சீழ் வர்றதுன்னு இல்லை, உடம்புல எந்த ஒரு பாகம் வலிக்குது அப்படின்னாலும் உடனுக்குடன் ஒரு மருத்துவர் அணுகி அவர்கிட்டேருந்து என்ன அது வியாதி, அது என்ன செய்யணும், அது எவ்வளோ நாள் நம்ம தள்ளி போடலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த சடன் சென்சரினல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாகப்பட்டது 72 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் அந்த காதை முக்கால்வாசி பரிபூர்ணமாக சரி பண்ணிடலாம். சில வியாதிகள் சரி பண்ண முடியாது, அந்த சடன் சென்சரினல் ஹியரிங் லாஸுமே சில வெரைட்டிஸ் வந்து சரி பண்ண முடியாது, அது நம்ம கடவுள் விட்ட வழிதான் நம்ம போய்க்க வேண்டியதான்.
1: ஓகே சார், ஒரு சின்ன பாதிப்புனாலும் எவ்வளோ சீக்கிரம் வந்து டாக்டரை அணுகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதன் மூலயமா அவங்களோட வியாதியோட தன்மையை குறைச்சி சீக்கிரமாக குணமாக முடியும். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு சொன்னீங்க, குழந்தைகள் சில பேரை வந்து அவங்க பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அறையும் போது வந்து அவங்களுக்கு அந்த காது கேளாமை ஏற்படுறதுக்கு ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். ஸோ குழந்தைகளுக்கு வரக்கூடிய காது கேளாமை எப்படி வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சீக்கிரம் அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாக்கா அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியும். ஸோ ஒரு பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருக்கட்டும், அவங்கள வந்து எப்படி காது கேளாமையை அவங்களுக்கு வராமல் தவிர்க்க முடியும்?
0: குழந்தை பிறக்கும்பொழுதே கண்ணை பார்க்கும், கொஞ்ச நாளில் ஒரு 10 நாள் 15 நாளில் கண்ணை பார்க்கும். சில குழந்தைகள், இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் நானே பார்க்குறேன், நம்மளை அது முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணெல்லாம் ஃபாலோ

0: பண்ணுறாங்க. கொஞ்சம் சப்தமாக இருக்கும்பொழுது சத்தத்துக்கு அந்த குழந்தை திரும்பி பார்க்கும், அந்த சத்தத்துக்கு அந்த குழந்தை பயப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ, இதுதான் வந்து முதல் முதல்ல நம்ம அந்த குழந்தை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு இச்சைகள். அதுக்கு காது கேட்குது அப்படின்றது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு குழந்தை ஒரு சப்தத்துக்கு அசைவில்லையோ ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு ரியாக்ஷனோ இல்லாமல் படுத்திருந்தாக்கா அந்த குழந்தைக்கு நம்ம காது கேட்கல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை வளரும்பொழுது தாயினுடைய சத்தத்தை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கும், தந்தையினுடைய சத்தம் யாரெல்லாம் கிட்ட இருக்காங்களோ அவங்களோட சத்தம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கும். அது செகண்ட் ஸ்டெப். அதே சமயம் புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க சத்தத்தையும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைகள் அந்த புதுசாக வரவங்களோட சத்தத்தை எடுத்துக்காது பழகும்போது கூட, அப்பயும் நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். ஒரு சில குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது கவனிக்கும், ரெண்டு பேர் மூணு பேர் பேசும்போது கூட்டத்தில் பேசும்போது கவனிக்காது. சில குழந்தைகள் கூட்டத்தில் பேசும்போது யாராவது தெரிஞ்சவங்க பேசுனா கவனிக்கும், தெரியாதவங்க பேசுனா கவனிக்காது, வேகமாக பேசுனா சில குழந்தைங்க கவனிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு வேறுபாடு இருக்கு. சுத்தமாக கேட்கவே இல்லை செவிட்டுத்தன்மை அப்படின்றது போக ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காது கேட்பதில் சிறு சிறு கோளாறுகள்னு சொல்கிறாங்க. அந்த சிறு சிறு கோளாறுகள் வரைக்குமே நிறைய வியாதிகள் காது கேளாமையோடு தொடர்புபடுத்தி இருக்குது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ்னால சுத்தமாக காது கேட்காத குழந்தைகள் நரம்பு தளர்ச்சி சென்சின் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, நரம்பின் மூலமாக வரக்கூடிய முழு செவிட்டுத்தன்மை இருக்குதுன்னா அந்த பெற்றோர்கள் வந்து பிறந்த ஒரு 20 நாள் 30 நாளுக்குள்ளேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த குழந்தை வந்து எந்த சத்தத்துக்கும் அசைவு காட்ட மாட்டேங்குது, எந்த ஒரு சத்தத்துக்கும் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அப்படியே ஒரு மரம் போலேயே படுத்திருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு தாய்க்கும் தந்தைக்கும் கண்டிப்பாக, யார் அந்த குழந்தைங்க கூடவே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும். அந்த ஒரு உணர்வை நம்ம தாமதிக்காமல் அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்திலே வந்து நம்ம அந்த குழந்தைய கவனித்தோம்னா இப்போ நல்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நம்ம அதை சரி பண்ணலாம். அதே மாதிரி சிறு சிறு குறைபாடுகள் ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர்னு சொல்கிறோம். அது செவி கேட்பதில் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம், செவிட்டுத்தன்மைன்னு சொல்லாமல் செவி கேட்பதில் சிறு குறைபாடுகள். அது இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து ஒரு ஆசிரியர் வகுப்பில் தனியாக பேசினா கேட்கும், ஆனால் அதே கும்பலில் பேசும்போது கேட்காது. அப்போ அதனுடைய செவி திறன் அட்டென்ஷன் உன்னிப்பாக கவனிக்கிறது அப்படின்ற ஒரு தன்மை இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த செவித்திறனில் தான் அந்த உன்னிப்பாக கவனிக்கிற தன்மையை நம்ம வளர்த்து கொடுக்கலாம். இப்போதைக்கு அது மாதிரி ஒரு நாய்ஸி ஒரு ஒரு நல்ல சப்தம் ஒரு மார்க்கெட்டில் போகிறாங்க அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு கேட்காது, அதே சப்தம் இல்லாத ஒரு அறையிலக்கு பேசினோம்னா கேட்கும். ஸோ இந்த மாதிரி சிறு சிறு குறைபாடுகளை கூட பெற்றவர்களாலேயும் கூட இருக்கிறவங்களாலையும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலையும் நண்பர்களாலையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நல்ல விஷயம் என்னென்னா அதுக்கெல்லாம் இப்போ வைத்தியம் இருக்குது, முன்னெல்லாம் அதுக்கெல்லாம் வைத்தியம் இல்லாமல் இருந்தது. கடந்த 10 வருடங்களாக டெக்னாலஜியினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அதுக்கெல்லாம் நம்ம வைத்தியம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு நம்ம வைத்தியத்தை ஆரம்பித்தோம்னா குழந்தை வந்து இயல்பாக கேட்கக்கூடிய தன்மைக்கு நம்ம கொண்டு வர முடியும்.
1: ஒரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, காதுகளை எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்கிறது? சில பேருக்கு வந்து காதில் அழுக்கு இருக்கும், பட்ஸை வச்சு ரொம்ப ஒரு ஹார்ஷான மெத்தடில் வந்து கிளீன் பண்ணுறது, அவங்களே கிளீன் பண்ணிக்கிறது. ஸோ காதில் தண்ணி போயிடுச்சுன்னா பேப்பரை சுற்றி காதில் இது பண்ணிக்கிறது, ஏதாவது காது கூசுச்சுன்னா அதை கம்பியை விட்டு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து நாளடைவில் வந்து ஒரு காது கேளாமைக்கு கூட வழிவகுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு இப்போ இருக்கிறவங்க வந்து காதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அதை பற்றி சொல்ல முடியும்.
0: காதில் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் தவிர்த்து காதில் எண்ணெயே காய்ச்சி ஊற்றுவாங்க, காதில் சுட சுட தண்ணி ஊற்றுவாங்க, காதில் குளிர்ந்த நிறைய ஊற்றுவாங்க. இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்தில் எதுவுமே செய்யக்கூடாது. காதில் எறும்பு புகுந்துட்டாலே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்களுடைய ஒரு அபிப்பிராயம். காதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது? காது வந்து அதனுடைய சுத்தத்தை அதுவே பார்த்துக்கும், அதனுடைய உள்ளுறுப்புகளினுடைய தன்மையே காதில் இருக்கக்கூடிய அழுக்கு, காதனுடைய வேக்ஸ் குருமி அப்படின்னு சொல்லுவாங்க, காதில் இருக்கக்கூடிய குருமி அழுக்கு வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேக்ஸ் அது தானாகவே வெளியில் வந்துடும். நம்ம அதை எதுவுமே செய்யணுன்னே பட்ஸ் வந்து நம்ம போடணுன்னே அவசியம் கிடையாது. ஆனால் சில பேர் ரெகுலராக தலை குளிப்பாங்க, தலை குளிக்கும் போது காதுக்குள்ளே தண்ணி போயிடும், அந்த தண்ணியினுடைய ஈரத்தன்மை எடுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பட்ஸ் அதுவும் வெளிப்புறமாக போடுவாங்க, அதை வந்து வேணால் போட்டுக்கலாம். அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றே ஒன்று தான் அவங்க வந்து காதுக்கு வந்து அவங்க இது போடணும் பட்ஸ் போடணும் அப்படின்னா அது ஒண்டி தான், ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறாங்க, இல்லை மழை நனைஞ்சிட்டாங்க, இல்லை காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, காதனுடைய ஈரத்தன்மை எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு உலர்வு தன்மையை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா மட்டும்தான் காதில் அந்த பட்ஸ், அது இங்கிலீஷில் அந்த பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காதில் பஞ்சு போடுறதை நம்ம செய்யலாம். காதில் வலி இருக்குதுனாலோ சீழ் வருதுனாலோ காதில் அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலோ காதில் அழுக்கு எடுக்கணும் அப்படின்றதுனாலையோ தயவு செய்து நம்ம அந்த பட்ஸை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம போடுற பட்ஸ்னாலேயோ காதில் அந்த பேனா விட்டு லேசாக சொரிகிறதாலேயோ நமக்கு வந்து பாதிப்புகள் தான் அதிகமாகுமே தவிர எந்த விதமான நன்மையும் உண்டாக போகிறதே கிடையாது. காது அரிப்பு தன்மை உண்டாகுதுன்னா டாக்டர் வந்து பார்க்குறது நல்லது. காதில் அழுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, ரொம்ப அழுக்கு இருக்குது அப்படின்னாக்கா டாக்டர் வந்து பார்க்குறது நல்லது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காதனுடைய உலர்வு தன்மைக்காக மட்டும் வேணால் அந்த பட்ஸை லேசாக அதுவும் வெளிப்புறமாக மட்டும் போட்டுக்கலாம். அதை தவிர காதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், வெளிப்புறத்தை தினைக்கும் சோப் போட்டு கழுவினா போதும். தண்ணி ரொம்ப உள்ளே போகாமல், தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம தண்ணி உள்ளே போனால் அதுவும் ஒரு அதுவுமே சுத்தம் பண்ணணும். பட்டு ரொம்ப உள்ளே போகாமல் சாதாரணமாக இருந்துட்டாலே அதுவே காது சுத்தமாக வச்சுக்கும்.
1: சரி சார், அடுத்ததாக இதுக்கு தொடர்புடைய ஒரு கேள்வி தான், குளிர்காலத்தில் எப்படி வந்து நம்மளோட காதுகளை பராமரிக்கிறது? அதாவது இப்போ ஒரு மழையில் போயிட்டு வரும்போது க்ளீன் பண்ணிக்கிறாங்க, அதேமாரி குளிரில் சில பேர் வெளியே போகும்போது வந்து அவங்களுக்கு காதுகளுக்கு வந்து அடைப்பு ஏற்படுது, ஸோ ஒரு கவர் பண்ணாமல் போகிறாங்க, அதனால ஏதாவது சீரியஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா சார்?
0: குளிர் காலத்தில் காதை மூடிட்டாலே போதும் குளிர் சரியாயிடும். ஏன்னா காதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நரம்பு தான் குளிரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு. அந்த காதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னாலே ரெண்டு காதுலையும் பஞ்சு உள்ளே போய் மாட்டிக்கிற அளவுக்கு வைக்கக்கூடாது, லேசாக வெளிப்புறத்தில் ஒரு பஞ்சு வச்சுக்கிட்டாலே அந்த குளிர் வந்து நிஜமாக கம்மியாகும். அதை வச்சு தான் அந்த காதில் ஒரு மங்கி கேப் போடுறதோ, காதில் வந்து அந்த இப்போ ஒரு யூ ஷேப்பில் ஒரு பேண்டு மாதிரி ஒன்று போடுறாங்க, அது காதை மூடிட்டாலே அந்த குளிர்னுடைய பாதிப்புலன்னு தப்பிச்சுக்கலாம். குளிர் காலத்தில் காது ஜவ்வு அழகாக ஒட்டி இருந்ததுனா பிரச்சனை இல்லை. ஜவ்வு ஓட்டையாக இருந்ததுனா தான் குளிர்காலத்தில் அந்த காது வந்து மறுபடியும் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆகி காது வந்து சீழ் வர ஆரம்பிச்சிடும். எப்பயுமே அந்த ஜவ்வு வந்து இன்டாக்டாக இருக்கணும், ஜவ்வு வந்து ஒழுங்காக இருக்கணும். அதில் ஒரு ஓட்டை இருந்தாலோ, அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ அது வழியாக இன்ஃபெக்ஷன் ஆகி குளிர் தன்மையாலே காது இன்ஃபெக்ஷன் ஆகி சீழ் வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரியான ஓட்டை இருக்கக்கூடிய காதுகள் வந்து சளி பிடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சுக்கணும். குளிர்காலத்தில் பற்றி அதை தான் சொல்ல முடியும்.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சிகிச்சை முறைகள் இருக்குது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் வந்து நிறையா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் வளர்ந்துருச்சு. முன்னாடி அந்த டெக்னாலஜியோ இல்லை அந்த அட்வான்ஸ்மெண்ட்டோ இல்லை அந்த அட்வான்ஸ்மெண்ட் மெத்தட் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மிஷினரிஸ் வந்துருச்சு, நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு மருத்துவத்துறையில். ஸோ என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்?
0: சிகிச்சை முறைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டயக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய தொழில் முறைகள், அதுலேயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. காது கேளாமை சிறு வயதிலே பிறந்த குழந்தைக்கு முதற்கொண்டு கருவில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட காது கேட்குதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. டெஃபினட்டாக பிறந்த அன்னைக்கு காது பிள்ளைக்கு கேட்குதா இல்லையான்னு நம்ம பற்றி கண்டுபிடிச்சிடலாம். அப்போலேருந்தே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து காது கேட்கறதுக்கான அடுத்தடுத்த வியாதிகள்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் காது எந்த அளவுக்கு கேட்குது துல்லியமாக கண்டுபிடிக்கலாம். சில பேர் காது கேட்கலன்னு போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது துல்லியமான மிஷின்ஸ்லாம் வந்துடுச்சு. அந்த காதுலேருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு மிஷின்லாம் வந்திருக்குது. இப்போல்லாம் ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷங்கள்லாம் அது வந்திருக்கு. வைத்திய முறைகள் கண்டிப்பாக மேம்பட்டிருக்குன்னே சொன்னோம். காதில் எந்த விதமான ஒரு ஓட்டை இருந்தாலும், காதில் எந்த விதமான ஒரு நுண்ணுயிரி ஐ மீன் எலும்பு தின்னி இருந்தாலும் அதை வந்து நம்ம நல்ல மைக்ரோஸ்கோப் மூலயமாவோ எண்டோஸ்கோப் மூலயமாவோ நம்ம தொலைநோக்கியாலேயோ இல்லை நுண்ணோக்கியாலேயோ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்னால் நுண்ணோக்கி, எண்டோஸ்கோப்னாக்கா தொலைநோக்கி. ஸோ நம்ம வந்து அதை பெருசுப்படுத்தி விரிவுபடுத்தி பார்த்து ஒரு ரெண்டு இடுக்கில் கூட அந்த எலும்பு தின்னியும் ஏதாவது ஒரு ஒரு நோயோ இருந்தால் அதை எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. ஓட்டோஸ்க்ளோரோசிஸ்னு ஒரு வியாதி சொன்னோம், எலும்பு அப்படியே பஞ்சு போல் இல்லாமல் எலும்புனுடைய எண்டு வந்து பஞ்சு போல் இருக்கணும், அந்த பஞ்சு போல் இல்லாமல் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், ஸ்டேபிஸ் ஃபிக்சேஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் காது கேளாமையெல்லாம் இருக்குது. அப்போ அதுலேயும் அதுக்கு கூட இப்போ நல்ல ஒரு லேசரில் அந்த எலும்பை வந்து லேசாக ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு பிஸ்டன் வைக்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. அதேமாதிரி இந்த காது சீழ் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஜவ்வு மாற்று அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது. அந்த எலும்புகள்லாம் அரிச்சு போயிருந்தால் அந்த எலும்புகள்லாம் மாற்று அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது. இப்போது அதெல்லாம் விட பிறந்த குழந்தைங்களுக்கு உள் காது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உள் காதே போயிடுச்சு, உள் காதுலேயே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு, அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு காக்லியார் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காது உள்ளே பொருத்தக்கூடிய கருவிகள், அந்த எப்படி வந்து முட்டி மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அது வந்து காது மாற்று அறுவை சிகிச்சை நம்ம காக்லர் இம்ப்ளான்ட் அப்படின்னு தான் சொல்கிறது. அதை காதையே நம்ம வந்து கேட்க வச்சிடலாம், காது உள்ள அந்த நரம்பே போயிருந்தால் கூட அந்த நரம்பையே நம்ம வேற மாதிரி செட் பண்ணி அந்த காக்லர் இம்ப்ளான்ட்னு சொல்ல அந்த உட்பொருத்தக்கூடிய கருவிகள் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த குழந்தைக்கு காது கேட்கறத நம்மளால கொண்டு வந்துட முடியும். இந்த காக்லர் இம்ப்ளான்ட் அப்படின்றது வந்து இப்போ தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இப்போ பாண்டிச்சேரியிலையும் நீ காலைல படித்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வரும்போது நான் முன்னாடி சொல்லக்கூடிய எல்லா வியாதிகளுக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ இந்த காக்லர் இம்ப்ளான்ட்டுக்கு வந்து அந்த மிஷினே கிட்டத்தட்ட 400,000 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் ஒரு காது கேட்கறதுக்கு அந்த மிஷின் வச்சுட்டா கூட அந்த பயிற்சி, அந்த செவித்திறன் பயிற்சி இருக்குல்லையா, அதுக்குமே இப்போது இம்ப்ளான்ட் ஸ்கீம்லேயே வந்து 1,00,000 ரூபா வரைக்கும், 3,50,000த்துலேருந்து 4,00,000 ரூபா வரைக்கும் அந்த மிஷினுக்கே காசு கொடுக்குறாங்க. அது அண்ணில 1,00,000 ரூபாயும் அந்த செவித்திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி வயசானவங்க அவங்களுக்கு காது ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது, செவித்திறன் குறைஞ்சிட்டே வருதுன்னா ஒரு கண் எப்படி குறையுதோ, 40 வயசில் 50 வயசில் கண் பார்வை எப்படி குறையுதோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக எப்படி நம்ம கண்ணாடி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இப்போ அந்த காது கேட்கறதுக்கான மிஷின்லாம் வந்திருக்கு. அது 20,000 நல்ல மிஷின்லாம் கிடைக்குது. என்னுடைய சிறு வயதில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் தாத்தா எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னதாக ஒரு மிஷினை காதில் ஒரு ஒயர் வழியாக போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சும்மா ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க. அது அந்த மிஷின் வந்து 4,000 ரூபா 5,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இந்த டிஜிட்டல் மூலமாக வந்தக்கூடியதெல்லாம் 20,000 கிடைக்குது. அது சின்னதாகவும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், காது கேட்காமல் இருக்கிறது தான் ஒரு தாழ்வான நிலையை தவிர, காது கேட்கறதுக்கான மிஷினை போட்டு அதில் காது கேட்குறோம் அப்படின்னா அவங்க டிவியில் நியூஸ் பார்க்கலாம், ஒரு இடத்துக்கு தனியாக போய் வரலாம். கண்ணாடி எப்படி ஒரு வேலை செய்தோ அதே மாதிரி தான் இந்த காது கேட்குற மிஷினும் வேலை செய்யுது. இப்போ கண்ணாடி வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக வந்துடுச்சோ அதே மாதிரி காது கேட்குறதும் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து வைஃபையில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. அந்த செல்ஃபோனை வந்து அட்டன் பண்ணி காதில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, காது மிஷின்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது காதினுடைய ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் மக்களுக்கு இது முக்கியமாக நான் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஜவ்வு ஈஸியாக மாற்றிக்கலாம், முன்ன மாதிரி கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இப்போது சிறு குழந்தைங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் பாண்டிச்சேரி அரசாங்கமும் இது கொண்டு வந்திருக்காங்க இன்சூரன்ஸ். பாண்டிச்சேரி அரசாங்கம் கொண்டு வந்த இன்சூரன்ஸ் வந்து எனக்கு இன்னும் தெரியல. தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஜிப்மரில் இது வரைக்கும் 70-75 காக்லர் இம்ப்ளான்ட், 70 மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் காக்லர் இம்ப்ளான்ட் நாங்கள் பொருத்திருக்கோம். அதே மாதிரி வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய காது கேளாமையும் அந்த மிஷின், காது கேட்கறதுக்கான மிஷினை, சின்ன மிஷினை கூட வந்திருக்கு. காதிலே உள்ளே தெரியாத அளவுக்கு காதுக்குள்ளே வச்சுக்கிறவங்களாம் மிஷின் வந்திருக்கு. வைஃபையோடே வந்திருக்கு, ப்ளூடூத்தோடய வந்திருக்கு மிஷின்லாம். ஸோ ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதுக்கு எடுத்து கொடுக்குற மிஷின்லாமும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. மேலும் விவரங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டையோ இல்லை யாராவது இஎன்டி டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய தகவல்கள்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு.
1: இப்போ பொதுமக்களுக்கு நம்மளுடைய ஜிப்மர் மருத்துவமனை இஎன்டி துறை எந்த மாதிரியான சேவைகள்லாம் செஞ்சுட்டு வருது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இப்போ நம்ம காது கேட்கறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இஎன்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் தொலைநோக்கி நுண்ணோக்கி எல்லாமே இருக்குது, சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாமே இருக்குது. இந்த காக்லர் இம்ப்ளான்ட் சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி பிரெயினில் ஏதாவது கட்டியிருக்குது அதை வந்து மூக்கு வழியாக, இப்போ நீங்கள் காது கேட்குறது மட்டும் பேசல இஎன்டின்னு கேட்டிருக்கிறதால நான் சொல்கிறேன், மூக்கு வழியாக போய் காதில் மூக்கு வழியாக போய் பிரெயினில் இருக்கக்கூடிய கட்டிகள்லாம் கூட இஎன்டி டிபார்ட்மெண்ட்டும் நரம்பியல் அறுவை சிகிச்சை டாக்டர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஆப்ரேஷன் மூலிமா செய்கிறோம். அதே மாதிரி இஎன்டி துறையில் கேன்சர், தொண்டையில் கேன்சர், மூக்கில் கேன்சர், கண்ணில் கேன்சர், காதில் கேன்சர், வாயில் கேன்சர், முழுங்கலத்தில் கேன்சரு, அப்புறம் மூச்சு குழாயில் கேன்சரு, தொண்டையில் கேன்சரு, இந்த மாதிரியான எல்லா கேன்சர்களுக்குமே ஜிப்மரில் வைத்தியம் பார்க்குறோம்.
1: இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வளர்ந்துருக்கு, ஜிப்மர் என்ன மாதிரியான சிகிச்சைகள் வந்து பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்குன்னு பல விஷயங்கள் வந்து நேர்களுக்கோ இல்லை கேட்குற பேஷண்ட்ஸ்க்கோ புரியும்படி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ஜிப்மர் இணைய வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
0: ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஜிப்மர் காது மூக்கு தொண்டை துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் சிவராமன் கணேசன் வழங்கிய காதுகளின் பாதிப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம், பொது தேர்வினால் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது மற்றும் அதிலிருந்து எப்படி வெளிவருவது பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் ஆசிரியர் டாக்டர் கவிதா அவர்கள். வணக்கம் மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறதுல நிலையத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
1: நான் கவிதா, நான் வந்து நர்சிங் காலேஜில் வந்து டியூட்டராக இருக்கேன். நான் வந்து மனோ தத்துவம் ரிலேட்டடாக தான் வந்து செவிலியர் படிப்பு முடிச்சிருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எனக்கு வந்து சைக்காட்ரி ரிலேட்டடான திங்ஸ் ப்ளஸ் வந்து குழந்தைகளுக்கான மன அழுத்தம், பெரியவங்களுக்கான மன அழுத்தம், அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியும் நான் பண்ணியிருக்கேன்.
0: மேம், இப்போ பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்து ஏன் வந்து குழந்தைகளுக்கு வருது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய காரணங்கள் இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு சின்ன இது இருக்கும், நம்ம எப்படியாவது பாஸ் ஆகணும்னு நல்லா படிக்கணும்னு இருக்கும். பட் அது வந்து ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு கொண்டு போகலாமா, அது ஏன் வருதுன்னு? அது
1: ஆக்சுவலாக இப்போ இருக்க குழந்தைகள், இப்போ இருக்க நம்ம பள்ளி அல்லது கல்லூரி இதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களோட சிலபஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படித்த சிலபஸை விட அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து படிக்கிற காலத்தில் நமக்கு இவ்வளோ டைவர்ஷன் கிடையாது. மொபைல் ஃபோன்ஸோ இல்லை வேற மீன்ஸ் மாஸ் மீடியாஸோ இல்லை கேம்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு டைவர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஸ்க்ரீன் டைம்ஸே அவாய்ட் பண்ணி அவங்க படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம் அப்படின்றத வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் உருவாக்குறதே ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்கூல் பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான். ஒரு குழந்தை சாதாரணமாக ஒரு எக்ஸாமை வந்து எதிர்கொள்ளும் போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபன்னாக ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், திடீர்னு நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைப்போம், ஜஸ்ட் நீங்கள் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் சந்தோஷமாக தான் எழுதுவாங்க. பட் அதோட ரிசல்ட் அப்படின்னு வரும்போது குழந்தைக்கு வந்து நான் அதிகமாக மார்க் எடுப்பேனா மித்தவங்களை விட அப்படின்ற ஒரு காம்படிஷனை உருவாக்குறதே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தான். அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த படிக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்குறதும் நம்ம தான். அதுக்குரிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறதும் ஐ ஃபீல் நம்ம தான் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இப்போ இருக்க காலத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லும்போது, நம்ம என்ன தான் குழந்தை வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, பேரண்ட்ஸ்க்கு அது பத்துறதில்ல, மீன்ஸ் போத மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ வந்து டியூஷன் போ, இதை விட இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கலாம், இல்லை நீ வந்து வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்க ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் மைண்டை நம்மளே உருவாக்கிறோம். இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், நான் எக்ஸாம்னு எழுதுனா இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் போது அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு வாட்டி எடுத்துட்டா அவங்களுக்கு தெரியாது, பட் எடுக்கல அந்த இதை நான் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ஒரு மன அழுத்தமாக அவங்க வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் வந்து ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கெப்பாசிட்டியே வந்து இப்போ ஒரு 50% தான் அந்த குழந்தைனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற குழந்தைக்கிட்ட நம்ம வந்து இல்லை பக்கத்து வீட்டு பையன் இல்லை நீ வந்து அதிகமாக வந்து பண்ணணும், 50%லாம் பத்தாது, இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் இது பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மேலே ப்ரெஷர் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது.
0: இப்போ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு வருது வந்துடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இருக்கிற மாணவர்கள், முக்கியமாக வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் எப்படி வந்து தங்களை தயார்படுத்திக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: தயார்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து பெற்றோர்கள் வந்து அந்த இது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த குழந்தை வந்து சாப்பிடாம மீன்ஸ் ரெகுலராக அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸை நம்ம பேரண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம வாட்ச் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப வந்து பயப்பட்டுட்டு இருக்காங்களா, ஒரு பதட்ட நிலையில் இருக்காங்களா, இல்லை அவங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்களா, அதாவது தூங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியா, இல்லை அவங்க ரொட்டீனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, இல்லை அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்களா, இல்லை அவங்க ஏதாவது ஒரு எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று ஒன்றை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, இல்லை நார்மலாக அவங்க பண்ணுற திங்ஸில் அவங்களுக்கு நாட்டம் இல்லையா, அது ஒரு இதை இப்போ ஒரு வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூட அவங்களால முடியாமல் எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு அன்வெல்லாம், நான் வந்து நல்லா இல்லை, எனக்கு வந்து உடம்பு சரியும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து குழந்தைகளோட ஸ்ட்ரெஸ்ஸோடது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதெல்லாம் இருக்குது என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரண்ட்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணாதான் வந்துட்டு நம்ம வந்து குழந்தைகிட்டக்கே இன்டர்வென்ஷன் கொடுக்க முடியும், இல்லை பேரண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து எப்படி வந்து அவங்க குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்றதே நம்ம சொல்ல முடியும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இப்போ குழந்தை வந்து நார்மலாக வந்து நம்ம வீட்டில் குழந்தை படிச்சுட்டு இருக்காங்க,

0: சொல்லும்போது அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் நம்ம அப்சர்வ் பண்ணிருப்போம், முன்னாடி இருந்து அப்சர்வ் பண்ணிருப்போம். இப்ப எக்ஸாம் டைம்னு வரும்போது அந்த குழந்தைக்கு அந்த மாறுதல் உருவாகும் போது பேரண்ட்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம குழந்தைக்கோ இல்லை வந்து பேரண்ட்ஸ்க்கோ வந்து நம்ம வந்து இன்டர்வென்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கலாம். இப்போ நீங்க கேட்டீங்க குழந்தைக்கு வந்து நம்ம எப்படி தயார்படுத்துறது அப்படின்றது. குழந்தைகளை தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து குட் ஓல்ட் டெக்னிக் தான். முன்னாடி இருந்து நம்ம என்ன டெக்னிக் சொல்றோமோ அதே டெக்னிக்ஸ் தான். அந்த டெக்னிக்ஸ் நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து பேரண்ட்ஸ் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இப்படி வந்து படிக்கலாம் இப்படி வந்து படிக்கலாம். இப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஒரு 8 hours ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரமா வராங்க. வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ருட்டீன் பழக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்திடணும். இப்போ வந்து டெய்லி வந்தோன்னே என்ன நடத்துனாங்களோ அந்த போர்ஷன்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிப்பாரு, இல்லை நீ வந்து அந்த போர்ஷன்ஸை வந்து படிச்சுப்பாரு, நீ வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை என்ன நடத்தினாங்க அப்படின்றத மட்டும்னாச்சும் அவங்க வந்து அதை வந்து ஒரு கிளான்ஸ் விடணும். ரெண்டாவது வந்து கம்ப்ளீட், அவங்களோட ஹோம்ஒர்க் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்குனா இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வருது, 5 மணிக்கு வருது, அது ஒரு இமீடியட்டாக அந்த குழந்தை வந்து வேற ஒரு கிளாஸோ ஒரு இதோ போட்டிருக்கும் போது அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ அந்த ஹோம்ஒர்க் வந்து நெக்ஸ்ட் டேவுக்கு வந்து அந்த ஹோம்ஒர்க் போகும். ஸோ இப்படியே அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும்போது அந்த குழந்தைனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியாது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ 3 யூனிட் வந்து டெஸ்ட்டு, இந்த ஆஃபிலிக்கு வந்து 3 யூனிட் 4 யூனிட் டெஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குரிய டைம் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த படித்த அந்த 4 யூனிட்டையும் வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்குரிய டைமும் இருக்கணும். அப்போ தான் குழந்தை வந்து பயப்படாமல் போய் எக்ஸாமை வந்து எதிர்கொள்ள முடியும். ரெண்டாவது வந்துட்டு குழந்தைகிட்ட சொல்லணும். இப்போ வந்து நமக்கு பிளான் நம்ம வந்து அடல்ட், அதனால் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். குழந்தைக்கும் அந்த பிளான் பண்ணுறதை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நீயே டைம் டேபிள் போட்டு கொண்டு வா, மம்மி அதை பார்க்குறேன் என்ன எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், இல்லை உனக்கு எது கன்வீனியண்டாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களே அவங்களோட ஒரு அட்டவணை கள அட்டவணை மாதிரி போட்டு இன்னைக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணுவேன் நாளைக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டவணை போட்டு இது பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கணும், சும்மா வந்து படிக்கிறது மட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து நம்மளோட அவங்களோட படிப்போட அவங்களோட வேற ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஒரே சப்ஜெக்டை படிக்கக்கூடாது. இப்போ வந்து சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் நான் மேக்ஸ் தான் பார்ப்பேன், நாளைக்கு வந்து சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகுனா ஒரு மொனாட்டனி வந்துடும். அவங்களுக்கு அந்த மேக்ஸ் மட்டும் படுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போரிங் இதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், அவங்க சப்ஜெக்ட்ஸை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ காலையில் நான் வந்து மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு மதியானத்துக்குள்ள நான் சயின்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பிரேக் அவங்க எடுத்துக்கிற பிரேக்கை வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் மூலமாக அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். அட்ட ஸ்ட்ரெச்சை அவங்க வந்து படிக்கக்கூடாது. இப்போ வந்து எனக்கு 3 நாள் தான் எக்ஸாம் இருக்குது, நான் வந்து ஸ்டடி ஹால்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு வந்து அட்ட ஸ்ட்ரெச்சில் உட்காந்து படித்தாமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரீகால் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு படிக்கக்கூடாது. கண்டிப்பாக 8 மணி நேரம் தூக்கன்றது அவங்களுக்கு மஸ்ட். அப்போ தான் நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை படிக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங் தான் படித்தாதான் வந்து ரெஜிஸ்டர் ஆகும், இல்லை எனக்கு நைட்டு படித்தாதான் ரெஜிஸ்டர் ஆகும். அது வந்து குழந்தையோட கன்வீனியன்ட்க்கு விடுங்க, நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். சில பேருக்கு எனக்கெல்லாம் வந்து எதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னா ஈவினிங்ல அட்டன் பண்ணால் ஹை ஸ்கோர் மோர் மார்க்ஸ் தேன் ஏர்லி மார்னிங். அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா நம்ம ஸ்டடி டைமை குழந்தைகளோட இதுக்கு விடுங்க, பட் வந்து என்னென்னா 8 hours தூக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி சாப்பாடு, இப்போ குழந்தை சாப்பிடாம படிக்கிறதுக்கும் குழந்தை சாப்பிட்டு படிக்கிறதுக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவங்களோட அதை கிரகிச்சுக்கிறதுக்கும் அதை வந்து உள்ள வச்சுக்கிட்டு அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் நிறைய இது இருக்கும். அப்போ வந்து நல்ல உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு, புரத சத்து மிகுந்த உணவு, கொஞ்சம் ஃபேட் இருக்க மாதிரி வெல் பேலன்ஸ்டாக ஆகணும், மீன்ஸ் சரி விகித உணவாக அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ சாப்பிட சொல்லணும் அவங்கள. ரெண்டாவது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன டெக்னிக் சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா ஒரு பெரிய கான்செப்டை எப்படி அவங்க வந்து சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி ஒரு மைண்ட் மேப் பண்ணி அது பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது குழந்தை வந்து ஐயோ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பேனிக் ஆகிற அந்த சுச்சுவேஷனை விட்டுட்டு அதை எப்படி ஹாப்பியாக எதிர்கொள்ளலாம், எக்ஸாம் எழுதுகிறோம் மகிழ்ச்சியாக எழுதுறதுக்கும் அதுவே போய் ஐயோ எக்ஸாம் இருக்கே அப்படின்னு எழுதுறதுக்கும் இந்த நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது குழந்தைகளுக்கு இந்த ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கலர் கலர் பென்ஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போங்கும்போது திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், இந்த பாயிண்ட் நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், இப்போ எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எழுதுறதுல அவங்களுக்கு கவனம் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து படித்ததெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் என்னோடய எழுத்து வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதே அவங்களை வந்து கொஞ்சம் ஒரு 10 minutes டைம் எடுத்துகிட்டு அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றத மைண்டில் அவங்க சொல்லி பார்த்துட்டு எழுதலாம். இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னென்னா, குட்டி குட்டியாக நம்ம வந்து சின்ன பேப்பர்ஸில் வந்து நம்ம 1, 2, 3 பாயிண்ட்ஸ் போட்டு நோட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து பழகிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும், அந்த பாயிண்ட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது ஸ்டிக்கி நோட்ஸு இல்லை போஸ்ட்இட் அந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து அதில் எழுதி வச்சுருந்தாங்கன்னா, ஸோ வென் தேர் ரீகலெக்டிங் அதை திரும்பி நினச்சி பார்க்கும்போது, ஓ நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட்ஸை எழுதணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் குழந்தைகள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பயம் இருக்காது, எக்ஸாம் எதிர்கொள்றதுக்கு ஒரு பயம் இருக்காது. இப்போ கிளாஸ் டெஸ்ட் எத்தனையோ டெஸ்ட் அவங்க எழுதுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்லாம் எழுதும்போது அவங்க வந்து ஃப்ரீயாக எழுதியிருப்பாங்க, மைண்டில் அந்த மார்க்ன்றது வந்து ஒரு இதாக இருக்காது. பட் இப்போ ஃபைனல் எக்ஸாமில் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மார்க் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் போது, அப்போ நம்ம அவங்ககிட்ட சொல்லணும் இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண, மார்க்கை பற்றி நீ இது பண்ண ஒரே பண்ணிக்க வேண்டாம், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த தைரியமாக அந்த எக்ஸாமை வந்து எதிர்கொள்றதுக்குரிய அதுதான் மெயினாக.
1: ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க மேம். ஆக்சுவலாக வந்து பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட வந்து பாஸ் ஆகிறதோ இல்லை மார்க் எடுக்கிறதோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்ற விஷயத்த அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். நீ மார்க் எடுத்தாதான் வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணலாம். இப்போ நல்லா படிக்கிற பசங்க மார்க் எடுத்துருவாங்க, ஆவரேஜாக இருக்கிறவங்க வந்து மார்க் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அங்கே நம்ம இன்னும் ப்ரெஷர் பண்ண அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வருது, ஸோ வேறு எந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட் அவங்க எடுத்துக்கலாம்? படிப்பை தவிர்த்து வேறு என்னென்னலாம் பண்ணலாம்? நீங்கள் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, வேறு என்னென்னலாம் பண்ணலாம் மேம்?
0: ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், நம்ம பேரண்ட்ஸே வந்து அந்த குழந்தைக்கு முடியுது முடியல அப்படின்றத வந்து ரொம்ப லேட்டாக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரியாக வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் அந்த குழந்தைக்கு எழுதுறதுல கஷ்டப்படுது, இதில் கஷ்டப்படுதுன்றத பிரச்சனையே வந்து தெரிய வருது. அதை வந்து நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண, ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஐடென்டிஃபை பண்ணால் நமக்கு அந்த இன்டர்வென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அப்போ அவங்க மெயின் எக்ஸாம் அந்த ஒரு 10th ஸ்டாண்டர்டில் அவங்க ஒரு எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் கிளினிக்கல் சைடாக நாங்கள் போகும்போது பார்க்குறது என்னென்னா, 9th ஸ்டாண்டர்ட் தான் பேரண்ட்ஸ் வெல்கம், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து போர்டு எக்ஸாம், அதனால் அப்போ தான் பேரண்ட்ஸ் வருவாங்க, என் பையனுக்கு வந்து எழுதுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எனக்கு அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் கிடச்சா நான் எழுதாமல் அவன் எழுதாமல் ஸ்கிரைப் யூஸ் பண்ணி எழுதலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் மேலே தான் யோசிக்கிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, அவன் படித்ததை வந்து அவனால் வந்து திருப்பி ரீகலெக்ட் பண்ண முடியல, ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்தையும் 9th ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் வந்து பேரண்ட்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. நான் சொல்கிறது வந்து இல்லிட்ரேட் பேரண்ட்ஸ் கிடையாது, எஜுகேட்டட் பேரண்ட்ஸு நல்லா இதில் ஹெல்த் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க கூட 9th ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் வந்து அதுக்குரிய ரெமடியல் மெஷர்ஸே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் என் பையனுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. படிப்பு ஒன்று மட்டும் பொட்டன்ஷியல்னு சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியுமா இருக்கும், சில பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இதில் சப்ஜெக்ட்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது பட் கம்ப்யூட்டரில் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்களா இருக்கும். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கிட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நமக்கு நிறைய கோட்டா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து புதுசாக இருக்கிறதுல வந்து யோகா கூட வந்து ஸ்போர்ட்ஸாக வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குது, இல்லை நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம என்ன விடலாம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக வந்து அவங்களை யோகாலாம் பண்ண வைக்கலாம், அந்த ரிலாக்ஸேஷன் இது கிடைக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணுங்கள், குழந்தைய கூப்பிட்டு ஒரு வாக்கிங், இல்லை குழந்தைய வந்து ப்ளே கிரவுண்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விடுறது. ஸோ இதெல்லாம் கூட அதர் டெக்னிக்ஸ் தான். அஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குழந்தைய புரிஞ்சுக்கணும், அவங்கக்கிட்ட அந்த வந்து ஒரு நம்ம எம்பதின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம வந்து குழந்தையாக இருக்க நம்ம குழந்தையாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ண யோசிச்சிருப்போம், இப்போ இந்த குழந்தை வந்து என்ன யோசிக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சைல்டு என்ன எஃபர்ட் போடுது அப்படின்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சைல்டு ஆல்சோ வில் ட்ரை, ஏன்னா அவங்களுக்கு மட்டும் மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க் ஷீட்டில் மார்க் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்க அது என்ன நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து சைல்டோட அந்த ப்ராக்ரெஸ், இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது சைல்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, எக்ஸாம்னா ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ப்ரெஷர் இப்போ இருக்க அந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாத்துக்குமே இருக்க ஒரு பிரச்சனை எழுதுறது, ரைட்டிங். அவங்களுக்கு வந்து என்னென்னா 3 hours, 2.5 hours உட்காந்து நான் எழுதணுமா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. இப்போ அப்போ வந்து அந்த டைத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லாம் முடிச்சு இப்போ நம்ம அந்த இதில் வந்து வெளியே வரும்போது குழந்தைகளுக்கு வந்து நான் 2 மணி நேரம் உட்காந்து எழுதுறதா, என்னால் முடியாது. இப்போ இருக்க குழந்தை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 40 marks நான் எழுதிட்டேனே கிளம்புறேன் அந்த லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக குறைக்கணும், ஈஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ், அதாவது ரெகுலராக தூங்குறது, ரெகுலராக வந்து சாப்பிட்றது, அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம புரிய வைக்கணும். நம்ம சொல்லுவோம் நம்ம பண்ணால் நம்ம குழந்தை ஃபாலோ பண்ணோம், இப்போ இருக்க குழந்தைகள் அப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம அவங்க கூட உட்காந்து பேசி இதுதான் நல்லது அப்படின்றத அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். ரெண்டாவது வந்து ஆப்ஷன் கொடுக்கணும், குழந்தைக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ ஓகே இப்போ வந்து நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற, இல்லை நீ வந்து நல்லா பண்ணுற, ஸோ என்ன நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிற, இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஓப்பன் டாக் வந்து நம்ம குழந்தைகிட்ட நம்ம வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது. இப்போ சில குழந்தைங்க சொல்ல, எனக்கு ஃபிசிக்ஸ் புரியவே இல்லை, எனக்கு கெமிஸ்ட்ரி புரியவே இல்லை, எனக்கு மேக்ஸ் வந்து வரலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? அஸ் அ பேரண்ட் நம்ம என்ன அவங்களுக்கு ஈஸ் பண்ணி கொடுக்கலாம்? இப்போ உங்களுக்கே அது நல்லா வரும்னா நீங்களே சொல்லிக் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து அதை வந்து ஈஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இமோஷனல் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட மைண்ட் லெவலில் அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளை வந்து இவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது மார்க்ஸ் எடுக்கலை, அது இது பண்ணலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ குழந்தையோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அண்டர்கோ பண்ணும்போது நம்ம அவளோட சப்போர்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கணும், எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எனக்கு புரியல, இல்லை இந்த எனக்கு இந்த யூனிட் எனக்கு புரியல அப்படின்னு அவங்க ஓப்பனாக வந்து சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் உனக்கு 3 லட்சம் கட்டுறான், நீ எப்படி வந்துட்டு இந்த லெசன் புரியலன்னு சொல்லுவா, அவங்க டீச்சர்கிட்ட போய் கேளு, இன்ஸ்டீட் நம்ம போய் கேட்கலாம். இப்படி அந்த பர்டிகுலர் யூனிட்ல அவங்களுக்கு சந்தேகம் இருக்கான், ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி ஸ்மாலர் இஷ்யூஸ், ஏதாவது வீட்டில் வந்து அவங்க எப்பயும் ரொட்டீனா சில வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸாம் டைத்துல அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நீ கிளீன் பண்ண வேணாம் ரூமை, நீ படி உட்காந்து, நீ இது பண்ண வேண்டாம், நீ இதை உட்காந்து படி அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை ஃப்ரீ பண்ணிவிடலாம். ஒரு சின்ன சின்ன ரொட்டீன் அவங்க விட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களை வந்து ஃப்ரீ பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். 24 hours அவங்களை வந்து படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பார்க்குக்கோ, ஒரு பீச்சுக்கோ, அப்படி இல்லை ஒரு வாக்கிங்கோ, இல்லை ஒரு ஜஸ்ட்டு நம்ம வெளியே போய் ஒரு ஸ்மால் மீல் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ இட் அது வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து ஒரு மார்க் மேக்கிங் மிஷின்லாம் கிடையாது. அதே மாதிரி அதை ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரிலீவ் பண்ணாலே அவங்க வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. இதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் கூட பேசுகிறத நிப்பாட்டிடுவாங்க. அந்த 10th standard வரைக்கும் நல்லா தான் பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ப்ரெஷர், அவங்க வந்து குழந்தைக்கு பிடிக்காம வேறு ஸ்கூல்லையோ எதுலையோ சேர்த்து விடும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசுறதுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வென்டிலேட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஸோ அது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து நம்ம வந்து திருப்பி வந்து அந்த குழந்தையோட மைண்டுக்குள்ளே போய் அவங்க கூட பேசுறது அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஈவன் அவங்க மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட அதுக்குரியதை அனலைஸ் பண்ணணுமே தவிர நம்ம வந்து அதை பிளேம் பண்ணி அந்த பண்ணும்போது அவங்களுக்கு நமக்கு ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அவங்கள அவங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சம் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கலாக அவங்க வந்து வெரி ஆக்டிவ், கிரிக்கெட் விளையாடுவாங்க, இது ஒன்று விளையாடட்டும், கொஞ்ச நாள் விளையாடுறதுனால நமக்கு இதாகாது. ஏன்னா ஒன்று விளையாடும் போது நமக்கு என்ன ஆகும், இன்னுமே மைண்ட் வந்து ஷார்பன் ஆகும். ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே படிக்க முடியும், அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணாலே வந்து ஐ திங்க் நம்ம அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்க முடியும். தட் இஸ் வாட் பேரண்ட்டாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணுற ஹெல்ப்பாகவும் இருக்கும்.
1: மேம் நிறைய விஷயம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதாவது பேரண்ட்டை வந்து எந்தளவு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கேட்குறதா இருக்கட்டும், அவங்க கூடவே நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற விஷயம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கோ மேம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது, பொது தேர்வினால் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது மற்றும் அதிலிருந்து எப்படி வெளிவருவது பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் கண்களின் பராமரிப்பு கண் தானம் பற்றிய நேர்காணலில் பங்கு பெறுகிறார் கண் மருத்துவத்துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் சுபாஷினி அவர்கள்.
1: வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
2: வணக்கம், என் பெயர் டாக்டர் சுபாஷினி. நான் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்தல்மாலஜியில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்.
1: மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண் சொல்லலாம். கண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்மளோட உடலில், எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு தேவைப்படும். பொதுவாக கண்களுக்கு வருகின்ற நோய்கள், அதாவது என்ன மாதிரியான நோய்கள் வந்து கண்களுக்கு வரும்னு சொல்ல முடியுமா?
2: கண்களுக்கு விதவிதமான நோய்கள் வரலாம். ஆனால் முக்கிய காரணம்னு பார்த்தா அது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் வேற வேற கண் ப்ராப்ளம்ஸ் வரலாம். பொதுவாக முக்கிய காரணம் பார்வை குறையறதுக்கு வந்து கண்புரை. கண்புரை அதுதான் கேட்ராக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் மெயினான காமனான ஒரு கண் ப்ராப்ளம். அண்ட் இது வந்து யூஸ்வலாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு வர நோய் இது. ஸோ அடுத்ததாக டயபெட்டிஸ். இப்போ வந்து டயபெட்டிஸ் ஒரு காமன் டிசீஸாக இருக்குது. ஏர்லியர் வந்து டயபெட்டிஸ் வாஸ் அ டிசீஸ் ஆஃப் த ரிச், ஆனால் நவ் இப்போ ஈவன் நிறைய ஈவன் த புவர் பீப்புள் எல்லாருக்குமே, அர்பன் ஆர் ரூரல் ஏரியாஸ் எல்லாருக்குமே டயபெட்டிஸ் ஒரு காமனான நோயாக இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து கண்ணை பாதிக்கும். எந்த அளவுக்குன்னா டு த எக்ஸ்டென்ட் பிளைண்ட்னஸ் கூட, இந்த பார்வை இழப்பு கூட ஏற்படலாம். ஏன்னா இதுக்கு ஒரு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி. இது ஒரு முக்கிய காரணம். அடுத்ததாக குளோக்கோமா. குளோக்கோமாவும் ஒரு முக்கியமான காரணம். குளோக்கோமாவை வந்து கண் அழுத்த நோய்னு சொல்லுவோம். ஸோ இது தவிர ரிஃப்ராக்டிவ் எரர், இந்த கண் குறைபாடு காமனாக வந்து நம்ம ஷார்ட் சைட் லாங் சைட்னு சொல்கிற இந்த ஐ டிஸார்டர். ஸோ இது வரலாம். இது தவிர கருவிழியில் நிறைய பிரச்சனைகள், அடிபடுறதுனால ஏற்படுற கருவிழி பிரச்சனைகள் உண்டு. ஸோ மெயினான காரணங்கள் இதுதான்.
1: நீங்கள் சொன்னீங்க, அதாவது நிறைய பேருக்கு கேட்ராக் வரலாம், குளுக்கோமா கூட வரலாம். இந்த குளுக்கோமான்னு சொல்லக்கூடிய கண் அழுத்த நோய் வருவதற்கான காரணம் என்ன? என்ன ரீசன் மேம் அது வருவதற்கான காரணம், அதை பற்றி சொல்ல முடியுமா?
2: குளோக்கோமா வந்து பார்வை இழப்புக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா இந்த பார்வை இழப்பு வந்து நிரந்தரமானது, திரும்பி அந்த பார்வை வராது நம்ம எந்த ஒரு சிகிச்சை முறை எடுத்தாலும். ஸோ இந்த குளோக்கோமா எதனால ஏற்படுறதுன்னா, ஸோ நம்ம உடம்புக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த கண் ப்ரெஷர் எதனாலனா ஒரு நீர் வந்து ஒரு உற்பத்தி ஆகுது அந்த கண்ணு உள்ள. அந்த நீர் வந்து அந்த மின் பகுதியில் வெளியேறும். ஸோ அந்த ட்ரெயினேஜ் பாத்வேயில் ஏதாவது அடைப்போ இல்லை அது சரியாக வேலை செய்யலைன்னா ஸோ நீர் தேங்கி, ஸோ அதனால் அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி அதனால் ஏற்படுற நரம்பு பாதிப்புக்கு தான் குளோக்கோமான அந்த பேர் கொடுப்போம். இந்த டிசீஸும் யாருக்கு வேணாலும் வரலாம். முக்கிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த குளோக்கோமா நோய்க்கு இது நம்ம வந்து டாக்டரை பார்த்தா தான் இந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த குளோக்கோமா இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். அதனால 40 வயது மேற்பட்டோர் இந்த குளோக்கோமாக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லைனாவும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஸோ குளோக்கோமா இருக்கா இல்லையா என்று தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம்.
1: நீங்கள் இப்போ சொன்னது போல தான் மேம், அதாவது ஒரு கண்ணில் ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சோ இல்லை வந்து ஒரு குளோக்கோமாவே வந்திருந்தாலும் அதை பற்றி கேர் எடுக்காமல் பொறுமையாக வந்து டாக்டரை மீட் பண்ணுறது. ஸோ ஒரு கேரிங்கே கிடையாது, அவங்களே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு எடுத்துக்கிறது. ஸோ பொதுவாக கண்ணை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? ஏன்னா இப்போ நிறையா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, சிஸ்டம் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ வெளியில் போகும்போது தூசி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறமா அதை ரொம்ப முத்த விட்டுட்டு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறது உண்டு. ஸோ பொதுவாக வந்து நம்ம கண்ணை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறது, அதை பற்றி?
2: அதுதான், கண்கள் எவ்வளோ முக்கியம்னு நான் எது சொல்லவே தேவையில்லை. நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்னா, மெயினாக இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லோரும் நம்ம லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் முன்னாடி இல்லை மொபைல் பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபார் மோர் தென் த யூஷுவல் நம்பர் ஆஃப் அவர்ஸ். ஸோ இதனால் ஸோ த ஸ்க்ரீன் டைம் இஸ் ஆக்சுவலி இன்க்ரீஸ்ட். நம்ம ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது டெஃபினட்டாக வந்து கண்ணை பாதிக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன நம்ம பாதுகாப்பாக என்ன பண்ணலான்னா, தெர் இஸ் அ ரூல் விச் வி ஃபாலோ, அது அந்த 20-20-20 ரூல்னு. ஸோ நம்ம வந்து நம்ம இது மாதிரி ரொம்ப என்க்ராஸ்டாக கண்டினியூஸாக நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற கட்டத்தில் நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தூரத்தில் 20 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஜஸ்ட் அங்கே பார்த்துட்டு ஃபார் 20 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தா தென் யூ கேன் கேரி ஆன் யுவர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை ஒரு எவ்ரி 20 மினிட்ஸ் பண்ணால் ஐஸ்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரியும் இருக்கும். தென் எப்படி எல்லாருக்கும் இது இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஈவன் என்ன எடுத்துக்கிட்டாலும் இந்த கம்ப்யூட்டர் வந்து இட்ஸ் அன் அன்அவாய்டபிள் திங். ஸோ வி ஹாவ் டு டூ, அதுதான் இட்ஸ் அ நெசசரி ஈவில் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் தட் வில் பி குட். ஸோ இதையும் தாண்டி சில பேர் இந்த ஏசிலேயே உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் ரொம்ப உத்து பார்த்துட்டு கண்ணை கூட அசைக்காமல் யூஸ் பண்ணுறப்ப இந்த ட்ரைனஸ் வரும், அதுக்கு பேர் தான் இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம்னு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம்னால வந்து இந்த ட்ரைனஸ்னால ஸோ ஒரு மாதிரி ஃபாரின் பாடி சென்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கண் எரியும். ஸோ இந்த ஒரு தொந்தரவுக்கெல்லாம் வந்து நம்ம தடுப்பு முறை அட்லீஸ்ட் நம்ம கான்ஷியஸாகவே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணால் ஓரளவுக்கு இந்த ட்ரைனஸ் எல்லாம் இந்த ட்ரை ஆயெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் வி ஷுட் அவாய்ட் கண்டினியூஸ்லி சிட்டிங் இன் ஏசி ரூம், அதுவும் வந்து இந்த இவாப்ரேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டியர்ஸ், நம்ம சர்ஃபஸில் இருக்கிற டியர்ஸ் வந்து அது ஈஸிலி இட் கெட்ஸ் ட்ரைட் ஆஃப். ஸோ அதனால் நம்ம இந்த டியர் அதுக்குன்னு இந்த டியர்ஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முறைகள் கடைபிடித்தால் ஓரளவுக்கு நம்மளால் இந்த தொந்தரவை குறைக்க முடியும். இது தவிர நம்ம வெளியில் போகிறோம், நம்ம இந்த தூசி ஃபேஸில் படுது, கண்ணில் படுது, நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே இட்ஸ் பெஸ்ட் டு வாஷ் த ஃபேஸ் நல்லா. ஸோ அப்போ எனி டஸ்ட் ஆன் த இது அந்த லிட்ஸில் லேஷஸில் இருக்கிறதெல்லாம் கூட எல்லாமே போயிடும். அண்ட் இதனால் வந்து நம்ம இந்த கண் கட்டிகள் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு டெண்டன்சி கை வந்து கண்ணுக்கிட்ட போகிறது தான். ஸோ நம்ம கைகளை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அண்ட் இந்த கொரோனா டைமில் இந்த ஹேண்ட் ஹைஜீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கையை வந்து கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதனால் வந்து ஏற்படும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கண் கட்டிகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். அது தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே எல்லாரும் ஒரு கண் செக்அப் பண்ணுறது மிகவும் அவசியம். நம்மளுக்கு தொந்தரவு இருந்தால் தான் நீங்கள் டாக்டரை போகணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு செக்அப் போனால், ஸ்பெஷலி இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சப்போஸ் குளோக்கோமா இருந்ததுன்னா தென் அப்போ நீங்கள் அவசியம் கண் செக்அப் வரணும். எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் தான் நம்ம கண் டாக்டரை பார்க்கணும்னு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு சுகரு, இந்த பிபி, ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருந்தால் அவசியம் நீங்கள் கண் டாக்டரை பார்த்து உங்கள் விழித்தர செக்அப் பண்ணி, ஸோ ஏதாவது விழித்தர பாதிப்பு இருக்கா, அதுக்கு பேர் தான் டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி, இந்த பாதிப்பெல்லாம் இருந்தால் அதுக்கு உண்டான சிகிச்சை முறையை அட்லீஸ்ட் ஆரம்ப கட்டத்திலேயே எடுத்தால் பார்வை குறைபாடெல்லாம் தடுக்கலாம். ஸோ இது தவிர நம்ம சில பேர் வந்து இந்த ஆக்கியூபேஷன் ஹசார்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வெல்டிங் வேலை அது ஒரு அந்த வேலையில் இருப்பாங்க, சில பேர் குவாரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது அவசியம். சில்ட்ரன் பார்த்தா இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு வராமல் பார்த்துக்கணும். அண்ட் ஸ்பெஷலி டியூரிங் தீபாவளி டைம் இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் பர்ஸ் பண்ணுறப்ப இந்த கல்லை வச்சு, கிளாஸ் பாட்டில் வச்சு அதெல்லாம் பட்டாசு வெடித்து அதனால கண் பாதிச்சிருக்கிறவங்க நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் பார்க்குறோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த இது தவிர்க்கணும்னா பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனோடு தான் சில்ட்ரன் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் இது பண்ணும். இல்லைனா வந்து அவங்க இது மாதிரி பாதிப்பு வந்து அடிப்பட்டதுனால பாதிப்பு வந்தால் சில டைம் சிகிச்சை முறையை மீறி பார்வை இழப்பு ஏற்படலாம், அது ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கும். ஸோ சில அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தால் ஓரளவுக்கு நம்ம கண்ணை நல்லா பாதுகாத்துக்கலாம்.
1: பல விஷயங்கள் சொன்னீங்க மேம், இதை கேட்குற லிஸ்னஸ் உங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைகளை சுத்தமாக வச்சிருக்கணும், இந்த சுத்தமாக வச்சுட்டு தான் கண்ணை நம்ம தொடணும்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து கண்களில் பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
2: கொரோனா வந்து கண்களை பாதிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை கொரோனா வியாதி இருக்கிறவங்க, ஸ்பெஷலி கொஞ்சம் சிவியர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ணையும் அஃபெக்ட் பண்ணும். பட் கண்கள் அந்த நீர்னால, அந்த டியர்ஸ்னால கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.
1: மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய கண்புரை நோய் பொதுவா நிறைய பேருக்கு வர்றதுண்டு, அதுக்கான சிகிச்சை முறையும் நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ இப்ப அதோட பாதிப்பு இருக்கா, அதை பத்தி அவேர்னஸ் இருக்கா? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல வந்து டாக்டரை மீட் பண்ணி அதுக்கப்புறமா சிகிச்சை எடுக்கும்போது சில டிஃபிகல்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்றதுண்டு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறை, அதாவது கேட்ராக்ட், அது அந்த கண் பொறை, அதுதான் பார்வை இழப்புக்கு ஒரு முக்கிய காரணம். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த பொறைக்கு இந்த சிகிச்சை முறைகள் எடுத்தால் கண் பார்வையை திருப்பி யூ கேன் கெட் பேக் த விஷன். ஸோ இந்த கண் பொறை வந்து எதனால ஏற்படுறதுன்னா, இட்ஸ் சாதாரண இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தான். நம்மளுக்கு எப்படி தலை நிறைக்குதோ அதே மாதிரி தான் கண் பொறையும் டெவலப் ஆகுறது. ஸோ சில பேருக்கு சீக்கிரம் நிறைக்கும், அதே மாதிரி தான் பொறையும் சில பேருக்கு சீக்கிரம் வரும். ஜென்ரலாக 60 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு இந்த கண் பொறை வந்துடும். ஸோ ஸ்பெஷலாக இந்த ரூரல் ஏரியாஸ்லலாம், ஸோ ரொம்ப எக்ஸ்போஜர் டு சன்லைட், வயலில் வேலை செய்கிறவங்க இல்லை இந்த ரொம்ப இந்த ட்ரையான பிளேசஸில் இருக்கிறவங்க, ரொம்ப சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்புரை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம வெளியில் போகிறப்ப அட்லீஸ்ட் இந்த சன்கிளாஸஸ் கூலிங் கிளாஸஸ் மாதிரி போட்டால் ஓரளவுக்கு தடுக்கலாம். ஆனால் இந்த ஐ ட்ராப்ஸு இது மாதிரி வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் முறையும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி அந்த இன்ட்ராக்குலர் லென்ஸ், அதை அந்த ஒரு பிளாஸ்டிக் லென்ஸ், அதுக்கு இந்த நேச்சுரல் லென்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சா ஸோ பார்வை இழப்பு தவிர்க்கலாம். ஸோ இந்த கண்புரை இப்போ ஜாஸ்தியான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை, ஐ திங்க் ப்ரெவலன்ஸில் தான் இருக்குது. பட் இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம், பார்வை இழப்பு இந்தியா பொறுத்த வரலும்.
1: அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வின்னு கூட சொல்லலாம், அதாவது கண் தானம். நிறைய பேர் பிறக்கும் போது வந்து கண் பார்வை குறைபாடோட பிறக்கிறாங்க. ஒரு சில பேர் கொடுக்குற கண் தானத்தினால அவங்களோட, அதாவது அவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கிறது உண்டு. நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறனால அவங்களோட இறந்த பிறகு அவங்களோட ஹையை வந்து டொனேட் பண்றாங்க. ஸோ இப்போ கண் தானம் பற்றிய அவேர்னஸ் வந்து மக்களுக்கு இருக்கா? நம்ம ஜிப்மர்ல என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து பீப்புளுக்கு நம்ம தந்துட்டு இருக்கோம், அதை பத்தி சொல்ல முடியும்?
2: இந்த ஐ டொனேஷன், அதாவது கண்தானம் பத்தி அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வு வந்து 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதோட இப்ப வந்து அவேர்னஸ் டெஃபினட்டா பெட்டரா இருக்கு. பட் ஆனா போதுமானதான அதுதான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. கண்தானம் மெயினானது நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இது கிளாரிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். அந்த மெயினான 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஸோ அதாவது த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து இந்த கண் தானம்னா வந்து இது வந்து கருவிழி தானம். ஸோ நம்ம முழு கண்ணும் வந்து ஒரு நபருக்கு வைக்கிறது இல்லை. அதில் கருவிழியில் ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த கண்தானம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது இந்த கருவிழி தானம். தென் இரண்டாவது முக்கியமான இது, கண்தானம் நம்ம உயிரோடு இருக்கக்குள்ள செய்யவே முடியாது. ஸோ ஒன்லி ஆஃப்டர் வி டை அப்போ தான் வந்து இந்த கண் வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ அந்த கண்ணை எடுத்து, ஸோ தேவையான யாருக்கெல்லாம் இந்த கருவிழி பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு இந்த கருவிழி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். ஸோ அப்புறம் மூணாவது முக்கியமான விஷயம், இந்த கண்தானம் நம்ம முதல் அவங்க இறந்த பிறகு அவங்க கண்தானம் கொடுக்க விரும்புகிறாங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ், ஸோ அதை வந்து நம்ம அந்த கண்ணை எடுக்கிற பொறுப்பு நம்மளுக்கு விதின் தட் 6 ஹவர்ஸ் குள்ளார நம்ம எடுத்தாகணும். ஸோ அது அதுக்குள்ளார நம்ம அந்த கண்ணை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு மீடியம்ல ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு கந்தானம் பண்றோம் அது 2 or 3 days பண்ணலாம். பட் ஆனா இறந்து ஒரு 6 மணி நேரத்திலேயே அந்த கண்ணை எடுக்கணும். இப்பெல்லாம் இதுலயே கொஞ்சம் இன்னும் டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கு. மின் காலத்துல ஃபுல் கண்ணையும் வந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த கருவிழியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபுல் கண்ணை எடுக்காம ஜஸ்ட் அந்த கருவிழி எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் மீடியம்ல போட்டு அதை லேபுக்கு நாங்கள் எடுத்துட்டு வந்து செய்ய வேண்டிய அந்த முறைகள் எல்லாம் செஞ்சு தென் அதுக்கப்புறம் அந்த கருவிழியை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால வந்து அந்த டிஸ்ஃபிகர்மெண்ட்னு அந்த இறந்தவங்களுக்கு அந்த கண் இல்லாம அந்த ஒரு ஃபேஸ் ஆல்ட்ரேஷன் அந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி இது மாதிரி இந்த கருவிழி மட்டும் எடுக்கிறதுனால. அதுக்கப்புறம் அந்த ஸோ நார்மலாகவே இருக்கும், இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷெல்லோ போட்டால் ஸோ ஒரு நார்மல் ஐ மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு விதமான மாற்றங்கள் இருக்காது. அப்புறம் இந்த இந்த கருவிழி இந்த ஐ டொனேஷன் இங்கே ஜிப்மரில் வந்து எவ்ரி இயர் நாங்கள் வந்து August 25th to September 8th அந்த ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட் அப்போ நாங்கள் இந்த விழிப்புணர்வு ஹெல்த் டாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அந்த சில டைம் பெயிண்டிங் காம்படிஷன் ஐ டொனேஷன் ரிலேட்டட் பெயிண்டிங் காம்படிஷன்ஸ் இல்லை எஸ்ஏ ரைட்டிங் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. அண்ட் இதுலேயும் இன்னொரு கான்செப்ட் அந்த பிளெட்ஜிங், நம்ம ஐஸை வந்து பிளெட்ஜ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஐ வாண்ட் டு டொனேட் மை ஐஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளெட்ஜ் எடுத்து அதுக்கு ஒரு கார்டு இருக்குது, அந்த பிளெட்ஜ் கார்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா ஸோ அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒன் வே ஆஃப் இம்ப்ரூவிங் த அவேர்னஸ். ஆனால் மெயினான இந்த பிளெட்ஜிங் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பண்ணணும், அதை பண்ணால் தான் கண்தானம் பண்ண முடியும்னு அந்த மாதிரி அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளெட்ஜிங் இஸ் ஜஸ்ட் ஒன் மெத்தட் டு இம்ப்ரூவ் அவேர்னஸ். ஸோ இந்த பிளெட்ஜிங் பண்ணுறதோடு நீங்கள் வந்து உங்கள் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லை யோ அதர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் முன்னாடியே உங்களோட வில்லிங்னஸ் ஃபார் திஸ் ஐ டொனேஷன் நீங்கள் முதலே நீங்கள் அதை அந்த விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லேட்டர் ஒருவேளை இறந்த பிறகு ஸோ இந்த கண்ணை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். அந்த ரிலேட்டிவ்ஸும் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களும் வந்து இந்த கண்ணை டொனேட் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட் இந்த பிளெட்ஜிங்கில். ஸோ உங்களோட விஷ் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் பிளெட்ஜிங் பண்ணாமலே நீங்கள் கந்தானம் யார் வேணாலும் பண்ணலாம், அதுவும் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்தியா பொறுத்தவரையிலும் பார்த்தா 80 லட்சம் மக்கள் இந்த கருவிழி இழப்போடு இருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தா ஒரு அந்த 80 லட்சத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 லட்சம் பேருக்கு இந்த கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் இந்த சர்ஜரி பண்ணால் அது ரொம்பவே அவங்களுக்கு பார்வை திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நம்மளுக்கு இந்தியா பொறுத்தவரை ஒன்லி ஒரு 2.5 லட்சம் கண் தானம் தான் நடக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஒரு 70 பேரில் வந்து ஒரு ஆளுக்கு தான் அந்த கருவிழி யூஸ் ஆகுது, மிச்சம் 69 பேர் அவங்க வெயிட்டிங்லேயே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நம்மளே வந்து இந்த கந்தானத்தை ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஷுட் ப்ரொமோட் அண்ட் நம்ம நெய்பர்ஹுட்ல யார் இருந்தாலும் நம்மளே ஒரு கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஸோ இதில் வந்து எதுவும் லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ்னு எதுவும் இல்லை. இது தவிர ரொம்ப நேரம் எடுக்கணும் வந்து நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. அண்ட் நாங்கள் வந்து ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அவங்க வந்து 10,000 ருபீஸ் அஸ் அ இன்சென்டிவ் மாதிரி

0: கந்தானத்தை நம்ம கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணணும்.
1: ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். இன்னும் நிறைய பேர் வந்து வாலண்டரியா வந்து வந்து ஐ டொனேஷன் பண்ணுறதுக்கு முன் வரணும். இதை பத்திய ப்ரொமோஷன் கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால பல பேருக்கு பார்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஒரு ஃபாதருக்கோ இல்ல மதருக்கோ அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அதை தடுக்க முடியுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஒருவேளை அம்மாக்கோ இல்ல அப்பாக்கோ பிறவி கண்ணோ இருந்தா குழந்தைய பாதிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமா இருக்கு. அதை எப்படி தடுக்கலாம்னா, அது முன்னாடியே ஒரு கவுன்சிலிங், ஜெனட்டிக் கவுன்சிலிங் மாதிரி பண்ணும். ஸோ ஒருவேளை குழந்தை பிறந்த பிறகு அவங்க வந்து கண்டிப்பாக கண் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஏதாவது கண் குறைபாடு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் முறைகள் இது பண்ணால் ஸோ பார்வை இழப்பெல்லாம் ஓரளவுக்கு தடுக்கலாம். இது தவிர ஒருவேளை அம்மாக்கோ அப்பாக்கோ லேட்டர் ஸ்டேஜில் வேற ஏதாவது நோய் வருந்தா அது எல்லாம் பாதிக்காது பிறக்கிற குழந்தைக்கு. மற்றபடி ஒரு சில வியாதிகள், அதாவது இந்த குளோக்கோமா, மற்ற ரெட்டினைட்டஸ் பிக்மெண்டோஸான அது ஒரு விழித்தர பாதிக்கிற நோய், இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரி. ஸோ அதாவது ஒரு அம்மா அப்பாவுக்கு இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இது மாதிரி குளோக்கோமா டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இருந்தால் அவங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனிங் மாதிரி அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு என்ன கண் பிரச்சனைகள்னு அதை சார்ட் அவுட் பண்ணால் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொண்டால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
1: ஓகே மேம், இது ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், இப்போ என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ், நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துலே நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கும். ஸோ என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு, நம்ம ஜிப்மர் என்ன மாதிரியான சர்வீசஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பீப்புளுக்கு தருது, அதை பற்றி சொல்ல முடியும்.
0: இந்த காமனான கண் நோய்கள் வந்து நான் சொன்னது இந்த கண்புரை. இந்த கண்புரையிலேயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு வித் ரிகார்ட் டு ட்ரீட்மெண்ட். ஏர்லியர் நம்ம வந்து அந்த ஃபுல் புரையும் வெளியில் எடுக்கணும், அந்த கண் உள்ளேருந்து அந்த ஹோல் லென்ஸையும் எடுப்போம். முன்னாடி பெரிய துவாரம் போட்டு அதில் அந்த முழு லென்ஸையும் வந்து எடுப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு லெஸ் தென் 2 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு சின்ன துவாரம் போட்டே நம்ம முழு லென்ஸையும் கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படி சாத்தியம்னா, இது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இந்த ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன்னு ஒரு சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரில் வந்து ஒரு சின்ன ஆயுதம் வச்சு அது அந்த பொறையை வந்து நல்லா பிரேக் பண்ணி பீசஸாக பிரேக் பண்ணி அது வழியால் எல்லா லென்ஸையும் பார்ட்டிகல்ஸும் அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அதுலேயே இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன் நம்ம ஜிப்மரில் அவைலபிள். அதுக்குண்டான மெஷின்ஸ் தேவை அதுக்கு. ஸோ அதுலேயும் ஹை எண்ட் மெஷின்ஸ் ஜிப்மரில் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன் சர்ஜரி பண்ண இந்த கேட்ராக் சர்ஜரியிலேயே இன்னும் ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த லேசர் கேட்ராக் சர்ஜரி. ஜென்ரலாக இந்த கொலோக்கியல் லாங்குவேஜில் லேசர் கேட்ராக் சர்ஜரினா பேஷண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறது இந்த ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன். பட் நிஜமாவே லேசர் யூஸ் பண்ணி கேட்ராக் சர்ஜரி இஸ் பாசிபிள் நவ். ஸோ இந்த லேசர் கேட்ராக் சர்ஜரியில் வந்து த லேசர் எனர்ஜி வச்சே வந்து அந்த நல்லா அந்த லென்ஸை நல்லா வந்து சாஃப்டாக ஆக்கி, ஸோ தென் ஈஸியாக வந்து அதை ஃபுல்லாகவே எல்லா அந்த ஃபுல் பொறையும் க்ளீன் பண்ணி எடுத்துடும். ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன் கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ இது தவிர இந்த குளோக்கோமா ட்ரீட்மெண்ட் பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் அட்வான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக நாங்கள் ட்ராப்ஸ், இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் தான் வந்து குளோக்கோமா ட்ரீட் பண்ண கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகலைன்னா, அண்ட் ஆல் தீஸ் ட்ராப்ஸ் வந்து ஜிப்மர் பொறுத்தவரையிலும் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா இந்த குளோக்கோமா ட்ராப்ஸ் பொறுத்தவரையிலும் எல்லாமே ரொம்ப 500 ரூபாய்க்கு மேலே ஒரு ஒரு பாட்டிலும். ஸோ அதுவே வந்து ஜிப்மரில் வந்து நாங்கள் வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ. இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண

0: அந்த ஸ்டேஜில் வந்து வி கோ ஃபார் லேசர். ஸோ லேசர்லேயே டிஃப்ரெண்ட் லேசர்ஸ் அது, லேசர் கேட்ராக்டுக்கும் உண்டு, குளோக்கோமாக்கும் உண்டு. ஸோ பொதுவாக லேசர்னா ஒரு சிகிச்சை முறையில், லேசரில் நிறைய சிகிச்சை முறைகள் பாசிபிள். ஸோ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த அறுவை சிகிச்சை மேல்கொண்டு அதை வந்து ட்ரீட்மெண்ட் மெஷராக யூஸ் பண்ணலாம். இது தவிர சர்ஜரி, ஸோ இந்த லேசரும் வேலை செய்யாத பட்சத்தில் நம்ம அறுவை சிகிச்சை, அதாவது கண்ணில் இருக்கிற கோணத்தில் ஒரு துவாரம் போட்டு கண்ணில் இருக்கும் நீர் வந்து வெளியேற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு பேர் ட்ரபிகுலெக்டமி. அதுலேயே இன்னும் ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் வென் திஸ் சர்ஜரி ஃபெயில் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னொரு சர்ஜரி, அதாவது இந்த டியூப் சர்ஜரின்னு சொல்லுவோம், வேர் ஒரு கோப்பை மாதிரி இருக்கும், அதில் ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூப் வந்து கண்ணு உள்ளே போவோம். ஸோ அந்த நீரெல்லாம் வந்து அந்த டியூப் வழியால் வெளியேறும். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு குளோக்கோமால இந்த அறுவை சிகிச்சை முறைகள் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஜிப்மரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் குளோக்கோமா தட் இஸ் அவைலபிள். இது தவிர இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அது எடுத்தால் அதில் வந்து இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு சிம்டம்ஸே இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்லேயோ இல்லை சில டைம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரலும், திடீர்னு பார்வை இழப்போட கண்ணு சுத்தமாக தெரியலன்னு வருவாங்க. அந்த அப்போ வந்து அந்த ப்ளீடிங் கண்ணு உள்ள ஆயிருக்கும். ஸோ இதுவே அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தா நல்ல இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இந்த லேசர் மூலியமாக அந்த விழித்திரையில் அந்த லேசர் மார்க்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஹோல் ரெட்டினாக்கும் அந்த மார்க்ஸ் வச்சா ரெட்டினோபத்தியை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் ஜிப்மா. இதுலேயும் வி ஹாவ் அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ் வேர் அந்த மல்டி ஸ்பாட் லேசர்னு அதை நிறைய ஒரு ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு 10-15 ஸ்பாட்டு கிட்ட வந்து அந்த ரெட்டினாவில் விழும், ஃபாஸ்டராகவும் முடியும். ஸோ பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அந்த டாலரன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த லேசருக்கு. ஸோ இந்த மல்டி ஸ்பாட் லேசர் இஸ் ஒன் அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் விச் இஸ் அவைலபிள் இன் ஜிப்மா. அண்ட் ஒருவேளை இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் ஃபெயில்ஸ், அதுக்கப்புறம் இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு அந்த பின் பகுதியில் வந்து அந்த விட்ரியஸ்னு இருக்குது ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதை வந்து கிளீன் பண்ணும், அந்த ஒரு வேளை ப்ளீடிங் ஆனால் அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த விட்ரெக்டமின்னு அந்த ப்ரொசீஜர் அது பண்ணுவோம் இங்கே. ஸோ இது தவிர வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கண்ணு உள்ள அந்த விட்ரியஸ் கேவிட்டி உள்ள இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த ஆன்டிபாடி மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இன்ஜெக்ஷன்ஸ் அது மாதிரி பிவாசிசுமேப்னு நிறைய இன்ஜெக்ஷன் நியூவர் அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸும் வந்து கண்ணு உள்ளே போடுவோம். அதெல்லாம் வந்து மந்த்லி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை 2 or 3 monthly இன்ஜெக்ஷன்ஸ் இந்த ரெட்டினோபதி பேஷண்ட்ஸ் இல்லை மற்ற ரெட்டினல் ப்ராப்ளம்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக ஸ்பெக்டிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்போம். இது தவிர வந்து காண்டாக்ட் லென்சஸ், இது இந்த கன்வென்ஷனல் லென்சஸ் தவிர இந்த டிஸ்போசபிள் லென்சஸ் 3 monthly, monthly, ஆல் தீஸ் ஃபார் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ ஜிப்மரில் வந்து நாங்கள் அந்த ட்ரையல் லென்சஸ் எல்லாம் போட்டு செக் பண்ணி தென் வி டிஸ்பென்ஸ் த காண்டாக்ட் லென்சஸ். இது தவிர இப்போ இன்னும் 1 monthல வந்து நாங்கள் இந்த எக்ஸைமர் லேசர்னு அது வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் இந்த கண் குறைபாடு இந்த ஷார்ட் சைட் லாங் சைட்டுக்கு வி கேன் கரெக்ட் யூஸிங் லேசர். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லாஸ்டிக்கு சர்ஜரி, PRK சர்ஜரின்னு. ஸோ இதெல்லாம் வந்து வில் பி ஏபிள் டு டூ இந்த நியர் ஃபியூச்சர். ஸோ இது வந்து இஃப் த பர்சன் டஸ் நாட் வாண்ட் டு வேர் கிளாஸஸ் அப்போ வந்து இந்த இது வந்து ஒரு பெர்மனண்ட் கியூராக இருக்கும். ஸோ வி கரெக்ட் த ரிஃப்ராக்டிவ் எரர் அந்த ஷார்ட் சைட்டோ லாங் சைட்டோ, person can be happy without wearing glasses, vision on nalla irukum. So in the common idukku in the treatment irukku. Idu thavara we have quint surgeries pandrom the markan irukravangalukku indha mariyana services jipmer ophthal department la naanga idu kuduttu irukrom.
1: பல விஷயங்கள் வந்து ஜிக்மர் என்ன மாதிரியான சர்வீசஸ் பீப்புளுக்கு கொடுக்குது, கண்டிப்பாக அதை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் கண்தானம் பற்றிய விஷயங்கள் சொன்னீங்க, கண்ணை எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறது, கண்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வருது, கண்புரை நோயை எப்படி நாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது போன்ற பல விஷயங்களை வந்து நிகழ்ச்சியில் வந்து லிசனர்ஸ்க்கு சொன்னீங்க. இந்த ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு எங்களோட சார்புகளாக நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேம். தேங்க்யூ வெரி மச்.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது கண்களின் பராமரிப்பு கண் தானம் பற்றிய நேர்காணலை கேட்டீர்கள். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி நீங்கள் கேட்க இருப்பது மனநலம் பற்றிய முக்கியத்துவம், டெலிமானஸ் மூலம் மக்கள் தொலைபேசியில் தங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வது எப்படி, டெலிமானஸ் எவ்வாறு உதவிகளை தருகிறது, அதன் உதவியை பெறுவது எப்படி பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் மனநலத்துறை டெலிமானஸின் மூத்த ஆலோசகர் மருத்துவர் இளம்பருதி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட சிறப்பு விருந்தினர் டாக்டர் இளம்பருதி, சீனியர் கன்சல்டன்ட் டெலிமானஸ். அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம்
1: சார். நம்ம டெலிமானஸை பற்றி நிறைய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பற்றி தெரியாது. ஸோ அதனோட முக்கியத்துவம் என்ன, அது யாருக்கெல்லாம் பயன்பாடாக இருக்கும், யாரெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: டெலிமானஸ் வந்து இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம். இது வந்து 2022 அக்டோபரில் லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு இலவச மனநல ஆலோசனை பெறுறதுக்கான ப்ரோக்ராம். மக்கள் வந்து அவங்க தொலைபேசி மூலமா கால் பண்ணி ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்ட இலவசமாக மனநல ஆலோசனை பெறலாம். இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ மக்கள் கால் பண்ணி அவங்களோட மனநல ஆலோசனை பெறலாம். ஏதாச்சும் அவங்க பிரச்சனை மனநல பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அதுக்கான ஆலோசனை வந்து இலவசமாக பெறலாம் இதில்.
1: சார், அதனோட தொலைபேசி என்ன கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா?
3: இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், 144-16 நம்பரில் லேண்ட்லைனில் இருந்தோ இல்லை மொபைல் ஃபோன்லேருந்தோ கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆலோசனை பெறலாம்.
1: கண்டிப்பாக மனநலம் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பரை கால் பண்ணி பயனடையலாம். அவங்க அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிக்காவோ யாருக்காக வேணால் கால் பண்ணலாம் இல்லையா?
3: அவங்களுக்காகவும் கால் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து மனநல பிரச்சனையில் இருக்காங்க, அதை பற்றி தெரியணுனாலும் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி சார், அடுத்த கேள்வி என்னோடய கேள்வி என்னென்னா பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு மனநல பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு அது இருக்குதுன்னே தெரியாது. சில பேரை வந்து அது கண்டுபிடிச்சிருவாங்க, சில ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சில டிப்ரெஷனில் இருக்காங்க, வேறு ஏதாவது இஷ்யூவில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து டெலிமானஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்? அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணால் எந்த வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா?
3: இது வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலர் வந்து ஃபோன் எடுப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டு நிம்மேன்ஸ் மூலயமா அவங்க வந்து இந்த கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஃபோன் எடுத்து உங்களோட பிரச்சனையில் கேட்டு அதுக்கான ஆலோசனை வந்து வழங்குவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அது போடாது, இல்லை இன்னும் சிகிச்சை தேவைப்படும்னா உங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டேயோ அந்த காலிலே கனெக்ட் பண்ணி பேச வைப்பாங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை பெறுற மாதிரி இருக்கணும்னா அதுக்கான ரெஃபரல் சர்வீசஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்கே போகணும், யாரை பார்க்கணும், அதுவும் சொல்லுவாங்க உங்களுக்கு.
1: கண்டிப்பாக அது ஒரு உபயோகமான விஷயந்தான் சார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒருத்தவருக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு க்ரைசிஸில் இருக்கார். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை போயிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன், இல்லைனா யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஒரு ஒரு டஃப் டைமில் இருக்காங்கன்னா அவங்க வந்து டெலிமனஸை கால் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான வந்து கன்சல்டேஷன் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த வகையில் வந்து டெலிமனஸ் ஹெல்ப் பண்ணும் சார்?
3: இந்த கவுன்சிலர்ஸ் வந்து அவங்களோட பிரச்சனையை கேட்டு அதுக்கான சில சொல்யூஷன் சொல்லுவாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்காங்கன்னா அதுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட மனநிலையில் வந்து சோகமாக இருந்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இதை தாண்டி அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டே ரெஃபர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணி உங்களோட பிரச்சனையை சொன்னீங்கன்னா திரும்ப ஃபாலோஅப்காக அவங்களே கால் பண்ணி இந்த பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லை இன்னும் இருக்கா இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான சொல்யூஷன்ஸும் அவங்க வந்து தருவாங்க.
1: சார் அடுத்ததாக இப்போ இந்த டெலிமானஸ் பற்றி தெரிஞ்சு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்கன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அதில் கால் பண்ணுமா, வேறு எந்த விஷயத்துக்காக கால் பண்ணலாம் சார்? இப்போ வந்து ஒருத்தர் மென்டல் டிப்ரெஷனில் இருக்கார், எனக்கு தனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க அதில் கால் பண்ணலாம், வேறு யாரெல்லாம் வந்து அதுக்கு கால் பண்ணலாம் சார்?
3: இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மனநோய் இருக்குது, மனநோய் வந்து டயக்னோஸ் பண்ணி இருக்காங்க, அவங்களும் கால் பண்ணலாம். இல்லை வந்து மனநல பிரச்சனை இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அவங்களும் கால் பண்ணலாம். இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்களும் கால் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் டெலிமானஸ் வந்து இந்த மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. மனநோய் இருக்குன்றதுனா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து மனநல பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன மனநல பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு டெலிமானஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
1: சார் இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெலிமானஸ்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் தான் பேச முடியுமா, இல்லை வந்து சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, சில பேருக்கு வந்து அவங்களோட சொந்த தாய்மொழி மட்டும்தான் தெரியும், வேறு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அப்படி கால் பண்ணுறவங்க வந்து அவங்க தயங்கலாம் இல்லையா, இல்லையா எனக்கு இந்த லாங்குவேஜ் பேச முடியாது அதனால் நான் எப்படி கன்வே பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ மொழி ஒரு தடையாக இருக்குமா அதுக்கு?
3: இல்லை, டெலிமானஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து இந்தியாவோட 20 மொழிகளுக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த மொழி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மொழியில் வந்து கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் அந்த மொழியை யூஸ் பண்ணி உங்களோட சந்தேகங்களை இல்லை பிரச்சனைகளை சொல்லி சொல்யூஷன்ஸ் வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட.
1: ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அவசர நிலைமையில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கும்போது வந்து டெலிமானஸ்க்கு கால் பண்ணுறாரு, ஸோ அவங்களுக்கு எப்படி எந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? ஃபிசிக்கலாக எதுவும் ஹெல்ப்பு கிடைக்குமா, இல்லை வந்து ஒன்லி வந்து கால்ஸ் வழியாக தான் அவங்களோட கன்சல்டேஷன் இருக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: மோஸ்ட்டாக வந்து இப்போ கால்ஸ் வழியாக தான் கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் இப்போ ஒரு க்ரைசிஸில் இருக்காரு அப்படின்னா அந்த க்ரைசிஸ் ரிஸ்கோட லெவலில் வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணி எவ்வளோ உதவி தேவைன்றதை முடிவு பண்ணுவாங்க. அது மூலயமா அவங்களுக்கு கவுன்சிலிங்லே வந்து உதவி தர முடியும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அவங்க வந்து இப்போ எமர்ஜென்சியாக எங்கேயாச்சும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்கே போகணும், யாரை மீட் பண்ணணும், சைக்கியாட்ரிஸ்ட் எங்கே மீட் பண்ணணுன்ற லிஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் வந்து அவங்க தருவாங்க.
1: சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10th ரிசல்ட்டு இல்லை 12th ரிசல்ட்டு இதெல்லாம் வர டைம், இந்த டைம் ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா பசங்க பாஸ் ஆகலாம், ஒரு சில பசங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து ஃபெயில் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கிற டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப வந்து அவங்க ஃபேமிலி என்ன சொல்லும், ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் எந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து இந்த டெலிமானஸ் மூலமாக ஒரு கவுன்சிலிங் கிடச்சி அவங்களுக்கு அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு ஆள் வந்து எப்படி இந்த டெலிமானஸை யூஸ் பண்ணி பசங்களோட டிப்ரெஷனோ இல்லை பசங்களை வந்து ரிகவர் பண்ணி கொடுக்கறதோ, ஏன்னா சூசைடல் தாட்ஸ் வரலாம், நிறைய பேருக்கு வந்து சூசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் தவிர்க்கணும், பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அவேராக இருந்துட்டு அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட பிஹேவியர்ஸை வாட்ச் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெலிமானஸ் எந்த வகையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார்?
3: இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா டெலிமானஸில் வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் டைமில் எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸே கால் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை அவங்க பசங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நடவடிக்கைகளை வந்து கவனிக்க வேண்டியிருக்கும். வந்து தூங்குறாங்களா சரியா, முன்னாடி மாதிரி பேசுகிறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை எப்பயுமே சோகமாக இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் கவனித்து வந்து கால் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், இது வந்து காலப்போக்கில் வந்து சரியாகிற மாதிரியாக இருந்தால் அது என்ன பண்ணணும், அவங்க வந்து சரியான தூக்கத்தை வந்து கடைபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஒழுங்காக வந்து சாப்பிடணும், வந்து மக்கள் கூட வந்து மிங்கிள் ஆகணும், பேரண்ட்ஸ் கூட வந்து பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும். ஸோ இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் வச்சு அவங்க வந்து காலப்போக்கில் அதை சரி பண்ணிடலாம். அப்படி இல்லை அது வந்து ஒரு டிப்ரெஷன் லெவலில் இருக்குன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதுக்காக அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட பேச வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க.
1: கண்டிப்பாக இதை கேட்குற பேரண்ட்ஸோ இல்லை வந்து ஸ்டூடெண்ட்டோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாக்கா கண்டிப்பாக டெலிமெனஸை யூஸ் பண்ணி அவங்களோட கன்சல்டேஷனை வாங்கி லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டோ இல்லை வந்து அவங்க டிப்ரெஸ் மோடில் இருக்காங்கன்னா அடுத்த லெவலுக்கு அந்த குறைக்கிறதுக்கான லெவல் என்னவோ அதை கண்டிப்பாக டெலிமெனஸ்.
4: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ. Dear listeners, you will be listening to Dr. Gautam Roy, the Department of Preventive and Social Medicine on rabies disease.
5: Hello listeners, I am Dr. Gautam Roy, a senior professor in the Department of PSM in JIPMA, and welcome to this talk on rabies. This talk I have broken up into small bits or subjects so that it's easy for me to deliver and also easy for you to remember and understand. The first question is, as usual, what is rabies? Rabies is a very acute neurological disease caused by Lyssa virus and transmitted by the bite of canine animals. Canine animals include dogs, foxes and others. But 99% of all the rabies in the world are transmitted by dogs. So this is a disease which is 100% fatal. And if you get it, a person will definitely die. On the other hand, we must also remember that rabies is a disease which is very, very preventable. So there is nothing to worry about rabies. This is what I want you to understand. It is very fatal, but at the same time, it is also very preventable. Now, the second point I want to emphasize is, why do dogs bite? And the question is not just why do dogs bite, it is also why does any animal bite? Any animal bites because they feel threatened. A snake bites a human being because the snake feels threatened. A dog bites a human being because the dog feels threatened. With a rabid dog, what happens is the dog is already irritated, okay, because of the irritation in the central nervous system, and it is also threatened, so it goes around biting people, okay. So this is what we have to understand, why dogs or any animal bite, just because they feel threatened. The next is, how do you prevent a dog biting you? The first thing is, do not ever look a dog directly in the eyes. Dogs take that as a challenge and they feel threatened. And as I told you, once they feel threatened, they will bite. So when you come across an unfamiliar dog, please look away. Look away from the dog. Don't look at the dog at all. Second, if the dog does come near you, just stand still. Don't look at the dog. Look somewhere else. And I would suggest that keep your hands protected because hands are very fragile and hands are very delicate. So if they bite you in the hand, it'll be very bad. So if the dog comes near you, just stand still. The worst thing you can do is, you know, run screaming here and there, because what will happen is dogs are very pack animals. Even if it is only one single dog in a street, the moment you run and the dog chases you, there'll be five or six other dogs will come from nowhere and, you know, hunt you down. So the first thing is, don't look at the dog, stand still, protect your hand, and don't ever run shouting and screaming. The dog will lose interest and will go on its own. So this is how you try to prevent a dog bite. Unfortunately, if the dog does bite you, what should you do? This is the third topic. What should you do if a dog bites you? The first thing is, don't waste time looking for anything. Get water and soap and wash the wound. If there is detergent available, detergent is one which is used for clothes, prefer that. But if only soap is available, use soap and water. Now, how many times should you wash the wound? You wash it once. Washing it twice is better than washing it once. Washing it thrice is better than washing it twice. Washing it four times is better than washing it three times. In other words, as many times as you can wash, it's better. So wash as many times as you can and don't worry about the pain. After having washed, you should apply spirit on the wound. Here I want you to remember one thing. Spirit, which is used in hospital, is used for cleaning intact skin, not broken skin. But it is in rabies that you use spirit on a broken skin. You have to pour the spirit
6: into the broken skin. Suppose spirit is not available, aftershave lotion, someone's nail polish remover, someone's scent also can be used. After that, take the person to the nearest doctor, preferably a government doctor, who will decide what to do. There are very many ways of immunizing a person. Let the doctor do. Let him decide what to do. Now, of course, you will be curious to know what is the most common one. The most common one is a 4-dose given on day zero. Day zero is the day of the first injection, then 3, 7, 14, and 28. Okay? An optional one can be given at 90 days, but that is not for everyone, for those who are more exposed. So if a person is bitten, don't waste time. Wash the wound with soap and water, and then pour some spirit into the wound and take the person to the doctor who will decide what to do. All I want you to note regarding rabies. But then there are a few more things I want all of you to know, and I want to, you know, clear up the issue. The first thing is, when a person goes to someone's house for the first time and those owners have a dog, naturally the dog is now apprehensive, the dog feels threatened because someone new is coming to their house. But generally what happens with the owners, they say, no, don't worry, this dog is very nice, it will not bite. Please remember, the dog will not bite the owners, but the dog is feeling threatened by this new person who has come, and he is definitely in a mood to attack because he is feeling threatened. So what should you do when a person comes to your house for the first time and you own a dog? Please tie up the dog, okay? And tie up the dog in a place where he can see both of you, that you and your visitor who has come for the first time. Let him get used to it. Now that brings me to another second point is, of course, many people will not agree. It is tying up a dog. Please remember, dogs are very social animals. They want human company. So tying them up outside the house and leaving them there is not good. But then not many people will agree with me, but that is what all animal psychologists and people say. The third is, suppose this pet dog has bitten the guest, okay, new guest, and the dog has been fully immunized against rabies. The owners of the pet dog will try to convince this person, please don't worry, nothing will happen because our dog is fully immunized against rabies, which is very, very wrong, because the vaccine has been given to the dog and the vaccine is protecting the dog. It is not protecting the person who has been bitten. So even if the dog is fully vaccinated, the person who has been bitten must get vaccines. Another common misconception people have is, which I have come across many times, a pet dog dies of confirmed rabies, and obviously the owners are very worried what to do with the plate, bowl, and that mattress on which the dogs used to sleep. Please remember, rabies virus is very labile. Drying, heating, or sunlight kills the virus 100%. So what you advise this person is, just take the bowl, the mattress, and leave it in the sun for some time, half an hour, 1 hour. That sunlight, that drying will kill all the virus, and you have nothing to worry. So listeners, I hope you have learned something about rabies and how to prevent it. Basically, we have seen what is rabies. We have seen why dogs bite. We have seen how to prevent a dog biting you and what to do in the unfortunate incident that the dog bites you. And then I've tried to clear up a few misconceptions about how to deal with dogs of owners.
5: Listeners, you are listening to the Jipma Internet Radio.
6: Thank you so much.
7: Dear listeners, you have just finished listening to a talk on rabies disease by Dr. Gautam Roy from the Department of Preventive and Social Medicine.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம், நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்கள் உணவு பழக்க வழக்கம், உணவு உட்கொள்ளும் முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் உணவுத்துறையின் மூத்த உணவியல் நிபுணர் திருமதி டி மாதவி அவர்கள்.
1: வணக்கம் மேம், நிகழ்ச்சியில உங்களை அன்போட வரவேற்கிறோம்.

0: நிகழ்ச்சியின் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், சர்க்கரை வியாதி நீரிழிவுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பரவலாக நிறைய பேருக்கு வர்றது இப்போ சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிறைய காரணங்கள் இருக்கலாம், அவங்களோட உடல் உழைப்பு இல்லாமையாக இருக்கலாம், இல்லை அவங்க உட்கொள்கிற உணவுகள் எடுத்துக்கொள்றதுனால கூட அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனுடைய விழிப்புணர்வு இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கா, வளர்ந்துருக்கா, அதனோட வகைகள் பற்றி சொல்ல முடியுமா மேம்?
1: முதல்ல சர்க்கரை நோயின்றது வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து சாதாரண நிலையை விட அதிகரித்து இருக்கிறத தான் வந்து அந்த நிலையை தான் வந்து சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோயின்னு சொல்கிறோம். இது வந்து இன்சுலின்ற ஒரு ஹார்மோனோட குறைபாட்டால் வருது. இது சின்ன வயசில் சின்ன பசங்களுக்கே வர சர்க்கரை நோயை வந்து டைப் 1 டயபெட்டின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறது குறைவாகவோ அல்லது முற்றிலும் இல்லாமையோ இருக்குது. அது 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே வர சர்க்கரை வியாதியை வந்து டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். மூணாவது வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வர்றது வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து கர்ப்பிணி காலத்தில் மட்டும் வரும். அது வந்து இன்சுலின் சுரப்பு வந்து நார்மலாக சரியான அளவு இருந்தாலும் அதோட வீரியத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் அந்த டைமில். இது வந்து 98% குழந்தை பிறந்த பிறகு நார்மலான நல்ல வீரியத்தன்மை இருக்கிற இன்சுலின் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் வர அந்த டயபெட்டிஸ் மட்டும் 98% சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற டைப் 1 டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஒன்ஸ் வந்துட்டுனா லைஃப் லாங் அது வந்து சரியாகாது. நாம் வந்து ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான் அதுக்கு வைத்தியமாக இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கரையை வந்து சீக்கிரமாக கொஞ்சம் ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறப்பயே கண்டுபிடிக்கிற அதை வந்து ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம்.
0: நாம் வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கான காரணங்கள் வகைகள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ எதனால் வருது, என்ன ரீசனால் வருது, இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்னால வரலாம், எதனால் அதிகமாக வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு இருந்தால் நமக்கு வர்றது, அது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அது பரம்பரை வியாதியாக வருது. இன்னொன்று வந்து அந்த பேங்க்ரியாஸில் தான் இன்சுலின் சுரக்குது. அந்த பேங்க்ரியாஸ் வந்து டிசீஸு ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த இன்சுலின் செக்ரீஷன் குறையிறதால அப்படி டயபெட்டிஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ வந்து நிறையா நோய்கள் அதிகமாக இருக்கிறதால நம்ம வைத்தியம் பார்த்து தான் ஆகணுன்ற கண்டிஷன் இருக்குது. சில மாத்திரைகளாலேயும் இந்த சர்க்கரை வியாதி வருது. இது வந்து இந்த 3 காரணங்களும் நம்மளால் தவிர்க்க முடியாமல் காரணமாக இருந்தாலும், நம்மளால் பாதுகாப்பு பண்ணிக்க முடியாததாக இருந்தாலும், மற்ற 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு தூக்கம் இல்லாமல் அப்படி இருக்கிறதாலையும் இந்த இன்சுலின் செக்ரீஷன் குறையுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் ரொம்ப பருமனாக இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த 2 காரணத்தையும் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தால் சரி பண்ணி இந்த ரீசனால் வர டயபெட்டிஸ் பர்சன்டேஜை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்.
0: சில பேர் நல்லா உடல் உழைப்பு, அதாவது உடற்பயிற்சி செய்வாங்க, டாக்டர் சொல்கிற மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துப்பாங்க, பட் ஆனால் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் வந்து அவங்க வந்து ஃபுட் கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எந்த மாதிரியான உணவு வகைகள் அவங்க எடுத்துக்கணும்?
1: ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கரை வியாதி பேஷண்ட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு டீ, காஃபி, பால் அது மாதிரி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. நாம் அதுவாக இருந்தாலும் சரி, இப்போலாம் க்ரீன் டீன்னு சொல்கிறோம். க்ரீன் டீன்னா பால் இல்லாத போடுற டீ ஒன்று. இன்னொன்று மூலிகை டீன்னு சொல்லிட்டு புதினா போடுறது, கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, இஞ்சி போட்டு இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, இந்த செம்பருத்தி பூவோட இதழ் போட்டு குடிக்கிறது, அப்புறம் மூலிகைகளில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, எந்த டீயாக இருந்தாலும் அதுவும் க்ரீன் டீன் இப்போ பரவலாக பரவிட்டு வருது. அந்த க்ரீன் டீயும் சரி, அதுக்கப்புறம் இரவோ இல்லாட்டினா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் அந்த தண்ணியில் வந்து சில மூலிகைகளை ஊற வச்சு, உதாரணத்துக்கு ஒரு வெந்தயத்தை ஊற வச்சுட்டோ இல்லாட்டினா சில காய்கறிகளை ஊற வச்சுட்டு, சில கொய்யாத்தழை அது மாதிரி தழைகளை ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வடிகட்டி காலையில் குடிக்கிற பழக்கம் இருக்குது. இதில் எந்த பழக்கமாக இருந்தாலும், பாலாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும், பால் சேர்க்காத க்ரீன் டீயாக இருந்தாலும், மற்ற மூலிகை டீ ஹெர்பல் டீன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருந்தாலும், இந்த ஊற வச்சு தண்ணி குடிக்கிற பழக்கம் எதுவாக இருந்தாலும், இந்த எந்த லிக்யூடிலுமே நம்ம பனவெல்லம், வெல்லம், நாட்டு சர்க்கரை, தேன் இது எதையுமே சேர்க்கவே

0: கூடாது. இது இந்த ஐந்து பொருள்லையுமே சுகர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த கால் சக்கரை போட்டுக்கிறேன், அரை சக்கரை போட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சக்கரையே ஃபுல்லாக தவிர்த்துட்டு அந்த இந்த டீயில் டீ வகையில் எது வேணாலும் இந்த திரவத்தை முதல்ல குடிக்கலாம். ஒரு 100 150 ml கூட குடிக்கலாம், 200 ml கூட குடிக்கலாம். இதில் வந்து ரொம்ப கலரி கிடையாது. அதுக்கப்புறம் காலை உணவு வந்து, இப்போ உணவுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தானிய பொருளில் வந்து 3 மட்டும்தான் தானியத்தை சேர்க்கணும். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, 3 கூட 2 வந்து முழு தானியமாக இருக்கணும். சக்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முழு தானியமாக இருக்கணும். இப்போ நம்ம மத்தியானம் 1 அரிசி சாதம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, காலையில் திரும்ப அரிசி சாதம் எடுத்துக்காம இந்த சிறுதானியங்களில் சேர்த்துக்கணும். அது கேழ்வரகு, கம்பு, குதிரவாளி, சாமை, வரகு, இந்த மாதிரி இந்த சிறுதானியங்களில் செய்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே, இப்போ நான் தானியம் 3 எடுத்துக்கணும்னு சொல்கிறேன், அந்த 3 மற்றவங்களை விட நம்ம கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும். இப்போ நம்ம சிறுதானியத்தில் ஏன் எடுத்துக்க சொல்கிறோன்னா, அதில் நார்சத்து அதிகம் இருக்கிறதால சீராக ஜீரணம் ஆகும். அதே மாதிரி குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனும் ரொம்ப ஒரு சீராக நடக்கும். இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து சக்கரை வியாதிக்கு ரொம்ப உகந்தது. இப்போ சிறுதானியத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் அதுவும் ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாம். 3 இட்லி எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், அடையாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், புட்டில் இருந்தால் 2 எடுத்துக்கலாம். எக்காரணத்து கொண்டும் கால வேலையில் இந்த மாதிரி கூழ், அதுக்கப்புறம் கஞ்சி, அந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மில் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி திடப்பொருளாக எடுத்துக்கினா தான் ஒரு சக்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு நல்லது. அதுக்கப்புறம் 1-2 கழிச்சு, 3 கழிச்சியும் அந்த மிட் மார்னிங்கில் கண்டிப்பாக ஒரு ஸ்நாக் எடுத்துகிட்டே ஆகணும். அது வந்து ஒரு சாலடாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு மோர் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வேலை செய்கிற போகிறீங்க, அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, திரும்ப திரும்ப டீ குடிக்காமல் ஒரு உப்புக்கல்ல கிடைக்குதோ, ஒரு பட்டாணி கிடைக்குதோ, இல்லைன்னா ஃப்ரூட் சாலட் மாதிரி ஏதாச்சும் கிடைச்சா சாப்பிட்லாம். இப்போ வந்து ஸ்மூத்தின்னு சொல்லுவோம், ஸ்மூத்தினா இந்த க்ரீன்ஸ், மின்ட்டு, இந்த புதினா இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம லோ கலரி ஃப்ரூட்ஸ் அதில் போட்டு சாப்பிட்றதான் ஸ்மூத்தி. அது மாதிரி சாப்பிட்லாம். இந்த சூப்புன்னு சொன்னாக்க டால் சூப்போ, க்ரீன் சூப்போ, வெஜிடபிள் சூப்போ, இல்லைன்னா மஷ்ரூம் சூப்போ, இந்த மாதிரி சூப் வெரைட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக வந்து கண்டிப்பாக மிட் மார்னிங்கில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லன்ச்சு சாப்பிட்றப்ப நான் நெட் வெயிட்டாக சொன்னால் ஒரு 75 ரைஸை குக் பண்ணுங்கள், அது 250 வரும் குக் ஆன அப்புறம், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, நம்ம சின்ன பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டுறோன்னா அதில் ஒரு சின்ன பாக்ஸ் அளவுக்கு தான் அந்த ரைஸ் வரும். அந்த ரைஸ் மட்டும் அந்த அளவு வச்சுட்டு அதிலே நீங்கள் சாம்பார் ரசம், தயிர், அது மாதிரி எது வேணாலும் அந்த ரைஸ்லேயே போட்டுக்கணும். திரும்ப வேறு ரைஸ் போடக்கூடாது. அதுக்கப்புறம் காய்கறி வந்து கீரை எடுத்துக்கலாம், ப்ளஸ் இன்னொரு காய்கறி எடுத்துக்கணும். கிழங்கு வகைகள் வந்து நம்ம சாம்பாரில் போட்டுக்கிற மாதிரி 1-2 சாப்பிட்லாமே தவிர, ஜாஸ்தி பொரியல் அளவுக்கு கிழங்கு வகைகளை சாப்பிட்றத தவிர்த்துடணும். ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட்டு ஜாஸ்தி இருக்குது. அது இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து 1 முட்டை, 1 மீன், 1 கறி எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு எடுத்துக்கணும். 50-75 மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு மீடியம் பிளேட் இருக்குன்னா அதில் வந்து 1/2 வந்து விஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். மீதி இருக்கிற 1/2 அதில் அதை 2 பிரித்து, 1 மட்டும் ரைஸ் எடுத்துக்கிட்டு இன்னொன்றில் ப்ரோட்டீன் பார்ட் எடுத்துக்கணும். அதாவது மாமிசமோ லட்னா டாலு, பன்னீர், அது மாதிரி எடுத்துக்கணும். விஜிடேரியன் வந்து ஒரு கடலைக்கறி போடுறது, பன்னீர் எடுத்துக்கிறது, டால் சேர்த்துக்கிறது மூலமாக புரதத்தை வந்து சமன் செய்ய முடியும். அந்த மாதிரி நம்ம டயட் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுண்டல் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தோலோடு சாப்பிட்ணும். அந்த சுண்டல்லையே வந்து பார்த்தீங்கன்னா சோயா வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட் குறைவு, அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன் அதிகம், கால்சியம் அதிகம், ஃபோலிக் ஆசிட் அதிகம், அதனால் சோயாபீன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அதை ஆல்டர்னேட் டேஸ்க்கு எடுத்துக்கிட்டால் கூட மீதி நாளைக்கு இந்த மூக்கல்ல சாப்பிட்றது, முழு பச்சை பயிர் சாப்பிட்றது, ஒன்று வேக வச்சு சுண்டலாக சாப்பிட்லாம், இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்மில் கூட நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் காளானில் வந்து சுகர் கண்டென்ட் குறைவு, காளான் ப்ரிப்பரேஷன் கூட சொல்லலாம், சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து, ஓல் ப்ரெட்டோ இல்லைன்னா மல்டிகிரெயின்ஸ் ப்ரெட்டோ எடுத்து அதுக்கு நடுவில் நிறைய விஜிடபிள்ஸ் ஃபில் பண்ணி அதை சாண்ட்விச் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக தான் ஈவினிங் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும். இரவில் வந்து கோதுமை சம்மந்தப்பட்ட சாப்பாடே சாப்பிடலாம். அரிசி சாப்பிடாமல் நம்ம எடுத்துக்கிற கோதுமை மாவு வந்து முழு கோதுமை மாவாக இருக்கணும். கண்டிப்பாக அரைச்சிட்டதுக்கு அப்புறம் ஜெலிக்கக்கூடாது, அதோடய ஃபைபர்லாம் எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வாங்குறப்பையும் ஹோல் வீட் பவுட்ரான்னு பார்த்து வாங்கணும் பாக்கெட்டில் வாங்குறப்ப. அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி வந்து மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு ரெண்டு ரெண்டே போதுமானது. நம்ம அதுக்கு சைட் டிஷ் வந்து புதினா சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, இல்லாட்டினா விஜிடபிள்ஸில் செஞ்ச குருமா, அது மாதிரி சேர்த்துக்கிறது நல்லது. ஒன்று, நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டீங்க, பெட்டுக்கு போகிறப்பயே பசிக்குது, ரொம்ப தூங்க போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா லோ கலரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டு ஒரு 100 ml பால் எடுத்துட்டு படுக்கலாம். அப்படி இல்லை சீக்கிரமாக படுத்துட்டீங்க, நடுவில் எழுந்திருக்கிறீங்க, தண்ணி குடிச்சு பார்க்குறீங்க, அப்பயும் டிஸ்டர்ப்டாக இருக்குது, ரொம்ப பசிக்குது, ரொம்ப தளர்வாக இருக்குதுன்னா அப்போ அந்த பாலும் பழமும் சாப்பிடலாம். ஒரு சக்கரவியாதி பேஷண்ட்டுன்றவங்க 3 வேளை அதிகமாக பல்காக சாப்பிட்றதுன்றது தவறான முறை. இது மாதிரி தான் பிரித்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 300 ml பால் எடுத்துக்கிறதும், ஒரு 100 கிராம் பழம் எடுத்துக்கிறதும், 250 கிராம் தானியம் எடுத்துக்கிறதும், ஒரு 100-115 கிராம் பருப்பு வகைகள் எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று.
1: மேம், அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வந்து அரிசி உணவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு சிறுதானியங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அரிசி உணவை வந்து இப்போ சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதேமாரி சிறுதானிய உணவு பற்றிய அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கனால மறுபடியும் வந்து நிறைய பேர் வந்து அதில் சாப்பாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய முக்கியமான பங்கு, அதனோட பயன்கள் என்ன, அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: சிறுதானியங்களை பொறுத்த மட்டும் முக்கியமாக 7 வகைகளாக இருக்குது. கேழ்வரகு, கம்பு, தெனை, குதிரவாளி, அதுக்கப்புறம் சாமை, வரகு, சோளம், இது மாதிரி 7 வகையான சிறுதானியங்கள் இருக்குது. இந்த சிறுதானியங்கள் வந்து ஊட்டச்சத்தை பொறுத்த மட்டும் அரிசியை விட 3 மடங்கு வந்து உயர்ந்தது. முக்கியமாக சொல்லணும்னா அதோடைய தோல் பகுதியில் இருக்கிற நார் சத்தும் அதோடு சேர்ந்து இருக்கிற வைட்டமின் பி என்ற ஊட்டச்சத்து வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போல்லாம் வந்து தோல் நீக்கப்பட்ட சிறுதானியங்களும் பல பலன்னு கிடைக்கிது. அதை உணவுக்கு தேர்வு செய்யாமல் முழு சிறுதானியமாக நாம் வந்து உணவுக்கு தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற நார் சத்தால் இப்போ அரிசியில் நம்ம இட்லி செஞ்சு சாப்பிட்டோம்னா அது 4 இட்லி சாப்பிட்டாதான் நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த சிறுதானியத்தில் சாப்பிட்டா அதில் இருக்கிற நார் சத்தால் 2 இட்லி சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருக்கும். சிறுதானிய உணவு சாப்பிட்றப்ப குறைஞ்சது 1-2 மணி நேரத்துக்கு திரும்ப பசி வரவே வராது. ஒரு சீராக பொறுமையாக ஜீரணம் ஆகும், சுகரும் பொறுமையாக ஸ்லோவாக அப்சார்ப்ஷன் ஆகும். இந்த மாதிரியான பொருட்கள் தான் வந்து சக்கரவியாதிக்கு வந்து ரொம்ப உகந்தது. ஒரு சிலருக்கு மட்டும் இதனை கொஞ்சம் ஒவ்வாமை மாதிரி ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, அவங்க வந்து இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டபுள் பாயில் பெக்கர் பார்க்கறது, இல்லைன்னா சோக் பண்ணி புளிச்ச கூழ், புளிச்ச களி, ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்மில் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஜீரணத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அரிசினா ஒரே வகை தான் இருக்குது. இதில் 7 வகையான சிறுதானியம் இருக்கிறப்ப எந்த சிறுதானியம் ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்குதோ அதை செலக்ட் பண்ணி கூட அவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சக்கரவியாதி மட்டும் இருந்துட்டால் ஒரு நாளைக்கு 2 முறை கூட இந்த சிறுதானிய உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது.
1: நீரிழிவு நோய், அந்த நோய் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நைட் டைமில் தூங்கும் போது திடீர்னு அவங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும், நைட்டில் அவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ அவங்க வந்து அதனால் வந்து நைட்டு வந்து அவங்க அதிகமாக தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அந்த பழக்கத்தை கம்மி பண்ணிப்பாங்க. நம்ம தண்ணி குடித்தா தான் நம்மளுக்கு வந்து நம்ம தூக்கத்தை மீறி நம்மளுக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கான இது வருது, அதனால் நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவர் வந்து எந்த அளவு வந்து தண்ணி குடிக்கணும், எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இப்போ வந்து 1 கிலோவுக்கு 30 ml தண்ணி வந்து எடுத்துக்கலாம். சாதாரண ஒரு நபர் வந்து அப்படி எடுத்துக்கலான்னா ஒரு நாளைக்கு ஒரு 60 கிலோ இருக்கிறாங்கன்னா 2.5 லிட்டர் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எப்போ வந்து தண்ணியோட இன்டேக் அதிகமாகும்னா நமக்கு வாட்டர் லாஸ் நம்ம உடம்புல இருந்து அதிகமாக இருக்கிறப்ப. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயரியா வந்தாலோ ஒரு வாமிட்டிங் வந்தால் வாட்டர் லாஸ் அதிகமாக இருக்கும், ஸ்வெட்டிங் ஜாஸ்தி இருக்குது, அப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தாகம் அதிகமாகும், நம்ம நிறையா தண்ணி எடுத்துப்போம். ஆனால் இந்த சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு யூரினேஷன் ஜாஸ்தி இருக்கும், தாகமும் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தண்ணி, இப்போ 2.5 லிட்டர் வேணும்னா 3 லிட்டராக குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஆரம்ப கட்டத்தில் தண்ணியை தாகத்துக்கு தகுந்த மாதிரி திருப்தியாக தண்ணி அதிகமாக குடிக்கிறது வந்து, பிற்காலத்தில் இந்த காம்ப்ளிகேஷனில் டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவோம், அதை வந்து தள்ளி போடுறதுக்கு கூட உதவியாக இருக்கும். ஆனால் நாள்பட்ட டயபெட்டிஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு சக்கரை வியாதி வந்து கொஞ்சம் கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு அது மாதிரி நிலையில் இருந்தால் அது மருத்துவருடைய ஆலோசனைப்படி எந்த அளவு குடிக்கணுமோ அதுதான் குடிக்கணும்.
1: மேம் நீங்கள் சொன்னீங்க, அதாவது இப்போ க்ரீன் டீ சாப்பிடும்போது கூட வந்து நம்ம அதுக்காக வந்து அதை குடிக்கிறதுக்காக நம்ம வந்து மறுபடியும் அதில் சுகர் கலந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ சில பேர் வந்து சுகர் கண்டென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒயிட் சுகரோ இல்லை வெள்ளமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் நாட்டு சர்க்கரையோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, பட்டு ஃப்ரூட்டில் அதிகமாக ஸ்வீட்னஸ் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை அதிகமாக வந்து பழங்கள் தானே அதனால் நம்மளுக்கு நல்லது தான், ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரியான ஸ்வீட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பழங்கள் வந்து அவங்க அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ நான் இந்த சுகரை கம்மி பண்ணிட்டேன், இதுதான் உடம்புக்கு கெடுதி, ஸோ நான் வந்து இந்த மாதிரியான பழங்களை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுண்டு. ஸோ என்ன மாதிரியான பழங்கள் சாப்பிட்ணும்?
0: பழங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் கண்டென்ட்டை அதிகம் இருக்கிற ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சாத்துக்கொடி, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் நெல்லிக்கனி, அதுக்கப்புறம் லோ கேலரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், பேரிக்காய், கொய்யாப்பழம், அன்னாச்சி பழம், ஆப்பிள், இந்த பழங்கள்லாம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஹை கேலரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம், மாப்பழம், வாழை, சப்போட்டா, சீத்தாப்பழம், இதெல்லாம் வந்து ஒரு குறைந்த அளவுக்கு சுகர் கண்டென்ட் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கினாலே 30 கிராமுக்கு மேலே சுகர் இருக்கும். அதனால் இதை வந்து அதை 100 கிராமை விட குறைச்சி எடுத்துக்கணும். இப்போ சீசனில் எப்பயாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுது, ஆசையாக இருக்குன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் இந்த இனிப்பு சுவையால் வந்து 50 கிராம் இல்லாமல் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, அதனால தான் வந்து அதையும் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் உலர்ந்த பழங்களான உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ஆப்ரிக்காட்டு, அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கிற புளி, இந்த உலர்ந்த பழங்களில் வந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா 75 கிராமுக்கு மேலே வந்து சுகர் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த உலர்ந்த பழங்களை வந்து நாம் இந்த சக்கரை வியாதி நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்த்திடணும்.
1: ஓகே மேம், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து உணவு கட்டுப்பாடோட இருந்தாலும் மருத்துவர் கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டாலும் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். ஸோ எந்த அளவு வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து முதல்ல நம்மளால் எந்த வேலை செய்ய முடியுதோ அந்த வேலையை செஞ்சிட்டே இருக்கணும். சரி நமக்கு சர்க்கரை வியாதி வந்துடுச்சு இனிமேல் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு முடியுன்ற வேலையை நம்மளால் தொடர்ந்து செய்யப்படணும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நடைப்பயிற்சி, சிம்பிளாக ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளால் முடியாதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான உடற்பயிற்சி, ரொம்ப நேரம் வேர்த்து கொட்ட ரொம்ப நேரம் உடற்பயிற்சி செய்கிறத வந்து தவிர்த்துடணும். ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிறது, சாதாரணமான உடற்பயிற்சிகள் செய்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக போகும். இந்த குறைந்த அளவு உடற்பயிற்சி செய்கிறதும் கூட ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் காலையில், 1.5 மணி நேரம் மத்தியானம், 1.5 மணி நேரமாக பிரிச்சுக்கணும். தொடர்ந்து 1 மணி நேரம் செய்யாமல் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரமாக பிரித்து ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறது, சிம்பிளான உடற்பயிற்சி செய்கிறதுலாம் கூட நமக்கு வந்து சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் உதவும். எப்பயுமே உடற்பயிற்சி வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும்.
1: என்னதான் உடற்பயிற்சியோ இல்லை மருத்துவர் கொடுக்குற மருந்துகள், உணவு, அந்த பழக்கங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஒரு சில பேர் அதை பற்றி கவலைப்படாமல் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, இல்லை நான் வந்து நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கு வந்து அதில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து பாரம்பரியமாக ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியும் இல்லை, மூலிகைகளாக இருக்கலாம், நம்ம உணவு வகைகள்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி லோ கலரி ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சுகர் கம்மியான பழங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம உணவு வகைகளை எந்த உணவு வகைகள் வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக எடுத்துக்கிட்டால் அதன் மூலயமா வந்து சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும்?
0: உதாரணத்துக்கு சொல்ல போனால் 400 மேற்பட்ட இந்த மூலிகை பொருட்கள் வந்து ஹைப்போகிளைசிமிக் இஃபெக்ட்னு சொல்லுவோம், இந்த சுகரை குறைக்கிறதுக்கான தன்மை பெற்றிருக்கிறது. ஒரு சிறு குறிஞ்சி இலைன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கொய்யாத்தழை, அதுக்கப்புறம் இந்த மாதுளை பழத்தோடைய விதையோட பவுடரு, அதுக்கப்புறம் வந்து இந்த வெந்தயம், இந்த பொருட்கள்லாம் வந்து சுகரை வந்து கட்டுப்படுத்துது, இதெல்லாம் சாப்பிட்டாலே சுகருக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இதெல்லாம் சாதாரணமான உணவுப் பொருட்கள் தானே தவிர, இதை நாம் உட்கொண்டுட்டு ஒரு சுகர் பேஷண்ட் வந்து அவரோட சுகர் லெவலை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு குறையுதோ வேணா மருத்துவரை அணுகி, மருத்துவர் வந்து மருத்துவரால் மட்டும்தான் அவருடைய மருந்தை வந்து குறைச்சி தர முடியும். அவருடைய ஆலோசனை இல்லாமல் மருந்தை வந்து நிறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அனுபவத்தில் தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் வெந்தயம் சாப்பிட்டு நல்லா ஒரு பேஷண்ட்டுக்கு குறைஞ்சது, ஒரு 6 காலத்துக்குள்ளேயே அந்த வெந்தயத்தோடைய எஃபெக்ட் இல்லை, சுகர் கண்ட்ரோலுக்கு வரல. அதனால் முதல்ல ஆரம்பத்தில் இந்த மூலிகை சாப்பிட்றப்ப கண்ட்ரோலில் வருதுன்னொடனே சுகர் கண்ட்ரோலில் வருதுன்னு எடுத்துக்காமல் தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் சுகர் லெவலை. ஆனால் இந்த மூலிகை பொருட்களும் உணவே வந்து மருந்தாக இருக்கிறது வந்து இந்த ப்ரீ டயபிட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரம்ப காலகட்டத்தில் வர சுகர் வியாதிக்கு வந்து இந்த மூலிகைகள், இந்த கேலரி லோவாக எடுத்துக்கிறது, தானியம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, காய்கறி பழங்கள்லாம் சமமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி சக்கரை வியாதிக்கான உணவு சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸும் பண்ணோம்னா இதுலேயே வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் மருந்து இல்லாமல். ஆனால் ப்ரீ டயபிட்டிஸ் இல்லாமல் டயபிட்டிஸ்க்கு போயிட்டவங்க இந்த மூலிகைகளை எடுத்துக்கிட்டாலும் மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் மருந்தை குறைச்சி சாப்பிட்றது, அப்புறம் இந்த மூலிகை வேலை செய்யாதப்ப அதிகமான மருத்துவர் சொல்கிற அதே அளவு மாத்திரையை சாப்பிட்றது வந்து மிக முக்கியம்.
1: இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன உடற்பயிற்சி செய்யணும், என்னென்ன பழங்கள் சாப்பிடணும், என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணால் வந்து ஓரளவு வந்து அவங்க வந்து அவங்களோட சர்க்கரை வியாதியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னு பல விஷயங்களை வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை வந்து நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நேயர்களுக்கு சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
0: இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து சர்க்கரையோடைய அளவை வந்து ரத்தத்தில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு மருத்துவர் சொல்கிற மாத்திரையை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் உணவு சர்க்கரை வியாதிக்குரிய உணவு முறையை வந்து தொடர்ந்து ஒரு தரம் சர்க்கரை வியாதி வந்துட்டாலே லைஃப் லாங் இந்த சர்க்கரை வியாதிக்குரிய உணவு தான் சாப்பிடணும். அப்புறம் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபாக நம்மளை மாற்றிக்கணும். இந்த 4 விஷயங்களால் நம்மளை வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா மற்ற நபர்கள் முறையே நம்ம சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம். ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ மேம். நேர்கள் இதுவரை கேட்டது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள், உணவு உட்கொள்ளும் முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் குழந்தைகள் வளர்ப்பு முறை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் ஆசிரியர் டாக்டர் கவிதா அவர்கள். வணக்கம் மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
2: நான் வந்து டாக்டர் கவிதா. நான் வந்து செவிலியர் கல்லூரியில வந்து டியூட்டரா இருக்கேன். மனநலத்தை பற்றி தான் எடுத்து என்னோட செவிலியர் மேற்படிப்பு பட்டப்படிப்பு இதெல்லாம் முடிச்சிருக்கேன் நான்.
1: மேம், நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ குழந்தை வளர்ப்பு முறை அதாவது வந்து ஒரு 50 பேக்கோ இல்லை முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸோ இந்த பேரண்டிங்கிற ஒரு இது குழந்தை இப்படி தான் வளர்க்கணும்னு ஒரு ரூல் புக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு கைட்லைன்ஸோ இல்லாமல் இருந்தது. அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களோட இன்புட்ஸ் கிடைக்கும், அந்த பேரண்ட்ஸ்க்கு இப்படி தான் இருக்கணும், சமுதாயத்தில் இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விதிமுறைகள் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது இந்த பேரண்டிங்கிற வந்து ஒரு டேர்ம் வந்து அதிகமாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுதோ, நம்ம வந்து சரியான முறையில் தான் வந்து குழந்தைய வளர்க்குறோமா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு கைட்லைன்ஸ் தேவை, ஒரு ஹெல்ப் தேவை, இல்லை கவுன்சிலிங் போகணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிய அவேர்னஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
2: என்னென்னா பேரண்ட்ஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கான ஒரு அதாவது குழந்தைகளோட லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அவங்க தான் வந்து கொண்டு மாறும் மாற்றத்தவோ இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையோ இல்லை அவங்கள இப்படி தான் வளரணும் அது எல்லாத்துக்குமே வந்து பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு காரணம். ஸோ முன்னாடி இருந்த சுச்சுவேஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டு குடும்பமாக இருந்தப்பையும் சரி நம்ம தாத்தா பாட்டியோடய வளர்ந்தப்பையும் சரி யாரையாவது ஒருத்தர் சித்தப்பாவை கரெக்ட் பண்ணும்போது மாமா கரெக்ட் ஆகிடுவாங்க அத்தை கரெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற இது இருந்துச்சு. ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நமக்குள்ளே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஃபேமிலிக்கு வந்து எழுதப்படாமல் இருந்தது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை பட் இருந்தாலும் ஒரு எழுதப்படாத ரூலாக பெரியவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க சின்ன பசங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்பா தாத்தா இருக்கும்போது தாத்தாவோட பேச்சை தான் நம்ம எல்லோரும் கேட்டுட்ருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தனி குடும்பமாக பிரிஞ்சு வளர்றாங்க அதுக்காக நம்ம திருப்பி கூட்டு குடும்பமாக போகணும் அப்படின்றது கிடையாது. இது நம்மளோட லைஃபோட நெசசிட்டி நம்ம இப்போ வந்து தனி குடும்பமாக இருக்கும். ஸோ தனி குடும்பமாக இருக்கும் போதும் நம்ம எப்படி வந்து குழந்தைகிட்ட நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம் குழந்தைகள் இருக்குது சில குடும்பங்களில் தாத்தாவோ பாட்டியோ யாராவது ஒருத்தவங்க கூட இருக்காங்க இல்லை யாராவது கேர்டேக்கர் இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லும்போது பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சு இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்க இப்படி உங்கள் பொண்ணு ஒரு பையனோ தப்பு பண்ணாங்க இந்த மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் தான் தப்போ நான் வளர்த்தது தப்போ அப்படின்ற லெவலுக்கு தான் நம்மளோட வந்து சிந்தனைகள் வந்து போகுது. அது கிடையாது நம்ம பெற்றோர்கள் தப்பு இல்லை நல்ல பெற்றோர் கெட்ட பெற்றோர்னு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் அது வந்து டிசைட் பண்ணுறது இல்லை குழந்தை வந்து நல்ல குழந்தையாக வருமா கெட்ட குழந்தையாக வருமா அப்படின்றத வந்து கெட்ட குழந்தைன்னு இல்லை அந்த குழந்தை தப்பு பண்ணுமா அப்படின்றது கிடையாது. ஸோ தப்புன்னு ஒன்று நடக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு இது வருது ஒரு க்வெஸ்சன் வருது நான் வந்து நல்லா வளர்க்கலையோ அந்த பேரண்டிங் நீங்கள் கேட்டிங்க இல்லையா அது வந்து அப்போ தான் நமக்கு தோணுது நான் நல்லா வளர்க்கலையோ நான் எல்லாமே தான் கொடுத்து வளர்த்தேன் ஸோ இருந்தாலும் ஏன் குழந்தை வந்து தப்பு பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம என்ன விதமாக அவங்கள வந்து கவனிக்கிறோம் என்ன விதமாக நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோன்றது தான் அந்த பேரண்டிங்கிறது இருக்குது. அவேர்னஸ் இல்லை டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது பட் வந்து டூ மச் அவேர்னஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பீப்புள் வந்து இப்போ வந்து நம்ம யூடியூப் பார்க்குறோம் இது பார்க்குறோம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில்னா கூட இப்போ நம்ம என்னன்னா தேடுறோம் இதுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதை நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறோம். அந்த பிரச்சனையை வந்து ஒரு பூதாகரமாக நம்ம ஒரு கண்ணாடி வச்சு பார்க்குறோம் அதை சால்வ் பண்ண நமக்குள்ள திறமை இருக்குதான் பட் இருந்தாலும் இது அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்படிங்கும்போது அந்த தேடல் வந்து இந்த பேரண்டிங் வந்து டூ மச் ஆஃப் இதுவாக மாற்றிடுது. ஸோ அந்த அடல்ட் வந்து ஒரு சைல்டு வந்து தப்பு பண்ணுது அப்படிங்கும்போது இந்த அடல்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் என் குழந்தை வந்து ஒன்றும் தெரியாது இல்லை அப்படின்ற நிலைமைக்கு இருக்கும். அப்படி கிடையாது ஆக்சுவலாக வந்து குழந்தைக்கும் சில விஷயங்கள் தெரியும் அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் இருந்தாலும் பேரண்டிங் அவேர்னஸ் இருந்தோம் ஈவன் தோ எல்லாருக்கும் இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்ம ரொம்ப ஓவராக வந்து அந்த பேரண்டிங் இதை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறோமோ அப்படின்ற மாதிரி அந்த நேச்சுரலாக வளர விடாமல் நம்ம நிற்கிறோமோ அப்படின்றது வந்து இந்த சுச்சுவேஷனில் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் இருக்குது. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்து குழந்தை வளருது. இப்போ ஒரு சுச்சுவேஷன் நான் பயப்படுறேன் அப்படின்னா அதே சுச்சுவேஷனுக்கு குழந்தை நாளைக்கு பயப்படும் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோமோ அது குழந்தை வந்து காப்பி பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் ஒரு எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஒரு பணத்தில் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது நான் எப்படி அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து குழந்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து ரொம்ப ஒரு ஆன்சைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி உள்ளாட்டி நான் கத்துறேன் அப்படின்னு சொன்னால் குழந்தை நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது கத்தும் அந்த ப்ராப்ளத்தை மறைக்கிறதுக்கு கத்துவாங்க அந்த மாதிரி தான். ஸோ ஸ்கூலில் நம்ம இப்போ நம்ம பண்ணுறது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு பிஹேவியர் சொல்கிறாங்க இப்போ வந்து உங்கள் பையன் தப்பு பண்ணான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போயாவது நம்ம வீட்டில் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ குழந்தை ஒரு பையனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் எப்போயாவது இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கான்றதை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும் ஏன்னா குழந்தை மோஸ்ட்லி காப்பி பண்ணுறது வந்து நமக்கிட்ட இருந்து தான். அப்போ வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வேறு யாரையாவது நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருப்போம் அவங்க முன்னாடி கரெக்ட் பண்ணியிருப்போம் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லை பேரண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் சண்டை வந்திருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும் ஓகே இந்த இடத்துல தான் போயிருக்கு. அப்போ குழந்தைகிட்ட நம்ம அன்பாக தான் கேட்கணும் என்ன பிரச்சனை எதுக்கு நீ அடித்த அதுக்கு முன்னாடி வந்து நீ எனக்கு தெரியும் நீ அடிப்ப நீ இப்படி தான் பண்ணுவேன் வீட்லேயும் உங்கள் அக்காவை நீ அடிக்கிற அப்படிங்கும்போது நம்ம நம்பலை அந்த குழந்தைய. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம எப்படின்னா நம்ம தான் ஓன் அனலைஸ் பண்ணுவோம் இதை விட்டுட்டு நம்ம போயிட்டு கூகுளில் போட்டுட்டு என் பையன் இப்படி தப்பு பண்ணுறான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 1008 இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும் பட் எதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு புக்கு தான் இந்த குழந்தை ஆனால் ஒரு புக்கை வச்சு எல்லா குழந்தையும் திருத்த முடியாது. கொடுத்துருப்பாங்க சைக்காலஜியில் இந்த குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் அது இது நிறைய புக்ஸ் இருக்குது பட் அதுவெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு குழந்தையும் வளர்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி பண்ணும் இது வேறு சுச்சுவேஷன் கொடுக்கும்போது அது எப்படி நடந்துக்கும் ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த அல்டிமேட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் பட் வந்து ரொம்ப வந்து அடிக்கிறது, திட்டுறது, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹார்ஷாக கொடுக்காம ரொம்ப சாஃப்டாக சொல்கிறது, ஃபேர்மாக இல்லை இந்த மாதிரி தப்பு பண்ணால் நான் இதுக்கு வந்து உங்க கூட நிற்க மாட்டேன் அப்படின்னு ஃபேர்மாக நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதெல்லாம் அதான் வந்து

0: இருக்கணும். ஏன்னா இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக நடந்தால் அவன் அட்வான்டேஜ் எடுத்துப்பானோ, இல்லை நான் ரொம்ப நீங்கள் சொன்னீங்க அடிக்காமல் கரெக்டான விதத்தில் வந்து அவங்கள கண்டிஷன் பண்ணாக்கா அவங்க சொல்கிற பேச்சு நம்மளோட பேச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லுங்க, அடிக்கக்கூடாது. ஸோ நான் அடிக்காமல் விட்டுட்டா அவன் வந்து சில தப்புகள் பண்ணுவானோ, நிறையா அவங்களுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு இது ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் பதில் சொல்கிறதுக்கு. பட் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு சில்ட்ரனுக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்?
1: அதாவது குழந்தைக்கும் அவங்க பெற்றோருக்கும் இடையில வந்து அந்த பாண்டிங் வந்து ஒரு ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம குழந்தைக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை எப்படி நம்ம அந்த நம்பிக்கையான ரிலேஷன்ஷிப்பில் நம்பணும், நம்ம வந்து என்னென்னா குழந்தை தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அம்மா வந்து பார்த்துப்பாங்க, நம்ம நல்லது பண்ணிட்டு வந்தாலும் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அதாவது முன்னாடிலாம் சொல்லுவாங்க, இந்த அனிமல்ஸ் பார்த்தோம்னா தெரியும், நம்ம ஒரு விலங்குகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்த டாகை போய் கடிச்சிட்டு வந்திருந்தாலும் அந்த அம்மா நாய் வந்து குழந்தை நாயை வந்து பக்கத்தில் தான் வச்சுக்கும். அதே இது வந்து நம்ம ஹியூமனில் பாருங்கள், முன்னாடி நம்மலாம் நான் என்னோட ஜென்ரேஷன் சொல்கிறேன், எப்படி நம்ம வளர்ந்தோன்றதை நம்ம அவ்வளோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ நம்ம அப்படி இருக்கோமான்னு பார்த்தா இல்லை, நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு பூத கண்ணாடியை கையில் வச்சுட்டு பையன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் பொண்ணு என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து ரீஅஷூர் பண்ணிகிட்டே இருக்கோம், நான் ஒழுங்காக தான் இருக்காங்களா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம பூத கண்ணாடி வச்சு தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அப்படி இருக்க வேணாம், அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை நம்ம உண்டு பண்ணணும்னா நம்மளோட பிஹேவியர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். நம்மதே ஒரு ஆணித்தரமாக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து ஆணித்தரமாக செய்யணும். இப்போ வந்து எப்படின்னா ஒரு குழந்தை வந்து பக்கத்து வீட்டு ஏதோ ஒரு இது டிவி பார்த்துட்டு ஏதோ ஒன்று இமிடேட் பண்ணி காமிக்குது, நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, அப்போ நம்ம சொல்கிறோம் ஓகே கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறியே அப்படின்ட்டு. அதுவே நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க, ஒரு அங்கிள் வராங்க, ஸோ நேற்று பண்ண விஷயத்த இன்றைக்கி இந்த குழந்தை பண்ணுது, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கிள் அப்படிலாம் நீ இது பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்போம். ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், நேற்று நான் பண்ணும்போது எங்கள் அம்மா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்த நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கும் அது நல்லதுன்னு நினைப்போமா அப்படின்றத நம்ம இது பண்ணோம். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நம்ம கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அவங்கள திட்டுது அப்படிங்கும் போது நம்ம விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து வேறு யாரையாவது குழந்தை திட்டம் போதும், குழந்தை அப்படி தான் நினைக்கும், நான் நேற்று திட்டினேன் இன்றைக்கி நான் திட்டுறேன் எங்கள் அம்மா என்ன திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நினைக்கும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த கன்சிஸ்டன்ட் இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்டாக அந்த ஆணித்தனமாக நம்ம இன்றைக்கி நம்ம ஓகே சொல்கிறதுக்கு நாளைக்கு நம்ம ஓகே சொல்ல போகிறோமா அப்படின்றத நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும். அந்த தெளிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி, இப்போ நான் ஒரு பிஹேவியர் கரெக்ட் பண்ணுறேன், இல்லை டூ மெனி ஸ்நாக்ஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன், ஈவினிங் டைத்தில் வந்தால் யூ கேன் ஹாவ் ஒரு ஹெல்தி ஸ்நாக்கை, ஒரு நீ பழம் சாப்பிட்லாம் இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவங்க அம்மா அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இது சாப்பிடு உனக்கு பசிக்குதுன்ற நீ இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸோ ஏதோ எடுத்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. இப்போ வந்து ஏன்னா அம்மா ஒன்று சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது கன்ஃபியூஷன் வரும், குழந்தைகள் நம்ப முடியாது யார் சொல்கிறத நான் கேட்குறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி குழந்தைக்காக நம்ம சண்டை போடும்போதும் சரி, இப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குழந்தை பார்க்குதுனாலும் சரி அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், யார் சொல்கிறது கரெக்டு. நம்ம சொல்லுவோம் உங்கள் அப்பா சொல்கிறத கேட்காத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாட்டி சொல்லுவாங்க உங்கள் அம்மா எப்பயுமே இப்படி தான் திட்டே இருப்பா, அவளுக்கு புரியாது எந்த ஒரு விஷயமும் புரியாது, குழந்தைக்கு பசிக்குதுன்றது ஏன் இதை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆணித்தரமாக ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒத்து போகணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ரொம்ப அப்போ வந்தோடனே குழந்தைக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அஃபெக்ஷன், அன்கண்டிஷ்னலாக நம்ம குழந்தைகளை வந்து நம்ம அன்பு செலுத்துறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அன்பு நம்ம கண்டினியூஸாக செலுத்திட்டு இருக்கோம், இப்போ குழந்தை ஒரு தப்பு பண்ணுது அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இப்படி வந்து நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க மூஞ்சியில் காமிக்கிறோம் சொல்லி சொன்னோம்னா குழந்தை வந்து புரிஞ்சுக்கிறோம், திருப்பியும் அந்த குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னால் இல்லை நீ தப்பு பண்ணுற நான் உங்க கூட பேசலை நான் வந்து நீ தப்பு பண்ணுறனால இதை இந்த விஷயத்தையே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஏக்கம், ஏன் அம்மா வந்து இந்த விஷயத்த பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. மூணாவது அந்த இது வந்து அடுத்தவங்களை வந்து தொல்லை பண்ணும், அந்த விஷயம் வந்து தொல்லை பண்ணுது இல்லை அந்த விஷயத்தினால அடுத்தவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க, இப்போ ஹர்ட் ஆகிடுவாங்க பேர்ன் ஆகிடுவாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நம்ம தடுக்கலாம். அதாவது உடலை யூஸ் பண்ணி நம்ம தடுக்குது, கையை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி தடுக்கிற விஷயங்கள் வந்து அப்புறம் பண்ணலாம். முதல்ல குழந்தைக்கு அன்பு கிடைச்சா தானே அன்பு கிடைக்கலன்ற விஷயம் புரியும். ஸோ நம்ம அன்கண்டிஷனலாக லவ்வை கொடுக்கணும். ஸோ இந்த தான் வந்து மெயினாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பாண்டிங்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த பாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட பிஹேவியரில் ஒரு கன்சிஸ்டன்சியும் அதே மாதிரி குழந்தை மேலே ஒரு அளவு கடந்த அன்பும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருக்கும். அதாவது இப்படி தான் இருக்கணும், குரு சிஷ்யா மாதிரி இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை, நம்மளை நம்பணும் குழந்தை ஃபஸ்ட்டு. நான் பிரச்சனையோடு போனாலும் எங்கள் அம்மா வந்து இல்லை எங்கள் அப்பா வந்து அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்றத குழந்தை வந்து நம்பணும். அதுக்கு வந்து உரிய

0: ஃபீலிங்ஸை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும், சூழ்நிலைகளை வந்து நம்ம உருவாக்கி கொடுத்தா போதும். அந்த மாதிரி தான் குழந்தையோட தான் பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், சரியாக சொன்னீங்க. அதாவது பிள்ளைகளுக்கு வந்து நம்ம மேலே கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரஸ்ட் வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் இவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து தவறுகளை மறைப்பாங்க, மறைக்கிறது கம்மியாகிடும் இல்லையா. நம்ம எதனால் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வளர்க்கும் முறையோ இல்லை வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு பல விஷயங்கள் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ பேசும்போதோ சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிற மாதிரியும் அவங்க மோராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி மொபைல் கேமிங்கில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவு வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ்குள்ளே ஒரு கேப் வர்றது, இல்லை சொல் பேச்சு கேட்கறதில்ல, இல்லை அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது, யார் தப்பாக இருக்கும், குழந்தைங்க மேல் தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து பெற்றோர்களுக்கும் இது அவங்களுக்கும் இதில் முழு பங்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: ஆக்சுவலாக ரெண்டு பேருமே தான் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைய இப்போ பண்ணுறாங்க அப்படி சொன்னால் அவங்க வந்து பேரண்ட்ஸை தான் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து அந்த கோவிட்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீடாக்சிஃபை பண்ணியே ஆகணும். அந்த மொபைல், அந்த லேப்டாப் இதுலேருந்து அவங்க வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம வந்து கடும் முயற்சி எடுத்தே ஆகணும். ஏன்னா ரெண்டு வருஷம் நம்ம அவங்க கையில் கொடுத்துட்டோம், இப்போ வந்து கடும் முயற்சி எடுத்து வெளியே நம்ம கொண்டு வந்து ஆகணும். இன்னொரு விஷயம் நினச்சிங்கன்னா, இப்போ சின்ன குழந்தைகளுக்கே சாப்பாடு ஊட்டும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சாப்பிடணுன்றதை மட்டும் தான் நினைக்கிறோமே தவிர அதனால் என்ன பண்ணுறோன்றதை நம்ம மறந்துடுறோம். சாப்பாடு மட்டும் உள்ளே போனால் போதும், ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஃபுட்டோட இது கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம மொபைலை கையில் கொடுத்து இந்த கார்ட்டூன் அப்படி பார்த்துட்டேரு, அம்மா வாயில் ஊட்டிடுறேன் அப்படின்னு தான் வந்து மெயினாக நம்ம பார்த்தோம்னா இதான் நடக்குது. ஸோ குழந்தை வந்து என்னமோ அது ஓடிட்டுருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம சாப்பாடை திணிச்சிடுறோம். ஸோ நம்மளோட இது ஓவர், சாப்பாடை கொடுத்துட்டோம். அதுவே வந்து ஒரு குழந்தைக்கு முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம், நீலா காட்டி சோறு ஊட்டினாங்க, நம்ம இது வெளியே வந்து சோறு ஊட்டும் போது வெளியே வந்து பார்த்து இது சோறு ஊட்டினாங்க அப்படிலாம் சொல்லுவோம். அப்படிங்கும்போது நம்ம தான் அதை வந்து கொடுத்து பழக்கணும். ரெண்டாவது வந்து குழந்தை வந்து அதுலேயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து வேறு டைவர்ஷன் இல்லை. ஒன்று அம்மா டிவி பார்க்குறாங்க, இல்லை அம்மா வேலை பண்ணுறாங்க, இல்லை அம்மா வந்து வேறவங்க கூட இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கம்மியாயிடுது. நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளை பார்த்து தான் குழந்தை வந்து இது பண்ணுது. இப்போ அம்மா வந்து மொபைலில் சீரியல் பார்க்குறாங்க, அப்பா வந்து மொபைலில் வந்து ஏதோ ஃபுட்பாலோ ஏதோ பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு வேற இது இல்லை. அப்போ குழந்தையும் வந்து என்ன பண்ணும், இன்னொரு மொபைல் எடுத்துகிட்டு போய் உட்காந்து நானும் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று பண்ணும். ஸோ அம்மா புக் படிக்கிறாங்க, ஸோ நானும் என்ன தான் இருக்குது, எதுக்கு அவங்க உட்காந்து புக் படிக்கிறாங்க, நானும் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு நினைக்கலாம். இப்போ அம்மா வந்து ஏதோ வேறு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க என்ன பொழுதுனிக்கு அதுவே பண்ணுறாங்க, நானும் போய் பண்ணுறேன் அப்படின்ற குழந்தைய இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் இதுலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும்னா குழந்தைய வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸோ கொடுக்காம நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து குழந்தை வெளியே வரணும்னு நினச்சோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த சினாரியோட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் குழந்தைய கூட, குவாலிட்டி டைம், இதுவே நான் முன்னாடி நம்ம நடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், குவாலிட்டி டைம், அதாவது நம்ம கொடுக்குற டைத்தை நம்ம வந்து ஒரு இதுவோட முழு மனதோட முழுசாக நம்ம அவங்கக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்றது இருக்கணும். இப்போ கையில் நான் மொபைல் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டடியை பற்றி படிச்சுட்டே இருந்துட்டு நான் குழந்தை கூட பேசும்போது குழந்தைக்கு என்னோட அட்டென்ஷன் கிடைக்கல, என் டைம் கிடைக்குது பட் அட்டென்ஷன் கிடைக்கல. ஸோ அந்த டைம் வந்து குவாலிட்டி டைம் வந்து நம்ம டைம் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வெளியே இது வர்றதுக்கு இது பண்ணலாம். மேபி நம்ம வந்து கூட்டிட்டு போகிறோம், மீன்ஸ் வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுலேயும் நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் உடல் உழைப்பு ரிலேட்டடாக உடல் ரீதியாக அவங்கள வந்து டயர்டாக்குற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கேம் விளாட்றது, இல்லை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கூப்பிட்டு போகிறது, இல்லை ஒரு பார்க்கே கூட்டிகிட்டு போய் அவங்களை எல்லாத்தையும் ப்ளே பண்ண வைக்கிறது, அப்போ நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைத்தில் குழந்தைக்கு வந்து அது விளையாடும் போது இதை வந்து பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம லிமிட் பண்ண கற்றுக்கணும். ஓகே இருந்தாலும் இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா லிமிட் பண்ணிக்கலாம், டைம் அந்த டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இவ்வளோ டைம் தான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆஃப்லேட்டாக நான் பார்க்குறேன், இப்போ டீச்சர்ஸுமே வந்து யூடியூப் வீடியோ அனுப்பி இதை பார்த்து குழந்தைய கற்றுக்க சொல்லுன்றது வந்து இப்போ வந்து காமன் ஆகிடுச்சு. ஐ ஃபீல் அது வந்து நம்ம திருப்பியும் அவங்கள வந்து திருப்பி அந்த முறைக்கே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு இதை வந்து அவங்க வந்து காமிக்கிறது வேற, அவங்க டிவியில் வந்து ஒரு 40 பசங்களுக்கு சேர்த்து காமிப்பாங்க, அவங்க அதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க, அது வேற. அதவே வந்து ஒரு மொபைல் ஃபோனுக்கு அனுப்பி நீங்கள் அந்த யூடியூப், ஓகே பேரண்ட்ஸ் ஷுட் ஸ்பெண்ட் டைம் வித் கிட்ஸ், அது வந்து உண்மைதான். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோவை உட்காந்து குழந்தை பார்க்கும்போது அடுத்தப்பில் என்ன பண்ணும், வேறு ஏதாவது ஸ்க்ரால் பண்ணணும்னு நினைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதிக நேரம் மொபைல் லேப்டாப் இதில் செலவிடுறதை விட்டுட்டு அவங்க வந்து அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வேறு ஏதாவது கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் இதில் ஏதாவது அவங்கள வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முழு முயற்சி எடுக்கணும்.
1: ஓகே மேம், இது கேட்குற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மேம், அடுத்ததாக வந்து பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட பாடத்தை தவிர, அதாவது அவங்களோட இப்போ படிக்கிறாங்க இங்கிலீஷ் தமிழ் அவங்களுக்கு 5 subjects இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க, அதை தவிர்த்து ஒரு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு அவங்கள கேட்கறது இல்லை, இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கிளாஸில் சேர்க்கும் போது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு அந்த ஏதாவது ஒரு கராட்டே கிளாஸோ இல்லை வந்து ஒரு டிராயிங் கிளாஸ்க்கோ அவங்க போகிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் என்னென்னா, இப்போ அவங்களோட நெய்பரோ இல்லை அவங்க ரிலேஷன்லையோ யாராவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேறு ஒரு கீபோர்ட் கிளாஸ் போகிறாங்க, ஒரு மியூசிக் கற்றுக்குறாங்கன்னா தான் குழந்தையும் கற்றுக்கணும்னு நினச்சி அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் போடுறாங்க, நீ இதையும் கற்றுக்கோ இதை கற்றுக்கோ அதை கற்றுக்கோன்னு. ஸோ அவங்களால வந்து ஒரு சில குழந்தைகள் அதை வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க, ஒரு சில குழந்தைங்கள வந்து இதனால் வந்து அவங்களோட பாடத்திட்டத்துலேயும் அவங்களால சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இது எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: நம்ம வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் பார்க்குறோம், மியூசிஷியன்ஸ் பார்க்குறோம், ஆக்ட்ரஸ் பார்க்குறோம், நிறைய பேர் பார்க்குறோம். இதில் எத்தனை பேர் வந்து அவங்களோட ஏரியாவை விட்டுட்டு அடுத்த ஏரியாவிலையும் அவங்க வந்து சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி வெரி வெரி ஃபியூ. வெரி ஃபியூனா இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ 100 meters இருக்கவங்க கூட வந்து 100 meter ரேஸில் போகிறவங்க யாருமே வந்து 500 meters போக மாட்டாங்க, ஆர் 5000 இதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் அவங்க வந்து பெரிய ஆள், அதுவே வந்துட்டு அவங்க லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுறவங்க வந்து அதில் பெரிய ஆள். அப்படி தான் இருக்க முடியுமே தவிர நம்ம வந்துட்டு வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்து நம்ம எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆகணும் அப்படின்றது வந்து நடக்காத காரியம். ஏன்னா குழந்தையோட பிரைன் ஓகே நம்ம நிறைய கற்றுக்க முடியும் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் வந்து என்னென்னா 1 or 2 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது அந்த குழந்தைனால அந்த ஆக்டிவிட்டீஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ அதை விட்டுட்டு பசங்க டியூஷன் போகணும், நீ ஹிந்தி எக்ஸ்ட்ரா கற்றுக்கோ, நீ வந்து ஃப்ரெஞ்சு எக்ஸ்ட்ரா கற்றுக்கோ, நீ வந்து இது, அப்போ அந்த லாங்குவேஜில் நம்ம லாங்குவேஜ் எத்தனை வேணாலும் கற்றுக்கலாம் தான். அதாவது லாங்குவேஜ் நிறைய தெரியறது வந்து ஆக்சுவலாக நம்மளோட பிரெயினுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, நம்மளோட நியூரான்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அதை வந்து நம்ம அவங்கள மேலே ஃபோர்ஸ் பண்ணும்போது இதை கற்றுக்கிட்டா தான் உனக்கு இது ஆகும் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அவுட்கம்மை வந்து ஒரு இதாக வைக்கிறோம். அவுட்புட் அந்த அவுட்புட் என்ன, இப்போ வந்து நீ ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டா நீ வந்து ஒரு அரங்கேற்றம் பண்ணணும், நீ போய் ப்ரோக்ராம் பண்ணணும், நீ வந்து இது பண்ணணும், நீ எதாவது காம்படிஷன் பண்ணால் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நம்ம அவுட்புட்டில் வந்து நம்ம வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த குழந்தைக்கு அந்த லேர்னிங்கோட அந்த ப்ளஷர் போயிடும், அந்த மகிழ்ச்சி அந்த அதை கற்றுக்கிறதுல இருக்க மகிழ்ச்சி போயிட்டு அந்த அவுட்புட் மேலே மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த இது போக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணலான்னா குழந்தைக்கு எது நேச்சுரலாக வருது, இப்போ சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நேச்சுரலாகவே வரும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பாடி மேக்கப் அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அழகாக கலரிங் வந்து அந்த சென்ஸ் இருக்கும், இந்த கலர் இதுக்கு மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. சில குழந்தைகளுக்கு வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸில் வந்து நல்ல ஃபைன் ஸ்கில்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து இதை இதை இதை பண்ணோம்னா இந்த மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸுக்கு நம்ம கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா அது வந்து என்ஹான்ஸ் ஆகும், அது வந்து வெளியே தெரிய வரும், ஒரு பளிச்சுன்னு வெளியே தெரிய வரும் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கு கொடுக்கும்போது. இதுவே வந்துட்டு இல்லை ஸ்போர்ட்ஸில் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சுன்னா எனக்கு மெடிசன் போகிறது ஈஸி, இன்ஜினியரிங் போகிறது ஈஸின்னு நினச்சி நம்ம வந்து குழந்தைகளை வந்து புஷ் பண்ணி நீ இதுக்கு போயே ஆகணும் அப்படிங்கும்போது என்னாகுன்னா அது குழந்தைகளுக்கு வந்து ஒரு பேர்டனாக தான் மாறும். ஏன்னா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த அவுட்புட், இது வந்து குழந்தை விருப்பப்பட்டு பண்ணல பட் அவுட்புட்டுக்காக பண்ணுது, இந்த குழந்தைக்கு வந்து இந்த இதை பண்ணியே ஆகணுன்ற அந்த கட்டாயத்தின் பேரில் வந்து இந்த குழந்தை பண்ணுது. சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஸ்கூலில் வந்துட்டு அந்த பையன் வந்து யோகாவில் நல்லா பண்ணியிருந்தான், யோகாவில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்கான், பிகாஸ் அவன் வந்து மேக்ஸ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ மார்க் கம்மியாயிட்டதுனால அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு நீ யோகாவுக்கு போவேனா நீ வந்து படி. அதே அப்பா தான் யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணி விட்டுவார். இப்போ வந்து யோகாவில் வாங்கிட்டான் பட் ஸ்டடீஸில் மார்க் கம்மியாகுதுன்னு சொன்னோன்னே நீ வந்து அதை போக வேண்டாம் இதை படி அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும், ஏன்னா நம்ம அப்பா தான் யோகாவில் சேர்த்து விட்டாரு, நம்ம அப்பா தான் இப்போ வந்து படிக்கிறதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற வரும். நான் என்ன சொல்கிறேன், அது என்ஜாய் பண்ணி பண்ணும்போது. இப்போ மார்க்குன்றது வந்து ஒரு இதுதான், மார்க்கே வந்து லைஃப் கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க எல்லாமே நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்களா இல்லை லாஸ்ட் மார்க் எடுத்தவங்க எல்லாம் இது அப்படின்னு இல்லவே இல்லை. தெர் இஸ் அ சேஞ்ச் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த வட்டம் மார்க் கம்மியாயிடுச்சு மேபி அடுத்த தடவை அவன் படித்து எடுத்துருவான் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் அந்த பையனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகுது, பிகாஸ் நம்ம வந்து அந்த அவுட்புட் அந்த அவுட்கம் ஓரியன்டாகவே இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் அவன் 10 பண்ணணும்னு நினச்சா கூட அவனோட திறமையோ இல்லை அவனுக்கு அந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நம்மளே ஃபோர்ஸ் பண்ணும்போது அது வந்து அவனுக்கு பேர்டனாக தான் தெரியும். சரிங்களா. இதில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் அதை சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்காக நீ வந்து என்சிசியில் போய் சேரு, நீ ஒரு இது பண்ணுறதுக்காக நீ போய் இந்த இதில் சேரு அப்படிங்கும்போது அதை அவன் என்ஜாய் பண்ணி பண்ணுவானா அப்படின்றது வந்து நமக்கு வந்து கேள்விக்குறி தான். ஸோ எந்த விஷயத்த என்ஜாய் பண்ணி குழந்தை பண்ணுதோ அந்த விஷயம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவனும் என்ஜாய் பண்ணுவான், ப்ளஸ் அதில் இன்வால்மெண்ட் இருக்கும். நம்ம முன்னாடி இதுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த லேப்டாப் இதெல்லாம் விட்டுட்டு கூட அவன் பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்காக அவன் பண்ணுவான். ஸோ அந்த தான், ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விட்டுறது தப்பு இல்லை, பட் டூ மெனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாலும் குழந்தை எதில் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறதோ அதில் தான் குழந்தை வந்து மாஸ்டர் ஆக முடியும், இல்லை அதுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதில் தான் மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைனா, நம்ம கரிக்குலத்துக்கும் நீங்கள் வெஸ்டர்ன் கரிக்குலத்துக்கும் இப்போ பார்க்கும்போது, ஈவன் தோ அங்கேருந்தால் நமக்கு இந்த கரிக்குலம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் அவங்க பார்க்கும்போது ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த குழந்தைக்கு ஒரு குக்கிங்கோ ஒரு வீட்டு பொருளாதாரத்தை பற்றியோ அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. பட் இங்கே அதே செவன்த் ஸ்டாண்டர்ட் கிட்டுக்கு வந்து நம்ம அதை வந்து சொல்லித்தரது இல்லை. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம், சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோம், காம்பீட் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு குக்கரி கிளாஸ்லையோ ஒரு இதுலையோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு குழந்தையை சேர்க்கும் போது அந்த குழந்தை அதில் மாஸ்டர் ஆகுமான்னு சொல்லலாம் கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஸோ அதுக்கு பிடிச்ச விஷயத்த அதோட வழியில் பண்ண விட்டோம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாகவும் ஒரு டைவர்ஷனல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும்.
1: நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணிங்க மேம். கண்டிப்பாக எந்த விஷயமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் வந்து அவங்களோட ஃப்ளோவில் விட்டோம்னா கண்டிப்பாக அதில் அவங்க மாஸ்டர் ஆகலாம். மேம், நிகழ்ச்சியின் இறுதி கேள்வி பார்த்திங்கன்னா, வந்து பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான வந்து அழுத்தம் தராங்க, என்ன மாதிரியான ப்ரெஷர் தராங்க? ஸோ படிப்பாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கலாம், ஸோ என்ன மாதிரியான ப்ரெஷர்கள் அவங்க தராங்க, ஸோ அது எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லுங்க.
0: ஓகே, பெற்றோர்கள் குழந்தைகள் தரும் அழுத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை வளர்ப்புலேருந்தே அதை ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம். என்னென்னா, ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை வந்து சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, இப்போ குழந்தை வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுது, ஒரு சில ஐட்டம் சாப்பிடலை அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்னா, தெர் இஸ் அ பவர் ஸ்ட்ரகிள் என்ன இருக்குன்னா, அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்குது. அது என்ன, இதுதான் ரொம்ப நியூட்ரிஷியஸ், இது ஏன் நீ சாப்பிட மாட்டேற, இது ரொம்ப சத்துள்ள பொருள் நீ சாப்பிட மாட்டேற, அந்த இதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டு தான் சொல்லும். அப்போ ஆரம்பிக்கும் போது எல்லோரும் சாப்பிட்றாங்க, நீ மட்டும் தான் சாப்பிட மாட்டேறேன். இந்தது குழந்தை கேட்கும், எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல இந்த மாதிரி பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த இதை நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கன்சிஸ்டன் நீங்கள் அந்த இதுலேயும் உங்களோட இது கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வர ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃபுட்டை நான் பண்ணித்தரேன், நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டு நம்ம பண்ணுறோம். பண்ணும்போது குழந்தையை இன்வால்வ் பண்ணலாம், அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும்னா குழந்தையை இன்வால்வ் பண்ணலாம். ஸோ ஃபுட்டு விஷயத்தில் கூட நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு அழுத்தம் தான் தரும். ஏன்னா நம்ம வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகளுக்கு பிடிச்சது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லலை, குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்கணும்னு நீங்கள் கேட்டுட்டு அந்த ஐட்டம்ஸை நம்ம மாற்றி மாற்றி பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ பிடிக்காத ஐட்டம்ஸை பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக சாப்பிடணும், பிகாஸ் அதில் வந்து நிறைய வந்து ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை திணிக்கும் போது அதில் அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகுது. மன அழுத்தம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருது, இந்த ஃபுட்டு இனிமேல் நான் சாப்பிடுவேன், நான் பெரிய ஆளானே பாரு, இந்த ஃபுட்டை நான் சாப்பிடவே மாட்டேன். சில குழந்தைங்க சொல்கிறது கேட்போம், நான் பெரிய ஆளானதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை நான் சாப்பிடவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ அந்த இதுலேருந்து நம்ம ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து நானும் ஒரே ஃபீஸ் தான் கட்டுறேன், அவங்களும் ஒரே ஃபீஸ் தான் கட்டுறாங்க, நானும் உன்னை வந்து இந்த மாதிரி தான் அனுப்புகிறேன், அவங்களும் ஒரே மாதிரி தான் அனுப்புகிறாங்க, பட் நீ மட்டும் ஏன் வந்து இது பண்ணலை, இது வாங்கலை, ஃபஸ்ட் மார்க் வாங்கலை, இல்லை 25 வாங்கலை, இந்த மாதிரி நம்ம சொல்கிறது. ரெண்டாவது வந்துட்டு, அந்த பையன் எந்த டியூஷன் போனான்னு கேளு, உன்னே அதே டியூஷனில் கொண்டு சேர்த்துறேன். இது வந்து ரெண்டாவது நம்ம பார்க்குற இதாக பார்க்குறது. அப்போ அந்த டியூஷனில் போகும்போது அந்த குழந்தை, ஒரு குழந்தை சொன்னதோட எக்ஸ்பிரஷனை சொல்கிறேன், அந்த குழந்தை வந்து ஸ்கூல்லேயே வந்து அந்த பசங்க வந்து அந்த குழந்தைய வந்து என்ன நீ ஒழுங்காகவே படிக்க மாட்டேன், என்ன நீ ஒழுங்காகவே படிக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்கூல்லேயே டீஸ் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க, அந்த பசங்களாம் எந்த டியூஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த குழந்தை சொல்லிச்சான், அம்மா ஸ்கூல்லேயே அவங்க என்னை வந்து டார்ச்சர் தான் பண்ணுறாங்க, இப்போ திருப்பி அதே டியூஷனில் என்னை போட்டேன்னா அவங்க திருப்பி என்னை டார்ச்சர் பண்ணுவாங்களாம்மா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குதுண்ணா. இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை சொல்லுதுன்னா, குழந்தைக்கு தெரியுது எது டார்ச்சர் அப்படின்னு சொல்லி தெரியுது, அவங்க அங்கேயும் அதை தான் பண்ணுறாங்க, இங்கே போனால் திருப்பி என்ன அதை பண்ணுவாங்க அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அந்த எஜுகேஷனில் நம்ம குழந்தை வந்து ஃபஸ்ட்டாக வரணும் அந்த அழுத்தம் வந்து நம்ம அதிகம். நம்ம குழந்தைக்கு என்ன டெஃபிசிட், ஓகே அவனுக்கு அது புரியல, ஓகே ஹிந்தி புரியல, இங்கிலீஷ் புரியல, இல்லை மேக்ஸில் ஏதோ ஒரு சம் புரியல அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏன் புரியல அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா 45 குழந்தைகளுக்கு ஒன்றா டீச் பண்ணுறாங்க, எல்லா குழந்தைகளும் அதே மாதிரி அதை எடுத்துக்காது, சில குழந்தைகள் அதை வேறு மாதிரி எடுத்துக்கும், சில குழந்தைகள் அதை வந்து அட்வான்ஸாக புரிஞ்சுக்கும். ஸோ அந்த வேரியேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படிங்கும்போது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அதை வந்து மன அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியுமே சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து என்னென்னா, சில குழந்தைகள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும், 3 போயிருக்கும் விட்டுரும், திருப்பி வேற ஒரு ஆக்டிவிட்டி போகும், 4 பண்ணும் விட்டுரும். ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து பேரண்ட்ஸ் சொன்னதுனால அந்த குழந்தை அந்த ஆக்டிவிட்டிக்கு போயிருக்கும், ரெண்டாவது வந்துட்டு குழந்தைய விருப்பப்பட்டு கூட போயிருக்கலாம், பட் என்னன்னா நம்ம அதில் வந்து உன்னை வந்து அவங்கள புரிய வைக்கணும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி போகிற அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு லெவல்னாச்சும் நீ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கலன்னா என்னாகும்னா லைஃப் லாங்காக வந்து அது வந்து அதுவே ஒரு ஹேபிட்டாக இருக்கும். எந்த ஒரு ஆக்டிவிட்டி போனாலும் கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். அதுவுமே ஒரு வந்து பின்னாடி காலத்தில் ஒரு மன அழுத்தமாக மாறுறது கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீஷனை வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட எப்பயுமே வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும். வேற என்ன மன அழுத்தங்கள் உள்ள இதுன்னு சொல்லி சொன்னோம்னா அகெயின் இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம். அதில் சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு அது தெரியுது உனக்கு அது தெரியல, அவனுக்கு அந்த கம்ப்யூட்டரில் எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியுது உனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ நம்மளே வந்து அவங்ககிட்ட வந்து லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ நோண்டிப்பாரு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொடுக்கலாமே. இப்போ 10 வயசில் அதை கற்றுக்கிட்டாலும் 15 வயசில் கற்றுக்கிட்டாலும் அதை பற்றி அதே நாலேஜ் வந்து அந்த குழந்தைக்கு வந்துடும். அதை ஏன் நம்ம வந்து ஒரு 4 வயசில் அந்த பையன் மொபைல் ஃபோனில் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறோம் அவனுக்கு தெரியல அப்படின்ற கம்பேரிசன் வந்து இன்னைக்கிட்ட வேணாம். கம்பேர் பண்ணுறது வந்து நமக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். இப்போ குழந்தை நம்ம வந்து குழந்தைகளை கம்பேர் பண்ணுறோம் அந்த பையனை மாதிரி நீ இல்லை இந்த பொண்ணு மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை கேட்கலாம் இல்லையா அந்த அப்பா அம்மா மாதிரி நீங்கள் இல்லையே நீங்கள் எனக்கு இப்போ டெய்லி இதை தானே வச்சு விட்றீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறதுக்கும் நம்ம சான்ஸ் தர்றோம். அப்போ வந்து மன அழுத்தம் இந்த அழுத்தம் தரும் வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவுலேருந்து ஆரம்பிக்குது. உணவு, கல்வி, நம்ம ட்ரெஸ் போடுறது, உடை, ப்ளஸ் வந்து அவங்க போகிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றையுமே வந்து இந்த அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்படி எதுக்காக கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த கம்பேரிசனால தான் கொடுக்குறோம். மெயின் ரீசன் வந்து அந்த கம்பேரிசன். அது இல்லைன்னா நம்ம குழந்தை தனித்துவமானது, நம்ம குழந்தைக்குரிய டேலண்ட் நமக்கு போதும், நம்ம குழந்தைக்கு இதில் எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வளர்த்தோம்னா போதும். நம்ம வந்து கம்பேர் பண்ணி குழந்தைக்கு அழுத்தம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு புக்கு மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த லைனில் அவங்கள கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். ரெண்டாவது வந்து பேரண்டிங்கிற இந்த டாபிக் ஒரு பெரிய வாஸ்டான ஒரு டாபிக். இதை வந்து முழுமையாக நிறைய விஷயங்கள் நம்ம
0: பேரண்டிங் அப்படின்னு சொல்லும் போதே என்னென்ன நினைக்கிறோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ எந்த புக்கு எவ்வளோ பெரிய புக்கு இல்லை எவ்வளோ சைக்காலஜிஸ்ட் அதை பற்றி பேசினாலும் நம்மளால் இந்த குழந்தையை வளர்க்குற மாதிரி இன்னொரு குழந்தையை வளர்க்க முடியாது. இப்போ என்னோட குழந்தைய ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா முதல் குழந்தைய வளர்த்த அதே பேரண்டிங் ஸ்டைலில் நான் யூஸ் பண்ணி செகண்ட் குழந்தைய வளர்த்தேன்னா என்னால் முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு இது கிடையாது, ஒரே ஒரு இதுதான் ஃபிக்ஸ்டு 10 ரூல்ஸ் இருக்குது, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வளங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வளர்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு குழந்தையுமே வந்து என்னதுன்னா நமக்கு ஒன்று டீச் பண்ணுது இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி டீச் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு குழந்தையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட இதுக்கு போய் தான் நம்ம வந்து நம்ம அவங்கள வளர்க்கணுமே தவிர நம்ம ஒரு செட் ரூல்ஸ் வச்சுட்டு 1, 2, 3 இப்படி தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தோம்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குழந்தையை வளர்க்க முடியாது அப்படின்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை.
1: கண்டிப்பாக மேம், நிகழ்ச்சியை கேட்குற எல்லா பெற்றோர்களும் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி,
0: வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தைகள் வளர்ப்பு முறை பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் ஜிப்மர் சிறுநீரகவியல் துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வரன் அவர்கள் பங்கு பெறும் உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பது டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வரன், அடிஷனல் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெப்ராலஜி, ஜிப்மர். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
3: ஓகே, நான் டாக்டர் ஸ்ரீஜித் பரமேஸ்வரன். இங்கே இப்போ அடிஷனல் ப்ரொஃபஸராக இருக்கிறோம் ஜிப்மர் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில், கிட்னி டிபார்ட்மெண்ட்டில். நான் வந்து எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு நெஃப்ராலஜி ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங்கில் இருக்கும், டிஎம் நெஃப்ராலஜி பண்ணியிருக்கிறோம் சண்டிகரில் இருக்கிற பிஜிஏ இன்ஸ்டியூட்டிலிருந்து. அதுக்கப்புறம் நேரடியாக இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். 2010 ஜிப்மர்லேயே இந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செய்கிறோம்.
2: சரி சார், மக்களுக்கு ஆர்கன் டொனேஷன் பற்றிய அவேர்னஸ் இருக்கா? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது,
1: அப்படின்ற அவேர்னஸ் இருக்கா மக்களுக்கு?
3: மக்களுக்கு வந்து ஆர்கன் டொனேஷனில் உறுப்பு தானம்னா அவளுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு ஓவராலாக ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் வந்து அதை பற்றி முழுசாக ஃபுல் டீட்டெயில்ஸாக அவருக்கு அவேர்னஸ் இல்லை.

0: இதுதான் எனக்கு. ஏன்னா நான் வந்து இங்கே ஜிம்மர்லேயே ஆர்கன் டொனேஷன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராமில் முழுசாக இன்வால்வ் ஆகிருக்கிறோம். எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்னா, கேள்விப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரு இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் வந்து அதை பற்றி இன்டெப்த்தாக டீட்டெயிலாக ஐடியா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது.
1: அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு வாலண்டியர் இருக்காரு, அவருக்கு தனக்கு உறுப்பு தானம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ உறுப்பு தானம் செய்ய என்ன மாதிரியான க்ரைட்டீரியா இருக்கு? ஏதாவது ஏஜ் லிமிட்ஸ் இருக்கா? இந்த வயசுக்காரங்க தான் வந்து இந்த தானம் உறுப்பு தானம் பண்ண முடியும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தான் வந்து உறுப்பு தானம் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் லிமிட் க்ரைட்டீரியா இருக்கா சார்?
0: ஏஜ் லிமிட் இருக்குது, ஆனால் அதுக்கு முக்கியமான வேறையும் கொஞ்சம் மேட்டர்ஸ் இதில் இருக்குது. உறுப்பு தானம் பண்ணக்கூடாது, உறுப்புகள் நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது கொடுக்க விரும்புகிறீங்களா, இல்லை டெத்தான பிறகு? அதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உயிரோடு இருக்கும்போது ஒரு சில உறுப்புகள் தான் வந்து நம்ம தானமாக வழங்க முடியும். இறந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா பிரெயின் டெத்னு சொல்லுவாங்க, மூளைச்சாவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிறைய உறுப்புகள் இல்லைன்னா டிஷ்யூ, இப்போ கண்கள், இருதய வால்வு, நரம்பு, தோல், இந்த மாதிரி எலும்பு, இந்த மாதிரி நிறைய டிஷ்யூ கூட தானமாக கொடுக்கலாம். இதுக்கு வந்து ரெண்டுக்குமே இப்போ உயிரோடு இருக்கிறவங்க கொடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு சில, இப்போ உயிரோடு இருக்கவங்க கிட்னி கொடுக்க பார்க்குறீங்கன்னா அவருக்கு கிட்னி வியாதி இருக்கக்கூடாது, அவருக்கு வந்து சட்டப்பிரகாரம் 18 வயசுக்கு மேலே வயது இருக்கணும், 18 வயசுக்கு இல்லைன்னா உறுப்பு உதவிகள் தானமாக கொடுக்க முடியாது. அதிக வயசு அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு வயசுன்னு இல்லை, உடம்பை பொறுத்த வரைக்கும் தான். 70 வயசு ஆயிடுச்சு, அதனால் வந்து கிட்னி இல்லைன்னா லிவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. உடம்பு ஹெல்த்தியாக இருக்காங்க, அவர் நல்லா இருக்காங்க. இப்போ 70 வயசு இருக்கலாம், 80 வயசு கூட இருக்கலாம், ஆனால் வந்து அவர் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்காங்க, ஓவரால் ஹெல்த் நல்லா இருக்குன்னா கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 65-70 வயசுக்கு மேலே நம்ம வந்து ஒரு டோனராக வந்து கொடுக்க விரும்புகிறாங்க, வராங்க, நம்ம டெஸ்ட் எடுக்கிறோன்னா ஃபிட்னஸ் வராது. கிட்னி ஃபங்க்ஷன் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பிபி, சர்க்கரை வியாதி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைங்க இருதய வியாதி இருக்கலாம், ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா அவர் ஃபிட்னஸ் வராது, அதனால கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால ஏஜ்னு சொல்லி ஒரு கட் ஆஃப் கிடையாது.
1: நீங்கள் சொன்ன பதில் பல பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து ஒரு உறுப்பு தானம் ஒருத்தர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா சில பேர் வந்து பிரெயின் டெத் மூலமா அவங்கக்கிட்டேருந்து சில உறுப்புகள் வந்து எடுக்கப்படுது, கண், லிவர், அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கப்படுது. அதன் மூலயமா எத்தனை பேர் வந்து பயனடைவாங்க சார்? யார் யாரெல்லாம் வந்து இதனால் பயனட முடியும்? ஒருத்தவங்ககிட்டருந்து உறுப்புகள் எடுத்தால் அதனால் எத்தனை பேர் வந்து பயனடைவாங்க?
0: நிறைய பேருக்கு யூஸ் இருக்கும். இப்போது மூளைச்சாவு பிரெயின் டெட் பேஷண்ட்லேருந்து நம்ம நான் சொன்ன என்னென்னா, உறுப்புகள் எடுக்கலாம், டிஷ்யூகள் எடுக்கலாம். உறுப்புகள் பார்த்தாலே பிரெயின் டெட் பேஷண்ட்லேருந்து ஒரு இதயம், 2 லங்ஸ், லிவர் ஒன்று. லிவர் வந்து பெருசாக இருக்கும், அதனால் வந்து அது 2 பிரித்து 2 பேருக்கு கொடுக்கலாம். 2 கிட்னி இருக்கும், 2 கிட்னி கொடுக்கலாம். அப்புறம் பான்க்ரியாஸ், இந்த மாதிரி எண்ணி பார்த்தா 8 உறுப்புகள் வந்து 8 பேருக்கு யூஸாக இருக்கும். இது வந்து உறுப்புகள் மட்டுமா, இது இல்லாமல் டிஷ்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்கள், 2 கண், இந்த உறுப்புகள் இல்லாமல் 2 கண்கள் கொடுக்கலாம், எலும்பு கொடுக்கலாம், நரம்பு கொடுக்கலாம், தோல் கொடுக்கலாம், கைகள் தானமாக வழங்கலாம், அது கூட நம்ம ஆபரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து உறுப்புகள் மட்டும் பார்த்தாலே 8 பேருக்காவது குறைஞ்சது பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் உறுப்பு தானமாக பிரெயின்டுக்கு அப்புறம் கொடுக்குறீங்கன்னா, அது இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கைகள், கண்கள் கிடைக்கிறதுனால அவருக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும்.
1: பல விஷயங்கள், அதாவது உறுப்பு தானத்து மூலயமா பல உயிர்கள் காப்பாற்றப்படுதுன்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம், டெஃபினெட்லி.
1: இப்போ வந்து உறுப்பு தானம் சொன்னோடனே இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறது. இப்போ நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா உடனே போயிட்டு நம்ம வாங்கிக்கலான்ற பல பேருக்கு அந்த நினைவு இருக்குது. அதாவது இந்த உறுப்பு தானத்தில் ஏதாவது நேர கட்டுப்பாடுகள், ஏதாவது டைமிங்ஸ் இருக்கா? இதுக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தவங்க வந்து அணுகிறாங்கன்னா கூட எவ்வளோ கால அளவு, அதாவது அந்த டைமிங்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: ஓகே, இது ரெண்டும் உயிரோடு இருக்கும்போது கொடுக்க, லிவிங் டோனராக இருக்கிறாங்களோ இல்லை மூளைச்சாவரப்பட்டது பிறகு கொடுக்குறாங்களோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உயிரோடு இருக்கிறவங்க கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து மெடிக்கலி நம்ம வந்து அவருக்கு நிறைய டெஸ்ட்டுகள் எல்லாம் பார்க்கணும். உயிரோடு இருக்கிறவங்க கிட்னி கொடுக்குறாங்கன்னா நம்மளோட முக்கியமான ஒரு டாக்டர்னு நான் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவர் கிட்னி கொடுத்ததுல இல்லை லிவர் கொடுத்ததுலேருந்து இவருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது, எதுவும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் கொடுக்குற ஆப்ரேஷன் டைமுக்கும் வரக்கூடாது, அந்த மாதிரி கன்ஃபார்மாக இருந்தால் தான் நம்ம வந்து அவரே டோனரை அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்குன்னு சொல்லி நிறைய டெஸ்ட்டுகள் தேவைப்படும். இப்போது கிட்னி கொடுக்குறதுக்கு வரவங்களுக்கு கூட நம்ம வந்து அவருடைய ஹிருதய வியாதி ஏதாவது இருக்குதா, சர்க்கரை வியாதி இருக்குதா, கிட்னி ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது, அது வந்து சாதாரணமாக பண்ணுறது இல்லாமல் இன்னும் சில கொஞ்சம் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் இருக்குது. எந்த கிட்னி எடுக்க போகிறாங்க, வலது கிட்னி, இடது கிட்னியோ, அந்த கிட்னிக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது, இவருக்கு வந்து இந்த மாதிரி இப்போது கிட்னி கொடுக்குற வந்தவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ரோகம் வர்றதுக்கு, இப்போ சர்க்கரைவியாதி இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் சர்க்கரைவியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, இப்போ கிட்னி வியாதி இல்லை ஃப்யூச்சரில் வந்து கிட்னி வியாதி வர்றதுக்கு ஏதாவது இப்போவே டெஸ்ட் எடுத்து தெரியுதா, இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட்டுகள் எடுக்கணும். அது டெஸ்ட்டு அது மெடிக்கல் மேட்டர், இது மெடிக்கல் மேட்டர் இல்லாமல் இது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்

0: எந்த உறுப்பு தானே வந்து டிரான்ஸ்பிளான்ட் சொல்கிறது லீகல் மேட்டர். அப்போ அது வந்து சாதாரண ஆப்ரேஷன் வர மாதிரி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகி அடுத்த நாள் ஆப்ரேஷன் முடிச்சு வீட்டுக்கு போகிற மாதிரி முடிக்க முடியாது. சட்டங்கள் இருக்குது, அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அப்போது இப்போது ஃபேமிலியிலே இருக்கிறவங்க கொடுத்தா கூட, இப்போது நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலேருந்து அவரோட மெடிக்கல் சூப்பரண்ட் இல்லை டைரக்டரெல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இப்போ அதுக்கு என்ன கொஞ்சம் டைம் ஆகும். நார்மலாக இப்போ ஜிம்மில் பார்த்தா உயிரோடு இருக்கிறவங்க இப்போ கிட்னி தானத்துக்கு வரீங்கன்னா குறைஞ்சது 2 மாதம் ஆகும். இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக மெடிக்கல் டெஸ்ட் முடித்து இந்த பெர்மிஷன் வாங்கி ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கிட்டே ஆகுது. இது வந்து லிவிங் டோனர்லேயே. பிரெயின் டெட் பேஷண்ட்டுக்குன்னா அதுவும் கொஞ்சம் டைம் ஆகும். நார்மலாக வந்து அது ரொம்ப டைம் ஆகாது. இப்போது பேஷண்ட் நார்மலாக எப்படி நடக்குதுன்னா பிரெயின் டெத்து மேக்ஸிமம் வந்து ஆக்சிடென்ட் கேஸில் தான். 2-வீலரில் போய் வீழறாங்க, ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறாங்க, ஹெல்மெட் இல்லை, மூளையில் அடிபட்டுடுச்சு, மூளை டேமேஜ் ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, வைத்தியத்தில் இருக்கிறாங்க, வைத்தியம் செஞ்சும் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் டாக்டருக்கு தோணுது இது வந்து பிரெயின் வந்து இர்ரிவர்சிபிள் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்ப்ரூவ் ஆகாத மாதிரி டேமேஜ் வந்து போச்சு, நம்ம வைத்தியம் பண்ணி பிரயோசனம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணால் கூட குணப்படுத்த முடியாத ஸ்டேஜ் போகும்போது தான் மூளைசாவு வந்து டவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணணும். மூளைசாவு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பார்லமெண்ட் போட்டால் சட்டங்கள் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு டீமான ஒரு டீம் டாக்டர்ஸ் அது ஒரு ஆளாக பண்ண முடியாது. இப்போது ஒரு நியூரோ சர்ஜரி ஹெட் இன்ஜுரி வந்து மூளை அடிபட்டுடுச்சு அட்மிட் ஆகிறீங்கன்னா மோஸ்ட் நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அட்மிட் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணுற இல்லை வைத்தியம் பண்ணுற டாக்டரே சரி இந்த பேஷண்ட்டு மூளை சாவு ஏற்பட்டுடுச்சு பிரெயின் டெத் ஆகிடுச்சு சரி உறுப்புகள் தானமாக பண்ணலாம் எடுக்கலாம் அந்த மாதிரி அவர் நினைக்க முடியாது. சட்டப்பிரகாரம் அந்த ட்ரீட்டிங் டாக்டர் இல்லாமல் இன்னொரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் நரம்பு ரோக ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள் இன்டென்சிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒரு ஆள் ICU டாக்டர் ஒரு ஆள் அப்புறம் மெடிக்கல் சூப்பரண்டோட மெடிக்கல் சூப்பரன் இல்லைன்னா அவரோட ரெப்ரஸன்டேட்டிவான இன்னொரு டாக்டர் இந்த 4 பேர் வந்து சர்டிஃபை பண்ணணும். அந்த சர்டிஃபை பண்ணுறதும் அவர் ஜஸ்ட் வந்து பார்த்தா பட்டாது ரிப்போர்ட் பார்த்தா பட்டாது அதுக்கு வந்து இந்த இந்த டெஸ்ட்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. வெண்டிலேட்டர் டெஸ்ட் பண்ணணும், மூச்சு எடுக்குது அந்த டெஸ்ட் பண்ணணும், டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணணும், அவர் என்னென்ன மாத்திரை இது அன்கான்ஷியஸாக போகிற மாதிரி அதை மாத்திரை போட்டிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்னியா டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுவும் முடித்து அது எல்லாமே வந்து பிரெயின் டெட்டுன்னு அந்த ரிப்போர்ட் வருது அது உருவாட்டி பண்ணால் பட்டாது. அந்த உருவாட்டி பண்ணிவிட்டு இந்த செட் ஆஃப் டெஸ்ட் உருவாட்டி பண்ணிவிட்டு 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அந்த 6 மணி நேரத்திலே பேஷண்ட்டுக்கு தேவையான வைத்தியம் என்ன தேவை இருந்தோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த வைத்தியம் 6 மணி நேரம் பார்த்ததிலுமே எதுவும் வித்தியாசம் இல்லை. இந்த முதலே பண்ண அந்த பேனல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாமே இந்த 4 டாக்டர்ஸ் திருப்பி வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் திருப்பி எடுக்கணும். அந்த 2 வாட்டி பண்ணி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணி அது கரெக்டாக அந்த 2லையுமே வந்து இது பிரெயின் டெட்டுன்னு ரிப்போர்ட் வருது டெஸ்ட்டில் வருதுன்னா தான் இந்த பேஷண்ட் நம்ம மூளைசாவு ஏற்பட்டுடுச்சு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதுக்கு அப்புறம் தான் அந்த உறுப்பு தானமாக கொடுக்கறதுக்கு ஃபேமிலிக்கிட்ட கேட்குறது அந்த மெடிக்கல் லீகல் ப்ரொசீஜர் பண்ணுறதுல அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ இதுக்கே வந்து டெஸ்ட்டுக்கு 6 மணி நேரம் தான் அது வந்து எப்படியும் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த டெஸ்ட்லேயே போயிடும் பிரெயின் டெஸ்ட் சர்டிஃபிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் இந்த இப்போது கிட்னி ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணணும் டெஸ்ட்டுகள் இப்போ உடுப்புகள் கொடுக்குறாங்கன்னா இவருக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி டெஸ்ட்டுகள் எல்லாம் தேவைப்படுது ரத்த குரூப் டெஸ்ட் எடுக்கணும். யாருக்கு கொடுக்க போகிறாங்களோ இப்போ கிட்னி யாருக்கு கிடைக்க போகிறாங்களோ லிவர் யாருக்கு நம்ம கொடுக்க போகிறாங்களோ அவரே நம்ம கூப்பிட்டு வர வச்சு அவருக்கு டெஸ்ட் பண்ணி அவரே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து ஒரு இப்போ ஓவரால் பார்த்தா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பேஷண்ட்டு ஹெட் இன்ஜுரியோட வராங்க மூளைசாவு ஏற்பட்டு டெஸ்ட் எடுத்து மூளைசாவு சர்வே பண்ணதுக்கே ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது. அதிலிருந்து இன்னொரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆப்ரேஷன் முடிக்கிறதுக்கே ஆகிடும். அதனால் வந்து ஒரு ஓவரால் பார்த்தா ஒரு நாள் இப்போது மூளைசாவு ஏற்பட்டுச்சு டவுட் வந்துடுச்சு இல்லை கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னு ஒரு நாள்னு வைங்க இந்த உறுப்புகள் தானமாக வழங்குறதுக்கு 1 நாள் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும்.
1: சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் வந்து எத்தனை வருஷமாக இந்த உறுப்பு தானங்கள் சர்ஜரிஸ்லாம் நடந்துட்டுருக்கு எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு?
0: ஜிப்மரில் வந்து கண்கள் இப்போ கோர்னியா டிரான்ஸ்பிளான்டேஷன் கண்கள் ஆப்ரேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்கும். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் வரதுக்கெல்லாம் முன்னே இருக்கும் 95-97 பண்ணியிருக்கும். ஆல்மோஸ்ட் 600-600 பேஷண்ட்டுக்கு கண்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. உறுப்புகள்லாம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ணது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான். அது வந்து 2012 இது கிட்னி டிரான்ஸ்பிளான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற டாக்டரோ ஹாஸ்பிட்டலோ நினச்சி அப்படியே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு சொல்லி நம்ம பெர்மிஷன் கேட்டு வாங்கணும், அதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. இப்போ மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோம்னா எம்சி இன்ஸ்பெக்ஷன் வர மாதிரி இதுக்குமே நம்ம வந்து இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு டாக்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி டெல்லியிலேருந்து டீம் வந்து இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்காங்களா இங்கே ஃபெசிலிட்டிஸ் என்ன ஐசியூ இருக்குதா ஓடி இருக்குதா லேப் என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்த்து பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் பண்ண முடியும். அதெல்லாம் முடிச்சு 2012 நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அது இருந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். 260 மேலே கிட்னி டிரான்ஸ்பிளான்டே நம்ம பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். அது இல்லாமல் ஜிப்மரில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனும் கைகள் ரெண்டுமே பண்ணுறாங்க. லிவர் வந்து 2017 இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 6 பேஷண்ட்டுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணியிருக்கிறோம். அது முழுசாக வந்து கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் தான், மூளைச்சாவற்பட்ட பேஷண்ட்டு எடுத்த லிவர் தான் பண்ணியிருக்கிறோம். 4 பேஷண்ட்டுக்கு கைகள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம்.
1: அடுத்த கேள்வி, இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் ஒருத்தவர், தான் வந்து உயிரோடு இருக்கும்போதோ இல்லை வந்து தான் இறந்த பின்னால் வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னு அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாருனா அவங்க எந்த மாதிரியான முன் நடவடிக்கைகள் எடுக்கணும்?
0: ஓகே, நல்ல கேள்வி கேட்டீங்க. இது ரொம்ப முக்கியமானது. உயிரோடு இருக்கிறவங்க வந்து கொடுக்க விரும்பலாம். மேக்ஸிமம் வந்து அது ஃபேமிலியிலே இப்போ இருந்தால் தான் கொடுக்க முடியும். இப்போது ஜிம்மருக்கு வந்துட்டு இப்போது கிட்னி தானமாக கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, கிட்னிக்கு அப்படியே வந்துட்டு நான் கிட்னி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி எடுத்து கொடுங்கன்னு சொல்ல நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது வந்து டைரக்ட்லி சட்டத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு தேவை இருக்குன்னா முதல்ல ஃபேமிலியிலிருந்து தான் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது ஃபேமிலியில் இல்லைனா தான் அதுக்கு வந்து வேறு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கோம். அது வந்து முழுசாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி அதிகமாக பண்ணுறது இல்லை. ஸோ உயிரோடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பிளட் பண்ணலாம். நான் வந்து எனக்கு இந்த உறுப்பு தானம் என்னென்னா எனக்கு தெரியும், எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, நான் எனக்கு டெத் ஆகுது, ஆஃப்டர் டெத் என்னுடைய உறுப்புகள் நான் தானமாக வழங்க விரும்புகிறோம்னு இருக்குன்னா நீங்கள் வந்து ஜிம்மரில் வரலாம். ஜிம்மரில் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் இருக்கும், அதுக்கு வந்து மொபைல் நம்பர் இமெயிலெலாம் இருக்குது, அவர்கிட்ட வந்து கேட்டாக்கா அவர் ஒரு ஃபார்ம் இருக்கும், நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கன் டோனர் கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுப்பாங்க, சின்ன ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்கும், அதில் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க, நீங்கள் எழுத்து போட்டுக்கலாம், அது நீங்கள் பர்ஸில் எல்லாம் வச்சுக்கலாம், அதை எடுத்துகிட்டு போய் ஃபேமிலியில் கூட காட்டலாம். நான் இறந்த பிறகு என்னுடைய உறுப்புகள் நீங்கள் தானமாக கொடுக்கணும்னா ஒரு டெத்தான பிறகு ஒன்று சொல்ல முடியாது. ஃபேமிலி தான், இப்போ ஒரு பேஷண்ட்டு இப்போ பிரெயின் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வராங்கன்னா கூட ஃபேமிலி சொன்னால் தான், ஃபேமிலி கன்சர்ன் கொடுத்தா தான் நம்ம வந்து உறுப்புகள் தானமாக வழங்க முடியும். அதனால் வந்து ஆர்கன் டானர் கார்டு வாங்கலாம் உயிரோடு இருக்கும்போது. டெத்தான பிறகு இதுக்கு வந்து ஃபேமிலி தான், இப்போது பேஷண்ட் வந்து இறந்துடுறாங்கன்னா எல்லாருமே இறந்த பிறகு எல்லாருமே உறுப்புகள் தானமாக கொடுக்க முடியாது, அதுக்கு வந்து ஒரு டைம் இருக்குது. இப்போ பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, வீட்டிலே வந்து பேஷண்ட் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, போயிட்டு உறுப்புகள் தானமாக கொடுக்க முடியாது. ஏன்னா ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பிளட் ஃப்ளோவே நிற்குது, அதுக்கப்புறம் கிட்னி இதெல்லாமே டேமேஜ் ஆகிடும். விதின் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஆக்சிஜன் இல்லாமல் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்னி எடுத்து ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அதனால் வந்து அது இறந்த பிறகு பிரெயின் டெட்டாக இருந்தால் தான், பிரெயின் டெட்டில் என்ன ஆகுதுன்னா மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு, சுத்தமாக ஃபங்க்ஷன் இல்லை. ஆனால் வந்து ஹார்ட் ஓடிட்டுருக்குது, கிட்னி ஓடிட்டுருக்குது, வென்டிலேட்டரில் போட்டால் ஆக்சிஜன் அளவு பெட்டில் இருக்குது, அப்போது வந்து அந்த கிட்னி நம்ம எடுத்து தானமாக வழங்கலாம், அது போட்டால் வேலை செய்யும். அல்லாமல் டெத்தானவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்து தானமாக கொடுக்க முடியாது. ஆனால் டிஷ்யூ கொடுக்கலாம், இறந்த பிறகும் கண்கள் தானமாக கொடுக்கலாம், தோல் தானமாக கொடுக்கலாம், அந்த மாதிரி டிஷ்யூஸ் போன் இந்த மாதிரிலாம் தானமாக கொடுக்கலாம். உறுப்புகள் டெத்தான பிறகு கொடுக்கறது கஷ்டம், அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டொனேஷன் ஆஃப்டர் கார்டியாக் டெத். அது வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் தான் பண்ண முடியும். இப்போ பேஷண்ட் வந்து ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ரோகத்துக்கு அட்மிட் ஆகிருக்கிறாங்க, அவர் வந்து கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டருக்கும் தெரியுது, ஃபேமிலிக்கும் தெரியுது. அந்த சுச்சுவேஷனில் சப்போஸ் வந்து இவர் முதல்ல இந்த ஓனர்கள் இவர் உயிரோடு இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, நான் வந்து உறுப்புகள் தானமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இறந்த பிறகு எனக்கு உறுப்புகள் தானமாக வாங்கணும்னு நினைக்கிறேன், ஃபேமிலிக்கும் சொல்லியிருக்கு, ஃபேமிலியும் சரி இவர் சொன்னதுனால நம்ம வந்து பண்ணுவோம்னு நினச்சிருக்கிறோன்னா அப்போ என்ன பண்ணலான்னா பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ரிக்கவராக போகிறது இல்லைன்னு தெரியுது, ஃபேமிலிக்கும் தெரியுது, டாக்டர்ஸும் தெரியுது. அவர் வந்து ஹார்ட் ஸ்டாப் ஆன உடனே அப்போ வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க, கிட்னி எடுக்கிறதுக்கு சர்ஜன் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. பேஷண்ட் டெத் ஆகுதுன்னா ஹார்ட் ஸ்டாப் ஆன உடனே வித்தின் 20 மினிட்ஸ் 20 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிட்டு போய் கிட்னி லிவர் எல்லாம் எடுத்து பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து நினச்சாலே தெரியுது இல்லை, அது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலர் சுச்சுவேஷனில் தான் ஃபேமிலிக்கு தெரியுது, பேஷண்ட் சொல்கிறாங்க அவருக்கு வந்து ரிக்கவராத ரோகம் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வென்டிலேட்டரில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சு டாக்டர் ரெடியாக இருக்கிறோம், உடனே ரெடியாக எடுக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் பண்ணலாம், அது இல்லாமல் டெத்துக்கு அப்புறம் உறுப்பு தானம் பண்ணுறது கஷ்டம்.
1: பல விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை. ஸோ ஆர்கன் டொனேஷன் நம்ம பண்ணுறோன்னு தெரிஞ்சோன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வந்து தான் குடும்பத்துக்கிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணோம், நான் எனக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க இறக்கும்போதோ ஏதாவது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிரெயின் டெட் ஆனவங்க கிட்டேருந்து உறுப்புகள் வந்து எடுத்து பல பயனாளர்களுக்கு கொடுக்கறதா சொல்லிருந்தீங்க. ஸோ இந்த பிரெயின் டெட்டுக்கும் கோமாக்கும் என்ன வித்தியாசம் சார்? கோமா பேஷண்ட்டும் இதுக்கு இன்க்ளூடடா, இல்லை பிரெயின் டெட் ஆனவங்க கிட்ட மட்டும்தான் உறுப்புகள் வந்து வித் அவங்க ஃபேமிலி கன்சர்னோட தான் வந்து அதுவும் நம்ம செய்ய முடியும்? ஸோ இந்த கோமாக்கும் அந்த பிரெயின் டெட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
0: நிறைய வித்தியாசம் இருக்குது. கோமானா பிரெயின் டெட் இல்லை. கோமானா நம்ம எப்போ சொல்லுவாங்கன்னா, பேஷண்ட்டுக்கு நினைவு இல்லை, அவர் வந்து நினைவோடு இல்லை, பேசுறது இல்லை, இல்லைனா கண் துறக்கிறது இல்லை. ஆனால் வந்து அவரோட நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கும். எப்படின்னா ஹார்ட் ஓடிட்டு இருக்கும், பிபி நல்லா இருக்கும், மூச்சு எடுக்கிறாங்க, வென்டிலேட்டர்லாம் போடாமலே பேஷண்ட் வந்து மூச்சு எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அவருக்கு நினைவு இல்லை, அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க, அப்போ தான் கோமான்னு சொல்லுவாங்க. கோமா கூட ரிவர்சபிள் கோமா இருக்குது, ரிவர்சபிள் கோமா இருக்குது. ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் பராலிசிஸ் அட்டாக் வந்த பிறகு மூளை டேமேஜ் ஆகிடுச்சு, ஆனால் வந்து அது மூளையோட ஒரு பார்ட்டு தான், ஒரு பகுதி தான் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த குடல் ஃபங்க்ஷன் ஆகுறது, இதயம் ஃபங்க்ஷன் ஆகிறது, மூச்சு எடுக்கிற அந்த பகுதியெல்லாம் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் மூச்செல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஆனால் வந்து நினைவில்லை, பேச மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, படுத்துகிட்டே இருப்பார். அவருக்கு நம்ம சொன்னால் புரியணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் வந்து அது கோமா ஸ்டேஜ், அது வந்து மூளைசாவு இல்லை, பிரெயின் டெட் இல்லை. அந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம உறுப்புகளெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. பிரெயின் டெத்துனா எப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு எப்போ பிரெயின் டெத் எப்போ சொல்லுவீங்கன்னா, பேஷண்ட்டோட அந்த மூளை ஒரு பகுதின்னு இருக்குது, மெடியூலான்னு சொல்லலாம் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி தான் நம்மளோட வைட்டல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போது பாடி டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்ல, ஒரு எப்போ பார்த்தாலும் கூலிங்காக இருந்தாலும் வார்மாக இருந்தாலும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஹிருதயம் ஓடிட்டே இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. நம்ம தெரியாமலே ஹிருதயம் ஓடுது, நம்ம தெரியாமலே மூச்சு எடுக்கிறோம், தெரியாமலே குடல் ஃபங்க்ஷன் ஆகுது. இதெல்லாம் வந்து இந்த மெடியூலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சப்கான்ஷியஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பகுதியில் இந்த மெடியூலை ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அது இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம், ப்ளீடிங்னால் இருக்கலாம், ஏதாவது அடிபட்டதுனால, ஆக்சிடென்டில் ஹெட் இன்ஜுரி வந்ததுனால இருக்கலாம், அந்த மாதிரி டேமேஜ் ஆகி இருக்கும்போது மூச்சு எடுக்கணும்னா வென்டிலேட்டர் போட்டால் மூச்சு கிடைக்கும், பிபி ஹார்ட்டு சரியாக ஓடாது, பிபி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிபி நார்மல் கொண்டு வரதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடணும், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகிடும், நம்ம வார்மிங் பண்ணுவோம், நிறைய அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும், ஹார்மோன்ஸ் ரிப்ளேஸ் பண்ணுவோம், தைராய்டு ஹார்மோன் இந்த மாதிரியெல்லாம் என்ன தான் பேஷண்ட் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா, அந்த மூளையில் இந்த மெடியூலா பகுதியில் ஏற்பட்ட டேமேஜ் வந்து இரிவர்சபிள் டேமேஜ், அது வந்து ரிக்கவர் ஆகிறதில்ல, அதுக்கு வைத்தியம் பண்ண முடியாது, வைத்தியம் பண்ணாலும் குணம் ஆகாது. அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் இது பிரெயின் டெத் அல்லது பிரெயின் ஸ்டெம் டெத்துன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த சிச்சுவேஷனில் தான் உறுப்புகள் தானமாக கொடுக்குற மேட்டரே வந்து நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் நினைப்பாங்க. கோமானா பிரெயின் டெத் இல்லை. கோமாவில் அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மூளையோட இந்த மிடுலா பகுதியில் பர்மனன்ட் டேமேஜ் வந்துடுச்சு, அது டேமேஜ் வந்து ரிக்கவர் ஆகிறது இல்லை. அது எப்படி தெரியும்னா, இந்த முதலே நான் சொன்ன மாதிரி பிரெயின் டெட் சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, அது கரெக்டாக பண்ணி அதில் வந்து ரிப்போர்ட் வருதுன்னா பிரெயின் டெட் தான். அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து கோமாவில் இருக்கிற ஒரு 10% பேஷண்ட் கூட அந்த மாதிரி பிரெயின் டெத்தில் இருக்காது. பிரெயின் டெத்தாக இருக்கிற பேஷண்ட் மட்டும்தான் உறுப்புகள் தானமாக கொடுக்க முடியும். கோமா பேஷண்ட்டுக்கெல்லாம் உறுப்புகளெல்லாம் ஒன்றும் தானமாக வாங்குறதில்ல, பண்ண முடியாது.
1: அடுத்த ஒரு கேள்வி சார், இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தவருக்கு வந்து ஒரு கிட்னி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே குடும்பத்தில் ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சன் இருக்காரு, இல்லை ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருக்காரு, ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது, அவங்களோட தேவைகளுக்காக இல்லை அவங்க கிட்டேருந்து எடுத்துக்கலாமா, மென்டலி ரிட்டார்டட் பர்சன் கிட்டேருந்து உறுப்புகள் எடுக்க முடியுமா, அதேமாரி இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் கிட்டேருந்து எடுக்க முடியுமா?
0: ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிங்க. இதை வந்து நாங்கள் நிறைய பார்க்குறோம். இப்போ நிறைய ஃபேமிலியில் எப்படி நடக்குதுன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சு, கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொன்னால் அவர் ஃபேமிலியிலே இருக்கிற ஏதாவது ஒரு மென்டலி ரிட்டார்டட் மூளை வறட்சி இல்லாத மாதிரி ஒரு இவரை கூட்டிகிட்டு வந்து இவரோட கிட்னி எடுத்து எங்கிட்ட போடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா மனோநிலை சரியாக இல்லை, சைக்கேட்ரிக் இல்னஸ், மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி இவரை கூட்டிகிட்டு வந்துட்டு இவரோட கிட்னி எடுத்து எங்கிட்ட போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து கிட்னி தானமாக கொடுக்குறதுக்கு ஃபண்டமெண்டல் ஒரு சில சட்டங்கள் இருக்குது. அதில் வந்து என்ன பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, உயிரோடு இருக்கிறவங்க கிட்னி கொடுக்குறாங்கன்னா அவர் சொந்தம் விருப்பத்தில் தான் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறோம், கிட்னினா என்னது, அது எங்கே இருக்குது, கிட்னி வந்து நார்மலாக என்ன, எனக்கு ஏன் கிட்னி தேவை இருக்குது, அந்த கிட்னி இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு ரெண்டு கிட்னி இருக்குது, அது ஒரு கிட்னி எடுத்தால் எனக்கு எதாவது ஆகிடுமோ, நான் எடுக்கிற ஆப்ரேஷனில் எதாவது ப்ராப்ளம் வரலாமா, ஆப்ரேஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரல, அந்த கிட்னி கொடுத்து இப்போ நிறைய வருஷம் உயிரோடு இருக்க போகிறாங்க, அந்த டைமில் இந்த கிட்னி ஃபெயிலாக எனக்கு எதாவது வரப்போகுதா, அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் எப்படி அது சம்பாதிக்கிறது, என்ன யார் பார்ப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு அவருக்கே தெரிஞ்சு இன்ஃபார்ம்டு கன்சர்ன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுறோம், நான் ஏன் பண்ணுறோம், இது பண்ணதில் எனக்கு என்ன ஏதாவது ஏற்பாடுகள் வரலாமா, இல்லை வந்து நான் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்குற கன்சென்ட்டோடு இருந்தால் தான் நம்ம வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உறுப்புகள் எடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி கொடுக்க முடியாதவங்க, அது வந்து மென்டலி இப்போ மூளை வளர்ச்சி இல்லாதவங்க தெரியாது, இல்லை அவர் என்ன பண்ண போகிறாங்க, அவர் யாராவது சொல்கிறாங்க கிட்னி கொடுங்க, அவர் வந்து நான் கிட்னி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, யாரோ வேணாம்னா அவர் வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்க முடியாது. அந்த இன்னும் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து அவுட் ஆஃப் க்வெஸ்சன் நம்ம வந்து கிண்ணியோ லிவரோ அவர்லேருந்து தானமாக வாங்க போகிறது இல்லை. அது ரொம்ப முக்கியம்
1: சார். அடுத்ததாக ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் உறுப்பு தானம் செய்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது, அவருக்கோ இல்லை வந்து உயிரோடு இருக்காரு அவர் வந்து ஒரு உறுப்பு தானம் செய்கிறாரு, இல்லை ஒரு இறந்தவர் அதாவது ஒரு பிரெயின் டெட் ஆனவர்கிட்ட வந்து உறுப்புகளை எடுத்து பயனாளர்களுக்கு நம்ம தரோம், ஸோ இதனால அவருக்கோ அவருடைய குடும்பத்துக்கோ ஏதாவது ஸ்டேட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சலுகைகள் இருக்கா?
0: பியூராக வந்து வாலண்டரியாக கொடுக்குற தானம் தான், தானம்னா அதுக்கு வந்து நம்ம பெனிஃபிட் பார்க்கறது இல்லை. உறுப்பு தானம்னா அது தானம் தான், அதுக்கு வந்து சட்டத்திலே சொல்லியிருக்குது எதுவும் பெனிஃபிட்டு வந்து கொடுக்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. அதனால் வந்து இப்போது உயிரோடு இருக்கும்போதோ பிரெயின் டெத் மூலசாக ஏற்பட்ட பிறகு உறுப்புகள் தானமாக கொடுக்குறதுலேருந்து எதுவும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்டோ எதுவும் நாங்கள் நேரம் பார்க்குறோம், காசு கேட்குறாங்க வேலை கேட்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்குது, அதனால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு வித்தியாசமாக இருக்குது, என்னென்னா அது ரொம்ப நாள் முன்னே கவர்மெண்ட் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறோம், கண்கள் இப்போ இறந்த பிறகோ இல்லைன்னா இறந்த பிறகு தான் கண்கள் கொடுக்க முடியும், இறந்த பிறகு யாராவது கண்கள் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு காசு கொடுக்குறாங்க, 2,000-5,000 rupees அவர் கொடுக்குறாங்க. அது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்குது, கண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து அது சட்டத்திலே பார்த்தா ஓவராலாக உறுப்புகள் தானமாக கொடுக்கறதுக்கெல்லாம் அது அலவுடு கிடையாது. அதனால் வந்து அந்த மாதிரி பெனிஃபிட் பார்த்து யாருமே தானத்துக்கு முன் வரக்கூடாது. டெத்தான பிறகு உறுப்புகளில் வந்து மண்ணில் தான் போக போகுது, இல்லைன்னா எரிஞ்சிட போகுது, அது இன்னொரு பேஷண்ட்டுக்கு உயிர் வாழ வைக்கிறதுக்கு பெனிஃபிட் இருக்கும். அந்த ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சு அந்த ஒரு குட் டீடுக்காக பண்ணுற தானமாக கொடுக்கறது தான் அது, அதிலிருந்து புண்ணியம் தான் கிடைக்கும், வேறு எதுவும் பெனிஃபிட்டை அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
1: கண்டிப்பாக சரியாக சொன்னீங்க சார். கிட்னி டொனேஷன் இப்போ இருக்கிற சூழலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கிட்னி டொனேஷன் அது தேவைப்படுறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ எதனால் டோனர்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ, எதனால் தேவைப்படுது அதிகமாக பர்டிகுலராக கிட்னி டொனேஷன் வந்து அதிகமாக இருக்குது? டொனேஷன்னாலே அவங்களுக்கு ஒரு கண்தானத்துக்கு அப்புறம் அடுத்ததாக அவங்களுக்கு நினைவுக்கு வருது கிட்னி டொனேஷன் பற்றி, எதனால் அந்த அதனுடைய தேவைகள் இருக்காது, அது தேவைப்படுறவங்க அதிகமாக இருக்கு?
0: ரொம்ப முக்கியமான மேட்ரு நீங்கள் கேட்டீங்க. நிறைய மக்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிட்னி வியாதியெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் வந்து அது எவ்வளோ இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவிலே வந்து கரெக்டாக பார்த்தா கணக்கு தெரியாது, அது ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு கணக்கு கரெக்டாக கிட்ட தெரியாது. ஆனால் வந்து ஒரு சில ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது, அதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எப்படினா 1 வருஷத்துக்கு 2,00,000 பேஷண்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ரோகம் இல்லை, கிட்னி ரோகம் இல்லை இருக்கிறவங்க எல்லாமே கிட்னி ஃபெயிலியர் செய்து போகாது. கிட்னி ஃபெயிலியர் எப்போ சொல்லுவாங்கன்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணலாம் அல்லது கிட்னி மாட்டலனா இறந்துடுவாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வந்தவருக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்டேஜுக்கு வரவங்கிற 2,00,000 இருக்குது இந்தியாவிலே. ஓகே, அதில் பார்த்தா ரெகுலராக அதுக்கு கிட்னி ஃபெயில் ஆன பிறகு கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணிக்கிறாங்க, அதுலேருந்து ரெகுலராக தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணும், அது ஒரு வாட்டி டயாலிசிஸ் பண்ணால் பட்டாது, கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, கிட்னியோட வேலை மிஷின் செய்கிறாங்க, அது மிஷின் செஞ்சுட்டு இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், உயிரோடு இருக்க முடியும். அந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறவங்க ஒரு 10-20% கூட இல்லை, மோர் தேன் 80% வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் டோனர் இல்லாததுனால, இல்லைன்னா டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லாததுனாலோ, இல்லைன்னா அந்த இப்போது தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் ஓவரால் பார்த்தா டயாலிசிஸ் வசதி தான் இருக்குது, ஆனால் ஒரு சில ஏரியாவில் வந்து டயாலிசிஸ் வசதியை கூட அவ்வளோ இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கூட அதை வந்து அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை, அந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ண முடியாமல் இறந்துடுறாங்க, கிட்னி வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணாமல் இறந்துடுறாங்க. மேக்ஸிமம் கிட்னி 1 வருஷத்துக்கு 2,00,000 பேர் அது இருக்குது, சரியா? அது மட்டும் இல்லை, இப்போது கிட்னி ஃபெயில் ஆன பிறகு ஒரு வித்தியாசம் என்னென்னா டயாலிசிஸ் பண்ணால் உயிரோடு இருப்பாங்க, சரியா? இப்போ வந்து வசதி இருக்குது, இப்போ நிறைய வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இருக்கிறதுனால ஒரு சில ஏழையான பேஷண்ட்டு கூட டயாலிசிஸ் கிடைக்குது. அதில் டயாலிசிஸ் ரெகுலராக பண்ணுறீங்க, வைத்தியம் பண்ணுறீங்கன்னா உயிரோடு இருக்கலாம். ஆனால் வந்து இப்போது அந்த மாதிரி 1 வருஷம் பார்த்தாலே 2,00,000 பேர்கிட்ட வருது. இப்போது ஓவரால் 1 வருஷம் இந்தியாவிலே பண்ணுற கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பார்த்தா 10,000 கீழே தான். அப்போ எத்தனையோ பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி கிடைக்காமல் இல்லைன்னா டயாலிசிஸ் வசதி இல்லாமல் இறந்துடுறாங்கன்னு நினச்சி பாருங்கள். அதில் வந்து என்ன இதில் ஏன் முக்கியம்னா, கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நார்மலாக தான் இருப்பாங்க, பார்த்தா தெரியாது இது வந்து ஏதோ நோய் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ இங்கே நம்ம ஜிம்மரில் பண்ணுறவங்க கூட இப்போ நான் சொன்ன 200 பேருக்கு மேலே இருக்குது, அது நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, கடை வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பிறக்கிறாங்க, கல்யாணம் இது கிட்னி மாற்றுனதுக்கு அப்புறம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்னி மாற்றுனா ஹெல்த்தியாக இருப்பார், புரிஞ்சுங்களா? அதனால் வந்து இது ஒரு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். நீங்கள் வந்து கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, டயாலிசில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது. வாரத்துக்கு 2-3 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டயாலிசிஸ் பண்ணணும், ஊசி போடணும், ரத்த அளவு கம்மியாக இருக்கும், பிபி ஏறும், ஒரு சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்பப்போ வந்துட்டு இருப்பாங்க. நல்லா டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆனால் வந்து பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிற அளவுக்கு வராது, ஹெல்த்தியாக இருக்கலாம், வேலைக்கு போகலாம், அது மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க ரெகுலராக மாத்திரை போடணும், அது தவிர அவர் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான். அப்போது கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணாக்கா நாங்கள் வந்து கிட்னி ஃபெயிலியரில் இறந்துட போகிறவங்க இன்னும் நீங்கள் ரெண்டாவது வாழ்வை வைக்கிறோம், அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து அந்த மாதிரி இருக்கிற இப்போது 2 lakhsன்னு தான் சொன்னேன், அதில் வந்து மேக்ஸிமம் வந்து இறந்துடுறாங்க, இந்த ஒரு சான்ஸே கிடைக்காமல் டயாலிசிஸோ ட்ரான்ஸ்பிளண்டோ பண்ண முடியாமல் இறந்துடுறாங்க. அவர் திருப்பி உயிர் வாழ வைக்கிறோன்னா யாராவது ஃபேமிலி இருக்கிறவங்களோ, இல்லைன்னா ஒன்றைக்கு உயிரோடு இருக்கிறவங்க யாராவது கொடுக்கணும், இல்லைன்னா கடாவர் ப்ரோக்ராம் சொல்லணும்ல, மூலம் சாவு ஏற்பட்டு ஆக்சிடென்ட் கேஸில் வராதுலேருந்து. இப்போது ஆக்சிடென்ட்டு பார்த்தா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு ஒன்றும் கம்மி இல்லை, இந்தியாவில் பார்த்தா நிறைய நடக்குது. இப்போது மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு மெசேஜ் கூட நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஹெல்மெட் போடுறது இல்லை, 2-வீலர் மேக்ஸிமம் நாங்கள் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 50 பேஷண்ட்டுக்கிட்ட உறுப்புகள் பிரெயின் டெத்துக்கு அப்புறம் உறுப்புகள் இல்லாமல் எழுதுகிறோம். அதில் வந்து 99% வந்து 2-வீலர் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டி அடிபட்டு வந்த பேஷண்ட் தான், புரியுங்களா? அவர் வந்து ஹெல்மெட் இருந்திருந்தால் அவர் டோனர் ஆக மாட்டார், அவரோடு இருப்பாங்க. ஹெட் இன்ஜுரி வீடெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஆனால் வந்து ஹெட் இன்ஜுரி அந்த அளவுக்கு இருக்குது, மூளை சாவு ஏற்படுற அளவுக்கு வராது. அப்போது எல்லோருமே வந்து 2-வீலர் ஓட்டுறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, ஓட்டுங்க, ஆனால் வந்து ஹெல்மெட்டோட ஓட்டுங்க, அது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சிடென்ட்டில் வந்து மூளை சாவு ஏற்படுறவங்க பார்த்தா இப்போ இந்தியாவில் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது, அதில் வந்து ஒரு 1% கூட அவர்கிட்ட டாக்டர்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மரில் கூட ஹெட் இன்ஜுரியோட டெய்லி பார்த்தா 10-15 பேஷண்ட்டாவது ஹெட் இன்ஜுரியோட வருது, அதில் வந்து மூளை சாவு ஏற்படுறவங்க பார்த்தா எப்படியும் 1-2 நாளாவது டெய்லியும் இருக்கும். அவர்கிட்டலாம் நம்ம வந்து மூளை சாவுன்னு தெரிஞ்ச பிறகு எங்கள் டீம் இருக்குது, அவர் சொல்கிறோம் நீங்கள் பேஷண்ட் வந்து பிழைக்க மாட்டோம், அது வந்த மாதிரி டேமேஜ் தெரிஞ்சு போச்சு, நாங்கள் டெஸ்ட்லாம் பண்ணோம், ஸ்கேன் பண்ணோம், அதனால் வந்து வைத்தியம் பண்ணுறதுக்கு பண்ணலாம், ஆனால் வந்து இது பிழைக்க மாட்டேது. இப்போது பிரெயின் மூளை சாவு எப்படி இருந்தால் அப்புறம் ஒரு 1 or 2 days 24 hours நம்மளால் ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும், நம்ம என்ன எந்த அளவுக்கு வைத்தியம் பண்ணாலும். அதுக்குள்ளே நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் உறுப்புகள் தானமாக வழங்கலாம், அந்த மாதிரி ஃபேமிலி நீங்கள் யோசிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா கேட்டால் கூட 99% ஃபேமிலியும் வேணான்னு சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி அது வந்து அவருக்கு அந்த தெரியாது, அந்த ஒரு நாலேஜ் இல்லாததுனால, இது என்னன்னு தெரியாததுனால சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த இதில் வந்து ஒரு பாதி பேராவது 50% கூட சரி, ஆமாம் இது வந்து எனக்கு தெரியுது, இவரோட கண்டிஷன் தெரியுது, இவரோ இறந்துட போகிறாங்க, இவரோட உறுப்புகள் நீங்கள் வந்து இன்னும் தேவையானவங்க கொடுங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது பண்ணலாம், நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரோன்னா, கிட்னி இல்லைனா லிவர் இல்லைனா ஹார்ட்டு ட்ரான்ஸ்பிளண்ட் தேவையானவங்க 1000s பேஷண்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஃபேமிலியிலேருந்து இல்லை, ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை, ஆக்சிடென்ட் கேஸில் நிறைய வந்து மூளைசாவு ஏற்படுறாங்க, ஆனால் வந்து அவர் தானமாக வழங்குறது இல்லை. அதனால் வந்து அது இப்போது உயிரோடு இருக்கிறவங்களும் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பிரெயின் டெத் ஆன பிறகு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் முன் வரீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து கிட்னி நோயாலையும் லிவர் ஃபெயிலினாலும் எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் உயிர் வாழ வைக்கலாம், ரொம்ப முக்கியமானது,
1: ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க இனிமேல் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போடணும்,
0: ரொம்ப முக்கியம்,
1: கண்டிப்பாக போடணும். ஸோ அடுத்ததாக உறுப்பு தானம் பற்றி மக்களுக்கு எந்த மாதிரியான தவறான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது சார் வெளியில்? பண்ண வரவங்களை கூட சில பேர் தடுக்கலாம், என்ன மாதிரியான தவறான கருத்துக்கள் வெளியில் இருக்க மக்களுக்கு?
0: இது டெய்லி மேட்டர் தான், நாங்கள் பார்க்குற டெய்லி மேட்டர் நீங்கள் கேட்டீங்க. இது ரெண்டுக்குமே இருக்குது, இந்த உயிரோடு இருக்கிறவங்க தானம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இல்லைன்னா தவறான நாலேஜ் இருக்குது, மூளைசாவு ஏற்பட்ட பிறகும் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறவங்க நான் மேக்ஸிமம் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, சட்டப்பிரகாரம் ஃபேமிலி இருக்கிறவங்க தான் நாங்கள் முதல்ல கன்சல்ட் பண்ணணும், அதுதான் கொடுக்கணும் சட்டத்தில், அதுதான் அலவுடாகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய சுச்சுவேஷன் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, ஒரு பேஷண்ட் கிட்னி ஃபெயிலர் ஆகுது, அவரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கெல்லாம் இருக்கிறாங்க, பிளட் குரூப் மேட்ச் ஆகுது, அவர் வந்து ஒரு சில பேர் முதல்ல நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் விட்ரா பண்ணுறாங்க, அப்புறமா சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை நான் கொடுக்க விரும்பலான்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இது பேசுறதுக்கு இந்த வழிக்கு வரமாட்டேன், இல்லைனா இவர் கிட்னி ஃபெயிலுன்னு தெரிஞ்சு இவருக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட பேச வர போகிறது இல்லை ஃபேமிலி, அதுக்கப்புறம் பேச்சு வார்த்தை எல்லாம் கிடையாது, நிப்பாட்டுறாங்க, ஏன்னா எங்கிட்ட கிட்னி கேட்பாங்களோ, புரியுதுங்களா? இன்னொரு மேட்டர் என்னன்னா, இது மாதிரி முதல்ல வந்து தெரிஞ்சதில் சரி என்னுடைய பிரதர் சிஸ்டர் தான் அவருக்கு நான் கொடுத்து ஆகணும், அவரெல்லாம் அவர் கஷ்டப்படுறாங்க, எனக்கு 2 kidney இருக்குது, எனக்கு ஒன்றும் பெருசாக போகிறது இல்லை, நான் கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்தால் கூட அவரோட மனைவி இல்லைனா அவரோட இப்போ ஒய்ஃப்னா அவரோட ஹஸ்பண்ட் இல்லை அவரோட ஃபேமிலி மாமியார் இல்லைனா அவரோட ஃபாதர் இல்லோ மாதர் இல்லோ அந்த ஃபேமிலி கூட தடுக்கிறாங்க. அது மோஸ்ட்லி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது லட்சக்கணக்கான, இப்போ இந்தியாவில் நான் சொன்னதே ஒவ்வொரு வருஷமும் 9000 கிட்ட கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணுறாங்க, அது வந்து மேக்ஸிமம் வந்து 9000 8000 8500 வந்து உயிரோடு இருக்கிறவங்க கொடுக்குறது தான், அப்பா அம்மா கூட பிறந்தவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொடுக்குறவங்க தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1954 கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் வந்து 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதிலிருந்தே உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆகுது, அவருக்கு என்ன ஆகுதுன்னு எல்லாம் சயின்டிஃபிக்கலாம் நமக்கு தெரியுது. மெடிக்கல் கொடுத்துருவாங்க இப்போ எத்தனையோ பேர் இருக்குது, அவருக்கெல்லாம் நிறைய வருஷம், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இறந்துற வரைக்கும் கூட அப்சர்வ் பண்ணிட்டு அவர் வந்து கிட்னி கொடுத்ததுனாலே ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு சயின்டிஃபிக்கலி நமக்கு தெரியுது. ஆனால் வந்து இது பொதுமக்களுக்கு தெரியாது, கிட்னி கொடுத்தா ஏதோ ஆகிடுமோன்னு தப்பாக நினைக்கிறாங்க. அந்த ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நிறைய பேர் முன் வரது இல்லை உயிரோடு இருக்கிறவங்க. அது வந்து ஒரு தவறான நாலேஜ், அது மாதிரி இல்லை. கிட்னி கொடுக்குறவங்களுக்கு முழுசாக டெஸ்ட் எடுத்து இவருக்கு இப்போவும் எதுவும் நோய் இல்லை, ஏதாவது இப்போ லைட்டாக பிபி இருந்தால் கூட கிட்னி கொடுக்கலாம், அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த உயிருக்கு ப்ராப்ளம் வர மாதிரி டாகம் வர போகிறது இல்லைன்னு டெஸ்ட் எடுத்து அதில் கிளியராக இருந்தால் தான் டாக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிட்னி கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அதுதான் உண்மை. அதனால் வந்து இப்போ ஃபேமிலியாக இருக்க இருக்குதுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, குரூப் பி மேட்ச் ஆகுங்க, நீங்கள் ஒன்றும் அதில் வந்து ஒரு ரிலக்டன்ஸ் காட்ட தேவையில்லை, சரியா? மெடிக்கலி வந்து கிளியராக தான் இருக்கும், கொடுக்குறது அவருக்கு பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கு அதனால் ஒன்றும் லாங் டைமில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, தைரியமாக கொடுக்கலாம். ரெண்டு, இந்த மூளை சாப்பிடப்பட்ட பேஷண்ட்ல எப்படி பார்க்குறோம்னா, இப்போ பேஷண்ட்டு ஹெட் இன்ஜுரியில் வராங்க, பிரெயின் இன்ஜுரி ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க, அவர் மூச்சு சரியாக எடுக்கிறது இல்லை, பிபி கம்மியாக இருக்குதுன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வென்டிலேட்டரில் போடுவாங்க, பிபிக்கு மாத்திரை கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. பேஷண்ட்டு வந்த உடனே சரி இது பிரெயின் டென்ஸ் யாரும் சொல்ல போகிறது இல்லை, பேஷண்ட்டு எந்த கண்டிஷனில் வந்தாங்க ரொம்ப மோசமான வரும்போதே தெரியுது அது மூளை ரொம்ப டேமேஜ் தான், இது வைத்தியம் பண்ணுற கஷ்டம் தெரிஞ்சால் கூட மூளை சவன் சொல்ல போகிறது இல்லை, முதலே ட்ரீட்மெண்ட் பண்ணி அது வேணால் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வருதா அதை பார்த்து ஒரு நாளெல்லாம் பார்த்து கன்ஃபார்மாக இது வராதுன்னு சொன்ன பிறகு தான் பிரெயின் சொல்ல போகிறோம். பிரெயின் டெஸ்ட் நம்ம சொன்ன பிறகு இந்த நான் முதல்ல சொன்னோம்ல இந்த மாதிரி டீம் டாக்டர்ஸ் வருவாங்க, இந்த 6 மணி நேரம் டெஸ்ட் இல்லை அதை முடித்து பிரெயின் டென்ஸ் சொன்ன கூட நம்ம வந்து வென்டிலேட்டர்லாம் எடுக்க போகிறது இல்லை, வென்டிலேட்டரில் போட்டு பிளட்டில் ஆக்சிஜன் அளவு கரெக்டாக இருந்து பிபி நல்லா இருந்து கிட்னி நல்லா வேலை செஞ்சு லிவர் நல்லா வேலை செஞ்சால் தானே அது எடுத்து இன்னொரு தானமாக விரும்ப முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது இல்லை. ஆனால் வந்து பேஷண்ட் நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து பேஷண்ட்டு இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க, நம்ம சரி வந்து பார்க்குறோம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மூச்சு எடுக்கிறாங்களே, நெஞ்சு வந்து பார்த்தா செஸ்ட்டு வந்து மூச்சு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, மானிட்டர் இருக்கும் ஐசியூனா மானிட்டர் இருக்கும், பிபி பார்க்குறாங்க, பிபியெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் பேஷண்ட் இறந்துட்டீங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? பேஷண்ட் வந்து மூச்சு எடுக்க நான் பார்த்தா மூச்சு போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது, வென்டிலேட்டர்லாம் இருக்கிறதுனால மூச்சு போயிட்டு தான் இருக்கும், ஹார்ட் ஓடிட்டு இருக்குது, யூரின் பையில் பார்த்தா யூரின் வருது, இவர் உயிரோடு தான் இருக்காங்க, நீங்கள் போய் சொல்கிறாங்க இவர் என்ன நாங்கள் நம்மளாம் கொடுக்க முடியாது, அவர் நம்புறது இல்லை. அவர் வந்து அந்த பிரெயின்டது என்னன்னா கன்செப்ட் வந்து அந்த ஐடியா வந்து பொதுமக்களுக்கு இல்லை. அவருக்கு பேஷண்ட் டெத்துன்னு அவர் என்ன நினைக்கிறாங்க, மூச்சு எடுக்க மாட்டேன், ஹார்ட் ஓட்ட மா ஹார்ட் நிற்கும்போது தான் இறந்துன்றாங்கன்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் மெடிக்கலி அப்படி இல்லை, பிரெயின் ஸ்டாப் ஆனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுது, அதுக்கப்புறம் வாழ்வு கிடையாது, சரியா? அந்த பிரெயின் டெத்துன்னு ஒரு ஐடியா இல்லாததுனால நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. அவர்கிட்ட நம்ம சொன்னாலும் அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான், முதலே தெரியாமல் திடீர்னு வந்து ஹெல்த்தியாக இருந்தவங்க யங்காக இருப்பாங்க, அவர் வேலைக்கு போயிட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடுத்த நாள் பார்த்துட்டு இவர் இறந்துட்டு அவர் மூளைச்சாவு ஏற்பட்டுடுச்சு பிழைக்காது அப்படின்னு சொன்னால் நம்புறது யாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் பார்க்கும்போது கூட ஹார்ட் ஓடிட்டு இருக்குது, யூரின் வருது, தொட்டு பார்த்தா டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது, அப்போது அவரே நம்புறது கஷ்டமாக இருக்கும், சரி? அந்த மெடிக்கல் மேட்டரு புரியாததுனால நிறைய பேர், அதனால் வந்து இந்த பிரெயின் டெத்தோட கன்செப்ட் வந்து பொதுமக்களுக்கு தெரியறது ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு டீம் ஆஃப் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க, அவரெல்லாம் ஓரளவு கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய பேர் சொல்லும்போது தெரிஞ்சு, அதனால தான் நாங்கள் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 50 கேஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு 1000 கேஸ் பண்ண வேண்டிய இடத்து தான் 50 அல்லது 100 நடக்குது. அது ஏன்னா சொன்னாலும் நிறைய பேருக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றது இல்லை, அவருக்கு புரிய மாட்டேங்கிறாங்க, அவர் ஒத்துக்கிறது இல்லை, அது நம்ம ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, அவர் ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம் அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த ஒரு ஐடியா பொதுமக்களுக்கு பிரெயின் டெத்னு ஒரு கன்செப்ட் ஓரளவு இருந்தாக்கா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரும், டொனேஷனுக்கு முன் வருவாங்கன்னு எனக்கு தோணுது.
1: கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல அவேர்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து யாராவது வந்து உறுப்பு தானம் செய்யணும்னு விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா நீங்கள் யாராவது இல்லை இவங்க வேண்டாம் இவங்க கிட்டேருந்து நம்ம உறுப்பு தானம் எடுக்க வேணாம்னு யாராவது கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? யார் இப்போ வந்து ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராவது வாலண்டியராக வந்து எனக்கு நான் ஆர்கன் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட அது கவுன்சிலிங்?
0: ஓகே, அதில் வந்து மெடிக்கல் மேட்ரு ஒன்று இருக்குது, ஒன்று சோஷியல் மேட்ருன்னு ஒன்று இருக்குது, சரியா? மெடிக்கலில் வந்து தெளிவாக இருக்கும், அது வந்து ஆல் ஓவர் வந்து இவர் நன்மை கொடுக்குறவங்களுக்கு வந்து எதா சர்க்கரை வியாதி இருக்குது, இல்லைனா அவருக்கு கேன்சர் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில கிணி கல் இருந்ததுனால 100% கொடுக்க முடியாது. இல்லைனா ஒரு சில ரோகங்கள் இருக்கிறதுனால அவர் ஃபிட் இல்லை, இல்லைனா அவருக்கு ஆப்ரேஷனுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகம், நீங்கள் ப்ளீடிங் ரிஸ்க் இருக்குது, அதனால வந்து நீங்கள் கொடுக்காதது. மெடிக்கல் அட்வைஸ் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு அவர் அன்ஃபிட்னு சொல்லுவாங்க, அவர் இனெலிஜிபிள், அவர் வந்து நம்ம பண்ணக்கூடாது, அவருக்கு ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம வந்து பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து நாங்கள் ரெகுலராக பார்க்குறது மெடிக்கல் இல்லாத இன்னொரு மேட்டர் இருக்குது, அது வந்து மெடிக்கல் ரீசனால் இல்லை, ஆனால் வந்து எப்போ எப்படி பார்க்குறோன்னா கிட்னி ஃபெயிலோட பேஷண்ட் இருக்காங்க, அவரோட வந்து குழந்தைகள் மோஸ்ட்லி வந்து சின்ன வயசில் இருக்கிற டாட்டர் பெண் குழந்தை இருக்காங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கு, ஆனால் இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகலை. அவர் வந்து ஃபேமிலி மோஸ்ட்லி அவர் வந்து

0: டெலிவர் ஆகிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அது ப்ராப்ளம் இல்லை, அந்த மெடிக்கலி அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் வந்து அது இஷ்யூ இருக்குன்னு நினச்சி அந்த மாதிரி இப்போது எஸ்பெஷலி லேடிஸுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் வந்து ஒரு ப்ராப்ளம் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அதனால வந்து எங்களுக்கும் அவரை அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம், இவர் அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், இல்லைனா பிரதர் வந்து சிஸ்டர் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு பெரிய ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க. மேட்ரு தானமாக கொடு, உறுப்பு தானமாக கொடுக்க பிறகு அவருக்கு லைஃபுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சி நாங்கள் வந்து அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 100 வாட்டி யோசிக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள், வேறு யாராவது இருக்குது அது பாருங்க, அதெல்லாம் சொல்லுவோம். அந்த ஒரு மேட்ரு வந்து ஐ திங்க் சோஷியல் மெடிக்கலி அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது.
1: ஒரு ஃபைனலான க்வெஸ்சன் சார், அதாவது இப்போ உறுப்பு தானம் ஒருத்தவர் வந்து உயிரோடு இருக்கிறவரு ஒருத்தவருக்கு தேவைப்படுறவருக்கு உறுப்பு தானம் பண்ணிடுறாரு, அந்த உறுப்பை வாங்கினவருக்கு ஏதாவது ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, ஏதாவது அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குமா?
0: ஓகே, அது ரொம்ப முக்கியம் தான். இப்போ நம்ம வந்து யாருக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து நல்லா இருக்கணும். இப்போ கிட்னி தானமாக கொடுத்துட்டீங்க, லிவர் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ நாளில் உயிரோடு இருக்கு, நல்லா இருக்காங்களா, நல்லா ஒரு நினைவு எப்படி இருப்பாங்கல்ல, அது நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அது கொடுத்ததுக்கு ஒரு ஹாப்பியாக இருப்போம் இல்லை, நான் கொடுத்ததில் அவர் நல்லா இருக்காங்க, அது டோனருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மேட்ரு. அது கிட்னியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜர் தான், அது ஒன்றும் இப்போ புதுசாக பண்ணுறது இல்லை. கிட்னி டிரான்ஸ்பிளான் நான் சொன்ன 95 பண்ணிட்டு இருக்கிறோம், 1000 கேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட். இப்போது ஆப்ரேஷன்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து எதுவுமே ப்ராப்ளம் வருது இல்லை. இப்போது ப்ராப்ளம் வந்து என்ன பார்க்குறாங்க, கிட்னி வந்து ஆப்ரேஷன்லேயே மெயினாக வந்து ஏதோ டெத் ஆகுறாங்களோ இல்லைனா கிட்னி போட்டும் ஒர்க் ஆகலை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. 100% சக்ஸஸ் எதுக்கும் நம்ம சொல்ல முடியாது, சரியா? இப்போ பண்ணால் 100% சொல்ல முடியாது, எந்த ஒரு ஆப்ரேஷனுக்கோ இல்லைனா வைத்தியத்துக்கோ ரோகத்துக்கோ 100% கேரண்டியாக யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ப்ரொபோர்ஷன் பார்த்தா ஒரு 1-2% கூட இல்லை. இப்போது ஆப்ரேஷன் ரிலேட்டட் ஆப்ரேஷனில் வந்து கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கிட்னி வேலை செய்கிறது இல்லை, உயிரோடு இருக்கவங்க கொடுத்து கிட்னி வேலை செய்ய நடக்கிறது அது வந்து நார்மலாக அது வந்து இப்போ பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தா முதலே இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தா நிறைய ப்ராப்ளம் வரலாம். இப்போ வந்து ரிஜெக்ஷன், இது வந்து சொந்த கிட்னி இல்லை, இன்னொரு ஆள் கிட்னி போடுறாங்க, அது ரிஜெக்ஷன் ஆகிடும். அதில் அதுக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து மாத்திரை போடணும். கிட்னி மாட்டினவங்க உயிரோடு இருக்கிற லைஃப் லாங் வந்து கிட்னி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குதுக்கு, இல்லைனா லிவர் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கணும். அந்த டேப்லெட் எப்படி தான் நம்ம வந்து இம்யூனிட்டி அந்த எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுற டேப்லெட், ஏன்னா தான் கிட்னி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். அந்த எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகும்போது இன்ஃபெக்ஷன் வரலாம், இப்போ நியூமோனியா, யூனரி இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அப்போது இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு ப்ராப்ளம் வரலாம் இந்த மாத்திரை போடுறதுனால. ஒரு சில பேருக்கு சர்க்கரை வியாதி, அதுவும் இந்த ஸ்டீராய்டு மாத்திரை போடுறதுனால சர்க்கரை வியாதி வரலாம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு முதலே இருந்த கிட்னி ரோகம் திருப்பி வரலாம், கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு, அது வந்து முதலே இருந்த ஒரு நெஃப்ரைட்டிஸ் ரோகத்தினால வருது, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இந்த அந்த கிட்னி திருப்பி வரலாம். ஏதாவது ப்ராப்ளம் வரலாமான்னு கேட்டால் ப்ராப்ளம் வரலாம், ஆனால் அது வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு மெடிக்கல் அட்வான்ஸ் வந்து போச்சு. ஒரு சில பேஷண்ட்டுக்கு திருப்பி இந்த கிட்னி பாதிப்பு வந்தாலும் ரிஜெக்ஷன் வந்தாலும், ரிஜெக்ஷன் முதலே பார்த்தா இப்போ ஸ்டார்ட் பண்ண டைமுக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் 40-50% ஆளுக்காருக்கு ரிஜெக்ஷன் ஆகிடும். இப்போ வந்து அது 5% கூட ரிஜெக்ஷன் ஆகிறது இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அட்வான்ஸ் வந்து போச்சு. அதனால் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி, 5%, 6% தான் காம்ப்ளிகேஷன் வருது. அந்த காம்ப்ளிகேஷன் வந்தால் கூட அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு கூட இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரிஜெக்ஷன் ஆனாலும் அதுக்கு வைத்தியம் பண்ணிடலாம், இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு வைத்தியம் பண்ணிடலாம். அதனால வந்து இப்போது நம்ம வந்து மெடிக்கலி பார்த்தா சர்வைவல்னு சொல்லுவாங்க. இப்போது 100 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதில் வந்து எத்தனை பேர் 5 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் கிட்னி நல்லா வேலை செய்கிறாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் கிட்னி வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கணக்கு நம்ம சொல்லுவோம். அதில் கிட்னியை பொறுத்த வரைக்கும் மோதல் 90% வந்து 5 இயர்ஸில் ஹெல்த்தியாக இருப்பாங்க, 85% 10 இயர்ஸில் ஹெல்த்தியாக இருப்பாங்க, கிட்னி வேலை செய்கிறாங்க, உயிரோடு இருப்பாங்க. ஒரு சில பேஷண்ட்டுக்கு இந்த நான் சொன்ன ரிஜெக்ஷன் இல்லைனா அது ரெசிஸ்டண்டான அதாவது சிவியரான இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு, அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், உயிருக்கே ஆபத்து வரலாம். அது வந்து இப்போது 5-10% தான், 10 வருஷம் கூட பார்த்தா கூட. சரியா, கிட்னிக்குன்னு சொல்லி கூட ஒரு லைஃப் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஆஸ் ஆஃப் நோ கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு வந்து கிட்னி எவ்வளோ நாள் அந்த கிட்னி வேலை செய்யும், அது இன்டெஃபினட்டாக போகாது. இப்போ நார்மலாக இருக்கிறவங்க உயிர் 80 வயசு வரைக்கும் இருக்கலாம், கிட்னி நல்லா இருக்கலாம், ஆனால் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு அந்த அளவுக்கெல்லாம் போகாது. ஒரு ஆவரேஜ் லைஃப்னு இருக்குது, அது 10-15 இயர்ஸ். ஒரு சில பேஷண்ட்டுக்கு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 30 வருஷம் வரைக்கும் கூட போகலாம், அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் வந்து அது ஒரு ரொம்ப கம்மி தான். ஒரு ஆவரேஜ் பார்த்தா 10-15 வருஷம் அந்த கிட்னி நல்லா வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி ஃபெயில் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ வேணா கிட்னி இன்னும் கொடுக்குறது ஆளுக்கு திருப்பி 2வது கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்ணலாம், அந்த மாதிரி 2 வாட்டி 3 வாட்டி எல்லாம் கிட்னி ட்ரான்ஸ்பிளான் பண்ணவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் லைஃப் மினிமம் 10-15 இயர்ஸ் ஆவரேஜாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்னி தானமாக கொடுத்துட்டுனா அவர் அந்த கிட்னி குறைஞ்சது 10-15 வருஷம் நல்லா வேலை செய்வாங்க, அவர் நல்லா இருக்கலாம், அதுக்கப்புறம் கூட இருக்கலாம். கிட்னி ஃபெயில் ஆன பிறகு ஒரு சில பேர் நிறைய வருஷம் நல்லா இருப்பாங்க. அதனால் வந்து கிட்னி கொடுக்குறவங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது, அது உடனே கிட்னி ஃபெயிலாக போகிறது இல்லை, ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்கும்.

0: அடுத்ததா இப்ப உறுப்பு தானம் செய்யணும்னா ஜிப்மர் மருத்துவமனையில யார சார் அணுகிறது?
1: இங்கே டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இப்போது நெஃப்ரலஜி ஓபி ஓபியில் இருப்பாங்க, டீம் ஆஃப் இவர் இருக்கிறாங்க, அவருக்கு மொபைல் நம்பர் இருக்குதோ அவர்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மொபைல் நம்பர் ஜிம்மர் வெப்சைட்டில் இருக்குது, பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதுவும் ஜிம்மர் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணணும்னா டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் இப்போ கிட்னி டிபார்ட்மெண்ட்டில் ஓபியில் இருக்காங்க, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் இருக்காங்க. இங்கே வந்து டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். பார்க்கலன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் கூட இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது, இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் அடித்து கூட கேட்கலாம். ஏதாவது இப்போ உறுப்பு தானத்தை பற்றி உங்களுக்கு விவரம் தெரியணும், நீங்கள் வந்து உறுப்பு தானமாக கொடுக்க விரும்புகிறீங்க, அந்த ஆர்கன் டோனர் கார்டு வாங்கணும், அந்த மாதிரி இருந்தால் கோஆர்டினேட்டர் கிட்டே பேசி நீங்கள் அது இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். அதுக்கு தேவையான ப்ரொசீஜர் அவர் பண்ணி கொடுப்பாங்க. டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் கிட்டே பேசலாம்னு சொன்னோம். அந்த டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் மொபைல் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்னென்னா 7867086341. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 7867086341. இந்த நம்பருக்கு நீங்கள் இப்போது 24 hours ஆனில் தான் இருக்கும், யாராவது இந்த ஃபோன் வச்சுருப்பாங்க, உறுப்பு தானத்தை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இல்லை டவுட்டு இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், அவர் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உறுப்பு தானம் எப்படி பண்ணுறது, உறுப்பு தானத்தால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படுது, பல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களோட கலந்துக்கிட்டு நேர்களோட சந்தேகங்களை தீர்த்து வச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ஜிப்மர் இணைய வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: தேங்க்யூ. இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டருக்கு என்னை கூப்பிட்டு பேசுனதில் மக்களுக்கு கொஞ்சம் இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். என்னை கூப்பிட்டதில் ரொம்ப நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.

0: நேயர்கள் கேட்க இருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் மகப்பேறு மற்றும் மகளிர் நலன் குறித்தும், கொரோனா காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்த சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் மகப்பேறு மற்றும் மகளிர் நலத்துறையின் பேராசிரியர் மருத்துவர் கௌரி துரைராஜன்.
1: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றதுக்கு நிலையத்தின் சார்பாக ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம்.
2: வணக்கம்
1: மேம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து மகப்பேறு நலன் குறித்து முக்கியமாக பெண்களுக்கோ இல்லை அவங்களோட குடும்பத்தாருக்கோ எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமா இருக்கா? அவங்க தன்னை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
2: கட்டாயமா, இந்த 10 வருஷத்துலன்னு பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லைன்னு நிறைய இன்டர்நெட்ல எல்லாம் அவங்களே படிக்கிறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைன் வேர்ல்டுன்னே மாறி போயிடுது. அதனால மீடியா வழியாகவும் ரைட்டு அவளுக்கு நிறைய தகவல் எல்லாம் வருது. அவளுக்கே அந்த ஒரு இது இருக்குது, நாங்கள் கர்ப்பமாக இருக்கோம், ஸ்கேன் பண்ணிக்கணும், நிறையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்களே வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. அதனால கட்டாயமாக ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் இருக்கிற அவேர்னஸ்க்கு இப்போ நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா யார் கர்ப்பிணி பெண்மணிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். என் உடம்பு எப்படி இருக்குது, என்னோடய ரத்த சத்து எப்படி இருக்குது, ரத்த குரூப் என்ன எப்படி இருக்குது, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சாதான் அவங்களுக்கு அந்த ஓகே நம்ம பண்ணுறதெல்லாம் சரியாக போயின்ட்டுருக்கு, இந்த டெஸ்ட்டு நாங்கள் பண்ணிக்கலையே, அதெல்லாம் அந்த இது அவங்களுக்கே தெரிய வரும்.
1: ஓகே மேம், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கணும்? நார்மலாக ஒரு பர்சன் வந்து ஒரு அளவாக சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கும்போது, குறிப்பாக பெண்கள் வந்து கர்ப்பம் அடையும் போது அவங்க எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டா பிறக்க போகிற குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அவங்களுக்கும் ரொம்ப நல்லது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: அது ரொம்ப நல்ல கேள்வி, தேங்க்யூ. இப்போ நிறைய பேர் கர்ப்பமான உடனே வீட்டில் இருக்கிற பெரியவா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட சாப்பாடு அளவு எல்லாத்தையும் அதிகமாக்கிடுவாங்க. அது தேவையில்லாத விஷயம். ரெண்டு பேருக்கு நீங்கள் சாப்பிட்டானோ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பேலன்ஸ்ட் டயட், சத்தான ஆகாரம். அப்படி சொல்லும்போது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சாதாரணமாக என்ன ஆகாரம் சாப்பிட்றோமோ அதுக்கு பசிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று இரும்பு சத்து, எலும்பு சத்து ஆகாரம், பழங்கள், கீரை வகைகள் அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ நிறைய பேர் அந்த எனக்கு பிடிக்கலை, கீரை சாப்பிட பிடிக்கல, செஞ்ச தரத்துக்கு ஒத்துரும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பேலன்ஸ் டயட் இல்லாமல் சாப்பிட்றாங்க, அது நல்ல விஷயம் இல்லை. ஸோ கீரை காய்கறிகள் பழங்கள் கட்டாயமாக சேர்த்துக்கணும் டயட்டில். ஒரு கிளாஸ் பால் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். அதை மீறி அளவுக்கு மீறி சாப்பிட தேவையே இல்லை. நிறைய பேர் வீட்டில் பெரிய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் பொறிச்செடுத்த பொருட்கள் அல்லது நெய்யில் பண்ண மோதகம் அதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, அதுவும் தேவையில்லை. முக்கியமாக இன்னொன்று விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு காலம் அந்த காலம்லாம் போயிடுத்து, நம்ம வெயிட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, இல்லை கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ஒரு வரி அவங்களுக்கு குழந்தைக்கு அந்த சத்து போய் சேருமா, அது ஒரு ஒரு வரி எப்போவுமே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதே நிறைய பெண்மணிகள் ரொம்ப பருமனாக இருக்காங்க, அதுவே ஒரு வியாதின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம். அதே டைமில் கர்ப்பமாக இருக்கும்போது அளவுக்கு மீறியும் சாப்பிட வேண்டாம், ஆனால் சத்தான ஒரு பேலன்ஸ் டயட். இப்போ தினம் நான் சொன்னேன் இல்லையா, கீரை காய்கறி சேர்த்துக்கணும், பழங்கள் சேர்த்துக்கணும். அதே டைமில் சுண்டல், ஒரு மலைச்சி வச்ச அந்த கடலைகள், வேர்க்கடலை அந்த இல்லை கொத்துக்கடலை அந்த மாதிரி தினம் சாயந்தரம் கொஞ்சோண்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவே ஒரு சத்தான ஆகாரம். அதை தவிர இரும்பு சத்து ஆகாரம் அதிகமாக எதில் இரும்பு சத்து இருக்கோ, பேரிச்சம்பழம் இல்லை வெள்ளத்தில் பண்ண பொருட்கள், இப்போ கடலை உருண்டை, கடலை மிட்டாய் எல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதில் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும் அண்ட் நிறையா இரும்பும் வந்து சேரும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிறது தான் ஒரு பேலன்ஸ்டாக டயட் இருந்தது தான் நல்லது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புவேன். இப்போ நிறைய பேர் மலச்சிக்கல்னு நிறைய பிரச்சனையோடு வராங்க. கர்ப்ப காலத்தில் அது ஒரு சாதாரண விஷயம். காரணம், கர்ப்பத்தில் வர அந்த ஹார்மோன் மாற்றத்தினால இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், ஒரு 2.5 லிட்டர் தண்ணியாகவே குடிக்கணும். அது தவிர காஃபி, டீ, ஜூஸ் ஆகாரம், அது ஒன்று. இன்னொன்று கீரை வகைகள், நிறைய காய்கறிகள் அவங்க அங்கே சேர்த்து எல்லா மீல்ஸ்லையும் அதை சேர்த்துருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும்.
1: ஸோ இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கிட்டும் இருக்கும், அவங்க ஃபேமிலிக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கோம், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரும். பட் இப்போ வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்க கொரோனா அவங்க பாசிட்டிவாக இருக்காங்கன்னா அவங்க மூலிமா அவங்க வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்காம?
2: அது ஒரு ஒரு முக்கியமான சிந்தனைகள். எல்லாருமே கர்ப்பிணி பெண்மணிகளுக்கும் ரைட்டு, அவங்களோட வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த ஒரு டவுட் எப்போவுமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்மணிக்கு கொரோனா வியாதி பாதிச்சிருக்குன்னா அது அந்த நஞ்சினால குழந்தைக்கு போய் சேராது. 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாசத்தில் அவங்க 10-15 நாளில் குணமாயிட்டாங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு அந்த சிந்தனை ஜாஸ்தி இல்லை, குழந்தைக்கு இன்னும் பாதிக்காது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வளர்ற கர்ப்பத்தில் அது பாதிக்காது. பிரசவம் ஆனதுக்கப்புறம் வர ஒரு பெண்மணிக்கு அந்த ஒரு தாய்க்கு அந்த வியாதி வருதுன்னா அவங்களோட அந்த மூச்சு தும்பல இல்லை இரும்புறாங்க அதுலேருந்து போய் அந்த பச்சை குழந்தைக்கு போய் சேரலாமே தவிர, வளர்ற கர்ப்பத்தில் நஞ்சு வழியாக போய் சேர்றது வரைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் ரிப்போர்ட்ஸ் அப்படி வரல.
1: சரி மேம், ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன பதிலேருந்தே தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவாக இருக்குது, பட் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைய வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஸோ எப்படி குழந்தைக்கு பால் ஊட்டுறது? ஸோ அந்த மாதிரி பால் ஊட்டலாமா? ஸோ அந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்.
2: கட்டாயமாக பால் கொடுக்கணும், அது நல்ல விஷயம். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்மணி பிரசவிச்சிருக்காங்க, கொரோனா பாசிட்டிவாக இருக்காங்க, ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் போயின்னு இருக்கு, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை குழந்தைக்கு வராமல் தடுக்கிறதுக்காக ஒன்று, குழந்தைகிட்டேருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், அதே ரூமில் ஒரு 6 அடி இடம் வச்சுன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க எப்போவுமே மாஸ்க் அணிஞ்சிருக்கணும். அந்த குழந்தைய பால் கொடுக்கும்போது தூக்கிக்கிறாங்க, அந்த டைமில் மாஸ்க் அணிஞ்சிருக்கணும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, குழந்தை எப்பவும் அவங்க குழந்தை எப்போ தூக்குறாங்களோ, டச் பண்ணுறாங்களோ, பால் கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க, கையை சுத்தமாக வாஷ் பண்ணி, சோப்பால் வாஷ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு கவனம் பார்த்து வச்சுருந்தாங்கன்னா முக்கால்வாசி குழந்தைக்கு அந்த தாய்மார்கள்லேருந்து வர கொரோனாவை தடுத்துக்கலாம். பால் கொடுக்கும்போது நிறைய பேர் ஒரு தடுப்புன்னு வச்சுப்பாங்க, ஒரு ஷீல்டுன்னு போட்டுக்கலாம். அதுவும் ஒரு அந்த மாஸ்க்கை தவிர அந்த ஷீல்ட் போட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு. இப்போ கணவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, தாய்மார்களுக்கு மட்டும்தான் இருக்குது, கணவருக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கு கொரோனா பாதிக்கலையோ அவங்க கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே ரூமில் வச்சுட்டு குழந்தையோட இதை மாற்றுறது, நாப்பியை மாற்றுறது, அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் தாய்மார்கள் எப்போவுமே பால் கொடுத்தாகணும். அந்த பால் குழந்தைக்காக ரொம்ப முக்கியம். அதில் வர நிறைய ஆன்டிபாடி குழந்தையோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால பால் கட்டாயமாக ஊட்டியா, தாய்ப்பாலே சப்ப விட்டே கொடுக்கலாம்.
1: ஓகே மேம், இது கண்டிப்பாக நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேம், பிறந்த குழந்தைகளுக்கு தரக்கூடிய தடுப்பூசிகள் என்ன? இப்போ நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு, ஸோ அதனால் வந்து அந்த தடுப்பூசிகளை பற்றி அவங்களுக்கு தெரியுது, அந்த டைமுக்கு போய் போட்டுடுறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, மறந்தோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன மாதிரியான தடுப்பூசிகள் குழந்தைக்கு தரணும், அதனோட முக்கியமான பங்குகள் என்ன, அதை பற்றி சொல்லு.
2: இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. பச்சை குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மி. ஸோ அதை நாங்கள் தான் ஒரு அளவுக்கு தடுப்பூசியெல்லாம் கொடுத்து அதிகமாக்கி விடணும். அதை மீறி எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் பச்சை குழந்தைகளுக்கும் அந்த ஃபஸ்ட் இயருக்குள்ளே வர நிறைய நோய்கள் இந்த மாதிரி குழந்தைய பாதிக்கிறது. ஸோ அதனால் அந்த தடுப்பூசி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அன்றைக்கே என்னைக்கு பிரசவம் ஆயிருக்கோ அன்றைக்கே இல்லை அதுக்கு அடுத்த நாள் போலியோ வைரஸ் வேக்சின் கொடுப்பாங்க. அது ஒரு சொட்டு மருந்து தான், அது குழந்தையோட வாயில் ஒரு சொட்டு மாத்திரை மருந்து கொடுக்கறது. அது தவிர டிபி தடுக்கிறதுக்காகனு பிசிஜி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது எல்லோருக்குமே அவங்க டெலிவரி ஆகி ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த ஊசி ரெண்டையும் போட்டுட்டு தான் அனுப்பிச்சி விடுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமல் ஹெப்படைட்டிஸ் பி, அதுவும் ஒரு வைரஸ் கிருமிகள்னால வர ஒரு வியாதி, அதை தடுக்கிறதுக்கும் குழந்தைக்கு அந்த ஊசியை போட்டாகணும். அதுவும் பச்சை குழந்தைக்கு டெலிவரி ஆகி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்குள்ளேயே போட்டு அனுப்புவாங்க. இதை மீறி பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு 6 வாரம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு டிஃப்தீரியா, அப்புறம் பர்டியூசிஸ், வூஃபிங் காஃப்னு ஒரு ஒரு இருமல் வியாதி, அதை ரெண்டையும் தடுக்கிறதுக்காக குழந்தைக்கு ஊசி போடணும். இந்த ஊசி கொடுக்கறது ஒரு ஃபஸ்ட்டு டோஸ் 6 வாரத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது அதுக்கப்புறம் 6 வாரத்தில் ஒரு 3 டோஸ் போடணும்னு ஆகும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் சொன்ன ஊசியெல்லாம் எல்லாருக்கும் போட்டாகணும்னு ஒரு மத்திய அரசுலேருந்து வர ஒரு கண்டிப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் அது போட்டாகணும். அது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாங்கி போடுற ஊசிகள் நிறைய இருக்குது, நிமோனியா தடுக்கிறதுக்காகனு, மூளைக்காய்ச்சல் நோய் தடுக்கிறதுக்காகனு ஊசி இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வராமல் இருக்கிறதுக்குன்னு ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் இருக்குது. ஸோ 6 வாரத்தில் கொடுக்கறது 5 ஊசியோட இதுவும் ஒரே ஊசியில் போடுற மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு வரோம். ஸோ அதை கட்டாயமா போட்டுக்கணும், ஏன்னா அது இலவசமா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது, உங்களுக்கு அதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வந்து ஊசி போட்டுக்கணும் அவ்வளவுதான். ஸோ அதை கட்டாயமா எல்லாரும் அந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்தணும்.
1: மேம், இப்போ வந்து குழந்தை பிறந்த பிறகு வந்து தாய்ப்பால்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு, குழந்தைகளுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்கிறது இல்லை, பால் அவங்களால கொடுக்க முடியதில்ல, சில கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ எதனால அந்த விஷயம் நடக்குது மேம்?
2: இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மார் பிரசவிச்சிருக்காங்கன்னா கட்டாயமாக பால் சுருங்கும். இப்போ நாங்கள் தான் டென்ஷன் ஆகிக்கிறோம், ஏன்னா சில சமயம் எல்லாரும் பிறந்த உடனே கடகடான்னு பால் கொட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க, அது அப்படி ஆகாது. ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஃபுல்லாக பால் சுருங்கிறதுக்கு. அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நாங்கள் தான் பொறுமையாக குழந்தைக்கு பால் கொடுத்தாகணும். சப்ப சப்ப தான் பால் சுருங்கும் அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் பாலே வரலையே, நான் நிறைய பேர் அமுத்தி அமுத்தி பார்ப்பாங்க, பாலே வரலையே, இது எப்படி குழந்தைக்கு, இது குழந்தை அழுதுண்டே இருக்கே. குழந்தைக்கு பேச தெரியாது, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது அதுக்கு ஒன்று அழுக தான் தெரியும் இல்லையா. அதுக்கு நாப்பி வெட்டாக இருக்குனாலும் அழும், ஏதாவது வயிற்றில் வலினாலும் அழும் அழும். சில சமயம் குழந்தைகள் ஏதோ ஒன்று யோஜனை பண்ணி அழுவாங்க. ஸோ குழந்தை அழுதுண்டே இருக்குன்னு நினச்சிட்டு எனக்கு பாலே சுருங்கலைன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலாடையிலேருந்து இல்லை லாக்டோஜன் அந்த மாதிரி ஒரு வெளியிலேருந்து ஒரு பாலை ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை நன்னா தூங்கும்னு அவன் நினச்சிக்கிறாங்களே தவிர அது குழந்தைக்கு சத்தான விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் வெளியிலேருந்து வாங்கின எருமை பாலாவும் இருக்கலாம், மாடு பாலாவும் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஊட்டுறது குழந்தைக்கு நல்லது இல்லை. அதில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸு இல்லையா, அதெல்லாம் நம்ம பச்சை குழந்தைக்காக அந்த அதோடய கிட்னிக்காகவும் அதுக்கும் நல்லதில்லை. ஸோ நான் இதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பொறுமை தேவை ஒன்று. இன்னொன்று, ரெண்டு மணிக்கூருக்கு ஒரு வாட்டி குழந்தைய நன்னா சப்ப விடுங்க. ஒரு அரை மணிக்கூருக்கு நன்னா சப்பட்டோம், 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி, 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி சப்ப சப்ப தான் பால் சுருங்கும். இது நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா 48 ஹவர்ஸில் தானாகவே பால் சுருங்க ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே பொறுமை போய் குழந்தை அழகுதுன்னு நாம் டென்ஷன் ஆக்கி அதுக்கு வேலாக ஊட்டி அந்த மாதிரி பண்ணும்போது, நம்ம எப்போவுமே டென்ஷனோடு உட்காந்து பால் கொடுத்தோன்னா பால் சுருங்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் குறையும். நிறைய தண்ணியும் ஏதாவது குடிச்சுட்டு ஆஹா குழந்தைக்கு பால் கொடுக்குறோமேன்னு நினச்சிட்டு பால் கொடுக்க ஆரம்பித்தோன்னா கட்டாயமாக பால் நிறைய சுருங்கும். மெதுவாக ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆமாம் பால் வருது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அமுத்தும் போது பால் தெரியாது அத்தனை, ஆனால் குழந்தை சப்பிக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலுமே நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய பால் வரணும், அது கண்டிப்பில்லை. ஆனால் குழந்தைக்கு எப்போ பசி எடுத்து சப்புறதோ அப்போ அது கட்டாயமாக அந்த பாலை அதுக்கு கிடைக்கும். குழந்தைக்கு வெயிட்டு சரியாக போயின்ட்டு இருக்கு, கொஞ்சம் நன்னா தூங்குறது, நிறைய யூரின் போகிறதுன்னு இருந்தாலே அது ஒரு என்ன சொல்கிறது, ரீஎஷூரிங் ஃபேக்ட்.
1: ஸோ இந்த கோவிட் டைமில் மட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணுறதில்ல. ஸோ வெளியே வந்தாலே அவங்களுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆகுதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் வர்றதில்ல. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஜிப்மர் வந்து எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து பொதுமக்களுக்கு தராங்க மேம்?
2: இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில் வந்து ஜிப்மருக்கு வரணும் இல்லை பெரிய ஆஸ்பத்திரிக்கு வரணும், அது கொஞ்சம் ரொம்ப அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுத்தோ, நம்ம விசிட்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடுதோ நினச்சி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்குமே ஜிப்மர் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டெலி கன்சல்டேஷனுக்காக நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு நாங்கள் தினப்படி நோயாளிகளோடையும் கர்ப்பிணி பெண்மணிகளோடையும் பேசின்னு இருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் செக்கப் கொஞ்சம் ஒரு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை டேஞ்சர் சைன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அப்படின்னா அபாயம் அறிகுறைகள் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன நம்ம கர்ப்பத்தில் என்னமோ ப்ராப்ளம் வரப்போகுது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்காவது மூச்சு திணறல் ஆரம்பிக்கிறது, கைகால் வீங்கிறது, இல்லை ஜுரமாக வருது, இல்லை ப்ளீடிங் படுறது, இல்லை குழந்தை அசையல் குறைஞ்சி போகிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அறிகுறை இருந்ததுன்னா, அவங்க கொரோனானால நான் போக முடியலன்னு நினச்சின்னு வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. அவங்க ஏதாவது ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு வீட்டுக்கிட்டுக்கு இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறது பெஸ்ட்டு, ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கும், லாக்டவுனில் நீங்கள் நடந்தே போயிடலாம். அந்த டாக்டர் ஒரு வாட்டி பார்த்து பிபியெல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே. அவங்க இல்லைம்மா கொஞ்சம் பிரச்சனை தெரியுது, வளர்ச்சி சரியாக இல்லை, இல்லை பிபி அதிகமாக இருது, கால் வீங்குறது, நீங்கள் அடுத்ததுக்கு போகிறதுன்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஒன்றா டெலிகன்சல்டேஷன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இல்லை அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கல, ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அவசர சிகிச்சைக்கு வரலாம். ஜிப்மரில் அவசர சிகிச்சை எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கு, ஸோ அங்கே கூட டாக்டர் உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. வீட்டு கிட்டக்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் காமிச்சிக்கலாம். நடுராத்திரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுது, அந்த டைமில் நீங்கள் ஜிப்மருக்கு காண்டாக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிற என்ன தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே ஏதாவது டாக்டர் இருக்காங்கன்னா அவங்கள போய் நீங்கள் பார்த்து அவங்க ஒரு ப்ரிலிமினரி செக்கப் பண்ணி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை பிரச்சனை இருக்குது இப்போ இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க அடுத்த நாள் காலையில் போங்கன்னு இருந்தாங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அவசர சிகிச்சைக்கு வரலாம். டெலி கன்சல்டேஷன்னால ஓரளவுக்கு நம்ம சர்வீஸை நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். இப்போ சாதாரணமாக கர்ப்ப காலத்தில் ஒரு 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 5 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு செக்கப் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுத்து, 6 வாரம் ஆகிடுத்து அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தினப்படி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு டெலி கன்சல்டேஷனுக்கு ஒரு இது ஸ்லாட் கிடைக்கும். ஃபோன் கட்டாயமாக யாராவது அட்டெண்ட் பண்ணுவாங்க, கொடுத்த டயத்துக்கு நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம், செக்கப் காமிச்சிக்கலாம்.
1: இப்போ ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் மேம்? அதனால ஏதாவது பாதிப்புகள் கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பாக, இல்லை நார்மல் பர்சனுக்கு அவங்களுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சில சஃபரிங் ஆவாங்க. ஸோ குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா?
2: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2வது அலையில் வர கோவிட் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது, கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப தீவிரமாகவே பாதிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் ஒரு கொரோனா மாசத்தில் அட்மிட் ஆகிறாங்க, ஜுரத்தோடு ஆரம்பித்து கொரோனா டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது ரொம்ப சீக்கிரமாக தீவிரமாக நொரியல் எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணி சில பேருக்கு உயிருக்கே ஆபத்தாக மாறுறது. ஸோ இது இந்த 2வது அலையில் தான் இது நாங்கள் தெரிய வந்திருக்கு. 1st அலையில் இத்தனை பிரச்சனை இருக்குல்ல, கர்ப்பத்தில் இத்தனை தீவிரமாக நாங்கள் பார்க்கல. ஆனால் இந்த 2nd அலையில் இந்த மாதிரி நிறைய தீவிரமாக ஒரு கொரோனா மாசத்தில் வந்து கொரோனா மாசத்தில் வலி வருது, பிபி அதிகமாகுது, இல்லை கொரோனா வந்ததுனால அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து அந்த ஆக்சிஜன் சதவீதம் எல்லாம் குறைஞ்சு நிறைய பிரச்சனைகள் வந்து ஐசியூவில் போய் வைத்தியம் பண்ணி நிறைய பேருக்கு ஊருக்கே ஆபத்தாக கூட மாறியிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கும், இதுக்கு என்ன தான் பண்ணலாம் எப்படி தான் தடுக்கலான்னு ஒரு கஷ்டத்தில் இருக்கும். அதனால் ஒரு முக்கியமான அட்வைஸ் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொரோனாவை வராமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். எல்லாரும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சமூக இடைவெளி எடுக்கணும், நீங்கள் வெளியிலேயே செல்ல வேண்டாம், எங்கேயும் வீட்டை விட்டு வெளியில் செல்லாதிருங்கள். வெளியில் போகணும்னு ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு அவசர ஆபத்துக்கு நீங்கள் வெளியில் கிளம்பணும்னு ஆச்சுன்னா மாஸ்க் அணிச்சுட்டு தான் கிளம்பணும். அண்ட் எங்கே ரொம்ப கூட்டமான இடத்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். கையே சுத்தமாக வச்சுக்கோங்க, சானிடைசர் கையில் வச்சுக்கோங்க, நடுவு நடுவில் க்ளீன் பண்ணிட்டுருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து எல்லாருக்கும் ஊசி போடுறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு மட்டும் இன்னும் அந்த அனுமதி வரல. ஊசி போடுறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா யார் எல்லாரும் ஊசி போட்டிருக்காங்களோ அவளுக்கு கொரோனா கம்ப்ளீட்டாக வரலன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் வந்ததெல்லாம் ரொம்ப தீவிரமாக மாறல. அப்படின்னா கொரோனா ஊசினால நிறையெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, ஆனால் மத்திய அரசு பிரகாரம் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு அந்த அனுமதி நாங்கள் இன்னும் கொடுக்கலை, ஐ மீன் அரசு கொடுக்கல. அதனால அது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் தவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம கையில் இருக்கிறது என்னதுன்னா அதை நாங்கள் ப்ரிவென்ட் தான் பண்ணணும், நீங்கள் அதை எப்படியாவது வராமல் தடுக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்மணிகள் எல்லாம் சாதாரணமாக வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க வெளியிலே போகிறதில்ல, ஆனால் வீட்டில் அவங்கள பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் கூட்டம் போடுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற கணவர் இல்லை வீட்டில் இருக்கிற உறவினர்கள் எல்லாரும் எங்கேயாவது வெளியில் போகிறாங்க, மல்லிகடைக்கு போகிறாங்க, அப்போ அவங்க அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கணும். வீட்டுக்கு வந்த உடனே குளிக்கணும், கையை நல்லா சுத்தம் படுத்தணும், சில சமயம் மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் அந்த கர்ப்பிணி பெண்மணி கூட பேசணும்னு ஆகலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்படின்னா நீங்கள் இன்னமும் அதிகமாக கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்மணின்னு ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்லேருந்து அவங்களுக்கு வராமல் பார்த்துக்கிறதும் அவங்களோட ஒரு பொறுப்பு தான். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஒரு கட்டாயமாக ஒரு அளவுக்கு தடுக்கலாம், கர்ப்பிணி பெண்மணிக்கு அந்த கொரோனா வியாதி வராமல் தடுக்கலாம்.
1: பல விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக வந்து மக்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கணும்னா வெளியே போகக்கூடாது, சமூக இடைவெளி கடைபிடிக்கணும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தேவையில்லாமல் வெளியில் போகக்கூடாது. ஸோ அவங்களும் தங்களை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக பார்த்துக்கணும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு சொன்னதுக்கு ஜிப்மர் இணைய வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேம். ரொம்ப நன்றி.
2: ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.
0: நேர்கள் இதுவரை கேட்டது மகப்பேறு மற்றும் மகளிர் நலன் குறித்தும், கொரோனா காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலை கேட்டீர்கள். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலியில்.

0: Hello listeners, you are listening Jipmer Internet Radio. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் நரம்பியல் துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் ராஜேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம், நிகழ்ச்சியில் கலந்து விட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் நேயர்களுக்கு.
1: என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி, நான் நரம்பியல் துறையில் மருத்துவராக இருக்கேன். நான் ஜிப்மரில் இந்த துறையில் நான் இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமாக வேலை செய்கிறேன்.
0: நிறைய வியாதிகள் இருக்குது, ஸோ நியூரலஜியை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் என்னென்ன இருக்குது, இந்த வியாதி கூட அதோட ரிலேட்டட் தான் அப்படின்னு தெரியாத சில வியாதிகள் இருக்கும். சில பேருக்கு தலைவலிக்கலாம், தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது நரம்பு ரிலேட்டடாக அதுவும் ஒரு வகையான சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நரம்பு ரிலேட்டடாக என்னமையான வியாதிகள் வந்து மக்கள் அவங்களுக்கு வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நரம்பு மண்டலங்கிறது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் பறந்துருக்கு. அதாவது நம்ம கை கால் அசைக்கிறோம், இல்லை நம்ம ஏதாவது தொடுறோம், நம்ம ஏதாவது பார்க்குறோம், இல்லை நம்ம ஏதாவது ஃபீல் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நரம்பு வழியாக தான் நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்மளோட உணர்வுக்கு தெரிய வருது. அப்போ வந்து நரம்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி தான் வரும், அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நரம்பு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சில விதமான நரம்பு வியாதிகள் ரொம்ப ரொம்ப காமன், அதிகமாக வரக்கூடிய சில நரம்பு வியாதிகள் இருக்குது. அதோட அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதில் வந்து பக்கவாதம் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்ட்ரோக் இங்கிலீஷில் வரும். அது வந்து ஒரு கை ஒரு கால் சோர்வடைஞ்சு போயிடும், சரிங்களா? அது கை கால் இயங்காது, இல்லைனா ஒரு கை ஒரு கால் ஒரு பக்கம் முகம் வந்து உங்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப காமனான, ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நரம்பு வியாதியில் ஒன்று. ரெண்டாவது வந்து வலிப்பு வியாதி. வலிப்பு நோயுங்கும் போது அதுவும் நிறையா விதமாக வரலாம். நம்ம சினிமாவில் பார்க்கறது வந்து கை காலெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்கிற மாதிரி வர வலிப்பு தான். அதையும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் எங்கே இருக்கோன்னு தெரியல, என்ன பண்ணுறோன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஒரு கையோ ஒரு காலோ மாத்திரம் ஆடுற மாதிரி இருக்கலாம். அதனால இந்த நரம்பு வியாதிகளுக்கு பல முகங்கள் இருக்குது. இதில் மோஸ்ட் காமன் வந்து இது ரெண்டும் தான், அதாவது நொடிப்பு வியாதியும் பக்கவாதமும். அதை தவிர தலைவலியில் சில விதமான, நீங்கள் சொன்ன மாதிரி சில விதமான தலைவலி வியாதிகள்லாம் நரம்பு பிரச்சனையினால வரலாம். கண்ணு தெரியாமல் போகிறது கூட சில டைம்ஸ் நரம்பு பிரச்சனையால் இருக்கலாம். உட்காந்து எழுந்திருக்க முடியாததுன்னு சில டைம்ஸ் நரம்பு பிரச்சனையால் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப காமன் கிடையாது, ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்க்கறது கிடையாது. இருக்கிறதுக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரெண்டு தான், பக்கவாதம் வலிப்பு நோய்.
0: மேம், நீங்கள் இப்போ பல எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க, வலிப்பு நோய், பக்கவாதம், இது எல்லாமே வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களோட ஓரளவு தொடர்பு இருக்குது. இப்போ வலிப்பு நோய் வருவதற்கான காரணம் என்ன? இது வந்து பரம்பரை நோயாக இப்போ வந்து ஒரு ஒரு பேரண்ட்டுக்கு அவங்க அப்பாக்கோ இல்லை அவங்க அம்மாக்கோ இருக்கலாம், இல்லை அவங்க பாட்டி வகையில் யாருக்காவது இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்களோட பேரப்பிள்ளைக்கோ இல்லை தன்னுடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எதனால் இந்த வலிப்பு நோய் வருது, அதை பற்றி சொல்ல முடியுமா மேம்?
1: வலிப்பு நோய் இப்போ நம்மளோட நரம்பு மண்டலத்தோட இயக்கம் வந்து அது மின் வழியாக தான், எலக்ட்ரிசிட்டி சொல்லுவோம். அப்போ அந்த நரம்பு அணுக்கள் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி இந்த மின்தாக்கம் வழியாக தான் அது வேலை செய்யுது. இப்போ வலிப்பு நோயுங்கும் போது ஒரு சில நரம்பு அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோலே இல்லாத இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வழியாக மின் பாய்ச்சல் அதிகமாகுது. அப்போ அதுதான் வந்து வலிப்பு நோயாக நம்மளுக்கு தென்படுது. அப்போது அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்கலாம். அப்போது ரொம்ப ரொம்ப காமன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷன்ஸ்னால் தொற்று நோய். அப்போ வந்து இது வந்து டிவி நோயினால் வரலாம், அது நம்ம நிறையா பார்க்குறோம். அது இல்லாமல் சில விதமான புழுக்கள், நாங்கள் நியூரோசிஸ்டிக் சர்க்கோஸ்னு சொல்லுவோம், அது வந்து மூளையில் போய் அது சுண்ணாம்பு கட்டியாக மாறலாம். அதனால சில டைம்ஸ் நொடிப்பு நோய் வரலாம். அது இல்லாமல் மூளைக்காய்ச்சல், நிறைய விதமான மூளைக்காய்ச்சல் இருக்குது, அதனால நம்மளுக்கு வலிப்பு நோய் வரலாம். ரெண்டாவது பெரும்பாலான காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஹெல்மெட் போடுறது அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைக்கவசம் அணியணும். தலைக்கவசம் அணியாத நம்ம வந்து பைக்கில் போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும்போது தலையில் மூளையில் அடிபட்டுச்சுன்னா அடிபட்ட உடனேவும் வலிப்பு வரலாம், பிற்காலத்திலையும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதெல்லாம் இல்லாமல் சில டைம்ஸ் வந்து நொடிப்பு இந்த ரெண்டு இந்த மாதிரி சில கட்டிகள் மூளைக்குள்ளார கட்டிகள் இருந்தாலும் இந்த மாதிரி வலிப்பு நோய் வரலாம். இதெல்லாம் இல்லாமையும் சில டைம்ஸ் வலிப்பு நோய் வரும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட வலிப்பு நோய்க்கான காரணங்கள் சிலது வந்து மூளை வளர்ச்சியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், அதனால வலிப்பு நோய் வரலாம். சில வகையான வலிப்பு நோய்க்கான காரணங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரியமாக இருக்கலாம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த மின் தாக்கல்னால தான் அந்த நரம்பு அணுக்கள் இயங்குது. அப்போ அந்த மின் தாக்கம் வர்றதுக்கு வந்து உப்பு சத்தெல்லாம் உள்ள வெளியே போக கரெக்டாக போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி போகாத அளவுக்கு சில புரத சத்தெல்லாம் சரியாக வேலை செய்யாதப்போ இந்த மாதிரி வலிப்பு நோய் வரலாம். ஆனால் அது ரொம்ப காமன் கிடையாது, அதுதான் நம்ம பெரும்பாலும் பார்க்குற வலிப்பு நோய் கிடையாது. அந்த மாதிரி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்தால் நிச்சயமாக அவங்களோட சந்ததிக்கு வரும் அப்படிங்கிறதும் கிடையாது. சில விதமானது வரும், சில விதமானது வராது. இதெல்லாம் வந்து மருத்துவர்கிட்ட நம்ம தனிப்பட்ட முறையில் கேட்டு ஆலோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது.
0: மேம், நீங்கள் சொன்னீங்க வலிப்பு நோய்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்றும் பாரம்பரியமாக வரலாம், இல்லைனா வந்து அவங்களோட உடல் உபாதை அதனால வரலாம், சில ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதனுடைய காரணமாக இருக்கலாம். இதை வந்து நம்ம தடுக்க முடியுமா இல்லைனா வந்து குணப்படுத்த முடியுமா? பல பேருக்கு இது சந்தேகமாக இருக்குது. தனக்கு வந்துட்டால் இது குணப்படுத்த முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து மாத்திரையோ இல்லை மருந்தோ வந்து ரொம்ப நாள் கண்டினியூஸாக எடுக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக எடுக்கலாமா, எடுத்தால் தான் நிற்குமா, இல்லை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணால் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஸோ இதை குணப்படுத்த முடியுமா அது?
1: ஓகே, நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் ஐ வில் கம் ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்துலேருந்து வரேன். முதல்ல வந்து வலிப்பு நோய்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், நாங்கள் வலிப்பு நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து வலிப்பு வராமல் தடுக்கிறதுக்காக கொடுக்குது. அடிப்படையாக மூளையில் இருக்கிற பிரச்சனைக்கு எங்களால் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தால் அந்த தொற்று நோய்க்கு நம்ம வைத்தியம் பண்ணணும், அது கட்டியாக இருந்தால் கட்டிக்கு வைத்தியம் பண்ணணும், அது இரத்த கசிவாக இருந்தால் அந்த இரத்த கசிவுக்கு வைத்தியம் பண்ணணும். அப்போ அடிப்படையாக இருக்கிற காரணத்துக்கு வைத்தியம் பண்ணணும். அந்த வைத்தியம் பண்ணுற வரைக்கும், அந்த வைத்தியம் பண்ணி அது பரவாயில்ல ஆற வரைக்கும் வலிப்பு வரக்கூடாது இருக்கிறதுக்காக நாங்கள் வலிப்பு நோய்க்காக மாத்திரை கொடுக்குறோம். அப்போ எத்தனை நாள் வரைக்கும் இந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஒரு வலிப்பு நோய் பொறுத்து இருக்குது. பாரம்பரியமாக வரக்கூடிய வலிப்பு நோய்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வலிப்பு நோய்க்கான மாத்திரை கொடுப்போம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால வந்துச்சு, அதாவது டிபி கட்டினால வந்துச்சு, இல்லை சுண்ணாம்பு கட்டினால வந்துச்சுன்னா நொடிப்பே வராமல் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள நொடிப்பே வராமல் இருந்துச்சுன்னா, வலிப்பே வராமல் இருந்துச்சுன்னா நாங்கள் மாத்திரையை கம்மி பண்ணி நிறுத்திடுவோம். இந்த மாத்திரையை தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால பிரச்சனை ஏதாவது வருமானு கேட்டிங்கன்னா எல்லா மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு. அப்போ வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் அதிகமாக வரலாம், கொஞ்சம் ஒரு மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு வேலையை நுண்ணிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து சின்ன பிரச்சனைகள். ஏன்னா வலிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கா ஒவ்வொரு வாட்டி வலிப்பு வரும்போது மூளையில் சில நரம்பு அணுக்கள் இறந்து போயிடுது. அப்போ அந்த இறந்து போன நரம்பு அணுக்களை திருப்பி கொண்டு வரதுக்கு எங்ககிட்ட வழி கிடையாது. அப்போ அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வலிப்பு நம்மளுக்கு சரியா இல்லாத இடத்துல நம்ம உயரத்தில் இருக்கோ இல்லை தண்ணியில இருக்கோ இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கக்குள்ள வண்டி ஓட்டிட்டு இருக்கக்குள்ள வலிப்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதனால வரக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமும் இருக்குது. அதனால வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த வலிப்பு நோய் மாத்திரை கொடுக்குறோம். வலிப்பு வராமல் தடுக்கணும், அதாவது இந்த நோயே வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம பண்ணக்கூடியது வந்து கவசம், தலைக்கவசம் போட்டுக்கிறது. பைக்கில் போகும்போது, டூ வீலரில் போகும்போது எப்போவா இருந்தாலும் தலைக்கவசம் போட்டுக்கணும். ரெண்டாவது வந்து தண்ணி, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சுகாதாரமாக இருக்கணும், சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நல்லா கழுவிட்டு க்ளீனாக குக் பண்ணி சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும். அந்த மாதிரிப்பட்ட சில இதுதான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர வலிப்பு நோய்க்கு தனியாக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, தனியாக தடுக்கிறதுக்கு வேற எந்த வழிமுறையும் கிடையாது.
0: மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறது, பக்கவாதத்தை எப்படி நம்ம தடுக்க முடியும்? நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இல்லை வந்து ஆல்கஹாலோ இல்லை ட்ரக்ஸோ இல்லை வந்து அவங்களோட சாப்பாட்டு முறையோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுமா, எப்படி அதை தடுக்க முடியும்?
1: பக்கவாதத்தை தடுக்கிறது வந்து வலிப்பு நோயை தடுக்கிறத விட கூட இன்னும் கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து பக்கவாதம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி, அதாவது மாரடைப்பு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிப்பட்ட வியாதி தான். மூளைக்கு போல இரத்த குழாயில் வந்து கொழுப்பு சத்துனால பாதிப்பு ஏற்படுறதுனால பெரும்பாலான பக்கவாதம் அதனால தான் வருது. அதாவது அந்த இரத்த குழாயில் அந்த கொழுப்பு அடைச்சி ரத்தம் போக்கு இல்லாததுனால வருது. சிலது வந்து இரத்த கசிவுனால வருது. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளுக்கு சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, கொழுப்பு சத்து இதெல்லாம் எதுவும் இல்லாம பாத்துக்கணும். அதாவது அப்படி இருந்தாலும் அதுக்கான கரெக்டான மாத்திரைகள் சாப்பிடணும், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். பயிற்சி பண்றதுனால நம்மளுக்கு உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அப்புறம் வந்து டாக்டர் வந்து உங்களை வந்து ரெகுலரா ஏதாவது பண்ண சொன்னாங்க, ஏதாவது ஒரு விதமான சாப்பாடு, உங்க டயட்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாமும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் தான், ஸ்மோக் பண்ணக்கூடாது. புகை எந்த விதமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து புகை இலையா அது சாப்பிட்டாலும் சரி, இல்ல சிகரெட்டா அது புகை பிடிச்சாலும் சரி, அது வந்து ரத்த குழாக்கு நல்லதே கிடையாது. அந்த ரத்த குழாய் எல்லாமே அதனால சுருங்கி போயிரும். மூளைக்கு போற ரத்த குழா மாத்திரம் இல்ல, இதயத்திலயும் சரி, காலுக்கு கைக்கெல்லாம் போற ரத்த குழாக்கும் சரிதான். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பாதுகாப்பா இருந்துட்டோம்னா பக்கவாதம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி.
0: மேம், அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய நரம்பு சம்பந்தமான வியாதிகள் என்ன மாதிரியான, அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்க அதை பத்தி ரிலேட்டட், ஏன்னா சுகர் வந்துருச்சுன்னா அவங்களோட சுகர் லெவல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை குறைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க. சில பேர் கண்டுக்காம விட்டா அவங்களுக்கு கண்ணில் பாதிப்பு வரலாம், இல்லை நரம்புல பாதிப்பு வரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி தடுக்க முடியுமா, அதை பத்தி கொஞ்சம்.
1: சக்கரை வியாதினால நரம்புல பாதிப்பு, நரம்பு மண்டலத்துல பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு வந்து இந்த பக்கவாதம் தான். அது வந்து பெரிய ரத்த குழாக்கள்ல சக்கரை வியாதினால கொழுப்பு சத்து சேர்ந்துக்கிறது இல்ல அக்யூமுலேட் ஆறது வந்து அதிகமாகும். அப்ப அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா சக்கரை வியாதிய கூட சேர்த்து வர்ற ரத்த கொதிப்பு, கிட்னி பிரச்சனை, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து சக்கரை வியாதினால கண்ணோட திரையில பாதிப்பு வரலாம், அதுவும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அந்த திரையிலேருந்து போற நரம்புகள் தான் நம்ம பார்வையை வந்து உணர்த்துகிறது. அப்போ வந்து அந்த உணர்ச்சி வந்து போயிடுறதுக்கு காரணம் அந்த திரையில பாதிப்பு வர்றது தான். அப்போ அதுக்கும் வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் இருக்கிறதுக்குள்ளாரையும் முக்கியமானது. மூணாவது வந்து சிறிய நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படலாம். இது யூஸ்வலா பேஷண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, கால் எரிச்சல் வருது, காலில் ஊசி குத்துற மாதிரி இருக்கு, பின் குத்துற மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லாதது, அந்த குத்துற மாதிரி எரியற மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ராத்திரி தூக்கம் எல்லாம் வராம அது தடுக்கும். சில பேருக்கு வந்து அது வந்து அந்த இடத்துல உணர்ச்சி இல்லாததுனால சின்ன சின்ன அடிபட்டாலும் அவங்களுக்கு வலி தெரியாது. அந்த மாதிரி வலி தெரியாததுனால அது புண்ணாயிரும். அந்த சக்கரை வியாதியில இருக்கிற பிரச்சனைனால அந்த புண்ணு ஆடுறதும் ரொம்ப கஷ்டம். சில டைம்ஸ் அது காலோ கையோ அது வெட்ட வேண்டிய நிலைமையிலேயே அது போய் முடிஞ்சிடும். அப்போ இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று வந்து சர்க்கரையை ஆஃப்கோர்ஸ் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடாது. சர்க்கரையோட அளவு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இது பல வருஷங்களாக சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள். அதனால எனக்கு இப்போதான் சர்க்கரை கண்டுபிடிச்சாங்க, அதனால நான் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடல, அது அதிகமாச்சுன்னா பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே அது கண்ட்ரோலில் வச்சிருந்தா தான் அது வந்து பிற்காலத்தில் நம்மளுக்கு இதனால பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அப்படி தப்பு தவறி இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப முக்கியமா பாத்துக்க வேண்டியது காலை வந்து கண்ணு மாதிரி பாத்துக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை காலை வந்து குளிச்ச பிறகு காலை பாதத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். அதுல புண்ணு இருக்கா, ஏதாவது அடிபட்டு இருக்கா, கிளாஸோ இல்ல ஆணியோ இல்லைன்னா முள்ளோ ஏதாவது குத்தி இருக்கா, அந்த மாதிரி குத்தி இருந்தா அது உடனே எடுத்துடணும். எங்கே போனாலும் செருப்பு போடணும், செருப்பு கூட கேர்ஃபுல்லா போடணும். அதாவது வந்து எல்லாரும் போடுற மாதிரி செருப்பு போட முடியாது. செருப்பு கடிக்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாம் வலி அதோட நின்று போயிடும். சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செருப்பு கடிச்சிச்சுன்னா அதுவே பெரிய புண்ணாயி, அதை ஆறாம நின்றுடும். அப்புறம் ரெண்டு மூணு வேளை எண்ணெயோ இல்லை க்ரீமோ ஏதாவது போட்டு அங்க இடத்துல வந்து ரொம்ப வறட்சியா இருக்க விடக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம வந்து சக்கரை வியாதினால நரம்பு பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா பண்ண வேண்டிய வேலை.
0: மேம், இறுதியான கேள்வி பாத்தீங்கன்னா, ஜிப்பர் நரம்பியல் துறையில என்ன மாதிரியான சிறப்பு சிகிச்சைகள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க, மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும்னு நீங்க சொல்றீங்க. தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், சில பேருக்கு இந்த சிகிச்சை இங்கே தராங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான சிகிச்சைகள் வந்து நம்ம ஜிப்மரில் நரம்பியல் துறையில் தராங்க மேம்?
1: ஜிப்மர் நரம்பியல் துறையில் நாங்கள் வந்து வாரத்துக்கு வந்து நாலு வெளி நோயாளிகள் பிரிவில் ஓபிடி நடத்துகிறோம். அந்த நாலு நாளில் வந்து நாங்கள் வேறு வேறு விதமான வியாதிகள் பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பக்கவாதத்துக்காக தனியாக ஒரு கிளினிக் நடத்துகிறோம். அந்த கிளினிக்கில் வந்து பக்கவாதம் வந்தவங்களுக்கான பிரச்சனைகள், அதுக்கான மாத்திரைகள் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரோம். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து மற்ற விதமான பிரச்சனைகள், தலைவலி இல்லை நரம்பு வலி இல்லை வேற சில பிரச்சனைகளுக்காக வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை வந்து வலிப்பு நோயாளிகளுக்காக தனியாக ஓபிடி நடத்துகிறோம். இது இல்லாம நம்ம உள் பேஷண்ட், அதாவது அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ் இருக்கிற பிரிவில வந்து, உள்நோயாளி பிரிவில வந்து எங்க கிட்ட வந்து 6 பெட் உள்ள ஒரு நரம்பியல் ஐசியூ இருக்குது. அப்ப அதுல நாங்க பெரும்பாலும் பக்கவாதம் வந்த பேஷண்ட்ஸ் பாக்குறோம். அது இல்லாம நரம்பு பிரச்சனைனால மூச்சு கஷ்டம் வர்றவங்களுக்கோ, இல்ல மைஸ்தீனியா கிரேவஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையோ, இல்ல தொடர்ச்சியா நொடிப்பு வந்துட்டு இருந்துச்சுன்னா அது நாங்க ஸ்டேட்டஸ் எப்லெப்டிகஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்க அட்மிட் பண்ணி அவங்களுக்கு தீர்வு சிகிச்சை அளிக்கிறோம். அது இல்லாம வந்து எங்க கிட்ட இந்த வலிப்பு நோயாளிகளுக்காக தனியா ஒரு சில இடத்துலேருந்தான் வலிப்பு வருது அப்படின்னு, நம்மளுக்கு மூளையில ஒரு இடத்துலேருந்தா இல்ல தான் நொடிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இருக்குது. இதுக்கு பேரு காம்ப்ரிஹென்சிவ் எபிலெப்சி கேர் ப்ரோக்ராம். அப்போ இதுல வந்து நாங்க பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வர்ற நொடிப்பு எங்கிருந்து வருது அப்படின்னு இஇஜி, அதாவது ஒரு விதமான சுருள் படமும் வீடியோ சைமல்டேனியஸா எடுக்கும். அது ரெண்டுத்தையும் வச்சு எங்களால சொல்ல முடியும். அந்த ஒரு டெஸ்ட் பண்ண பிறகுதான் எங்களால சொல்ல முடியும் இவருக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. அப்ப அந்த வசதியும் எங்க கிட்ட இருக்கு. அந்த மாதிரி கண்டுபிடிச்சா அதுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நரம்பு அறுவை சிகிச்சையோட வசதியும் எங்க கிட்ட இருக்கு. இது இல்லாம நாங்க வந்து நோயாளிகளுக்காக டெஸ்ட் பண்றதுக்காகவே தனியா வெளி நோயாளிகள் பிரிவிலேயே வச்சிருக்கோம். மூளைக்கான சுருள் படமும் பண்றோம், நரம்பு டெஸ்ட் எல்லாம் பண்றோம், மூளைக்கு போற ரத்த குழாவான டெஸ்ட் எல்லாம் பண்றோம். பக்கவாதம் வந்தவங்களுக்காக தனியா வந்து இன்னொரு வார்டும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன வயசுலயே பக்கவாதம் வந்துச்சு, இல்ல வேற ஏதாவது சில பக்கவாதம்குரிய சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வைத்தியம் பண்றதுக்கும் எங்க கிட்ட வாய்ப்பு இருக்குது. முக்கியமா சொல்ல போனீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எங்க கிட்ட பக்கவாதம் வந்து முதல் 4.5 மணி நேரத்துக்குள்ளார கண்டுபிடிச்சா, அதுக்குள்ளார நம்மளால சில டெஸ்ட் எல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா எங்களால ஒரு விதமான மருந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி மருந்து கொடுத்தா மூளையில அந்த ரத்த குழால உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ரத்த கட்டியை வந்து கரைச்சிட முடியும். கரைச்சா பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு அத அந்த பக்கவாதத்தினால வர்ற பாதிப்பு நிறைய குறைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரிப்பட்ட மருந்து வந்து குறிப்பிட்ட டைம்குள்ளாரதான் எங்களால கொடுக்க முடியும். எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்க முடியாது, சில பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆனா அதுக்கான வசதியும் நம்ம ஜிப்மர் ஆஸ்பத்திரியில இருக்கு. அதனால நேயர்கள் யாருக்காவது இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கையில காலில் திடீர்னு சோர்வடைஞ்சாலோ, இல்ல பேச்சில் திடீர்னு மாற்றம் வந்தாலோ, இல்ல ஒரு பக்கம் முகம் திடீர்னு துவண்டு போனாலோ, அவங்க உடனே வந்து ஆஸ்பத்திரி வந்தாங்கன்னா சில டைம்ஸ் பாக்கி டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா எங்களால சீக்கிரமே அந்த மருந்து கொடுக்க முடியும். ஆனா இது 4.5 மணி நேரத்துக்குள்ளார வந்தாதான் எங்களால பண்ண முடியும். அதுக்குள்ளாரையே மருந்து கொடுத்துருன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடணும்.
0: ஓகே மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் பற்றி சொன்னீங்க. பக்கவாதம் எப்படி நம்ம தடுக்க முடியும், வலிப்பு நோய்களை வந்து என்ன மாதிரியான விஷயம் பண்ணாத தடுக்க முடியும், பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் சிறுநீரகத்தின் நலன், பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் சிறுநீரகவியல் துறையின் உதவி பேராசிரியர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேர்களுக்கு.
3: வணக்கம், என்னோட பேர் கார்த்திகேயன். நான் நெஃப்ரோலஜி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன்.
0: சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பாதுகாப்பு, அதாவது அதை கிட்னியை நம்ம நல்லா வச்சுக்கணும், அதை பாதுகாக்கணும், அது ரிலேட்டடாக நோய்கள் நமக்கு வரக்கூடாதுன்னு மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கா இல்லை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக விழிப்புணர்வு இன்னும் மக்கள்கிட்ட குறைவாக தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு தகவலை சொல்கிறேன். 2019 உலக சுகாதார மையம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து உலகத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து எதனால் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணங்களை பட்டியலிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் சிறுநீரக நோயினால் இறக்குறவங்க வந்து 10வது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு வரப்போகிற காலங்களில் இந்த எண்ணிக்கை, அதாவது சிறுநீரக பிரச்சனையினால இறக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக போகுது அப்படின்னும் கணிச்சிருக்காங்க. அப்போது இவ்வளோ அதிகமான ஒரு பிரச்சனையை பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஸோ இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச சிறுநீரக சங்கம் வந்து இந்த வருட உலக சிறுநீரக தினம், அதாவது மார்ச் 10 கொண்டாடின உலக சிறுநீரக தினத்தில் ஒரு கருப்பொருளை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், அதாவது எல்லா மக்களும் தன்னுடைய சிறுநீரகத்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சு அவங்க இந்த வருஷம் உலக சிறுநீரக தினத்தை கொண்டாடினாங்க. ஸோ இன்னும் இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அதிகமாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும், கிட்னி நோய்கள் பற்றிய அவேர்னஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறேன்.
3: ஸோ
0: அடுத்ததாக வந்து இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து என்னென்ன இருக்குது சார், அது தொடர்புடைய நோய்கள் குறிப்பாக சிறுநீரக நோய்கள்லாம் என்னென்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா
3: சார்? சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய நோய்களை வந்து நாங்கள் பலவிதமாக பிரிப்போம். அதை நாங்கள் வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன வகையான நோய் அப்படின்னு கண்டறிஞ்ச பிறகு தான் அதுக்கான வைத்தியத்தையும் நாங்கள் ஆரம்பிப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் வந்து ஒரு குறுகிய காலத்தில் பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா அது நாங்கள் அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது எதனால் இந்த பாதிப்பு வந்தது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சை அளிப்போம். இல்லை ஒருத்தருக்கு நாள்பட்ட சிறுநீரக பிரச்சனை இருக்குது, ஒரு 3 மேலாகவே அவருடைய சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது நாங்கள் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிலருக்கு இந்த சிறுநீரில் நிறைய புரோட்டீன் புரதம் வந்து வெளியாகும், அதை வந்து நாங்கள் வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு சிறுநீரகத்தில் ஆர்பிசிஸ், அதாவது இரத்த அணுக்கள் இரத்தம் வெளிப்போகும், அதுக்கு வந்து நாங்கள் நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிலருக்கு இந்த சிறுநீரகத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்படுத்தலாம், அதை வந்து நாங்கள் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிலருக்கு இந்த சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை ஏற்படலாம், அதை நாங்கள் வந்து நெஃப்ரோலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிலருக்கு இந்த சிறுநீர் போகிற அந்த வழித்தடம் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது முற்றிலுமாக வந்து தடைபடலாம், அந்த வந்து நாங்கள் யூரினரி ட்ராக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இரத்த கொதிப்பு, இதுவுமே வந்து சிறுநீரகத்தை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் வந்து சிறுநீரகத்தை பாதிக்கலாம்.
0: சார், நீங்கள் இப்போ வந்து சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் பற்றி விரிவாக சொன்னீங்க, என்னென்ன நோயெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிறுநீரக நோய் பாதிப்பு வந்து யாருக்கு வரும், இது என்ன ஒரு பரம்பரை நோயா இருக்க வாய்ப்புகள் இருக்கா, இல்லை யாருக்கு வேணா வரலாமா, இல்லை உடம்ப கவனிக்காம விட்டவங்களுக்கு வரலாமா, யார் யாருக்கெல்லாம் வரலாம் சார் குறிப்பாக?
3: சிறுநீரக நோய் அப்படின்னா முதல்ல எந்த வயதினருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் சில குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முதல்ல கேட்டீங்க அப்படின்னா யாருக்கு இந்த சர்க்கரை நோய், நீரிழிவு நோய்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் ரொம்ப வருடமாக இருக்குதோ அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இரத்த கொதிப்பு, இவங்களுக்கும் இந்த சிறுநீரக பிரச்சனை அதிகமாக வரும். உடல் பருமனாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிட்னியோட லோடு வந்து அதிகம், அதாவது அவங்க அவ்வளோ பெரிய உடம்புக்கு அவங்க வந்து அந்த கிட்னி வேலை செய்யணுன்றப்போ அந்த லோடு அதிகமான காரணத்தால் அந்த கிட்னியில் பாதிப்பு வரலாம். இது மட்டும் இல்லாமல் வலி நிவாரணிகள், பெயின் கில்லர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வலி நிவாரணிகள் யார் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் தானாகவே அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனை வரலாம். கிட்னியில் கல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிட்னி ப்ராப்ளம் வராது, ஆனால் யார் அதை சரியான வைத்தியம் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு வரலாம். சில பேருக்கு தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கோ ஏற்கனவே கிட்னி பிரச்சனை இருக்கும், பாதிப்பு என்னோடய அப்பாவுக்கோ இல்லை என்னோடய தாத்தாக்கோ இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பா தனக்கும் அந்த வியாதி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது மட்டும் இல்லாமல் பெண்களில் வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தோமடோசிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்துட்டு அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கா அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது.
0: சார், இப்போ ஒருத்தவருக்கு வந்து தனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கு, தனக்கு கிட்னியில் ஏதாவது பாதிப்பு இருக்கு அப்படின்னு அவங்களால எப்படி வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் சார்? ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கமா? நம்மளே கண்டுபிடிக்க முடியும். இப்போ அவங்களுக்கு தெரியாது, நாளடைவில் தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது சிவியராக இருக்கும் போது தான் அவங்க போய் டாக்டரை மீட் பண்ணுற சூழல் ஏற்படும். ஸோ அதுக்கு முன்னாடியே தனக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்?
3: முதல்ல வந்து உடம்புல கை கால் முகத்தில் வீக்கம் ஏற்படலாம். குறிப்பாக வந்து காலில் தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணை சுற்றி ஒருத்தருக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா அது கிட்னி ப்ராப்ளம்னால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனோட சிறுநீரோட அளவு ரொம்ப அதிகமாக போகுது, ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் அதிகமாக போகுது அப்படின்னா அதுவும் ஒரு அறிகுறி தான். ரொம்ப குறைவாக போகுது, 1.5 லிட்டருக்கும் கம்மியாக தான் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே சிறுநீர் போகுது, அதுவும் அறிகுறி தான். சிறுநீரில் ரத்தம் போகுது, ஒரு மாதிரி அரக்கு கலரில் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு அறிகுறி. சிறுநீர் நுரைச்சி போகுது, அதில் சீல் போகுது, இதுவும் சிறுநீர் பிரச்சனைக்கான ஒரு அறிகுறி. இது இல்லாமல் ஒருத்தருக்கு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, பசியே இல்லை, ஒமட்டல் வருது, வாந்தி வருது, இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது, எலும்பெல்லாம் வலிக்குது, இது எல்லாமே சிறுநீர் பிரச்சனைக்கான அறிகுறிகள்.
0: தனக்கு ஏதாவது அறிகுறி தெரிஞ்சால் உடனே கண்டிப்பாக அவங்க வந்து மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறணும், அவங்களா எந்த மருந்தும் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோ.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க வந்து சிறுநீரக கல் பற்றி சொன்னீங்க, நம்ம பேசணும். ஏன்னா இந்த சம்மர் டைம் அதிகமானாலே நிறைய பேருக்கு வந்து இந்த சிறுநீரக கல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி சார் தடுக்கிறது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
3: சிறுநீரக கல் அப்படின்னா அதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஆனால் எந்த கல் பிரச்சனை இருந்தாலுமே ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல் பிரச்சனை வர்றதுலேருந்து நம்மளை தடுக்க முடியும். அதில் மொத பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். அடிக்கடி போய் அதாவது சிறுநீர் கழிச்சிட்டு வரணும். உப்பு, அதாவது நம்மளுடைய உணவில் வந்து உப்பு அளவு குறைவாக எடுத்துக்கணும். இது இல்லாமல் என்ன வகையான கல் அப்படின்றத வந்து பரிசோதனை செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட கல்லுக்கான உணவு முறைகள் இருக்குது. கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவு முறைகள், ஆக்சலேட் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே, சாக்லேட், இந்த கொக்கோ, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி பண்ணுற மாதிரி. ஸோ என்ன வகையான கல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இப்போ உணவு பழக்கத்தில் நம்ம மாற்றிக்கிட்டோன்னா இந்த கல் பிரச்சனையிலேருந்து நம்ம வராமல் தடுக்க முடியும்.
0: இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன சார் இருக்கு? சிறுநீரகல் சிகிச்சை முறைகள் பற்றி விளக்க முடியுமா சார்? என்ன இப்போ தனக்கு சிறுநீரக கல் வந்துருச்சுன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணுமா இல்லை வந்து வேற எதுவும் சிகிச்சை முறைகள் இருக்கா? ஸோ அதை பற்றி சொல்ல முடியும்.
3: சிறுநீரக கல் சிகிச்சை முறைன்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சிறுநீரக கல் வந்து எந்த இடத்துல இருக்குது, அந்த சிறுநீரக பாதையில் கிட்னியில் இருக்கா இல்லை கிட்னி கீழே வரக்கூடிய யூரிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக குழாயில் இருக்கா இல்லை அதுக்கு கீழே பிளாடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இந்த சிறுநீர் பை அந்த இடத்துல இருக்கா அப்படின்ற பொறுத்து எத்தனை கல் இருக்குது. ஒரு கல் இருக்கா, நிறைய கல் இருக்கா, அந்த கல்லோடைய சைஸ் என்ன, அந்த கல் முற்றிலுமாக சிறுநீரம் போகிற வழியை அடைக்குதா, இதை எல்லாத்தையும் பொறுத்து ஒருத்தருக்கு என்ன விதமான சிகிச்சை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுவோம். ரொம்ப சின்ன கல்லாக இருக்குது, அதாவது 1 சென்டிமீட்டருக்கும் கீழே குறைவாக ஒரு கல் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நம்ம மருந்து மூலமாக அந்த கல்லை வெளியேற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். அதாவது அந்த வழி தடத்தை வந்து விரிகிறதுக்கான மருந்து கொடுத்து அதை நாம் சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை அது வந்து நமக்கு பயன் அளிக்கலை அப்படின்னா அடுத்த கட்டமாக சில சிகிச்சை முறைகள் இருக்குது. அதுக்கு வந்து ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு வெளியிலேருந்து ஒரு அதிர்ச்சி அலைகளை கொடுத்து அந்த கல்லை சின்ன சின்னதாக உடைச்சி அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு முறைக்கு பேர் தான் இந்த ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி. இதுக்கு அடுத்து என்னென்னா யூரிட்ரோஸ்கோபிக் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா சின்னதாக ஒரு எண்டோஸ்கோப், ஒரு குழாய் மாதிரி இருக்கிறத நம்ம சிறுநீர் போகிற வழியிலேருந்து நுழைச்சி அந்த கல் எங்கே இருக்கோ அந்த கல்லை அப்படியே சிறுநீர் பாதையிலேயே வெளியெடுத்துறதுக்கு பேர் யூரிட்ரோஸ்கோபிக் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒருவேளை கல் வந்து கிட்னி பக்கத்திலேயே இருக்குது அப்படின்னா இந்த யூரிட்ரோஸ்கோப் அங்கே வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து பெர்க்யூட்டீனியஸ் நெஃப்ரோலித்தோட்டமி அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு தொலை போட்டு அதில் ஒரு எண்டோஸ்கோப் போட்டு அந்த கிட்னி கல்லை அப்படியே ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் பண்ண பிறகு மேலும் அந்த கல் அதோடய பீஸ் எல்லாமே போகணுன்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சிறுநீர் பாதையில் வச்சுருவோம். அந்த ஸ்டென்ட் இருக்கிற வரைக்கும் அந்த சின்ன சின்ன கல் பீசஸ் இருந்தாலுமே அதுவுமே வந்து வெளியேறிடும். ஸோ இது எல்லாம் பண்ண பிறகும் ஒருத்தருக்கு அந்த கல் பிரச்சனை இருந்தால் தான் நம்ம ஓப்பன் சர்ஜரி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போவோம்.
0: கல் சின்னதாக இருக்கும்போதே நம்ம வந்து மருத்துவர் அணுகிட்டால் இதை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்.
3: ஆமாம் ஆமாம்
0: சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னின்னு சொல்லும் போதே டயாலிசிஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த டயாலிசிஸ்னால் என்ன, அதனுடைய முக்கியமான பங்கு என்ன, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்?
3: டயாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நார்மலாக ஒருத்தருக்கு கிட்னி வந்து உடம்பில் சில வேலைகளை செய்யும். எந்த நபருக்கு தன்னுடைய கிட்னி வேலை செய்யலையோ அவருக்கு அந்த கிட்னி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நாம் செயற்கையாக செஞ்சோம் அப்படின்னா அந்த சிகிச்சை முறைக்கு பேர் வந்து டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டயாலிசிஸ்க்கு ரெண்டு விதமான முறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ்னால் ஒருத்தருடைய உடம்புலேருந்து ரத்தத்தை வெளியே எடுத்து அதை ஒரு மிஷினில் விட்டு அந்த கிட்னி செய்யக்கூடிய அந்த சுத்திகரிப்பு வேலையை அந்த மிஷின் செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹீமோடயாலிசிஸ். இன்னொரு முறை பேர் என்னென்னா பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா வயிறில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டியூப் மாதிரி ஒன்று போட்டு அதில் டயாலிசேட் அப்படின்ற ஒரு லிக்விட், அந்த ஒரு திரவத்தை வந்து உள்ளே விட்டு அது வந்து நம்ம உடம்பை வந்து இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருள் எல்லாத்தையும் வெளியேற்றுச்சுன்னா அதுக்கு பேர் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னு பேர். இன்னொன்று வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம் என்னென்னா ஒரு தடவை டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கை ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. அது அப்படி கிடையாது. என்ன நோய் இருக்குது, அந்த நோய் எவ்வளோ நாளாக இருக்குது, அந்த அதை பொறுத்து தான் ஒருத்தருக்கு எவ்வளோ நாள் டயாலிசிஸ் தேவைப்படும் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு தடவை டயாலிசிஸ் ஆரம்பித்தாலே எல்லாருமே வாழ்நாள் ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்களுடைய கிட்னி திருப்பி பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நாம் இந்த

0: பிரிவில் வேற என்னென்ன ஓபிடிலாம் நாங்கள் வச்சுருக்கோம்னா, செவ்வாய்க்கிழமையில் சிறுநீரக சிறப்பு சிகிச்சை பிரிவு. அப்படின்னா இந்த கிட்னி டிசீசஸ்லேயே ஒரு கேட்டகரி இருக்குது, குளோமருலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோய் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை பார்க்குறோம். புதன்கிழமை இந்த டயாலிசிஸ் சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஓபிடி. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணவங்களுக்கும் அந்த புதன்கிழமை நாங்கள் ஓபிடி வச்சுருக்கோம். உள்நோயாளி பிரிவில் கிட்னி நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான பயோப்சி அப்படின்ற ஒரு சிகிச்சை இங்கே பண்ணுறோம். டயாலிசிஸ் சிகிச்சையில் இந்த வயிறு மூலமாக பண்ணக்கூடிய பெரிட்டோனியல் டயாலிசிஸ், ரத்தம் மூலமாக பண்ணக்கூடிய ஹீமோ டயாலிசிஸ், இந்த ரெண்டு டயாலிசிஸும் நம்ம ஜிப்மரில் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனும் நம்ம ஜிப்மரில் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் அதிநவீன டயாலிசிஸ் சிகிச்சை, அதாவது CRRT அப்படின்னு சொல்லுவோம், அதை கண்டினியூஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. யார் யாருக்கெல்லாம் இரத்த கொதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கோ, இந்த ICU இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நார்மல் டயாலிசிஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நோயாளிகளுக்கும் டயாலிசிஸ் கொடுக்கறதுக்கான இந்த டயாலிசிஸ் பேர் தான் வந்து இந்த CRRT. அந்த சிகிச்சையும் நம்ம ஜிப்மரில் இருக்குது. ஸோ இந்த எல்லா முறைகளுமே வந்து நம்ம ஜிப்மரில் மக்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம்.
1: ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எப்படி வந்து சிறுநீரக கல் வருது, எப்படி வந்து சிறுநீரக டயாலிசிஸ்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ அதை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
0: நன்றி, நன்றி,
1: தேங்க்யூ சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுநீரகத்தின் நலன், பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.

0: Hello listeners, you are listening Jipmer Internet Radio. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பச்சிளம் குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு முறையின் சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுகிறார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் உதவி பேராசிரியர் மருத்துவர் சிந்து சிவானந்தன்.
1: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுறதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
2: நன்றி
1: மேம். முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து சீம்பால் கொடுக்கலாமா? அதாவது தாய்மார்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே உடனே பால் கொடுக்கலாமா? அதுல ஏதாவது நேர வித்தியாசம் இருக்கா? இல்ல இவ்வளவு நேரம் கழிச்சுதான் கொடுக்கணும், சோ குழந்தை பிறந்த உடனே டைரக்டா பால் கொடுக்க கூடாது, அந்த மாதிரி ஏதாவது கால அளவுகள் ஏதாவது இருக்கா?
2: இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஏன்னா தாய்ப்பால் வந்து குழந்தையினுடைய இறப்பு விகிதத்தை குறைக்கக்கூடிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இது. சீம்பால்னு நம்ம எதை சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு அம்மாக்கு சிறக்கக்கூடிய பாலைத்தான் சீம்பால்னு சொல்றோம். இந்த சீம்பால் வந்து சாதா பால்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னா, பால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுல ஆன்டிபாடி லெவல், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்வோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் சீம்பால் வந்து ஒரு குழந்தைக்கு சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது குழந்தையினுடைய இறப்பு விகிதத்தை டெஃபினட்டா கம்மி பண்றது. ஸோ சீம்பால் கொடுக்காம சக்கரை தண்ணி கொடுக்கறது, டீ ஊத்துறது, ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போடுறது, அதெல்லாம் குழந்தைய ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம்னா, குழந்தை பிறந்த உடனே நல்லா அழுது அப்படின்னா அந்த குழந்தையும் அம்மாவையும் பிரிக்கிறதே கிடையாது. அந்த குழந்தைய டைரக்டா எடுத்து அம்மானுடைய மடியில வச்சு அங்கதான் வச்சு குழந்தைய தொடச்சு கொடுக்கறோம். விதின் 1 hour, ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தைய தாய்ப்பால் குடிக்க பண்றது நாங்க ரொம்ப ட்ரை பண்றோம். அதனால சீம்பால நம்ம கொடுக்காம இருக்கிறது, தாமதித்து பால் கொடுக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது.
1: தாய்மார்கள் கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைக்கு எவ்வளவு நாள் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம், அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஓ, சில பேர் வந்து 1 வருஷம், சில பேர் 6 months கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுக்க கூடாது, அவங்களுக்கு அந்த டவுட்ஸ்

0: இருந்துகிட்டே இருக்கு. நீ எவ்வளவு நாள் தான் குடிக்கிறது, குழந்தை குடிக்கிற வரைக்கும் குடிக்கலாமா? அதனால வந்து குழந்தைக்கு எவ்வளவு நாட்கள், ஒரு சராசரியா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நாட்கள் இல்ல எவ்வளவு வருடங்கள் பால் தாய்ப்பால் கொடுக்கலாமா?
1: ஸோ இதை ரெண்டு விதமாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒன்று வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். இந்த சமயத்தில் தாய்ப்பால் தவிர வேற எந்த ஒரு பொருளோ, தண்ணி ஆனாலும் சரி, வேற கிரைப்போட்டர் ஆனாலும் சரி, வேற எந்த ஒரு பால், பசும்பால் இல்லாட்டினா நம்மளுடைய பவுடர் பால், ஃபார்முலா மில்க், இது எதுவுமே இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சமயம் வந்து முதல் 6 மாதங்கள். இந்த 6 மாசம் கழிஞ்சுதான் குழந்தை வாயில ஒரு தண்ணியோ இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன், அதாவது நம்மளுடைய கட்டி ஆகாரங்களோ கொடுக்கக்கூடியது. ஆனா 6 மாசத்துல நம்ம வந்து இந்த கட்டி ஆகாரங்கள் கொடுக்க தொடங்கும் போது தாய்ப்பால் கண்டினியூ ஆகும். சோ தாய்ப்பால் எவ்வளவு நாள் நம்ம கொடுக்கலாம்னா அது அம்மாவும் அந்த குழந்தையையும் பொறுத்தது. அவங்க மினிமம் 2 வருஷம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில குழந்தைங்களுக்கு 1.5 வயசு வரை கொடுப்பாங்க, 2.5 வயசு வரை கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம ஆன்சர்னு கேட்டிங்கன்னா 2 விதம். எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது, வேற எதுவுமே கொடுக்காதது கட்டாயமாக ஒரு 6 மாசம் வரை, அதுக்கப்புறம் இருக்கிறது மதர் பேபியை டிபெண்ட் பண்ணது.
0: மேம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அந்த மதருக்கும் வித்தியாசப்படுது தாய்ப்பால் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில குழந்தைகள் தாய்ப்பால் நிறுத்தினவுடனே அது அட்ஜஸ்ட் பண்ணி நார்மல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போதே கொடுத்துட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான இணை உணவுகள் தர்றது? ஒரு சில பேர் சாதம் ஊட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை காய்கறி கொடுக்கலாமா, ஏன்னா வெறும் தாய்ப்பால் மட்டும் போதுமா அந்த டவுட் அவங்களுக்கு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு சப்ளிமெண்ட் ஃபுட்ஸ் சேர்த்துக்கலாமான்னு அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு பெற்றவங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம் சப்ளிமெண்ட்ஸ்?
1: ஸோ 6 மாசம் வரை வேற எந்த உணவும் குழந்தைக்கு தேவையே படாது, அதனுடைய குரோத்துக்கோ இல்லை வளர்ச்சிக்கோ எதுவுமே தேவைப்படாது முதல் 180 நாட்கள். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தாய்ப்பால் கூட சேர்ந்து இணை ஆகாரம்ங்கிற கேள்வியே நமக்கு உருவாகுது. ஸோ 6 மாசத்துக்கு அப்புறமா அந்த குழந்தை சப்போர்ட் பண்ணினா உட்காரும், வாய் துறக்கும், கைகளை கொண்டு போய் வாயில வைக்கும். ஸோ அந்த ஒரு டைம்ல 6 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட்டி ஆகாரங்கள் கூழ் வகையா இருக்கலாம், இல்லாட்டினா சாதம் மசிச்சதா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு உணவுகள் நம்ம வந்து தொடங்குறோம். ஸோ இது 6 மாசத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் மட்டும் குழந்தைக்கு போதாது, அந்த டைம்ல தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆகாரங்கள் நம்ம கொடுக்குறோம்.
0: மேம் அடுத்ததான் வந்து குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் என்ன? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுக்கு தடுப்பூசி இருக்கு. ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை ஞாபகம் வச்சுட்டு போடுறது. ஸோ குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையில் என்ன மாதிரியான தடுப்பூசிகள் போடப்பட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபாலோஅப்ஸ் பண்ணும் மேம் அவங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அம்மாவும் பேபியும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து BCG வேக்சின், ஓரல் போலியோ, அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி, இந்த 3 வேக்சின் தான் வந்து குழந்தைக்கு போடப்படுறது. ஓரல் போலியோங்கிறது ஒரு சொட்டு மருந்து, BCGங்கிறது கையில் கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி, அப்புறம் ஒரு காலில் ஒரு தடுப்பூசி போடுவோம், அது ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சக்காமாலைக்குள்ள தடுப்பூசி. இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய தடுப்பூசி. இது முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தையும் அம்மாவும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 1.5-2.5-3 மாசங்களில் தடுப்பூசி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டராக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் போட்டுக்கலாம் அவங்க. ஸோ இந்த 1-3 தடுப்பூசி வருது. அது கழிஞ்சிட்டு 9 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தடுப்பூசி வரும். ஸோ 1 வருஷத்தில் இந்த டைம்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ இந்த தடுப்பூசிகள் வந்து இலவசமாக வழங்கப்படுது. இது குழந்தைகள் பேரண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிற வகையில் பர்த் டிஸ்சார்ஜ் ஆகும்போதே இந்த மாதிரி ஒரு இம்யூனைசேஷன் கார்டும் நம்ம கொடுத்துடுவோம். ஸோ அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும், அவங்க அது குழந்தைங்க எடுத்துக்கிட்ட தேதிகள் அதில் குறிப்பிடப்படுது, எந்த வேக்சின்கள் போடப்பட்டது அதுவும் நமக்கு கொடுக்குறாங்க.
0: மேம் இப்போ நம்ம மஞ்சக்காமாலைக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நாம் வந்து தடுப்பூசி போடுறோம் வரக்கூடாதுன்றதுக்காக. சில குழந்தைகள் பிறக்கும் போதே வந்து அவங்களுடைய கண்கள் மஞ்சளாக இருக்கு, மஞ்சக்காமலை வருது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகுறாங்க, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு மஞ்சக்காமலை இருக்கு, சாதாரண விஷயமா இல்லை வந்து அதை வந்து குணப்படுத்த முடியுமா? பேரண்ட்ஸ் பயங்கரமா வந்து வருத்தப்படுறாங்க, ஏன் வந்து குழந்தைக்கு மஞ்சக்காமலை வருது, நம்ம சரியான உணவு தானே எடுத்துக்கிட்டோம், தாய்மார்கள் அவங்க போட வேண்டிய தடுப்பூசிகள் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டோமே, அதை மீறி எப்படி மஞ்சக்காமலை வருது? ஸோ அதை குணப்படுத்த முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க.
1: இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். நம்ம போடக்கூடிய தடுப்பூசி வந்து வைரஸ்னால வரக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி, அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஊசி போடுறோம். இதுக்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மஞ்சக்காமாலைக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. குழந்தைகள் வந்து அவங்களுடைய லிவர் வந்து மெச்சூர் ஆறதுக்கு 2 வாரம் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு நார்மலா பாடியில இருக்கக்கூடிய அந்த ஜாண்டிஸ் சப்ஸ்டன்ஸை வந்து மெட்டபலைஸ் பண்றதுக்கு டைம் ஆகுது. அதனால தான் ஒரு 10 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா 6 குழந்தைங்களுக்காவது ஒரு லேசா பாடியில மஞ்சள் நம்ம பாக்குறது நார்மல். ஸோ அது வந்து ஒரு மஞ்சக்காமாலை ஒரு நியூபார்ன் பேபியில நம்ம பாக்குறது வந்து அது ஒரு நோய் இல்லை, அது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். ஆனா சில குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 10% உள்ள ஒரு குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சக்காமாலையினுடைய லெவல் வந்து பிளட்ல ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைகளை நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே 2-3 நாள் அம்மாவும் குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே டெய்லி நம்ம வந்து அந்த பேபிஸை பாக்குறோம். ஸோ அவங்க பாடி மஞ்சளா இருக்குது, இல்ல சில அம்மாவுக்கு வந்து பிளட் குரூப் ஓவா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமாலை வரக்கூடிய ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஸோ இது ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா போட்டோ தெரப்பின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு லைட் கொடுக்குறோம், அந்த லைட் வந்து பிளட்ல இருக்கக்கூடிய மஞ்சக்காமாலை லெவல்ஸை வந்து நிச்சயமா கம்மி பண்ணிடும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதனால பேரண்ட்ஸ் வந்து பயப்பட தேவையில்லை, இது ஒரு நார்மல் ஃபினாமினா.
0: மேம், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து வயிற்று வலியோ இல்ல உடம்பு சரியில்லாத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்களே செல்ஃபா வந்து இந்த கிரேப் வாட்டர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இல்லாம தாய்மார்களுக்கு பால் சுரப்பது வந்து கம்மியாயிடுச்சுன்னா அவங்களே ஃபீல் பண்ணி வந்து அதாவது மாட்டுப்பால் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் அவங்களே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாம வந்து பால் கொடுக்கறாங்க. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாமா, இது கொடுக்கலாமா, இது வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாம எப்படி வந்து ப்ரொசீட் பண்றது?
1: நிச்சயமா பண்ணக்கூடாது. கிரேப் வாட்டர் இல்லாட்டினா வேற ஓமம் போடுறது, இல்லாட்டினா வேற ஏதாவது நாட்டு வைத்தியம் கொடுக்கறது, நிச்சயமா உங்களுடைய குழந்தைங்களுக்கு தாய்மார்க்கு எந்த கன்சர்ன் இருக்குது இருந்தாலும் நீங்க பக்கத்துல ஒரு டாக்டரை கொண்டு போய் காட்டி அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் தான் பண்ணணும். இந்த மாதிரி கிரேப் வாட்டர்லாம் போட்டா சில நேரம் இன்ஃபெக்ஷன் வரலாம், அதுல என்ன பொருள் இருக்குன்னு சொல்ல கூட நமக்கு தெரியாது, அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது.
0: அடுத்ததா வந்து குழந்தைங்களை குளிப்பாட்டும் பொழுது பாத்தீங்கன்னா பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்கன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் விடுறது, சோ உரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? சோ அதை பத்தி அவேர்னஸ் இருக்கா பொதுமக்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக?
1: குளிப்பாட்டுறத பத்தி பேரண்ட்ஸ் எப்பவுமே பொதுவா நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ குளிப்பாட்டலான்னா தொப்புள் குடி காஞ்சி விழுந்ததுக்கு அப்புறம் வீட்டில் போய் குளிப்பாட்டினா போதும். அதுவரை குழந்தைய தொடச்சி கொடுக்கலாம், மோஷன் போனா ஒன்றுக்கு போனா கழுவி கொடுக்கலாம். லோ பர்த் வெயிட் பேபிஸ், அதாவது எடை குறைவான குழந்தைகள், 2.5 கிலோக்கு குறைஞ்சி பிறந்திருக்க குழந்தைகள், நம்ம குளிப்பாட்டுற ப்ராசஸ்ல ட்ரெஸ் நம்ம கழட்டி வச்சிருப்போம், டைம் எடுத்து குளிப்பாட்டுவோம். ஸோ அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் குறையறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ அடிக்கடி பாடி டெம்பரேச்சர் இப்படி குளிர்னால குறைஞ்சி போச்சுன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் அதிகரிக்காது. அதனால அட்லீஸ்ட் 2 கிலோவாவது இருக்கணும் குழந்தை நீங்க குளிப்பாட்ட தொடங்கும் போது. அந்த குளிப்பாட்டுற ப்ராசஸ் வந்து நீங்க சீக்கிரமா பண்ணணும், அதாவது வெது வெதுன்னு தண்ணி வச்சுக்கணும், சீக்கிரமா அந்த குழந்தைய மேல கழுவி எடுக்கணும். குளிப்பாட்டும் போது கண்ணுல எண்ணெயை ஊத்துறது, காதுல எண்ணெயை ஊத்துறது, அந்த மாதிரி பண்றது வந்து குழந்தைக்கு ஆபத்தான ஒரு ஒன்று, அதனால நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. சாதாரண எந்த சோப்பு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் தடவிக்கலாம், தேங்காய் எண்ணெய் போதும் தடவும் போது. பவுடர் இல்லாட்டினா கண்ணுல மை போடுறது, அந்த மாதிரி இதையும் நியூபார்ன் பேபிஸ்க்கு நீங்க தவிர்க்கணும்.
0: இப்ப சில டைம்ல எல்லா குழந்தைகளும் கிடையாது, சில குழந்தைகள் வந்து குறை மாதத்துல பிறக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து குறை மாதத்துல அந்த குழந்தை பிறக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா வந்து ஒரு நார்மலான குழந்தைக்கும் அந்த குறை மாதத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கும் நிறைய வெயிட் வித்தியாசங்கள் இருக்கும், இல்ல உடல் உறுப்புகள் வளர்ச்சி கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கங்காறு முறையில் வந்து செய் பராமரிப்பு, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்க முடியுமா மேம்?
1: ஸோ குறை மாத குழந்தைகள் வந்து 2 காரணம் நீங்க சொன்ன மாதிரி. ஒரு காரணம் வந்து குறை மாதத்திலேயே பிறக்கிறது, ப்ரீடம் பேபிஸ்னு சொல்லுவோம், அதனால எடக்குறவா இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு முழு மாச குழந்தையா இருக்கலாம், ஆனா வளர்ச்சி குறவா இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களா தான் இருப்பாங்க. இப்ப நார்மலா ஒரு 40 வாரத்துல இல்ல 37 வாரத்துக்கு மேல பிறக்கிற ஒரு நல்ல வெயிட் உள்ள ஒரு பேபி, 2.5 கிலோக்கு மேல வெயிட் இருக்கு, 3 கிலோ வெயிட் இருக்குன்னு அந்த குழந்தைய கம்பேர் பண்ணும் போது, இந்த குறை மாதத்துல உள்ள பிரீட்டம் பேபிஸ் இல்ல எடை குறவான பேபிஸுக்கு ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. என்ன ரிஸ்க்னா, இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் 7 நாள்லயோ 28 நாள்லயோ அதுக்கப்புறமாவோ இறப்பு விகிதம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குது. இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பா ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இதனால இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் அவங்களுடைய குரோத்துக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தை பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து இந்த குழந்தை குறைமாத குழந்தை இல்லாட்டா எடை குறைவான குழந்தைன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பண்ணி அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணலாங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம பார்த்தோன்னா ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது டைரெக்டாக குழந்தை வந்து பிரெஸ்ட் ஃபீட் எடுக்கிறதுல குழந்தை சோர்வடைஞ்சு போகலாம். ஸோ சில நேரம் மதர்னுடைய மில்கை பிழிஞ்சு குழந்தைக்கு கொடுக்க சொல்றது காமன். 2.5 கிலோ எடை வரது வர அதுக்கப்புறமா டைரக்டா குழந்தை பிரெஸ்ட் ஃபீட் பண்ண தொடங்கும். ரெண்டாவது டெம்பரேச்சர், இந்த குழந்தைங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கங்காரு மதர் கேர் சொல்றாங்க. கங்காரு மதர் கேர் ஹாஸ்பிட்டல்லையே தொடங்கி வீட்டில் வர கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு முறை. இந்த முறை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனா ஒன் ஆஃப் த காஸ்ட் இஃபெக்டிவ், அதாவது குறைவான செலவில் ஜாஸ்தி இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஒரு கங்காரு முறை. இந்த கங்காரு முறையில் வந்து குழந்தையும் அம்மாவும் ஸ்கின் டு ஸ்கின்ல கான்டாக்டில் இருப்பாங்க. அதாவது நெஞ்சில் அந்த குழந்தைய வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை வெறுமனை தலையில் ஒரு தொப்பி போட்டிருக்கும், கையில் காலில் க்ளவுஸ் போட்டிருக்கும், ஒரு டயப்பரோ ஜட்டியோ போட்டிருக்கும், இல்லாமல் ஃபுல்லாக மதரும் பேபியும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரத்தில் இருந்து ஜாஸ்தி டைம் வர பண்ணினா ரொம்ப நல்லது. இந்த கங்காரு முறையினுடைய பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம். டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆறதுல இருந்து குழந்தைக்கு நிறைய பால் கிடைக்கிறது, அம்மாக்கு நல்ல பால் சுரக்கிறது, அந்த பேபிக்கு இறப்பு விகிதம் குறையிறது, பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் குறையிறது. அது மட்டும் இல்ல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட 3 மாதத்துல 6 மாதத்துல 1 வயசுல இந்த குழந்தை திரும்பி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோய்க்காக வர வேண்டிய ஒரு காரணங்கள் அதெல்லாமே டெஃபினிட்டா குறைவாகுது. அது மட்டும் இல்லாம பிரெயின் குரோத்தும் இன்டெலிஜென்ஸ் இதுவும் கூட இந்த பேபிஸுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு நமக்கு ஆய்வுல தெரிய வந்திருக்குது. ஸோ அதனால கங்காரு மதர் கேர் வந்து லோ பர்த் வெயிட் பேபிஸுக்கும் ப்ரீடம் பேபிஸுக்கும் நம்ம பண்றது கொடுக்கறது ரொம்ப அவசியம்.
0: இப்ப இருக்கிற சூழல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு கூட நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் தொற்று சீக்கிரமாவே பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து அந்த தாய் வந்து எந்த மாதிரியான ப்ரிகாஷன் மெத்தட் எடுத்துக்கிட்டா நோய் தொற்றுல இருந்து காப்பாற்ற முடியும்? ஏன்னா பல பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நோய் தொற்று ஏற்பட்டால் ஏதாவது சிவியரா நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த தாய்மார்கள் எந்த மாதிரியான ப்ரிகாஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுமே?
1: ஸோ நோய் தொற்றுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்மளுடைய பாதுகாப்பு வந்து பிறக்கிற டைம் பிறந்த டைம்லருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோய் தொற்று ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா கை கழுவுறது தான். கை எப்பவுமே, அதாவது கை வந்து தாய்மாரனுடைய கை இல்லாட்டினா குழந்தைய பார்த்துக்கிறவங்களுடைய கைகள் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். சுத்தமான தண்ணியில் நீங்கள் கழுவணும். சோப்பு போட்டு கை கழுவினா போதும். குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியோ டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறமோ எப்பெல்லாம் நீங்கள் குழந்தைய தொடுறீங்களோ கை சுத்தமான கைகள்னால நீங்கள் தொடணும். ரெண்டாவது குழந்தைய கவர் பண்ணக்கூடிய துணிகள் அப்புறம் அம்மா அணிந்திருக்கக்கூடிய துணிகள் இது ரெண்டுமே வந்து சுத்தமான இதாக இருக்கணும். என்வயன்மெண்ட், அதாவது குழந்தைய சுற்றுப்புற சூழல், வீடாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி அது நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். ஸோ இது வந்து இந்த ஹேண்ட் ஹைஜீன், அதாவது சுத்தம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனில். ரெண்டாவது குழந்தையினுடைய பராமரிப்பு முறைகள் நம்ம பார்த்தேன்னா பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் மட்டுமே ஊட்டுறது, தாய்ப்பால் மட்டும் கொடுக்கறது. ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷன் கம்மி பண்ணுறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது குழந்தைகள் நியூபார்ன் பீரியட்ல மட்டும் கிடையாது, 6 மாசத்துல 1 இயர் வரக்கூட நிறைய இன்ஃபெக்ஷன், வாந்தி பேதி, நியூமோனியா வர்றது, அதையெல்லாம் கூட பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கம்மி பண்ணுது. ஸோ இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூணாவது கண்ணு கேர், கேர் ஆஃப் த ஐஸ். அதில் கண்ணில் நம்ம எதுவுமே போடக்கூடாது, இன்க்ளூடிங் மை போடக்கூடாது, அதே மாதிரி தொப்புள் கொடி சுத்தமாக வச்சுருக்கணும். டயப்பர் ஏரியா மோஷன் போனால் குழந்தைகளை தொடச்சி விடுறது, அதை கிளீனாக வச்சுருக்கணும். ஸோ இதை எல்லாமே நம்ம கேர் பண்ணி தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை கட்டாயமாக கம்மி பண்ண முடியும்.
0: அடுத்ததா மேம், இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அபாய அறிகுறிகள், ஏதாவது அப்நார்மலாக அவங்க வந்து பிஹேவ் பண்ணாலோ, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது குணமாயிடும், ஏதாவது அறிகுறிகள் தென்படும் போது பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்டு எடுக்கணும்?
1: ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாறு சைன்ஸ் இருக்கு, அது வந்து பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணால் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சர் சைன்ஸ்னு இல்லாட்டினா அபாய அறிகுறிகள்னு சொல்லலாம். அதாவது ஜுரம் வருது, இல்லை குழந்தைய தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் குளிர்ந்து இருக்குது, டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது, மூச்சு வாங்குது, இழுத்து இழுத்து குழந்தை மூச்சு விடுது, இல்லை மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுது குழந்தை, இல்லை குழந்தை அசைச்சு பார்த்தா அசைய மாட்டேங்குது, பால் ரொம்ப கம்மியாக குடிக்குது, பிரெஸ்ட் ஃபீட் எடுத்துக்கவே குழந்தை மாட்டேங்குது, இல்லை அப்நார்மலாக மூமெண்ட்ஸ் வருது, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் ஏதாவது வருது, இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக டேஞ்சர் சைன்ஸ். இதை பார்த்த உடனேயே தாய்மார்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் சென்டரையோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ உடனே குழந்தைகளை கொண்டு போகணும்.
0: இந்த கொரோனா காலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி பராமரிக்கிறது, பிரத்யேகமாக ஏதாவது அட்வைஸ் ஏதாவது பேரண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து அதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க?
1: கொரோனான்னு சொன்னாலே எல்லாருக்குமே பயமாக இருக்குது. ஸோ நார்மல் ப்ராசஸ் எல்லாமே இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுடைய நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள்னாலேயும் நமக்கு சரியாக தெரியாதனாலேயும் டாக்டர்ஸ் இல்லாட்டினா சரியாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாதனாலேயோ நிறையா ப்ராசஸஸ் வந்து அடிபட்டு போச்சு. ஸோ இது வந்து மக்களை கரெக்டான இன்ஃபர்மேஷன் மக்களை சேர்ந்தால் தான் இது நம்ம மாற்றி கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அம்மாவுக்கு கொரோனா இருந்ததுன்னா குழந்தைய பிறந்த குழந்தைய அம்மாட்டந்தே பிரிச்சிடுறாங்க கொரோனா வந்துடுமோன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு தப்பான நம்பிக்கை. இவ்வளவு நாள் இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் உலகம் முழுவதும் பார்த்ததில் அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு பரவரக்கூடிய ரிஸ்க்கு வந்து ரொம்பவே குறைவு. அதனால அம்மாவும் குழந்தையையும் நாங்கள் இப்போ பிரிக்கிறதே கிடையாது, முன்னாடியும் பிரித்தது கிடையாது. ஸோ கொரோனா காலத்தில் அம்மாவும் குழந்தைகளும் பிரிக்காதீங்க, ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் இருக்கணும். அம்மா டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் கூட அம்மாவும் குழந்தையும் ஒன்றா இருந்தால் தான் அம்மா அந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க, அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்னால குழந்தைக்கு கொரோனாலேருந்து ப்ரொடெக்ஷன் ஏற்படக்கூடியது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வைக்கணும், பிரெஸ்ட் ஃபீடிங் என்கரேஜ் நம்ம பண்ணணும். குழந்தை பாசிட்டிவோ நெகட்டிவோ குழந்தைக்கு டெஸ்ட் விட்டுருக்காங்களோ இல்லையோ அதெல்லாமே வந்து இது கிடையாது, அம்மாவையும் குழந்தையும் ஒன்றா பார்க்கணும். ஸோ பார்த்து நம்ம ஃபாலோ அப் பண்ணினா இந்த ரிஸ்க்லேருந்து தவிர்க்கலாம்.
0: ஓகே மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன பதில்கள் வந்து பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு பயனுள்ளதாகவும் முக்கியமாக தாய்மார்களுக்கு பல சந்தேகங்கள் தீர்த்திருக்கும்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி,
1: தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் சிறப்பு நேர்காணல். நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் மருத்துவ புற்றுநோயியல் துறையின் தலைவர் மற்றும் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் பிரசாந்த் கணேசன்.
0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார்.
3: தேங்க்யூ வெரி மச்.
0: புற்றுநோய் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம், இப்ப மக்கள்கிட்ட புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
3: புற்றுநோய்ங்கிறது கேன்சர் நம்ம பொதுவாக சொல்றது. புற்றுநோய் போது நிறைய அதை பற்றின அவேர்னஸ் ஜனங்கள் மத்தியத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. கண்டிப்பாக டிவியில், சோஷியல் மீடியாவில், நியூஸ் பேப்பரில் எல்லாமே புற்றுநோயை பற்றி நிறைய பேசுகிறாங்க. முன்னாடி அதை பற்றி அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே பயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, அதே பெரிய விஷயம். இப்போ பொதுவாக அதனோட பயம் குறைய குறைய அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த புற்றுநோய்ங்கிறது வந்து இப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம், அதை நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய ஜனங்கள் மத்தியத்தில் வந்திருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது, அதில் டவுட்டே கிடையாது.
0: புற்றுநோயை பற்றிய பயம் மக்களிடையே நிறைய இருக்குது, அவங்களுக்கு அந்த பயம் தேவையா?
3: கண்டிப்பா. ஒரு வகையில பாத்தீங்கன்னா புற்றுநோய்ங்கிறது வந்து நம்ம அதுக்கு சரியா கவனிக்காம அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டோம்னு சொன்னா அது வந்து உயிர் ஆபத்து கொடுக்கக்கூடிய ஒரு நோய் தான். அந்த வகையில நீங்க அதை பாத்தீங்கன்னா அதை பயப்படக்கூடிய நோய். பட் அதே சமயம் பொதுவாக சொல்ல போச்சுன்னா பெரும்பாலான புற்றுநோய்களும் நம்ம ஆரம்ப நிலைமையில கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது கரெக்டான வைத்தியம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான புற்றுநோய்களும் பூர்ணமாக குணப்படுத்தி நார்மலான ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். அப்படி அந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா புற்றுநோய் பயப்படக்கூடிய ஒன்று கிடையாது. நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு வேற எந்த நோயை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோமோ அதே மாதிரி இதையும் ஃபேஸ் பண்ணி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய விஷயம்தான்.
0: சரி சார், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து கேன்சர் வந்து எதனால் வருது, அது எந்த மாதிரியான ஆபத்துகளை விளைவிக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
3: பொதுவாக கேன்சர் அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட உடம்பில் இருக்கிற எந்த ஒரு பாடியில் ஒரு பார்ட் ஆகட்டும், அந்த ஒரு பார்ட்டில் இருக்கிற அணுக்கள் செல்ஸுங்கிறது வந்து அதிக வளர்ச்சி அடையிறது, அது ஒரு கட்டியாக மாறுறதாகட்டும், அதுக்குத்தான் நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்றோம். இப்போ எதுக்காக ஒரு ஒரு அணுக்கள் அந்த மாதிரி வளர்ந்து அது கேன்சரா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெரும்பாலான மக்களையும் அதுக்கு காரணம் நம்மளால சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்ல எப்பவுமே இந்த காரணத்துக்கு தான் அவருக்கு கேன்சர் வந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல இயலாது. அதே சமயம் சில விஷயங்கள் ஒரு ஆள் செய்யறதுனால இந்த மாதிரி கேன்சர் வரத்துக்குண்டான அவரோட ரிஸ்க் அதிகமாகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. இந்த ரிஸ்க் வரக்கூடிய விஷயங்களில் பிரதானமான ஒன்று விஷயம் வந்து புகையிலை, டொபாக்கோ புகையிலை பயன்படுத்துறது. புகையிலை வழக்கமாக நமக்கு காமனாக எல்லாருக்கும் தெரியும், புகை பிடிக்கிறது, சிகரெட்டு பீடி பிடிக்கிறது, இது வந்து பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இதனால பல பல கேன்சர்ஸ் வரலாம். நுரையீரல் அல்லது லங் கேன்சருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர நம்ம சிகரெட் பிடிக்கிறதுனால வாய்ப்பகுதியில், தொண்டை பகுதியில், வயிற்று பகுதியில, இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த புகையில இருக்கிற அந்த விஷ வஸ்துக்கள் நம்ம உள்ள போறதுனால பல விதத்துல அது கேன்சர்கள் உண்டாகலாம். பட் இது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா பலருக்கு தெரியாத விஷயம், நம்ம புகை பிடிக்கிறது இல்லாம நம்ம வாயில மின்னி சாப்பிடுற டொபாக்கோன்னு ஒன்று இருக்கு, அதானது பல விதத்துல வரும். அது நம்ம சாதாரணமா நம்ம வில்லேஜ்ல எல்லாம் வந்து இந்த வெத்தலையில வச்சு சாப்பிடுவாங்க, புகையிலேயே வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பல பேருகள்ல இது விஷயங்கள் வருது. அதையும் கூட வாயில வச்சு மின்னி சாப்பிட்றதுனால வாய்ப்பகுதியில புற்றுநோய் வருது. இது ரொம்பவும் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த வாய்ப்பகுதியில வர புற்றுநோய்கள் அதிகரிக்கிறது, ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கே அதிகரிக்குது. இது நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை. சிகரெட் பிடிக்கிறதுனால புற்றுநோய் வருது எல்லாருக்கும் தெரியும், சிகரெட் எல்லாத்துலயும் பேன் பண்றாங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இல்லை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி சின்ன வயசுல இருக்கிறவங்க இதை பயன்படுத்தவே கூடாது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம்னு சொன்னா டொபாக்கோ, கேன்சர் வரத்துக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய விஷயம் டொபாக்கோ, புகையில்லை. ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் இந்த ஆல்கஹால், அது எந்த ஃபார்ம்ல இருக்கட்டும் அது எடுக்கிறதுனால டெஃபினட்டாக வயிற்று பகுதியிலையும் வேற சில பகுதிகளிலையும் கேன்சர் வரத்துக்கு ரிஸ்க் இருக்கு, லிவர்ல கேன்சர் வரலாம். அதை தவிர காமனாக இப்போ சொல்லக்கூடியனா நம்மளோட வாழ்க்கை முறைகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பல வருஷமா. நம்ம சாப்பாடு முறைகள், நம்மளோட டயட்ல வந்து அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம், நிறைய ரெட் மீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், இதை தவிர சுகர் நம்ம டயட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுது, இதெல்லாம்னால நம்மளோட கொழுப்பு தன்மை ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒபிசிட்டி, எல்லோரும் குண்டாகிறாங்க எல்லோரும். ஸோ அப்படி ஆகும்போதும் ப்ளஸ் நம்மளோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் குறையுது, நம்மளோட ஒர்க் நேச்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நிறைய உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுமே கலந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுறதுனாலையும் கேன்சருக்குண்டான ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. ஸோ த்ரீ காமன் திங்ஸ் மெயினாக சொல்ல போச்சுன்னா டொபாக்கோ, ஆல்கஹால் மற்றும் நம்ம வாழ்க்கை நடைமுறைகளில் வர சேஞ்சஸ், இது மூணு தான் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் கேன்சருக்குன்னு சொல்லலாம்.
0: சரியா சொன்னீங்க சார். அதாவது புகை பிடிக்கிறதோ இல்லை வந்து மது அருந்துதல் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கேன்சருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்றீங்க.
3: கண்டிப்பாக.
0: ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் வியாதி வந்து ஒரு பரம்பரை வியாதியா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்?
3: நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த பயம் இருக்கும், இப்போ கேன்சர் பரம்பரையா வருமா, எனக்கு வந்துருச்சு என் பசங்களுக்கு வந்துருமா அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 5% கேன்சர் மட்டுமே பரம்பரையா வரக்கூடிய கேன்சர். அப்படி பாத்தீங்கன்னா பெரும்பாலான கேன்சர்ஸ்க்கும் ஒரு பரம்பரை ஒரு அப்படி வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ கேன்சர்ல ஒன்னு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா கேன்சர் வந்து நம்ம அணுக்கள்ல இருக்கிற மரபணு, ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், மரபணுல வர மாற்றங்கள்னால வர ஒரு நோய். ஆனா அதே மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி போகிறது வந்து 5% தான். பெரும்பாலான கேன்சரும் நமக்கு தலைமுறை தலைமுறையாக அது போகிறது இல்லை. ஸோ அப்படி ஒரு ஹெரிடிட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு வெறும் ஒரு 5% மட்டும்தான். அப்படி இருக்கிறது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களோட ஹிஸ்ட்ரி கேட்கும் போது, உங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க கண்டுபிடிப்பாங்க இது தலைமுறையாக வரக்கூடிய கேன்சரா அப்படிங்கிறது. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட் ஒரு பேஷண்ட்டில் தோணுச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் நம்ம எடுப்போம். இல்லாமல் பொதுவாக எல்லாரும் அது தலைமுறையாக வரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
0: இன்னும் ஒரு ஸ்டிக்மா இருக்கான்னு தெரியல. ஒரு சில பேருக்கு வந்து கேன்சர் சொன்னே இது வந்து ஒரு டிபி மாதிரி பரவிடும், ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு இன்னும் நிறைய பேர்கிட்ட. ஸோ அதை பற்றிய ஒரு
3: இது இப்போ கூட இருக்கு. சரிதான் நீங்கள் சொல்றது, நிறைய பேஷண்ட்டு இப்போ கூட வந்து நான் வீட்டில் வந்து பசங்கள்கிட்ட பேசக்கூடாதா, இப்போ அம்மா வந்து என்னோட குழந்தைய நான் தூக்கிக்க கூடாதா அவங்க அப்படியெல்லாம் பயப்படுறாங்க. அப்படி பயப்பணிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக 100% கேன்சர் பேஷண்ட் கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு அந்த கேன்சர் பரவறதுக்கு எந்த வகுப்பும் இல்லை, எந்த வாய்ப்பும் கிடையாது. அதுதான் சொல்லுவேன், இப்போது ஒரு அம்மாவுக்கு ஒரு கேன்சர் இருக்குது, குழந்தை கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது, அப்போ கூட அது பரவாது, அவ்வளோ கூட அது பரவறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த பயம் யாருக்குமே தேவையில்லை.
0: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய பேர் வந்து மார்பக புற்றுநோய் பற்றிய அவேர்னஸ் இருக்கா, இல்லை வந்து அதை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் சார்.
3: இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பெண்களிடம் வரக்கூடிய காமனஸ்ட் கேன்சர், ரொம்ப காமனான கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர். இது ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களிடம் வரக்கூடிய கேன்சரில் முன்னாடி இருந்தது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இல்லாட்டி சர்விக்ஸ் கேன்சர், இதுதான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ கடந்த சில வருஷமாக அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான், பல காரணங்கள் இருக்கிறதுக்கு. ஆனால் அதே சமயம் பெண்களில் இந்த பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய்ங்கிறது வந்து அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. இது ஒரு நமக்கு ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயம். இதுக்கு குறிப்பிட்ட காரணங்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒன்று, நம்மளோட பழக்க வழக்கங்களில் வர மாற்றங்கள்லாம் ஏற்கனவே சொன்னேன், நம்ம டயட்லேயும் நம்ம இதிலெலாம் வர மாற்றங்கள் இருக்கலாம். அதே சமயம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால், முன்னாடி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ தாய்ப்பால் கொடுக்கறது வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம், பல ஆராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப வருஷம் தாய்ப்பால் கொடுக்கறது வந்து மார்பக புற்றுநோயிலிருந்து அதை காக்கும், அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற நல்லா தெரிஞ்ச விஷயம். மேபி நம் ஒரு ஒரு லேடிக்கு பிறக்கிற நம்பர் ஆஃப் குழந்தைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி பலரும் அந்த தாய்ப்பால் கொடுக்குற டைமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம் கூட கொடுத்துருது, இப்போ வந்து 6 மாதம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இது ஒரு குறிப்பிட்ட காரணம் நான் சொல்லலை, இதுவும் ஒரு காரணம். அதே சமயம் குழந்தைகள் பிறக்கிற டைமும் இப்போ வயசு ஜாஸ்தி ஆகிட்டு வருது. முன்னாடி 18 வயசு 20 வயசில் பிறந்துச்சுன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறதுக்கு 25 வயசு 26 இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களால் நம்மளால் மாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த பல விஷயங்கள்னால என்ன தெரியுதுன்னா, நம்ம மார்பக புற்றுநோயானது வந்து நம்ம நாட்டில் ஜாஸ்தி ஆகிட்டு தான் வருது. ஸோ அது நமக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ரெண்டாவது, இதை பற்றி எல்லா பெண்களும் புரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, பெண்கள் அது ரொம்ப லேட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்று வந்து எல்லோரும் கூச்சப்படுவாங்க, ஏன்னா மார்பக புற்றுநோய் எப்படி போய் டாக்டர்கிட்ட காட்டுறது, எதுவும் இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கேஷுவலாக எடுத்துப்பாங்க. ஸோ அது கன்டைமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு பெண்ணாகட்டும் அவங்களுக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி தெரிஞ்சிச்சு, ஒரு டவுட் தெரிஞ்சிச்சு, உடனே போய் காட்டணும், டாக்டர்கிட்ட போய் கட்டாயமாக காட்டணும். எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி அப்படின்னு கிடையாது, பட் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கட்டி பார்த்ததுமே போய் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான மார்பக புற்றுநோயும் நமக்கு பூர்ணமாக குணப்படுத்த முடியும். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பற்றியான விழிப்புணர்வு. அது நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம உடனே போய் டாக்டர்கிட்ட காட்டணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் அறிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்.
0: அதாவது பெண்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், அடிக்கடி ஒரு டயக்னோஸ் பண்ணி பார்க்கணும் அவங்களும். அதனால இந்த பிரஸ்ட் கேன்சரை கண்டிப்பாக தடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் சார், அதை வச்சு நம்ம வந்து ஒரு கேன்சர்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும்? ஒரு நார்மல் பர்சனுக்கு தெரியாது, உடம்புல ஒரு சின்ன கட்டி வந்து அது சின்ன கட்டி தான், அதனால் இது ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்தால் நம்ம உடனே டாக்டரை அணுகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க?
3: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்னதாக உடம்புல ஒரு ஏதோ ஒன்று தெரியறது, நமக்கு ஒரு கட்டி மாதிரி தெரியுது, புண்ணு மாதிரி தெரியுது, உடனே நம்ம அது கேன்சர்னு எண்ணிட முடியாது. பெரும்பாலான கட்டிகளும் பெரும்பாலான புண்ணும் அது சாதாரணமாக ஏதாவது விஷயமா இருக்கும், சரியாக போயிட போகுது. எதுவானாலும் இப்போ நம்ம ஒரு ஒரு வாரம் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, சரியாகாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ஆரம்பத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அது சரியாகலை, பெருசாகுது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம அதை வரி பண்ணோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம 6 மாதம் உட்காந்துருக்கக்கூடாது. இப்போ 2 வாரத்துலேயே ஏதோ ஒன்று சரியாகலை அப்படின்னு சொன்னால் ஒருத்தரவை போய் நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். காமனான கேன்சர்ஸ், நம்ம நாட்டில் காமனாக வரக்கூடிய கேன்சர் ஒன்று நான் சொன்னேன், மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர். இப்போ உங்கள் பிரஸ்டில் ஒரு கட்டி தெரிஞ்சிச்சுன்னா உடனே போய் நீங்கள் டாக்டர் போய்ட்டு போய் காட்டணும். அதில் வந்து நம்ம லேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அது அதே மாதிரி மற்றவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த வாயில் வர புற்றுநோய்கள், மவுத் கேன்சர், ஓரல் கேன்சர், தொண்டையில் வர கேன்சர், அது எல்லாமே ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், சின்ன ஒரு கட்டி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். வாயில் புண்ணு வரக்கூடியது சகஜம்தான். இப்போ வாயில் புண்ணு வந்தால் ஒரு வாரத்தில் 10 நாளில் சரியாயிடும். பட் சிலவங்களுக்கு புண்ணு ஆறாமல் 1 மாதத்துக்கு இருக்குது, 2 மாதத்துக்கு இருக்குன்னா நம்ம அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வளர்ந்து ஜாஸ்தியாகிடும், வேறு இடத்துக்கு பரவிடும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு புண்ணு ஆறாமல் இருக்கிற புண்ணு ரொம்ப நாளாக இருக்குது, உடனே போய் காட்டுங்க. இருமல், இப்போ சாதாரணமாக இருமல் வரலாம். இப்போ உடனே இருமின உடனே அது கேன்சர்னு நம்ம நினைக்க முடியாது. பட் இருமிக்கிட்டே இருக்காங்க, 2 வாரம் ஆச்சு, நீங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாச்சு, உங்களுக்கு இருமல் சரியாகல, பெர்சிஸ்டண்டாக இருமுது, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, கட்டாயமாக போய் காட்டணும். ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு நம்ம என்ன காரணம்னு தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகுது. இப்போ வயிற்று பகுதியில் வர கேன்சர்களில் வெயிட் லாஸ் வரலாம், சரியா? அதே மாதிரி ஈவன் வயிற்று சம்மந்தப்பட்ட கேன்சரில் கூட சிலவங்களுக்கு வயிறு எரிச்சல் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். பின்னாடி அது வந்து ஒரு அன்யூஷுவல் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. அதுவே உங்களுக்கு மாதக்கணக்காக இருந்துகிட்ருக்கு, நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்துட்டு ஏதோ அதுக்கு மருந்து குடிச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்க முடியாது. அதையும் நம்ம போய் என்னன்னு காமிச்சுக்கணும். ஸோ என்னவாக இருந்தாலும் நம்ம அன்யூஷுவலாக பெர்சிஸ்டண்ட்டாக விடாமல் போயிட்டே இருக்குது, அது வந்து நம்ம காமிச்சுக்கணும். இதுதான் அதனோட கேன்சரோட சிம்டம்ஸ். ஒன்று கேன்சருக்குன்னு ஒன்று ஸ்பெஷலாக ஒன்றும் அறிகுறி இருக்காது, நம்ம சாதாரணமாக வர பிரச்சனைகள். பட் அது கன்சிஸ்டண்டாக இருந்துகிட்டே இருக்குது, அண்ட் அதுக்கு ஒரு வேற ஒரு காரணமும் தெரியலை. அதே மாதிரி கர்ப்பப்பாய் வாய் புற்றுநோய், லேடிஸில் காமன் கேன்சர் நான் சொன்னேன், அந்த கேன்சருக்கும் இப்போ ப்ளீடிங் ஆகுது, அன்யூஷுவலாக ப்ளீடிங் ஆகுது லேடிஸ்க்கு, அது காரணம் தெரியாமல் ப்ளீடிங் ஆகுது, ஏதோ டிஸ்சார்ஜ் ஆகுது. அது எல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது, நம்ம போய் கட்டாயமாக காமிச்சிங்கன்னா எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜில் பிடிச்சிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக சரிப்படுத்த முடியும். இதெல்லாம் தான் பொதுவாக கேன்சருக்குள்ள அறிகுறிகள்.
0: ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறது உண்டு. ஸோ எதுவுமே ஒரு சின்னதாக இருக்கும் போதே நம்ம டாக்டர் அணுகுணோன்னா கண்டிப்பாக அதை குணப்படுத்த முடியும். சார், அடுத்த கேள்வி இதுதான் சார், கேன்சரை குணப்படுத்த முடியுமா? பல பேருக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து முழுசாக உடஞ்சிடுறாங்க, அடுத்து நம்மளுக்கு லைஃபே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுறது உண்டு. ஸோ கேன்சரை நம்ம க்யூர் பண்ண முடியுமா?
3: கட்டாயமாக, முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஆரம்ப ஸ்டேஜில் வர கேன்சர்ஸ், அதானது முதல்லையே அது பரவாமல் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற கேன்சரில் பெரும்பாலான கேன்சரையும் நமக்கு 100%க்கு 100% பூர்ணமாக குணப்படுத்த முடியும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சில கேன்சர்ஸ் வந்து பரவிட்ட நிலைமையில் கூட இப்போ இருக்கிற மருந்து முறைகளில் பூர்ணமாக குணப்படுத்த முடியும், பல கேன்சர்களை நமக்கு பூர்ணமாக கட்டுப்படுத்தவும் முடியும். இப்போ பூர்ணமாக அது போகலைன்னா கூட ஒரு சில இரத்த புற்றுநோய்கள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம வந்து சில மாத்திரைகள்னால நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேன்சர் ஃபுல்லாக போச்சோ இல்லையோ, ஆனால் நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போது ஒரு ஆளுக்கு இப்போ ரத்த கொதிப்போ சக்கரவியாதி இருக்கிறவங்க எப்படி மாத்திரை சாப்பிட்டுட்டு நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சில இரத்த புற்றுநோய்களில் மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பல விதமான ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்திருக்கு, அதனால கேன்சரை பல விதத்தில் நமக்கு கட்டுப்படுத்தவும் முடியறது, பல விதத்தில் அதை கண்டிப்பாக க்யூர் பண்ணவும் முடியறது. ஸோ ஷுவராக கேன்சருக்கு நல்ல இஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. சில ரொம்ப அட்வான்ஸான சில கேன்சர்களுக்கு இப்போவும் நம்மளால் ஃபுல்லாக சரிப்படுத்த முடியலை, அதனால் உயிருக்கு ஆபத்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பட் பெரும்பாலான கேன்சரும் நமக்கு சரிப்படுத்த முடியறது தான். ஸோ கண்டிப்பாக கேன்சர்னு கேட்ட உடனே எந்த நோயாளியும் எந்த ஃபேமிலியும் மனமுடைந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கக்கூடாது. கட்டாயமாக டாக்டர்கிட்ட போய் என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்து தான் ஆகணும். எடுத்து அதை என்ன பண்ண முடியுமோ அது தைரியமாக அதை ஹேண்டில் பண்ண தான் வேணும், அது உடைய வேண்டிய அவசியமே கிடையாது.
0: அடுத்ததா சார், இப்போ கேன்சருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு இருக்குது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: பொதுவாக கேன்சருக்கு 3 வகையான ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஒன்று வந்து அறுவை சிகிச்சை, 2வது வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட், இல்லாட்டி மின்வீச்சல் கதிர்வீச்சல், அது மூலமாக பண்ணுற ட்ரீட்மெண்ட். 3வது வந்து கீமோதெராப்பி, மருந்துகள் மூலமாக இருக்கிற ட்ரீட்மெண்ட். இது 3மே கேன்சரோட ட்ரீட்மெண்ட். அறுவை சிகிச்சை வந்து இப்போ கேன்சர் ஏதாவது ஒரு இடத்துல கட்டி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கட்டியை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம கேன்சருக்குண்டான அறுவை சிகிச்சை. அது உடம்பில் எந்த ஒரு இடத்துல கேன்சர் இருக்கும்போதும் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை படி அதை நீக்கம் பண்ணலாம். யூஸ்வலி ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சரில் பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய நிலமையில் பண்ண ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அறுவை சிகிச்சை. ரெண்டாவது இப்போ மின்வீச்சல் கதிர்வீச்சல் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டு, அது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். அது வந்து எகெயின் ஒரு சில கேன்சருக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாத நிலைமையில் பண்ணலாம். ஒரு ஒரு இடத்துல கட்டி இருக்கு, அந்த கட்டியில் ஃபோக்கஸ்டாக கொடுப்பாங்க, அந்த இடத்துல அந்த மின்வீச்சு போய் அது வந்து அந்த கேன்சரை எரிச்சிரும், அதை மட்டுமே அந்த டியூமரை மட்டுமே எரிக்கிற மாதிரி சில ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு தான் நம்ம அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். அது ரெண்டாவது வகை. மூணாவது வகையான ட்ரீட்மெண்ட் வந்து கீமோதெரப்பி இல்லாட்டி மருந்துகள் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இதில் வந்து மருந்துகள் மாத்திரை ரூபமாகவோ இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு ஊசி மூலமாகவோ நரம்பில் ஏற்றியோ பல விதத்தில் அந்த மருந்துகளை உடம்பில் செலுத்துறதுனால அந்த மருந்துகள் போய் எங்கே உடம்பில் கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த கேன்சர் அணுக்களை அழித்து கேன்சரை குணப்படுத்துறதுக்கோ கேன்சரை கட்டுப்படுத்துறதுக்கோ அந்த மருந்துகள் யூஸ் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டில் நம்ம ஒரு முறை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அறுவை சிகிச்சையும் இந்த மின்வீச்சு ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டு இந்த கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் எல்லாமே கலந்தும் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அதை முதல்ல அந்த அந்த கட்டியை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துட்டு அப்புறமா அது அந்த லோக்கலாக அந்த இது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல கதிர்வீச்சு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த கேன்சர் வேறு இடத்துக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் வேறு இடத்துல போய் அது எட்டாமல் இருக்கிறதுக்காக அதே பேஷண்ட்டுக்கு நம்ம கீமோதெரப்பியும் கொடுக்கலாம். ஸோ எல்லா முறைகளும் கலந்தும் கொடுப்போம் பல கேன்சர்கள். சில ஒரு சிலதுக்கு வந்து கீமோதெரப்பி மட்டும் கொடுப்போம், சிலதில் வந்து ரேடியேஷன் மட்டும் கொடுப்போம், அப்படி பல வகையில் இருக்குது. அது எல்லாமே கூடி ஆலோசித்து பண்ண வேண்டிய விஷயம்.
0: நீங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க, ஸோ அதில் கீமோதெரப்பி பண்ணும்போது அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா?
3: இப்போ நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இது இப்போ எல்லா இடத்துலையும் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பல இப்போது இந்த சினிமாலெலாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு கீமோதெரப்பி கிடைக்கிறதுனா எல்லாருக்கும் முடி கொட்டுறது, அவங்களுக்கு வாந்தி வருது, இந்த மாதிரி வழக்கமான சைட் எஃபெக்ட்ஸு எல்லா கீமோதெரப்பி முறைகளுக்கும் இருக்கும். அதே சமயம் கீமோதெரப்பி போடும்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அந்த போடுற டைமில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜுரம் வரலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதுதான் காமனாக கீமோதெரப்பியோட சைட் எஃபெக்ட்ஸ். கொஞ்சம் அதனால் பசி இல்லாமல் இருக்கிறது, அதனால் சாப்பிட முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது. பட் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அதுக்கெல்லாமே இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம கீமோதெரப்பி கொடுக்கும்போது முன்னாடியெல்லாம் ரொம்ப வாந்தி வரும், சாப்பிடவே கஷ்டப்படுவாங்க. இப்போ அது எல்லாமே தடுக்கிறதுக்குண்டான முறைகளும் மருந்துகளும் இருக்கிறதுனால அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் கீமோதெரப்பி அதை டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், இப்போது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறது. ஸோ இதுதான் காமனாக கீமோதெரப்பிக்கு சைட் எஃபெக்ட்ஸ். பட் கீமோதெரப்பி எல்லாமே இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசின்ஸ் இருக்குது, டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் அதுக்கு. அதாவது கீமோதெரப்பி வந்து பொதுவாக போய் கேன்சர் அணுக்களை அழிக்கும், அது வந்து பல நார்மலாக இருக்கிற அழுக்களே அழுக்கும், அதனால தான் சைட் எஃபெக்ட் கொடுக்குது. இப்போ டார்கெட்டட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற மெடிசின்ஸ் கேன்சருக்கு, அது போய் குறிப்பிட்டு கேன்சர் அணுக்களை மட்டுமே அழிக்கும், மற்ற அணுக்களை அவ்வளோவா அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி புதுசாக வர மருந்துகளுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொடுக்கறது ஈஸியாக இருக்குது நமக்கு, அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் முன்னே அளவுக்கு தெரியலை.
0: நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த ரேடியேஷன் சர்ஜரி கீமோ அதை தவிர்த்து ஏதாவது அட்வான்ஸ் லெவல் ஏதாவது வந்திருக்கா சார், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்?
3: என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் இது தான். இந்த நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறது, ரேடியேஷன் பண்ணுறது, மருந்துகள் கொடுக்கறது, இது மூணு தான் பேசிக் கான்செப்ட்ஸ். பட் இந்த மூணு கான்செப்ட்லேயும் அட்வான்சஸ் வந்திருக்கும். இப்போது அறுவை சிகிச்சை பண்ணுற அந்த மெத்தட் அது சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது அதுக்கும் டெக்னாலஜி வந்துடுச்சு. இப்போ அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொபாட்டிக் சர்ஜரின்னு இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் வயிற்றை ஃபுல்லாக கிழிச்சு உள்ளே போய் பெரிய டியூமர் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் சர்ஜரி பண்ணுறது, இப்போல்லாம் சின்ன ஒரு ஓட்டை போட்டு அது ராபோ மூலமாக கூட அது பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சர்ஜரி முடித்து வெளியே வர அந்த டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிகவர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அந்த சர்ஜரி பண்ணுற அந்த கஷ்டங்கள் குறையும். ஸோ அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லேயும் புதிய டெக்னாலஜியில் அந்த ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சு போகிற விதம், அது கரெக்டாக டியூமரை மட்டும் ஏற்றுற மாதிரி மற்ற இடத்துக்கு அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக அதை பிளான் பண்ணி பண்ண முடியறது கம்ப்யூட்டர் அந்த பிளானிங்னால. ஸோ அதனால் அந்த டெஃபினட்டாக அந்த சைட் எஃபெக்ட்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டோட பிரச்சனைகள், அதுதான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து டியூமரை அழிக்கலாம், பட் அதனோட சைட் எஃபெக்ட்னால ஆளுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸை ஒருபாடு குறைக்க முடிஞ்சிருக்கு இப்போ. அது நிறைய அதெல்லாம் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். கீமோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஒன்று நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்னு இருக்குது, புதுசு புதுசாக மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியான மருந்துகள், அது ஒரு விஷயம். இப்போ புதுசாக சொல்ல போச்சுன்னா, இப்போ ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக இம்யூனோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு புதிய முறை வந்திருக்கு. ஸோ அதில் வந்து சில மருந்துகள் யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட இம்யூன் சக்தி இருக்குது, நம்ம உடம்புல இம்யூன் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நோய்களை எதிர்க்க வேண்டிய ஒரு இம்யூன் சக்தி, அந்த இம்யூன் சக்தியை பூஸ்ட் பண்ணுறோம் இந்த மருந்துகள்னால. பூஸ்ட் பண்ணி அந்த இம்யூன் சக்தி போய் நம்ம அந்த கேன்சர் டியூமரை அட்டாக் பண்ணுது. ஸோ அது வந்து கேன்சரை ரொம்ப ஒரு நல்ல ஆழமாகவும் ரொம்ப லாங் டியூரேஷனாகவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ ரொம்ப வெரி அட்வான்ஸ் கேன்சர்ஸில் அந்த மாதிரி நம்ம இம்யூன் தெரப்பி இப்போ பயன்படுத்தி ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சில கேன்சர்லலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு லங் கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு வருஷத்தான் ஒரு ஆளுக்கு உயிர் வாழ முடியும்னு எல்லாம் கூட இருந்துச்சு. அது போய் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இப்போ நம்மளால் 5 வருஷம் 6 வருஷம் இல்லாட்டி நிறைய அந்த மாதிரி லாங் டேர்மாக அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கொடுக்க முடியுது அந்த கேன்சரை. ஸோ ரொம்ப ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு இம்பேக்ட் வந்திருக்கு இந்த இம்யூனோ தெரப்பி, அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இன்னொரு அட்வான்ஸ்ன்னு சொன்ன போச்சுன்னா இப்போது இந்த இரத்த புற்றுநோய் சம்மந்தப்பட்டு அதுக்கு வந்து ரத்தத்தை மாற்றி வைக்கிற ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கிற போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது புதிய ட்ரீட்மெண்ட்னு கிடையாது, இருக்குது ஒரு 20-30 வருஷமாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் தான். பட் இந்தியாவில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப காமனாக அவைலபிளாக இருக்கலை, பிகாஸ் அது ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட், அது எல்லா இடத்துலையும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ அது வந்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியறது. ஸோ அதனால் பல கஷ்டமான ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ண கஷ்டமான ரத்த புற்றுநோய்களை அந்த மாதிரி வகையில் இருக்கிற ரத்த புற்றுநோய்களையும் நம்மளால் இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியறது. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்ஸஸ் இப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில்.
0: அடுத்ததா இப்போ நம்ம ஜிப்மர் மருத்துவமனை எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தராங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: ஜிப்மர் மருத்துவமனையில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அறுவை சிகிச்சை, ரேடியேஷன் ஃபெசிலிட்டி, கீமோதெரப்பி, இது மூணுமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் பல டிபார்ட்மெண்ட்ஸ்லேயுமா அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஜிப்மரில் கேன்சரை. ஸோ இந்த இருக்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது மூணுமே கிளியராக அவைலபிலிட்டி இருக்குது ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில். இதை தவிர மோர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரொபாட்டிக் டெக்னிக்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அந்த சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் அதுவும் அவைலபிளாக இருக்குது. மருந்துகள் ட்ரீட்மெண்ட்டு இப்போ லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே நம்ம பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்க முடியாது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் மோர் அட்வான்ஸ் இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டு, அதுலேயும் ஒரே ஃபேமிலியிலேருந்து பண்ணுறது, வேறு வெளிநபர்லேருந்து பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கூட மோஸ்ட் அட்வான்ஸ்டு, அது கூட நம்ம இங்கே ஜிப்மரில் பண்ணியிருக்கோம். ஸோ எனி திங் லேட்டஸ்ட் எல்லாமே நம்ம ஜிப்மரில் அவைலபிளாக இருக்குது, பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்.
0: இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணிங்க சார். புற்றுநோய் எப்படி வருது, யாருக்கெல்லாம் வருது, என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ அதை பற்றி பேசணும். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், அதாவது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாளை அதாவது அனுசரிச்சுட்டு வரோம். ஸோ அதனை ஒட்டி நீங்கள் பல விஷயங்கள் நேயர்களோட சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி.
3: தேங்க்யூ வெரி மச். நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம், உடல் நலனில் தண்ணீரை பற்றிய சிறப்பு உரையை வழங்குகிறார் ஜிப்மர் உணவுத்துறையின் மூத்த உணவியல் நிபுணர் திருமதி டி மாதவி அவர்கள்.
4: எனது பெயர் மாதவி. நான் ஜிப்மர் மருத்துவமனையில் உணவுத்துறையில் சீனியர் டயட்டிஷியனாக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கி நாம் வந்து உடல் நலத்தில் தண்ணீரோட பங்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போல்லாம் வந்து ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான உடலுக்கு தேவையானது ஆரோக்கியமான உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உணவும்ன்றதை பற்றி நம்ம பொதுவாக இப்போல்லாம் பேச தொடங்கியிருக்கிறோம். ஆரோக்கியமான உணவு அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நபருக்கும் ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவை வந்து மாறுபடும். ஒரு நபருக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து இருக்கிற உணவை உட்கொள்கிறது தான் வந்து ஆரோக்கியமான உணவு. அந்த ஊட்டச்சத்துக்கள்னால் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு சத்து, புரத சத்து, வைட்டமின், தாது உப்புக்கள், கொழுப்பு சத்து, இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்துக்கள்ன்றது பொதுவாக தெரியுது. இது சமமாகவும் இதை விடவும் முக்கியமானது வந்து தண்ணீர். தண்ணீரும் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து தான். இது நம்ம உடம்புல 60% இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு 75% இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் செல்லுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து இன்ட்ரா செல்லுலாரும், செல்லுக்கு வெளியில் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். இந்த ரத்தம், லிம்ப் ஃப்ளூயிடு, இண்டஸ்ட்ரிஷியல் ஃப்ளூயிடு, டிஷ்யூ செல்லு, இதை சுற்றி இருக்கிற தண்ணியெலாம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூயிடு வந்து நமக்கு உடலில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்காது. இந்த தண்ணீரோட பங்கு என்ன, நம்ம உடம்புல என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மளுடைய உடல் வெப்பத்தை வந்து பாதுகாக்குது. அதுக்கப்புறம் உணவு ஊட்டச்சத்து வந்து எந்த உறுப்புகளுக்கு எந்த பாகங்களுக்கு தேவையோ அந்த பாகங்களுக்கு எடுத்து செல்வது, நம்ம உடலில் தேவையற்ற கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் இந்த தண்ணீர் வந்து மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்காகவே 1500 ml யூரினா தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு வெளிவருது. 200 ml வந்து வியர்வையில் வெளிவருது. 700 ml வந்து சுவாசத்தில் வெளிவருது. 100 ml வந்து மலத்தில் வெளிவருது. கிட்டத்தட்ட 2500 ml தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நம்ம உடம்புலேருந்து இந்த கழிவை நீக்கிறதுக்காகவே வெளிவருது. இப்போ நான் 60% வந்து தண்ணீர் இருக்குது நம்ம உடல்லன்னு சொல்கிறேன் இல்லையா, 60% இருந்து சுற்றிட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கே தவிர கண்டிப்பாக அதிகமான அளவு தண்ணி வந்து ஸ்டோர் ஆகலை. எப்பெல்லாம் நம்ம உடம்புலேருந்து தண்ணி வெளியே வருதோ நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகுது உடம்பு. உடனே நம்ம வந்து நமக்கு தாகம் எடுக்குது. தாகம் வந்தோடனே நம்ம அதை தண்ணி எடுத்து நம்ம அதை வந்து சமன் செய்யணும். இதுதான் வந்து நார்மலாக நடந்துட்டு இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு இப்போ 2500 ml தண்ணி வெளிவருதுன்னா, 2500 ml ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. யாரெல்லாம் எல்லாரும் 2500 ml எடுத்துக்கிட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 70 kg இருக்கிறவர் ஒரு நார்மலான மிதமான வேலை தான் செய்கிறாரு. உப்பு வந்து 5 gram அளவுக்கு தான் எடுத்துக்கிறாரு. ரெக்கயர்ட் அமௌண்ட் உப்பு வந்து 5 gram தான், அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிறாருன்னா அவருக்கு வந்து இந்த 2500 ml தண்ணி வந்து உட்கொண்டா போதுமானது. இப்போ உப்பு ஜாஸ்தி எடுத்துக்கிறது தேவையா, 5 gramக்கு மேலே, முக்கியமாக நம்ம தென்னிந்தியாவில் 10 gram கூட எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிறப்ப அந்த உப்பை வெளியேற்றுறதுக்காகவே அதிகமான தண்ணியை உட்கொள்ள வேண்டியது இருக்குது. அவங்களாம் வந்து இந்த 2500 ml வந்து எடுத்துக்கிட்டால் பத்தாத போயிடும். அப்போ அதுக்காக அவங்க எக்ஸஸாக தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பை செய்தவன் தண்டனை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் அதிக அளவு உப்பை சாப்பிட்டுட்டு அதை வெளியேற்றத்துக்காக அதிக அளவு தண்ணியை குடிச்சிட்டு நாம் சிறுநீரகத்துக்கு வந்து ஓவர்லோடு தரோம். ஒன்று இன்னொன்று யாருக்கு அதிகமாகுதுன்னு பார்த்தா உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க இல்லைன்னா கடினமாக உழைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து வியர்வையில் நான் சொன்ன அளவில் 200 ml சாதாரண நிலையில் 200 ml வந்து வியர்வையாக வருதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி உழைக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் கூட ஒரு மணி நேரத்துக்கே வியர்வையாக வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஹாட் கிளைமேட்டில். அப்போ அவங்க எந்த அளவுக்கு வியர்வையில் லாஸ் அதிகமாக இருக்குதோ அதை சமன் செய்யறதுக்கு அவங்க அதிகம் அந்த தண்ணியை எக்ஸஸ் லாஸை வந்து எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி கூட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ரொம்ப கண்டினியூவாக விளையாடுறாங்கன்னா வியர்வையாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வாட்டர் லாஸ் இருக்கோ அதை நாம் இன்டேக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் சமன் செய்ய முடியும். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமாக இல்லாமல் ஒரு டயரியா இருக்குது, வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா அதிக அளவு வாட்டர் லாஸ் நம்ம உடம்புலேருந்து வாட்டர் வந்து அதிகமாகும். இந்த டயரியா வாமிட்டிங் இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரோலைட் லாஸ் இல்லாமல் இருக்கும். சாதாரணமாக ரீஹைட்ரேஷன் வெறும் தண்ணீர் மட்டும் எடுத்துக்காமல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லிட்டு எலக்ட்ரோலைட்டோடு சேர்ந்து எடுத்துக்கணும். நம்ம யூஸ்வலாக 3SSS சொல்யூஷன் சொல்லுவோம், சால்ட் சுகர் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு 200 ml தண்ணியில் ஒரு ஸ்கூப் ஆஃப் சுகரை போட்டுட்டு 2 pinches சால்ட் போட்டு எடுத்துக்கிறது தான் வந்து 3SSS சொல்யூஷன் சொல்கிறது. அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டா டைல்யூட்டடான ஒரு ஃப்ரூட் ஜூஸஸில் வந்து 2 pinches ஆஃப் சால்ட் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சீரியல்லாம் எல்லா அரிசியோ மற்ற ரவா அது மாதிரி எந்த சீரியலாக இருந்தாலும் நல்லா வேக வச்சு கஞ்சியாக குடிக்கலாம், இல்லைன்னா வடிகட்டிய தண்ணியாக குடிக்கலாம். இந்த ஆரோ ரூட்டு போன ரூட்டு வெஜிடபிள்ஸை வந்து நல்லா மேஷ் பண்ணி கஞ்சி வச்சு குடிக்கிறது, இல்லைன்னா தண்ணியாக வடிகட்டி குடிக்கலாம். அதுக்கப்புறம் மோர் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹோம்மேட் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கிறது. கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓஆர்எஸ் பாக்கெட் கிடைக்கும் இல்லையா, அந்த ஓஆர்எஸ் பாக்கெட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க ஆற வச்ச தண்ணியில் தான் கலக்கணும். கொதிச்ச தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற எலக்ட்ரோலைட் சிட்ரேட் வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஓஆர்எஸ் பவுடர் கலந்து அந்த தண்ணியை 24 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கு கொடுத்துடணும். அது அடுத்த நாளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி தான் வந்து நம்ம வாட்டர் லாஸ் இருக்கிறப்ப, ஒரு டயரியா வாமிட்டிங் இருக்கிறப்ப நம்மளை வந்து ரீஹைட்ரேட் பண்ணிக்கணும். டயரியாவும் வாமிட்டிங்கும் குறையவே இல்லை, ரீஹைட்ரேட் நம்மளால் தண்ணியும் ஃப்ளூயிடும் எடுத்துக்கவே முடியலன்ற பட்சத்தில் உடனடியாக நம்ம வந்து மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்துடணும். இது வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய அளவு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு நாளைக்கு ஒரு 2500 ml தண்ணினா அது ஒரு நாளைக்கு எப்படி பிரித்து எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து பரவலாக என்ன சொல்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டம்மா வந்து ஐயோ நம்மளால 1 லிட்டர் தண்ணி குடிக்க முடியலையே அப்படின்ற கவலையிலே இருக்காங்க. அது நல்லதான்னு கேட்டால் நல்லதில்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறது தான் நல்லது. 1 லிட்டர் தண்ணி தாகமே இல்லாமல் எடுத்து காலை வேளையில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவையில்லாதது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எப்போல்லாம் தாகம் இருக்கும், எப்போல்லாம் நம்ம உடம்புல தண்ணி சத்து குறையுதோ அப்போல்லாம் தாகம் வரும். தாகம் வந்த உடனே நம்ம தண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சிலவங்க வந்து ரொம்ப பர்டிகுலராக இந்த கரெக்டான அளவு தான் நான் எடுத்துக்கணும், எனக்கு கரெக்டான அளவு எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 35 ml தண்ணி எடுத்துக்கிறது சரியான அளவு. நீங்கள் எத்தனை கிலோ இருக்கிறீங்களோ இன்ட்டு 35 ml போட்டு அதோட அளவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு உங்களை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டிய முறை. இதிலிருந்து எந்த குழப்பத்துக்கும் ஆளாகாமல் நீங்கள் இதை சரியாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ தண்ணி எடுத்துக்கலைன்னா என்னாகும், உங்களுக்கு தாகம் இருக்குது தண்ணியே எடுத்துக்க முடியல, அப்புறம் எடுத்துக்கலாம், இந்த வேலை முடியட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், தள்ளி போடுறதால என்ன விளைவு வரும்? எப்போ வந்து நீங்கள் தண்ணியை ரொம்ப குறைச்சிட்டு உப்பு அதிகமாக உட்கொண்டுறீங்களோ அப்போ தான் வந்து ரீனல் கால்குலைன்னு சொல்லுவோம், சிறுநீரக கல் இல்லையா அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, உடம்பு டயர்டாயிடும். ஓகே, அதெல்லாம் தவிர்த்துட்டு டீஹைட்ரேஷனுக்கே விடாமல் நம்ம வந்து உடலை வந்து தண்ணீர் உட்கொண்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது வந்து மிக மிக முக்கியம். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்க இருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் வளர் இளம் பருவத்தினர் உளவியல் சம்பந்தமான நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் ஆசிரியர் டாக்டர் கவிதா அவர்கள். வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இன்னைக்கு நேர்காணல்ல நம்ம கூட கலந்துக்க போற விருந்தினர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் மேம், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
5: நன்றி.
2: உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
5: நான் வந்து டாக்டர் கவிதா. நான் வந்து ஜிப்மர் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் டியூட்டரின் சைக்காட்ரிக் நர்சிங். ஒரு 15 இயர்ஸாக நான் வந்து இந்த மனநலத்தை பற்றிய இதில் தான் நர்சிங் படிப்பை தான் படிச்சிருக்கேன். 15 இயர்ஸாக நான் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்.
2: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது குழந்தைகள் வந்து நிறைய அடிக்ஷன் அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் கேமிங் விளையாடுறது ரொம்ப பெரிய அடிக்ஷனாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே இன்னும் வந்து ரொம்ப ஒரு பய உணர்வு வருது, சரியாக படிக்கிறது கிடையாது,
6: சரியாக வந்து சாப்பிட்றது கிடையாது. முழு நேரமும் இந்த மொபைல் கேமிங்லேயே வந்து அவங்க மூழ்கி இருக்கனால பெற்றோர்களுக்கு ஒரு பயம் வருது, சரியா பயம், எப்படி வந்து இவன் படிக்க போகிறான், எப்படி இதிலே மூழ்கி இருக்கானே சொல்லிட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து.
5: மொபைல் கேம் அடிக்ஷன் சொல்லும் போது இதோட முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் அடிக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும் போதுலாம் வீடியோ கேம் இது அப்போதான் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கேம் வந்து வாங்கணும், அது வச்சிருக்கவங்க ஒரு பெரிய லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கேமிங், இப்போ கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல இருக்கும் அதில் போய் நம்ம விளையாடுறது, ஈவன் கேமிங் சென்டர்ஸ்லாம் கூட வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வளர்ந்து வரும்போது அதை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்ததை விட இந்த மொபைல் கேம் அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள்

ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டயத்துல நீங்க அதை எடுத்து ஓபன் பண்ணுவீங்க, ஒரு லெவல்ஸ் இருக்கும், விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லெவல் போச்சு என்னன்னா ஆன்லைன்லயே விளையாடுறது. ஆன்லைன்லயே விளையாடும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கு என்னன்னா, இமீடியட்டா உங்களுக்கு வந்து பலன் கிடைச்ச மாதிரி. இப்ப நான் வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி, அது உடனே எனக்கு வந்து இந்த பலன் கிடைக்குது. ஏன்னு கேட்டா, நான் மட்டும் விளையாடுறது இல்ல, என் கூட சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்த்து வச்சு விளையாடுறது, இல்ல நம்ம சேட் பண்ணிட்டே விளையாடுறது, நான் இவ்வளவு ஸ்கோர் வச்சிருக்கேன் நீ இவ்வளவு ஸ்கோர் வச்சிருக்க அப்படின்ற லெவல்ல வந்து அது போகுது. ஸோ இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி, ஃபர்ஸ்ட் வீடியோ கேம்ல ஆரம்பிச்சு, ரெண்டாவது இன்டர்நெட் பேஸ்டு கேம்ஸ்லயே வந்துட்டு டெஸ்க்டாப்ல விளையாண்டுட்டு, இப்போ வந்து என்னன்னா ஸ்மார்ட் போன். ஏன்னா எவ்ரிவேர் எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. ஒரு வீட்லயே ஒன்னுக்கு நாலு அஞ்சுன்னு இருக்கு, டிவி ஒன்று தான் இருக்கு, பட் இது வந்து அஞ்சுன்ற லெவல்ல போகுது. அப்படிங்கும் போது எல்லாருக்குமே மொபைல் போன் வந்து வெரி வெரி ஆக்சசபிள். அதனால இப்போ வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து உருமாறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும், இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரும் சொல்றத பார்க்கும்போது. ரெண்டாவது வந்துட்டு இந்த இன்டர்நெட் கேமிங் அடிக்ஷன், இல்லாட்டி ஸ்மார்ட் போன் கேம் அடிக்ஷன் அப்படின்ற லெவலுக்கு, ஏன் அடிக்ஷன் லெவலுக்கு அதை பேசுகிறோம், ஏன் வந்து இது ஒரு நோயா அப்படின்ற லெவலுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அடிக்ஷன் அப்படி இல்லை, இந்த கேமுக்கு வந்து அடிமை ஆகிட்டோம் அப்படின்றத வந்து அது பாகுபடுத்தி நம்ம சொல்ல முடியும். இது சாதாரணமாக விளையாடுறாங்களா இல்லை இது ஒரு நோய் தானா அப்படின்றத பிரித்து அறியறதுக்கு நம்மக்கிட்ட வந்து கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது என்னன்னா இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேட்டரி சிஸ்டம், அதாவது உலக அளவில் இந்த ஒரு நோய் இப்படி தான் இருக்கும், இந்த நோயோட தன்மை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பதிவு பண்ணுறாங்க உலகத்தில் எல்லாத்துலேயும். ஸோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, இந்தியாவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுலேயுமே வந்து இன்டர்நெட் கேமிங் அடிக்ஷனை வந்து கொண்டு வரணும், எப்படி வந்து ஒரு தண்ணி அடிக்கிறதோ ஒரு ட்ரக்ஸ் சாப்பிட்றதோ ஒரு அடிக்ஷன் ப்ராப்ளம் சொல்கிறோமோ அது அளவுக்கு வந்து இன்டர்நெட் கேமிங் ப்ராப்ளமும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ரெண்டாவது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நமக்கே டைம் இல்லை உட்காந்து நம்மளோட விஷயங்களை பார்க்கறதுக்கு நமக்கே டைம் இல்லைங்கும் போது, த டைம் வி ஸ்பெண்ட் வித் கிட்ஸ், அந்த குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. காலையில் போகிறோம், டியூட்டிக்கு போகிறோம், சாயந்தரம் வரோம், குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, வீட்டுக்கு வருது. ஸோ குழந்தைக்கும் வேறு வழி இல்லை, நமக்கும் வேறு வழி இல்லை. ஸோ சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும், குழந்தை என்ன பண்ணுவோம், மொபைல் ஃபோனை பிடி சாப்பாடு ஊட்டுறோம். அது என்ன சாப்பிடுது ஏது சாப்பிடுதுன்னு அதுக்கும் தெரிய போகிறதில்ல. நமக்கு எப்படியாவது ஒரு அம்மா அப்படிங்கும் போது நான் என்ன நினைப்பேன், குழந்தை சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன கேமோ ஒரு மொபைலோ கையில் கொடுத்துட்றோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது ஒரு புதுமையான ஒரு விஷயமா தெரியும். அதுக்கு ஃபஸ்ட்டு புதுமையான விஷயமா தெரியறது இல்லை. அதில் எஸ்பெஷலி வந்து ஏன் இந்த கேம்ஸில் வந்து இவ்வளோ அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கலர், அந்த இதில் போடுற அந்த கலர்ஸ், அந்த சவுண்டு, அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஒரு நமக்கு ஒரு அடிமைத்தனம் படுத்துகிற அளவுக்கு இருக்குது அந்த சவுண்டு. ஒரு சில பாட்டு நம்ம விரும்பி திருப்பி திருப்பி நம்ம கேட்போம், அது மாதிரி தான் அந்த சவுண்ட்ஸும் வந்து அவங்கள அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அந்த சவுண்ட்ஸோட வேரியபிள்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அந்த சவுண்டில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டை கேட்ச் பண்ணி அது வழியாக தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆன்சர்ஸ் வர மாதிரி. ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செஸ் விளையாடுறீங்க, ஃபஸ்ட்டு டைம் செஸ் விளையாடும் போது கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஈஸியான டாஸ்க் கொடுக்கும், நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு எந்தூசியாசத்தில் செகண்ட் டைம் நான் கேம் விளையாடுவேன், ஸோ அப்பயும் நான் தான் வின் பண்ணுவேன். ஒரு 3-4 கேம்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும், கம்ப்யூட்டருக்கு எல்லா வழியுமே தெரியும், அது வந்து திருப்பி வந்து நம்மளை வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஒன்றும் விஸ்வநாதன் ஆனந்த் கிடையாது, ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கேம்லையும் நம்மளே வின் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன ஆகும், ஒரு 5th டைம் 6th டைம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ண வின் பண்ண ஆரம்பிக்கும். இதே தான் எல்லா கேமுக்குமே அப்ளிகபிள். இப்போ ஒரு கேமை வந்து விளையாடும் போது அந்த குழந்தைக்கு வந்து சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன், வீட்டில் யாரும் என்னை வந்து பார்க்கல, இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு போகிறேன், அந்த கிளாஸில் கூட நான் ஃபஸ்ட்டு இல்லை, அதனால வந்துட்டு என்னை யாரும் கண்டுக்கல, பட் இந்த கேமில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திரும்ப அவனை அந்த கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. அந்த கேம் திருப்பி நான் விளையாடணும் அப்படின்னு திருப்பி விளையாடும் போது என்ன ஆகுது, ஒரு கம்பாரிசன் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வீட்லையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த கம்பாரிசன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வைக்கிற குழம்புலேருந்து, அப்பா பண்ணுற வேலையிலேருந்து, நம்ம வாங்குற திங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பாரிசன் குழந்தை லேர்ன் பண்ணிக்குது. ஸோ என்ன பண்ணுது, இந்த கேமில் நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட் என்ன வச்சிருக்கான், உடனே அது மெசேஜ் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்டு சொல்கிறான்னா அதுக்கு முன்னாடியே அந்த லெவலை தாண்டிட்டேன்டா. ஸோ இது வந்து இவனுக்கு வந்து அது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஆகிடுது. ஸோ கம்பேர் பண்ணி அவன் கூட விளையாடுறதுக்கு ஒரு செட்டில் லிமிட் பண்ணிக்கிறான், இந்த வாரத்துக்குள்ள நான் ஓம் பாயிண்ட்ஸை அடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து மனசுக்குள்ள ஒரு டார்கெட் அடிக்குது. இதே தான் அப்பாவும் பண்றாரு, இதே தான் அம்மாவும் பண்றாங்க, புரியுதுங்களா? இது எங்க இருந்து இந்த லேர்னிங் பண்ணிக்கிச்சு அப்படின்னு கேட்டேன்னா, அந்த குழந்தை வந்து அப்பா கிட்டையும் அம்மா கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிச்சு. நம்மகிட்டயும் ஒரு டார்கெட் இருக்கும், இதுக்குள்ள நான் இது பண்ணி ஆகணும், இதுக்குள்ள இது பண்ணி ஆகணும். இதை வந்து நம்ம குழந்தை முன்னாடி பண்றோம். குழந்தை முன்னாடி பண்ணும்போது குழந்தை கண்டிப்பா அதை நம்ம கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டுக்காக தானே ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கும் போது, நீங்க அந்த நாள் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த நாளை யாருமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எல்லாமே டார்கெட் வச்சுட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஏப்ரல் 4th தேதிக்குள்ள இது நான் முடிச்சாகணும். ஸோ குழந்தைக்கும் அந்த இது வந்து
டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. பாத்தோ இல்ல உங்க ஜெனட்டிக் மூலமாவோ அந்த இது டிரான்ஸ்ஃபர்.

0: ஆயிடுது. ஸோ குழந்தையும் கேம்ல டார்கெட் வைக்குது. ஸோ ஒன்ஸ் த குழந்தை வந்து கேம்ல டார்கெட் வைக்கும் போது குழந்தைக்கு அதுக்குலேருந்து வெளியே வரதுக்கு தெரியாது, கண்டிப்பா நமக்கு தெரியாது.
1: மேம் நீங்க சொன்னீங்க அதாவது பேரண்ட்ஸ் வந்து டார்கெட் வைக்கிறாங்க, இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, ஸோ அதனால ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த கேமிங் இருக்குன்னு
0: மெயின் ரீசன் நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ், இப்போ இருக்க பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்ல, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணல. குவாலிட்டி டைம்னா என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் சண்டே ஆனால் நான் வீட்டில் தான் மேடம் இருக்கேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் எங்கேயுமே போகிறதில்ல, நீங்கள் போகிறதில்ல. பட் அந்த டைம் எவ்வளோ டைம், எந்த எவ்வளோ நேரம் வந்து உங்கள் குழந்தையோட மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் டிவி பார்த்துருப்பீங்க, பேப்பர் படிச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் சமையலில் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, இல்லை வீட்டை க்ளீன் பண்ணியிருப்பீங்க. பட் அதிலெல்லாம் உங்கள் குழந்தை இருந்துச்சா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய அதை இன்வால்வ் பண்ணுங்கள், வேணால் நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, பாரு இந்த நியூஸை பாரு, இல்லை நீ வந்து ரீட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இன்வால்வ் பண்ணுறது எத்தனை பேர் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நான் பேப்பர் படிக்கிறேன்னு சொன்னால் என் குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன அம்மா டெய்லி வந்து இது காலையில் படிக்கிறாங்க, நம்மளும் தான் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணனாச்சும் வரும், புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய வேலைகளில் நம்ம வந்து டெக்னாலஜியே எடுத்துக்குது இல்லையா, அதனால நமக்கு டைம் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, நம்ம அதை குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அவங்க உலகம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம இன்னுமே என்னோட அப்பா அம்மா இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற நிலைமையிலே இருக்கோம், நம்ம குழந்தையோட உலகத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறல. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தையோட நிறைய டைம்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது என்ன ஸ்பெண்ட் பண்ணணுன்றனா, நீங்கள் வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, குழந்தையோட உலகத்துக்குள்ளே போய் பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கேம் அடிக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம அவங்க உலகத்துக்குள்ளே போய் புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
1: முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் சென்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பசங்க மட்டும்தான் வெளியில் போய் விளையாடுவாங்க, ஸோ ஹார்ஷான கேம்லாம் வந்து பெண்கள் விளையாட மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு கிரிக்கெட்டில் விளையாட மாட்டாங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா துறையிலுமே பெண்கள் அவங்களோட பங்களிப்பு இருக்குது. ஸோ நிறைய சேஞ்சஸ் என்ன சொல்கிறது, ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து ஒரு ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளோட வந்து கேமிங் விளாட்றோ, அதே மாதிரி ஒரு ஒரு கேர்ளுக்கும் அதே சர்க்கிளோட ஒரு குரூப்பு கிடைச்சிருந்து அவங்களும் கேம்ஸ் விளாட்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க மேம்?
0: ஆக்சுவலாக வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கேமிங் பீப்புள் வந்து டார்கெட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வளர் இளம் பருவம் பீப்புள், அதாவது அடலசன் ஏஜை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஏஜை டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் அடல்ட்டை விட்டுறாங்க, சில்ட்ரன் ரொம்ப குட்டி பசங்களை விட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஏஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த வளர் இளம் பருவங்கும் போது அந்த குரோத் வந்து குழந்தையிலேருந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டாக மாறுற அந்த விஷயம். ஸோ அப்படிங்கும்போது உங்கள் உடம்புல வந்து நிறைய விதமான ஹார்மோன்ஸ் வந்து பங்கெடுப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்மளே எப்படி இருப்போம்னா, நம்மளே ஒரு ஃபயர் மாதிரி இருப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனை தான் வந்து ஆக்சுவலாக கேமிங் பீப்புள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு அப்படின்னு வித்தியாசப்படுத்தும் போது இருக்குது, கேம்ஸ்லேயுமே சில கேம்ஸ் வந்து பாய்ஸ்க்குன்னே உருவாக்குறாங்க, சில கேம்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்குன்னு உருவாக்குறாங்க. ரேசிங் கேம், அட்வென்ச்சர்ஸ் கேம், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம் இதெல்லாம் வந்து மெயினாக அவங்க டார்கெட் பண்ணுறது வந்து ஜென்ஸை, மீன்ஸ் பாய்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அதுவே வந்து மேக்கப் போட்டு விடுறது, டாலுக்கு மேக்கப் போடுறது, குக்கரி இது, ஒரு கேக் ப்ரிப்பேர் பண்ணுற, யார் அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறா, இன்டர்நெட்லேயே இப்போ அந்த மாதிரி கேம்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ், பசில்ஸ், இல்லை வேர்ட் கேம்ஸ் இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெவல் அந்த அடுத்த லெவல் போகிற மாதிரி, அந்த மாதிரி கலர்ஃபுல் பால்ஸ் ஹிட் பண்ணுறது, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் கூட கேர்ள்ஸும் விளையாடுறாங்க. இவங்களுமே நிறைய லெவலில் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தே காம்பீட் வித் ஈச் அதர், அந்த பாய்ஸ்க்கும் அந்த கேர்ள்ஸ்க்கும் உள்ள அந்த இது வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஈக்குவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நம்ம பார்க்குறோம். அதனால வந்து நம்ம பாய்ஸ்க்குன்னு சில கேம்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ்க்குன்னு சில கேம்ஸ் இருக்குது. பட் போத் ஆர் அடிக்டிவ் கேம்ஸ், நம்ம சொல்ல முடியாது இது வந்து அடிக்ட் பண்ணாது, சும்மா ஜஸ்ட் மேக்கப் போடுற கேம் தானே அப்படின்றது கிடையாது, எவ்வளோ தூரத்துக்கு அது பண்ணுறாங்க அப்படின்றது கூட இருக்குது. ஸோ அந்த இது கூட இருக்குது. அப்புறம் இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி கேம். ஃபேண்டசினா நீங்கள் வந்து அந்த மாய உலகத்துக்குள்ளே இருக்க மாதிரி, ஸோ நான் ஒரு குயினாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கேம் கொடுக்குது, யுவர் அ குயின், நீ வந்து அந்த மாதிரி ரூல் பண்ணுற இந்த இதை, நீ அந்த கிங்கிட்ட அதை புடி, அதை புடி, இதை புடி அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு வந்து நான் ஒரு குயின் அதனால நான் அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பாய்ஸ்க்கும், பாய்ஸ்க்கு வந்து நான் வந்து இத்தனை பேரை ஃபயர் பண்ணி நான் இது பண்ணிட்டேன், இவ்வளோ நான் வந்து இவ்வளோ பேரை வந்து இது பண்ணியிருக்கேன், இவ்வளோ கிங்டம்ஸ் எனக்கு கிடச்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு வின்னிங் சுச்சுவேஷன் தான் அவங்க கொடுக்குறாங்க இனிஷியலாக. அதில் தான் வந்து பசங்க வந்து உள்ளே போய் நம்ம அதுலேருந்து வெளியே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் லாக் ஆகிட்டோம். ஸோ கேம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, பாய்ஸ்க்கு இருக்குது, கேர்ள்ஸ்க்கு இருக்குது. பட் மெயினாக இந்த அடிக்டிவ் கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு பாய்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கு.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் கேம் வந்து ரொம்ப அடிக்டிவான ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு 100% 80% டிஸ்அட்வான்டேஜஸ் அடிக்டிவ் இருந்தாலும் ஒரு 20% அவன் இப்போ விளாட்ற பசங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம், அவங்க சில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, இதில் நான் அச்சீவ் பண்ணுறேன், என்னால் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுது. ஒரு சில ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லுது,
0: சொல்கிறாங்க
1: மொபைல் கேமிங் விளையாடும் போது உங்களோட மூளை வந்து ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது அதை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பற்றி உங்களோட
0: அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நீங்கள் என்னென்னா, எஸ்பெஷலி இந்த மொபைல் கேமிங் விளையாடும் போது, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த வின்னிங் சுச்சுவேஷன் அதுதான் குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணுது திருப்பி போய் விளையாடுறதுக்கு. ஸோ வின்னிங் சுச்சுவேஷன் வரும்போது ஐ கீப் அ டார்கெட், இந்த மாசத்துக்குள்ள இந்த வாரத்துக்குள்ள நான் இவங்களை பீட் பண்ண. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹூ இஸ் நம்பர் ஒன் அப்படின்னு போடுவாங்க. சாதாரண ஒரு ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ற குவிஸுக்கே போடுறாங்க, இந்த பையன் வந்து ஃபர்ஸ்டா முடிச்சிருக்கான், நீங்க செகண்டா முடிச்சிருக்கீங்க, தேர்டா முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த காம்படிஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஏதோ ஒரு யோகா சென்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கும் போது, ஏன்னா இதெல்லாம் பண்ணாங்க அவங்க முன்னாடி, பண்ணதுல அவங்க வந்து மாஸ்டர் ஆகல அப்படிங்கும் போது, இந்த கேம்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வராங்க, ஒரு வின் பண்ணிட்டேன் என்னால வேகமா அந்த இதெல்லாம் பண்ண முடியுதுங்கும் போது அந்த இதுக்குள்ள போயிடுறோம். போயிட்டு அதுக்குள்ள வெளியே வர ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து எல்லாமே அச்சீவ் பண்றேன், பட் அந்த சக்சஸையோ அந்த ஃபெயிலியரையோ நீங்க கொண்டாட முடியாது. இப்போ ஒரு யோகா காம்படிஷனோ ஒரு டான்ஸ் காம்படிஷனோ போகுது குழந்தை அப்படி சொன்னா, பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம், ஏன்னா ஸ்டேஜ்ல ஆடுவாங்க, ஸ்டேஜ்ல அவங்க பாடுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு குட்டி மொபைல் போனுக்குள்ள எல்லா விஷயமும் பண்றாங்க. ஹி உட் ஹவ் அச்சீவ்டு ஃபர்ஸ்ட் லெவல்கே அச்சீவ் பண்ணிக்கலாம், அதை ஒரு ஸ்டேட்டஸை போட்டு நான் இந்த லெவல் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் யாரும் பாராட்ட மாட்டாங்க, அதுலேயே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் வந்து அதை கன்சோல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் இருக்கு. ஈவன் அவங்களுக்கு வந்து மென்டல் அந்த கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, ஸ்பீடாக திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி, அப்ராக்சிமேஷன் இம்ப்ரூவ், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இருக்குதான், அதில் ஒரு 20% வந்து இருக்குதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா கேம்ஸில் சிலதெல்லாம் வந்து நம்ம கேம்ஸ் லைக் ஷூட்டிங் கேம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதில் எப்படி நீங்கள் ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணுறீங்க, கிரிக்கெட் கேம்ஸில் பார்க்கும்போது ப்ரோஆக்டிவாக நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அதெல்லாம் இருக்குது. பட் ஹவு ஃபார், அதெல்லாமே வந்து அந்த அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளதான் இருக்கு. அதை விட்டு வெளியே வந்து அதே பையனால கிரிக்கெட் போய் ஆட முடியுமா? ரியல் லைஃப்ல அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த சக்சஸையும் அந்த ஃபெயிலியரையும் ரியல் லைஃப்ல அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஃபெயிலியரா அவங்க வந்து அது உருவாக்கும். அந்த சக்சஸையும் கொண்டாட முடியாது, ஃபெயிலியரையும் கொண்டாட முடியாது. அதுதான் வந்து அவங்களை வந்து அந்த 80% சுச்சுவேஷனுக்கு புஷ் பண்றது. அந்த 80% சுச்சுவேஷனுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு சில கிரைட்டரியா கொடுத்துருக்காங்க, அவங்க அழகா கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து எப்போ பார்த்தாலும் கேமை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்குது, ப்ரீ ஆக்குபேஷன் அவங்க சொல்லுவோம். செகண்ட் வந்து முன்னாடியெல்லாம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம், ரெண்டாவது ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இப்போ 2 மணி நேரம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது டயத்தை. அது வந்து ஒரு டாலரன்ஸ் லெவல், ஒரு சாதாரணமாக தண்ணி அடிக்கிறவங்களுக்கு இதே கிரைட்டரியா தான் கொடுத்துருக்காங்க, அதை விட இதுக்கு 3 கிரைட்டரியா அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ரெண்டாவது வந்து என்னாகும், ஃபர்ஸ்ட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்த விஷயங்கள்லாம் மேபி நான் வெளியே போய் விளையாடுவேன், இப்போ எனக்கு விளையாட பிடிக்கல. ஏன்னு கேட்டால் முன்னாடி எனக்கு சந்தோஷம் கொடுத்துருந்த விஷயம் எதுவுமே இப்போ எனக்கு சந்தோஷம் தரல. நாலாவது, யாராவது மொபைல் போனால் இங்கிட்டருந்து பிடிங்கிட்டாங்க, எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது, என்னால் வந்து வேறு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு போர்டமாக இருக்குது, எனக்கு என்னமோ யாருமே இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும், அது வந்து வித்ட்ராவல்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்குது. அஞ்சாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட சீக்ரெட் பிஹேவியர்ஸ் அதிகமாகுது. இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை விளையாடக்கூடாதா, குர்ரான் பிடுங்கிடுவோம் நம்ம, பிடுங்கிட்டு அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால், அப்போ தான் அவங்களுக்கு வந்து டிசீவிங் ஃபேமிலி, ஃபேமிலியே எனக்கு வேணாம், நான் மொபைல் தான் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும். நான் பாண்டிச்சேரியில் சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க தனியாக, மீன்ஸ் நான் சொல்கிறது 11, 12 படிக்கிற பசங்க, அவங்க நைட் ஜாபுக்கு போகிறாங்களாம், எங்கே திருமண மண்டபம் அந்த மாதிரி இருக்கிறதுல போய் குக் பண்ணுவாங்களாம், குக் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம், 300 ரூபீஸ் கிடைக்குமா, அதை நான் கேமுக்கு யூஸ் பண்ணிப்பேன். என்னோடய ஃப்ரெண்டோட பையன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாத்தாவோட மணி மீன்ஸ் மொபைலில் விளையாண்டு விளையாண்டு விளையாண்டு 80,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசீவிங் ஃபேமிலி, அதாவது ஃபேமிலியோட திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு கேமிங் தான் முக்கியம் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி சீக்ரெட் பிஹேவியர்ஸ், ஃப்ராட் பண்ணுறது இதெல்லாமே வந்துடும். ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த கேம் வந்து எனக்கு நன்மை பண்ணலைன்னு தெரியும், ஆனால் அதை விட முடியாது, புரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சுமே அதுக்குள்ளேயே திரும்பி நான் போகிறது, என்னோட எல்லாமே ஃபேமிலி என்னோட எஜுகேஷன் எல்லாமே பின்னாடி போயிட்டு ப்ரைம் ஃபேக்டர் எனக்கு வந்து கேம்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்துடுறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் நம்ம, ஏன்னா நம்ம குழந்தைக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லாம் முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை, என்னோட மானமரியாதை முக்கியம் இல்லை. மானமரியாதைன்றது நம்ம ஏமாத்துறதே ஒரு பெரிய ஒரு இதுதானே, அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு குழந்தை நினைக்கிது. குழந்தைக்கு வந்து கேம்ஸ் தான் முக்கியம்னு தோணுது அப்படின்னு சொன்னாவே குழந்தை வந்து அதுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து நம்மளோட கவனம் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம. நிறைய பேர் வந்து அதை நோயின்னு நினைக்கிறது இல்லை, என்ன பொறுத்தும் இல்லை, அது ஒரு நோய்.
1: ஓகே மேம், சரியாக சொன்னீங்க. அது கேட்குற பேரண்ட்ஸு கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் கவனிக்கணும். அதாவது விர்ச்சுவலுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில், அதாவது ரியாலிட்டியில் ஒரு விஷயம் செய்ய முடியாததை விர்ச்சுவலாக செஞ்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது இந்த மாதிரியான விஷயம் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் குழந்தைகளையும் ஃபுல்லுமே பிளேம் பண்ண முடியாது, பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. ஸோ எந்த மாதிரி விஷயம் பண்ணா எப்படி ஒரு இப்ப சடனா அவனுக்கு மொபைல் புடுங்கும் போது அவனுக்கு கோவம் வருது, சடனா எல்லாத்தையும் அவனால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்ப வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி அணுகி அவங்கள வந்து அதுல இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு உங்ககிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்துருக்கலாம். ஸோ அந்த சஜஷனை கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க.
0: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைகளை நம்பணும். நம்பலன்னு சொல்லலை, நானே பேரண்ட்ஸ் நம்பலைன்னு சொல்லலை. ஆனால் வந்து என்னன்னா அந்த நம்பிக்கை வந்து குழந்தைக்கும் வரணும், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்புறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ராங் லவ்விங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட உறவு முறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப அன்பானதாக இருக்கணும், நேர்மறையானதாக இருக்கணும், எதிர்மறையாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த பாண்ட் வரணும் ஃபஸ்ட்டு, அந்த பையனுக்கு வந்து புரியணும். இப்போ இந்த கேமிங் அடிக்ஷன் இருந்தாலுமே என் பேரண்ட்ஸ் என்னை வந்து நம்புகிறாங்க, என்னை வந்து என்ன அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு தெரியணும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும், இன்னைக்கு இருக்க இந்த நிலையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணுன்றதை கற்றுக் கொடுக்கணும். லீவ் இன் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலையில் இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன், குழந்தைகிட்ட ஒரு சின்ன சக்ஸஸை கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, வீட்லேயும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை ஒரு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ லிவ் இந்த மூமெண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து குழந்தைகளை வந்து நம்ம கிட்ட ஈர்க்கிறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை முன்னாடியே நான் சொன்னேன், ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம், அதாவது நிறைய நேரம் வந்து குழந்தைகளோட உலகத்துக்கு போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். இட் இஸ் நாட் நம்ம ஜஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு அவங்க கிட்ட நிறைய நேரங்கள் வந்து நம்ம அவங்களோட லெவலுக்கு போய் நம்ம அவங்க கிட்ட கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். இப்போ பையன் சொல்கிறான் நான் பார்க்கலம்மா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும் அவங்கள. அப்போ தான் அவங்ககிட்ட அந்த ட்ரஸ்ட்டு நம்ம டெவலப் பண்ண முடியும். இல்லை நீ பார்த்த, நான் பார்த்தேன் அப்படின்ற லெவலில் வந்து நம்ம வந்து அவங்கள இமீடியட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஒரு மணி நேரம் விளையாடு, ஒரு மணி நேரம் வெளியே போய் விளையாடு, ஒரு மணி நேரம் மொபைலில் விளையாடு, ஒரு மணி நேரம் வெளியே போய் கம்பல்சரியாக விளையாண்டா நான் மொபைல் தரேன். எதை நீ அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள், ஒரு மணி நேரம் விளையாண்டுட்டு வா நான் தரேன்னு சொல்லுங்கள். அப்போ அவன் போய் ஒரு மணி நேரம் விளையாடுவான், ஒரு மணி நேரம் நீங்கள் மொபைல் கொடுக்குறீங்க. ஸோ அவன் அதை பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக எடுத்துப்பான். அவனுக்கு கொடுக்குற ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அவன் வந்து அதை பண்ணுறதுக்கு இதுக்கு மொபைல் ஃபோனை உடனே பிடிங்கிட்டோம்னா 100% ஃப்ராட் தான் பண்ணுவாங்க. நான் நீ இந்த இன்டர்வியூ நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பையன்ட்ட நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் இப்போ அவன்கிட்ட கேட்டேன், சரி உன்னோட அம்மா அப்பா வந்து ரீசார்ஜே பண்ணல உன் மொபைலில், என்ன பண்ணுவேன், என்னோட சேவிங்ஸ் யூஸ் பண்ணிப்பேன் மேடம். உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கிற, சேவிங்ஸ் இல்லாத பையன் கேட்கணும் ஏதாவது வீட்டில் பொருள்லாம் தொலைஞ்சிருக்கான்னு கேட்கணும். இது வந்து காமனாக வந்து பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் குழந்தைங்க ஏதாவது எடுத்திருப்பாங்கன்னு நினைக்க மாட்டோம். சில சமயம் ஏதாவது ரிசீவ் பண்ணிருப்பாங்க யார்ட்டே இருந்தோம், நான் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் தட் அவங்களுக்கு என்ன வச்சுன்னு தெரியாது, இல்லை அதை அவங்க அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும், பட் வந்து அவங்களோட இதை ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதையும் பண்ணணும். ஓப்பனாக நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல் அவங்கள நம்புகிற மாதிரி நம்பி அவங்க கிட்ட இருந்து விஷயத்தை நம்ம வாங்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட தவறுகளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் என்னோட தவறுகளை மறைக்கிறேன் சொன்னால் கண்டிப்பாக என் குழந்தையும் அதே தவறுகளை மறைக்கும். ஸோ நம்ம தப்பு பண்ணால் சாரி கேட்கணும், அதே மாதிரி குழந்தை தப்பு பண்ணாலும் இது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் கோவத்தில் அடிச்சிருப்பீங்க, கோவத்தில் நீங்கள் மொபைலில் பிடுங்கிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது, மியூச்சுவலாக பேசுங்க, உட்காந்து பேசணும். ஏன் இப்படி பண்ணணும், எதுக்காக இப்படி பண்ணணும், சில சமயம் நீங்களே கேளுங்க. நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம்ல, இப்போ ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை ஒர்க் பண்ணுறோம், நமக்கு ஒர்க்குக்கு இவாலுவேஷன் பண்ணுறாங்க, வருஷம் வருஷம் எனக்குலாம் இவாலுவேஷன் பண்ணுறாங்க தான். ஸோ இந்ததை நம்ம குழந்தைகிட்ட கேளுங்களேன், ஏன் நீ அம்மா பற்றி என்ன நினைக்கிற, அப்பா பற்றி என்ன நினைக்கிற, அம்மா என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிற, இல்லை என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கும்போது குழந்தைக்கு சொல்லணும்னு தோணும். லெட் தம் இவாலுவேட், அவங்களும் நம்மளை இவாலுவேட் பண்ணட்டுமே. அதே மாதிரி ப்ளே பண்ணணும், அவங்க கூட விளையாடணும். அவங்க லெவலுக்கு இறங்கி விளையாடணும்னு சொன்னால் அவங்க ஒரு செஸ்ஸே விளையாடுறீங்க, நீங்களும் போய் விளையாடுங்க, ஒரு தடவை தோறுங்க தோற்று போங்க, இன்னொரு தடவை அவங்கள ஜெயிக்க வைங்க, அந்த மாதிரி விளையாடுங்க நீங்கள். அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து பெட் டைம் ரிச்சுவல்ஸ் கொண்டு வாங்க. இப்போ நம்மெல்லாம் சின்ன வயசில் குளிச்சு முடிச்சோன்னா போய் சாமி கும்பிட்டுட்டு ஏதோ ஒரு இது ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, லஞ்ச் பாக்ஸை நம்ம பேக் பண்ணி அவங்க பேக்கில் போகிறதுக்கே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. ஒரு மீல் ரெண்டு மீல் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரிச்சுவல்ஸை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது சில்ட்ரனுக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்டையும் ஒப்பீனியன் கேளுங்க, இது எப்படி பண்ணலான்டா, நீ தான் நிறைய அவனுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்றத அவன் கொண்டு வருவான். இவன் ஒரு கேம் விளாட்றீங்கன்னா கூட அவனுக்கு ஒரு லீட் கொடுக்க சொல்லுங்கள், இது எப்பறம் விளையாடுறது அப்படிங்கும் போது நான் எங்கள் அப்பாவுக்கே இதை சொல்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஒன் டு ஒன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எப்பயும் பார்த்துக்கங்க. ஸோ அவங்க நம்பணும், நான் எங்கள் அப்பாக்கிட்டேயோ எங்கள் அம்மாக்கிட்டேயோ சொன்னால் அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத அவங்க நம்பணும். ஸோ அந்ததை நம்ப வைங்க. ரெஸ்பெக்ட், அவங்களோட சாய்ஸஸ் எதாவது இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து யோகாவில் போகணுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் பையனுக்கு வயலின் கிளாஸ் போகணுன்னு இருக்குது அப்படிங்கும்போது அவங்க சாய்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணு, அது வரலைன்னா வேறு பார்த்துக்கலாம். அப்படின்ற சாய்ஸஸ் வந்து அவங்களோட தான் இருக்கணும். இப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இதில் விட்டால் அங்கே போய் சும்மா உட்காந்து தான் வருவாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த இதுதான் அதே மாதிரி மேக் தம் அஸ் அ ப்ரையாரிட்டி. நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க, வீக்கெண்டில் பிளான் பண்ணுறீங்க, பையனுக்கு டெஸ்ட் இருக்குது, சரிடா டெஸ்ட்டு மண்டே தானே வா போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவனுக்கு சாய்ஸ் கொடுங்க, நம்ம போகலாமா வேண்டாமா, இல்லை என்ன உனக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ப்ரையாரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மொபைல் கேம்குள்ளே போகணுமோ ஒரு இதுவோ எண்ணங்கள் வராது. ஏன்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க. அவன் இல்லாட்டியுமே, நீங்கள் வீட்டில் இல்லாட்டியுமே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த மேட்டரில் என்ன நான் டெசிஷன் எடுத்திருப்பேன்றது என் குழந்தைக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படின்றத குழந்தைகளும் புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அவங்களை ஸ்லோ ஸ்லோவாக கொண்டு வந்துடலாம் நம்ம வெளியே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம அவங்கள வந்து நம்ம கைக்குள்ளேயே வச்சுருக்க முடியும்.
1: மேம், இப்போ வந்து பசங்க கேம் விளையாடுறாங்க, சடனாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இந்த மொபைல் பிடிங்கிட்டோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரிக்டாவோ ஏதாவது ஏதோ அடிச்சிடறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, இனிமேல் மொபைல் தொடக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விளையாடாத டைமில் அவங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அஃபெக்ட் ஆகிறாங்களா, என்ன மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா? ஒரு நர்வஸாக இருக்கிறதோ இல்லை கோச்சிக்கலாம், இப்போ அப்பா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு தனியாக பேசாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் ரிகவர் ஆகி வந்துருவாங்க. ஒரு சில பசங்க வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிற பசங்க கிட்ட, ஸோ ஏதாவது ஃபிசிக்கலா மென்டலா ஏதாவது
0: இருக்குதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மொபைல் கேமை பிடிங்கிட்டீங்க, இல்லை ரெண்டு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணாமே விட்றீங்க அப்படிங்கும் போது அவங்க என்னன்னா இரிட்டபிள் ஆயிடுறாங்க, பயங்கர இரிட்டேட்டடாக இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. ஒரு சாதாரண சிம்பிளாக அவங்க மீன்ஸ் அவங்க தங்கச்சியோ தம்பியோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை ஒரு பூதாகாரமாக எடுத்துக்கிட்டு அவங்களை அடிக்கிறது, அந்த மாதிரி இரிட்டபிள் ஆகிடுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன், அவங்க உடம்புலையும் சரி அவங்க மனசுலையும் சரி ஒரு டென்ஷன் உருவாகுது. ரொம்ப ஒரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரி பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏதோ வாழ்க்கையே சூன்யமாயிட்ட மாதிரி எல்லாத்துலேருந்தும் வித்ட்ரா பண்ணிட்டு தனியாக இருக்கிறது அந்த மாதிரி. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக வந்து சைக்காலஜிக்கல் அந்த மென்டலாக நம்ம என்ன நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த கேம் விளையாடுறவங்க எல்லாமே வந்துட்டு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்களாம், அதனால தான் கேம்குள்ளே போகிறாங்க. ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா சோஷியல் ஆன்சைட்டி வந்துடுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் அந்த கேம்லேயே இருந்திருக்கேன், என்கிட்டருந்து நீங்கள் அதை பிடுங்கிட்டீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா சோஷியல் ஆன்சைட்டி, எனக்கு வெளியே வந்து மித்தவங்க கூட நார்மலாக பேச பழக எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. ஸோ இந்த சோஷியல் ஆன்சைட்டி வரும்போது என்னாகும், டிஃபிகல்ட்டி எனக்கு வந்து என்னன்னா எனக்கு இருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தூங்க முடியல என்னால், எனக்கு வந்து போர் அடிக்குது, ஒரு மாதிரி பயத்தோட அந்த அச்சப்படுற அந்த நிலை வந்து என்னோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப எனக்கு இனம் தெரியாத ஒரு சோகம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தைகள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டடி கூட பண்ணியிருக்காங்க, ஒரு கேம் அடிக்ஷனை பையனை வச்சுட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதில் அந்த பையன் வந்து எல்லா சிம்டமையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா நான் என்ன பண்ணுறேன், என்ன நடக்க ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பயம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அது மொபைல் கேம் விளையாடாதப்ப, விளையாடாதப்பன்னா மேபி அப்பா மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டார், கொஞ்சம் நேரத்துக்கு உங்ககிட்ட மொபைல் வராது, இல்லை உன் மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த சுச்சுவேஷனில் கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான இது வந்திருக்கு. பட் என்னதான் பேரண்ட்ஸ் பண்ணாலும் என்னதான் டீச்சர்ஸ் சொன்னாலும் இது குழந்தை கையில் தான் இருக்கு. என்ன குழந்தை கையில் இருக்குன்னா, உன்னால் கேம் விளையாட முடியும்னா உன்னோட கேம்லேருந்து வெளியே வர்றதுக்குரியதும் முடியும். அதோட பாசிட்டிவ்னஸ் என்ன, இல்லை இதனால எனக்கு இவ்வளோ வளர்ச்சி இருக்குது, இதனால வளர்ச்சி இல்லை, இது எனக்கு முக்கியமா, இது எனக்கு முக்கியம் இல்லையா, இதெல்லாம் வந்து குழந்தை தான் முடிவு பண்ணணும். குழந்தை முடிவு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம், இதனால என்னோட லைஃப்பில் நான் என்னென்ன இழந்திருக்கேன், இதெல்லாம் வந்து குழந்தை வந்து திங்க் பண்ணணும். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும், எனக்கு வந்து நன்மை அதிகமாக இருக்கா தீமை அதிகமாக இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். கஷ்டம்தான், வெளியே வர்றது மிகப்பெரிய கஷ்டம்தான். பட் என்னன்னா அது நடக்காதது கிடையாது, ஓவர் கம் பண்ண முடியும். எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கு குழந்தை முயற்சி பண்ணணும், அது வந்து செல்ஃப் தான். செல்ஃப் முயற்சி இல்லாமல் குழந்தைனால அந்த கேமோட அடிக்ஷன் வந்து வெளியே வர முடியாது. பேரண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக மாறி குழந்தைக்காகவே நம்ம எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாலும் குழந்தை மனசு வைக்கணும். ஸோ அந்த பையனோ பொண்ணோ வந்து மனசு வைக்கணும், அந்த இதில் நான் வெளியே வந்துடுவேன் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா வெல் கம் அவுட் ஆஃப் அடிக்ஷன்.
1: ஓகே, ஒரு குழந்தைய வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஓகே, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்குதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்து மாற்றிடலாம். ஒரு அடலசன்ட் பாயோ கேர்ளோ எந்த மாதிரியான முயற்சி அவங்க எடுக்கணும்? இப்போ சொல்லுவாங்க விட்டுறா எடுத்து வச்சிடுறா அப்படின்னு, நம்ம ஒரு பேரண்ட்டாக வந்து எடுத்து வச்சிரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அவங்களோட பார்வையில் என்ன மாதிரியான விஷயம் பண்ணால் அவங்க இதை ஓவர் கம்
0: அவங்க சில பசங்க எப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா, அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட மொபைல் எடுத்து வச்சுன்னு சொல்லுவாங்க, மொபைல் எடுத்து வச்சிருவேன், அப்புறமேல என்ன பண்ணுவேன்னா போய் எடுத்து பார்ப்பேன். சில குழந்தைகள் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க 9:00, 9:00 லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அடுத்தப்பில் என்ன பண்ணுவேன், எல்லோரும் தூங்கியிருப்பாங்கல்ல 9:30, ஸோ அதுக்கு மேலே போய் மொபைல் எடுப்பேன். ஸோ அந்த சீக்ரெட் பிஹேவியரை அவங்களுக்கு வளர்த்துக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே நீங்கள் தூங்கி பாருங்களேன், அதே டயத்தில் எல்லோரும் தூங்குற மாதிரி நீங்கள் தூங்கி பாருங்களேன், அந்த மொபைல் பார்க்குற டயத்தில் நீங்கள் எதாவது விளையாண்டு பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ட்ராயிங்கோ இல்லை வேறு ஏதாவது பண்ணி பாருங்களேன், இல்லை நீங்கள் ஒரு பசிலே போ, நீங்களே ஒரு பசில் கிரியேட் பண்ணி நீங்களே உங்கள் பேரண்ட்ஸ்ட ரிடில்ஸ் மாதிரி கேளுங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கு தே ஆல்சோ ஷுட் ட்ரை. இப்போ நம்ம ஓவர் நைட்டில் நான் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சா மாற முடியாது. பட் ஸ்லோவாக நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ நம்மளோட டைமை ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணணும். இவ்வளோ தான் பார்ப்பேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பார்க்கலாம், அதுக்கு மேலே எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் டைத்தை கம்மி பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, பேரண்ட்ஸ் வந்து சொஃபிஸ்டிகேட்டட் மொபைல்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதோட கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது நமக்கே வந்து ஆசையாக இருக்கும், இது எப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறேன், ஈவன் பேரண்ட்ஸுமே கொஞ்சம் லோ குவாலிட்டியில் வாங்கி கொடுத்தா தப்புன்னு இல்லையே, அந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன் டைம், அந்த ஸ்க்ரீன் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் டைமை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அது பேரண்டாக இருந்தாலும் சரி, சைல்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் டைத்தை அவங்க வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட் கொண்டு வரணும், செட்டிங் லிமிட் அது கொண்டு வரணும். இவ்வளோ நேரம் ஸ்டடீஸ்க்குனா இவ்வளோ நேரம் கேம்ஸ்க்கு, இவ்வளோ நேரம் இன்டோர் கேம்ஸ்க்கு, அவுடோர் கேம்ஸ்க்குன்ற ஒரு ரொட்டீன் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தையும் ஃபாலோ பண்ணணும், குழந்தையும் இன்கல்கேட் பண்ணிக்கணும் மைண்டில், அப்போ தான் வந்து சரியாக வரும். அதுவும் இந்த கொரோனா டைம் வந்து இட்ஸ் எ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ். ஏன்னா வேறு வழியே இல்லை, நமக்கு குழந்தைகள் வந்து வீட்டில் இருக்காங்க, அவங்களை எங்கேஜ் பண்ணுறதுக்கு வழியே இல்லைங்கும் போது நிறைய பேரண்ட்ஸோட ப்ராப்ளம் வந்து இப்போ மொபைல் ஃபோன் அடிக்ஷன் ஆகிடுச்சு. பட் என்னென்னா அதான் ஒரு டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி இவங்க இதுலேருந்து வெளியே வந்து ஓப்பன் வேர்ல்டில் விளையாட ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் கொஞ்ச நாச்சும் மாறும் அப்படின்றது தான் அவங்களுக்கு. அந்த ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸோட அந்த எந்தூசியாசத்தை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளை சேர்ந்து ரெண்டு நாளைக்கு விளையாண்டு தான் ஆகணும், புரியுதுங்களா? நம்மளும் ரெண்டு சேர்ந்து நாளைக்கு விளையாடும் போது அவங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிக்கும் போது கண்டிப்பாக அவங்களும் வந்து ஸ்க்ரீன் டைம்த்தை குறைச்சிட்டு வெயில் கமெண்ட் ப்ளே.
1: நிறைய விஷயம் சொன்னீங்க மேம், பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து எந்த மாதிரியான அடிக்ஷனில் இருக்காங்க, எப்படி ரிகவர் ஆகிறது, அதை பற்றிலாம் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸோ இதை கேட்குற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து குவாலிட்டி டைம் சொல்லும்போது அவங்களும் வீட்டில் இருக்கும்போது சும்மா மொபைல் நோண்டிட்டு இருந்தா அதை பார்க்குற குழந்தைக்கும் ஒரு அது ஒரு எக்ஸாம்பிள், அப்பாவும் நோண்டிட்டு இருக்கேன் நானும் நோண்டிட்டு இருக்கேன் ஃபோனு, அம்மா யூஸ் பண்றாங்க நானும் யூஸ் பண்றேன்,
0: நிறைய பேர் அப்படி தான் கம்பேர் பண்றாங்க. இங்க நம்ம தான் அந்த கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்றோம்.
1: சோ அந்த கம்பேரிட்டிவ்லாம் இல்லாம உண்மையான குவாலிட்டியான டைம் வந்து குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம், பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
0: தேங்க் யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இளம் பருவத்தினர் உளவியல் சம்பந்தமான நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மனநலம் பற்றிய சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுகிறார் மனநோய் சிகிச்சை பிரிவின் கூடுதல் பேராசிரியர் மருத்துவர் விகாஸ் மேனன்.
1: வணக்கம் சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
3: வணக்கம், இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மென்டல் ஹெல்த், அதாவது மன ஆரோக்கியம் சொல்லக்கூடியதை மக்களிடம் வந்து அவேர்னஸ் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு 10 இயர்ஸ் பேக்குக்கும் இல்லை அதுக்கு முன்னாடியோ இல்லை இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் வந்து மக்களிடம் இருக்கா சார்?
3: இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இந்த காலத்தில் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி சஃபிஷியண்டான ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால் அது ஏன்னு கேட்டிங்கன்னா, மென்டல் இல்னஸை பற்றி நிறைய தப்பான எண்ணங்கள், மித்ஸ்னு சொல்லுவாங்க, மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ், ஸ்டிக்மா இருக்குது. இப்போ மென்டல் இல்னஸை பற்றி பேசினா நம்மளை ஐசோலேட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, அப்புறம் டிஸ்கிரிமினேஷன், மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்கள சொசைட்டிலேருந்து ஐசோலேட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் இன்னும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு 100 பேருக்கு மென்டல் இல்னஸ் இருந்தால் அதில் 62/3 ஆளுங்களுக்கு, 66% ஆளுங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கிறது இல்லை. அது வந்து புவர் அவேர்னஸ்னால. அப்போ இன்னும் நம்ம அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் மென்டல் இல்னஸை பற்றி.
1: இப்போ நம்ம ஹெல்த் நிறைய, இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் நம்மளோட பாடி நல்லா இருக்கிறதுக்காக. பட் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த், அதாவது மன ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம், இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு, இல்லை எல்லாமே கலந்து ஒரு மென்டல் ஹெல்த்து அதோட தொடர்பு படுத்தி இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் மன ஆரோக்கியத்தோட பங்கு என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்ல முடியும்?
3: ஒரு சராசரி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் வந்து எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பும் எஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸ்டார்டிங் இப்போ நம்ம எப்படி திங்க் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட ரிலேட் பண்ணுறாங்க, நம்மளோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுது, இதெல்லாமே வந்து மென்டல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னா, மனநிலைமை சரியில்லைன்னா இது எல்லா ஆஸ்பெக்டும் எஃபெக்ட் ஆகிடும். அதே மாதிரி எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட், இப்போ குழந்தையிலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் மென்டல் இல்னஸ் ரொம்ப முக்கியம். இது ஏதாவது ஸ்டேஜில் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, அதாவது ஸ்டேஜில் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸு சரியான முறையில் டெவலப் ஆகாது, அதெல்லாம் பின்காலத்தில் நம்மளை பாதிக்கும்.
1: அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இப்போ உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு மன ஆரோக்கியம் முக்கியம். நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு கை வலிச்சுதோ இல்லை கால் வலிச்சுதுன்னா உடனே போய் டாக்டரை பார்க்குறவங்க, மனசுக்கு ஏதாவது ஒரு சங்கடமோ இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அதை போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது கிடையாது. ஸோ போனால் அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. இப்போ நம்ம மென்டல் ஹெல்த் பாதிச்சுன்னா அதனால் தொடர்புடைய ஃபிசிக்கலாகவும் நம்மளுக்கு ஒரு நோய்கள் வர்றதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்படி சார், அதாவது மென்டல் ஹெல்த் எந்த அளவு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தோட தொடர்புடையதாக இருக்குது?
3: இப்போ மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் உண்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க. ஒரு மென்டல் இல்னஸ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மன அழுத்தம் இல்லை டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அது வந்துச்சுன்னா இல்லை இது தானாக சரியாயிடும், இது ஒரு நோயே இல்லை அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ டயபெட்டீஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறது, அதே மாதிரி தான் இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி நோயும். இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் நம்ம யாரும் அப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, உடனே போய் டாக்டர்கிட்ட போய் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மாதிரி வழி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வந்தால் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை நம்ம சமீபிக்கணும், அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ டிப்ரெஷன் இருக்கிற ஆளுக்கு வந்து டிப்ரெஷன் ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா அது இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் டிசீஸ், அப்புறம் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த், டயபெட்டீஸ் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த் ஹேஸ் அ கனெக்ஷன் வித் மென்டல் ஹெல்த். இப்போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களில் டயபெட்டிஸ் சரியான முறையில் சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வச்சோம்னா டிப்ரெஷனோட சான்ஸு, ஆங்ஸைட்டியோட சான்ஸு, அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கும் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, அண்ட் இட்ஸ் அ பை டைரக்ஷனல் கனெக்ஷன். அப்படின்னா என்னென்னா, மென்டல் ஹெல்த் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து மென்டல் ஹெல்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்.
1: ஸோ ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது. கண்டிப்பாக அதை கேட்குற நேயர்கள் வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே வந்து நமக்கு எந்த விதமான நோய் வந்தாலுமே நம்ம ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போயிடும், ஐயோ இந்த நோய் வந்துச்சே இது எப்போ குணமாகுமே. டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதும் அதுதான், உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க, ஸோ ஈஸியாக இது க்யூர் ஆகிடும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் மோடில் இருக்காங்க, ரொம்ப பதட்டமான ஒரு சூழலில் இருக்காங்க. ஸோ இது அவசியமாக, இதனால் வந்து இப்போ அவங்களுக்கு ஏதாவது நோய் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்.
3: சரி, இந்த பேண்டமிக் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு புதுசான ஒரு சிச்சுவேஷன். நம்ம யாரும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் அ ஒன்ஸ் இன் 100 இயர்ஸ் இவெண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து 1920 தான் இந்த மாதிரி பேண்டமிக் எல்லாம் நம்ம வேர்ல்டே ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ மேக்ஸிமம் நம்ம யாரும் அந்த டைமில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூ சிச்சுவேஷன். அப்போ எப்போவுமே ஒரு நியூ சிச்சுவேஷன் வந்தோம்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன், பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி எல்லாம் வர்றது வந்து ரொம்ப நார்மல். அது வந்து ஒரு நோயின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இருக்கிறது நம்மளோட பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லது. இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எந்த ஆங்ஸைட்டியும் இல்லை இந்த பேண்டமிக்கை பற்றினா, நம்ம தேவையான மாஸ்கிங் ப்ரிகாஷனோ, சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ரிகாஷனோ எதுவும் எடுக்காமல் நம்ம அப்படியே கேர்லெஸ்ஸாக நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்ம போகும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், இதை பற்றி கொஞ்சம் ஆங்ஸைட்டி எல்லாம் இருந்தோம்னா, வி வில் டேக் தி நெசசரி ப்ரிகாஷன்ஸ். அப்போது சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இட் அது நேச்சுரல் அண்ட் அது பெனிஃபிஷியல். நம்மளோட பிஹேவியர் எல்லாம் ஒரு நல்ல ஒரு கோவிட் ப்ரிகாஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் மாடிஃபை பண்ணுறதுல நல்லது. பட் அது ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி போயிடுச்சுன்னா, நம்மளோட தினமும் அந்த வேலைகளெல்லாம் செய்கிறதுல பாதிக்கப்பட ஆரம்பிச்சதுன்னா, தென் அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து இட் இஸ் சம்திங் மோர் தென் வாட் இஸ் நெசசரி, அண்ட் அப்போ நம்ம அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தே ஆகணும்.
1: இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒருத்தர் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரு, இப்போ வந்து அவருக்கு கையில் அடிபட்டுச்சுனாவோ இல்லை வேற ஏதாவது உடம்புல ஏதாவது பாதிப்பு, எனக்கு வயிறு வலிக்குதுன்னா அவரால் சொல்ல முடியும் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு. ஸோ சொல்லும்போது அவங்களுக்கு யாராவது வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும், இல்லை அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம், இல்லை டாக்டர் கன்சல்டேஷன்ஸ்க்கு கூப்பிட்டு போகலாம். ஸோ இப்போ ஒருத்தர் சோகமாக மட்டும்தான் இருக்காரு, பட் மற்ற ஆக்டிவிட்டிலாம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் டிப்ரெஸ்ஸாக தான் இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன மாதிரியான சிம்டம்ஸ்னால வந்து இவர் வந்து
4: ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூட இருக்காரு, ஏன்னா கண்டிப்பா கைடன்ஸ் தேவைப்படும் அவங்களுக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றது?
3: இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு ஸ்மால் சிம்டம்ஸ், மைல்ட் சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு நமக்கோ நம்மளோட ஃபேமிலியிலோ நம்ம நோட்டீஸ் பண்ணுவாங்க. பட் இது எப்போ ஒரு ஹெல்ப் தேடி போகிற அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை ஒரு டிசீஸ்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போது அதுக்கு டூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இப்போ ஒன் ஆர் டூ டேஸ் வந்து சேட்னஸ் ஆஃப் மூடோ வந்து வேலைகளெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுனால டயர்ட்னஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கூட அது ஒரு அது மேபி அது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் அது பர்சிஸ்டண்ட்டாக மெனி டேஸ் ஒரு டூ வீக்ஸுக்கு மேலே ஒருத்தர் வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க, எதுவும் செய்யாமல் ஒரு உற்சாகத்தனமே இல்லை, ஒரு ஒரு எனர்ஜி லெவலே இல்லை, அவர் ரொம்ப அசதியாக இருக்காங்க, ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பெசிமிஸ்டிக்காக பேசுகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு டூ வீக்ஸுக்கு மேலே இருந்தோம்னா தென் நம்ம ஒரு இவாலுவேஷன் ஒரு ப்ரொஃபஷனல் இவாலுவேஷன் கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ரெண்டாவது வந்து அது வந்து டியூரேஷனை பொறுத்து இருக்கும். இது ரெண்டாவது வந்து சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் இல்லாமல் இருக்கிறது, அப்பிடைட் இல்லாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அவரோட சராசரி வேலைகள் இப்போது செல்ஃப் கேர்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லோரும் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறது, நம்மளோட ஒர்க் அவுட்புட் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது, சில பேருக்கு தற்கொலை எண்ணங்கள், இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் இவாலுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ இது இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம அது ஒரு வார்னிங் சைனாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்கணும்.
4: ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஆன்சைட்டியும் கொஞ்சம் டிப்ரெஷன் அதாவது நம்மளுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். கோவிட் நைன்டீனால் பாதிப்பு அடைஞ்சிருக்கிற அந்த பேஷண்ட்ஸோ அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை அவங்களோட எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ ஃபேமிலி எந்த அளவு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: இப்போது கோவிட் டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வரலாம், அதுக்கு நம்ம ஸ்பெஷல் எஃபர்ட் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம காலையிலே எழுந்திரிச்சோம்னா நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா இவ்வளோ பேருக்கு கோவிட் வந்துடுச்சு, இவ்வளோ பேருக்கு வேலை போயிடுச்சு, அதுலேருந்தே நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். டிவி போட்டாலும் இதே நியூஸ் தான், ரேடியோ போட்டாலும் இதே நியூஸ் தான். அப்போ நெகட்டிவ் திங்கிங் வந்து நம்ம எதுவும் எஃபர்ட் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே தானாக வந்துடும் நம்மளோட என்வரான்மெண்ட்டில் இருக்கிற நியூஸை பொறுத்து. அப்போ இந்த டைமில் ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்தோம்னா நிறைய பேர் என்ன தப்பு செய்கிறாங்க, அதை அப்படியே பிலீவ் பண்ணுறாங்க, அதை சஃபிஷியண்ட்டாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, அனலைஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது எல்லோரும் ஒரு நெகட்டிவ் காமனான ஒரு நெகட்டிவ் தாட் என்னென்னா என்னோடய ஃபேமிலிக்கு கோவிட் வந்துடும், அவங்க இறந்துடும். ஆனால் அந்த தாட் வந்து அப்படியே பிலீவ் பண்ணாமல் அது சஃபிஷியண்ட்டாக அதோட நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசிங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும், கோவிட் வந்து 85% ஆளுங்களும் ஒரு காமன் கோல்டு மாதிரி வந்துட்டு அது அப்படியே போயிடும். ஒன்லி இன் 15% ஆளுங்களுக்கு தான் அவங்களுக்கு கோமார்பிடிட்டி இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி கோமார்பிட் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது சிவியராக வரும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட நெகட்டிவ் தாட் ரீஃப்ரேம் பண்ணணும். எப்படி மோஸ்ட் பீப்புள் மேக்ஸிமம் ஆளுங்களுக்கு கோவிட் வந்தாலும் ரிக்கவர் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட நெகட்டிவ் தாட் பாசிட்டிவாக கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணணும். அப்போ அது ஒரு டாக்டிக், நெகட்டிவ் தாட்ஸ் டீல் பண்ணுறதுக்கு தாட் ரீஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்டிக். இன்னும் ஒன்று என்னென்னா, நம்ம டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நம்ம ஒரு இடத்துல எழுதி வச்சா அது நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. என்னது என்ன எழுதி வைக்கணும், டூ திங்ஸ் தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார், நமக்கு நல்லது என்ன, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளோட லைஃப்பில் என்ன, ஒரு டூ ஆஸ்பெக்ட்ஸ் டெய்லி வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சோம்னா வி கேன் கோ டு பெட் இன் அ பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், அண்ட் அது நம்மளோட ஸ்லீப்பிங் அந்த நெக்ஸ்ட் டே ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் இமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், சும்மா டீப் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. சிம்பிளாக டீப் ப்ரீத்திங் பண்ணாலும் அது உங்களோட நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது, ஹெல்த்தி டயட் சாப்பிட்றது, டெய்லி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்துக்கும் இருக்கிற லிங்க் நம்ம அதை பற்றி பேசணும். அப்போ நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா அது நம்மளோட நெகட்டிவ் இமோஷன்ஸ் மென்டல் ஹெல்த் எல்லாம் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ கோவிட் டைமில் நம்மளோட ஜென்ரல் இம்யூனிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த டயட் எக்ஸசைஸ் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அப்போ இதை மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா கோவிட் காலத்தில் வர நெகட்டிவ் தாட்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம்.
4: இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் சார், அதாவது பெரியவங்களுக்கு வர நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸோ எமோஷன்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு எதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். பட் குழந்தைகளுக்கு வர்ற டிப்ரெஷனோ அவங்களுக்கு வர ஆன்சைட்டியோ எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியும்? கொஞ்சம் அவன் மேலே கவனம் இல்லாமல் விட்டுட்டாக்கா பையனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு டிப்ரெஷனோ இல்லை வந்து அவனுக்கு ஏதாவது உடல் ஏதோ பாதிப்போ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினாலும் அவன் வந்து பாதிப்படைகிறான். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது குழந்தைங்க கிட்ட இருக்கிற டிப்ரெஷன் ஆன்சைட்டி நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது?
3: இது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம குழந்தைய பற்றி அவ்வளோ பேசுறதில்ல, பட் அவங்களும் நிறைய இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கண்டு வருது இந்த கோவிட் காலத்தில். இப்போ என்ன சிம்டம்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம். ரொம்ப யங் சில்ட்ரன், இப்போ பிலோ 6 இயர்ஸ்னாக்கா அவரில் என்ன வித்தியாசங்கள் நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ நிறைய அழுவுறாங்க, ஆனால் முன்னாடி அழுவும்போது நம்ம சீக்கிரமாக கன்சோல் பண்ண முடியுது, ஆனால் இப்போ அழுவும்போது நம்ம எது சொன்னாலும் அடங்க மாட்டுறாங்க, நிறைய கோபப்படுறாங்க, ஒரு ஸ்டபர்ன் ஆட்டிடியூட் காட்டுறாங்க, டெம்பர் டேண்ட்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா உடனே வந்து அதுக்கு ஒரு டெம்பர் காட்டுறது. அப்புறம் செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மா கிட்ட அப்படி அள்ளி இருக்கிறது, ஒரு கிளிங்கிங் பிஹேவியர், விட்டுட்டே போக மாட்டுறாங்க. தூங்கினா கூட தூக்கம் சீக்கிரம் வர்றதில்லை, தூங்கினா கூட நடுவில் நடுவில் பயந்து எழுந்திருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ட்ரீம்ஸ் பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வந்து 6 இயர்ஸ் பிலோ நம்ம இருந்தால் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இதெல்லாம். இன்னும் கொஞ்சம் ஏஜ் போனால், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 இயர்ஸுக்கு மேலே, அது மட்டும் இல்லாமல் ஒரு அடாலசன்ட் ஏஜ் ஒரு 11 to 19 இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் சிம்டம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிப்ரெஷனோட. உதாரணத்துக்கு இப்போ சேட் மூட் வந்து ஓப்பனாக சொல்கிறது, எதிலும் எந்த விஷயத்திலும் செய்கிறதுல ஒரு உற்சாகத்தனம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப உடம்பு அசதி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒரு எனர்ஜி லெவலே இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நிறைய நெகட்டிவ் திங்கிங் அபவுட் த ஃப்யூச்சர், நெகட்டிவ் திங்கிங் அபவுட் த ப்ரெசன்ட், அப்புறம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், அப்பிடைட் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் குரூப்ஸில் கிளியராக நமக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை அவங்களே சொல்லுவாங்க.
4: இப்போ இருக்கிற இளைஞர்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டுறாங்க. ஒரு சில மோட்டிவேஷன் ஆகிறாங்க, எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு சில யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கலையோ, இல்லை வந்து எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியல, ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைனா கூட சூசைடு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வர்றதுக்கு என்ன ரீசன், அதுலேருந்து எப்படி ரிகவர் ஆகுது, ஸோ சுற்றி இருக்கிறவங்க எப்படி வந்து அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்கள எப்படி மீக்கிறது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
3: இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன் இது, பிகாஸ் சூசைடு தாட்ஸ் வந்து இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகுறாங்க. எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் டைம்லலாம் நிறைய பேருக்கு சூசைடல் திங்கிங்கோட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வராங்க. அதில் இப்போ யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், ரெசிலியன்ஸ்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம மனசு வந்து ஸ்ட்ரெஸ் தாங்கிக்க முடியுது, அது வந்து டைம் போக போக அது கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது யங்ஸ்டர்ஸில். இப்போ அதுக்கு தேவையான ரீசன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சூசைடல் திங்கிங் இருக்கிறவங்களை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது சூசைடல் திங்கிங் இருந்திருந்ததுன்னா அது அவர் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து நம்ம என்ன உடனே பண்ணலாம், இப்போ இந்த சூசைடல் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம். அப்போ இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா எப்படி டிடெக்ட் பண்ணலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா சில வார்னிங் சைன்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற ஆள் இப்போ விட்ரா பண்ணுறாங்க, யார்கிட்டையும் ஒரு தனிமை பிடிக்கிறாங்க. முன்னாடி வந்து ரொம்ப கும்பலெல்லாம் கலந்து எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம், இப்போ ரொம்ப விட்ரா பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இப்போ ரொம்ப கோபத்தை காட்டுறாங்க. முன்னாடி இல்லாத இருந்த பிஹேவியர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய போதைப்பொருளெல்லாம் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரேஷாக டிரைவிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் அது வந்து முன்னாடி இல்லை ஆனால் இப்போ நிறையா காட்டுது. அப்புறம் ரொம்ப கோபம் காட்டுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் வார்னிங் சைன்ஸ். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஆளுக்கிட்ட போய் பேசணும். நிறைய சூசைடல் திங்கிங் இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பேசினாலே அவங்களோட மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் நிறைய குறையும். அவங்க பேசும்போது மேக்ஸிமம் ஆளுங்களுக்கு அதே வந்து போதும் அவரோட மனநிலைமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும்போது அவரை தனியாக விடக்கூடாது. அவருக்கு அவர் மேலே வந்து காயம் ஏற்படுத்துகிற மாதிரி ஷார்ப் அப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவரோட என்விரான்மெண்ட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் அவங்கள்ட்ட பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட பேசிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி நம்ம மொபிலைஸ் பண்ணி கொடுக்கணும். நிறைய பேருக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் கூட அது தேவையான டைமில் அவருக்கு கிடைக்காது நிறைய காரணங்கள்னால. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சரி இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை இப்போ சில பேர் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அப்போ நம்மளோட டியூட்டி என்னென்னா, நம்ம யாருக்காவது சூசைடல் திங்கிங் நம்ம நோட்டீஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் மொபிலைஸ் பண்ணி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி, இல்லை வேறு கேர் கிவர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கூட இருக்க சொல்லணும், அவர் கூட பேச சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் கூட சிம்டம்ஸ் பெர்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு நம்ம கூட்டிகிட்டு போய் அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும்.
4: ஓகே சார், கண்டிப்பாக இதை கேட்குற லிசனர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்மளோட ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் வந்து தந்துட்டுருக்கு மக்களுக்கு, அதை பற்றி சொல்ல முடியும்.
3: இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜிப்மர் சைக்கேட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர்லி ரெண்டு விதமான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அவுட் பேஷண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து ஓபிடியில் பேஷண்ட்டு இப்போ அவுட் பேஷண்ட்டாக வர பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம அப்பா கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை உடனே கொடுத்துட்டு அவங்கள ஃபாலோ அப் பண்ண சொல்கிறது ஓபிடியில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்பேஷன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஒரு 30-bedded வார்டு இருக்குது ஜிப்மர் சைக்கேட்ரி டிபார்ட்மெண்ட்டில். இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓபிடி ட்ரீட்மெண்ட் ஓபிடி லெவலில் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிற பேஷண்ட், இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அட்மிட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஓபிடி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிடி சர்வீசஸும் இருக்குது, நிறைய ஸ்பெஷல் கிளினிக்ஸும் இருக்குது. அந்த ஸ்பெஷல் கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போதைப்பொருள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளினிக் இருக்குது, அப்புறம் தற்கொலை எண்ணங்கள் சூசைடல் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சூசைட் கைடன்ஸ் கிளினிக் இருக்குது, குழந்தைங்களுக்கு அதுக்கு ஒரு சிறப்பான சர்வீஸ் ஒரு சிறப்பான ஒரு கிளினிக் இருக்குது, பெரியவங்களுக்கு ஜீரியாட்ரிக் கிளினிக் இருக்குது, தென் மெரைட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு மெரைட்டல் அண்ட் சைக்கோசெக்ஷுவல் கிளினிக்னு சொல்லுவாங்க. ஸோ மெனி ஸ்பெஷல் கிளினிக் சர்வீசஸ் உண்டு, அப்புறம் ஓபிடி சர்வீசஸ் உண்டு. அண்ட் இப்போ இன்பேஷனில் பார்த்தீங்கன்னா சிறப்பு சர்வீசஸ் வந்து எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி சர்வீசஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து சிவியர் கேசஸ் ஆஃப் டிப்ரெஷன் இல்லை சூசைடல் திங்கிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவையான இண்டிகேஷன்ஸ்க்கு அதுக்கு நம்ம கொடுக்குறாங்க. இந்த பேண்டமிக் டைமில் கூட இந்த சர்வீசஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்பேஷன் சர்வீஸ் இப்போ நம்ம இன்பேஷன் சர்வீஸும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் வி ஆர் ஆல்சோ டூயிங் டெலி கன்சல்டேஷன். டெலி கன்சல்டேஷன் எப்படின்னா இப்போ தூரத்துலேருந்து இப்போ இந்த காலத்தில் லாக்டவுன் இருக்குது, அப்போ நிறைய பேருக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம் அவைல் பண்ணி ஜிப்மருக்கெல்லாம் வர முடியல, அவங்களுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் டெலி கன்சல்டேஷன் சர்வீஸ். அப்போ அவங்க ஒரு நம்பர் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எல்லாம் புக் பண்ணால் நம்ம இங்கேருந்து வி வில் கால் தம் அண்ட் அவரோட சிம்டம்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இ ப்ரிஸ்கிரிப்ஷனாகவே அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனே வந்து காட்டிட்டு அவங்களுக்கு மாத்திரையெல்லாம் வாங்கலாம். இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க.
4: நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்கணும், குழந்தைகளை எப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேரிங் பண்ணி அவங்களோட டிப்ரெஷன் ஆன்சைட்டி லெவலை எப்படி கம்மி பண்ணுறது, பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ.
3: தேங்க்யூ. தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மனநலம் பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
5: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் ஜிப்மர் முதியோர் மருத்துவத்துறையின் பேராசிரியர்கள் மருத்துவர் வேணுகோபாலன் மற்றும் மருத்துவர் வித்யாலட்சுமி பங்கு பெறும் முதியோர் நலன் மற்றும் மருத்துவம் பற்றிய சிறப்பு நேர்காணல்.
4: வணக்கம் சார். வணக்கம் மேம். இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சார், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்கு.
6: வணக்கம், நான் டாக்டர் வேணுகோபாலன் பேசுகிறேன். நான் ஜிப்மர் மருத்துவமனையில் முதியோர் நல மருத்துவத்துறையில் உதவி பேராசிரியராக பணியில் இருக்கேன்.
7: வணக்கம், நான் டாக்டர் எம் வித்யாலட்சுமி. நான் ஜிப்மர் மருத்துவமனையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜீரியாட்ரிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 4 months ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
4: சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்க வந்து வயதாகிட்டாலே நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது, அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், அவங்களால ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. ஸோ அவங்க சில டைம் வந்து கீழே விழுந்துருவாங்க. எதனால் அவங்க விழறாங்க, என்ன காரணங்கள் இருக்கும், மெயினான காரணங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
6: அதாவது கீழே விழுறதுங்கிறது எல்லா வயசுலையும் ஏற்படும். இப்போ குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா நடைப்பயில்றப்ப அவங்க கீழே விழுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே இது வயது கூட கூட அந்த கீழே விழுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. அதில் குறிப்பாக முதியோர்கள்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவங்களில் வந்து பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தசைகளாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட எலும்புகளாக இருக்கட்டும் ரொம்ப பலவீனமாயிட்டே இருக்கும் வயது ஆக ஆக. ஸோ ஒரு முறை அவங்க தெரியாமல் கீழே விழுகிறாங்க அப்படின்னா அதை வந்து அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவாக இருக்கட்டும், இல்லை ரத்த கட்டாக இருக்கட்டும், இல்லை தலையில் அடிபடக்கூடியதாக இருக்கட்டும், அது முதியோர்களில் அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து முதியோர்கள் கீழே விழுகிறது வந்து நார்மல் கிடையாது, அந்த மாதிரி கீழே விழுகிறாங்க அப்படின்னா அதற்காக மருத்துவ பரிசோதனை கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் பேசி இந்த டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ முதியோர்களில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கீழே விழுகிறப்ப நம்மளை மாதிரி அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்காது, ஸோ டக்குன்னு கையை நீட்டி பிடிக்கிறதுக்கான திறன் அவங்களுக்கு கம்மியாயிட்டிருக்கும். அது தவிர அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் பார்வை குறைபாடு அதிகமாகவே இருக்கும், அதனால் ஒரு சின்ன இடர்பாடுனா கூட அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் கீழே விழுந்துருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு மாடிப்படியில் ஏறுறோம், அந்த விளிம்புகள் வந்து முதியோர்களுக்கு அவ்வளோ சரியாக அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ அரசே என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து அந்த படிகளில் வந்து விளிம்புகளில் சில ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம், இல்லை வந்து அந்த ஒரு கலரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக, அதாவது அந்த படிகளில் ஒரு கலரும் செங்குத்தாக இருக்கிற படிகளில் வேற ஒரு கலரும், இந்த மாதிரி சில செயல்முறை மூலமாக நம்ம விழுவதை தடுக்கலாம்.
1: ஸோ இப்போ வந்து 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம வந்து கொஞ்சம் முதியவராக கன்சிடர் பண்ணுறோம். எல்லாருக்கும் இந்த கீழே விழுறதுக்கு சாத்தியங்கள் இருக்கா? ஒரு சில பேர் வந்து தன்னோட உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுப்பாங்க வயசானாலும், கொஞ்சம் அவங்கள பார்த்தா தெரியாது ஏஜ் இந்த ஏஜா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணுமா, இல்லை எப்படி சார் இது ஹேண்டில் பண்ணுறாங்க?
6: அதாவது முதியோர்கள்னு நம்ம 60 வயசு கட் ஆஃப் எதுக்காக வச்சுக்கிறோம்னாலே கவர்மெண்ட் பாலிசிகள் ப்ரோக்ராம்களுக்காக தான். அதாவது ஒருத்தர் சீனியர் சிட்டிசன் சொல்லணுன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது, அதற்காக 60 வயது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அடிப்படையாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த வயது வந்து முதியோர்களில் நிறைய நேரத்தில் இது ரொம்ப முக்கியம் இல்லை. எது முக்கியம் அப்படின்னா அவங்களோட பயாலஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம், அதாவது அவங்களுக்கு உண்மையாகவே என்ன திறன் இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ 80 வயசில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அதாவது டாக்டர்ஸாக லாயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 90 வயதில் 100 வயதில் ஓட்டப்பந்தய போட்டியில் ஓடி ஜெயிக்கக்கூடிய முதியவர்கள் இருக்காங்க. பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா 60 வயதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இந்த எலும்புலையும் சரி தசைகள்லையும் சரி அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்புறம் சார்கோபீனியான்னு சொல்லுவோம், அது ரெண்டும் பலவீனமாகக்கூடியது ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு அது ரொம்ப வேகமாகவே நடந்துடும். இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய்க்கு பின்னாடி, அதாவது ஒரு 45-50 வயசுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அவங்க எலும்பு வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசுலேயே பெண்களோட எலும்பு வீக் ஆகிடும். அதே ஒரு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் ஆகும், நிறையா பேர் ஆண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு வந்து ஒரு 70 வயசுக்கு அப்புறம் பொதுவாக சராசரியாக நடக்கும். ஒரு சிலர் வந்து அவங்களோட உணவு முறையினாலையும் சரி, இல்லை அவங்களோட ஜெனட்டிக்ஸ்னாலையும் சரி, இல்லை அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது அவங்க வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலோடு இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயசு ஆனால் கூட அவங்களோட எலும்பு மற்றும் தசைகள் வந்து நல்லா ஒரு 50 வயது 60 வயது அந்த மாதிரி உள்ளவங்க மாதிரி ஒரு 80 வயது ஆளாலையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வயதுங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் தான். நம்ம வந்து எதை முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அவங்களுடைய முழுவதுமான திறன் என்ன இருக்குங்கிறத வச்சு தான் இதை டிட்டர்மைன் பண்ணுறோம்.
1: ஓகே சார், கரெக்டாக சொன்னீங்க. கண்டிப்பாக இதை கேட்குற நேயர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மேம், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். வயதானவர்கள் வந்து விழுவது வந்து எவ்வளோ ஒரு காமனான விஷயம், அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை விழுந்துச்சுன்னா நடக்கிறதுக்காக சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷப்படலாம். ஸோ இப்போ வயதானவர்கள் விழுறது எவ்வளோ காமனாக இருக்குது மேம், அதை பற்றி சொல்ல முடியும்?
8: நம்ம இந்தியாவில் சுமாராக 13 கோடி முதியோர்கள் இருக்காங்க. அதில் வந்து 6.5 கோடி ஆண்களும் 7 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களும் இருக்காங்க. இவங்களில் 65 வயசுக்கு மேலே 1 வருஷத்தில் 3ல் ஒருத்தர் கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வயது ஆக ஆக இது வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. 80 வயசுக்கு மேலே ஆனவங்களில் 2ல் 1 ஒரு வருஷத்தில் கீழே விழுறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதே போல் ஒரு தடவை கீழே விழுந்தவங்களில் 50% பேர் மீண்டும் கீழே விழறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதே போல் 4க்கு மேற்பட்ட மாத்திரைகளை பல வருஷங்களாக பல விதமான நோய்களுக்கு எடுத்துக்கிறவங்களில் இந்த கீழே விழற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம ரிலேட்டிவ்ஸும் சரி, ஒரு வயசான பாட்டியை பற்றியோ தாத்தாவை பற்றியோ சொல்லும்போது நல்லா தான் இருந்துகிட்டே இருந்தாங்க, மெயினாக அவங்க சொல்கிறது அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு தடவை கீழே விழுந்தாங்க, அதுலேருந்து ரொம்ப டல் ஆயிட்டாங்க, அதுலேருந்து தான் அவங்களுக்கு எல்லா நோயுமே வந்தது. இப்படின்ற வாசகங்களை நம்மளே நிறைய இது வரைக்கும் கேட்டிருக்கோம். இந்த கீழே விழுறதுங்கிறது யதார்த்தமானதாக இருக்கலாம், இல்லை ஒரு நோயோட அறிகுறியாகவும் இருக்கலாம். யதார்த்தமாக விழுறதுன்னு சொல்கிறது வழுக்கி விழுறது, தடுக்கி விழுறது, இது மாதிரி உள்ளது யதார்த்தமாக நடக்கும். நோய் இல்லாமலும் அது நடக்கலாம். ஆனால் வந்து இப்போ சில பேருக்கு வந்து முதல்ல அவங்க வந்து எந்த விதமான பரிசோதனையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருந்திருக்குன்னே தெரியும். அதை வந்து இவங்க வந்து கீழே விழுந்ததுனால வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் வேற ஒரு நோயோட அறிகுறியாகவும் இருக்கலாம் கீழே விழுறதுங்கிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஒரு மாரடைப்பு வரவங்க வந்து திடீர்னு கீழே விழுந்துடலாம். இல்லைனா ஜிஐ பிளீடுன்னு சொல்கிறோம், இறைப்பை மற்றும் குடலில் வந்து ஏற்படுற கண்ணுக்கு தெரியாத ரத்தப்போக்குனால மயக்கம் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் முதியோர்களில் வந்து ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஜுரம் வரணும்னு அவசியம் இல்லை முதியோர்களில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு. ஒரு கீழே விழுறவங்கள நம்ம வந்து கல்ச்சர் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது, யூரின் கல்ச்சர், பிளட் கல்ச்சர்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு செப்சிஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ இது மாதிரிலாம் இருக்குது, நிமோனியாவோ இதெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுது. அதனால இதுவே வந்து ஒரு நோய் இல்லை, கீழே விழுறதுங்கிறது ஒரு நோய் இல்லை, ஆனால் ஒரு நோயோட அறிகுறியாக இருக்கலாம் கண்டிப்பாக கீழே விழுறதுங்கிறது. இது ரொம்பவே காமனாக தான் இருக்குது முதியோர்களில் இந்த இப்போ நான் சொன்ன காரணத்தினால. இதை தவிர பார்த்தோன்னா பல அதர் டிசீசஸ் உள்ளவங்களும் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கின்சன்ஸ் டிசீஸு, டிமென்ஷியா, மற்ற பல டிசீஸ் உள்ளவங்களும் இந்த மாதிரி அடிக்கடி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர முதுமையினால் ஏற்படுற தளர்ச்சி, இந்த ஃப்ரெயில்டி, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அடிக்கடி கீழே விழுறதுக்கான சாத்தியங்களும் அதிகமாக இருக்குது.
4: சார், அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் வந்து கீழே விழுறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். மெயினான ரீசன்ஸ் என்ன இருக்கும், அதை சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஒருத்தவர் கீழே விழுந்தனால அவருக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும்? ஆல்ரெடி இருக்கிற நோய்களை விட கீழே விழுந்தனால அவங்க எதனாலலாம் பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றி சொல்ல முடியும்?
6: அதாவது இப்போ கீழே விழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையே பல வகையாக பிரிப்போம். அதாவது உயரத்துலேருந்து கீழே விழுகிறது, அது வந்து ரொம்ப காமனாக யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஒரு கட்டிட தொழிலாளி, இல்லை மரம் ஏறுறவங்க, அந்த மாதிரி அவங்கெல்லாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இளம் வயதினராக இருப்பாங்க. அது வந்து உயரத்துலேருந்து கீழே விழுகிறது, அது இன்ஜுரி. சில நேரம் இந்த கீழே விழுகிறது எப்படி இருக்கும்னா ஆக்சிடென்டல் ஃபாலாக இருக்கும். அதாவது ஒரு பைக்கில் போவாங்க இல்லை சைக்கிளில் போவாங்க, அப்போ தான் வேறு யாராவது இடிச்சுறது மூலமாக கீழே விழுகிறது, அதெல்லாம் ஆக்சிடென்டல் ஃபால்ஸ். நாம் இங்கே பேசுகிறது என்ன அப்படின்னா, ஒரு முதியவர், ஒரு ஆணோ பெண்ணோ, அவங்க வந்து நின்றுட்டுருக்கப்பையோ இல்லை வந்து ஒரு உட்காந்துட்டுருக்கப்பையோ எழ முயற்சிக்கும் போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவங்க நிற்கக்கூடிய அல்லது உட்காந்துருக்க நிலையிலிருந்து கீழே விழுகிறது தான் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி விழுகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம ரெண்டு வகையாக மெயினாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய புற காரணிகள். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து நைட் பாத்ரூம் போகிறாங்க, லைட் இல்லை, தடுக்கி விழுந்துட்டாங்க, அந்த இடத்துல நம்ம அழகாக ஒரு லைட் மாட்டிட்டாலே போதும். ஸோ அந்த மாதிரி, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு விஷுவல் பிரச்சனைனால ஏற்படக்கூடியது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நடைபாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி போட்டு வச்சுருப்போம், இல்லை ஏதாவது ஒரு வயர் கிடக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபர்னிச்சர் இருக்கலாம், ஒரு மேஜையோ இல்லை ஒரு நாற்காலியோ இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணங்கள், இதெல்லாமே புறக்காரணிகள்னு சொல்கிறோம். அது போக நான் முன்னவே சொன்ன மாதிரி படிகள்லையோ ஏறுறப்பையோ, இல்லை சில சமயம் பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்பாங்க, அவங்க சிக்னல்லேருந்து அந்த ரோட்லேருந்து ரேம்ப் ஏறுறதுல சாய்வு பாதை இருந்திருக்காது, அதனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்னாலையும் அவங்க வந்து கீழே விழுகலாம். இதெல்லாம் புறக்காரணிகள். இது தவிர பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயது ஆகுறதுனாலேயே பார்த்திங்கன்னா உடல்லேயே சில மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலும்பு மற்றும் தசைகள் வீக்காகிறது, அதனால கீழே விழுகிறப்ப அவங்க சுதாரித்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து குயிக்காக இருக்காது. டக்குன்னு கையை நீட்டி பிடிக்கிறதுக்கோ இல்லை கீழே விழுகாமல் சமநிலையை பாதுகாக்கிறதுக்கோ அந்த திறன் வந்து குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மேடம் சொன்ன மாதிரி நிறையா நோய்கள் இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் இருக்குது, டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப நாளாக இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்புகள் வந்து வீக் ஆகிடும். உட்காந்துருந்து எந்திரிக்கும் போதோ இல்லை படுத்திருந்து எந்திரிக்கும் போதோ பிபியை மெயின்டைன் பண்ண முடியாமல் தலை சுற்றி கீழே விழுகலாம். அப்படி இல்லாட்டி ரொம்ப சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் அதனாலேயும் அவங்க வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதே இது சுகர் கம்மியாகுது அப்படின்னா ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம், ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னாலும் படபடப்பு ஏற்பட்டு அவங்க வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இந்த ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாக வருது. இந்த ஹைப்பர் டென்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட இதயத்துலேயும் சரி மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள்லையும் சரி நிறையா பாதிப்புகள் ஏற்படும். அதனால் அவங்க கீழே விழுகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பிபி ரொம்ப அதிகமாகிடுச்சு, மூளையில் இருக்க ரத்த கசிவு நரம்பு வந்து வெடிச்சு அதில் ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்

அது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய இதயம் பலவீனமாக உள்ளதுலேயும் இந்த மாதிரி கீழே விழுகிறதுக்கு உண்டு. இதெல்லாமே நோய் சார்ந்தது. இப்போ நம்ம இந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக சில மாத்திரைகள் கொடுப்போம், மருந்துகள் கொடுப்போம். இந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு மருந்தும் தனக்குள்ளேயே இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அதனால் கீழே விழுவாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, அவருக்கு யூரின் போகிறதுக்காக ஒரு மாத்திரை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது பொதுவாக காலையில் எடுத்துக்கணும், யூரின் நல்லா வெளியேறதுக்குரிய மாத்திரை. அது அவர் தெரியாமல் ஞாபக மருதினாலேயோ இல்லை வேற ஒரு காரணத்தினாலேயோ ஈவினிங் போட்டார் அப்படின்னா நைட் நேரத்தில் என்ன ஆகும்னா யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த நைட்டில் எந்திரிக்கிறப்ப தலை சுற்றி இல்லை கண்ணு தெரியாமல் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து யூரினரி பிளாடர்லேயே சதை வளர்ந்துருக்கலாம், அதாவது ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம், அதனால நைட் டைம் அடிக்கடி எந்திரிப்பாங்க. ஸோ அதனாலேயும் அவங்களுக்கு வந்து தடுக்கி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதனால் எனக்கு தூக்கம் சரியாக வரலை அப்படின்ட்டு நம்மகிட்டே வந்து தூக்க மாத்திரை கேட்பாங்க. இந்த தூக்க மாத்திரை இது எல்லாமே என்ன பண்ணுன்னா முதியோர்களில் அவங்களோட ரிஃப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிரும், அவங்கள ஒரு மயக்க நிலையிலேயே வச்சுருக்கும். அதனால அவங்க வந்து விழுகிறப்ப சுதாரித்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து மேலும் கம்மியாயிடுது, அதனால விழுகிறப்ப நிறையா சேதாரங்கள் ஏற்படுது. இதெல்லாம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ மேடம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்க நாலு இல்லை அதுக்கு மேலே மாத்திரைகள் போடுறப்ப இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வயதாயிடுச்சு நிறையா மாத்திரைகள் இருக்காரு அப்படின்னா இதில் வந்து எதெல்லாம் நம்ம கம்மி பண்ணுறது மூலமாக இந்த சைடு எஃபெக்டை குறைக்கலாம், எது ரொம்ப தேவையான மாத்திரை அப்படிங்கிறத நாங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி அதை கம்மி பண்ணுவோம். இதை வந்து சில நேரம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பேஷண்ட்டு ரெண்டு மூணு மாத்திரை போடுறப்ப எனக்கு இந்த மாத்திரைனால தான் தொந்தரவு அப்படின்ட்டு அவங்களே ஏதாவது ஒரு முக்கியமான மாத்திரையை நிறுத்திடுவாங்க. அதை எப்பயுமே செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுது ஒரு புது மாத்திரையில் இல்லை ஒரு புது சிரப் சாப்பிட்றீங்க அதனால தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. ஏன்னா எந்த மாத்திரை எதோட எப்படி செயல்படுங்கிறது அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும், அவங்களால தான் ஒரு சொல்யூஷன் தர முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா முட்டி வலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்புகள் வந்து அந்த பலத்தை தாங்க முடியாது, சில நேரம் வளைந்தும் போகும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த அவங்கள நிலைப்படுத்தக்கூடிய அந்த தன்மை சென்டர் ஆஃப் கிராவிட்டியே மாறிடும், அதனாலேயும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல காரணங்களால் ஒருத்தர் படுக்கையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இம்மொபிலிட்டி. அது வந்து மேற்கொண்டு அவங்களோட தசைகளையும் அவங்களோட எலும்புகளையும் பலவீனமடைய செய்யும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவில் நம்ம முதியோர்களில் என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள ரொம்ப நாள் படுக்கையிலேயே இருக்க விடாமல் ஃபிசியோதெரப்பி மூலமாக அவங்கள சீக்கிரமாக ஒரு செயல்படும் நிலைக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். ஏன்னா ஒரு முறை அவங்க செயல்படாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க பெர்மனெண்ட்டாக செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இம்மொபிலிட்டி வந்து வில் லீட் டு ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒருத்தர் படுத்தே இருக்காரு எப்படி கீழே விழுவார்னு யோசிப்போம். படுத்தே இருக்கவரை தான் ஒன்றுக்கு போகிறதுக்கோ இல்லை அவங்க பாத்ரூம் போகிறதுக்கோ நம்ம தூக்கி கொண்டு போக வேண்டியது இருக்கும். அவங்க பாத்ரூமில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப கீழே விழுவாங்க. அது போக நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வலிக்கி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இப்போ இது வந்து சின்ன வயசில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், ஒரு தண்ணி இருக்கிறப்ப நம்ம ஸ்லிப்பாகி விழுந்திருப்போம், எந்திரிச்சிட்டு லைட்டாக வலிச்சிருக்கோம், அதோட போயிடுவோம். ஆனால் முதியோர்களில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விழுகிறப்ப அவங்க தலைகள்லேயோ இல்லை எலும்புகள்லேயோ அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் முதியோர்கள் டாய்லெட் போகிறப்ப என்ன சொல்லுவோம், ரொம்ப அடிக்கடி விழுகிறாங்க அப்படின்னா பாத்ரூமை லாக் பண்ணாமல் வெளியில் வந்து ஒரு இந்த மாதிரி உள்ள ஆக்குப்பைடு அப்படிங்கிற சைனேஜ் மாதிரி போட்டுட்டு அவங்கள போக சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஒருவேளை தவறி விழுந்துட்டாலும் நம்ம உதவி செய்கிறதுக்கு இமீடியட்டாக போகணுங்கிறதுக்காக. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விழுகிறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு பார்த்தீங்க. இப்போ வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி இப்போ உயரத்துலேருந்து கீழே விழுகிறோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு தான் ஏற்படும், இல்லை தலையில் அடிபடுறது ஏற்படும். அதோட சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருக்கும், ஒன்று ஸ்பைனில் இருக்கலாம் இல்லை கையில் இருக்கலாம், இந்த மாதிரி லாங் போனில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ். ஆனால் இப்போ முதியோர்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது நிற்கிற நிலையிலேருந்தோ இல்லை படுத்திருக்க நிலையிலேருந்தோ தான் கீழே விழுகிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு முக்கியமாக எங்கெங்கே அடிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவீனமான ஏரியாக்கள், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு எலும்பு, ஹிப்பில் நடக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், அப்புறம் தண்டு வடத்தில், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கீழே உள்ள தண்டு வடங்கள் லம்பார் ஸ்பைன்னு சொல்லுவோம், அங்கே வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மஜ்ஜைகள்லாம் பலவீனமாக இருக்கும், அதில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் இதுதான் காமனாக இருக்கும். சில நேரங்களில் அவங்க கீழே விழுகிறப்ப தடுக்கிறதுக்காக கையை நீட்டி விழுவாங்க, அதனால கை மணிக்கட்டுலேயோ இல்லை வந்து அவங்க ஷோல்டர்லேயோ ஃப்ராக்சர் ஏற்படலாம், அப்படி இல்லாட்டி ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அதாவது இந்த மூட்டு வந்து பிசகி இருக்கலாம், இந்த மாதிரி அடிப்படை ஏற்படக்கூடியது. இது தவிர பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தானக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டிருக்கும்,
தலையில் அடிபடுறப்ப என்ன பிரச்சனை?

0: ஆகும் அப்படின்னா உள்ளே உள்ள நரம்புகள் வந்து ரத்த குழாய் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால நிறையா ரத்த கசிவு ஏற்பட்டுரும். அது சில சமயம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் மட்டுமே இருக்கும், அதனால பெரிய அளவில் தொந்தரவு இருக்காது. சில சமயம் பார்த்தீங்கன்னா மூளைக்குள்ளே வர பரவுற அளவுக்கு இந்த ப்ளீடிங் ஆகிடும். அந்த மாதிரி உள்ளது வந்து இமீடியட்டாக அவங்க உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போக வேண்டியது இருக்கும். இதுதான் ரொம்ப காமனாக நடக்கக்கூடியது. சில நேரங்களில் அவங்க இந்த மாதிரி மயக்க மாத்திரை போட்டுக்கிறாங்க, சுத்தமாக அவங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு முகம் முன்னவே விழுந்து என்ன ஆகிடும்னா முகத்துல எல்லாம் சில சமயம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய அடிபடுறது.
1: ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார், நிறைய விஷயங்கள், நேர்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ மூளை நரம்பு இல்லை வயதானவங்களுக்கு சில டைம் அவங்களுக்கு மூளையில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை மூளை நரம்பு பாதிக்கும் போது அவங்க காமனாக விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி அவங்க ப்ரிவென்டிவாக இருக்கிறது, எப்படி அவங்கள தற்காத்து கொள்வது, அவங்க குடும்பம் எந்தளவு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்?
2: இந்த மாதிரி மூளை நரம்பியல் சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்க கீழே விழுறதுக்கு இன்னுமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகவே வயதானவங்க கீழே விழுறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதுலேயும் இந்த குறிப்பிட்ட நோய் உள்ளவங்களில் ஒவ்வொரு வருஷமும் 60-80% உள்ள டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்ட முதியோர் வந்து கீழே விழறாங்க. இதுக்கு நிறைய பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மூளை சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்க நடையிலேயே சில மாற்றங்கள் வந்துடுது. அந்த அசாதாரணமான நடையினாலேயே அவங்களுக்கு கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் வருது. அது தவிர அவங்களால பேலன்ஸ் பண்ணுற வந்து சமநிலையில் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியல. அந்த மூளையோட செயல்பாடு வந்து சரியா இல்லாததுனால அது. அதே மாதிரி கவனக்குறைவு, இன்அட்டென்ஷன் வருது, செயல்பாட்டு திறன் குறைவு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் வந்து கம்மியாகிறது, கண் காது இதெல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு மூளையோட பங்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்குது. அதனால இந்த மூளை பாதிப்பு உள்ளவங்களுக்கு இந்த சென்சரி இன்டெக்ரேஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதனால அவங்க கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தவிர குறிப்பிட்ட இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸு இது மாதிரி உள்ளவங்களுக்கு சாதாரணமாக நடக்கிறத தவிர திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டா டக்குன்னு திரும்பும்போது அவங்களுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு தடைகளை தாண்டி நடக்கிறதுல அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கும் அந்த நடையிலேயே ஒரு வித பிரச்சனை இருக்குது, அசாதாரணம் இருக்குது. சும்மா நடக்கும்போது சில பேர் திடீர்னு ஸ்லோவாக நடக்கிறதும் திடீர்னு ஓடுற மாதிரி நடக்கிறதும் இது மாதிரி அந்த பேட்டர்ன் கெயிட் பேட்டர்ன்லேயே வந்து அவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம கீழே விழ போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து விழாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், சமாளித்து எப்படி அதை விழாமல் தடுக்கலான்னு. அடுத்தது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட தலையில் அது மாதிரி அடிபடாமல் நம்மளால் காத்துக்க முடியும். ஆனால் முதியோர்கள், அதுவும் குறிப்பாக இந்த நரம்பு மூளை சம்பந்தமான நோய் உள்ள முதியோர்களுக்கு ப்ராசஸிங் ஸ்பீட், ரியாக்ஷன் டைம் இதிலெல்லாம் வந்து நிறைய அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. அவங்களால ஸ்லோவாக தான் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அபவுட் டு ஃபால் அந்த டைமில் அவங்களால உடனே ரியாக்ட் பண்ணி அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. அதனாலேயே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் சார் சொன்ன மாதிரி நம்ம படுத்திருக்கிறதுலேருந்து எழுந்து நிற்கும் போதோ உட்காந்துருக்கிறதுலேருந்து நிற்கும் போதோ உண்டான பிபி சேஞ்சினால வர கீழே விழுறதும் இந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இது மாதிரி உள்ள முதியோர்களுக்கு அதிகமாக இருக்குது. மருந்துகளோட பக்க விளைவுகள், இந்த மூளை மற்றும் நரம்பு சம்பந்தமான தொந்தரவு உள்ளவங்க பல விதமான மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க. அந்த மாத்திரைகளும் எப்பவுமே அவங்கள ஒரு மயக்க நிலையிலையோ இல்லை தூக்க கலக்கமாக இருக்குது அப்படின்னு பேஷண்ட் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். நைட்டு தூக்கத்துக்காக மாத்திரை கொடுக்குறாங்க, பகல்லையும் எனக்கு தூக்க கலக்கமாகவே தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அட்டெண்டரும் இதே மாதிரி சொல்கிறாங்க, இதுக்காக சில நாள் அந்த மாத்திரையை நிறுத்தி பார்த்துருக்கேன் இப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமும் ஒரு காரணமாக இருக்குது அவங்க கீழே விழறதுக்கு. இந்த டிமென்ஷியாவோட அசோசியேட்டடாக டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது மாதிரி எல்லா நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து அந்த மாதிரி உளவியல் காரணங்கள்னாலையும் இவங்க கீழே விழறது அதிகமாக இருக்குது. இதனாலெல்லாம் தான் இந்த மனநலம் மற்றும் மூளை நரம்பியல் சம்பந்தமான நோய் உள்ளவங்க அதிகமாக கீழே விழறாங்க.
1: சார், அடுத்ததாக இந்த கேள்வி, அதாவது இப்போ நம்ம கீழே விழறது, அதுக்கான நோய்கள், அதனால பாதிப்பு, நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். ஸோ இப்போ எப்படி தவிர்க்கிறது, எப்படி நம்ம என்ன மாதிரி வழிமுறைகள் பண்ணால் வந்து கீழே விழுறத வந்து முதியோர்கள் தவிர்க்கலாம், அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா அவர் ஒரு சப்போர்ட், ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு தடவை விழுந்துடுறாரு, அதனால அவங்களுக்கு அந்த முதியோருக்கோ இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஷியஸாக அவங்கள பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி என்ன மாதிரியான வழிமுறைகள் வந்து கடைப்பிடிக்கும்?
0: ரொம்ப சரியாக கேட்டிங்க. ஏன்னா ஒரு விழுகிறத தடுக்கிறது அப்படிங்கிறது முதியோர்களோட கடமையும் முக்கியம், அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கிறவங்க வீட்டில் உள்ளவங்களோட கடமையும் முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு முறை விழுந்திருக்காங்க அப்படின்னா அவங்க மறுமுறை விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால அந்த மாதிரி விழுந்தவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு ஃபால் ஹேண்ட் அவுட், ஒரு ஃபேம்ப்லெட் ஒன்று கொடுக்குறோம். அதில் வந்து இந்த மாதிரி என்னென்ன முறைகள் செய்யணும்னு இருக்குது. நான் இதை இப்போ உங்களுக்கு அதை விரிவாக சொல்கிறேன். அதாவது வீட்டில் வந்து நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது மூலமாக நிறையா விழுகிறத நம்மளால் தடுக்க முடியும். நான் இப்போ ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி, அதாவது நடைபாதையில் வந்து சின்ன சின்ன வயர் கிடக்கிறது, இல்லை துணிகள், இல்லை மேஜை நாற்காலி கிடக்கிறது பார்த்தீங்கன்னா இளம் வயதினருக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் மூவ் பண்ணி போகிறது. ஆனால் முதியோர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் முதியோர்கள் இருக்கக்கூடிய ரூம்லையும் அவங்களோட பாத்ரூம்லையும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும், ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தரையில் கார்பெட் விரிக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி கார்பெட்டோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிட்டு இருக்குது, இல்லை மடங்கி இருக்குது அப்படின்னா அதில் தடுக்கி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு டக்டேப் போட்டு சீல் பண்ணி வைக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க, இல்லை ஒரு ரூமில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் நிறையா உண்டு. அந்த மாதிரி வீடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதியோர்களுக்கு இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு முதிய ஆணுக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் யூரின் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். அந்த மாதிரி அவங்க எந்திரிச்சு போகிறப்ப அடுத்தவங்க தூங்குறாங்களே அப்படின்ட்டு லைட்டு போடாமல் இருட்டுக்குள்ளேயே நடக்க ட்ரை பண்ணி கீழே விழுவாங்க. இது ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கும். அவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட் நேரத்தில் அடுத்தவங்களை பற்றி தயவு செய்து நீங்கள் கவலைப்படாதீங்க, முதல்ல லைட்டு போட்டுட்டு பாத்ரூம் போங்க. அதே மாதிரி அடிக்கடி கீழே விழுகிறவங்க பாத்ரூம் போகிறப்ப உள்கூடி தாழ்பால் போட வேணாம், வெளியில் வந்து இந்த மாதிரி உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்கான சைனேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம்குள்ள பொதுவாகவே வந்து ஒரு தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி தேங்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போகிறப்ப கவனமாக போகணும். அந்த மாதிரி இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தண்ணி தேங்குது அப்படின்னா பாத்ரூமில் அந்த இடங்களில் நம்ம ஒரு கைப்பிடி வந்து சுவரில் மாட்டி வைக்கலாம், வால் ரெயிலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து எப்படி இந்த மாடிப்படியில் ஏறுறப்ப கைப்பிடி இருக்கோ அதே மாதிரியே செவரிலேயே நம்ம மாட்டி வைக்கலாம். அது போக பொதுவாக வந்து இந்த பாசம் படியாத அளவுக்கு வழுக்காத அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம்லேருந்து உட்காந்து எந்திரிக்கிறப்ப பிடிச்சிக்கிறதுக்கும் கைப்பிடி வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு இது பார்த்தோம், வீட்லேயுமே மாடி படிகளில் வந்து கைப்பிடி வைங்க. அதே மாதிரி ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எப்படின்னா இப்போ கீழே ஹரிசான்டலாக இருக்கக்கூடிய படிகளில் ஒரு வண்ணமும் வெர்டிக்கலாக உள்ள டைல்ஸ்களில் வேறு வண்ணமும் வைக்கிறது மூலமாக எங்கே படி வருது அப்படிங்கிறது முதியோர்களுக்கு ஈஸியாக தெரியும். இதை வந்து கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ சில நேரங்களில் ரூம் இல்லை கதவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் போய் இடிச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அவங்களில் கண்களில் உள்ள பவர் கம்மியாயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இடங்களில் டேர்னிங்ஸில் எல்லாத்துலேயுமே வேறு வேறு கலர் யூஸ் பண்ணுறது மூலமாக முதியவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சுற்றுச்சூழலில் நம்ம செய்யக்கூடிய பணி. இது தவிர அவங்க கால்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும். முக்கியமாக சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு காலில் வந்து உணர்ச்சிகள் கம்மியாயிடும். அந்த மாதிரி உள்ளவங்க எங்கே கால் வைக்கிறோனே தெரியாமல் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் டெய்லி கால்களை வந்து பராமரிக்கணும், அதை சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணணும், காலில் எங்கேயாவது புண்ணு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது தவிர சரியான காலணியை பயன்படுத்தணும். வெளியே போகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஷூஸ் இல்லை செப்பல்ஸ் வந்து பயன்படுத்துங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சென்சேஷன் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் வந்து இந்த காலணிகளை பயன்படுத்திக்கலாம். இப்போ நிறைய அந்த சாஃப்டான காலணிகள் வருது, ரொம்ப தடிமன் இல்லாத அளவுக்கு, ரொம்ப மெலிதா இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து தரமான காலணிகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு காலணி பிஞ்சு போச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை மாற்றிருங்க, ஏன்னா அதனால நிறைய பேர் கீழே விழுகக்கூடியது உண்டு. நிறைய நேரங்களில் இந்த காலணியில் குனிஞ்சு பேக் ஸ்ட்ராப் மாட்டுறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், பட் ஆனால் அதுலெலாம் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி குனிஞ்சு பேக் ஸ்ட்ராப் மாற்றுறப்ப தலை சுற்றி கீழே விழுகலாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஸ்லிப்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை உள்ள விட்டு அப்படியே நடக்கக்கூடிய காலணிகளை பயன்படுத்துங்க. இதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை மற்றும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ உணவில் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகள் வந்து பலமாக இருக்கிறதுக்காக நிறைய கால்சியம் சத்து கொண்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். பால் குடிக்கிறது, முட்டை, மீன் இந்த மாதிரி, அப்புறம் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க வந்து பன்னீர், சீஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கிறது மூலமாக அவங்க எலும்புகளில் கால்சியம் கூடும். நம்ம பொதுவாகவே உணவில் எடுத்துக்கக்கூடிய கால்சியம் வந்து ரொம்ப சக்தி தரும். நம்ம ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தசைகளை வலுவாக்கணும் அப்படின்னா அதில் உணவில் வந்து நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு இப்போ இதய நோய் உள்ளவங்களுக்கு இல்லை வந்து கிட்னி நோய் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி உள்ளவங்களை தவிர்த்து மித்தவங்கள்லாம் சராசரியான அளவில் தண்ணீர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் அளவுக்காவது தண்ணி குடிக்கணும் நார்மலாக உள்ள முதியவர்கள். அதே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக்கி 2-3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். இப்போ இதய நோய் உள்ளவங்களுக்கும் கிட்னி தொந்தரவு உள்ளவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது தண்ணி வந்து கம்மியாக அருந்தணும்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணால் போதும். இதே மாதிரி புரத சத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லிவரில் தொந்தரவு, கல்லீரலில் தொந்தரவு உள்ளவங்க மற்றும் சிறுநீரகத்தில் தொந்தரவு உள்ளவங்களுக்கு கம்மியாக எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க தவிர்த்து மித்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வந்து புரதத்தை அதிகமாக எடுத்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக டெய்லி 1 முட்டை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரோட்டீன் நல்ல கண்டென்ட் இருக்கும். இப்போ முட்டை எடுத்துக்காதவங்க, வெஜிடேரியன் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா முளைக்கட்டிய பயிர் எடுத்துக்கலாம். அது மூலமாக நம்ம வந்து புரத சத்தை, தசைகளுக்கு தேவையான புரத சத்தை கொடுக்க முடியும். இதற்கு அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை டெய்லி நார்மலாக நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான். அதை நம்ம விட்டுறாமல் செய்யணும். நிறைய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு மைல்டாக ஒரு முட்டி வலி வந்திருக்கும், அதனால் நடக்கிறத கம்மி பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தசைகளும் வலுவிழக்கும், அந்த முட்டிலையும் லோடு அதிகமாகி அவங்களுக்கு வந்து முட்டி வலியும் அதிகமாகும். அதனால் நார்மல் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது என்னென்னா ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு டெய்லி நடைப்பயிற்சி மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சிலருக்கு வந்து ஒரு முறை விழுந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த முறை நடக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுக்கோ பயம் இருக்கும், அது வந்து ஃபியர் ஆஃப் ஃபாலிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து டாக்டரின் ஆலோசனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கரோ இல்லை வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோ யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பயம் இல்லாமல் தொடர முடியும். இது தவிர பேலன்ஸ் எக்ஸசைஸ்னு சில எக்ஸசைஸ் இருக்குது. இங்கே நம்ம ஜிப்மரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் யூனிட்டில் நாங்கள் அனுப்பிவிடுவோம். அங்கே வந்து அவங்களுக்கு உடலில் வந்து பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ்கள் சில இது சொல்லுவாங்க, அதாவது கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்னு அதற்கு பேர். அதன் மூலமாக நம்ம வந்து விழுகாமல் தடுக்கலாம். அதற்கு போக தசைகளுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, மூட்டு வீக்கம், மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸு, அது இல்லாதவங்களுக்குமே தசைகளை வலுப்படுத்துவதற்கான எக்ஸசைஸ் அதை வந்து பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ்கள் செய்கிறது மூலமாகவும் நம்ம வந்து கீழே விழுகிறத நிறையா தடுக்கலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ரொம்ப அடிக்கடி விழுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதயத்தில் வந்து இதய துடிப்பு சீராக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். அவங்க வந்து சடனாக விழுந்துருவாங்க ஒரு அரித்மியா வரப்ப. இந்த மாதிரி ஹை ரிஸ்க்காக உள்ளவங்களுக்குலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கையிலேயே ஒரு அலார்மிங் டிவைஸ் ஒன்று வச்சிருக்க சொல்லுவோம். அதாவது அவங்க ஒரு பெல் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்க்கு இமீடியேட்டாக இன்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக. இதே மாதிரி இப்போ ஒரு பாத்ரூம்லேயும் ஒருத்தவங்க விழுகிறாங்க அப்படின்னா அவங்களால சத்தம் கொடுக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி டிவைஸ் வச்சுக்கிறதன் மூலமாக அவங்க வந்து அழுத்துனாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மெசேஜ் போகலாம். அதே மாதிரி டெலிஃபோன்லேயுமே முதியவர்கள் வந்து பயன்படுத்த கற்றுக்கணும். ஏன்னா ஆளுதால் இல்லாத சமயத்தில் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே ஃபோனை எடுத்து பேசுகிற அளவுக்கு தவழ்ந்து போயாவது ஃபோனை எடுத்து பேசி, ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் விழுந்த பிறகு நம்ம வந்து மருத்துவமனைக்கு வரமோ அதன் மூலமாக நம்ம வந்து பிற பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியும்.
1: மேம் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மெடிக்கல் சப்போர்ட், என்ன மாதிரியான டெஸ்ட், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் மேம், அதை பற்றி சொல்ல முடியுமா?
2: இப்போ பொதுவாக வந்து ஓபிடிக்கு வரவங்க வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபால், அப்போ அவங்களுக்கு என்னென்ன பார்க்குறோன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பேசிக்கான எக்ஸாமினேஷன், அதில் வந்து பல்ஸ் ரேட்டு, அதோட ரிதம் எப்படி இருக்குது, நாடி துடிப்போட சீராக இருக்கா, அதெல்லாம் பார்க்கறது. அதெல்லாம் இனிஷியலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்கறது. பிபி எப்படி இருக்குது, கண்ட்ரோலாக இருக்கா, நார்மலாக இருக்கா, சுகர்னே தெரியாமல் இருப்பாங்க. அதனால் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுறோம். அதில் வந்து பிளட் கவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, சுகர் இருக்கா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கா, அந்த சோடியம் பொட்டாசியம் அளவுகளை பார்க்கறது, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் இசிஜி எடுத்து பார்க்கும்போது இதய துடிப்பு வந்து சீராக இருக்கா இல்லை சீரற்றதாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. இதை தவிர கண், காது போன்றவைகளை ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி பண்ணுறோம். கண்ணில் வந்து புரை இருக்கா, காதல் வந்து கேட்கும் திறன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து சிம்பிளான டெஸ்ட் மூலமாக பார்க்க முடியுது. அவங்களோட நடையை கூட நம்ம பார்க்கணும். பேஷண்ட் ஓபிக்குள்ளே வரும்போதே அவங்களோட நடை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது மூலமாக அது ஏதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களா இல்லை வந்து முட்டு வலினால் இது மாதிரி நடக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க நடையை வந்து பார்க்கறது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர கீழே விழற ஃபால்ஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு சில வகையான டெஸ்ட்ஸ் இருக்கு. இது வந்து முதியோர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு 4 மீட்டர் தூரம் நடக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து 5 செகண்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து டக்குன்னு சொல்கிற டைம்டு அப் அண்ட் கோ டெஸ்ட். ஒரு ஆம்லெஸ் சேர் அதுலேருந்து பேஷண்ட்டை வந்து எந்திரிக்க சொல்கிறது, 3 மீட்டர் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி நடந்து வந்து அதே சேரில் உட்கார்றதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து 14 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபால் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபங்க்ஷனல் ரீச் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பேஷண்ட்டை நிற்க வச்சு ஒரு செவத்து பக்கத்தில் நிற்க வைக்கிறோம். நிற்க வச்சுட்டு கையை தூக்கி ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு அப்படியே குனியணும். அந்த பேஷண்ட்டோட கால் நகராமல் அவங்களால எந்த அளவு ஃப்ரண்ட்டில் குனிய முடியுது அப்படிங்கிறத பார்க்கறது மூலமாக எவ்வளோ இன்ச் அவங்களால ரீச் பண்ண முடியுதுன்னு பார்க்குறோம். அது வந்து 6 இன்ச்சஸை விட கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபால் ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் பேலன்ஸ் டெஸ்ட், 4 ஸ்டேஜ் பேலன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோன்னா பேஷண்ட் முதல்ல 2 கால்களை ஒட்டி வச்சு 10 செகண்ட் நிற்கணும். அதை செஞ்சிட்டாங்கன்னா ஒரு கால் முன்ன பின்ன பக்கத்துலேயே 2 கால் இருக்கும், ஒரு காலோட பாதியில் இன்னொரு கால் இருக்கும், அந்த மாதிரி வச்சு 10 செகண்ட் நிற்க முடியுதான்னு பார்க்குறோம். அந்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டாங்கன்னா 3rd ஸ்டேஜ் வந்து 1 அடிக்கு முன்னாடி இன்னொரு அடி, நம்ம அடி பிரதட்சிணம்னு கோயிலில் செய்கிறோம்ல, அந்த மாதிரி நிற்கணும், 10 செகண்ட் நிற்கிறாங்களான்னு பார்க்குறோம். இந்த 3 ஸ்டெப்பையும் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்ததாக ஒரு காலில் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். இதில் வந்து 10 செகண்ட் அவங்களால அந்த 1 அடிக்கு முன்னாடி 100 அடி வச்சு நிற்க முடியல அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபால் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது. இதனால் இந்த மாதிரி ரிஸ்க் யாருக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சி சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தகுந்த ஃபிசியோதெரப்பி மற்ற கெயிட் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக அவங்கள இது பண்ணலாம். மற்ற சீரற்ற இதய துடிப்பு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தகுந்த ஆலோசனை கொடுத்து அதெல்லாம் நம்ம சரி பண்ணோன்னா திருப்பியும் அதை அட்லீஸ்ட் ஃபர்தர் ஃபால்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது வந்து பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, கேர் கிவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து டிபெண்டன்ஸ் தான் அதிகமாகும் பேஷண்ட் கீழே விழுந்தாங்கன்னா, அப்போ அந்த கேர் கிவர் பேர்டன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இது தெரியலனாலும் போக போக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம முதல்லையே முடிஞ்சளவு சீக்கிரமாக இதெல்லாம் சரி பண்ணோன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த எதுலேயுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து டில் டேபிள் டெஸ்ட்டு, ஹால்டர் மானிட்டரிங் இந்த மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த டில் டேபிள் டெஸ்ட்டுங்கிறது பாஸ்டுரல் வேரியேஷன் பிபியில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் டில் டேபிள் டெஸ்ட்டு எடுக்கிறோம். ஹால்டர் மானிட்டரிங் வந்து அந்த அரித்மியா வந்து அப்பப்போ தான் வருது அப்படின்னா நம்ம இசிஜி எடுக்கும்போது மேபி அந்த அரித்மியா மிஸ் ஆகிருக்கலாம். அது மாதிரி நம்ம மற்ற எதுவும் இல்லைங்கிறப்ப நம்ம அந்த ஹால்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் இன்னும் சில பேருக்கு சிடி பிரெயின் அது மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது, மூளை சம்மந்தமான நோய்களை வந்து நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால். அடுத்தது வந்து சீஷர் அந்த வலிப்பு நோய் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இஇஜி டெஸ்ட் எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு தான், இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதில்லை. இது மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.
1: நிகழ்ச்சியின் இறுதி கேள்வியா சார், நம்ம ஜிப்மரில் இந்த உங்களோட துறை எந்தளவு வந்து முதியோர்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் கொடுத்துட்ருக்கு? பல பேருக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கலாம், சில பேருக்கு இருக்காது. ஸோ அதன் மூலிமா இப்போ நீங்கள் சொல்கிறதன் மூலிமா கண்டிப்பாக அதை பயனடையும்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: நம்ம ஜிப்மர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இதுவரை வாரத்தில் ஒரு நாள் வந்து முதியோர்களுக்கான ஸ்பெஷல் கிளினிக் நடந்துட்டு இருந்தது. கடந்த ஆண்டிலிருந்து தினமுமே அனைத்து வேலை நாட்கள்லையுமே தனியாக அதுக்காக பிரத்யேகமான ஓபிடி துவங்கப்பட்டது. முதல்ல வந்து 80 வயதிற்கு மேற்பட்டவங்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 70 வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே தினசரி இந்த ஓபிடியில் வந்து அவங்க தங்களோட குறைகளை காமிச்சிட்டு போகலாம். இது வந்து வேலை நேரங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை இருக்கும். நம்ம ஜிப்மர் மருத்துவமனையிலேயே ஸ்கிரீனிங் ஓபிடி பிளாக், அதில் வந்து தரைத்தளத்தில் இந்த முதியோர்களுக்கான இந்த ஸ்பெஷல் ஓபிடி ஜீரியாட்ரிக் மெடிசின் ஓபிடி அமைஞ்சிருக்கு. இது அனைத்து வேலை நாட்கள்லையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் கிளினிக்ஸும் இருக்குது. அதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன குறிக்கோள் அப்படின்னா, ஒரு முதியவர்கள் வந்து வயதான பின்பு அவங்களோட வேலைகளை அவங்களே தனியாக பார்த்துக்கணும், அடுத்தவங்களை சார்ந்து இல்லாமல் அவங்களையும் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கும் வேலை செய்யக்கூடிய அளவில் உதவியாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். அதற்காக அவங்களோட ஞாபக மறதியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த காக்னிட்டிவ் கிளினிக், அதற்கான தெரப்பிகள் அங்கே கொடுக்கப்படுது. அப்புறம் இந்த ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கீழே விழுகிறத பிரத்யேகமாக பார்க்கறதுக்கான ஃபால்ஸ் கிளினிக் இருக்குது. இது தவிர முதியோர்களில் ஃப்ரெயில்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்க வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகிறதுக்கு கிளினிக்கான நிலை. அதையும் தடுக்கிறதுக்காக அந்த ஃப்ரெயில்டி கிளினிக், இந்த மாதிரி கிளினிக் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கான பிரத்யேகமான பிரச்சனைகளை அணுகிட்டு இருக்கோம். இது தவிர ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் லீக் ஆகும், யூரினரி இன்கான்டினன்ஸ், அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு. தேங்க்யூ மேடம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள், முதியோர்கள் எதனால் கீழே விழுறாங்க, அதனால என்னென்ன நோய்கள் வருது, எந்த நோயை வந்து முன்னாடியே அணுகுனா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும்னு பல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது முதியோர் நலன் மற்றும் மருத்துவம் பற்றிய சிறப்பு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி.
4: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம்.
5: சின்ன குழந்தைங்களை இறந்து போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். ஒரு 100 குழந்தை இறந்து போனா அதுல 30% கூட இறந்து போறதுக்கு இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணம். இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கலாம், ஆனா நிறைய குழந்தை ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் அந்த மெடிசினுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் வரும். சில நேரத்தில் சில இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதனால் முக்கியமானதுன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விதம்னா கை வாஷ் பண்ணுறது, ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. வேறு மாஸ்க்கு கவனு இப்போ இதெல்லாம் போட்டுறதுனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வந்து நம்ம ஹேண்ட் வாஷிங்னால தான் குறையுது. அதனால ஒரு ஒருத்தோடய குழந்தைய தொடுறதுக்கு முன்னாலே நல்ல சோப்பு தண்ணி போட்டு ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணோம். குழந்தை பார்த்தனப்புறம் திரும்பி ஹேண்ட் வாஷ் பண்ணோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இன்ஃபெக்ஷனுக்கும் இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாத இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி குழந்தை தொடுறதுனால ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் படலாம். ஆஸ்பத்திரியில் வந்து நர்ஸ் டாக்டருங்களும் சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், இது ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மத அம்மா இல்லைன்னா பாட்டி கிராண்ட் மதர் இவங்க வந்து தொடுறதுனால கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்ம கையில் நிறைய கிருமி இருக்கலாம், அந்த கிருமி குறைக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம். ஹேண்டு ரப்புன்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் சொல்யூஷன் ஆன்டிசெப்டிக் லோஷன் போடு கைக்கு போட்டு குழந்தை பார்க்குறதுக்கு பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹேண்ட் வாஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரொம்ப சீப்பு அண்டு எல்லா இடத்துலையும் பண்ணலாம், நம்ம வீட்டில் கூட இது பண்ணலாம். அதனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. அதனால் கை நல்ல எல்லா இடத்துலையும் கழுவணும், ஃப்ரண்ட்டில் கழுவணும், பின்னால் கழுவணும், விரல கழுவணும், நகை கழுவணும், நல்ல கழுவிட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒரு குழந்தை தொடருக்கு முன்னால் யூஸ்வலாக 20 seconds ஆனும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஒரு குழந்தைக்கு மத்தியத்தில் ஒரு 10 seconds ஆனும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்.
6: வணக்கம். நம்ம இந்தியாவில் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குறைமாத குழந்தைகள், எடை குறையுடன் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகளுக்கு நோய் தொற்று வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த நோய் கிருமி தாக்கம் ஏற்பட்டு அதற்கு பிறகு மருந்துகள் கொடுத்து அவசியப்படுவதை விட இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பது வந்து சாலச்சிறந்ததாகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எப்படி குழந்தைங்களுக்கு நோய் கிருமி வராமல் தடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தாய்மார்கள் தங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுவதுதான். எந்த அம்மா தன் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறாங்களோ அந்த குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அம்மா மட்டும் இல்லை, குழந்தையை தூக்கக்கூடிய தாத்தா பாட்டி இல்லை அப்பா யார் குழந்தையை தொடுறதுக்கு முன்னாடியும் கையை நல்லா சோப் போட்டு கழுவுனாங்கன்னா அந்த குழந்தைக்கு கிருமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம், இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. எத்தனை முறை நம்ம அதிகமாக கையை கழுவுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும். இது தாய்மார்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் பிரசவ காலத்திற்கு பிறகும் மருத்துவமனையிலேருந்து சென்று வீடு சென்ற பிறகும் இதை தொடர்ந்து செய்யணும். ஸோ ஹேண்ட் வாஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கை கழுவி அடிக்கடி கையை சோப் போட்டு கழுவுனாங்கன்னா குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. மருத்துவமனையிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் கையையும் அடிக்கடி சோப் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிக்குன்னு சொல்கிறவங்க பச்சிளம் குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குது. இதுக்குள்ளேயும் சில குழந்தைங்களை பெட்டில் சேர்த்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் மருத்துவர்களும் அங்கே உள்ளே சென்று வரக்கூடிய தாய்மார்களும் குறிப்பாக வந்து கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அப்படி செஞ்சாங்கனாலே அந்த நிக்குன்னு சொல்லக்கூடிய பச்சிளம் குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் நோய் தொற்றுகள் ரொம்ப கம்மியாகும். குழந்தைகளுக்கு நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு கை கழுவுவதன் அவசியத்தை பத்தி நம்ம பேசுறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கையில இருக்கக்கூடிய நகங்கள். பச்சிளம் குழந்தைங்களை நம்ம கையாளும் போது மருத்துவராக இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, கையில நகமே இருக்கக்கூடாது. கையில அப்படி நகம் இருந்ததுன்னா அந்த நகத்துல வந்து அழுக்கு சேரும், அதுல கிருமி வந்து உட்கார்ந்துக்கும். அவங்க குழந்தைய தொடும் பொழுதும் குழந்தைக்கு பாலாடையில இல்ல மற்ற பொருட்கள் மூலம் கொடுக்கும் போதும் அங்க நகத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் குழந்தைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சொல்ல வர கருத்து என்னன்னா குழந்தையை தொடக்கூடிய அனைவரும் கையில் வந்து நகமே வச்சிருக்க கூடாது. நகத்தை வந்து அடிக்கடி ட்ரிம் பண்ணி சுத்தமா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். சோ கையில தாய்மார்களும் சரி, குழந்தையை தூக்கக்கூடிய பாட்டிமார்களும் சரி, அவசியம் கையில நகங்களை கட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமாகும்.
7: நம்மில் பலரும் அறிந்து வைத்திருக்கிறோம் கை சுத்தத்தை பற்றி. சாப்பிடுவதற்கு முன்பும் கழிப்பறையை பயன்படுத்தியதற்கு பின்பும் சோப்பு போட்டு கைகளை அலம்ப வேண்டும் என்பதில் சிலர் கடைபிடிக்கவும் செய்கிறோம். குறிப்பாக தாய்மார்களின் கவனத்திற்கு, குழந்தையை நாம் ஒவ்வொரு முறை தூக்கும் போதும், குழந்தையை தொடும் போதும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும், குழந்தைக்கான உணவை தயாரிக்கும் போதும், குழந்தைக்கு உணவை ஊட்டும் போதும் கைகளை தூய்மையாக, அதாவது சோப்பு போட்டு கையாளும்போது மிகவும் நலம். மேலும் குழந்தையின் அசுத்தங்களை சுத்தம் செய்த போதும், குழந்தை அசுத்தம் செய்த துணிகளை அலசி உலர்த்தும் பின்பும் நாம் கைகளை சோப்பு போட்டு கழுவுவதன் மூலம் குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் அது மிகுந்த நலத்தை ஏற்படுத்தும்.
8: நம் கைகளை சரியான முறையில் எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை பற்றி காண்போம். சோப்பு மற்றும் சோப்பு திரவத்தை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். முதலில் நம் கைகளை தண்ணீரில் நனைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சோப்பை எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு இரண்டு உள்ளங்கைகளையும் 10 நொடிகள் நன்றாக தேய்க்க வேண்டும். அதன் பிறகு வலது கையை இடது கையின் மேல் வைத்து விரல்களுக்கு இடையில் படும்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து இடது கையை வலது கையின் மேல் வைத்து 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முறைப்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். விரல்களை மடக்கி இதில் காண்பது போல் இடது விரல் நகங்களை முதலிலும் பிறகு வலது விரல் நகங்களையும் தேய்க்க வேண்டும். பின்பு வலது மற்றும் இடது பெருவிரல்களையும் இதன்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இதில் காண்பது போல் விரல் நுனிகளை உள்ளங்கையில் வைத்து சுற்றுப்பாதையில் 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இறுதியாக இரண்டு கைகளின் மணிக்கட்டு பகுதியை தேய்க்க வேண்டும். சுத்தமான நீரில் இரண்டு கைகளையும் கழுவிய பிறகு சுத்தமான துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி கைகளை உலர வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்ய சாதாரண தண்ணீர் டேப் பயன்படுத்தினால் இறுதியில் நாம் உபயோகப்படுத்தும் துணியையோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ பயன்படுத்தி தண்ணீர் டேப்பை மூட வேண்டும்.

0: நாம் நமது கைகளை சுத்தமாய் வைத்திருந்தால் நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் அவைகள் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும். ஆதலால் நீங்களும் உங்களை சார்ந்த நோயாளிகளும் சரியான முறையில் சரியான நேரத்தில் கை சுகாதாரத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இதனால் அநேக நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: ஒவ்வொரு உள் நோயாளி குழந்தைகளை பராமரிக்கும் போதும் நாம் எப்பொழுதெல்லாம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி காண்போம். கட்டாயமாக ஒவ்வொரு குழந்தையை பராமரிக்கும் போதும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்யும் சரியான முறைகளை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஒவ்வொரு நோயாளியின் அருகிலும் இதற்கான கையை துடைக்கும் மருந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை கொண்டு நாம் கைகளை சுத்தம் செய்ய தண்ணீர் தேவைப்படாது. கைகளை சுத்தம் செய்யும் முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 தருணங்களை பற்றி காண்போம். இந்த 5 தருணங்களை நாம் எப்பொழுதும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் தருணம், நோயாளியை தொடுவதற்கு முன்பு. இதற்கான காரணம் நம் கைகளில் உள்ள கிருமிகள் நோயாளிக்கு தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாக்க உதவும். இரண்டாவது தருணம், நோயாளிக்கு தேவையான செயல்முறைகளை செய்வதற்கு முன்பு. இந்த தருணத்திற்கு காரணம் செயல்முறையின் போது நோயாளிக்கு கிருமி தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக. மூன்றாவது தருணம், நோயாளியின் உடல் திரவங்கள் நம்மீது பட்டாலோ அல்லது பட்டிருக்கலாம் என்று தோன்றினாலோ. இவ்வாறு செய்வதன் மூலம் நோயாளியின் நோய் தொற்று நம்மை தாக்காமல் பாதுகாக்க முடியும். நான்காவது தருணம், நோயாளியை தொட்ட பின்பு. இதற்கு காரணம் நோய்க்கிருமி நம்மை தாக்காமல் இருப்பதற்கு.

0: ஐந்தாவது தருணம். நோயாளியின் சுற்றுப்புறத்தையோ அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களையோ தொட்ட பிறகு. இதற்கு காரணம் நோயாளிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
1: சரியான நேரத்தில் சரியான முறையில் நம் கைகளை சுத்தம் செய்யும் போது மருத்துவமனையிலிருந்து ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
2: நம் கைகளை இந்த எளிமையான முறையில் சுத்தம் செய்வதன் மூலம் நம்மால் நோயாளிகளுக்கு எந்தவித தொற்றும் ஏற்படாமல் பாதுகாப்பது நமது கடமையாகும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம். ஜிப்மர் இணையதள வானொலியின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கலாம் குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை. வழங்குகிறார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போ குழந்தை வளர்ப்பு பத்திய கொஞ்சம் பொதுவான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல வந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். உலகத்துல எந்த மூலையில குழந்தை பிறந்தாலும் சரி, எவ்வளவு இடையுள்ள குழந்தைய பிறந்தாலும் சரி, குறைமாத குழந்தையானாலும் சரி, நிறைமாத குழந்தையானாலும் சரி, எல்லா குழந்தைக்கும் பிறந்த உடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி மொத 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தனா குழந்தை வந்து ஆரோக்கியமா வளரும். சிலர் கேட்கலாம், சார் குழந்தை வந்து பிறந்திருக்கு, எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம கொடுக்கணும் தாய்ப்பால் அப்படின்னு கேட்கலாம். குழந்தை பிறந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். சுகப்பிரசவம் ஆனாலும் சரி, சிசேரியன் செக்ஷன் ஆனாலும் சரி, குழந்தைக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும், நல்லா அழுவோம், பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்தோம்னா குழந்தை தூங்க போயிடும், இல்ல குழந்தையோட ரத்தத்துல சர்க்கரை அளவு கம்மியாயிடும், அம்மாவும் சோர்வா இருப்பாங்க, அதுக்கு பிறகு நம்ம தாய்ப்பால் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால குழந்தை பிறந்த முதல் அரை மணி நேரத்திற்குள் நம்ம வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். தாய்ப்பால் வந்து ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா குழந்தைக்கு கிடைக்கிற முதல் தடுப்பூசியே தாய்ப்பால் தான். அம்மாவுக்கு முதல்ல சுரக்கக்கூடிய சீம்பால் வந்து அதுல வந்து விட்டமின் ஏ இருக்கும், குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நிறைய இருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்க, சீம்பால் கொடுக்கூடாது நினைச்சு அதை வந்து கீழே விட்டுருவாங்க, குழந்தை கொடுக்காம விட்டுருவாங்க, அது தவறானது. பிறந்த எல்லா குழந்தைக்கும் சீம்பால் கொடுப்பது மிக மிக அவசியமாகும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான தாய்மார்களுக்கு முத 1-2 நாள் வந்து தாய்ப்பால் வந்து சொட்டு சொட்டா தான் வரும், அது இயற்கை தான். குழந்தைய அடிக்கடி மார்ல வைக்கணும், குழந்தை சப்ப ஆரம்பிச்ச உடனே மார்ல வந்து தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்கும். அதனால முத 1-2 நாள்லயே பால் சார் பால் பத்தல அப்படின்னு நினைக்கவே கூடாது. முத 1 நாள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலே குழந்தைக்கு போதுமானது. அம்மா வந்து குழந்தை அடிக்கடி மார்பகத்தில் வைக்கணும். அப்படி வைக்கும் போது என்னாவோ அந்த தூண்டுதல் காரணமாக அம்மாவுக்கு வந்து இந்த போதுமான ஹார்மோன்கள் சுரந்து தாய்ப்பால் உற்பத்தி ஆவதும் சுரப்பதும் வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையெல்லாம் போதுமான அளவு கிடைக்கிறதால என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து 1 நாளைக்கு 5-6 தடவை சிறுநீர் கழிப்பாங்க, அதுக்கு மேலேயும் போவாங்க, குழந்தைக்கு போதுமான அளவுல எடை கூடும். முதல் 1 மாசத்துல பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு மேல குழந்தைக்கு கூடும். எந்த ஒரு குழந்தைக்கு வந்து எடை சரியா 1/2 கிலோக்கு மேல 1 மாசத்துல கூடுதோ அல்லது 1 நாளைக்கு 5-6 தடவை போதோ பால் குடிச்சு நல்லா தூங்குதோ அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறது அர்த்தமாகும். இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் கொடுக்கற தவிர்த்து குழந்தைக்கு வந்து வாயில மற்ற விஷயங்கள்லாம் சிலவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி கொடுப்பாங்க, சிலவங்க காபி டீ தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. முத 6 மாசத்துக்கு குழந்தை வாயில தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே போக கூடாது. குழந்தையோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது, அதுல தாய்ப்பால் தான் வந்து குழந்தையோட குடலுக்கு ஏத்தது. அதை தவிர்த்து நம்ம வேற எது கொடுத்தாலும் குழந்தைக்கு வந்து அது நன்மை பயக்காது. சிலர் கேட்கலாம், இல்ல சார் இப்ப வந்து ரொம்ப வெப்பமா இருக்குது, இது சம்மர் சீசன், இப்ப வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தாய்ப்பாலோட கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாய்ப்பால் வந்து அதுலயே 80% வந்து நீர் தான் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு பாலைவனத்திலே பிறந்தாலும் அது வந்து ஒரு சம்மர் சீசனா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கூட தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ மொத 6 மாசத்துக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவுமே வாயில போகக்கூடாது. சிலவங்க வந்து குழந்தைக்கு வந்து சார் சரிக்க மாட்டேது, கொஞ்சம் கிரேப் வாட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேப் வாட்டர் வந்து குழந்தையோட வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது. குழந்தைக்கு செரிக்கிறதுக்கு தேவையான எல்லா அமிலங்களும் அந்த தாய்ப்பால்லே நிறைஞ்சிருக்கு. ஆடு மாதிரி ஏதாவது கிரேப் வாட்டர் போடுறதா, போடுறது கிடையாது, நம்ம மட்டும் அதை தவறா செய்யறோம். அதனால கிரேப் வாட்டர் கொடுக்கறதால குழந்தைக்கு செரிமானம் ஆகாது, மாறாக எந்தெந்த குழந்தைக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கறாங்களோ அந்த குழந்தைக்கு எல்லாம் வந்து மலச்சிக்கல் ஏற்படுது. அதனால எக்காரணம் கொண்டும் கிரேப் வாட்டர் போடக்கூடாது. சில குழந்தைங்கெல்லாம் கிரேப் வாட்டர் போட்டு குடல்ல பொத்தல் போட்டு எங்க ஆஸ்பத்திரியில் வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால தாய்ப்பால் கொடுப்பதே போதுமானது, அதற்கு தேவையில்லாம குழந்தைக்கு வந்து நம்ம எதுவும் கெடுதல் செய்யக்கூடாது. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் போய் நாங்கள் குளிப்பாட்டுறோம் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சல்லி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது, இந்த மாதிரி செய்கிறாங்க. சிலர் வந்து அறியாமையில் அப்படி செய்கிறாங்க. குழந்தைக்கு வந்து ஓவர் ஆயிலிங்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம மூக்கு வாயில எண்ணெய் கட்டுறது இல்லை வாயில ஊதறது சளி எடுக்கிறது அப்படிலாம் செய்யும்போது என்னாகும், அதை ஊதுறவங்க வாயில இருக்கிற கிருமிலாம் குழந்தையோட நுரையீரலுக்கு போய் சேர்ந்துரும். அதனால குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வரலாம், அது உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். அதனால வந்து மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, குழந்தைக்கு பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தவிர்த்து எதுவும் கொடுக்கக்கூடாது. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு குழந்தைக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுக்க கூடாது, மூக்கில் எண்ணெய் கட்டுறது, சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, தாய்ப்பால் குழந்தை பிறந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கும் நல்லது அம்மாவுக்கும் நல்லது. அம்மாவுக்கு எப்படி நல்லதுன்னு கேக்குறீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து சீக்கிரம் தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆக்சிடாசின் ஒரு ஹார்மோன் அம்மாவுக்கு சுரக்கும். அந்த ஹார்மோனால அம்மாவோட கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கும். அப்படி கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கத்தால அம்மாவுக்கு வந்து உதிரப்போக்கு கம்மியாகும். ஸோ ஆரம்பத்திலேயே குழந்தை பிறந்த அரை மணி நேரத்தில் நம்ம செய்யும்போது குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது. குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதோடு குழந்தைக்கு வந்து நம்ம இணை உணவு ஆரம்பிக்கணும். இணை உணவுனா நம்ம வெளியில விக்கத்தெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்கள் தான் இணை உணவாக ஆரம்பிக்கணும். 6 மாதம் கழித்து தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணும். வீட்டில் செய்யக்கூடிய முதல்ல வந்து அரிசியில் செய்த உணவாக கொடுக்கலாம், சாதம், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி பொருட்களை கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எது கொடுத்தாலும் குழந்தை வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கணும். எது கொடுத்தாலும் ஸ்பூனு, டம்ளர், பாலடை இதைத்தான் பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்டு ஃபீடிங் பாட்டிலே குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த வயதிலுமே குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்துறதால என்ன ஆகும்னா, குழந்தைக்கு நம்ம தெரிஞ்சே கிருமி கொடுக்கறதுக்கு சமம் ஆகும். நம்ம டெய்லி ஃபீடிங் பாட்டில் கிளீன் பண்ணாலும் சரி, புதுசா நிப்பிள் போட்டாலும் சரி, டெய்லி ஒரு புது பாட்டிலே வாங்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் எந்த குழந்தைக்கு அம்மா ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த குழந்தைக்கு வந்து காதல சீழ், நிமோனியா, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து 6 மடங்கு அதிகமரிக்கும். அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஃபீடிங் பாட்டில் எந்த வயசுலையுமே குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சில சமயம் அப்படி யூஸ் பண்ணும்போது குழந்தையோட பல்லு வளர்ச்சியும் கூட பாதிக்கப்படும். ஸோ 6 மாதத்துக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கிறோம். வெளியிலேருந்து டப்பாவில் வைக்கிற எந்த உணவும் குழந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னன்னைக்கு நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதையே வந்து கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1 வயசு வரும்பொழுது குழந்தை நீங்க வீட்டில் என்ன சமைச்சு சாப்பிட்றீங்களோ அது எல்லா உணவையும் குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். சிலவங்க கேட்பாங்க, ஏன் சார் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணுமா, மாட்டுப்பால் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. மாட்டுப்பாலோட இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் வந்து செட் ஆகும், குழந்தைக்கு செட் ஆகாது. தாய்ப்பாலில் இருக்கிற ஊட்டச்சத்து தான் குழந்தைக்கு சேரும். இப்போ வந்து மாட்டுப்பாலை வந்து நம்ம 1 வயசுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சோம்னா அது குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஒவ்வாமை இதெல்லாம் வந்து அதிக அளவில் வரதுக்கான வாய்ப்பு. அதனால மாட்டுப்பால் வந்து குழந்தைக்கு 1 வயசுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி மாட்டுப்பால் கொடுக்கறது நல்லது கிடையாது. மாட்டுப்பால் கொடுக்கும்பொழுது அதுல நிறைய புரதம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா குழந்தைக்கு வந்து அது வந்து போதுமான அளவுல வந்து அது உள்ள ரத்தத்துல கலக்காது. தாய்ப்பால்ல அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான சரிவிகிதத்துல இருக்குது குழந்தைக்கு. அதனால கம்மியா இருந்தாலும் அது எல்லாமே வந்து குழந்தையோட ரத்தத்துக்கு போய் சேரும். ஆனா மாட்டுப்பால்ல அப்படி கிடையாது. மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைங்கலாம் வந்து நான் முன்னாடி ஃபீடிங் பாட்டிலுக்கு சொன்ன மாதிரியே அந்த மாட்டுப்பால் கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும், அந்த குழந்தைங்க அடிக்கடி ஆஸ்பத்திரி பக்கம் வரும். அதனால மாட்டுப்பால்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ பெரும்பாலான தாய்மார்கள் வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க மார்பகத்தில் குழந்தைய வச்சாலே இயற்கையாக வந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உலகத்தில் வந்து பாலூட்டி இனத்தை சேர்ந்த அனைத்து விலங்கினமே குழந்தை பிறந்தவுடனே பால் கொடுக்கறது இயற்கை. அது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது, அது இயற்கையானது. ஆனால் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இயற்கையிலேருந்து நம்ம விலகி செல்வதால் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பெரும்பாலான தாய்மார்களுக்கு அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தாலும் சரி, நான் 3 குழந்தை பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு அது குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும். குழந்தை அடிக்கடி மார்ல வச்சாலே போதுமான அளவுக்கு அவங்க குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கும். ஆனா ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில தாய்மார்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வந்து சீரியஸ் ஆயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அம்மா தவறிடுறாங்க, அல்லது குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பால் சுரக்கத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பொழுது இங்கதான் வந்து தாய்ப்பால் வங்கியோட பங்கு இருக்கு. இப்போ ஜிப்மர்ல பாத்தீங்கன்னா அமுதம் தாய்ப்பால் மையம், ஏடிஎம் அப்படின்ற தாய்ப்பால் வங்கியை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சிறந்த வகையில் போயிட்டு இருக்கு. இந்த தாய்ப்பால் வங்கியில் பார்த்தீங்கன்னா குறை மாத குழந்தைகள், இல்லை டெலிவரி ஆன பிறகு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கல, அந்த போன்ற சமயங்களில் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபார்முலா, அதாவது வெளியே வைக்கக்கூடிய மாவு பொருட்களை கொடுக்காம குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலை நம்ம கொடுக்குறோம். இதை பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் எல்லார்கிட்டையும் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. தாய்ப்பால் தானம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து, அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து போதிய உடல் நலத்தோடு இருக்காங்கன்னு பார்த்த பிறகுதான் அதை கொடுக்க முடியும். குழந்தைகின்ற அனைத்து அன்னையருமே வந்து தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். தாய்ப்பால் வங்கியில தாய்ப்பால் கொடுக்கறதால ஏன் குழந்தைக்கு பால் கம்மியாயிடும் சில பேர் நினைக்கலாம், ஆனா அது தவறு. தாய்ப்பால் சுரக்கிறதே வந்து நம்ம வெளியே எடுத்து எடுத்து விடும்பொழுது குழந்தை சப்ப சப்பவே குழந்தைக்கு திரும்ப தாய்ப்பால் உற்பத்தி ஆகும். சோ தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்குமே ஒழிய அதனால குறைபாடு ஏற்படாது, அவங்க குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பால் வந்து குறையாது. இப்ப பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தானம் கொடுக்க வர்றவங்க வந்து பூரண உடல்நிலையோடு இருந்தா அவங்களுக்கு வந்து சில ரத்த டெஸ்ட்கள்லாம் எடுத்திருப்பாங்க. ஹெப்படைட்டிஸ் பி, HIV இது போன்ற கிருமிகளோட தாக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க கிட்ட இருந்து தாய்ப்பால் தானம் எடுத்துக்குவாங்க. அதற்கு பிறகு அந்த தாய்ப்பால் வந்து நேர குழந்தைக்கு போறது கிடையாது, அந்த தாய்ப்பால் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு பதப்படுத்தல் முறைக்கு ஆட்படுத்தப்படுது. அப்படின்னு செய்யும் போது என்னாவும், ஒருவேளை அதுல ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அந்த 62 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நம்ம அரை மணி நேரம் கொதிக்க வைக்கும் பொழுது, பிறகு குளிர வைக்கும் போது இந்த பாஸ்டரைசேஷன் பண்ணும்பொழுது அந்த கிருமிகளோட தாக்கம் வந்து கம்மியாயிடும், அந்த கிருமிகளே இருக்காது. அதுக்கு பிறகு வந்து ஒரு தட்பவெப்ப நிலை -20 டிகிரி செல்சியஸ் அதாவது குறைந்த தட்பவெப்ப நிலையில அந்த தாய்ப்பாலை சேமிச்சு வைப்பாங்க. அப்புறம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பாலை வந்து சரியான தட்பவெப்ப நிலையில திரும்ப கொடுப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் தாய்ப்பால் வங்கி வந்து அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த குழந்தைக்கு தாய் தவறிடுறாங்களோ அல்லது குறைமாத குழந்தை அதுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது அவசியம். ஏன்னா தாய்ப்பால் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து அந்த குறைமாத குழந்தைக்கு ரொம்ப அவசியம். குறைமாத குழந்தைன்னா 37 வாரத்துக்கு கம்மியா பிறக்கக்கூடிய குழந்தை தான் குறைமாத குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, நுரையீரல் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். குறிப்பா குடல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல தாய்ப்பால் தவிர்த்து வேற எந்த பொருள் உள்ள போனாலும் அந்த குடல் அந்த அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. ரெண்டாவது, இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அதனால கிருமி தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த கிருமி தாக்கத்துல இருந்து குழந்தையை பாதுகாப்பு வேணும்னா அந்த தாய்ப்பால் நிச்சயம் அவசியம். அதனாலதான் வந்து தாய்ப்பால் வங்கியில இருந்து குறைமாத குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைகள் தப்பி பிழைக்கிறார்கள். சோ தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்ப்பால் துளியும் பல்வேறு குறைமாத குழந்தைகள் உயிர் தப்பி பிழைக்க உதவி செய்கிறது. சோ இதனால தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால வந்து குழந்தைகளுக்கும் நல்லது, தாய்மார்களுக்கும் நல்லது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஜிப்மர்ல இயங்கக்கூடிய இந்த தாய்ப்பால் வங்கி வந்து இலவச சேவை தான். இதுல எந்த வித பண பரிமாற்றமும் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து தன்னார்வமா வந்து தாய்மார்கள் வந்து கொடுக்கறாங்க. அதை பெறக்கூடிய குழந்தைகளுக்கும் எந்த செலவினமும் கிடையாது. இது வரைக்கும் குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி, இணையுணவு கொடுக்கறத பத்தி பேசணும். மேற்கொண்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டில் வந்து நிறைய கிருமிகளால குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாக்டீரியா கிருமிகளோட தாக்கம் இருக்கும், அதில இருந்து குழந்தைங்க வந்து தப்பி பிழைக்கிறது ரொம்ப வந்து அவசியமாகும். முன்னாடி சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது போக சில முக்கிய நோய்களுக்காக வந்து நம்ம அரசாங்கம் வந்து தடுப்பூசிகளை வந்து குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்கறாங்க. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இலவசமா போடப்படுது. இந்த தடுப்பூசிகள் பத்தியும் நம்ம தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே 3 விஷயங்கள் போடுவாங்க. ஒன்னு வந்து BCG அப்படின்னு சொல்லுவாங்க. இது காச நோய்க்காக போடக்கூடிய தடுப்பூசி ஆகும். இது தோல் ஊசின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து குழந்தையோட இடது கையில வந்து தோல் பட்டையில போடுவாங்க. இது வந்து காச நோய் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இது போடுறதால குழந்தைங்களுக்கு வந்து தீவிரமான காச நோய் வருவதை நம்ம தடுக்கலாம். இதை வந்து எல்லா குழந்தைக்கும் போடுறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வாயில சொட்டு மருந்து போடுவாங்க, OPV அதாவது ஓரல் போலியோ வேக்சின், போலியோ சொட்டு மருந்து வாயில போடுவாங்க, பிறந்தவொடனே போடுவாங்க. மூணாவது போடக்கூடிய தடுப்பூசி வந்து மஞ்சக்காமாலை பி, ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சக்காமாலை பியினால் குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு குழந்தையோட தொடையில போடுவாங்க. சோ இந்த 3 ஊசி வந்து 2 ஊசி ஒரு வாயில சொட்டு மருந்து, இது வந்து பிறந்த உடனே போட்டுறது. இந்த 3 இதற்கு பிறகு குழந்தைக்கு 45 நாள் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து திரும்ப தடுப்பூசிக்கு கூட்டு வரணும். எல்லா குழந்தையும் ஜிப்மர்ல பிறந்த குழந்தைங்க திரும்ப 45 நாள் ஜிப்மர்லே தான் வந்து போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் கூட எல்லா தடுப்பூசிகளையும் போட்டுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் சப்ளை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒன்றுதான். ஸோ 45 நாள்ல குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வந்து பென்டாவலன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பென்டாவலன்ட் வேக்சின்ல 5 நோயை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து இருக்கு. டிப்திரியா இருக்கு, பர்டுசிஸ் கக்குவான் இருமல் இருக்கு, ரணஜன்னி டெட்டனஸ் சொல்லுவாங்க, அந்த டெட்டனஸ்க்கான வேக்சின், அதுக்கப்புறம் மஞ்சக்காமாலை பி, ஹீமோஃபிலஸ் இன்ஃபுளுசா பி, அதுவும் ஒரு மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமிக்கான தடுப்பூசி. ஸோ இந்த 5 ஊசியை ஒன்னா சேர்ந்து பென்டாவலன்ட் ஊசின்னு ஒன்று போடுவாங்க. அது அவசியம் போட்டுக்கணும் 45 நாள்ல. அது கூடவே பிறந்தப்ப போட்ட மாதிரி வாயில சொட்டு மருந்து, ஓரல் போலியோ வேக்சின், அதாவது இந்த போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அது தவிர்த்து போலியோக்காக ஸ்பெஷலா இப்ப வந்து நம்ம நாட்டில் போலியோ ஒழிச்சிட்டோம், இருந்தாலும் நம்ம வாயில கொடுக்கக்கூடிய போலியோ சொட்டு மருந்துல இருந்து இப்ப ஊசியா போடக்கூடிய போலியோ தடுப்பூசி வந்திருக்கு, அதையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால 45 நாள் குழந்தைக்கு வந்து அந்த பென்டாவலன்ட் வேக்சின் போடணும், வாயில போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க, அது கூட வந்து ஐபிவி அப்படின்னு போலியோக்கான தடுப்பூசி அதையும் போடுவாங்க, அதையும் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த 1.5 மாசம் 2.5 மாசம் 3.5 மாசத்துல வந்து தடுப்பூசிக்கு வரணும். 2.5 மாசத்துல வரும்போது 2 தான் போடுவாங்க, ஒன்னு வந்து பென்டாவலன்ட் வேக்சின் ஒன்னு, இன்னொன்னு வந்து ஓபிவி போடுவாங்க. 3.5 மாசத்துல வரும்போது 1.5 மாசத்துல போட்ட மாதிரி 3 ஊசியும் திரும்ப போடுவாங்க. அதற்கு பிறகு குழந்தை வந்து 9 மாசத்துல வந்து திரும்ப வரணும். 9 மாசம் முடிஞ்சு வரும்பொழுது குழந்தைக்கு வந்து எம்ஆர் தடுப்பூசி போடுவாங்க. எம்ஆர்ன்றது வந்து மீசல்ஸ் ருபல்லா, அதாவது இந்த தட்டம்மைக்கும் ஜெர்மன் தட்டம்மைன்னு சொல்லுவாங்க ருபல்லா, அதுக்கும் சேர்ந்து போடக்கூடிய ஊசி தான் எம்ஆர். இந்த ரொம்ப முக்கியமானது. 9 மாசத்துல போடக்கூடிய எம்ஆர் தடுப்பூசியை வந்து திரும்ப 15 மாசம் முடிஞ்ச பிறகு திரும்ப போடுவாங்க. இது தவிர்த்து குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ அப்படின்ற பொருள் கொடுப்பாங்க. விட்டமின் ஏ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சளி ஜுரம் அப்படிலாம் வந்துச்சுன்னா அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதே விட்டமின் ஏ சத்து நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நிமோனியா ஜுரம், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வந்து எளிதில் குழந்தை தாங்கிக்கும், அதனால இறப்பு விகிதம் கம்மியாகவும் இருக்கும். அதனால தான் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா குழந்தைங்களும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு 6 மாசமும் விட்டமின் ஏ வந்து நம்ம வாய் மூலமா கொடுக்கறது ரொம்ப அவசியம். அது 9 மாசத்துல ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நம்ம விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுக்கணும் 5 வயது வரை. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா 15 மாசம் எம்ஆர் ஊசி போட்டாச்சு. அதுக்கு பிறகு 18 மாசம் முடிஞ்ச பிறகு டிபிடி ஓபிவி, அதோட பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. பூஸ்டர்னா 5 நோய்களுக்கான வேக்சினை முன்னாடி கொடுத்துருக்கோம், அதோட வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 1.5 வயசுல கொடுக்கணும். அதுக்கு பிறகு குழந்தைக்கு 5 வயசுல வந்து மீண்டும் டிபிடி ஓபிவி கொடுக்கணும். சோ இப்படிதான் வந்து தடுப்பூசி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம குறைமாத குழந்தைகள் மற்றும் எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளின் பராமரிப்பை பத்தி கொஞ்சம் பேசுவோம். குறைமாத குழந்தைனா 37 வாரத்துக்கு குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் குறைமாத குழந்தைன்னு சொல்றோம். இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி, குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த குழந்தைங்கெல்லாம் 2.5 கிலோ வர்ற வரைக்கும் அல்லது 1 மாசம் தாண்ட வரைக்கும் ரொம்ப கவனமா பாத்துக்கிறது அவசியம். அப்ப இந்த குறைமாத குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா, நீச்சல் தெரியறதுக்கு முன்னாடி தண்ணியில விழுந்துட்டு எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்த குறைமாத குழந்தைகளும். ஏன்னா 37 வாரம் நிறைவடையாம பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளோட உடல் உறுப்புகள் வந்து போதுமான அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. இந்த குழந்தைக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி, குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து ரொம்ப நம்ம கவனமா இந்த குழந்தைகளை பாத்துக்கிறது அவசியமாகும். அதே போல எடையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட எடை வந்து குறைந்தபட்சம் 2.8 கிலோக்கு மேல இருப்பாங்க. அதே 2.5 கிலோக்கு கம்மியா இருக்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து குறைந்த எடையுள்ள குழந்தைகள், 2.5 கிலோ கம்மியா பிறந்தா குறைந்த எடையுள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த குறைமாத குழந்தைகளையும் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளையும் நம்ம மிக கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம். பச்சிளம் குழந்தைனாலே ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இந்த மாதிரி குறைமாத குழந்தைகளும் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளும் இன்னும் கவனமா பார்த்துக்கணும். சோ இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற பத்தி இப்ப பேசுவோம். முக்கியமா இந்த குறைமாத குழந்தைகள் எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கதகதப்பா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால அந்த குழந்தைங்க ஜில்லிட்டே போகக்கூடாது, எப்பொழுதும் வந்து இந்த குழந்தைங்க கதகதப்பா வச்சுக்கிறது அவசியம். இந்த குறைமாத குழந்தைகளை கதகதப்பா வச்சுக்கணும்னா இந்த கங்காறு முறையில் செய் பராமரிப்பத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தையும் தாயும் வந்து தோளோட தோல் சேர்த்து கங்காறு முறையில் இருக்கும்பொழுது அந்த தாயோட வெப்பம் குழந்தைக்கு போய் குழந்தைக்கு வந்து சரியான தட்பவெப்ப நிலை இருக்கும். ரெண்டாவது, தாயோட மூச்சு, தாயோட நாடி துடிப்பு இது எல்லாமே வந்து குழந்தைக்கு போகும். அதனால குழந்தையோட மூச்சு சுவாசம் அதோட இதய துடிப்பு எல்லாமே சீராக இருக்கும். இதுதான் கங்காரு முறையில சேய் பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் முடியுமோ தாயும் சேயும் ஒன்றாக தோளோடு தோல் இணைந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்பொழுது சரியான தட்பவெப்ப நிலையில இருக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வந்து போதுமான அளவுல தாய்ப்பாலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி குழந்தைங்களை கங்காறு முறையில சேய் பராமரிக்கும் பொழுது சீக்கிரமா குழந்தைக்கு எடக்கூடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு வந்து சீக்கிரம் எடக்கூடுறதுனால ஆஸ்பத்திரியிலேயே ரொம்ப நாள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். அப்படி குழந்தைங்க வந்து சீக்கிரம் எடக்கூடுறதால குழந்தைக்கு வந்து நோய் தாக்கமும் இருக்கிறது கம்மியாவது, குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்கறதால இந்த குழந்தைங்களோட வளர்ச்சி பிற்காலத்தில் இந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து குறைந்த எடையுள்ள குழந்தைகள், குறைமாத குழந்தைகள் இவங்க எல்லாருக்கும் வந்து கங்காறு முறையில நம்ம சேய் பராமரிப்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தோளோடு தோல் சேர்த்து இந்த குழந்தைங்க வச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு சீக்கிரம் எடை அதிகம். சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தாங்கன்னா அதோட பயன் இருக்காது. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இருக்கணும். ஒரு ஒரு செட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தாயும் சேயும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப வந்து தட்பவெப்ப நிலையை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து உணவு. உணவு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய குழந்தைகளுக்கும் நிறைமாத குழந்தைகள் நம்ம கொடுக்கக்கூடியது மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் வந்து தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, சில குழந்தைங்க நேர மார்பகத்துல சப்பி குடிக்க முடியாது இந்த குறைமாத குழந்தைகள்லாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவே சுத்தமா கையை சோப் போட்டு கழுவிட்டு பாலாடையில பிழிஞ்சு எடுத்து கொடுக்கலாம். பாலாடையில கொடுத்தோம்னாலே அந்த குழந்தைக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கும். இது வந்து உணவு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த குறைமாத குழந்தைகள் எடை குறைவா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அதனால கிருமி தாக்கம் வந்து இருக்கவே கூடாது. அதனால தாய் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கையை நல்லா அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். கையில நெகமே இருக்க கூடாது. குழந்தை தூக்குறவங்க எல்லாருமே கையை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். அப்பதான் குழந்தைக்கு வந்து கிருமி தாக்கம் இருக்காது. கூட்டமான இடங்களுக்கு இல்ல அதிக கும்பல் இருக்கிற இடத்துக்கெல்லாம் குழந்தைய சேர்த்துட்டு போக கூடாது. வீட்டுல யாருக்காவது இருமல் சரி இருந்தா நேரம் குழந்தைய நோக்கி இருமக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த இருமல் பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய கிருமி குழந்தைக்கு வந்து தாக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குறைமாத குழந்தைகள், எடை குறைவா பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து போதுமான தட்பவெப்ப நிலையில வச்சிருக்கணும். தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும், தேவைப்பட்ட பாலாடையில கொடுக்கலாம். தாய்மார்கள் வந்து கையை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். அப்பதான் குழந்தைக்கு வந்து கிருமி தாக்கம் இருக்காது. ஒருவேளை குழந்தைக்கு வந்து மூச்சு விடுறதுல ஏதாவது சிரமம், இல்ல மூச்சு விடாம நிக்கிறது, இல்ல அதிகமா வேகமா மூச்சு விடுறது, அல்லது குழந்தை நீளம் பாஞ்ச மாதிரி இருக்கிறது, அதிகப்படியான மஞ்சள் காமாலை, அல்லது குழந்தைக்கு வேற எங்க ரத்த கசிவு, இது போல எது வித்தியாசமா இருந்தாலும் உடனே அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகிறது வந்து நல்லது. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க. அதனால அவ்வளவு பெருமை வாய்ந்த குழந்தைகளை வந்து பேணி காப்பது ஒவ்வொரு பெற்றோரோட கடமையாகும். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாதங்களுக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கணும். குறித்த காலத்தில் தடுப்பூசி போட்டுக்கணும். குறைமாத குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பண்ணோம்னா குழந்தைகளுக்கும் நல்லது, தாய்மார்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி.
3: இதுவரை குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை கேட்டீர்கள். உரை வழங்கினார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதி.

நம்ம போடுறது வந்து ரொம்ப முக்கியமாகும். இப்போ ஒரு குழந்தைக்கு குறிப்பிட்ட தடுப்பூசியை போட்டுட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட டாக்டர் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட டைம்லேயே அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோம்னா, அந்த நோய்க்கிருமியிலேருந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பாதிப்பை நம்ம நிச்சயமாக தடுக்கலாம். குழந்தை பிறந்த உடனே எல்லா அரசு மருத்துவமனைகளையும் அந்த குழந்தைக்கு வந்து 3 நோய்க்கான தடுப்பூசி போடுவாங்க. பிசிஜி அதாவது காச நோய், 2வது வந்து ஓபிவி போலியோ சொட்டு மருந்து, 3வது ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசி. இது 3 குழந்தை பிறந்த உடனே கொடுத்துடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதம் இது முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைக்கு வந்து பென்டாவலன் தடுப்பூசி போடுவாங்க. இந்த பென்டாவலன் தடுப்பூசியில் 5 நோய்க்கான தடுப்பூசி மருந்துகள் கலந்துருக்கு. ஒன்று வந்து டிப்தீரியா அதாவது தொண்டை அடைப்பான், பர்டூசிஸ் கக்குவான் இருமல், டெட்டனஸ் ரணஜன்னி. ஸோ தொண்டையடைப்பான், கக்குவான் இருமல், ரணஜன்னி இந்த டிபிடி கூடவே மூளைக்காய்ச்சலை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஹெச் இன்ஃப்ளூயன்சா கிருமிக்கும் மஞ்சள் காமாலை பிக்கும் கலந்துருக்கு. இதெல்லாம் கலந்துருக்கிற இந்த பென்டாவலண்ட் வேக்சின் வந்து அவசியம் 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்தில் போட்டுக்கணும். இந்த பென்டாவலண்ட்டுக்கு ஊசி கூட வாயில் போலியோ சொட்டு மருந்தும் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலியோவுக்கு வந்து சொட்டு மருந்து கூடவே அதே போலியோ சொட்டு மருந்து அதே போலியோ தடுப்பதற்கான ஊசியாகவும் போடுறாங்க, ஐபிவின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிவி ஊசி வந்து குழந்தைக்கு வந்து 1.5 மாதத்துலேயும் 3.5 மாதத்துலேயும் போடுறாங்க. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு 9 மாதம் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து தட்டம் ஊசி போடுறாங்க. 9 மாதம் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு தட்டம் ஊசி போடணும். தட்டம் ஊசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. தட்டம் ஊசி குறித்த காலத்தில் போட்டால் தான் குழந்தைங்களுக்கு தட்டமாக வராது. அதனால் ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகளான நிமோனியா, காதில் சீழ்வரத்து, குழந்தையோட உடல் வளர்ச்சி குறைவு இதெல்லாம் நம்ம நிச்சயம் தடுக்கலாம். ஊட்டச்சத்து குறையும் நிச்சயம் குழந்தைகளை தடுக்க முடியும். அதனால் எல்லா அனைத்து தாய்மார்களும் 9 மாதங்கள் முடிந்த பிறகு குழந்தைக்கு வந்து தட்டம் ஊசி அவசியம் போட்டுக்கணும். தட்டம் ஊசி 9 மாதம் போடும்போதே குழந்தைக்கு வாயில் விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுப்பாங்க. இப்படி 9 மாதத்தில் ஆரம்பிக்கிற விட்டமின் ஏ சத்து மருந்து வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் விட்டமின் ஏ கொடுக்கணும். குழந்தைக்கு 5 வயது வரை குழந்தைக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை விட்டமின் ஏ சத்து கொடுக்கணும். அப்படி விட்டமின் ஏ சத்து கொடுத்தோம்னா குழந்தைக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஒருவேளை நிமோனியா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் குழந்தைக்கு அதிக அளவில் பாதிப்பு இருக்காது. அதனால் அவசியம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுக்கறது அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மாதத்தில் குழந்தைக்கு எம்எம்ஆர் கொடுக்குறாங்க. எம்எம்ஆரில் 3 விஷயம் இருக்குது, மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா. அதாவது தட்டமைக்கு 2வது ஊசி மாறியுது. மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கி, ருபல்லான்றது அதுவும் ஒரு தட்டமை மாதிரி ஒரு ருபல்லா கிருமி, ஒரு அம்மை ஏற்படுத்தக்கூடிய கிருமி. இந்த 3க்கும் சேர்ந்தது தான் எம்எம்ஆர். இதை 15 மாதத்தில் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு 1.5 வயசாகும் போது குழந்தைக்கு பூஸ்டர் டோசஸ் போட ஆரம்பிக்கணும். நம்ம 1.5 மாதத்தில் போட்ட ஊசிகளோட பூஸ்டர் டோஸ், அப்போ டிபிடியும் ஓபிவியும் கொடுப்பாங்க 1.5 வயசில். அதுக்கு மேற்கொண்டு குழந்தைக்கு 5 வயசில் மறுபடியும் டிபிடியும் ஓபிவியும் கொடுப்பாங்க. இந்த தடுப்பூசிகளை வந்து நம்ம குழந்தைங்க அனைத்து குழந்தைகளையும் வந்து கொடுக்கறது அவசியமாகும். நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, குறித்த காலத்தில் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சாதாரண விஷயம் தடுப்பூசி போட்டோம்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட நோய் தாக்கம் இருக்காது. அப்படி போட மறந்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய மற்ற காம்ப்ளிகேஷன்ஸால் குழந்தைகளோட உயிர்க்கே கூட ஆபத்த முடியலாம். அதனால் தடுப்பூசிகளை உங்கள் குழந்தைகளுக்கு குறித்த காலத்தில் தேசிய அட்டவணைப்படி போட்டுக்கொள்வது மிகவும் அவசியமாகும்.

குழந்தை பிறந்ததுலேருந்து 10 வயசு வரைக்கும் குழந்தைக்கு கண்டிப்பாக தடுப்பூசி கொடுக்கணும். குழந்தை பிறந்த உடனே காய்ச்சல் நோய் வராதுக்காக தோல் ஊசி கொடுப்போம். இந்த ஊசி போடாமல் இருந்தால் 1 மாதத்துக்குள்ளே போடலாம். இந்த ஊசி நாங்கள் இடது கையில் கொடுப்போம். 6 வாரத்துக்குள்ளே அந்த இடத்துல கொப்பளம் வரும், அதை தடம்ப ஆகும். நீங்கள் அந்த ஊசி போட்ட இடத்துல எதுவும் மருந்தும் ஆயின்மெண்ட்டும் போடக்கூடாது. இந்த தோல் ஊசி சேர்த்து நாங்கள் போலியோ சொட்டு மருந்தையும் மஞ்சள் காமலை பி ஊசி சேர்த்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதம் 5 வியாதி வராதுக்காக 1 ஊசி கொடுக்குறோம். அது பேர் பென்டாவேக்கு. இந்த ஊசி குழந்தைக்கு தொண்டை அடைப்பான், கக்குவ நிருமல், ரன்னஜன்னி, மூளை காய்ச்சல் மற்றும் நிமோனியா, மஞ்சள் காமலை பி நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாத்துது. இந்த ஊசி போட்டக்கப்புறம் காய்ச்சல் மற்றும் ஊசி போட்ட இடத்துல வீக்கம் வரதா நார்மல். நீங்கள் டாக்டர் தர காய்ச்சல் மருந்து 1-2 நாளைக்கு தரலாம், வீக்கம் கூட குறைஞ்சிரும். அப்புறம் 1.5 மாதம், 3 மாதம் பென்டாவேக் ஊசி சேர்த்து போலியோ ஊசி கூட போடுறோம்.

0: மாதம் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் தட்டாமாய் ஊசி கொடுக்குறோம், அது பேர் மீசல்ஸ். அதுக்கப்புறம் 15 மாதத்தில் நாங்கள் எம்எம்ஆர் ஊசி போடுறோம். இந்த ஊசி நம்ம குழந்தைய பொண்ணுக்கு வீங்கி தட்டம்மை ஜெர்மன் தட்டம்மை நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றுது. 1 மற்றும் 5 வயசில் டிபிடி ஊக்குவிப்பு தடுப்பூசி போடுறோம். இந்த ஊசி தொண்டை அடைப்பான் கக்குவம் இருமல் ரணஜன்னி நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றுது. இதுக்கப்புறம் கடைசியாக 10 வயசில் நாங்கள் ரணஜன்னி ஊசி போடுறோம். இந்த ஊசி ஸ்கூலில் கூட போடுறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நீங்கள் நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயாக தர இந்த தடுப்பூசிகளை ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் குழந்தைய போடுங்க. இந்த நோய்களில் எல்லாமே வராது தடுக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் நாம் குழந்தை பிறந்ததுலேருந்து தாய்ப்பாலே முதல் நோய் எதிர்ப்பு மருந்தாக பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான எதிர்ப்பு மருந்து நோய் தடுப்பு ஊசி போடணும்னு பார்த்தோம். ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முன்பே தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும்போது தாய்க்கும் குழந்தைக்கு பிரசவத்தின் போதும் ஏற்பட வாய்ப்பிருக்கக்கூடிய ரணஜன்னியை தடுப்பதற்கான ரணஜன்னி தடுப்பு ஊசி, அதாவது டெட்டனஸ் டாக்ஸாய்டு என்று பொதுவாக நாம் அறிந்திருக்கக்கூடிய ஊசியை கர்ப்ப காலத்தின் போது 2 முறை போட வேண்டியது அவசியமாகும். தாயின் கர்ப்பம் தரித்த முதல் வாரத்திலேயே முதல் மருத்துவமனையின் வருகையின் போது முதல் ஊசியும், 4 வார இடைவெளியின் போது 2வது ஊசியும் போட்டுக்கொள்வது அவசியம். 2வது கர்ப்பமாக இருந்தால், முதல் குழந்தையின் வயது 3 வயதுக்குள் இருந்தால், ஒரே ஒரு ரணஜன்னி தடுப்பு ஊசி பூஸ்டர் டோஸ் என்று சொல்லக்கூடிய பூஸ்டர் டெட்டனஸ் டாக்ஸைடு 1 முறை போட்டால் மட்டுமே போதுமானதாகும்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
3: நேயர்கள், இப்பொழுது கேட்கலாம் ஜிப்மர் அமுதம் தாய்ப்பால் மையம் குறித்த உரைச்சித்திரம்.
4: புதுச்சேரியில் இருக்கும் ஜிப்மர் மருத்துவமனை தென்னிந்தியாவில் மத்திய அரசால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஓர் சிறந்த மருத்துவமனை என எல்லோரும் அறிந்ததே. மேலும் இங்கு பல்வேறு சிறப்பு துறைகள் உள்ளன. அதில் தாய்சேய் மருத்துவமனை தனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்கு தாய்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் அனைவரும் அறிந்ததே. குழந்தை பிறந்த முதல் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். பல்வேறு காரணங்களால் சில தாய்மார்களால் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாது. அந்த குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் அவசியம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கிடைக்க இங்கு அமுதம் தாய்ப்பால் மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம். பாலூட்டும் தாய்மார் அனைவரும் தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு கொடுத்தது போக எஞ்சிய தாய்ப்பாலை வழங்குவதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாறாக உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது அதிகரிக்கும். நீங்கள் தானம் செய்யும் தாய்ப்பாலின் ஒவ்வொரு துளியும் ஒரு குறைமாத குழந்தை உயிர் பிழைக்க உதவும். மேலும் தாயை இழந்த குழந்தைகள் அல்லது தாயிடமிருந்து தற்காலிகமாக பால் கிடைக்காத குழந்தைகளும் பயனடைவார்கள். தாய்மார்களின் உடல் நலம் நன்கு பரிசோதிக்கப்பட்ட பின்னரும் அவர்களுக்கு எவ்வித கிருமி தாக்கம் இல்லை என்று தெரிந்த பின்னரும் மட்டுமே அவர்களிடமிருந்து தாய்ப்பால் தானமாக பெறப்படும். தாய்மார்களிடமிருந்து பெறப்பட்ட தாய்ப்பால் நன்கு சுத்திகரிக்கப்படுவதால் அதில் கிருமிகள் இருக்க வாய்ப்பில்லை.

0: மேலும் அவ்வாறு பதப்படுத்தப்பட்ட பால் நுண்ணுயிர் பரிசோதனைக்கு பிறகே குழந்தைக்கு வழங்கப்படும். தாய்ப்பால் கொடுப்பதும் குழந்தைக்கு பெறுவதும் அவரவர் சொந்த விருப்பமே. இதில் பண பரிமாற்றம் ஏதும் கிடையாது. அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, தாய்ப்பால் தானம் செய்வீர், குழந்தைகளின் உயிர் காப்பீர்.
1: இதுவரை ஜிப்மர் அமுதம் தாய்ப்பால் மையம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம்.
1: சின்ன குழந்தைங்களை இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். ஒரு 100 குழந்தை இறந்து போனால் அதில் 30% கூட இறந்து போகிறதுக்கு இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணம். இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கலாம், ஆனால் நிறைய குழந்தை ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாலும் சத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் அந்த மெடிசினுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் வரும். சில நேரத்தில் சில இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதனால் முக்கியமானதுன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியவாத விதம்னா கை வாஷ் பண்ணுறது, ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. வேறு மாஸ்க்கு கவனு இப்போ இதில் போட்டுறதுனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வந்து நம்ம ஹேண்ட் வாஷிங்னால தான் குறையுது. அதனால ஒரு ஒருத்தடவை குழந்தை தொடுறதுக்கு முன்னால் நல்ல சோப்பு தண்ணி போட்டு ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணோம். குழந்தை பார்த்தனப்புறம் திரும்பி ஹேண்ட் வாஷ் பண்ணோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இன்ஃபெக்ஷனுக்கு இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாத இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி குழந்தை தொட்டுறதுனால ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் படலாம். ஆஸ்பத்திரியில் வந்து நர்ஸ் டாக்டருங்களை சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், இது ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மதர், அம்மா இல்லைன்னா பாட்டி, கிராண்ட் மதர், இவங்க வந்து தொடுறதுனால கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்ம கையில் நிறைய கிருமி இருக்கலாம், அந்த கிருமி குறைக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம். ஹேண்டு ரப்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் சொல்யூஷன், ஆன்டிசெப்டிக்ஸ் லோஷன் போடு கைக்கு போட்டு குழந்தை பார்க்குறதுக்கு பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹேண்ட் வாஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரொம்ப சீப் அண்ட் எல்லா இடத்துலையும் பண்ணலாம், நம்ம வீட்டில் கூட இது பண்ணலாம். அதனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. அதனால் கை நல்ல எல்லா இடத்துலையும் கழுவணும், ஃப்ரண்ட்டில் கழுவணும், பின்னால் கழுவணும், விரலை கழுவணும், நகை கழுவணும், நல்ல கழுவிட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒரு குழந்தை தொடருக்கு முன்னால் யூஸ்வலாக 20 seconds ஆனால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஒரு குழந்தைக்கு மத்தியத்தில் ஒரு 10 seconds ஆனால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்.
2: வணக்கம். நம்ம இந்தியாவில் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகள் பார்த்திங்கன்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போன இந்த குறைமாத குழந்தைகள், எடை குறையுடன் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகளுக்கு நோய் தொற்று வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த நோய் கிருமி தாக்கம் ஏற்பட்டு அதற்கு பிறகு மருந்துகள் கொடுத்து அவசியப்படுவதை விட இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பது வந்து சாலச்சிறந்ததாகும். அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக எப்படி குழந்தைங்களுக்கு நோய் கிருமி வராமல் தடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தாய்மார்கள் தங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுவது தான். எந்த அம்மா தன் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறாங்களோ அந்த குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அம்மா மட்டும் இல்லை, குழந்தைய தூக்கக்கூடிய தாத்தா பாட்டி இல்லை அப்பா யார் குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடியும் கையை நல்லா சோப் போட்டு கழுவுனாங்கன்னா அந்த குழந்தைக்கு கிருமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம், இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. எத்தனை முறை நம்ம அதிகமாக கையை கழுவுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும். இது தாய்மார்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் பிரசவ காலத்திற்கு பிறகும் மருத்துவமனையிலேருந்து வீடு சென்ற பிறகும் இதை தொடர்ந்து செய்யணும். ஸோ ஹேண்ட் வாஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கை கழுவி அடிக்கடி கையை சோப் போட்டு கழுவுனாங்கன்னா குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. மருத்துவமனையிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் கையையும் அடிக்கடி சோப் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிக்குன்னு சொல்கிறவங்க பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குது. இதுக்குள்ளேயும் சில குழந்தைங்களை பெட்டில் சேர்த்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் மருத்துவர்களும் அங்கே உள்ளே சென்று வரக்கூடிய தாய்மார்களும் குறிப்பாக வந்து கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அப்படி செஞ்சாங்கனாலே அந்த நிக்குன்னு சொல்லக்கூடிய பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் நோய் தொற்றுகள் ரொம்ப கம்மியாகும். குழந்தைகளுக்கு நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு கை கழுவுவதன் அவசியத்தை பத்தி நம்ம பேசுறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கையில இருக்கக்கூடிய நகங்கள். பச்சிளங்குழந்தைங்களை நம்ம கையாளும் போது மருத்துவராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, கையில் நகமே இருக்கக்கூடாது. கையில் அப்படி நகம் இருந்ததுன்னா அந்த நகத்தில் வந்து அழுக்கு சேரும், அதில் கிருமி வந்து உட்காந்துக்கும். அவங்க குழந்தைய தொடும்பொழுதும் குழந்தைக்கு பாலாடையில் இல்லை மற்ற பொருட்கள் மூலம் கொடுக்கும்போதும் அங்கே நகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் குழந்தைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, குழந்தையை தொடக்கூடிய அனைவரும் கையில் வந்து நெகமே வச்சிருக்க கூடாது. நெகத்தை வந்து அடிக்கடி ட்ரிம் பண்ணி சுத்தமாக வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கையில தாய்மார்களும் சரி, குழந்தையை தூக்கக்கூடிய பாட்டிமார்களும் சரி, அவசியம் கையில நெகங்களை கட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமாகும்.
3: நம்மில் பலரும் அறிந்து வைத்திருக்கிறோம் கை சுத்தத்தை பற்றி. சாப்பிடுவதற்கு முன்பும் கழிப்பறையை பயன்படுத்தியதற்கு பின்பும் சோப்பு போட்டு கைகளை அலம்ப வேண்டும் என்பதில் சிலர் கடைபிடிக்கவும் செய்கிறோம். குறிப்பாக தாய்மார்களின் கவனத்திற்கு, குழந்தையை நாம் ஒவ்வொரு முறை தூக்கும் போதும், குழந்தையை தொடும் போதும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும், குழந்தைக்கான உணவை தயாரிக்கும் போதும், குழந்தைக்கு உணவை ஊட்டும் போதும் கைகளை தூய்மையாக, அதாவது சோப்பு போட்டு கையாளும்போது மிகவும் நலம். மேலும் குழந்தையின் அசுத்தங்களை சுத்தம் செய்த போதும், குழந்தை அசுத்தம் செய்த துணிகளை அலசி உலர்த்தும் பின்பும் நாம் கைகளை சோப்பு போட்டு கழுவுவதன் மூலம் குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் அது மிகுந்த நலத்தை ஏற்படுத்தும்.
4: நம் கைகளை சரியான முறையில் எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை பற்றி காண்போம். சோப்பு மற்றும் சோப்பு திரவத்தை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். முதலில் நம் கைகளை தண்ணீரில் நனைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சோப்பை எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு இரண்டு உள்ளங்கைகளையும் 10 நொடிகள் நன்றாக தேய்க்க வேண்டும். அதன் பிறகு வலது கையை இடது கையின் மேல் வைத்து விரல்களுக்கு இடையில் படும்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து இடது கையை வலது கையின் மேல் வைத்து 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முறைப்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். விரல்களை மடக்கி இதில் காண்பது போல் இடது விரல் நகங்களை முதலிலும் பிறகு வலது விரல் நகங்களையும் தேய்க்க வேண்டும். பின்பு வலது மற்றும் இடது பெருவிரல்களையும் இதன்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இதில் காண்பது போல் விரல் நுனிகளை உள்ளங்கையில் வைத்து சுற்றுப்பாதையில் 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இறுதியாக இரண்டு கைகளின் மணிக்கட்டு பகுதியை தேய்க்க வேண்டும். சுத்தமான நீரில் இரண்டு கைகளையும் கழுவிய பிறகு சுத்தமான துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி கைகளை உலர வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்ய சாதாரண தண்ணீர் டேப் பயன்படுத்தினால் இறுதியில் நாம் உபயோகப்படுத்தும் துணியையோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ பயன்படுத்தி தண்ணீர் டேப்பை மூட வேண்டும்.

0: நாம் நமது கைகளை சுத்தமாய் வைத்திருந்தால் நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் அவைகள் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும். ஆதலால் நீங்களும் உங்களை சார்ந்த நோயாளிகளும் சரியான முறையில் சரியான நேரத்தில் கை சுகாதாரத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இதனால் அநேக நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம்.
1: ஒவ்வொரு உள் நோயாளி குழந்தைகளை பராமரிக்கும் போதும் நாம் எப்பொழுதெல்லாம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி காண்போம். கட்டாயமாக ஒவ்வொரு குழந்தையை பராமரிக்கும் போதும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்யும் சரியான முறைகளை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஒவ்வொரு நோயாளியின் அருகிலும் இதற்கான கையை துடைக்கும் மருந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை கொண்டு நாம் கைகளை சுத்தம் செய்ய தண்ணீர் தேவைப்படாது. கைகளை சுத்தம் செய்யும் முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 தருணங்களை பற்றி காண்போம். இந்த 5 தருணங்களை நாம் எப்பொழுதும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் தருணம், நோயாளியை தொடுவதற்கு முன்பு. இதற்கான காரணம், நம் கைகளில் உள்ள கிருமிகள் நோயாளிக்கு தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாக்க உதவும். இரண்டாவது தருணம், நோயாளிக்கு தேவையான செயல்முறைகளை செய்வதற்கு முன்பு. இந்த தருணத்திற்கு காரணம், செயல்முறையின் போது நோயாளிக்கு கிருமி தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக. மூன்றாவது தருணம், நோயாளியின் உடல் திரவங்கள் நம்மீது பட்டாலோ அல்லது பட்டிருக்கலாம் என்று தோன்றினாலோ. இவ்வாறு செய்வதன் மூலம் நோயாளியின் நோய் தொற்று நம்மை தாக்காமல் பாதுகாக்க முடியும். நான்காவது தருணம், நோயாளியை தொட்ட பின்பு. இதற்கு காரணம், நோய்க்கிருமி நம்மை தாக்காமல் இருப்பதற்கு.

0: ஐந்தாவது தருணம். நோயாளியின் சுற்றுப்புறத்தையோ அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களையோ தொட்ட பிறகு. இதற்கு காரணம் நோயாளிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
1: சரியான நேரத்தில் சரியான முறையில் நம் கைகளை சுத்தம் செய்யும் போது மருத்துவமனையிலிருந்து ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
2: நம் கைகளை இந்த எளிமையான முறையில் சுத்தம் செய்வதன் மூலம் நம்மால் நோயாளிகளுக்கு எந்தவித தொற்றும் ஏற்படாமல் பாதுகாப்பது நமது கடமையாகும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம். ஜிப்மர் இணையதள வானொலியின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கலாம் குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை. வழங்குகிறார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போ குழந்தை வளர்ப்பு பத்திய கொஞ்சம் பொதுவான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல வந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். உலகத்துல எந்த மூலையில குழந்தை பிறந்தாலும் சரி, எவ்வளவு இடையுள்ள குழந்தைய பிறந்தாலும் சரி, குறைமாத குழந்தையானாலும் சரி, நிறைமாத குழந்தையானாலும் சரி, எல்லா குழந்தைக்கும் பிறந்த உடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி மொதல் 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தனா குழந்தை வந்து ஆரோக்கியமா வளரும். சிலர் கேட்கலாம், சார் குழந்தை வந்து பிறந்திருக்கு, எவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம கொடுக்கணும் தாய்ப்பால் அப்படின்னு கேட்கலாம். குழந்தை பிறந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். சுகப்பிரசவமானாலும் சரி, சிசேரியன் செக்ஷன் ஆனாலும் சரி, குழந்தைக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா அழுவோம், பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்தோம்னா குழந்தை தூங்க போயிடும், இல்லை குழந்தையோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு கம்மியாயிடும், அம்மாவும் சோர்வாக இருப்பாங்க, அதுக்கு பிறகு நம்ம தாய்ப்பால் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால குழந்தை பிறந்த முதல் அரை மணி நேரத்திற்குள் நம்ம வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். தாய்ப்பால் வந்து ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா குழந்தைக்கு கிடைக்கிற முதல் தடுப்பூசியே தாய்ப்பால் தான். அம்மாவுக்கு முதல்ல சுரக்கக்கூடிய சீம்பால் வந்து அதுல வந்து விட்டமின் ஏ இருக்கும், குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நிறைய இருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்க, சீம்பால் கொடுக்கூடாதுன்னு நினைச்சு அதை வந்து கீழே விட்டுருவாங்க, குழந்தை கொடுக்காம விட்டுருவாங்க. அது தவறானது. பிறந்த எல்லா குழந்தைக்கும் சீம்பால் கொடுப்பது மிக மிக அவசியமாகும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான தாய்மார்களுக்கு முத 1-2 நாள் வந்து தாய்ப்பால் வந்து சொட்டு சொட்டா தான் வரும், அது இயற்கை தான். குழந்தைய அடிக்கடி மார்ல வைக்கணும், குழந்தை சப்ப ஆரம்பிச்ச உடனே மார்ல வந்து தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்கும். அதனால முத 1-2 நாள்லயே பால் சார் பால் பத்தல அப்படின்னு நினைக்கவே கூடாது. முதல் 1 நாள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலே குழந்தைக்கு போதுமானது. அம்மா வந்து குழந்தைய அடிக்கடி மார்பகத்தில் வைக்கணும். அப்படி வைக்கும் போது என்னாவோ, அந்த தூண்டுதல் காரணமாக அம்மாவுக்கு வந்து இந்த போதுமான ஹார்மோன்கள் சுரந்து தாய்ப்பால் உற்பத்தி ஆவதும் சுரப்பதும் வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைலாம் போதுமான அளவு கிடைக்கிறதால என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து 1 நாளைக்கு வந்து 5-6 தடவை சிறுநீர் கழிப்பாங்க, அதுக்கு மேலேயும் போவாங்க. குழந்தைக்கு போதுமான அளவுல எடை கூடும். முதல் 1 மாசத்துல பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு மேல குழந்தைக்கு கூடும். எந்த ஒரு குழந்தைக்கு வந்து எடை சரியா 1/2 கிலோக்கு மேல 1 மாசத்துல கூடுதோ, அல்லது 1 நாளைக்கு 5-6 தடவை போதோ பால் குடிச்சு நல்லா தூங்குதோ, அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறது அர்த்தமாகும். இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் கொடுக்கற தவிர்த்து குழந்தைக்கு வந்து வாயில மற்ற விஷயங்கள்லாம் சிலவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி கொடுப்பாங்க, சிலவங்க காபி டீ தண்ணி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. முதல் 6 மாசத்துக்கு குழந்தை வாயில தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே போகக்கூடாது. குழந்தையோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது, அதுல தாய்ப்பால் தான் வந்து குழந்தையோட குடலுக்கு ஏத்தது. அதை தவிர்த்து நம்ம வேற எது கொடுத்தாலும் குழந்தைக்கு வந்து அது நன்மை பயக்காது. சிலர் கேட்கலாம், இல்ல சார் இப்ப வந்து ரொம்ப வெப்பமா இருக்குது, இது சம்மர் சீசன், இப்ப வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தாய்ப்பாலோட கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாய்ப்பால் வந்து அதுலேயே 80% வந்து நீர் தான் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு பாலைவனத்திலே பிறந்தாலும் அது வந்து ஒரு சம்மர் சீசனா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கூட தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மொதல் 6 மாசத்துக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவுமே வாயில போகக்கூடாது. சிலவங்க வந்து குழந்தைக்கு வந்து சார் சரிக்க மாட்டேது, கொஞ்சம் கிரேப் வாட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேப் வாட்டர் வந்து குழந்தையோட வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது. குழந்தைக்கு செரிக்கிறதுக்கு தேவையான எல்லா அமிலங்களும் அந்த தாய்ப்பால்லே நிறைஞ்சிருக்கு. ஆடு மாதிரி ஏதாவது கிரேப் வாட்டர் போடுறதா, போடுறது கிடையாது. நம்ம மட்டும் அதை தவறா செய்யறோம். அதனால கிரேப் வாட்டர் கொடுக்கறதால குழந்தைக்கு செரிமானம் ஆகாது. மாறாக எந்தெந்த குழந்தைக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கறாங்களோ அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து மலச்சிக்கல் ஏற்படுது. அதனால எக்காரணம் கொண்டும் கிரேப் வாட்டர் போடக்கூடாது. சில குழந்தைங்கெல்லாம் கிரேப் வாட்டர் போட்டு குடல்ல பொத்தல் போட்டு எங்க ஆஸ்பத்திரியில் வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால தாய்ப்பால் கொடுப்பதே போதுமானது, அதற்கு தேவையில்லாம குழந்தைக்கு வந்து நம்ம எதுவும் கெடுதல் செய்யக்கூடாது. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் போய் நாங்கள் குளிப்பாட்டுறோம் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சல்லி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது, இந்த மாதிரி செய்கிறாங்க. சிலர் வந்து அறியாமையில் அப்படி செய்கிறாங்க. குழந்தைக்கு வந்து ஓவர் ஆயிலிங்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம மூக்கு வாயில எண்ணெய் கட்டுறது இல்லை வாயில ஊதறது சளி எடுக்குது அப்படிலாம் செய்யும்போது என்னாகும், அதை ஊதுறவங்க வாயில இருக்கிற கிருமிலாம் குழந்தையோட நுரையீரலுக்கு போய் சேர்ந்துரும். அதனால குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வரலாம், அது உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். அதனால வந்து மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, குழந்தைக்கு பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தவிர்த்து எதுவும் கொடுக்கக்கூடாது. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு குழந்தைக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுக்க கூடாது, மூக்கில் எண்ணெய் கட்டுறது, சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, தாய்ப்பால் குழந்தை பிறந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கும் நல்லது அம்மாவுக்கும் நல்லது. அம்மாவுக்கு எப்படி நல்லதுன்னு கேக்குறீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து சீக்கிரம் தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆக்சிடாசின் ஒரு ஹார்மோன் அம்மாவுக்கு சுரக்கும், அந்த ஹார்மோனால அம்மாவோட கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கும். அப்படி கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கத்தால அம்மாவுக்கு வந்து உதிரப்போக்கு கம்மியாகும். ஸோ ஆரம்பத்திலே குழந்தை பிறந்த அரை மணி நேரத்தில் நம்ம செய்யும்போது குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது. குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதோடு குழந்தைக்கு வந்து நம்ம இணை உணவு ஆரம்பிக்கணும். இணை உணவுனா நம்ம வெளியில விக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்கள் தான் இணை உணவாக ஆரம்பிக்கணும். 6 மாதம் கழித்து தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணும். வீட்டில் செய்யக்கூடிய முதல்ல வந்து அரிசியில் செய்த உணவாக கொடுக்கலாம், சாதம், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி பொருட்களை கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எது கொடுத்தாலும் குழந்தை வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கணும். எது கொடுத்தாலும் ஸ்பூனு, டம்ளர், பாலடை இதைத்தான் பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்டு ஃபீடிங் பாட்டிலே குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த வயதிலுமே குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்துறதால்
3: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம், கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம்.
5: சின்ன குழந்தைங்களை இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். ஒரு 100 குழந்தை இறந்து போனால் அதில் 30% கூட இறந்து போகிறதுக்கு இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணம். இன்ஃபெக்ஷன்

0: வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கலாம், ஆனால் நிறைய குழந்தை ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாலும் சத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் அந்த மெடிசினுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் வரும். சில நேரத்தில் சில இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதனால் முக்கியமானதுன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி தடுக்கிறது. தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியவாத விதம்னா கை வாஷ் பண்ணுறது, ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. வேறு மாஸ்க்கு கவனு இப்போ இதில் போட்டுறதுனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வந்து நம்ம ஹேண்ட் வாஷிங்னால தான் குறையுது. அதனால ஒரு ஒருத்தோடைய குழந்தை தொடுறதுக்கு முன்னால் நல்ல சோப்பு தண்ணி போட்டு ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணோம். குழந்தை பார்த்தனப்புறம் திரும்பி ஹேண்ட் வாஷ் பண்ணோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இன்ஃபெக்ஷனுக்கோ இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாத இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி குழந்தை தொட்டுறதுனால ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் படலாம். ஆஸ்பத்திரியில் வந்து நர்ஸ் டாக்டருங்களை சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணல, இது ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மதர், அம்மா இல்லைன்னா பாட்டி, கிராண்ட் மதர், இவங்க வந்து தொடுறதுனால கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்ம கையில் நிறைய கிருமி இருக்கலாம், அந்த கிருமி குறைக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம். ஹேண்டு ரப்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் சொல்யூஷன், ஆன்டிசெப்டிக்ஸ் லோஷன் போடு கைக்கு போட்டு குழந்தை பார்க்குறதுக்கு பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹேண்ட் வாஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரொம்ப சீப் அண்ட் எல்லா இடத்துலையும் பண்ணலாம், நம்ம வீட்டில் கூட இது பண்ணலாம். அதனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. அதனால் கை நல்ல எல்லா இடத்துலையும் கழுவணும், ஃப்ரண்ட்டில் கழுவணும், பின்னால் கழுவணும், விரலை கழுவணும், நகை கழுவணும், நல்ல கழுவிட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒரு குழந்தை தொடருக்கு முன்னால் யூஸ்வலாக 20 seconds ஆனால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஒரு குழந்தைக்கு மத்தியத்தில் ஒரு 10 seconds ஆனால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்.
1: வணக்கம். நம்ம இந்தியாவில் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகள் பார்த்திங்கன்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போன இந்த குறைமாத குழந்தைகள், எடை குறையுடன் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகளுக்கு நோய் தொற்று வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த நோய் கிருமி தாக்கம் ஏற்பட்டு அதற்கு பிறகு மருந்துகள் கொடுத்து அவசியப்படுவதை விட இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பது வந்து சாலச்சிறந்ததாகும். அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக எப்படி குழந்தைங்களுக்கு நோய் கிருமி வராமல் தடுக்கிறது, முக்கியமான விஷயம் வந்து தாய்மார்கள் தங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுவதுதான். எந்த அம்மா தன் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறாங்களோ அந்த குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அம்மா மட்டும் இல்லை, குழந்தைய தூக்கக்கூடிய தாத்தா பாட்டி இல்லை அப்பா, யார் குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடியும் கையை நல்லா சோப் போட்டு கழுவுனாங்கன்னா அந்த குழந்தைக்கு கிருமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம், இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. எத்தனை முறை நம்ம அதிகமாக கையை கழுவுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும். இது தாய்மார்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் பிரசவ காலத்திற்கு பிறகும் மருத்துவமனையிலேருந்து வீடு சென்ற பிறகும் இதை தொடர்ந்து செய்யணும். ஸோ ஹேண்ட் வாஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கை கழுவி அடிக்கடி கையை சோப் போட்டு கழுவுனாங்கன்னா குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. மருத்துவமனையிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் கையையும் அடிக்கடி சோப் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிக்குன்னு சொல்கிறவங்க பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குது. இதுக்குள்ளேயும் சில குழந்தைங்களை பெட்டில் சேர்த்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் மருத்துவர்களும் அங்கே உள்ளே சென்று வரக்கூடிய தாய்மார்களும் குறிப்பாக வந்து கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அப்படி செஞ்சாங்கனாலே அந்த நிக்குன்னு சொல்லக்கூடிய பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் நோய் தொற்றுகள் ரொம்ப கம்மியாகும். குழந்தைகளுக்கு நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு கை கழுவுவதன் அவசியத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கையில் இருக்கக்கூடிய நகங்கள். பச்சிளங்குழந்தைங்களை நம்ம கையாளும் போது மருத்துவராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, கையில் நகமே இருக்கக்கூடாது. கையில் அப்படி நகம் இருந்ததுன்னா அந்த நகத்தில் வந்து அழுக்கு சேரும், அதில் கிருமி வந்து உட்காந்துக்கும். அவங்க குழந்தைய தொடும்பொழுதும் குழந்தைக்கு பாலாடையில் இல்லை மற்ற பொருட்கள் மூலம் கொடுக்கும்போதும் அவங்க நகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் குழந்தைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சொல்ல வர கருத்து என்னென்னா குழந்தையை தொடக்கூடிய அனைவரும் கையில் வந்து நகமே வச்சிருக்கக்கூடாது. நகத்தை வந்து அடிக்கடி ட்ரிம் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கையில் தாய்மார்களும் சரி, குழந்தையை தூக்கக்கூடிய பாட்டிமார்களும் சரி, அவசியம் கையில் நகங்களை கட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமாகும்.
2: நம்மில் பலரும் அறிந்து வைத்திருக்கிறோம் கை சுத்தத்தை.

0: பற்றி சாப்பிடுவதற்கு முன்பும் கழிப்பறையை பயன்படுத்தியதற்கு பின்பும் சோப்பு போட்டு கைகளை அலம்ப வேண்டும் என்பதில் சிலர் கடைபிடிக்கவும் செய்கிறோம். குறிப்பாக தாய்மார்களின் கவனத்திற்கு, குழந்தையை நாம் ஒவ்வொரு முறை தூக்கும் போதும், குழந்தையை தொடும் போதும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும், குழந்தைக்கான உணவை தயாரிக்கும் போதும், குழந்தைக்கு உணவை ஊட்டும் போதும் கைகளை தூய்மையாக, அதாவது சோப்பு போட்டு கையாளும்போது மிகவும் நலம். மேலும் குழந்தையின் அசுத்தங்களை சுத்தம் செய்த போதும், குழந்தை அசுத்தம் செய்த துணிகளை அலசி உலர்த்தும் பின்பும் நாம் கைகளை சோப்பு போட்டு கழுவுவதன் மூலம் குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் அது மிகுந்த நலத்தை ஏற்படுத்தும்.
1: நம் கைகளை சரியான முறையில் எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை பற்றி காண்போம். சோப்பு மற்றும் சோப்பு திரவத்தை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். முதலில் நம் கைகளை தண்ணீரில் நனைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சோப்பை எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு இரண்டு உள்ளங்கைகளையும் 10 நொடிகள் நன்றாக தேய்க்க வேண்டும். அதன் பிறகு வலது கையை இடது கையின் மேல் வைத்து விரல்களுக்கு இடையில் படும்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து இடது கையை வலது கையின் மேல் வைத்து 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முறைப்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். விரல்களை மடக்கி இதில் காண்பது போல் இடது விரல் நகங்களை முதலிலும் பிறகு வலது விரல் நகங்களையும் தேய்க்க வேண்டும். பின்பு வலது மற்றும் இடது பெருவிரல்களையும் இதன்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இதில் காண்பது போல் விரல் நுனிகளை உள்ளங்கையில் வைத்து சுற்றுப்பாதையில் 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இறுதியாக இரண்டு கைகளின் மணிக்கட்டு பகுதியை தேய்க்க வேண்டும். சுத்தமான நீரில் இரண்டு கைகளையும் கழுவிய பிறகு சுத்தமான துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி கைகளை உலர வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்ய சாதாரண தண்ணீர் டேப் பயன்படுத்தினால் இறுதியில் நாம் உபயோகப்படுத்தும் துணியையோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ பயன்படுத்தி தண்ணீர் டேப்பை மூட வேண்டும்.

0: நாம் நமது கைகளை சுத்தமாய் வைத்திருந்தால் நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் அவைகள் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும். ஆதலால் நீங்களும் உங்களை சார்ந்த நோயாளிகளும் சரியான முறையில் சரியான நேரத்தில் கை சுகாதாரத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இதனால் அநேக நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: ஒவ்வொரு உள் நோயாளி குழந்தைகளை பராமரிக்கும் போதும் நாம் எப்பொழுதெல்லாம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி காண்போம். கட்டாயமாக ஒவ்வொரு குழந்தையை பராமரிக்கும் போதும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்யும் சரியான முறைகளை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஒவ்வொரு நோயாளியின் அருகிலும் இதற்கான கையை துடைக்கும் மருந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை கொண்டு நாம் கைகளை சுத்தம் செய்ய தண்ணீர் தேவைப்படாது. கைகளை சுத்தம் செய்யும் முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 தருணங்களை பற்றி காண்போம். இந்த 5 தருணங்களை நாம் எப்பொழுதும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் தருணம், நோயாளியை தொடுவதற்கு முன்பு. இதற்கான காரணம் நம் கைகளில் உள்ள கிருமிகள் நோயாளிக்கு தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாக்க உதவும். இரண்டாவது தருணம், நோயாளிக்கு தேவையான செயல்முறைகளை செய்வதற்கு முன்பு. இந்த தருணத்திற்கு காரணம் செயல்முறையின் போது நோயாளிக்கு கிருமி தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக. மூன்றாவது தருணம், நோயாளியின் உடல் திரவங்கள் நம்மீது பட்டாலோ அல்லது பட்டிருக்கலாம் என்று தோன்றினாலோ. இவ்வாறு செய்வதன் மூலம் நோயாளியின் நோய் தொற்று நம்மை தாக்காமல் பாதுகாக்க முடியும். நான்காவது தருணம், நோயாளியை தொட்ட பின்பு. இதற்கு காரணம் நோய்க்கிருமி நம்மை தாக்காமல் இருப்பதற்கு.

0: ஐந்தாவது தருணம். நோயாளியின் சுற்றுப்புறத்தையோ அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களையோ தொட்ட பிறகு. இதற்கு காரணம் நோயாளிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
1: சரியான நேரத்தில் சரியான முறையில் நம் கைகளை சுத்தம் செய்யும் போது மருத்துவமனையிலிருந்து ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
2: நம் கைகளை இந்த எளிமையான முறையில் சுத்தம் செய்வதன் மூலம் நம்மால் நோயாளிகளுக்கு எந்தவித தொற்றும் ஏற்படாமல் பாதுகாப்பது நமது கடமையாகும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம். ஜிப்மர் இணையதள வானொலியின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கலாம் குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை. வழங்குகிறார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போ குழந்தை வளர்ப்பு பத்திய கொஞ்சம் பொதுவான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல வந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். உலகத்துல எந்த மூலையில குழந்தை பிறந்தாலும் சரி, எவ்வளவு இடையுள்ள குழந்தைய பிறந்தாலும் சரி, குறைமாத குழந்தையானாலும் சரி, நிறைமாத குழந்தையானாலும் சரி, எல்லா குழந்தைக்கும் பிறந்த உடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி மொத 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தனா குழந்தை வந்து ஆரோக்கியமா வளரும். சிலர் கேட்கலாம், சார் குழந்தை வந்து பிறந்திருக்கு, எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம கொடுக்கணும் தாய்ப்பால் அப்படின்னு கேட்கலாம். குழந்தை பிறந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். சுகப்பிரசவம் ஆனாலும் சரி, சிசேரியன் செக்ஷன் ஆனாலும் சரி, குழந்தைக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும், நல்லா அழுவோம், பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்தோம்னா குழந்தை தூங்க போயிடும், இல்ல குழந்தையோட ரத்தத்துல சர்க்கரை அளவு கம்மியாயிடும், அம்மாவும் சோர்வா இருப்பாங்க, அதுக்கு பிறகு நம்ம தாய்ப்பால் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால குழந்தை பிறந்த முதல் அரை மணி நேரத்திற்குள் நம்ம வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். தாய்ப்பால் வந்து ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா குழந்தைக்கு கிடைக்கிற முதல் தடுப்பூசியே தாய்ப்பால் தான். அம்மாவுக்கு முதல்ல சுரக்கக்கூடிய சீம்பால் வந்து அதுல வந்து விட்டமின் ஏ இருக்கும், குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நிறைய இருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்க, சீம்பால் கொடுக்கூடாது நினைச்சு அதை வந்து கீழே விட்டுருவாங்க, குழந்தை கொடுக்காம விட்டுருவாங்க, அது தவறானது. பிறந்த எல்லா குழந்தைக்கும் சீம்பால் கொடுப்பது மிக மிக அவசியமாகும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான தாய்மார்களுக்கு முத 1-2 நாள் வந்து தாய்ப்பால் வந்து சொட்டு சொட்டா தான் வரும், அது இயற்கை தான். குழந்தைய அடிக்கடி மார்ல வைக்கணும், குழந்தை சப்ப ஆரம்பிச்ச உடனே மார்ல வந்து தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்கும். அதனால முத 1-2 நாள்லயே பால் சார் பால் பத்தல அப்படின்னு நினைக்கவே கூடாது. முதல் 1 நாள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலே குழந்தைக்கு போதுமானது. அம்மா வந்து குழந்தைய அடிக்கடி மார்பகத்தில் வைக்கணும். அப்படி வைக்கும் போது என்னாவோ அந்த தூண்டுதல் காரணமாக அம்மாவுக்கு வந்து இந்த போதுமான ஹார்மோன்கள் சுரந்து தாய்ப்பால் உற்பத்தி ஆவதும் சுரப்பதும் வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களாம் போதுமான அளவு கிடைக்கிறதால என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து 1 நாளைக்கு வந்து 5-6 தடவை சிறுநீர் கழிப்பாங்க, அதுக்கு மேலேயும் போவாங்க. குழந்தைக்கு போதுமான அளவுல எடை கூடும். முதல் 1 மாசத்துல பாத்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேல குழந்தைக்கு கூடும். எந்த ஒரு குழந்தைக்கு வந்து எடை சரியா 1/2 கிலோவுக்கு மேல 1 மாசத்துல கூடுதோ, அல்லது 1 நாளைக்கு 5-6 தடவை போதோ, பால் குடிச்சு நல்லா தூங்குதோ, அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறது அர்த்தமாகும். இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் கொடுக்கற தவிர்த்து குழந்தைக்கு வந்து வாயில மற்ற விஷயங்கள்லாம் சிலவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி கொடுப்பாங்க, சிலவங்க காபி டீ தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. முதல் 6 மாசத்துக்கு குழந்தை வாயில தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே போகக்கூடாது. குழந்தையோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது, அதுல தாய்ப்பால் தான் வந்து குழந்தையோட குடலுக்கு ஏத்தது. அதை தவிர்த்து நம்ம வேற எது கொடுத்தாலும் குழந்தைக்கு வந்து அது நன்மை பயக்காது. சிலர் கேட்கலாம், இல்ல சார் இப்ப வந்து ரொம்ப வெப்பமா இருக்குது, இது சம்மர் சீசன், இப்ப வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தாய்ப்பாலோட கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாய்ப்பால் வந்து அதுலயே 80% வந்து நீர் தான் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு பாலைவனத்திலேயே பிறந்தாலும் அது வந்து ஒரு சம்மர் சீசனா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கூட தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ மொதல் 6 மாசத்துக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவுமே வாயில போகக்கூடாது. சிலவங்க வந்து குழந்தைக்கு வந்து சார் சரிக்க மாட்டேது, கொஞ்சம் கிரேப் வாட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேப் வாட்டர் வந்து குழந்தையோட வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது. குழந்தைக்கு செரிக்கிறதுக்கு தேவையான எல்லா அமிலங்களும் அந்த தாய்ப்பாலே நிறைஞ்சிருக்கு. ஆடு மாதிரி ஏதாவது கிரேப் வாட்டர் போடுறதா, போடுறது கிடையாது, நம்ம மட்டும் அதை தவறா செய்யறோம். அதனால கிரேப் வாட்டர் கொடுக்கறதால குழந்தைக்கு செரிமானம் ஆகாது, மாறாக எந்தெந்த குழந்தைக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கறாங்களோ அந்த குழந்தைக்கு எல்லாம் வந்து மலச்சிக்கல் ஏற்படுது. அதனால எக்காரணம் கொண்டும் கிரேப் வாட்டர் போடக்கூடாது. சில குழந்தைங்கெல்லாம் கிரேப் வாட்டர் போட்டு குடல்ல பொத்தல் போட்டு எங்க ஆஸ்பத்திரியில வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால தாய்ப்பால் கொடுப்பதே போதுமானது, அதற்கு தேவையில்லாம குழந்தைக்கு வந்து நம்ம எதுவும் கெடுதல் செய்யக்கூடாது. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் போய் நாங்கள் குளிப்பாட்டுறோம் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சல்லி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது, இந்த மாதிரி செய்கிறாங்க. சிலர் வந்து அறியாமையில் அப்படி செய்கிறாங்க. குழந்தைக்கு வந்து ஓவர் ஆயிலிங்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம மூக்கு வாயில எண்ணெய் கட்டுறது இல்ல வாயில ஊதறது சளி எடுக்கிறது அப்படிலாம் செய்யும் போது என்னாவும், அதை ஊதுறவங்க வாயில இருக்கிற கிருமி எல்லாம் குழந்தையோட நுரையீரலுக்கு போய் சேர்ந்துரும். அதனால குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வரலாம், அது உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். அதனால வந்து மூக்குல எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. சோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, குழந்தைக்கு பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தவிர்த்து எதுவும் கொடுக்க கூடாது. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு குழந்தைக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுக்க கூடாது, மூக்குல எண்ணெய் கட்டுறது, சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, தாய்ப்பால் குழந்தை பிறந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கும் நல்லது அம்மாவுக்கும் நல்லது. அம்மாவுக்கு எப்படி நல்லதுன்னு கேக்குறீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து சீக்கிரம் தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆக்சிடாசின் ஒரு ஹார்மோன் அம்மாவுக்கு சுரக்கும். அந்த ஹார்மோனால அம்மாவோட கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கும். அப்படி கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கத்தால அம்மாவுக்கு வந்து உதிரப்போக்கு கம்மியாகும். சோ ஆரம்பத்திலேயே குழந்தை பிறந்த அரை மணி நேரத்தில் நம்ம செய்யும்போது குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது. குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதோடு குழந்தைக்கு வந்து நம்ம இணை உணவு ஆரம்பிக்கணும். இணை உணவுனா நம்ம வெளியில விக்கத்தெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்கள் தான் இணை உணவா ஆரம்பிக்கணும். 6 மாதம் கழித்து தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணும். வீட்டில் செய்யக்கூடிய முதல்ல வந்து அரிசியில் செய்த உணவா கொடுக்கலாம், சாதம், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி பொருட்களை கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம். எது கொடுத்தாலும் குழந்தை வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கணும். எது கொடுத்தாலும் ஸ்பூன், டம்ளர், பாலடை இதைத்தான் பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்டு ஃபீடிங் பாட்டிலே குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த வயதிலுமே குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்துறதால என்ன ஆகும்னா, குழந்தைக்கு நம்ம தெரிஞ்சே கிருமி கொடுக்கறதுக்கு சமம் ஆகும். நம்ம டெய்லி ஃபீடிங் பாட்டில் கிளீன் பண்ணாலும் சரி, புதுசா நிப்பிள் போட்டாலும் சரி, டெய்லி ஒரு புது பாட்டிலே வாங்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் எந்த குழந்தைக்கு அம்மா ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்றாங்களோ அந்த குழந்தைக்கு வந்து காதல சீழ், நிமோனியா, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து 6 மடங்கு அதிகமரிக்கும். அதனால வந்து கண்டிப்பா வந்து ஃபீடிங் பாட்டில் எந்த வயசுலயுமே குழந்தை யூஸ் பண்ணக்கூடாது. சில சமயம் அப்படி யூஸ் பண்ணும்போது குழந்தையோட பல்லு வளர்ச்சியும் கூட பாதிக்கப்படும். சோ 6 மாசத்துக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கிறோம். வெளியிலிருந்து டப்பால வைக்கிற எந்த உணவும் குழந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னன்னைக்கு நீங்க வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதையே வந்து கூழ் மாதிரி ஆக்கி குழந்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1 வயசு வரும்பொழுது குழந்தை நீங்க வீட்டில் என்ன சமைச்சு சாப்பிட்றீங்களோ அது எல்லா உணவையும் குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். சிலவங்க கேட்பாங்க, ஏன் சார் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணுமா, மாட்டுப்பால் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. மாட்டுப்பாலோட இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் வந்து செட் ஆகும், குழந்தைக்கு செட் ஆகாது. தாய்ப்பாலில் இருக்கிற ஊட்டச்சத்து தான் குழந்தைக்கு சேரும். இப்போ வந்து மாட்டுப்பாலை வந்து நம்ம 1 வயசுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சோம்னா அது குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா, சக்கரை வியாதி இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஒவ்வாமை இதெல்லாம் வந்து அதிக அளவில் வரதுக்கான வாய்ப்பு. அதனால மாட்டுப்பால் வந்து குழந்தைக்கு 1 வயசுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி மாட்டுப்பால் கொடுக்கறது நல்லது கிடையாது. மாட்டுப்பால் கொடுக்கும்பொழுது அதுல நிறைய புரதம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா குழந்தைக்கு வந்து அது வந்து போதுமான அளவுல வந்து அது உள்ள ரத்தத்துல கலக்காது. தாய்ப்பால்ல அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான சரி விகிதத்துல இருக்குது குழந்தைக்கு. அதனால கம்மியா இருந்தாலும் அது எல்லாமே வந்து குழந்தையோட ரத்தத்துக்கு போய் சேரும். ஆனா மாட்டுப்பால்ல அப்படி கிடையாது. மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைங்கெல்லாம் வந்து நான் முன்னாடி ஃபீடிங் பாட்டிலுக்கு சொன்ன மாதிரியே அந்த மாட்டுப்பால் கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும், அந்த குழந்தைங்க அடிக்கடி ஆஸ்பத்திரி பக்கம் வரும். அதனால மாட்டுப்பால்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ பெரும்பாலான தாய்மார்கள் வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க மார்பகத்தில் குழந்தைய வச்சாலே இயற்கையாக வந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உலகத்தில் வந்து பாலூட்டி இனத்தை சேர்ந்த அனைத்து விலங்கினமே குழந்தை பிறந்தவுடனே பால் கொடுக்கறது இயற்கை. அது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது, அது இயற்கையானது. ஆனால் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இயற்கையிலிருந்து நம்ம விலகி செல்வதால அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பெரும்பாலான தாய்மார்களுக்கு அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தாலும் சரி, 3 குழந்தை பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு அது குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும். குழந்தை அடிக்கடி மார்ல வச்சாலே போதுமான அளவுக்கு அவங்க குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கும். ஆனா ஒரு சில சூழ்நிலைகள்ல ஒரு சில தாய்மார்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வந்து சீரியஸ் ஆயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அம்மா தவறிடுறாங்க, அல்லது குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பால் சுரக்கத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பொழுது இங்கதான் வந்து தாய்ப்பால் வங்கியோட பங்கு இருக்கு. இப்போ ஜிப்மர்ல பாத்தீங்கன்னா அமுதம் தாய்ப்பால் மையம், ஏடிஎம் அப்படின்ற தாய்ப்பால் வங்கியை வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சிறந்த வகையில போயிட்டு இருக்கு. இந்த தாய்ப்பால் வங்கியில பாத்தீங்கன்னா குறை மாத குழந்தைகள் இல்ல டெலிவரி ஆன பிறகு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கல அந்த போன்ற சமயங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அதாவது வெளியே வைக்கக்கூடிய மாவு பொருட்களை கொடுக்காம குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலை நம்ம கொடுக்கறோம். இத பாத்தீங்கன்னா தாய்ப்பால் எல்லார்கிட்டையும் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. தாய்ப்பால் தானம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து போதிய உடல் நலத்தோட இருக்காங்கன்னு பார்த்த பிறகுதான் அதை கொடுக்க முடியும். குழந்தைகின்ற அனைத்து அன்னையருமே வந்து தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். தாய்ப்பால் வங்கியில தாய்ப்பால் கொடுக்கறதால ஏன் குழந்தைக்கு பால் கம்மியாயிடும் சில பேர் நினைக்கலாம், ஆனா அது தவறு. தாய்ப்பால் சுரக்கிறதே வந்து நம்ம வெளியே எடுத்து எடுத்து விடும்பொழுது குழந்தை சப்ப சப்பவே குழந்தைக்கு திரும்ப தாய்ப்பால் உற்பத்தி ஆகும். சோ தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்குமே ஒழிய அதனால குறைபாடு ஏற்படாது, அவங்க குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பால் வந்து குறையாது. இப்ப பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தானம் கொடுக்க வர்றவங்க வந்து பூரண உடல்நிலையோடு இருந்தா அவங்களுக்கு வந்து சில ரத்த டெஸ்டுகள்லாம் எடுத்திருப்பாங்க. ஹெப்படைட்டிஸ் பி, HIV இது போன்ற கிருமிகளோட தாக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க கிட்ட இருந்து தாய்ப்பால் தானம் எடுத்துக்குவாங்க. அதற்கு பிறகு அந்த தாய்ப்பால் வந்து நேர குழந்தைக்கு போறது கிடையாது, அந்த தாய்ப்பால் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு பதப்படுத்தல் முறைக்கு ஆட்படுத்தப்படுது. அப்படின்னு செய்யும் போது என்னாவும் ஒருவேளை அதுல ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அந்த 62 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நம்ம அரை மணி நேரம் கொதிக்க வைக்கும் பொழுது பிறகு குளிர வைக்கும் போது இந்த பாஸ்டரைசேஷன் பண்ணும்பொழுது அந்த கிருமிகளோட தாக்கம் வந்து கம்மியாயிடும், அந்த கிருமிகளே இருக்காது. அதுக்கு பிறகு வந்து ஒரு தட்பவெப்பநிலை -20 டிகிரி செல்சியஸ் அதாவது குறைந்த தட்பவெப்பநிலையில அந்த தாய்ப்பாலை சேமிச்சு வைப்பாங்க. அப்புறம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பாலை வந்து சரியான தட்பவெப்பநிலையில திரும்ப கொடுப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் தாய்ப்பால் வங்கி வந்து அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த குழந்தைக்கு தாய் தவறிடுறாங்களோ அல்லது குறைமாத குழந்தை அதுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது அவசியம். ஏன்னா தாய்ப்பால் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து அந்த குறைமாத குழந்தைக்கு ரொம்ப அவசியம். குறைமாத குழந்தைன்னா 37 வாரத்துக்கு கம்மியா பிறக்கக்கூடிய குழந்தை தான் குறைமாத குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, நுரையீரல் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். குறிப்பா குடல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல தாய்ப்பால் தவிர்த்து வேற எந்த பொருள் உள்ள போனாலும் அந்த குடல் அந்த அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. ரெண்டாவது இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அதனால கிருமி தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த கிருமி தாக்கத்திலிருந்து குழந்தைய பாதுகாப்பு வேணும்னா அந்த தாய்ப்பால் நிச்சயம் அவசியம். அதனாலதான் வந்து தாய்ப்பால் வங்கியிலிருந்து குறைமாத குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைகள் தப்பி பிழைக்கிறார்கள். சோ தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்ப்பால் துளியும் பல்வேறு குறைமாத குழந்தைகள் உயிர் தப்பி பிழைக்க உதவி செய்கிறது. சோ இதனால தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால வந்து குழந்தைகளுக்கும் நல்லது தாய்மார்களுக்கும் நல்லது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஜிப்மர்ல இயங்கக்கூடிய இந்த தாய்ப்பால் வங்கி வந்து இலவச சேவை தான். இதுல எந்தவித பண பரிமாற்றமும் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து தன்னார்வமா வந்து தாய்மார்கள் வந்து கொடுக்கறாங்க. அதை பெறக்கூடிய குழந்தைகளுக்கும் எந்த செலவினமும் கிடையாது. இது வரைக்கும் குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி, இணை உணவு கொடுக்கறத பத்தி பேசணும். மேற்கொண்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டுல வந்து நிறைய கிருமிகளால குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாக்டீரியா கிருமிகளோட தாக்கம் இருக்கும், அதனால அதுல இருந்து குழந்தைங்க வந்து தப்பி பிழைக்கிறது ரொம்ப வந்து அவசியமாகும். முன்னாடி சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது போக சில முக்கிய நோய்களுக்காக வந்து நம்ம அரசாங்கம் வந்து தடுப்பூசிகளை வந்து குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்கறாங்க. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இலவசமா போடப்படுது. இந்த தடுப்பூசிகள் பத்தியும் நம்ம தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே 3 விஷயங்கள் போடுவாங்க. ஒன்னு வந்து BCG அப்படின்னு சொல்லுவாங்க. இது காச நோய்க்காக போடக்கூடிய தடுப்பூசி ஆகும். இது தோல் ஊசின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து குழந்தையோட இடது கையில வந்து தோல் பட்டையில போடுவாங்க. இது வந்து காச நோய் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இது போடுறதால குழந்தைங்களுக்கு வந்து தீவிரமான காச நோய் வருவதை நம்ம தடுக்கலாம். இது வந்து எல்லா குழந்தைக்கும் போடுறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வாயில சொட்டு மருந்து போடுவாங்க, OPV அதாவது ஓரல் போலியோ சொட்டு மருந்து வாயில போடுவாங்க, பிறந்த உடனே போடுவாங்க. மூணாவது போடக்கூடிய தடுப்பூசி வந்து மஞ்சக்காமாலை பி, ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த மஞ்சக்காமாலை பியினால் குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு குழந்தையோட தொடையில போடுவாங்க. சோ இந்த 3 ஊசி வந்து 2 ஊசி ஒரு வாயில சொட்டு மருந்து, இது வந்து பிறந்த உடனே போட்டுறது. இந்த மூணையும் இதற்கு பிறகு குழந்தைக்கு 45 நாள் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து திரும்ப தடுப்பூசிக்கு கூட்டு வரணும். எல்லா குழந்தையும் ஜிப்மர்ல பிறந்த குழந்தைங்க திரும்ப 45 நாள் ஜிப்மர்லே தான் வந்து போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் கூட எல்லா தடுப்பூசிகளையும் போட்டுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் சப்ளை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒன்றுதான். ஸோ 45 நாள்ல குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வந்து பென்டாவலன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பென்டாவலன்ட் வேக்சின்ல 5 நோயை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து இருக்கு. டிப்திரியா இருக்கு, பெர்டூசிஸ் கக்குவான் இருமல் இருக்கு, ரணஜன்னி டெட்டனஸ் சொல்லுவாங்க அந்த டெட்டனஸ்க்கான வேக்சின், அதுக்கப்புறம் மஞ்சக்காமாலை பி, ஹீமோஃபிலஸ் இன்ஃபுளுசா பி, அதுவும் ஒரு மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமிக்கான தடுப்பூசி. ஸோ இந்த 5 ஊசியை ஒன்னா சேர்ந்து பென்டாவலன்ட் ஊசின்னு ஒன்று போடுவாங்க. அது அவசியம் போட்டுக்கணும் 45 நாள்ல. அது கூடவே பிறந்தப்ப போட்ட மாதிரி வாயில சொட்டு மருந்து, ஓரல் போலியோ வேக்சின், அதாவது இந்த போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அது தவிர்த்து போலியோக்காக ஸ்பெஷலா இப்ப வந்து நம்ம நாட்டில் போலியோ ஒழிச்சிட்டோம், இருந்தாலும் நம்ம வாயில கொடுக்கக்கூடிய போலியோ சொட்டு மருந்துல இருந்து இப்ப ஊசியா போடக்கூடிய போலியோ தடுப்பூசி வந்திருக்கு, அதையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால 45 நாள் குழந்தைக்கு வந்து அந்த பென்டாவலன்ட் வேக்சின் போடணும், வாயில போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க, அது கூட வந்து ஐபிவி அப்படின்னு போலியோக்கான தடுப்பூசி அதையும் போடுவாங்க, அதையும் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த 1.5 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசத்துல வந்து தடுப்பூசிக்கு வரணும். 2.5 மாசத்துல வரும்போது 2 தான் போடுவாங்க, ஒன்னு வந்து பென்டாவலன்ட் வேக்சின் ஒன்னு, இன்னொன்னு வந்து ஓபிவி போடுவாங்க. 3.5 மாசத்துல வரும்போது 1.5 மாசத்துல போட்ட மாதிரி 3 ஊசியும் திரும்ப போடுவாங்க. அதற்கு பிறகு குழந்தை வந்து 9 மாசத்துல வந்து திரும்ப வரணும். 9 மாசம் முடிஞ்சு வரும்பொழுது குழந்தைக்கு வந்து எம்ஆர் தடுப்பூசி போடுவாங்க. எம்ஆர்ன்றது வந்து மீசல்ஸ் ருபல்லா, அதாவது இந்த தட்டம்மைக்கும் ஜெர்மன் தட்டம்மைன்னு சொல்லுவாங்க ருபல்லா, அதுக்கும் சேர்ந்து போடக்கூடிய ஊசி தான் எம்ஆர். இந்த ரொம்ப முக்கியமானது. 9 மாசத்துல போடக்கூடிய எம்ஆர் தடுப்பூசியை வந்து திரும்ப 15 மாசம் முடிஞ்ச பிறகு திரும்ப போடுவாங்க. இது தவிர்த்து குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ அப்படின்ற பொருள் கொடுப்பாங்க. விட்டமின் ஏ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சளி ஜுரம் அப்படிலாம் வந்துச்சுன்னா அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதே விட்டமின் ஏ சத்து நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நிமோனியா ஜுரம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து எளிதில் குழந்தை தாங்கிக்கும், அதனால இறப்பு விகிதம் கம்மியாகவும் இருக்கும். அதனால தான் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா குழந்தைகளும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு 6 மாசமும் விட்டமின் ஏ வந்து நம்ம வாய் மூலமா கொடுக்கறது ரொம்ப அவசியம். அது 9 மாசத்துல ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நம்ம விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுக்கணும் 5 வயது வரை. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா 15 மாசம் எம்ஆர் ஊசி போட்டாச்சு, அதுக்கு பிறகு 18 மாசம் முடிஞ்ச பிறகு டிபிடி ஓபிவி, அதோட பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. பூஸ்டர்னா 5 நோய்களுக்கான வேக்சினை முன்னாடி கொடுத்துருக்கோம், அதோட வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 1.5 வயசுல கொடுக்கணும். அதுக்கு பிறகு குழந்தைக்கு 5 வயசுல வந்து மீண்டும் டிபிடி ஓபிவி கொடுக்கணும். சோ இப்படிதான் வந்து தடுப்பூசி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம குறைமாத குழந்தைகள் மற்றும் எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளின் பராமரிப்பை பத்தி கொஞ்சம் பேசுவோம். குறைமாத குழந்தைனா 37 வாரத்துக்கு குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் குறைமாத குழந்தைன்னு சொல்றோம். இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி, குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த குழந்தைங்கெல்லாம் 2.5 கிலோ வர்ற வரைக்கும் அல்லது 1 மாசம் தாண்ட வரைக்கும் ரொம்ப கவனமா பாத்துக்கிறது அவசியம். அப்ப இந்த குறைமாத குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா, நீச்சல் தெரியறதுக்கு முன்னாடி தண்ணியில விழுந்துட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த குறைமாத குழந்தைகளும். ஏன்னா 37 வாரம் நிறைவடையாம பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளோட உடல் உறுப்புகள் வந்து போதுமான அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. இந்த குழந்தைக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி, குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து ரொம்ப நம்ம கவனமா இந்த குழந்தைகளை பாத்துக்கிறது அவசியமாகும். அதே போல எடையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட எடை வந்து குறைந்தபட்சம் 2.8 கிலோக்கு மேல இருப்பாங்க. அதே 2.5 கிலோக்கு கம்மியா இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து குறைந்த எடையுள்ள குழந்தைகள், 2.5 கிலோ கம்மியா பிறந்தா குறைந்த எடையுள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த குறைமாத குழந்தைகளையும் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளையும் நம்ம மிக கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம். பச்சிளம் குழந்தைனாலே ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், இந்த மாதிரி குறைமாத குழந்தைகளும் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளும் இன்னும் கவனமா பார்த்துக்கணும். சோ இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற பத்தி இப்ப பேசுவோம். முக்கியமா இந்த குறைமாத குழந்தைகள், எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கதகதப்பா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால அந்த குழந்தைங்க ஜில்லிட்டே போகக்கூடாது, எப்பொழுதும் வந்து இந்த குழந்தைங்க கதகதப்பா வச்சுக்கிறது அவசியம். இந்த குறைமாத குழந்தைகளை கதகதப்பா வச்சுக்கணும்னா, இந்த கங்காறு முறையில் செய் பராமரிப்பத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தையும் தாயும் வந்து தோளோட தோல் சேர்த்து கங்காறு முறையில் இருக்கும் பொழுது அந்த தாயோட வெப்பம் குழந்தைக்கு போய் குழந்தைக்கு வந்து சரியான தட்பவெப்ப நிலை இருக்கும். ரெண்டாவது, தாயோட மூச்சு, தாயோட நாடி துடிப்பு இது எல்லாமே வந்து குழந்தைக்கு போகும். அதனால குழந்தையோட மூச்சு, சுவாசம், அதோட இதய துடிப்பு எல்லாமே சீரா இருக்கும். இதுதான் கங்கா

0: கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்கறதால இந்த குழந்தைகளோட வளர்ச்சி, பிற்காலத்தில் இந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து குறைந்த எடையுள்ள குழந்தைகள், குறைமாத குழந்தைகள், இவங்க எல்லாருக்கும் வந்து கங்காரு முறையில நம்ம செய் பராமரிப்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தோளோடு தோல் சேர்த்து இந்த குழந்தைங்க வச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு சீக்கிரம் எடை அதிகம். சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தாங்கன்னா அதோட பயன் இருக்காது. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இருக்கணும். ஒரு ஒரு செட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தாயும் செய்யும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்து தட்பவெப்ப நிலையை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து உணவு. உணவு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய குழந்தைகளுக்கும் நிறைமாத குழந்தைகள் நம்ம கொடுக்கக்கூடியது மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் வந்து தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, சில குழந்தைங்க நேர மார்பகத்துல சப்பி குடிக்க முடியாது இந்த குறைமாத குழந்தைகள்லாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவே சுத்தமா கையை சோப் போட்டு கழுவிட்டு பாலாடையில பிழிஞ்சு எடுத்து கொடுக்கலாம். பாலாடையில கொடுத்தோம்னாலே அந்த குழந்தைக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கும். இது வந்து உணவு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த குறைமாத குழந்தைகள், எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அதனால கிருமி தாக்கம் வந்து இருக்கவே கூடாது. அதனால தாய் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கையை நல்லா அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். கையில நெகமே இருக்கக்கூடாது. குழந்தை தூக்குறவங்க எல்லாருமே கையை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். அப்பதான் குழந்தைக்கு வந்து கிருமி தாக்கம் இருக்காது. கூட்டமான இடங்களுக்கு இல்ல அதிக கும்பல் இருக்கிற இடத்துக்கெல்லாம் குழந்தைய சேர்த்துட்டு போக கூடாது. வீட்டுல யாருக்காவது இருமல் சரி இருந்தா நேரம் குழந்தைய நோக்கி இருமக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த இருமல் பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய கிருமி குழந்தைக்கு வந்து தாக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குறைமாத குழந்தைகள், எடை குறைவா பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து போதுமான தட்பவெப்ப நிலையில வச்சிருக்கணும். தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும், தேவைப்பட்ட பாலாடையில கொடுக்கலாம். தாய்மார்கள் வந்து கை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். அப்பதான் குழந்தைக்கு வந்து கிருமி தாக்கம் இருக்காது. ஒருவேளை குழந்தைக்கு வந்து மூச்சு விடுறதுல ஏதாவது சிரமம், இல்ல மூச்சு விடாம நிக்கிறது, இல்ல அதிகமா வேகமா மூச்சு விடுறது, அல்லது குழந்தை நீளம் பாஞ்ச மாதிரி இருக்கிறது, அதிகப்படியான மஞ்சள் காமாலை, அல்லது குழந்தைக்கு வேற எங்க ரத்த கசிவு, இது போல எது வித்தியாசமா இருந்தாலும் உடனே அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகிறது வந்து நல்லது. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள், மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க. அதனால அவ்வளவு பெருமை வாய்ந்த குழந்தைகளை வந்து பேணி காப்பது ஒவ்வொரு பெற்றோரோட கடமையாகும். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாதங்களுக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கணும். குறித்த காலத்தில் தடுப்பூசி போட்டுக்கணும். குறைமாத குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பண்ணோம்னா குழந்தைகளுக்கும் நல்லது, தாய்மார்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி.
1: இதுவரை குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை கேட்டீர்கள். உரை வழங்கினார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
1: குழந்தை பிறந்ததுலேருந்து பள்ளிக்கு போகும்போது அது காலேஜ் போகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு பல்வேறு நோய் கிருமிகள், நோய் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நோய் கிருமிகளிலிருந்து ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள்லேருந்து குழந்தையை பாதுகாக்கணும்னா ஒரு முக்கியமான வழி வந்து தடுப்பூசிங்க. இந்த தடுப்பூசிங்க வந்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இலவசமாக போடுறாங்க. இந்த தடுப்பூசிகளை வந்து குழந்தைங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம போடுறது வந்து ரொம்ப முக்கியமாகும். ஒரு குழந்தைக்கு குறிப்பிட்ட தடுப்பூசியை போட்டுட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட டாக்டர் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட டைம்லேயே அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோம்னா, அந்த நோய்க்கிருமியிலிருந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பாதிப்பை நம்ம நிச்சயமாக தடுக்கலாம். குழந்தை பிறந்த உடனே எல்லா அரசு மருத்துவமனைகளையும் அந்த குழந்தைக்கு வந்து மூணு நோய்க்கான தடுப்பூசி போடுவாங்க. பிசிஜி அதாவது காச நோய், ரெண்டாவது வந்து ஓபிவி போலியோ சொட்டு மருந்து, மூணாவது ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசி. இது மூணையும் குழந்தை பிறந்த உடனே கொடுத்துடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம் இது முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைக்கு வந்து பென்டாவலன் தடுப்பூசி போடுவாங்க. இந்த பென்டாவலன் தடுப்பூசியில் 5 நோய்க்கான தடுப்பூசி மருந்துகள் கலந்துருக்கு. ஒன்று வந்து டிப்தீரியா அதாவது தொண்டை அடைப்பான், பர்டூசிஸ் கக்குவான் இருமல், டெட்டனஸ் ரணஜன்னி. ஸோ தொண்டையடைப்பான், கக்குவான் இருமல், ரணஜன்னி இந்த டிபிடி கூடவே மூளைக்காய்ச்சலை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஹெச் இன்ஃப்ளூயன்ஸா கிருமிக்கும் மஞ்சள் காமாலை பிக்கும் கலந்துருக்கு. இதெல்லாம் கலந்துருக்கிற இந்த பென்டாவலண்ட் வேக்சின் வந்து அவசியம் 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதத்தில் போட்டுக்கணும். இந்த பென்டாவலண்ட்டுக்கு ஊசி கூட வாயில் போலியோ சொட்டு மருந்தும் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலியோவுக்கு வந்து சொட்டு மருந்து கூடவே அதே போலியோ

மருந்து அதே போலியோ தடுப்பதற்கான ஊசியாகவும் போடுறாங்க, ஐபிவின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிவி ஊசி வந்து குழந்தைக்கு வந்து 1.5 மாதத்துலேயும் 3.5 மாதத்துலேயும் போடுறாங்க, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு 9 மாதம் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து தட்டம் ஊசி போடுறாங்க. 9 மாதம் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு தட்டம் ஊசி போடணும். தட்டம் ஊசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. தட்டம் ஊசி குறித்த காலத்தில் போட்டால் தான் குழந்தைங்களுக்கு தட்டமாக வராது. அதனால் ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகளான நிமோனியா, காதில் சீழ் வரத்து, குழந்தையோட உடல் வளர்ச்சி குறைவு, இதெல்லாம் நம்ம நிச்சயம் தடுக்கலாம். ஊட்டச்சத்து குறையும் நிச்சயம் குழந்தைகளை தடுக்க முடியும். அதனால் எல்லா அனைத்து தாய்மார்களும் 9 மாதங்கள் முடிந்த பிறகு குழந்தைக்கு வந்து தட்டம் ஊசி அவசியம் போட்டுக்கணும். தட்டம் ஊசி 9 மாதம் போடும்போதே குழந்தைக்கு வாயில் விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுப்பாங்க. இப்படி 9 மாதத்தில் ஆரம்பிக்கிற விட்டமின் ஏ சத்து மருந்து வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் விட்டமின் ஏ கொடுக்கணும். குழந்தைக்கு 5 வயது வரை குழந்தைக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை விட்டமின் ஏ சத்து கொடுக்கணும். அப்படி விட்டமின் ஏ சத்து கொடுத்தோம்னா குழந்தைக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஒருவேளை நிமோனியா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் குழந்தைக்கு அதிக அளவில் பாதிப்பு இருக்காது. அதனால் அவசியம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுக்கறது அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மாதத்தில் குழந்தைக்கு எம்எம்ஆர் கொடுக்குறாங்க. எம்எம்ஆரில் 3 விஷயம் இருக்குது, மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா. அதாவது தட்டமைக்கு 2வது ஊசி மாதிரி இது. மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கி, ருபல்லான்றது அதுவும் ஒரு தட்டமை மாதிரி, ஒரு ருபல்லா கிருமி, ஒரு அம்மை ஏற்படுத்தக்கூடிய கிருமி. இந்த மூணுக்கும் சேர்ந்தது தான் எம்எம்ஆர். இதை 15 மாதத்தில் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு 1.5 வயசாகும் போது குழந்தைக்கு பூஸ்டர் டோசஸ் போட ஆரம்பிக்கணும். நம்ம 1.5 மாதத்தில் போட்ட ஊசிகளோட பூஸ்டர் டோஸ், அப்போ டிபிடியும் ஓபிவியும் கொடுப்பாங்க 1.5 வயசில். அதுக்கு மேற்கொண்டு குழந்தைக்கு 5 வயசில் மறுபடியும் டிபிடியும் ஓபிவியும் கொடுப்பாங்க. இந்த தடுப்பூசிகளை வந்து நம்ம குழந்தைங்க அனைத்து குழந்தைகளையும் வந்து கொடுக்கறது அவசியமாகும். நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, குறித்த காலத்தில் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சாதாரண விஷயம் தடுப்பூசி போட்டோம்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட நோய் தாக்கம் இருக்காது. அப்படி போட மறந்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய மற்ற காம்ப்ளிகேஷன்ஸால் குழந்தைகளோட உயிர்க்கை கூட ஆபத்த முடியலாம். அதனால் தடுப்பூசிகளை உங்கள் குழந்தைகளுக்கு குறித்த காலத்தில் தேசிய அட்டவணைப்படி போட்டுக்கொள்வது மிகவும் அவசியமாகும்.

0: குழந்தை பிறந்துலேருந்து 10 வயசு வரைக்கும் குழந்தைக்கு கண்டிப்பாக தடுப்பூசி கொடுக்கணும். குழந்தை பிறந்த உடனே காச நோய் வராதுக்காக தோல் ஊசி கொடுப்போம். இந்த ஊசி போடாமல் இருந்தால் 1 மாதத்துக்குள்ளே போடலாம். இந்த ஊசி நாங்கள் இடது கையில் கொடுப்போம். 6 வாரத்துக்குள்ள அந்த இடத்துல கொப்பில் வர அதை தடம்ப ஆகும். நீங்கள் அந்த ஊசி போட்ட இடத்துல எதுவும் மருந்தும் ஆயின்மெண்ட்டும் போடக்கூடாது. இந்த தோல் ஊசி சேர்த்து நாங்கள் போலியோ சொட்டு மருந்தையும் மஞ்சள் காமலை பி ஊசி சேர்த்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதம் 5 வியாதி வராதுக்காக 1 ஊசி கொடுக்குறோம். அது பேர் பென்டாவேக்கு. இந்த ஊசி குழந்தைக்கு தொண்டை அடைப்பான், கக்குவ நிருமல், ரன்னஜன்னி, மூளை காய்ச்சல் மற்றும் நிமோனியா, மஞ்சள் காமலை பி நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றுது. இந்த ஊசி போட்டக்கப்புறம் காய்ச்சல் மற்றும் ஊசி போட்ட இடத்துல வீக்கம் வரதான் நார்மல். நீங்கள் டாக்டர் தர காய்ச்சல் மருந்து 1-2 நாளைக்கு தரலாம், வீக்கம் கூட குறைஞ்சிரும். அப்புறம் 1.5 மாதம் 3 மாதம் பென்டாவேக் ஊசி சேர்த்து போலியோ ஊசி கூட போடுறோம். 9 மாதம் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் தட்டம்மை ஊசி கொடுக்குறோம். அது பேர் மீசல்ஸ். அதுக்கப்புறம் 15 மாதத்தில் நாங்கள் எம்எம்ஆர் ஊசி போடுறோம். இந்த ஊசி நம்ம குழந்தைய பொண்ணுக்கு வீங்கி தட்டம்மை, ஜெர்மன் தட்டம்மை நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றுது. 1 மற்றும் 5 வயசில் டிபிடி ஊக்கு விப்பு தடுப்பூசி போடுறோம். இந்த ஊசி தொண்டை அடைப்பான், கக்குவம் இருமல், ரணஜன்னி நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றுது. இதுக்கப்புறம் கடைசியாக 10 வயசில் நாங்கள் ரணஜன்னி ஊசி போடுறோம். இந்த ஊசி ஸ்கூலில் கூட போடுறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நீங்கள் நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயாக தர இந்த தடுப்பூசிகளை ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் குழந்தைய போடுங்க. இந்த நோய்களில் எல்லாமே வராத தடுக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் நாம் குழந்தை பிறந்ததுலேருந்து தாய்ப்பாலே முதல் நோய் எதிர்ப்பு மருந்தாக பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான எதிர்ப்பு மருந்து நோய் தடுப்பு ஊசி போடணும்னு பார்த்தோம். ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முன்பே தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும்போது தாய்க்கும் குழந்தைக்கு பிரசவத்தின் போதும் ஏற்பட வாய்ப்பிருக்கக்கூடிய ரணஜன்னியை தடுப்பதற்கான ரணஜன்னி தடுப்பு ஊசி, அதாவது டெட்டனஸ் டாக்ஸாய்டு என்று பொதுவாக நாம் அறிந்திருக்கக்கூடிய ஊசியை கர்ப்ப காலத்தின் போது 2 முறை போட வேண்டியது அவசியமாகும். தாயின் கர்ப்பம் தரித்த முதல் வாரத்திலேயே முதல் மருத்துவமனையின் வருகையின் போது முதல் ஊசியும், 4 வார இடைவெளியின் போது 2வது ஊசியும் போட்டுக்கொள்வது அவசியம். 2வது கர்ப்பமாக இருந்தால், முதல் குழந்தையின் வயது 3 வயதுக்குள் இருந்தால், ஒரே ஒரு ரணஜன்னி தடுப்பு ஊசி பூஸ்டர் டோஸ் என்று சொல்லக்கூடிய பூஸ்டர் டெட்டனஸ் டாக்ஸைடு 1 முறை போட்டால் மட்டுமே போதுமானதாகும்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
3: நேயர்கள், இப்பொழுது கேட்கலாம் ஜிப்மர் அமுதம் தாய்ப்பால் மையம் குறித்த உரை சித்திரம்.
4: புதுச்சேரியில் இருக்கும் ஜிப்மர் மருத்துவமனை தென்னிந்தியாவில் மத்திய அரசால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஓர் சிறந்த மருத்துவமனை என எல்லோரும் அறிந்ததே. மேலும் இங்கு பல்வேறு சிறப்பு துறைகள் உள்ளன. அதில் தாய்சேய் மருத்துவமனை தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கு தாய்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் அனைவரும் அறிந்ததே. குழந்தை பிறந்த முதல் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். பல்வேறு காரணங்களால் சில தாய்மார்களால் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாது. அந்த குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் அவசியம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கிடைக்க இங்கு அமுதம் தாய்ப்பால் மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம். பாலூட்டும் தாய்மார் அனைவரும் தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு கொடுத்தது போக எஞ்சிய தாய்ப்பாலை வழங்குவதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாறாக உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது அதிகரிக்கும். நீங்கள் தானம் செய்யும் தாய்ப்பாலின் ஒவ்வொரு துளியும் ஒரு குறைமாத குழந்தை உயிர் பிழைக்க உதவும். மேலும் தாயை இழந்த குழந்தைகள் அல்லது தாயிடமிருந்து தற்காலிகமாக பால் கிடைக்காத குழந்தைகளும் பயனடைவார்கள். தாய்மார்களின் உடல் நலம் நன்கு பரிசோதிக்கப்பட்ட பின்னரும் அவர்களுக்கு எவ்வித கிருமி தாக்கம் இல்லை என்று தெரிந்த பின்னரும் மட்டுமே அவர்களிடமிருந்து தாய்ப்பால் தானமாக பெறப்படும். தாய்மார்களிடமிருந்து பெறப்பட்ட தாய்ப்பால் நன்கு சுத்திகரிக்கப்படுவதால் அதில் கிருமிகள் இருக்க வாய்ப்பில்லை.

0: மேலும் அவ்வாறு பதப்படுத்தப்பட்ட பால் நுண்ணுயிர் பரிசோதனைக்கு பிறகே குழந்தைக்கு வழங்கப்படும். தாய்ப்பால் கொடுப்பதும் குழந்தைக்கு பெறுவதும் அவரவர் சொந்த விருப்பமே. இதில் பண பரிமாற்றம் ஏதும் கிடையாது. அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, தாய்ப்பால் தானம் செய்வீர், குழந்தைகளின் உயிர் காப்பீர்.
1: இதுவரை ஜிப்மர் அமுதம் தாய்ப்பால் மையம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம்.
1: சின்ன குழந்தைங்களை இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். ஒரு 100 குழந்தை இப்போ இறந்து போனால் அதில் 30% கூட இறந்து போகிறதுக்கு இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணம். இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கலாம், ஆனால் நிறைய குழந்தை ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாலும் சத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் அந்த மெடிசினுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் வரும். சில நேரத்தில் சில இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதனால் முக்கியமானதுன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விதம்னா கை வாஷ் பண்ணுறது, ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. வேறு மாஸ்க்கு கவனு இப்போ இதில் போட்டுறதுனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வந்து நம்ம ஹேண்ட் வாஷிங்னால தான் குறையுது. அதனால ஒரு ஒருத்தோடய குழந்தை தொடுறதுக்கு முன்னாலே நல்ல சோப்பு தண்ணி போட்டு ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணோம். குழந்தை பார்த்தனப்புறம் திரும்பி ஹேண்ட் வாஷ் பண்ணோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இன்ஃபெக்ஷனுக்கும் இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாத இருக்கும். நம்ம மாற்றி குழந்தை தொட்டுறதுனால ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் படலாம். ஆஸ்பத்திரியில் வந்து நர்ஸ் டாக்டருங்கள சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், இது ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மத அம்மா இல்லைன்னா பாட்டி கிராண்ட் மதர் இவங்க வந்து தொடுறதுனால கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்ம கையில் நிறைய கிருமி இருக்கலாம், அந்த கிருமி குறைக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம். ஹேண்டு ரப்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் சொல்யூஷன் ஆன்டிசெப்டிக்ஸ் லோஷன் போடு கைக்கு போட்டு குழந்தை பார்க்குறதுக்கு பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹேண்ட் வாஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரொம்ப சீப் அண்ட் எல்லா இடத்துலையும் பண்ணலாம், நம்ம வீட்டில் கூட இது பண்ணலாம். அதனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து 6 steps ஆஃப் ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. அதனால் கை நல்ல எல்லா இடத்துலையும் கழுவணும், ஃப்ரண்ட்டில் கழுவணும், பின்னால் கழுவணும், விரலை கழுவணும், நகை கழுவணும், நல்ல கழுவிட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒரு குழந்தை தொடருக்கு முன்னால் யூஸ்வலாக 20 seconds ஆனும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஒரு குழந்தைக்கு மத்தியத்தில் ஒரு 10 seconds ஆனும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்.
2: வணக்கம். நம்ம இந்தியாவில் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகள் பார்த்திங்கன்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குறைமாத குழந்தைகள், எடை குறையுடன் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகளுக்கு நோய் தொற்று வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த நோய் கிருமி தாக்கம் ஏற்பட்டு அதற்கு பிறகு மருந்துகள் கொடுத்து அவசியப்படுவதை விட இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பது வந்து சாலச்சிறந்ததாகும். அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக எப்படி குழந்தைங்களுக்கு நோய் கிருமி வராமல் தடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தாய்மார்கள் தங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுவது தான். எந்த அம்மா தன் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறாங்களோ அந்த குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அம்மா மட்டும் இல்லை, குழந்தைய தூக்கக்கூடிய தாத்தா பாட்டி இல்லை அப்பா யார் குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடியும் கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுனாங்கன்னா அந்த குழந்தைக்கு கிருமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம், இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. எத்தனை முறை நம்ம அதிகமாக கையை கழுவுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும். இது தாய்மார்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் பிரசவ காலத்திற்கு பிறகும் மருத்துவமனையிலேருந்து வீடு சென்ற பிறகும் இதை தொடர்ந்து செய்யணும். ஸோ ஹேண்ட் வாஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கை கழுவி அடிக்கடி கையை சோப்பு போட்டு கழுவுனாங்கன்னா குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. மருத்துவமனையிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் கையையும் அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிக்குன்னு சொல்கிறவங்க பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குது. இதுக்குள்ளேயும் சில குழந்தைங்களை பெட்டில் சேர்த்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் மருத்துவர்களும் அங்கே உள்ளே சென்று வரக்கூடிய தாய்மார்களும் குறிப்பாக வந்து கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். அப்படி செஞ்சாங்கனாலே அந்த நிக்குன்னு சொல்லக்கூடிய பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் நோய் தொற்றுகள் ரொம்ப கம்மியாகும். குழந்தைகளுக்கு நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு கை கழுவுவதன் அவசியத்தை பத்தி நம்ம பேசுறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கையில இருக்கக்கூடிய நகங்கள். பச்சிளங்குழந்தைங்களை நம்ம கையாளும் போது மருத்துவராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, கையில் நகமே இருக்கக்கூடாது. கையில் அப்படி நகம் இருந்ததுன்னா அந்த நகத்தில் வந்து அழுக்கு சேரும், அதில் கிருமி வந்து உட்காந்துக்கும். அவங்க குழந்தைய தொடும்பொழுதும் குழந்தைக்கு பாலாடையில இல்லை மற்ற பொருட்கள் மூலம் கொடுக்கும்போதும் அங்கே நகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் குழந்தைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, குழந்தையை தொடக்கூடிய அனைவரும் கையில் வந்து நெகமே வச்சிருக்க கூடாது. நெகத்தை வந்து அடிக்கடி ட்ரிம் பண்ணி சுத்தமாக வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கையில் தாய்மார்களும் சரி, குழந்தைய தூக்கக்கூடிய பாட்டிமார்களும் சரி, அவசியம் கையில் நெகங்களை கட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமாகும்.
3: நம்மில் பலரும் அறிந்து வைத்திருக்கிறோம் கை சுத்தத்தை பற்றி. சாப்பிடுவதற்கு முன்பும் கழிப்பறையை பயன்படுத்தியதற்கு பின்பும் சோப்பு போட்டு கைகளை அலம்ப வேண்டும் என்பதில் சிலர் கடைபிடிக்கவும் செய்கிறோம். குறிப்பாக தாய்மார்களின் கவனத்திற்கு, குழந்தையை நாம் ஒவ்வொரு முறை தூக்கும் போதும், குழந்தையை தொடும் போதும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும், குழந்தைக்கான உணவை தயாரிக்கும் போதும், குழந்தைக்கு உணவை ஊட்டும் போதும் கைகளை தூய்மையாக, அதாவது சோப்பு போட்டு கையாளும்போது மிகவும் நலம். மேலும் குழந்தையின் அசுத்தங்களை சுத்தம் செய்த போதும், குழந்தை அசுத்தம் செய்த துணிகளை அலசி உலர்த்தும் பின்பும் நாம் கைகளை சோப்பு போட்டு கழுவுவதன் மூலம் குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் அது மிகுந்த நலத்தை ஏற்படுத்தும்.
4: நம் கைகளை சரியான முறையில் எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை பற்றி காண்போம். சோப்பு மற்றும் சோப்பு திரவத்தை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். முதலில் நம் கைகளை தண்ணீரில் நனைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சோப்பை எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு இரண்டு உள்ளங்கைகளையும் 10 நொடிகள் நன்றாக தேய்க்க வேண்டும். அதன் பிறகு வலது கையை இடது கையின் மேல் வைத்து விரல்களுக்கு இடையில் படும்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து இடது கையை வலது கையின் மேல் வைத்து 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முறைப்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். விரல்களை மடக்கி இதில் காண்பது போல் இடது விரல் நகங்களை முதலிலும், பிறகு வலது விரல் நகங்களையும் தேய்க்க வேண்டும். பின்பு வலது மற்றும் இடது பெருவிரல்களையும் இதன்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இதில் காண்பது போல் விரல் நுனிகளை உள்ளங்கையில் வைத்து சுற்றுப்பாதையில் 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இறுதியாக இரண்டு கைகளின் மணிக்கட்டு பகுதியை தேய்க்க வேண்டும். சுத்தமான நீரில் இரண்டு கைகளையும் கழுவிய பிறகு சுத்தமான துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி கைகளை உலர வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்ய சாதாரண தண்ணீர் டேப் பயன்படுத்தினால் இறுதியில் நாம் உபயோகப்படுத்தும் துணியையோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ பயன்படுத்தி தண்ணீர் டேப்பை மூட வேண்டும்.

0: நாம் நமது கைகளை சுத்தமாய் வைத்திருந்தால் நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் அவைகள் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும். ஆதலால் நீங்களும் உங்களை சார்ந்த நோயாளிகளும் சரியான முறையில் சரியான நேரத்தில் கை சுகாதாரத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இதனால் அநேக நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம்.
1: ஒவ்வொரு உள் நோயாளி குழந்தைகளை பராமரிக்கும் போதும் நாம் எப்பொழுதெல்லாம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி காண்போம். கட்டாயமாக ஒவ்வொரு குழந்தையை பராமரிக்கும் போதும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்யும் சரியான முறைகளை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஒவ்வொரு நோயாளியின் அருகிலும் இதற்கான கையை துடைக்கும் மருந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை கொண்டு நாம் கைகளை சுத்தம் செய்ய தண்ணீர் தேவைப்படாது. கைகளை சுத்தம் செய்யும் முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 தருணங்களை பற்றி காண்போம். இந்த 5 தருணங்களை நாம் எப்பொழுதும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் தருணம், நோயாளியை தொடுவதற்கு முன்பு. இதற்கான காரணம், நம் கைகளில் உள்ள கிருமிகள் நோயாளிக்கு தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாக்க உதவும். இரண்டாவது தருணம், நோயாளிக்கு தேவையான செயல்முறைகளை செய்வதற்கு முன்பு. இந்த தருணத்திற்கு காரணம், செயல்முறையின் போது நோயாளிக்கு கிருமி தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக. மூன்றாவது தருணம், நோயாளியின் உடல் திரவங்கள் நம்மீது பட்டாலோ அல்லது பட்டிருக்கலாம் என்று தோன்றினாலோ. இவ்வாறு செய்வதன் மூலம் நோயாளியின் நோய் தொற்று நம்மை தாக்காமல் பாதுகாக்க முடியும். நான்காவது தருணம், நோயாளியை தொட்ட பின்பு. இதற்கு காரணம், நோய்க்கிருமி நம்மை தாக்காமல் இருப்பதற்கு.

0: ஐந்தாவது தருணம். நோயாளியின் சுற்றுப்புறத்தையோ அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களையோ தொட்ட பிறகு. இதற்கு காரணம் நோயாளிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
1: சரியான நேரத்தில் சரியான முறையில் நம் கைகளை சுத்தம் செய்யும் போது மருத்துவமனையிலிருந்து ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
2: நம் கைகளை இந்த எளிமையான முறையில் சுத்தம் செய்வதன் மூலம் நம்மால் நோயாளிகளுக்கு எந்தவித தொற்றும் ஏற்படாமல் பாதுகாப்பது நமது கடமையாகும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம். ஜிப்மர் இணையதள வானொலியின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கலாம் குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை. வழங்குகிறார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போ குழந்தை வளர்ப்பு பத்திய கொஞ்சம் பொதுவான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல வந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். உலகத்துல எந்த மூலையில குழந்தை பிறந்தாலும் சரி, எவ்வளவு எடையுள்ள குழந்தைய பிறந்தாலும் சரி, குறைமாத குழந்தையானாலும் சரி, நிறைமாத குழந்தையானாலும் சரி, எல்லா குழந்தைக்கும் பிறந்த உடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி மொதல் 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தனா குழந்தை வந்து ஆரோக்கியமா வளரும். சிலர் கேட்கலாம், சார் குழந்தை வந்து பிறந்திருக்கு, எவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம கொடுக்கணும் தாய்ப்பால் அப்படின்னு கேட்கலாம். குழந்தை பிறந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். சுகப்பிரசவமானாலும் சரி, சிசேரியன் செக்ஷன் ஆனாலும் சரி, குழந்தைக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா அழுவும். பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்தோம்னா குழந்தை தூங்க போயிடும், இல்லை குழந்தையோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு கம்மியாயிடும், அம்மாவும் சோர்வாக இருப்பாங்க, அதுக்கு பிறகு நம்ம தாய்ப்பால் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால குழந்தை பிறந்த முதல் அரை மணி நேரத்திற்குள் நம்ம வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். தாய்ப்பால் வந்து ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா குழந்தைக்கு கிடைக்கிற முதல் தடுப்பூசியே தாய்ப்பால் தான். அம்மாவுக்கு முதல்ல சுரக்கக்கூடிய சீம்பால் வந்து அதுல வந்து விட்டமின் ஏ இருக்கும், குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நிறைய இருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்க, சீம்பால் கொடுக்கூடாது நினைச்சு அதை வந்து கீழே விட்டுருவாங்க, குழந்தை கொடுக்காம விட்டுருவாங்க. அது தவறானது. பிறந்த எல்லா குழந்தைக்கும் சீம்பால் கொடுப்பது மிக மிக அவசியமாகும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான தாய்மார்களுக்கு முதல் 1-2 நாள் வந்து தாய்ப்பால் வந்து சொட்டு சொட்டா தான் வரும். அது இயற்கை தான். குழந்தைய அடிக்கடி மார்ல வைக்கணும். குழந்தை சப்ப ஆரம்பிச்ச உடனே மார்ல வந்து தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்கும். அதனால முதல் 1-2 நாள்லயே பால் சார் பால் பத்தல நினைக்கவே கூடாது. முதல் 1 நாள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலே குழந்தைக்கு போதுமானது. அம்மா வந்து குழந்தைய அடிக்கடி மார்பகத்தில் வைக்கணும். அப்படி வைக்கும் போது என்னாவோ அந்த தூண்டுதல் காரணமாக அம்மாவுக்கு வந்து இந்த போதுமான ஹார்மோன்கள் சுரந்து தாய்ப்பால் உற்பத்தி ஆவதும் சுரப்பதும் வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களாம் போதுமான அளவு கிடைக்கிறதால என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து 1 நாளைக்கு 5-6 தடவை சிறுநீர் கழிப்பாங்க, அதுக்கு மேலேயும் போவாங்க. குழந்தைக்கு போதுமான அளவுல எடை கூடும். முதல் 1 மாசத்துல பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு மேல குழந்தைக்கு கூடும். எந்த ஒரு குழந்தைக்கு வந்து எடை சரியா 1/2 கிலோக்கு மேல 1 மாசத்துல கூடுதோ அல்லது 1 நாளைக்கு 5-6 தடவை போதோ பால் குடிச்சு நல்லா தூங்குதோ அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறது அர்த்தமாகும். இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் கொடுக்க தவிர்த்து குழந்தைக்கு வந்து வாயில மற்ற விஷயங்கள்லாம் சிலவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி கொடுப்பாங்க, சிலவங்க காபி டீ தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. முதல் 6 மாசத்துக்கு குழந்தை வாயில தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே போகக்கூடாது. குழந்தையோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது, அதுல தாய்ப்பால் தான் வந்து குழந்தையோட குடலுக்கு ஏத்தது. அதை தவிர்த்து நம்ம வேற எது கொடுத்தாலும் குழந்தைக்கு வந்து அது நன்மை பயக்காது. சிலர் கேட்கலாம், இல்லை சார் இப்போ வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குது, இது சம்மர் சீசன், இப்போ வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தாய்ப்பாலோட கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாய்ப்பால் வந்து அதுலயே 80% வந்து நீர் தான் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு பாலைவனத்திலே பிறந்தாலும் அது வந்து ஒரு சம்மர் சீசனா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கூட தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மொதல் 6 மாசத்துக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவுமே வாயில போகக்கூடாது. சிலவங்க வந்து குழந்தைக்கு வந்து சார் சரிக்க மாட்டேது, கொஞ்சம் கிரேப் வாட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேப் வாட்டர் வந்து குழந்தையோட வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது. குழந்தைக்கு செரிக்கிறதுக்கு தேவையான எல்லா அமிலங்களும் அந்த தாய்ப்பால்லே நிறைஞ்சிருக்கு. ஆடு மாதிரி ஏதாவது கிரேப் வாட்டர் போடுறதா, போடுறது கிடையாது. நம்ம மட்டும் அதை தவறா செய்யறோம். அதனால கிரேப் வாட்டர் கொடுக்கறதால குழந்தைக்கு செரிமானம் ஆகாது. மாறாக எந்தெந்த குழந்தைக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கறாங்களோ அந்த குழந்தைக்கு எல்லாம் வந்து மலச்சிக்கல் ஏற்படுது. அதனால எக்காரணம் கொண்டும் கிரேப் வாட்டர் போடக்கூடாது. சில குழந்தைங்கெல்லாம் கிரேப் வாட்டர் போட்டு குடல்ல பொத்தல் போட்டு எங்க ஆஸ்பத்திரியில வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால தாய்ப்பால் கொடுப்பதே போதுமானது, அதற்கு தேவையில்லாம குழந்தைக்கு வந்து நம்ம எதுவும் கெடுதல் செய்யக்கூடாது. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் போய் நாங்கள் குளிப்பாட்டுறோம் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சல்லி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது, இந்த மாதிரி செய்கிறாங்க. சிலர் வந்து அறியாமையில் அப்படி செய்கிறாங்க. குழந்தைக்கு வந்து ஓவர் ஆயிலிங்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம மூக்கு வாயில எண்ணெய் கட்டுறது இல்லை வாயில ஊதுறது சளி எடுக்கிறது அப்படிலாம் செய்யும் போது என்ன ஆகும், அதை ஊதுறவங்க வாயில இருக்கிற கிருமிலாம் குழந்தையோட நுரையீரலுக்கு போய் சேர்ந்துரும். அதனால குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வரலாம், அது உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். அதனால வந்து மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, குழந்தைக்கு பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தவிர்த்து எதுவும் கொடுக்க கூடாது. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு குழந்தைக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுக்க கூடாது, மூக்கில் எண்ணெய் கட்டுறது, சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, தாய்ப்பால் குழந்தை பிறந்த ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கும் நல்லது அம்மாவுக்கும் நல்லது. அம்மாவுக்கு எப்படி நல்லதுன்னு கேட்கறீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து சீக்கிரம் தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆக்சிடாசின் ஒரு ஹார்மோன் அம்மாவுக்கு சுரக்கும், அந்த ஹார்மோனால அம்மாவோட கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கும். அப்படி கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கத்தால அம்மாவுக்கு வந்து உதிரப்போக்கு கம்மியாகும். ஸோ ஆரம்பத்திலேயே குழந்தை பிறந்த அரை மணி நேரத்தில் நம்ம செய்யும்போது குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது. குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதோடு குழந்தைக்கு வந்து நம்ம இணை உணவு ஆரம்பிக்கணும். இணை உணவுனா நம்ம வெளியில விக்கிறதுலாம் வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்கள் தான் இணை உணவு ஆரம்பிக்கணும். 6 மாதம் கழித்து தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணும். வீட்டில் செய்யக்கூடிய முதல்ல வந்து அரிசியில் செய்த உணவாக கொடுக்கலாம், சாதம், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி பொருட்களை கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எது கொடுத்தாலும் குழந்தை வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கணும். எது கொடுத்தாலும் ஸ்பூனு, டம்ளர், பாலடை இதைத்தான் பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்டு ஃபீடிங் பாட்டிலே குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த வயதிலுமே குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்துறதால என்ன ஆகும்னா, குழந்தைக்கு நம்ம தெரிஞ்சே கிருமி கொடுக்கறதுக்கு சமம் ஆகும். நம்ம டெய்லி ஃபீடிங் பாட்டில் கிளீன் பண்ணாலும் சரி, புதுசா நிப்பிள் போட்டாலும் சரி, டெய்லி ஒரு புது பாட்டிலே வாங்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் எந்த குழந்தைக்கு அம்மா ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த குழந்தைக்கு வந்து காதல சீழ், நிமோனியா, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து 6 மடங்கு அதிகமாகும். அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஃபீடிங் பாட்டில் எந்த வயசுலையுமே குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சில சமயம் அப்படி யூஸ் பண்ணும்போது குழந்தையோட பல்லு வளர்ச்சியும் கூட பாதிக்கப்படும். ஸோ 6 மாதத்துக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கிறோம். வெளியிலேருந்து டப்பால விற்கிற எந்த உணவும் குழந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னன்னைக்கு நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதையே வந்து கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1 வயசு வரும்பொழுது குழந்தை நீங்க வீட்டில் என்ன சமைச்சு சாப்பிட்றீங்களோ அது எல்லா உணவையும் குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். சிலவங்க கேட்பாங்க, ஏன் சார் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணுமா, மாட்டுப்பால் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. மாட்டுப்பாலோட இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் வந்து செட் ஆகும், குழந்தைக்கு செட் ஆகாது. தாய்ப்பாலில் இருக்கிற ஊட்டச்சத்து தான் குழந்தைக்கு சேரும். இப்போ வந்து மாட்டுப்பாலை வந்து நம்ம 1 வயசுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சோன்னா அது குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஒவ்வாமை இதெல்லாம் வந்து அதிக அளவில் வரதுக்கான வாய்ப்பு. அதனால மாட்டுப்பால் வந்து குழந்தைக்கு 1 வயசுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி மாட்டுப்பால் கொடுக்கிறது நல்லது கிடையாது. மாட்டுப்பால் கொடுக்கும்பொழுது அதுல நிறைய புரதம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா குழந்தைக்கு வந்து அது வந்து போதுமான அளவுல வந்து அது உள்ள ரத்தத்துல கலக்காது. தாய்ப்பால்ல அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான சரி விகிதத்துல இருக்குது குழந்தைக்கு. அதனால கம்மியா இருந்தாலும் அது எல்லாமே வந்து குழந்தையோட ரத்தத்துக்கு போய் சேரும். ஆனா மாட்டுப்பால்ல அப்படி கிடையாது. மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நான் முன்னாடி ஃபீடிங் பாட்டிலுக்கு சொன்ன மாதிரியே அந்த மாட்டுப்பால் கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும், அந்த குழந்தைங்க அடிக்கடி ஆஸ்பத்திரி பக்கம் வரும். அதனால மாட்டுப்பால்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ பெரும்பாலான தாய்மார்கள் வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க மார்பகத்தில் குழந்தைய வச்சாலே இயற்கையாக வந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உலகத்தில் வந்து பாலூட்டி இனத்தை சேர்ந்த அனைத்து விலங்கினமே குழந்தை பிறந்தவுடனே பால் கொடுக்கறது இயற்கை. அது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வந்து அது இயற்கையானது. ஆனால் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இயற்கையிலிருந்து நம்ம விலகி செல்வதால அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பெரும்பாலான தாய்மார்களுக்கு அவங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறந்தாலும் சரி, 3 குழந்தை பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு அது குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும். குழந்தை அடிக்கடி மார்ல வச்சாலே போதுமான அளவுக்கு அவங்க குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கும். ஆனா ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில தாய்மார்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வந்து சீரியஸ் ஆயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அம்மா தவறிடுறாங்க, அல்லது குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பால் சுரக்கத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பொழுது இங்கதான் வந்து தாய்ப்பால் வங்கியோட பங்கு இருக்கு. இப்போ ஜிப்மர்ல பாத்தீங்கன்னா அமுதம் தாய்ப்பால் மையம் ஏடிஎம் அப்படின்ற தாய்ப்பால் வங்கியை வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சிறந்த வகையில போயிட்டு இருக்கு. இந்த தாய்ப்பால் வங்கியில பாத்தீங்கன்னா குறை மாத குழந்தைகள் இல்ல டெலிவரி ஆன பிறகு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கல அந்த போன்ற சமயங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அதாவது வெளியே வைக்கக்கூடிய மாவு பொருட்களை கொடுக்காம குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலை நம்ம கொடுக்கறோம். இத பாத்தீங்கன்னா தாய்ப்பால் எல்லார்கிட்டையும் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. தாய்ப்பால் தானம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து போதிய உடல் நலத்தோட இருக்காங்கன்னா பார்த்த பிறகுதான் அது கொடுக்க முடியும். குழந்தைகின்ற அனைத்து அன்னையருமே வந்து தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். தாய்ப்பால் வங்கியில தாய்ப்பால் கொடுக்கறதால ஏன் குழந்தைக்கு பால் கம்மியாயிடும் சில பேர் நினைக்கலாம், ஆனா அது தவறு. தாய்ப்பால் சுரக்கிறதே வந்து நம்ம வெளியே எடுத்து எடுத்து விடும்பொழுது குழந்தை சப்ப சப்பவே குழந்தைக்கு திரும்ப தாய்ப்பால் உற்பத்தி ஆகும். சோ தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்குமே ஒழிய அதனால குறைபாடு ஏற்படாது, அவங்க குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பால் வந்து குறையாது. இப்ப பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தானம் கொடுக்க வர்றவங்க வந்து பூரண உடல்நிலையோடு இருந்தா அவங்களுக்கு வந்து சில ரத்த டெஸ்டுகள்லாம் எடுத்திருப்பாங்க. ஹெப்படைட்டிஸ் பி HIV இது போன்ற கிருமிகளோட தாக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க கிட்ட இருந்து தாய்ப்பால் தானம் எடுத்துக்குவாங்க. அதற்கு பிறகு அந்த தாய்ப்பால் வந்து நேர குழந்தைக்கு போறது கிடையாது, அந்த தாய்ப்பால் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு பதப்படுத்தல் முறைக்கு ஆட்படுத்தப்படுது. அப்படின்னு செய்யும் போது என்னாவும் ஒருவேளை அதுல ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அந்த 62 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நம்ம அரை மணி நேரம் கொதிக்க வைக்கும் பிறகு குளிர வைக்கும் போது இந்த பாஸ்டரைசேஷன் பண்ணும்போது அந்த கிருமிகளோட தாக்கம் வந்து கம்மியாயிடும், அந்த கிருமிகளே இருக்காது. அதுக்கு பிறகு வந்து ஒரு தட்பவெப்பநிலை -20 டிகிரி செல்சியஸ் அதாவது குறைந்த தட்பவெப்பநிலையில அந்த தாய்ப்பாலை சேமிச்சு வைப்பாங்க. அப்புறம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பாலை வந்து சரியான தட்பவெப்பநிலையில திரும்ப கொடுப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் தாய்ப்பால் வங்கி வந்து அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த குழந்தைக்கு தாய் தவறிடுறாங்களோ அல்லது குறைமாத குழந்தை அதுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது அவசியம். ஏன்னா தாய்ப்பால் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து அந்த குறைமாத குழந்தைக்கு ரொம்ப அவசியம். குறைமாத குழந்தைன்னா 37 வாரத்துக்கு கம்மியா பிறக்கக்கூடிய குழந்தை தான் குறைமாத குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து குடல் வளர்ச்சி மூளை வளர்ச்சி நுரையீரல் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். குறிப்பா குடல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல தாய்ப்பால் தவிர்த்து வேற எந்த பொருள் உள்ள போனாலும் அந்த குடல் அந்த அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. ரெண்டாவது இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அதனால கிருமி தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த கிருமி தாக்கத்துல இருந்து குழந்தைய பாதுகாப்பு வேணும்னா அந்த தாய்ப்பால் நிச்சயம் அவசியம். அதனாலதான் வந்து தாய்ப்பால் வங்கியில இருந்து குறைமாத குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் தப்பி பிழைக்கிறார்கள். சோ தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்ப்பால் துளியும் பல்வேறு குறைமாத குழந்தைகள் உயிர் தப்பி பிழைக்க உதவி செய்கிறது. சோ இதனால தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால வந்து குழந்தைகளுக்கும் நல்லது தாய்மார்களுக்கும் நல்லது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஜிப்மர்ல இயங்கக்கூடிய இந்த தாய்ப்பால் வங்கி வந்து இலவச சேவை தான். இதுல எந்த வித பண பரிமாற்றமும் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து தன்னார்வமா வந்து தாய்மார்கள் வந்து கொடுக்கறாங்க. அதை பெறக்கூடிய குழந்தைகளுக்கும் எந்த செலவினமும் கிடையாது. இதுவரைக்கும் குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி இணைய உணவு கொடுக்கறத பத்தி பேசணும். மேற்கொண்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டுல வந்து நிறைய கிருமிகளால குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாக்டீரியா கிருமிகளோட தாக்கம் இருக்கும், அதனால அதுல இருந்து குழந்தைங்க வந்து தப்பி பிழைக்கிறது ரொம்ப வந்து அவசியமாகும். முன்னாடி சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது போக சில முக்கிய நோய்களுக்காக வந்து நம்ம அரசாங்கம் வந்து தடுப்பூசிகளை வந்து குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்கறாங்க. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இலவசமா போடப்படுது. இந்த தடுப்பூசிகள் பத்தியும் நம்ம தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே 3 விஷயங்கள் போடுவாங்க. ஒன்னு வந்து BCG அப்படின்னு சொல்லுவாங்க. இது காச நோய்க்காக போடக்கூடிய தடுப்பூசி ஆகும். இது தோல் ஊசின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து குழந்தையோட இடது கையில வந்து தோல் பட்டையில போடுவாங்க. இது வந்து காச நோய் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இது போடுறதால குழந்தைங்களுக்கு வந்து தீவிரமான காச நோய் வருவதை நம்ம தடுக்கலாம். இது வந்து எல்லா குழந்தைக்கும் போடுறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வாயில சொட்டு மருந்து போடுவாங்க, OPV அதாவது ஓரல் போலியோ சொட்டு மருந்து வாயில போடுவாங்க, பிறந்த உடனே போடுவாங்க. மூணாவது போடக்கூடிய தடுப்பூசி வந்து மஞ்சக்காமாலை பி ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சக்காமாலை பியினால் குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு குழந்தையோட தொடையில போடுவாங்க. சோ இந்த 3 ஊசி வந்து 2 ஊசி ஒரு வாயில சொட்டு மருந்து, இது வந்து பிறந்த உடனே போட்டுறது. இந்த மூணையும் இதற்கு பிறகு குழந்தைக்கு 45 நாள் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து திரும்ப தடுப்பூசிக்கு கூட்டு வரணும். எல்லா குழந்தையும் ஜிப்மர்ல பிறந்த குழந்தைங்க திரும்ப 45 நாள் ஜிப்மர்லே தான் வந்து போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் கூட எல்லா தடுப்பூசிகளையும் போட்டுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் சப்ளை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒன்றுதான். ஸோ 45 நாள்ல குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வந்து பென்டாவலன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பென்டாவலன்ட் வேக்சின்ல 5 நோயை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து இருக்கு. டிப்திரியா இருக்கு, பர்டூசிஸ் கக்குவான் இருமல் இருக்கு, ரணஜன்னி டெட்டனஸ் சொல்லுவாங்க அந்த டெட்டனஸ்க்கான வேக்சின், அதுக்கப்புறம் மஞ்சக்காமாலை பி, ஹீமோஃபிலஸ் இன்ஃபுளுசா பி, அதுவும் ஒரு மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமிக்கான தடுப்பூசி. ஸோ இந்த 5 ஊசியையும் ஒன்னா சேர்ந்து பென்டாவலன்ட் ஊசின்னு ஒன்று போடுவாங்க. அது அவசியம் போட்டுக்கணும் 45 நாள்ல. அது கூடவே பிறந்தப்ப போட்ட மாதிரி வாயில சொட்டு மருந்து, ஓரல் போலியோ வேக்சின், அதாவது இந்த போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அது தவிர்த்து போலியோக்காக ஸ்பெஷலா இப்ப வந்து நம்ம நாட்டில் போலியோ ஒழிச்சிட்டோம், இருந்தாலும் நம்ம வாயில கொடுக்கக்கூடிய போலியோ சொட்டு மருந்துல இருந்து இப்ப ஊசியா போடக்கூடிய போலியோ தடுப்பூசி வந்திருக்கு, அதையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால 45 நாள் குழந்தைக்கு வந்து அந்த பென்டாவலன்ட் வேக்சின் போடணும், வாயில போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க, அது கூட வந்து ஐபிவி அப்படின்னு போலியோக்கான தடுப்பூசி அதையும் போடுவாங்க, அதையும் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த 1.5 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசத்துல வந்து தடுப்பூசிக்கு வரணும். 2.5 மாசத்துல வரும்போது 2 தான் போடுவாங்க, ஒன்னு வந்து பென்டாவலன்ட் வேக்சின் ஒன்னு, இன்னொன்னு வந்து ஓபிவி போடுவாங்க. 3.5 மாசத்துல வரும்போது 1.5 மாசத்துல போட்ட மாதிரி 3 ஊசியும் திரும்ப போடுவாங்க. அதற்கு பிறகு குழந்தை வந்து 9 மாசத்துல வந்து திரும்ப வரணும். 9 மாசம் முடிஞ்சு வரும்பொழுது குழந்தைக்கு வந்து எம்ஆர் தடுப்பூசி போடுவாங்க. எம்ஆர்ன்றது வந்து மீசல்ஸ் ருபல்லா, அதாவது இந்த தட்டம்மைக்கும் ஜெர்மன் தட்டம்மைன்னு சொல்லுவாங்க ருபல்லா, அதுக்கும் சேர்ந்து போடக்கூடிய ஊசி தான் எம்ஆர். இந்த ரொம்ப முக்கியமானது. 9 மாசத்துல போடக்கூடிய எம்ஆர் தடுப்பூசியை வந்து திரும்ப 15 மாசம் முடிஞ்ச பிறகு திரும்ப போடுவாங்க. இது தவிர்த்து குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ அப்படின்ற பொருள் கொடுப்பாங்க. விட்டமின் ஏ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சளி ஜுரம் அப்படிலாம் வந்துச்சுன்னா அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதே விட்டமின் ஏ சத்து நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நிமோனியா ஜுரம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து எளிதில் குழந்தை தாங்கிக்கும், அதனால இறப்பு விகிதம் கம்மியாகவும் இருக்கும். அதனாலதான் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா குழந்தைங்களும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு 6 மாசமும் விட்டமின் ஏ வந்து நம்ம வாய் மூலமா கொடுக்கறது ரொம்ப அவசியம். அது 9 மாசத்துல ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நம்ம விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுக்கணும் 5 வயது வரை. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா 15 மாசம் எம்ஆர் ஊசி போட்டாச்சு, அதுக்கு பிறகு 18 மாசம் முடிஞ்ச பிறகு டிபிடி ஓபிவி, அதோட பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. பூஸ்டர்னா 5 நோய்களுக்கான வேக்சின் முன்னாடி கொடுத்துருக்கோம், அதோட வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 1.5 வயசுல கொடுக்கணும். அதுக்கு பிறகு குழந்தைக்கு 5 வயசுல வந்து மீண்டும் டிபிடி ஓபிவி கொடுக்கணும். சோ இப்படிதான் வந்து தடுப்பூசி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம குறைமாத குழந்தைகள் மற்றும் எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளின் பராமரிப்பை பத்தி கொஞ்சம் பேசுவோம். குறைமாத குழந்தைனா 37 வாரத்துக்கு குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் குறைமாத குழந்தைன்னு சொல்றோம். இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி, குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த குழந்தைங்கலாம் 2.5 கிலோ வர்ற வரைக்கும் அல்லது 1 மாசம் தாண்ட வரைக்கும் ரொம்ப கவனமா பாத்துக்கிறது அவசியம். அப்ப இந்த குறைமாத குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா, நீச்சல் தெரியறதுக்கு முன்னாடி தண்ணியில விழுந்துட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த குறைமாத குழந்தைகளும். ஏன்னா 37 வாரம் நிறைவடையாம பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளோட உடல் உறுப்புகள் வந்து போதுமான அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. இந்த குழந்தைக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி, குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து ரொம்ப நம்ம கவனமா இந்த குழந்தைகளை பாத்துக்கிறது அவசியமாகும். அதே போல எடையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட எடை வந்து குறைந்தபட்சம் 2.8 கிலோக்கு மேல இருப்பாங்க. அதே 2.5 கிலோக்கு கம்மியா இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து குறைந்த எடையுள்ள குழந்தைகள், 2.5 கிலோ கம்மியா பிறந்தா குறைந்த எடையுள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த குறைமாத குழந்தைகளையும் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளையும் நம்ம மிக கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். பச்சிளம் குழந்தைனாலே ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், இந்த மாதிரி குறைமாத குழந்தைகளும் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளும் இன்னும் கவனமா பார்த்துக்கணும். சோ இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற பத்தி இப்ப பேசுவோம். முக்கியமா இந்த குறைமாத குழந்தைகள், எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கதகதப்பா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால அந்த குழந்தைங்க ஜில்லிட்டே போகக்கூடாது, எப்பொழுதும் வந்து இந்த குழந்தைங்க கதகதப்பா வச்சுக்கிறது அவசியம். இந்த குறைமாத குழந்தைகளை கதகதப்பா வச்சுக்கணும்னா, இந்த கங்காறு முறையில் செய் பராமரிப்பத்தை சொல்லி கொடுப்பாங்க. குழந்தையும் தாயும் வந்து தோளோட தோல் சேர்த்து கங்காறு முறையில் இருக்கும்பொழுது அந்த தாயோட வெப்பம் குழந்தைக்கு போய் குழந்தைக்கு வந்து சரியான தட்பவெப்ப நிலை இருக்கும். ரெண்டாவது, தாயோட மூச்சு, தாயோட நாடி துடிப்பு இது எல்லாமே வந்து குழந்தைக்கு போகும். அதனால குழந்தையோட மூச்சு சுவாசம் அதோட இதய துடிப்பு எல்லாமே சீராக இருக்கும். இதுதான் கங்காறு முறையில் சேய் பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் முடியுமோ தாயும் சேயும் ஒன்றாக தோளோடு தோல் இணைந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்பொழுது சரியான தட்பவெப்ப நிலையில இருக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வந்து போதுமான அளவுல தாய்ப்பாலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி குழந்தைங்களை கங்காறு முறையில சேய் பராமரிக்கும் பொழுது சீக்கிரமா குழந்தைக்கு எடக்கூடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு வந்து சீக்கிரம் எடக்கூடுறதுனால ஆஸ்பத்திரியிலேயே ரொம்ப நாள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். அப்படி குழந்தைங்க வந்து சீக்கிரம் எடக்கூடுறதால குழந்தைக்கு வந்து நோய் தாக்கமும் இருக்கிறது கம்மியாவது, குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்கறதால இந்த குழந்தைங்களோட வளர்ச்சி பிற்காலத்தில் இந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து குறைந்த எடையுள்ள குழந்தைகள், குறைமாத குழந்தைகள் இவங்க எல்லாருக்கும் வந்து கங்காறு முறையில நம்ம சேய் பராமரிப்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தோளோடு தோல் சேர்த்து இந்த குழந்தைங்க வச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு சீக்கிரம் எடை அதிகம். சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தாங்கன்னா அதோட பயன் இருக்காது. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இருக்கணும். ஒரு ஒரு செட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தாயும் சேயும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப வந்து தட்பவெப்ப நிலையை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து உணவு. உணவு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய குழந்தைகளுக்கும் நிறைமாத குழந்தைகள் நமக்கு கொடுக்கக்கூடியது மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் வந்து தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, சில குழந்தைங்க நேர மார்பகத்துல சப்பி குடிக்க முடியாது இந்த குறைமாத குழந்தைகள்லாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவே சுத்தமா கையை சோப் போட்டு கழுவிட்டு பாலாடையில பிழிஞ்சு எடுத்து கொடுக்கலாம். பாலாடையில கொடுத்தோம்னாலே அந்த குழந்தைக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கும். இது வந்து உணவு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த குறைமாத குழந்தைகள் எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அதனால கிருமி தாக்கம் வந்து இருக்கவே கூடாது. அதனால தாய் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கையை நல்லா அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். கையில நெகமே இருக்க கூடாது. குழந்தை தூக்குறவங்க எல்லாருமே கையை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். அப்பதான் குழந்தைக்கு வந்து கிருமி தாக்கம் இருக்காது. கூட்டமான இடங்களுக்கு இல்ல அதிக கும்பல் இருக்கிற இடத்துக்கெல்லாம் குழந்தைய சேர்த்துட்டு போக கூடாது. வீட்டுல யாருக்காவது இருமல் சரி இருந்தா நேரா குழந்தைய நோக்கி இருமக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த இருமல் பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய கிருமி குழந்தைக்கு வந்து தாக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குறைமாத குழந்தைகள், எடை குறைவா பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து போதுமான தட்பவெப்ப நிலையில வச்சிருக்கணும். தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும், தேவைப்பட்ட பாலாடையில கொடுக்கலாம். தாய்மார்கள் வந்து கை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். அப்பதான் குழந்தைக்கு வந்து கிருமி தாக்கம் இருக்காது. ஒருவேளை குழந்தைக்கு வந்து மூச்சு விடுறதுல ஏதாவது சிரமம், இல்ல மூச்சு விடாம நிக்கிறது, இல்ல அதிகமா வேகமா மூச்சு விடுறது, அல்லது குழந்தை நீளம் பாஞ்ச மாதிரி இருக்கிறது, அதிகப்படியான மஞ்சள் காமாலை, அல்லது குழந்தைக்கு வேற எங்க ரத்த கசிவு, இது போல எது வித்தியாசமா இருந்தாலும் உடனே அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகிறது வந்து நல்லது. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க. அதனால அவ்வளவு பெருமை வாய்ந்த குழந்தைகளை வந்து பேணி காப்பது ஒவ்வொரு பெற்றோரோட கடமையாகும். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாதங்களுக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கணும். குறித்த காலத்தில் தடுப்பூசி போட்டுக்கணும். குறைமாத குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பண்ணோம்னா குழந்தைகளுக்கும் நல்லது, தாய்மார்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி.
3: இதுவரை குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை கேட்டீர்கள். உரை வழங்கினார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதிசிவன்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
1: குழந்தை பிறந்ததுலேருந்து பள்ளிக்கு போகும்போது அது காலேஜ் போகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு பல்வேறு நோய் கிருமிகள் நோய் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நோய் கிருமிகளிலிருந்து ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்கள்லேருந்து குழந்தைய பாதுகாக்கணும்னா ஒரு முக்கியமான வழி வந்து தடுப்பூசிங்க. இந்த தடுப்பூசிங்க வந்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இலவசமாக போடுறாங்க. இந்த தடுப்பூசிகளை வந்து குழந்தைங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம போடுறது வந்து ரொம்ப முக்கியமாகும். ஒரு குழந்தைக்கு குறிப்பிட்ட தடுப்பூசியை போட்டுட்டோம்னா அந்த குறிப்பிட்ட டாக்டர் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட டைம்லேயே அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோம்னா அந்த நோய்க்கிருமியிலிருந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பாதிப்பை நம்ம நிச்சயமாக தடுக்கலாம். குழந்தை பிறந்த உடனே எல்லா அரசு மருத்துவமனைகளையும் அந்த குழந்தைக்கு வந்து மூணு நோய்க்கான தடுப்பூசி போடுவாங்க. பிசிஜி அதாவது காச நோய், ரெண்டாவது வந்து ஓபிவி போலியோ சொட்டு மருந்து, மூணாவது ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசி. இது மூணையும் குழந்தை பிறந்த உடனே கொடுத்துடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதம் இது முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைக்கு வந்து பென்டாவலன் தடுப்பூசி போடுவாங்க. இந்த பென்டாவலன் தடுப்பூசியில் 5 நோய்க்கான தடுப்பூசி மருந்துகள் கலந்துருக்கு. ஒன்று வந்து டிப்தீரியா அதாவது தொண்டை அடைப்பான், பர்டோசிஸ் கக்குவான் இருமல், டெட்டனஸ் ரணஜன்னி. ஸோ தொண்டையடைப்பான், கக்குவான் இருமல், ரணஜன்னி இந்த டிபிடி கூடவே மூளைக்காய்ச்சலை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஹெச் இன்ஃப்ளூயன்சா கிருமிக்கும் மஞ்சள் காமாலை பிக்கும் கலந்துருக்கு. இதெல்லாம் கலந்துருக்கிற இந்த பென்டாவலண்ட் வேக்சின் வந்து அவசியம் 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்தில் போட்டுக்கணும். இந்த பென்டாவலண்ட்டுக்கு ஊசி கூட வாயில் போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலியோவுக்கு வந்து சொட்டு மருந்து கூடவே அதே போலியோ சொட்டு மருந்து அதே போலியோ தடுப்பதற்கான ஊசியாகவும் போடுறாங்க, ஐபிவின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிவி ஊசி வந்து குழந்தைக்கு வந்து 1.5 மாதத்துலேயும் 3.5 மாதத்துலேயும் போடுறாங்க. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு 9 மாதம் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து தட்டம் ஊசி போடுறாங்க. 9 மாதம் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு தட்டம் ஊசி போடணும். தட்டம் ஊசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. தட்டம் ஊசி குறித்த காலத்தில் போட்டால் தான் குழந்தைங்களுக்கு தட்டமாக வராது. அதனால் ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகளான நிமோனியா, காதில் சீழ் வரத்து, குழந்தையோட உடல் வளர்ச்சி குறைவு இதெல்லாம் நம்ம நிச்சயம் தடுக்கலாம். ஊட்டச்சத்து குறையும் நிச்சயம் குழந்தைகளை தடுக்க முடியும். அதனால் எல்லா அனைத்து தாய்மார்களும் 9 மாதங்கள் முடிந்த பிறகு குழந்தைக்கு வந்து தட்டம் ஊசி அவசியம் போட்டுக்கணும். தட்டம் ஊசி 9 மாதம் போடும்போதே குழந்தைக்கு வாயில் விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுப்பாங்க. இப்படி 9 மாதத்தில் ஆரம்பிக்கிற விட்டமின் ஏ சத்து மருந்து வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு விட்டமின் ஏ கொடுக்கணும். குழந்தைக்கு 5 வயது வரை குழந்தைக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை விட்டமின் ஏ சத்து கொடுக்கணும். அப்படி விட்டமின் ஏ சத்து கொடுத்தோம்னா குழந்தைக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஒருவேளை நிமோனியா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் குழந்தைக்கு அதிக அளவில் பாதிப்பு இருக்காது. அதனால் அவசியம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு விட்டமின் ஏ சத்து மருந்து கொடுக்கறது அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மாதத்தில் குழந்தைக்கு எம்எம்ஆர் கொடுக்குறாங்க. எம்எம்ஆரில் 3 விஷயம் இருக்குது, மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா. அதாவது தட்டமைக்கு 2வது ஊசி மாதிரி இது, மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கி, ருபல்லான்றது அதுவும் ஒரு தட்டமை மாதிரி ஒரு ருபல்லா கிருமி, ஒரு அம்மை ஏற்படுத்தக்கூடிய கிருமி. இந்த மூணுக்கும் சேர்ந்தது தான் எம்எம்ஆர். இதை 15 மாதத்தில் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு 1.5 வயசாகும் போது குழந்தைக்கு பூஸ்டர் டோசஸ் போட ஆரம்பிக்கணும். நம்ம 1.5 மாதத்தில் போட்ட ஊசிகளோட பூஸ்டர் டோஸ், அப்போ டிபிடியும் ஓபிவியும் கொடுப்பாங்க 1.5 வயசில். அதுக்கு மேற்கொண்டு குழந்தைக்கு 5 வயசில் மறுபடியும் டிபிடியும் ஓபிவியும் கொடுப்பாங்க. இந்த தடுப்பூசிகளை வந்து நம்ம குழந்தைங்க அனைத்து குழந்தைகளையும் வந்து கொடுக்கறது அவசியமாகும். நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, குறித்த காலத்தில் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சாதாரண விஷயம் தடுப்பூசி போட்டோம்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட நோய் தாக்கம் இருக்காது. அப்படி போட மறந்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய மற்ற காம்ப்ளிகேஷன்ஸால் குழந்தைகளோட உயிர்க்கை கூட ஆபத்த முடியலாம். அதனால் தடுப்பூசிகளை உங்கள் குழந்தைகளுக்கு குறித்த காலத்தில் தேசிய அட்டவணைப்படி போட்டுக்கொள்வது மிகவும் அவசியமாகும்.

0: குழந்தை பிறந்திலிருந்து 10 வயசு வரைக்கும் குழந்தைக்கு கண்டிப்பாக தடுப்பூசி கொடுக்கணும். குழந்தை பிறந்த உடனே காய்ச்ச நோய் வராதுக்காக தோல் ஊசி கொடுப்போம். இந்த ஊசி போடாமல் இருந்தால் 1 மாதத்துக்குள்ளே போடலாம். இந்த ஊசி நாங்கள் இடது கையில் கொடுப்போம். 6 வாரத்துக்குள்ளே அந்த இடத்துல கொப்பில் வர அதை தடம்ப ஆகும். நீங்கள் அந்த ஊசி போட்ட இடத்துல எதுவும் மருந்தும் ஆயின்மெண்ட்டும் போடக்கூடாது. இந்த தோல் ஊசி சேர்த்து நாங்கள் போலியோ சொட்டு மருந்தையும் மஞ்சள் காமாலை பி ஊசி சேர்த்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதம், 5 வியாதி வராதுக்காக 1 ஊசி கொடுக்குறோம். அது பேர் பென்டாவேக்கு. இந்த ஊசி குழந்தைக்கு தொண்டை அடைப்பான், கக்குவ நிருமல், ரன்னஜன்னி, மூளை காய்ச்சல் மற்றும் நிமோனியா, மஞ்சள் காமாலை பி நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றுது. இந்த ஊசி போட்டக்கப்புறம் காய்ச்சல் மற்றும் ஊசி போட்ட இடத்துல வீக்கோ வரதான் நார்மல். நீங்கள் டாக்டர் தர காய்ச்சல் மருந்து 1-2 நாளைக்கு தரலாம், வீக்கோ கூட குறைஞ்சிரும். அப்புறம் 1.5 மாதம், 3 மாதம் பென்டாவேக் ஊசி சேர்த்து போலியோ ஊசி கூட போடுறோம். 9 மாதம் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் தட்டாமாய் ஊசி கொடுக்குறோம். அது பேர் மீசல்ஸ். அதுக்கப்புறம் 15 மாதத்தில் நாங்கள் MMR ஊசி போடுறோம். இந்த ஊசி நம்ம குழந்தைய பொண்ணுக்கு வீங்கி தட்டமை, ஜெர்மன் தட்டமை நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றுது. 1 மற்றும் 5 வயசில் DPT ஊக்குவிப்பு தடுப்பூசி போடுறோம். இந்த ஊசி தொண்டை அடைப்பான், கக்குவம் இருமல், ரணஜன்னி நோய்களிலிருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றுது. இதுக்கப்புறம் கடைசியாக 10 வயசில் நாங்கள் ரணஜன்னி ஊசி போடுறோம். இந்த ஊசி ஸ்கூலில் கூட போடுறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நீங்கள் நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயாக தர இந்த தடுப்பூசிகளை ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் குழந்தைய போடுங்க. இந்த நோய்களில் எல்லாமே வராது தடுக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் நாம் குழந்தை பிறந்ததுலேருந்து தாய்ப்பாலே முதல் நோய் எதிர்ப்பு மருந்தாக பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான எதிர்ப்பு மருந்து நோய் தடுப்பூசி போடணும்னு பார்த்தோம். ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முன்பே தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும்போது தாய்க்கும் குழந்தைக்கு பிரசவத்தின் போதும் ஏற்பட வாய்ப்பிருக்கக்கூடிய ரணஜன்னியை தடுப்பதற்கான ரணஜன்னி தடுப்பு ஊசி, அதாவது டெட்டனஸ் டாக்ஸாய்டு என்று பொதுவாக நாம் அறிந்திருக்கக்கூடிய ஊசியை கர்ப்ப காலத்தின் போது 2 முறை போட வேண்டியது அவசியமாகும். தாயின் கர்ப்பம் தரித்த முதல் வாரத்திலேயே முதல் மருத்துவமனையின் வருகையின் போது முதல் ஊசியும், 4 வார இடைவெளியின் போது 2வது ஊசியும் போட்டுக்கொள்வது அவசியம். 2வது கர்ப்பமாக இருந்தால், முதல் குழந்தையின் வயது 3 வயதுக்குள் இருந்தால், ஒரே ஒரு ரணஜன்னி தடுப்பு ஊசி பூஸ்டர் டோஸ் என்று சொல்லக்கூடிய பூஸ்டர் டெட்டனஸ் டாக்ஸைடு 1 முறை போட்டால் மட்டுமே போதுமானதாகும்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
3: நேயர்கள், இப்பொழுது கேட்கலாம் ஜிப்மர் அமுதம் தாய்ப்பால் மையம் குறித்த உரை சித்திரம்.
4: புதுச்சேரியில் இருக்கும் ஜிப்மர் மருத்துவமனை தென்னிந்தியாவில் மத்திய அரசால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஓர் சிறந்த மருத்துவமனை என எல்லோரும் அறிந்ததே. மேலும் இங்கு பல்வேறு சிறப்பு துறைகள் உள்ளன. அதில் தாய்சேய் மருத்துவமனை தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கு தாய்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் அனைவரும் அறிந்ததே. குழந்தை பிறந்த முதல் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். பல்வேறு காரணங்களால் சில தாய்மார்களால் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியாது. அந்த குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் அவசியம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கிடைக்க இங்கு அமுதம் தாய்ப்பால் மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம். பாலூட்டும் தாய்மார் அனைவரும் தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு கொடுத்தது போக எஞ்சிய தாய்ப்பாலை வழங்குவதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாறாக உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது அதிகரிக்கும். நீங்கள் தானம் செய்யும் தாய்ப்பாலின் ஒவ்வொரு துளியும் ஒரு குறைமாத குழந்தை உயிர் பிழைக்க உதவும். மேலும் தாயை இழந்த குழந்தைகள் அல்லது தாயிடமிருந்து தற்காலிகமாக பால் கிடைக்காத குழந்தைகளும் பயனடைவார்கள். தாய்மார்களின் உடல் நலம் நன்கு பரிசோதிக்கப்பட்ட பின்னரும் அவர்களுக்கு எவ்வித கிருமி தாக்கம் இல்லை என்று தெரிந்த பின்னரும் மட்டுமே அவர்களிடமிருந்து தாய்ப்பால் தானமாக பெறப்படும். தாய்மார்களிடமிருந்து பெறப்பட்ட தாய்ப்பால் நன்கு சுத்திகரிக்கப்படுவதால் அதில் கிருமிகள் இருக்க வாய்ப்பில்லை.

மேலும் அவ்வாறு பதப்படுத்தப்பட்ட பால் நுண்ணுயிர் பரிசோதனைக்கு பிறகே குழந்தைக்கு வழங்கப்படும். தாய்ப்பால் கொடுப்பதும் குழந்தைக்கு பெறுவதும் அவரவர் சொந்த விருப்பமே. இதில் பணப்பரிமாற்றம் ஏதும் கிடையாது.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம்.
1: சின்ன குழந்தைங்களை இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். ஒரு 100 குழந்தை இறந்து போனால் அதில் 30% கூட இறந்து போகிறதுக்கு இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணம். இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், ஆனால் நிறைய குழந்தை ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் அந்த மெடிசினுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் வரும். சில நேரத்தில் சில இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதனால் முக்கியமானதுன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விதம்னா கை வாஷ் பண்ணுறது, ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. வேறு மாஸ்க்கு கவனு இப்போ இதெல்லாம் போட்டுறதுனால இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வந்து நம்ம ஹேண்ட் வாஷிங்னால குறையுது. அதனால ஒரு ஒருத்தடவை குழந்தைய தொடுறதுக்கு முன்னால் நல்ல சோப்பு தண்ணி போட்டு ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணோம். குழந்தை பார்த்தனப்புறம் திரும்பி ஹேண்ட் வாஷ் பண்ணோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இன்ஃபெக்ஷனுக்கும் இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாத இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி குழந்தை தொடுறதுனால ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் படலாம். ஆஸ்பத்திரியில் வந்து நர்ஸ் டாக்டருங்களை சரியாக ஹேண்ட் வாஷ் பண்ணலாம், இது ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மதர், அம்மா இல்லைன்னா பாட்டி, கிராண்ட் மதர், இவங்க வந்து தொடுறதுனால கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்ம கையில் நிறைய கிருமி இருக்கலாம், அந்த கிருமி குறைக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம். ஹேண்டு ரப்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் சொல்யூஷன், ஆன்டிசெப்டிக்ஸ் லோஷன் போடு கைக்கு போட்டு குழந்தை பார்க்குறதுக்கு பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷிங் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஹேண்ட் வாஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரொம்ப சீப் அண்டு எல்லா இடத்துலையும் பண்ணலாம், நம்ம வீட்டில் கூட இது பண்ணலாம். அதனால் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங்னு சொல்லுவாங்க. அதனால் கை நல்ல எல்லா இடத்துலையும் கழுவணும், ஃப்ரண்ட்டில் கழுவணும், பின்னால் கழுவணும், விரலை கழுவணும், நகை கழுவணும், நல்ல கழுவிட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஒரு குழந்தை தொடருக்கு முன்னால் யூஸ்வலாக 20 seconds ஆனால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஒரு குழந்தைக்கு மத்தியத்தில் ஒரு 10 seconds ஆனால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்.
2: வணக்கம். நம்ம இந்தியாவில் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகள் பார்த்திங்கன்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போன இந்த குறைமாத குழந்தைகள், எடை குறையுடன் பிறக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகளுக்கு நோய் தொற்று வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த நோய் கிருமி தாக்கம் ஏற்பட்டு அதற்கு பிறகு மருந்துகள் கொடுத்து அவசியப்படுவதை விட இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பது வந்து சாலச்சிறந்ததாகும். அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக எப்படி குழந்தைங்களுக்கு நோய் கிருமி வராமல் தடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தாய்மார்கள் தங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுவது தான். எந்த அம்மா தன் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறாங்களோ அந்த குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அம்மா மட்டும் இல்லை, குழந்தையை தூக்கக்கூடிய தாத்தா பாட்டி இல்லை அப்பா, யார் குழந்தைய தொடரத்துக்கு முன்னாடியும் கையை நல்லா சோப் போட்டு கழுவுனாங்கன்னா அந்த குழந்தைக்கு கிருமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம், இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. எத்தனை முறை நம்ம அதிகமாக கையை கழுவுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும். இது தாய்மார்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் பிரசவ காலத்திற்கு பிறகும் மருத்துவமனையிலேருந்து வீடு சென்ற பிறகும் இதை தொடர்ந்து செய்யணும். ஸோ ஹேண்ட் வாஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ கை கழுவி அடிக்கடி கையை சோப் போட்டு கழுவுனாங்கன்னா குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. மருத்துவமனையிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் கையையும் அடிக்கடி சோப் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிக்குன்னு சொல்கிறவங்க பச்சிளங்குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குது. இதுக்குள்ளேயும் சில குழந்தைங்களை பெட்டில் சேர்த்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் மருத்துவர்களும் அங்கே உள்ளே சென்று வரக்கூடிய தாய்மார்களும் குறிப்பாக வந்து கையை நல்லா சோப்பு போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியம்.

0: அவசியமாகும். அப்படி செஞ்சாங்கனாலே அந்த நிக்குன்னு சொல்லக்கூடிய பச்சிளங்குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் நோய் தொற்றுகள் ரொம்ப கம்மியாகும். குழந்தைகளுக்கு நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு கை கழுவுவதன் அவசியத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கையில் இருக்கக்கூடிய நகங்கள். பச்சிளங்குழந்தைங்களை நம்ம கையாளும் போது, மருத்துவராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, கையில் நகமே இருக்கக்கூடாது. கையில் அப்படி நகம் இருந்ததுன்னா அந்த நகத்தில் வந்து அழுக்கு சேரும், அதில் கிருமி வந்து உட்காந்துக்கும். அவங்க குழந்தைய தொடும் பொழுதும், குழந்தைக்கு பாலாடையில இல்லை மற்ற பொருட்கள் மூலம் கொடுக்கும்போதும் அவங்க நகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் குழந்தைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சொல்ல வர கருத்து என்னென்னா, குழந்தையை தொடக்கூடிய அனைவரும் கையில் வந்து நகமே வச்சுருக்கக்கூடாது. நகத்தை வந்து அடிக்கடி ட்ரிம் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கையில் தாய்மார்களும் சரி, குழந்தையை தூக்கக்கூடிய பாட்டிமார்களும் சரி, அவசியம் கையில் நகங்களை கட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமாகும்.
1: நம்மில் பலரும் அறிந்து வைத்திருக்கிறோம் கை சுத்தத்தை பற்றி. சாப்பிடுவதற்கு முன்பும் கழிப்பறையை பயன்படுத்தியதற்கு பின்பும் சோப்பு போட்டு கைகளை அலம்ப வேண்டும் என்பதில் சிலர் கடைபிடிக்கவும் செய்கிறோம். குறிப்பாக தாய்மார்களின் கவனத்திற்கு, குழந்தையை நாம் ஒவ்வொரு முறை தூக்கும் போதும், குழந்தையை தொடும் போதும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும், குழந்தைக்கான உணவை தயாரிக்கும் போதும், குழந்தைக்கு உணவை ஊட்டும் போதும் கைகளை தூய்மையாக, அதாவது சோப்பு போட்டு கையாளும்போது மிகவும் நலம். மேலும் குழந்தையின் அசுத்தங்களை சுத்தம் செய்த போதும், குழந்தை அசுத்தம் செய்த துணிகளை அலசி உலர்த்தும் பின்பும் நாம் கைகளை சோப்பு போட்டு கழுவுவதன் மூலம் குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் அது மிகுந்த நலத்தை ஏற்படுத்தும்.
2: நம் கைகளை சரியான முறையில் எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை பற்றி காண்போம். சோப்பு மற்றும் சோப்பு திரவத்தை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். முதலில் நம் கைகளை தண்ணீரில் நனைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சோப்பை எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு இரண்டு உள்ளங்கைகளையும் 10 நொடிகள் நன்றாக தேய்க்க வேண்டும். அதன் பிறகு வலது கையை இடது கையின் மேல் வைத்து விரல்களுக்கு இடையில் படும்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து இடது கையை வலது கையின் மேல் வைத்து 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முறைப்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். விரல்களை மடக்கி இதில் காண்பது போல் இடது விரல் நகங்களை முதலிலும், பிறகு வலது விரல் நகங்களையும் தேய்க்க வேண்டும். பின்பு வலது மற்றும் இடது பெருவிரல்களையும் இதன்படி 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இதில் காண்பது போல் விரல் நுனிகளை உள்ளங்கையில் வைத்து சுற்றுப்பாதையில் 10 நொடிகள் தேய்க்க வேண்டும். இறுதியாக இரண்டு கைகளின் மணிக்கட்டு பகுதியை தேய்க்க வேண்டும். சுத்தமான நீரில் இரண்டு கைகளையும் கழுவிய பிறகு சுத்தமான துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி கைகளை உலர வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்ய சாதாரண தண்ணீர் டேப் பயன்படுத்தினால் இறுதியில் நாம் உபயோகப்படுத்தும் துணியையோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ பயன்படுத்தி தண்ணீர் டேப்பை மூட வேண்டும்.

0: நாம் நமது கைகளை சுத்தமாய் வைத்திருந்தால் நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் அவைகள் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும். ஆதலால் நீங்களும் உங்களை சார்ந்த நோயாளிகளும் சரியான முறையில் சரியான நேரத்தில் கை சுகாதாரத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இதனால் அநேக நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: ஒவ்வொரு உள் நோயாளி குழந்தைகளை பராமரிக்கும் போதும் நாம் எப்பொழுதெல்லாம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி காண்போம். கட்டாயமாக ஒவ்வொரு குழந்தையை பராமரிக்கும் போதும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் செய்யும் சரியான முறைகளை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஒவ்வொரு நோயாளியின் அருகிலும் இதற்கான கையை துடைக்கும் மருந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை கொண்டு நாம் கைகளை சுத்தம் செய்ய தண்ணீர் தேவைப்படாது. கைகளை சுத்தம் செய்யும் முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 5 தருணங்களை பற்றி காண்போம். இந்த 5 தருணங்களை நாம் எப்பொழுதும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் தருணம், நோயாளியை தொடுவதற்கு முன்பு. இதற்கான காரணம் நம் கைகளில் உள்ள கிருமிகள் நோயாளிக்கு தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாக்க உதவும். இரண்டாவது தருணம், நோயாளிக்கு தேவையான செயல்முறைகளை செய்வதற்கு முன்பு. இந்த தருணத்திற்கு காரணம் செயல்முறையின் போது நோயாளிக்கு கிருமி தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக. மூன்றாவது தருணம், நோயாளியின் உடல் திரவங்கள் நம்மீது பட்டாலோ அல்லது பட்டிருக்கலாம் என்று தோன்றினாலோ. இவ்வாறு செய்வதன் மூலம் நோயாளியின் நோய் தொற்று நம்மை தாக்காமல் பாதுகாக்க முடியும். நான்காவது தருணம், நோயாளியை தொட்ட பின்பு. இதற்கு காரணம் நோய்க்கிருமி நம்மை தாக்காமல் இருப்பதற்கு.

0: ஐந்தாவது தருணம். நோயாளியின் சுற்றுப்புறத்தையோ அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களையோ தொட்ட பிறகு. இதற்கு காரணம் நோயாளிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
1: சரியான நேரத்தில் சரியான முறையில் நம் கைகளை சுத்தம் செய்யும் போது மருத்துவமனையிலிருந்து ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
2: நம் கைகளை இந்த எளிமையான முறையில் சுத்தம் செய்வதன் மூலம் நம்மால் நோயாளிகளுக்கு எந்தவித தொற்றும் ஏற்படாமல் பாதுகாப்பது நமது கடமையாகும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கை சுத்தம் குறித்த விளக்க சித்திரம். ஜிப்மர் இணையதள வானொலியின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கலாம் குழந்தை வளர்ப்பில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த உரை. வழங்குகிறார் பச்சிளம் குழந்தைகள் நலத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போ குழந்தை வளர்ப்பு பத்திய கொஞ்சம் பொதுவான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல வந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். உலகத்துல எந்த மூலையில குழந்தை பிறந்தாலும் சரி, எவ்வளவு இடையுள்ள குழந்தைய பிறந்தாலும் சரி, குறைமாத குழந்தையானாலும் சரி, நிறைமாத குழந்தையானாலும் சரி, எல்லா குழந்தைக்கும் பிறந்த உடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி முத 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தனா குழந்தை வந்து ஆரோக்கியமா வளரும். சிலர் கேட்கலாம், சார் குழந்தை வந்து பிறந்திருக்கு, எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம கொடுக்கணும் தாய்ப்பால் அப்படின்னு கேட்கலாம். குழந்தை பிறந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். சுகப்பிரசவம் ஆனாலும் சரி, சிசேரியன் செக்ஷன் ஆனாலும் சரி, குழந்தைக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும், நல்லா அழுவோம், பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுத்தோம்னா குழந்தை தூங்க போயிடும், இல்ல குழந்தையோட ரத்தத்துல சர்க்கரை அளவு கம்மியாயிடும், அம்மாவும் சோர்வா இருப்பாங்க, அதுக்கு பிறகு நம்ம தாய்ப்பால் தவறானது. பிறந்த எல்லா குழந்தைக்கும் சீம்பால் கொடுப்பது மிக மிக அவசியமாகும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான தாய்மார்களுக்கு முத 1-2 நாள் வந்து தாய்ப்பால் வந்து சொட்டு சொட்டதா வரும், அது இயற்கை தான். குழந்தைய அடிக்கடி மார்ல வைக்கணும். குழந்தை சப்ப ஆரம்பிச்சவனே மார்ல வந்து தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்கும். அதனால முத 1-2 நாள்லயே பால் கொடுத்தா சார் பால் பத்தல அப்படின்னு நினைக்கவே கூடாது. முத 1 நாள் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலே குழந்தைக்கு போதுமானது. அம்மா வந்து குழந்தைய அடிக்கடி மார்பகத்துல வைக்கணும். அப்படி வைக்கும் போது என்னாவோ அந்த தூண்டுதல் காரணமாக அம்மாவுக்கு வந்து இந்த போதுமான ஹார்மோன்கள் சுரந்து தாய்ப்பால் உற்பத்தி ஆவதும் சுரப்பதும் வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களாம் போதுமான அளவு கிடைக்கிறதால என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து 1 நாளைக்கு வந்து 5-6 தடவை சிறுநீர் கழிப்பாங்க, அதுக்கு மேலேயும் போவாங்க. குழந்தைக்கு போதுமான அளவுல எடை கூடும். முதல் 1 மாசத்துல பாத்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேல குழந்தைக்கு கூடும். எந்த ஒரு குழந்தைக்கு வந்து எடை சரியா 1/2 கிலோவுக்கு மேல 1 மாசத்துல கூடுதோ, அல்லது 1 நாளைக்கு 5-6 தடவை போதோ பால் குடிச்சு நல்லா தூங்குதோ, அந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறது அர்த்தமாகும். இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பால் கொடுக்கற தவிர்த்து குழந்தைக்கு வந்து வாயில மற்ற விஷயங்கள்லாம் சிலவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி கொடுப்பாங்க, சிலவங்க காபி டீ தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. முதல் 6 மாசத்துக்கு குழந்தை வாயில தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே போக கூடாது. குழந்தையோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது, அதுல தாய்ப்பால் தான் வந்து குழந்தையோட குடலுக்கு ஏத்தது. அதை தவிர்த்து நம்ம வேற எது கொடுத்தாலும் குழந்தைக்கு வந்து அது நன்மை பயக்காது. சிலர் கேட்கலாம், இல்ல சார் இப்ப வந்து ரொம்ப வெப்பமா இருக்குது, இது சம்மர் சீசன், இப்ப வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தாய்ப்பாலோட கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாய்ப்பால் வந்து அதுலயே 80% வந்து நீர் தான் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு பாலைவனத்திலே பிறந்தாலும் அது வந்து ஒரு சம்மர் சீசனா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கூட தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ மொதல் 6 மாசத்துக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவுமே வாயில போகக்கூடாது. சிலவங்க வந்து குழந்தைக்கு வந்து சார் சரிக்க மாட்டேது, கொஞ்சம் கிரேப் வாட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேப் வாட்டர் வந்து குழந்தையோட வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது. குழந்தைக்கு செரிக்கிறதுக்கு தேவையான எல்லா அமிலங்களும் அந்த தாய்ப்பால்லே நிறைஞ்சிருக்கு. ஆடு மாதிரி ஏதாவது கிரேப் வாட்டர் போடுறதா, போடுறது கிடையாது. நம்ம மட்டும் அதை தவறா செய்யறோம். அதனால கிரேப் வாட்டர் கொடுக்கறதால குழந்தைக்கு செரிமானம் ஆகாது. மாறாக எந்தெந்த குழந்தைக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கறாங்களோ அந்த குழந்தைக்கு எல்லாம் வந்து மலச்சிக்கல் ஏற்படுது. அதனால எக்காரணம் கொண்டும் கிரேப் வாட்டர் போடக்கூடாது. சில குழந்தைங்கள்லாம் கிரேப் வாட்டர் போட்டு குடல்ல பொத்தல் போட்டு எங்க ஆஸ்பத்திரியில் வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால தாய்ப்பால் கொடுப்பதே போதுமானது, அதற்கு தேவையில்லாம குழந்தைக்கு வந்து நம்ம எதுவும் கெடுதல் செய்யக்கூடாது. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் போய் நாங்கள் குளிப்பாட்டுறோம் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மூக்கில் எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது, இந்த மாதிரி செய்கிறாங்க. சிலர் வந்து அறியாமையில் அப்படி செய்கிறாங்க. குழந்தைக்கு வந்து ஓவர் ஆயிலிங்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம மூக்கு வாயில எண்ணெய் கட்டுறது இல்ல வாயில ஊதறது சளி எடுக்குது அப்படிலாம் செய்யும் போது என்ன ஆகும், அதை ஊதுறவங்க வாயில இருக்கிற கிருமிலாம் குழந்தையோட நுரையீரலுக்கு போய் சேர்ந்துரும். அதனால குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வரலாம், அது உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். அதனால வந்து மூக்குல எண்ணெய் கட்டுறது, ஊதி சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. சோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, குழந்தைக்கு பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், அதை தவிர்த்து எதுவும் கொடுக்க கூடாது. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு குழந்தைக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுக்க கூடாது, மூக்குல எண்ணெய் கட்டுறது, சளி எடுக்கிறது, உரம் எடுக்கிறது பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, தாய்ப்பால் குழந்தை பிறந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கும் நல்லது அம்மாவுக்கும் நல்லது. அம்மாவுக்கு எப்படி நல்லதுன்னு கேக்குறீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து சீக்கிரம் தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆக்சிடாசின் ஒரு ஹார்மோன் அம்மாவுக்கு சுரக்கும். அந்த ஹார்மோனால அம்மாவோட கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கும். அப்படி கர்ப்பப்பை சீக்கிரம் சுருங்கத்தால அம்மாவுக்கு வந்து உதிரப்போக்கு கம்மியாகும். சோ ஆரம்பத்திலேயே குழந்தை பிறந்த அரை மணி நேரத்தில் நம்ம செய்யும்போது குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லது. குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதோடு குழந்தைக்கு வந்து நம்ம இணை உணவு ஆரம்பிக்கணும். இணை உணவுனா நம்ம வெளியில விக்கத்தெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்கள் தான் இணை உணவா ஆரம்பிக்கணும். 6 மாதம் கழித்து தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கணும். வீட்டில் செய்யக்கூடிய முதல்ல வந்து அரிசியில் செய்த உணவா கொடுக்கலாம், சாதம், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி பொருட்களை கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேக வச்ச பருப்பு, கீரை, காய்கறின்னு ஒன்னு ஒன்றா சேர்த்துக்கலாம். எது கொடுத்தாலும் குழந்தை வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கணும். எது கொடுத்தாலும் ஸ்பூனு, டம்ளர், பாலடை இதைத்தான் பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்டு ஃபீடிங் பாட்டிலே குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த வயதிலுமே குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்துறதால என்ன ஆகும்னா, குழந்தைக்கு நம்ம தெரிஞ்சே கிருமி கொடுக்கறதுக்கு சமம் ஆகும். நம்ம டெய்லி ஃபீடிங் பாட்டில் கிளீன் பண்ணாலும் சரி, புதுசா நிப்பிள் போட்டாலும் சரி, டெய்லி ஒரு புது பாட்டிலே வாங்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் எந்த குழந்தைக்கு அம்மா ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்றாங்களோ அந்த குழந்தைக்கு வந்து காதல சீழ், நிமோனியா, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து 6 மடங்கு அதிகமரிக்கும். அதனால வந்து கண்டிப்பா வந்து ஃபீடிங் பாட்டில் எந்த வயசுலயுமே குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சில சமயம் அப்படி யூஸ் பண்ணும்போது குழந்தையோட பல்லு வளர்ச்சியும் கூட பாதிக்கப்படும். சோ 6 மாசத்துக்கு பிறகு இணை உணவு ஆரம்பிக்கிறோம். வெளியில இருந்து டப்பால விற்கிற எந்த உணவும் குழந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னன்னைக்கு நீங்க வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதையே வந்து கூழ் மாதிரி ஆக்கி குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1 வயசு வரும்பொழுது குழந்தை நீங்க வீட்டில் என்ன சமைச்சு சாப்பிட்றீங்களோ அது எல்லா உணவையும் குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். சிலவங்க கேட்பாங்க, ஏன் சார் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணுமா, மாட்டுப்பால் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. மாட்டுப்பாலோட இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் வந்து செட் ஆகும், குழந்தைக்கு செட் ஆகாது. தாய்ப்பாலில் இருக்கிற ஊட்டச்சத்து தான் குழந்தைக்கு சேரும். இப்போ வந்து மாட்டுப்பாலை வந்து நம்ம 1 வயசுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம்னா அது குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஒவ்வாமை இதெல்லாம் வந்து அதிக அளவில் வரதுக்கான வாய்ப்பு. அதனால மாட்டுப்பால் வந்து குழந்தைக்கு 1 வயசுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி மாட்டுப்பால் கொடுக்கறது நல்லது கிடையாது. மாட்டுப்பால் கொடுக்கும்பொழுது அதுல நிறைய புரதம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா குழந்தைக்கு வந்து அது வந்து போதுமான அளவுல வந்து அது உள்ள ரத்தத்துல கலக்காது. தாய்ப்பால்ல அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான சரிவிகிதத்துல இருக்குது குழந்தைக்கு. அதனால கம்மியா இருந்தாலும் அது எல்லாமே வந்து குழந்தையோட ரத்தத்துக்கு போய் சேரும். ஆனா மாட்டுப்பால்ல அப்படி கிடையாது. மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைங்கலாம் வந்து நான் முன்னாடி ஃபீடிங் பாட்டிலுக்கு சொன்ன மாதிரியே அந்த மாட்டுப்பால் கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும், அந்த குழந்தைங்க அடிக்கடி ஆஸ்பத்திரி பக்கம் வரும். அதனால மாட்டுப்பால்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ பெரும்பாலான தாய்மார்கள் வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க மார்பகத்தில் குழந்தைய வச்சாலே இயற்கையாக வந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உலகத்தில் வந்து பாலூட்டி இனத்தை சேர்ந்த அனைத்து விலங்கினமே குழந்தை பிறந்தவுடனே பால் கொடுக்கறது இயற்கை. அது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது, அது இயற்கையானது. ஆனால் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இயற்கையிலேருந்து நம்ம விலகி செல்வதால் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பெரும்பாலான தாய்மார்களுக்கு அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தாலும் சரி, நான் 3 குழந்தை பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு அது குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும். குழந்தை அடிக்கடி மார்ல வச்சாலே போதுமான அளவுக்கு அவங்க குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கும். ஆனா ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில தாய்மார்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வந்து சீரியஸ் ஆயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அம்மா தவறிடுறாங்க, அல்லது குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பால் சுரக்கத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பொழுது இங்கதான் வந்து தாய்ப்பால் வங்கியோட பங்கு இருக்கு. இப்போ ஜிப்மர்ல பாத்தீங்கன்னா அமுதம் தாய்ப்பால் மையம், ஏடிஎம் அப்படின்ற தாய்ப்பால் வங்கியை வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சிறந்த வகையில போயிட்டு இருக்கு. இந்த தாய்ப்பால் வங்கியில பாத்தீங்கன்னா குறை மாத குழந்தைகள் இல்ல டெலிவரி ஆன பிறகு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கல அந்த போன்ற சமயங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அதாவது வெளியே வைக்கக்கூடிய மாவு பொருட்களை கொடுக்காம குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலை நம்ம கொடுக்கறோம். இத பாத்தீங்கன்னா தாய்ப்பால் எல்லார்கிட்டையும் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. தாய்ப்பால் தானம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து போதிய உடல் நலத்தோட இருக்காங்கன்னு பார்த்த பிறகுதான் அதை கொடுக்க முடியும். குழந்தைகின்ற அனைத்து அன்னையருமே வந்து தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். தாய்ப்பால் வங்கியில தாய்ப்பால் கொடுக்கறதால ஏன் குழந்தைக்கு பால் கம்மியாயிடும் சில பேர் நினைக்கலாம், ஆனா அது தவறு. தாய்ப்பால் சுரக்கிறதே வந்து நம்ம வெளியே எடுத்து எடுத்து விடும்பொழுது குழந்தை சப்ப சப்பவே குழந்தைக்கு திரும்ப தாய்ப்பால் உற்பத்தி ஆகும். சோ தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகரிக்குமே ஒழிய அதனால குறைபாடு ஏற்படாது, அவங்க குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பால் வந்து குறையாது. இப்ப பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தானம் கொடுக்க வர்றவங்க வந்து பூரண உடல்நிலையோடு இருந்தா அவங்களுக்கு வந்து சில ரத்த டெஸ்டுகள்லாம் எடுத்திருப்பாங்க. ஹெப்படைட்டிஸ் பி, HIV இது போன்ற கிருமிகளோட தாக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க கிட்ட இருந்து தாய்ப்பால் தானம் எடுத்துக்குவாங்க. அதற்கு பிறகு அந்த தாய்ப்பால் வந்து நேர குழந்தைக்கு போறது கிடையாது, அந்த தாய்ப்பால் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு பதப்படுத்தல் முறைக்கு ஆட்படுத்தப்படுது. அப்படின்னு செய்யும் போது என்னாவும் ஒருவேளை அதுல ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அந்த 62 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நம்ம அரை மணி நேரம் கொதிக்க வைக்கும் பொழுது பிறகு குளிர வைக்கும் போது இந்த பாஸ்டரைசேஷன் பண்ணும்பொழுது அந்த கிருமிகளோட தாக்கம் வந்து கம்மியாயிடும், அந்த கிருமிகளே இருக்காது. அதுக்கு பிறகு வந்து ஒரு தட்பவெப்ப நிலை -20 டிகிரி செல்சியஸ் அதாவது குறைந்த தட்பவெப்ப நிலையில அந்த தாய்ப்பாலை சேமிச்சு வைப்பாங்க. அப்புறம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பாலை வந்து சரியான தட்பவெப்ப நிலையில திரும்ப கொடுப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் தாய்ப்பால் வங்கி வந்து அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த குழந்தைக்கு தாய் தவறிடுறாங்களோ அல்லது குறைமாத குழந்தை அதுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறது அவசியம். ஏன்னா தாய்ப்பால் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து அந்த குறைமாத குழந்தைக்கு ரொம்ப அவசியம். குறைமாத குழந்தைன்னா 37 வாரத்துக்கு கம்மியா பிறக்கக்கூடிய குழந்தை தான் குறைமாத குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து குடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, நுரையீரல் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். குறிப்பா குடல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல தாய்ப்பால் தவிர்த்து வேற எந்த பொருள் உள்ள போனாலும் அந்த குடல் அந்த அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. ரெண்டாவது இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அதனால கிருமி தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த கிருமி தாக்கத்துல இருந்து குழந்தைய பாதுகாப்பு வேணும்னா அந்த தாய்ப்பால் நிச்சயம் அவசியம். அதனாலதான் வந்து தாய்ப்பால் வங்கியில இருந்து குறைமாத குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைகள் தப்பி பிழைக்கிறார்கள். சோ தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்ப்பால் துளியும் பல்வேறு குறைமாத குழந்தைகள் உயிர் தப்பி பிழைக்க உதவி செய்கிறது. சோ இதனால தாய்ப்பால் தானம் கொடுக்கறதால வந்து குழந்தைகளுக்கும் நல்லது தாய்மார்களுக்கும் நல்லது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஜிப்மர்ல இயங்கக்கூடிய இந்த தாய்ப்பால் வங்கி வந்து இலவச சேவை தான். இதுல எந்த வித பண பரிமாற்றமும் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து தன்னார்வமா வந்து தாய்மார்கள் வந்து கொடுக்கறாங்க. அதை பெறக்கூடிய குழந்தைகளுக்கும் எந்த செலவினமும் கிடையாது. இது வரைக்கும் குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி, இணையுணவு கொடுக்கறத பத்தி பேசணும். மேற்கொண்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டில் வந்து நிறைய கிருமிகளால குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாக்டீரியா கிருமிகளோட தாக்கம் இருக்கும், அதில இருந்து குழந்தைங்க வந்து தப்பி பிழைக்கிறது ரொம்ப வந்து அவசியமாகும். முன்னாடி சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது போக சில முக்கிய நோய்களுக்காக வந்து நம்ம அரசாங்கம் வந்து தடுப்பூசிகளை வந்து குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்கறாங்க. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இலவசமா போடப்படுது. இந்த தடுப்பூசிகள் பத்தியும் நம்ம தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே 3 விஷயங்கள் போடுவாங்க. ஒன்னு வந்து BCG அப்படின்னு சொல்லுவாங்க. இது காச நோய்க்காக போடக்கூடிய தடுப்பூசி ஆகும். இது தோல் ஊசின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து குழந்தையோட இடது கையில வந்து தோல் பட்டையில போடுவாங்க. இது வந்து காச நோய் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இது போடுறதால குழந்தைங்களுக்கு வந்து தீவிரமான காச நோய் வருவதை நம்ம தடுக்கலாம். இதை வந்து எல்லா குழந்தைக்கும் போடுறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வாயில சொட்டு மருந்து போடுவாங்க, OPV அதாவது ஓரல் போலியோ வேக்சின், போலியோ சொட்டு மருந்து வாயில போடுவாங்க, பிறந்தவொடனே போடுவாங்க. மூணாவது போடக்கூடிய தடுப்பூசி வந்து மஞ்சக்காமாலை பி, ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சக்காமாலை பியினால் குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு குழந்தையோட தொடையில போடுவாங்க. சோ இந்த 3 ஊசி வந்து 2 ஊசி ஒரு வாயில சொட்டு மருந்து, இது வந்து பிறந்த உடனே போட்டுறது. இந்த 3 இதற்கு பிறகு குழந்தைக்கு 45 நாள் முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு வந்து திரும்ப தடுப்பூசிக்கு கூட்டு வரணும். எல்லா குழந்தையும் ஜிப்மர்ல பிறந்த குழந்தைங்க திரும்ப 45 நாள் ஜிப்மர்ல தான் வந்து போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் கூட எல்லா தடுப்பூசிகளையும் போட்டுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் சப்ளை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒன்றுதான். ஸோ 45 நாள்ல குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வந்து பென்டாவலன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பென்டாவலன்ட் வேக்சின்ல 5 நோயை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து இருக்கு. டிப்திரியா இருக்கு, பெர்டுசிஸ் கக்குவான் இருமல் இருக்கு, ரணஜன்னி டெட்டனஸ் சொல்லுவாங்க, அந்த டெட்டனஸ்க்கான வேக்சின், அதுக்கப்புறம் மஞ்சக்காமாலை பி, ஹீமோபிலஸ் இன்ஃபுளுசா பி, அதுவும் ஒரு மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமிக்கான தடுப்பூசி. ஸோ இந்த 5 ஊசியை ஒன்னா சேர்ந்து பென்டாவலன்ட் ஊசின்னு ஒன்று போடுவாங்க. அது அவசியம் போட்டுக்கணும் 45 நாள்ல. அது கூடவே பிறந்தப்ப போட்ட மாதிரி வாயில சொட்டு மருந்து, ஓரல் போலியோ வேக்சின், அதாவது இந்த போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அது தவிர்த்து போலியோக்காக ஸ்பெஷலா இப்ப வந்து நம்ம நாட்டில் போலியோ ஒழிச்சிட்டோம், இருந்தாலும் நம்ம வாயில கொடுக்கக்கூடிய போலியோ சொட்டு மருந்துல இருந்து இப்ப ஊசியா போடக்கூடிய போலியோ தடுப்பூசி வந்திருக்கு, அதையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால 45 நாள் குழந்தைக்கு வந்து அந்த பென்டாவலன்ட் வேக்சின் போடணும், வாயில போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க, அது கூட வந்து ஐபிவி அப்படின்னு போலியோக்கான தடுப்பூசி அதையும் போடுவாங்க, அதையும் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த 1.5 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசத்துல வந்து தடுப்பூசிக்கு வரணும். 2.5 மாசத்துல வரும்போது 2 தான் போடுவாங்க, ஒன்னு வந்து பென்டாவலன்ட் வேக்சின், ஒன்னு இன்னொன்னு வந்து ஓபிவி போடுவாங்க. 3.5 மாசத்துல வரும்போது 1.5 மாசத்துல போட்ட மாதிரி 3 ஊசியும் திரும்ப போடுவாங்க. அதற்கு பிறகு குழந்தை வந்து 9 மாசத்துல வந்து திரும்ப வரணும். 9 மாசம் முடிஞ்சு வரும்பொழுது குழந்தைக்கு வந்து எம்ஆர் தடுப்பூசி போடுவாங்க. எம்ஆர்ன்றது வந்து மீசல்ஸ் ருபல்லா, அதாவது இந்த தட்டம்மைக்கும் ஜெர்மன் தட்டம்மைன்னு சொல்லுவாங்க ருபல்லா, அதுக்கும் சேர்ந்து போடக்கூடிய ஊசி தான் எம்ஆர். இந்த ரொம்ப முக்கியமானது. 9 மாசத்துல போடக்கூடிய எம்ஆர் தடுப்பூசியை வந்து திரும்ப 15 மாசம் முடிஞ்ச பிறகு திரும்ப போடுவாங்க. இது தவிர்த்து குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ அப்படின்ற பொருள் கொடுப்பாங்க. விட்டமின் ஏ வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சளி ஜுரம் அப்படிலாம் வந்துச்சுன்னா அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதே விட்டமின் ஏ சத்து நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நிமோனியா ஜுரம், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வந்து எளிதில் குழந்தை தாங்கிக்கும். அதனால இறப்பு விகிதம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம், பனிக்காலங்களில் ஏற்படும் தொழுநோய் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் தோல் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் சிவரஞ்சினி அவர்கள். வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
5: என் பேரு டாக்டர் சிவரஞ்சினி, நான் அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி, ஜிப்மர் புதுவையில வேலை செய்யறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
3: மேம், இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீசன் பாத்தீங்கன்னா வந்து பனிக்காலம், அதாவது மழைக்காலத்தோட அடுத்து பனிக்காலம் வரப்போகுது. ஸோ இந்த பனிக்காலத்தில் என்ன மாதிரியான தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும், அது அதுலேருந்து நம்மளை எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது, அதை பற்றி சொல்ல முடியும்?
5: பனிக்காலம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம சுற்றி இருக்க தட்பவெப்பம், டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும், அது இல்லாமல் ஈரப்பதம், ஹியூமிடிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வர ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ட்ரை ஸ்கின், தோல் பயங்கர வறட்சியாகும். இந்த தோல் வறட்சின்றது ஃபுல் உடம்பையும் பாதிக்கும், அதிகமாக கால் பகுதிகளை மிகவும் பாதிக்கும். கேட்டிங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஈவினிங் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் க்ளோத்ஸை கயட்டின உடனே ரொம்ப அதிகமாக இருக்குது, தூங்கும் போது அதிகமாக இருக்குன்னு வாங்க. அது ரொம்ப காமன் டிஸ்கிரிப்ஷன் பேஷண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ ட்ரை ஸ்கின்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரெண்டாவது உதடு வறட்சி, சாப்ட் லிப்ஸ்ன்னு சொல்லுவோம், உதடு வெடிக்கும் ட்ரைனஸில், இது ஒரு ரொம்ப காமனான ப்ராப்ளம். இதே வறட்சி வந்து கால் பகுதிகள் அஃபெக்ட் ஆச்சுன்னா கிராக்கிங், ஹீலோட கிராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, வெடிப்பு அப்படின்றது ரொம்பவே, அதுவும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் புதுசாகவும் உருவாகலாம். மூணாவது இந்த ரொம்ப குளூரில் சில பேருக்கு என்ன ஆகுனா, குறிப்பாக சின்ன வயது பிராயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப், ஃபிங்கர் டிப்ஸ், நோஸ் டிப், காதுகள்லாம் அப்படியே வெளிரி போயிருக்கும், அது ஒரு ஃப்ராஸ்ட் நிப் அப்படின்னு சொல்லுவோம், ஜஸ்ட் ஒரு குளிர்ச்சி தாங்காமல் அந்த இடத்துல இருக்க பிளட் வெசல்ஸ் நரம்புகள்லாம் அப்படியே கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கிறதால வெள்ளையாக தெரியும், அது ஃப்ராஸ்ட் நிப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சின்ன ப்ராப்ளம். நம்ம ஊரில் டெம்பரேச்சர் 0 டிகிரி கீழெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் நெட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா குளிர் சம்பந்தமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ராஸ்ட் பைட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் ஸ்னோ இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இந்த குளிர்ச்சி தன்மை வந்து தோலோட அடிப்பகுதியெல்லாம் பாதித்து தோல்லாம் புண்ணாகும். அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆவறதில்ல, நம்மளோட ஊர் தட்பவெப்பத்துக்கு ஆவறதில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் வந்து தலையும் ஸ்கேல்ப்பும் ரொம்ப ட்ரை ஆகலாம், அப்போ தலையில் பொடுகுத்தன்மையும் வந்து அதிகமாகலாம். ஸோ இதுதான் மெயினாக நம்மளோட பனி நாட்களில் வர பிரச்சனைகளாக நான் நினைக்கிறேன்.
6: ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைகள்லேருந்து ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த டேண்ட்ரஃப். சாரி, அந்த மாதிரி டைமில் வந்து என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்? ஏன்னா அது வர்றதை நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ அதை வந்து அதிகமாக பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும் இந்த இந்த முக்கியமாக இந்த பனி காலத்தில் சொல்கிறேன்?
5: பொடுகுத்தன்மை அப்படின்றது இள பிராயத்தில் இந்த அடாலசன்ட் ஏஜ் அண்ட் அடல்ட்ஸ் ஏர்லி அடல்ட்ஹுட்ல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஜென்ரலாக டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு வர்சன் ஆகும், இல்லாதவங்களுக்கு கூட புதுசாக வரலாம். மேஜராக அது காரணமே வந்து இந்த ட்ரைனஸ், அந்த தலையில் இருக்க அந்த ஈரப்பதம் இல்லாத ஒரு தன்மை தான் அதுக்கு காரணம். இது உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஃபங்கஸ், ஒரு லோ கிரேட் ஃபங்கஸ், நம்ம பாடியிலே வாழக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான் அது, காமன் சேல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியிலே தான் இருக்கும், ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனைகள் உருவாக்கும், அதுதான் இந்த டேண்ட்ரஃப் அப்படின்றது மேனிஃபெஸ்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வழக்கமாக என்ன செய்யலான்னா ப்ரிகாஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுற ஹேபிட் இருக்கவங்க ஹேர் வாஷ் பண்ணுற ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கலாம். இப்போ தினைக்கும் வாஷ் பண்ணுறவங்க ஒன்று விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணிக்கலாம், அது ஓரளவுக்கு தலையை ட்ரைனஸை குறைக்கும். ரெண்டாவது, ரொம்ப ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது எப்பயுமே. ரொம்ப ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணும்போது முடியில் இருக்க ஈரப்பதம் லூஸ் ஆகிடும், தலையில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சிடும். அப்போ வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணணும். மைல்டு ஷாம்பூஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. எது யூஸ் பண்ணாலும் பிஹெச் வந்து ஒரு 3.5 to 5 அந்த அளவுக்கு ஒரு பிஹெச்ல இருக்கிற மாதிரி. ஜென்ரலாக காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க, பின்னாடி பிஹெச் படித்தா இருக்காது. ஸோ நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்ஸில் பிஹெச் டிக்ளேர் பண்ணால் மட்டுமே எடுங்க, அதில் எழுதிருக்கணும் 3.5 to 5 அந்த அளவுக்கு இருக்குது. அது மைல்டு ஷாம்பூஸ், அது ஓரளவுக்கு ட்ரைனஸை குறைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிஷ்னர் போடலாம், ஓரளவுக்கு தலை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கான கண்டிஷ்னர் போடலாம். இது இல்லாமல் டாக்டரோட பரிசீலனை எடுத்துக்கிட்டு டேண்ட்ரஃபன் குறிப்பாக வந்துருச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூஸ் இருக்குது, கீட்டோகோனசோல் பேஸ்ட் ஷாம்பூஸ் அந்த மாதிரி வரும். அதை நீங்கள் டாக்டரோட பரிசீலனையின் பேரில் அதை நீங்கள் வாங்கி தலையில் அப்ளை பண்ணி 10 minutes ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணலாம். அது வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதையும் சேர்ந்து. ப்ரிவென்ஷனுக்கு நான் சொன்னது முன்னாடி, பட் இது வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர்.
6: மேம், அடுத்த ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீங்கள் என்ன மாதிரியான வியாதிகள் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி டேண்ட்ரஃப் வரலாம், ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், வேறு ஏதாவது காலில் வெடிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் வரலான்னு சொன்னீங்க. ஸோ அப்போ பனி காலத்தில் இப்போ ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்கின் இஷ்யூ இருக்குது, இப்போ சோரியாசிஸோ இல்லை முன்னாடி வந்து ரொம்ப டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, வேறு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, இந்த பனி காலங்களில் அவங்க எப்படி ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதை சீரியஸ் ஆகலாம், ஒரு சின்ன நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்கின் டிசீஸு இந்த இந்த மாதிரி டைமில் வந்து அதோட வீரியம் அதிகமாகலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணுங்க, இந்த வியாதி இருக்கிறவங்க இந்த மாதிரியான வழிமுறைலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் சீரியஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுங்க.
5: கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம பேசினது எல்லாமே விண்டர் பனி நாட்களில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொன்னோம், பட் ஏற்கனவே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு என்னென்ன வியாதிகள் காஷியஸாக இருக்கணும், எது அதிகமாகலாம்? ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிட்டீங்க, சோரியாசிஸ். சோரியாசிஸ் கண்டிப்பாக பனி நாட்களில் அதிகமாகக்கூடிய தன்மை உடையது தான். ஸோ ஆல்ரெடி சோரியாசிஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா எக்ஸ்டென்ட் அதிகமாகலாம், அளவு ரொம்ப அதிகமாகலாம், தடிமானம் அந்த டிசீஸோட ஸ்கின் லீஷன்ஸோட தடிமானம் அதிகமாகலாம், தோல் நிறைய உரியலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அப்போது ஆல்ரெடி மெடிக்கேஷன்ஸில் இல்லாதவங்க வேறு காரணத்தினால போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு, பனி நாட்களில் ஒரு கன்சல்டேஷன் போகிறது பெட்டர். அவங்களோட பாடியோட எக்ஸ்டென்ட் டிசீஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்கள் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுவாங்க. லைக் ஆயின்மெண்ட்ஸே போதுமா, இல்லை வாயால் உட்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் வேணுமா, இல்லை ஊசி வேணுமா, எதுவாக இருந்தாலும் அந்த டிசீஸோட அளவுக்கேற்ற மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்க மாதிரி. ஏன்னா சோரியாசிஸோட மெடிசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாத்திரை கிடையாது. வயசுக்கேற்ற மாதிரி அவங்களோட உள்ளே இருக்க ஆர்கன்ஸோட அஃபெக்ட், லைக் இப்போ சப்போஸ் சோரியாசிஸ் இருக்கிறவங்க கல்லீரல் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை லிவர் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கு வேறு காரணத்தினாலும் அவங்களுக்கு மாத்திரைகள் வேறு மாதிரி இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு சோரியாசிஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பாடியில் வந்து முகத்துல மட்டும் ஒருத்தவங்களுக்கு இருக்கு, இல்ல கை காலில் மட்டும் இருக்கு, உடம்பு ஃபுல்லா ஒருத்தவங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த மூணு பேருக்கும் வேற வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கேத்த மாதிரி டாக்டர்கள் கண்காணிச்சு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா பனி நாட்களில் யாரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட மாட்டாங்க. பட் உங்களால போக முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் ஆகுது நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிக்கோங்க. சோரியாசஸ்க்கு மட்டும் இது பொதுவு கிடையாது, எனிவே ட்ரை ஸ்கின் நீங்க ப்ரிவென்ட் பண்றதுக்கு, இந்த வறட்சி தன்மையை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரெகுலரா ஒரு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணணும். இது டாக்டரின் பரிந்துரையில் பேரில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிளேன் கோகனட் ஆயில் எதுவுமே கிடைக்கலனா சாதாரண தேங்காய் எண்ணெய், இல்லை சில மற்ற பிரதேசத்தில் இருக்கவங்க அவங்கவுங்க ஊரில் இருக்க ஒரு லோக்கல் வெஜிடபிள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், எதுனாலும் சரி. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதமான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் பாத் எடுத்துகிட்டு, அதே திருப்பி ஹாட் ஷவர் எடுக்கக்கூடாது, ரொம்ப சூடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, ஏன்னா ஈரப்பதம் போயிடும். ஸோ வார்ம் வாட்டரில் குவிக்காக ஒரு பாத் எடுத்துகிட்டு அந்த ஈரப்பதம் உடம்புல இருக்கும் போதே அந்த மாய்ஸ்சரைசரை ஃபுல் பாடியில் போடணும். எஸ்பெஷலி சோரியாசஸ் இருக்கிற பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு இருக்க அந்த ட்ரைனஸ் உடனே உடனே இழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, தேங்காய் தடனே இழுத்துக்கும் உடம்புல. அப்போ சோரியாசஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்ளிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது அட்லீஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்கலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. கண்டிப்பாக விண்டர் சீசனில் இத்தனை நாள் கன்சல்டேஷன் போகாதவங்க ஒரு கன்சல்டேஷன் போகிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா விண்டர் சீசனில் ஒரு ஃப்ளேரை 50% ஆஃப் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ போகிறது நல்லது. இது ரெண்டாவது டிசீஸ் வந்து விச் கேன் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸீமா, அலர்ஜி தன்மை. எக்ஸீமான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளமில் வந்து நிறைய ட்ரைனஸ் இருக்கும், ஊசிங் இருக்கும், தன் நீர்ப்பதம் வடிலாம், இல்லாட்டி ட்ரைனஸ் நிறையா இருக்கலாம். இது மூணு விதமாக மேனிஃபெஸ்ட் ஆகலாம் எக்ஸீமா. ஏடோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம், அது சில்ட்ரனுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒவ்வாமைனால ஸ்கின்ல அலர்ஜி ஏற்படலாம். எந்த எக்ஸீமாவாக இருந்தாலும் இது வந்து வின்டர் சீசனில் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா ட்ரை ஸ்கின் எப்பயுமே எக்ஸீமாவை வர்சன் பண்ணும், அண்ட் வின்டர் கேன் ப்ரீடிஸ்போஸ் டு ட்ரை ஸ்கின். அப்போ கண்டிப்பாக எக்ஸீமா வர்சன் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி டிசீஸ் இருக்கவங்களும் கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் டாக்டர் கிட்ட போகணும். ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை ட்ரை ஸ்கின் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க ஸ்க்ராச் பண்ணும்போது நீர் வடிலாம், அதுவே எக்ஸீமாக்கான அறிகுறியாக இருக்கலாம். குறிப்பாக கால்களில் வயது அதிகமானவங்க, அது ஏஸ்டியடாட்டிக் எக்ஸீமான்னு சொல்லுவோம், வெறும் ட்ரைனஸ்னாலே வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் எக்ஸீமா, அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் போகிறது நல்லது. ஏன்னா இந்த ஸ்டேஜில் மாய்ஸ்சரைசர் மட்டும் பத்தாது, ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்ற கூடிய ஒரு மெடிசனோட தேவை ஏற்படலாம். அது டாக்டர்கள் பார்த்து உங்களுக்கு பரிசோதனை செய்வோம். பட் உங்கள் ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. மூணாவது டிசீஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்க தோல் வந்து பயங்கர டைட் ஆகிடும், உடம்பு ஃபுல்லாக விரல் நுனிகளில் வந்து காயங்கள் ஏற்படும். ஏன்னா அவங்களால குளிர் தாங்க முடியாது, அவங்க பாடியோட பிளட் வெசல்ஸ் வந்து வெளியில் டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சின்னா பிளட் வெசல்ஸ்லாம் அப்படியே சுருங்கிடும், அப்போ அந்த பிளட் சப்ளை இருக்காது, அப்போ உடலோட நுனிகள் லைக் விரல் பகுதிகளில் பிளட் ரீச் ஆகாது, அப்போ அந்த இடத்துல புண்ணு ஏற்படும். அவங்க பனி நாட்களில் இந்த புண்ணு ஆகக்கூடிய தன்மை அதிகமாகலாம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணும், கையில் கண்டிப்பாக க்ளவ்ஸ், டபுள் லேயர் க்ளவ்ஸ் போடணும். ஃபுல் பாடியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பனிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். ஏன்னா இந்த விண்டர் சீசனில் நாங்கள் ரெனாட்ஸ் ஃபினாமினன் அப்படின்னு அதை பேர் சொல்லுவோம். சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃபினாமினன் கொஞ்சம் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகும். அப்போ விரலில் பிளட் சப்ளை குளிருக்கு ரெஸ்பான்சிவாக ரொம்பவே குறையும், இப்போ விரல்களில் புண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக க்ளவ்ஸ் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஃபுல் பாடியும் கவர் பண்ணிக்கணும். மூக்கில் வெளியே ட்ராவல் பண்ணாங்கன்னா முகத்தை நல்லா மஃப்ளர் வச்சு கட்டிக்கணும், காதை கட்டிக்கணும். ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸை அவங்கள எடுத்து. ஸோ இந்த மூணு வியாதிகள் வந்து பனி நாட்களில் கண்டிப்பாக அதிகமாகலாம்.
6: ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க மேம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அதை கேட்குற நேயர்கள் வந்து சுயமாக ஒரு சில ப்ரிகாஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து டாக்டரை விசிட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். மேம் நம்ம இப்போ பனி நாள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கின் அப்பயும் வந்து ஒரு சில ஸ்கின் டிசீஸ் வரும். சில பேருக்கு வந்து காலில் வந்து இந்த சேத்து புண்ணு அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் வந்து தண்ணியில் இருக்கனாலேயோ இல்லை அதில் வேலை செய்கிற சூழலோ இல்லை ட்ராவல் பண்ணுறனாலையோ அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு சில பேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க.
5: ஸோ கரெக்டாக சொன்னீங்க. ஒன்று வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பனி நாளும் மழை நாளும் தனித்தனியாக கிடையாது, எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ நம்மளோட அடுத்த பிரச்சனைன்னு கேட்டால் மழை அதிகமாக இருக்கும் போது நம்ம தண்ணியிலே காலை வச்சிட்ருப்போம், வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கும், அந்த ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பூஞ்சைகள், ஃபங்கஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். முக்கியமானது நீங்கள் சொன்ன மாதிரி சேத்துப்புண், விரல் இடுக்குகளில் வந்து ஒரு விதமான வெந்து போன தன்மை, செவந்து போயிருக்கும், ஒரு மாதிரி வெந்து போயிருக்கும், அது ஈஸியாக விரல் இடுக்குகளில் வரலாம். அங்கே மட்டும் இல்லாமல் இடுக்குகள் உடலோட கவட்டி பகுதிகளில் அந்த இடத்துல கூட இந்த மாதிரி உருவாகலாம். ஸோ இதை இன்டர்ட்ரைகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ரொம்ப காமன். நீங்கள் சொன்ன மாதிரி டயாபெடிக் பீப்புள்ஸ், வயதானவங்க, இவங்களுக்குலாம் இது வந்துச்சுன்னா செகண்டரியாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும். அது வழியாக என்ன ஆகும்னா பாக்டீரியா கூட இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி கால வீக்கங்கள் உருவாகலாம், செல்லுலைட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஃபீவர் வந்து ஜோரம்லாம் வரலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த சேத்துப்புண்ணு ஒரு வழி வகுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ப்ரிவென்ஷனுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுனா எப்பயுமே ஃபீட்டை ட்ரையாக வச்சுக்கோங்க. பை எனி ரீசன் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வெளியில் வந்து ரொம்ப சேராக இருக்குது, நம்ம காலை வச்சுட்டு வந்துட்டோம், இல்லை வீட்லேயே ரொம்ப வெட் ஒர்க் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கே நம்ம பண்ணிட்டோம், காலை ஈரமாக இருக்குன்னா கான்ஷியஸாக ட்ரை பண்ணணும். வந்து எப்படி உடம்பை துடைக்கிறோமோ அது மாதிரி விரல் இடுக்குகளை ட்ரை பண்ணணும். அது அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் பண்ண வேண்டியது. நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா சில பேருக்கு சேத்துப்புண்ணு வந்தவங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு முடிஞ்சால் ஹேர் ட்ரையர் இருக்குல்ல, அதை ஒரு தடவை வீட்டில் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஹேர் ட்ரையரில் வந்து அந்த வேற இடுக்குகளை ட்ரை பண்ணுங்கள். அது நல்லாவே வார்ம் ஏர்னால ட்ரை பண்ணுன்னு சொல்லுவோம். முடிஞ்ச வரைக்கும் விரல் க்ரௌடடாக இருக்கும், சில பேருக்கு அதாவது ஓவர்லாப்பிங்காக இருக்கும், ஒரு விரல் ஒரு விரல் மேலே மேலே இருக்கும், அவங்களுக்குலாம் ஈஸியாக அந்த சேத்துப்புண்ணு இருக்கும். ஸோ நாங்கள் டோ செப்பரேட்டர்ஸ், அதாவது விரலுக்கு ரெண்டு விரல் இடுக்கில் பிரித்து வைங்கன்னு சொல்லுவோம். எதை வச்சு பிரிக்கலாம், தெர்மோகால் பிளாக்ஸ் இல்லாட்டினா ஒரு காட்டன் அப்படி சுற்றி ரெண்டு ரெண்டு விரல் நல்ல பண்ணி தூங்குறாங்க, அப்போ அந்த தெர்மோகால் பிளாக்ஸ் வச்சு பிரித்து வச்சுட்டு அப்புறமா அந்த ஆயின்மெண்ட் தடவை வந்து காத்தோட்டம் இருக்கும். காத்தோட்டம் இருந்தாலே நல்லா சீக்கிரமாக ஆறும். ஆயின்மெண்ட் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், யூஸ்வலாக ஆன்டிஃபங்கல் ஆயின்மெண்ட்ஸ் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை தடவைனாலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விரலை பிரித்து வச்சு தடவுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ மேஜராக ட்ரைனஸ் தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டிசீஸ் மழை நாட்கள் அதிகமாக இருக்கிறது வந்து ரிங்வம். ஸோ படர்தாமரை அப்படின்றக்கூடிய ரிங்வம். இப்போ இது வந்து எங்களுக்கு முன்னாடிலாம் ரிங்வம் பேஷண்ட்ஸ் வந்தால் ரொம்ப ஈஸி ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் இருந்துட்டோம். இப்போ கடைசி ஒரு 7-8 வருஷமாக இருக்கிற பிஹேவியர் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வேலை செய்ய மாட்டுது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆர்கானிசம் வந்து ஒரு வீரியம் அதிகமாயிடுச்சு. ஸோ ஓபிடியிலே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் பேஷண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா படர்தாமரை இருக்கவங்க தான். ஸோ ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பர்சனல் ஹைஜீன். நல்ல ஒரு நாளைக்கு அண்டர்வேர்லேருந்து வெளியே போட்டிருக்க துணி வரைக்கும் ரெண்டு துணியாவது மாற்றணும். காலை வேலைக்கு போய்ட்டு அதே துணியோட இன்க்ளூடிங் இன்னர் வேர் அதோட இருக்கவே கூடாது, எல்லாத்தையும் மாற்றணும். ஈரப்பதம் இருக்கவே கூடாது. ஹாஸ்டலில் தங்கியிருக்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. பர்சனல் பிலாங்கிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க, டவல்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது, சோப்பு இன்னர் வேரை ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக டிஸ்கரேஜ் பண்ணணும். தனக்குன்னு தனி சோப் இதெல்லாம் வச்சுக்கணும். முக்கியமாக ஈர துணிகளை உடுத்தக்கூடாது. ஸோ அதுவும் குறிப்பாக ஹாஸ்டல்ஸில் ரொம்ப காமன். அப்படியே மழை வேற பெய்தா வெளியே காய வைக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே அப்படியே காய வச்சு போட்டுப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்வோன்னா ஈரமாக இருக்கா உங்களால் குயிக்காக இது பண்ண முடியல, அட்லீஸ்ட் அயன் பண்ணி போட்டுருங்க துணி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நாங்கள் சொல்லும் போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஏழைகள் எப்படி அயன் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, இட்லி பாத்திரம் ஆவி கட்டுறீங்களே அதே மாதிரி வச்சு கூட நீங்கள் ஆவி கட்டி போடலாம். நிஜமாகவே தொந்தரவு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான், படதாமரை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒருத்தவங்க ட்ரீட் பண்ணுவோம், அடுத்தவங்ககிட்ட இவங்ககிட்ட வந்துட்டே இருக்கும், ஒன்றாதான் துணி துவைக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து எராடிகேட் பண்ணவே முடியாது. ஸோ இட்லி பானையில் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க, ஆனால் கண்டிப்பாக ட்ரைடு க்ளோத்ஸ் தான் போடணும், வெட் க்ளோத்ஸ் போடவே கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ஷனுக்கான வழிகள். பட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை பேரில் மாத்திரை வாங்கி போடுங்க. வெளியில் நீங்களாவே கடையில் போய் ஆயின்மெண்ட் வாங்கி போடாதீங்க. நீங்கள் காமன் பிராண்ட்ஸ் வாங்கி போடுறதுல பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்டிஃபங்கல் இருக்காது, ஸ்டீராய்டு ஆன்டிபயோட்டிக் ஆன்டிஃபங்கல்ன்ற ஒரு காம்பினேஷன் க்ரீம் மாதிரி கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு பேஷண்ட்ஸ் 1-2 மாதம் யூஸ் பண்ணிட்டு எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது எங்கள் ட்ரீட்மெண்ட் வேலை செய்ய மாட்டுது. ஏன்னா அந்த மாதிரி காம்பினேஷனல் க்ரீம்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபங்கஸோட வீரியத்தை மாற்றி விட்டுருது. அப்போ நார்மலாக வேலை செய்கிற மாத்திரைகள் கூட வேலை செய்யும்போது. ஸோ மருந்து கடையில் போயிட்டு நீங்களாவே ஒரு படர்தாமரைக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்காதீங்க. அது கண்டிப்பாக காம்பினேஷன் இருக்குது, அது 4-5 ஆயின்மெண்ட்டோட காம்பினேஷன். அதை யூஸ் பண்ணவே கூடாது, அது யூஸ் பண்ணிட்டோன்னா வைரஸ் அந்த ஃபங்கஸோட வீரியம் மாறிடும். அது நீங்கள் செய்யாதீங்க. டாக்டரின் பரிசீலனை பேரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் ரொம்ப மாதம் தொடர்ந்து எடுக்கிற மாதிரியான சூழல் இப்போ ஏற்படுது, அதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ. 3வது பூச்சிக்கடி. இப்போ மழை நாட்கள் அது ஒன்று, மழை தேக்கம் இருக்கு இல்லையா, கொசுகள் இருக்குது, நிறைய பூச்சிகள் இருக்கும். பசங்கள் வெளியே போய் விளையாடுறாங்கன்னா அந்த இடத்துல பூச்சிக்கடினால இல்லை கொசுக்கடினால நிறைய அலர்ஜி வரலாம். அதுவும் ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம் இப்போ சில்ட்ரனுக்கு. ஸோ இதுதான் மெயினான மழைக்காலங்களில் வர பிரச்சனை நான் நினைக்கிறேன்.
6: ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க மேம். நீங்கள் இந்த படர்தாமரை விஷயம் கூட பல பேர் வந்து அவங்களே வந்து செல்ஃபாக வந்து சின்னது தானே நம்ம போய் இதை போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மருந்துகள் வாங்கி போடலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி சீக்கிரமே அதை குணமாகறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு மட்டும் வந்து நம்ம ரொம்ப ஃபுட் கான்ஷியஸாக இருப்போம். பட் டாக்டர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டார், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாட்டார். இவரே ஒரு சில விஷயம் இதை சாப்பிட்டா ஒரு வேளை இந்த ஸ்கின் டிசீஸ் வருதோ அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நம்ம வீட்டிலே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணோம், நீங்கள் வந்து நிறைய மெடிசன் சொன்னீங்க, பட் அதேமாதிரி ஃபுட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிட்டா மருந்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து ஒரு மெடிசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டிலே வந்து இந்த விஷயம் செஞ்சிங்கன்னா அதை கம்மி பண்ண முடியும், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ண முடியும்.
5: நம்ம கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அலர்ஜி இருக்குது அதனால் இந்த உணவை சாப்பிடல அப்படின்றது காமனாக நாங்கள் கேட்கறது தான். இதில் பாதி வந்து பாதி கூட இருக்காது, ஒரு ரொம்ப கம்மியான சதவீதம் தான் உண்மையான காஸாக இருக்கும் ஃபுட்டுன்றதில் ஒரு ட்ரிகராக இருக்கும். பாதி நேரம் அவங்களோட தப்பான பிலீஃபாக தான் இருக்கும், அதனால் டெஃபிஷியன்சிஸ் தான் அதிகமாகும். சில பேர் சும்மாவே பால் நான் குடிக்கிறதில்ல டாக்டர் எனக்கு அர்டிகேரியா இருக்குது அப்படின்வாங்க. இப்போ அதனால் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் தான் அதிகமாக ஒழிய எந்த பெனிஃபிட்டும் இருக்கிறது கிடையாது. ஸோ கரெக்டான ஆலோசனையின் பேரில் தான் அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். இந்த வியாதிக்கு இது ப்ரிகாஷன் இருக்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஸோ நீங்கள் டாக்டர் டிஸ்கஷனில் பண்ணலாம். ஸோ குறிப்பாக நம்ம ட்ரை ஸ்கின் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது தண்ணி நிறையா குடிக்கணும். நம்ம ட்ரை லிப்ஸ், சாப்ட் லிப்ஸ், ட்ரை ஸ்கின்னுக்கு முக்கியமான ஒரு ரெமெடி கேட்டிங்கன்னா பிளென்டி ஆஃப் வாட்டர், அதை கண்டிப்பாக கன்சியூம். பனி நாட்களில் வெயில் மழை நாட்களில் தாகம் எடுக்காது, பட் நீங்களாவே கண்டிப்பாக கான்ஷியஸாக குடிக்கணும். ஸோ வெயில்னால் செய்கிற மாதிரி செய்ய மாட்டோம், ஆனால் இதையும் கண்டிப்பாக இப்போ செய்யணும், ஏன்னா அதுதான் ஹைட்ரேஷனுக்கு ஒரே வழி. அடுத்து உணவுப் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா குளுமையான உணவு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட லோக்கல் பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க உடம்புக்கு செட் ஆகும்னா நம்ம தாராளமாக சாப்பிடலாம், எதையும் தவிர்க்க வேணாம். இன்ஃபேக்ட் பழ வகைகளை நிறையாவே எடுத்துக்கணும். இப்போ சோரியாசிஸ்க்கு பழ வகைகள் ரொம்ப முக்கியம், காய்கறி முக்கியம், மீன் வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க தேவையில்லை பனி நாட்கள் வருதுன்றதுக்காக, பட் அவங்களுக்கு வேற ரீசன்ஸ்க்காக. சில பேர் வந்து பிராங்கியல் ஆஸ்மா அதிகமாகும், இல்லைனா அலர்ஜி அதிகமாகுதுன்னு நினைச்சாங்கன்னா அந்த ஃபுட்னால அதுக்காக வேண்டி அவங்க ரெஃப்ரிஜரேட்டர் ஐட்டம்ஸ், கோல்டன் ஐட்டம்ஸ் சாப்பிடாமல் இருக்கலாம். பட் அந்த பழ வகைகளை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றதுல கண்டிப்பாக இந்த வித தவறும் கிடையாது, இன்ஃபேக்ட் அது பெனிஃபிட் தான் கிடைக்கும்.
6: இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல விஷயங்களை வந்து எப்படி வந்து பனிக்காலங்களை நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும், என்ன மாதிரியான வியாதிகள் வருது, அதே மாதிரி மழைக்காலங்களை நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், உணவு வகைகள் என்ன மாதிரியான விஷயம் எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லதுன்ற பல விஷயங்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். ரொம்ப நன்றி.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது பனிக்காலங்களில் ஏற்படும் தொல் நோய் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் மனநலம் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் பத்மாவதி நாகராஜன்.
6: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் நேர்களுக்கு.
7: நான் டாக்டர் பத்மாவதி நாகராஜன், ஜிப்மர் நர்சிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக மனநலத்துறையில் பணியாற்றுகிறேன்.
6: மேம், இப்ப இருக்கிற சூழலில் வந்து மனநல ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதை பத்தி சொல்ல முடியுமா?
7: மனநலத்துறையில் விழிப்புணர்வு, நீங்கள் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒரு போதுமான விழிப்புணர்வு இருக்கிறது. பட் அது வந்து கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒருவரால, அவருடைய குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், இல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களோட. அதை தவிர மாஸ் மீடியா, டிவி, உங்களுக்கு ஃபிலிம் இதிலெல்லாம் அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும்.
6: இப்போ பார்த்தீங்கன்னா மனநலம் பாதித்த மக்கள் வந்து சாதாரணமாக ஒரு தலைவலியோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதியோ இருந்தால் உடனே போய் அவங்க டாக்டரை அணுகிறாங்க.
7: ஆனால்
6: இந்த மனநலம் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பற்றி ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னா பல தயக்கங்கள் இருக்கு. உடனே அவங்க போய் டாக்டரை அப்ரோச் பண்ணுறதில்ல, யாராவது தன்னை தவறதெல்லாம் நினச்சிருவாங்களோ அப்படின்ற அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கு. ஸோ அதை எப்படி போக்குறது, எப்படி வந்து

0: மக்கள் வந்து மருத்துவரை அணுகிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்.
1: நீங்க சொன்னது சரிதான், அவங்களுக்கு ஒரு தயக்கம் மற்றும் பயம் எல்லாமே இருக்கும். ஆனா இது வந்து நீங்க இந்த விழிப்புணர்வு மூலமா தான் அவங்கள வந்து ஒரு சரியான சிகிச்சை முறைக்கு வர சொல்லி நம்ம சொல்ல முடியும். இது வந்து மற்ற இது மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃபீவர் இருக்கு, ஹெட்ஏக் இருக்குன்னா நீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல மருத்துவமனைக்கு வந்துருவீங்க. நமக்கு மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு உடனடியான ஒரு தீவிரமான அறிகுறிகள் இருக்காது. இது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் டெவலப் ஆகும். ஸோ இதை குடும்ப உறுப்பினர்கள் தான் அவங்கள கவனிச்சு அந்த மனநலம் பாதிக்குது அப்படின்ற தெரியும் போது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். இது வந்து மனநோயின்றது மற்ற வியாதிகள் மாதிரி தான், இது ஒன்றும் தனியாக நம்ம பயப்படுறப்படுறதுக்கோ இல்லை தயக்கப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. இதுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு.
0: மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து கண்டுபிடிக்கணும், இந்த மனநோய் தனக்கு இருக்குன்னு அவருக்கோ இல்லை குடும்ப உறுப்பினர்கள் வந்து எப்படி வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்கள கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட கொண்டு வரணும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, மனநலம் பாதிச்சிருக்காங்க இவங்கன்னு சொல்லி?
1: மனநலம் பாதிக்கிறது வந்து உடனடியாக தெரியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். அவங்க கொஞ்சம் யார்கிட்டையும் பேசாமல் ஒதுங்கி இருப்பாங்க. கண்டிப்பா வந்து அந்த கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற அந்த நடவடிக்கையில இருக்கிற மாறுதல்கள் கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து யாருக்கிட்டையும் பேசாம தனியா இருக்கிறது, அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன், ஒரு குளிக்கிறது, ட்ரெஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணிக்காம இருப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு தேவையே இல்லாம கோவப்படுறது, எரிச்சல் படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கும். அது எந்த மாதிரி மனவியாதியோ அதுக்கேத்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். இது என்னன்னா அவங்க நார்மலா இருந்த போது எப்படி இருந்தாங்க, இப்ப என்ன அவங்க நடவடிக்கையில மாறுதல் இருக்கு, அதை வச்சு குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவர்கிட்ட சொல்லலாம்.
0: மேம், அடுத்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, தனக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஸோ அதை குணப்படுத்த முடியுமான்னு அவங்களுக்கு டவுட்டா இருக்கும். மற்ற வியாதி போய் டாக்டரை பார்க்கும்போது மருந்து கொடுத்துட்றாரு இல்ல சர்ஜரி பண்ணிடுறாரு, ஒரு ஒரு விஷயம் தெரியும். பட் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டவங்க வந்து நினைக்கிறது இருந்தா இதை குணப்படுத்தவே முடியாது போல அப்படின்னு அவங்களே ஒரு மனநோயின்றது
1: மற்ற வியாதிகள் மாதிரிதான் சொன்னா, அதனால இந்த மனநோய்க்கும் மருந்துகள் எல்லாம் இருக்கு. இதற்காக சிறப்பான பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், அனுபவிக்க மருத்துவர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க பரிந்துரைக்கப்பட்ட மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்றது மூலம் இந்த மனநோயை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும், கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். என்னன்னா உங்களுக்கு அந்த ரிசோர்சஸ் வந்து கம்மியா இருக்கு. உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மனநோய் மருத்துவமனைன்றது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. ஆனா நம்ம ஜிப்மர்ல இதுக்கான சிறப்பான மருத்துவ பிரிவு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காமிச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மனநோய் சம்பந்தமான ஒரு தயக்கம், ஒரு ஸ்டிக்மா, மத்தவங்க வந்து நம்மள ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் அவங்க இருக்கு மக்களுக்கு. இதெல்லாம் வந்து இந்த அவேர்னஸ் மூலமா தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும்.
0: மேம், அடுத்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, மனநலம் பாதித்தவர்களுக்கு ஏதாவது அரசு தரப்புல உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு உதவித்தொகையோ அந்த மாதிரியான விஷயம், அவங்களுக்கான அந்த எந்த அளவு இயங்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரியான டாக்டர்ஸ் வந்து சர்டிபிகேட் பண்றாங்க, இவங்களால இவ்வளவு தூரம் தான் ஒரு வேலையை செய்ய முடியும் போது அவங்க வந்து அரசு தரப்புல இருந்து ஏதாவது அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்குது.
1: கண்டிப்பா.
0: ஸோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கும் ஏதாவது அரசு உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
1: கண்டிப்பா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களும் அந்த டிசபிலிட்டி சர்டிபிகேட்ன்றத வாங்கிக்கலாம். இதுக்கு என்னன்னா அவங்க டாக்டர் கிட்ட வந்து அவங்களுக்கு உண்டான அந்த என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கோ அதை சொல்லும் போது டாக்டர் வந்து அதை வந்து டீட்டெயிலா அசஸ்மெண்ட் பண்ணி இவங்க வந்து அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அதுக்கு கீழே மனநோய்க்கும் அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, டிசபிலிட்டி சர்டிபிகேட். இந்த டிசபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அந்த சோசியல் ஜஸ்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அவங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன விதமான பென்ஷனோ இல்ல பினான்சியல் ஹெல்ப்போ எது வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா அவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு டிசபிலிட்டி அதுதான்.
0: மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா, மனநலம் பாதித்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு செய்யணும்? இப்போ முழுமையா நம்ம வந்து மருந்தாலேயோ குணப்படுத்திட முடியாது மன வியாதியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சில உதவி சப்போர்ட்டிவா தேவை, ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் தேவை, ஒரு லவ் தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ என்ன மாதிரியான உதவிகள் வந்து அந்த மனநலம் பாதித்தவருக்கு செய்யணும்? பொதுவா மனநலம் பாதித்தவர்கள் அவங்க பக்கத்துல இருந்தாலோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலோ என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும்? நாம
1: குடும்ப உறுப்பினர்களோ இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ தான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னே நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அவங்கள ஒதுக்குறதோ இல்லை வந்து அவங்கள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை.

0: உண்டாகிற மாதிரி பேசுறதோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இவங்க எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எங்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய வசதிகள் இருக்கு அதையெல்லாம் சொல்லலாம். அவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் வந்து முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மருந்தெல்லாம் பரிந்துரைக்கப்படும் போது அவங்க சரியான இதெல்லாம் சாப்பிடுறாங்களா, ஏன்னா அந்த மனநோயின்றது இருக்கிறவங்களுக்கே தெரியாது. முதல்ல இவங்களை வந்து கண்டிப்பா அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் வந்து கவனம் கொடுத்து அவங்களை வந்து பாத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு கொடுக்கறது, சரியான நேரத்துல அவங்க மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்களா, இதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியது குடும்ப உறுப்பினர்களுடைய பொறுப்பு. ப்ளஸ் அவங்களால என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க தாராளமா செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட வந்து ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம், ஒரு பிளேடோ கத்தியோ இல்ல கெமிக்கல்ஸ் நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்றோம், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க பக்கத்துல வச்சிருக்கூடாது. அவங்களுக்கு அது வந்து அதை எடுத்து அவங்க வந்து ஏதாவது சூசைடுக்காக அந்த அட்டன் பண்றதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. அதனால அந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் எதுவும் வைக்க கூடாது. அவங்களை வந்து ஒரு கவனமா பாத்துக்க வேண்டியது குடும்ப உறுப்பினருடைய கடமைதான்.
1: அடுத்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்லலாம், அவங்க வந்து போதை பழக்கத்துக்கோ இல்ல ஆல்கஹாலோ இல்ல ஸ்மோக்கிங்கோ ஏதாவது ஒரு ட்ரக் அடிக்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை எப்படி கம்மி பண்றது, அதனால வந்து அவங்களுக்கு மனநலமோ இல்ல வந்து அதை சடனா நிறுத்தும் போது அவங்களுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரலாம். ஒரு ட்ரக்கை கண்டினியூஸா எடுத்துக்கிறாங்க, சடனா வந்து அவங்களுக்கு அது தெரியுது அதை எடுத்துக்கிறதுனால தனக்கு உடல் நல பாதிப்பை ஏற்படுத்துன்னு. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு அதை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி சூழல்ல இருக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரணும், பொதுவா அந்த ட்ரக் அடிக்ஷனை எப்படி வந்து அதுல இருந்து மீள முடியும், அதை பத்தி சொல்ல முடியுமா?
0: இந்த ட்ரக் அடிக்ஷன்றது இப்போ ஒரு காமனான, நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான அளவுல தான் இருக்கு. நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க இதை பொறுத்த எல்லாம். ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு 30% 50% ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அடலசன் பீரியட்ல அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஈஸியா கிடைக்குது. பிளஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுத்து பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இதோட வந்து தீய விளைவுகள், பக்க விளைவுகள் என்னது, நீங்க சொன்ன மாதிரி இது கண்டிப்பா ஒரு லாங் டேர்ம் யூஸ்ல மனநலத்தை பாதிக்கக்கூடிய அதிகமான ஒரு காரணம் இருக்கிறதுக்கு இந்த ட்ரக் எடுக்கிறதுனால. அதை தவிர ஆரம்பத்திலேயே அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப ட்ரங்க் டிரைவிங்னு மது அருந்து விட்டு வந்து ஒரு 2-wheeler or 4-wheeler ஓட்டுறாங்கன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் அதிகப்படியான ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்குள்ள சண்டை வர்றது, பிளஸ் அவங்க படிக்கும்போது அந்த படிப்புல கவனம் குறைஞ்சி போறது, இன்னொன்னு அவங்களுக்கு அதை பத்திய விழிப்புணர்வு, இது வந்து என்ன மாதிரி தீங்குகள் எல்லாம் விளைவிக்குது, மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ என்ன மாதிரி தீங்குகள்லாம் இந்த ஆல்கஹால் ஆரம்பத்துல அவங்களுக்கு அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நாள்பட அவங்களால அந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியில வர முடியாது. அந்த மாதிரி விதராயல் சிம்டம்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் கண்டிப்பா. பெற்றோர்களும் வந்து அவங்கள கண்காணிக்கணும் அவங்க நடவடிக்கையை. அது மாதிரி கல்லூரியில ஆசிரியர்கள் இல்ல பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல ஆசிரியர்ஸ் அவங்க மாணவர்களுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது மாறுதல் வரும்போது அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும்.
1: அடுத்ததா நம்மளோட ஜிப்மர்ல மனநலத்துறையில இருந்து என்ன மாதிரியான உதவிகள் வந்து மக்களுக்கு கிடைக்குது, என்ன மாதிரியான சேவைகள் நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம், நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வரோம். ஸோ நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியுதுல, இந்த இந்த சிகிச்சை முறை வந்து இங்க இருக்க ஜிப்மர்ல இருக்குன்னு சில பேருக்கு தெரியுதுல. ஸோ அந்த பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: ஜிப்மர்ல வந்து மனநல பிரிவு, வெளிப்புற நோயாளி சிகிச்சை பிரிவு மற்றும் உள்நோயாளிகள் சிகிச்சை பிரிவு ரெண்டுலயுமே இருக்கு. இங்க வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்க எதுவுமே கட்டணம் செலுத்த தேவையில்லை. மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். நீங்க தொடர் சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கும் மருந்து மாத்திரைகள் கண்டிப்பா கிடைக்கும். இதை தவிர உளவியல் சிகிச்சை, கவுன்சிலிங், வேற விதமான எல்லா விதமான சிகிச்சைகளுமே இங்க கொடுக்குறாங்க. சிறப்பு நிலை மருத்துவமனையில என்னென்னலாம் வசதிகள் இருக்கோ எல்லா வசதிகளுமே ஜிப்மர்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து ஜிப்மர் மனநலத்துறை வந்து அணுகி அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: ஓகே மேம், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது பல விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. மனநலம், ஆரோக்கியம், விழிப்புணர்வு எந்த அளவு மக்களிடம் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஜிப்மர்ல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து மனநலத்துறை வந்து தந்துட்டு இருக்கு, அதை பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி.
0: நன்றி சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மனநலம் பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
3: Hello listeners, you are listening Jipmer Internet Radio.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் முதுகுவலி தடுக்கும் முறை மற்றும் சிகிச்சை பற்றிய சிறப்பு தடுக்கும் முறை மற்றும்

0: சின்னவங்க பெரியவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. அவங்களோட ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், முதுகுவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். இதை பார்த்து வந்து மக்கள் வந்து பயப்படணுமா, முதுகுவலி வந்திருக்கு பின்னாடி ஏதாவது பெரிய இஷ்யூ ஆகும் அந்த மாதிரி ஏதாவது பயப்படணுமா மக்கள், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: முதுகுவலி பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. முதுகுவலி வந்து எதனால வருது, எப்படி வருதுன்றத மருத்துவர் இல்லைன்னா பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி கேட்டு அதற்கான சிகிச்சை எடுத்துட்டா முதுகுவலி குறைஞ்சிரும், அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஒரு சிலருக்கு வந்து நீண்ட நேரம் உட்கார்றதால இல்ல வெயிட் தூக்குறதால வரும். அது என்ன எதனால வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேத்த தகுந்த பயிற்சியையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடும், அதுக்காக பயப்பட தேவையில்லை.
0: பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது
1: கிடையாது
0: மேம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முதுகுவலி இப்ப ஒருத்தவருக்கு இருக்கு சார், அவரு வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள் பின்பற்றணும்? ஏன்னா வந்து வலி இருக்கும்போது ஒரு சில விஷயம் இப்ப கண்டினியூஸா நீங்க சொன்னீங்க, உட்கார்ந்து ஒர்க் பண்ணா கண்டினியூஸா உட்காந்து ஒர்க் பண்றவங்களுக்கு முதுகுவலி வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கனமான பொருட்கள் தூக்குனா வந்து முதுகுவலி வர வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க, இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, வீட்டில் வேலை செய்யறவங்க அப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றினால் வந்து வலி வராதுன்னு நீங்க சொல்லுங்க.
1: இப்போ வெயிட் தூக்குறவங்க அவங்களுக்கு வலி வருதுன்னா அவங்களோட ஒர்க்கு நேச்சுரல் ஆஃப் ஒர்க்கை வந்து மாத்திக்கணும், வெயிட் தூக்குறது குறைச்சிக்கணும், சடனாக குனியக்கூடாது, அந்த மாதிரிலாம் நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம். அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணோம். இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க லாங் சிட்டிங் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது லாங் சிட்டிங் மீன்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே உட்காரக்கூடாது. ஏந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி உட்காந்தா, கொஞ்சம் நடந்துட்டு வந்து உட்காந்தா கொஞ்சம் அந்த பெயின் கொஞ்சம் குறையலாம். ஒரு சிலருக்கு வந்து வெயிட் அதிகமாகிறதுனால அந்த முதுகுவலி வரும். வெயிட் எதுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வலி வருதுன்னா அந்த முதுகு எலும்பு வந்து அழுத்தம் காரணமாக வருது, அதனால வெயிட் குறைக்கணும், குறைக்கிறத அவங்க இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா வலி வரத குறைச்சிக்கலாம்.
0: மேம் இப்போ எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள், அதாவது முதுகுவலி பத்தி நம்ம பார்த்தோம், எலும்பு தேய்மானம் உள்ளவங்க வந்து அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்றணும்னு நீங்க சொல்றீங்க?
1: எலும்பு தேய்மானத்தை ஒண்ணு பண்ண முடியாது, ஃபர்தரா டேமேஜ் ஆகாம தேய்மானத்தை குறைக்கலாம். அதுக்கு வந்து தசை பயிற்சி நிறைய இருக்கு, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகள் பண்றதால அந்த தசைகளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுறதால தேய்மானம் கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்கு. அதனால பயிற்சி செய்தா குறையும். வலி குறையறதுக்கு நாங்க வந்து பிசியோதெரப்பில ஹீட் தெரப்பி இல்ல கோல்டு தெரப்பின்னு சொல்லுவோம், அதாவது வெப்பம் இல்ல குளிர் தெரப்பி கொடுக்கறோம். அந்த குளிர் தெரப்பி வந்து என்னன்னா வீக்கம், இப்போ ஏதாவது அவங்களுக்கு இடிச்சிட்டாங்க ஏதாவது வேணாக்கா அவங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்கும், அந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து ஐஸ் பேக் வச்சாக்க அந்த வீக்கம் குறையும். வெப்பம் வந்து எது கொடுக்குறோன்னாக்க அந்த வலி இருக்கிற இடத்துல அவங்க மூவ்மெண்ட் கொடுக்காம இருக்கிறப்போ வலி ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம வெப்பம் ஹீட் தெரப்பி கொடுக்குறப்போ அந்த சர்க்குலேஷன் பிளட் வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாகிறதால சர்க்குலேஷன் நல்லா நார்மலா ஆக்குது. நார்மல் ஆக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களால மூவ்மெண்ட் கொடுக்க முடியும், வலியும் குறையும். அதனால தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்.
0: ஓகே மேம், இப்போ அடுத்ததான் நம்ம வந்து முதுகு வலியில் வந்து என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் முதுகு வலி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபிசியோட்ட கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா, அவங்க உடற்பயிற்சியை கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுறதுனால இல்லை இந்த இது பண்ணால் எனக்கு வலிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, பேசிக்கான எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, இல்லை ஃபிசியோ ரெக்கமெண்ட் பண்ண எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல.
1: பயிற்சி வந்து அதிக வலி இருக்கும் போது கண்டிப்பாக பயிற்சி செய்யக்கூடாது. அதுக்கு தான் நாங்க பிசியோதெரபியில ஃபர்ஸ்ட் ஹீட் தெரப்பி, ஷார்ட் வேவ் டயத்தரமி, ஐஎஃப்டி, அந்த மாதிரி தசை இருக்கும் இருக்கும், அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹீட் தெரப்பி கொடுக்கறப்ப தளர்ச்சி ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 days ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு, 1 week அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு வலி குறையும். வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், நார்மல் ஆயிடுவாங்க. அது வந்து அக்யூட் கேசஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னாக்க வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும், அதுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்கேற்ற வைத்தியத்தை அவங்க பண்ணிக்கணும். மோர் தென் 3 months மேல அதிகமா வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எதனால இந்த வலி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்துட்டு அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணணும். பயிற்சி கண்டிப்பா பண்ணணும், ஆனா வலி இருக்கும்போது பண்ணக்கூடாது, வலி குறைஞ்ச பிறகு பண்ணணும்.
0: மேம் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா நம்ம முதுகு வலி வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே தான் கேட்டேன், எல்லாருக்கும் இப்போ வயது வித்தியாசம் இல்லாம வருது. ஸோ இதுக்கு எதுவும் வயது வரம்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது நினைச்சு போனா, இப்போ எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இப்போ முதுகு வலி எல்லாம் வந்தா எனக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சுப்பாங்களா? இல்லை எந்த எல்லா வயது

0: வயதினருக்கும் இது இப்போ காமனாக இருக்குது. இதுக்கு எதுவும் வயது வரம்பு இல்லை மேம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆக்சுவலாக சின்ன வயசு ஸ்கூல் டைமில் பேக் பெயின் வர சான்ஸ் கிடையாது. பட் அது அந்த 16 to 18 இயர்ஸில் வந்து ஸ்கூலில் ரொம்ப நேரம் நிற்கிறதால லேப் அந்த மாதிரி நின்னாங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்கு அந்த மாதிரி இருக்கும்போது பேக் பெயின் வரலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல பாடி ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கும்போது அவங்களால பேர் பண்ணி நிற்க முடியாது, அதனால அவங்களுக்கு வரலாம் சின்ன வயசுக்காரங்களுக்கு. கொஞ்சம் 30 to 45 இயர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் பண்ணுற டைமு, அதனால எலும்பு தேய்மானத்தினால அவங்களுக்கு வலி வர சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து சம் இப்போ அவங்க வண்டியெலாம் நிறைய விடுவாங்க, யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வண்டி விடுறப்போ நிறைய ஜர்க் வரும், அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு வலி ஜாஸ்தியாகும். நிறைய நாள் ஒரு சிலர்லாம் எனக்கு வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மேடம் 40 ஹவர்ஸ் வண்டி விடுறேன், டூ வீலர்ஸில் தான் போகிறேன் வரேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். அப்படி மஸ்ட்னாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலையை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற கேர் எடுத்துட்டா தான் அது குறைக்க முடியும். இல்லைண்ணா எனக்கு இதுதான் வேலை அப்படின்னாக்கா வழியை ஒன்றும் பண்ண முடியாது. வேணா அதுக்கு ட்ராவலிங்க்கு கொஞ்சம் எல்எஸ் பெல்ட்னு ஒன்று இருக்கு, எல்லா லம்பாஸ் பெல்ட் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் 40 hours 12 hours அந்த மாதிரிலாம் போகிறது கஷ்டம்தான், கண்டிப்பாக வண்டி விடக்கூடாது, அதை அட்வைஸ் பண்ணுவோம். வயதானவர்களுக்கு எலும்பு தாய்மானத்தில் தான் வருது, அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணணும், கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வராது அப்படின்ற மாதிரி கிடையாது. வயதானவருக்கும் வரும், யங்ஸ்டர்ஸ்க்கும் வரும், அவங்க அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து இருக்கும். வெயிட் தூக்குறதாலையும் வரும், அது ஒரு ரீசன். ப்ளஸ் இன்னொன்று, வெயிட் அதிகமாக இருந்தால் சின்ன வயசுலேயே ஒரு சில வெயிட் போட்டுறாங்களே அவங்களுக்கும் வரும்.
0: ஓகே மேம், இப்போ நீங்கள் ஒபீஸாக இருந்தால் கூட ரொம்ப வெயிட்டு போட்டுட்டா கூட அந்த இடுப்பு வலியோ இல்லை முட்டு வலியோ அது வர்றதுக்கு காரணம் இருக்கு. இப்போ எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு, நான் வந்து ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் பண்ணிட்டேன், அப்புறம் எக்ஸசைஸும் கண்டினியூ பண்ணுறேன், ஸோ எனக்கு முழுமையாக குணமாக வாய்ப்பு இருக்கா மேம்?
1: அவங்களுக்கு அந்த வலி வரப்போது மட்டும் அது மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் அதே ஒர்க்கு பண்ணால் வலி இருக்கதான் செய்யும். அவங்க செய்யறது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க வந்து நீங்கள் வந்து சடனாக ஃபார்வர்ட் பர்ன் பண்ணக்கூடாது, வலி இருக்கும்போது குனியக்கூடாது அப்படின்னாக்கா அதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் உட்காடுறப்போ ஸ்ட்ரைட் பேக் உட்காந்துருக்கணும், பின்னாடி பேக் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி படுக்கிறப்போ நல்ல பேக் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸேஷன் ஆகிற மாதிரி ஹாட் பெட் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணணும். இந்த குஷன்ஸ்லாம் படுத்தாக்கா அன்இவனாக இருக்கும்போது அவங்களால அந்த வலி இருக்கிறது ஜாஸ்தியாகும், அந்த மாதிரி ஹாட் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரிலாம் எடுத்துட்டா கண்டிப்பாக குணமாகும்.
0: மேம் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ முதுகு வலி இருக்குன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்குறாரு, பெயின் கண்ட்ரோல் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு சில விஷயத்துக்காகோ, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது சத்து குறைபாடுனா அதுக்கு மருந்து எழுதி தராரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபிசியோவை மீட் பண்ணுறாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டு வலி கண்ட்ரோல் ஆனவொடனே அந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால என்ன பின்விளைவுகள் வரும், அதை பற்றி சொல்ல முடியும்?
1: அந்த டைம் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டாக்கா கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மசில் கொஞ்சம் வலி இருக்கும்போது அவங்க எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருப்பாங்க, ஸோ மசில் வீக்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறது, தசை மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால நீங்கள் அந்த எக்ஸசைஸ் அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times பண்ணலாம். 2 times பண்ணுறத ஒரு டைம்க்காவது பண்ணணும். பண்ணிட்டு என்னென்ன கேரை சொல்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக குறையும். ஆனால் வெறும் மருந்து மட்டும் எடுத்துட்டு இதுக்கப்புறம் சரியாயிடும்னாக்கா சரியாகாது கண்டிப்பாக. எக்ஸசைஸும் பண்ணும், வாக்கிங், ஏன்னா ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் அந்த ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும்போது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறதெல்லாம் தளர்ச்சி ஆகும், மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ எக்ஸசைஸ் பண்ணாதான், எக்ஸசைஸ்ங்கிறது மஸ்ட், கண்டிப்பாக பண்ணணும்.
0: அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், இப்போ சில பேருக்கு வந்து இடுப்பு வலியோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை உடம்புல வலி இருக்கலாம், கை வலியோ கால் வலியோ இருக்கலாம். ஸோ அவங்க சில வீடியோஸ் ஓனாக பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பட் அதனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வலி குறையலாம், ஒரு சில பேருக்கு வந்து வலி இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ரிஸ்க் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி சொல்ல முடியும்?
1: ஆக்சுவலாக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கே பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து மாறும். அந்த மாதிரி மாறுறப்போ இப்போது எலும்பு தேய்மானத்தை சரி பண்ண முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு சிலருக்கு நரம்புனால பிரச்சனை வரும், வலி வரும். ஒரு சிலருக்கு இப்போ சுகர், கொலஸ்ட்ரால், மன அழுத்தம், டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வலியெல்லாம் வரும். அதுக்கு வந்து விக்ரஸாக எக்ஸசைஸ் பண்ணால் சரியான அக்ரவேட் தான் ஆகும், கண்டிப்பாக அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி என்ன கண்டிஷனை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பயிற்சி பண்ணணும். கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் அக்ரவேட் தான் ஜாஸ்தி ஆகும், ஒரு சிலருக்கு சரியாகலாம், அது ஒருவேளை அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு தடவை முறையான பயிற்சியாளர்கள் பயிற்சி கத்துட்டு பண்ணாதான் நல்லதுன்னு நான் சொல்றேன். அப்புறம் வயதானவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க, அதாவது போன்ல ஆஸ்டியோபோரோசிஸ்னா டென்சிட்டி குறைஞ்சிருக்கும். அவங்க என்னன்னா, சரி நான் நல்லா இருக்கேன் ஃபிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு விக்ரஸா பண்ணாங்கன்னா ஈஸியா பிராக்சர் ஆகும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாக்க ஃப்ராக்சர் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி சொல்றேன். சாதாரண அவங்க எல்லாம் நடைப்பயிற்சி, வாக்கிங் அந்த மாதிரி, மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி ஏதாவது ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் தான் அவங்க பண்ணணும். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து தேய்மானம் ஜாஸ்தியா இருக்கிறதால அவங்களுக்கு வருது, அது கம்ப்ளீட்டா குணமாகாது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போதும் போல ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸும் அதுக்கான முறையான பயிற்சி பண்ணாதான் சரியாகும். டெம்பரரி ரிலீஃப் வரும், அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி பண்ணிட்டு ஹீட் தெரப்பி அந்த மாதிரி எடுத்தாக்க குணமாகும்.
0: கண்டிப்பா வந்து ஒரு டாக்டரை வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அட்வைஸ் எடுத்து தான் அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா வந்து பர்சனுக்கு பர்சன் வந்து அது அந்த அவங்களோட தன்மை வந்து வலியோட தன்மை மாறும்.
1: வித்தியாசம் கண்டிப்பா.
0: மேம் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்ப சில பேருக்கு வந்து இடுப்பு வலியே இருக்காது, ஸோ ஆனால் அந்த இடத்துல வலி இருக்கும், அதுக்காக அது வந்து வேற ஏதாவது ரீசன் இருக்கும் உடம்புல, அவங்களுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கும் இடுப்பு பகுதியில் வந்தனால அவங்க ஒருவேளை இடுப்பு வலியாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்களே யூகிச்சுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க, அவங்களை எப்படி ஆல்டர்னேட்டிவ் வே சொல்லுவீங்க அவங்களோட பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு?
1: ஆக்சுவலாக அந்த மாதிரி 3 sittings, 4 sittings ஒரு 6 months கண்டினியூஸாக வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து பிசியோதெரப்பி கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் அந்த ரேடியேஷன் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், பயிற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லியாச்சு. இது பண்ணியும் சரியாகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டாக்டரை பாருங்கள், அவங்கள போய் மீட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்தது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தாக்க அவங்களுக்கு அந்த பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குது, அதனால நாங்கள் யூரோலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து அங்கே இது பண்ணி அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணிக்குவாங்க. அது கண்டிப்பாக எங்கள்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ரெஃபர் பண்ணிடுவோம், கண்டினியூஸாக வந்து நாங்களே ரெஃபர் பண்ணிடுவோம்.
0: மேம் இப்போ நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. பிஎம்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து மக்கள் வந்து இன்னும் பயன்படுத்திக்கணும், இந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது வெளியில் எங்கேயும் இல்லை, ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும் இந்தியா ஃபுல்லும் எல்லா ஊர்லேருந்தும் நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, இன்னும் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க?
1: இப்போ ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் பிசியோதெரபி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அட்வான்ஸ் மெஷின் எல்லாம் வந்திருக்கு, அது வந்து எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேக் பெயின்க்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் வேவ் டைதெரமி, IFT, டென்ஸ் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ஹீட் தெரப்பி, அது கொடுக்கறதால தசை இருக்கெல்லாம் குறைஞ்சு அவங்களுக்கு நல்ல வலி குறையிறது, அதனால அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கோல்டு தெரப்பி கூட இப்போ புதுசாக ஒரு மெஷின் வாங்கியிருக்கோம், ஒரு 1 month பேக் வாங்கியிருக்கோம். அதுவும் நல்ல அக்யூட் கேசஸ்னாக்க ஆரம்ப ஸ்டேஜில் வர அந்த தசை வீக்கம், சடனாக ஏதாவது இடிச்சிட்டு வலி இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் கோல்டு ஏர் கோல்டு தெரப்பி கொடுத்தோன்னா நல்லா ரிலீஃப் இருக்கு. இப்போ ரீசெண்டாகவே ஒரு 1 week, 2 weeks நல்ல ரிலீஃப் இருக்கு அந்த பேஷண்ட்ஸுக்கு அந்த மெஷின் வாங்கினதுலேருந்து. அதே மாதிரி ஷாக் வேவ் தெரப்பின்னு இருக்கு, அது வந்து ஹீல் பெயின் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து லாங் டைம் நாங்கள் யூஸ்வலாக அல்ட்ராசவுண்ட் கொடுத்துட்டு இருப்போம், வேக்ஸ் பாத் அந்த மாதிரி கொடுப்போம், அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா ஷாக் வேவ் தெரப்பி வந்து நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால அது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பயனடைறாங்க. டென்னிஸ் எல்போ அந்த மாதிரி க்ரானிக் பெயின் எல்லாம் வந்து அது 1 or 2, 3 sittings வச்சாலே சரியாயிடுது. அந்த மாதிரி ஷாக் வேவ் தெரப்பி ஒன்று இருக்கு, அதுல க்ரானிக் கேசஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம், நல்ல ரிலீஃப் இருக்கு. அது மாதிரி கோல்டு தெரப்பி நல்ல ரிலீஃப் இருக்கு, அது வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய எக்ஸசைஸும் பண்ணணும், அதை கூட சேர்ந்து எக்ஸசைஸும் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி. அப்புறம் ஹோம் அட்வைஸும் நாங்கள் சொல்லித்தரோம், வீட்டில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் அவங்கவுங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எப்படி உட்காரணும், எப்படி படுக்கணும், எப்படி எழுந்திருக்கணுங்கிறது நாங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ணுறோம். அந்த தெரப்பி முடிஞ்ச பிறகு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு எப்படி வீட்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கோம். மெயினாக ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு எப்படி வெயிட் ரிடக்ஷனுக்கு வெயிட் ரிடக்ஷன் எக்ஸசைஸ், கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கத்துட்டு பயனடைவாங்க நினைக்க நம்புறேன்.
0: ஓகே மேம், ரொம்ப நிறைய டீடைல்ஸ் இந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. மூட்டு வலி வந்துட்டா எப்படி அதை வந்து ப்ரிவென்ட் பண்றது, இருந்தா என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து பண்ணா அது வந்து கம்மியாகும், ரெண்டாவது நம்ம ஜிப்மர்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத கூட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது முதுகுவலி தடுக்கும் முறை மற்றும் சிகிச்சை பற்றிய சிறப்பு நேர்காணல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி.

0: हेलो दोस्तों, आप सभी का स्वागत है। मेरा नाम है डॉक्टर स्वतेजा और मैं आज आपके साथ साइबर बुलिंग से जुड़ी कुछ दिलचस्प टिप्स शेयर करने जा रही हूँ। सबसे पहले, जब भी आप अजनबियों से अश्लील कंटेंट प्राप्त करते हैं तो तुरंत उन्हें रिपोर्ट करें और संबंधित प्लेटफॉर्म से ऐसे लोगों को तेजी से प्रतिबंधित करने के लिए अपने दोस्तों और अन्य लोगों से उसी खाते को रिपोर्ट करने का अनुरोध करें। दूसरा, प्रत्येक पोस्ट और खाते का एक खास यूआरएल होता है। आपको भेजे गए अश्लील पोस्ट के साथ साथ यूआरएल का भी स्क्रीनशॉट लेना चाहिए। यह पुलिस को दुर्व्यवहार करने वाले लोगों की पहचान करने में बहुत मदद करता है। तीसरा, हमारा संविधान सभी को अभिव्यक्ति की स्वतंत्रता यानी फ्रीडम ऑफ स्पीच प्रदान करता है, लेकिन यह अश्लील भाषण के व्यापार, प्रसार या प्रदर्शन का पूर्ण विरोध करते हुए ऐसे भाषण पर रोक भी लगाता है और किसी भी अभद्र भाषा के खिलाफ समान प्रतिक्रिया देना भी अभिव्यक्ति के अधिकार के खिलाफ है। चौथा, आप अपनी व्यक्तिगत जानकारी की गोपनीयता खोने के डर के बिना राष्ट्रीय साइबर क्राइम रिपोर्टिंग पोर्टल यानी www.cybercrime.gov.in के माध्यम से गुमनाम रूप से साइबर बुलिंग की रिपोर्ट कर सकते हैं। साइबर क्राइम पोर्टल सिस्टम प्राप्तकर्ता यानी रिसीवर या पुलिस को अपलोड किए गए साक्ष्य के अलावा शिकायतकर्ता के बारे में कोई भी विवरण देखने की अनुमति नहीं देता है। और अंत में, आपका और साथ ही आपके मित्रों और हितचिंतकों का संपर्क विवरण आपकी ही जिम्मेदारी है। ऐसे व्यक्ति न बने जो अनुमति के बिना किसी को भी मित्रों की व्यक्तिगत जानकारी या संपर्क विवरण साझा करता है। मुझे उम्मीद है ये जानकारी आपके लिए उपयुक्त साबित होगी। कृपया यह जानकारी अपने शुभचिंतकों के साथ साझा करें और साइबर बुलिंग के प्रति जागरूकता फैलाएं। आप सुन रहे हैं जिपमर इंटरनेट रेडियो। सुनने के लिए बहुत बहुत धन्यवाद।
1: நேர்கள் கேட்க இருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படும் உடல் பருமன் பற்றிய நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் ஆசிரியர் டாக்டர் கவிதா அவர்கள்.
2: வணக்கம் மேம், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
3: நன்றி.
2: இப்ப பொதுவா இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா வந்து உடல் பருமன், அது பெரியவங்களா இருக்கலாம் இல்ல ரொம்ப இப்ப இருக்கிற குழந்தைகளுக்காக கூட இருக்கலாம். சோ இந்த உடல் பருமன் வருவதற்கான காரணம் என்ன, அதை பத்திய ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு.
3: உடல் பருமன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கிறது வந்து உடல் எடை அதிகரிப்புலேருந்து தான் ஆரம்பிக்குது. நார்மலாக நம்ம குழந்தைகிட்டே சரி, இப்போ பெரியவங்க கிட்டையும் சரி, இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுன்றது நமக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு. இப்போ ஒரு ஜீரோலேருந்து நூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ குழந்தைங்க எந்த வெயிட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்றது இருக்கு. இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க குழந்தைகளை பற்றி மருத்துவம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆவரேஜாக எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, இவ்வளோ வெயிட்டு, இந்த குழந்தை 10 வயசுக்கு இந்த வெயிட் இருக்கணும், 11 வயசுக்கு இந்த வெயிட் இருக்கணும்னு அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த குழந்தை எவ்வளோ வேறுபடுது, இப்போ அந்த குழந்தை 5% அதுலேருந்து வேறுபடுது இல்லை 10% வேறுபடுது அப்படிங்கும்போது, அதை பொறுத்து தான் வந்து உடல் எடையை வந்து அதிகரிச்சிருக்கா அது உடலை குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை கொண்டு வராங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடல் எடை அதிகரிப்புன்ற ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, இதை உடல் பருமனை விட. உடல் பருமன்ற ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 11-31% இவ்வளோதான், 11-31%. பட் உடல் எடை அதிகரிச்சிருக்காங்க, நார்மலை விட அதிகமாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 8 வயசு குழந்தை இத்தனை கிலோ தான் இருக்கணும், 8 வயசு குழந்தை ஒரு 26 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதை விட அதிகமாக இருக்கிறவங்க உடல் எடை கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு, மேபி அந்த குழந்தை வந்து ஒரு 30 கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உடல் எடை அதிகரிப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதே குழந்தையே 33 கிலோ இருக்குது, 35 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அப்பதான் அது உடல் பருமன்றதுக்கு போகுது. உடல் பருமனுக்கு போறது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இன்னும் கொஞ்சம் இதை விட டிவியேட் ஆகி போயிடுது. அதுக்கு இவங்க கொடுத்துருக்க மெத்தட் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்றாங்க, பாடி மாஸ் பிஎம்ஐன்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட எடை, குழந்தையோட உயரம், இது ரெண்டை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எடை, இந்த உயரத்துக்கு இந்த குழந்தை இந்த இவ்வளவு எடை இருக்கா அப்படின்றதான் பாக்குறாங்க. மோஸ்ட்லி நம்ம இதுல பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட வசதி வாய்ப்புகள், நம்மளோட அந்த சமுதாய சூழ்நிலை இதெல்லாம் வந்து வேறுபட்டு இருக்கு. நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது டெவலப்டு கண்ட்ரிஸ், அதாவது வளர்ந்த நாடுகளை விட நம்மளோட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. முன்னாடி இந்த உடல் எடை அதிகரிக்கிற பிரச்சனை, உடல் பருமன் பிரச்சனை வந்து அந்த கண்ட்ரிஸ்ல தான் கண்டுபிடிச்சாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ்ல தான், அதாவது நல்ல வாழ்வாதாரம் உயர்ந்த நாடுகள்ல தான் கண்டுபிடிச்சாங்க. பட் இப்ப அப்படி இல்லை. நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 11-31% வந்து உடல் எடை, உடல் பருமன் அப்படின்ற லெவலுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகமா இருக்கவங்க பாத்தீங்கன்னா 42% இருக்காங்க. புரிஞ்சுதா? இப்ப ஒரு 100 குழந்தை எடுத்துக்கிறோம், அது 42 குழந்தை வந்து நார்மல் எடையை விட அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளத்தோட இதை வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்மளால, சரிங்களா? சோ அதுதான் வந்து நம்மள உடல் பருமன், உடல் எடை. இது வந்து நம்ம நான் இப்ப சொன்னதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு தான். இதுவே நம்ம வந்து அடல்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த ப்ராப்ளம் வந்து பெரிய பூதாகரமா வந்து இதாயிட்டு வருது. இதுல அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, இதுல வந்து உடல் எடை மட்டும் நீங்க வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா உயரத்தையும் வெயிட்டையும் மட்டும் வச்சுட்டு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இருக்க அந்த கொழுப்பு எவ்வளவு இருக்கு, அந்த ஃபேட் அது எவ்வளவு இருக்குன்றதை பொறுத்தும் இது மாறுபடும் அப்படின்றாங்க. இப்ப சில பேருக்கு வந்து கொழுப்பு கம்மியா இருக்குது பட் உடல் எடை அதிகமா இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து அது வந்து புரோட்டீன் ஆவா இல்லைப்பா, அந்த அவங்களோட அந்த மசில்ஸ் எல்லாம் பில்டா இருக்க மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேற, அதுவே ஃபுல்லா அது ஃபேட்டாவே இருக்கு அப்படிங்கும் போது அது வேற. அதை வச்சும் இவங்க வந்து பிரிக்கிறாங்க, உடல் பருமனையும் உடல் எடை அதிகரிப்பையும் அவங்க பிரிச்சு இது சொல்றாங்க.
2: ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனால் நிறைய விஷயங்கள், அதாவது உளவியல் பிரச்சனைகள் வருது. ஒரு சில பேர் ரொம்ப குண்டாயிட்டா வந்து, இப்போ ஒரு குழந்தை ஒல்லியாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து நிறைய உணவு கொடுத்து குண்டாக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிட்டானா ஏன் இந்த வயசுலேயே இவ்வளோ வெயிட் இருக்க, கொஞ்சம் உடம்பு குறை அப்படின்றாங்க. இது குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு ரொம்ப உடல் அவங்களோட பருமன் கொஞ்சம் கூடிடுச்சுன்னா டிப்ரெஸ் ஆகிறாங்க, நிறையா உளவியல் சிக்கல்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுது, உடல் அளவும் சரி மனதளவும் சரி. ஏன்னா அவங்க ஒபீஸாக இருக்கனால ஃபிசிக்கலாக ஒரு சில வலிகளோ இல்லை வந்து ஒரு சில பெயினோ இல்லை ஒரு சில வேலைகள் செய்ய முடியாமல் காரணங்கள் இருக்கலாம். ஸோ மென்டலாக என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க?
3: உளவியலாக இல்லை மனசு ரீதியாக அவங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான், நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வந்து ஒல்லியாக இருக்குது சாப்பாடு கொடுத்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு அடல்ட்னாலும் அப்படிதான், நான் வந்து என்னென்ன விஷயங்கள் என்ன எக்ஸாம்பிளா சொல்றேன்னு, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இதெல்லாம் நான் வந்து வேலைக்கு போனேன்னா எல்லாத்தையும் நான் அதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அது வரத்தான் செய்யும். அப்படிங்கும் போது நம்ம அதாவது ருசிக்கு அதிகமா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த டைத்துல நம்மளோட ஊட்டச்சத்துக்களை மறந்துடுறோம். இதேதான் குழந்தைகளுக்கும் நடக்குது. குழந்தை ஒரு விஷயத்த வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்ன பண்றாங்க, அதுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை வந்து மாத்தி மாத்தி மாத்தி நம்மளோட அந்த உணவுல நம்ம ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கா இல்லையான்றத நம்ம வந்து பாக்குறதுக்கு நம்ம ஆக்சுவலா தவறிடுறோம். அதுதான் மெயின். அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அம்மா வந்து நம்மள சாப்பிட சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்ப வந்து ஏன் இவ்வளவு சாப்பிட்ற இல்ல கம்மி பண்ணணும் நீ ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம இந்தியாவில பொறுத்த அளவுக்கு எல்லா அம்மாவுமே வந்து குழந்தை வந்து நமக்கே ஒரு அளவுகோல் இருக்குல்ல, குழந்தை சப்பியா இருந்தாதான் நல்லா இருக்கு ஹெல்த்தியா இருக்கு நமக்கே ஒரு இது இருக்கு. யாராவது குழந்தை ஒல்லியா இருந்தா ஏங்க ஒரு பூஸ்ட் கீஸ் வாங்கி கொடுத்து குழந்தைய குண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு இது இருக்கு. சோ அதனால வந்து என்ன சொல்றேன்னா, அது நம்ம கிட்ட இருக்க ஒரு நம்மளே ஒரு அளவுகோல் வச்சுட்டு பாக்குறோம். ஆக்சுவலா வந்து நார்மல் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குழந்தை அதுக்குரிய வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு வெயிட் இருந்தாவே போதும், அதுவே ஹெல்தியான இதுதான், சரிங்களா? நம்ம ஒருவேளை உரிமை கொடுத்து நம்ம குண்டா ஆயிடுச்சு குழந்தை குண்டா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அது மனரீதி என்ன பண்ணா, இப்ப ஸ்கூலுக்கே போகுது, நம்ம வந்து ஸ்கூல் பஸ்ல அனுப்புறோம், அங்க இருக்கவங்க யாராவது கிண்டல் அடிப்பாங்க, இப்படி வந்து ஒரு சீட்ல நீயே பத்திப்பா எனக்கு வந்து பத்தாது அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் அடிக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து மன அதுல பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அந்த குழந்தை ட்ரை பண்ணும், உடம்பு குறைக்கலாம்னு ட்ரை பண்ணும், குழம்பு குறைக்கலாம் ட்ரை பண்ணும் போது என்ன ஆகும், குழந்தை ட்ரை பண்ணும் கொஞ்சம் உடம்பு குறையுது கொஞ்சம் குறையல, ஏன்னா இமீடியட்டா உடனே குறைஞ்சிடாது இல்ல, ஏன்னா பேலன்ஸ் இருக்கணும் லைஃப்ல வந்து உணவு அதாவது உறக்கம் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாதப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா குறையிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி வந்து கூடும், அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தோணும், ஒரு நெகட்டிவ் ஆயிடும், அதுக்கு நாங்க என்ன உடம்பு குறைச்சாலும் எனக்கு குறைய மாட்டேங்குது, ஸோ நான் அதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாயிரும். இந்த குழந்தை ஒல்லியா இருக்க குழந்தை ஓடுற அளவுக்கு இந்த குண்டா இருக்க குழந்தைகளும் ஓட முடியாது. ஸோ அதோட ஆக்டிவிட்டிஸ் மாறும்போது என்னால பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் வந்து அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதாயிடும். ஸோ என்ன பண்ணும், அது ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுக்கும்போது அகெயின் அது வந்து குண்டா இருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் குண்டா ஆயிட்டாவே என்ன ஆகும், அந்த முட்டி வலி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காமனாவே இருக்க ஒரு ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு முட்டி வலி வந்துட்டா அது திருப்பி ரிவர்ட் ஆகும், என்னன்னா திருப்பி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியாம போகும். ஸோ நார்மலாக ஒரு குழந்தை செய்யறதுக்கும் இந்த உடல் எடை அதிகமான உடல் பருமன் உள்ள குழந்தை செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அதை வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சவங்க ஆப்வியஸா தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை வந்து மன ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. சோ அதனால குழந்தைகள் டிப்ரெஷனுக்கு சில குழந்தைகள் போகுது, சில குழந்தைகள் வந்து இதால இந்த ஸ்ட்ரெஸ்னால அதிகமா சாப்பிட ஆரம்பிக்குது, இன்னும் அதிகமா சாப்பிட ஆரம்பிக்குது. சில குழந்தைகள் வந்து என்னன்னா மற்ற குழந்தைகளால வந்து புல்லிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து டீஸ் பண்ணுவாங்க இந்த குழந்தைய. சோ அந்த குழந்தைக்கு இன்னும் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உளவியலா அவங்களுக்கு வர பிரச்சனை. சோ அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணும் அப்படின்னு சொன்னா அகெயின் அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு வடிகால்னா ஃபுட்டு. ஏன்னா வேற ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலங்கும் போது மோர் ஆஃப் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு தான் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கிறதுனால அவங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம. அதனால உளவியல் பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு.
2: இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் வந்து பசங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால வர்ற உடல் பருமனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பேரண்ட்ஸ் எந்த அளவு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாமா, இல்லை இப்போ ஒரு டிவியில் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது ஒரு ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும்போது பசங்க அதை பார்த்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க அடம்புடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்தனால அதனால இந்த உடல் பருமன் வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ பேரண்ட் வந்து எப்படி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கம்மி பண்ணுறது ஃபாஸ்ட் ஃபுட்.
3: ஆக்சுவலாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்றதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த உணவு கொடுக்கறதுலயே நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா இனிஷியலாக வந்து நம்ம என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ குழந்தையில, நம்ம சொல்றது குழந்தையிலேயே நீங்கள் என்ன கொடுக்க ஆரம்பிக்கலோ அதை குழந்தை சாப்பிட பழகும். ஒரு சில ஃபுட்டு குழந்தைக்கு பிடிக்காது தான், அப்போ பிடிக்கல அப்படிங்கும் போது நம்ம வேற ஒரு ஃபுட்டு அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கலாம். பட் வந்து என்னென்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி அந்த பிடிக்காத ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம அப்படி பண்ணுறதில்ல, இந்த குழந்தைக்கு இந்த ஃபுட்டு பிடிக்காது எதுக்குன்னா நம்மளோடது ஒரே எய்ம் என்ன இருக்குன்னா அதே அப்படியே சாப்பிட வச்சிடணும், அதுக்கு வயிற்றுக்குள்ள எல்லாத்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது நமக்கு. அந்த இடத்துலயே நம்ம வந்து நம்ம அந்த நியூட்ரிஷனில் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதே இது என்ன பண்ணலாம் இவங்க, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, இப்போ அந்த குழந்தைக்கு கேரட் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை மாடிஃபை பண்ணி வேற எந்த வழியில் அந்த கேரட்டை கொண்டு போகலான்னு பார்க்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், கேரட்டை அவாய்ட் பண்ணிடுவோம், வேண்டாம் இது வந்து இவ்வளோ ஏற்றுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லி நம்ம அதுவே அது ஃபாஸ்ட் ஃபுட்டில் போடும்போது அந்த குழந்தை சாப்பிடும் சரிங்களா. அப்போ ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏன் குழந்தைகளுக்கு பிடிக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்குது அந்த துரித உணவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோசோடியம் குளுட்டமேட்னு சொல்லுவாங்க, சில வேற வேதிப்பொருட்களும் அவங்க அதில் ஆட் பண்ணுறாங்க. அது வந்து டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, அது வந்து ஆக்சுவலாக உங்கள் நாக்கு மறந்து போக வச்சிருது. நீங்கள் ஒரு பீஸாவே சாப்பிட்றீங்கன்னா அதில் மோனோசோனிய குளுட்டமேட் இருக்கும்போது என்ன எம்எஸ்ஜின்னு போட்டிருப்பாங்க, அது சாப்பிடும்போது ஆக்சுவலாக உங்கள் நாக்கு மறத்துறதுனால உங்களுக்கு அது என்ன டேஸ்ட்னு தெரியாமல் நீங்கள் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதுக்கும் இந்த துரித உணவு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடுவீங்க, அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த தண்ணி அதோட சேர்த்து உள்ளே போகுது புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுக்கான. ரெண்டாவது வந்து சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுகர் வந்து நார்மலாக என்ன கேட்டால் ஒரு அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் சுகரே கொடுக்காத குழந்தைக்கு சுகர் கொடுத்தீங்கன்னா சுகர் சாப்பிடாது. ஆனால் ஒரு குழந்தைக்கு சுகரே கொடுத்து பழக்கிருக்க குழந்தைக்கு சுகரை விடுன்னு சொன்னால் அதனால் விட முடியாது. ஏன்னா இது வந்து அதுக்கு ஒரு நிறைய அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது இந்த ஒயிட் சுகர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகம். அது என்ன குழந்தை வெளியே போகும்போது மாடர்னாக இருக்குது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுக்குறோம், பட் அதில் எவ்வளோ சுகர் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது ஒரு துரித உணவு தான். நம்ம நினைக்கிறோம் பாட்டில் ட்ரிங்க் இது வந்து மில்க் தானே உள்ளே இருக்குன்னா மில்க் அதில் கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது, சுகர் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம குழந்தைக்கு புரிய வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்ம வாங்கி கொடுத்துருவோம், இப்போ அது வந்து என்னதுன்னா இது ஹெல்த்தி தானே இது மில்க் தானே எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கும் போது நமக்கு அதை இது பண்ண முடியாது. இப்போ இருக்க குழந்தைங்களும் கொஞ்சம் ஸ்மார்ட் வேற, ஏன் அவங்க சாப்பிட்றாங்க ஏன் அவங்க சாப்பிட்றாங்க ஏன் எனக்கு ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க்ன்ற பேரில் வேற நம்ம நிறைய அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம். அதில் என்ன நியூட்ரியன்ட் இருக்குன்னு நமக்கு தெரியல, வெளியே டப்பாவில் போட்டிருக்க நியூட்ரியன்ஸ் என்னன்னு பார்த்து நம்ம கொடுக்குறோம். அதே அதை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைக்கு, பட் என்னென்ன குழந்தைக்கு அந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பண்ணுறோம். அட்லீஸ்ட் நீங்கள் அதை ரெண்டு நாள் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டு நாள் கொடுங்களேன் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்னு நமக்கு தெரியும் இல்லையா. நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அதாவது ஹெல்த்தி ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் இதுலலாம் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுக்குற அந்த கடலை இதுலேருந்து தான் அவங்களும் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க அந்த டேஸ்ட் என்ஹான்சர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த இதை யூஸ் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து அடிக்கடி அதுதான் சாப்பிட்ணும், அந்த ஸ்மெல்லு தான் வேணும், அந்த பர்டிகுலர் பிராண்டோட அந்த ஸ்மெல்லு பார்க்கும்போதே குழந்தைக்கு அதுதான் வேணுன்ற அந்த ஈர்ப்பு வருது. என்னதான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம வீட்டு மசாலா வச்சு தானே பண்ணுவோம், அப்போ அந்த ஸ்மெல் ஏன் வரமாட்டேங்குது. அந்த டேஸ்ட் அந்த என்ஹான்சர்னு அவங்க போடுற அந்த இது வந்து தான் அந்த குழந்தைகளை அது பக்கமாக ஈர்க்குது. கொடுக்கவே வேணான்னு சொல்ல, இப்போ பீஸா கொடுக்கக்கூடாது பர்கர் கொடுக்கக்கூடாது இதுன்னு கொடுக்க வேணான்னு சொல்ல, பட் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பீரியடிசிட்டி இருக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு 1 மந்த் எதுவுமே வெளியே நீங்கள் கொடுக்கல, ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு போய் கொடுங்க, அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த குழந்தை அந்த ஒரு நாள் சாப்பிட்டு செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ திருப்பி திருப்பி அதை கேட்கும் போது தான் அந்த ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த பவர் ஸ்ட்ரகிள் இந்த மதருக்கு வந்து வயிற்ற ஃபீல் பண்ணணும் குழந்தைக்கு அப்படின்ற எண்ணத்துல இருந்து இது ஆரம்பிச்சிருது தான் சரிங்களா. அப்போ அந்த குழந்தைக்கு பிடிச்சதை உருவாக்கி பிரிச்சதை உருவாக்கி பிடிச்சதை உருவாக்கி கொடுத்துட்டு குழந்தைக்கு வந்து எது பிடிக்கும் அதை கொடுத்து அவங்க வயிறு நப்பி அனுப்பினா போதும். இப்ப வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போனா பாக்ஸ் திருப்பி கொண்டு வந்துட்டா, நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் பண்ணி கொடுத்து விட்டேன் பேரண்ட் அப்படியே திருப்பி கொண்டு வந்துடா. ஓகே, அதுவே நீங்க வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடுங்க. அவங்களுக்கு சில பசங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர், அந்த பொம்மை போடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். சில பிஸ்கெட் எல்லாம் டேஸ்டே இருக்காது, பட் அது பொம்மை ஷேப்ல இருக்கிறதுனால குழந்தை சாப்பிடும். அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இதுல வந்து நம்ம வந்து அதே நியூட்ரியன்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும். சோ அதனால துரித உணவுகள் கொடுக்க கம்ப்ளீட்டா கொடுக்க வேணாம் சொல்ல, அதை வந்து நீங்க வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா யூஸ் பண்ணுங்களேன். இப்ப நீ இந்த வாரம் ஃபுல்லும் நம்ம இந்த ஃபுட் சாப்பிட்டுட்டேன்னா ஒன்ன ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது துரித உணவுகள் எப்பயோ ஒரு தடவை சாப்பிடறது ஒண்ணு இல்ல, பட் அதவே பழக்கப்படுத்தி வெறும் சிப்ஸ் வச்சுதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன், சிப்ஸ் தான் நான் வந்து இதுக்கு கொண்டு போவேன், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் கொண்டு போவேன் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அது நான் என்ன சொல்லணும், பேரண்ட்ஸ் கையில இருக்கு, நம்ம பண்ணவே மாட்டோம்னா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஃப்ரை ஒரு மனுஷனுக்கு ஒரு நார்மலா ஒரு அடல்ட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 1.5 லிட்டர் தான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க, அந்த அளவுக்கு ஃபேட் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோதான் வாங்குவோம் அப்படிங்கும்போது வீட்டில் நம்ம 2 தடவையோ 3 தடவை தான் பூரி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதான் ரூல். இல்லை அவன் பூரி போடாட்டி சாப்பிட மாட்டான், ஸோ சப்பாத்தி போடும்போது அவனுக்கு மட்டும் 2 பூரி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்கலாம், எந்த ஃபுட் வேணாலும் கொடுக்கலாம் குழந்தைக்கேக்குனா. நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருவோம், நம்ம சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க கல்ல தின்னாலும் கரையிற வயசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஒரு அடைமொழி சொல்லுவாங்க. அது என்னன்னா குழந்தை எது கொடுத்தாலும் அதுக்கு டைஜஸ்ட் ஆகிடும் எல்லாமே ஓகே தான், பட் அதை திரும்ப திரும்ப கொடுக்கும்போது அதுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இன்டைஜஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய மைதா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வர்றதுக்கு. துரித உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய மைதா அந்த ரிலேட்டடான பொருட்கள் தான் வந்து யூஸ் பண்றாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த டேஸ்ட் என்ஹான்சஸ் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா மாடரேஷனா எப்பயோ ஒரு தடவை சாப்பிட்டா பிரச்சனை வராது, ஆனா அதவே தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வருது, உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வருது.
2: மேம் நீ இப்ப முன்னாடி சொன்னீங்க, அதாவது உளவியலா ஒரு சில விஷயங்கள் அவங்க பாதிக்கப்படுற விஷயங்களை பத்தி சொன்னீங்க, உடல் ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகள், அதாவது உடல் பருமனால உடல் ரீதியா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க?
3: உடல் ரீதியா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடல் பருமன் இருக்கிறதுனால அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் செயல்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஏன்னா அவங்களால ரொம்ப வேலைகளை செய்ய முடியறதில்ல, நிறைய விளையாட முடியறதில்ல. ஸோ இதுவே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கு வந்துட்டு சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு, டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சில குழந்தைங்க ஹைப்பர் டென்ஷன் கூட சின்ன வயசுலேயே, இப்போலாம் 22-23 இயர்ஸ்லேயே நம்ம பார்க்குறோம், குழந்தையிலேருந்து அடல்ட் லைஃப்ல என்டர் ஆகும் போதே அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதை பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் லெவல், அதிகமாக அவங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து உடம்புல வந்து சேர்ந்துருத நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்ன ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த உளவியல் பிரச்சனைகளும் வந்துடும், உங்களுக்கு டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்காது, ஒரு அவங்க கூட அடுத்தவங்க கூட காம்பீட் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே போயிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த உடம்பு லெவலில் பார்க்கும்போது நிறைய ஸ்டடிஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக, உடல் பருமன் இருக்க குழந்தைகளுக்கு என்னென்ன வந்துருக்கு, ஃபியூச்சரில் என்ன வரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக்ஸ், அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு, அதாவது இன்சுலின் டிபெண்ட், இன்சுலின் வந்து போட்டு இல்லாட்டி மருந்து கொடுத்தா சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆயிடுது அவங்களுக்கு. செகண்ட் வந்து இந்த ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டுமே வரும்போது, அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது அந்த ப்ரெஷர் உங்களுக்கு வந்து அதிகமாகுது, ஏன்னா கொழுப்பு எல்லா இடத்துலையும் இதாகும் போது உங்களுக்கு பிளட்ல கொழுப்பு சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ப்ரெஷர் வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய சான்ஸ் வந்துருது. மூணாவது வந்து இந்த உடல் பருமனால ஜாயின்ட் பெயின், அவங்களுக்கு அந்த முட்டி வலி அப்படின்றது அதிகமா வருது, அந்த முட்டி வலினால அவன் நடக்க மாட்டான், அவன் நடக்காதனால வெயிட் போடுவான். ஸோ இது வந்து ரவுண்டா போயிட்டே இருக்கும், இந்த இது சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும். நாலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம், இந்த குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக ரொம்ப குண்டா இருக்க குழந்தைகளுக்கு இந்த கழுத்துல பாத்தீங்கன்னா மசில்ஸ் நிறைய இதாயிட்டு அவங்களுக்கு நைட்ல ப்ரீத் பண்ண முடியாது. சில குழந்தைகளுக்கு வந்து நார்மலா டெய்லி ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வந்து வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து கேட்டீங்கன்னா நம்மளோட லிவர் சொல்றோம் இல்லையா, கல்லீரல், கல்லீரல்ல வந்து இந்த கொழுப்பு இது போய் அடைச்சிட்டதுனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சொல்றாங்க. ஃபேட்டி லிவர் தான், ஃபேட்டி லிவர்னா அந்த ஃபேட் போய் அதை அடைச்சிட்டு அங்க வர ஒரு லிவர் ப்ராப்ளம் தான், அது வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இந்த உடல் பருமன் அதிகம் இருக்க குழந்தைகளுக்கு வருதுன்னு சொல்றாங்க. இந்த 5 வந்து ரொம்ப மெயின், ஏன்னா இதுதான் நம்ம உங்களை டிசைட் பண்ண போகுது. ஒன்று வந்து உங்களோட ஹார்ட், அது ப்ரெஷர்னால உங்களுக்கு பாதிக்கப்படலாம், ஹைப்பர் சுகர், சுகருங்கும் போது உங்களுக்கு அதிகமாக சுகர் இருந்ததுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதர் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ரெண்டாவது ஜாயின்ட் பெயின், ஆக்டிவிட்டிஸை ரெடியூஸ் பண்ணிடுது. ப்ரீதிங் ப்ராப்ளம், உங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகிடுது. ரெண்டாவது லிவர், 5வது லிவர் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 5 இது அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதர் ப்ராப்ளம்ஸ், இது ரிலேட்டடாக வரக்கூடிய வேற ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்கு இந்த உடல் பருமன் இருக்க குழந்தைங்களுக்கு.
2: இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் நீங்க சொன்ன அட்வைஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கவனம் எடுத்து பசங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து நிறையா குழந்தைகள் வந்து நிறைய சாப்பிட்றாங்க, அதனால உடல் பருமன் வருது. ஒரு சில குழந்தைகள் சாப்பிட்றது கிடையாது, சரியாக சாப்பிட மாட்டாங்க, பட் அவங்களோட உடல் வந்து கொஞ்சம் பருமன் ஏறிக்கிட்டே இருக்கும். அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு தான். அவங்க சொல்லாங்க நான் இவ்வளவு சாப்பிட்றதே இல்லை. நம்ம நினைப்போம் அவங்களோட உருவத்தை பார்த்து நம்ம சில பேர் தப்பா நினைச்சுக்கலாம், ஓ இவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொல்லுவாங்க நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன் பட் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன ரீசனா இருக்கும்
3: இதுக்கு? வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க நம்ம, அதாவது என்னன்னா உடல் ரீதியா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. உடல் பருமன்றது ஒன்லி சாப்பிட்றதுனால மட்டும் வர்ற பிரச்சனை கிடையாது. என்னன்னு கேட்டா நீங்க சாப்பிட்றதுனால மட்டும் வருதுன்னு சொன்னா சாப்பிட்ற எல்லாருமே வந்து இதா இருக்கணும். சில பேர் பார்ப்போம் ரொம்ப லீனா இருப்பாங்க பட் நாலு பிரியாணி கூட அசால்ட்டா சாப்பிட்டு எதிர்த்து போவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஸோ இது கிடையாது. இதுக்கு வந்து நிறைய உடல் சம்பந்தப்பட்ட இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஜெனடிக்ஸ், அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அவங்களோட உடல் தன்மை எப்படி இருக்கு, அது பர்சனல் ஃபேக்டர்ஸ். நான் எப்படி வந்து என்னோட உடம்பு தன்மை எப்படி இருக்கு, இப்ப நான் அப்பா அம்மாவோட உடம்புல இருந்து எனக்கு கொஞ்சம் ஜெனடிக்ஸ் மெட்டீரியல் கிராஸ் ஆயிருந்தாலும் நான் எப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்றேன், நான் என்ன பண்ண சாப்பாடு சாப்பிட்றேன், நான் என்ன இது பண்றேன்னு என்னோட உடம்பு. ரெண்டாவது வந்து ஃபெமிலியல் ஃபேக்டர்ஸ். இப்ப பாட்டி தாத்தா இருந்தாலே போதும் குழந்தைகளுக்கு ஊட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெமிலியல் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாமே கூட சேர்ந்து அஃபெக்ட் பண்ணும் உங்க, சரிங்களா? ரெண்டாவது வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் தெருவில் குழந்தைங்க விளையாண்டுகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க சத்தம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் வந்து விளையாடுறது போகிறது இல்லை, மொபைல் பார்க்குறாங்க இல்லை டிவி பார்க்குறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப செடென்டரியாக மாறிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று. டயட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், டயட் சொல்லலாம். டயட் வந்து இந்த துரித உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது அல்லது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது இல்லை அதிகமாக சுகரேட்டட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாமே வந்து டயட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம். முன்னாடி இருந்ததை விட நம்ம கொஞ்சம் இப்போ வந்து நான் சொல்கிற பொருளாதார நிலையில நம்ம வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. அப்போ மாறுபட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து மேலை நாட்டு வியாதியாக தான் கருதப்பட்டுச்சு, அதாவது குண்டா இருக்கிறதெல்லாம் வந்து மேலை நாட்டு வியாதி அப்படின்ற மாதிரி தான் கருதப்பட்டுச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, அது நமக்கும் வந்துச்சு. ஏன்னா நம்மளும் அவங்கள பார்த்து அந்த கலர்ஃபுல் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு ஏதாவது சைல்ட்ஹுட்ல ப்ராப்ளம் இருக்கும், சைல்ட்ஹுட்ல ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க சில மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த மெடிசின்ஸ் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் பருமனை அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் குழந்தைகளுக்கு, இப்போ ஸ்பெசிஃபிக்காக மேபி அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ அவங்களுக்கு ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலாக சொல்லணும்னா தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தைராய்டு ஸ்டிமுலேட் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் போது என்னன்னா குழந்தை வந்து குண்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ சில ஹார்மோன் பிரச்சனைகளும் கூட இந்த மாதிரி உடல் பருமனை உண்டாக்குறதுக்கு உரிய காரணம் தான். நம்ம இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான் சொல்றாங்க, இப்படிதான் இதுதான் தான் இது வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாமே காரணங்களா இருக்கலாம், காரணிகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டயட்டு, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி எப்படி இருக்குது, இல்லை நம்மளோட சுற்றுத்தார் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், ப்ளஸ் வந்து நம்மளோட சோஷியோ எக்கனாமிக், நம்மளோட அதை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது ஒன்று, ப்ளஸ் வந்து மெடிக்கேஷன்ஸ், அப்புறமேல வந்து சில ஹார்மோன்ஸ் இந்த உடம்புல, இதெல்லாமே கூட ஒரு காரணமாக இருக்குது உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு. நம்ம சும்மா குழந்தைய மட்டும் சொல்ல முடியாது, குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கு அதனால ஏன் சாப்பிடுது, எதுக்கு அவனுக்கு அது அந்த இது பிடிச்சிருக்கு. முன்னாடிலாம் சொல்லுவாங்க குழந்தை வந்து மண் சாப்பிடுது, நம்ம காமனாக கேள்விப்படும், நான் சின்ன வயசுலலாம் காமனாக மண் சாப்பிட்றது சாம்பல் சாப்பிட்றது இதெல்லாம். இப்போ வந்து அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து உங்கள் உடம்புல இருக்க டெஃபிஷியன்சினால நீங்கள் சாப்பிட்றீங்க. இப்போ மண் சாப்பிட்ற குழந்தைக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும், சிலிக்கான் டெஃபிஷியன்சி இருக்கும், அதனால குழந்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை டெஃபிஷியன்ட்டாக இது பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இப்போ அதே இது என்னதுன்னா இந்த குழந்தை வந்து இப்போ வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது மேபி அதுக்கு சால்ட் அந்த டேஸ்ட் வந்து அதுக்கு தேவைப்படுது. ஸோ வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சால்ட் அது மூலமாக போகுது, இல்லை சுகர் கண்டனுக்கு தேவைப்படுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸஸாக அதை கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகளை வர்றதுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஒரு காரணத்தை மட்டும் இதனால தான் உடல் பருமன் வருதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது, வெவ்வேறு காரணிகள் இருக்குது கண்டிப்பாக.
2: இப்போ ஒரு முக்கியமான விஷயம் மேம், அதாவது வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் ஒரு மனுஷனோட ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணுது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் நம்ம ஆகிறோம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி குண்டாவோம் ஸோ அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்ஸு சாப்பிடலாம் சார்? ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயம், சரி இந்த டைம்ல இது சாப்பிட்றான் ஸோ இதை வாங்கி கொடுத்துட்டு அவனோட பசியை போக்கிடலான்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டா ஒரு ஹெல்த்தி லைஃப் கிடைக்கும், அதாவது உடல் பருமன் தவிர்த்து ஒரு ஹெல்த்தி லைஃப் இருக்கணும்னா என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிடலாம்?
3: இதுக்கு வந்து என்னென்னா ஹெல்தி ஈட்டிங் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயம் வந்து ஹெல்தி ஈட்டிங், எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டை வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால. நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அதில் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கணும். இப்போ நமக்கு வந்து இவ்வளோ கார்போஹைட்ரேட் தான் வேணும், இவ்வளோ தான் ஃபேட் வேணும், இவ்வளோ தான் ப்ரோட்டீன் வேணும்னு இருக்குது. இப்போ நம்ம உணவு சாப்பிட்றதுல நீங்கள் 100 வச்சுக்கோங்க, ஒரு 100 அப்படின்ற காரணி தான் வந்து நம்ம உணவு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக வந்து 50-60% வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி, அதாவது மாவு சத்து உள்ள பொருட்கள் தான் மோஸ்ட்லி நம்ம சாப்பிட கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த பாடி வெயிட், அவங்களோட உடம்போட வெயிட்டை பொறுத்து நம்ம அவங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுப்போம், ஃபேட் வந்து கொஞ்சம் மினிமமாக தான் கொடுப்போம். இது மூணு தான். ஸோ இந்த மாவு சத்து அப்படின்றது சாதாரணமாக நம்மளோட ஃபுட்டில் மீன்ஸ் சாப்பாடில் அந்த ரைஸில் இதில் மட்டும் இல்லை, பழங்களில் இருக்குது, காய்கறிகளில் இருக்குது இந்த மாவு சத்து. மாவு சத்துன்றதும் நிறைய இதில் இருக்குது, கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம், அது வந்து சிம்பிளாக எல்லாருமே கிடைக்கும். இதுலேயுமே ரெண்டு விதமான இது இருக்குது, அதாவது நார்மலான ஒரு மாவு சத்து, இதுவே காம்ப்ளெக்ஸாக இருக்கணும் மாவு சத்துன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எந்த விதமான இது கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது தான். இப்போ மாவு சத்துங்கும் போது நல்ல மாவு சத்து இருக்கு இல்லையா, நல்ல மாவு சத்துனா இப்போ வந்து நீங்கள் ரைஸ் கொடுக்குறீங்க அது ஓகே, ஆனால் மைதா அதே டைத்தில் மைதா கொடுக்கும்போது இட் இஸ் நாட் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபுட்டு வந்து நீங்கள் சத்துள்ள தான் இருக்கணும், பட் அதே டைத்தில் அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரியும் இருக்கணும். அந்த இது ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஃபுட்டு வந்து அதான் சொன்னாலே 60% அது மாவு சத்து உள்ளதும், அப்புறம் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீனும், அடுத்தப்பல கொஞ்சம் ஃபேட்டும் கொடுக்குறோம். ஃபேட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் நம்ம சொல்லக்கூடாது, ஃபேட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் தப்பு, ஃபேட்டும் கொடுக்கணும். ஏன்னா குழந்தையோட அந்த வளர்சிதை மாற்றங்களுக்கு நிறைய உதவுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட், அதில் நிறைய விட்டமின்ஸ் அப்சார்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேட். ஸோ ஃபேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, பட் அதை கொடுக்கும்போது நல்ல ஃபேட்டாக கொடுக்கணும், நல்ல ஒரு கொழுப்பு சத்து உள்ளதாக கொடுக்கணும். நல்ல கொழுப்பு சத்துன்னு அந்த நட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் பிடிக்கும். அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு நட்ஸாகவே சாப்பிட்றதை விட்டுட்டு அதை ஒரு பால் மாதிரி பண்ணி அதை கையில் கொடுக்கலாம். ஸோ மாவு சத்துன்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன், நம்ம சாப்பிட்ற ரைஸில் இருக்குது, சப்பாத்தியில் இருக்குது, இதில் நம்ம சாப்பிட்ற ப்ரெட்டில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அது கூட பழங்கள் காய்கறிகள் இது கூடயும் இருக்குது. ஸோ அந்த பழங்கள் காய்கறிகள் கொடுக்கலாம். பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பல்சஸ்ங்கும் போது அதில் கொஞ்சம் மாவு சத்து இருக்குது, நிறைய புரோட்ட சத்து இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுகளையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிங்கன்னா நிறைய கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு சத்து உள்ள பொருட்கள், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளோட புரத சத்து உள்ள பொருட்கள், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை கொடுங்க, இல்லை சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடச்சதுன்னா அதை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுங்க. இல்லை குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அவனுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஒரு அடி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு கூட அவனுக்கு அது ஜூஸாக கொடுங்க, பட் நிறைய சுகர் போடாதீங்க. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது சப்ளிமெண்ட் பண்ணுங்க, சுகரை விட்டுட்டு வேற ஏதாவது சப்ளிமெண்ட் கொடுங்க. ஏன்னா குழந்தைக்கு ஜூஸோ இல்லை ஃப்ரூட்டோ எதுனாலும் இஷ்டம், பட் சில குழந்தைகளுக்கு அதை கடிச்சு சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை வேற வேற ஷேப்ல வெட்டி வச்சோம்னா குழந்தைகளுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்து அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து சுகர் உள்ள பொருட்களை கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்வீட் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தீபாவளி பொங்கலாக தான் இருக்கும், அந்த மாதிரி டைத்தில் தான் நம்ம அதிகமாக ஸ்வீட்லாம் செய்வோம். இப்போ அப்படி இல்லை, நாமளாம் எங்கே இப்போ திடீர்னு ஒரு ஸ்வீட் கேட்கலாம்னா உடனே நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். பட் அதே இதை வந்து நம்ம வந்து அது ஒரு ஸ்வீட் நம்ம பண்ணுறோம்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு கேஜி இல்லை ஹாஃப் கேஜி சுகர் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஒரு பாட்டில் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலோட அளவு 100 ml, அதில் 50 ml சுகர் தான் போடுறாங்க, அதை வந்து குழந்தைக்கு புரிய வைக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும், அந்த ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது ஃபாஸ்ட் ஃபுட், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாட்டியும் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். மித்த பொருள் அதிகமாக கொடுத்துட்டு அதை கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை ஒரு ரீஇன்ஃபோர்ஸராக யூஸ் பண்ணுங்கள், குழந்தை சாப்பிட்றதுக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸராக வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபேமிலி மீல் சாப்பிடுங்க, அந்த ஃபுட் அங்கே வச்சுடுங்க. ஸோ குழந்தைங்களை எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்கன்னு பார்த்து குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 9 months மேலே ஆகிட்டாவே, குழந்தை பிறந்து 9 months மேலே ஆகிட்டாவே வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அந்த ஃபுட்டில் வந்து கொஞ்சம் ஃபுட் எடுத்து கொடுங்கன்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதுதான் நல்லது, ஏன்னா நம்மளோட லோக்கல் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது தான் குழந்தைக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து அப்ராப்ரியேட் அந்த சைஸ் கொடுக்கணும். இப்போ குழந்தை பிடிக்குது அப்படின்றதுக்காக நிறைய கொடுக்கறது தப்பு, என்னதான் நல்லா அந்த இதை பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும், எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதோட அமௌண்ட் வந்து சாப்பிட்ணும்னா அவ்வளோதான் சாப்பிடணும். அதுவே வந்துட்டு அந்த குழந்தை திருப்பி டிமாண்ட் பண்ணுதுன்னா நீங்கள் வேறு ஐட்டம்ஸை கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டு அதை வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் மாதிரி இடையில ஓகே நீ இது சாப்பிட்டா உனக்கு தரேன், இது நீ காய்கறி சாப்பிட்டா மம்மி உனக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும். மூணாவது வந்து ஸ்லீப், குழந்தைக்கு வந்து தூக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். சில குழந்தைகள் என்ன பண்ணணும்னா தூங்காது ஒழுங்காக, அது தூங்காத குழந்தைகளுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சேம் வே ஆக்டிவிட்டிஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இப்போ ஆக்டிவிட்டின்னா அது மூணு விதமான ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து குழந்தை செய்கிறது மைல்டு ஆக்டிவிட்டீஸ், வீட்டுக்குள்ளேயே இருக்கும், வீட்டுக்குள்ளேயே நடக்கும், வீட்டுக்குள்ளேயே ஓடும், வீட்டுக்குள்ளேயே இது பண்ணும், அது ஒரு மைல்டு ஆக்டிவிட்டீஸ் தான். அது அதே குழந்தை வெளியே போய் விளையாடும், சைக்கிள் விடும், கொஞ்சம் நேரம் சைக்கிள் விடும். அதே குழந்தை ஃபுட்பால் விளையாடுது. ஸோ இந்த மூணு ஆக்டிவிட்டீஸ்க்குரிய டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க ஒரு 15 minutes விளையாண்டாலுமே எவ்வளோ பேர்த்து அந்த குழந்தை வெளியும். ஸோ அதுக்கும் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹை. இப்போ ஒரு வாக்கிங் போகிற குழந்தை வந்து வாக் பண்ணும், 15 minutes அதே வாக்கிங், அதே 15 minutes வீட்டுக்குள்ளே விளையாடுறது, இது மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தை என்ன விளையாட என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது அப்படின்ற பொறுத்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும். நார்மலாக ஒரு குழந்தை ஒரு 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்குது, 18 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒரு 1200 kcal 2200 kcal வரைக்கும். உங்கள் குழந்தையோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ என்னோட குழந்தை வந்து இவ்வளவுதான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது, ஒரு நாளைக்கு 1 hour தான் விளையாடுது வெளியே அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் வந்து ஃபுட்டு இருக்கணும். இப்ப நான் வந்து கேலரிஸ் அதிகமா கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு அந்த இதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு, அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு பாக்குறோம், அந்த ஆக்டிவிட்டிஸ் ஸ்பெண்ட் ஆகல அப்படின்னு சொன்னா அது ஃபேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்க ஃபுட்டு கொடுக்கும்போது எப்படி ஃபுட்டு கொடுக்குறீங்க அதை ரேஷனலா நம்ம கொடுக்கணும். இப்ப புரதச்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து கொடுக்கும்போது அதோட ரேஷியோவை பாத்துக்கணும். இப்ப ஒரே ஒரு பூரி சாப்பிட்டாலும் கேலரிஸ் எங்கேயோ போயிடும், அதுவே இட்லி சாப்பிடும்போது கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரியணும் நமக்கு. இப்போ இட்லினா 3 சாப்பிடுது, பூரினா 1 or 2 சாப்பிடுதுன்னா விட்டுறோம். நீங்க இல்ல பூரியும் நீ 4 சாப்பிடு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்ணும் போது அந்த இது வந்து என்ன கேலரிஸ் வந்து அதிகமாகுது. அந்த அளவுக்கு குழந்தையோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா, எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப இருக்க குழந்தை எல்லாம் மொபைல தான் விளையாடுது, இல்ல வெளியே விளையாடுற குழந்தைகளுக்கு வந்து என்ன விளையாடுறாங்க அவங்களை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வச்சுப்பாங்க, இந்த ஏரியாவில் இருந்து இந்த ஏரியா தான் விளையாடுவேன், இவ்வளவு நேரம் தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி. இதுவே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களோட கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகம், புரியுதுங்களா? ஸோ அதுக்கேற்ற போதுனா நீங்க வந்து அதிக சாப்பாடு அவங்களுக்கு வந்து கேலரிஸ் அதிகமாக கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோம், எவ்வளோ கேலரிஸ் குழந்தைகளுக்கு போகுது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாதாரணமாக சொல்லணும் தான் நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்னாச்சும் கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைக்கு, ஒரு ஃப்ரூட் இல்லாட்டி ஒரு கப்லேருந்து 1.5 cup உள்ள ஃப்ரூட் கட் பண்ணி கொடுக்குறீங்க, வெரைட்டி ஆஃப் ஃபுட் கொடுக்குறீங்க, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்கன்னா 1 cup கப் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி, 1 cup 2 cup கண்டிப்பா குழந்தை வந்து வெஜிடபிள் சாப்பிட்டே ஆகணும். அதை எப்படி கொடுத்தாலும் சரி, நீங்க அதை அரைச்சி நீங்க குழம்புல ஊத்தினாலும் சரி, இல்ல உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெஜிடபிள் கிரேவி பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பொரியல் மாதிரி பண்ணும், ஏதாவது பண்ணி அவங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் உள்ள போகணும், சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு அந்த புரத சத்து, நான் சொன்னேன் புரத சத்து, மாவு சத்து, அந்த கொழுப்பு சத்து, இதோட ரேஷியோ வந்து கரெக்டா இருக்க மாதிரி நம்ம பாத்துக்கணும். அதாவது என்னன்னா, கொழுப்பு சத்து கிடைக்கணும், பட் அது வந்து அளவு கம்மியா இருக்கணும். அது வந்து நிறைய இதுல இருந்து கொழுப்பு சத்து வருது, நமக்கு பால்ல இருந்து வருது, முட்டையில இருந்து வருது, காய்கறியை ஃப்ரை பண்ணா வரும், இல்லாட்டி வந்து நீங்க கறி இந்த மீன் இந்த இதுல எல்லாம் வருது நமக்கு. ஸோ எந்த இதுல கொடுத்தா அந்த குழந்தைக்கு உண்மையா அந்த கொழுப்பு சத்து உடம்புக்கு போய் சேரும் அதே நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம கீ யூஸ் பண்றோம், எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க, பட் அதோட அளவை பாத்துக்கங்க, அது மட்டும்தான். இது கொடுக்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாது, ஆனா வந்து எவ்வளவு கொடுக்கணும்ன்றதுதான் இதுல முக்கியம். குழந்தைகளுக்கு போதில்ல அவங்களால எதுவுமே டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம ஃபுட்டு ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஓகே இந்த குழந்தை வந்து உடல் பருமன் வராம கா என் குழந்தைய பாத்துக்கணும், ஃபுட்டு கொடுக்குறேன் எல்லாம் பண்றேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்க. நான் என்ன சாப்பிட்றனோ அதுதான் என் குழந்தை பார்க்குது, காப்பி பண்ணுவாங்க. ஸோ நானே போய் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, சில பேர் இருக்காங்க பக்கெட் சிக்கன் வாங்குவாங்க, அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, நீ சாப்பிட்டா குண்டாயிடுவே அப்படிவாங்க, அப்படி குழந்தை கேட்கும். ஸோ செட் எக்ஸாம்பிள், ஹேவ் ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஹெல்தி ஸ்நாக்ஸ்னா என்ன? ஓகே நீங்கள் வந்து உனக்கு பால் மாதிரி இருக்க தான் பிடிக்குதா, ஓகே நான் வந்து வீட்லேயே ராகி பால் உனக்கு பண்ணித்தரேன், லைட்டாக சுகர் போட்டு இல்லாட்டி வெள்ளம் போட்டுக்கோங்க அதுக்கு போலாம் அப்படின்னு ராகி பால் பண்ணித்தரேன், இல்லை உனக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு உனக்கு லட்டு பண்ணித்தரேன், உனக்கு லட்டு தானே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றி ஹெல்த்தி ஸ்நாக்காக கொடுக்க பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இல்லை கலர் கலர் தோசை ஒரு வீட்டோட இது பண்ணி இதில் போட்டு தோசையில் போட்டு கூட அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் போது அவங்க சாப்பிடாங்க. ஸோ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அதை கொடுங்க, நியூ நியூ ஃபுட்டு அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. குழந்தைகளுக்கு எப்பவுமே நியூவாக பார்க்கும்போது இது பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் நிறைய குழந்தை பார்த்துருவீங்க பக்கத்து வீட்டில் போய் பிடிக்கிற ஃபுட்டு நம்ம வீட்டில் பிடிக்காது, ஏன்னு கேட்டால் அது நியூ டேஸ்ட் அந்த இதனால. அதனால் நிறைய ஃபுட்டு நியூவாக கொடுத்தீங்கன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் வந்து அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து என்னன்னா 3 meals கொடுத்து குழந்தைய சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் நிறைய டைம் கொடுக்கலாம். இப்போ காலையில் 10 to 1 hour, 1 hour, 3 hours அதே ஃபுட்டை நீங்கள் பிரித்து கொடுங்க. அப்படிங்கும்போது குழந்தைக்குரிய எல்லா சக்தியும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் இந்த மாதிரி குட்டி குட்டியா 6 meals கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, டைஜஷன். இப்போ ஒரு ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அது வந்து ஃபேட்டா மாறதுக்குரிய தன்மை கம்மி. இதுவே அந்த குழந்தை அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணலை, ஃபுல் மீல் சாப்பிட்டு தூங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கஷ்டம். அதனால தான் சொல்றோம், ஸோ எப்போ நீங்க எந்த ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட உடம்பும் அது மாதிரி மாறுபடும். ரெண்டாவது வந்துட்டு அந்த ஃபுட்டு, அந்த ஃபுட்டை ரிவார்டா நீங்க கொடுங்க. நான் தான் சொன்னேன் துரித உணவுகள் கொடுக்க வேணாம்னு சொல்ல, அதை ரிவார்டா கொடுங்க. எப்படின்னா, இன்னைக்கு 5 days நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டோம், 1 நாள் உன்னை வெளியே கூட்டு போய் சாப்பிட வைக்கிறேன், உனக்கு பிடிச்சதான் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது ரிவார்ட், அது கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து அதான் சொன்னேன், ஸ்லீப். குழந்தைக்கு நல்ல தூக்கம் வருதான்னு பாருங்க. நல்ல தூக்கம் வரலை குழந்தைக்கு, ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்குது, நல்ல தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைக்கு உடல் பருமன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்வேன்னா, குழந்தை எவ்வளோ தண்ணி குடிக்குது, குழந்தை எவ்வளோ தூங்குது, குழந்தை எவ்வளோ சாப்பிடுது, குழந்தை எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது, இந்த 4 பேலன்ஸ் பண்ணாலே உடல் பருமனை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் அவங்க வாட்டர் எவ்வளோ குடிக்கிறாங்கன்னு பார்க்கணும், அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்கணும், எவ்வளோ தூரம் தூங்குறாங்க, இந்த 4 வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 ஒரு பேலன்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து குழந்தையோட உடல் பருமன்லேருந்து நம்மளால் அவங்கள பாதுகாக்க முடியும். அதாவது இந்த உடல் பருமனை பற்றி நம்ம டெய்லி டீல் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், இன்னொரு ஒரே ஒரு டிப் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கொடுக்குறேன், குழந்தை பசிச்சா மட்டும் சாப்பாடு கொடுங்க. புரியுதுங்களா? ஏன்னா குழந்தை பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்க கொடுக்க தான் அவரோட ஆக்டிவிட்டிஸ் இல்லை ஒன்றும் இல்லைங்கும் போது குழந்தை பசிச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக உடல் பருமன் வர்றதுக்கு கம்மியான சான்ஸ்.
2: மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது உடல் பருமன் எப்படி வருது, முக்கியமாக குழந்தைகளுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்டா வந்து உடல் பருமனை குறைக்க முடியும், ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனைகள் உடல் பருமனால குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சி நேயர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
3: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படும் உடல் பருமன் பற்றிய நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தோலில் ஏற்படும் ஒவ்வாமை நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் தோல் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் சிவரஞ்சினி அவர்கள்.
2: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு.
4: என் பேரு டாக்டர் சிவரஞ்சினி, நான் அசோசியேட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி ஜிப்மர் புதுவையில் வேலை செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: மேம், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து தோல் நோய், அதாவது மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கின் ரிலேட்டட் டிசீசஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை பற்றி இப்போ கேரிங் இருக்கா? ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அலர்ஜினா அவங்க வீட்லேயே வந்து மருத்துவம் செஞ்சுப்பாங்க, அவங்களே ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியமோ இல்லை அதை பற்றி ரொம்ப சீரியஸாக கேர் எடுத்துக்கிறது கிடையாது. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட பின்விளைவுகள் வந்து பெருசாக வரும், ரொம்ப கவனிக்காமல் விட்டுறதுனால அது பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மக்கள்கிட்ட வந்து அதற்கான விழிப்புணர்வு இருக்கா, இல்லை வந்து நிறைய பேர் வந்து இன்னும் லேட்டாக தான் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம்
4: கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்பு இருந்ததை விட கண்டிப்பாக மேன்மை அடைஞ்சிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். லைக் நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா லெப்ரசி அதாவது வெண்குஷ்டம் அப்படின்ற நோய் வந்துச்சுன்னா அன்னாருக்கு வந்து வைத்தியம் கூட கொடுக்காம அவங்கள வீட்டை விட்டு திறத்திட்டு கோயிலில் இருப்பாங்க, ரொம்ப ஒரு வாழ்க்கை தரமே அவங்களுக்கு வீணாயிடும். இப்போ அந்த அளவுக்கு இருக்கிறதுல அப்படி இருக்கிறவங்கள குடும்பங்கள்லே ஆதரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க அந்த அவேர்னஸை அவங்களாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வைத்தியம் உண்டு, ஒரு வருஷம் 6 மாசம் அந்த அளவு மாத்திரை போட்டால் போதும், குணமடையக்கூட வியாதி தான். அதை விட முக்கியமாக இது தொத்தும் தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ற ஒரு மெசேஜ் போய் சேர்ந்ததால தான் இந்த வியாதி இருக்கிறவங்கள ஒதுக்காம எந்தவித கலங்கமும் ஏற்படாமல் அவங்க குடும்பத்தோட வச்சு பார்த்துக்க முடியுது. கண்டிப்பாக அதில் நம்ம பாராட்டி தான் ஆகணும் நம்மளோட சமுதாயத்தை. ரெண்டாவது விட்டிலிகோ அப்படின்ற வெண்புள்ளி நோய், அதுக்கு முன்னாடி வெண்குஷ்டம் அப்படின்னு பேர் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த பேர் கூட வேண்டாம், ஏன்னா குஷ்டம் சொன்னாலே இது வந்து தொழுநோயோ இல்ல பெரிய நோயையோ குறிக்கும் அப்படின்றதால அந்த பேரே மாற்றியாச்சு, இப்ப வெண்புள்ளி நோய் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த வெள்ளைத்தன்மை உடம்புல இருக்கிறவங்களையும் ஒதுக்கி வச்ச காலங்கள் இருக்கு. இப்பயும் இது 100% இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, இன்னுமே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளோ இல்ல திருமணமோ தடைப்படுறத நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனா முன்பு அளவுக்கு இல்ல. இப்ப நிறைய லேடிஸ் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, நாங்க ஏமா நீ பண்ணிக்கலன்னு கேட்டா எங்க வீட்டில் இருக்கவங்களும் ஒன்றும் சொல்லல, சுற்றி இருக்கவங்களும் ஒன்றும் சொல்லல, நான் வேலைக்கும் போயிட்டு இருக்கேன், இது பெரிய கஷ்டமே இல்லையே, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதனால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் லைக் அவ்வளவு அக்செப்டன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கும் எங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஓரளவுக்கு பேலன்ஸ் தான், வீட்டிலேயே கோல 100% அக்செப்டன்ஸ் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் முன்னைக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ மருந்துகளால் வர ரியாக்ஷன், சில மருந்து வந்து பயங்கர சிவியர் ரியாக்ஷன் கொடுக்கும், அதெல்லாம் முன்கூட்டியே கண்காணிச்சு வந்துடுறாங்க. முன்பெல்லாம் அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க, அது செய்யறதுல சொரி சிறங்கு சந்தேகமே இல்லை. இப்பெல்லாம் சீக்கிரமாவே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. குறிப்பா பிள்ளைங்களுக்கு இது அஃபெக்ட் ஆச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. முடி உதிர்ற பிரச்சனை இதுக்கெல்லாம் அதிகமாவே இப்ப கன்சல்டேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது, முன்பு மாதிரி வீட்டிலேயே வச்சு வைத்தியம் பாக்குறது இல்ல. இது கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். ரெண்டு முக்கியமான வியாதிகளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் வரல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெம்ஃபிகஸ் அப்படின்ற ஒரு நோய்க்கு, பெம்ஃபிகஸ் இல்ல பெம்ஃபிகாய்டு அப்படின்றது ஒரு விதமான ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். உடம்புல ஒரு கொப்பளம் போடக்கூடிய தன்மை. ஆரம்ப காலத்துல பாக்கிறதுக்கு அம்மை மாதிரியே இருக்கும், எப்படி நம்மளோட கொத்தமல்லி அம்மை, சிக்கன் பாக்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். சோ மக்கள் என்ன செய்வாங்க, அந்த கொப்பளம் வந்த உடனேவே அது அம்மை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வச்சுப்பாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு வராது, 30 வயசு தாண்டி இல்ல 40 வயசு பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரல, முதியோர்களுக்கு கூட வரலாம். அது வரும்போது அக்கம் பக்கத்துல மட்டும் விசாரிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து அம்மைதான் வீட்டுல வச்சா சரியாயிடும் சொல்லிட்டு 10 போட்டுட்டு இருக்காங்க. அம்மனா ஒரு வாரம் 10 நாள் சரியா போகணும், இது கண்டிப்பா சரியா போகாது. இது மாச கணக்கா கொப்பளம் போட்டுட்டு இருக்கிறது. ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே 1 மாசம் 6 வயசு கடந்து வரும்போது அவ்வளவு இன்ஃபெக்ஷனோட வராங்க. அப்ப எங்களுக்கு இன்ஃபேக்ட் உயிருக்கூட இழப்பு ஏற்படுற அளவுக்கு இருக்குது. இதுக்கு நல்ல வைத்தியங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு அம்மைக்கு ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. அது அம்மையாவே இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு தாராளமா ஹாஸ்பிட்டல் வரலாம். முதல்ல அம்மைக்கும் இந்த மாதிரி கொப்பளம் போடுற வியாதிக்கும் சாமானிய மக்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதது இயல்புதான். அதனால உடம்புல கொப்பளம் போட்டுச்சுனாலோ இல்ல அம்மா மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலோ சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது அம்மையா இல்லையா நாங்க கணிச்சு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வைத்தியம் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வியாதி பெம்ஃபிகஸ் அப்படின்ற வியாதியில நாங்க இன்னும் அந்த பழக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். 2வது முக்கியமான வியாதி சோரியாசிஸ். உடம்புல வந்து சவப்பு சவப்பா தடிமன் மாதிரி ஏற்பட்டு தோல் உரிகிற தன்மை. சோரியாசிஸ் அப்படின்னு சொன்னாலே தொத்து வியாதி அப்படின்னு இருக்கிற நம்பிக்கை வந்து இன்னும் போகவே இல்லை. அது தொட்டா பரவும், அந்த ஸ்கேல்ஸ் அந்த செதில் வந்து தோல்ல பட்டா குடும்பத்துல வரும் அப்படின்னு ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய கணவன் மனைவி பிரிவதற்கு இது காரணமா இருந்திருக்கு, வேலை வாய்ப்பு போறதுக்கு காரணமா இருந்திருக்கு, குடும்பத்துல இன்னும் அவ்வளவு அக்செப்டன்ஸ் வரல. சோ அதே மாதிரி பேஷன்ஸ் கிட்ட உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்குன்னு ரிவீல் பண்ணாலும் ரொம்ப பயந்து போறாங்க, ரொம்ப மன உளைச்சல் காராவறாங்க. அது அப்படி கிடையாது. அந்த வியாதி அவங்கள பாதிக்கும்ன்றது உண்மை, அவங்களுக்கு முட்டி வலிகள் அதெல்லாம் கூட ஏற்படலான்றது உண்மை. ஆனா அதனால மத்தவங்களுக்கு பரவுன்றது தவறான ஒரு கருத்து. அவங்கள நம்மள மாதிரியே சகஜமா பாராட்டலாம் வீட்டுல, அந்த எந்த தவறும் கிடையாது. கணவன் மனைவி பிரிவதற்கு அவங்க குழந்தை கொள்வதற்கு எந்தவித தடையும் கிடையாது. இந்த வியாதி இல்லைன்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா கிரானிக் டிசீஸ், ரொம்ப நாளைக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். இருமல் சளி மாதிரி ஒரு 10 நாள் சரியாவாது, அது நம்ம கவனிக்கணும். ஆனா கண்டிப்பா தொத்து நோய் கிடையாது. சோ இது ரெண்டும் தான் அவேர்னஸ் இன்னும் வரலன்றது நான் நினைக்கிறேன்.
5: ஓகே மேம், ரொம்ப நிறைய விஷயம் தெரியாம, ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சோரியாசிஸ் கூட வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்போ இல்ல வந்து அவங்களுக்கு திருமணம் மாறுறதுல தடை, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கு. கண்டிப்பா இதை கேட்கிற நேயர்கள் வந்து இதை பயன்படுத்தி கண்டிப்பா வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து நம்ம எதனால வந்து தோல்ல நம்மளுக்கு வந்து வந்து அலர்ஜிஸோ எதனால வருது, என்ன ரீசன் வருது? சில பேருக்கு வந்து மருந்து சாப்பிட்டா வரும், சில பேருக்கு வந்து நார்மலா வரும். அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, நான் ரொம்ப கிளீனா தானே இருக்கேன், என்னோட வீடை நான் கிளீனா வச்சிருக்கேன், நான் சரியானதான் சாப்பிட்றேன் அப்படியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்தும் எப்படி அவங்களுக்கு அந்த அலர்ஜிஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கு?
4: கரெக்ட், இது முக்கியமான கேள்வி. எல்லா ஒவ்வாமை அதாவது அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் கேட்கற முக்கியமான கேள்வி நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஏன் எனக்கு வருது? ஏன்னா இது ஏன் இந்த கேள்வி வரும்னா, இது ரொம்ப கிரானிக், இதுவும் கிரானிக் டிசீஸ். ரொம்ப மாசங்கள் ரொம்ப வருஷங்கள் பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. அதனால எல்லாருமே நான் கரெக்டா இருக்கிறேன் ஏன் எனக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி. அதை கேட்டதுக்கு நன்றி. ஸோ இப்போ உடம்புல வந்து ஸ்கின்ல ஒவ்வாமை அதாவது அலர்ஜி அப்படின்றது விதவிதமா மேனிஃபெஸ்ட் ஆகும். சில பேருக்கு இந்த தடிப்பு தடிப்பா வரும், ஒரு பூரா கடிச்சா ஒரு தடிப்பு வரும்ல, அந்த தடிப்பு வந்து மாத கணக்கா வருஷ கணக்கா வரும். அது ஒரு விதமான ஒவ்வாமை, அதை நம்ம அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிரானிக் அர்டிகேரியா, நெடுநாட்கள் செல்லக்கூடிய அந்த தடிப்பு தன்மை, அது ஒரு ஒரு விதமான ஒவ்வாமை. அடுத்த ஒவ்வாமை பார்த்தீங்கன்னா எக்ஸீமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தோல்ல பொறி பொறியா வந்து நீர் சுரக்கும் உடம்புல, அப்படி தோல்ல நீர் இழிவு மாதிரி ஏற்படும். அதுவும் எங்க வேணா உடம்புல பாதிக்கலாம். சோ இது ரெண்டு தான் முக்கியமான அலர்ஜிகள்ல வரும். இப்ப இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு காரணம் ஈஸியா கண்டறியப்படுறது கிடையாது. சில பேரோட உடல் வாகு அப்படி, அவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி உருவாகக்கூடிய தன்மை உடையவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு சிறாளுக்கு சில காரணங்கள் கண்டறியப்படும். இப்ப காரணங்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, என்விரான்மெண்டல் காரணமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேலை செய்யற என்விரான்மெண்ட், இப்ப நம்ம செடிகளுக்கு நடுவில் வேலை செய்யறோம், ஒரு கார்டனிங் பண்றோம், இல்ல அக்ரிகல்ச்சர் லேபரா இருக்கிறோம், ஃபார்மிங் பண்றோம்னா அதுல இருக்க மகரந்தம், பூல இருக்க மகரந்தம் காத்துல பரவுறது மூலியமா வரலாம். இல்ல சிமெண்ட்ல வேலை செய்யறோம்னா சிமெண்டோட துகள்ல இருந்து வரலாம். இல்ல ரசாயனங்கள், பெஸ்டிசைட்ஸ், இல்ல கெமிக்கல்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்றோம் ஃபேக்டரியில, அது நம்மளுக்கு அலர்ஜி ஆகலாம். கிளவ்ஸ், இப்ப டாக்டர்ஸா இருக்காங்க அவங்களுக்கு கூட எக்ஸிமா வரலாம். எப்படின்னா கிளவ்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த பவுடர்ல சில பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம். சோ நம்மளோட சுற்றுப்புற சூழல்ல இருக்கிற விஷயங்கள், நம்ம வேலைகள் சார்ந்த விஷயங்கள், இதுல இருந்தே நம்மளுக்கு நிறைய அலர்ஜிகள் ஏற்படலாம். அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ராடக்ட்ஸ், இந்த அழகு சாதன பொருட்கள் யூஸ் பண்றாங்கல்ல, அதுவே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம். ஹேர்டை, தலையில பூசுற ரசாயனம், அதுவே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம். எல்லாருக்கும் பயன்படுத்த கூடவே கூடாதுன்னு கிடையாது, சில பேருக்கு அலர்ஜியாவும் சில பேருக்கு ஆகாது. மூணாவது, நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி ஒருத்தவங்க எடுத்துக்கிற மாத்திரைகள் சுகருக்கு பிரஷருக்கு இல்ல தைராய்டுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்காக மாத்திரை எடுத்துப்பாங்க. அந்த மாத்திரைகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கண்ட்ரோல்.

0: இதுவும் பரவலா நாங்க பாக்குற ஒரு விஷயம். இந்த ஒவ்வாமை இருக்க பேஷண்ட்ஸ் மூலம் வந்து பத்தியங்கள் ரொம்ப ஈஸியா அட்வைஸ் பண்ணிடுவாங்க. குடும்பத்துல இருக்கவங்களும் சரி, நாட்டு வைத்தியம் பாக்குறவங்க யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது பத்தியம் இருங்க. என்ன முக்கியமா எக்ஸிமாவை விட இந்த அர்டிகேரியான்னு சொன்ன பாருங்க, தடிப்பு தடிப்பா வர ப்ராப்ளம், அதுக்கு எல்லா 90% பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நான்வெஜ் நிறுத்திட்டேன், கறி மீன் முக்கியமா கருவாடு இறால் இதெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கத்திரிக்காய் சேர்த்துக்க கூடாது, நட்ஸ் சேர்த்துக்க கூடாது, தேங்காய் சேர்த்துக்க கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட ஃப்ரூட் சேர்த்துக்க கூடாது, இதெல்லாம் நான் பத்தியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 100% பேருக்கு சாப்பாடு தான் காரணம்னு கிடையவே கிடையாது. என்ன இருக்குன்னா, சில சாப்பாடு உணவுப் பொருட்கள் எடுக்கும் போது அவங்களுக்கு இந்த அலர்ஜி அதிகரிக்கிற மாதிரி அவங்களே கவனிச்சிருந்தா மட்டுமே அந்த உணவு வந்து அதுக்கு இம்ப்ளிகேட் பண்ண முடியும், இல்லாட்டி கண்டிப்பா அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி தவறான முறைகள்ல எல்லா உணவையும் கட்டுப்படுத்தி நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ்ல வந்தவங்க தான் நிறைய, லைக் கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுரும். நான்வெஜ் தவிர்க்கும் போது இல்ல முட்டையை தவிர்க்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் B12 அப்படின்ற குறைபாடு, விட்டமின் குறைபாடு ஏற்படும் போது ரத்த சோகை ஒரு விதமா ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம் ஒழிய, இந்த சாப்பாடு தவிர்க்கிறது மூலியமா அலர்ஜி இம்ப்ரூவ் ஆனவங்களை நாங்க பார்த்தது இல்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இந்த உணவுப் பொருட்கள்னால எனக்கு அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு டாக்டர், நீங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்போம். சிம்டம் டைரி அப்படின்னு ஒன்னு இருக்கு, நீங்க சாப்பிடுற உணவுப் பொருட்கள் நீங்க தினைக்கும் சாப்பிடறத குறிச்சிக்கிட்டே வரணும். மறுநாள் உங்களோட சிம்டம்ஸ் அதிகரிக்குதான்னு கேட்போம். அப்படி அதிகரிக்கிற மாதிரி நீங்க குறிப்பு கொண்டு வந்து காட்டினீங்கன்னா அந்த குறிப்பிட்ட உணவை நம்ம தவிர்த்துக்கலாம். அப்படி அந்த எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல ஒரு சிம்டம் டைரி இல்லாம நம்மளாவே தோராயமா எல்லா உணவையும் தவிர்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதனால வர நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் தான் அதிகம்.
1: ஓகே, அதனால வர பாதிப்புகள் தான் இன்னும் அதோடைய வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா
1: சரியா சொன்னீங்க மேம். இப்போ பாத்தீங்கன்னா மேம், அடுத்ததா வந்து யங்ஸ்டர் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், யங்ஸ்டர்ல பொதுவா எல்லாருக்கும், பெண்ணா இருக்கட்டும் இல்ல ஆணா இருக்கட்டும், தலையில வந்து இந்த பொடுகு இருக்கு. இந்த பொடுகுனால வந்து பல விஷயங்கள் அவங்க அதுக்கு ரெமெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பல பேர் வந்து தப்பா டெசிஷன் எடுத்தோ இல்லை சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்களோட ஹேர் ஃபாலிங்க்கு அது ஒரு தொடர்பாக இருக்குது. இப்போ நார்மலாக இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு பொதுவாகவே வந்து இந்த பொடுகு தொல்லைன்றது ஒரு பெரிய, அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதை பற்றி விரிவான ஒரு விஷயம்.
0: கண்டிப்பாக பொடுகு அப்படின்ற கூடிய டேண்ட்ரஃப் அப்படின்றது ரொம்ப ஒரு காமன் ப்ராப்ளம். இது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடாலசன்ட், இந்த இளம் வயது பருவத்தினருக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப காமனாக இருக்கும். ரொம்ப சின்ன வயசில் வர்றதும் ரேரு, ரொம்ப பெரியவங்களுக்கு வர்றதும் கொஞ்சம் ரேர் தான். இப்போ எதனால இந்த பொடுகு ஏற்படுதுன்னா, தலையில ஒரு விதமான செதில் மாதிரி ஸ்கேல்ஸ் உருவாகும், பவுடரியா இருக்கும், அரிப்பு கொடுக்கும் சில பேருக்கு. இப்போ இது வந்து ஒரு விதமான ஃபங்கஸ், மேலசீசியா அப்படின்ற கூடிய ஒரு ஃபங்கஸ்னால வருது. இப்போ இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராயத்துல அடோலசன்ட் பருவத்துல நார்மலாவே சீபம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா சுரக்கும், குறிப்பா தலைப்பகுதி முகம் பகுதியின் மார்பகுதியில சுரக்கும். அந்த சீபம்ல வளரக்கூடிய ஃபங்கஸ் தான் இது, அதனால தான் ஒரு வயசுக்கு மேல இது இருக்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு பிசியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் தான், ஒரு டிசீஸ்ன்றத வேற ஒரு அசௌகரியம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட். ஸோ என்னன்னா, இதை தடுக்கிறதுக்குன்னு 100% எந்த வழியும் கிடையாது. ஏன்னா சில பேரோட உடல் வாகு அது வரதான் செய்யும். ஆனா ஓரளவுக்கு சில முறைகள் பயன்படுத்துறது மூலியமா இந்த வீரியத்தை குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைஜீன், நல்ல பர்சனல் ஹைஜீன் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை இல்லை இரண்டு முறை தலையை குளிக்கிற தலை குளிக்கணும். ரெகுலர் ஷாம்பூஸ் போடலாம், இல்ல மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் வரக்கூடிய தன்மை இருக்குன்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்குன்னு இருக்கிற ஆன்டி ஃபங்கல் ஷாம்பூஸ் பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். அதை வந்து தலையில தடவிட்டு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ண சொல்லுவோம். ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், உங்க ஷாம்பு ஒரு நாள், மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் ஒரு நாள், அந்த மாதிரி செய்யணும். ஆனா இது ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம், ஒரு வாரம் இரண்டு வாரம் செய்யணும்னு சொல்ல முடியாது. மேபி மாசக்கணக்கா செய்யற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இது ஒரு க்ரானிக் ப்ராப்ளம், உங்க அந்த ஏஜை நீங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதோட வீரியம் தானாவே குறைய போகுது. ரெண்டாவது, தலையில ட்ரைனஸ் விடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொடுகு தன்மை விண்டர்ஸ்ல அதிகமாகும், பனி நாட்கள்ல தலையில ட்ரைனஸ் அதிகரிக்கும் போது பொடுகு தன்மையும் அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச தலையில பிடிச்ச எண்ணெயை தலையில் தடவிக்கலாம். சில பேர் கோகனட் ஆயில் பிடிக்காது, ரொம்ப குழப்பு தன்மையா இருக்கு, அதை எங்க பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க சீரம் கூட யூஸ் பண்ணலாம். பேசிக்கலா தலையில வந்து ரொம்ப ட்ரைனஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது தவறா பசங்க என்ன செய்வாங்கன்னா, ட்ரையா இருக்கணும் அப்பதான் பொடுகு வராதுன்னு நினைப்பாங்க. தவறு, தலையை கொஞ்சம் மாய்ஸ்டா வச்சுக்கணும். ஆனா எந்த ஆயில் யூஸ் பண்றோன்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து. ஸோ இதுதான் மெயினா செய்ய வேண்டிய விஷயங்கள். நிறைய தண்ணி குடிக்கணும், சத்தான உணவு சாப்பிடணும். தண்ணி நிறைய குடிக்கிறது நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இது இல்லாம உங்களுக்கு டாக்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் சீக் பண்ணலாம். அந்த பொடுகு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப இச்சிங் கொடுக்குதுன்னா நீங்க டாக்டரோட அட்வைஸ் சீக் பண்ணலாம். இந்த பொடுகு ஃபிளேக்கியா இருக்கணும் யூஸ்வலா. அது இல்லாம தலையோட படர்ந்து அட மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுனாலோ, எரிச்சல் கொடுக்க

0: ஆரம்பிச்சிருந்தாலும் கண்டிப்பா நீங்க டாக்டர் அணுகணும். அப்பனா இது சாதாரண பொடுகுத்தன்மையா இருக்காது, ஒருவேளை சோரியாசிஸோட ஆரம்பமா இருக்கலாம், இல்ல செபோரிக் டெர்மடைட்டிஸோட கொஞ்சம் அதிகரிக்கிற வெர்ஷனா இருக்கலாம், இல்ல எக்ஸிமாவா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து அப்ப டாக்டர் அணுக வேண்டிய அவசியம். நீங்களாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க கூடாது. தலையில மட்டும் பொடுகு இல்லாம முகப்பகுதியில, காதுக்கு பின்னாடி, இப்ப கழுத்துல, மூக்கோட கார்னர்ஸ்ல, இங்கெல்லாம் கூட உங்களுக்கு செவந்து போய் பொடுகு தன்மை வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா இது வேற டிசீஸ்க்கான அறிகுறியா இருக்கலாம். சோ அதை நம்ம சாதாரண பொடுகு தன்மைன்னு இக்னோர் பண்ணக்கூடாது.
1: ஓகே மேம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கேக்குற யங்ஸ்டர்ஸ்க்கு. மேம் அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து படர்தாமரை இல்ல வேற ஏதாவது ஹிச்சிங் இல்ல வேர்க்குரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது, அதை எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்றது? ஏன்னா வீட்லேயே ஒரு சில விஷயம் நீங்க சொன்ன மாதிரி வந்து பொடுகுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது, அதை நம்ம மறந்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு அது சீக்கிரம் குணமாகறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படர்தாமரையோ இல்லை ஹிச்சிங்கோ இந்த சம்மர் டைம்ல வருது இல்லையா, ஸோ அதை எப்படி தவிர்க்க முடியுமா அதை பத்தி?
0: ஸோ இந்த படர்தாமரைன்றது ஃபங்கஸ், அதாவது டெர்மட்டோஃபைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விதமான பூஞ்சைனால வருது. இந்த சம்மர்லாம் அது ரொம்பவே வீரியமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கொடுக்குற மருந்து மாத்திரைகள்லாம் டபுள் டோஸ் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, ரொம்ப நாள் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி நாங்கள் கஷ்டத்தை பார்த்தோம், ஏன்னா ரொம்ப வீரியமா இருந்துச்சு. ஸோ இது வரத்துக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் தன்மை, அதிகமாக வேர்வை தன்மை வரக்கூடியவங்களுக்கு, இறுக்கமான உடைகள் அணியக்கூடியவங்களுக்கு அதிகமாக இந்த படர்தாமரை வருது. ரெண்டாவது, சரியான முறையில் தங்களை மெயின்டைன் பண்ணாதவங்க, ஒரு புவர் ஹைஜீனில் இருக்கிறவங்க, சரியாக குளிக்காமல் இருக்கிறவங்களுக்கு வரலாம். இது இல்லாமல் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கல்கள் தான் வரும், இந்த அதிகமாக ஈரப்பதம் உடைய இடங்களில் வரும், அக்கள் பகுதி, இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, அங்கெல்லாம் நிறைய அதிகமாக வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே உடலோட இறுக்கங்கள்னால வரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு, டயபிட்டிஸ் மெலைட்டஸ் இருக்கிறவங்களுக்கு, சப்போஸ் அன்கண்ட்ரோல் சுகர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. இல்லை இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறவங்களுக்கு, லைக் ஏதாவது இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறதுக்காக மாத்திரைகள், லைக் கேன்சர் பேஷண்ட் சப்போஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த வியாதி வரத்துக்கான காரணம். இதை விட முக்கியமாக ஹாஸ்டல்ஸில், ரொம்ப க்ளோஸ் என்விரான்மெண்ட்டில், ஒரு ரூமில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் ப்ராடக்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய படர்தாமரை அடுத்தவங்களுக்கு பரவும். ஸோ அவங்க டவலை ஷேர் பண்ணுறதாலையோ இல்லை உள்ளாடைகளை ஷேர் பண்ணுறது, சோப் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், பட் இந்த எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லாமல் கூட அது வரலாம். பட் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவசியம். வேர்வை ரொம்ப இருக்கக்கூடாது, காட்டன் க்ளோத்ஸ் ஃப்ரீயாக போட்டுக்கணும், குறிப்பாக சம்மர்ஸில்.
1: மேம் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லும்போது எப்படி வந்து ஒரு லெப்ரஸியோ இல்லை வேற ஏதாவது சோரியாசிஸ் பிரச்சனைகள் வந்து அவேர்னஸ் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருக்கு, சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லிங்க. அடுத்ததான் இப்போ விட்டில்கோ என்ற சொல்லக்கூடிய அந்த வெண்புள்ளி நோய் இருக்கு இல்லையா மேம், அது வந்து எப்படி மேம் ஒரு பரம்பரை நோயா இல்லை வந்து ஒரு அவருக்கு தந்தையாருக்கு வந்து அந்த வெண்புள்ளி நோய் இருக்குன்னா குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கவனமாக இருக்கணுமா? இப்போ அந்த தம்பதிகளை வந்து குழந்தைய வந்து இதை செக்கப் கூப்பிட்டு வரணுமா? ஸோ இதை வந்து இப்போ முன்னாடி வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே பல பேர் அதை அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் வரும்போதே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க, ஸோ அதை தவிர்க்க முடியுமா, அதை பற்றி ஒரு டீட்டெயிலான விஷயம்.
0: கண்டிப்பாக. ஸோ வெண்புள்ளி நோய், விட்லைகோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ், பலதரப்பட்ட காரணங்களால் இது உருவாகுது. ஆனால் அல்டிமேட்டாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம தோலில் நம்மளோட நிறம் வரத்துக்கான செல்ஸ், மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்வோம், அது வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுது, அது வந்து அழியப்படுது. அந்த பல்வேறு காரணங்களால் அது அழியப்படுது, அந்த குறிப்பிட்ட இடங்களில் அழியப்படுது. அதனால் அங்கே தான் வந்து நம்மளுக்கு விட்லைகோ அப்படின்றது உருவாகுது. இதில் மரபு அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். மரபு எல்லாருக்குமே வந்து குடும்ப வாரியாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும். இப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு வராங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க விட்லைகோ இருந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது குடும்ப வாரியாக போகணும், மரபு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது ரொம்ப சில பர்சன்டேஜில் மட்டும்தான் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கும். மற்றபடி காரணம் இல்லாமல் மற்ற சில ஃபேக்டர்ஸால தான் இந்த மாதிரி விட்லைகோ உருவாகுது. ஸோ இப்போ நம்ம கேட்டிங்கன்னா ஒரு அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு இருக்குது, இல்லை கூட பிறந்த அண்ணாக்கு இருக்குது, இப்போ இந்த குழந்தைக்கு விட்லைகோ வரத்துக்கான சான்சஸ் என்ன டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7-10% சான்சஸ் அதிகம். ஒரு நார்மல் பாப்புலேஷனில் விட்லைகோ வரதை விட ஒரு 7% சான்சஸ் அதிகம் இந்த பிள்ளைக்கு வரத்துக்கு, ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ல இன்வோ அஃபெக்டடாக இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ட்வின்ஸ் இருக்காங்க, மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ், ஒரே கர்ப்பத்தில் பிறந்த குழந்தைங்க, அதில் ஒரு குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு வர சான்ஸ் 20% தான். இந்த ஆய்வு வச்சு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு விட்லைகோ இருந்தால் அடுத்தவங்களுக்கு விட்லைகோ வந்தே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்தால பரவாது. இப்போ அப்பாவுக்கு விட்லைகோ இருக்கிறதால அந்த குழந்தைய தொடர்ந்தால விட்லைகோ வரப்போகிறது கிடையாது. அது மரபா அந்த தன்மை உடையறதா இருந்துச்சுன்னா மட்டுமே அந்த குழந்தைக்கு வரப்போகுது. அதுவும் 100% ரிஸ்க் கண்டிப்பா கிடையாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ வராம தடுக்கிறதுக்கு முறைகள் கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்துச்சுன்னா நீங்க கண்டறிய வேண்டியது பால் வண்ணத்துல ஒரு வெள்ளையா ஒரு தேமல் மாதிரி உருவாகும். இது எங்க வேணா இருக்கலாம், தோல்ல இருக்கலாம், உதடுகள்ல இருக்கலாம், பிறப்புறுப்புல இருக்கலாம், எங்க வேணா இது தொடங்கலாம், கை கால்ல இருக்கலாம். சோ இதை வந்து கண்டறியணும், ஆரம்பத்துல கண்டறிஞ்சு கூப்பிட்டு வரணும். கண்டறிஞ்சு கூப்பிட்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான இணை வியாதிகளை நம்ம ஸ்கிரீன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், விட்லிகோ கூட மத்த சில ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஒரு 15% 25% வரைக்கும் இது கூட இணை வியாதிகள் கண்டறியப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, விட்லிகோ இருக்கிறவங்களுக்கு தைராய்டு குறைபாடுகள் இருக்கலாம், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அப்படின்ற கூட பெர்னிஷியஸ் அனிமியா இருக்கலாம், சுகர் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ இதை வந்து கண்டறியறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைது. ஸோ நீங்க விட்லிகோ பாத்தீங்கன்னா கொண்டு வந்து காட்டணும். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம், இந்த இணை வியாதிகளும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஒரு 25% வரைக்கும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அந்த ஸ்கிரீன் பண்றதுக்கான ஒரு சான்ஸா அமைது. அதே மாதிரி சீக்கிரத்துல வைத்தியம் பார்க்க முடியும். நான் இந்த சின்ன இடத்துல வைத்தியம் பார்க்கறது மூலமா நான் பரவறதை தடுக்க முடியுமா டாக்டர்னா, அது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களை உடல் வாகுக்கு எவ்வளவு தூரம் பரவணும்னு அவங்களுக்கும் அதுபடிதான் நடக்கும். ஆனா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம நல்ல முறையில செய்ய முடியும்.
1: இறுதியான கேள்வி மேம், இப்ப வந்து நம்மளுடைய ஜிப்மர் மருத்துவமனையில டெர்மடாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரியான சேவைகள் வந்து, பல சேவைகள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான சேவைகள் வந்து மக்கள் வந்து இன்னும் பயன்படுத்திக்கணும் நீங்க சொல்ல விரும்புறீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா?
0: ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டெர்மடாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது மூணு சேவைகளோட ஒரு சங்கமம். டெர்மடாலஜி ஒன்னு, அது தோல் வியாதிக்கான பிரிவு ஒன்று, லெப்ரசி அதாவது தொழுநோய் அப்படின்ற பிரிவு, வெனீரியாலஜி அதாவது பால்வினை நோய்கள், இது மூணுத்துக்கான வைத்தியமும் ஒருங்கிணைந்து தான் எங்கள் டெர்மடாலஜி டிபார்ட்மெண்ட் செய்கிறாங்க. இது நாங்கள் ஓபிடி பிளாக்ல 2வது மாடி 85 OPD நாங்கள் இயங்குறோம். இப்போ டெர்மடாலஜி தோல் நோயின் பாத்தீங்கன்னா அதே நீங்க ஒரு 2-3 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து மெடிக்கல் டெர்மடாலஜி, அதாவது சொறி சிரங்கு, இன்ஃபெக்ஷன்ஸ், மருந்துனால வர சைடு எஃபெக்ட்ஸ், ட்ரக் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் பிளிஸ்டரிங் டிசார்டர்ஸ் லைக் பெம்ஃபிகஸ், பெம்ஃபிகாய்ட், ஒரு கொப்பளம் வரக்கூடிய தன்மை, சோரியாசிஸ், விட்லைகோ, முகப்பருவு, முடிக்கொட்டுதல், எல்லாத்துக்கும் நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம். இதில் வந்து நல்ல அட்வான்ஸ்ட் வைத்தியம் வரைக்கும் எங்களால் இங்கே கொடுக்க முடியுது. குழந்தைங்களுக்கு வர பிரிவு பீடியாட்ரிக் டெர்மடாலஜி அப்படின்ற ஒரு பிரிவும் இருக்கு. அதில் வந்து குழந்தைகளுக்குன்னு ஏற்படக்கூடிய பிரத்யேகமான தோல் பிரச்சனைகளை வைத்தியம் பார்க்கறதுக்கு இன்க்ளூடிங் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், அதுக்கு கூட இங்கே ஒரு பிரிவு வச்சிருக்கோம். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் டெர்மடாலஜி, காஸ்மெட்டிக் டெர்மடாலஜி. ஸோ முகப்பருவு வருது, அதுக்கப்புறம் நிறைய தழும்பு வரும், நிறைய பிளாக் மார்க்ஸ் வரும், அதுக்கான காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் கூட நாங்கள் செய்யறோம். விட்டலேகோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்மளோட வெண்புள்ளி நோய், அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், லைக் ஒரு சின்ன ஆபரேஷன் மூலியமா அந்த கருப்பு செல்ஸை நம்ம வர வைக்க முடியும். அது எல்லாருக்கும் செய்ய மாட்டோம், ஒரு ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா இருக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம அதை செய்யலாம். அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கு. முடி கொட்டுற பிரச்சனைக்கு வந்து வெறும் மெடிசன்ஸ் மட்டும் இல்லாம பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்ற கூடிய ஒரு சிகிச்சையும் நாங்க செய்யறோம். கெமிக்கல் பீல்ஸ், முகத்துல கருத்தன்மை இருக்குது, அதுக்கு நாங்க கெமிக்கல் பீல்ஸ் செய்யறோம். நெயில் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் செய்யறோம். நர்வ் நரம்புல ஏதாவது பயாப்சி பண்ணணும்னா அதுவும் செய்யறோம். லேசர் கதிர்வீச்சுக்குல வைத்தியம் கூட பாக்குறோம், லைக் ஏதாவது டாட்டூ போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணணும், அதுக்கான சேவை இருக்கு. முகத்துல அதிகமான முடி பிரச்சனை இருக்கும் லேடிஸ் சில பேருக்கு, ஹிர்சூட்டிசம் சொல்லுவோம், அதை ரிமூவ் பண்றதுக்கான முறைகள் இருக்கு. முகத்துல இருக்க தழும்புகள், ஏதாவது ஒரு அடிப்பட்டு தழும்பாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ்ல வந்து தழும்பாக இருக்கலாம், அதற்கான சிகிச்சைகளும் நம்மளுக்கு லேசர் மூலியமாவே செய்யக்கூடிய வசதிகள் இருக்கு.
1: பல சேவைகள்ல வந்து ஜிப்மர் மருத்துவமனை டெர்மடாலஜி டிபார்ட்மெண்ட் தராங்க. கண்டிப்பா இதை கேட்கிற நேயர்கள் இதை வந்து கண்டிப்பா பயன்படுத்தி நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பல விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், பல விஷயங்களை வந்து நீங்க நேயர்களுக்கு சொன்னீங்க, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம், ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தோளில் ஏற்படும் ஒவ்வாமை, நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ.

0: ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் உதடப்பிளவு மற்றும் அன்னப்பிளவு பற்றிய விழிப்புணர்வு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெறுகிறார் ஜிப்மர் பிளாஸ்டிக் சர்ஜரி துறையின் மூத்த செவிலியர் அதிகாரி திருமதி செல்வராணி ஜோதிபாய் மங்கள்ராஜ் அவர்கள். வணக்கம் மேம், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சிறேன்.
1: வணக்கம், இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி.
0: மேம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அங்கே நிறையா வந்து உதடுப்பிளவு மற்றும் அன்னப்பிளவு ஏற்பட்ட குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கு நிறையா கேரிங்கான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த உதடுப்பிளவு மற்றும் அன்னப்பிளவுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஸோ அதை பற்றி அவேர்னஸ் வந்து இப்போ மக்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: இப்போ உதடுப்பிளவு அன்னப்பிளவு பற்றி பேசுகிறதுக்காக நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. உதடுப்பிளவு அன்னப்பிளவு வந்து காலங்காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க, இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க கூட அந்த உதடுப்பிளவோடு இருந்தவங்கலாம் பார்த்துருப்போம். இப்போ நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது, ஆனாலுமே நிறைய பேர் வரது யோசிக்கிறாங்க. ஏன்னா அறுவை சிகிச்சை தான் இதுக்கு ஒரு தீர்வு, அதுக்காக பயப்படுறாங்க. ஆக்சுவலி உதடுப்பிளவு அப்படின்னா நம்மளுக்கு உதடு ஃபுல்லாக கவர்டாக நல்லா ஃபுல்லாக இருக்கும், ஆனால் மேல் உதடு வந்து கட்டாகி இருக்கும். நல்ல ஒரு பிளவு, ரெண்டு பக்கமும் இணையாமல் ஒரு பிரிவு இருக்கும். அன்னம் பார்த்தீங்கன்னா மேல் அன்னம் இருக்குல்ல, நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது மேலே இருக்குல்ல, அந்த அன்னம்லேயும் பிளவு இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு அன்னப்பிளவும் இருக்கும் உதடுப்பிளவும் இருக்கும், ஒரு பக்கமாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமாகவும் இருக்கும். அப்படி ரெண்டு பக்கமாக உதடு மட்டும் இருக்கும், அன்னத்தோடு சேர்ந்தும் இருக்கும், வெறும் அன்னப்பிளவு மட்டும் இருக்கும், ரெண்டு பக்கமும் சேர்ந்தும் இருக்கும். அப்படி பல வகைகள் உண்டு.
0: ஸோ இதை பற்றி அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கா? இப்போ பெரியவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருட காலங்களுக்கு முன்னாடி இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டுவது கிடையாது. ஸோ அப்படியே அதோடைய வாழ பழகிப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா மக்கள் வராங்களா?
1: வராங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 5வது மாதத்திலேயே குறைபாடு இருக்கான்ட்டு ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால 5வது மாதமே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அதாவது 12 வாரத்தில் வந்து அன்னமும் உதடும் சேர்ந்துடும். அப்போ 5வது மாதத்தில் குறைகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கும் போதே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அப்போவே மதருக்கும் ஃபாதருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து இது ஒன்றும் இல்லை, இது உயிர் பிரச்சனை கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணிடுறாங்க. அதனால் ஓரளவு தயாராகிடுறாங்க. அப்படி சிகிச்சைக்கு சரியாக போகாதவங்க, ரொம்ப ரிமோட் வில்லேஜில் இருக்கிறவங்க, கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப பின்தங்கி நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் தான் இந்த அவேர்னஸ் இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கண்டிப்பாக யாரும் பார்த்தாங்கன்னா கைட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் ஆப்ரேஷனுக்கு பயந்து வராமல் இருக்கிறாங்க. அதுதான்
0: மேம், இப்போ உதடுப்பிளவு அன்னப்பிளவுக்கு வர காரணம் வந்து நிறையா இருக்கலாம். ஒன்று வந்து ஜெனட்டிக்கலாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது எது முக்கியமான காரணமாக இருக்கும்? ஒருவேளை வந்து அவங்களோட அப்பா வகையில் இருக்கிற தாத்தாக்கோ இல்லை அம்மா சைடில் இருக்கிற தாத்தாக்கோ இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் யாருக்குமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ ஆனால் குழந்தைகளுக்கு வர்றதுக்கான காரணம் இருக்கும். ஸோ என்ன காரணம், முக்கியமான காரணம்?
1: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போது கொசுக்கடியினால மலேரியா வருது, யானைக்கால் வருது அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். ஒரு சில கிருமியினால ஒரு சில வியாதி வருது. அம்மைக்கு ஒரு கிருமி இருக்குது, டைஃபாய்டுக்கு ஒரு கிருமி இருக்குது, காசு நோய்க்கு டிபிக்கு ஒரு கிருமி இருக்குது. ஆனால் இந்த அன்னப்பிளவு உதடுப்பிளவு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுதான் ரீசன் கரெக்டாக சொல்ல முடியாது. இதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபணு, அதான் ஜெனட்டிக் ரீசன் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால குடிக்கிறதுனால அதனால் குழந்தை பாதிக்கப்பட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தை வேண்டாம் அப்படின்ட்டு கரு சிதைவுக்கு மாத்திரை எடுப்பாங்க, அபார்ஷனுக்கு மெடிசின்ஸ் எடுப்பாங்க, அதனால வரலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடல, சத்தான உணவு வகைகளை சாப்பிடல அப்படிங்கிறதுனாலையும் வரலான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று குடும்ப வரலாறு, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பேரண்ட்ஸ்க்கோ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ தாத்தா பாட்டிமாக்கு அப்பா வகையிலோ அம்மா வகையிலோ அப்படி இருக்கும்போதும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இதனால் கண்டிப்பாக வரும்னு கிடையாது, இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சரியா இதான் எக்ஸாக்ட் ரீசன்ஸ்னு நம்மளால சொல்ல முடியாது.
0: ஒரு சில காரணங்களால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு,
1: வாய்ப்புகள் இருக்கு,
0: தவிர்க்கிறது நல்லது.
1: நல்லது.
0: சோ இப்போ வந்து நாம வந்து வர்ற காரணிகளை நம்ம பார்த்துட்டோம், இதை தடுக்க முடியுமா? இந்த பிளவுகளை தடுக்க வாய்ப்புகள் எதா இருக்கா? இப்போ வந்து ஒரு கிராண்ட் பேரண்ட்டுக்கு இருக்குன்னும் போது தன் குழந்தைக்கு வராததுக்கு இப்போ ஒரு சில வேக்சின்லாம் வந்திருக்கு, முன்னாடியே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கான ஏதாவது வேக்சினேஷன் இருக்கா? இப்போ 5th மந்த்தில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது குழந்தைக்கு. ஸோ அதுக்கான ஏதாவது வேக்சினேஷன் முறைகள் வந்திருக்கா? ஏதாவது அறிவியல் முன்னேற்றம் எதாவது அடைஞ்சிருக்கா?
1: ஆக்சுவலி நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி, ஆனால் இதுக்கு வேக்சினேஷன் அப்படிங்கிறது கிடையாது.

0: இது வந்து நம்ம குழந்தை சொன்ன கர்ப்பத்தில் இருக்கும்போது 10-12 வாரத்துக்குள்ளே அந்த உதடு அன்னம்லாம் ஃபார்ம் ஆயிருது அந்த பேபிக்கு. அப்போ ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கும்போது தான், சரியாக ஃபார்ம் ஆகலைனா தான் 5வது மாதத்தில் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இது இதுக்காக நம்ம வந்து அபார்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ண முடியும், சர்ஜரி பண்ணி அழகாக க்யூர் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கு வேக்சின், தடுப்பு வழி, ஏன்னா சரியான காரணம் தானே சரியாக நம்ம அதை நமக்கு தடுக்க முடியும். இப்போ மரபணு காரணம், இப்போ குடிக்கிறதுனால, சிகரெட் பிடிக்கிறதுனால அப்படின்னா அம்மாட்ட சொல்லலாம், புகை பிடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபார்ஷனுக்குலாம் எந்த மாத்திரையும் எடுக்காதீங்க, அல்லது வேறு ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்தீங்களா அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா சத்தான உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதை வந்து கண்டிப்பாக இது செய்கிறதுனால வருதுன்னு தெரிஞ்சாதான் இதை செய்யாதுன்னு சொல்ல முடியும். நமக்கு அப்படி சரியான எக்ஸாக்ட் ரீசன் இல்லாததுனால நம்ம வந்து நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்லா சாப்பிடணும், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது, சரியான செக்கப்புக்கு போகணும், தேவையில்லாத மருத்துவ அறிவுரை இல்லாமல் எந்த மாத்திரையும் எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த காரணங்களை தவிர்க்கலாம். நம்ம இயற்கையாக முதலே இருந்தோம்னா அதை கண்டுபிடிச்சி, ஏர்லியாக கண்டுபிடிச்சி நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகி குழந்தைய ஹெல்த்தியாக பெற்றெடுத்து அப்புறம் அதற்கான சிகிச்சைகளை நம்ம வலிமையோடு செய்யலாம்.
1: ஓகே மேம், சரியாக சொன்னீங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து உதடப்பிளவோ இல்லை அன்னப்பிளவோ ஏற்பட்டு பிறந்துருச்சு, ஸோ அதுக்கப்புறம் எந்த டைமில் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும்? ஏன்னா வந்து பிறந்த குழந்தைய உடனே வந்து அறுவை சிகிச்சை பண்ணணுமா, இல்லை அதுக்கு ஏதாவது கால அளவு இருக்கா, இந்த வயசில் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து குழந்தையும் வந்து திடகாத்திரமாக இருக்கும், தாங்கக்கூடிய சக்தி இருக்கும், ஸோ அதுக்கான வரைமுறைகள் ஏதாவது இருக்கா?
0: நல்ல கேள்வி கேட்டீங்க. இது நிறைய பேருக்கு தெளிவாக தெரிய வேண்டியது. இதுக்கு வந்து ரூல்ஸ் ஆஃப் டென்னு சொல்கிறாங்க, அதை ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 10 வார குழந்தைக்கு பண்ணலாம். அந்த குழந்தை வந்து 10 பவுண்ட் இருக்கணும், அதாவது 4.5 கிலோகிராம் இருக்கணும். அடுத்து இரத்த அளவு 10 HB இருக்கணும். அந்த அளவு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஃபிட்டு, சர்ஜரி தாராளமாக செய்யலாம். ஆனால் நிறைய பேர் அந்த பச்சை குழந்தைக்கு எப்படி செய்கிறது, 10 வாரத்துலன்னா 2.5 மாதம், 2.5 மாதத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு பயந்துக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பிளவருக்கு பார்த்தீங்களா அது வெளியில் தெரியாது, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வளரட்டுமே குழந்தை அப்படின்னு யோசிப்பாங்க. பிளவு உதடு இருக்கும்போது அவங்க வெளியில் பார்க்குறதுக்கே குழந்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால் எப்படியாவது பண்ணிடணும்னு நினைப்பாங்க. ஆனாலுமே ஜென்ரலாக சர்ஜரின்னும் போது, ஆப்ரேஷனும் போது எல்லோரும் பயப்படுறாங்க. அதனால் நமக்கு அவங்களை தெளிவாக சொல்லணும், இது பயப்படுறது கிடையாது, இது வியாதி கிடையாது, ஒரு குறைபாடு தான். அந்த குறைபாடுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம், வேறு வியாதியோ அதனால் டிசீஸ் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிறதுக்குலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், 10 வார குழந்தைங்களுக்கு பண்ணிடலாம். 10 பவுண்டு எடை, அதாவது 4.5 கிலோகிராம் இருக்கணும். அடுத்து 10 grams HB இருந்ததுன்னா போதும், ரத்த அளவு 10 இருந்ததுன்னா போதும், அப்போ அந்த குழந்தை ஃபிட்டு, அப்போ தாராளமாக நம்ம அறுவை சிகிச்சை செய்யலாம்.
1: மேம், இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உதடுப்பிளவு அன்னப்பிளவு ஏற்பட்ட குழந்தைகள் வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க.
0: ஆமாம்.
1: ஸோ இல்லை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், உரிமை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சந்திக்கக்கூடிய, அந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி சொல்ல முடியும்?
0: அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மனதளவில் ரொம்ப மன அழுத்தம் இருக்கும், பெற்றோருக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைய வெளியில் கொண்டுட்டு போக முடியாது, சொசைட்டியில் காட்ட முடியாது. ஏன்னா ஜனங்க முன்னொன்று சொல்லுவாங்க, பின்னொன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மன வலியை கொடுக்கும். அதனால் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, ஐசோலேட்டடாக. நம்ம எங்கேயும் போக வேண்டாம், குழந்தைய எங்கேயும் கொண்டுட்டு போக வேண்டாம், ஒரு சந்தோஷமாக ஒருத்தட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கூட யோசிக்கிற மாதிரி மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீடிங் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டம் இருக்கும், பால் கொடுக்கறதுக்கு, தாய்ப்பால் கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சும்மாவே குழந்தைங்களுக்கு பால் குடிக்கும்போது மூக்கொழியாக வந்துடும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வழி வந்து ப்ராப்பராக இல்லாதனால அன்னமும் டேமேஜ்டு, லிப்பும் டேமேஜ், அதனால் உறிஞ்சு குடிக்க முடியாது. ஏன்னா மூக்கொழியாக காற்று நிறைய போகும், அப்போ அந்த சக் பண்ணுற பவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த சக்கிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப சிரமப்படும். அதுக்குன்னு பிரத்யேகமான நிப்பிள்லாம் விற்குது, அதுக்குன்னு பிரத்யேகமான எய்ட்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பர் டீச்சிங் இருந்ததுன்னா அழகாக பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒழுங்காக ஃபீட் பண்ணாதனால வெயிட் கெயின் இருக்காது. இந்த வெயிட் கெயின் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் HB அதுவும் ஏறாது, அப்போ அதுவும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வளர்ச்சியும் குறைஞ்சிருக்கும், நல்லா சாப்பிட்லங்கிறதுனால. நல்லா ஹெல்த்தியாக இல்லைங்கிறதா ரிப்பீட்டடாக பிள்ளைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துட்டுருக்கும், சளி ஜுரம். அதுவும் இல்லாமல் அந்த காது மூக்கு தொண்டை எல்லாம் கிட்ட கிட்ட இருக்குது முகத்திலே, குழந்தைங்களுக்கு இன்னும் கிட்ட இருக்குது. அதனால் அடிக்கடி காது பிரச்சனை வரும். அதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும் போது அந்த உச்சரிப்பு சரியாக வராது, அதனால் பேச்சில் ரொம்ப பிரச்சனைகள் வரும். அடுத்து உதடு அன்னம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பல் வந்து ரொம்ப தாறுமாறாக வளரும், குழந்தைகள் நல்ல அழகாக அப்படி வளராது. அடுத்து பேசுகிறதுக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஆக பிள்ளைங்களுக்கு அந்த பேசுறதுக்கு முன்னாடி அந்த அன்னத்தை நம்ம கரெக்ட் பண்ணிடணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி குழந்தைக்கு நல்லா ஃபீடிங் கொடுத்து அந்த குறிப்பிட்ட நாளில் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களோட அறிவுரைப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம்.
1: ஓகே மேம், சரியாக சொன்னீங்க. கண்டிப்பாக இதை கேட்குற பெற்றோர்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதாவது குழந்தைக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு, ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் வந்து இந்த குழந்தைகளுக்கு பர்டிகுலராக. ஸோ அறுவை சிகிச்சை பண்ண உடனே என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பெற்றோர்களை வந்து கவனமாக இருக்கணும், ஏன்னா வந்து குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பெரியவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதே பல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டாக்டர் கொடுப்பாரு, நீங்கள் இந்த அளவு நடக்கணும், இந்த தடவை வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஆபரேஷன் பண்ணிருக்க தயல் பிரியக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்?
0: ஆக்சுவலி நம்ம கையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், வயிறில் ஆப்ரேஷனாக நடக்கக்கூடாது, வலிக்கும், அப்படி நடக்க முடியாது, செய்ய முடியாதுன்னு இருக்கும். இது வாயிலங்கிறதுனால நடக்க செய்ய அதுக்கெலாம் ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, எல்லா குழந்தையுமே கையை வந்து வாய்க்கு தான் கொண்டு போகும். அதுவும் தையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதனால் துருத்து ஒரு மாதிரி உருத்துறமாக இருக்கும்னு குழந்தைங்க கையை வந்து வாயில் போட பாகுங்க. அதனால் கையை வந்து வாயில் போடாதபடி இப்போ அதுக்குன்ட்டு இருக்குது ஸ்ப்ளிண்ட்டு, நல்ல முட்டி மடக்க முடியாத அளவுக்கு அழகாக பிள்ளைங்களுக்கு இருக்குது. சிலருக்கு வந்து சாக்ஸ் மாதிரி போட்டு விட்ருவாங்க, இந்த பாக்ஸருக்கு பாக்ஸிங்க்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி போட்டு விட்ருவாங்க. அப்போ அந்த கையை வாயில் வைக்க முடியாது, அதே மாதிரி போட்டு வச்சுருவாங்க. வாயில் தையல் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ குத்திருமோ பிச்சிருமோ. அப்போ குழந்தைங்களுக்கு பால் பாட்டிலில் கொடுத்து நிப்பிளில் கொடுத்து பழகியிருந்தாங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது. அதனால் சர்ஜரிக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் கொடுத்து பழகியிருப்போம். அது சர்ஜரி முடிஞ்சப்புறம் ஸ்பூன் ஃபீட் கொடுக்கணும். ஸ்பூன் ஃபீட் கொடுத்துட்ட உடனே பாலோ கூழோ என்ன கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த தையல்லாம் வந்து அந்த அந்த கூழ் மற்ற பால் அதெல்லாம் ஒட்டி இருக்காமல் அழகாக அந்த தண்ணியில் அலசி கிளியராக போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுக்கு ரொம்ப ரொம்ப பயம், ஃபீடிங் தான் மெயினாக அதனோட டார்கெட். அதுக்கு முன்னாடியே மதருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா, முன்னாடி அதை ஆப்ரேஷன் பண்ண குழந்தைங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்களுக்கு இப்படிலாம் இருந்தது, என்ன வேணும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்ணெதிரில் பார்க்குறதுனால இன்னும் கான்ஃபிடென்ட்டாக அதை மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு மெயின் வந்து நம்ம ஃபீடிங் தான். மற்றபடி அப்புறம் டாக்டர்ஸ் வந்து தையல் பிரிக்கிற மாதிரி இருக்கு, அது உள்ள போடுறதெல்லாம் தானாவே விழுந்துடுற மாதிரி இருக்கும். அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண உடனே அவங்க எப்போ வர சொல்றாங்களோ, அல்லது குழந்தைக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வந்து பார்க்கலாம். மற்றபடி அவங்க சொல்ற நாள் வந்து பார்த்துட்டு போனா மட்டும் போதும்.
1: மேம், இப்போ உதடு பிளவோ அன்னப்பிளவோ ஏற்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இங்கே வரும்போது அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? ஏன்னா சொசைட்டியில் ஒரு சில டைமில் வந்து அவங்க குழந்தைங்களை வெளியில் கூட்டு போக முடியாது, சொந்தக்காரங்களே ஏதாவது சொல்லலாம், இல்லை வந்து ரிலேஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசலாம். ஸோ அப்படி இருக்கும்போது சொசைட்டியும் இல்லை டாக்டர்ஸோ இல்லை வந்து மெடிக்கல் சைடோ என்ன மாதிரியான சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எப்படின்னா மெயினாக இவங்க பாதிக்கப்படுறது மனதளவில் தான், அதனால் அவங்களுக்கு மன வலிமை ரொம்ப முக்கியம். இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல 10-12 வாரத்துக்குள்ளே கூடும். இது வந்து 5வது மாதம் கர்ப்பிணிகள் வந்து ஒழுங்காக செக்கப்புக்கு போகும்போது அதை அழகாக ஸ்கேனில் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி சொல்லும் போதே மோட்டிவேட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இது வந்து தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை தான், இதனால் அபார்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தை முழுசாக பிறக்கும், இது குறைபாடு தானே தவிர அது வியாதி கிடையாது, நோய் கிடையாது. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி அழகாக மற்ற குழந்தைங்களை மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்ட்டு நிறைய பிக்சர்ஸ் காட்டலாம். நம்ம ஜிப்மரில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்னு ஃபோட்டோஸ் காட்டலாம். அந்த வார்டு அந்த குழந்தைங்களை காட்டலாம், ஓபிடிக்கு போகும்போது அந்த குழந்தைங்களை காட்டலாம், இந்த குழந்தைக்கு இப்படி இருந்தது, இப்போது எவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஆயிடலாம் அப்படின்னு நம்ம ஃபோட்டோஸ் காட்டலாம். பேஷண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, முன்னாடி அந்த அம்மா எப்படிலாம் ஃபேஸ் பண்ணிச்சு. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து 1 வயசு வரைக்கும் நான் ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் பயந்துக்கிட்டு, முதலே பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், என் குழந்தைக்கு பேச்செல்லாம் வந்துருச்சு, 3 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூலில் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னு தான் கூப்பிட்டு வந்தேன். அப்படி ஒவ்வொருத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம இந்த தப்பு செய்யக்கூடாது, சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அந்த மைண்ட் செட் வரும். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணோம். எப்படின்னா இது குறைபாடு, இதை பார்த்து ஒரு சிலர் வந்து ஏளனமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, இது வியாதி கிடையாது, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது தீர்க்கப்படக்கூடிய தீர்வு உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க, சகஜமாக இருப்பாங்க, சர்ஜரி பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. சர்ஜரி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதெல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மேற்கொள்வாங்க, வெற்றி அடைவாங்க கண்டிப்பாக.
1: இப்போ அறுவை சிகிச்சை பண்ண உதடப்பிளவுக்கோ இல்லை அன்னப்பிளவுக்கோ அறுவை சிகிச்சை பண்ண குழந்தைகள் வந்து இப்போ வளர்ந்துருப்பாங்க, நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க, நிறைய பேர் வந்து வேற வேற பொசிஷன்ஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இப்போ வளர்ந்த உடனே அவங்களுக்கு, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலி அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸோட இமோஷன்ஸ் தான் நம்ம கேட்கும்போது, நாங்கள் அடிக்கடி ஸ்மைல் ட்ரெயின் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போது பேஷண்ட்ஸும் மதரும் வருவாங்க. அப்போ அந்த பேஷண்ட் மதருக்கு பேரண்ட்ஸோட வரும்போது அந்த கம்ப்ளீட்டா சரியானவங்க அந்த குழந்தைகளும் குழந்தைங்களோட அம்மாவும் வருவாங்க. அப்போ அவங்க அம்மா கண்ணீரோட சந்தோஷமா சொல்லுவாங்க, ஆனந்த கண்ணீரை பார்க்கலாம். என்ன அந்த குழந்தைய விட குழந்தைக்கு சிறு வயதில் ஒன்றும் தெரியாது பார்த்தீங்களா, அது எப்படி உதடு இருந்தது, யாரும் சிரிக்கிறாங்களா திட்டுறாங்களா கேலி பண்ணுறாங்களா ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த அம்மா பேரண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து விசேஷமாக, அம்மா ரொம்ப அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சஃபர் ஆவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, என் குழந்தை இப்போ நல்லா இருக்கா, சொசைட்டியில் நான் தலை நிமிந்து நிற்க முடியுது, என் குழந்தை ஸ்கூலுக்கு நல்லா போகிறா, நல்லா பேசுகிறா, நல்லா சாப்பிட்றா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போது காலேஜ் படிக்கிறா, பிடெக் படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், டீச்சர் ட்ரைனிங், அப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: ஓகே, ஒரு நிறைவு இருக்கும், ஒரு நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த அவுட்புட் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக.
0: கண்டிப்பாக
1: மேம், இறுதியான கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜிப்மரில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் இந்த கிளெஃப்ட், அதாவது உதடப்பிளவுக்கோ அன்னப்பிளவுக்கோ வர குழந்தைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ சிகிச்சை தராங்க, நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு.
0: ஆமாம்.
1: ஸோ என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் மக்கள் பயன்படுத்திக்கணும், நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒரு சில பேர் தெரிஞ்சு வந்து முன்னாடியே வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிப்மர் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து பர்டிகுலராக அவங்களுக்கு தராங்க, அதை பற்றி சொல்ல முடியும்?
0: ஆக்சுவலி நான் சொன்னேன், குழந்தைங்களுக்கு அந்த பிளவு அன்னப்பிளவு அன்ன உதடுப்பிளவு அதாவது கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி, அப்போ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பேசுகிறதுல பிரச்சனை இருக்கும்னு சொன்னோம், பல் வரதில் பிரச்சனை இருக்கும்னு சொன்னோம், அடிக்கடி காது பிரச்சனை வரும்னு சொன்னோம், குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே ஏதாவது சிக்னஸ் வரும், அப்போது குழந்தைய சிகிச்சை நிபுணர் இருக்கணும். அப்போ எல்லாமே இருக்கிற ஒரு பெரிய இடம் எது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜிப்மர் மருத்துவமனை, அதில் சந்தேகமே கிடையாது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தென்னிந்தியாவில். இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னென்னா, ஜிப்மரில் தென்னிந்தியாவில் ஜிப்மரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஸ்மைல் ட்ரெயின் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். இதனால் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ஜிஓ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அன்னப்பிளவு உதடுப்பிளவு கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் குழந்தைங்களுக்கு இலவசமாக அவங்க வர ஆரம்பித்ததுலேருந்து சர்ஜரியாகி நல்லாகி போகிறது வரைக்கும் முழு செலவும் இலவசமாக, முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு, நான் தூரத்தில் இருக்கேன் வந்து போக முடியல, வந்து போகிறது கூட என்கிட்ட காசு இல்லைன்னா அதற்கான பயண செலவையும் கொடுத்துட்றாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெச்பிலாம் கம்மியாக இருக்கும், குறைபாடு இருக்குன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த குழந்தைங்களை ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு மாத்திரை வாங்கணும், ஏதாவது ஊட்டச்சத்து பால் பாட்டில் கொடுக்கணும், நல்லா கொடுக்கணுன்னா அதுக்குமே கொடுக்குறாங்க. அவங்க மாத சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க முடியலன்னு போது அதற்கான ஏற்பாடுமே பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு உன்னதமான இடம் வந்து ஜிப்மர் மருத்துவமனை, அது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஒரு கொடைக்கு கீழே, ஒரு அம்பரலா கீழே எல்லாமே நமக்கு இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, எங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், ஓபிடி சர்ஜரி பண்ணுறதுக்கு அருமையான ஆப்ரேஷன் தியேட்டர், போஸ்டாப்பாக கவனிக்கிறதுக்கு ஐசியு, அடுத்து வார்டில் பராமரிப்பு இருக்குது, தனியாக வார்டு எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில். கண், காது, மூக்கு, தொண்டை எல்லாத்துக்குமே இங்கே நமக்கு இருக்குது. அது மாதிரி பிரச்சனை வந்தாலும் இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம். பேசுகிறதுக்கு பேச்சு பயிற்சிக்கு பேச்சு பயிற்சியாளர் இருக்கிறாங்க, அதுக்குன்னு தனி செக்ஷன் இருக்குது. பல்லுக்குன்னு டென்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நமக்கு தனியாக இருக்குது. குழந்தை நல மருத்துவர் எப்போவுமே நமக்கு இருக்கிறாங்க, 24 hours சர்வீஸ் இருக்கிறாங்க. அடுத்து குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னா மயக்கம் கொடுக்கணும், அப்போ மயக்க மருந்து நிபுணர்களும் நமக்கு நிறைவாக இருக்கிறாங்க. அடுத்து ஸ்பீச் தெரபிஸ்ட், அப்படி எல்லாருமே ஒரே ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கொடை கீழேயே, ஒரு அம்பரலா கீழே நீங்கள் எல்லாரையும் பார்த்து முழுமையாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெற்றியாக இங்கேருந்து போகலாம்.
1: தேங்க்யூ மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அதாவது உதடு பிளவு, அன்னப்பிளவு இருக்கிற குழந்தைகள் வந்து 5 மாதத்திலே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுனா அதுக்கப்புறமான சிகிச்சை முறைகள் எப்படி எடுக்கிறது, பல உதவிகள் வந்து இங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் அவங்க கண்டிப்பாக வந்து உதடு பிளவு அன்னப்பிளவு இருக்கிற குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து சிகிச்சை எடுத்து பயன்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
0: நன்றி. நேயர்களுக்கும் மிகவும் நன்றி.
1: தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது உதடு பிளவு மற்றும் அன்னப்பிளவு பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் சைபர் புல்லிங் பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் புதுவை பல்கலைக்கழகத்தின் சட்டப்பள்ளியின் உதவி பேராசிரியர் முனைவர் சுபலட்சுமி அவர்கள். வணக்கம் மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேம், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங்னா என்ன, அதை பற்றி அவேர்னஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றி சொல்ல முடியுமா?
2: அனைவருக்கும் என் வணக்கங்கள். என்னை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு வந்து முதல்ல என்னுடைய நன்றிகள் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி சைபர் புல்லிங் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் சைபர் புல்லிங் அப்படின்னா என்னன்னு போகிறதுக்கு முன்னாடி புல்லிங்னா என்ன அப்படின்றதுமே நம்ம பேச வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. நம்ம சாதாரணமாக வந்து ஸ்கூல்லையோ காலேஜஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் மாணவர்கள் வந்து கிண்டல் பண்ணிக்கிறாங்க ஒருத்தவங்களை. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், கிண்டல் பண்ணுறதுல என்ன இருக்குது, அது சகஜமான ஒரு விஷயம் தானே, அது நண்பர்களுக்குள்ளே கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கருதுறோம். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த கிண்டல் போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பின்தொடர்றாங்க, தொடர்ந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணோட பெயர் சொல்லி கூப்பிடுறதோ, அவங்க அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகும்போது இன்னொரு ஆண் நபர் பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு தொந்தரவு விளைவிக்கிற படி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையுமே கிண்டல் பண்ணுறாங்க. இந்த கிண்டல் அப்படின்றது கிண்டலும் கேலியும் வந்து நண்பர்களாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த எல்லையை தாண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. மன ரீதியாக அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பாதிப்பை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை வந்து நம்ம புல்லிங்னு சொல்லுவோம். இந்த புல்லிங்கே வந்து சைபர் ஸ்பேஸில் நடக்கும்பொழுது அதை தான் சைபர் புல்லிங்னு சொல்கிறோம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லிங்லையாவது யார் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சைபர் புல்லிங்கில் பார்த்தீங்கன்னா யார் உங்களை பின்தொடர்றாங்க, யார் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியறதில்லை. அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு வடிவு வந்து கிரியேட் பண்ணுது.
1: மேம், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங்னால் வந்து யங்கர் ஜென்ரேஷன் எந்தளவு பாதிக்கிறாங்க, ஏன்னா வந்து அவங்க தான் இப்போ அதிகமாக வந்து ரொம்ப டெக்கியாக இருக்காங்க, அதிகமாக வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, அவங்க கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ மெயினாக பாதிக்கப்படுறது அவங்க தானா, எந்தளவு அவங்க பாதிப்புகளை சந்திக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
2: இப்போ சைபர் புல்லிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது இணையதளத்தில் நடக்குது. சைபர் ஸ்பேஸில் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம சைபர் புல்லிங்னு சொல்கிறோம். அது பின்தொடர்தலாக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து கிண்டல் கேலி செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இதில் முக்கால்வாசி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பேஸில் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில். அண்ட் எல்லார்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் தான் கையில் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்ம இந்த கோவிட் காலகட்டம்னு கூட சொல்லலாம். அந்த கோவிட் காலகட்டத்தில் தான் ஸ்மார்ட் ஃபோனோடைய எண்ணிக்கையுமே அதிகமாச்சு. எல்லாருக்கும் அது ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆகிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ சைபர் ஸ்பேஸோடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது, தேவைகளுமே அதிகமாக இருந்தது, அதனால அதனுடைய தாக்கமும் அதிகமாச்சு அப்படின்றத சொல்லலாம். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணணுன்ற அவேர்னஸ் தான் இருக்கே தவிர அதனுடைய பாதிப்புகளோ அதனுடைய சேலஞ்சஸ் என்ன இருக்குது அதை எப்படி கையாளணும் அப்படின்றதுல வந்து அவங்க மறந்துடுறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு போதுமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால தான் இந்த சைபர் புல்லிங்லாம் வந்து நாளுக்கு நாள் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு வருது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா கூட பர்டிகுலர்லி தேர் ஆர் ஸ்டடீஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க, WHO ஸ்டடியே இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் ஜனவரி 2020 டிசம்பர் 2020 வரைக்குமே அந்த ஒரு வருட காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வந்து சைபர் புல்லிங்னால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவே இருக்குது. நிறைய பேர் வந்து மன அழுத்தத்துக்கும் இதனால் உட்படுத்தப்படுறாங்க. ஸோ இதனுடைய காரணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் சொல்ல முடியறதில்லை யார் இருக்காங்க, யார் அந்த நபருன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியாத காரணத்தினால அவங்களுக்கு தெரியறதில்ல, பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அவேர்னஸ் இருக்கா யூத்துக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்குது. ஆனால் அந்த அவேர்னஸ் அவங்க வந்து சரிவர பயன்படுத்துறதில்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க ரொம்ப நெக்லிஜென்ட்டாக இருக்காங்க, இல்லைனா ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றதில் காட்டுற ஆர்வத்தை, அதே அளவுக்கு ஆர்வத்தை வந்து அதை எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத செலுத்தும் பொழுது இன்னும் கொஞ்சம் இந்த தவறுகள்லேருந்து அவங்க தப்பிக்க முடியும்.
1: சரியா சொன்னீங்க மேம். இதை அடுத்த கேள்விக்கான லீட் கூட சொல்லலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க ரொம்ப கியூரியாசிட்டியாக எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு ஆப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் வந்து அதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது, அதை பற்றி ஏதாவது வழிமுறைகள் இருக்கா மேம், இந்த விஷயம் செஞ்சால் நம்ம கொஞ்சம் சேஃபராக இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா?
2: கண்டிப்பாக. ஸோ இப்போது நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனே வாங்காதீங்க, நார்மல் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவாக இருக்கும். இந்த காலத்தில் நமக்கு கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் தேவையாக தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து ப்ராப்பர் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம செக் பண்ண முடியும்? நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது உங்களுடைய இணையதள அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்? ஏன்னா இணையதளத்தில் போஸ்ட் பண்ணுறதுல வந்து நம்ம அவ்வளோ ஆர்வம் காட்டுறோம், அது தப்பு கிடையாது. அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதனால வர மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸுமே இப்போ அதிகமாக தான் ஆகும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்ன பண்ணலாம், எவ்வளோ பாதுகாப்பாக அவங்களுடைய அக்கௌண்ட் அவங்க செக்யூர் பண்ண முடியும், எப்படி பாதுகாப்பாக வைக்க முடியும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், அண்ட் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே முதல்ல அவங்க எல்லாமே ஆக்சஸ் கண்ட்ரோல் கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்னன்னே தெரியாமல் எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்து ஆக்சஸை கொடுத்துடுறோம். அப்போ எந்த அளவுக்கு உங்கள் ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் இணையதளத்தில் சோஷியல் மீடியாவிலலாம் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, உங்களை பற்றின தகவல் எல்லாமே சொல்கிறீங்க, டே டு டே அப்டேட் எல்லாம் கூட நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்கும்பொழுது இந்த பதிவு தேவையா அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு ஆழமாக ஒரு முடிவு எடுத்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். நமக்கு முதல் உதவின்றது நம்ம கொடுக்குற முதல் உதவி அதுவாக தான் இருக்கும், இது நமக்கு தேவையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது போடும்பொழுது அது யார் யாரெல்லாம் பார்க்க முடியும், அந்த வியூ கண்ட்ரோல், ஃப்ரெண்ட்ஸா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா, பப்ளிக்கா, யார் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது அதை தீவிரமாக யோசித்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோட்ஸ், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கணும். நிறைய பேர் உங்களுடைய ஐடியை வந்து ஹேக் பண்ண முடியும், அதெல்லாமும் இப்போ நடக்குது. ஸோ அந்த ஹேக்கிங் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பாக நம்மளுடைய முகவரியோ நம்மளுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்க முடியும் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் சிந்தனை வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
1: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதை கேட்குற லிசனர்ஸ் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மேம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முக்கியமாக வந்து பெண்களாகட்டும், இல்லை குழந்தைகளாகட்டும், இல்லை சிறுவர்கள் எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு எந்த அளவு வந்து பாதுகாப்பு வந்து அவங்க தங்களை தற்காத்து கொள்ளணும், நிறைய விஷயங்கள் தெரியாது. இப்போ குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்க அப்பா அம்மா மொபைல்ஸை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது சைபர் புல்லிங் நடந்திருக்கலாம். ஸோ அவங்க எப்படி சொல்கிறது, ஸோ சின்ன பசங்களுக்காக ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ அவங்களாம் எப்படி வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதை பற்றி சொல்ல முடியுமா மேம்?
2: ஓகே, இந்த சைபர் புல்லிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வேறுபாடுகள்லாம் இங்கே கிடையாது, எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறாங்க. இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறையவே பாதிக்கப்படுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் டீட்டெயிலிங்கை சொல்லணும்னா குழந்தைகள் குறிப்பாக வந்து 10 வயதுக்கு மேலே 20 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த ஏஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வருதுன்னா ஸ்கூலில் நடக்கிற கிண்டல் கேலி தான் இந்த சைபர் ஸ்பேஸில் தொடருது. அப்போ ஸ்கூலில் வந்து நேரடியாக ஒரு நபரையோ ஒரு நண்பரையோ பார்த்து நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியல இல்லையா, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சைபர் ஸ்பேஸில் போய் அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்கள திட்டணும்னு நினைக்கிறாங்களோ அது திட்டுறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அதுதான் ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஏதாவது ஒரு படம் வருது, இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது, யாராவது ஒரு நபர் பேசுகிறாருன்னா உடனே ஒரு மீம் போடுறாங்க. அந்த மீம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க போடும்பொழுது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த மீம்ன்றது வந்து ஒரு கிரிட்டிசிசமோடு இருந்தால் அது நல்லாயிருக்கும், ஒரு ஃபன்னியாக இருக்கும்பொழுது அது நல்லாயிருக்கும். அதை தாண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைவசியை இன்வேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கள வந்து கிண்டல் கேலிக்கு ஆளாக்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து சைபர் புல்லிங்கில் இப்போ வரும். பெண்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு போஸ்ட் போடுறதோ ஒரு ஃபோட்டோ போடும்பொழுது அந்த ஃபோட்டோ வந்து நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் மீடியாவில், சோஷியல் மீடியாவில். அப்போ நமக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும், இந்த மாதிரியான புகைப்படங்கள் தேவையா, இதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றதையுமே அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். அதெல்லாம் யோசிக்காமல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாக்குறாங்க. நிறைய நமக்கு சட்டங்கள் இருக்கு, பாதுகாப்பு சட்டங்களும் இருக்கு, பெண் பாதுகாப்பாக இருக்கட்டும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் மீறி வந்து இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்குது, இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதுனால தான். இப்போ குழந்தைகள் நீங்கள் கேட்டீங்க, குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போஷர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டில் தான் இது நடந்திருக்கு. அது வந்து கோவிட்னால மட்டும்தான், அந்த காரணம் கோவிட்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ குழந்தைக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும்பொழுது நம்ம சைல்ட் லாக் போட்டு வைக்கணும், எந்த ஆப்ஸ் எல்லாம் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற கண்ட்ரோலையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது அவங்களுக்கு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும்போது ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த இணையதளமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளும் அவங்க நிறைய சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு வேண்டாத கண்டென்ட் எல்லாம் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, மன ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்போஷர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக மட்டும்தான். பட் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுல ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னு மட்டும்தான் என்னுடைய கருத்து.
1: மேம், நீங்கள் சொல்லும்போது நிறைய ஆக்ட் இருக்குது, அது மூலயமா நம்மளை பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்டை வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக, சைபர் புல்லிங்காக இருக்கட்டும், இல்லை பெண்கள் பாதுகாப்பு, இல்லை சிறுவர்கள் பாதுகாப்பு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்?
2: கண்டிப்பாக. இப்போ சைபர் புல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங்க்குன்னு சட்டம் எதுவும் தனிப்பட்ட சட்டம் கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்குது. அப்போ சைபர் புல்லிங் இருக்கா அப்படின்ற அடுத்த ஒரு சிந்தனை நமக்கு வரும். சைபர் புல்லிங் அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது. இப்போ நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக இந்த டேர்மை யூஸ் பண்ணுறோம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சைபர் புல்லிங் சொல்கிறோம். ஆனால் இதுவே நீங்கள் அந்த காலத்தில் போய் இந்த புல்லிங்கன்ற வார்த்தை புல்லிங்னா என்னன்னு இப்போ உங்கள் பாட்டிக்கிட்டேயோ வாட்டியோ சொல்லி பாருங்கள், அவங்க வந்து இதையே ஒரு கிண்டலாக நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் இவ்வளோ பெருசாகணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அப்போயிலிருந்து இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் தொடர்ந்து இருக்கும்பொழுது அது எப்படி ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது இப்போது. அதனால அதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவையாக இருக்குது. பட் நம்ம சைபர் புல்லிங்க்குன்னு தனி சட்டம் இல்லை, ஆனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் பார்த்தீங்கன்னா பிரிவு 66E இருக்குது அண்ட் பிரிவு 67 இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங்கை பற்றி சொல்லலை, ஆனால் இன்வேடிங் தி பர்சன்ஸ் ப்ரைவர்சி அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒருவருடைய ப்ரைவசி கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது உள்ளே நுழைஞ்சு நீங்கள் அவங்கள பற்றின ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸை வெளியில் ஷேர் பண்ணுறதோ, இல்லை தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவங்கள கூப்பிடுறதோ, வேர்ட்ஸ், கெஸ்டர்ஸ், ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சைபர் புல்லிங் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வரும். அதுக்கு தீவிரமான பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மாணவர்கள் தானே பண்ணுறாங்க, மாணவர்களில் சிறையில் அடைக்க முடியாது இல்லையா அப்படின்ற கான்செப்டில் இருக்காதிங்க. ஃபைன்ஸ் இருக்குது அதுக்கு, இதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸில் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குது, ஃபைன் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்கும் கூட போகலாம்.
1: ஓகே மேம், தெளிவாக சொன்னீங்க மேம். ஃபைனல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ ஒரு சைபர் புல்லிங்கில் ஒருத்தர் பாதிப்பு அடைஞ்சிட்டா கொஞ்சம் வந்து அவங்க அடல்ட் பெரியவங்களாக இருக்கும்போது அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் மேனேஜ் பண்ணுறாங்க, தனக்கு வந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோ ஏதாவது அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வரும்போது அவங்க அதனால் அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான, யாரை அணுகணும், என்ன பண்ணணுன்ற ஐடியாவே இருக்காது. இதை நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமா, இல்லை யார்கிட்ட இதை சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு எடுக்கணும் மேம்?
2: ஓகே, இப்போது இதுதான் சைபர் புல்லிங் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதாவது ஒரு அளவுக்கு மீறி ஒருத்தவங்க வந்து உங்களை பின்தொடர்றாங்க, இல்லை உங்களை கேலிக்கு உண்டாக்குறாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்க. இதை நம்ம எப்படி கையாள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு சொல்யூஷனான்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இதை விட சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஒருத்தவங்க வந்து உங்களை இணையதளத்தில் வந்து இந்த மாதிரி கிண்டல் கேலிக்கு உள்ளாக்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அதை ரிப்போர்ட் பண்ணிடலாம், ஸ்பேம் ரிப்போர்ட் பண்ணலாம், பிளாக் பண்ணலாம், இந்த கண்டென்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், அதை நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா அதை முதல்ல இக்னோரும் பண்ணலாம். ஏன் இக்னோர் பண்ண சொல்கிறேன்னா, ஒரு தடவை ரெண்டு தடவை உங்களுக்கு இந்த மாதிரி வரும், அப்புறம் தொடர்ந்து அவங்க செய்யணுன்றதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பொழுது தான் அது பாதிப்பு உண்டாக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் இக்னோர் பண்ணுறது வந்து சிம்பிளஸ்ட் வே. அண்டு இக்னோர் பண்ணுறது மட்டும் பாசிபிளா அப்படின்னு கேட்டால், மே நாட் பி பாசிபிள். சில சமயங்களில் நம்ம அந்த மாதிரி மரக்கட்ட மாதிரி இருக்க முடியாது இல்லையா, நம்மளும் மனிதர்கள் தான், நம்ம வந்து அதுக்கு ரியாக்ஷன் காட்ட வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த முயற்சியாக நம்ம அதை பிளாக் பண்ணுறது பண்ணலாம். அதையும் தாண்டி நான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது. சைபர் பிரான்ச் போலீஸுமே இருக்காங்க, அவங்க வந்து பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமும் அவங்க செய்கிறாங்க. ஸோ சைபர் போலீஸில் வந்து நம்ம கம்ப்ளைண்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது இந்த சைபர் கிரைமை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் யாரையும் போய் பார்க்க போகிறதில்ல, நான் நேராக போய் பார்த்து எனக்கு ஸ்டேஷனில் போயோ இல்லை எந்த ஒரு நபர்கிட்டயோ நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நான் மன உறுதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா, இதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம அதுக்கான முயற்சியாக நம்ம சட்ட பாதுகாப்பை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற தீர்மானம் தான் நமக்கு தேவை. அது தீர்மானமாக இருந்தோன்னா தாராளமாக நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும்.
1: ஓகே மேம், இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள், சைபர் புலிங்னா என்ன, அதை பற்றி அவேர்னஸ் எந்த அளவு இருக்குது, ஸோ இப்போ ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிட்டா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும், கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்டை நம்மளுக்காக பாதுகாப்புக்காக வச்சுருக்கு, பல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
2: நன்றி, எனக்குமே ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் வந்து இந்த விஷயமா பார்த்ததுக்கும் பேசினதுக்கும் நன்றிகள் அண்ட் வணக்கங்கள்.
1: தேங்க்யூ மேம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது சைபர் புல்லிங் பற்றிய சிறப்பு நேர்காணல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி நிகழ்ச்சியில் கேட்கலாம், நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் உணவுகள் பற்றிய அறிவுரைகள், கலோரி மேலாண்மை, உணவு உட்கொள்ளும் முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் உணவுத்துறையின் மூத்த உணவியல் நிபுணர் திருமதி டி மாதவி அவர்கள்.
1: வணக்கம் மேம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு மேம்.
4: வணக்கம், எனது பெயர் மாதவி. 20 காலமாக சீனியர் டயட்டிஷியனாக டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன்.
1: நம்ம உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா கலோரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பல பேருக்கு அது பற்றி தெரியறது கிடையாது. நம்ம குறிப்பிட்ட கலோரி எடுத்தோம்னா நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் இவ்வளோ கலோரி எடுத்தால் நம்மளுக்கு போதுமானது, அதிகமாக எடுத்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புல வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இது மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு கண்டிப்பாக வந்து வேறுபாடு இருக்கும். ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலோரி தான் நீங்கள் எடுத்துக்கணும், உங்களுக்கு இது இனஃப், அதே கொஞ்சம் வீக்காக இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு செப்பரேட் கலோரி சார்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா?
4: முதல்ல நம்ம உட்கொள்கிற உணவில் இருக்கிற கார்பனோடு கூடிய ஊட்டச்சத்துக்கள்லேருந்து நமக்கு வந்து சக்தி கிடைக்கிது. அந்த சக்தியை வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் தான் வந்து கலோரின்றது. இந்த கலோரி வந்து ஒருத்தவங்களோட வயது, எடை, அவங்களுடைய உடல் உழைப்பு இதெல்லாம் பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 60 இருக்கிற ஒரு ஆணுக்கு வந்து 2000 320 கிலோ கேலரி தேவைப்படுது. ஆனால் அதே எடை இருக்கிற பெண்ணும் அதே மாதிரி மிதமான வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து 1900 கிலோ கேலரி தான் தேவைப்படுது. இது வந்து இப்போ அந்த மிதமான வேலை இல்லாமல் ஒரு 4-5 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு மாட்ரேட் ஒர்க்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதிலிருந்து அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 400 கிலோ கேலரி அதிகமாக தேவைப்படுது. அது இல்லாமல் ரொம்ப ஹெவி ஒர்க்கர்னு சொல்லுவோம், ரொம்ப அதிகமாக வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வந்து 700 கேலரி கூட நம்ம அதிகமாக தரலாம். அதாவது 2320 கிலோ கேலரி மிதமான வேலைக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி அதிகமான வேலைக்கு செய்கிறவங்களுக்கும் 3300 கேலரி வரைக்கும் தேவைப்படும். அது மாதிரி ஒருத்தவங்களுடைய உடல் உழைப்பை பொறுத்து கேலரி வந்து அதிகமாகும். அது இல்லாமல் உடல் உழைப்பு குறைவாக இருந்துட்டு அதிகமான கேலரி இருக்கிற உணவை நாம் உட்கொண்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த அதிகமான கேலரி நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி நம்ம வந்து ஒபேஸ் அதான் பருமன் ஆகிடும். உடல் பருமன்னா எதுன்னு சொல்கிறோன்னா நம்ம டிசைரபிள் வெயிட்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவங்க 60 கிலோ இருந்தாங்கனாலே அது வந்து டிசைரபிள் வெயிட். அதிலிருந்து 20% அதிகமாக வராங்க, 20% அதிகமானாதான் அதை தான் நம்ம வந்து உடல் பருமன் ஆனவங்களே நம்ம சொல்லணும். 1 கிலோ ஏறிட்டா 2 கிலோ ஏறிட்டாலாம் சொல்லக்கூடாது. 20%ன்றது 72 கிலோ எப்போ ஆகிறாங்களோ அப்போ அவங்க உடல் பருமன் ஆனவங்க. உடனேவே நாம் வந்து உடல் குறைக்கிறத பற்றி கவனத்தில் வைக்கணும். உடல் குறைப்பு எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து டயட்டிங்ன உடனே வெறும் தண்ணியே குடிக்கிறது, வெறும் பழமே சாப்பிட்றது, அதுக்கப்புறம் காய்கறியே சாப்பிட்றது, இப்படிலாம் உடல் அப்படியே நான் டயட்டிங்கில் இருக்கிறேன்ட்டு உன் டயர்டாக இருக்குன்னு அப்படியே உட்காந்துட்டுருக்கிறது, இது வந்து உடல் எடை குறைப்புக்கான முறையே கிடையாது. ஒரு நாளைக்கு 400-500 கிலோ கேலரி குறைச்சாலே நம்மளால் வந்து ஒரு மாதத்துக்கு 2 கிலோ குறைக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் வாக்கு அதோட இருந்தாலே போதும். இந்த 400-500 கிலோ கேலரி எப்படி குறைக்கலாம்? நம்ம ஒரு சிம்பிள் சுகர்னு சொல்கிற அந்த சுகரு, ஸ்வீட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொழுப்பு அதிகமாக இருக்கிற எண்ணெய், வெண்ணெய், நெய் இதெல்லாம் அதிகம் குறைச்சிடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து நமக்கு போதுமானது டு ஃபில்ஃபில் த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஒரு நாளைக்கு போதுமானது. அப்போ நீங்கள் இந்த கொழுப்பு சத்தியும் மாவு சத்தியும் குறைச்சி தான் வந்து ஈஸியாக நம்மளால் கேலரி குறைச்சி வர முடியும். ஆனால் புரதத்தோடைய அளவு வந்து 1 கிலோக்கு 1 கிராம் புரதம்னு சொல்லுவோம், புரதத்தோடைய அளவு வந்து நம்ம குறைக்கக்கூடாது. புரதத்திலிருந்தும் கலரி கிடைக்கும், ஆனால் புரதத்தோட அளவு வந்து குறைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து மசில் மாஸ் வந்து ரொம்ப முக்கியம். மசில் தான் நமக்கு வந்து இன்ஜுரியிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் புரோட்டீன் வந்து நமக்கு பசியின் தன்மையும் குறைக்கும். அதனால தான் இப்போல்லாம் பேலியோ டயட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. பேலியோ டயட் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேலியோ டயட்டால் தான் எடையை குறைக்கணுன்ற கண்டிஷனும் கிடையாது. இது வந்து ஒபேஸ் ஆனவங்களுக்கு நமக்கு தேவையான கேலரியை விட குறைவாக எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அண்டர் வெயிட்டுக்கு போயிடுவாங்க. அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு 400-600 கிலோ கேலரி அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதத்தில் 2 கிலோ ஏறி அதே மாதிரி நார்மல் வெயிட்டுக்கு வந்துடலாம். இந்த ஒபேசிட்டியும் அண்டர் வெயிட்டும் ஒரு டிசீஸ் கிடையாது, ஆனால் நிறைய டிசீஸ் வரத்துக்கு இது காரணமாக இருக்குது. அதனால் நாம் வந்து ஹெல்த்தி பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரோக்கியமான உடம்புக்கு முதல் ஸ்டெப்பே வந்து இந்த சீரான எடை தான்.
1: கண்டிப்பாக இது கேட்குற நேயர்கள் வந்து அவங்களோட உணவு முறையை கண்டிப்பாக பார்த்துக்கணுமே. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க வெயிட் ரிடக்ஷன் சொன்னோடனே ரொம்ப அப்ராப்டாக டக்குன்னு வந்து ஃபுட்டோட அளவெல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க, எல்லா ஃபுட்டோட அளவுமே கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதை குறிப்பிட்ட அந்த ஃபேட்டு அதிகமாக இருக்கிற, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற பொருட்களை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் கூட சொன்னீங்க, அதாவது ப்ரோட்டீன் நம்ம ரொம்ப முக்கியம், இன்ஜுரியிலேருந்து நம்மளை பாதுகாக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்ததான் நம்ம உடம்பில் இருக்கிற எலும்புகள் வலுவாக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எலும்பாக இருக்கட்டும், ஒரு சின்ன அடிபட்டதுன்னா கூட எலும்பு சின்ன கிராக்கோ இல்லை ஏதாவது வலிகள் ஏற்படுது உடம்பில். ஸோ எலும்பு வலு பெறுவதற்கு என்ன மாதிரியான டயட்டு நம்ம எடுத்துக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டயட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்டா நம்மளுடைய எலும்புகளை வந்து பலமாக வச்சுக்கலாம்?
4: நம்முடைய உடம்பில் இருக்கிற எலும்பு மண்டலம் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்ன்ற 3 தாது பொருட்களால் ஆனது. பாஸ்பரஸ் மெக்னீஷியமும் மோஸ்ட்லி டெஃபிஷியன்சி வரவே வராது. ஏன்னா அது வந்து அப்சார்ப்ஷனோடைய பர்சன்டேஜ் அதிகம். அப்புறம் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சீரியல்ஸ்லையும் இருக்கும், எல்லா பல்சஸ்லையும் இருக்கும், அதனால டெஃபிஷியன்சி வராது. ஆனால் கால்சியம் மட்டும் நாம் வந்து கால்சியம் அதிகம் இருக்கிற பொருட்களான பால், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் தானியத்தில் பார்த்தோம்னா கேழ்வரகு, பருப்பு வகையில் பார்த்தோம்னா கடலை பருப்பு, உளுந்து, கொள்ளு, ராஜ்மா, சோயா, இந்த மாதிரி பருப்பு வகைகள். அப்புறம் எல்லா விதமான கீரையிலையும் கால்சியம் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம அந்த முள்ளங்கி தழை, காலிஃப்ளவர் தழை, இதிலெல்லாம் வந்து கருவேப்பிலை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் ட்ரம்ஸ்டிக்லேயும் அதிகமாக இருக்குது, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ்லேயும் ஜாஸ்தி இருக்குது. வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம் போன்ற வாசனை பொருட்களில் அதிகமாக இருக்குது. பழ வகைகளை பார்த்தோம்னா சீத்தாப்பழம், சப்போட்டா பழம், விளாம்பழம் இதில் இருக்குது. எல்லா நட்ஸ்லேயும் இருக்குது, எள்ளில் இருக்குது. அப்புறம் மீனும் மற்ற நீர்வாழ் உயிரினங்களான ஆளி, நண்டு இதிலெல்லாமும் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பாலில் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குன்னா அதே அளவு தான் ராகிலையும் இருக்குது, கேழ்வரகுலையும் இருக்குது. ஆனால் பாலிலிருந்து கால்சியம் அப்சார்ப்ஷனுடைய அமௌண்ட் வந்து ஜாஸ்தி. அதனால் இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன்ன்றது அசிடிட்டி இருக்கிறப்ப வந்து அதிகமாக அப்சார்ப்ஷன் ஆகும். அதனால் கால வேளையில் நமக்கு அசிடிட்டியும்

0: இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அது இல்லாமல் இந்த போன் ஸ்ட்ரெஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வாக்கிங்கு, ஜாக்கிங், ரன்னிங், இதெல்லாம் வந்து நம்ம கால்சிடோனின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீஷனை வந்து நமக்கு அதிகப்படுத்தும். இந்த ஹார்மோன் தான் கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த மாதிரி ஆக்டிவாக நாம் இருக்கிற பீரியடிலேயே நம்ம போன் மாஸை வந்து நல்ல கால்சியம் அதிகம் இருக்கிற பொருட்கள் சாப்பிட்டோம், நல்லா ஆக்டிவாக எக்ஸசைஸும் பண்ணி போன் மாஸை டெவலப் பண்ணிட்டோம்னா, ஸ்போர்ட்ஸ் மேனால் மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாக இருக்கிற எல்லாருமே ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி கூட போதுமானது, நல்லா டெவலப் பண்ணிட்டோம்னா ரொம்ப வயசான காலத்தில் சுண்ணாம்பு சத்து அப்சார்ப்ஷன் வந்து குறைஞ்சிடும். அப்போ இப்போ டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வயசான காலத்தில் வர ஆஸ்டியோபோரோசிஸ்ஸு அது மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சியை வந்து நாம் தவிர்க்கலாம்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சோகை சொல்லக்கூடிய அனிமியா, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ குழந்தைகளுக்கோ இல்லை பெண்களுக்கோ அதிகமாக இப்போ வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சரியான உணவு வகைகள் எடுத்துக்கிறதுக்கு இல்லை. இந்த ரத்த சோகை எப்படி வர்றதை நம்ம தடுக்க முடியும், என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கலாமே?
0: முதல்ல இந்த ரத்த சோகைன்றது வந்து ஹீமோக்ளோபின் 12 குறைவாக இருக்கிறது தான் நம்ம ரத்த சோகைன்னு சொல்கிறோம். 3 காரணங்களாக இருக்கு. ஒன்று வந்து குடலில் இருக்கிற புழுக்கள், ஹூக் வார்ம் சொல்லுவோம், அந்த டெஸ்ட் பண்ணி வார்ம் இருக்கான்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இன்னொரு காரணம் வந்து ஊட்டச்சத்துக்கள் குறைவு. இரும்பு சத்து குறைவு தான் மிக முக்கிய காரணம். நிறைய பேருக்கு வந்து இரும்பு சத்து குறைவால் தான் வருது. அது இல்லாமல் ஃபோலேட்டும் விட்டமின் B12 ஊட்டச்சத்து குறைவாலையும் வரும். அது இந்த இரும்பு சத்து எல்லாமே வந்து இந்த விட்டமின் சி இருந்தால் தான் அதிகமாக அப்சார்ப்ஷன் ஆகும். அந்த விட்டமின் சி குறைவாக எடுத்துக்கிறதாலையும் அப்சார்ப்ஷன் டிஃபெக்ட் வரும், அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பீரியடில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அனிமியா வருது. அது வந்து நம்ம ஓஜி டிபார்ட்மெண்ட்டில் மருத்துவர் அணுகி சரி செஞ்சுக்கணும். இந்த அயன் சத்து, இரும்பு சத்து அதிகம் இருக்கிற பொருட்கள் எது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போலாம் ரொம்ப ரிஃபைன்டு அரிசிக்கு போயிட்டோம். அது இல்லாமல் முதல்லாம் சாப்பிட்ட மாதிரி இந்த சிகப்பரிசி, முழு அரிசி சாப்பிட்டோம்னா அந்த அவுட்டர் கோட்டில் தான் வந்து அயன் வந்து நிறையா இருக்குது. அது இல்லாமல் கம்பு சாமையில் கொஞ்சம் இருக்குது. பருப்பு வகைகளை பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, சோயா அதில் இருக்குது. கீரை வகைகளில் நிறையா இருக்குது. எல்லா கீரை வகைகளிலும் கொஞ்சம் இருக்குது. முக்கியமான கீரை வகைகள்னு பார்த்தோம்னா இந்த மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் வந்து பருப்பு கீரை, இந்த கீரையெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. வாழைக்காயிலையும் சுண்டைக்காயிலையும் நல்லா அதிகமான இரும்பு சத்து இருக்குது. எள்ளில் இருக்குது. அதுக்கு இந்த பெருங்காயம், மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதிலெல்லாமும் நல்லா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. டேட்ஸும் உலர்ந்த திராட்சையிலையும் நான் சொன்னேன் இல்லையா, விட்டமின் சியும் தேவை. விட்டமின் சியோடு சேர்ந்த அயன் இருக்குது. அதனால் அந்த ரெண்டு பழங்களை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஆர்கன் மீட்டுன்னு சொல்லுவோம், லிவரு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அதுலேயும் வந்து நிறையா இரும்பு சத்து இருக்குது. மீனும் மற்றும் மீன் மற்ற மீன் வகைகள் எல்லாமும் நிறையா இரும்பு சத்து இருக்குது. இந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி வராது. அது கூட எந்த பொருள் எடுத்துட்டாலும் ஒரு பழம் சாப்பிடணும். முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாகும்.
1: ரத்த சோகை எப்படி தடுக்கிறதுக்கு அதுக்கான உணவு வகைகள் பற்றி சொன்னீங்க. ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நம்ம இப்போ வந்து அரிசி வந்து ரொம்ப பாலிஷான அரிசி எடுத்துக்கிறோம். ரொம்ப முன்னாடி மாதிரி பாரம்பரியமான சிகப்பு அரிசி அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. பட் ஒரு சில பேர் அதை தெரிஞ்சு இப்போ மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவு வகைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, அதனுடைய பலன்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: சிறுதானியம்ன்றது கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, குதிரவாளி, சோளம், இதெல்லாம் வந்து நம்ம சிறுதானியம்னு சொல்கிறோம். இது வந்து ஊட்டச்சத்துக்களை கம்பேர் பண்ணுறப்ப அரிசியை விட 3 வந்து உயர்ந்தது. அதில் இதை ஏன் நம்ம முக்கியமாக சிறுதானியம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதில் இருக்கிற நார் சத்து, அதில் இருக்கிற நார் சத்து வந்து ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதியா உடனே நார் சத்து அதிகமாக சாப்பிடுங்க, ஒரு ரத்த கொதிப்பாக நார் சத்து அதிகமாக சாப்பிடுங்க, மலச்சிக்கலாக நார் சத்து சாப்பிடுங்க. முதல்லாம் வந்து ஒரு அல்சர் வந்துடுச்சுன்னா நார் சத்தை குறைக்க சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு மாடரேட் லெவல் மட்டும் அல்சர் கூட நார்மல் நார் சத்தே கொடுக்க சொல்கிறாங்க. அந்த நார் சத்து தான்

0: குடல் வாழ்க்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்குது அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோலன் கேன்சர்னு இருக்கும், அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் சரி, வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வராமல் ட்ரீட்மெண்ட்டாகவும் வந்து இந்த நார்ச்சத்தை பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கிற நமக்கு உதவி செய்கிற மைக்ரோப்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோப்ஸை வந்து இது வந்து நார்ச்சத்தானது ஒரு உணவாகவும் இருக்குது, இதை வந்து டெவலப் பண்ணவும் செய்யுது. இந்த உதவி செய்கிற மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப நல்லது, நமக்கு கெடுதி விளைவிக்கிற மைக்ரோப்ஸை வந்து உள்ள அனுப்பாது, அதுக்காக தான் உதவுது. அதனால் இவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்கிற நார்ச்சத்து வந்து இந்த சிறுதானியங்களில் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் விட்டமின் பி வந்து ஜாஸ்தி இருக்குது. இந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து எப்போ வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சி வருதோ அப்போ தான் வரும். அப்போ சிறுதானியங்கள் எடுத்தால் அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து நமக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போல்லாம் வந்து சீலியாக் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிக்குது, குடலில் வர்றது. அது வந்தாலே நம்ம வந்து குளுட்டன் ஃப்ரீ டயட் தரணும். குளுட்டன் எதில் அதிகமாக இருக்குன்னா இந்த கோதுமையும் கோதுமை சம்மந்தப்பட்ட பொருள்லையும் தான் இருக்குது. இப்போ குளுட்டன் ஃப்ரீ டயட்டுனால் நம்ம சிறுதானியம் எடுத்துக்கலன்னா வெறும் ரைஸே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மூணு வேளையும், அது மாதிரிலாம் தேவையில்லை. இந்த சிறுதானியமும் ஒரு குளுட்டன் ஃப்ரீ டயட்டு தான். அது இல்லாமல் நம்ம இந்த சிறுதானியங்கள் எடுத்துக்கிறப்ப அமௌண்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக குறைப்போம். அதனால தான் இந்த உடல் பருமன் இருக்கிறவங்களாச்சும் வாரத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்.
1: ஓகே மேம், அடுத்த ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. சாதாரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறது, எவ்வளோ நம்ம வந்து உப்பு எடுத்துக்கிறது, உணவில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட்டடு கலந்த சால்ட்டட் ஃப்ளேவரு இல்லைன்னா பதப்படுத்த உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஓவர் சால்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான உணவு வகைகள் நம்ம எடுக்கும்போது நமக்கு உடலுக்கு நிறைய தீங்குகள் ஏற்படுது. ஸோ எந்த அளவு வந்து சால்ட் எடுக்கணும், அதே அளவு எவ்வளோ அளவு வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் குடித்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: ஒரு கிலோ நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ எடைக்கு வந்து 33 ml தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ 60 கிலோ இருக்கிறாங்கன்னா 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எப்போ எடுத்துக்கலான்னா நீங்கள் 5 கிராம் உப்பு எடுத்துக்கிறப்ப தான் எடுத்துக்கலாம். நாம் முக்கியமாக இந்த தென்னிந்தியாவில் ரொம்ப அதிக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து 100% நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்டில் அப்சார்பும் ஆகிட்டோம். இப்போ உப்பை அதிகமான உப்பு எடுத்துக்கிட்டோம், உடம்புல வந்து அவ்வளோ அதிகமான உப்பு இருக்காது, அது வெளியேற்றணும்னா யூரின் மூலமாக வெளியேற்றணும். அப்போ அந்த அதை வெளியேற்றத்துக்கு அதிகமான தண்ணி நாம் குடிச்சாக்கணும். எப்போ ஆஸ்மோலாலிட்டின்னு சொல்லுவோம், உப்பில் இருக்கிற தாது பொருட்கள் எப்போ ரத்தத்தில் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக தாகம் அதிகமாகும். தாகம் அதிகமாச்சா தண்ணி நாம் குடிச்சாகணும். அப்போ நான் 2 லிட்டர் தண்ணின்னு சொல்கிறது நீங்கள் 5 கிராம் உப்பு எடுத்துக்கிட்டால் தான் குடிக்க முடியும். நீங்கள் அதிகமான உப்பு எடுத்துக்கிட்டு தண்ணி குறைவாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரகத்தில் கல்லுன்னு சொல்லுவோம்ல, அது வரத்துக்கெலாம் சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ உப்பு வந்து அதிகமாக எடுத்துகிட்டு அதுக்காக தண்ணி தாகத்தை அதிகமாக்கிட்டு தண்ணியும் அதிகமாக எடுக்கிறதால நாம் வந்து கிட்னிக்கு வந்து ஓவர்லோடு கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த உப்பால் ஹைப்பர் டென்ஷன் வரும். அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பை செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான். உப்புன்ற ஒரு அதிகமான சாப்பிட்டு தப்பு பண்ணுறதால எத்தனை பிரச்சனைகள் வருது பாருங்கள். தண்ணி அதிகமாக குடிக்கிறோம், நம்ம கிட்னிக்கு ஓவர்லோடு தரோம், ஹைப்பர் டென்ஷன் ஆகுது, ஹைப்பர் டென்ஷனால் இருதய சம்மந்தப்பட்ட மற்ற வியாதிகள் வரும். இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் பதிலாக நம்ம செய்கிற சின்ன தப்பு உப்பை வந்து குறைச்சி 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 4 பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கே 600 கிராம் போதும். ஒரு நபருக்கு 150 கிராம் ஒரு மாதத்துக்கு போதும். அந்த அளவுக்கு உப்பு வாங்குறோமான்னு பாருங்கள். உப்புல வந்து மாதத்துல வாங்குறதுல கண்ட்ரோல் பண்ணுங்க.
1: ஓகே மேம், கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும். மேம், அடுத்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சொல்லக்கூடிய அந்த உணவு வகைகளோட பயன்கள் என்ன மேம், அது சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதை பத்தி சொல்லுமா?
0: ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டுன்னு முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா ஜிங்க் அதிகம் இருக்கிற ஃபுட்டும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கிற ஃபுட்டும். ஜிங்க் அதிகம் இருக்கிற ஃபுட்டு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு, முந்திரி பருப்பு, சியா சீடு, ராஜ்மா, கருப்பு கலரில் இருக்கிற சோயா, ப்ரௌன் கலரில் இருக்கிற கடலப்பருப்பு, ஓமம், அதுக்கப்புறம் சிற்பிக்குள்ளே வர ஆளி, நண்டு, அது மாதிரி அப்புறம் மீட்டு, வெந்தயம், வெத்தலை, கம்பு, இதெல்லாம் வந்து நமக்கு ஜிங்க் அதிகமாக இருக்கிற பொருள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து வெஜிடேரியனுக்கு ரொம்ப லிமிட்டட் ஃபுட்டு தான் ஒமேகா 3 இருக்குது. சியா சீடு, பூசணி விதை, இதுலலாம் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் நான் வெஜிடேரியனுக்கு பார்த்தோம்னா மீன் வகைகளில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கு. மத்தி மீன், கேனாங்கழுத்தி, இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மீன் வகைகளில் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃப்ளமேஷன், உடம்புல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டுன்னு சொல்லுவோம், உடம்புல ஏற்படுற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவுது. ஆனால் நம்ம உடல் உறுப்புகளில் இந்த டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம், இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு உதவாத பொருட்களை வெளித்தள்ளுறது, அதில் முக்கியமான ஆர்கன் வந்து லிவர் தான். எப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவோ அதிகப்படியான கொழுப்பு, அதிகப்படியான இந்த சிம்பிள் சுகரு, இது எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டால் கிடைக்கிது. இந்த கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மதுபானம், இது எல்லாமே வந்து லிவரை பாதிச்சிடும். லிவர் பாதிச்சுன்னா நமக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் எஃபெக்ட் வந்து நமக்கு குறைவாயிடும். அதனால் இந்த பொருட்கள்லாம் தவிர்க்கணும்.
1: மேம், இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவு வகைகள் என்னென்ன? ஏன்னா வந்து சின்ன ஃபீவரோ இல்லை வேறு ஏதாவது வைரஸ் காய்ச்சலோ அந்த மாதிரி வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவு வகைகள் எடுத்திருந்தாக்கா நமக்கு இந்த வைரஸோ இல்லை வேறு ஏதோ காய்ச்சல்கள் வராது. வேறு ஏதோ உடம்புல எந்த நோய் வந்தாலும் நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எந்த மாதிரியான உணவு வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் மேம்? அதை பற்றி
0: அதுதான் இந்த கோவிட் பீரியடில் கூட நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவு முறைகளில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா உடனே அடுத்த நாளே அதிகமாகணும், உடனே சரியாகணும்னு நினைக்கிறோம். அது அப்படி கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தின்றது நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா இருக்கும். இப்போ இம்யூனிட்டி பூஸ்டிங் ரிசெப்டார் நம்ம உடம்பு முழுக்க இருக்குது. அதெல்லாம் புரதத்தால் ஆனது தான். முதல்ல இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம புரத சத்து வந்து நல்லா எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே புரத சத்து எதில் இருக்குதுன்னு தெரியும். முட்டை, பால், பால் பொருட்கள், பருப்பு வகைகள், மீன், நட்ஸு, இதிலெல்லாம் வந்து நல்ல புரதம் இருக்குது. இதை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, செலினியம், இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. விட்டமின் ஏ எல்லாருக்குமே தெரியும், கேரட்டு, கீரை, அதுக்கப்புறம் வந்து பட்டரு, லிவரு, இதிலெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பழ வகைகளில் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் பழங்களில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் விட்டமின் சி வந்து நமக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் முருங்கைக்கீரை, கோஸு, குடமிளகாய், இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது. விட்டமின் இ வந்து கோதுமையோட ஜெர்மில் அதிகமாக இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயிலு, சேஃப்ளவர் ஆயிலு, இதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இது இல்லாமல் ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம். ப்ரோபயோட்டிக்னால் இந்த தயிர், மோர், இதெல்லாம் எடுத்துக்கிறது. இதனால் வந்து இதனாலையும் ஃபைபரும் வந்து ஃபைபரில் வந்து ப்ரீபயோட்டிக்கும் இருக்குது, ப்ரோபயோட்டிக்கும் இருக்குது. இந்த ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்கோட வேலை என்னன்னா, நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கிற நமக்கு பயனளிக்கக்கூடிய மைக்ரோப்ஸை வந்து பாதுகாக்கிறது. அது வந்து இந்த ஃபைபர்லாம் உணவாகவே ஆகுது அந்த மைக்ரோப்ஸுக்கு. அதனால் அந்த மைக்ரோப்ஸோடைய வேலை இல்லைன்னா நம்மளுடைய கெட்ட, நமக்கு கெடுதி தரக்கூடிய மைக்ரோப்ஸில் வந்து உள்ளே அனுப்பாது, வெளியேற்றிட்டோம். அதனால் அது பாதுகாக்கப்படணும். அதனால தான் இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டும் நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் பதப்படுத்துறதுக்கான நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸு, நிறையா கெமிக்கல்ஸு, கலர்ஸு, இதெல்லாம் போடுற சாப்பிட்றப்பவும் அந்த நமக்கு உதவி பண்ணுற மைக்ரோப்ஸ் வந்து அழிஞ்சிடும். அதனால தான் நம்ம வந்து அதுவும் ஒரு காரணம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வேணான்னு சொல்கிறது. இது மாதிரி எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சுக்கணும்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் உள்ளவர்கள், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து அவங்களுக்கு உணவு வகைகள் வந்து நம்ம எப்படி கலோரி மேனேஜ்மெண்ட்டு முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில வகையான உணவு வகைகள் சாப்பிட்டா அவங்களோட சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது டயட் பிளான் இருக்கா மேம்? இந்த அளவு உடம்பு எடுத்துக்கலாம், ஏன்னா அவங்க வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கும், அதனால் அவங்களுக்கு ஒரே சமயத்திலே அந்த ஃபுல் கலோரி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது டயட் பிளான் இருக்கா?
0: நல்ல கேள்வி. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து அதிகமாக இருக்குது. முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி ஒபேசிட்டியும் ஒரு காரணமாக இருக்குது. அண்டர் வெயிட்டும் காரணமாக இருக்குது. ரெண்டுமே ஒரு சக்கரவியாதி வரத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம முதல்ல வந்து ஒரு சீரான எடையை வந்து நம்ம பாதுகாத்தோம்னா நம்மளால் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ சக்கரவியாதி வந்துடுது, அவங்களுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே நாம் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பால் சாப்பிட்றதோ அது மாதிரி இருந்தால் அதில் சக்கரைலாம் போடவே தேவையில்ல. எல்லா ஸ்வீட் வகையும் நாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். இந்த கூல்ட்ரிங்க்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். காலை வேளையில் திடப்பொருளாக சாப்பிட்ணும். அது மாதிரி அடை, தோசை, இட்லி அது மாதிரி சாப்பிட்ணும். மூணு வேளையும் ரைஸ் பேஸ்டாக இல்லாமல் காலை வேளையில் சிறுதானியம் சாப்பிட்லாம். சிறுதானியத்துலேயும் கேழ்வரகுலையும் கம்புலையும் தினையிலையும் தோசை செய்யலாம், இட்லி செய்யலாம், உப்புமா செய்யலாம், அரிசியில் என்னெல்லாம் செய்யலாமோ அது எல்லாமே சிறுதானியத்திலையும் செய்யலாம். அது மாதிரி சிறுதானியத்தை செய்கிறப்ப இப்போ நமக்கு வந்து ஒரு அஞ்சு இட்லி எடுத்துக்கிறோம், நாலு இட்லி எடுத்துக்கிறோம், அப்போ தான் வயிறு நிறையுதுன்னா, நம்ம சிறுதானியத்தில் சாப்பிட்றப்ப அதில் இருக்கிற நார் சத்தால் நமக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அடுத்து ரொம்ப ஸ்லோவாக டைஜஷன் ஆகும், குளுக்கோஸும் ஸ்லோவாக அப்சார்ப்ஷன் ஆகும். இப்படிப்பட்ட பொருள் தான் வந்து ஒரு சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நாம் இப்போ ரெண்டு இட்லி எடுக்கிறதால ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம் கழித்து நமக்கு பசிச்சா கூட நடுவில் விஜிடபிள் பேஸ்டாக ஏதாச்சும் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டால் சூப்பு, மோர் அது மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மதிய வேளையில் நிறையா காய்கறிகள் எடுத்துக்கலாம், கீரை டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகள் மட்டும் நம்ம சாம்பாரில் போடுவோம் இல்லையா, ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கலாம். ஆனால் பூமிக்கு மேலே விளையிற அனைத்து காய்கறிகளுக்குமே ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாழைக்காய் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கிட்டு முட்டை எடுத்துக்கலாம். முட்டை மாதிரி கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிற பொருள் இல்லை. அதனால தான் நாங்கள் இங்கே ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் கூட டெய்லியுமே நாங்கள் சக்கரவியாதி பேஷண்ட்டுக்கு வந்து முட்டை கொடுத்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து மீன் எடுத்துக்கலாம். முட்டை இல்லாத எடுத்த நாளைக்கு மீன் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து மாமிசம் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஆனால் அளவு குறைச்சிக்கணும், எல்லாமே அளவு குறைவாக எடுத்துக்கணும். மூணு வேளை மட்டும்தான் தானியம் சாப்பிடணும். காலையில் சிறுதானியம், மதியம் வந்து அரிசி, இரவு வந்து நம்ம கோதுமை சம்மந்தப்பட்டது சாப்பிட்லாம். சாயங்கால வேளையில் வந்து ஒரு சுண்டல் சாப்பிட்றது, அதுவே ஸ்ப்ரவுட்ஸ் ஃபார்மில் சாப்பிட்றது, இந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு எல்லாமே இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்விட்ச் மாதிரி சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா அந்த ரெண்டு பிரெட் ஸ்லைஸ்க்கு நடுவில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃபில் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் காளானில் ஏதாச்சும் ப்ரிப்ரேஷன் பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட் லோ ஃபுட்டு. சுண்டலில் எது சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா, நம்ம பருப்பு வகையிலே சோயாபீன்ஸில் தான் வந்து கார்போஹைட்ரேட் குறைவு. அது ஆல்டர்னேட் டேஸில் சாப்பிட்டு மற்ற நாளில் மற்ற பருப்பு வகைகளில் சுண்டல் சாப்பிட்லான்னா ஒரு கையளவுக்கு சாப்பிட்லாம். எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா, கேழ்வரகில் சுகரே இல்லை, அரிசியில் தான் இருக்குது. அப்படி கிடையாது, எல்லா பொருளுமே சுகர் இருக்குது. அதனால் நம்ம நார் சத்து அதிகமாக இருந்து சக்கரை கொஞ்சம் குறைவாக இருக்கிற பொருளை வந்து நாம் எடுத்துக்க சொல்கிறோம். அதனால் எல்லாமே அளவாக தான் சாப்பிட்ணும். பழ வகைகளில் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் கொய்யா, அதுக்கப்புறம் பேரிக்காய், இந்த மாதிரி அன்னாச்சி பழம், இது மாதிரி பழங்கள் சாப்பிட்றப்ப ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் சாப்பிட்ணும். பழங்களை ஜூஸ் போடவே கூடாது, அப்படியே நேராக தான் சாப்பிட்ணும். நைட்டில் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ரொம்ப பசியாக இருக்குதுன்றப்ப கூட சாப்பிட்டுக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தாகம் எடுக்கிறப்பெல்லாம் தண்ணி கரெக்டாக குடிக்கிறது வந்து சக்கரவியாதியால் வர கிட்னி பாதிப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிக்கணும்.
1: நிகழ்ச்சியில் இறுதியான கேள்வி, நம்மளுடைய ஜிப்மரில் டயட்டெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரியான சேவை வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரியான சேவைகள் வந்து மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்ல முடியும்?
0: ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து ஒரு நாள் முழுவதும் 3 வேளை உணவு மட்டும் இல்லாமல் இடைப்பட்ட ஈவினிங் ஸ்நாக்ஸு, காலையில் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ், அது மாதிரி 5 முறை வந்து நாங்கள் உணவு வழங்கிட்டு இருக்கிறோம். எல்லா நோய்க்கு தகுந்த மாதிரியான தெரப்புட்டிக் டயட்டு வந்து தனியாக கொடுக்குறோம். அப்புறம் எந்த நியூட்ரியன்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம், நார்மல் டயட்டு கொடுக்கலான்ற பேஷண்ட்டுக்கும் நார்மல் டயட்டு கொடுத்துருக்குறோம். அண்டர் வெயிட் இருக்குது, இங்கே வந்து நிறையா ஏழை நோயாளிகள்ன்றதால அவங்களுடைய எடை வந்து குறைவாக இருக்கிறதால அதிக நம்பரான டயட் எது போகுதுன்னா ஹை ப்ரோட்டீன் டயட்டு தான். அந்த ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து நாங்கள் ப்ரோட்டீன் வந்து டேலி ஆகிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். குறைந்தது நாங்கள் 2500 கேலரி டேலி ஆகிற மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக கொடுக்குறோம். விஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எதுவுமே வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஒன்று வாங்கினோம்னா அடுத்த நாளே குக் பண்ணிவிடுவோம். அதனால் ஃப்ரெஷ் விஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நாம் எப்படி வீட்டில் வந்து மிளகாத்தூள்லாம் வந்து இந்த வாசனை பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி செய்கிறோமோ அது மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம். ஈஸியாக பேக் வாங்கி கொடுத்தோம்னா அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும், அவ்வளோ கலர்ஸ் இருக்கும், அதுவே அவங்களுக்கு வந்து உபாதையாக போகும். அதனால் ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து இங்கே வந்து நம்ம ஜிப்மர் மருத்துவமனை வந்து நோய்க்கு தகுந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம். சாதாரண நார்மல் டயட்டும் கொடுக்குறோம், ஹை ப்ரோட்டீன் டயட்டும் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஃப்ளூயிட்லே ஃப்ளூயிட் மட்டும்தான் சாப்பிட முடியுன்ற பேஷண்ட்டுக்கு ஃப்ளூயிட்லே 2000 கேலரிஸ் டேலி பண்ணுற மாதிரி பிளண்டு பல்சஸும் சீரியல்ஸும் மிக்ஸ் பண்ணி பிளண்டு மில்க்கு எக் ஃப்ளிப்பு ஜூஸஸ் இதெல்லாம் 2000 கேலரி டேலி பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கோம்.
1: இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. எப்படி வந்து கேலரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம்மை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது, என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்றது, நம்மளோட பாரம்பரிய உணவு வகைகளான திணை சிறுதானிய வகைகளை சாப்பிட்றது, பல விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் உணவுகள் பற்றிய அறிவுரைகள், கலோரி மேலாண்மை பற்றிய சிறப்பு நேர்காணலை கேட்டீர்கள். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
3: ஹலோ தோஸ்தோ, ஆப் சபீ கா ஸ்வாகத் ஹை. மேரா நாம் ஹை டாக்டர் ஸ்வதேஜா. और मैं आज आपके साथ साइबर बुलिंग से जुड़ी कुछ दिलचस्प टिप्स शेयर करने जा रही हूँ। सबसे पहले, जब भी आप अजनबियों से अश्लील कंटेंट प्राप्त करते हैं तो तुरंत उन्हें रिपोर्ट करें और संबंधित प्लेटफॉर्म से ऐसे लोगों को तेजी से प्रतिबंधित करने के लिए अपने दोस्तों और अन्य लोगों से उसी खाते को रिपोर्ट करने का अनुरोध करें। दूसरा, प्रत्येक पोस्ट और खाते का एक खास URL होता है। आपको भेजे गए अश्लील पोस्ट के साथ साथ URL का भी स्क्रीनशॉट लेना चाहिए। यह पुलिस को दुर्व्यवहार करने वाले लोगों की पहचान करने में बहुत मदद करता है। तीसरा, हमारा संविधान सभी को अभिव्यक्ति की स्वतंत्रता यानी फ्रीडम ऑफ स्पीच प्रदान करता है, लेकिन यह अश्लील भाषण के व्यापार, प्रसार या प्रदर्शन का पूर्ण विरोध करते हुए ऐसे भाषण पर रोक भी लगाता है और किसी भी अभद्र भाषा के खिलाफ समान प्रतिक्रिया देना भी अभिव्यक्ति के अधिकार के खिलाफ है। चौथा, आप अपनी व्यक्तिगत जानकारी की गोपनीयता खोने के डर के बिना राष्ट्रीय साइबर क्राइम रिपोर्टिंग पोर्टल यानी www.cybercrime.gov.in के माध्यम से गुमनाम रूप से साइबर बुलिंग की रिपोर्ट कर सकते हैं। साइबर क्राइम पोर्टल सिस्टम प्राप्तकर्ता यानी रिसीवर या पुलिस को अपलोड किए गए साक्ष्य के अलावा शिकायतकर्ता के बारे में कोई भी विवरण देखने की अनुमति नहीं देता है। और अंत में, आपका और साथ ही आपके मित्रों और हितचिंतकों का संपर्क विवरण आपकी ही जिम्मेदारी है। ऐसे व्यक्ति न बने जो अनुमति के बिना किसी को भी मित्रों की व्यक्तिगत जानकारी या संपर्क विवरण साझा करता है। मुझे उम्मीद है ये जानकारी आपके लिए उपयुक्त साबित होगी। कृपया यह जानकारी अपने शुभचिंतकों के साथ साझा करें और साइबर बुलिंग के प्रति जागरूकता फैलाएं। आप सुन रहे हैं जिपमर इंटरनेट रेडियो। सुनने के लिए बहुत बहुत धन्यवाद।
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் குழந்தைகளுக்கான பார்வை குறைபாடு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணலில் பங்கு பெறுகிறார் ஜிப்மர் கண் மருத்துவத்துறையின் துறை தலைவர் உதவி பேராசிரியர் மருத்துவர் நிருபமா கஸ்தூரி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்
4: ஜிப்மர் கண் மருத்துவத்துறையின் துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் மருத்துவர் நிருபமா கஸ்தூரி அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம்.
1: வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக மக்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது கையில் அடிபட்டாலோ வேற ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட வந்து அவங்களுக்கு அந்த வலினால வந்து டாக்டரை வந்து போய் சந்திக்கிற சந்தர்ப்பம் அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க. பட் ஆனால் கண்ணில் ஏதாவது ஒரு வலியோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்தாக்கா சரி நம்ம வீட்டிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அலட்சியம் இருக்குது. கண் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு இப்போ மக்களிடம் இருக்கா?
1: இப்போ வந்து நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எல்லா ஊர்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பீப்புளுக்கு வந்து கண் செக்அப் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் நிறையா இருக்குது. முன்ன விட முன்னே எங்கேயாவது தூரமாக தான் இருக்கும் அவங்களுக்கு, அதனாலேயே ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க, கண் செக் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. ப்ளஸ் ஏதாவது அக்யூட் ப்ராப்ளம், அது சடனாக பார்வை குறைஞ்சிருச்சு இல்லை சடனாக கண் வலிக்குது இல்லை சடனாக கண் ரெட் ஆகுதுன்னா வந்து காட்டுவாங்க. பட் ஏதாவது க்ரானிக் ப்ராப்ளம், இப்போ வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை கம்மி ஆகுதுன்னா அதை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து மிஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து லேட் ஸ்டேஜஸில் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அதனாலேயே அவங்க வந்து விஷன் வந்து நார்மலாக நம்மளால் கொண்டு வர முடியல. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா க்ளோக்கோமான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் வந்து கண் ப்ரெஷர் அதிகமாக ஆக அந்த கண் நரம்பு வந்து டேமேஜ் ஆகுது. அது வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்வையை நம்ம காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஸ்லோவாக அந்த கண் நரம்பில் வந்து நீர் தங்குறதோ இல்லாட்டி அந்த இரத்த கசைவு ஏற்படுறதோ அந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது அவங்க லேட்டாக வர்றதுனால ஏற்கனவே பாதி பார்வை வந்து அவங்களது வந்து லாஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் அந்த டிசீஸ் பற்றி அவேர்னஸ் கொண்டு வந்து அவங்கள வந்து ரெகுலர் செக்அப்காக வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம்.
0: ஓகே மேம், இதை கேட்குற நேயர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மருத்துவர்களை வந்து கன்சல்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவர்கள் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு கண் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பெரியவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆன்லைனில் இருக்காங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கட்டும், சுகர் அந்த மாதிரியான விஷயங்களாக கூட அவங்களோட கண் பாதிப்பு ஏற்படுது. ஸோ ஒப்பிடும்போது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்னு நினைக்க?
1: ஆமாம், இப்போ வந்து நீங்கள் வயசானவங்க இல்லை பெரியவங்களை பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களுக்கு வர கண் பிரச்சனை வந்து கேட்ராக்ட், அது வந்து லென்ஸில் பொற விழுது. அப்புறம் வந்து க்ளோக்கோமா, இந்த மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் அந்த கண் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு அவங்களால ப்ராப்ளம்ஸ் வருது கண்ணில். அப்புறம் இந்த சுகர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இல்லை பிபி இருக்கிறவங்களுக்கு கண்ணில் அந்த இரத்த கசைவெல்லாம் ஏற்படுற மாதிரி பிரச்சனை வருது. பட் குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து கண்ணாடி போடுற பிரச்சனை, இது வந்து ரிஃப்ராக்டிவ் எரர்ன்னு சொல்கிறோம், அதுதான் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். அடுத்தது வந்து மாறு கண், அதை வந்து நாங்கள் ஸ்குவிண்ட் இல்லை ஸ்ட்ராபிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கண் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கண் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஆனால் சில டைம் ஒரு கண் வந்து உள் பக்கம் இல்லை வெளிய பக்கம் வந்து திரும்பி இருக்கும். அது வந்து குழந்தைங்களில் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அது. அப்புறம் வந்து அலர்ஜி, இப்போ வந்து அதுவும் இந்த கிளைமேட் ரெய்னி சீசன் எல்லாம் பார்த்தா நிறையா குழந்தைங்களுக்கு வந்து கண்ணில் வந்து அந்த அரிப்பும் ரெட்னஸ் அந்த சகப்பாவற பிரச்சனை நிறையா இருக்குது. அப்புறம் சில குழந்தைங்க வந்து ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறதுனால வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கும்போது கண்ணில் வந்து பைட்டாட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரே கலர் மெம்பரேன் மாதிரி டெவலப் ஆகுது. இது நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் நாங்கள் ஸ்கூல் ஸ்க்ரீனிங் கேம்ப் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் இந்த தீபாவளி சீசன்லலாம் ரொம்ப அந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் கேர்லெஸ்ஸாக பர்ஸ்ட் பண்ணுறதுனால கண்ணில் வந்து அடிபடுது. ஸோ சில்ட்ரன் பார்த்தாக்கா நம்ம வந்து இந்த ட்ராமா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஐயில் வந்து நிறையா பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னதுன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து ப்ரீ டர்மாக பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த கண்ணில் நரம்பில் வளர்ச்சி சரியாக இல்லாமல் அதுவும் ஐசியூவில் ஆக்சிஜன்லாம் நிறையா கொடுக்கும்போது கண்ணில் வந்து ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீ மெச்சூரிட்டி, அந்த ப்ரீ மெச்சூராக பிறக்கும்போது அந்த நரம்பு வந்து சரியாக வளராமல் இருக்குது. ஸோ அதனால நிறைய பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்வை வந்து டேமேஜ் கம்மி ஆகுது. அண்ட் இன்னொன்று என்னென்னா பிறக்கும் போது சம்டைம்ஸ் அந்த டெலிவரி ஆகும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, அப்போது வந்து பிரெயினில் வந்து டேமேஜ் ஆகுது, அது வந்து கண் பார்வையும் பாதிக்குது. ஏன்னா நம்ம கண்ணில் தான் பார்க்குற ஆனா ஃபைனலா

0: வந்து பிரெயின் தான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த பார்வையை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பிரெயின் ப்ராப்ளம்னால கூட பார்வை கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்.
1: பல விஷயங்கள் சொன்னீங்க, நிறையா விஷயங்களால் வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு நிறையா பாதிப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா வந்து பெரியவங்க அவங்களுக்கு வலினாலோ இல்லை அலர்ஜினாலோ வந்து அவங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை வந்து எப்படி அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பேரண்ட்டை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி ரெகுலராக அவங்களோட வெயிட் செக் பண்ணுறாங்க, ஹைட் செக் பண்ணுறாங்க, வளர்ச்சி இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி கண் பாதிப்பு வருதுன்னு குழந்தைங்களுக்கு எப்படி வந்து பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது மேம்?
0: இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 5 வயசுக்குள்ளே கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பார்வை கம்மியாக இருந்தால் கூட எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அதை அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ யூஸ்வலாக 5 இயர்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை ஐ செக்அப் பண்ணணும். ருட்டீனாகவே அவங்களுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லைனா கூட ஒரு தடவை ஐ செக் பண்ணணும். ஏன்னா இப்போ குழந்தை பிறக்கும்போது பார்வை கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் குழந்தை வளர வளர அந்த பார்வை வந்து இம்ப்ரூவ் ஆகி 5 இயர்ஸில் தான் நம்ம நார்மல் அடல்ட்ஸ் மாதிரி பார்வை வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நிறையா ஐ ப்ராப்ளம்ஸ் டிடெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கண்ணாடி போடுற பிரச்சனை, இல்லை மாறு கண், இல்லை இந்த கண் ரெப்பை வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி பிரச்சனை. ஸோ இதை வந்து நம்ம இந்த கம்மி வயசுலேயே நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த விஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும். பட் நம்ம அப்புறமா லேட்டாக அதை கண்டுபிடிச்சி லேட்டராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த விஷன் வந்து ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த கண் வந்து யூஸ் பண்ணாமலே அவங்களுக்கு பார்வை குறைஞ்சிடும். இதை வந்து நாங்கள் வந்து லேசி ஐ இல்லை ஆம்ப்லயோப்பியா அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து அதுக்கு சோம்பல் கண்ணுன்னு பேர். அது வந்து நம்ம குழந்தை வளர்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்போது பேரண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் கீனாக அப்சர்வ் பண்ணலாம் இந்த சைல்டை. சம்டைம்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கிட்ட போய் பார்க்குறாங்க டிவி, இல்லை நம்ம அந்த மொபைல் ஃபோனில் இல்லை அந்த டேப்பில் அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா அதை ஜூம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளஸ் சம்டைம்ஸ் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை வந்து ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. பார்வை சரியாக தெரியலன்னா கண்ணை இப்படி சுருக்கி பார்ப்பாங்க, இல்லை அதிகமாக ரப் பண்ணுவாங்க கண்ணை. ஏன்னா அவங்களுக்கு ரப் பண்ணால் ஏதாவது கிளியராக தெரியுமோ அப்படின்னு நினச்சி ரப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க கண் பார்வை கொஞ்சம் குறையா இருக்குது அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர்ஸ். அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் கூட எழுதுறது படிக்கிறதுல நிறையா மிஸ்டேக் வருது, இல்லை அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஐ செக்அப் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அந்த குழந்தைய.
1: கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நினைவில் வச்சு கண்டிப்பாக ஒரு ஹை செக்அப் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த பார்வை குறைபாடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? ஸோ இதை வச்சு பார்த்தா இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள் இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: ஆமாம், இப்போ வந்து பெரியவங்கன்னா நம்மளுக்கு வந்து கண் பார்வை செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஓபிடியில் வந்து நிறையா விஷன் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 1 eye க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த விஷன் சார்ட்டை படிக்க சொல்கிறோம். அவங்க லாஸ்ட் லைன் வந்து கிளியராக வித்தவுட் எனி ப்ராப்ளம் படிக்கிறாங்கன்னா விஷன் வந்து நார்மல் ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் குழந்தைங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு படிக்க தெரியாது, இல்லை சம்டைம்ஸ் வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் சார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து நிறையா அந்த பிக்சர் சார்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அதில் டாய்ஸு இல்லை ஏதாவது பேர்ட்ஸ் ஆனிமல்ஸ் அந்த மாதிரி பிக்சர் காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறோம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து அவங்களால பேச முடியலன்னா கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஒரு லெட்டரோ ஒரு பிக்சரோ காமிச்சிட்டு அவங்க கையில் வந்து ஒரு கார்டு காட்டுவோம். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் விரல் வச்சு அவங்க வெறும் பாயிண்ட் பண்ணால் போதும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி மேட்சிங் டெஸ்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தை 6 months to 2 years அந்த ஏஜில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் கார்ட்ஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் லைன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த கார்டை வந்து அந்த குழந்தைக்கு காட்டும்போது அவங்க ஐ மூவ்மெண்ட்டை நாங்கள் வந்து கவனிப்போம். ஸோ குழந்தை வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸை பார்க்குறாங்கன்னா அந்த கண் அசைவை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுக்கும், அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெஸ்ட் இருக்குது. இல்லை இன்னும் சின்ன குழந்தை பார்வை இருக்குதா இல்லையா நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது, நரம்பு வேலை செய்யுதா இல்லையான்னு டவுட்டாக இருக்குன்னா விஇபி, அது வந்து விஷுவல் எவோக்டு பொட்டென்ஷியல்ஸ், அது வந்து நம்ம பிரெயினில் வந்து அந்த வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணும். ஸோ நம்ம பார்க்குறோன்னா அந்த பர்டிகுலர் பிரெயினில் வந்து அந்த வேவ்ஸ் தெரியும். பட் குழந்தை வந்து பார்க்கலன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து குழந்தை பார்க்குதா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த எல்லா டெக்னிக்ஸும் இப்போ நம்ம கிட்ட இருக்குது, ஜிப்மர் ஓபிடியில் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: பல தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதை கண்டிப்பாக வந்து நேயர்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல்ஸ் கோவிட் அந்த சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா வேலை செய்கிறவங்க கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறதோ இல்லை மொபைல் பார்க்குறதோ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய கண் பாதிப்புகள் என்னென்ன, அதை எப்படி தவிர்க்கிறது, அதை பற்றி சொல்ல முடியும்?
0: இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப்பு, டேப்லெட்டு, மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே யூசேஜ் அதிகம் ஆகுறதுனால கண்ணில் வந்து விதவிதமான ப்ராப்ளம்ஸ் வருது. அது வந்து நாங்கள் டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன வயசுலேயே அவங்க அதிகமாக இந்த டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக குழந்தை வளரும் போது கண் வந்து அதோட சைஸும் ஷேப்பும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இது வந்து அளவுக்கு மீறி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி போடுற பிரச்சனை இப்போ வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ எஸ்பெஷலாக வந்து அந்த சைஸ் அதிகமாகும் போது மைனஸ் பவர் வரும், அதை வந்து மயோப்பியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஆன்லைன் கிளாஸஸ்னால ரொம்ப நிறைய குழந்தைங்களுக்கு இப்போது கிளாஸ் பவர் வருது. ஸோ டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி ஐ செக்அப் பண்ணியே ஆகணும். இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால சில்ட்ரனுக்கு வந்து அந்த கிளாஸ் பவர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு தடவை ஐ செக்அப் கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது பிளிங்க் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ அப்படியே உத்து பார்க்கும்போது என்ன ஆகுது, கண் வந்து ட்ரை ஆகுது. ஸோ அந்த டியர்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகி அந்த ஐ வந்து ட்ரை ஆகிறதுனால ஒரு மாதிரி ரெட் ஆகும். அப்புறம் அவங்க அடிக்கடி ஐ ரப் பண்ணுறதுனால கண் கட்டி அந்த ஐ ஸ்வெல்லிங்ஸ் எல்லாம் வரும். அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஹெட்ஏக்கு, ஐ பெயின் அந்த மாதிரி எல்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
1: இப்போ அந்த குழந்தைகள் ஐ கிளாஸஸ் பற்றி நம்ம பேசணும். இப்போ பெரியவங்க வந்து அவங்களே நிறைய பேர் வந்து பார்வை இந்த குறைவு வந்தால் கூட கண்ணாடி போடுறதுக்கு சில தயக்கம் இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க, சில காரணங்களுக்காக கண்ணாடி போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு நிறைய பேரண்ட்ஸ் விரும்புறதில்லை இப்போவே கண்ணாடியா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா, ஏதாவது சிகிச்சை முறைகள் ஏதாவது வளர்ந்துருக்கா, அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: ஆமாம், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி தான் மெயினாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஏன்னா மற்ற நம்ம காண்டாக்ட் லென்ஸு இல்லை லேசர் சர்ஜரி வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அட்வைஸ் பண்ணுறோம். பட் சின்ன குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப திக்கு கிளாஸ் பவர் இருக்குது. அது அப்போது அந்த மாதிரி டைமில் வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு கண்ணில் மட்டும் கிளாஸ் பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒன் சைட் பிளேன் போட்டுட்டு ஒன் சைட் திக் கண்ணாடி போட்டாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டபுளாக தெரியும். ஏன்னா அந்த இமேஜ் சைஸும் மாறும் ஒரு கண்ணில் மட்டும் கிளாஸ் பவர் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் பவர் கம்மியாக இருக்குது, ரெண்டு கண்ணிலுமே ஒரே மாதிரி பவர் இருக்குதுன்னா கிளாஸஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அந்த காண்டாக்ட் லென்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் குழந்தைங்களால் கஷ்டம். அது போடுறது, எடுக்கிறது, ப்ளஸ் அதை வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களால் முடியாது. ஸோ அதனால் கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை கண் ரெட் ஆகலாம், தேவையில்லாமல் அந்த கருவிடியில் பிரச்சனை வரலாம். ஸோ இந்த காண்டாக்ட் லென்ஸ் யூஸ்வலாக வந்து அடல்ட்ஸ்க்கு தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ அடல்ட்ஸ்க்கு வந்து கண்ணாடி வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து காண்டாக்ட் லென்ஸ் இல்லை இந்த லாசிக் சர்ஜரி, அது வந்து ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஜிப்மரில். அதில் வந்து அவங்களுக்கு கிளாஸஸ் வேண்டான்னா நம்ம அந்த கருவிடியிலேயே அந்த கிளாஸ் பவரை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், லேசர் மூலமா கரெக்ட் பண்ணிக்கலாம்.
1: பொதுவா இப்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், நம்ம கண்ணை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது? அதாவது இப்ப வந்து சிஸ்டம் பாக்குறவங்களுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும், சிஸ்டம் ஒர்க் பண்றவங்களோ இல்ல வந்து டிவி குழந்தைங்க டிவி பாக்குறாங்க, மொபைல் பாக்குறாங்க, மொபைல் யூசேஜ் வந்து அதிகமாயிடுச்சு. பொதுவா வந்து ஒர்க் பண்றவங்களோ இல்ல மற்ற துறையில இருக்கிறவங்களோ எப்படி பொதுவா பொதுமக்கள் எப்படி வந்து தங்களோட கண்களை பத்திரமா பார்த்துக்கிறது, எந்த மாதிரியான உணவு வகைகள் சாப்பிடணும், கண்ணுக்கு தேவையான உணவு வகைகள், ஸோ அதை பற்றிலாம் சொல்ல முடியுமாங்க?
0: இப்போ வந்து கண் செக்அப் வந்து நான் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக கம்பல்சரியாக குழந்தைங்களுக்கு ஒரு செக்அப் பண்ணணும் ருட்டீனாகவே. அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு மேலே அடல்ட்ஸும் ஒரு தடவை கண்டிப்பாக கண் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு கிட்ட பார்வை குறைஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு கண்ணாடி தேவைப்படும். அதே மாதிரி லென்ஸில் வந்து புறை விழலாம், இல்லை அந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனால க்ளோக்கோமா வரலாம். அப்புறம் வந்து சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை கண் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க ரெட்டினால அந்த டயபெட்டிக் சேஞ்சஸ் வரலாம். அப்புறம் வந்து யாராவது ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, சம்டைம்ஸ் இந்த ஸ்டீராய்டு மாத்திரை இருக்கு இல்லையா, அதில் வந்து கண்ணில் வந்து ப்ராப்ளம் வரலாம், இந்த லென்ஸில் புறை விழலாம். ஸோ இல்லாட்டி வேறு இந்த டிபி நோய்க்காக ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, 6 மந்த்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் வந்து கண் நரம்ப பாதிக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்குது, அதுவும் இந்த முட்டி வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாத்திரை ரெகுலராகவே கொடுக்குறாங்க, அதுவும் வந்து கண்ணை நரம்ப பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க கூட ரெகுலராகவே ஒரு ஐ செக்கப்புக்கு கண்டிப்பாக வரணும். அப்புறம் வந்து ப்ரொட்டெக்டிவ் ஐ வேர் கண்டிப்பாக போடணும். இப்போது டிரைவிங் எல்லாம் பண்ணும்போது டூ வீலரில் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பவர் இல்லைன்னா கூட ஒரு ப்ரொட்டெக்ஷனுக்கு பிளெயின் கண்ணாடி போட்டுக்கலாம். ஸோ தட் இந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸு இல்லை ஃபாரின் பாடிஸு அதெல்லாம் கண்ணில் விழாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் அலர்ஜி சீசனில் கூட அவங்களுக்கு அந்த அலர்ஜி ப்ரோனாக இருக்குன்னா ப்ரொட்டெக்டிவாக கிளாஸஸ் போட்டுக்கலாம். இந்த டயட்டை கேட்டிங்க இல்லையா, ஸோ நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறோமோ அதுவே வந்து நம்ம கண் ஹெல்த்துக்கும் அது அடிக்குவேட்டாக இருக்கும். பட் இந்த வைட்டமின் ஏ ரிச் டயட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, பம்ப்கின், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ட்ரம் ஸ்டிக், அப்புறம் இந்த ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க், இதிலெல்லாம் கூட வைட்டமின் ஏ இருக்குது. அது வந்து நம்ம கண் ரெட்டினாவில் வந்து ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து அதோட ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக தேவை இருக்கும். ஸோ எஸ்பெஷலாக நைட் டைமில் லைட் டிம்மாக இருக்கும்போது நம்ம கண் பார்வை நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த வைட்டமின் ஏ அடிக்குவேட்டாக எடுத்துக்கணும் நம்ம டயட்டில். ஸோ சில்ட்ரனுக்கும் வந்து நம்ம அடிக்குவேட்டாக அந்த வைட்டமின் ஏ டயட் கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்போது நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது 1 or 2 hours பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிவி பார்க்குறதோ இல்லை கம்ப்யூட்டர் பார்க்குறதோ பார்க்கலாம். பட் எவ்ரி 20 மினிட்ஸ் வந்து ஒரு 20 செகண்டுக்கு வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படியே கிட்ட பார்க்கும்போது ஐ மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்பேசமில் போயிடும். அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 20 செகண்ட்ஸ் ஒரு பிரேக் எடுத்துட்டு 20 feet டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்படின்னா ஒரு தூர பார்வை கொஞ்சம் பார்க்கணும், கிட்ட விட்டுட்டு கண்ணை மூடிக்கலாம் இல்லை கொஞ்சம் தூரம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து 20-20-20 rule அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயினாக இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க இந்த ரூலை ஃபாலோ பண்ணால் அவங்க ஐ ஹெல்த் வந்து கண்டிப்பாக நார்மலாக இருக்கும்.
1: இறுதியான கேள்வி, இப்போ நம்ம ஜிப்மரில் கண் மருத்துவத்துறையின் சார்பாக வந்து பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேம், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும், ஏன்னா பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பற்றி?
0: ஆமாம், இப்போது ஜிப்மரில் வந்து நம்ம ஐ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம காமனாக ரெகுலராக பண்ணுற சர்ஜரிஸ் வந்து இந்த கண் லென்ஸில் புறை விழுது இல்லையா, அதை வந்து கேட்ராக்ட் சர்ஜரிஸ் டே இன் அண்ட் டே அவுட் பண்ணுறோம். அதுலேயே நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னிக் அவைலபிள் இருக்குது. ஸோ முன்னாடி எல்லாம் வந்து ஐ சர்ஜரி பண்ணால் தையல் போடுவோம், இப்போ வந்து சூச்சர் இல்லாமல் தையல் இல்லாமலே நாங்கள் வந்து 3 mm இன்சிஷனில் அந்த கேட்ராக்ட் சர்ஜரி நம்மளால் பண்ண முடியுது. அதுக்கான லேட்டஸ்ட் மெஷின் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் அதே மாதிரி க்ளோக்கோமா, கண் ப்ரெஷர் அதிகமானால் அதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே இருக்குது. அதே அப்புறம் வந்து ரெட்டினாவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ரெட்டினா டிட்டாச் ஆயிடுச்சு இல்லை உள்ள ஏதாவது ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டினா சர்ஜரிஸ் கூட நம்ம இப்போ பண்ணுறோம். அது தவிர வந்து சில டைம் கண்ணில் அந்த கண் ரெப்பே இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும், அது வந்து நம்ம ஆக்கிலோபிளாஸ்டி சர்ஜரிஸ் பண்ணி அதை சரி பண்ணலாம். அப்புறம் சில டைம் வந்து கண் கொஞ்சம் பெருசாகும், அது கூட நம்ம வந்து என்ன ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸ்குவின்ட் சர்ஜரிஸ் அவைலபிள் இருக்குது. அப்புறம் இப்போது வந்து நாங்கள் ஜிப்மரில் இந்த ரீஜனல் கேன்சர் சென்டர் டெவலப் ஆனதில் நம்ம ஐயில் வர கேன்சர்ஸ் கூட நம்மளால் வந்து க்யூர் பண்ண முடியுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ஆங்கோலஜி, சர்ஜிக்கல் ஆங்கோலஜி, ரேடியோதெரப்பி எல்லாரோட கோஆர்டினேஷன் மூலியமாக நம்ம வந்து ஐ ரிலேட்டட் கேன்சர்ஸ் கூட நம்மளால் ட்ரீட் பண்ண முடியுது.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு சொன்னீங்க, அதாவது கண் பார்வை எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. ஸோ பல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேர்களுக்காக சொன்னீங்க. நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.
0: ஓகே, தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை கேட்டது குழந்தைகளுக்கான பார்வை குறைபாடு மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய சிறப்பு நேர்காணல். இது உங்கள் ஜிப்மர் இணைய வானொலி.
3: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் ஜிப்மர் இன்டர்நெட் ரேடியோ.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிப்மர் இணைய வானொலி. இனி கேட்கலாம் ஜிப்மரில் உள்ள காது மூக்கு தொண்டை துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் சிவராமன் கணேசன் வழங்கும் காதுகளின் பாதிப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றிய நேர்காணல்.
1: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார்.
4: தேங்க்யூ சார், என்னை கூப்பிட்டதுக்கும் என்கிட்ட இந்த கருத்துக்களை பரிமாறதுக்காக நீங்க ஏற்பாடு செஞ்சதுக்கும் மிக்க நன்றி.
1: நிகழ்ச்சியில முதல் கேள்வி சார், அதாவது காது மூக்கு தொண்டை இந்த துறை மக்களுக்கு இந்த இஎன்டியை பற்றிய அவேர்னஸ் இருக்கா? இஎன்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது காதலையோ இல்லை மூக்கோ இல்லை தொண்டையில் ஏதாவது பிரச்சனைனா இஎன்டிக்கு வர்றதுக்கான அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கா சார்?
4: பப்ளிக்கும் சரி மற்ற டாக்டர்ஸ்க்கும் சரி இஎன்டி டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கு, நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னே சொல்லணும். இஎன்டி டாக்டர் அப்படின்னு நிறைய இடத்துல இஎன்டி டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு செல்லமாகவே கூப்பிடுவாங்க. தொண்டையில் எதாவது முழுங்கிட்டாலோ இல்லை காதில் வலியோ சீழோ காது கேளாமையோ தொண்டையில் ஏதாவது பிரச்சனை தொண்டை வலி மூக்கில் அடைப்பு மூக்கில் ரத்தம் வருது அப்படின்னா அவங்க முதல்ல தேடுறது இஎன்டி டாக்டர் தான். ஆனால் எல்லா டிசீஸ்க்கும் இருக்குதா? இஎன்டி டிபார்ட்மெண்ட் வந்து இதையும் தாண்டி பல டிசீசஸ் எல்லாம் நம்ம பல வியாதிகளுக்கு இப்போ மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பல வியாதிகளுக்கு நம்ம இப்போ சர்ஜரி பண்ணுறோம். எல்லா நோய்களுக்கும் இஎன்டி டிபார்ட்மெண்ட் பற்றி விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் பேசிக்காக ஒரு அடிப்படையான ஒரு விழிப்புணர்வு இருக்குது, டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும்.
1: காதுகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது சார்? காதுன்னு சொல்கிறது போது நம்மளுக்கு வந்து கேட்கும் திறனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த அன்றாட வாழ்க்கையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுகிறோமோ அந்த அளவு கேட்கறது ரொம்ப முக்கியம். காது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்மளோட உடலில். காதில் ஏற்படுற பாதிப்புகள் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
4: காது அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது கேட்கறது தான். காது கேளாமை செவிட்டுத்தன்மை இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாதிப்பு. காதுகளில் ஏற்படுற பாதிப்புன்னா அது காது கேளாமை தான். காது கேட்காமல் இருக்கிறது பல ரீசனால பல காரணங்களால் வரலாம். அதில் காதில் சீழ் வருது, இல்லை சீழ் வராமலேயே காது கேட்காமல் இருக்கிறது, காதில் வலி இருக்கிறது, காது வலி இல்லாமலேயே காது கேட்காமல் இருக்கிறது, காது கும்முன்னு அடைச்சிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து முக்கியமான பாதிப்புகள். இது வந்து கேளாமை காது கேளாமை பாதிப்புகளினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். காதுகள் வந்து நம்ம அன்றாட தேவைக்கான பேலன்ஸ், அந்த பேலன்ஸுக்கும் அந்த நம்ம ஒரு ஸ்டேபிளாக நடக்கிறோம், நம்ம வந்து ஒரு சமதரையில் நடக்கும்போது எந்த விதமான விழுதலும் இல்லாமல் நடக்கிறோம் அப்படின்றதுக்காகவும் அந்த காது வந்து ஹெல்ப் பண்ணுது. காதுனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன், அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து சமநிலையில் நம்ம இருக்கிறதுக்கு. காதில் பிரச்சனை இருக்கும்போது காது கேளாமை தவிர காதில் மயக்கமும் வரும், நல்ல தலை சுற்றி ஒரு மயக்கம் வருதுன்னா அதுக்கு வந்து காதும் ஒரு ஒன்றாவது காரணம், ஒரு விதமான காரணம். காது மட்டுமே காரணமாக இருக்கிறது சில சமயமாகிடும். காது இல்லாமல் அந்த பேலன்ஸுக்கு வந்து முட்டியில் பிரச்சனை கண்ணில் பிரச்சனைனாலும் பேலன்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் தலை சுற்றி ஒரு மயக்கம், தலை சுற்றுறது அப்படிங்கிறது வந்து காதினுடைய ஒரு வேலை தான் அது. காதில் வந்து தேவையில்லாமல் சத்தம் வரும் சில பேர். நம்ம இயல்பாக பேசுறது கம்மியாக கேட்கறது காது கேளாமை. நமக்கு தலை சுற்றுறது போகிறதெல்லாம் கூட காதலால் வரலாம். காதில் வந்து சத்தம் வந்து அதிகமாக கேட்கும், காதில் வயின்னு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கெல்லாம், பட் டெனட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாதிப்புகள் இந்த மூணு தான் வந்து காதினுடைய முக்கியமான பாதிப்புகள். கேளாமை, பேலன்ஸ் டிஸார்டர், அந்த சமநிலையில் இல்லாமல் தலை சுற்றுறது. அது சுகர் கம்மியானால் கூட அந்த தலை சுத்தல் வரும், பிபி அதிகமானால் கூட தலை சுத்தல் வரும். ஆனால் காதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு. அதனால காதில் சத்தம் வர்றது டெனேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து காதிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான்.
1: ஸோ அடுத்ததாக சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சில டைமில் மயக்கம் வர்றதுக்கு கூட வந்து காதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் நமக்கு மயக்கம் வர்றதா சொன்னீங்க. காதுனால மற்ற உறுப்புகள் ஏதாவது செயல் இழக்கிறதோ அதனால வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுனா மற்ற உறுப்புகள் ஏதாவது பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கா?
4: நல்ல கேள்வி சார். அது இப்போ என்னென்னா காது அப்படிங்கிறது கேட்டல் அப்படின்றத நம்ம தொடர்படுத்தி பார்க்குறோம், நான் பேலன்ஸும் சொன்னேன். இது எல்லாமே பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை. அது காதுகளில் ஏற்படும் பாதிப்புனால பிரெயின்லேயும் பாதிப்பு ஏற்படலாம். அதேமாதிரி பிரெயினில் ஏற்படுற பாதிப்புனாலையும் காதில் பாதிப்பு ஏற்படலாம். முக்கியமான உடல் உறுப்பு காதுகளால் பாதிக்கப்படும் அப்படின்னா அது பிரெயின் தான். இது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். காதில் சீழ் வருது அப்படின்னு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா சீழ் வர்றதே ரெண்டு விதமாக இருக்கு. சில டைம் காதில் மேல் புறத்தில் அந்த சீழ் வச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா, காதலுடைய மேல்புறம் கீழ்ப்புறம்னு இருக்கு இல்லையா, அது மேல்புறத்தில் சீழ் வச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா அது வந்து மண்டைக்கு போய்டும். காதை தாண்டி மண்டையில் இருக்கக்கூடிய எலும்பை அரிச்சிட்டு அந்த மூளைக்கு போய்டும். அந்த மூளைக்கு போகும்போது மூளையில் ஆப்சஸ், மூளையில் கட்டி, மூளையில் சீழ் அது வச்சிடும். அந்த மாதிரி வராமல் தடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம காதில், அதுவும் காதலுடைய மேல் பகுதியில் சீழ் வச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா அந்த சீழ் வந்து எலும்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, கொலிஸ்டியோட்டோமான்னு சொல்லுவாங்க. அந்த கொலிஸ்டோமா அப்படிங்கிறது அன்சேஃப் இயர், அதாவது சுத்தம் இல்லாத ஒரு இயர், அது அன்சேஃப் இயர்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி காதனுடைய மேல் பகுதியில் அது சீழ் கொலிஸ்ட் எலும்பு தண்ணின்னு விடுவாங்க. அந்த எலும்பு தண்ணி அந்த காதுக்கும் நரம் அந்த நரம்பு மண்டலத்துக்கும் அந்த மூளைக்கும் இருக்கக்கூடிய அந்த எலும்பை தின்னுட்டு அதை அரிச்சிட்டு அதுக்கு அந்த சீழை கொண்டு போய் மேலே வச்சிடும், மூளையில் வச்சிடும். அதனால் நொடிப்புகள், அதனால் மூளைக்காய்ச்சல், அதனால் வாய் ஒரு பக்கம் கொணிக்கிட்டு போகிறது, அதனால் த்ராம்போசிஸ் அது ரத்தக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல பாதிப்புகளுக்கு மனிதனும் உடல் உறுப்பும் ஆளாகும். அதே மாதிரி பேலன்ஸ், பேலன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா விழுதலோ அந்த விழுதல்னால ஏற்படக்கூடிய அடிபடுறதோ ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பிரெயின், அடுத்தது வந்து இந்த விழுதல் அடிபடுறது இதெல்லாம் வரும். காதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா காதுக்கும் தொண்டைக்கும் இஸ்டர்ஷியன் டியூப் அப்படின்னு ஒரு டியூப், அந்த டியூப்னுடைய கனெக்ஷன்லேருந்து அது என்ன பண்ணும், கொண்டு போய் அந்த இன்ஃபெக்ஷன் காதில் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை கொண்டு போய் தொண்டையில் விட்டுடும். அதே மாதிரி தொண்டையில் டான்சில்ஸ் இருக்குது, அடிநாடு இருக்குது, கொரட்டை விடுறாங்க, அடிக்கடி சளி பிடிக்குது தொண்டையில் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனும் காதுக்கு வந்துடும். இதுதான் மேஜரான, இதுதான் முக்கியமான ஒரு பாதிப்புகள். காதுனால பிரெயின் பாதிக்கப்படலாம், காதுனால சில சமயம் தொண்டை பாதிக்கப்படலாம், சில சமயம் காதுனால பிரெயின் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து கண்ணும் பாதிக்கப்படலாம். காது பாதிக்கப்படுறதால காது சீழ் அதிகமாக இருக்கிறதால அந்த சீழ் வந்து கழுத்து பகுதிக்கும் வந்துடும், நெக் பகுதிக்கும் சீழ் வந்துடும். இதெல்லாம் வந்து சரியான முறையில் சரியான நேரத்தில் நம்ம சிகிச்சை எடுத்தோம்னா நம்ம தடுத்துக்கலாம்.
5: சரியாக சொன்னீங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா உறுப்புகளுமே ஒரு வகையில் ஒரு இன்டர்லிங்க் ஆனதை கூட நம்ம சொல்லலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து ஒரு ஒரு காது கேட்கல, ஸோ காதில் ஏதாவது வலி இருக்கும்போது அதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து சிகிச்சை எடுக்கிறதுல இதனால வந்து ஒரு பெரிய ஒரு இயரிங் லாஸை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து டாக்டர் அணுகணும், இந்த காது கேளாமை எப்படி அவங்க தவிர்க்க முடியும்?
4: அது நல்ல கேள்வி சார், இதுவும் நல்ல கேள்வி. ஏன்னா காது கேட்காமல் இருக்கிறது வந்து பல பேருக்கு அது ஒரு வியாதினே தெரியறதில்ல. அது ஏதோ நம்ம ஏதோ வேலையில் இருக்கோம் அதனால நம்ம கேட்கறதில்ல, நம்ம வேறு எதுலேயோ நம்ம மூழ்கி இருக்கோம் அதனால் நம்ம கேட்குறதில்ல, நமக்கு ஒரு கவனக்குறைவு அதனால் நம்ம கேட்குறதில்ல. சிறு பிள்ளைங்கள்லேருந்தே ஒரு காது கேட்கலன்னா ஒரு தாய் வந்து ஒரு தந்தை வந்து அந்த குழந்தைக்கும் காது கேட்கலன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த புள்ள வந்து நம்மளை லிசன் பண்ண மாட்டேங்குது, நம்மளை வந்து கவனப்படுத்த மாட்டேங்குது, கவனக்குறைவு நடத்துது, நம்மளை வந்து அவமானப்படுத்துது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறதில்ல. இது பெரியவங்களும் காரணம், ஏன்னா காது கேட்கல அப்படின்னா அவங்க ஒன்றும் ஒரு பெருசாக இது பண்ணுறதில்ல. காது கேட்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தாக்கா முன்னாடி இன்ஃபெக்ஷன், இந்தியாவில் அதுவும் பாண்டிச்சேரியில் குறிப்பாக ஜிப்மரில் வரக்கூடிய நோயாளிகளில் பல பேருக்கு காதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான், தொற்றுநோய் தான் காரணம். ஆனால் ஒருத்தர்ட்டேருந்து அது ஒருத்தருக்கு பரவறதில்ல, அந்த இன்ஃபெக்ஷன் அந்த கிருமிகளால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் சொல்கிறது. அதை நம்ம சரி பண்ணிடணும், அதை நம்ம சரி பண்ணிட்டாலே நமக்கு காது மறுபடியும் சரியாயிடும். ஆனால் அந்த இன்ஃபெக்ஷனால் ஜவ்வு, காது ஜவ்வு மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ஜவ்வுன்னு சொல்லுவாங்க, அந்த ஜவ்வு ஓட்டை ஆகிட்டாலோ அந்த இன்ஃபெக்ஷனால் ஜவ்வு ஓட்டையிடும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிபடுது, பட் ஆனால் அவங்க வந்து சில வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் போது, ஒரு கன்னத்தில் ஒரு அறை வாங்கும் போது, சிறுவர்களும் சரி கன்னத்தில் அறை வாங்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடினுடைய ஜவ்வு வந்து ஓட்டையாயிடுது, இன்ஃபெக்ஷனாலேயும் அது ஓட்டையாயிடுது. அதே மாதிரி காதில் அந்த மாதிரி அரையிறது, செவிலில் அரையிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனாலேயும் அது ஓட்டையாயிடுது. அந்த மாதிரி ஓட்டையாகும் போதும் அது வந்து காது கேட்காம ஆயிடுது. பிறவியிலே சில பேருக்கு காது கேட்கறதில்ல, அப்புறம் வளரும்போது சில பேருக்கு காது கேட்கறதில்ல. சில பேருக்கு நல்லா இன்றைக்கி காலில் வரைக்கும் நல்லா கேட்டுட்ருக்கோம், திடீர்னு பார்த்தா காது கேட்காம போய்டும். அது வந்து சடன் சென்சரினல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு அஞ்சு வெரைட்டியானா ஹியரிங்ல, அஞ்சாறு வெரைட்டி நிறைய, இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய பேசிக்கிட்டே போனால் அதுக்கு நமக்கு முக்கியமான சாராம்சத்தை மட்டும் சொல்லிப்போம். நம்ம இதில் முக்கியமாக அந்த சடன் சென்சரினல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ஸ்ட்ரோக், மூளையில் இருக்கக்கூடிய இரத்த கசிவுனால வர, மூளை கட் மூளையில் ஒரு ரத்த கசிவோ இல்லை ஒரு ரத்த நாளம் வந்து போய் அடைச்சிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாட்னால வரக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு சடன் சென்சனல் ஹியரிங் லாஸோட சடன்னாக ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா கேட்டுட்ருக்கோம், இப்போ வந்து காது வந்து ஜீரோவாக கேட்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 72 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் அவங்களுக்கு காதை வந்து பூர்ணமாக குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து ஒரு 100 பேர் வராங்கன்னா ஒருத்தர் அதில் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி சடன் சென்சனல் ஹியரிங் லாஸோட வராங்க, ஆனால் ரொம்ப லேட்டாக வராங்க காது கேட்காம. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு காது நல்லா கேட்குது, ஒரு காது தான் கேட்காம இருக்குது, இன்னொரு காது நல்லா கேட்குது. அதனாலேயே அவங்க அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்திடுறாங்க. அதை அலட்சியம் பண்ணாமல் அது என்னான்னு நுண்ணியமாக பார்த்து டாக்டர்கிட்ட 72 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம், 72 மணி நேரம்னா அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக வருமோ அந்த அளவுக்கு நல்லது. அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சரி பண்ணிடலாம். இந்த காதில் இன்ஃபெக்ஷனால் வர்றது, காதில் அடிபடுறதால் வர்றது, பிறவியிலே வர்றது, அப்புறம் வளர வளர ஒரு ஒரு ஒட்டோஸ்லோரோசிஸ்னு ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க, ஒரு நோய் சொல்லுவாங்க, அந்த எலும்புகள் வந்து பஞ்சுத்தன்மை மாறி அது அப்படியே எலும்பாகவே மாறிடும். அந்த எலும்பில் ஒரு இடத்துல அந்த எலும்பு முடிகிற இடத்துல ஒரு பஞ்சுத்தன்மை இருக்கணும். அந்த பஞ்சுத்தன்மை இல்லாமல் ஓட்டோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் இது. அது ஃபுல்லாகவே அந்த எலும்பு போய் நவுற முடியாமல் அந்த ஸ்டேபீஸ்னு ஒரு எலும்பு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் வர்றது நல்லது. ஏன்னா இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இன்ஃபெக்ஷனும் 2 மாதம் தள்ளி போடலாம், 3 மாதம் தள்ளி போடலாம். காதுலேருந்து சீழ் வந்துக்கிட்டே இருந்தால் அது அது ஒரு ஒரு நாற்றம் அடிக்கும், அது மண்டையிலேருந்து காதுலேருந்து மண்டை வழியாக மூளைக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள், முன்னாடி நான் எலும்பு தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் காதில் சீழ் வர்றதுங்கிறது நம்ம எப்பயுமே உடனே காதில் சீழ் வர்றதுன்னு இல்லை, உடம்புல எந்த ஒரு பாகம் வலிக்குது அப்படின்னாலும் உடனுக்குடன் ஒரு மருத்துவர் அணுகி அவர்கிட்டேருந்து என்ன இது வியாதி, அது என்ன செய்யணும், அது எவ்வளோ நாள் நம்ம தள்ளி போடலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. இந்த சடன் சென்சனல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாகப்பட்டது 72 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் அந்த காதை முக்கால்வாசி பரிபூர்ணமாக சரி பண்ணிடலாம். சில வியாதிகள் சரி பண்ண முடியாது, அந்த சடன் சென்சனல் ஹியரிங் லாஸுமே சில வெரைட்டிஸ் வந்து சரி பண்ண முடியாது, அது நம்ம கடவுள் விட்ட வழிதான் நம்ம போய்க்க வேண்டியதான்.
5: ஓகே சார், ஒரு சின்ன பாதிப்புனாலும் எவ்வளோ சீக்கிரம் வந்து டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதன் மூலயமா அவங்களோட வியாதியோட தன்மையை குறைச்சி சீக்கிரமாக குணமாக முடியும். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு சொன்னீங்க, குழந்தைகள் சில பேரை வந்து அவங்க பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அறையும் போது வந்து அவங்களுக்கு அந்த காது கேளாமை ஏற்படுறதுக்கு ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். ஸோ குழந்தைகளுக்கு வரக்கூடிய காது கேளாமை எப்படி வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சீக்கிரம் அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாக்கா அந்த குழந்தையை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ ஒரு பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருக்கட்டும், அவங்கள வந்து எப்படி காது கேளாமையை அவங்களுக்கு வராமல் தவிர்க்க முடியும்?
4: குழந்தை பிறக்கும்பொழுதே கண்ணை பார்க்கும், கொஞ்ச நாளில் ஒரு 10 நாள் 15 நாளில் கண்ணை பார்க்கும். சில குழந்தைகள் இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் நானே பார்க்குறேன், நம்மளை அது முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் சப்தமாக இருக்கும்பொழுது சத்தத்துக்கு அந்த குழந்தை திரும்பி பார்க்கும், அந்த சத்தத்துக்கு அந்த குழந்தை பயப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ, இதுதான் வந்து முதல் முதல்ல நம்ம அந்த குழந்தை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு இச்சைகள், அதுக்கு காது கேட்குது அப்படின்றது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு குழந்தை ஒரு ஒரு சப்தத்துக்கு அசைவின்றியோ ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு ஒரு ரியாக்ஷனோ இல்லாமல் படுத்திருந்தாக்கா அந்த குழந்தைக்கு நம்ம காது கேட்கல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை வளரும்பொழுது தாயினுடைய சத்தத்தை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கும், தந்தையினுடைய சத்தம் யார் யாரெல்லாம் கிட்ட இருக்காங்களோ அவங்க சத்தம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கும், அது செகண்ட் ஸ்டெப். அதே சமயம் புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க சத்தத்தையும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைகள் அந்த புதுசாக வரவங்களுடைய சத்தத்தை எடுத்துக்காது பழகும்போது கூட, அப்பயும் நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். ஒரு சில குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது கவனிக்கும், 2 பேர் 3 பேர் பேசும்போது கூட்டத்தில் பேசும்போது கவனிக்காது. சில குழந்தைகள் கூட்டத்தில் பேசும்போது யாராவது தெரிஞ்சவங்க பேசுனா கவனிக்கும், தெரியாதவங்க பேசுனா கவனிக்காது, வேகமாக பேசுனா சில குழந்தைங்க கவனிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு வேறுபாடு இருக்கு. சுத்தமாக கேட்கவே இல்லை செவிட்டுத்தன்மை அப்படின்றது போக ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, காது கேட்பதில் சிறு சிறு கோளாறுகள்னு சொல்கிறாங்க. அது அந்த சிறு சிறு கோளாறுகள் வரைக்குமே நிறைய வியாதிகள் காது கேளாமையோடு தொடர்புபடுத்தி இருக்குது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ்னால சுத்தமாக காது கேட்காத குழந்தைகள் நரம்பு தளர்ச்சி சென்சனல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம், நரம்பின் மூலமாக வரக்கூடிய முழு செவிட்டுத்தன்மை இருக்குதுன்னா அந்த பெற்றோர்கள் வந்து பிறந்து ஒரு 20 நாள் 30 நாளுக்குள்ளேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த குழந்தை வந்து எந்த சத்தத்துக்கும் அசைவு காட்ட மாட்டேங்குது, எந்த ஒரு சத்தத்துக்கும் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அப்படியே ஒரு மரம் போலேயே படுத்திருக்குது அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு தாய்க்கும் தந்தைக்கும் கண்டிப்பாக, யார் அந்த குழந்தைங்க கூடவே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும். அந்த ஒரு உணர்வை நம்ம தாமதிக்காமல் அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்திலே வந்து நம்ம அந்த குழந்தைய கவனித்தோம்னா இப்போ நல்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நம்ம அதை சரி பண்ணலாம். அதே மாதிரி சிறு சிறு குறைபாடுகள், ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர்னு சொல்கிறோம், அது செவி கேட்பதில் குறைபாடு